0: இந்த நாயனாருடைய அருள் வாழ்வில் தெரிந்து கொண்ட விஷயங்களை நாம் மறவாமல் வைத்து இந்த அற்புத செய்தி நிறை செய்வார். அதற்கிடையில நாம் நம்பியாண்டார் நம்பிகள் பந்தர்வாளம் திருமுறையில இந்த நாயனார் வரலாற்றை எப்படி பாடுகிறார், இதுவரைக்கும் நாம் பார்த்த செய்தியை நான் சொல்ல அவசியம் இல்லை. இந்த பாடல படிக்கும் போது எல்லாம் வந்துடும். இப்பதான் ஒரு வழியா கிடைக்குது தாய்க்கு.
1: ஹரஹர நம பார்வதி பதயே,
0: நம்பியாண்டா நம்பிகள் கற்றதல் வைத்தவன் போர் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செற புகழும் திருவான் மற்றவன் தத்தா நமதே என சொல்லி மானுலகம் பெற்றவன் சேதிவன் மெய்பொருளான் என்று பேசுவரே. பெரியவங்க எல்லாம் மெய்ப்பொருளான எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேட்டேன். எவ்வளவு மென்மையான விஷயத்துல வந்துருங்க இதெல்லாம் சொல்லுது, நானும் கேட்டோம் கூட சொல்றேன் அப்படிங்கிற. அப்புறம் உமாபதீஷன் இந்த அருமையான சரித்திரத்தை திருத்துறையில் புராண சாலத்திலே சொல்லுவாங்க. எல்லா விஷயமும் அதை வந்துடும். சேதிய சேதிபல் நற்கோவலூர் மணாள மன்னரே திருவேடம் பொருளால் தெளிந்த சிந்தை நீங்கினால் உடல் பொழுது தோற்ற மாற்றால் நெடும் சினமும் கொடும்படையும் நிகழாவண்ணும் மாதவர் போர் ஒரு முறை கொண்டு அழுகி வாழார் வன்மை புரிந்திட மருண்டு வந்த தத்தன் காதலுற நமர தத்தா என்று நோக்கி கடிவு அகழ்வித்து எழுந்து நடி கை கொண்டாரே. அரகரம பார்வதி பதையே இவ்வாறு மெய்ப்பொருள் நாயனார் சருக பகுதி தெய்வ சேகரார் பெருமார் அற்புதமாக இருக்கிறார். இந்த ஈடு இணைத்த சரித்திரமானது நாமெல்லாம் விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சர மந்திரம் ஆகியவற்றைக் கொண்ட சிவனடியார்களே சிவருமானா பாலிக்க சிவரேனும் தாமாக இலாடத்துட்டு திருநீரும் சாதனமும் கண்டாருகி உபராதே அவரவரை கண்டபோது உழுகுமாறு இருக்கிற அப்புறப்பெருமான இருக்கிறார். யாராவது விபூதி இருக்க சொன்னாங்கன்னா அவன் என்ன சாதி, அவங்க பணக்காரனா ஏழையா என்ன சோதனை சிவருமான பாரி அவர்களை விளக்காத அப்படி பெருமான அணைந்த அதை செய்து காட்டினோம். ஆகவே இவையெல்லாம் முழுக்க முழுக்க நம்மால பின்பற்ற முடியாது. இந்த கருத்து தெரியாது நம்ம மேல கைகோட்டு வரைக்கும் கேஸ் போட்டிருப்பான் அவன் ஊதி வச்சு சொல்வான். அதான் கேச பாபசாமான ஏ பிரதிவாதி ஊதி வச்சிருக்கான் நம்ம கேச விட்டு கொடுப்போம் நம்ம செய்யுமா நம்ம என்ன கல்யாணம் செய்யமாட்டோம். மெய்ப்பொருளாசர அவருடைய அன்புல ஒரு லட்சத்துல ஒரு பங்காக நமக்கு வரணும். அதுதான் நம்ம வேண்டும். கலிகாலத்துல வாழ்ந்த நமக்கு இது ஒரு புதுமையா இருக்கும். இப்படி ஒரு நாயனாலயா என்று சொன்னார்கள். அவர்கள் தன்னுடைய தலையை வணங்கி கும்பிட்டு அவன் செய்யற காரியத்துக்கு ஏதுவா இருந்து மத்திரம் இல்லாம சத்தனையை கொண்டு யாரும் இடையும் இல்லாம அகச்சவர்கள் அந்த ஒரு பெரிய பாக்கி யாரும் செய்ய முடியும். அந்த நாயனாரின் திருவடியை வணங்கி நாம் இந்த சிந்தனையை பூர்த்தி செய்யுமா. நம பார்வதி பதயே இந்த அருமையான சிந்தனையில் பங்கேற்ற சிலராக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம பார்வதி பதயே ஏதோ மறைகளால் துதித்திடற்கு அரிய செம்மே செய்ய வேறு அழிகள் வாழ்க சேவனும் மைமும் வாழ்க வெய்ய சோர் மார்பு கீழ்ந்த வேற்படை வாழ்க அண்ணார் பொய்யர் செய்கிற அழியார் வாழ்க வாழ்க இப்புபலம் எல்லாம் சிற்றம்பரம்.

0: வர்ணீகாங்க ஸ்மரணம் ஹரம பார்வதி பதயே
1: சித்தம்பலம். விண்ணாளுங்கேவர்க்கு மேலாய வேதியனை

0: எந்நாட்டவர்க்கும் இறைவா அகோத்தி. அன்பர்களே, நான் இந்த மலேசிய சித்தாந்த மன்றத்திற்கு புதியவன் அல்லன். ஏற்கனவே 3 முறை இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் பேசப்போகின்ற ஒரு பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரை நான் திருமுறைகளைப் பற்றி, சைவ சித்தாந்த சாத்திரங்களைப் பற்றி, புராணங்களைப் பற்றி நிறைய நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. சித்தாந்த மந்தத்தினர் என்னை நடைமுறைக்கு உகந்த சில சப்ஜெக்ட் தலைப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு உலக அளவிலே நாம் பார்க்கும்பொழுது ஆன்மீக நாட்டம் என்பது எல்லா தரப்பினருக்கும் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மீகம் என்பது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நெறியிலே வந்திருக்கிறதா என்பதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும், யுகே எடுத்துக்கொண்டாலும், இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய சில தத்துவ குறிப்பிட்ட தத்துவங்களை வலியுறுத்துகின்ற சில இயக்கங்கள் இன்றைக்கு எல்லா நாட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் பேர் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இயக்கங்கள் எல்லாம் ஆன்மீகம் என்கின்ற ஒரு பெயரிலே இருந்தாலும் கூட, உண்மையாகவே ஆன்மீகத்தை சொல்கின்றன அல்லது சமுதாயத்தை பற்றி பேசுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், அவர்கள் திட்டமிட்ட ஒரு கொள்கைகளை அவர்கள் வரையறுத்து சொல்கிறார்களா என்றால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும். சமுதாய பணி செய்கிறார்கள், வேறு பணிகள் செய்கிறார்கள், அதையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம். ஆனால் இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகம் என்ற பெயரிலே கடவுள் மறுப்பு இயக்கங்கள் கூட இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெயர் வந்து ஆன்மீகம், ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அது கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியாக பல இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஞானிகள், அதிலும் சைவ மெய்ஞானிகள், சில வார்த்தைகளை நாம் எல்லாரும் பயன்படுத்துறோம். ஞானிகள், தீர்க்கதரிசிகள், யோகிகள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஞானினா யாரு, யோகினா யாரு, தத்துவ ஞானினா யாரு, அதை யாரும் விளக்கம் சொல்றாங்களான்னா அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டு அதற்குள் வருவதில்லை. ஆகவேதான் சைவத்திலே நம்முடைய, அதாவது நம்முடைய சைவ சமயத்திற்கு ஒரு தனி பெருமை என்னவென்றால், நம்முடைய சமயத்திலே யாரை வழிபடு கடவுளாக கொண்டிருக்கின்றோமோ அவரேதான் இந்த சமயத்தை ஏற்படுத்துகிறார். அது மிக விரிவான ஒரு வரலாறு. அதோடு உலக சமயங்களிலே நம்முடைய சமயம் ஒன்றுதான், எந்த காலத்தில் தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம். சைவ சமயம் தோன்றியது கிமுவா கிபியா என்று சொல்ல முடியாது. நீங்க மற்ற சமயங்களெல்லாம் அப்படி இல்லை, அந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் குறிப்பிட்ட கால எல்லையிலே தான் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இன்றைக்கு சமயத்தை வலியுறுத்துவதோடு, இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பை நீங்கள் பார்த்தால் தெரியும், சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். இது அன்றாட வாழ்க்கையிலே நாம் வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படியானால் இதை நம்முடைய சமயம் என்று கேட்டால், நான் வந்து வெறும் இந்த மனத்தை பற்றி உலகினர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. இந்த மனம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய மையத்தினுடைய கருத்து. ஏனென்று கேட்டால், இந்த தலைப்பையும் பேச வேண்டும், அதே சமயத்தில் அந்த தலைப்பு என்னுடைய கருத்தாக இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து இல்லை, நம்முடைய சைவ சமயத்திலே மெய்ஞானிகள் என்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதுதான் வித்தியாசமான ஒரு தலைப்பு என்று நான் சொன்னேன். பொதுவாக நாங்கள் சைவ இலக்கியங்களை பற்றியோ சைவ தத்துவ ஞானங்களை பற்றியோ நாங்கள் நிறைய சொல்லுவோம், அப்படிதான் எங்களுக்கு வழக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு என்று சொல்லலாம். இதில் நுழைவதற்கு முன்பாக, இந்த தலைப்பை சிந்திப்பதற்கு முன்பாக நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், மனம் என்றால் என்ன? எல்லாருமே மனம்னு பேசுறோம். அது என் மனசுக்கு பிடிக்கல, இது என் மனசுக்கு பிடிக்கல, என்னுடைய மனம் இதில் ஈடுபடல, இதில் ஈடுபடுது இல்லை, நீங்கள் சொல்வது என் மனதுக்கு பொருந்துகிறது, என் மனதுக்கு பொருந்தவில்லை. இந்த மனம் என்பதை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த மனம் என்றால் என்ன என்று யார்கிட்டயே கேட்டா ஏதாவது தெரியுமா? அதனால அந்த மனம் என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிந்து கொண்டால்தான் எப்பொழுதுமே மனத்து மன வலிமையை எதிர்கொண்டு நம்முடைய சோதனைகளை வெல்லுவது என்று சொன்னால் முதல்ல என்ன தெரியணும்? இங்கிருந்து நான் சிங்கப்பூருக்கு போக வேண்டும் என்றால் சிங்கப்பூர் எங்கே இருக்கிறது, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சிங்கப்பூருக்கு போக முடியும் இல்லையா? நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், சிங்கப்பூர் வர்ற அன்னைக்கு வரட்டும் அப்படின்னா அது பிரயாணம் ஆக முடியுமா? அப்ப ஒரு டார்கெட் இருக்கலாம், அது சிங்கப்பூர்னா எங்க இருக்குது, அது எந்த வழியா போகணும், இங்கிருந்து பிளேன்ல பிளைட்ல போனா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம போக முடியும். அதுபோல மனம் என்று சொன்னால் அந்த மனம் என்ன என்று தெரியாமலே இன்னைக்கு எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த மனம் என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும்? அடுத்து சோதனைகள். நாம சோதனைகள் என்று சொல்கிறோம், சில பேர் வேதனை என்று கூட சொல்லலாம். அது சோதனையா வேதனையா அல்லது சாதனையா என்பதை அது எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஆகவே இன்றைக்கு நாம் வருகிறோம், ஒரு ரெண்டு மணி நேரங்கள் பேச வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஆரம்பிச்சதுனால ரெண்டு மணி நேரம் பேசினாலும் பேசுறோம், இல்ல கொஞ்சம் சுருக்கமா பேசினாலும் பேசிடுவோம். அதுல முக்கியமா என்ன நம்ம செய்யறோம்னா, இந்த சிந்தனையை நாம் எந்த அடிப்படையில் மேற்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த மனம் என்பதா இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னா, இந்த மெடிக்கல் சப்ஜெக்ட் என் நான் மெடிக்கல் மேன் அப்படின்னு இருக்குது. எந்த சப்ஜெக்டுமே அந்த சப்ஜெக்டை பற்றி சப்ஜெக்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு சொல்வது என்பது வேறு, அந்த சப்ஜெக்டை பற்றி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சொல்வது வேறு இல்லையா? இப்ப மெடிக்கல் சயின்ஸை பற்றி ஒரு டாக்டர் இல்லாதவருக்கு நான் சொல்வது வேறு, ஒரு டாக்டருக்கு சொல்வது வேறு. அதுபோல லா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லாவே ஒரு லாவினுடைய சிறப்புகளை ஒரு லாயர் இன்னொரு லாயருக்கு சொல்வது வேறு, லா படிக்காதவங்களுக்கு சொல்றது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா அதுல ஒரு சிரமம் என்னன்னு கேட்டா, அந்த துறையை தெரியாதவர்களுக்கு பேசும் பொழுது நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த மனம் என்ற சொல்லை சைவ சித்தாந்தம் எப்படி விளக்குகிறது என்று அந்த சைவ சித்தாந்த வார்த்தைகளில் சொல்லாமல் நமக்கு புரிகின்ற வார்த்தைகளிலே சொல்லப் போகிறேன். அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, மனம் என்றால் முதலிலே நாம் என்ன ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்றால், இந்த மனம் என்பது, இப்ப டாக்டர்கிட்ட போறோம், கொஞ்ச நாளா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை டாக்டர் அப்படின்னா, அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனா மற்ற டாக்டர் சொல்ல மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. மற்ற டாக்டர் போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுங்க, ஒரு பயாப்சி எடுங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சைக்கியாட்ரிஸ்ட் போனீங்கன்னா, யூ டேக் எ ஸ்கேன் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னாருன்னா அவரே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும் நம்ம. சாரி, அவர் சைக்கியாட்ரிஸ்டா என்னன்னு தெரியல. ஆமா, அதனால என்னன்னு கேட்டா, அப்ப மனம் என்பதை முதலில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் மனத்தை போய் ஸ்கேன் பண்ணுங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன் லேட்டஸ்டா வந்திருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் முதல்ல சிடி ஸ்கேன் இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு. அப்படியானால் இந்த மனம் என்பது முதல்ல ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மனம் என்பது நம்முடைய இந்திரியங்களினாலே பார்க்க முடியாத ஒன்று, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாட் பெர்செப்டிபிள் டு த சென்சஸ், வாட் யூ கால் த மைண்ட் இஸ் நாட் பெர்செப்டிபிள் டு த சென்சஸ் த்ரூ எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், any kind of scientific instrument, any kind of medical equipment, you can't see the mind. அதனால என்ன கேட்டா, mind is not forming part of the anatomical body. இப்ப மெடிக்கல் சயின்ஸ் அனாட்டமிக்கல் பாடியை பத்தி தான் பேசும், ஆனா மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி அனாட்டமிக்கல் பாடி. இதுல யாரும் கருத்து வேற்றுமே இருக்க முடியாது இல்லையா? இருந்தாதான் எக்யூப்மெண்ட்ல வந்துருமே, அனாட்டமிக்கல் பாடினா தான் எக்யூப்மெண்ட்ல வந்துருமே. அதனால் இட் இஸ் நாட் இன் தி அனாட்டமிக்கல் பாடி அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது அனாட்டமிக்கல் பாடி இல்லை ரைட் வச்சுக்கிடுவோம், அப்ப என்ன அடுத்த கேள்வி? த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் சொல்லுவாங்க, இது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்ப அது என்னன்னு அடுத்த கேள்விக்கு வரணும் இல்லையா? அப்போ அப்படி கேட்டா என்ன வரும்னு கேட்டா, இந்த மனத்தை பற்றி பேசினால் மனம் வந்து ஒரு அனாட்டமிக்கல் பாடியில ஒரு பார்ட் இல்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மனம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வியை போட்டா, அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எவ்ரிபடி வில் பி கிவிங் எ டிஃபரண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்ப இங்க இருக்கக்கூடிய 40 பேர் இருக்கிறீங்க, 40 பேர் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்து யூ ரைட் வாட் இஸ் மைண்ட் என்று எழுதினா சொன்னால், நீங்க அத்தனை பேர் ஒன்னா எழுதிட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். யூ ரைட் வாட் இஸ் மைண்ட். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த மைண்ட் என்பதை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, பட் நோபடி இஸ் மைண்டிங் டு நோ வாட் இஸ் மைண்ட். சரி, மெடிக்கல் சயின்ஸ்ல போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், இதெல்லாம் ஒண்ணுன்னு ஏதோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களே ஒழிய, திஸ் இஸ் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு யாராவது எடுத்துக்காட்ட முடியுமா? This is subconscious mind. You see in the X-ray. Now you see the screen. You can now see the subconscious mind. You can see the superconscious mind. அப்படி நீ யாராவது இந்த டாக்டரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா? அடுத்தால இந்த மனம் என்பதற்கு அடுத்த கேள்வி என்ன வருது? அனாட்டமிக்கல் பாடியில இல்லை சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, வெதர், இன்னொரு கேள்வி, இந்த மைண்ட் இஸ் forming part of the soul or something else from the soul. புரியுதா கேள்வி? உயிர் என்று இருக்கிறது, அந்த உயிரினுடைய ஒரு பகுதி தான் மனமா? ஏன்னா உயிருக்கு என்ன நீங்க சொல்லலாம், ஏன்னா உயிரும் அதே மாதிரிதான், எந்த சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்னாலையும் சோலை கையாலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. அப்ப நம்ம ஒரு கதை விடலாம், மைண்ட் இஸ் forming part of the soul அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு கேள்வி. அப்படி சொல்லலாமா? ஆர் த மைண்ட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் த சோல் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு நிலை. இது இப்படி சொல்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, அப்படி சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை. மைண்ட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல், அதையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல், இட் இஸ் அன் எக்ஸ்டேனியஸ் ஆப்ஜெக்ட் விச் இஸ் டைரக்டட் பை சோல், பட் இட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. You can't prove it. இந்த இடத்துல என்ன பண்றோம், இந்த இடத்துல தான் நாம ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்முடைய அறிவின் துணை கொண்டு எங்கே நாம் அணுகவில்லையோ அந்த இடத்திலே ஞானிகள் அல்லது இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் முக்கியம். ஒரு ஞானியை நீங்க நம்புவீங்க, இன்னொரு ஞானியை நம்புவார், அப்படிதான் நடக்குது. ஒருத்தர் ஒரு சாமியார் பின்னாடி போறார், இன்னொரு சாமியார் பின்னாடி போறார். அதே போல இந்த மைண்ட் என்பது என்ன என்றால், இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, இது நம்ம ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மைண்ட் இஸ் நாட் த சோல், மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சோல். அது எங்க சொல்லியிருக்கு அதான் குறிச்சுக்கணும். சிவஞான போதம் 4வது சூத்திரம், அந்த கரணம் அவற்றினொன்று அன்று, அவை சந்தித்ததான்மா சகசமலத்து உணராது. சூத்திரத்தை சொன்னாலே கொஞ்சம் பயம் வந்துடும். மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா எத்தனை பேருக்கு வழங்கும் தெரியாது. அந்த கரணம் அவற்றினொன்று அன்று, அவை சந்தித்ததான்மா சகசமலத்து உணராது, அமைச்சர சேப்பன் என்று அஞ்சவத்தை தே அப்படின்னு சுயானுபவத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னா சூத்திரத்தை சொல்லியாச்சு. ஆனா உங்களுக்கு புரியுமா? புரிஞ்ச என்ன கேட்பீங்க நீங்க, என்ன புரிஞ்சிருக்கும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், நான் பேசுவது தமிழ் என்பது புரிஞ்சிருக்கும். அந்த தமிழிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அதான் என்ன சொல்றார் அந்த சூத்திரத்தை என்ன சொல்றார்னா, ஆன்மா அந்த கரணங்கள் அவற்றின் ஒன்று அன்று. அப்போ இந்த அந்த கரணம் ஏன் சொன்னார், மனம்னு சொல்லல, அதாவது அது என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, த டிசைடிங் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, அந்த டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது மனம் மட்டுமே முடிவு செய்வதில்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, மைண்ட்னு சொல்லாம அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கரணங்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, மன அதனா குறிச்சுக்கிடுங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளுக்கு சேர்ந்து சைவ சித்தாந்தம் ஒரு பேர் சொன்னாங்க, அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இன்னர் சென்சோரியா. தட் இஸ் ஈக்குவலண்ட் இன் இங்கிலீஷ், இன்னர் சென்சோரியா. அந்த இன்னர் சென்சோரியான்னு ஏன் சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னர் சென்சோரியம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னர் சென்சோரியான் புளூரல் இல்லையா இங்கிலீஷ் தெரியும். அதனால ஒரு கருவி இல்லை இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, புளூரல் தான் சொல்லியிருக்காங்க. அதே போலதான் மெய்கண்டான சொன்னார் அந்த கரணங்கள். அந்த அந்த கரணங்கள் எப்படி வேலை செய்கிறது, மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னங்கிறத நான் இப்ப போல என்ன தெரியுங்கன்னா, நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மனம் மட்டும் காரணம் இல்லை, அவ்வளவுதான். இந்த நான்கும் சேர்ந்துதான் ஒரு முடிவை எடுக்கின்றன என்று அந்த பொருள். இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஆகமத்தில் சொன்ன பெயர் என்னவென்றால், ஒவ்வொரு டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல இட் இஸ் கால் இன்னர் சென்சோரியா. அதுக்கு தான் நிறைய நான் சொல்ற காரணம் என்னன்னா, சில விஷயத்தை எல்லா என்னென்ன சயின்ஸ் எப்படி சொல்லுது, இங்கிலீஷ் இட் இஸ் கால் இன்னர் சென்சோரியா ஆர் மென்டல் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மென்டல் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்வது ஒரு லிட்டரல் வேர்ட், மென்டல் ஃபேக்கல்டிஸ் அல்லது இன்னர் சென்சோரியா. இதுக்கு சைவ சித்தாந்தம் சொன்ன ஆகம வார்த்தை அந்த கரணம். இதற்கு உபனிஷத் சொன்ன வார்த்தை மனோமய கோஷம். இந்த டெர்மினாலஜி டிஃபரெண்டா இருக்கிறதுனால நீங்க வந்து பொருள் வேற நினைச்சிருக்கூடாது. உபனிஷத் இஸ் சேயிங் மனோமய கோஷம். எந்த உபனிஷத் சொல்லுது, தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்லுதுன்னா மனோமய கோஷம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அந்த கரணங்கள். ஆகவே அந்த அந்த கரணங்கள் தான் என்ன முடிகிறது என்றால், நீங்கள் எதை என்ன முடிவு செய்தீர்கள் என்ற முடிவு யார்கிட்ட இருக்குது, மூளைகிட்ட இல்ல. எவ்ரிதிங் டிசைடட் பை பிரெயின் சொல்லல அவங்க. அடுத்ததுக்கு வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இப்போ என்ன சொல்றாங்க, எதையா சொல்லிட்டு போங்க சார் இல்லையா, ஏதோ நீங்க சொல்றது கொஞ்சம் புரியுது. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, இந்த அந்த கரணங்களை இப்ப என்ன எஸ்டாபிளிஷ் பண்ணியாச்சு, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிறது ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சோல் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சரி வச்சுக்கிடுங்க சார், நீங்க சொல்லபடி அசியூம், யூ அசியூம் யுவர் தியரி. இப்போ வெதர் த சோல் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் தி அந்த கரணாஸ், முதல் பாயிண்ட் ஞானிகள் சொல்லிட்டாங்க அந்த கரணம் ஆன்மாவின் ஒரு பகுதி அன்று. இப்படி படிக்காதனாலதான் என்ன போச்சுன்னா, எங்க சொல்லிருக்குது சிவஞான போத நான்காம் சூத்திரத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி படிக்காதனாலதான் இன்னைக்கு என்ன போச்சுன்னா, அவங்கவுங்க ஒரு தியரியை உண்டாக்குறாங்க. நம்முடைய சமய சமயத்தில் இன்னும் ரொம்ப அதிகம், கிறிஸ்டியானிட்டிலும் அப்படிதான். 20,000 மிஷன் இருக்கு நமக்கு பார்த்தா கிறிஸ்டியானிட்டின்னு தெரியுது. கிறிஸ்டியானிட்டி கூட எத்தனை மிஷன் இருக்கு, 20,000 மிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு தியரியை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக உங்க வைத்துக் கொண்டீர்கள். அடுத்த கேள்வி என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி வைத்துக் கொள்வோம், நீ மனம் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரேனியஸ் டு த சோல். இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெதர் த சோல் வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் த மைண்ட். புரியுதா உங்களுக்கு, நான் சொல்ல புரியல. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, இந்த கேள்வியை கேட்ட உடனே எஸ் ஆர் நோ சொல்லணும். த சோல் கேன் கண்ட்ரோல், த சோல் கேனாட் கண்ட்ரோல், அப்படிதான் ஆன்சர். இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க, நிறைய இயக்கங்கள் தோன்றியது. ஒருத்தர் சொன்னாரு, அந்த மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு நாங்க சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்கு பேரு மன வளக்கலை அப்படின்னாங்க. அது எங்கன்னு தெரியும், இந்தியாவில் ஒண்ணு மன வளக்கலை, இந்த மனத்தை வளப்படுத்துகின்ற கலை எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. இன்னொரு சாமியார் வந்தார், இதெல்லாம் இந்தியாவில் எத்தனை சாமியார் வந்திருக்காங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இன்னொரு சாமியார் வந்தார், அவருக்கு பேரு மனமே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படி ஒரு சாமியார் இருக்கார், மனமே ரிலாக்ஸ் பிளீஸ். நான் பேரை சொல்லாம தேரிய மட்டும் சொல்றேன், இதெல்லாம் எந்தெந்த சாமியார்கள் உங்களுக்கே புரியும். அடுத்தால சொன்னாங்க, இப்ப நம்முடைய பழக்கத்துல ஒண்ணு இருக்குது, மனம் என்பது ஒரு சாட்சி. இப்ப நாம என்ன சொல்றோம், ஒரு உலக வழக்கில் என் மனச்சாட்சிக்கு அது பொருந்தல, இதெல்லாம் சிந்திக்கணும். இது அந்த காலத்தில் சொல்லிட்டு வர்றோம், ஆனா அதை சொல்றேனே ஒழிய அதுக்குள்ள நம்ம டீப்பா போல, என் மனச்சாட்சிக்கு நீங்க சொல்றது சரியா படல, என் மனச்சாட்சிக்கு நீங்க சொல்றது சரியா படுதுன்னு சொல்றீங்க. இந்த வார்த்தையை நீங்க ஆராய்ச்சிங்கன்னா, மனத்தை என்ன சொன்னாங்க, சாட்சி. மைண்ட் இஸ் ஒன்லி எ விட்னஸ். என்னைக்கு நீங்க மனத்தை சாட்சின்னு சொல்லிட்டீங்களோ, எப்ப சாட்சி வரும், வென் தேர் இஸ் அன் அக்யூஸ்ட், த க்வெஸ்சன் ஆஃப் விட்னஸ் வில் அரைஸ். அக்யூஸ் இல்லாம சாட்சி உண்டா இல்லையா? அப்போ யூ டேக் மைண்ட் இஸ் அ விட்னஸ், ஹூ இஸ் அக்யூஸ்ட். அந்த வார்த்தை பெரியவங்க பயன்படுத்த விஷயத்தில் மனச்சாட்சின்னு சொன்னதுனால, இந்த மனம் ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று மட்டும்தான் சொன்னார்கள். அப்ப அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு, மன குற்றவாளின்னு சொல்லல, மனமே செய்யறதா இருந்தா மன குற்றவாளின்னு சொல்லலாம், ஆனா மனச்சாட்சின்னு தான் சொன்னாங்க. இதுக்குன்னா சாதாரண விஷயம்தான், நீங்க இப்படி சிந்திக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இந்த வார்த்தைகள் சொல்லுவேன் ஒழிய மனச்சாட்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், ஆனா அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது, அது சாட்சி தான் என்று. அடுத்த இன்னொருத்தர் சொன்னாங்க, மனம் ஒரு குரங்கு. அது குரங்கு ஏன் வச்சாங்க அதுக்கு பேர்னு கேட்டீங்கன்னா, இந்த குரங்கு வந்து இந்த இந்த ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தொங்கும், அடுத்த நிமிஷம் இன்னொரு கிளைக்கு போகும், அது ஏன் போச்சுன்னு அதுக்கே தெரியாது. அப்ப எதையாவது ஒரு அது தொங்குறதுக்கு ஒரு கிளை வேணும், அவ்வளவுதான், எதையாவது ஒரு கிளையை பிடிச்சுக்கணும். அது போலதான் மனம் என்ன பண்ணும்னா, எதுலையாவது போய் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது. அப்புறம் மனத்தை வந்து எதிலையாவது போய் இன்வால்வ் பண்ணிட்டீங்க, காதலும் அப்படிப்பட்ட ஒன்று தான், அதுல போய் உள்ள வச்சாச்சுன்னா வர முடியாது, அது ஒரு இன்வால்மெண்ட் தான். அதெல்லாம் எங்க ஊர்ல பெரிய கவிஞர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் என்ன கேட்பாரு, பாட்டு பாடுவாரு, இரண்டு மனம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன், ஒன்று அவளை மறப்பதற்கு, இன்னொன்று அவளை நினைப்பதற்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, மறக்கிறது நினைக்கிறது வேற வேற இருந்தா தான் அது பாசிபிள், அவருக்கே புரியுது இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், ஆனா நமக்கு எது முக்கியம்னு கேட்டா, எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது தவறில்லை, அந்த ஆர்வத்திற்கு அந்த வினாவுக்கு விலை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ஏனென்று கேட்டால், அது யார் சொல்லணும், அந்த மனத்தை வென்றவர்கள். எதுவுமே என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்த நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, நாம் கொண்டு வந்திருக்கிற ஹேர் ஆயில் ரொம்ப அருமையான ஹேர் ஆயில், இதை நீங்க தலவுனீங்கன்னா ஒரு மூணு வாரத்தில் உங்க தலை வந்து தலைதலன்னு வளரும் அப்படி நான் ஒரு சொல்லி இறங்கி வச்சுக்கிறேன். ஹேர் ஆயில் விற்க வந்திருக்கிறேன், ஏன் தலை வழுக்கையா இருக்கு. அப்ப யாராவது அந்த ஹேர் ஆயில வாங்குவீங்களா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. 100 வயது வரை வாழ்வது எப்படின்னு ஒருத்தர் எழுதினார், யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் 100 வயது வரை வாழ்வது எப்படி, 52 வயசுலேயே செத்து போயிட்டார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, எங்க நாட்டில் மூலிகையை பத்தி காலையில டிவியை திறந்தீங்கன்னா மூலிகையை பத்தி பேசுவார் பக்கம் பக்கமா, வார்த்தை சித்தர்னு பேர் தெரியுமா உங்களுக்கு, யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். காலையில டிவியில பேசுவார், இந்த மூலிகையில அது இருக்குது, அந்த மூலிகையில அது இருக்குன்னு, இந்த தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மூலிகைகள், சித்தர்கள் செய்த மூலிகைகளை எல்லாம் பத்தி காலையில டிவியில பேசுவார். இந்த நாள் இனிய நாள் அது தலைப்பு கேட்டீங்களா, இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு மூலிகைகளை பத்தி பேசுவோர் பேசிக்கிட்டே வருவார். பேர சொல்லாம எல்லாம் கொள்கையை மட்டும் சொல்லிட்டே வர்றேன், ஏன்னா கருத்து தான் முக்கியம், ஆள் முக்கியம் இல்ல. அதுக்குதான் டிவியை சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, டிவியை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க எப்படி கொள்கை வருதுன்னு. கடைசியில் என்னாச்சு இல்லையா, 51 வயசுல கேன்சர் வந்து இறந்தார். அப்ப மூலிகையை பத்தி பக்கம் பக்கமா பேசி என்ன பிரயோஜனம், இது பண்ண என்ன பிரயோஜனம், நீங்க சொல்லக்கூடியது என்ன இருக்கணும்னு கேட்டா பிராக்டிக்கலா இருக்கணும், அப்பதான் நம்ம ஏத்துக்க முடியும். ஒரு தேரி சொல்றீங்கன்னா அந்த தேரி எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகணும் இல்லையா? இப்ப லால சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, எத்தனையோ தேரி இருக்குது, A plus B whole square is equal to A square plus 2AB plus B square. That formula will apply everywhere. You can't say this formula is applicable to this equation, but the same formula is not applicable to this equation. It is not mathematics. அப்போ நீங்க சொல்லக்கூடிய தியரி எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணும், அப்பதான் அது லாபம் ஆக முடியும். ஆகையினால அந்த வகையில் நான் போறேன். ஆகவே மனம் என்பது மனத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம், மனவளக்கலை. ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க என்ன வருது. இப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல்ல புதுசா ஒரு தியரி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப மனத்தாங்கல் கவலைகள் இருக்கா, எங்க கோர்ஸ்ல வந்து சேருங்க. ஹைதராபாத்ல ஒரு பெரிய பஞ்சாரா ஹில்ஸ் ஒரு இடம் இருக்கு, பஞ்சாரா ஹில்ஸ் பெரிய அருமையான ஒரு இடம், ஹைதராபாத் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மனசு இந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஸ்ட்ரெஸ் இது பண்றதுக்கு அவங்க யாரு போறாங்கன்னா, இந்த பஞ்சாரா ஹில்ஸ்ல போய் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜர் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க யாரு வந்திருக்காங்கன்னா, எல்லாம் டாடாவுக்கு பேரன், பிர்லாவுக்கு பேரன், நீங்க அம்பானிக்கு பேரன், எல்லாம் அங்க வந்து படிக்கிறான் இல்லையா. ஒன் அவருக்கு 10,000, ஒன் அவருக்கு ஒன் அவர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குறைச்சி சொல்லி தருவாங்களா, அதுக்கு 10,000 பீஸ். நடத்துறது யாரு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். என்னன்னு கேட்டா அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இந்த ஆபரேஷன்ல சார்ஜ் பண்றதை விட இதுல அதிகமா பண வருமானம் வருது. ₹20,000 பீஸ் கட்டி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான், மன எப்படி குறைக்கிறது. என்னன்னு கேட்டா இது மாதிரி நிறைய இயக்கங்கள் என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு இருக்குது, அதை மறுக்க முடியல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அவங்களை போய் சேர்றான், அவ்வளவுதான். இப்ப அது ஒரு கான்செப்ட். இப்ப சொல்லிட்டேன்னா எல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களை திங்க் பண்ண வச்சுட்டு கடைசியில நம்ம ஞானிகள் என்ன சொல்றான்னு கடைசியில வரப்போறேன். இப்ப அடுத்தால இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இந்த அப்நார்மாலிட்டிஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, யாருமே பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் இருக்கு இல்லையா, அது மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடுது. நம்ம பார்க்கிறோம் கணவனும் மனைவியும் ஒரு 35 வருஷம் வாழ்றாங்க, 40 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நல்ல தே ஹவ் லிவ்ட் எ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். அவங்கள சொல்றேன், இந்த இடையில பிரிஞ்சு போனவங்கள நான் சொல்லல. நன்றாக கணவனும் மனைவியாக வாழ்ந்து நிறைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் எடுத்தவங்க, அவங்களே எடுத்து விடுவோம். எடுத்துக்கிட்டு நீங்க தனியா போய் அந்த அம்மாட்ட உங்க கணவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுவா, 35 வருஷம் ஆகி இவர் திருந்தவே இல்லை. நீங்க கணவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, இவளை கட்டி நான் பட்ட பாட ஏன் கேக்கு இல்லையா. இது பிராக்டிக்கலா நடக்குது. அதான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் இவருடைய இது சரியில்லை, இவங்களுடைய பார்வையில் அது சரியில்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பார்வை மாறுது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, என் மனசுக்கு இது சரின்னு தோணுதோ அப்படிதான் பேசுறாங்க எல்லாரும். அப்படி வந்து இருக்கும்போது இப்போ மெடிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது இது மாதிரி மனமெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யறதுக்கு உடம்புல எந்த உறுப்பு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி என்ன சொன்னாங்க, பிரெயின் காரணமா என்ன கேட்டா, இதுக்கு ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும் உடம்புக்குல, அந்த ஃபேக்டர் வந்து அனாட்டமிக்கல் பாடியில கண்டுபிடிக்க முடியல இல்லையா. இப்ப இன்னும் சொல்ல பாருங்க, இப்ப பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் பேரண்ட் பேஷண்ட்ஸ் அவர் க்யூர் பண்றாரோ பண்ணலையோ வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா. நீங்க அந்த டாக்டருடைய மனைவியை போய் கேட்டீங்கன்னா கணவனை பற்றி என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்னு நீங்க ரகசியமா கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு யாரும் நான் குறை சொல்லல. ஏன்னா இது ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் இவருடைய இது சரியில்லை, இவங்களுடைய பார்வையில் அது சரியில்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பார்வை மாறுது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, என் மனசுக்கு இது சரின்னு தோணுதோ அப்படிதான் பேசுறாங்க எல்லாரும். அப்படி வந்து இருக்கும்போது இப்போ மெடிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது இது மாதிரி மனமெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யறதுக்கு உடம்புல எந்த உறுப்பு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி என்ன சொன்னாங்க, பிரெயின் காரணமா என்ன கேட்டா, இதுக்கு ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும் உடம்புக்குல, அந்த ஃபேக்டர் வந்து அனாட்டமிக்கல் பாடியில கண்டுபிடிக்க முடியல இல்லையா. இப்ப இன்னும் சொல்ல பாருங்க, இப்ப பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் பேரண்ட் பேஷண்ட்ஸ் பண்ணலையோ வருமானம் வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த டாக்டருடைய மனைவியை போய் கேட்டீங்கன்னா கணவனை பத்தி என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்னு நீங்க ரகசியமா கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு யாரு நான் குறை சொல்லல, ஏன்னா இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இப்ப என்ன சொன்னாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுச்சு, மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த அனாட்டமிக்கல் பாடி, தட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ். ரெண்டாவது அங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் எ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன், இது மெடிக்கல் சயின்ஸ் ஒரு தியரி தான், இந்த மனம் வந்து அப்நார்மலாவோ வித்தியாசமாகவோ ஒருத்தருக்கு தோணுது அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் பிரெயின் ஹைபோதாலமஸ் அண்ட் புரோட்டீன் அண்ட் பிட்யூட்டரின், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் வேணுமா. உண்மையில வந்து டிசீஸ் ஏன் பேர் வச்சாங்க, டிசீஸ்னால என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல உள்ள எட்டு சிஸ்டம் இருக்கு இந்த உடம்புக்குள்ள, மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், இல்ல இந்த எக்ரேட்டரி சிஸ்டம் என்று ஒரு எட்டு சிஸ்டம் இருக்குது. இந்த எட்டு சிஸ்டம் வந்து ஒன்னுக்கு ஒன்னு என்னைக்கு கோஆர்டினேட் பண்ணலையோ அன்னைக்குதான் டிசீஸ் வருது. அதனால சொன்னாங்க டிஸ்ஈஸ், அதுக்கு பேரே வியாதிங்கிற டிஸ்ஈஸ். அப்ப அந்த ஈஸா இல்லாம மாறுது, அந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்கு பாருங்க. அதே போல இந்த கோஆர்டினேஷன் என்னைக்கு குறையுதோ அன்னைக்குதான் வியாதி வருது உடம்புக்கு. அதே போல என்ன சொன்னாங்க, இது உடம்புக்கு வர்ற வியாதி, இப்ப மனசுக்கு வர்ற வியாதி ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த மனசுக்கு அந்த வியாதி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் த பிரெயின் த ஹைபோதாலமஸ் அண்ட் த பிட்யூட்டரின். இது ஒரு மெடிக்கல் ஒரு தேரி, இதெல்லாம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நான் கேட்ட விஷயத்தை தான் சொல்லிட்டு
1: இருக்கேன்.

ஆனா

సమాధా భయమే శ్రీమహే

ఓ

పారమంగాస్వస్తి విశ్వాధీరోధి మహాత్మరాష్ణుభూతి.

ఏమే చేయటం భద్రస్ నామ శివే.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: யாழினர் ஒருவார் இருக்கொடு தோந்தீரம் எம்பினர் ஒருவால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவால் துவள்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருவால் சென்னியிலஞ்சலி உப்பினர் ஒருவால். இதான் அவர் கண்ட காட்சி. அதுக்கு மேல தன்னுடைய நிலையை சொல்ற. முதலிலே சொன்ன நான்கு வார்த்தை ஆன்மாவானது புறக்கண்ணால் கண்ட காட்சியை மட்டும்தான் சுவாமிகள் சொன்னார். அதற்கு மேலே அகக்கண்ணாலே வடிவாதக பெருமான் பார்ப்பதை அதற்கு அடுத்து அடுத்து சாங்கார்கள். நான் இளவரசோட காட்சியில் இருந்த போது சொன்னேன், நீங்க கொடுக்கறது பூஜையில மட்டும்தான் சாமி விற்க முடியும், என்ன பண்றது விலை ஏறி போச்சு. பூஜையில தான் இருக்க முடியும். சமாஜ பதிப்புகள் தான் படிக்கணுன்ற எண்ணம் வரும் புத்தகத்தை. இப்ப அதே மாதிரி எல்லா பதிப்புகளும் அவன் திருப்பணந்தாள் போட்டிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு சபா கொடுத்துருக்காங்க, படிக்க முடிய மாட்டேன். இன்னிசை வீணையர் ஒருவாள். சுவாமிக்கு பிடித்தமான இசையே வீணை, பிடித்தமான இசையே வீணை. வீணை நம்முடைய இல்லங்களிலே வீணை இருக்க குடந்தை சுந்தரேச பன்னாராச்சி சுந்தரேச தேசிகர் எழுதியிருக்கிறார், நான் கேள்விப்பட்டதும் படித்ததும் வீணை எங்கே இருக்கிறதோ எட்டு திருமகள் அங்கே வாசம் பண்ணுகிறாள் என்பதை எல்லா சங்கீத குறிப்பும் தெரியப்படுத்துகிறது. வீணை யாரார் வாசித்தாங்க? சூப்பர் இல்லையா? ஓழொரு பதிகத்தில் ஞானசம்பந்த சொல்வார், சரி ஞாபகம். ஓழொரு பதிகத்தில் ஞானசம்பந்த சுந்தர திருவானவாய் பதிகத்தில் தம் கையில் அனல விட்டார் என்ற பதிகத்தில் வீணை. மணிவாசகர் நிறைய சொல்வார், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீணை அவ்வளவு உயர்ந்தது. அப்ப இப்ப இப்ப எந்த கோயில்லையாவது வீணை வச்சிருக்காங்களா? புதியில மரபு மாறி போச்சு. இன்னிசை வீணையர் இன்னிசை யாழினர் இன்னிசை தோத்திரம் எல்லாத்துக்கும் அந்த இன்னிசை. இன்னிசை வீணையர் ஒருவால் இன்னிசை யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். இது இல்லாத பிரச்சனை. அந்த வரிக்காக 400 புத்தகங்களுக்கு மேல உரைகின்றிருக்காங்க நம்ம பெருமக்கள். இருக்குன்றது அதுல வடமொழியில கிடையாது, தமிழ்ல தான் இருந்தது என்று ஒரு காரார் கொள்கை. இப்ப நாம அந்த இடத்துக்கு நாம போக வேண்டாம். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். தோத்திரம் எம்பினர் ஒருவால் என்ற ஒரு வரியைத்தான் மணிவாசகர் காலம் பிந்திய காலம் என்று உரையாசிரியர்கள் உரை ஒருத்துவிட்டார். தோத்தரம்ன்றது மணிவாசகருக்கு முன்னாடி இருந்திருக்குது. அப்போ அது ஞானசம்பந்தர் தோத்தரமாக இருந்திருக்கும், அப்பர் திருமான் தோத்தரமாக இருந்திருக்கும், காரைக்காரம்மையார் தோத்திரமாக இருந்திருக்கும். எனவே தோத்திரம் என்பது திருமறை சொல்லாட்சியே. எனவே மணிவாசகருடைய காலம் மூவர் காலத்துக்கு பிந்தியது என இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு தேவையில்லாத விஷயம். அதுதான் சாமி கேட்டாங்க, சாமிகள் காலத்திலேயே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண போற, பெரிய விஷயம். இன்னிசை வீணையர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். கருவறைக்கு முன்னால் நிற்கிறார் கிண்டமாலை கண்ணி துன்னிய பிணை மேலர் கையினர் ஒருவால். இது சரியை நிலையிலே அமைந்தவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சொல்ல அடுத்து சொல்றது துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். சரி சொன்ன உடனே கிரியை உடையவர்கள் அடுத்த பக்கமா, யோகம் உடையவர்கள் அதற்கப்பாலும், ஞானம் உடைய அழுகையர் கடைகியுமாகத்தானே மணிவாசகப் பெருமான். சரியை தெரியையாளர்கள், கிரியையாளர்கள், யோக நெறியாளர்கள், ஞான நெறியாளர்கள் நால்வரை நெறிப்படுத்தி சன்னிதானத்துல காட்டி, இது ஒரு இதன் அற்புதமான தொழுகையர் ஒருவால். ஆண்டவரே சாமி வெளியில போகுது, பார்த்த உடனே நம்ம எத்தனைதான் நம்ம கையில இருந்தாலும் அவனை தொட வேண்டும் என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு இருந்து பத்தியா, அது உயர்ந்த எண்ணம், உடனே தலைவர நம்ம வணங்கணும்னு எண்ணம் வந்தது. தொழுகையர்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் இன்னொரு வரியில தொழுகையர் சொல்ல போறார். அந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம், இந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம்? முதலிலே தொழுகையர் புறவடிவிலே இருந்த ஆண்டவரை தொழுதவர்கள், கடைசியில ஒரு தொழுகையர் சொன்னார், அவர்கள் உயர்ந்த நிலையிலே ஆணவ மலம் அற்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவாகியவர்கள் இறைவனை கண்டவுடனே, ஞானத்தால் கேட்டவுடனே, தன்னை மறந்த நிலையிலே சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருவால் துவள்கையர் அழிகையர் தொழுகையர் அஞ்சலி உப்பினர். துவண்டு போகிறார், இறைவனை பார்த்து துவண்டு போகிற நிலைன்னா அது எப்படி என்ன, உடம்பிலே இருக்கிற எல்லா உறுப்பும் ஆடி போய் தலைப்படுகிறதோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும், அந்த உயிருக்கு மட்டும்தான் துவழுதல் வரும். மதுரையில ஒரு பெண் சிவகோத்திரத்தில் அவங்க தாயார் இல்லை, தந்தையார் வளர்த்துவர் வசதி இல்லாத குடும்பம். அந்த பெண்மணி சிவமணி சிவபக்தி. ஒரு நாள் அவருடைய இல்லங்களிலே ஒரு வைஷ்ணவர் வந்து பிச்சை எடுக்கிறார், வசதி இல்லாத ஒரு வைஷ்ணவர். பிச்சை எடுத்த உடனே இவர் எட்டி பார்க்கிறாரு, இந்த பெண்மணியினுடைய தந்தையார், யாரப்பா நீ? நான் வைஷ்ணவன் சார். எங்க இருக்கிற? நான் கள்ளழகர் கோயில்ல வாசல்ல. உனக்கு யாரும் கிடையாது, எங்க அம்மா ஒண்ணு நான் ஒண்ணு, தாயாருக்காக பிச்சை எடுக்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? வசதி இல்லை, யாரும் பெண் கொடுக்க மாட்டேன். இவர் என்ன பண்ணாரு, தன் மன மகளை கூப்பிட்டாரு, கௌரி இங்க வான்னாரு. என்னப்பான்னா, உன்னை இவனுக்கு கன்னிகாதானமாக திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த வினாடியிலே தாலி பூட்டி அவனை அவன் அவளை அவனோடு அனுப்பி வைத்தா கள்ளரனுக்கு. நடந்த வரலாறு அந்த அம்மாவுக்கு. அங்க போன உடனே அவங்க அம்மா பார்த்தாங்க, வைஷ்ணவருடைய அம்மா. அந்த அம்மா முத்திரைகள்லாம் பெற்றவர். இது பெண்ணா, அவர் கல்யாணம் பண்ணி வந்துட்டு என்ன கோத்திரம், இது சிவகோத்திரம்னு உங்க அப்பா சொன்னார், அட பாவி நமக்கு குடிச்சுதுரா செஞ்சிருந்த. சரி, அவளை கொண்டு போய் மாட்டு தொழுவமா பார்த்து வை, கூடத்துக்குள்ள இட்டுன்னு வராத, நான் சாலிக்கிராமம் பூஜை பண்றேன். இவர்களுக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சவால் தான் சரபம், பாம்பன் சாமிகளுடைய சரபம். இது சாதாரண பாம்பு நினைச்சிடாதே, மிகப்பெரிய பாம்புன்னார் பாம்பன் அடிக்கிறார் சரவம். அந்த பெண்மணி ஒரு நாள் வெளியில போயிருந்தார், ரத்தன சுருக்கம் நான் 4 மணி நேரம் சொல்ற கதை, ரத்தன சுருக்கம். இவனும் வெளியில போயிருந்தேன். இந்த பெண்மணிக்கு சிவபூஜை பண்ற பழக்கம், பசுமாடும் கன்றும் கட்டுகின்ற ஆப்பியிலே கொண்டு போய் அந்த ஆப்பையே சிவமாகத்தானே வழிபட்டு இந்த பெண்மணி சிவபூஜை பண்ற. இவ அழுகுற, நான் மதுரையில் இருந்த போது தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு சோறு கொடுத்திருந்தனே, ஒருத்தரும் இங்க வரமாட்டேன்றாங்களே. சிவபெருமான் பார்த்தார், இந்த பெண்மணி அழுகிறா இல்லையா, இந்த அழுகைக்காக நாம் எங்கே கண்ணீர் தாரையாக நினைந்து இறைவனை வணங்குகிறோமோ இறைவன் வெளிப்படும். நீங்க தனியா கோயில்ல உட்கார்ந்து சிரிச்சு நின்னீங்கன்னா யாரும் வளம் வர மாட்டாங்க. ஈவோ கிட்ட போய் அழுது கொண்டிருப்பீர்களுடைய உயர்ந்த லட்சணம். இந்த பெண்மணி அழுகிறாள், சொக்கநாதா நான் சிவபூஜை பண்றவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாரை பார்க்காமல் நான் தண்ணீரும் அருந்துவதில்லை. என் வினைப்பயன் காரணமாக வேறு ஒருவருக்கு கோத்திரமல்லாத ஒருவருக்கு என் தந்தையார் என்னை அடித்து விட்டார். ஒரு சிவனடியாரை பார்க்காமல் என் மனம் வேதனைப்படுகிறது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது அப்படின்னு அழுதானா சுவாமி சுக்கநாதர் புறப்பட்டு நேராக இந்த மாமியாரும் கணவனாரும் இந்த அம்மாவை உள்ள பூட்டிட்டு சாவி போயிட்டார். சிவனடியார் வந்து கதவை தட்டுறார். இந்த பெண்மணி ஓடி வந்து பார்த்தா அப்பதான் தெரியுது வெளியில அம்மா மாமியார் கூட்டிட்டு போயிருக்காரு. சாமி நீங்க சிவனடியார் இப்பதான் நான் பாக்கிறேன், எங்க மாமியாரும் கணவனாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களே, நான் உங்களை எப்படி உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போறேன். பெண்மணி நான் அட்டமாசித்திகள் எல்லாம் கைவரப்பெற்ற சிவஞானி நானு. நான் எங்க ஊர்ல கல்யாணிக்கே நான் கரும்பு கொடுத்தவன். நீ உத்தரவு கொடுத்தீனா நான் பூட்டுல கைய வச்சேன்னா பூட்டு தானா விலகி ஓடுவோம். கல்யாணிக்கு கரும்பு கொடுத்து உத்தரவு சாமின்னா சாமியார் உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா இலைகள் எல்லாம் பரிமாறி அடியார்களுக்கு அண்ணம். உலகத்திலேயே எது உண்மைனா சிவனடியார். நேற்று எங்க சதானந்தம் அண்ணாவும் அமிச்சிவாயமும் மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு இருந்து மகேஸ்வர பூஜை நல்லா சாப்பிட்டு போங்க. இங்க என்னுடைய போதாத வேலை என் மைத்துனருடைய மகனுக்கு பொன் பார்க்கிற வேலை, அதுவே எல்லாரும் கத்தினாங்க இவ்வளவு லேட்டா என்ன பண்ணிக்க. நான் அவர் மேல ஒரு வழக்கு சொல்லி சதானந்தம் அழைச்சு போயிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியல. மகேஸ்வர பூஜை மிக முக்கியமா பரிமாறினாள். எல்லாம் பார்த்த பிறகு இவர் சாமி ஒருபடி சாப்பிட்டு உள்ள சாப்பிடுறாரு. இவருடைய வடிவமானது வயோதிக வடிவம், வாலிப வடிவமா திரும்பி இந்த பெண்ணு பார்க்கிறாங்க. மாமியாரும் கணவனாரும் ஏற்கனவே மேல சந்தேகப்படுறோம். நீங்க சாமி இப்படி புதியவரா வந்தீங்க, இவ்வளவு இளமையா மன்மதன் மாதிரி மாறிட்டீங்க. நான் மாறலம்மா, உன்னை பார்த்த உடனே என் உடம்பு அவ்வண்ணமாக மாறியதுன்னு திருக்கோவையார்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து வறுமையான பாட்டு. கோம்பி கண்டஞ்சி ஒதுங்கி மேயா குஞ்சரம் கோழி கிழைக்கும். அற்புதமான பாடல், சிவஞானிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக அமைந்த பாடல். மாமியார் இந்த பெண்ணுக்கு பயம் வந்து மாமியார் வந்துட்டாங்களே, இந்த யாரோ ஒரு வாலிபனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுன்னு இருக்கிறாங்க. எங்க நீங்க துறவியா வந்தீங்க, வயோதிகரா வந்தீங்க, இளமையா மாறிட்டீங்க, எங்க மாமியார் வந்துட்டாங்களே, நான் என்ன பண்றது? நீ கவலைப்படாத, போய் நீ கதவை திறந்த. கதவை திறந்தான். கதவை திறந்த உடனே மாமியாரும் கணவனாரும் உள்ளே நுழைகிறான். பரஞ்சோதியார் திருவிளையாடல். இங்க சாமி என்ன பண்ணார், குழந்தையா மாறிட்ட. சின்ன குழந்தையா இறைவன் குழந்தையானது மூன்று பேருக்கு தான். ஒன்று வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையானார், வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையான. பக்த கௌரிக்கு குழந்தையானார், பாம்பன் சுவாமிகளுக்கு குழந்தையான். ஆச்சு, உலகத்துல எல்லா நிகழ்வும் பாம்பரணிகளா இருக்க அமைஞ்சு. இந்த மூணு பேரு தான் இறைவன் குழந்தையான. ஒன்னு வல்லாள மகாராஜா, அதற்கு முந்திய யுகத்துல பக்த கௌரிக்காக இறைவன் குழந்தையா மாறினா, ரெண்டாவது வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையா மாறினா, இன்னொன்று ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையா போனா, நான்காவது பாம்பன் சுவாமிகளுக்கு இறைவன் குழந்தையாக. சுசீந்திரத்தில் அனுசியா காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையான. ராவணனுடைய தவம் மண்டோதரிக்கு குழந்தையாக காட்சி. இந்த பெண்மணி உடனே உள்ளே வருகிறாள். யாரம்மா அது, யார் அது குழந்தை? பக்கத்து வீட்டு மாமி இங்க வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அவகுண்டான்னு இங்கே விட்டான்? அதுக்குள்ள பக்கத்து வீட்டில் இருந்த மாமி அவ குழந்தைய எடுத்துக்கிட்டு உள்ள வர்றாள். இதோ குழந்தை இருக்குது, அதிசயமா நடந்தது. மாறி இந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த பெண் பட்ட வேதனையை பரஞ்சோதியார் சொல்கிறார். துவள்கயர் துவள்கயர் துவள்கயர் என துணிந்து நின்றாள் இந்த குழந்தை. ஆச்சரியமான விஷயத்தை பார்த்த உடனே உடம்பு பதபதைத்து போகிற நிலைக்குத்தான் துவள்கயர். தேவர்கள் பார்க்கிறார், மணிமொழியார் பார்க்கிறார். இன்னிசை பீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால் துந்திக பீணை மலர் கையினர் ஒருவால் துவழ்கையர் அப்புறம் அழுகையர் அப்புறம் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் தொழுகையர் தொழுகையர் அழுகையர் ஒருவால் எல்லாவற்றுக்கு மேலாக ஆன்மா ஞானத்திலே இருந்து இறைவரை வணங்குகிற சென்னியில் அஞ்சலி. சென்னியில் என்று சொல்லுகிற போது அறிவினாலே ஆண்டவனை தொழுகின்ற நிலையை அடைந்த ஆன்மாக்கள்னு பழைய உரை எழுதியிருக்கார். அறிவினால் ஆண்டவன் நாம எப்படி வணங்கணும்ன்றத அருணகிரியார் என்ன சொல்றாரு, ஆண்டவன் எங்கே இருக்கிறான்னு சொல்றாரு அருணகிரியார், மயிலாப்பூர்ல திருச்செந்தூர்ல விராலிமலையில பழனியில இங்கெல்லாம் இல்லன்ட்ட, அங்கெல்லாம் இல்லை, அது புற அடையாளம். அறிவூதியில சொல்றார், அறிவொன் அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற விரான். அறிவொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் அறுபதி ஒருவர் சொல்லி பாருங்க, அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற விரான். இது இவ்வளவு நாலு வரியும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதுன்னா மாமன் சுவாமிகள் அறிவுக்கறிவையே இறை சத்துருவம் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தார், டேப்லெட் மாதிரி கொடுத்துட்டார். இவ்வளவு பெரிய பாட்டில நீ எப்படி எந்த காலத்துல தெரிஞ்சுக்க போற, அது ஆகாது. அருணகிரியார் சொன்னார், அறிவன் தரணின் அறிவார் அறிவில் பிரிவன் தரணின் விரான். விரான் என்ற சொல்லுக்கு பிரியான் என்பது நம்ம விட்டு பிரிய மாட்டான். எப்போ பிரிய மாட்டான், ஆன்மா அறிவு சுரூபமாக இருந்தால்தான் பிரிய மாட்டான். அறிவும் சிவமும் இரண்டு என்பார் அவர் அறிவீரார் திருமூலர். இது திருமூலர்கள் தான் அருணகிரியார் வாங்கி கொஞ்சம் ரெண்டு மூணு வரியும் சேர்த்துட்டாரு. பாம்பன் சாமிகள் பார்த்தாரு, ஜனங்களுக்கு ஏறாது அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒரே வரியில சொல்லிடலாம், அறிவுக்கு அறிவே இறை சொத்துரு. இன்னொரு இடத்துல திருப்பூரில் சொன்ன, அறிவு திரிமேனி சரணார விந்தம் என்று அடைவேன். இறைவனை ஞானத்தால பார்க்கணும். அப்பர் சுவாமிகள் சொல்வார், ஞானத்தால் தொழுவார் நான் உனை ஞானத்தால் தொழுவேனே. ஞானத்தில் இன்னிசை வீணையர் ஒரு பக்கம், இன்னிசை யாழினர் ஒரு பக்கம், இருக்கொழு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கம், சுன்னிய விளைமலர் கையினர் ஒரு பக்கம், துவழ்கையர் அழுகையர் ஒரு பக்கம், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பக்கம், பெருமானே சரியையாளர்க்கும் இரியையாளர்க்கும் யோக நெறியையாளர்க்கும் காண முடியாது இருக்கின்ற இறைவன் ஞானத்தாலே எனக்கு காட்சி கொடுத்தான் என்பதை திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானே பள்ளி எழுந்துறார். அதுக்கு அடுத்த பாட்டு பூதங்கள் கூட பாடுங்க. ஒக்கிலன் வரவிலும் என நினைப்பூலவோ

0: செஞ்சங்கொள் வயல் திருப்பெருந்தூரை அற்புதமான பாடல். இந்த பாட்டை வைத்துத்தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் குமாரசுவாமியத்துல முதல்வன் புராண முடிப்புல ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது என்னன்னா, இதுல இருந்து எடுத்துதான் சாமி இதை மணிவாசகர் சொல்லி இருக்கிறார், அதன்படி எடுத்திருக்கேன். நடந்திடா நடையான் சாமிக்கு லட்சணம் சொல்ல, நடந்திடா நடையான் செவியங்கடும் உடையோன் பிறவாதே அக்கை துறந்தான் புறவாதமே நியன். சாமி எழுதுகிறார், இங்க சொன்னார், பூதங்கள் தோறும் நின்றாய் எதின் நல்லால் போக்கிலும் வரவிலும். நம்ம தான் போறது வர்றது, நமக்குதான் போறது வர்றது. பட்டத்தார் செல்வார் சுடுகாடு நம்மளை பார்த்து பயந்துட்டு தன தடவு கொளுத்தனாலும் வந்து கொளுத்திட்டு போறார். பட்டத்தார் சொன்னார், சுடுகாடு நம்மை பார்த்து பயந்து போயிட்டான், இந்த பாவியை எத்தனை முறைதான் இந்த மண்ணு வச்சு கொளுத்தும். அவரும் விடாகண்டன் கொடாகண்டனா வந்து கொளுத்தின்னு கொளுத்தின்னு போறார். இவனுக்காக நான் எத்தனை முறைதான் தோன்றுவேன்னு பூமி தேவி வேதனைப்படுவார், பிரம்மாவும் கையசைத்து விடுவார். பூதங்கள் எல்லா இறைவன் சர்வ வியாபகமாக விளங்குகின்றான் என்பதை விளக்குவதுதான் இந்த பாட்டு. இறைவன் சர்வ வியாபகமாக விளங்க, பூதங்கள் தோறும் நின்றாயின் அல்ல, நின்றாலும் கூட போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ. இந்த பாட்டுக்கு பூதங்கள் தோறும் நின்றாய் என்பது மிகப்பெரிய சைவஸ்தாந்தத்தினுடைய உக்கடி. ஒரு நிமிடம் நேரமானாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்து போகக்கூடாது. கோயில்களில் குடம் தட்டு ஐந்து பூதமா ஐந்து தட்டுகளும் ஒரு குடமும் வச்சு பூஜை பண்றாங்கல்ல, எல்லாரும் பார்த்திருப்போம்ல, அது என்ன உக்கடை? அவருடைய தத்துவ விளக்கம் என்ன? ஐயா நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, குடம் ஒண்ணு சுத்தி ஒரு தட்டு. சில கோயில்ல தட்டை முதல்ல எடுத்துக்குவோம், சில கோயில்ல கும்பத்தை முதல்ல எடுத்துக்குவோம். கேட்டா எங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு, ஒண்ணு பண்ண முடியும். இதற்கு அப்பர் சுவாமிகள் தான் நுண்மான் நுழைவுலத்தோடு ஒரு பாட்டு தெளிவு. சோடச தீபாராதனை விளக்கன்னு ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னாதான் நீங்க எங்கேயாவது பண்ற போது ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்கலாம். இல்லைன்னா எல்லாரும் கும்பிடுற மாதிரி நீங்களும் சென்னையில் அஞ்சலி கூப்பிரர் உருவான்னு வந்துட வேண்டும். இந்த தட்டு ஐந்து தட்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவோம். இது கூட இந்த தட்டு, இது இந்த தட்டு முதல்ல, அடுத்த தட்டு அப்புறம், அடுத்த தட்டு இப்புறம், அதன் பிறகு இது என்று முறை வகுத்திருக்கார். இந்த ஐந்து தட்டுகளையும் காட்டிவிட்டு கடைசியா கும்பத்தை காட்டுவார். இந்த ஐந்து தட்டுகள் காட்டுகிற விஷயத்தை அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார்னா, இந்த ஒவ்வொரு தட்டா காட்டுற போது முதல் தட்டு பிருதிவியாகிய மண்பூது. ரொம்ப நினைவா இந்த குறிப்பு வச்சுக்கணும். அடுத்தது அப்பு, அடுத்தது தேயு, அடுத்தது வாயு, அதுக்கு அடுத்தது ஆகாசம். அஞ்சு வந்துருது இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு. இந்த ஒவ்வொரு தட்டு சாதாரண பித்தளை தட்டு தானே, பித்தளை தானே, சில இடத்துல கொஞ்சம் வசதிக்கு தகுந்த மாதிரி வெளியில இருக்கும், அவ்வளவுதானே. இந்த தட்டு முதல் பூதம் காட்டுகிற போது இந்த மண் பூதம் சொல்லுகிறதா, ஆண்டவன் நான் தான். அதுக்கு என்ன ஆணவம் பாருங்க, பூதங்கள். அடுத்த தட்டு சொல்ற போது நீ சும்மா கடை, நான் இல்லைன்னா உலகத்துல இல்லை என்று சொல்லி அந்த நெருப்பு தன்னை பிரமித்த வைக்கிறது. அதுக்கடுத்ததா வாயு பூதம், நான் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நான் தான் கடவுள் தான். சைவஸ்தான் சொல்லுது சித்தாந்த சமயவாதிகள் இந்த பூதங்களையே கடவுள்னு பாதி பேரு நம்பின்னு இருக்கான், இவனை எந்த காலத்துல திருத்த முடியும்னு வெய்கண்டார் சொல்லுவார். இந்த இவங்களெல்லாம் எந்த காலத்துல திருத்த முடியும்? அதிலும் சமயவாதிகள் ஐந்து பூதங்களையும் ஏற்றுக்கொள்கிற சமயவாதிகள் யாரும் கிடையாது, ஒருத்தர் தான் பௌத்தன், ஆகாயமே இல்லை, நாலு தான் நாலு பேர். ஆகாயமே கண்ணுக்கு தெரியல, அது போய் இருக்கு இருக்குது. இத பாம்பன் சுவாமிகள் தென்சீர் விருத்தத்துல ஒரு பாட்டு, இந்த பௌத்தரை கண்டிச்சு ஒரு பாட்பாடு, பௌத்தர்களை கண்டித்து பாடுவார். இப்ப இந்த ஐந்து பூதங்களும் சொல்ற போது நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறான். இது கடவுள் இல்லைன்னு அப்பர் சுவாமி பக்கத்துல இருந்து சொல்றார். மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாசமும் அல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இந்த ஐந்துக்கு மேல ஒரு பிரகாசமாகி இருக்கிற ஒளி வடிவம் இருக்கிறது, ஆனாலும் பெரியோ நீயே என்று சொல்லி அந்த பூரண கும்பகலத்தை காட்டலாம். அப்பர் சுவாமி தேவாரம் இல்லைன்னா இது இந்த காலத்துல தெரிஞ்சு, தேவாரம் தாண்டகம் அது மண்ணல்லை முதல்வழி, மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாயமல்லை ஆனாலும் பெரியோ நீ. இப்பொழுது பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவில்லை, போக்கும் புணர்வும் இல்லா புண்ணியனே. எல்லா தேவர்களும் பிறந்தாங்க, சாமி பிறந்தார்னு இறந்தார் இந்த வார்த்தைக்கு வழி. அப்ப அவனும் நாம் உன்னாடுவில்லையே. போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர்கள் கீதங்கள் சொல்லி பாடுதல் ஆடுதல் அல்லால் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த குறிப்பை இறைவா உன்னுடைய தேவாரங்களை பாடிக்கொண்டோ மற்றவர்களை பாடிக்கொண்டோ ஆடிக்கொண்டு இருந்தார்களே தவிர உன்னை கண்டார்களா? கீதங்கள் பாடுதல் அல்லால் உன்னை கண்டறிவாரை யாம் கண்டு, ஏ இறைவனை அனுபவ உணர்வினாலே மற்றும் உணர முடியுமே தவிர, ஞானத்தால் உணர முடியுமே தவிர வேறொன்றாலும் இறைவனை நமது நுண்மான் நுழைவலன்களுக்கு தெளியே விளங்காது புரிந்து கொள்ள முடியாது என்பதை குறிப்பிற்காட்ட பெருமான் இந்த பாடலை பாடி பள்ளி எழுந்தருளார். அது
1: பப்பர வீட்டிருந்து உணர் நின்னடியார் பந்தனை வந்தரு தார் வளரும் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயசோள்
0: மைப்பூரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார். இந்த பிறவியை அறுப்பதற்காகவே இந்த மண்ணுலகத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் அதுதான், இந்த பிறவியை நீக்குவதற்கு தான் சுவாமி அங்கிருந்து அனுப்புறார். ஆனா இங்க வந்த பிறகு வினை கூறி, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், என் மேல தவறு ஒன்றுமில்லை, நீ அங்கிருந்து வான்னு சொன்ன, அப்ப இங்க இருக்கிற நிகழ்ச்சியில நான் இந்த மழையில நான் நனையாம நான் எப்படி இருக்க முடியும்னு கேட்டார். என்னை இங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்க, இங்க வந்த பிறகு நீங்க மழையும் உண்டாக்கிட்டு அந்த மழையில ஏன் நினைஞ்சேன்னு கேட்டா அது என்ன அர்த்தம் என்ற குறிப்பு நயம் தோன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறு புள்ளிருப்பூருக்கு அருகாமையில் இருக்கிற தலத்துக்கு வர்ற போது இறைவனை கேட்கிறார், என் மீது தவறு ஒன்று இல்லை, நீங்க தான் இந்த கைலாயத்துல இருந்து வாங்க, நான் பாட்டு சிவனே அங்க இருந்தேன், நீங்க நான் அப்படியே இருந்திருக்கலாம் இல்லையா, நீ கீழே போன என்ன காரணம்ன்றது கேட்ட போது ரகசியமாக தீதிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவான் அவர்மே மனம் போக்கி காதல் மாதரும் காட்சியில் எண்ணினான். நான் மற்ற நம்ம வந்திருக்கலாம், என்னோட ரெண்டு பொம்பளை ரெண்டு அம்மாவையும் சேர்த்திங்க கேட்கிறார். இந்த உலகம் மாயிலே இருந்து விடுபடுவதற்காகவே இறைவன் நம்மை அனுப்புகிறான். ஆனால் வினை காரணம் பற்றி ஆன்மா வினையை தேடிக்கொள்ள, பப்பர வீட்டிலிருந்து உணர்வு நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் வளரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. இது இதுவரையில திருப்பெருந்துறையில சாமி வந்து இறைவன் மணிவாசகருக்கு ஏகாந்த காட்சியைத்தான் காட்டினான். இந்த பாட்டுல அம்மையப்பரா காட்சி அணங்கின் மணவாளா அம்மையப்பரா காட்சி செப்பூரும் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து
1: எம்மை ஆண்டு
0: இந்த பிறவியோடு என்னுடைய வேலை முடிஞ்சு போகும்.
1: அருளுபிரியார் சொல்வார், ஏழு கடல் மணலை அளந்தாலும் அளந்தாலும் பிறவியை அளக்க முடியாது.
0: பிறவி அச்சா ஆன்மாவிற்கு தலைப்பட வேண்டுமே என்ற குறிப்பை சுவாமி இங்கே உள்ளே விதந்தோதி ஜாக்கிரதன். இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமானே, நீ எழுந்தருள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய திருவருள் நோக்கம் அடியேருக்கு இந்த பிறப்பு ஒழிவதற்காக மெய்ப்பூரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வந்து வணங்குகின்ற இந்த மண் பூமியிலே நீங்கள் அம்மையப்பராக எனக்கு காட்சி கொடுத்து இந்த பிறவியை இத்துடன் ஒழித்திடல் வேண்டும்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீட்சை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: நிர்வாண தீட்சை அத சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய சம்வத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா சம்பன்னகாரகோ குருஹு நிர்வாண தீக்ஷாம் விததீத. சமய தீட்சை விசேஷ தீட்சை இந்த இரண்டு தீட்சைகளை செய்வதற்கு அதிகப்படியான பரீட்சைகள் இல்லாவிட்டாலும், அதாவது அந்த இரண்டு தீட்சைகளை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யர்களுக்கு முன்பு சொன்னது போல சாமானிய குணங்களும் விசேஷ குணங்களும் மட்டும் இருந்தால் போதுமானது. ஆனால் நிர்வாண தீட்சை செய்து வைப்பதற்கு அந்த சிஷ்யனுக்கு பல தகுதிகள் இருக்கின்றனவா என்று ஆச்சாரியரானவர் பரீட்சை செய்விக்க வேண்டும். முதலில் சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய, இந்த இரண்டு தீட்சைகளால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட சிஷ்யனுக்கே மூன்றாவதாகிய நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியதை வருகிறது. சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய, அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிஷ்யனானவர் குருவோடு சேர்ந்து ஒரு வருடம் பரீட்சை செய்விக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். குருவானவர் அந்த சிஷ்யனை ஒரு வருடம் பரீட்சை செய்விக்க வேண்டும். சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா, அந்த சிஷ்யனுக்கு மல பரிபாகம் ஏற்பட்டிருக்கிறதா சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பவற்றை ஆச்சாரியரானவர் தனது சக்தியினால் யோக சக்தியினால் சிவானுகிரகத்தால் பலவிதமான சின்னங்களை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு மல பரிபாகமும் சக்தி நிபாதமும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு சம்பன்னகாரகா குருஹு நிர்வாண தீக்ஷாம் விததீத. தேவையான காரகங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து அதன் பின்பு குருவானவர் நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும். இந்த இடத்தில் மல பரிபாகம் என்றால் என்ன? மலம் என்பது சைவத்தில் ஆணவ மலத்தை குறிப்பிடும். சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசங்கள் என்று மூன்று பொருள்கள். பதி என்பவர் பரமேஸ்வரன், பசு என்பது பசுக்களாகிய உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் பசுக்கள் என்று பெயர். பாசங்கள் என்பது இந்த இரண்டினையும் தவிர்த்து இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள். உயிர்களுக்கு பசு என்று ஏன் பெயர் என்றால், அநாதி காலமாகவே, அதாவது தொன்று தொட்டு எந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து என்று சொல்ல முடியாமல் அநாதி காலமாகவே எல்லா உயிர்களையும் வந்த அந்த உயிர்களுடைய ஆற்றல்களை மறைக்கக்கூடிய ஒரு பொருளோடு ஒரு தொடர்பு நித்திய சம்பந்தமானது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த பொருளானது உயிருனுடைய ஆற்றலை, உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வம் சர்வ கர்த்திருத்வம் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல், இந்த உயிருக்கு உரிய ஆற்றலை அந்த பொருளானது தடுக்கிறது, மறைக்கிறது. எனவே அநாதி காலமாகவே தொன்று தொட்டு ஒரு பசுமாடானது எவ்வாறு கயிற்றினால் கட்டப்பட்ட நிலையில் எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ, அந்த பசு போலவே இந்த உயிர்களும் ஏதோ ஒரு தொடர்பினால், ஏதோ சம்பந்தமற்ற ஒரு அழுக்கினுடைய தேவையற்ற பொருளோடு தொடர்பினால், உயிர்களுக்கே உரிய சர்வஜ்ஞத்வம் அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் இவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பசுவிற்கு துல்லியமாக ஒரு பசுவிற்கு நிகராக இருக்கக்கூடிய காரணத்தால் உயிர்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் பசு பசுக்கள் என்று பெயர். எனவே இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மறைக்கக்கூடிய அந்த பொருளை மலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பொருளுக்கு ஆணவ மலம் என்றும் பெயர் உண்டு. ஆணவம் என்றால் ஒரு பொருளை அணுவாக செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அதாவது உயிருக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுவாவம் என்னவென்றால், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மையும் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தன்மை, இவையெல்லாம் உயிர்களுக்கே இருக்கக்கூடிய சுவாவம். ஆனால் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த மலமானது தடுத்து அந்த பொருளை அணுவாக, அந்த உயிரை அணுவாக ஆக்குவதால் அப்படிப்பட்ட அணுவாகிய உயிரோடு தொடர்பு கொண்ட இந்த பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அணோகோ இதம் ஆணவம். அணுவாகிய, அணுவாக செய்யப்பட்ட, இயற்கையாக வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அணுவாக செய்யப்படுகிறது. எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய காற்றானது பலூன் என்ற பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்டதாக ஆவது போல, எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த உயிரானது அந்த ஒரு பாசத்தால், மலத்தால், அழுக்கினால் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உயிரானது அணுவாக மாறிவிடுகிறது. எனவே அந்த பொருளுக்கு ஆணவ பாசம், ஆணவ மலம் என்று பெயர். இந்த ஆணவ மலமானது மலம் என்று குறிப்பிடப்படுகிறது. மல பரிபாகம் ஆணவ மலத்தினுடைய பரிபக்குவமான ஒரு நிலை. மலம் என்பது ஆணவ மலம், திருக்ரியா ஆவாரக திரவிய லட்சண ஞானஸ்ய இத்தியர்த்தா. திருக் என்ற உயிரினுடைய அறிவு, கிரியா என்ற ஆற்றல், இந்த இரண்டையும் தடுக்கக்கூடிய ஒரு திரவியத்தின் லட்சணத்தை பொருந்திய ஒரு பொருள், திரவியத்தின் தன்மையோடு கூடிய ஒன்று, அதற்கு மலம் என்று பெயர். அதனுடைய பரிபாக்கம், அதனுடைய பக்குவ தசையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதனுடைய பக்குவம், மலம் பரிபக்குவமாக இருக்கிறது என்பது எவ்வாறு என்றால், பலவுன் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். பரிதகா சமந்தாது ஆதிக்கேன பாகஹா. இந்த மலமானது உயிருக்கு போக நிலையில், உயிருக்கு எல்லா விஷயங்களையும் நுகரும் பொருட்டு இந்த உயிரை செய்து, அதன் பின்பு மோட்சத்திற்கு இந்த மலமானது காரணமாக, இந்த மலத்தின் தன்மை நிவிருத்தி ஆகும் பொழுது மோட்சத்திற்கு காரணமாக இதே மலம் ஆகிறது. எனவே பலவுன் முக்கியம், ஒரு பக்குவமான நிலையை இந்த மலம், இந்த ஆணவ மலமானது அடைகிறது. இதனை மல பரிபாகம் என்று குறிப்பிடுகிறார். திருட சம்சிருஷ்டாத் ஆத்மனஹ விருந்தாதிவ பலசிய விஸ்லேஷ அவுன்முக்கிய அவஸ்தா விசேஷா என்று குறிப்பிடுகிறார். ஒரு காம்பிலிருந்து அதன் பழமானது அழகாக தானாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பக்குவமாகி வெளியே வருவது போலவே, இந்த உயிரை அந்த ஆணவ மலமானது எந்தவிதமான சிரமப்படுத்தாமல், உயிரினுடைய ஆற்றலை மறைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை நோக்கி அந்த மலம் இருக்குமே ஆனால் அதற்கு மல பரிபாகம் என்று பெயர். அதுபோல் அந்த சிஷ்யனுக்கு சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் குரு பரீட்சை செய்ய வேண்டும். சக்தி என்றால் இந்த இடத்தில் திரோதான சக்தி, பரமேஸ்வரனுடைய சக்தி. அந்த சக்தியானவள், இந்த உயிர்கள் போக அவஸ்தையில், போக நிலையில், உலக பொருள்களை நுகரக்கூடிய நிலையில் திரோதான சக்தி என்ற பெயரில் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய, இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றல் போன்றவற்றையெல்லாம் மறைத்து இந்த உயிரானது இந்த போக்கிய பொருள், போக்கிய பொருள்களில் ஈடுபடும்படி செய்யக்கூடிய சக்தி, அந்த நிலையில் அந்த சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். அதே சக்தி பின்பு தனது திரோதானம் மறைத்தல் என்ற ஒரு செயலை உள்ளடக்கி அதன் பின்பு அனுகிரகம் செய்ய தொடங்குகிறாள். அந்த சக்திக்கு அனுகிரக சக்தி என்று பெயர். எனவே சக்தி நிபாதம் என்றால் பராசக்தியினுடைய திரோதானம் செய்யக்கூடிய அந்த ஸ்வபாவம் நீங்க பெற்று அனுகிரகம் செய்யக்கூடிய நிலையில் பராசக்தி இருந்தால், சிவசக்தியானவள் இருந்தால், அதற்கு சக்தி நிபாதம் என்று பெயர். குருவானவர் இந்த சக்தி நிபாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிபாதம் என்ற பொருளுக்கு கீழே விழுதல் என்று பொருள். சக்தி கீழே விழுதல் என்பது எவ்வாறு ஏற்படும் என்று கேட்டுவிட்டு, இதற்கு உரையாசிரியர், நிபாதம் என்றால் உண்மையில் சக்தி விழுந்து விட்டது என்பது பொருள் அல்ல. சில சமயங்களில் நம்மேல் ஒரு கல் விழுகிறது என்றால் கல் விழப்போகும் நிலையில் நமக்கு எவ்வாறு பயம் ஏற்படுகிறதோ, அதுபோல் இந்த பசுவின் விஷயத்தில் அனுகிரக சக்தியானது ஏற்படும் பொழுது பிற பாசங்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த சக்தியின் செயலுக்கு சக்தி நிபாதகா என்று உபச்சாரமாக இந்த சொல்லானது இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்று மிகவும் விரிவாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் எவ்வாறு இந்த தீட்சையின் கிரமத்தை குறிப்பிடும் பொழுது பிரதமம் மலபரிபாகம் ததகா சக்தி நிபாதக ததகா சிவே ஞானம் ததகா பக்திஹி ததகா சம்சாரே வைராக்கியம் ததகா தேசிகான்வேஷணம் ததகா அனுப்பிராபணம் ததகா வியக்தயேச்ச ததோ தீக்ஷா தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா ததகா பாஷ விச்சித்திஹி ததகா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேகசம் என்று பிரபா என்ற உரையாசிரியர் மிகவும் அழகாக இந்த தீட்சைக்கே உரிய கிரமங்களை சொல்கிறார். அதாவது முதலில் ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த சைவ ஆகமங்களின்படி சைவ சித்தாந்தத்தின்படி மோட்ச நிலையை அடைய வேண்டுமென்றால் முதலில் இந்த உலகத்தில் பல அனுபவங்கள் ஏற்பட்டு அதனால் அவனது மலமானது ஆணவ மலமானது பரிபக்வமான நிலையை அடைய வேண்டும். இது முதல் படி. ஆணவ மலம் பரிபக்வமான ஆனால் அதன் பின்பு சக்தி நிபாதம் திரோதான சக்தி அடங்க பெற்று அனுகிரக சக்தியாக பராசக்தியானவள் அனுகிரகம் செய்வாள். இந்த நிலைக்கு சக்தி நிபாதம். இரண்டாவது சக்தி நிபாதம். மூன்றாவதாக சிவபெருமானை பற்றிய அறிவு ஏற்படும். சிவபெருமான் என்றால் யார், அவருடைய ஸ்வபாவம் என்ன, அவரை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உற்சாகம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இது ததஹா சிவே ஞானம் என்ற மூன்றாவது நிலை. ததஹா பக்தி, பெருமானை பரமேஸ்வரனை பற்றி பல முறைகளில் தெரிந்து கொண்ட பின்பு அந்த பரமேஸ்வரனத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்று பக்தி செய்ய தொடங்குவான். இது அடுத்த நிலை. பரமேஸ்வரனிடத்தில் பக்தி செய்ய செய்ய ததஹா சம்சாரே வைராக்கியம், இந்த உலக பொருள்களில் நாட்டமானது இல்லாமல் உலக பொருள்களிலிருந்து வைராக்கியம் ஏற்படும். இது அடுத்த நிலை. ததஹா சம்சாரே வைராக்கியம் ததஹா தேசிகான்வேஷணம், உலக பொருள்களிலிருந்து விடுபட்ட பின்பு ஒரு ஆசிரியரை ஞானாசிரியரை தேடி சிஷ்யனானவர் இங்கும் அங்கும் அலைவார், குருவை தேடிக்கொண்டே இருப்பார். இது அடுத்த நிலை. ததஹா தேசிகான்வேஷணம் ததஹா அனுப்பிராபணம், ஒரு சிறந்த ஆச்சாரியரை பார்த்த பின்பு அந்த ஆச்சாரியரை சரணாகதி செய்து தனக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலையில் அனுப்பிரபத்தி, அந்த குருவை பிராபணம் அனுப்பிராபணம் செய்து கொள்கிறார். இது அடுத்த நிலை. அதற்கு பின்பு தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, இந்த தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலை அடுத்து ஏற்படும். சிஷ்யனார்வர் தீட்சை தனக்கு செய்விக்க வேண்டும் என்று கேட்காவிட்டாலும் சிஷ்யனுடைய பரிபக்வ நிலையை பார்த்துவிட்டு ஆச்சாரியரே முறையாக சமய தீட்சை விசேஷ தீட்சை அதற்கு பின்பு பலகாலம் குறைந்த பட்சம் ஒரு வருடம் அவனை பரீட்சை செய்து அதன் பின்பு நிர்வாண தீட்சை செய்விக்கிறார். இந்த தீட்சை செய்வதால் என்ன ஏற்படுகிறது என்றால் தஸ்ய வியக்தயே, அந்த உயிரை மறைத்து இருக்கக்கூடிய ஆற்றல், உயிருக்கு இயற்கையாக சர்வஜ்ஞத்வம் சர்வகர்த்திருவம் போன்ற பரமேஸ்வரனுக்கு இருப்பது போலவே பல ஆற்றல்கள் அனைத்து ஆற்றலும் உயிர்களுக்கு இருக்கின்றன. எனவே அந்த ஆற்றலை மறைத்து இருக்கக்கூடிய பொருள் ஆணவமலம். ஆணவம் என்பதை திரவியம் என்று சைவ சித்தாந்தங்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு திரவியம், ஒரு பொருளானது ஒரு இடத்தை விட்டு விலக வேண்டும், ஒரு பொருளானது தனது தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிரியை ஒரு நடவடிக்கை தேவை. ஞானத்தினால் மோட்சம் என்பது கிடையாது, அறிவினால் மட்டுமே மோட்சம் என்பது கிடையாது, ஒரு கிரியையால் ஒரு செயலால் மட்டுமே இந்த அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலத்தை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். எனவே அந்த ஆணவ மலம் நீங்க வேண்டி தீட்சை என்ற ஒரு கிரியையானது அவசியம் செய்யப்பட வேண்டும் என்று பல இடங்களில் அகோரி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, எனவே சிவத்துவம் அதாவது அந்த உயிரினுள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை, சிவத்தன்மை என்பது அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல் போன்ற பல குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ததோ தீக்ஷா, தீட்சை செய்வதன் வாயிலாக ததஹா பாஷ விச்சித்திஹி, ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்ற பாஷங்கள் எல்லாம் அந்த உயிரை விட்டு விலகுகின்றன. ததஹா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேயசம், இவ்வாறு செய்தால் சிவத்தன்மையானது வெளிப்படுகிறது. சிவத்தன்மை வெளிப்படுவது என்பதே சைவத்தில் இருக்கக்கூடிய மோக்ஷம். எனவே இந்த இடத்தில் இந்த ஒரு கிரமத்தில் இந்த ஒரு வரிசையில் இவை அனைத்தும் அமைந்திருக்கின்றன என்பதை உரையாசிரியர் சுட்டி காண்பிக்கிறார். இவ்வாறு சிஷ்யனுடைய சக்தி நிபாதத்தையும் அறிந்து கொண்டு சம்பன்னகாரகஹ குருஹு நிர்வாண தீக்ஷாம் விததீத. இந்த சக்தி நிபாதம், மல பரிபாகம் போன்றவையெல்லாம் நான்கு விதமாக பல ஆகமங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. அதாவது மந்ததர மலபரிபாகம், மந்ததர சக்தி நிபாதம், மந்த மலபரிபாகம், மந்த சக்தி நிபாதம், தீவிர மலபரிபாகம், தீவிர சக்தி நிபாதம், தீவிரதர மலபரிபாகம், தீவிரதர சக்தி நிபாதம் என்று அந்த மலமானது மிக மிக ஒரு சுமாரான ஒரு நிலையில் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்து சுமாராக பக்குவமாக இருக்கக்கூடிய நிலை, அடுத்து தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை, மிகவும் தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை என்று ஆணவ மலமானது நான்கு விதத்தில் பரிபக்வமாக ஆகிறது. அதற்கு தகுந்தாற்போல் சக்தி நிபாதமும் நான்கு விதமாக இருக்கிறது என்று பல இடங்களில் குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த மல பரிபாகத்தையும் சக்தி நிபாதத்தையும் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்டு அந்த சிஷ்யனிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெருமானினுடைய பெயரை கண்டவுடன், பரமேஸ்வரனது பெயரை கண்டவுடன் அவனுக்கு ஏற்படக்கூடிய மயிர் கூச்சல், பரமேஸ்வரனை பார்த்தவுடன் அவனுக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகுதல், இது போன்று பலவிதமான அடையாளங்களை கொண்டு சிஷ்யனுக்கு எந்த விதமான மலபரிபாகம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை குருவால் அறிய முடியும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே ஆசிரியர் ஞான திருஷ்டியால் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு எல்லா தீட்சைக்கு தேவையான பொருட்களையும் சேகரித்து கொண்டு இந்த நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று தொடங்குகிறார். இதில் முதலில் அதிவாச பூர்வ கரணீய விதி. அதிவாசம் என்றால் நாளைய தினம் பிரதானமான யாகம் நடைபெற இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்தினமே, இன்றைய தினமே நாம் செய்யக்கூடிய ஒரு யாகத்திற்கு அதிவாச யாகம் என்று பெயர். யாகா ஸ்வஹா பவிதா இத்தியாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று குறிப்பிடுகிறார். தத்ராபி பூர்வோக்தவத்து யாகம் சருஹவன பிராயஷ்சித்த கர்மாந்தம் நிர்வர்த்திய. ஒரு சிஷ்யனுக்கு நிர்வாண தீட்சை செய்து வைக்கக்கூடிய தருணத்தில் முன்பு சமய தீட்சையிலும் விசேஷ தீட்சையிலும் செய்தது போலவே முதலில் யாக மண்டப பூஜையில் ஆரம்பித்து சூரிய பூஜை போன்ற அனைத்து பூஜைகளையும் செய்து ஸ்தாலீபாக பர்யந்தம் செய்து சருஹவனம் அந்த அன்னத்தினை குண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஹோமம் செய்தும் பிராயஷ்சித்த பர்யந்தம் எல்லா கர்மாக்களையும் செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்பு பூர்வவத்து மண்டப பிரவேசாதி விசேஷ சம்ஸ்காராந்தம் விதாய. ஏற்கனவே அந்த சிஷ்யனுக்கு சமய தீட்சை விசேஷ தீட்சை ஆகிய இரண்டு தீட்சைகள் வெவ்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட மறுபடியும் நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் அந்த இரண்டு தீட்சைகளை, அதாவது சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு விசேஷ சம்ஸ்கார பர்யந்தம் எல்லா கிரியைகளையும் செய்து வைக்க வேண்டும். நிர்வாண தீட்சார்த்தம் மூலாதி அஸ்திராந்த மந்திராணாம் பூர்வவத்து தர்ப்பண தீபனே விதத்யாத்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
5: தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: அடுத்து பாஷ தாடனாதேகே சூத்ரே கர்த்தவ்யத்வம். இதற்கு பின்பு இந்த பாஷங்களை, அந்த மலபாஷம், கர்மபாஷம், அதுபோல் மாயாபாஷம், மாயாபாஷத்தினுடைய வகைகள், கர்மபாஷத்தினுடைய வகைகள், இவைகளையெல்லாம் சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சேர்ப்பிக்கும் பொழுது சரீரத்தை நேரடியாக தாடனம் போன்றவையெல்லாம் செய்யக்கூடாது, பாவனையாக இந்த பாஷ சூத்திரத்தில் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தாடனாதிச்ச பாஷானாம் சூத்ரே குறியாது ந ஷரீரே. அடுத்து மலாதி பாஷானாம் சூத்ரே சம்யோஜன கிரமஹாம் ததனு ஓம்ஹாம் போக்திருத்வ காரணாய மல பாஷாய நமஹாம். நாம் இந்த உயிரானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அனுபவிப்பதற்கு மூல காரணமாக, முக்கிய காரணமாக திகழ்வது என்பது மலபாஷம். முன்பு சொன்னது போலவே இந்த ஆணவ மலமானது அனாதி காலமாக எல்லா உயிர்களையும் மறைத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகளின் ஆற்றல், சர்வஜ்ஞத்துவம் போன்ற ஆற்றல் வெளிப்படவில்லை. இவைகளெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று கருணை கொண்டு இறைவன் அந்த உயிர்களுக்கு அனுபவிப்பதற்காக இந்த உலகினை படைக்கிறார். எனவே இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு, இந்த போகத்திற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மலபாசம், அதாவது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை சரீரத்தில் பூஜை செய்கிறார். ஓம் ஹாம் போக்திருத்துவ காரணாயம் மலபாஷாய நமஹ தமிஸ்ர சமம். அந்த மலமானது, அந்த ஆணவ மலமானது காரிருள் போன்று திகழ்வதாகவும், ஓம் ஹாம் லௌகிகாதி கர்ம பாஷேபியா சுகதுக்க மோக போக காரணேபியோ நம சிதாசித ரூபான். அடுத்து கர்மபாஷம். இந்த கர்மபாஷம், கர்மங்கள், கர்மாக்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் எவ்வாறு திகழ்கின்றன, எவ்வகைப்பட்டன என்பதை குறிப்பிடும் பொழுது, லௌகிகாதி கர்ம பாஷேபியா, லௌகிக கர்மாக்கள், ஆத்தியாத்மிக கர்மாக்கள் என்றவாறு கர்மாக்கள் பலவிதமாக, முக்கியமாக 5 விகிதமாக திகழ்வதாக சைவாகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே லௌகிகாதி கர்ம பாஷேபியா, இந்த பாஷங்களின் காரணமாகத்தான் உயிர்களுக்கு சுகம், கர்மாக்களை செய்யும் பொழுது அதன் பின்பு வரக்கூடியவைதான் சுகம், துக்கம், மோகம், போகம் போன்றவை அனைத்தும் கர்மாக்களால் ஏற்படக்கூடியவை. எனவே லௌகிகாதி கர்ம பாஷேபியா சுகதுக்க மோக போக காரணேபியா என்று கர்ம பாஷத்தை சிஷ்யனது சரீரத்தில் பூஜை செய்கிறார். சிதாசித ரூபான், அந்த கர்ம பாஷங்கள் வெண்ணிறமும் கருநிறமும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கிறது. அடுத்து மாயாபாஷம். மாயாபாஷாய சரீர இந்திரிய விஷய காரணாய நமஹ. இந்த சரீரம் ஏற்படுவதற்கும், நாம் அந்த சரீரத்தின் உள்ளே இந்திரியங்கள் ஏற்படுவதற்கும், அந்த இந்திரியங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக திகழ்வது மாயாபாஷம். இந்த மாயாபாஷத்தையும் சிஷ்யனது சரீரத்தில் கர்ப்புரம் என்று அந்த நிறம் கொண்டதாக, ஒரு மாதிரி பழுப்பு நிறம் கொண்டதாக பாவிக்க வேண்டும். இந்த 3 பாஷங்கள் தானாக செயல்படாதவை. ஏனெனில் இந்த 3 பாஷங்களும் ஜடமானவை. எனவே இந்த 3 பாஷங்களுள் சிவசக்தியானவள், பராசக்தியானவள் ஊடுருவி திகழும் பொழுதுதான் இந்த பாஷங்கள் தனது கர்மாக்களை, தனது காரியங்களை எல்லாம் செய்ய முடியும், அவை இயங்க முடியும். எனவே ஓம் ஹாம் பாஷ அதிஷ்டாத்ரியை சிவசக்தகே நமஹாம் தமோரூபம் தியாத்வா. எல்லா பாஷங்களையும் அதிஷ்டித்து இருக்கக்கூடிய சிவசக்தி, பராசக்தி. இந்த பராசக்திக்கு தான் திரோதான சக்தி என்ற பெயர் ஏற்படுகிறது. தமோரூபம், இருள்மயமாக அந்த சக்தியை தியானிக்க வேண்டும். இவ்வாறு சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவபாஷம், கர்மபாஷம், மாயாபாஷம் இவைகளை அதிஷ்டிக்கக்கூடிய சிவசக்தி இந்த 4 பூஜை செய்து அந்த சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து இந்த 4 பதார்த்தங்களையும் சூத்திரமயமான, பாஷசூத்திரமயமான சரீரத்தில் சேர்ப்பிக்கிறார். சூத்திரஸ்தே சம்யோஜ்ய அபியர்ச்சிய அவைகளுக்கு எல்லாம் மறுபடியும் பூஜை செய்து அவகுண்டிய அவகுண்டனம் செய்து முன்பு செய்தது போலவே அந்த சன்னிதான ஆகுதியை செய்கிறார். இவ்வாறு சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாஷங்களும் இங்கு வந்துவிட்டன. அடுத்து சாந்தி தீத கலாதீனாம் சூத்திரஸ்த சம்யோஜன விதி. இவ்வாறு சாதாரணமாக புதுப்படையில் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பாஷசூத்திரத்தில் வந்துவிட்டாலும் கூட, சிறப்பாக சிறந்து இன்னும் சிறப்பாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாஷத்தினுடைய வகைகளாக திகழக்கூடிய சாந்திய தீதா, சாந்தி போன்ற கலைகளை எல்லாம் சரீரத்தில் பூஜை செய்து அந்த சரீரத்திலிருந்து கொண்டு வந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்து மறுபடியும் சூத்திரத்தில் பூஜை செய்து அவகுண்டனம் செய்து சன்னிதான ஆகுதி செய்விக்க வேண்டும் என்ற இதே முறை எல்லா கலைகளுக்கும் இனி திகழ இருக்கின்றன. ஒவ்வொரு கலைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒவ்வொரு கலைகளுக்கும் உட்பட்டு மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று ஒவ்வொரு கலைக்குள் இந்த 5 அத்வாக்களும் திகழ்கின்றன.

ஆம் சாந்தியத கலாயை நமஹா இத்தியவலோகயேத். இப்பொழுது சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய சாந்தியத்தீத்த கலை எவ்வாறு திகழ்கிறது என்று அதனை ஆச்சாரியரானவர் தனது கண்ணினால் தனது ஞானக்கண்ணினால் பார்த்து பாவனை செய்கிறார். அதாவது சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தில் 5 பகுதிகள். அதில் தலை முதல் லலாடம் என்ற நெற்றி பகுதி வரை சாந்தியத்தீத்த கலை, நெற்றி முதல் கழுத்து வரை சாந்தி கலை, கழுத்து முதற்கொண்டு நாபியாகிய தொப்புள் பிரதேசம் வரை வித்யா கலை, தொப்புள் முதற்கொண்டு முட்டி வரை பிரதிஷ்டா கலை, முட்டி முதற்கொண்டு கால் பாதம் வரை நிவிருத்தி கலை. இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்தில் 5 கலைகள் இருக்கின்றன. இந்த 5 கலைகளுக்கும் கலாத்வா என்று பெயர். இந்த 5 இடங்களிலிருந்து அந்தந்த கலாத்வாக்களை பூஜை செய்து சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்திர சரீரம் பாஷசூத்திரம் என்ற அந்த சூத்திரமயமாகிய சரீரத்தில் ஒவ்வொரு 5 கலைகளையும் நிதானமாக நாம் சேர்ப்பிக்க வேண்டும். இதில் ஏற்கனவே சிஷ்யனது சரீரம் அந்த சுஷும்னா நாடி பாஷசூத்திரத்தில் சரீரத்திலிருந்து சேர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்பு சிவசக்தியானவள் சேர்ப்பிக்கப்பட்டால், அதன் பின்பு ஆத்மாவானது சேர்ப்பிக்கப்பட்டது, அதன் பின்பு ஆணவம் கர்மா மாயை என்ற 3 பாஷங்களும் பொதுவாக சேர்ப்பிக்கப்பட்டன. இவ்வாறு பொதுவாக பாஷமானது மாயா பாஷமானது சேர்ப்பிக்கப்பட்டாலும் கூட 5 கலைகள் மிக மிக முக்கியமானவை. சாந்தியதீதா சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவிருத்தி என்ற 5 கலைகள் மிக மிக முக்கியமானவை. ஏனெனில் இந்த 5 கலைகளுக்கு உட்பட்டு பிற அத்வாக்கள், ஏற்கனவே நாம் சொன்னது போலவே இந்த உயிரானது இறைவனாகிய பரமேஸ்வரனை சென்று அடைவதற்காக வழியே இருக்கக்கூடிய வழியாக மார்க்கங்களாக இருக்கக்கூடியவை அத்வாக்கள். அத்வா என்ற சொல்லிற்கு மார்க்கம் வழி என்று பொருள். எனவே நாம் கடந்து செல்ல வேண்டிய 6 பாதைகள் இருக்கின்றன. அவைகளை சைவ சித்தாந்தம், சைவாகமங்கள், மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, புவனாத்வா, தத்வாத்வா என்று குறிப்பிடுகிறது. இந்த 5 அத்வாக்களும் 6வதாக திகழக்கூடிய கலாத்வாவுக்குள் அந்தர்கதமாக உள்ளடங்கி இந்த 5 அத்வாக்களும் இருக்கின்றன. அதாவது உயிரானது இந்த 5 கலைகளுக்கு உட்பட்ட தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்கு உட்பட்ட ஏதோ ஒரு புவனம், அந்த புவனத்தில் குறிப்பிட்ட வர்ணம் பதம் மந்திரம் இவைகளையெல்லாம் கடந்துதான் சிவபெருமானை சென்று அடைய வேண்டும். எனவே ஒவ்வொரு கலைகளின் உள்ளேயும் சுமார் 15 விதமான விஷயங்களை தியானம் செய்து அந்த 15 விஷயங்களோடு 15 விதமான தத்துவங்கள் புவனங்கள் வர்ணங்கள் பதங்கள் என்ற இவற்றோடு 15 விஷயங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கலையாக நிதானமாக பாவனை செய்து அப்படி 15 அம்சங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த அத்வாவை, அந்த கலாத்வாவை நிதானமாக சரீரத்திலிருந்து எடுத்து சூத்திர சரீரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இவற்றை முதலில் நாம் சாந்தி தீர்த்த கலையை எடுத்துக்கொள்வோம். இந்த சாந்தி தீர்த்த கலையானது சிஷ்யனது சிரஃப் பிரதேசத்தில், அதாவது அவனது தலையிலிருந்து நெற்றி பகுதி, நெற்றியின் மையப்பகுதி புரூமத்திய பர்யந்தம் சாந்தி தீர்த்த கலை இருக்கிறது. அந்த சாந்தி தீர்த்த கலைக்கு உட்பட்டு 2 தத்துவங்கள் இருக்கின்றன. அதாவது மொத்தத்தில் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் அல்லது 37 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் என்று சொன்னாலும் கூட இந்த பிரகிருதி தத்துவம் குணத்தத்துவம் இவற்றை 2 சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. எனவே இந்த 2 தத்துவங்களை நாம் கணக்கில் கொண்டால் 37 தத்துவங்களாக வருகிறது. சொல்லும் பொழுது 36 தத்துவங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். எனவே இந்த 36 தத்துவங்களின் எண்ணிக்கை மொத்தம் 37 அல்லது 36. சைவாகமங்களில் புவனங்கள், இந்த பசுவானது சஞ்சாரம் செய்ய வேண்டிய மறுபடியும் பிறக்கக்கூடிய புவனங்கள் 224 புவனங்கள். அதுபோல் நாம் சொல்ல வேண்டிய வர்ணங்கள் 51 வர்ணங்கள். சைவாகமங்களில் இருக்கக்கூடிய பதங்கள் 81 பதங்கள். ஓம் வியோமவியாபினே வியோமரூபாய என்று 81 பதங்கள். இந்த தீக்ஷா பிரகரணத்தில் வரும்பொழுது அந்த 81 மந்திரங்களையே
94 விதமாக பிரித்து 94 பதங்கள் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து மந்திரங்கள் 11 அல்லது 12

இரண்டு மந்திரங்கள். எனவே மந்திர பத வர்ண புவன தத்துவ கலாஹா என்று ஆறு விதமான அத்வாக்கள். மொத்தத்தில் மந்திரங்கள் 11, மூலமந்திரத்தை சேர்த்தால் 12 மந்திரங்கள். பதங்கள் 81 பதங்கள். தீக்ஷா பிரகரணத்தில் 94 பதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. வர்ணங்கள் 51 வர்ணங்கள். புவனங்கள் 224 புவனங்கள். தத்துவங்கள் 36 இருந்தாலும் எண்ணிக்கையில் 37 திகழ்கிறது. கலைகள் 5 கலைகள். எனவே இந்த கலை என்பது மிகவும் பெரிய ஒரு அத்வா. அந்த கலா என்ற அத்வாவில் தத்துவங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. அந்த தத்துவங்களுள் புவனங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. புவனங்களின் உள்ளே வர்ணங்களும், வர்ணங்களின் உள்ளே பதங்களும், பதங்களின் உள்ளே மந்திரங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே ஒரு பெரிய பொருளை எடுத்தால் அதற்கு உட்பட்ட சிறிய பொருள்களும் எவ்வாறு நம்மால் கையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றனவோ, அதுபோல் இந்த ஆறு அத்வாக்களில் பெரியதாக இருக்கக்கூடிய கலாத்வாவை நாம் எடுத்தால் அவைகளுக்கு உட்பட்டு எல்லா அத்வாக்களும் நம்மிடையே வந்து விடுகின்றன என்ற ஒரு பாவனையில் இந்த சாந்தி தீர்த்த கலை, முதலில் இருக்கக்கூடிய சாந்தி தீர்த்த கலை, அந்த கலையில் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள், இரண்டு தத்துவங்கள் அந்த சாந்தி தீர்த்த கலைக்கு உட்பட்டவை. புவனங்களுக்குள்ளே 15 புவனங்கள் சாந்தி தீர்த்த கலைக்குள் இருக்கின்றன. 16 வர்ணங்கள், 1 பதம், 3 மந்திரங்கள், இவ்வாறு இவைகளோடு கூடியதாக சாந்தி தீர்த்த கலையை குருவானவர் அவலோகனம் செய்கிறார், தனது ஞான கண்ணினால் பார்க்கிறார். சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 அம்சங்கள். இதோடு மட்டுமல்லாமல் தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம் என்ற 5 அத்வாக்கள், இந்த அத்வாக்களோடு மட்டுமல்லாமல் வேறு சில பீஜ மந்திரங்கள், நாடி, அதுபோல் வாயு, இந்திரியங்கள், விஷயங்கள், குணங்கள், அதுபோல் அந்தந்த மண்டல சாந்தி தீதா போன்ற கலைகளுக்குரிய வண்ணங்கள், நிறங்கள், அவைகளுக்குரிய மண்டலங்கள், அவைகளுக்குரிய அவஸ்தைகள், ஜாகிரத அவஸ்தா, அதுபோல் ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி, துரியாவஸ்தா, துரியாதீதாவஸ்தா என்று அவஸ்தைகள், நிலைகள், இவைகளுக்குரிய காரணேஸ்வரர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற காரணேஸ்வரர்கள், இது போன்று 15 விஷயங்களை, 15 அம்சங்களை ஆச்சாரியரானவர் தியானிக்கிறார். அதாவது அந்த சாந்தி தீர்த்த கலையை சிஷ்யனது சரீரத்தில் தலை முதற்கொண்டு, பிரம்மரந்திரம் முதற்கொண்டு பூர்வ மத்தி வரை இருக்கக்கூடிய அந்த சாந்தி தீர்த்த கலையை அவர் பார்க்கும் பொழுது பல தத்துவங்கள் 2 தத்துவங்களோடு கூடியதாகவும், 15 புவனங்களோடு கூடியதாகவும், 16 வர்ணங்களோடு கூடியதாகவும், 1 பதத்தோடு கூடியதாகவும், 3 மந்திரங்களோடு கூடியதாகவும், பீஜாட்சரம், நாடி, வாயு, இந்திரியம், விஷயங்கள், விஷயங்கள் என்றால் ஆகாசத்தின் விஷயம் சப்தம், அதுபோல் வாயுவின் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த சாந்தி கலையில் விஷயமாக உள்ளது ஸ்பர்ஷம் என்று சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் எல்லாம் விஷயங்கள். குணங்கள், இவைகளே அந்த பூதத்தின் உள்ளே சேர்ந்திருக்கும் பொழுது குணங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. வர்ணங்கள், அதுபோல் அந்தந்த மண்டலத்திற்கு உரிய வண்ணங்கள், அதாவது சாந்தி தீர்த்த கலையின் விஷயத்தில் ஆகாசம் என்பது பூதம், அந்த ஆகாச பூதத்திற்கு இருக்கக்கூடிய, ஆகாசம் என்ற அந்த பூதத்திற்கு இருக்கக்கூடிய வண்ணம், அதுபோல் அதற்குரிய மண்டலம், அதற்கு உரிய அவஸ்தைகள், அதற்குரிய காரணேஸ்வரன் என்று இந்த 15 அம்சங்களையும் பாவனை செய்கிறார். இவ்வாறு சாந்தி தீர்த்த கலையை தியானம் செய்து 15 அம்சங்களோடு கூடிய சாந்தி தீர்த்த கலையை சிந்தனை செய்து அந்த இடத்தில் தாடனம் செய்கிறார். சிஷ்யனது சரீரத்தில் அந்த சாந்தி தீர்த்த கலை இருக்கக்கூடிய இடத்தில் தாடனம் செய்து அந்த சாந்தி தீர்த்த கலையை கையில் கிரகணம் செய்து எடுத்துக்கொண்டு அந்த சாந்தி தீர்த்த கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்தில் சேர்த்து அந்த சூத்திர சரீரத்தில் பூஜை செய்து அவகுண்டனம் செய்து அடுத்து சன்னிதான ஆகுதி செய்கிறார். இந்த முறையில் எந்த 5 கலைகளையும் முறையாக ஒரு ஒரு கலையாக அவலோகனம் செய்வது, அவ்வாறு அவலோகனம் செய்யும் பொழுது 15 அம்சங்களோடு கூடியதாக அந்த கலைகளை அவலோகனம் செய்வது, அடுத்து அதை சிறிது நேரம் சிந்திப்பது, அடுத்து அதனை தாடனம் செய்வது என்பது 3வது சம்ஸ்காரம், அந்த கலையை கையில் எடுத்துக்கொள்வது 4வது சம்ஸ்காரம், அந்த கலையை சூத்திரத்தில் சேர்ப்பிப்பது என்பது 5வது சம்ஸ்காரம், சூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு அதை பூஜிப்பது என்பது 6வது சம்ஸ்காரம், பூஜிக்கப்பட்ட அந்த கலையை அவகுண்டனம் செய்வது என்பது 7வது சம்ஸ்காரம், அதன் சன்னிதானத்திற்காக ஆகுதி செய்வது என்பது 8வது சம்ஸ்காரம். இவ்வாறு ஒவ்வொரு கலா விஷயத்திலேயும் இந்த 8 சம்ஸ்காரங்களை செய்து நிதானமாக சிஷ்ய சரீரத்தில் இருக்கக்கூடிய சாந்தி தீர்த்த கலையை
அவர் சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கிறார். அடுத்து சாந்தி கலை. சாந்தி கலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களின் எண்ணிக்கை 3, புவனங்கள் 18, வர்ணங்கள் 3, பதங்கள் 12, மந்திரங்கள் 2. இது போன்று பிற அம்சங்களோடு கூடிய சாந்தி கலையை சிந்தனம் செய்து, தாடனம் செய்து, கையில் கிரகணம் செய்து, அந்த சூத்திரத்தில் சிஷ்யனது முகத்திற்கு நேரே, அதாவது பாஷசூத்திரம் நெற்றியிலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய பகுதியில் அதை சேர்ப்பித்து, பின்பு அதை அபியர்ச்சனம் பூஜை செய்வித்து, ஆவரணம் அவகுண்டனம் ஆவேஷ்டனம் செய்து சன்னிதான ஆகுதி செய்கிறார். இதோடு சாந்தி கலையானது சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அடுத்து 3வது வித்யா கலை. சிஷ்யனது கழுத்து முதற்கொண்டு நாபி வரை இருக்கக்கூடியது வித்யா கலை. அந்த வித்யா கலைக்கு உட்பட்டு 7 தத்துவங்கள், 27 புவனங்கள், 7 வர்ணங்கள், 21 பதங்கள், 2 மந்திரங்கள், இன்னும் பிற பீஜம் நாடி வாயு இந்திரியம் போன்ற 15 அம்சங்களோடு கூடிய வித்யா கலையை சிந்தனம் செய்து, தாடனம் செய்து, சிஷ்ய சரீரத்தில் புஷ்பத்தினால் தாடனம் செய்து, அந்த வித்யா கலையை கையில் கிரகணம் எடுத்துக்கொண்டு, அந்த வித்யா கலையை சிஷ்யனது சரீரத்தில் இருந்து சூத்திரத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனது கழுத்திற்கு நேரே இருக்கக்கூடிய பகுதியில், அங்கிருந்து தொப்புள் வரை இருக்கக்கூடிய பகுதியில் அதை சேர்ப்பித்து அபியர்ச்சனம் பூஜை செய்து, ஆவேஷ்டனம் செய்து, அவகுண்டனம் செய்து, அதற்காக சன்னிதான ஆகுதி செய்ய வேண்டும். இத்துடன் வித்யா கலையை சேர்ப்பித்தல் என்பது முடிவுகிறது. அடுத்து சிஷ்யனுடைய வாஸ்தவமான நாபி முதற்கொண்டு முட்டி வரை இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்தில் பிரதிஷ்டா கலை திகழ்கிறது. இந்த பிரதிஷ்டா கலைக்கு உட்பட்டு 24 தத்துவங்கள், 56 புவனங்கள், 24 வர்ணங்கள், 32 பதங்கள், 2 மந்திரங்கள், இன்னும் பீஜம் நாடி வாயு இந்திரியம் போன்ற 15 அம்சங்களோடு கூடியதாக இந்த பிரதிஷ்டா கலையை பார்த்து, அதை சிந்தித்து, அந்த இடத்தில் சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே முட்டி வயிறை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாடனம் செய்து, அந்த பிரதிஷ்டா கலையை கையினால் கிரகணம் செய்து எடுத்துக்கொண்டு, அந்த பிரதிஷ்டா கலையை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்து, அந்த சூத்திரத்தில் அவ்விடத்தில் அபியர்ச்சனம் செய்து, ஓம் ஹ்ரீம் பிரதிஷ்டா கலாஜை நமஹ என்று பூஜித்து, ஆவேஷ்டனம் என்ற அவகுண்டனம் செய்து, அந்த பிரதிஷ்டா கலையானது தீட்சை முடியும் வரை ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்திர ஆகுதி, அதாவது சன்னிதான ஆகுதி செய்விக்க வேண்டும். இத்துடன் இந்த பிரதிஷ்டா கலையை சேர்ப்பித்தல் என்பது முடிவுறுகிறது. இதன் பின்பு சிஷ்யனது முட்டி, கால் முட்டி பிரதேசம் முதற்கொண்டு கால் பாதம் வரை இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாஸ்தவமான கலை நிவர்த்தி கலை. அந்த நிவர்த்தி கலைக்கு உட்பட்டு 1 தத்துவம், 108 புவனங்கள், 1 வண்ணம், 28 பதங்கள், அதுபோல் 2 மந்திரங்கள், இன்னும் பிற பீஜ மந்திரங்கள், நாடி வாயு இந்திரியம் விஷயங்கள் குணங்கள் வண்ணம் மண்டலம் நிலை அவஸ்தா காரணேஸ்வரர்களோடு 15 அம்சங்களோடு கூடியதாக அந்த நிவர்த்தி கலையை நிதானமாக அவலோகனம் செய்து, அந்த நிவர்த்தி கலையை சிந்தனம் செய்து, அந்த நிவர்த்தி கலையை தாடனம் செய்து, அந்த நிவர்த்தி கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து கையில் எடுத்துக்கொண்டு கிரகணம் செய்து கொண்டு, அந்த நிவர்த்தி கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த சூத்திரத்தில் நிவர்த்தி கலையை ஓம் ஹ்லாம் நிவர்த்தி கலாஜை நமஹா என்று பூஜை செய்து, ஆவேஷ்டனம் செய்து, அவகுண்டனம் செய்து, ஆவேஷ்டனம் அவகுண்டனம் செய்து, அதன் பின்பு சன்னிதான ஆகுதி, அந்த நிவர்த்தி கலையானது சிஷ்யனது அந்த சூத்திர சரீரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சன்னிதானத்திற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக இந்த நிவர்த்தி கலா சம்யோஜனமானது முடிவு அடைகிறது. இந்த வகையில் சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் முதலில் சுஷும்னா நாடி சேர்ப்பிக்கப்பட்டது, அடுத்து சிவசக்தி சேர்ப்பிக்கப்பட்டால், அதன் அடுத்து ஆத்மா உயிரானது சேர்ப்பிக்கப்பட்டது, அதன் பின்பு பொதுவாக ஆணவ கர்ம மாயா பாசங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன, அதன் பின்பு சிருஷ்டி கிரமத்தில் சாந்தி தீதாதி கலைகள் ஒவ்வொன்றாக சரீரத்திலிருந்து சூத்திர சரீரம் என்ற பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டன. இதில் ஒவ்வொரு கலையும் சேர்ப்பித்த பிறகு ஆவேஷ்டனம் என்று வருகிறது. இந்த இடத்தில் ஆவேஷ்டனம் அவகுண்டனம் செய்து கொள்ள வேண்டும். ஏவம் கலானாம் அவலோகன தாடன கிரகண சம்யோஜனானி குறியாத் என்று பொதுவாக இவைகள் தொடர்பான 4 சம்ஸ்காரங்களை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு கலைகளையும் பார்த்தல், அவைகளை தாடனம் செய்தல், அவைகளில் கிரகணம் செய்தல், கையில் எடுத்துக்கொள்ளுதல், சம்யோஜனம் செய்தல் என்று பொதுவாக 4 கிரியைகளை குறிப்பிடுகிறார்.
அடுத்து சபீஜாதி தீக்ஷாசு பாவனாபேதாக என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக சிஷ்யனது ஆத்மா உயிர், அந்த உயிர் பல பிறவைகளில் செய்த கர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் இன்னும் அனுபவிக்க வேண்டிய பல கர்மாக்கள் இருக்கின்றன. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்ம என்று கர்மாக்கள் பலவிதமாக மூன்று விதமாக திகழ்கின்றன. இந்த பிராரப்தம் என்ற கர்மாவானது நாம் இந்த உயிரானது ஏதோ ஒரு பிறவியில் செய்த ஒரு கர்மாவானது பயனை தர ஆரம்பித்து இருக்கக்கூடிய நிலையில் பிராரப்தம் என்ற பெயரானது அதற்கு வருகிறது. இந்த உடல், இந்த சரீரமானது பிராரப்த கர்மாவின் பயன். ஏதோ ஒரு பிறவியில் செய்த ஒரு கர்மாவானது பயனை தர முற்பட்ட ஒரு நிலையில் அந்த பயனை இந்த உடலின் வாயிலாக தர ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த உடலிற்கே பிராரப்த கர்மாவின் பலமாக இந்த உடல் திகழ்கிறது என்று குறிப்பிடுவார்கள். இதுபோல் நாம் பல பிறவிகளில் சேர்ப்பித்து இருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மாக்கள். அவைகள் இன்னும் பல பிறவிகளில் நமக்கு பிராரப்த கர்மாவாக மாறி நமக்கு பிறவிகளையெல்லாம் தர முற்படும். அதுபோல் இந்த கர்மாக்களை அனுபவிக்கும் பொழுது அதன் பின்பு பிற்காலங்களில் வரவேண்டிய கர்மாக்கள் எல்லாம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆகாமி என்று பெயர். இவ்வாறு கர்மாவானது, வினையானது நில்லாமல் இருந்து கொண்டே செல்கின்றன. இப்பொழுது இந்த சிஷ்யனது சரீரத்தில் அவன் இனி அனுபவிக்க வேண்டிய உலகங்களாக இருக்கட்டும், அனுபவிக்க வேண்டிய போக்கிய பொருட்களாக இருக்கலாம், பல கர்மாக்கள், இவை அனைத்தையும் சிஷ்யனது இந்த சரீரத்திலிருந்து, இந்த சரீரத்தில் அவனது உயிர் இருக்கவே இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருப்பதாக பல கர்மாக்களையும் பல மாயா பாஷங்களையும் கர்ம பாஷங்களையெல்லாம் நாம் பாவனையாக ஆச்சாரியர் பூஜை செய்து இந்த சரீரத்திலிருந்து அவை அனைத்தையும் சூத்திர சரீரத்தில் சேர்ப்பித்து விட்டார். அப்படியென்றால் இந்த சிஷ்யன் தொடர்பான எல்லா கர்மாவும் சூத்திரத்துள் வந்துவிட்டதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் அடுத்த தினம், அதிவாசத்திற்கு மறுதினம், இந்த எல்லா பாஷங்களையும் ஐந்தாக பாஷசூத்திரமானது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. பலவிதமான பாஷங்கள், அதாவது ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று பலவிதமாக இருந்தாலும் கூட அந்த பாஷங்களுக்கு மாயா பாஷத்திற்கு உட்பட்டு சாந்தி தீர்த்தகலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவிற்த்தி கலை என்று ஐந்து கலைகள், பலவிதமான மந்திரங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று ஆறு அத்வாக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இருந்தால் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து மறுநாள் நாம் சிவாக்னியில் அவை அனைத்தையும் பொசுக்கி இந்த உயிர் தொடர்பான அனைத்து பாஷங்களெல்லாம் அழிந்து விட்டதாக ஆச்சாரியரானவர் செய்யப்போகிறார். அப்படியென்றால் கர்ம பாஷங்களும் அழிந்து விட்டன என்று ஒரு பொருளாகிவிடும். கர்ம பாஷங்கள் எல்லாம் அழிந்து விட்டால் இந்த சரீரம் இருக்காது. எல்லா கர்மாக்களையும் நாம் அழித்து விட்டால் இந்த பிராரப்த கர்மாவின் பயனாக திகழக்கூடிய இந்த சரீரம் இருக்காது. எனவே இந்த சரீரத்திலிருந்து, சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சேர்க்கும் பொழுது எல்லா கர்ம பாஷங்களும் சேர்க்கப்பட்டு விட்டனவா என்ற கேள்வி எழும் பொழுது அகோர சிவாச்சாரியார் பல மூல ஆகமங்களின் ஒரு பொருளை மனதிற்கொண்டு இவ்வாறு சொல்கிறார். தீட்சையானது இரண்டு வகை, சபீஜ தீக்ஷா, நிர்பீஜ தீக்ஷா என்று இரண்டு வகை தீட்சை. அதில் இந்த சரீரம் தொடர்பான பிராரப்த கர்மாவை அழிக்க முடியாது. எனவே சபீஜ தீட்சை செய்விக்கக்கூடிய சிஷ்யராக இருக்கலாம், நிர்பீஜ தீட்சை செய்யப்படக்கூடிய சிஷ்யனாக இருந்தாலும் இந்த சரீரத்திற்கு போகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாக்கள், அதுபோல் ஆனுஷங்கிகமான நாம் முக்கியமாக ஒரு இந்த சிவ பூஜை செய்வது போன்ற தர்ம காரியங்களை எல்லாம் செய்கிறோம், அவ்வாறு தர்ம காரியங்களை செய்யும் பொழுது ஆனுஷங்கிகமாக, அதாவது முக்கியமாக இல்லாமல் நாம் போகிற போக்கில் சில கர்மாக்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த கர்மாக்களுக்கெல்லாம் ஆனுஷங்கிக தர்மங்கள், ஆனுஷங்கிக கர்மாக்கள் என்று பெயர். எனவே இந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் எல்லா கர்மாக்களையும் சேர்ப்பிக்கும் பொழுது இந்த சரீரம் தொடர்பான பிராரப்த கர்மாவை விட்டுவிட வேண்டும். இந்த பிராரப்த கர்மாவும் அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டால் இந்த சரீரம் நிற்காது போய்விடும். எனவே பிராரப்த கர்மாவினை விட்டுவிட்டு, அதுபோல் ஆனுஷங்கிகமான கர்மாக்களையும் விட்டுவிட்டு
பிற எல்லா கர்மாக்களும் சூத்திரத்தின் உள்ளே அடங்கிவிட்டதாக பாவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சபீஜ தீக்ஷா நிர்பீஜ தீக்ஷா என்ற பேதம் எதற்காக என்றால், தீட்சை செய்து கொண்ட பின்பு சைவ சமயம் தொடர்பான அனுஷ்டானங்களையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு சபீஜ தீக்ஷா. தீட்சை செய்து கொண்ட பின்பு இந்த சைவ சமயம் தொடர்பான ஆச்சாரங்கள், சமயாச்சாரங்கள், சிறப்பான ஆச்சாரங்கள், சிறப்பான பூஜை போன்றவற்றையெல்லாம் செய்ய விரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு முமுக்ஷு போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியது நிர்பீஜ தீட்சை. பீஜம், பீஜம் என்றால் காரணம். அதாவது நாம் சமய ஆச்சாரங்களை கடைபிடிப்பதற்கு காரணமாக திகழக்கூடிய கர்மாக்கள். ஏதோ ஒரு பிறவியில், முற்பிறவியில் நாம் ஏதோ ஒரு நல்ல கர்மாக்களை செய்ததின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் சிவபூஜை செய்வது போன்ற சமயாச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் இன்று நாம் செய்யக்கூடிய சமய ஆச்சாரங்களுக்கு பீஜமாக திகழ்வது. அந்த பீஜங்கள், அந்த பீஜங்களையும் சேர்த்து நாம் அந்த சூத்திரத்தில் சேர்த்துவிட்டு இந்த சரீரத்தில் ஒரு பீஜமும் இல்லாமல், காரணமும் இல்லாமல் செய்துவிட்டால் அதற்கு நிர்பீஜ தீட்சை. எனவே சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கிரகஸ்தர்களாக சமயாச்சாரம், சமய ஒழுக்கம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டி இருப்பதால் இவர்களுக்கு செய்ய வேண்டிய தீட்சை சபீஜ தீட்சை. பிற சந்நியாசிகள் போன்றவர்களுக்கெல்லாம் செய்யப்பட வேண்டிய தீட்சை நிர்பீஜ தீட்சை. அதை குறிப்பிடுகிறார், சபீஜ தீட்சாயாம் வர்த்தமான சபீஜ தீட்சை பட்சத்தில் வர்த்தமான ஷரீர ஆரம்பக தர்மாது. இந்த ஷரீரம் பிராரப்தத்தின் பயனாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக திகழக்கூடிய தர்மம், அதாவது கர்மா, அந்த கர்மாவினை விட்டுவிட வேண்டும். ஆனுஷங்கிக தர்மா, அதுபோல் முக்கியமாக இல்லாமல் அனுஷங்கமாக செய்யப்பட வேண்டிய கர்மாக்கள், இந்த கர்மாக்களையும் விட்டுவிட்டு சமயாச்சார பாஷாச்ச, சமயாச்சாரம், சமய ஒழுக்கம் தொடர்பான பாஷங்கள், கர்மாக்கள், அந்த கர்மாக்களையும் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அந்த கர்மாக்களையும் சேர்த்து இவன் தீட்சை செய்துவிட்டால் பிறகு இவனால் சிவபூஜை போன்ற சமயாச்சாரங்களை கடைபிடிக்க முடியாது. எனவே சமயாச்சார பாஷங்களையும் விட்டுவிட்டு, அதாவது பிராரப்த கர்மா, ஆனுஷங்கிக கர்மா, சமயாச்சார கர்மா என்ற இந்த மூன்று விதமான கர்மா பாஷங்களை விட்டுவிட்டு அந்யத்து பந்தகம் கர்ம கலானாம் அந்த ஸ்மிருத்வா, பிற கர்மாக்கள் நமக்கு மோட்சத்தை அடைவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கர்மாக்கள், எல்லா கர்மாக்களும் இந்த சரீரத்தை விட்டு அந்த கலைகளின் உள்ளே, சாந்தி தீதகலை, சாந்தி கலை போன்ற ஐந்து கலைகளின் உள்ளே அடங்கியதாக பாவனை செய்து சர்வம் சூத்திரகதம் பாவையே, எல்லா கர்மாவும் அந்த பாஷ சூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். நிர்பீஜ தீட்சாயாம், யாருக்கு சமயாச்சாரங்களில் ஈடுபாடு இல்லவோ, அறவே இல்லையோ, சமயாச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு நிலை இல்லையோ, அவர்களுக்கு சமயாச்சாரம் தொடர்பான கர்ம பாஷத்தையும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் பிராரப்த கர்மாவினையும் ஆனுஷிக கர்மாவினையும் விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நிர்பீஜ தீட்சாயாம் தேக ஆரம்பக தர்மாத்து ஆனுஷங்கிகாச்ச அந்யத்து சமயாச்சார சகிதம் சர்வம் சூத்திரகதம் பாவையே, சமயாச்சார பாஷத்தோடு சேர்த்து எல்லா கர்மாவும் அந்த பாஷ சூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். அடுத்து புபுக்ஷு தீட்சாயாம் காலத்ரய வியாபி தர்மாத்மகம் கர்ம வர்த்தமான சரீரே போகதாயகம் சம்பாவிய வித்திரிக்தம் தர்மாத்மகம் பாஷசூத்திரகதம் பாவயித்வா. அவன் புபுக்ஷுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவனுக்கு பல பிறப்புகளில் அவன் அனுபவிக்க வேண்டிய தர்மமான நியாயமாக புண்ணியத்தை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய அந்த கர்மாக்கள் மட்டும் இந்த சரீரத்தில் அந்த கர்மாக்களை விட்டுவிட்டு பிற எல்லா கர்மாக்களையும் பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். அதாவது பல பிறவிகளில் இந்த தீட்சை செய்து கொள்ளக்கூடிய புபுக்ஷு, போகத்தை விரும்பக்கூடிய இந்த சிஷ்யனானவன் பல பிறவிகளில் அவன் அனுபவிக்க வேண்டிய சுகம் போன்றவற்றுக்கெல்லாம் காரணமாக திகழக்கூடிய தர்மரூபமான கர்மாவானது இந்த பிறவியிலேயே, இந்த சரீரத்திலேயே அவனுக்கு சுகத்தை கொடுப்பதாக பாவித்து பிற எல்லா கர்மாக்களையும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும்.
புபுக்ஷு தீக்ஷாயாம் காலத்ரய வியாபி தர்மாத்மகம் கர்ம, மூன்று காலத்திலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய தர்மரூபமான கர்மா. கர்மாவானது இரண்டு வகை, தர்மரூபமான கர்மா அதர்மரூபமான கர்மா. தர்மரூபமான கர்மாவிலிருந்து வரவேண்டியது சுகம், அதர்ம ரூபமான கர்மாக்களிலிருந்து வரவேண்டியது வரக்கூடியவை துக்கங்கள். தர்மாத்மகம் கர்ம தர்ம சொரூபமான கர்மாவினை வர்த்தமான சரீரே போகதாயகம், அடுத்து பிறவி எடுத்து அடுத்த பிறவியில்தான் இவனுக்கு அந்த தர்ம கர்மாவானது சுகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் அந்த கர்மா இந்த சரீரத்திலேயே சுகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்ததாக பாவித்து, வெதிரிக்தம் சர்வம் பாஷசூத்திரகதம் பாவயித்வா, பிற எல்லா கர்மாவும் பாஷசூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். எனவே அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் சில கர்மாக்களை விட்டுவிட்டு பிற கர்மாக்கள் தான் தீட்சையில் சோதிக்கப்படுகின்றன என்பது தத்துவம். அடுத்து மந்த்ராத்வாதீனாம் வியாபிய வியாபக பாவகா. இந்த பாஷசூத்திரத்தில் பலவிதமான பாஷங்கள் எல்லாம் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், அதுபோல் கர்ம பாஷம், மாயா பாஷம், ஆணவ பாஷம் என்று எல்லா பாஷங்களும் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. அந்த பாஷங்களில் எந்த பாஷம் வியாபகமானது, அதாவது மிகவும் பெரிதாக இருக்கக்கூடியதற்கு பல இடத்தில் தொடர்பு உள்ள ஒரு பொருளுக்கு வியாபகம் என்று பெயர். குறிப்பிட்ட இடத்துடன் மட்டுமே தொடர்புடைய பொருள்களுக்கு வியாபியம் என்று பெயர். எனவே எந்த எந்த பாஷங்கள் வியாபகமானவை, எந்த பாஷங்கள் வியாபியமானவை, எந்த பாஷத்தினால் எந்த பாஷம் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தியானிப்பதற்காக மேற்கொண்டு சொல்கிறார். வியாபிய வியாபக பாவம் அனுசந்தத்யாத் மந்த்ராஹ பதைஹி பதானி வர்ணைஹி. அதாவது மந்திரங்கள் நாம் மனதில் கொள்வதற்காக சிறியது பெரியது என்று நாம் கொள்வோமாக, மந்திரங்கள் சிறியவை, மந்திரங்களை காட்டிலும் பதங்கள் பெரியவை. எனவே மந்திரங்கள் பதங்களால் வியாபிக்கப்பட்டவை, பதங்கள் சிறியவை, பதங்களை காட்டிலேயும் வர்ணங்கள் பெரியவை, எனவே பதங்கள் வர்ணங்களால் வியாபிக்கப்பட்டவை. அடுத்து வர்ணங்கள் சிறியவை, வர்ணங்களை காட்டிலும் புவனங்கள் பெரியவை, எனவே புவனங்களால் வர்ணங்கள் வியாபிக்கப்பட்டவை. அடுத்து புவனங்கள் சிறியவை, தத்துவங்கள் பெரியவை, எனவே அந்த புவனங்கள் தத்துவங்களால் வியாபிக்கப்பட்டு விட்டன. இவ்வாறு மந்திர பத வர்ண புவன தத்துவானி என்று சொல்லும் பொழுது ஒன்றை விட முந்தையதை விட பிந்தையது பெரியது, பிந்தையதால் முந்தையது வியாபிக்கப்பட்டது, முதலில் இருப்பவையெல்லாம் வியாபியங்கள், பின்பு இருப்பவையெல்லாம் வியாபகங்கள் என்று பாவிக்க வேண்டும். ஏதே தத்துவ புவன வர்ண பத மந்திராக வியாபியாக மல கர்ம மாயையாக வியாபகாக. அடுத்து இந்த தத்துவ புவன பத மந்திராக மந்திர பத வர்ண புவன தத்துவங்கள் என்ற இவைகள் அனைத்துமே வியாபியமானவை, சிறியவை. இவைகளை காட்டிலேயும் மலமாகிய ஆணவமலம், கர்மமலம், மாயை இந்த மூன்றுமே வியாபகமானவை. எனவே ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களால் இந்த மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் வியாபிக்கப்பட்டவை என்று பாவிக்க வேண்டும். புனக மலாதயஹ வியாப்யாக சாந்தியதீதாதி கலாக வியாபகாக. அடுத்து ஆணவமலம், கர்மமலம், மாயேயமலம் என்ற இந்த மும்மலங்களும் சிறியவை. இவைகளை காட்டிலேயும் சாந்தியதீதா, சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா, நிவிருத்தி என்ற ஐந்து கலைகள் வியாபகமானவை. எனவே ஐந்து கலைகளால் இந்த ஆணவம், கர்மா, மாயை என்ற மலங்கள் வியாபிக்கப்பட்டவை என்று பாவிக்க வேண்டும். இவ்வாறு பாவனை செய்வதால் என்ன ஏற்படும் என்றால், இனி மேற்கொண்டு தீட்சையில் கலைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு எல்லா சம்ஸ்காரங்களும் கலைகளை மையமாக வைத்தே செய்யப்படுகின்றன. எனவே கலைகளை நாம் சங்கிரகணம் செய்தால், ஒரு கலையை நாம் கையில் எடுத்துக்கொண்டால், அந்த கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாயாமலம், கர்மமலம், அதுபோல் ஆணவமலம், மந்திர பத வர்ண புவன தத்துவங்கள் ஆகிய அனைத்தும் எடுக்கப்பட்டதாக ஆகின்றன. அத்தக கலாபிகி கிரகீதாபிகி தத்வாதயா மலாதயச்ச சங்கிரகீதாக. அதுபோல் கலைகளை உபஸ்தாபனம் செய்தால் ஒரு குண்டத்தில் கலைகளை, சாந்தி தீதாதி கலைகளை எழுந்தருளும்படி செய்தால், அந்த கலைகளின் வாயிலாக ஆணவம், கர்மா, மாயை மற்றும் பிற ஐந்து விதமான அத்வாக்களும் எழுந்தருளப்பட்டதாக ஆகின்றன. சுத்தாபீரபி சுத்தாக பவந்தி.
எனவே சாந்தியதீத கலையை நாம் சோதனம் செய்தால் அந்த சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாயாம்சங்கள், சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கர்மாம்சங்கள், சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ அம்சம், அந்த கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தத்துவ புவன வர்ண பத மந்திரங்கள் ஆகிய அனைத்தும் சோதனம் செய்யப்பட்டதாக ஆகின்றன என்று முக்கியமான பாவனையை குறிப்பிட்டு அதன் பின்பு இவ்வாறாக சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சாந்தியதீதாதி ஐந்து கலைகளை சேர்ப்பித்து இருக்கிறோம். அந்த கலைகளுக்கான ஆகுதிகளை தர்ப்பண தீபனங்களை செய்கிறார். நாம் இந்த மந்திரங்களை கொண்டுதான் இனி மேற்கொண்டு இந்த கலைகளை நாம் சோதனம் செய்ய இருக்கிறோம். எனவே இவைகளுக்கான தர்ப்பணம் தீபனம் அவைகளையெல்லாம் செய்ய வேண்டும். ஏவம் கிரமேண சுவாகாந்தைஹி ஸ்வஸ்வ மந்திரைஹி திசிர்பிஹி திசிர்பிஹி ஆகுதிபிஹி சந்தர்ப்பிய ஓம் ஹூம் ஹௌம் ஹூம் சாந்தியதீத கலாஜை ஹும் பட் என்று தர்ப்பணம், அதுபோல் தீபனம் இவைகளையெல்லாம் செய்து அந்த மந்திரங்களை திருப்தி அடைந்த தேவதைகளாகவும் அந்த மந்திரங்களை தீக்ஷ்ணமானவைகளாகவும் ஆக்க வேண்டும். இதற்காக இந்த தர்ப்பண தீபனங்கள் செய்யப்படுகின்றன.

ஆறாவது பதிகத்தினுடைய கடைசி திருப்பாடல் 50வது திருப்பாடல். இனி திருவம்பாவை

விம்மி விம்மி மைமறந்து போதார் அமளியின் மேல். நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருவம்பாவையினுடைய அந்த தொடக்க திருப்பாடலாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை கொண்டு தொடங்குகின்ற ஒரு அற்புத தன்மையும், சக்தியை உயர்ந்தது என்பதனுடைய பதிகத்தினுடைய ஒரு முதல் நிலையிலே இந்த பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த பக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஏது என்பதாக அமைக்கின்ற அந்த திருவருள் சக்தியை முதலாவதாக வைத்து அமைகின்ற ஒரு தன்மையை உடையது இந்த திருப்பாடல். பெண்கள் எல்லாம் அந்த மார்கழி வழிபாட்டிற்கு எல்லோரும் உடனாக ஒன்றாக சென்று வழிபடுகின்ற அந்த தன்மையை காட்டு முகமாக எல்லா பெண்களும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு மனைதோறும் சென்று அந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்களை எழுப்பி அந்த வழிபாட்டிலே உடனாக இணைத்து சென்று வழிபடுகின்ற அந்த முறையை குறிப்பது இந்த திருவம்பாவை திருப்பாடல். முதல் நிலையிலே இந்த பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் முகமாக மணிவாசக பெருமான் இந்த ஆன்மாக்களாகிய நம்மை உறக்கம் என்கின்ற நிலையிலே இருள் நிலையிலே இருக்கக்கூடிய நம்மை ஒளி நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற திருப்பாடல்கள் தான் இந்த திருவம்பாவின் திருப்பாடல். ஆன்மாக்கள் எல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த திருப்பாடலை இந்த பதிகத்தை அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருமான். ஆக பெண்களினுடைய மார்கழி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டினுடைய அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஓய்வு பெறுகின்ற அந்த தன்மையை மிக சிறப்பாக அதிகம் அந்த பாடல்கள் தோறும் அமைத்து வருவார். உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து வெளியிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் கேட்கின்ற அந்த முகமாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டு ஏயும். இந்த பெருமானை நாங்கள் எல்லாம் வெளியிலே இருந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றோமே, இன்னமும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயா, இதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்பதாக அமைத்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டு ஏயும் வாழ் தடங்கன் மாதே. அந்த பெண்ணினுடைய கண்ணை சிறப்பித்து சொல்லுவார், அந்த பெண்ணினுடைய பல்லை சிறப்பித்து சொல்லுவார், அந்த பெண்ணினுடைய அணிகலன்களை சிறப்பித்து சொல்லுவார். இப்படி பெண்களினுடைய ஒவ்வொரு அந்த சிறப்பையும் இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற முகமாக முதலாவதாக அவர் குறிப்பிடுவது அந்த பெண்ணினுடைய கண். வாழ் என்று சொல்லக்கூடியது ஒளி என்பதை குறிக்கும், தடம் என்பதாக சொன்னால் பெரிய என்பதை குறிக்கும். வாழ் தடம் கண், ஒளி பொருந்திய அகன்ற கண்ணாக விளங்குகின்ற அந்த பெண்ணே என்பதாக சொல்லி முதலாவதாக விழிப்பார். வாழ் தடங்கன் மாதே வளருதியோ, வளருதல் என்பது உறக்கத்தை குறிக்கும், இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்பதாக கேட்பார். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான், இறைவனுடைய அந்த புகழை இறைவனுடைய அந்த சிறப்பினை கேட்காத அந்த செவி அது வன் செவி என்பதாக இங்கே நாங்கள் எல்லாம் பெருமானை பாடி துதித்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய செவி என்பது இருந்தும் என்ன இல்லாமல் என்ன என்பதாக அமைத்து வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல். நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகள். இப்படி பெருமானுடைய அந்த திருவடி புகழ்ச்சியினை பெருமானுடைய தன்மையினை எல்லோரும் சேர்ந்து பாடிய பொழுதும் அந்த போதார் அமளி என்று சொல்லக்கூடிய உறக்கத்தின் மீது வைத்த அந்த பற்று இதைவிட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெருமானை பற்றி இத்துணை சொல்லியும் வெளியிலே நீ வராமல் இருக்கின்றாயே என்பதாக அமைத்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே என்ற வியப்பு சொல்லை அமைத்து
இதே என் தோழி பரிசேலூர் என்பாவாய். இப்படி இருக்கின்ற தன்மையை நீ உறக்கத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக பெருமாளுடைய அந்த திருவடியை புகழ்ந்து நாங்கள் எல்லாம் பாடியும் உன்னுடைய செவிக்கு அது கேட்கவில்லை. வாழ் தடம் கண் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய கண்ணானது பெருமாளுடைய திருவடியை கண்டு பெருமாளுடைய உருவத்தை கண்டு ரசிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த கண்ணையும் நீ பயன்படுத்தவில்லை. அப்படி ஒளி பொருந்திய கண்ணாக இருந்தும் ஒன்றும் பயனில்லை என்பதாக அமைத்து உறக்கத்தின் மீது வைத்த நீ உன்னுடைய பற்றினை விட்டு பெருமான் மீது அந்த பக்தியினை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை முதலாவது திருப்பாடலிலே பொதுவான பொருளாக அமைப்பார். இதுதான் இந்த திருப்பாடலினுடைய பொதுவான பொருள். பெண்கள் எல்லாம் வந்து வழிபாட்டிற்காக நிற்பதும், உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணினை எழுப்புவதும், அந்த பெண்ணானவள் இத்தனை கூறியும் அவள் எழுந்து வராமல் இருக்கின்ற அந்த தன்மையையும், இவர்களெல்லாம் இந்த பெண் இப்படி இருக்கின்றாளே என்கின்ற அந்த தன்மையை வியந்து போற்றுவதையும் அங்கே அமைத்திருக்கின்ற மணிவாசகப் பெருமான் இந்த பாடலினுடைய சிறப்பான ஒரு நுணுக்கமான ஒரு பகுதி என்கின்ற அமைப்பிலே மணிவாசகப் பெருமானுடைய அந்த எண்ணம் இந்த பெண்களினுடைய வழிபாட்டு அமைப்பிலே வைத்து அவர் சொல்ல வருகின்ற தன்மை எது என்பதாக நாம் இதிலே ஒரு இரண்டு குறிப்புகள் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் அந்த பெருமானை பாடுகின்ற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லுகின்ற ஒன்றும், இரண்டாவது, மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. இந்த இரண்டையும் மணிவாசகப் பெருமான் இந்த இடத்திலே அமைக்கின்ற பொழுது மிகச்சிறப்பாக நாம் இதை எண்ண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். மணிவாசகப் பெருமான் அந்த வழிபாடு என்கின்ற நிலையிலே தொடங்குகின்ற பொழுது வழிபாடு என்பதாக அமைத்து அந்த பதிகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு உள்ளே அந்த தோன்றிய நிலை என்ன என்பதாக சொன்னால், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லி இந்த பெருமானுடைய அந்த சோதி நிலை, சோதி என்கின்ற நிலையிலே அருள் நிலை, அந்த ஒளி வழிபாடு என்கின்ற அந்த ஒளி வழிபாடுதான் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த அக வழிபாடு. இந்த அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த பெருமான் இங்கேயும் இருக்கின்றான், அண்டத்திலேயும் இருக்கின்றான், எல்லா இடங்களிலேயும் இது பரவி இருக்கின்ற அந்த தன்மையை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. வெளியிலே இருந்து இந்த ஊனக்கண்ணை கொண்டு பார்த்து அமைக்கின்ற அந்த தன்மையா என்பதாக சொன்னால் இல்லை. அகக்கண் கொண்டு அகத்திலே வழிபட்ட சோதியை முதலாவதாக குறிப்பது இந்த திருப்பாடல். மணிவாசக பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே அங்கே உள்ளே இருந்து வழிபட்ட அந்த பெருமான் எப்படி இருந்தான் என்பதாக சொன்னால், அவன் சோதி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த சோதியினுடைய தன்மை இது இது இது இது என்பதாக சொல்லி திருவாசகத்திலே பல இடங்களிலே இந்த சோதியினுடைய தன்மையை அற்புதமாக காட்டுவர். அப்படி இந்த சோதி என்று சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சோதியை வழிபடுகின்ற முகமாக, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கின்ற இந்த சோதி, இப்படி இருக்கின்ற இந்த சோதியை யான் எவ்வாறு பாடுவது என்பதாக சொன்னால், அந்த பெருமான் இறங்கி வருகின்ற எளிவந்த அந்த தன்மையை யாம் பாட, ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் அருள்பெரும் ஜோதி, இந்த மிகப்பெரிய சோதியாக விளங்குவதுதான். ஆனால் நாங்கள் சிறியவனாக இருக்கக்கூடிய நாங்கள் பாடுவதற்கு இறங்கி வருகின்ற அந்த தன்மையை, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத தன்மையாக இருக்கக்கூடிய பெருமான் இறங்கி எளிவந்து நிற்கின்ற நாங்களும் பாடுவதற்கு என்பதாக சொல்லுகின்ற அந்த தன்மை மிக அற்புதமான ஒரு தன்மை. இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை உள்ளத்திலே வழிபட்ட அந்த தன்மையை மணிவாசக பெருமான் கோயில் திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே இந்த சோதி எப்படிப்பட்ட சோதி என்கின்ற அற்புதமான அந்த கருத்தினை மூன்று இலக்கணங்களே வைப்பார். அந்த பாடல் ஆறாவது பாடலிலே அது எப்படிப்பட்ட சோதி என்பதாக சொல்லுவார். எட்டாவது பாடலிலே அந்த சோதி அரும்பெரும் சோதியாக விளங்குவதை சொல்லுவார். மூன்றாவது பாடலிலே இந்த இப்படிப்பட்ட சோதியாக விளங்கக்கூடிய இந்த பெருமையுடைய பெருமான் நானும் பாடுவதற்கு என்று சொல்லி நான் பாடுவதற்கு உணர்த்த
நம்பினான் என்பதை மூன்றாவது திருப்பாடலிலே சொல்லுவார். அப்படி ஆறு எட்டு மூன்று இந்த மூன்று திருப்பாடல்களும் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியானது தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த சோதிதான் அது. அதைத்தான் இங்கே அற்புதமாக எடுத்து வைப்பார் திருவம்பாவையிலே. ஆறு எட்டு மூணு கோயில் திருப்பதிகம் 22 எல்லோருடைய திருக்கரங்களிலேயும் இந்த முறை திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திருவம்பாவையினுடைய சிந்தனை மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் எட்டாவது திருமுறை. திருவாசகத்தை மட்டும் எல்லாரும் நாம் பழக்க முறையிலே எடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் திருக்கோவையாரை அங்கங்கு அப்பப்பொழுதுதான் நாம் தொடுகின்ற நிலை ஏற்படுகின்றது. பெருமான் மணிவாசக பெருமானிடத்திலே கேட்பார், பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்பதாக சொல்வார். பாவை என்பது திருவம்பாவையை குறிக்கும், கோவை என்பது திருக்கோவையாரை குறிக்கும். பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்பதாக சொல்லி பெருமானே அவரிடத்திலே விண்ணப்பித்த தன்மை. ஆக பாவையோடு கோவையையும் இணைக்கின்ற அந்த தன்மை இந்த 52வது விழாவிலே நாம் இதை தொடங்குவோம் என்பதாக அமைத்து இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த விழாவிலே நம்முடைய சிந்தனைகள் தொடர்ந்து இந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையின் காரணமாக ஒவ்வொரு முறையும் நாம் திருவாசகத்தை திருக்கோவையாரையும் அணுக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும் திருவம்பாவையிலே நாம் திருவாசகத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதிலை அடியேன் வழங்கி மூன்று சிறந்த கேள்விகளுக்கு பரிசு என்பதாக தொடங்கிடும். இரண்டாவது நிலையிலே மணிவாசக பெருமானாக்கு அழுது செய்த இந்த திருவம்பாவையினுடைய ஒவ்வொரு பாடலுக்கு உரிய தலைப்பு என்பதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பாடலுக்குரிய தலைப்பினை நீங்கள் எல்லாம் எடுத்து வர வேண்டும் என்பதாக சொல்லும். இப்பொழுது திருவம்பாவையை மீண்டும் படிக்க வேண்டும், திருக்கோவையாரை படிக்க வேண்டும், திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த திருவம்பாவையிலேயும் திருப்பள்ளி எழுச்சியிலேயும் எடுத்து ஆண்ட சொற்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு இந்த திருவம்பாவையிலே ஆண்ட சொற்கள் எல்லாம் வேறு எங்கு திருவாசகத்திலே பெருமான் ஆண்டிருக்கின்றார் என்பதாக இப்பொழுது பரஞ்சோதி என்பதாக எடுத்தால் பல இடங்களிலே பரஞ்சோதி என்பதாக சொல்லி திருவாசகத்திலே குறிப்பிடுவார். திருத்தள்ளேடம் திருப்பொற்சுண்ணம் போன்ற பகுதிகளில் எல்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு எடுத்து ஆண்ட சொற்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு திருவம்பாவையிலே அந்த பாடலிலே இருக்கக்கூடிய அந்த சொல் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சொல் அந்த சொல்லை எடுக்கின்ற பொழுது அது மணிவாசக பெருமானால் திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் அந்த சொற்கள் எல்லாம் ஆண்டிருக்க வேண்டும், அந்த பகுதிகளை நீங்கள் எல்லாம் சேகரித்து எடுத்து வர வேண்டும் என்பதாகிய ஒரு ஹோமர். இங்கே நீங்கள் செய்கின்ற இதை படித்துவிட்டு அப்படியே சென்று விடாமல் வீட்டிலேயும் சென்று இதை தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே திருவாசகத்தை புரட்டி புரட்டி புரட்டி புரட்டி புத்தகங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இது அமைக்கப்படுகின்றது. ஆக திருக்கோவையார் ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் இணையான ஒரு திருக்கோவையாரோடு நாம் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு தினமும் நிறைவு செய்வோம். அந்த வகையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய இந்த முதல் பாடலுக்கு உரிய திருக்கோவையார் திருப்பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அப்படியாக நாம் ஒவ்வொரு தினமும் திருவாசகமும் திருக்கோவையார், திருவாசகம் திருக்கோவையார், திருக்கோவையார் 400 பாடல்களை கொண்டது மிக அற்புதமான ஒரு நூல் திருக்கோவையார். அது மட்டுமல்லாமல் தியாகராஜ செட்டியார் அவர்கள் நான் சொன்னேன் அல்லவா, அந்த தியாகராஜ செட்டியார் அவர்கள் இந்த 400 பாடல்களையும் தன்னுடைய மனனம் செய்து வைத்துக் கொண்டிருந்தார். எந்தெந்த பாடலிலே சந்தேகம் இருந்தாலும் அப்படியே அதை தீர்த்திருக்கின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு தன்மையை உடையது. 400 பாடல்களை மனனம் செய்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் திருக்கோவையார் என்பதாக சொன்னாலே மெய் சிலிர்த்து விடுகின்ற அற்புதமான அருளாளர்கள் உடைய அந்த தன்மையை மிக சிறப்பாக உடையது இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். ஆக இந்த திருவம்பாவையும் திருக்கோவையாரையும் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாக இதை அமைத்துக் கொண்டு சோதி என்கின்ற அடிப்படையிலே இந்த மூன்று திரு
பாடல்களும் எது சோதி அது எவ்வாறு என்னை ஆம் பாட வந்தது என்கின்ற தன்மையை இந்த மூன்று திருப்பாடல்களிலேயும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஓத வேண்டும். எல்லோருடைய திருக்கரங்களிலேயும் திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்க வேண்டும். இந்த 30 தினங்களும் எல்லா அடியார்களும் தன்னுடைய வாய்விட்டு இந்த பதியங்களை பாடுதல் வேண்டும். அப்படி பாடுகின்ற பொழுது உடலுக்கும் அது உறுதி விளைவிக்கும், உயிருக்கும் உறுதி விளைவிக்கும். பாடுகின்ற பொழுது என்ன ஆகின்றது என்பதாக சொன்னால், நீங்கள் பாடுகின்ற பொழுது இந்த இருதயமானது விரிந்து உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அவை எல்லாம் உள்ளே போய் மிக அற்புதமாக ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும். வாயார நம்மனையே பாட வேண்டும் என்பதாக அமைப்பார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இப்படி பாட பாட நம்முடைய உடலுக்கு உறுதியும் பெருமாளுடைய திருவருளையும் பெறுகின்ற ஒரு பெருமையையும் நாம் அடைவோம். அந்த வகையிலே எல்லோரும் வாய்விட்டு இந்த பதியங்களையும் எல்லாரும் பாட வேண்டும். அதற்குரிய அந்த திருவாசகத்தையும் ஒவ்வொருவரும் போன முறையும் சொன்னோம், ஒவ்வொருடைய திருக்கரங்களிலேயும் எது இருந்தாலும் இல்லாட்டையும் பரவாயில்ல, மணிப்பர்ஸ் எடுத்துட்டு வரலைனாலும் பரவாயில்ல, திருவாசகம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. திருவம்பாவை சொற்பொழிவு என்பதாக சொல்லுகின்ற போது திருவாசகத்தை உடலும் உயிருமாக எடுத்து அதை போற்ற வேண்டும். அப்படி ஒவ்வொருடைய திருக்கரத்திலேயும் நாளையிலே இருந்து திருவாசகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து, ஏன் என்பதாக சொன்னால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலை இணைக்கின்ற திருவாசக பாடலையும் நாம் படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த பாடலினுடைய தன்மை அமையும் என்கின்ற அடிப்படையிலே கோயில் திருப்பதிகம் 22 பதிகம் 6-8

இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதி. இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற இந்த சோதிதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக தோன்றியது. உள்ளுக்குள்ளே தோன்றிய அந்த சோதியினுடைய வழிபாட்டினுடைய தன்மையை அற்புதமாக இந்த பதிகம் முழுவதும் சொல்லுவார். எட்டாவது பாடலிலே சொல்லுவார், என்ன சோதி அது எதை விளைவித்தது? ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக அது இருப்பது எதற்கு? என்ன பயன்? பயன் தேவையில்லையா? ஆதியும் அந்தமும் இல்லாமல் எங்கேயோ இருக்கின்ற பொருள்னு சொன்னால் எனக்கு என்ன அதனால பயன்? எனக்கு என்ன பயன் அதனால? எங்கேயோ எப்படியோ உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமானால் எனக்கு என்ன பயன் என்பதை காட்டுகின்ற தன்மைதான் ஆனந்தம் ஆக்கும் என் சோதின்னு சொல்லுவார். எதை விளைவிக்கின்றது, எது அதனுடைய பயன் என்பதாக சொன்னால், ஆதியும் அந்தமும் இல்லாத அருங்கரும் சோதி ஆனந்தம் ஆக்கும் என் சோதி. இணைக்க வேண்டும் இது ஆதியம், அது ஆனந்தம் ஆக்கும் என் சோதி. சரி, ஆனந்தம் ஆக்கும் என் சோதி, உள்ளுக்குள்ளே நான் பெறுகின்றேன் அந்த ஆனந்தத்தை. ஆனால் இந்த ஆனந்தத்தை நான் எவ்வாறு சொல்லுவது, எந்த முறையிலே சொல்லுவது, எந்த இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்பதை எனக்கு எப்படி சொன்னான் என்பதாக சொன்னால், எனக்கு உரைக்குமாறு உணர்த்துதல், அதை யாம் பாட என்பதாக சொல்லுவேன். யாம் பாட என்பதாக சொல்லுகின்ற பொழுது எப்படி நான் பாடுவது, எதை கொண்டு பாடுவது, எதன் அடிப்படையிலே பாடுவது, எப்படி சொல்லுவது, எந்த சொல்லை பயன்படுத்துவது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமான், ஆனால் எனக்கு இந்த அரும்பெரும் சோதியிலே இடத்திலே இருந்து வந்த ஆனந்தத்தை எவ்வாறு சொன்னான் என்பதாக சொன்னால், உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி யாம் பாட. இந்த யாம் பாட என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைதான் பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து இந்த இந்த சொற்களை இப்படி இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆனந்தம் ஆக்கும் என் சோதி யாம் பாட என்பதாக சொல்லி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இன்றெனக்கு எழுந்து இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு என்பதாக சொல்லுவார். தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஞாயிறு. அப்படி பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கின்ற அந்த பெருமான் யாம் பாட இறங்கி வருகின்ற அந்த தன்மையையும், அவரை சொல்லுகின்ற அந்த தன்மையை உரைக்குமாறு உணர்த்திய அந்த தன்மையையும் மிக அற்புதமாக

பெருமானுடைய வாழ்த்து ஒளி என்பதாக சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் அது வச்சு. மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி எது? எது வாழ்த்தொளி? மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த பெண்கள் எல்லாம் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி. நம்மளும் சேர்ந்து பாடிட்டே போயிருக்கும். ஆனால் அந்த பெண்கள் பெருமானுடைய திருவடியை புகழ்ந்த வாழ்த்தொளி எது என்பதாக அந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் மார்க்கை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்தினுடைய நுணுக்கம். எது வாழ்த்தொளியாக அமைந்தது? மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொல்லுகின்றார்களே, அந்த பெண்கள் எல்லாம் எதை வாழ்த்தொளியாக பெருமானுடைய திருவடியிலே வைத்தார்கள் என்கின்ற அந்த எண்ணம், அங்கே அந்த பெண்கள் எல்லாம் எதை கொண்டு பெருமானுடைய திருவடியை தொழுதார்கள் என்பதை மணிவாசக பெருமான் உயிர்த்து உணர வைக்கின்ற ஒரு இடம்தான் இந்த இடம். எது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொன்னால், அந்த வாழ்த்தொளி எது? வேறு எதுவும் அல்ல, அந்த பெருமானுடைய வாழ்த்தொளி என்பது சிவபுராணத்திலே தொடங்குவார் நமசிவாய வாழ்க என்பதாக சொல்லி தொடங்கியதிலே இருந்து அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுகின்ற வரையிலும் சொன்னதுதான் பெருமானுடைய வாழ்த்தொளியாக அமைகின்றது. ஆக நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று வாழ்த்திய வாழ்த்தொளி. இப்படிப்பட்ட அந்த வாழ்த்தொளி என்பது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, இப்படி பெருமானுடைய திருவடியை போற்றி போற்றி போற்றி என்று மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி. அதை யாம் பாட என்பதாக சொல்லுகின்ற வரையிலும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுகின்ற முடியது வருகின்ற வரையிலும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய பெருமான், ஆனந்தம் ஆக்கும் சோதியாக இருக்கக்கூடிய பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் மாதே வளர்ந்தியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொன்னால் அந்த இடத்திலே நமக்கு எண்ணுகின்ற நிகழ்ச்சியாக எது இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அந்த சிவபுராணத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதையும் அந்த பெருமானுடைய திருவடியை வாழ்த்தியதாக அந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொண்டு மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்ட அந்த நிலையிலே ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் இந்த பாடுகின்ற இந்த பெண்கள், வழிபாடு செய்கின்ற இந்த பெண்களுக்கு அவன் அந்த திருவருளை வழங்குவானா? அப்படி வழங்கினால் எதன் அடிப்படையிலே வழங்குவான் என்பதை திருச்சாடல் 10வது அந்த பாடலிலே அதை சொல்லுவார். அந்த திருச்சாடல் 10வது பாடலிலே அதை அமைத்து திருக்கோவையார் ஒரு திருப்பாடலை அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து இந்த வகுப்பினை இன்றோடு நிறைவு செய்வோம். திருச்சாடல் 12வது திருப்பதிகம் 10வது திருப்பாடலிலே சொல்லுவார், இந்த பெண்கள் எல்லாம் இப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்காக வந்த இந்த பெண்களுக்கும் பேரின்பத்தை அவர் கொடுப்பாரா, தன்னுடைய திருவருளை அவர் கொடுப்பாரா என்பதாக கேட்டு கேள்வி கேட்டு நிச்சயமாக

அந்தமும் இல்லாத பெருமானை தான் அந்தம் இல்லான். ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த தன்மையை இந்த திருப்பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது தான் அந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனே. இப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கக்கூடிய இந்த பெருமான் மானிட பெண்ணிராக இருக்கக்கூடிய நமக்கும் அந்த பிம்பத்தை வழங்குவானா என்பதாக சொன்னால் நிச்சயமாக வழங்குவான். எதன் அடிப்படையிலே வழங்குவான் என்பதாக சொன்னால் அது அவனுடைய கருணையினுடைய தன்மை. அந்த பெருமானுடைய கருணை அவ்வாறு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மானிட பெண்ணிராக இருக்கக்கூடிய உமக்கும் அந்த பேரின்பத்தை அவன் வழங்குவான். உம்முடைய தவத்தினாலே அதை வழங்குவான். அப்படி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் என்பதாக சொல்லி ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாக சொன்னதனுடைய அடிப்படையிலே பெருமானுடைய அந்த ஆனந்த வெள்ளத்திலே இந்த உயிரை அழுத்து விப்பான் என்பதாக அமைத்து திருக்கோவையார் 307வது திருப்பாடலிலே இந்த உயிரானது பெருமானுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது தலைவன் தலைவி இந்த தலைவனும் தலைவியும் இருவரும் இணைந்து இன்புறுகின்ற அந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது அதிலே கலவி உரைத்தல் என்பதாக அதனுடைய தலைப்பு. இப்படி இருவரும் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்பம் எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லுகின்ற முகமாக திருக்கோவையாரில் சொல்லுவார். ஒரு உடல் கொண்டு அனுபவித்த இன்பம் போதாது என்பதாக அமைத்து இரண்டு உடல் கொண்டு இந்த இன்பத்தை ஆனந்த வெள்ளத்தை அனுபவிக்கின்ற முகமாக தலைவனும் தலைவியுமாக இருக்கக்கூடிய இவர்கள் பெற்ற இன்பம் இவர்களுடைய உடல் இரண்டாக அமைந்ததனுடைய காரணம் ஓர் உயிர் அந்த ஓர் உடலை கொண்டு அது அனுபவித்தால் அது போதாது, இரண்டு உடலை கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை தெரிவிக்குமாறு இந்த 307வது திருப்பதி பதியத்திலே பாடலிலே தான் அந்தம் இல்லாமல் இருக்கின்ற ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கின்ற பெருமான் ஆனந்தமாகிய தன்னுடைய இன்பத்தை வழங்கும் பெருமானாக விளங்குகின்றான் என்பதை இந்த திருக்கோவையார் திருப்பாடலிலே தெரிவிக்கின்றார் என்பதாக அமைத்து ஒவ்வொரு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்கின்ற அந்த சோதியை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மாதேவன் வார்கடல்கள் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த எடுத்து ஆண்ட சொற்கள் எல்லாம் திருவாசகத்திலே எங்கெங்கு இருக்கின்றன என்பதை மீண்டும் நீங்கள் எல்லாம் சென்று இந்த பாடலை படித்து இந்த பாடலிலே இருக்கின்ற எடுத்தாண்ட சொற்கள் வேறு இடங்கள் திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் எங்கு வருகின்றது என்பதை நீங்கள் எல்லாம் நாளை எடுத்து எழுதி வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த

0: அழுத்துவித்த அந்த தன்மை, பெருமானுடைய அந்த திருவடியாகிய அந்த இன்பம், அந்த இன்பத்தை ஆனந்த வெள்ளம் என்பதாகவும், ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாகவும், அரும்பெரும் சோதி என்பதாகவும் அமைக்க வேண்டும். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஆனந்தம் ஆக்கும் என் சோதியாக விளங்குகின்றான். அப்படி ஆனந்தம் ஆக்கும் என் சோதியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடியிலே அழுத்து விட்டு இந்த உயிர்களானது பெறுகின்ற அந்த இன்பத்தை என்னுடைய ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆருயிர் என்பதாக அமைத்து இந்த திருவம்பாவையும், இந்த திருவம்பாவை 7வது திருப்பாடலையும், திருச்சாழல் 10வது திருப்பாடலையும், திருக்கோவையார் 307வது திருப்பாடல், இந்த 3 திருப்பாடல்களையும் நாம் ஒன்றாக சிந்திக்கின்ற பொழுது பெருமாளுடைய அந்த திருவடி புகழ்ச்சி, திருவடியை சொல்லுகின்ற அந்த தன்மையை இந்த 3 திருப்பாடல்களிலேயும் நாம் காணலாம். அதைதான் இந்த திருப்பாடலிலேயும் திருக்கோவையாரிலே சொல்வார், அரை கழலோன் அருள் என்பதாக சொல்லுவார், மாதேவன் வார்கழல் என்பதாக அங்கே சொல்லுவார். திருச்சாடலிலே அந்த திருவடியை ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாக கோயில் திருப்பதியத்திலே சொல்லுவார். அப்படி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை விளைவிக்கும் திருப்பாடலாக விளங்குவது இந்த முதல் திருப்பாடல். அப்படி அந்த ஆனந்தத்தை விளைவிப்பது எது என்பதாக சொன்னால் அது பெருமானுடைய திருவடி. அப்படி பெருமானுடைய திருவடியை தொடங்கி பெருமானுடைய திருவடியை வணங்கும் முகமாக அமைந்ததுதான் இந்த முதல் திருப்பாடல். ஆக இந்த முதல் திருப்பாடலிலே நாம் திருக்கோவையார் திருப்பாடல் 307வதை பற்றி சிந்தித்தோம் என்பதாக அமைத்து, நாளை 2வது திருப்பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த 2வது திருப்பாடலினுடைய பொதுவான கருத்தையும், சிறப்பான கருத்து, பொதுவாக அந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தினை நாம் முழுமையாக சிந்தித்து, சிறப்பாக எப்படி இந்த திருப்பாடலிலே அரும்பெரும் சோதியை பற்றியும் வாழ்த்தொடியை பற்றியும் சொல்லியாரோ, அதை போல அந்த 2வது பாடலிலேயும் நாம் அதை தொடர்ந்து சிந்திப்போம். அதற்கு இணையான திருக்கோவையார் திருப்பாடலையும் நாம் நாளை சிந்திப்போம் என்பதாக அமைத்து, நாளை ஒவ்வொருவரும் திருவாசகமும் திருக்கோவையார் இந்த இரண்டையும் உங்களுடைய திருக்கரங்களிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விண்ணப்பத்தை மீண்டும் மீண்டும் அமைத்து, இது நீத்தல் விண்ணப்பத்தினுடைய தொடர்ச்சியாக அமைகின்ற காரணத்தினாலே நாம் நீத்தல் விண்ணப்பம் 6வது திருப்பாடலிலே இருந்து திருவம்பாவை 1வது திருப்பாடலை இருந்து தொடங்கினோம். அப்படி பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கின்ற நிலையிலே வைராக்கியத்தை பற்றி நீத்தல் விண்ணப்பத்திலேயும், பக்தியினுடைய சிறப்பினை பற்றி இந்த திருவம்பாவையிலும் அமைக்கின்றார் என்கின்ற கருத்தினை உள்ளோட்டமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்து 2வது திருப்பாடலை நாளை நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: தன்னுடைய பெயரையும் இணைத்து கோவை குலவும் வகை நுழையாலே தொகுத்து அமைத்து மூவேந்தர் பார்ப்பார். அனுப்புகிறது 3 பேரரசர்களும் போற்றுகிறார்கள். அந்த பழைய பாடங்களை படிக்க படிக்க உங்களையும் அறியாமல் பழம் பாடங்களின் மீது ஈடுபாடு வருவோம். அதனாலதான் தமிழ்ல தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு இலக்கிய வகையே இருக்காங்க. எல்லா ஆலயம் உலகங்களும் எழுதியிருக்கக்கூடிய தனித்தனி பாடல் திரட்டு இன்றைக்கு கூட நீங்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கறத டைப் பண்ணினா நெட்டுக்கு போயிட்டு சங்க இலக்கியத்துல பண்ணீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தொகுப்பு வருது. அது எல்லாருடைய தனிப்பாடலும் கம்மனுடைய தனிப்பாடலும் சேர்த்து இருக்கின்றன. அவ்வளவு சிறப்பு. அது படிக்க படிக்க நம்மையும் அறியாமல் அதை உதவி நம்ம வேணும்னு ஈடுபட மாட்டோம்.

இந்த ஆலை வசுமரத்தில் இருக்கிறது. கடப்பாவை கொண்டு இந்த பானையை உடைக்கிறது உடைச்சா கூட சில நேரம் இந்த பானம் உடையாது, கடப்பார உடைஞ்சிக்கும், அந்த மனம் விழுங்கும். ஆனா அதை கொஞ்சம் லைட்டா சீச்சு வந்து கொஞ்சம் போல மனம் போட்டு காக்கையினுடைய எச்சத்தில் இருக்கக்கூடிய மூணு விதை விழுந்துருச்சுன்னா போதும், அந்த பாறையில மரம் ஒன்று உடைக்கும், செடி ஒன்று உடைக்கும், அது மரமாகும். அந்த பாறை தூள் தூளாகும், வேர் எவ்வளவு மெல்லியது, எவ்வளவு மெல்லிய வேர், ஆனால் அது அந்த பாறையில் அந்த அளவுக்கு இன்பமான வார்த்தைகளை கொண்டு பேசிங்கன்னா கல் நெஞ்ச காரணம் கூட கரைச்சு, கல் நெஞ்ச காரணம் கூட கரைச்சு. ஆனா இதமா இருக்கும் அந்த வார்த்தைகள், ரொம்ப இதமா இருக்கும் அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க. அங்கவர்தான் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கும், எல்லோரும் மகிழும் வண்ணம் அவரவர்களை பற்றி பாடல் ஏற்றுகிறார். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதால பாடல் ஏற்ற ஒருவர் மகிழ்ச்சியா இருப்பார். சேரள அரசரும் பொறுப்பு இருக்கிறாரா, சோழ அரசரும் பொறுப்பு இருக்கிறாரா, பாண்டி நாட்டு அரசரும் பொறுப்பு இருக்கிறாரா, மூன்று பேரரசர்களும் பொறுப்புகளை வாரி வாரி புரிகின்றார்கள். அங்கவர்தான் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கு அதற்கால் மன்னவர்பால் பெற்ற நிதிக்குகையை கொண்டு பரிசு பாராட்டெல்லாம் நிரம்ப பேருக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம், தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. நிரம்ப பேர் அதை கொடுக்கவும் செய்வாங்க. ரொம்ப சான்றோர் இருக்கிறாங்கல்ல, அவங்க படிச்சு வாங்கின பட்டங்களை கூட ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அப்பாவோட பெயர் இன்சியல், அவங்க பெயர் அவ்வளவுதான், ரொம்ப பெரியவன். நீங்க இனிமையாக்கள் எதிர்பார்க்க, நான் பச்ச பட்டத்தையும் போட்டுக்குவேன், இனிமே வரக்கூடிய பட்டத்தை கூட போட்டுட்டு மேல போடுவிச்சுட்டு ஸ்டடி அப்படின்னு. எனக்கு அதுவும் ஒரு சிறப்பு நான் நினைச்சுட்டு இருக்கிறேன், அதுதான் சிறப்புன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல சிறப்பு, சில பேர் அதனுடைய பெயரையே மிஸ்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒரு கேட்பாரு, நீங்க திருவாரூர் ஏன் ஆளுநர் போடுறீங்க அப்படின்னு. ஒரு மனிதன் உயர்ந்தவனாக இருப்பது செயல் என்று படிச்சு வாங்கின பட்டங்கள் இல்லை, படிச்சு வாங்கின பட்டம் உயர்வா இருக்கலாம், ஆனா செயல் தரவா இருந்தா அந்த பட்டத்துக்கே தகுதி இல்லை. அதனால ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீ எங்க வியாபாரியமா உங்க பெயர் இல்லை, உங்க உயிர் இல்லை, உங்க உடம்பு இல்லை, உங்க செயல் தான் நீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ நல்லது செஞ்சா நீங்க சிவத்தோடு இணைந்திருப்பீங்க, கெட்டது செய்தால் நீங்கள் சமத்தோடு இணைந்திருப்பீங்க. கொங்கலால் மன்னவர்வால் பெற்ற நிதிக்குவை கொண்டு பெண்கள் அறாவது விடவையான அவற்றை பயனோடு பயப்படக்கூடிய ஒன்றை இறைவன் தன்னுடைய அழிகளாக வைத்திருக்கிறார். சாதாரண பாம்பு விளையாடுறவங்க இருக்கிறாங்க, பாம்பு தான் சின்ன குழந்தை அடிக்குது, நெட்ல ஒருத்தர் காட்டினாங்க பாம்பை எடுத்து ஏதோ கத்திரிக்காய் எடுத்து போன மாதிரி தூண்டிக்கிற மாதிரி ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருந்தார். என்னுடைய தோழர்கள் காமிச்சிட்டு இவங்க எப்படி பாம்பை எடுத்து எடுத்து போட்டு விளையாடி இருந்தார் பாருங்க, அவர் பாடி கையால் எடுத்து எடுத்து ஏதோ பொருளங்காய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது விளையாட்டா இருக்கு. ஆனா அவன் கையில எதுவும் பாம்பு வச்சுக்கல, சிவருமான முடியல, கைகள் ஒரு பாம்பு கட்டிருக்கக்கூடிய குறிப்போல் அது அவங்க விழாவது நாமக்கோடம் மாதிரி பாம்பையே வச்சு கட்டியிருக்கிறாரு. ரெண்டு கையிலையும் பாம்பு கட்டியிருக்கக்கூடிய கங்கை ஆறு அவங்க விழக்கூடாது என்பதற்காக கட்டின இடத்துலயும் பாம்பு. அப்போ பெண்கள் அறாவது கிடந்து விளங்கும், அது பெண்கள் தான் பெருமையான கண்டுதான், அது தீண்டினால் விஷம்தான், ஆனா அது அங்க ஒங்க, அங்க அது ஒங்க. அப்ப நாம என்னத்தை வச்சிருக்கிறோம் மனசுல, எதையோ செஞ்சு முந்தைய விதையெல்லாம் திரண்டு இந்த உடம்பு வந்திருக்குது. இது ஒழுங்கானதாய் என்ன என்னைய சொல்றேன், இது ஒழுங்கானதா தெரியல, இங்க இருந்தா ஒழுங்க, வேற எங்கேயாவது போனா இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், வேற எங்கேயாவது போச்சுன்னா இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இங்க வைக்கிறோம், பெண்கள் நகாவோடு கிடந்து விளங்கும் இழப்பிறை சென்னி சங்கரனார் இனிது அமர்ந்து ஆனங்கள் பல சமைத்தார். சிவபெருமான் நுழைவதற்கு பல இடங்களை அமைத்தார். காலி நாயன செய்தியில ஒரே ஒரு செய்தியை நான் முன்னால சொல்லல,
ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த செய்தியை மட்டும் சொன்னீங்க நிறைய பேர் கேட்கறதுக்கு முடிவாங்க. வேண்டாம் சார், நான் கடைசியா சொல்றேன். ஏன் யாருக்கு பிராப்தம் இருக்கும் இருக்கும் நாயன்மார கேட்டா எழுத்து சிறப்பா இருக்கும், பேச்சு சிறப்பா இருக்கும். நாயன்மார கேட்டா சொந்த வீடு வந்து நாயன்மார கேட்டா சொந்த வீடு வந்து நீங்க நண்பத்தை பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த நாயனாரை பத்தி பேசுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒரு வீடு வாங்குது சார். மிகவும் மகிழ்ச்சியான இந்த நாயனாரை பத்தி பேச போகிறேன். இறைவனுடைய அதை கூட்டி வீட்டில் வைத்துதான் சொல்லுவாங்க. இறைவன் அமர்வதற்கு தானுங்கள், இறைவன் வீட்டை செழுமைப்படுத்த நீங்க ஆள் நாயனார் பதவி கேட்டால் நமக்கு சொந்த வீடு செழுமையா எல்லா வளத்தோடையும் அமைஞ்சிடும். சங்கரனார் மீதவர்கள் ஆனந்தங்கள் பிரசித்தார், யாவருக்கும் மனமுகக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி. இனிமையான மொழியினுடைய பயனை சொல்லி, இனிமையான மொழி பேசுறது முக்கியம் இல்லை, இனிமையான மொழிகளை நீங்களும் பேசுங்கள் சொல்லணும். குழந்தைக்கு நிறைய பேரு வாழ்க்கை கத்துக்கிறோம், இதை படிச்சியா அதை படிச்சியா எதை படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். இனிமையான மொழிகளை கத்துக்கிறார். இந்திய மொழி பேசக்கூடிய உங்கள் குழந்தைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, கோடான ஒரு ரூபாய் பேங்க்ல பிக்சட் டெபாசிட் இருக்குன்னு பொருள். உங்க குழந்தைகளுக்கு இனிமையா பேசுறதுக்கு சொல்லி அத படி, இத படி, இங்கிலீஷ்ல படி, இந்திய படி, பிரெஞ்சு படி, ஜெர்மன் படி, எல்லாம் ரைட்டு. ஆனா இனிமையான பேச திட்டமுள்ள செய்யும், ஆனா இனிமையா பேசு. அது இனிமையா பேசினா யாவருக்கும் மனமுகத்தும் இன்ப மொழி பயன் இயம். சிவபெருமான தேனால அபிஷேகம் பண்ணியிருந்தா இனிமையான வார்த்தைகள் வாயில வருவான், இல்லாட்டா நல்ல சென்னை தமிழ் சொற்கள் தான் வாயில வருவான். அப்படி பல கோடி ஜென்மங்கள்ல தேனால அபிஷேகம் பண்ணி நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாய்ப்பு வர்றதுக்கு காரி நாயனார் பண்ணி வச்சிருக்கிறாரு. காரிகோவின் ஒரு நூல், ஐயா நீங்க செஞ்சு கொஞ்சம் தாங்க, நல்ல செந்தமிழ் வார்த்தைகளை நானும் பேசணும், நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும், இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். தேவர்க்கும் யாவர்க்கும் மனமுகத்தும் இன்பமொழி பயன் இயம்பி. தேவர்க்கும் முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் தெய்வாதி தேவர்களும் கூட கட்டுப்படுவார்கள். தேவுற்ற இறுதி தினம் மிக வலித்து நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையிலே இன்பம் வேண்டும், இந்த வாழ்க்கையிலே இன்பம் வேண்டும் இருக்குன்னு நினைச்சிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு இன்பம் வேண்டும். இருக்கா இல்லையா தெரியாது, நான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னொரு வாழ்க்கைக்கு நான் புண்ணிய வேணும். இப்ப நான் வீட்டுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போவேன், வீட்டுல இருந்து அலுவலகம் போவேன், அலுவலகத்துல இருந்து கோயிலுக்கு வருவேன், கோயில் இருந்து இல்லம் தருவேன், இப்படி தொடர்ந்து செயல்படுது. அது போல இறைவனிடத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், திரும்பவும் இறைவனிடத்துக்கு போவேன், திரும்பவும் இந்த பூமிக்கு வருவேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டுறேன். நாம எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம். நம்மள மனுஷனாதான் அதுக்கு வந்து அவசியம் இல்லை. ஒரு நாள் காலம் ஈஸ்டர் அனுப்பிச்சுட்டாரா, எறும்பா அனுப்பிச்சுட்டாரா, பள்ளியா அனுப்பிச்சுட்டாரா, கரப்பா அனுப்பிச்சுட்டாரா? இறைவன் திரும்பவும் நமக்கு இதே வடிவத்துக்கு தான். பசங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, சார் நாளைக்கு நீங்க என்ன கதை சட்டை போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பான். ரெண்டு மூணு சட்டை இருக்கிறவங்க குழப்பமா இருக்கும், என்னைய மாதிரி ஆளுங்க நாளைக்கா வெள்ளச்சட்டைதான் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு தினந்தோறும் வெள்ளைச்சட்டை அழகிறவர்கள் வெள்ளச்சட்டை தான் போட்டு சொல்லிடலாம். வசதி சொல்லுவாங்க, வேற எந்த போல இருக்கு, அது போல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன பிறப்பு மீண்டும் கிடைக்கும்னு தெரியாது. இப்போ மனித பிறவி கிடைச்சிருக்கு, கற்பாமூச்சியாவே இருந்தாலும் கற்பகத்தினுடைய காலம் கீழே கற்பாமூச்சியா இருந்து போகும், எறும்பாவே இருப்போம். இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற எறும்பாக்குமே சொல்லுடைய எறும்பினுடைய பிறவி எடுத்து இத பிரகாரமா வளம் வந்தேனா, மனுஷன் பிறவி எடுத்தாலும் வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், படிக்கணும்னு எக்கச்சக்கமா இருக்கும். எறும்புக்கு ஒண்ணும் கிடையாது, சர்வகாலம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் யாராவது போட்டுருவாங்க.
யாராவது உணவு வாங்கி அந்த கீழ சிந்திடுவாங்க, குப்பையை கொடுத்துவாங்க, இருப்பா இருந்து அதை சுத்தம் பண்ணிடுறான். நான் தான் சுத்தம் பண்றேங்கிற அப்பாவும் வராது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிற எதிர்பார்ப்பும் இருக்காது. கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சொல்றாங்க சார், இல்லை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். இறைவன் நேரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கு, இறைவன் நேரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கான். நல்லது செய்தால் அதற்கான நன்மையை தந்தே, தீயது செய்தால் அதற்கான தீயதையும் தந்துடும். என்ன செஞ்சோமோ அது கிடைக்கும். வெளிப்பட்டது தெரியாது பகுந்தாய கூடிய உணர்வு இருக்கணும். இதை செய்வதால் நமக்கு என்ன நன்மை விளையும் என்கின்ற உணர்வு இருக்கணும். ரொம்ப பேர் பகுந்தறிவு பகுத்தாயும் அறிவு தவறா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா உயிரினுடைய மூலப்பொருள் இருக்குல்ல, உயிரினுடைய மூலப்பொருள், நான் சொல்ற ஒரே ஒரு செய்தி மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. உயிரினுடைய மூலப்பொருள்கள் இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினுடைய மூலப்பொருள்கள், அதெல்லாம் எடுத்து வச்சா உயிர் வரணும்ல. சயின்ஸ் நான் சொல்றது அப்படியே சயின்ஸ், அறிவியல் அறிஞர்களோடு கலந்து பேசி அவர்கள் சொன்ன கருத்தை நான் அப்படியே பதிவு செய்யறேன். ஒரு உயிர் தன்மை, ஆணினுடைய உயிரணு பெண்ணினுடைய உயிரணு ரெண்டும் சேர்ந்து அல்ல. இப்ப சயின்ஸ் இதை கண்டுபிடிச்சிருச்சுல, இது இந்த இதுக்குள்ள என்னென்ன உயிரணுக்கள் இருக்கு, இதுக்குள்ள என்னென்ன உயிரணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சுல, இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா உயிர் வரணும்ல சொல்றாங்க. அதுக்கும் ஒரு தாயினுடைய கருப்பை வேண்டும். கண்டுபிடிச்சிட்டீங்களே, கண்டுபிடிக்க வேண்டியதானே, தாயினுடைய கருப்பை வேண்டும். உரை பிரசவத்தில் வந்த குழந்தையை இங்குபெட்டவங்க வச்சு கருப்பையை போன்று இருக்கும். நாங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு உயிரணுகளையும் எடுத்து இங்கு பெட்டல வச்சா வளர்ந்துருவாங்க, வளராது சார். ஏன் வளரணும்ல? ஒரு உடம்புக்குள்ள போய் எருவாக விழுந்தால் திரும்ப முளைக்கும் தன்மை. வீட்டுக்குள்ளேயே எத்தனைக்கு உயிர்கள் தோன்றியதோ அன்னைக்கே அட்டாச்சிங் பாத்ரூமோட சுவாமி அனுப்பிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இப்ப என் உடம்புக்குள்ள உணவும் இருக்கு, கழிவும் இருக்கு. அது உடம்பை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் நாற்றம் எடுக்கிறதே தவிர, உடம்புக்குள் இருக்கின்ற போது ஒருபோதும் நாற்றம் எடுக்காது. அழகா அமைச்சிருக்காரு, என்ன அற்புதமான கன்ஸ்ட்ரக்ஷனு. அப்போ இறைவனை இல்லை என்று சொல்லுகிறவர்களையும் கூட இறைவன் தண்டிக்கிறது இல்ல. பரவாயில்ல, அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ஏன் என்ன பேச்சு அப்படின்னு கேட்கிறப்பையும் அப்பாவும் அம்மாவும் எதுவும் கோபப்படாமல் அப்படின்னு சிரிச்சுட்டே கவனிக்காங்க. அது மகிழ்ச்சியா

0: அவங்களையும் ஆராய்ச்சி நாம இருந்து போட்டோம் சொல்றாரு. அறிவு என்பதே இறைவனை வழங்குவதுதான் சொல்றாரு. கோயில் ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய். சில சமயம் நம்ம சாமி வணங்குவோம், ஆனா தொடர்ந்து வணங்குவோமா அப்படின்னு கேட்டா தொடர்ந்து வணங்க முடியாது. நம்ம
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ஐந்துகளத்தனை யானை மகத்தானை என்றும் இளம் பெறை கொடுங்கிற நந்தி மகத்தானை ஞான கொழுந்தாய் குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். விழிக்கத் துணை தருமன் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றாம் விழிக்கத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கத் துணை அவன் பன்னிரதோடும் பயந்ததன் வழிக்கத் துணையை வடிவேலன் செங்கோடன் பகிரமே விழிட்டியரோடும் அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிவளன் சொண்டு எமக்க வழிவிட வழிக்கே சுழற்றுவே பாவங்களே செய்து வாழ்நர்கள் கொடிக்கே எழுந்தும் கைவளமோடும் என்ன கூட்டுகிறீர்கள்? எல்லாம் வல்ல இறைவன் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் இந்த சீர் நெடுமாற நாயனார். ஏதாவது மனக்குழப்பங்கள்லாம் இருக்குன்னா அந்த மனக்குழப்பங்களை நீக்கக்கூடிய நாயனார் இந்த சீர் நெடுமாற நாயனார். முந்தைய முந்தைய பிறவிகள் செய்த பாவங்கள் நிரம்ப கூடி இருக்கு. முந்தைய முந்தைய பிறவிகள் செய்த பாவங்கள் நிரம்ப கூடி இருக்கு. இதை எப்படி போக்குறது அப்படின்னு வழி தெரியலேன்னா இந்த சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை படிச்சா அந்த பாவங்கள் விளங்கிடும். சரியான வழி தெரியல, எந்த சாமியை கும்பிடுறது, எப்படி கும்பிடுறது, இப்படி கும்பிடலாமா, இவரை கும்பிடலாமா, அவரை கும்பிடலாமா, எவரை கும்பிட்டா நல்லதுகள் நடக்கும், எவரை கும்பிட்டா காரியம் பலிதமாகும். நம்ம ஆட்களுக்கு எக்கச்சக்கமான பெயர்கள் இறைவனுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டோத்திரம்னு 108, திரிசதினு 300, சகசிரநாமம்னு 1008, லலிதா சகசிரநாமம்னு அம்பிகைக்கு, சிவ சகசிரநாமம்னு சிவனுக்கு, முருகனுக்கான சகசிரநாமம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்குமாக சகசிரநாமங்களே விரித்து சொன்னால் தெரியிட்டே போகுது. இவ்வளோ பெருசா இருக்குது, ஏன் இவ்வளோ பெருசு வேணுமா? ஒரே ஒரு சாமி தானே, ஒரு சாமிக்கு 1008 பேர் வேணுமா? ஒரு பேர் பத்தாதா? நிரம்ப பேர் இப்படி கேட்பாங்க. அதுக்கு நேற்றைக்கு வியாச ஜெயந்தி அன்னைக்கு குரு பூர்ணிமா, நேற்றைக்கு ஒரு இடத்துல பேச முற்படுகின்ற போது நாம மகிமை அப்படிங்கிற தலைப்பில் விஸ்வ மகா வித்யாலயாவின் சார்பில் பேச, அந்த பேச்சில் ஒரு அடியார் கேட்டது, எனக்கு நாம மகிமையை பற்றி நீங்கள் பேசுறீங்க சரி, ஆனால் அஷ்டோத்திரம் இருக்கு, திரிசதி இருக்கு, சகசிரநாமம் இருக்கு, ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த மூணும் தனித்தனியாக இருக்கு, இதை தவிர ஏகாதச நாமாவளின்னு இருக்கு, இந்த நாமாவை சொல்லு, இந்த நாமாவை சொல்லுன்னு நிறைய நாமங்கள் இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு எதுக்கு? ஒரு பேர் பார்த்தாதா? ஒரே சாமிக்கு எதுக்கு 1008 பேர் அப்படின்னு அவர் என்னை பார்த்து கேட்டார். இறை அருள் குரு பூர்ணிமா வியாச ஜெயந்தி, அதனால இந்த பதில் வந்தது. அதை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சுவாமி எதுக்காக அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாருன்னா, இவ்வளவு பேரை வரிசையா சொல்லும் போது ஏதாவது ஒரே ஒரு பெயரிலாவது அவனுடைய இதயம் ஈடுபட்டுடாதா? 108 முறை சொல்லும் போது ஒரு பெயரையாவது உள்ளன் போட சொல்லிட மாட்டானா? 1008 முறை சொல்லும் போது ஏதாவது ஒரு பெயரையாவது உள்ளன் போட சொல்லிட மாட்டானா அப்படின்னு எதிர்பார்ப்புல இவ்வளவு பெயர்களோட இருக்கிறானா? நம்மால் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா செய்கிறான்? ஆரம்பிக்கும் போதே இன்னும் எவ்வளவு இருக்குது, எத்தனை முடிஞ்சு இருக்குது, சகசிரநாமம் போயிட்டு இருக்குதா, என்ன நாமம் போயிட்டு இருக்குதுன்னு கேட்க மாட்டான். இப்ப எந்த நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 700 ஆயிடுச்சா? இன்னும் 308 இருக்கு. எனக்கு தெரியும், நான் எத்தனை வருஷமா சகசிரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா சகசிரநாமம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எந்த நாமா போகின்ற போது எந்த எண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுவும் எப்படி அக்னியில கேட்பான், என்ன போயிட்டு இருக்குது, அம்பிகையினுடைய எந்த திருநாமம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது, சிவபெருமானுடைய எந்த திருநாமம் இப்போது உங்கள் நாவில் நடனமாடி கொண்டிருக்கிறது, கேட்க நாம பழகல, கேட்க நாம பழகல, இப்ப எந்த நாமா போயிட்டு கேட்கல, இப்ப என்ன நம்பர் போயிட்டு, நமக்கு நம்பரை எண்ணி எண்ணி பணத்தை எண்ணி எண்ணி நம்பரே நம்ம கண்ணு முன்னால ஓடும். 1008 சார் 1/2 hour ஆகும் சார், எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்பிடுறேன். அஷ்டோத்திரத்தையே சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஃபுல்லா சொல்றது இல்லை, இவர் ஃபுல்லா சொல்றது இல்லை அப்படிம்பாங்க. நின்று நிதானிச்சு சொல்ற சிவாச்சாரியாரா இருந்தா நம்ம ஆட்கள் கிளம்பிடுவாங்க, 1/2 hour வரதுக்குள்ள கிளம்பிடுவாங்க. 108 முடியணும்னா 5 நிமிடங்கள் ஆகும். நீங்க வீட்டுக்கு வரும்போது, வீட்டுல இருந்து புறப்படும் போதே 5 நிமிஷம், கோயிலுக்கு போனேன் வந்தேன் வந்துடுறேன். ஆனா சினிமா தியேட்டருக்கு போனா 5 hour வேண்டியிருக்கு, பார்க்கு பீச்சுன்னு போனா நமக்கு 3 hour வேண்டியிருக்கு. ஆனா கோயிலுக்கு வரும்போதே 5 நிமிஷத்துல போனேன் வந்தேன்னு வந்துடுறேன். ஏன் எப்படியா வர முடியும்? ஒரு திரை போட்டிருந்தா
சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தா, அலங்காரம் நடந்துட்டு இருந்தா, நாளைக்கு வந்து பாத்தீங்க சுவாமி என்ன கோவிச்சுக்கோ போறாரு போயிட்டு. இந்த குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நாயனார் நின்ற சீர்மிகுமார நாயனார். வேறு வேறு சமயங்கள்ல வேறு வேறு திசைகள்ல மனம் சென்றுடுச்சுன்னு வைங்க, தீய வழிகள்ல இல்ல வேறு வேறு சமயங்கள்ல மனம் சென்றுடுச்சுன்னா, அந்த சென்ற மனத்தை மீண்டும் கொண்டு வந்து கட்டக்கூடிய இடம் இந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார். அற்புதமான நாயனார். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேரு, எல்லாத்தையும் கூட்டி 72 பேர் வரக்கூடிய நாயன்மார்ல நாம 50 நாயன்மார்களும் முடிச்சிட்டோம். இது 50வது நாயன்மார். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக ஒவ்வொரு நாயன்மாராக சிந்தித்து வந்து இன்னைக்கு 50வது நாயன்மாரை முடிஞ்சிருக்கும். இதை முழுக்க முழுக்க இறையரும். இதை தவிர வேறொன்று இல்லை. இந்த இறையருக்கு மனம் மொழிமைகளால் நெஞ்சார்ந்த நதி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, மாறன் என்கின்ற பெயரில 63 மூவர் இருக்கிறாங்க. ஒருவர் இளையான்குடி மாற நாயனார். அவர்தான் விதை நெல்ல காலையில கொண்டு போய் வயல்ல விதைச்சிட்டு வந்துட்டார். அப்படி விதைச்சிட்டு வந்த இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு சிவனடியார் வடிவத்துல சிவபெருமானே வராரு. மனைவி கிட்ட கேட்கிறாரு, என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு மனைவி திரும்ப கேட்க, காலையில விதைச்ச விதை நெல் வேண்டுமானால் வயலில் இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு வந்துருங்க, மழை தூங்கிக்கிட்டு இருக்குது. காலம் செழிப்பான காலம். இப்ப மாதிரி மழை 5 நிமிஷம் பெஞ்சிட்டு விடுறது இல்லை. நாங்க பிரகோஷ தண்ணிக்கு மழை பெய்யட்டும் பெய்யட்டும் நிற்கிறோம், நானும் ஸ்ரீகந்தம், மழை நின்றுடுச்சு. எவ்வளோ வேணா பெய்யட்டும், எவ்வளோ வேணா நனைவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மழை நின்றுடுச்சு. அப்ப செழிப்பான காலம், மழை தொடர்ந்து பொழிந்துக்கிட்டே இருக்குது. அதுல ஒரு அரிதட்டை எடுத்துக்கிட்டு நெல்ல வயல்ல விதைப்பதற்காக தெளித்த நெல்லை அறிந்து எடுத்து வர சென்றாரு. எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தா அதை அதுக்கப்புறம் குத்தி அரிசியாக்கி உலைய வச்சு அதை சாதமாக்கி சிவனடியாருக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக இளையான்குடி மாறன் விறகு இல்லை, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கூரையில் இருக்கிற கழியை பிரித்து அடுப்பிருக்கிறார். பெதை நெல்லை எடுத்து வந்து அரிசியாக்குகிறார், உணவாக்குகிறார். அதனால்தான் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லுவது போல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். வருகின்ற விருந்தினருக்கு உணவினை கொடுக்கின்றவர்கள் வயலிலே விதையை விதைக்க வேண்டுமா? தேவையே இல்லை. அடுத்தடுத்த பிறவிக்கு நமக்கான வினை இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த பிறவியிலேயே நம்முடைய வினை இதோ இந்த வினாடி கழிந்து விட்டது. இளையான் குடி மாறநாயனார், சோமாசி மாறநாயனார், நம்ம 2-3 பிரதோஷங்கள்ல அதை அனுபவிச்சோம். திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம். சோமாசி மாறநாயனார் சோமாசி யாகம் செய்கின்ற போது சுந்தரரை நட்பாக்கி சுந்தரர் வழியாக தியாகேச பெருமானை தான் செய்யக்கூடிய சோம யாகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என கட்டளை எடுக்கிறார். ஒரு அநாகரிகமான உடையோடு, நாகரிகமான உடை இல்லை, அநாகரிகமான உடையோடு கையில் மதுக்குடத்தோடும் 4 நாய்களை பற்றி கொண்டு சிவபெருமான் வருகிறார். வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியல, ஆனால் விநாயகர் மனித முகத்தில் இருந்தாலும் டக்குன்னு தன்னோட தும்பிக்கையை காமிச்சு, ஏய் வந்திருக்கிறது இன்னாரு அபிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சோமாசி மாறநாயனாரை தடுத்தாட்கொண்டார். அந்த சோமாசி மாறநாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார பார்க்க இருக்கிறோம். பார்த்தது இளையான்குடி மாறநாயனார், சோமாசி மாறநாயனார், பார்க்க இருக்கிறது நின்ற சீர் நெடுமாற நாயனார். தொடர்ந்து ஏதாவது குழப்பங்கள் வந்தால் அந்த குழப்பங்கள் விலகிடும். உயர்வு வேண்டும் என கிடைக்க நினைக்கின்றவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். பூர்வ ஜென்மாந்திரத்தில் செஞ்ச பாவ மூட்டையை நிறைய அழிக்கிட்டு வந்திருந்தா அந்த பாவ மூட்டை இப்ப விசர்ஜனம் ஆயிடும். நின்ற சீர் நெடுமாற நாயனாரை பற்றி சிந்தித்தால் அந்த பாவ மூட்டை தீர்ந்து போகும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார் மதுரையின் வழியில இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா அரச குலம், பாண்டிய மன்னர் குலம். அவர் என்ன பண்ணிட்டாரு, மங்கையர் கடைசிய மணக்கிறார். அப்படி மணந்து கொண்டு மனசு இருக்கே, என் குருவார் அடிக்கடி சொல்வார், மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னா சி சொல்லாத அப்படி. ஏன் குரங்க கேவலப்படுத்தாதா?
குரங்கு கேவலப்படுத்தாது என்பது. என்ன சார் ஏன் அப்படி சொல்லாதீங்க என்றீங்க, குரங்குக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் ஒரு கிளையை விட்டுட்டு இன்னொரு கிளையை பிடிக்கும். மனசு அப்படியா இருக்குது? ஏன் வந்த? சும்மா வந்தேன். ஏடா இதை செஞ்ச? சும்மா செஞ்சேன். ஒரு காரணமும் இல்லாம. ரெண்டாவது, சில பேருக்கு தொலைபேசியில் அழைப்போம், சொல்ல வேண்டிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்தையும் பேசிட்டு சரி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு வச்சிருக்கோம். ஒரு நிமிடத்துக்குள்ள பேச வேண்டிய பேச்சை ஒரு மணி நேரம் பேசி சொல்ல வேண்டிய விஷயத்தையும் முழுசா சொல்லி இருக்க மாட்டோம். ஏன்னா நாம அப்படி பழகிருக்கோம். பேருந்து பஸ்ல ஏறி இருக்கிறாங்க, ஒரு அம்மா 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்துல அந்த 50 ரூபா தாண்டி போன உடனே கண்டக்டர் நடத்துனது விசில் அடிச்சு இந்த பஸ்ஸை நிறுத்தி ஓடி போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து, அம்மா உங்க பணம் பறந்து வச்சு இருந்தாங்க, அட 50 ரூபாய்க்கா போய் யாராவது வண்டியை நிறுத்துவாங்களா? போயிட்டே இருக்க வேண்டியதானே. இவங்களுக்கு பணத்தினுடைய அருமை தெரியல. 1 ரூபாயை சம்பாதிப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு ரத்தத்தை சிந்துகிறார்கள் தெரியல. பணத்தினுடைய அருமை தெரியாததுனாலதான் எதை கேட்டாலும் இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இது பழசாயிடுச்சு, போனை வாங்கி கொடுனா போன் இருக்கு இல்லைன்னா கூட வாங்கி கொடுத்துடலாம். ஏன்டா இருக்கே போனு, அப்புறம் எதுக்குடா புது போன் கேட்கிற? இல்ல இது அவுட் ஆஃப் மாடல், அவுட்டேட் போன். ஒரு போனே பயன்பாட்டில் இருக்கின்ற போது எதற்கு இன்னொரு போன்? இந்த மாடல் இப்போ அவுட்டேட் ஆயிடுச்சு, எனக்கு இது பிடிக்கல, என் ஃப்ரெண்டு அது வச்சிருந்தா எனக்கு அதுதான் வேணும், வாங்கிக்கொள் வேண்டான்னு சொல்லல, நீ சம்பாதிச்சு ஓம் காசுல வாங்க. அப்பாவும் அம்மாவும் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச காசுல நீ மஞ்சள் பிடிக்க முடியாது. அது வேணா படிப்புக்கு செலவு பண்ணியோ, சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லை அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா புதுசு புதுசா உங்களுடைய பயன்பாட்டிற்கு அவங்களுடைய ரத்தத்தை சுட்ட வைப்பது எந்த வகையில் நியாயம்? மனசு குரங்கை விட கேவலமானது. இந்த மனசு நின்ற சீர் நெடுமாற நாயனாருக்கு ஒரு நிலையில இல்லை. நின்ற சீர் நெடுமாற நாயனாருக்கு ஒரு நிலையில இல்லை. அவர் என்ன பண்ணாரு, சோழர் குலத்தில் இருந்த மங்கையர்க்கரசிய திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால மனசு கொஞ்சம் சலனப்படுது. என்ன மாதிரி சலனப்படுது அப்படின்னு கேட்டா, இந்த சாமியை கும்பிடுறதை காட்டிலும் வேற ஒரு சாமியை கும்பிட்டா நிரம்ப செல்வம் வரும், நோய் நீங்கும், வளம் பெருகும். இது நிரம்ப இடங்கள்ல நடக்கிற ஒன்று, நிரம்ப இடங்கள்ல நடக்கிற ஒன்று. இது வேண்டாம், வேறு மதங்கள் வேண்டாம் கேட்க மாட்டாங்க. நம்மள கடவுள் எந்த மதத்தில் பிறப்பித்திருக்கிறானோ அந்த மதத்திலே இருத்தல் கொள்ளும். நம்ம அப்பா அம்மாவை சூஸ் பண்ற சாய்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கூட பிறந்தவங்களை சூஸ் பண்ற சாய்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட ஒரே ஒரு சாய்ஸ் சாமி கொடுத்துருக்கிறாரு, துணையை செலக்ட் பண்ணலாங்கிற சாய்ஸ் சாமி நம்ம கொடுத்துருக்காரு. நமக்குதான் தெரியுது யாரு நமக்கு ஒழுங்காவே செலக்ட் பண்ண தெரியலன்னு. நம்ம சாய்ஸ் அது, அது நம்ம சாய்ஸ். யார வேணாலும் கேளுங்க, நான் சரியாவே செலக்ட் பண்ணல சார், அவருக்கு பயங்கர லக்குபாங்க. அம்மாவை கேட்டீங்கன்னா, ஐயாவை கேட்டீங்கன்னா, இவளுக்கு அதிர்ஷ்டம் நான் வந்துட்டேன். அவங்க அவங்க அவங்களே தங்களை சூப்பர்லேட்டிவா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த டயத்துல மட்டும் புத்தி வேலை செய்யும், ஏதோ மற்ற நேரத்துலாம் புத்தி வேலை செஞ்ச மாதிரியும், இந்த நேரத்துல மட்டும் புத்தி வேலை செய்யாம போனது மாதிரியும், ஒரு 100 வயதுக்காரவங்க கூட இந்த சிந்தனையிலேயே தான் இருக்காங்க. சொல்றது வந்து சின்ன வயசுல இருந்தா பரவாயில்ல, புரிதல் இல்ல. ஒரு 90 வயசுக்காரவங்க கூட இந்த சிந்தனையிலேயே தான் இருக்கிறாங்க. இந்த நின்ற சீர் நெடுமாற நாயனாருக்கு வேத சமயம் சமண சமயத்தின் மீது ஒரு பற்று வருகிறது. அப்படி இன்னொரு மதத்தின் மீது பற்று வருகிறது பார்த்தீங்களா, அது எங்க குருநாதர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். சில இடத்துல வழி கேட்டுக்கிட்டு போவோம், அப்படி வழி கேட்டுக்கிட்டு போறச்சே நம்ம ஒரு ஜங்ஷன்ல கேட்டிருப்போம், வழி எங்கன்னு. அப்படியே நேரா போங்க, நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க, இங்க இருந்து போய் 3வது லெப்ட் திரும்பினீங்கன்னா நீங்க கேட்கற இடம் வந்துடும் அப்படின்னு இங்க இந்த ஜங்ஷன்ல சொல்லி அனுப்பிடுவாங்க. இவர் சொன்னதை நம்பி நேரா போய் 3வது லெப்ட் திரும்பி கேட்டீங்கன்னா, சார் தப்பா வந்துட்டீங்க சார், நீங்க திரும்ப இப்படி போங்க, இப்படியே போய் 3 ரைட்டு தாண்டி, முதல்ல சொன்னது லெப்டா இப்ப ரைட்டு,
மூணு ரைட்டு தாண்டி அங்க ஒரு ஜங்ஷன் வரும், அங்க கேளுங்க, அங்கதான் இருக்கு இந்த இடம். திரும்ப ரிவர்ஸ்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க, திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி நாம முன்னேறுவது பிடிக்காதவர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நாம முன்னேறது மற்றவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சாமியை கூப்பிடாத, இந்த மதத்துக்கு வா, இந்த சாமியை கூப்பிடு, உனக்கு செழிப்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மதத்தில் உங்களை இறைவன் அம்மா அப்பா ஒரு மதம், அந்த மதத்தில் நம்மை தோன்ற செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இப்ப பேரை மாத்திக்கிறாங்க சார், நியூமராலஜி படி இந்த பேரை இப்படி மாத்தியாச்சு சார், அஸ்ட்ரோ நியூமராலஜி படி இந்த பேரை இப்படி மாத்தியாச்சு சார், மாத்துங்க. ஏதாவது வினை பயன் மாறுகிறதா, ஏதாவது மாறுதா, இப்படி பேர் மாத்தினதுனால நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அது வரைக்கும் நான் முன்னால கஷ்டப்பட்டு சொல்றவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க தெரியுமா, 2% தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்றவங்க 2% தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்ப எது இருக்குது, நீங்கள் இறைவனை இடைவிடாது நினைப்பதிலே உங்கள் வெற்றி அடங்கியிருக்க, இறைவனை இடைவிடாது நினைப்பதில் உங்கள் வெற்றி அடங்கியிருக்க, தொடர்ந்து நினைக்கணும், இடைவிடாது நினைக்கணும். அதனாலதான் வள்ளுவர் பிறந்தை அடிக்கடி சொல்லுவாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையால் உழை. உங்க வீடு தேடி வெற்றி வரும், நாம திருப்பதியில் இருப்போம், இறைவனாகிய சிவருமானை வணங்கிக்கிட்டு இருப்போம், நம்ம வீட்டுக்கு நம்ம விலாசத்துக்கு நமக்கு வர வேண்டிய நல்ல செய்தி போய் சேர்ந்து, நம்ம மெயில் ஐடி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க சொல்லிடுவாங்க, சார் இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு, தட் இஸ் எ குட் நியூஸ் ஃபார் யூ, மெசேஜ் வந்து விழுந்துடும் இன்பாக்ஸ்ல. வீட்டுக்கு போய் டக்குன்னு தட்டி பார்த்தோம்னா, சார் கரெக்டா அதே டயத்துல வந்திருக்கு சார், எந்த டயத்துல நீங்க சொன்னீங்களோ அந்த நேரத்துக்கு வந்திருக்கு சார் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 7:24 மெசேஜ் வந்திருக்கு சார், கரெக்டா இருக்கு சார் சொல்லுவாங்க. அப்போ இடைவிடாது இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கும். தடுமாறும் நெறி அதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அவன் வலையில் அகப்பட்டு தமிழர்கள் வழியிலே விழுந்து எழுந்து தடுமாறும் மனத்தின் காரணமாக, இதை சில பேர் தவம்னு நினைச்சுட்டு இருக்காங்க, இப்படி தடுமாறலாம் இது சரின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. தப்பு செஞ்சு செஞ்சு சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, தப்பு செய்யறது சுகமாயிடும். இப்ப என்ன தெரியுமா கேக்குறாங்க, நீங்க வேணா பையனை தம்பி யாருமே பார்த்து எழுதக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, யாரையும் கேட்டு எழுதக்கூடாது, ஆனா போமா எல்லாரும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கிறான், நீ என்ன மட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிமா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மொத்தத்துல நான் பிழைக்கிறதும் உனக்கு பிடிக்கல அப்படிமா. இன்னைக்கு லெவல் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நல்லதா இருக்கிறவனுக்கு நல்ல வழியில போறவனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, பிழைக்க தெரியாதவன். அதோட இன்னொன்னு சொல்றாங்க, இஸ் குட் ஃபார் நத்திங், அவன் நல்லவன் எதுக்கும் பயனற்றவன். ஏன் நல்லவனுக்கு இப்படி ஒரு பட்டமா? நீங்க கூட வேலை பார்க்கற ஒரு ஆசிரியர் சொன்னார், வஞ்சிப்பவன் வாழ்வான் அப்படின்னு. எனக்கு வஞ்சிப்பவனா, அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றவன், திருடுகின்றவன், பொய் சொல்லுகின்றவன், அடுத்தவருடைய பணத்தை அபகரிக்கின்றவன் வாழ்வான். எனக்கு ஒரு நிமிஷம் அதை தூக்கி வாரி போட்டுடுச்சு, நீ கூடவே வேலை பார்க்கற தமிழ் ஆசிரியர், வஞ்சிப்பவன் வாழ்வான். அவர் அடுத்த வரியை சொல்லவே இல்லை, திரும்ப திரும்ப இந்த வரியே சொல்லிட்டு இருக்காரு, வஞ்சிப்பவன் வாழ்வான், வஞ்சிப்பவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியை பினிஷ் பண்றாரு, மகன் வாழான், வஞ்சிப்பவன் வாழ்வான், அவன் இருக்கும் போதே அடுத்த தலைமுறைய ஒண்ணும் இல்லாம பண்ணி அவனை நோவடிச்சிருவாரான். நாம இருக்கும் போது நம்முடைய அடுத்த தலைமுறை இடிந்து விழுவதை நம்மால் பார்க்க முடியும், அந்த சகிக்கிற தன்மை நம்ம கிட்ட இல்லை. நமக்கு ஒரு துன்பம்னா சகிச்சுப்போம், நம்ம சந்ததிகளுக்கு ஒரு துன்பம்னா சகித்து கொள்ள நம்மால முடியாது, நல்லவர்களால முடியாது. அதனால மனசு மாறக்கூடாது, வேறு வேறு வழிகளுக்கு போகக்கூடாது. இந்த வேறு வேறு மதங்களுக்கு எல்லாம் போறவங்க எப்படின்னா, என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, தப்பான வழியில போயிட்டு திரும்ப இப்படி தப்பா வந்துட்டீங்க சார், நீங்க எங்க புறப்பீங்களோ அங்கேயே தான் போகணும்னா ரெண்டு வேஸ்ட்டும் பாரு. அவ்வளவு தூரம் தப்பா போனது கால விரயம் பொருள் விரயம், திரும்ப வருவது கால விரயம் பொருள் விரயம்,
வேறு வேறு மதங்களுக்கு செல்கின்றவர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிறப்பை வீணடித்துவிடாது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூண் குருடு செவிடு பேடு நீ பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அவ்வை பாட்டு ரொம்ப அரிதான பிறப்பு, கிடைத்தற்கரிய பிறப்பு. இன்னொரு முறை மனுஷ ஜென்மம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நாம பண்ற தவறுகளுக்கு இன்னொரு முறை மனித பிறப்பு கிடைச்சிருமா? வேணாம், இவன் வேண்டாம். இந்த எக்ஸாம் பேப்பர்ல திருக்கும் போது நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்று செய்வேன். தப்பு தப்பா எழுதுற ஆளே வேணாண்டா, இவன் பாஸ் போட்டுருவோம், இல்லைன்னா இவன் இன்னும் மோசமா தப்பு தப்பா எழுத ஆரம்பிச்சிருவான், இவனுக்கு ஒரு 40 மார்க் போட்டு இவனை தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆசிரியர் பெருமக்கள். அப்படி இறைவனை நாம சொல்லி சொல்லி இதுக்கப்புறம் இவனுக்கு மனுஷ பிறப்பே கொடுக்க கூடாது, இவன் ரொம்ப அட்டூழியம் பண்றான் அப்படின்னு மனுஷ பிறப்பை இறைவன் நமக்கு கொடுக்காமல் விட்டுவிட கூடாது. அந்த நிலைக்கு நாம போயிடக்கூடாது. மனிதனை தவிர, மரத்தை தவிர, தீபத்தை தவிர மற்ற எல்லாம் குறுக்க வளரும். மனிதர்களும் சில பேர் குறுக்க வளர்றாங்க, அதை விட்டுடுங்க. நெடுக்க வளரணும், குறுக்க வளரக்கூடாது. மனிதர்களையும் சிலர் குறுக்க வளர்றாங்க, நிறைய பேர் குறுக்க வழியில போய் வளர்றாங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க, எல்லா குறுக்கு வழியும் நேர்வழியை விட நீண்ட தூரமானது. எல்லா குறுக்கு வழியும் நேர்வழியை விட நீண்ட தூரமானது. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க, குறுக்கு வழியில போகாத, நேர்வழியில போனாலும் டக்குன்னு போயிடலாம். வழி மாறினா கூட வழியில ரெண்டு மூணு பேர் வருவாங்க, கேட்டுக்கலாம். ஷார்ட்கட்ல போறேன்னு சொல்லி யாருமே இல்லாத ஜிலோன்னு ஒரு ரோட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி போறோம், எங்க போறோம், ஏன் போறோம்னு தெரியாம கிழக்க போற நாம மேற்க போய் ரொம்ப தூரம் கழிச்சு தகச்சு நிற்போம். குறுக்கு வழி வேண்டவே எங்கேயுமே வேண்டாம். நேர்வழியில நேரம் எந்த பிறப்பை இறைவன் எந்த மதத்தில் கொடுத்திருக்கின்றானோ அந்த பிறப்பை அந்த பிறவில் அந்த மதத்திலேயே இருந்து கழிப்போம். விடுமாறு அவன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால். அதாவது ஒரு புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆடி மாசம் வரும்போதுல இந்த தகவலை சொல்லி வைக்கிறேன். புதிதாக திருமணமான தம்பதி ஆடி மாசம் கணவன் மனைவியுமாக பெண் வீட்டுக்கு போனாங்க. இந்த ஆளுக்கு தெரியாது, சம்பிரதாயம் எதுவும் இந்த பையனுக்கு தெரியாது. மாப்பிள்ள பொண்ணு வீட்டை வர சொல்லிருக்காங்க, போனா தனபுரதா விருந்து ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரோடையும் பேசிக்கிட்டு களிப்பா சாப்பிட்டான். போகும்போது அந்த பெண்ணுடைய தாயார் சொன்னாங்க, சம்பிரதாயப்படி இந்த பெண் எங்க வீட்டுல ஒரு மாசம் இருக்கணும். அடுத்த மாசம் யாருமே சொல்லலையே, ஒரு மாசமா உங்க வீட்லயா? ஆமா, அது சம்பிரதாயம், ஆடி மாசத்துல இருக்கணும். இத சொல்லிருந்தா நான் விருதுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனே, அதனால தான் சொல்லல. உங்க வீட்டுல போய் வேணா உங்க அம்மா அப்பாவை கேட்டுப்பாரு. அங்க இருந்தபடியே தொலைபேசியில அழைக்கிறான், அம்மா என்னம்மா அது ஆடி மாசம் இவன் இவங்க வீட்டுலதான் இருக்கணுமாமே. ஆமாண்டா, அதான் சம்பிரதாயம், பெண்ணு வீட்டுல பெண் இருக்கணும் ஆடி மாதம் முதல் தலையாடியில இருக்கணும் அப்படின்னு சம்பிரதாயங்கள் சொல்ல சொல்ற சம்பிரதாயங்களுக்கு உணர்வுகள் தெரியாது. இந்த பையனுக்கு ஆடி மாசம் கொண்டு போய் மனைவிய அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். தனி கொடுத்தன வேற, அம்மா அப்பா இல்ல, தனி கொடுத்தன வேற. வீடு என்னவோ மாதிரி இருக்குது. திருமணம் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது, ஆனாலும் அவன் இல்லாம இருக்க முடியல. அந்த ஆடி மாதம் முடிந்து அவள் அடுத்த மாதம் வந்தாள். அப்படி வரும்போது எப்ப ஆடியினுடைய 30 நாளையும் ஏதோ 30 வருஷம் மாதிரி இந்த பையன் கடத்திட்டு அவளுடைய வருகைக்காக காத்திருக்கிறான். ஆடி மாதம் முதல் நாள் வருகிறாள். வந்த உடனே மிகுந்த அன்போடு அவளை ரசித்து அழைத்து பேசுகிறான். அவளும் அதே மாதிரி பேசுறான்.
ஒரு இடையில ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்டார். ஏங்க இந்த அன்பு எல்லாம் இவ்வளவு நிறைந்து இருக்குது, இதெல்லாம் என்னை கொண்டு போய் முடிச்சே இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் விருந்துக்கு போனோம்ல, அன்னைக்கு தெரியலையே. ஒன்றினுடைய அருமை ஒன்றை பிரிந்து இருக்கின்ற போதுதான் தெரியும், சேர்ந்தே இருக்கின்ற போது தெரியாது. ஒன்றை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்கின்ற போதுதான் ஒன்றின் அருமை நமக்கு தெரியும். அதுபோல இவர் வேறு மதத்திற்கு உள்ளே வந்து அந்த மதத்தில் ஆக கொஞ்சம் துன்பப்பட்டு துன்பத்திற்கான விடுதலை அந்த மதத்திலே இல்லை என்பதை கண்டுகொண்டு மீண்டும் மங்கையர்க்கரசியின் வழியாக ஞானசம்பந்தரால் திருநீறு பெற்று சைவ சமயத்திற்கு வருவதன் காரணமாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்றதற்கு பாருங்க, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சுகம். ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஒருவரை திடும்னு ஒரு சபையில பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கிறோமே என்று கொசதம் விசாரிப்போம். அப்படிதான் ஒரு பிறவி முழுமையும் தவித்த ராமனும் சீதையும் பார்க்கின்ற போது கம்பன் எழுதுவான், உண்ணவும் தலைப்படாமல் மாறி புக்கு இதயம் எய்தினர். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார், உண்ணவும் தலைப்படாமல் மாறி புக்கு இதயம் எய்தினர். சிந்திக்க முடியலையா, இதயம் மாறிவிட்டது என சொல்வார். இப்படி நின்ற சீர் நெடுமாற நாயனார் வேறொரு மதத்திலிருந்து வந்தவுடனே அவருக்கு அந்த சைவத்தின் மீது பற்று அதிகமாக மாறியது, அதிகமாக இருந்தது, ஊறியது. அது எப்படி வந்ததுங்கிறதுக்கு சேக்கிழார் விளக்கம் சொல்றாரு. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, ஆளுடைய பிள்ளை என சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானின் அருளாலே, தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறம் அழித்து. இந்த தெற்கு பகுதியைச் சேர்ந்த நாட்டிலே சிவம் பெருகுவதற்கு செங்கோல் உய்த்து அறம் அழித்து சொல் நாம நெறி போற்றி சுரர் நகர் கோன் தனை கொண்ட பொன் ஆரம் அணி மார்பிற் புரவலனார் கொள்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் வந்து மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் சொல்லி பூசின உடனே குன் பாண்டியனா இருக்கிறவரு நின்ற சீர் நெடுமாறனா மாறிடுறார். வினை நம்மளை வேற வேற திசைக்கு அழைத்து செல்லும், வினை நம்மை வேறு வேறு திசைக்கு அழைத்து செல்லும். நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தாலும், எவ்வளவு உங்களுடைய செயல்களில் கவனமாக இருந்தாலும், சுற்றுச்சூழல் உங்களை கோபப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். ஆனா அந்த நேரத்திலையும் கூட கோபப்படாம நாம நம்முடைய வேலையை மட்டும் பார்க்கணும். அது வழிபாட்டுலயும் சொற்பொழிவுக்கும் அப்படிதான், வழிபாட்டுக்கும் அப்படிதான், சொற்பொழிவுக்கும் அப்படிதான், கேட்க வந்தாலும் அப்படிதான். நமக்கு மிகுந்த பொறுமையை வழங்க வேண்டும் என இறைவனிடத்தில் தான் பிரார்த்திக்கணும். ஏன்னா வினை பாருங்கள், இறைவனை பற்றி பேசினாலும் இறை அடியார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போதே இவ்வளவு துன்பத்தை தருகிறது என்று சொன்னால் நாம் போய் ஒரு திரைப்படத்தில் உட்கார்ந்தா நமக்கு எவ்வளவு துன்பம் வரும் இல்ல. வினை திருக்கோயிலுக்கு வந்தா வேற பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்றவங்க சொல்லுவாங்க, நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சாமியை மற்றவங்களுக்கு மறைக்க கூடாது, சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு மறைச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த எண்ணத்தில் வருகின்றவர்களுக்கு வினை எப்போது குறையும், எப்படி குறையும், வினை தீர வேண்டும் என்று வந்த இடத்தில் புதிய வினைகளை சேர்த்து

0: சாயம் இல்லாமல் ஆடமாட்டார். ஆடுகின்றான் என்று சொல்வீர் இல்லாமல் ஆடமாட்டார்.
1: கேட்டாரும் அறியாதார்

அதன் மூலமாக ஞானம் இல்லாத பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கும் பக்குவத்தை உண்டு பண்ணி

0: கேட்கலைன்னா நமக்கு எப்படி இந்த பக்தி வரும் புத்தி வரும்? கேட்டதுனாலே அவருடைய வரலாற்றை கேட்டதுனாலே நமக்கு அந்த மாதிரி பக்தி வந்துடும். சிவபக்தி வருவதே ஆச்சரியம். மனைவியிலே சிவபக்தி வருதுன்னு சொன்னா அதுவே பெரிய ஆச்சரியம். சிவபக்தியே முக்தி, சிவபக்தியே முக்தி. சிவபக்தி ஒரு ஜென்மத்துக்கு கிடைக்கிறது சொன்னா அது பெரிய அதிசயமா இருக்கும். அந்த முறையிலே சாத்திர தோத்திரங்களை புராணங்களை எல்லாம் அருளாளர் மூலமாக விரிச்சு அதன் மூலமாக உயிர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி பக்தி உண்டு பண்ணி அதன் மூலமாக உயிர்பட உயர்த்து சூரியனுடைய எல்லை இல்லாத கருணையினாலே இந்த செயல்களை எல்லாம் அவர் செய்கிறார். சூரியபகவான் உயிர்களுக்கு உலக போகங்களை எல்லாம் தருகிறாரு. அது பொதுவான உலக போகங்களை எல்லாம் தருவது வீடு மனைவி மக்கள் பட்டம் பதவி முதலான உலக செல்வங்களை எல்லாம் கொடுப்பது பொதுவான. சிவபக்தியை கொடுப்பது தான் சிவம். அந்த சிவபக்தி ஒரு ஜென்மத்துல வருதுன்னு சொன்னால் அதுக்கு முன்ன முன்ன முன்னே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறகையும் செய்த புண்ணியத்தினாலே ஒரு பிறகையில சிவபக்தி அதிகமாகும். சிவபக்தி அதிகமாச்சுன்னா அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு பிறப்பை கெடுத்து புத்தி கொடுக்கும். அந்த முறையிலே இப்படி தவம் உள்ள ஆன்மாக்களுக்கு சிவனே குருவாக வந்து உணர்த்துகிறார். சிவனே குருவாக வந்து உணர்த்துகிறார். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வரமாட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக வந்து உணர்த்துவார்கள். அது ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனர் தருமுதல் குருவா. இந்த வேடர்களை பத்தி நம்முடைய நூல்களே நிறைய சொல்லுது, திருமுறைகளையும் சொல்லுது, திருமுறைகளையும் சொல்லுது. இவர் அந்த எட்டாம் சூத்திரத்துல அந்த வேடருடைய குணம் வந்து கொடுமையான குணம். அது கணக்கனுடைய அப்பாவை சொல்லும் போது கூட ஜெயக்கிறாரு, முன்னைய தவம் செஞ்சிருந்தா இருந்தால் அந்த குலத்தினுடைய குணத்தினால கொடுமை மக உள்ள விட்டார். வெற்றியால் தவம் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமையை குணமாக கூடுவார். கொடுமையை தலை நின்றுள்ளார். விற்றொழில் வரலில் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வார். மடங்கள்ல விளத்த சிங்கம் போல மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தையும் வாழ் என்பது கண்ணப்ப நாயனருடைய அப்பரை பற்றி கொண்டு போது வெற்றியார் கண்ணப்பரை பிள்ளையாக பிற தவஞ்சி இருந்தான். ஆனா அந்த குலத்தின் சார்பினாலே அவனுக்கு தீய குணங்களும் இருந்தது. அது குலத்தலைவையாகுமாம் குணம் என்பது கூட அவை பார்த்து வெற்றியார் தவம் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்வார் குற்றமையை கொள்வார். கொடுமையே தலைவர் கொண்டார். சுந்தரமூர் சுவாமிகள் சேரநாட்டுக்கு போனாரு. அங்கே போய் சேரமான் பெருமாள் நிறைய தலைவியங்களை முட்டை முட்டையா கட்டி விட்டார். சுந்தரனுக்கு திருவாரூர் ஊதி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆட்கள் மூலமா நிறைய கொடுத்தார். அப்படி திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். வரும்போது முருகன் மூடிக்கிட்ட திருமுருகன் மூடிக்கிட்ட வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணினார், காட்டுக்குள்ள இருந்திருந்தார் சிவபெருமான். அப்பெல்லாம் இவ்வளவு வணக்கமா கோயில் இருந்திருக்கார். பணம் கால் அங்கே வந்த உடனே என்ன பண்ணார் சிவபெருமான், இவனை எப்படியாவது பாட வைக்கணும், ஆட சுந்தரனை பாட வைக்கணும், நம்மளை நம்ம இருக்கிறான் தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பூதகணங்களை எல்லாம் வேடர்களாக ஆக்கி போய் அந்த திரவியங்கள் எல்லாம் பிடிப்பாங்கன்னு உத்தரவு விட்டார். பூதகணங்கள் எல்லாம் வேடர்களாக வந்து சுந்தரரோடு கொண்டு வந்த அந்த திரவியங்கள் எல்லாம் வில்ல காட்டினார்கள், கதில இருந்தார்கள், அம்ப கூட்டினார்கள். இதை பார்த்து பயந்து எல்லாம் போட்டாங்க, திரவிய மூட்டையெல்லாம் போட்டாங்க. அந்த வேடர்கள் கொண்டு விட்டாங்க, கொண்டு போய் ஜாமீன் கொடுத்தாங்க. சுந்தரர் பின்னால வந்து கொண்டார். வந்த போது இந்த சுந்தரனுடைய ஆட்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வேடர்கள் வந்து எங்களை மிரட்டினான், கல்லுல எரிஞ்சான், கடியில அடிச்சான், நாங்கெல்லாம் மூட்டையை போட்டுட்டா இல்ல எடுத்துட்டு போட்டான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரருக்கு வேடர்கள் நெசமாக வேடர்கள் வரமாட்டான், சிவபெருமான்ட்ட அப்படி பண்ணி இருப்பாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு காட்டுக்குள்ள சாமியை கண்டு முடிச்சுட்டாரு. கண்டு முடிச்சு என்ன பாடுறா தெரியுமா, குத்தி கூரை கொண்டு ஆடலைக்கும் இடம் முடுகனாரிய வடுகர் வாழ் முடுகன் மூத்தி மாநகர் வாய் விடுகடை மங்கைதனோடு எத்துக்கும் இருக்கிறேன். இப்படி வேடர்கள் இருக்கின்ற ஊர்லயே உமாதேவியோடு அதிகாரிகளை காப்பாற்ற எதுக்கு இருக்காய், இப்படியே பத்துப்பாள். இன்னொரு பாட்டு, வில்லை சாட்டி விருட்டி வேண்டுவர், வில்லை காட்டி விருட்டி வேண்டுவர், பலபலாக சொல்லி கல்லினால் எழுந்துட்டு போதையும் கூட கொள்ளுகிறோம், முல்லைக்காது மனங்களும் உருவன் கூட்டி மாநகர்வாய் எல்லை காப்பதோடு இல்லையாலும் எதுக்கு எப்பாடி எதெல்லாம் எழுதி அந்த வேடருடைய குடுமையை சொல்லி பாடுகிறார். அதே போல கண்ணப்பரு வேடர் குலத்துல வளர்ந்தார், வேடர் குலத்திலே வந்தார். தவம் நிறைய இருந்தது, தவம் நிறைய இருந்தது. அந்த தவத்துல ஏதோ ஒரு குறை இருந்தவனால அந்த குலத்துல வரக்க குலத்துல வரக்க வச்சாலும் தவம் நிறைய இருந்தவனாடு அந்த குலத்தின் தொழில் மூலமாகவே ஆண்டு கொண்டான். குலத்தின் தொழில் மூலமாகவே இவற்றைக்கு போய் பந்திய அதனாலே வேடர்களுக்கு சேர்ந்த என்ன அந்த குலத்தினுடைய குணம் தீயவனம் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு அம்மா இருந்தா வள்ளி அவன் வேடர்குலத்துலதான் பண்ணுவான். அது அனுபவம் கொலையே ஒரு வேடர் குலப்பிடிதோய் கொலையே ஒரு வேடர் குலப்பிடிதோ கொலையே மகு உருண்டு வாழையனே என்பது கந்தரது ஊதி. அவளுக்கு கொடுமையான தொழில் உடையவர்கள் வேடர் அவளுக்கு கொடுமையான தொழில் உடையவர்களாகிய வேடர்களை இந்த புலனுக்கு சமானமாக சொல்ற இந்த புலன்கள் எப்படிப்பட்டது என்றால் வேடர்களைப் போல வேடர்கள் நம் கை நம்மை மிரட்டி அடித்து நம் கையில் இருக்கிற பொருளை பறித்து விடுவார்கள். இந்த புலன்களாகிய வேடர்கள் நம்மிடத்தில் இருக்கிற அறிவாகிய பொருளை பறித்து விடுவார்கள். அதனால அந்த வேடர்களை உமையா சொல்றாரு. புலன்களுக்கு வேடர்களை உமையா சொல்றாரு. ஐம்புல வேடனின் அயற்பனை வளர்ந்தன தம்முதல் குருவாய். இப்படி வேடர் குலத்திலே நீ வளர்ந்து அதனாலே மறந்து விட்டாய். அயர்ந்தனை என்றால் மறந்து அந்த அயரா அன்புன்னு வரும். அயப்பிலாதானே என்று ஒரு இயற்பக நாயனார் புராணத்துல அயப்பிலாதானே ஓரம் என்பவர்கள் இதுல வருது பின்னாடி ஒரு ஆங்கிலத்துல அயரா அன்பின் அளவுகள் செய்மே அயரா என்றால் மறவாமல் இருக்கும். சுவாமியை மறவாமல் இருக்கும். அப்படி மறவாமல் இருந்தால் அண்ணா பரவாமல் இருக்கும். மறவாமல் இருந்தால் பிறவாமல் இருக்கும். அதுக்குதான் இப்படி சஜ்ஜனங்களோடு கூடுவது நூல்களை கேட்பது ஆகையால் இந்த மாதிரி ஞான நூல்களோடும் சிவபக்தர்களோடும் தொடர்பு கொண்டே இருக்கிறது. அப்படிதான் மறக்காமல் அதான் பன்னெண்டாம் சூத்திரத்துல இருக்கு. அதனாலே இப்படி தவம் செய்த ஆன்மார்களுக்கு சிவபெருமான் குருவாக விடுவான். அப்படி குருவாக வந்து என்ன பண்ணுவான் உணர்த்துவான். உணர்த்த உணர்வது ஆன்மா. உணர்த்த உணர்வது ஆன்மா. இப்ப கண்ணப்பர் போனாரு. கண்ணப்பர் போய் காலத்தி மலை அடிவாரத்துக்கு போன உடனே அந்த நாகன்கிட்ட காரணத்தை சொல்லி இந்த பன்றியை சுட்டு சரி பண்ணி நாகனும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும்னு வந்தாரு. காலத்தி மலை கிட்ட வந்தாரு. இந்த மலை மேல போவோம்னாரு போவோம்னாரு போலாம்னா ஆறு நாகன் அவன் சொன்னான். நானன் நானன் சொன்னான் நானனே தோன்றும் குஞ்சி நன்னுவோம் என்ன நானன் காணனையை போது நல்ல காட்சியை காணும். இந்த சேனுய திருக்காலத்தை மலைமிசை எழுந்த செவ்வே கோணவில் குடிமித்தேவர் இருப்பது கும்பிடலாம் என்றார். அதான் உணர்த்துவார். சாமி ஞாபகப்படுத்துறான் கூட வந்த நானன் இந்த மலைமையில சாமி இருப்பாரு அவருக்கு பேர் குடிமித்தேவர் குடிமித்தேவர் அவரை கும்பிடலாம் என்றார். அப்படி சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. வந்த உடனே மலை மலைமையில போனாரு. தண்ணியை மறந்து போச்சு. தண்ணி தாகம் எல்லாம் மறந்து போச்சு. தண்ணி குடிக்கவில்லை. முன்பு செய் தவத்தை எட்ட முடிவிலா இன்பமான அன்பை எடுத்து காட்ட என்று பாடுகிறார். அதனாலே தவஞ்சீத உயிர்களுக்கு குரு வந்து உணர்த்தார். இப்ப நாம் எல்லாம் தீச்சை வாங்கி இருக்கிறோம். பூஜை பண்ணுகிறோம் சிவபுராணங்களை கேட்கிறோம் என்று சொன்னால் முன்ன ஜென்மங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் தவம் இருந்திருக்கும். அது எந்த அளவுக்கு தவம்னு சொல்ல முடியாது. முன்ன தவம் இருந்தபடியினாலே முன்ன தவம் இருந்தபடியினாலே தவம் செய்த அன்மார்களுக்கு விடாது. உயர்த்துவதற்காக வந்து குருவாக வந்து உயர்த்துவார். குருவாக வரவில்லையானால் குருவாக வரவில்லையானால் அந்த உயிரிழக்க குருவாக வந்து உபதேசம் பண்ணினார்தான் ஞானம் என்பது. உபதேசம் என்பது எப்படி என்றால் இப்ப இந்த லைட்டு எரியதுன்னு சொன்னா இந்த லைட்டு எரியதற்கான கருவிகள் வயர்கள் பல்பு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சு கனெக்ஷன் கொடுக்கலாம் இல்லை கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கலாம் அதனால பச்சை விறகு, உலர்ந்த விறகு, கறி, கற்பூரம். மந்தகரங்கிறது பச்சை விறகுல நெருப்பு பத்த வைப்பது போல. மந்தகர பத்தி உள்ளவனுக்கு பச்சை விறகுல நெருப்பு பத்த வைக்கிறது சிரமம் தானே, அவனுக்கு ஞானம் தோன்றும். அடுத்த போல உலர்ந்த விறகு, அதுல கொஞ்சம் சௌரியம் வளரும். அப்புறம் கறி, கறி அந்த தீவிர கரகு நாலாஞ்சு திணிவாகணும், அது கற்பூரம் காட்டினா காட்டினா. அதனால இப்படி மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்கிற நான்கு வகை சக்தி நிவாரணத்தை பார்த்து இந்த அண்ணாவுக்கு எந்த சக்தி நிவாரணம் இருக்கிறது என்றாலும் அதுக்கு தகுந்தால் போல உபதேசம் பண்ணியும். உபதேசத்தினாலதான் உயிர்கள் உயரும். உபதேசத்தினால உப என்பது பக்கத்தில் இருப்பது, தேசம் என்பது பக்கத்தில் இருப்பது. உப என்பது விசேடமான ஞானத்தை கொடுக்கிற இடம் உபதேசம் என்பது. அதனால இப்படி உபதேசத்தினாலதான் உயிர்கள் உயரும். இப்ப வாத்தியாற்ற படிக்கலைன்னா பட்டம் வாங்க முடியும், வாத்தியாற்ற படிக்கலைன்னா பட்டம் வாங்க முடியாது. இங்க ஞானாசிரியர்கிட்ட படிக்கலைன்னா அங்க சிவன்கிட்ட பட்டம் வாங்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறோம் இல்லையா, இப்ப நமக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காரு, தற்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம் என்று பேர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேல சிவபக்தர் என்கின்ற ஒரு பட்டம் உண்டு, சிவன் அடியார், சிவபக்தர் என்கின்ற பட்டம். இங்க சிவபெருமானுடைய சர்க்காரில், சிவபெருமான சர்க்காரில நமக்கு என்ன பேரு, சிவன் அடியார்கள். சிவனடியாரு பெரிய பதவிப்பா, சிவனடியாரு பெரிய பதவி. அதனால இப்படி உபதேசத்தினாலே உயிர்களுக்கு உயர்வுண்டாம். இப்ப ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, ஆசிரியர் வித்யாவுக்கு மூணு பேரு, நமக்கு உபதேசம் பண்ணி வைக்கிற ஞான ஆசிரியனுக்கு ஞான குரு, வித்யா குரு, ஞான குரு. வித்யா குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, எழுத்தை அறிவிப்பார், எழுத்தை அறிவிப்பார். அப்படியா, எழுத்தை அறிவிப்பார், எழுத்தை அறிவிப்பார் வித்யாகுரு. எழுத்து அறிவித்தவன் நிறைவனாகும், எழுத்தை அறிவிப்பாரு. ஞான குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, அஞ்சலத்தை அறிவித்து எழுத்து அடிச்சு விடுவார், அஞ்சலத்தை அறிவித்து அயனெழுத்து அடிச்சு விடுவார். அஞ்சலத்தை அறிவித்து, அஞ்சலத்தை அறிவித்து பரமா எழுதின எழுத்து அடிச்சு விடுவார். அதை எங்க குருநாதர் பாடி இருக்கிறாரு, யாக்க கொடுத்து உடம்பு உடம்பு யாக்கை கொடுத்து இவன் இங்கே இவை நுகர்ந்து வருகவன எம்ஜரத்தில் நோக்குரு நான்குடையா, நோக்குரு நான்குடையா பரமா எட்டுதனுடைய நாலு முகம் எட்டுதன், நோக்குரு நான்குடையா முன்பு எழுத எழுத்தன ஞான நோக்கஞ்செய்து தூக்குமரன் கரத்தாரை அழித்தன்றும் சிவபோகம் ஒலி வண்ணன் தீக்க உயர்ந்த அண்டன் அற்புதர் சிவபோகம் வந்துத்தாள் போற்றி என்பது அந்த பாட்டு. அதனாலே ஆச்சாரியர் திருவடியை தலையில வைக்கிறார், ஆச்சாரியருடைய கரத்தை தலையில வைக்கிறார். அப்படி திருவடியை பட்டுச்சுன்னா பரமா எழுத எடுத்து அழுது. மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் காட்சியில் இருந்தாரு, பூச முடிவிலே காட்சியில இருந்து உனக்கு என்ன வேணும்னாரு, யமன் வரும்போது என்னை காப்பாத்த வரும், ஐயனே அமலனே அனைத்து மாறிய மையனே பரமனே விமலனே ஆனர் கையனே, கையனே காலன் கையூறாது உய்யனே வந்து நீ உதவ வேண்டுமா என்று கேட்டாரு. அதுக்கு சாமி என்ன பண்ணுமா, அஞ்சலை அஞ்சலை அந்த கஷ்டம் ரெண்டு தடவை பயப்பட, அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கனா செஞ்சரன் இரண்டையும் செஞ்சு சேர்த்தது, இரண்டு திருவடியும் தலைமையில் வச்சார். செஞ்சனன் இரண்டையும் செஞ்சு சேர்த்தலும் உஞ்சனன் அடியனன் ரோத உருளையில் நஞ்சனி மடத்தினான் மறைந்து நஞ்சினான் என்பது கந்தபுராணம். அதே மாதிரி நம்ம கந்தர் அலங்காரத்துல செல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின்வாய் கட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் வட்டழிந்தது வேலையும் சூரமும் வெற்பும் அவன் கால் வட்டழிந்த திங்கம் தரமேலாயம் கையெழுத்தே என்பது கந்தர் அலங்காரம். சிவபெருமானுடைய திருவடி தலையில பட்டுச்சுன்னா பரமாளுக்கு இருக்குமா, அதனாலதான் ஆச்சாரியனுடைய திருவடியிலே, ஆச்சாரியனுடைய திருவடியிலே நம்முடைய தலை பொருந்தும் முடியாக உனக்கு ஆச்சாரியன் திருவடியிலே அந்த திருவடியை சூட்ட வளர்க்கத்தக்கான வைக்கிறதுக்கான இந்த ரெண்டும் செய்ய ஒண்ணும் ஏன் செய்யலன்னு தெரியல. திருவடியை தலையில வைக்கணும், ஆச்சாரியனுடைய திருவடிய தலையில வைக்கணும், அந்த திருக்கரத்தை தலையில கைய கைய தலையில வைக்கணும். இது அஷ்ட தீட்சைன்னு அதே தத்தையன் கடையா தங்கள் மேல் வைத்த தயாத நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு நிங்கள் அழிப்பவருக்கு அவர்களது அழிக்கணும் பெருமை பித்தல் என்று ஒரு கால் பேசுவரேனும் படைத்தவை பொறுத்தல் செய்யும் கைத்தவன் அடியேன் செந்திமேல் வைத்த தங்கை கொண்ட சோழ எச்சரத்தான் என்பது திருவசப்பா. ஆச்சாரியனுடைய கரத்தை சிவகரமாக பாதித்து தலையை வைக்கிறோம், அத்திருவடியே தலையில் வைக்கிறோம். அந்த நீச்சை பண்றதுக்கான அட்டுமணி நீச்சையை பண்றதுக்கான ஆச்சாரியம் பண்ணணும், பண்ணணும், பண்ணணும், பண்ணணும், பண்ண வேண்டியதுதான். இந்த சுவர் மேல நேரா வந்து ஒரு பருவம், அதனால ஆச்சாரியம் பண்ணணும். ஏன்னா நூல்கள் நிறைய சொல்லு. அதனாலே இப்படி மந்திரம் பாவனை கிரியையின் மூலமாக ஆச்சாரியம் வந்து சீச்சை பண்ணி வச்சு சிவமாக்கும். இதுல தவம் என்பது எது என்று கேட்டால், தவம் என்பது எது என்று கேட்டால், சிவபெருமானை பூசை செய்தலே தவம். சிவலிங்க பூசை செய்தலே தவம். அந்த பூஜைக்கு தகுதியை உண்டு பண்ணுவது சீச்சை. பூசைக்கு தகுதியை உண்டு பண்ணுவது, பூசை செய்ய உரிமையை உண்டு பண்ணுவது, பூசை செய்யறதுக்கு விவரம் தெரிவது சீச்சை. சீச்சை இல்லையானால் மோச்சம் இல்லை, சீச்சை இல்லையானால் பூசை இல்லை, சீச்சை இல்லையானால் சிவனை வழிபடுவதற்கான தகுதி கிடையாது, உரிமை கிடையாது, அனுமதி கிடையாது. கண்ணபிரான் அவர் இஷ்டம் போல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவலிங்கத்தை வச்சு கண்ணபிரான் துவாரணையில கண்ணபிரான் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்துல உபமன்ய மகரிஷியுடைய சிவலர்கள் ஒரு நாள் பூசைக்கு பூ கிடைக்கல சார் இன்னைக்கு அப்படின்னு உபமன்ய மகரன் இடத்தில் சொன்னார்கள். வியாக்கரபாலனுடைய புள்ள ஓமன்யம், வியாக்கரபாலனுடைய புள்ளை உபமன்யம், அவருக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் சிவர்கள் உபமன்யம். வியாக்கரவாதனுடைய புள்ள ஓமன்யம் பரம்பரை ஒன்னா நம்ம பரம்பரை, அந்த பரம்பரை பரம்பரைன்னா அப்படி இருக்கு. ஒன்று பாட்டை மணக்காரன், முப்பாட்டை மணக்காரன், எங்க அப்பா மணக்காரன், நானும் மணக்காரங்க, என் பேர மணக்காரன், இந்த மாதிரி இருக்கணும். அதனாலே உபமன்யுடைய தந்தை வியாக்கரவாதர் அவருடைய புள்ள ஓமன்ய உபமன்யத்து சீடர்கள் பல்லாயிரக்கணக்கானது இருக்கும். அவனத்துல சீடர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி பூசைக்கு புன்னைக்கு பூ கிடைக்கல சாமி அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த கண்ணன் பூசை பண்ணிட்டு போட்டிருக்கிறான் யமுனா நதியிலே, அந்த பூவை போய் வாழிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சீடர்கள் போய் அந்த பூவை எடுத்தாங்க. கண்ணபிரான் கேட்டாரு, பூசை பண்ணின பூவை எடுக்கப்படாது, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு. எங்க குருநாதர் பூசைக்காக எடுத்துட்டு வர சொன்னாருன்னு நிர்வாகியமாச்சு அது எடுக்கப்படாது அப்படின்னு கண்ணபிரான் சொல்ல, அந்த சீடர்கள் சொன்னாரு எங்க குருநாதர்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு அவங்க வாழிட்டு வந்தாங்க. நேரம் இங்க வந்தாரு, வந்து நமஸ்காரத்தை பண்ணாரு. நீங்க பூஜை பண்ணன புகை பூசைக்காக நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்களாமே அப்படின்னாரு. ஆமாண்ணாரு, அது நிர்மாரியம் ஆச்சேன்னாரு. நீ சீச்சை வாங்கியிருக்கியாரு இல்லையன்னாரு. அப்ப நிர்மாரியம் ஆகாது, நீ பூஜை பண்ணன பூ நிர்மாரியம் ஆகாது. அது எப்படின்னா விலாசம் எழுதான கடுதாசி போறோம், விலாசம் எழுதான கடுதாசி உரியவன்ட்ட போய் சேராது இல்லவா, அதனால நீ செய்த பூஜை சிவனுக்கு போய் சேராது. அதனால தீட்சை இல்லையானால் உனக்கு பூசைய உரிமை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீரும் கப்பலயமா உபமன்ய திருவடியில விழுந்து வணங்கி அடியனை ரசிக்குவனும் மன்னிக்குவனும் சொல்லி அதன் பிறகு சமய தீட்சி விசேட தீட்சி நிர்வாண தீட்சி எல்லாம் பெற்று சிவகம்பாவணியில ஒன்னா நம்பராக கணவன் வேரினி தென்னீர் காத்திடத்தருவின் கும்புகள் விபத்தடைப்பது தாரணி கொன்ற அன்னரை பூசை செய்தியில் உலகலாம் தடைக்கும் என்று சொல்லி வாயு சங்கர சொல்லுது. இத அருவராவன் எழுதியிருக்கார், பெரிய புராண சுஷணத்திலே எழுதியிருக்கார். அதனால தீச்சை இல்லையனா அவன் சைவன் அல்ல, தீச்சை இல்லையனா பூசைய உரிமையும் கிடையாது. அது இந்த வடங்கலி ஆக்கிரவாத மகத்துவத்துல பாடியிருக்கேன், தீக்கையின்றி பூசை செய்தால் பயன் ஒன்று இல்லை, தெரியாமல் கண்ணனும் செய்து வந்தான், ஊக்கமுடன் அவனுக்கு உபதேசித்து உறுதியுள்ள சிவலிங்கம் தந்து காத்த பாக்கியவான் உபமன்ய தன்னை பெற்ற பலஜாரி புரிமுறையின் பாதம் போற்றி அக்கமுள்ள பழஞ்செரியன் பாதம் போற்றி அரணர்களை எளிதாக அடையலாம் என்று பழஞ்செரி ஆக்கிரவாத மகத்துவம். அதனாலே இப்படி தீட்சை அவசியமாக பரவும். சிவருமானுக்கு நமக்கும் தொடர்பு ஒண்ணி வைப்பது ஆச்சாரியம். அந்த ஆச்சாரியர் எதன் மூலமாக தொடர்பு ஒண்ணி வைக்கிறான், சிவாகமத்திலே சொல்லப்பட்ட தீட்சையை பண்ணி வச்சு அதன் மூலமாக தொடர்பு. அதாவது சிவாகமத்திலே சொல்லப்பட்டதான் தீட்சையே, தேவார திருவாசகங்கள்ல தீட்சை கிடையாது, தமிழ்ல தீட்சைன்னு பேரே கிடையாது. தமிழ் தோத்திரம் பாடுவதற்காக சுவாமியை மகள வைப்பதற்காக பாடுவதற்காக பாடினதே தவிர தீட்சைக்காக சடங்குக்காக பண்ணதல்ல. சடங்குக்கு அந்த சமஸ்து தான் ஆகம, இது ஞானத்துக்கு சடங்குனா கிரியை, அது கிரியை இந்த தேவார திருவாச தோத்திரங்கள் ஞானம். இந்த உண்மை தெரியவில்லை, இந்த உண்மை தெரியாமல் தேவார திருவாசத்தை பாடி தீட்சை பண்ணி வைக்கிறேன்னு வைக்கிறாங்க. அது தெரியாதவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள், தீட்சை வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. தீட்சை என்பது சொல்லுகிற முறையே ஆகமத்தில் தான், சிவாகமத்தில் தான். தீட்சா என்ற சொல்லுக்கு கெடுத்து கொடுத்தல் என்பது தீ என்ற ரெண்டு சொல்லு, ரெண்டு வாக்கியம், அந்த ரெண்டு எழுத்துக்கு கெடுத்து கொடுத்தல், விஞ்ஞானத்தை கெடுத்து விஞ்ஞானத்தை கொடுத்தல் என்பது தீட்சா என்பது வரும். அந்த தீட்சை எதுல சொல்லுகிறது, ஆகமத்தில் தான். நமக்கு முதல் நூலாக இருப்பது வேதமும் சிவாகமும் வடமொழியில் இருப்பது. அது வடமொழியில விருப்பு வந்தவர்கள் அதை வேண்டாம்னு சொல்ல தமிழை வந்து புகுத்த அதன் மூலமாக அந்த வடமொழியை விரித்து விட்டார்கள். நமக்கு வடமொழியும் தென்மொழியும் ரெண்டு நமக்கு அவசியம். வானவன்கான் வானவருக்கு வேளாண்கான் வடமொழியும் தென்றமிழும் மரகள் நான்கும் ஆணவன்தான் என்பது அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டவம். ஆரியம் தமிழோடு இசையானவன் என்பது நம்ம கடம்பூரில் தேவார். ஆரியம் தமிழோடு இசையானவன் என்பது கடம்பூரில் தேவார். அதனால வடமொழி நிறைய நூல்கள் இருக்குது. வடமொழியிலே நிறைய வடமொழியிலிருந்து பெயர்ப்பு மொழி பெயர்ப்பு செய்த தமிழ் நூல்கள் நிறைய. அதனால வடமொழியை வெறுத்தாங்க, சிவனை வெறுக்கிற மாதிரி சிவனை வெறுத்தா. இப்ப தமிழ் மொழியை தாய்மொழின்னு சொல்றோம் அல்லவா, தமிழ் மொழிய என்ன சொல்றான் தாய்மொழி. தாய்மொழினா தந்தை மொழி ஒண்ணு இருந்துதான், தாய் இருக்கிறான தந்தைன்னு ஒருத்தர் இருந்தாலே தாயின்னு வந்துருப்பா. தந்தை இல்லாம தாய் இல்லை, தாய் இல்லாம தந்தை இல்லை, அப்படின்னாப்பா. அதனாலே தாய்மொழி இது என்று சொன்னால் தந்தை மொழி வடமொழி. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே, தாய் தந்தை ரெண்டு பேரும் தானே வேணும். அதனாலே தாய்மொழி இது வந்தால் அது தந்தை மொழி. அதனால சொல்றது சிவபெருமான் பொக்பான் அம்பாள் குளிச்சி அது மாதிரி ரெண்டு வேணும் இல்லவா. ஆகையினாலே இப்படி வடமொழியில் இருக்கப்பட்ட சிவாகமத்திலே ஆகமத்தில் சொல்லப்பட்டதுதான் தீட்சையை. அப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்ட தீட்சையை ஆகமன் தெரிந்த ஆச்சாரியன் மூலமாக, சிவாகமன் தெரிந்த ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனிடத்திலே அபிஷேகம் பெற்று கொண்டவர்கள் மூலமாக ஆச்சாரியன் வடமொழி. இப்ப ஆச்சாரியன் எல்லாம் வந்திருக்கிறவங்க வடமொழி தெரியாத ஆச்சாரியர்கள் தான் நிறைய ஆச்சாரியம் திரும்பிருக்காங்க. இந்த மொழியே சரியா தெரியாது, எந்த மொழி தென்மொழியே தெரியாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவங்க அந்த வடமொழியை ஆகம முறைப்படி உள்ள ஆச்சாரியரிடத்திலே தீட்சை பெற்றுக் கொண்டு அபிஷேகம் பெற்றுக் கொண்டு வந்தவர்களா இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட தீட்சை வாங்கும் தமிழ்ல தீட்சையே கிடையாது. தேவார நிர்வாகமா சுவாமியை மகிழப்பாடுவது விண்ணப்பமும் விண்ணப்பம் பொன்னால் இருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேன் இருங்கோற்றங்களும் என்ன நூலைச்சூரம் என் மேற்போய் மேற்கொண்டால் துண்ணால் கடந்தே பூங்கான மடத்து சுடற் கொடுங்கே என்பது அப்ப தேவாரம். அதனால திருமுறை விண்ணப்பம் அது தெரியலா சுவாமியே வடமொழியிலே எல்லா வகையான உபசார அபிஷேகம் அலங்காரம் தூப தீப நைவேத்தியம் அர்ச்சனை எல்லாம் வடமொழி எல்லாம் வடமொழி. அது வரையில எல்லாம் வடமொழி. அபிஷேகம் பண்ணும்போது பரமந்திரம் சொல்லுவோம், அபிஷேகம் பண்ணும்போது பரமந்திரம் சொல்லுவோம், எல்லாம் வடமொழி வந்திருந்தாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி தூப தீப நைவேத்திய அர்ச்சனை எல்லாம் பண்ணி அது விவரம் தோற்றம் கொஞ்சம் புராணம் பாருங்க பண்ணி திருமுறை பாரு. இப்ப சாமி என்னமா இருக்காருன்னா எல்லாம் தயாராயிருக்காரு பண்ணிட்டு ரெடியா இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதையே உட்காந்துல. அப்போ பெருமானே எங்களுக்கு இப்போது ஒரு பங்கடா வேணும். உன்னிடத்துல வரவாறுல பத்தி உன்னிடத்திலே வரவாறு பத்தி ஞானத்தை கொடுக்கவன் என்றெல்லாம் கேட்கிறார். பொருத்தமான ஒரு ஒரு மனுஷன் பணம் கேட்க போனோம்னா ஒரு அஞ்சு லட்சம் அவன் கொடுக்கறதுக்கு இப்படி தமிழ் மொழியிலே தீட்சை கிடையாது. அப்படி தீட்சை பெற்றால்தான் அவன் செய்வன்னு வேணும். அதனாலே அச்சேடம் நிர்வாணம் என்று மூன்று வகையான தீட்சை. அதற்கு மேல ஆச்சாரிய விஷயம் தெரியும். சமய தீட்சை நிர்வாண தீட்சை சமய தீட்சையில பஞ்சாட்சரம் சொல்லவன் திருநீர் பூசி பஞ்சாட்சரம் சொல்வதற்கான தீட்சையிலே அந்த அனுஷ்டானத்தோடு அதுக்கு மேல சிவலிங்கத்தை பூசி பண்ணுவதற்கான உரிமை. நிர்வாண தீட்சையிலே அந்த அனுஷ்டான பூசையோடு அக்கிரிகாரி வளர்ப்பதற்கான தீட்சையே முழுதுதான். தீட்சையே சமயம் விசேடம் நிர்வாணம். நிர்வாணம் என்றால் மோட்சம்னு இருக்கும். நிர்வாணம் என்றால் மலமாயகம் ஆகிய எல்லாம் நடனமாக மூடியிருந்த மலங்கள் எல்லாம் போக ஆன்மா சுத்தமா இருக்கு. அதுக்கு நீர் நிர்வாணம் என்றால் மோட்சம் ஆன்மா சுத்தமாயிரு. நிர்வாணத்தில் நிர்வாண தீட்சையில தான் அத்வா சுத்தி பண்றது. அந்த அத்வா சுத்தி பண்ணா தான் ஆன்மா சுத்தி ஆகும். அதனாலே இப்படி சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சையை பெற்று தவத்திலே நிற்பது.
1: இன்றைய தினம் சைவ சித்தாந்த சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்துக்கு மாதவ சிவஞான இவர் அருள் செய்துள்ள குடிப்புறையையும் பதினாறாவது பட்டத்து குருமூர்த்தி அருள் செய்துள்ள பதவியையும் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. முதல் சூத்திரத்து இரண்டாம் அதிகரணத்திலே சிவபெருமான் அனாதிமுக்த சித்துரு என்று சூத்திரத்திலே சொல்லப்பட்டமையை நிலைநாட்டும் முகத்தால் செய்திகளை பாடி வருகின்றார் ஆசிரியர். உருவத்தில் மேனி கொள்வதனாலே தோன்றுகின்ற குற்றங்கள் இவை இவை என்று மாற்றுச் சமயத்தார் மறுத்துரைக்கும் பொழுது அந்த குற்றங்கள் எல்லாம் பொருந்தாதவை என்று நிராகரித்து சிவபெருமானுடைய உருவத்திருமேனியின் மேன்மையினை பல செயல்களாலே தடை விடைகளாக அருமையாக உணர்த்திய ஆசிரியர் இறுதியாக அந்த உருவத் திருமேனியும் அந்த திருமேனி தாங்குகின்ற கருவிகளும் அந்த திருமேனி எழுந்தருளுகின்ற இடங்களும் யாவுமே திருவருள் மயமானவை என்ற ஓர் அரிய உண்மையினை மிகச்சிறப்பாக அந்த அருள் திருமேனியின் சிறப்பை விளக்குவதற்கென்றே அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். அந்த பாடலை தொடங்கிய நிலையிலே இருக்கின்றோம். உருவருள் புலங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அரங்கன் கரசரணாதி சாங்கம் தருமருள் உபாங்கமெல்லாம் தானருள் தனக்கொன்றின்றி அருளொரு உயிருக்கென்றே ஆக்கினம் அசிந்தன் அன்றே என்பது அந்த பாடல். இதை எவ்வாறு நாம் கொண்டு கூட்டி புறவு கொள்ள வேண்டும் என்றால், உருவருள் என்று இருக்கின்றது பாட்டின் பாடலின் தொடக்கத்திலே உருவருள் என்று இருக்கின்றது. இரண்டாம் அணியில் பார்த்தோம் என்றால் கருமமும் அருள் என்று வந்த பிறகு அரண் தன் என்று வருகின்றது. அந்த அரண் தன் என்பதை முதலிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அரண் தன் உருவருள் என்று சொல்ல வேண்டும். பதவுரையை பார்த்தால் அது நமக்கு தெளிவாக இருக்கும். ஏனென்றால் சுவாமியுடைய பொழிப்புரை இந்த இடத்திலே சுருக்கமாக செறிவாக உள்ளது. எனவே பதவுரையின் துணை கொண்டு நாம் இந்த இடத்திலே கொண்டு கொண்டே விளங்கிக் கொள்ளலாம். அரண் தன் உரு அருள், அரண் திருவுரு அருள், அரந்தன் உரு என்றால் அரணுடைய திருவுருவம் அருள், அருள்மயமானது அவன் திருவுருவமே அருள்மயமானது. அப்போ அந்த திருவுருவத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் திருக்கை திருவடி இல்லையா திருமுகம் இப்படி அந்த ஒவ்வொரு அங்கமும் வந்து அருள்மயம் தான். அதுதான் அடுத்தால சொல்ற கர சரணாதி சாங்கம் அருள் என்று சொல்கின்ற இது ரெண்டாம் அடியிலே இருப்பதை முதல்ல நம்ம வச்சுக்கணும். கர சரணாதி சாங்கம் அருள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். தரும் கரசரணாதி தரும்னு மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் இருக்கிறது. மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் உள்ள தரும் என்பதை கரசரணாதியோடு சேர்த்துக்கணும். தரும் கரசரணாதி சாங்கம் சொல்லிட்டு அருள் மூன்றாம் அடியில தருவுக்கு அப்புறம் ஒரு அருள் இருக்கு இல்லையா, அந்த அருளை அந்த அருளை எடுத்துக்கணும். தரும் என்பதை கர என்பதோடு சேர்த்துக் கொண்டு இரண்டாம் அடியின் கடைசியில் வருவது கரசரணாதி சாங்கம்னு, மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் வர தருமம் வந்து அதை கூட சேர்த்துக்கிட்டு தரும் கரசரணாதி சாங்கம் அருள் தரும் அப்புறம் உள்ள அருள் அதான் கரசரணாதினா என்ன, கரம் என்றால் அது திருக்கை, சரணம்னா திருவடி, இவற்றையெல்லாம் சாங்கம் என்று ஆசிரியர் புரித்திருக்கின்றார். ஆனால் இவை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவை வந்து பிரத்யங்கங்கள் சொல்லப்படும். ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய கை கால் முதலிய உறுப்புகளுக்கெல்லாம் பிரத்யங்கங்கள் என்று பெயர். அதான் பதவுரை ஆசிரியர் பிரத்யங்கங்களும் அருள் வடிவே என்று குறிப்பிட்டிருக்கிறார். பதவுரையில பிரத்யங்கம் வேறு சாங்கம் வேறு, அதனாலே இவற்றை வந்து சாங்கம்னு சொன்னது உபச்சாரம். சாங்கம்னா என்ன அது பின்னால் விளக்குவார். இந்த கை கால் முதலிய உறுப்புகளுக்கெல்லாம் பிரத்யங்கங்கள் என்று பெயர். பிரத்யங்கங்களை சாங்கம் என்று உபச்சாரமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய திருமேனி அருள், அந்த திருமேனியில் உள்ள திருக்கை திருவடியெல்லாம் அருள், உணர்வு அருள், உருவில் தோன்றும் கருமமோடும் குணங்களும் அருள் என்றார். முதலடியினுடைய பாதியில் இருக்கின்றதல்லவா, உணர்வருள் உருவில் தோன்றும் அப்புறம் கருமமும் முதலடியின் இரண்டாவது இருக்க குணங்களோடும் அப்படின்றது அப்படி சேர்த்துக்கணும். உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் குணங்களோடும் அருள். ஆமா, உணர்வருள் உருவு அந்த சுவாமியுடைய திருவுருவம் இருக்கின்றதே, அது நமக்கு அந்த திருவுருவம் தான் நமக்கு உணர்வையே கொடுக்கின்றது. ஆகவே உணர்வருள் உருனா உணர்வை அருளக்கூடிய உணர்வை அருளும் அருள் தான். அதாவது உணர்வருள் உரு அப்படி சேர்த்துவோம். உணர்வருள் உருனா உணர்வை அருளக்கூடிய உரு, அருளக்கூடிய உரு என்று வினைத்தொகையாகும். அருளக்கூடிய உரு என்று வினைத்தொகையாகும். ஆகவே அங்க சொல்ற உணர்வருள் உரு என்றால் உணர்வை அருளக்கூடிய உரு, நமக்கெல்லாம் உணர்வை தரக்கூடிய அந்த சுவாமியின் திருவுருவிலே திருவுருவிலே எத்தனையோ குணங்கள் வெளிப்படுகின்றன, எத்தனையோ செயல்கள் வெளிப்படுகின்றன. அந்த குணங்கள் செயல்களையெல்லாம் வரக்கூடிய பாடல்களிலே அதை அருமையாக விளக்க இருக்கிறார். சுவாமியுடைய திருமேனியில என்ன குணம் வெளிப்படும், என்ன தொழில் வெளிப்படும் அப்படின்னா அது புராணங்கள் பார்க்கணும். அடியார்களுக்காக சுவாமி என்னென்ன குணங்களை வெளிப்படுத்தினார், அருட்குணங்களை. சுவாமிக்கு முக்குணங்கள் தான் கிடையாது, அருட்குணங்கள் நிறைய உண்டு. எண்ணில் பல்குணம் எழில்வர இயந்தும் திருவாசகம் சொல்லியது, கீர்த்தி கிரகர்கள் சொன்னார். எண்ணில் பல்குணம் எழில்வர இயந்தும், அந்த எண்ணில்லாத பல்குணங்கள் எல்லாம் அருட்குணங்கள். பெரிய புராணத்தை பார்த்தோம் என்றால், திருவிளையாடல் புராணத்தை பார்த்தோம் என்றால், சுவாமியினுடைய அந்த திருமேனியிலே வெளிப்பட்ட அருட்குணங்களை நாம் கண்டறியலாம். கந்தபுராணம் போன்ற புராணங்களை பார்த்தோம் என்றால், தேவர்கள் பொருட்டு அவர்கள் என்னென்ன அருட்குணங்களை வெளிப்படுத்தினார்கள், என்னென்ன அருட்செயல்களை எல்லாம் செய்து இயற்றினார் சுவாமி அப்படின்னு அங்கே தெரிஞ்சு கொள்ளலாம். நாம ஆகவே அந்த திருமேனியிலே தோன்றுகின்ற குணங்களும் அருள், அதில் வெளிப்படுகின்ற கருமங்கள் அதாவது செயல்பாடுகளும் அருள். அதான் உணர்வு அளிப்பதாகிய யாருக்கு உணர்வு அளிப்பது? உயிர்களுக்கு. அதான் அழைப்பு குறிப்பில் போட்டிருக்கு. உயிர்களுக்கு உணர்வு அளிப்பதாகிய அத்திருவுருவில் தோன்றுகின்ற தொழில்களும் குணங்களும் வாய்மை முதலிய குணங்களும் ஆகிய சாங்கங்களும் அருள் வடிவே. சாங்கம்னா அப்ப என்ன? சுவாமியுடைய திருவேணியில் வெளிப்படுகின்ற குணங்களும் அவர் திருவேணியை கொண்டு அவர் செய்கின்ற அந்த செயல்களும் இவைதான் சாங்கம். அப்போ திருக்கை திருவடி போன்ற உறுப்புகளை சாங்கம்னு சொன்னது உபச்சாரமா சொன்னதுதான். அப்போ அந்த திருவடி திருக்கை பிரத்யங்கங்கள் தான் பரவுரை ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள் குருமூர்த்திகள். ஆகவே சுவாமியினுடைய திருவுருவம் அருள், அந்த திருவுருவத்தில் உள்ள திருக்கை திருவடி போன்ற பிரத்யங்களும் அருள், அந்த திருவுருவிலே வெளிப்படுகின்ற குணங்கள் தொழில்களாகிய சாங்கங்களும் அருள், அப்புறம் உபாங்கம் எல்லாம் தான் அருள். மூன்றாம் அடியில் வருது உபாங்கம் எல்லாம் தான் அருள். உபாங்கம்னா என்ன? சாங்கத்துக்கு துணையா இருப்பது உபாங்கம். உபாங்கம் உபாங்கம் உபாங்கம் எது? சுவாமி அந்த அருள் திருமையோடு எங்க எழுந்தொழியிருக்கிறார்? திரு கைராயத்திலே எழுந்தொழியிருக்கிறார். அந்த திரு கைராயமே அருள்மயமானதுதான். கைராயமும் அருள் தான். அந்த கைராயமாகிய புவனம் அதிலே பெறப்படுகின்ற போகங்கள் எல்லாமே திருவருள் தான். அதான் உபாங்கமாகிய புவன போகங்களும் அருள் வடிவே. அருள் ஒரு உயிருக்கென்றே ஈற்றடி. அருள் ஒரு உயிருக்கென்றே இந்த அருளாகிய வடிவத்தை எதற்காக மேற்கொண்டான்? ஒவ்வொரு உறுப்பும் அருள்மயம். அந்த உடம்புல வெளிப்படுற குணங்கள் செயல்கள் எல்லாம் அருள்மயம். அந்த திருவுருவம் எழுதலில் இருக்கின்ற அந்த கைராயமும் அருள்மயம். இப்படி ஏன் அருள்மயமாக இப்படி திருவுருவம் கொண்டு அருள்மயமான கைராயத்திலே ஏன் எழுந்தருள் இருக்கிறான்? தன் பொருட்டு அல்ல, உயிர்களுக்காக தான் என்று முடிக்கின்றார். அருள் ஒரு உயிருக்கென்றே என்று சொன்னார். இவ் அருளாகிய வடிவெல்லாம் உயிர்களின் பொருட்டே ஆகும். அன்றி தனக்கொன்று ஆக்கினேன் அசிந்தன், சிறிதும் தன் பொருட்டு கொள்ளுவோன் அண்மையான் என்று சொல்கிறார். இந்த அருள்வத்தை சிறிதும் அவன் தன் பொருட்டு கொள்ளவில்லை. அப்ப என்ன அப்படின்னா, சிந்தனைக்கும் வந்து மனதிற்கும் வாக்குக்கும் எட்டக்கூடிய வகையில ஒரு திருமேனி வந்து விட்டது. ஏன்னா திருவுரு எது எதுக்கு? சிந்தனைக்கு தான். ஆமா, தியான ஸ்லோகம் என்று உண்டு சமஸ்கிருதத்துல. அதில் பயிற்சியுள்ளவர்களுக்கு தான் இந்த பாடல் ஏன் சொன்னார்னு சட்டுன்னு விளங்கும். தியான ஸ்லோகம் என்பது என்னவென்றால், அப்படியே சுவாமியுடைய திருமேனி, அந்த திருமேனியை வந்து அதுல உள்ள அந்த பிரத்யங்கங்கள் ஆகிய திருக்கை திருவடி போன்ற உறுப்புகள் அவ என்னென்ன கருவிகளை ஏந்தி உள்ளன என்றுதான் சொல்லி அப்படியே வந்து தியானிக்கணும். அந்த திருவுருவத்தை மனதுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காகதான் தியான ஸ்லோகம் வைத்துள்ளார்கள். சகஸ்ரநாமங்களை தான் சொல்வது முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லி சொல்வது முறை. ஆகவே நாம தியானிக்கும்படி இப்படி ஒரு திருவுருவம் மேற்கொண்டு நம்முடைய சிந்தனைக்கு எட்டுபவனாக சுவாமி இருந்தாலும் அவன் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான், சிந்தனைக்கு எட்டுபவன். ஏன்னா தியான ஸ்லோகத்தின் மூலம் அவன் திருமேனி நம்ம சிந்திக்கலாம். ஆனாலும் அது மூலமாவே நம்ம முக்கிய அனுபவத்தை பெற்ற முடியுமா? அது மூலமாவே பெற்ற முடியாது. அது ஒரு படிநிலை தான். அதில் பயின்று அதை கடந்துதான் நம்ம வந்து முக்தி பெற முடியும். தியான ஸ்லோகம் சொல்லிட்டாலே முக்தி கிடைச்சாது. ஆனால் ஏதோ நம்முடைய எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் நாமும் தியானித்து உய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு திருமையை கொண்டு அருளியிருக்கின்றது. ஆகவே நம்முடைய சிந்தனைக்கு எட்டும்படி அவன் அப்படி வந்தாலும் அவன் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான் என்பதை இங்கே உணர்த்துகின்றான். அப்ப அவனை உடம்பால் வழிபடுகின்றோம், வாக்கால் துதிக்கின்றோம், மனதால் எண்ணுகின்றோம். ஆனால் உடனடியாக இந்த செயல்களால் நமக்கு முத்தி கிடைத்துவிடவில்லை. ஆனால் இந்த செயல்கள் நம்மை படிமுறையில் பக்குவப்படுத்துகின்றன, முத்திக்கு நம்மை தகுதியாக்குகின்றன. இப்ப முத்தி எப்படி கிடைக்கும்? இந்த வழிபாடுகளை மனம் வாக்கு காயத்தால் நன்றாக ஏற்றி வந்தால் சிவபெருமான் குருவாக இருந்தருளி இந்த தத்துவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு முத்தி தருவான் செய்திருக்காங்க. ஆகினாலே இப்படி நாம் தியான ஸ்லோகம் செய்யும் பொருட்டு இப்படி நமக்கு சிந்தனைக்கு எட்டும்படி வந்தாலும் அந்த திருமேனி எல்லாம் வந்து மாயாகாரிய திருமேனி அல்ல, அது அருள் திருமேனி. எனவே அருளால் மட்டுமே அது உணர முடியும். ஆகவே சிந்தனைக்கு எட்டுவது நிலையிலே அவன் இருந்தாலும் சிந்தனையை கடந்தும் இருக்கின்றான். சிந்தனைக்கு எட்டுபவன் அது சிந்திதன் சொல்வார்கள். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அசிந்திதன். ஆகவே சிந்திதனாய் இருந்தாலும் அவன் அசிந்திதனே. திருமேனி கொண்டிருப்பதால் சிந்திதனாக இருக்கின்றான். ஆனாலும் அந்த திருமேனியும் அருள் திருமேனியாய் இருப்பதனாலே அசிந்திதனாய் இருக்கின்றான், சிந்தனை கடந்தவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த திருமேனிகளே அவன் தன்பொருட்டுக் கொள்ளவில்லை, சிறிதும் தன்பொருட்டுக் கொள்வான் அண்மையான். இதை பற்றி சிந்திதன் ஆயினும், இதை பற்றினா இந்த திருமேனி பற்றி அவன் சிந்திதனாக ஆனாலும் அசிந்திதனே என்க என்று கூறினார். அருள் ஒரு முன்னையது வினைத்தொகை, ஏனையது இருவேறு பண்பு தொகை. பாத்தீங்களா, முதல்ல இருக்கிற அருள் வந்து முதலடியினுடைய இறுதியில வருது பாருங்க. அருள் உருவில் தோன்றும் என்றால் அருள் உரு என்பது அருளக்கூடிய உரு எதை அருளக்கூடிய உரு, அதான் உணர்வு முன்னாடி போட்டிருக்காரு. உணர்வருள் உரு, உணர்வை அருளக்கூடிய உரு. ஆகவே உணர்வை அருளும் உரு என்று வந்ததனால் அருள் உரு என்பது அருளும் உரு என்று பொருந்ததால் வினைத்தொகை. ஏனையது இருவேறு பண்பு தொகை. இன்னொரு அருள் உரு இருக்கு, அது கடைசி அடியின் தொடக்கத்தில் இருக்கு அருள் உருன்னு. அந்த இடத்துல அருளாகிய உரு என்று பெயர் இருந்தது. அது அப்படி வருவதுதான் இருவேறு பண்பு தொகை. ஆமா, சாரையாகிய பாம்பு, சாரை பாம்பு என்பது இருவேறு பண்பு தொகை, சாரையாகிய பாம்பு. அது மாதிரி அருள் உரு என்றால் அருளாகிய உரு. நம்ம இந்த அருளாகிய உருவத்தை கண்பொருட்டுக் கொள்ளவில்லை, உயிருக்கென்றே வைத்துக் கொண்டான் கடைசியில் சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல வருது அருளாகிய உரு என்பது இருவேறு பண்பு தொகை. அவங்க உருவில் தோன்றுகின்ற குணங்கள் தான் வந்து அருள் சொன்னார. என்ன குணம்? வாய்மை முதலிய குணங்கள். அதான் குணம் வாய்மை முதலியன. அவையே அவனுக்கு அந்த குணங்கள் வந்து எப்படி அவைதான் கருவிகளா அமைந்திருக்கிறதா, அவையே அவனுக்கு சூளம் மழு முதலிய படைக்கலமாக அவை கரணம் எனப்பட்டன. அதான் அவையே வந்து கருவிகளா இருக்கு. வாய்மை முதலிய குணங்கள் தான் வந்து சூளம் மழு போன்ற கருவிகளாக இருக்கின்றன என்ற. ஆகவே இந்த இடத்துல வந்து போன முத்தைய பிள்ளையவர்கள் குறிப்புரை தருகின்றார்கள். சூளம் வந்து இருக்கின்றதே, அது ஆரணி சனநீர் ஓதயத்ரி ஆகிய முத்தொழிகளுக்குரிய மூன்று சக்திகள் இவர்கள். ஆரணி சனநீர் ஓதயத்ரி யாருன்னா மூன்று சக்திகள், முத்தொழிகளுக்குரியவர்கள். அந்த மூன்று சக்திகளை தான் சூளம் குறிக்கிறது. பரசு என்றுவார், பரசு பாணியர் என்று திருமதிகள் போற்றுகின்றன. பரசு வாய்மை ஆகிய குணத்தை குறிக்கின்றது. வாழ் வந்து அந்த பிரதாபம் புகழை குறிக்கின்றது. வாழ் வந்து அப்புறம் வஜ்ரம் தன்னையாவது தன் செயலையாவது பிறரால் வந்து தடுக்க முடியாத அந்த வன்மை திறத்தை குறிக்கின்றது வஜ்ரம், உறுதிப்பாடு வஜ்ரம் என்பது. அபயமுத்திரை வந்து அனுக்கிரகத்தையும் நாகம் அணிந்திருக்கின்றார், சுத்தமாயையை குறிக்கின்றது நாகம் வந்து. பாசம் அங்குசங்கள் வைத்திருக்கின்றார், பாசம் வந்து அசுத்த மாயையும் பாசம் அங்குசங்கள் கருவிகள். பாசம் பதிவு பாசத்தில் ஒரு பாசம் வேற, இந்த பாசம் அங்குசம் கருவிகள் அதுல வர்ற பாசம் அது அசுத்த மாயை குறிக்கிறது. பாசம் அங்குசம் வந்து அந்த மாயா காரியத்தை குறிக்கிறது. அப்புறம் வந்து கண்டை அக்னி இவையெல்லாம் வந்து கண்டை வந்து சத்த நாதத்தை குறிக்கின்றது, அக்னி வந்து பாச சந்தாரத்தை பாசத்தை அடித்தலை குறிக்கின்றது என்று நமக்கு போனா முத்தையா பிள்ளை அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் நாரா பகுத்துக்கிடணும். அங்கம் என்பது சிரசு அதாவது தலை, தலை அப்புறம் முகம் இருதயம் இந்த மூன்று தான் அங்கம். பிரத்யங்கம் வந்து மற்ற உறுப்புகள், கண் நாசி கண்டம் மார்பு தோல் நாபி கை கால் விரல் முதலிய உறுப்புகள்லாம் பிரத்யங்கம். சாங்கம்னா ச அங்கம்னு பிரிக்கணும், சபீஜம் மாதிரி சாதாரம் ச ஆதாரம் சாதாரம் சாதார தீட்சை சொல்றோம் இல்லையா, குருவே மூலமா வந்து பண்ற தீட்சை சாதார தீட்சை ச ஆதாரம். அது மாதிரி ச அங்கம் சாங்கம் அங்கத்துடன் கூடியதுன்னு அர்த்தம். ஆமா, அது அது வந்து இந்த குணங்கள் வாய்மை முதலிய குணங்கள் அவை படைக்கலங்களாக இருக்கின்றன. அப்புறம் கரசரணாதி சாங்கம் தரும் அருள் என்பது முன்வைக்கற்பானது ஆயினும் செய்வராகவின் முறை விரல வைத்தார். கரசரணாதி சாங்கம்னு இரண்டாம் அடியில் வருது, அது முதல்ல சொல்லியிருக்கலாம். ஏன்னா பதவுரை சொல்லும்போது அதைத்தான முதல்ல சொல்றாங்க. அதை வந்து முன்வைக்க வேண்டியது பின்வைக்க வந்து செய்வர்களுக்கு ஓசிக்க வேண்டி முன்வைக்க வேண்டியதை பின்வைப்பது ஒரு மரபாக உள்ளது. அப்புறம் ஆதி என்றதனால் ஏனைய அங்க பிரத்யங்களும் தழுவப்பட்டன. கரம் சரணம் என்று ரெண்டை மட்டும் சொல்லல, கர சரண் ஆதிட்டாங்க. கரம் சரணம்னா கையும் காலும், கையும் கால் ஆதின்னு சொன்னா முதலிய மற்ற எல்லா உறுப்புகளும். இவர் இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன சொல்லிருக்கணும், பிரத்யங்கம்னு சொல்லியிருக்கணும். சாங்கம் சொன்னது உபச்சாரம், அதான் கொடுத்திருக்காங்க. இவற்றை சாங்கம் என்றது உபச்சாரம். அசிந்தன் என்னும் வடசோல் அன்மொழி தொகை, அதாவது அசிந்தன்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். ஏதோ நாம அந்த திருவுருவத்தை வந்து நல்லா பார்த்து நாம வந்து ஆகமங்கள்ல உள்ள தியான ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம நல்லா அதை பயின்று அந்த திருவுருவத்தை அப்படி நம்ம மணக்கன் முன்னாலே சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். அதனால அவன் சிந்தனை கேட்டவும் போல இருந்தாலும் அவனை உடனே அடைந்து விட முடியுமா? எனவே அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான் அசிந்தன் சொல்றாங்க. அதுக்கு இலக்கண குறிப்பு அன்மொழி தொகைன்னு சொல்றார்கள். தமிழ்லையும் அன்மொழி தொகை உண்டு, வடமொழியிலையும் உண்டு. வடமொழி மரபுப்படி அன்மொழி தொகை புரிஞ்சுக்கிறோம்னா அது வடமொழி பயிற்சி நமக்கு தேவைப்படுகின்றது. அவள் அன்றே என்பது அசை, அருளுரு உயிருக்கென்றே ஆக்கினன் அசிந்தன் அன்றே. கடைசியில் அன்றேன்னு முடிஞ்சது இல்லையா, அந்த அன்றேக்கு பொருள் எதுவும் இல்லை, அது ஓசை நிரப்பும் பொருட்டு வந்து அசை சொல். ஆக இந்த பாடலும் இதற்கு முன்னால் உள்ள எட்டு பாடல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை ஒன்பது செய்தாலும் முதல்வனுக்கு உருவத் திருவேணி உண்டென்பது பிறர் கூறும் குற்றங்களான் இகந்து விடாமை காத்து வலியுறுத்தப்பட்டது. உருவத் திருவேணியை பற்றி பலரும் பலவிதமான குற்றங்களை சொன்னார்கள். ஆமா, அந்த குற்றங்களால் உருவத்திருமியின் பெருமை வந்து நீங்கி போயிடாம அந்த பெருமையை காத்தார், இகழ்ந்து படாமல் மறுக்கப்படாமல். சித்தாந்தம் சொல்கின்ற அந்த உருவத்திருமையின் சிறப்பு பிற சமயத்தாரால் மறுக்கப்படாமல் அது நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் இனி வரக்கூடிய பாடல்கள் என்ன சொல்றாங்க, இனி சிந்திதனாகியும் அசிந்திதனே என்றதனை வலியுறுத்தும் முகத்தான் அவ்வுருவடிவின் பேதங்களும் அவற்றின் கண்ணிகளும் தொழில்களும் அவற்றானாய பயன்களும் தொகுத்து உணர்த்துகின்றார். அதாவது என்னென்ன உருவத்திருமேனிகள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு என்னென்ன தொழில்களை செய்கின்றார் சுவாமி, எல்லாவற்றையும் வந்து தொகுத்து உணர்த்தப்படும். பல புராண செய்திகள்லாம் அருமையாக வர இருக்கின்றன. அப்ப அவனுடைய அந்த குணங்களும் செயல்களும் அருள்மயமானவை என்பதை விரித்து உணர்த்துகின்றார். உலகினை இறந்து நின்றது அரண்குரு என்பது ஓரார், உலக அவன் குருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகமாய் நின்றது ஓரார், உலகினில் ஒருவன் என்பர் குருவினை உணரார்ல்லாம். அதாவது முதல்வன் சிந்தனைக்கு எட்டுபவனாக தோன்றினாலும் அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனே, சிந்திதன் ஆயினும் அசிந்திதனே என்பதற்கு வந்து மூன்று திருநாமங்கள் அதை உணர்த்துகின்றன, நான்கு திருநாமங்கள். அந்த நான்கு திருநாமங்கள் என்னவென்றால் சிவபெருமானை வேத உபனிடங்கள் விஸ்வாதிகன் என்று கூறுகின்றன, விஸ்வகாரணன் என்று கூறுகின்றன, விஸ்வ அந்தர்யாமி என்று கூறுகின்றன, அப்புறம் விஸ்வரூபி என்றும் கூறுகின்றன. ஆக விஸ்வாதிகன், விஸ்வகாரணன், விஸ்வாந்தர்யாமி, விஸ்வரூபி, இந்த நான்குக்கும் தான் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அற்புதமாக உரை சொல்லியிருக்கின்றார் நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள். உலகினை இறந்து நின்றது, இறந்துனா கடந்து என்று பொருள், துறக்கப்படாத உணவை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இருவிசும் ஏறுவன் அப்பர் பெருமான் திருவாக்கள் இறத்தல் என்பது கடத்தல். நுனிக்கொம்பர் ஏறினார் திருக்குறள் சொல்றார், நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின், அதாவது ஒரு கிளையினுடைய நுனி வரைக்கும் ஏறி ஏறினவன் அதுக்கு மேலையும் அதை கடந்து ஏறணும்னு நினைச்சான்னா அது அவன் உயிருக்கு இறுதி ஆகிவிடும் சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த இடத்துல அகுது இறந்து இறந்துனா கடந்து, உலகினை இறந்து நின்றது அறம் உரு சிவபெருமான் திருவுருவம் உலகினை கடந்து நிற்பது என்பது ஓரார், சைவமாம் சமயஞ்சாலும் நல்லூல் பெற்றவர்களை தவிர ஏனையோரெல்லாம் சிவபெருமானுடைய திருவுருவம் உலகத்தை கடந்து விளங்குகிறது என்ற உண்மையை ஓராதவர்கள், ஓரார்னா ஓராதவர்கள் அதாவது உணராதவர்கள், அதாவது உலகினை இறந்து நின்றது உலகினை கடந்து நின்றது. விஸ்வம் என்றால் உலகம், ஆகவே விஸ்வாதிகன் என்பது விஸ்வத்தை கடந்து நிற்பவன், உலகத்தை கடந்து நிற்பவன் என்பதுதான் விஸ்வாதிகன். அந்த விஸ்வாதிகனை தான் முதலடியே சொன்னார், உலகினை கடந்து நிற்பது சிவபெருமான் திருவுரு என்பதை உணராமல் இருக்கின்றார்களே என்று சொல்கின்றார். உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பது ஓரா, சிவபெருமான் விஸ்வாதிகன் என்பதை உணரார். இரண்டாவடி உலகவன் குருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகம் சிவபெருமானிடத்திலே தோன்றி சிவபெருமானிடத்தில்தான் ஒடுங்கும், தோன்றும் காலத்தில் அவரிடமிருந்தே தோன்றி ஒடுங்கும் காலத்தில் அந்த சிவபெருமானிடமே ஒடுங்கும், உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பதன் அரண்பால் எண்ணில் என்று சொல்லி முன்னாலே ஒரு பாடலாம் வந்திருக்கின்ற சித்தியார்களே. ஆகவே சிவபெருமானிடமிருந்து உலகம் தோன்றுவதனாலும் அவரிடத்திலே ஒடுங்குவதனாலும் அவன்தான் உலகத்தை தோற்றுவிக்கின்ற காரணனாக இருக்கின்றான், எனவே விஸ்வகாரணன், விஸ்வமாகிய உலகத்தை தோற்றுவிப்பவன் உண்டு பண்ணுபவன் எனவே விஸ்வகாரணன் என்றும் உணரமாட்டார்கள். அப்புறம் உலகினுக்கு உயிருமாகி உலகமாய் நின்றதோரா, உலகினுக்கு அவன்தான் உயிராக இருக்கின்றான், அதான் உயிராக இருந்தா அப்படி உயிருக்கு உயிராக இருந்து செலுத்துதல் இருக்கிறது, அதான் அந்தர்யாமிங்கிற நிலை, அந்தர்யாமி எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்து சுவாமி தான் எல்லாரையும் வினைக்கீடாக செலுத்துகின்றார், உள்ளிருந்து கொண்டு செலுத்தும் நிலையில் இருப்பது அதுதான் அந்தர்யாமி என்பது. இந்த விஸ்வம் அதாவது உலகம், இந்த விஸ்வத்துக்கே அந்தர்யாமியாக இருப்பவன் அதைத்தான் உலகினுக்கு உயிருமாகி என்று சொன்னார். அது உலகினுக்கு உயிருமாகி என்பது சுவாமி விஸ்வ அந்தர்யாமி என்பதை உணர்த்துகிறது. அப்புறம் உலகமா என்றதோரா, இந்த உலகத்தோடே இரண்டரை கலந்தும் இருக்கிறான், உலகோட உலகா கலந்தும் இருக்கின்றான், முதலடியில் சொன்னார் உலகை கடந்து இருக்கின்றான் விஸ்வ அதிகன் விஸ்வாதிகன், கடைசி என்ன சொல்றாரு உலகமாய் நின்றதோட உலகத்தோடு கலந்து ஒன்றாகவும் இருக்கின்றார் அவையே ஆய் என்று சொல்வாரே உலகதாம் ஆகின அடுத்த பல சூத்திரத்தை சொல்ல இருக்கிறார். ஆகவே உலகமாய் நின்றது ஓரார்னா உலகமாய் நிற்றனால் அவன் விஸ்வரூபி என்று கூறும் சுருதியினையும் உணரார். இதெல்லாம் உணராதவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா, சிவபெருமான் உலகை கடந்த விஸ்வ அதிகன், அவன் உலகத்துக்கே காரணகர்த்தாவ இருக்கக்கூடிய விஸ்வகாரணன், உலகினுக்கு உயிராக இருக்கக்கூடிய விஸ்வாந்தர்யாமி, உலகாகவே விளங்கக்கூடிய விஸ்வரூபி, ரூபம் என்றால் மயம், அந்த உலக ரூபமாக உலக வடிவமாகவே விளங்குகின்றான். அதான் விஸ்வரூபி, அதான் உலகமாக நின்றது. ஆகவே விஸ்வாதிகன் என்றும் விஸ்வ காரணன் என்றும் விஸ்வாந்தர்யாமி என்றும் விஸ்வரூபி என்றும் வராதவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், உலகில் ஒருவன் என்பர். இந்த உலகத்தில் உள்ளவர்கள், இந்த உலகத்தில் உள்ளார், உலகத்தில் ஒருவன் என்பது கூட நல்ல உரை சொன்னார்கள், சிறப்பா சொன்னாங்க. உலகத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ கடவுளர்கள் சொல்கின்றார்களே, அத்தேவர் தேவர் அவர் தேவர்னு திருவாசகம் சொல்ற மாதிரி எத்தனையோ கடவுளர்கள் இந்த உலகத்தார் சொல்கின்றார்களே, அந்த கடவுளர்களில் சிவபெருமானும் ஒருவன் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அதான் சில நாத்திகவாதிகள் தமிழ் படித்தவர்கள் சொல்லும்போது சொல்வார், இறைநாறு கலவியல் உரையில வரும்பொழுது சொல்வார், கலைச்சங்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமான்னு சொல்லும்போது, சிவபெருமானும் தமிழ் புலவராக இருந்து அங்க வந்து தமிழ் ஆராய்ந்திருக்கின்றார், அந்த உயிர்களின் பொருட்டு அவர் செய்த திருவிளையாடு. அதை உணராமல் அந்த உரையில வரும், இறைநாறு கலவியல் உரையில வரும். உரையாசிரியர் சொல்வார், தலைச்சங்கத்திருந்தார் அகத்தியனாரும் திரிகுணமெரித்த விரிசடை கடவுளும் குன்றமேந்திய குமரவேலும் முரஞ்சியூர் முடிநாகராயரும் என்றெல்லாம் சொல்வார். அப்ப மற்ற புலவர்கள் கூட ஒரு புலவரா வச்சு சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாரு, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு. ஆகவே சிவபெருமான் யாரோ ஒரு புலவர் இருந்திருக்கிறாரியா தலைச்சங்க காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அவங்க எல்லாம் வந்து சிவபெருமான் விஸ்வ ரூபின்னு உணரமாட்டார்கள், விஸ்வ காரணம்னு உணரமாட்டார்கள், விஸ்வ அந்தரியாமி விஸ்வாதிகன் எதையும் உணரமாட்டார்கள், உலகத்திலே உள்ள ஒருவன் சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் மாந்தர் எத்தனையோ கடவுளை சொல்கின்றார்களே, அந்த கடவுளர்கள் சிவபெருமானும் ஒருவன், அந்த கடவுள் எல்லாம் ஆன்மாக்கள், அவர்களெல்லாம் புழுவாய் போய்விடும்படியாக உயர்ந்தோங்கி விளங்குவன் சிவபெருமான் சொல்லி திருவாசகம் சொல்கின்றது. திருத்தக அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு வேறா என்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிளவோர் திருவண்ட பகுதி சொல்லுது. கீடம்னா புழு, அறுவகை சமயத்தார் கூறுகின்ற பரம்பொருள் எல்லாம் கீடமாக புழுவாக போய்விடும்படி உயர்ந்தோங்கி விளங்குவன் சிவபெருமான் என்று மணிவாசக பெருமான் இவ்வளவு அற்புதமாக கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஏன் அவன் அப்படி உயர்ந்தோங்கி விளங்குகின்றான், அந்த விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் விஸ்வாந்தரியாமி விஸ்வரூபி என்ற நிலைகளில் இருப்பதனால்தான், ஏனையோ இந்த நிலைகளிலே இல்லை. ஆகவே அந்த சிவபெருமானை உலகத்தில் உள்ளார் கூறும் கடவுளரில் ஒருவன் என்பர் என்க, இது வேதம் சொல்வதாக அருமையாக பொழிப்புரையிலே காட்டியிருக்கின்றார் மாதவச்சுவஞானிகள். சிந்திதன் ஆயினும் அசிந்திதனே என்பதற்கு வேதத்துள் உருத்திரன் விஸ்வாதிகன் என்றும் விஸ்வ காரணன் என்றும் விஸ்வத்திற்கு அந்தரியாமி என்றும் விஸ்வரூபி என்றும் கூறும் சுருதிகளே சான்று. ஒரே ஒரு சந்தேகம், மற்றதெல்லாம் சரிதான், விஸ்வ காரணம்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, சிவபெருமானிடத்தில் தோன்றி சிவபெருமானிடத்திலே இந்த உலகம் ஒடுங்குகிறது சொல்றாங்களே, இது மாயையில் தோன்றி மாயையில் ஒடுங்குவதல்லவா உலகம் என்று கேட்டுக்கொள்ள சந்தேகம் வரும் அல்லவா, அந்த இடத்தை விளக்குகின்றார். மாயையில் தோன்றி ஒடுங்கும் உலகம் அதற்கு ஆதாரமாக நின்ற முதல்வன் குருவில் தோன்றி ஒடுங்குவதும் ஒடுங்கியதுமாம். மாயையில தோன்றிதான், மாயையில தான் ஒடுங்குது இந்த உலகம், சந்தேகம் இல்ல. ஏன்னா சடப்பொருள் சடப்பொருள் தான் தோன்ற முடியும், சடப்பொருள் தான் ஒடுங்க முடியும், வாஸ்தவம் தான். ஆனா ஏன் அப்படி இறைவனிடம் தோன்றி இறைவனிடத்தே ஒடுங்குகிறதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, அந்த மாயைக்கும் ஆதாரமாக இறைவன் இருப்பதனால்தான். அதற்கு உலக வழக்கு காட்டுகிறார்கள், கிழங்கு நின்றும் தோன்றிய தாமரையை பங்கயம் என்பதனாலும் அறிக, கிழங்கிலிருந்தான் தாமரை தோன்றுது, ஆனா அந்த கிழங்குக்கு ஆதாரமாக உள்ள சேற்றை சொல்லி சேற்றில் முளைத்த செந்தாமரை சொல்வார்கள். பங்கஜம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு பொருளே சேற்றில் முளைத்ததுதான் அர்த்தம். பங்கம்னா சேரு, ஜம் என்றால் தோற்றம் இல்லையா, முட்டையில் பிறந்ததே அண்ட ஜம் சொல்றோம், இரு பிறப்புனா ஜம் சொல்றோம், ஜம்னா பிறப்பு தோற்றம். ஆகவே சேற்றிலிருந்து தோன்றியதுனால பங்கஜம் என்று சொல்கின்றோம். அடுத்த பாடல், தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றதோரார் முதலொரு பாரிமாதர் ஆவதும் உணரார் ஆதி அரியஜர்க்கு அரிய ஒன்னா மே ஒரு நிலையும் ஓரார் அவன் ஒரு விளைவும் ஓரார். சிவபெருமானை அறியாமல் எப்படிப்பட்ட அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறார்கள் மக்கள் என்பதை அடுத்த வாழ்விலும் அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர். என்ன சொல்கின்றார்களா, விஸ்வாதிகன் என்ற அந்த நான்கு சிறப்புகள் இருக்கின்றனவே, அதை வந்து அருமையா வந்து புராணங்கள் வந்து விரித்து உழைக்கின்றன. விஸ்வாதிகன் விஸ்வகாரன் சொன்னும் விளங்கலையேன்னா, புராணங்கள் அருமையாக அருமையாக எடுத்து உரைக்கின்றன. எப்படி சொல்றாங்க பாருங்க, விஸ்வாதிகன் என்பது முதலிய நான்கு சுருதிகளையும் உழையே வலியுறுப்பனவாய் அரியும் அயனும் அடிமுடி தேடி அரியாவண்ணம் நீண்ட திருவுருவின் நிலை கூறும் புராண வசனமும் அரிக்கும் பிரம்மனுக்கும் எட்டாமல் வந்து அலர் பிழம்பாய் நின்றாரே அந்த புராண செய்தியை வைத்துக் கொண்டு அவர் உலகினை கடந்தவர் விஸ்வாதிகன் என்பதை உணரலாமே என்று சொன்னார். சரி, அப்ப விஸ்வ காரணங்கள் எப்படி உணர்வது, மும்மூர்த்திகளும் தன் உறுப்பில் தோன்றி நின்ற வடிவின் இயல்பு கூறும் புராண வசனம், மும்மூர்த்திகளும் சிவபெருமானுடைய இன்னென்ன அவயத்திலிருந்து இன்னென்ன மூர்த்தி தோன்றினார்னு மும்மூர்த்திகளுக்கும் தோற்றம் சிவபெருமான் திருமேலிருந்து சொல்லப்பட்டது. அப்போ அந்த மும்மூர்த்தி மூலமாக தான் மற்றபடி உலகங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. அந்த மும்மூர்த்திகளையும் சிவபெருமானிருந்து வந்தவர்கள் தான் புராணங்கள் சொல்கிறதே. அப்ப உலகமே வந்து சிவபெருமானிடமிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளலாமே. அப்ப அவன் விஸ்வத்துக்கு காரணனாக, உலகத்தை உண்டு பண்ணுகின்ற காரணனாக அவன் இருக்கின்றான் என்பதை இந்த வசனம் உணர்த்துமே. மும்மூர்த்திகளும் சிவபெருமானும் உருவத்திலிருந்து வந்தவர்கள் என்ற வசனமானது உலகத்திற்கு காரணனாக, விஸ்வ காரணனாக சிவபெருமான் உள்ளதை விளக்குகின்றது. அப்புறம் அவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு கூறும் என்று சொல்ற, அதான் அந்த பாட்டுல வருது. அதாவது நே ஒரு நிலையும் ஓரார், அவன் உரு விளைவும் ஓரார். அவன் உரு விளைவு அதுதான், அவன் உரு விளைவு தான் என்ன, அவன் உருவத்திலே விளைந்ததுதான் இந்த உலகம், உலகத்தின் விளைவு என்று புராண வசனம் கூறுகின்றது. அது வந்து என்னன்னா, அவன் என்ன கருதுகின்றானோ அதுபடி இந்த உலகம் இயங்குகிறது என்பது பொருள். அதாவது அவன் ஒரு விளைவும் ஓரார் அப்படின்னு வருது இல்லையா, அவன் ஒரு விளைவுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, அவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு. அப்படின்னா அவன் என்ன நினைக்கின்றானோ அதுபடி இந்த உலகம் நடக்கின்றது. அப்ப எல்லாரையும் அவன் தான் செலுத்துகின்றான். நான் நினைக்கிறபடி நடக்குன்னா, நான் நினைக்கிறபடி நடக்குமா, நடக்கும் வண்ணம் என்ன அவன் செலுத்துகின்றான், அதற்கு அனுகூலமாக உள்ளவர்கள் அவன் செலுத்துகின்றான். அவ்வளவுதான், நான் நினைச்சதுனால தான் நடக்குன்னா, எப்பவுமே நான் நினைச்சது நடந்துகிட்டே இருக்கணுமே. எப்பமா அது ஒரு தோடி வந்தா அப்பந்தான் இறைவன் இருக்கான்னு உணர்வீங்க அப்படின்னு பெரியவர்கள் ஏன் சொல்றாங்க. நாம நினைச்சே நடந்துகிட்டு இருந்தா, நாம நினைச்சதுனாலதான் நடக்கு அப்படின்னு நமக்கு தலைமை ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ நாம நினைச்சபடி நடந்துட்டுனா, அதற்கு அவனும் இணங்கி அதற்கு அனுகூலமாக சூழலை அவன் வந்து செலுத்துகின்றான். அதான் காரணம். அதனால அவன் என்ன
2: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 93.
3: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மேகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற பெரும் தத்துவத்தை ஒழுங்குபடுத்தி தெளிவுற நமக்கு தந்த மெய்கண்ட தேவர், நம் மூலகுரு மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியில் சுட்டி ஒப்பெய்துகிறேன். அவர் வகுத்து தந்த அந்த தத்துவத்தை நாம் எல்லோரும் எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை செய்து வழிகாட்டிய வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி நிற்கிறோம். அவருடைய அந்த நூலுக்கு எளிமையாக நமக்கு புரியும்படி உரை செய்து வழிகாட்டிய ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளை போற்றுவது நம் கடமையாகும். அந்நூலை தொடர்ந்து சைவ சித்தாந்த மரபில் இரண்டாவது நூலாக கற்பதாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலிலே இப்பொழுது நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நூலை செய்தவர் உமாவதி சிவாச்சாரியார் என்கின்ற சந்தான குருவர்களே ஒருவராக இருக்கக்கூடிய பெரியவர், தில்லைவாடந்தனர்களே ஒருவராக இருந்தவர், இந்த உலகியல் ஆசாரங்களை கடந்து ஞான நிலையுற்றவர். அருணந்தி சிவாச்சாரியாரை குருவாக கொண்டு, மறுஞான சம்பந்தரை குருவாக கொண்டு உயர்நிலையுற்ற அந்த மகான் செய்த நூல்கள் 8. அவை சித்தாந்த அட்டகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதிலே ஒரு நூலாக இந்த திருவருட்பயன் அமைந்திருக்கிறது. இந்த திருவருட்பயனுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய உரையை அடிப்படையாக கொண்டு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவை ஏற்படுகிற பொழுது ஆனந்தரஜனையா அவருடைய துணையையும் நாடி நிற்கிறோம். அந்த பெரியவர்கள் திருவடிகளை போற்றுவது நம் கடமையாகும். இந்த நூல் தத்துவத்தின் தத்துவ நூல்களிலே ஆர்வம் ஏற்படுத்திய ஆண்டவனுக்கும் அதிலே அறிவேற்படுத்திய குருமார்களுக்கும் நாம் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இனி வகுப்புக்குள்ளே நுழைய வேண்டும். உங்கள் எல்லோருடைய தொகுப்புரையும் மனதுக்கு பெரும் உவப்பு தருகிறது. ஒரு முறையும் பாராட்டி அதை ஒரு சம்பிரதாயமாக ஆக்காமல் அந்த அளவிலே அந்த பாராட்டுதலை நிறுத்திக் கொள்கிறேன். ரவிகாந்தனுடைய ரெண்டு செய்தியில் கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். அது உடனே சொல்வதால் அது 100 விதமாக சொல்ல முடியவில்லை.

பொழுது சொன்னீர்கள், சொரூப நிலையில் தோன்றினால் நாம் பயந்து விடுவோம் என்று ஒரு கருத்து சொன்னீர்கள். சொரூப நிலை என்பது தோன்றுகிற நிலை அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். அது கலக்கிற நிலை, ஆகவே அது பயமூட்டுகிற அல்லது நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட நாம் அடைய சிரமமானது என்பது சரியே தவிர அந்த அச்சம் தருகிற நிலை இருக்காது என்று கருதுகிறேன். அதை இரண்டையும் நீங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருடைய அந்த உரையும் உரை சொல்லுகிற முறையும் மனதுக்கு மிக உவப்பாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு தரம் சொல்லி இன்றைக்கு நூலுக்குள்ளே நுழைகிறோம். எவ்வளவு எளிமையாக சைவ சித்தாந்தத்தை ஒரு 10 அதிகாரத்துக்குள்ளே நமக்கு அவர் சொல்லி தந்திருக்கிறார் என்பதை படிக்க படிக்க உங்களோடாகத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த ஒரு ஒரு புகழ்ச்சிக்கல்ல, உண்மையாகவே இந்த தொகுப்புறையை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யத்தான் இந்த நூல் விளங்குகிறது. பல தரந்த நூல்களை குறள்களை படித்து அந்தந்த இடத்திலே அந்த குறளுக்கு பொருள் விளங்கினோமே தவிர இந்த நூலிலே என்ன செய்திருக்கிறார் நூலாசிரியர் என்பதை விளங்குவதற்கு உங்களுடைய தொகுப்புறை பெரிய அளவிலே உதவி செய்கிறது. அது எனக்கு செய்வது போல உங்களுக்கும் செய்யும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மொத்தமாக நூல் என்ன சொல்கிறது என்றால், முதல் 3 அதிகாரத்திலே உள்பொருளை விளக்கம் செய்கிறார். சைவ சித்தாந்தத்தை அப்படியே சாறு விழுந்து தருகிறார். உள்பொருளை முதல் 3 அதிகாரத்திலே பதிபசுபாசத்தை விளக்கம் செய்கிறார். அதற்கு பிறகு இந்த ஆன்மா மலவயப்பட்டிருக்கிற ஆன்மாவை விடுவிக்க வேண்டும். அதுதான் நம் அது இறைவன் நேரடியாக செய்ய முடியாது, திருவருள் கொண்டு செய்கிறான். அந்த திருவருள் இறைவனோடு இரண்டர கலந்த ஒன்று. ஆகவே திருவருள் பற்றி அடுத்தது அறிந்து கொள்ள வேண்டும். முப்பொருள் படித்து விட்டோம். முப்பொருளிலே ஒன்று ஒன்னொன்றிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது, அதை விடுவிப்பதற்கு மற்றது துணை செய்ய வேண்டும். அது திருவருளூடாகத்தான் அந்த துணையை செய்யும் என்கிறபடியால் அருளது நிலை அதிலே அடுத்த அதிகாரமாக வருகிறது. அதைத் தொடர்ந்து அந்த அருள் திருவருள் சகல ஆன்மாக்களுக்கு எப்படி துணை செய்யலாம் என்றால், அது உள்நின்று உணர்த்தி போதாது, குருவடிவாக வெளிப்பட்டு வர வேண்டும் என்கின்றபடியால் அந்த குருவாக வருகிற திருவருள் குருவாக தன்மையை சொல்வதாக அடுத்த அதிகாரம் அமைகிறது. அந்த அந்த தொடரை சிந்தித்தீர்களானால் சரி, முதல் 3 உள்பொருள், அதிலே ஆணவத்திடம் அகப்பட்டு கிடக்கிறது பசு, அதை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பதிக்குண்டு. அவர் நேரடியாக செய்தால் தொடக்கூறுவார், ஆகவே அவருடைய திருவருள் கொண்டு அதை செய்வார். அந்த திருவருள் அவரிடம் இருந்து பிரிவில்லாதது என்பதை சொல்கிற விஷயமாக அருளொரு நிலை அருளது நிலை. பிறகு அது வெளிப்பட்டு வர வேண்டும். சாதாரண மாணவனுக்கு ஆசிரியர் கைவிடித்து அழைத்து செல்வது போல அது வெளிப்பட்டு வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அருளொரு நிலை அடுத்ததாக சொல்லப்பட்டது. குருவாக வந்தவர் சொல்கிற அந்த உபதேசத்தை தெரிந்து கொள்கிற முறை அறியும் நெறி. அதற்கு பிறகு அந்த அறியும் நெறியூடாக பெறுகிறதாகிய ஆன்ம சுத்தி, அது உயிர் விளக்கம் என்கின்ற அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அந்த உயிர் விளக்கம் ஏற்படுகிற பொழுது இன்புறு நிலை தானாக பொருந்தும். இந்த அளவிலே ஒரு ஒரு ஆன்மாவினுடைய வளர்ச்சி நிலை, அதனுடைய அடிப்படை உண்மைகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு விடுகிறது. இந்த இன்புறுநிலை எய்திய பிறகு அந்த இன்புறுநிலை எய்திய இடத்திலே இருந்து வலுவாமல் இருப்பதற்கு, யார் வலுவாமல் இருப்பதற்கென்றால், பிராப்த வினை முடியாதவர்கள் முத்தி நிலையை இந்த உடலுக்குள்ளேயே அனுபவிப்பார்கள். பிரார்த்தனையை அடையாதவர்கள் முடியாதவர்கள் உடம்புக்குள் உயிர் இருக்கிற பொழுதே முத்தி நிலையை எய்துவார்கள். அவருடைய உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கும், அதற்குள்ளே அந்த முத்தி நிலை உற்ற உயிர் நிற்கும். அந்த உடம்பு இயக்கத்தால் அங்காங்கு பழைய அனுபவங்கள் வழி அது பயணிக்கின்ற பொழுது அந்த பழைய அனுபவங்கள் தூண்டப்பட்டு பழையபடி அது கீழிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது கீழிறங்காமல் இருப்பதற்கான உத்தியாக அல்லது வழியாக பஞ்சாக்கிர மந்திரம் சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்தினுடைய விரிவுகள் எல்லாம் அடுத்த அதிகாரத்திலே

0: தருநிலையிலே சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பகுதி அணைந்தோர் அணைந்தோர் தன்மை. முத்தி பெற்றவர்களை இரண்டு வகையாக நாங்கள் நினைக்க முடியும். ஒன்று உடல் நீங்கி முத்தி பெற்றவர்கள், உடல் நீங்கி ஆன்மா நேரடியாக இறைவனோடு கலந்தவர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் அறிய முடியாது, ஏனென்றால் அவர்கள் நம்மோடு இல்லை, அவர்கள் இறைவனோடு சார்ந்து விட்டார்கள், அவர்களை பற்றி நாம் அறிய முடியாது. ஆனால் அந்த முத்தி பெற்றவர்களிலே ஒரு சிலர் உடம்புக்குள்ளே சில காலம் தங்க வேண்டியபடியால் உடம்போடு இருப்பார்கள். ஆகவே முத்தி பெற்றவர்களை நாம் அறிய வேண்டுமானால் அந்த உடம்போடு இருக்கக்கூடிய முத்தி பெற்றவர்களாகிய சீவன் முத்தர்களை வைத்துக் கொண்டுதான் முத்தி பெற்றவர்களுடைய தன்மையை அறிய முடியும். உடம்பு நீங்கி இறைவனோடு கடந்து விட்டவருடைய தன்மையை அறிய நாம் நமக்கு சாத்தியமில்லை. உடம்போடு நிற்கின்ற சீவன் முத்தர்களை அறிந்து கொண்டோமானால் இதுதான் அதுவும் என்று அறியலாம். ஆகவேதான் இந்த சீவன் முத்தர்கள் நிலையை பற்றி சொல்வதாகிய இந்த அதிகாரத்தை நிறைவாக வைத்து அவர்களை இனம் கண்டு அதன் மூலம் சீவமுத்து அந்த சீவன் முத்தி நிலையினுடைய பெருமையை உணர்வதற்காக இந்த அதிகாரத்தை வைக்கிறார். அதிலே முதல் இரண்டு குறள்கள் நாம் படித்திருக்கிறோம். அந்த என்ன சொன்னீங்க சரிதான், அந்த ரெண்டு குறள்ல என்ன செய்கிறார்?
1: முதல் குறள்ல வந்து முக்தர்கள் ஆனந்தம் நிறைந்து ஞானத்துள் அமிழ்ந்து இருப்பர், அவர்களுக்கு செயல்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு.
0: அவர்கள் அவர் செயல் என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கும், தன்னை மறந்து இருத்தல், சும்மா இருத்தல் என்கின்ற நிலை அடைவார்கள். ஒன்று. இரண்டாவது,
1: இரண்டாவது குரல் பதியை போல ஐந்துணில் செய்ய மாட்டார்கள், நவபேதங்கள் திருவருளால் பேரிக்கப்பட்டு நவபேதங்கள் செய்யும் தொழில்களையும் செய்ய மாட்டார்கள், பசுவின் தொழிலான வினையும் செய்ய மாட்டார்கள்.
0: மூன்று நிலையை சொல்லுகிறார். அதாவது இறைவனோடு கலந்தவர்கள், அதனாலே அது உண்மையானால் இறை தொழிலாளர் அத்தனையும் இவர்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதமர இறைவனோடு சேர்வது, அப்படி சேர்வதைத்தான் நாங்கள் முத்தி நிலை என்கின்றோம். அப்படி இறைவனோடு வேதமுறை சேர்ந்து விட்டால் இவர்களும் இறைநிலையுற்றவர்களாகுவார்கள். இவர்களும் இறைநிலையுற்றவர்களாகுவார்கள் என்றால் இவர்கள் அந்த இறைவன் செய்கிற ஐந்தொழிலும் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் செய்வதில்லை. இறைக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் அதுதான் என்று உணர்த்துகிறார். இறைவனுடைய அந்த ஐந்தொழிலை செய்ய மாட்டார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆன்மாக்களுக்குள்ளே சேர்ந்த சிவசக்தி பதிந்து அவர்களை கொண்டு இந்த இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களிலே ஒன்றிரண்டை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கும். அப்படி இந்த வேதங்களுக்கு நவவேதங்கள் என்று சொல்லப்படுகிற அதில் அவற்றுக்கு இருக்கக்கூடியது போல ஏதாவது ஓரிரு பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்குமா என்றால் அதையும் அது செய்யாது. இரண்டாவது, அப்படியானால் இவையெல்லாம் செய்யாவிட்டால் அது பசுதானே, பசுவானால் அது தன்னுடைய இந்த வினைத்தொழிலை செய்யுமா என்றால் அதையும் செய்யாது. மூன்றும் செய்யாமல் இருப்பதுதான் இந்த முத்தி பெற்ற சீவன் முத்தர்களுக்கான அடையாளங்களிலே ஒன்று என்று சொல்லி முடிக்கிறார். இனி தொடர்ந்த குறளை படிப்போம்.
1: திருவருட்பயன் 10ஆம் அதிகாரம் 3ஆம் குறள். குறள் தலைப்பு முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குறள் எல்லாம் அறியும் அறிவு உரினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. கொண்டு கொட்டும் முறை, எல்லாம் அறியும் அறிவு உரினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அற அறியார். பதவுரை, எல்லாம் அறியும் அறிவு உரினும், எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும் இங்கு இவ்விடத்து இவர் சீவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார், சிறிதும் காணார்.
0: சீவன் முத்தர்களுடைய இன்னொரு தன்மையை சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், இறைவன் அனைத்தும் அறியக்கூடியவன், சர்வஜ்ஞன் என்று அவனுக்கு பெயர். எல்லாவற்றையும் அறிவான். அவனோடு இரண்டரக் கலக்கிற காரணத்தினாலே சீவன் முத்தர்களுக்கும் எல்லாவற்றையும் அறிகிற ஆற்றல் வந்துவிடும். நமக்கு இன்றைய நிலையிலே நம்மை வைத்துக் கொண்டு பாருங்கள், நமக்கு துறை திறன் நமக்கு ஏதாவது அறியும் துறை சார்ந்த விடயங்கள் வந்துவிட்டால் அதிலே புத்தி ஓடி ஓடி இன்னும் தேடிக்கொண்டு இருக்கும். இதுதான் நம் இயல்பு. கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அதனுடைய எல்லை வரை ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு ஒன்று படிப்போம். சைவ சித்தாந்தம் படிக்கிறோமா, அந்த நூல் படிப்போமா, இந்த நூல் படிப்போமா என்று தேடி தேடி படிக்கிறோம். அப்ப அறிவினுடைய வேலை மேலும் மேலும் தேடச் செய்யும். அப்போ இங்கேயும் இவருக்கு இறைவனுடைய முற்றறிவு வந்து வாய்க்கிறதே சிவன் முத்தருக்கு. அப்படி என்றால் இவர்களும் எதையாவது தேடிக்கொண்டிருப்பார்களே. ஆனால் இந்த முற்றறிவுக்கும் சிற்றறிவுக்கும் உள்ள வித்தியாசம், சிற்றறிவு குறைவுள்ளது, ஆகவே அது தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். முற்றறிவு நிறைவானது, ஆகவே அது தேட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. ஆகவே இந்த சிவன் முத்தர்கள் முற்றறிவு பெற்ற காரணத்தினாலே சும்மா இருப்பார்கள். எல்லாம் அறிவு அறிய உறவினும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த நிறையறிவு காரணமாக அவர்கள் ஒன்றையும் தேடாமல் சிவத்தையே கண்டு மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை சொல்கிறது இந்த குறள்.
1: பதவுரை: எல்லாம் அறியும் அறிவு உறினும் எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும் இங்கு இவ்விடத்து இவர் சிவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார் சிறிதும் காணார்.
0: அற அறியார் சிறிதும் காணார். வேறொன்றிலேயும் அவருடைய மனம் செல்லவே செல்லாது, ஒன்றே ஒன்றிலேயே நிற்கும். அதிலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நான் முன்பு தொடக்கம் சொல்லி வருகிறேன். பேரின்பத்திற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உவமை அல்லது பேரின்பத்தை பேரின்பத்துக்கு ஒப்பானது, நாம் அதை விளங்குவதற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த உலகத்திலே சிற்றின்பம் தான். அதை நான் உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறேன். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம். ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குவதென்றால் சிற்றின்பத்தை வைத்துத்தான் பேரின்பத்தை விளங்க வேண்டும் என்பது நம் பெரியோர்களுடைய முடிவு. இந்த விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிற்றின்பத்திலே ஈடுபடுகிற ஒருவனுக்கு அந்த நேரத்திலே அதை தவிர வேறொன்றும் தெரியாது. அதுபோல பேரின்ப நிலையை எய்துகிறவனுக்கும் அந்த நேரத்திலே பேரின்பத்தை தவிர வேறு ஒன்றும், அவனை அறியக்கூடிய அறிவுகள் அத்தனையும் பெற்றிருந்தாலும் அவன் அதை ஒன்றையும் அறியாமல் எப்படி ஒரு சிற்றின்ப நாட்டம் கொண்டவன் ஈடுபாடு கொண்டவன் அதிலேயே மனதை செலுத்துவானோ, அதுபோல பேரின்ப நாட்டம் கொண்ட ஒருவன் சிவத்தை மட்டுமே அவனுடைய மனம் நாடி நிற்குமே தவிர எல்லாம் அறியும் அறிவு பெற்றிருந்தாலும் அவன் ஒன்றையும் அறிய விரும்ப மாட்டான், அறிய மாட்டான் என்கிறது இந்த குறள்.
1: உரைக்குறிப்பு: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்றில்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார். ஆதலால் அவர் சிவமல்லாத பொருள்களை காணார்.
0: யாழ்ப்பாணத்து தமிழ் அவதானித்தல் என்பது வருகிறது. நீங்கள் கவனித்தல் என்று சொல்வீர்கள். அவதானித்தல் என்பது நல்ல தமிழ். அதுதான் என்ன சதாவதானம், ரசாவதானம், சதாவதானம் என்றெல்லாம் வந்தது அந்த சொற்களிலே இருந்துதான். அது என்னவோ தமிழ்நாட்டிலே அந்த சொற்பிரயோகம் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய யாழ்ப்பாண தமிழிலேயே அவர் எழுதுகிறார். அந்த வரியை படியுங்கள் திருப்பி.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும்.
0: அது முக்கியம். ஒரு ஒரு விஷயத்திலே இந்த குறள்ல என்ன சொல்லிவிட்டார் என்றால், எல்லாம் அறிகிற அறிவிருந்தும் அவன் ஒன்றையும் கவனிக்காமல் சிவத்திலேயே இருப்பான். ஏன் அப்படி இருப்பான் என்பதற்கு நியாயம் சொல்லுகிறான். ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டுமானால் அதுல பற்றிருந்தால் தான் கவனிப்போம், பற்றில்லாத பட்சத்திலே கவனிக்க மாட்டோம். சில பாடங்கள் வகுப்பிலே நாங்கள் உட்கார்ந்திருந்தாலும் ஆசிரியர் சொல்லுகிற ஒன்றும் நம் காதில் விழுவதில்லை. ஏனென்றால் அதிலே பற்றில்லை. பற்றுள்ளவன் அக்கறையாக கேட்பான், பற்றில்லாதவன் அதிலே தொடர்பற்று இருப்பான். அதுபோல ஒரு பொருளிலே ஒரு விடயத்திலே ஈடுபட வேண்டுமானால் பற்று வேண்டும். இந்த சீவன் முத்தர்களுக்கு பற்று நீங்கிவிட்டது, பற்று இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாம் அறியும் அறிவிருந்தும் ஒன்றிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று அவர்கள் ஈடுபடாததற்கான காரணத்தை அவராக இணைந்து சொல்கிறார்.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்று இல்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார். ஆதலால் அவர் சிவமல்லாத பொருள்களை காணார்.
0: அவர்களுக்கு அவருக்கு சிவத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இப்ப சிவன் முத்தருடைய அடையாளத்திலே ஒன்று, அவர் சிவத்தையே கண்டு நிற்பார். எங்களுக்கு தெரியும் அபிராமிப்பட்டர் கதை, நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவர் போய் அபிராமிக்கு முன்னாலே உட்கார்ந்த உடனே அவருக்கு அபிராமியை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. இறைவனோடு இரண்டரக் கலந்த நிலை. அரசனுக்கு பிரச்சனை, இது ஊர் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து சொல்லி இவர் பெண்களை சேட்டை விடுகிறார், பெண்களோடு இது விடுகிறார் என்றால் அவர் சக்தியை சக்தியாக பார்த்து பெண்களை எல்லாம் கும்பிடுவார் போல இருக்கிறது. இவர் பெண்களுக்கு தொல்லை தருகிறார், அப்படி இப்படி முறைப்பாடு வைத்திருப்பார்கள். அவர்கள் அரசன் வருகிறார். இந்த அடிப்படை கதையை சொல்லுங்க. அரசன் வந்து இவர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுகிறார். இவர் வணக்கம் சொல்லவில்லை. அரசனை கண்டவுடனேயே உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வந்தாலே மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்று. ஒரு அரசன் வந்தால் எப்படி எல்லாம் பண்ணியிருப்பார்கள், எல்லாம் ஒரே ஒதுங்கி நின்றிருப்பார்கள். அபிராமிப்பட்டவர் உட்கார்ந்தபடியே இருந்திருப்பார். அரசனுக்கு அதுவே கொஞ்சம் மனதிலே சங்கடம் ஏற்படுத்தி இருக்கும். கிட்டடியிலே வந்து ஒரு வணக்கம் சொல்லியிருப்பான், இவர் வணக்கமும் சொல்லியிருக்க மாட்டார். இவர் தன்னை அலட்சியப்படுத்துகிறார் என்று நினைத்து கொண்டு ஒரு விதத்திலே இவர் உண்மையிலேயே இப்படித்தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு, இறைநிலை உற்றுத்தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறார். அவர் இன்றைக்கு பௌர்ணமி என்கிறார், அன்றைக்கு அமாவாசை, சந்திரன் வராத நாள். இந்த கதைகளெல்லாம் நாங்கள் ஏதோ கற்பனை கதை என்று படிக்கிறோம், உண்மை கதைகள் அது. இது சொன்னால் நம்மை நமக்கு கிண்டல் பண்ணுவார்கள். அவர் என்ன சொல்கிறார், உடனே இன்றைக்கு பௌர்ணமி என்று விடுகிறார். இயற்கையிலே அன்றைக்கு அமாவாசை. அப்போ சொன்னது யார் என்றால் அபிராமிப்பட்டர் அல்ல. அபிராமிப்பட்டர் சிவத்தோடு கலந்து போய் நிற்கிறார். சிவத்தோடு கலந்து நிற்கிற சீவன் முத்தன் நிலையிலே நிற்கிறார். அப்போ அந்த நேரம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்பது சிவத்தினுடைய வார்த்தை தான். ஆகவே அது நிஜமாக இருக்கிறது தவிர்க்க முடியாது. அவர் அது உலகியலே ஆயிரம் மாற்றங்கள் பண்ணி கொள்ளலாம். உலகியலிலே அமாவாசை பௌர்ணமி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். அந்தந்த காலத்திலே மகாபாரதத்தில எல்லாம் இதுக்கான ஒரு கதையே உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு வர பண்ணி கண்ண கிருஷ்ண பரமாத்மா, பிறகு அந்த அமாவாசை பௌர்ணமியை அவன் கொஞ்சம் காலத்திலே மாற்றங்கள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதான ஒரு கதை உண்டு. ஆகவே சொல்லிவிட்டார், சிவம் சொல்லிவிட்டது. ஆகவே இயற்கை மாற வேண்டியதுதான். இயற்கை கேட்ப சிவன் சொல்ல வேணும் என்று அவசியம் கிடையாது. நாங்கள் தான் இயற்கையை பார்த்து சொல்ல வேண்டும். சிவன் சொன்னால் இயற்கை சிவன் சொன்னது கேட்ட மாதிரி மாறும். அவரே ஒரு சொன்னார். அரசன் நினைத்தான் இவர் ஏதோ பிழையா சொல்றார் என்று. அவர் பட்டர் இவருக்கு வேணும் என்று கிண்டலா சொல்றாரோ ஏதோ ஒன்றுட்டு தான் அந்த தண்டனை கொடுத்துட்டு போகிறான். இந்த இன்றைக்கு தண்ணீரா வராவிட்டால் ஒவ்வொரு விலையாக அருங்கள், 100 விலை கொண்ட ஒரு ஒரு பரநிலையை கட்டி தொங்க விட்டு கீழே நெருப்பு முட்டி ஒவ்வொன்றா இருக்கிற பொழுது அப்பொழுதுதான் அபிராமி அந்த அதி பாடினார். பாடின உடனே குறிப்பிட்ட இடத்திலே அம்பாள் வந்து தன்னுடைய தோட்டை கழட்டி எறிய சந்திரன் வந்தான். இது எங்கே சிவம், இது அம்பாள் இல்லவாண்டா, எல்லாம் சிவந்தான். எந்த வடிவத்தை தொழுதும் முத்தி நிலையை எய்துகிறவர்கள் ஒன்றைத்தான் அடைகிறார்கள். ஆகவே அந்த சிவத்தோடு ஒன்றுகிறவன் சிவமாகி விடுவான். அவனுக்கு வேறு ஒன்றிலும் கவனம் செல்லாது. சிவமாகி இருக்கிற நேரத்திலே அவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அதனாலேதான் சீவன் முத்தர்களோடு நாம் கவனமாக பழக வேணும். விரும்பி சொல்லினும் வெகுண்டு சொல்லினும் என்று திருக்குறள்ல சொல்லுவார். விளைந்து சொல்லினும் வெகுண்டு சொல்லினும்
1: கூறினும்
0: வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனையே விளைவித்து விடும். சீவன் முத்தர்கள் நமக்கு வருத்தம் மாறும் போகண்டு விட்டால் வருத்தம் மாறி போகும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் என்றால் நடந்து விடும் என்றால் சிவன் அவன் வேறெங்கையோ உலகத்தில் இருந்தது சிவமாக இருந்து கொண்டு சொல்லுகிறான். அதுபோல அவனுக்கு ஏதாவது விதத்திலே இடைஞ்சல் கொடுக்க அவன் திட்டினான், அந்த திட்டம் நடந்து விடும். அதுதான் அது என்னத்துக்கு சொல்லுகிறார் என்று அந்த மந்திரங்கள் என்றதுக்கு விளக்கம் சொல்ற பொழுது சொல்லுகிறான். அந்த உயர்ந்தவர்களுடைய வார்த்தை என்ன, அது என்ன குரல் திருக்குறள்ல இந்த விளக்கம் எதிர்கெடுகிறார் என்ன, குணமெனும் குன்றேறி நின்றார் பகுளி தனமேயும் காத்தல் அறிது. அந்த குரலுக்கு எழுதுற பொழுதுதான் குரல் எழுதுகிறார். அதாவது அவர் கனமையும் காத்தல் அறிது என்றால் அவர் சொன்னது அப்படியே நடந்துவிடும். அந்த அந்த அந்த அந்த செய்தியை நாம் இந்த இடத்தை வைத்து விளங்க வேண்டும். அவர்கள் சிவமாகி விடுவார்கள். ஆகவே அவர்கள் என்ன சொன்னாலும் அந்த நேரத்திலே நடக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு சிவத்தை காண்பதை தவிர அத்தனை உடனும் சிவத்திலே ஒடுங்கிவிடும். அதுதான் அவர்களுடைய நிலை என்று இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார்.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பத்தி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்றில்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார்.
0: சித்திர பாடல் ஒன்று, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. முத்தர்களுடைய மனம் முழுவதும் எங்கேயோ ஒரு வெளியிலேதான் தங்கி இருக்குமா, இந்த உலகத்திலேயே தங்கி இருக்காது.
1: இவ்வுண்மை நான்காம் ஆறாம் திருக்குறளில் விளக்கப்பட்டுள்ளது. இக்கருத்தை திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர். திரு சிவஞான சித்தியார் சூத்திரம் 11 செய்யுள் 2 என்பதிலும் காண்க.
0: மேற்கோள் என்று எடுத்து காட்டுகிறார் சிவஞான சித்தியார்ல இருந்து. இதே விடயம் சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்பட போகிறது. மேற்கோள்ல எடுத்து காட்டுகிறார், அதாவது சீவன் முக்தி நிலையில இருக்கிறவருடைய மனம் சிவத்தையே தரிசித்து நிற்குமே தவிர உலகியலிலே ஈடுபடாது என்பதுதான் இந்த குரலூடாக சொல்லுகிறார்.
2: திருச்சி தம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மறையது பாடி பிச்சைக்கு என்று அகம் திரிந்து வாழ்வார் பிறை அது சடைமுடிமேல் பெய்வாள் பெய்வளையாள் தன்னோடும் கரையொது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகரன் உள்ளார் இறையவர் பாடல் ஆடல் இளங்கும் மேற்றணியாரே. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு வையம்மெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெரு நோக்கிலே ஞானாமிரதத்தை தந்தருடைய ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு அகிலமெங்கும் அண்ணல் திருநீரும் அண்ணல் அருளும் பரவுதல் வேண்டும் என்ற பெருநோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வார்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்த ஞானாமிரம் என்கின்ற அந்த ஞான நூலினை ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிரம் என்கின்ற நூலிலே இன்று 61 அகவலிலே இருந்து அடியோம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியையே அடியன் சென்னி மேல் கொண்டு இந்த 61 அகவலிலே இருந்து அடியன் சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, சமயங்களிலே நம்முடைய சைவ சமயம் தான் உயர்ந்தது. சமயங்கள் என்ற சொல்லுக்கு புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள், அந்த சமயங்களிலே நம்முடைய சமயம் தான் மேலான சமயம். சைவ சமயமே சமயம் என்று தாய்மான சுவாமிகள் ஏகார தேற்றமாக உணர்த்துவார். அப்படி அந்த சைவ சமயமே சமயம் என்று சொல்லும்படியாக இந்த சமயத்திலே அது மிளிர்வதற்கு காரணம் அதனுடைய கொள்கை. நம்முடைய சைவத்தினுடைய கொள்கையை போன்று எந்த சமயத்திலும் இல்லை. நம்முடைய சைவம் ஒன்றுதான் உப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அந்த முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துவது தான் நம்முடைய பிரமாண நூல்களாகிய வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம். இதிலே வேதம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை பார்த்தால், வேதம் என்ற சொல்லுக்கு வித் என்ற சொல்லில் இருந்து வந்தது வேதம். வித் என்றால் அறிவினை கொடுப்பது ஒன்று. மற்றொன்று மூலம், வித் அதிலிருந்து வந்ததுதான் தமிழில் வரக்கூடிய வித், மூலமாக இருப்பது. இன்னொன்று வித் என்ற சொல்லுக்கு அறியும் கருவி என்று பொருள். அறியும் கருவி, அறியும் கருவி என்றால் உதாரணமாக நம்முடைய உடம்பிலே இருக்கிற உஷ்ணத்தை அழக்க வேண்டும் என சொன்னால் அதற்கு தெர்மாமீட்டர் என்ற ஒரு கருவி வேண்டும். இன்னும் தெர்மாமீட்டர் கருவினாலே உடலில் இருக்கின்ற வெப்பத்தை அளக்கிறோம். பாலில் இருக்கின்ற அடர்த்தியை அளப்பதற்கு லாக்டோமீட்டர் என்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். ஒரு வாகனத்தினுடைய வேகத்தை அளப்பதற்கு ஸ்பீடோமீட்டர் என்பதை வைத்து நாம் கண்டுகொள்கிறோம். இதே போல நித்திய பொருளாகிய இறை உயிர் தலை அந்த மூன்றையும் அறிவதற்கு நமக்கு உதவுவதுதான் வேதம். வேதம் என சொல்லக்கூடியதற்கு பொருள் அறியும் கருவி. எதை அறியும் கருவி? இறை உயிர் தழை என்று சொல்லக்கூடிய முப்பொருளையும் அறிகின்ற ஒரு கருவி உண்டுதான். நம்முடைய சமயமானது உயிரை பற்றிய கொள்கையை கூறியதை போல வேறு எந்த சமயமும் குறைவே இல்லை. நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான் உயிரை பற்றிய உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, வியக்கும்படியாக அந்த சைவ கொள்கையை சொல்லும். போல எந்த சமயத்திலும் இல்லை. அந்த சைவ சமயத்தினுடைய இருக்கின்ற உயிரை பற்றிய கோட்பாடை கண்டு விஞ்ஞானிகளே வியக்கிறார்கள். உயிர் என ஒன்று உண்டு, அந்த ஒன்று உண்டு என சொல்லுகின்ற பொழுது அது எண்ணற்றவை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சைவத்திலே ஒரு இலக்கு சொல்லாமல் எண்ணற்றது என்று சொல்லி விடப்பட்டது இந்த உயிரை மட்டும்தான். அந்த எண்ணற்ற உயிர் என சொல்லக்கூடியது அவைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அந்த உயிர் என்பதை எவருமே கண்டது இல்லை. தன்னுடைய உயிரையும் தான் கண்டதில்லை, பிறருடைய உயிரையும் கண்டதில்லை. நம் முன்னே ஒருவர் படுத்த படுக்கையிலிருந்து உயிர் உழுவதை கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் அந்த உடம்பிலே இருக்கிற அறிகுறியை வைத்துத்தான் உடம்பில் உயிர் பிரிகிறது என்று நாம் அறிகிறோமே தவிர, உயிர் இப்படி போனது என்பதை உயிரை கண்டவர் இல்லை. அந்த உயிரை பற்றிய நல்ல செய்திகளை நம்முடைய சைவம் தான் சொல்கிறது. ஏன் உயிரை காணவில்லை என சொன்னால், எந்த ஒரு பொருளானது கருவி கரணங்களுக்கு புலப்படுகிறதோ அது அநித்தியம். இதுதான் இன்றைய சிந்தனைக்கு வரக்கூடிய பகுதி. எந்த ஒரு பொருளானது ஐம்புலன்களுக்கு புலப்படுகிறதோ அவைகள் அனித்தியம். அவைகள் கண்டித பொருளாக இருக்கும் என சொன்னால் அது அனித்திய பொருளாக மாறிடும். ஆனால் அந்த உயிர் எப்படி ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கு திருமூல தேவனாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே 7வது தந்திரத்திலே சீவன் என்ற பகுதியிலே சொல்றார். இந்த சீவன் என்பதனுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திருமூலர் சொல்றார். எப்படி சொல்றார்? பசுவினது வால், வாலில் இருக்கிற ஒரு முடி எடுக்கணும். அந்த ஒரு முடியை மேலிருந்து கீழாக ஒரு முடி எடுக்கணும். மேலிருந்து கீழாக அந்த முடியினை மிக நுண்ணிய ஒரு கருவியை வைத்து ஒரு முடியை லட்சம் கூறு போடணும். ரெண்டா கூறு போடவே நம்மால் இயலாது. லட்சம் கூறு போடணுமா? அப்படி பசுவின் வாலிலே இருக்கின்ற முடியிலே ஒரு முடியிலே மேலிருந்து கீழாக கீறப்பட்ட லட்சத்தில் ஒரு கூறுதான் உயிரினது வடிவம். என்ன அர்த்தம்? கண்ணுக்கு புலப்படாது. கண்ணுக்கு இல்லை இல்லை, கண்ணுக்கு புலப்படாது. இதை அழகாக நம்முடைய திருமூல தேவநாயனார் 7வது தந்திரத்திலே சீவன் என்ற தலைப்பின் கீழ் சொல்றார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று போன பசு கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறு அது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றே. ஆக இப்படி உண்மை சொல்லி காட்டப்படும். இந்த உண்மையை கண்டது நம்முடைய சைவம் ஒன்றுதான். அத்தோடு மட்டுமல்லாது இந்த ஆன்மாவானது அச்சு மாறி பறக்கிறது என்ற உண்மையை உலகோருக்கு உறுத்தியது நம்முடைய சமயம் தான். நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள் இருக்கிறது. இந்த உயிர் வர்க்கம் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் உயிர்கள் எத்தனை வடிவங்கள் என்னென்ன பிறப்பாக பிறந்தாலும் ஆனா எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொது குணம் உண்டு. அப்பர் சுவாமிகள் சொல்றார், புழுவுக்கு குணம் 4 எனக்கும் ஆகவேங்கிறார். அது உயிர்களுக்கு உள்ளது. எல்லா உயிர்களுக்கும் உண்ணுதல், உறங்குதல், இறை தேடுதல், இன்ப துன்ப நிகழ்ச்சி. இந்த இன்ப துன்ப நிகழ்ச்சியிலே சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் ஒரு விஷயத்தை சொன்னார், எல்லா உயிருக்கும் இன்பனப்படுவது தான் அமர்ந்து வரும் மேவற்றான் அப்படிங்கிறார். எல்லா உயிர்களும் இந்த ஆண் பெண் இன்பத்தை ரொம்ப எல்லா உயிர்களும் பொதுவாக விரும்புகிறது. இதை வைத்துக் கொண்டு தான் நம்முடைய தமிழிலே அகத்துறையிலே நம்முடைய ஞான நூல்கள் இருக்கிறது. நாயகன் நாயகி பாவனையில வைத்து அதிலும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், உலகிலே இருக்கின்ற எவருமே எனக்கு துன்பம் வேண்டும் என்று கேட்பதில்லை. எல்லோரும் இன்பத்தை தான் கேட்கிறோம். எல்லோரும் இன்பத்தை தான் கேட்கிறோம். எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் வருகிறோம். ஆனால் இன்பமும் துன்பமும் விரவி வருகிறோம். நம்முடைய சைவம் என்ன சொல்லுகிறது என சொன்னால், நீ இன்பத்தை விளைவதை விட துன்பத்தை முதலில் களைங்கிறார். கொஞ்சம் கவனமா நுட்பமா கேட்க வேண்டிய பகுதி, இன்ப விளைவை காட்டிலும் துன்பத்திலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியம் சொன்னா, நீ சிவானுபவமாகிய பேரின்பமாகிய அந்த இன்பத்தை விளைவதை காட்டிலும் நீ பிறப்பு இறப்பு என சொல்லக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து விடுபடு. அதனாலதான் நம்முடைய சைவத்தில் வீடு பேரு. வீடு என்றால் விடுபடுதல், துன்ப நீக்கம், துன்ப திரண்டு விடுவிட. பேரு என்றால் சிவப்பேரு. முதல்ல வீடுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு என்றால் விடுபடு. இந்த உயிரானது முதன் முதலே துன்பத்திலிருந்து விடுபடணும். அதுக்காகத்தான் நாவுக்கரசு சுவாமிகள் முதல்ல சொல்லி காட்டினார், நீ துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானா சொல்லிக்கிட்டு நீ உணர்ச்சி இன்பம் வேண்டுமானா முதல்ல துன்பத்திலிருந்து விடுபடு. திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு ஆணைக்கா திருப்பதிகத்துல சொல்லுகின்றது, துன்பமின்றி துயரின்றி எண்ணும் நீர், துன்பமின்றி துயரின்றி எண்ணும் நீர், இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின். இன்பத்தை வேண்டவா என சொன்னால் இராப்பகல் ஏத்துமின், என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆணைக்கால் அண்ணலே. இறைவனை ஏத்துங்கிறார். ஏன் இறைவனை ஏத்து என சொன்னால், அதற்கு காரணம் சொல்லுகிறார், ஒருவன் தலையிலே தீப்பிடித்தது என சொன்னால் கொடுமையான தண்ணீர் குளத்தை தேடி அடைவான். துன்பத்திலே உழலுகின்ற ஒருவன் இன்பப் பொருளை தேடி அடைவான் துன்ப நீக்கத்திற்காக. உயிர்கள் துன்பச் சூழலிலே இருக்கிறது இறைவன் இன்ப வடிவன், ஆகையினால் அவனை நாடுகிறான். நாவுக்கரசு சுவாமிகள் திருச்சோற்றுத்துறை திருத்தாண்டகத்திலே சொல்லுகின்ற பொழுது, மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே. இதான் ரொம்ப முக்கியம். முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே. இந்த முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே என்பதற்கு பொருள், ஆன்மாவினுடைய மல தடிப்பிற்கு ஏற்ப கண்மத்திற்கு ஏற்ப தனு கரண பூண போகத்தை படைக்கிறான். இன்றைக்கு சிந்தனைக்கு இந்த திருப்பாடல் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே, ஏத்தவனாய் ஏழுலகம் ஆயினானே, இன்பனாய் அவன் எப்படி இருக்கிறாய், இன்பனாய் துன்பம் களைகின்றானே, இன்பனாய் துன்பம் களைகின்றானே. ஆகையினாலே நாம் துன்ப நீக்கத்திற்கு இன்ப வடிவனாக இறைவனை ஏத்துதல் வேண்டும் என்று சொல்லி. இந்த இன்பம் என சொல்லுவதை நம்முடைய சைவம் இரண்டாக பிரிக்கிறது. சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் அங்கே அழகாக நம்முடைய சைவத்திலே சொல்லப்படும். சிற்றின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களால் ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம் சிற்றின்பம். கருவி கரணங்களால் இந்த ஆன்மா நுகரக்கூடிய இன்பம் சிற்றின்பம். பேரின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களை சிவக்கரணங்கள் ஆக்கி தான் என்கின்ற அந்த ஆன்ம போதம் அற்று சிவானுபவ இன்பத்திலே திளைத்து கொண்டிருப்பது. எப்படி மலருக்குள் இருக்கின்ற தேனை உண்டு அந்த வண்டு அப்படியே தன்னை மறந்து இருக்கிறதோ அதே போல திருவடியாகிய தாமரை மலரில் சிவானுபவமாகிய தேனை உண்டு வண்டாகிய ஆன்மா தன்னை மறந்து இருக்கின்ற பேரின்ப நிலை சோபோகம் என்று சொல்லக்கூடியது. எனவே சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் பிரிக்கப்படுகிறது. அந்த சிற்றின்பத்தை விளைதல் கூடாது. இதை அப்பர் சுவாமிகள் திருவன்காட்டு பதிகத்தில் ஐந்தாவது திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார். ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே. கருவி கரணங்களால் நுகரக்கூடிய இன்பத்திலே நீ நாட்டம் கொண்டு துன்புறாதே. ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே என்று சொல்லி காட்டுகிறார். எதற்காக? இது சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தை காட்டிலும் பேரின்பம் என்று கொண்டிருக்கிறது. அந்த பேரின்பத்திலே நாட்டம் கொள். அந்த பேரின்பம் எப்படிப்பட்டதென தெரியுமா? நீ சிற்றின்பத்திலே மிகுதியானதை நினைக்கின்ற அவைகளை விட இன்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு திருப்பாடல்ல நாவுக்கரசு சுவாமிகள் வழக்கம் தரான். அவன் எப்படியெல்லாம் அந்த பேரின்பத்தை உயிருக்கு கொடுக்கிறான். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும். இந்த உலகத்துல எது இனியது என்று நாம் சுவைத்து மகளிர் ரொம்ப இதைவிட மேலான சுவை உடையது. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் பனிமலர் குழல் கோதை பாவை நல்லாரிலும். ஐம்புலனும் ஒன்றொடியின் கண்ணே உழ வள்ளுவர் சொன்னார். ஐம்புலன் நிகழ்ச்சி ஒரு பெண்ணிடம், ஆனால் அதை விட இது பேரின்பம் அப்படிங்கிறார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் போ கோதை பாவை நல்லாரிலும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும். சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜாங்கத்திலே இருக்கின்ற அந்த கழிப்பை காட்டிலும் இனியன் தன்னடைந்தார்க்கு. இனியன் தன்னடைந்தார்க்கு. ஆகையினாலும் இந்த ராஜாங்கத்திலே ஒரு தலைமையிலே ஒரு பதவியிலே இருப்பதை காட்டிலும் இது பேரின்பத்தை தரக்கூடியதான் சிவானுபவம் இன்பம் பேரின்பம். ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகி தன்னுடைய திருவாக்கிலே கொள்ளேன் புரந்தரன் மா லயன் வாழ்வு குடியேடினும்னார். ஏன் அவைகளெல்லாம் சிறிது காலங்களிலே இருப்பது போல் இருந்து இல்லாமை ஆக்கி நம்மை துன்பத்தில் அமிழ்த்துவது. சுமஞானிகளெல்லாம் இந்த சிற்றின்பத்தை இந்திரபதம் முதலான அனைவத்தை துரும்பென கழித்து விடுவார்கள். மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பரிசுப்பத்தாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். வல்ல வண்ணம் வாழ் கலசை வானவர்க்கு அடித்தொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சு பூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லார். சிவன் ஞானிகள் என்ன செய்வார்களாம்? உம்பர் மால் அயன் தொல்லை வான் பதங்களும் அது துரும்பு என கழிப்பாரே. இந்த பதங்கள் எல்லாம் துன்பத்திலே முடியும். அதனாலதான் உம்பர் மாலையன் தொல்லை வான் பதங்களும் அது துன்பு அது துரும்பு என கழிப்பாரே. துரும்பென கழித்து விடுவார்கள் என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் நம்முடைய சிவஞானிகள் பேரின்பமாகி அந்த ஒன்றையே விரும்பினார்கள். இதுக்கு எங்கே சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால் இது ஒரு கதையை வச்சு சொல்லப்படும். உபமன்யு அந்த குழந்தை வசிஷ்டர் ஆசிரமத்திலே இருக்கின்ற காமதேனு பாலை உண்டவர். அந்த குழந்தை இங்கு வந்து தந்தையாகிய மத்தியந்திர முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்த உடனே உலகிலே இருக்கிற பால் பாலை அதுக்கு புகட்டுகிறார்கள். ஆனால் உபமன்யு முனிவர் அந்த பாலை உமிழ்கிறார். ஏன் உமிழ்கிறார்? இதை விட மேலான காமதேனு பாலை உண்டு விட்டார். எனவே மேலான தேவலோக பசுவாகி அந்த காமதேனு பசுவினை உண்டவர் இந்த யுகத்திலே இருக்கிற பசுவினது பாலின் சுவையை விரும்பாது, அதை உமிழ்ந்தார். இதே போல சிவஞானிகள் இந்த ஆன்மாவினால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை காட்டிலும் கருவிக்கரணங்கள் அற்று சிவானுபவ இன்பத்தில் திளைப்பதை தான் பெரிதாக விரும்பி தனக்கு இருக்கின்ற சிற்றின்பத்தை அவர்கள் உமிழ்ந்து விடுவார்கள். இதை அழகாக திருமூல தேவனா என திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். கரும்பும் தேனும் கலந்ததோர் காயத்தில் அரும்பும் கந்தமும் ஆகிய ஆனந்தம் விரும்பியே உள்ளம் வெளியுற கண்டபின் கரும்பும் கைத்தது தேனும் புளித்தது. கரும்பும் தேனும் அரும்பும் வாசனும் கலந்தார் போன்றிருக்கின்ற இந்த காயத்துக்குள்ளே சிவானுபவ இன்பம் என்று வந்ததற்கு பின்பாக கரும்பும் கைத்தது தேனும் புளித்தது. அதுதான் விரும்புவாங்க. இதே கருத்தை நம்முடைய ஆதி குமரகுருபரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவையில அழகாக ஒன்றை சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பண்டார மும்மணி கோவையிலே குமரகுருபரர் வாக்கு சைவர்கள் மனதிலே இருக்க வேண்டிய கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. இந்த பண்டார மும்மணி கோவில வரக்கூடியது அது என்ன சொல்றார் பாருங்க. பல்லுயிர் தொகுதியும் பயங்கொண்டு உய்கையன குடிலை என்னும் தடவயல் நாப்பன் எல்லா உயிர்களும் பேரின்பத்தை தூய்த்தல் வேண்டும் என்பதற்காக பல்லுயிர் தொகுதியும் பயங்கொண்டு உய்கையன குடிலை என்னும் தடவயல் நாப்பன் சுத்தமாயிலே இருந்து அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை. அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்கின்ற மரத்தை வளர்த்தனை. அவற்றுள் பாதவ மகனில் படுபயன் பலவே. அந்த மரத்திலே எத்தனை பயன்பாடுகள். அவற்றுள் இலை கொண்டு வந்தனர் பலரே. இதெல்லாம் ஒரு சமயத்தவர்கள் புறப்புற சமயத்தவர்கள் புற சமயத்திலும் அகப்புற சமயத்தில் அகச்சமயத்திலும் இலை கொண்டு வந்தனர் பலரே. அவற்றுள் தளிர் கொண்டு வந்தனர் பலரே. தளிர் ஒரு அரும்போடு மலர் பிஞ்சு அருண் கா என்று இவை விரும்பினர் கொண்டு கொண்டு வந்தனர் பலரே. அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு இருப்ப அரிசமயத்தவர் இப்படி ஒவ்வொன்றும் வேதத்தில் எடுத்துக்கொண்டு இதுதான் நன்று என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அப்படி இருக்க ஒரு வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த அந்த உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பேரின்பத்தை ஒரு வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆறாயின்ப அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட வேதாந்தத்தின் உச்சியிலே சொல்லப்படுகின்ற அந்த சைவ சித்தாந்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலரே. அருந்தினர் சிலரே யாரே நன்னிலை பெறுதற்கு அந்நியமாயினும் நான் அந்த உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சாரத்தை நான் பருகுவதற்குரிய பக்குவம் எனக்கு இல்லாவிட்டாலும் அன்னவர் கமலம் பொன்னடி விளக்கி அந்த சிவானுபவ அந்த உபனிஷத்து சாரத்தை உண்ட சிவ ஞானிகளது திருவடியினை நான் பாதம் துளக்கி உண்டேன். அது எப்படி இருந்தது தெரியுமா? தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை விட இது எனக்கு இனிமையாக இருக்கிறது. சிவஞானத்தால் கிட்டுவது பேரின்பம்னு காட்டுறார். அன்னவர் கமல பொன்னடி விளக்கி அத்தீமூணல் அமுதம் ஆர்த்த பின் அதனால் வேம்பென கொண்டனன் விண்ணவர் அமுதே என சிவஞானியர் பேரின்பத்தை காணுகின்ற சிவஞானியருடைய திருவடியினை நான் துளக்கிய பாத நீரினை நான் உண்டதால் தேவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அமிர்தத்தை விட மேலான ஒரு இன்பத்தை நான் பெற்றேன். அதனாலே இந்த உலகிலே சொல்லக்கூடிய பேரின்பம் பேரின் சுவை உடைய தேவர்கள் அமிர்தமும் எனக்கு வேம்பன கசந்தது. ஆக இந்த இடத்துல நம்ம கவனமாக கொள்ள வேண்டிய ஒரு பகுதி ஒரு ஆன்மாவை சிற்றின்பத்தில் இருந்து திருத்தி பேரின்பத்திற்கு விளைய வைப்பவர் குருமூர்த்தியே. பெற்ற சிற்றின்பமே அங்கே பேரின்பமாய் எது உந்தி திருந்தியால் சொல்றார். ஆக இந்த ஆன்மா விளைகின்ற இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்திலே நாட்டம் கொள்ளுவோமாடியாக செய்வது இந்த குருமூர்த்தி ஒருவர் தான். அந்த நாட்டத்தை செய்ய வல்லவர். அந்த குருமூர்த்தி செய்கின்ற இந்த உபகாரத்தை தான் ஒரு உபதேசம் வாயிலாக இறைவன் உயிர்களுக்கு எப்படியெல்லாம் அவன் பரோபகாரம் பண்ணுகிறான் என்பதைத்தான் அழகாக இந்த ஞானாமிர்தம் நூலே சொல்லி காட்டுகிறார்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த வெள்ளம் அந்த பரமானந்த பழங்கடலாகிய அந்த வெள்ளம் ஆயிடைவான அப்படிப்பட்ட அதற்கு இடையிலே வானப்பேரியாற்று அகவையும் அதையாலே வானம் என்கின்ற உயர்ந்த பேராறாக உயர்ந்த பேராறாக அது பெரிய பேராறாக பெரிய ஆறாக வானப்பேர் பெரிய ஆறாக பெருகி வானப்பேர் யாற்று அகவையின் வெள்ளாயால் எங்கும் பறந்து கிடந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெள்ளத்தை ஒரு வாய்க்கால் வழியாக வந்து திருப்பி காவிரி வழியாக வாய்க்கால் வழியாக திருப்பி அது சிறிய கண்ணாறாக மாற்றி அதை வந்து அதான் வயல்ல வாய்ந்து விளைவு வெள்ள முடியும். அப்படியே வெள்ளத்தை வயல்ல வாய்ச்சினா என்ன ஆகும் சொல்றாரு. ஆயிடவான பேரியாற்று அகவையும் பெரிய ஆறாக வந்தது அந்த வெள்ளம். அகவையும் பாய்ந்து எழுந்து அப்படி அந்த வெள்ளமானது ஆறாக வந்து பாய்ந்தது உள்ளத்திலே வாய்ந்தது எழுந்து இன்பப் பெருஞ்சுழி ஒழித்து இன்பமாகிய சுழியை குளித்து வெள்ளம் வரும்போது சுழி சுழல் இருக்கும் அல்லவா அந்த சுழியை சொல்றாரு. அது இன்பச் சுழிங்கிறார். இன்பமாகிய சுழியை சுழித்து சுழித்து பெருஞ்சுழி கொளித்து சுழித்து கொளித்து சுழித்து என் பந்தமா கரை உருது அழைத்து இடித்து அப்படி ஆறானது வந்தது. அந்த ஆறு கரை நிரம்பும்படியாக கரை வழியும்படியாக தண்ணீர் வந்தது. கரை வழியும்படியாக உள்ள நிறையும்படியாக திருவுருள் உருகியது. உள்ள நிறையும்படியாக திருவுருள் உரியது. கரை நிரம்பும்படியாக கரை வெளியும்படியாக வந்தா அதனால இந்த கரை உடைக்கும். அதற்கு மேல கரையில் இருக்கின்ற மரங்களும் சாயும் மரங்களும் சாயும். அது போல திருவுருள் நிரம்பி விட்டபடியினாலே என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு பந்தமாகிய கரையை இடித்து தள்ளி பந்தமாகிய கரையை எவ்வளவு வந்த வச்சிருந்தேன் சொந்த பந்தம்னு எவ்வளவு பெரிய அளவே இல்லை. ஒவ்வொரு பிறவியில வந்த சொந்தம் அது போன போக்கு தெரியல. போன பிறகு சொந்தம் என்னாச்சு தெரியல. இப்படி இந்த பந்தங்கள் இருக்குது பாரு. ஒவ்வொன்றிலையும் பந்தம், பொருளிலே பந்தம், உடலிலே பந்தம், மனைவி மக்களிலே பந்தம், சுற்றத்தாரில பந்தம், பூமியிலே பந்தம், வீட்டிலே பந்தம், ஒவ்வொரு பொருளையும் பந்தம் வச்சிருக்கிறோம் அல்லவா. அந்த பந்தமாகிய கரையை இடித்து தள்ளியது. பந்தமாகிய கரை உருது அழைத்து இடித்து தள்ளியது. அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனை எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்களாக அந்த ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஒவ்வொரு ஜென்மங்களிலேயும் செய்த வினைகள், ஊழூள் நங்கள் ஓங்கி, ஊழூள் ஓங்கிய நங்கள், ஊழ் ஊழ் என்றால் பிறவி, ஊழ் என்றால் பிறவி, ஒவ்வொரு பிறவியிலும் செய்த வினைகள், ஒவ்வொரு பிறவியிலையும் செய்த வினைகள். இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கிறவன் இப்போ இந்த பிறவியிலே செய்து கொண்டு இருக்கிற வினையை செய்து கொண்டு இருக்கிற வினை என்றால் நல்வினை தீவினை ரெண்டு மனம் பாக்கு காயங்களாலே செய்கின்றோமா வினையே. இந்த வினையே ஒவ்வொரு பிறவியிலையும் செய்திருக்கிறோம். இப்ப இவ்வளவு சாஸ்திரங்களை கேட்டு இவ்வளவு தெய்வங்களை பணிந்து இவ்வளவு பெரியோர்கள் இருக்கின்ற தேசத்திலே பிறந்து இவ்வளவு நூல்களை எல்லாம் கேட்டு நல்லவர்களை எல்லாம் கண்டு அதற்கு மேல இந்திய காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் இல்லாதப்ப எவ்வளவு செஞ்சிருக்கோம்? இந்த வாசனை இல்லாத ஜென்மங்கள் எவ்வளவு இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட வாசனை திருமதி பூசண வாசனை பக்திங்கிறது பாவ புண்ணியங்கிறது தெரியாத ஜென்மமா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த ஒவ்வொரு ஜென்மங்களும் செய்தவன கொஞ்சம் ஒண்ணுமே தெரியலன்னா இப்ப நமக்கு தெரிய வந்தா இது பாவம், இந்த உயிரை கொல்லப்படாது, இவனை திட்டப்படாது, இவனை மோசம் பண்ணப்படாது, இவனை வையப்படாது, இந்த மாதிரி தீய காரியங்கள் எதுவும் செய்யப்படாதுன்னு இப்ப நமக்கு பயம் இருக்கு. செய்தா ஆண்டவன் தண்டிப்பான் அப்படின்னு பயம் இருக்கு. இந்த சாஸ்திர வாசனை இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவான் பாவத்தையே செய்யும். அது மாதிரி நாம எத்தனை ஊடி பறவைகளை செய்திருப்போம். ஊழ் ஊழ் ஓங்கிய ஊழ் ஒவ்வொரு பறவையில் ஓங்கிய நங்கள் இருவினை ஒவ்வொரு பறவையில் செய்த இருவினை. அந்த இருவினை அளவில்லாதன. அது பெரிய மரமாக தளைத்து களைத்து பூத்து காய்த்து அந்த வினை வினை ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமர் அந்த மாமரத்தை இடித்து தள்ளியது. இந்த வெள்ளம் போய் வேற பறிச்சு இடித்து தள்ளியது. இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே என்பது அவைபாட்டு. அது போல இந்த ஒவ்வொரு பிறவியிலேயும் செய்த வினைகளை இந்த திருவருளாகிய வெள்ளம் இடித்து தள்ளியது. அந்த வினைய மாமரம் என்று பெரிய மரம், மாமரம் என்றால் பெரிய மரம் என்று பொருள். மாமரம் என்பதோ ஒரு மரத்துக்கு பெயரு. சூரன் கூட கடைசியா என்னமா நின்ன மாமரமா தான் என்ன அதை குறிச்சு சொல்றாருன்னு தெரியல. அதனால பெரிய மரம் மாமரம் என்றால் பெரிய மரம். கடச்சலந்தனிலே யொழி சூரனை உடற்பெழுந்திரு கூறனவேது கரித்தெழுந்துரு சேவலு மாமையில் விடுவோனே என்பது திருக்கோள். அப்படி இருவினையாகிய மாமரம், இருவினையாகிய மாமரம் பெரிய மரமாக தலைத்து கிளைத்திருந்தது. அந்த இருவனையாகிய மரத்தை வேரோட பறித்து எரிந்து விட்டது. இருவனை சுத்தமாக இல்லாமல் போச்சு என்பது அப்படி சொல்றார். இருவனை என்பது சுத்தமாக இல்லாமல் போச்சு. புண்ணியம் மேல் ஊக்குவிக்கும், பாவம் கீழ் ஊக்கு. புண்ணியம் என்ன பண்ணா மேலே கொண்டு போகும் சொர்க்கத்துக்கு, பாவம் நரகத்துக்கு. புண்ணிய மேல் ஊக்குவிக்கும், பாவம் கீழ் ஊக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே தினந்தோறும் புண்ணியனை ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் பசுபதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நமகா, ஓம் உக்ராய தேவாய நமகா, ஓம் பீமாய தேவாய நமகா, ஓம் மகதே தேவாய நமகா, ஓம் சிவகாமி அம்பா சமேத சிதம்பரேஸ்வராய நமகா அப்படின்னு தினந்தோறும் அரிச்சு தரிச்சு தரிச்சு தரிச்சு தரிச்சு பூசித்து பூசித்து பூசித்து பூசித்து அந்த புண்ணியத்தினால அந்த இரண்டு வனையும் இருக்கு. புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமூடு கீழ் மேலும் நன்னாராயி என்பது சிவஞான சக்தியார். அதனாலே பூசிப்பது எதற்காக என்றால் வினை துறைவதற்காக. பூசிக்காதவர்களுக்கு வினை எப்படி இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். ஆகையினாலே இருவனை மாமர வேறு பொறித்து எழுந்து, அதனால அந்த இருவனை ஆகிய மரம் வேரோடு விழுந்து விட்டது. வேறு பொறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்டா. அதனால அந்த வெள்ளமானது மிகவும் பொங்கி திருவருளாகிய வெள்ளம் மிகப்பெரிய அது அருள் நீர், அருள் நீர் ஓட்டமாக ஓடியது. அருள் நீர் சொல்றாரு, அந்த திருவருளாகிய நீரை அருள் நீர் என்று உள்ளதா. அதனால அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வாஞ்சரை கட்டி, அதனால அந்த வெள்ளத்தை அணை போட்டு, அந்த வெள்ளத்துக்கு கரை போட்டு, வெள்ளத்துக்கு கரை போட்டு, அந்த கரை வெள்ளத்துக்கு கரை என்றால் அந்த திருவருளை வந்து வீண் போகாதபடி, திருவருளை செலவு செய்யாதபடி, திருவருளை பாதுகாத்து, பெற்ற திருவருளை பாதுகாத்து, பொருளை பாதுகாப்பது போல திருவருளை பாதுகாத்து. இப்ப திருவருளை பாதுகாத்தல் என்று சொன்னால் யாரும் இப்ப திருவருளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருவருளை பூசிப்பதினாலையும் ஞான நூலை வாசிப்பதனாலையும் ஞான நூல்களை கேட்பதினாலேயும் சிவாலய தரிசனத்தினாலையும் சிவனடியார் தரிசனத்தினாலையும் சிவனடியாருக்கு திருமுது ஊட்டுவதனாலையும் சிவ புண்ணியங்களை செய்வதனாலே திருவருள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? சேர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருலையும் அதுல 15 மார்க்கு, இதுல 20 மார்க்கு, இதுல 30 மார்க்குன்னு திருவருள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கு அதனால வேறு ஏதாவது இருக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்த திருவருள் குறைந்து போகாதபடிக்கு, திருவருள் குறைந்து போகாதபடிக்கு அதை பாதுகாத்து, அதுதான் கரை போடுறது. அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வாஞ்சரை கட்டி, அதே சந்தின் வாஞ்சரை என்றால் மனமிக்க சந்தன மரங்களை போட்டு கரையாக கட்டிங்கிறார். சந்தன மரங்களை அடுக்கி கரை போட்டுங்கிறார். சந்தன மரங்கிறது நல்ல எண்ணங்களாய், நல்ல எண்ணங்களாகிய மனம் பொருந்திய நல்ல எண்ணங்களாகிய கரையை போட்டு சந்தின் வாஞ்சரை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோழி, அதையாலே மனம் பொருந்திய மலர் நிறைந்த குளமாக அதை தேக்கி, அந்த ஆற்று வெள்ளத்தை குளத்திலே தேக்கி வெறிமலர் குளவாய் கோழி, அதையால அந்த வெள்ளத்தை திருவருள் பெற்ற திருவருளை அதையால இப்போ என்ன பண்ணினாரு, ஒரு குளமாக தேக்கி வைத்தார். யாரு? மாணிக்கவாசகர் திருவாசகம் என்கின்ற குளமாக தேக்கி அதன் மூலமாக பாய்ச்சுகிறார் நம்முடைய உள்ளத்தில். வெறிமலர் குளவாய் கோழி நிறையில் மாப்புகை கரைசி, அதையாலே அந்த குளத்தின் கரையிலே அந்த திருவருளை பூசிப்பதாக, குளத்தின் கரையிலே அதையால் அந்த தீர்த்தத்தை பூசிக்கிறது. இப்ப கங்கா தீர்த்தத்தை பூசிக்கிறத பார்த்தோம் இல்லையா, கங்கா தீர்த்தம் அது போல வெள்ளத்தை பூசிப்பது. காவிரியும் பூசிக்கணும், கங்கா தீர்த்தத்தை எப்படி அங்க பூசிக்கிறாங்களோ அதே போல காவிரியும் பூசிக்கணும். தூசிக்காம இருந்தா போதும் ஆகி போச்சு. காவிரியை யாரும் பூசிக்கிறே, தூசிக்கிறார்கள், தூசித்து விட்டார். உன்னை என்ன அழகா இருந்தது காவிரியை பார்க்க, அந்த லட்சணம் எல்லாம் பூசிக்கணும். ஆகையினாலே அப்படி அந்த கரையிலே அகில் முதலாகிய தூபங்களை இட்டு மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தில் வெறிமலர் குளவாய் கூலி நிறையில் மாப்புகை கரைசேர் அப்படி அகில் முதலாகிய சந்தனம் அகில் சாம்பிராணி முதலான பொருளை போட்டு தூபதீபம் காட்டி, அதனால இது அந்தரியாகவும் இருக்கு, இது அந்தரியாகம் என்றும் சொல்லுவது. அகில் மாப்புகை வண்டுடை குளத்தின் வண்டுகள் முயக்கின்ற அந்த குளத்தின் மீக்கொள மேல் மேல் அந்த திருவுருளாகிய வெள்ளம் அதிகமாக ஆக ஆக, ஒவ்வொரு நாளும் இப்படி செய்ய செய்ய செய்ய செய்ய என்ன ஆகும், திருவுருள் அதிகமாகும், வெள்ளம் பெருகிக் கொண்டே இருக்கும். பணக்காரனுக்கு பணம் சேர சேர சேர சேர சேர என்னமா இருக்கு. இந்த பக்கம் 5 லட்சம் வந்துச்சு, அந்த பக்கம் 10 லட்சம் வந்துச்சு, இந்த பக்கம் 20 லட்சம், அந்த பக்கம் 30 லட்சம் வந்துச்சு. இப்படி சேர சேர அவனுக்கு என்னமா இருக்கு சொல்லி முடியாது. ஒருத்தருடையும் சொல்லவும் மாட்டேன். எப்படி இருக்கு மகிழ்ச்சி? அது போல திருவுருளை பெற்ற ஞானிகளுக்கு அவர்கள் பேரானந்தத்தை சொல்லி முடியாது. அவர்களாலையும் சொல்ல முடியாது, அவர்களாலையும் சொல்ல முடியும். இது நல்ல இடம். பேரானந்தத்தை பெற்ற ஞானிகள், திருவுருளாகிய பேரானந்தத்தை பெற்ற பரமஞானிகள் அவர்கள் சொல்ல முடியாமல் இருப்பார். அந்த மகிழ்ச்சியினாலே, மகிழ்ச்சியினாலே சொல்ல முடியாமல் இருப்பார். மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மரப்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி என்பாரு பெரிய புராணத்திலே அப்பர் சுவாமி. அது மாதிரி அந்த திருவுருளாகி வெள்ளம் அதிகம் நிரம்ப நிரம்ப நிரம்ப, ஏன்னா எல்லாம் பாதுகாக்க வேண்டியது, கரை போட வேண்டியது எல்லாம் பண்ணிட்டவா, அதனாலே திருவுருள் அதிகமாக பெறுகுது, வெள்ளம் அதிகமாக பெறுகுது. திறந்தோறும் அதனாலே அதில் பூசிக்கிறோமா, பூசிப்பதனால வெள்ளம் அதிகமாகும், திருவுருள் அதிகமாகும். அதனால தினந்தோறும் பூசிக்கணும், தினந்தோறும் பூசிக்கணும். மற்ற சாமிகள் என்னைக்கும் ஒரு நாளைக்கு பூசை போட்டா போதும், ஏதோ ஒரு தலைமுறையில பூசை போட்டா கூட போதும். தச்சாமிக்கு என்ன பண்ணா தினந்தோறும் பூசை பண்ணணும். அதுதான் பெரிய சிக்கல். அதனாலதான் பல பேர் கட்சியில சேர்றது இல்லை. இந்த சாமிக்கு என்ன பண்ணுன்னா தினந்தோறும் பூசணும். செவ்வ பூசைனா ஒரு நாள் கூட விடப்படாது. கண் பொருந்து போதத்தும் கைவிட நான் கடவேணும் என்றார் போல தினந்தோறும் செய்துட்டு தான் சாப்பிடும், பூசை பண்ணிட்டு தான் சாப்பிடும். ஆக இப்படி பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க பூசிக்க திருவுருள் அதிகமாகும், அதிகமாகும். அதனால இந்த வெள்ளமும் அதிகமாகதான், வெள்ளம் அதிகமாகுது போல. அதனால திருவுருள் அதிகமாகியது மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி. அதனால வேட்டூரான நிரம்பி விட்டது 120 அடி. அதை பார்த்தா உழவனுக்கு என்னமா இருக்கு மகிழ்ச்சி? இந்த 1 வருஷத்துக்கு கவலையே, வாழை நல்லா வரும், நெல்லு நல்லா வரும், கரும்பு வரும், மஞ்சள் வரும், எல்லாம் வளையும். தண்ணி கவலை, முதல்ல தண்ணி கவலை இல்லாம இருந்தா தானே விவசாயம். வெட்டூர்ல 10 அடி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சு என்ன ஆவா? அது இப்படி திருவருளாகிய வெள்ள உள்ளத்திலே நிரம்பி விட்டதை பார்த்த பரமஞானி ஆகிய மாணிக்க வாசகர் மகிழ்ந்து போகிறார். பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து பெருந்துறையை சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை அவனுடைய கருணையாக அவன் நம்ம தேடி வந்து இவ்வளவு பேரருளை செய்தானே, எப்படி இருந்திருக்குங்கிற மாணிக்க வாசகருக்கு அந்த மகிழ்ச்சியை சொல்லி முடியுமா? பெருந்துறைய சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இருகண்ணீர் மலைவார துணியர்களை கடந்து போந்து திருந்து வரும் சிவபோக குழந்தைகள் வாய்மெடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கிருத்தி பாதவோர் அடிகள் அடிகளைகள் போற்று பெறாரம் பெருவள்ளத்திலே போலி சிவம் வேறு தான் வேறு என்கிற நிலை இல்லாமல் ஆனந்த வடிவமாக இருக்கிறார் மாணிக்கவாசகர். ஆனந்த வடிவமாக இப்படி திருவருள் பெருக பெருக பெருக பெருக அந்த திருவருளை பார்த்து பார்த்து பார்த்து பூரித்து போகிறார், பூரித்து போகிறார். மகிழ்ச்சி மகிழ்தலை நோக்கி மீட்போல மேன்மேல் மகிழ்தலை நோக்கி அரிச்சரை வயலும் அன்பு வித்துட்டு இப்படி வெள்ள நிரம்பி விட்டால் விவசாயம் என்ன பண்ணி சும்மாவா இருப்பான்? உள தொடங்கி விடுவான், உள தொடங்கி விடுவான். அதனால உழவு தொழிலே ஆரம்பித்து விட்டார். அப்படி அந்த உழவு தொழில ஆரம்பிக்கிறது அந்த உழவத்தான் அரிச்சனைங்கிறார். உழவுதான் அரிச்சனை, அரிச்சனை வயலும் அந்த உழவு அந்த வயல அரிச்சனைங்கிறார். பூசை அரிச்சனை இருக்கு, அரிச்சனைங்கிறது பூசை. அரிச்சனை என்றாலும் பூசை என்றாலும் உண்டு. அர்ச்சனை உபயோகங்கள் ஆகிய தருக்களாதி கற்பூர சிவலோகத்தை கலப்பதை தின்னங்கண்டோம் என்பது சிவ தருமோத்தரம். எண்ணிலாகமை எம்பி இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலானவை அரிச்சனை புரியாதால் பெண்ணில் நல்லவள ஆயினம் இருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். அதனால அரிச்சனை என்றாலும் பூசை, இது பூசை என்றாலும் உண்டு. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேலுமே சுற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அரிச்சனையாகிய வயல், அரிச்சனையாகிய வயல், பூசையாகிய அந்த வயலில் அரிச்சனை வயல்.

கிளி முன்னின்று காப்பதே நின்றுப்பாரம் என்றும், ஆறாறு அறியாத சூதான வெளியில் வெளியாகின்றதுரிய வயமே அண்டபகிர் இண்டவா அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமானவரமே என்பது தாய்மான சுவாமி பாட்டு. ஆகையினாலே இப்படி அருச்சனையாகிய வயலிலே அன்பாகிய வதைய வதைப்பு உள்ளமாகிய குலத்தினை பற்றி ஏறுவது தெள்ளு ஞான துருத்து சிரத்தை நீர் வாய்க்கி கள்ளவான்புரி களைகள் கட்டு கள்ளவான்புரி களைகள் கட்டு ஆனந்தம் விளைத்து கொள்ளை கூறும் மாணிக்க வாசகம் கடல் குறிப்பான் என்பது மாணிக்க வாசல் கோத்திரம் பெரூர் புராணத்தினர் விளங்குதா. மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி அந்த உழவரும் பாடுறாரு, இந்த உழவராரு பாடுற உழவர் திருநாவர். மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையா களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையும் நிற்பதாகி சிவகதி விளையும் அந்த கருத்தை சொல்றார் மாணிக்க வாசகர். அருச்சனை வயலூர் அன்பு வித்து வெள்ள நிறைய இருந்தா தண்ணீர் கிணத்துல நிறைய இருந்தா சும்மா இருப்பான விவசாயி என்ன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா. அரிச்சனை வயல்ல அன்பு வித்துட்டு அன்பு ஆகிய வரைய அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த தொண்டர்களுக்கு உழவர்னு தொண்டர்களுக்கு உழவர்னு அந்த உழவன் நெல்லாகிய பொருளை எடுக்கிறார். இந்த உழவன் அது தொண்டர்களாகிய உழவர்கள் திருவருளாகிய பொருளை எடுத்துக் கொள்கிறார். அவன் நெல்லை எடுக்கிறான், இவன் திருவருளை எடுக்கிறான். இவன் உழவன், அவன் உழவன். இவன் களை எடுக்கிறான், அவனும் களை எடுக்கிறான். அவன் களை எடுக்கிறான், இவன் களை எடுக்கிறான். உள்ள இருக்கிற தீய குணங்களாகிய களையை எடுக்கிறான். புரியுதா? அதனால தொண்ட உழவர் ஆரத்தந்த அதனால தொண்டர்களாகிய உழவர்கள் மகிழ்ச்சி மிகுதியா மிகுதி அடையும்படியாக மனம் நிறையும்படியாக ஆரத்தந்த மனமாற வாயாரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, வார தலையார கும்பிட்டு சொல்றாருல்லவா. அதனால தொண்ட உழவர் ஆரத்தந்த தொண்டர்களாகிய உழவர்களுக்கு இப்படி பேரின்பத்தை பேரின்பத்தை நிறைய ஆரண நிறைய தந்த ஆரண நிறைய தந்த தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்ட தரும்பரன் மேகன் வாழ். இப்படி தொண்டர்களாகிய உழவருடைய உள்ளம் மகிழ்ச்சியில் நிரம்பும்படியாக இப்படி பேரின்பத்தை தந்தவனாகிய பரமேஸ்வரனாகிய மேகன் வாழ்க. மேகம் சிவருமான என்னமா உருவகப்படுத்தினாரு? மேகமாக சொல்லும் சிவருமான் மேகம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் கொள்ளு உலகு என்பது திருக்குறள். அதனாலே மேகமானது கைமாறு இல்லாமல் கைமாறுங்கிற நம்மளை எதிர்பார்க்காமல் நமக்கு என்ன செய்வான் மழை பெய்தா லாலா பேட்டக்காரன் நினைச்சு பெய்தா அது போல பரமேஸ்வரனும் கருணையை பொழிகிறான். எந்த உபகாரமும் எந்த பிரயோசனமும் நம்மிடத்துல எதிர்பாராது. தந்தது ஒன்றென்னை கொண்டது என்றென்னை சங்கரா அருகுலோ சதுரர் அந்தமன்றில் ஆனந்தம் பெற்றேன் உன்னிடத்திலிருந்து அந்தமன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது உண்டு என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருவான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா என் உடலினம் கொண்டா யார் இதற்கு இளநூர் கைமாறு. கடவுளுக்கு செய்கிற உபகாரம் ஒன்றுமில்லை, மாரிக்கு செய்கிற உபகாரம் ஒன்றுமில்லை, சூரியனுக்கு செய்கிற உபகாரம் ஒன்றுமில்லை. அவர் செய்கிற உபகாரம் நமக்கு அளவில்லாதது, அவர் செய்கிற உபகாரம் அளவில்லாது. ஆகையினாலே இப்படி கைமாறு கருதாமல் பிரதிபகாரத்தை எதிர்பாராது செய்கின்றபடியினாலே அவனை மேகம்னு சொன்னார், மேகம் என்று சொன்னார். அதனால மேகம் பொழியாவிட்டால் பயிர் வாழாது, சிவபெருமான அருள் பெய்யாவிட்டால் உயிர் வாழாது. அதற்காகத்தான் அவனை மேகம்னு சொன்னார். பரமானந்த பழங்கடலதுவே கருமா முகிலிற்றோன்றி திருவாரூருங்கிற வரையிலேறி திருத்தகுமன் வழி திசை திசை விரிய ஐம்புலப்பந்தனை வாழறவு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடொழிலொன்றி வானொலி மிளிர எந்தம்பரவீர் கோபம் விதித்து முரசரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னரும் உண்டுளி உள்ள செஞ்சுடர் உள்ளம் திசை திசை விட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருபெய் தேர்னே நீர்நசை தரவரு நெடுங்கண் மான்கரன் தவப்பெரு வாயிடை பருகித்தளர்வுடும் அவப்பெருந்தாவ நீங்கார் சிந்தன ஆயிடவான பெரியாற்றக வயன் பாய்ந்தெழுந்திருந்த பெருஞ்சுழி ஒழித்து சுழித்தம் பத்தமாக கரைபுருது அலைத்தெடுத்து அலைத்து இடித்து ஊழ் ஊழ் ஒட்டியனங்கள் இருவனை மாமரம் வேர்புரித்து எழுந்து உரு அருளில் ஒட்டாறு வரை சந்தின் வாஞ்சினை கட்டிமட்டவள் பெருமலர் குளவாய் கோலி நிறையில் மாப்புகை கரைசியல் வெண்டுடை குளத்தின் மீக்குள மேல்மேல் மகளிர் நோக்கி அரிச்சன வயலின் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் அறத்தந்த அண்டத்தரும்பரன் மேகன்பாள் என்பது வரையிலும் ஒரு உருவம். இப்படி பரமேஸ்வருடைய எல்லையில்லாத அவன் செய்த அருளை

0: மேகம், இந்த மேகத்துக்கு அருண் மேகம் என்று கட்சியை பெற வாழ்க்கிறாரு செம்பந்த சரணாலயர் கந்தபுரான சுருக்கம்பாடி கந்தமரன். போதம் ஒரு சூதமுனி புகன்ற அந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யதுயர் பரவியனு வெம்மதியன தாதகுல்பும் ஒளிர்காஞ்சு குவட்டிலேறி சலதி அமுதீன நிகர்சன் தமிழதான காதன் மலை பொழிந்த அருக்கொண்டலான கச்சிய பண்பாதவளும் உச்சி வைப்பான் என்று பாடுகிறார். ஆகையினாலே இப்படி திருவருளாகிய மேகம் சௌர்வான் திருவருளாகிய மேகம் அண்டத்து அருச்சன வயலுள் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் தந்த தொண்டர்களாகிய உழவருடைய உள்ளா அப்படி மகிழ்ச்சி நிரம்பும்படியாக தந்த அண்டத்து அரும்பரன் அண்டத்து அரும்பரன்னா எல்லாவற்றையும் கடந்து விளங்குகின்றவனாய் இருக்கின்றவன் உயர்ந்தவனாய் இருக்கின்றவன் அண்டத்து அரும்பரன். மேகம் எங்க இருக்குது? அண்டத்துல தானே இருக்குது. அண்டத்து அரும்பரன் மேகன் வாழ் அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்றது வாழ்கள் சொல்ல தவிர வேற ஒண்ணும் தெரியாது. வாழ் என்ன செய்யறது? இவ்வளவு உபகாரம் பண்ண கடவுளுக்கு என்ன சொல்றது? ஒண்ணும் வாழ்க வாழ்த்து அண்டத்து அரும்பரன் மேகன் வாழ் என்று இதுவரையிலும் ஒரு 66 to 95 இப்படி ஒரு உருவகப்படுத்தி நமக்கு அறிவிக்கிறார் மாணிக்கவாச சுவாமி. அதற்கு மேல வாக்கியங்களிலே வாழ்க வாழ்க வாழ்க.
1: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அவர் யாதும் புகழுப்படாமல் அப்படின்னே சொல்லலாம். ஐயா, 7 ஆம் நூற்றாண்டுல நாவுக்கரசர் என்னமோ அங்க கையில காட்சி காண போனாருங்க, பெருமோன் எல்லாம் சொன்னார், அதனால இங்க வந்தார் அப்படின்லாம் தேக்கல எழுதுகிறார். இதெல்லாம் என்னையா? அதான் கேப்பான்ல திருநாவுக்கரசர் எம்பி எழுதிட்டு எடுத்துக்கிட்டான்.
3: இல்லப்பா, நீ திருவியாற்றுக்கு போன சொன்னார், எனவே அங்க முழுகினார், இங்க எழுந்தார்னு பாடுறார். இதுக்கு என்ன ஆதாரம்? யாதும் புவடுபடாமல், நான் நடக்காமல் நடந்த சோடுபடாமல் இங்க வந்து சேர்ந்தேன். ஐயாறு அடைகின்ற போது திருநாவுக்கரசுடைய வாக்கல்ல, அதை வைத்தல இவர் வரலாறு சொன்னார். கட்டுக்கதையில மாண்டுமீது சொல்லாது. சிலது விட்டு விட்டார. திருநனி பள்ளி வந்து பாலை நீதல் ஆகியதுன்னு எல்லாரும் பாடினாங்க. கேட்கலார் சொல்லலையே, எல்லாரும் பாடினாங்க. ஆத்திரத்தை கூட பாலை நீதல் பாடியதும் பாம்புடைய பாடியதும் காலையில் வந்தாங்க. திருநனி பள்ளிக்கு போகும்போது தாத்தா வீட்டுக்கு போகும்போது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்சி கேட்கிறார் சொல்லல. மிகச்சிறந்த ஆதாரங்கள் இருந்தால் அன்றி அது குறையும் சொல்ல மாட்டா, நிறையும் சொல்ல மாட்டா, அப்படியே போட்டு ஒதுங்கிடும். கேட்கிறார் திருநனி பள்ளி எங்க பாலை நீதல் பாடியது எங்கேயாவது சோடு இருக்குது திருஞான. அதனால் தாண்டின்றி செய்ய மாட்டான். அதனால இப்ப யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதுன்னு சொன்னதுதான் இவ்வளவு காட்சி. அந்த நடக்காமல் அங்கே நீராட இங்கே வந்து எழுந்திருந்தார். அவங்க என்ன கண்டார்? இங்க என்ன சொல்றார்? பார்த்ததெல்லாம் சத்தியம் சிவமாக பார்த்தாருங்கிறார். எப்படி? யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது என்ன கண்டேன்? அங்க இருக்கவனுக்கு மலையாளத்தியானதான். எது? ஏ, ஒரு ஆஞ்ஞானியும் பெண்ஞானியும் வருதுடா ஜோடி போட்டுக்கிட்டுன்னு சொல்லுவான். யாருக்கு? திருவியாத்துக்காரனுக்கு. ஆனா திருநாவுக்கரசருக்கு காதல் மடப்பிடி ஓடும் களிருவருவன கண்டேன். ஆனா அங்க இருக்கவனுக்கு அது ஆஞ்ஞானியும் பெண்ஞானியும் தான். ஆனா அடியேன் இங்க ஆஞ்ஞானி பெண்ஞானியா கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டே. எனக்கு எல்லாம் அம்மையப்பராவே படுதேப்பான். அதனால்தான் நிற்பனவும் நடப்பனவும் அம்மையப்பராக கண்டார்னு பாருங்க. அருமையான சான்றுகள். திருமுறை அந்த முன்னே இருக்கிற 11 திருமுறையும் அழக அலசனவர். அதனால 12 திருமுறையே அசைக்க முடியுமா? இந்த அடிச்சோடுதான் காதல் மடைப்பிடியோடும் கழிது வருவன கண்டேன். கழிதா கண்டேன்? இல்லை, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். உடனே சைக்காலஜி படிக்கிறாங்க வந்தான். யானையை கண்டு அம்மையப்பராக ஆண்யானி பெண்யானியை கருதுறது அப்படி எங்களுடைய உளநூல் தத்துவத்துக்கு பொருந்துடைய சித்தம் நேர்களை தொல்காப்பியத்தை கிடைக்கிறோம். ஆமாம், தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ல தலைவனை பிரிந்த தலைவி துபாய் போயிட்டார், போயிட்டார் 3 வருஷம் ஆச்சு. அந்த நாள் வந்து வந்த உடனே 5-4 மணிக்கு எந்திரிச்சு 3 வருஷத்துக்கு முன்ன போனவர் ஐயா வர்ற பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரண ஒரு ஆள் நம்ம ஐயா திருவண்ணாமலையில இருந்து வந்தா கூட அவருதானோ ஐயா வேற வேற. ஏன் நோக்குவை எல்லாம் அவையே போறல் சொல்லுவாங்க. எதுல ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்குதோ அந்த ஆர்வம் மிகுதி இறக்கும் போது எதை பார்த்தாலும் அதுவா தோணும். சைக்காலஜிட ஆமா ரொம்ப தொழில இருக்காம நீங்க யாராவது போய் பஸ்ல இறங்கி வர்றத பார்த்தா நீங்க இறங்கும் போது மற்றது அவரு இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இறங்கும் போது அது இல்ல ஜிஜி யாரோ தெரியல அப்புறம் தெரியும், ஆனா பார்க்கும் போது அதுல பட்டு ஏன் விளங்குதா. அதனாலதான் காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன தான் வந்தது. ஆனால் இவரோட நோக்கம் எல்லாம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாக கண்டேன் தொல்காப்பியத்தின் படி நோக்கு எல்லாம் அவையே போறல் என்பதும் அது என்றெழுதலாம். நீ இலக்கணம் வரும்போது இலக்கியம் வர்றதில்லை, இலக்கியம் வரும்போது இலக்கணம் வர்றதில்லை, ரெண்டு வரும்போது சமயம் வர்றதில்லை. தோல் கண்டார் தோலையை கண்டாருங்க கூடாது, தோல் கண்டார் தலை முதல் 6 அடியும் பார்க்கணும். இப்படிலாம் ஆனால் சொன்னேன் சும்மா அதெல்லாம் ட்ரைனிங்கே போவதால் தான். எங்க 3 பேராசிரியர் 3 பேராசிரியர் எதுக்கு போறாங்க தேவையில்லை. தண்டமான தேசிகரையா திருக்குறள் உரைவளம் என்று எல்லா உரையும் முதன் முதல் தொகுத்து ஒரு ஆய்வு நிகழ்த்தியதே எங்க சிங்கம் அல்ல. எனவே காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறி ஆதன கண்டேன் இப்படி சொன்னார். வந்தால் இப்படி எல்லாம் வந்தது. அந்த எல்லையில் வந்தவனே ஐயர் கோலமங்காளி தகந்திட போச்சு. இப்படி எல்லாம் சென்று வணங்கினார் திருவிழாத்துல பெரிய மகிழ்ச்சியோடு கூட. எப்படியோ வந்து 7:45 தெரிஞ்சு போச்சு. திருநாவுக்கரசருக்கு நமக்கு சேர்க்கிறாருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படித்தான் போச்சோ தெரியும். அதனால இப்படி எல்லாம் கண்டு மகிழ்ந்த நாவுக்கரசர் அப்படி இப்படி வெளியில வருகிறாராம் அந்த திருக்கோயில் இருந்து. ஐயர் கோலமங்கு அழித்து அகந்திட எல்லா காட்சியும் அம்மையப்பராக கண்ட அந்த மனநிலை அப்படியே மாறி. முன்ன அந்த மலையாளத்தையான ஆண்யானையும் பெண்யானையா வந்த போது அம்மையப்பர்ல வர்ற அப்படின்ற இப்போ ஆமா மலையாளத்தையான இது ஆணாற்றுக்கு அது பெண்ணாற்றுக்கு அப்படின்னு

அப்புறம்தான் பன்னாரந்த மலை அமைந்த இப்படி எல்லாம் நான் கண்டனி. காதல் மடப்பிடியோடும் கழிது வருவன கண்டேன், களிரா கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாலும் கண்டறியாதன கண்டேன். அதே போல ரெண்டு கோழி, ஒன்னு ஆண் கோழி ஒன்னு பெண் கோழி, ரெண்டு வருவது கண்டேன். ஆண் கோழியும் பெண் கோழியுமாது இல்லை எங்கள் அம்மையப்பர் என்றெல்லாம் ரொம்ப அருமையா பாட்டார். அது மறைந்ததாம், மறைந்த உடனே கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார்தமை போட்டு

0: அப்படியே அவங்களுக்கு என்ன அது பாடும் பணியே பணியாறுவாய்ங்கிற மாதிரி இறைவனை காணும் பணியே அவங்களுக்கு பணி. அதனால் திருவிழாட்டில் வந்து எங்கே வடக்கே வடயாத்திரை செய்தவர் கைலாயமலை சென்றவர் பெருமான் திருவருளாலே திருவையாறு வந்து அந்த கண்ட கோலமெல்லாம் அமையப்படாக கண்ட கோலமாக கண்டு பணங்கியவருக்கு அந்த கோலத்தையும் பெருமான் அப்படியே மாத்தினேன். இதெல்லாம் ஒலியும் ஒலியும் அந்த மாதிரி அமையப்படாக கண்டார். எப்போ அந்த ஆண் யானை பெண் யானை ஆண் கோழி பெண் கோழி ஆண் ஆண் செய்வது கிளி பெண் கிளி இதெல்லாம் கண்டது. இப்போ ஒவ்வொன்னா ஆண்கிளி ஆண்கிளியாய் பெண்கிளி பெண்கிளியாய் அப்புறம் ஆண் யானை ஆண் யானையாய் பெண் யானை பெண் அப்படியே திருவருள் அப்பயோ கைலாய காட்சி கண்டுட்டார். எங்கே இங்கே கண்டார் கண்டவர் திருவையாறு அமர்ந்தார் திருவையாற்றுல தங்கினாராம் சில காலம்
1: கைலாயத்தில் இருந்த பெருமான்.

பணிந்து மாடுன்னா பக்கம் மாடுன மாடு உயர்தானம் பணிந்து அருகில் இருக்கிற அந்த திருக்கோயிலாம் வணங்கி மழபாடியாரை வணங்கி மழபாடி சொல்கின்ற பொழுது சுந்தர ஞாபகம் புலிச்சோலை அழைத்தது மின்னார் செஞ்சடையில் மணிக்கொண்டை அணிந்தவரே அண்ணே மாமணி மழபாடியில் மாணிக்கனும் அண்ணே உண்மையெல்லாம் யாரும் மழபாடி மாணிக்கம் அதெல்லாம் வணங்கினார் மழபாடி யாரை மணி

கீழே போய் செய்யணும். அங்கதான் இருக்கூடிய அந்த நிறைவாக இருந்தது போலும். சேர்ந்து திருப்பொடும்புக்கு திருநடை மாளிகை முன்னர் சார்ந்து வளங்கொண்டிறங்கி எங்கேயுமே வளம் செய்துதான் பெருமானை வணங்கியிருக்கிறாள் என்ற அருமையான குறிப்பிட்டது. அதுல வளம் வந்து பிறகு பெருமான் திருமுன்பு நேர்ந்த பறிவுடும் தாழ்ந்து நிறைந்து ஒழியா அன்பு பொங்க ஆழ்ந்த கண்ணீர் மடி தூங்க அயர் உறும் தன்மையர் ஆனார். அது அப்படியே அடைக்கின்றாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர். இந்த அன்பை அடக்கி வைக்க முடியாது. இந்திய தனக்கு அன்பாளர் இருந்தாங்கன்னா ஒரு தொட்டு தண்ணி தானாகும். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அவருக்கு தனக்கு யார் வேண்டியதுங்கிறத இவர் மறைச்சாலும் இவர் கண்ணீர் மறைக்காது. அந்த கண்ணீர் என்ன பூசல் தரும் தாம் தான் பண்ணிடுமா. இதோ சகலமானவர் தெளிவிப்பது என்னவென்றால் இவருக்கு அவருக்கு நெருங்கிய அமைப்பு, ஆதலால் தான் தண்ணி வருகிறது என்று பூசல் தரும். என்னமோ ஒரு பொன்னியமிக்க அவரில் இந்து செட்டில் குதிரை ஓட்டினார்கள். அப்படி ஓட்ட ஒரே ஒரு ஆட்சி இந்து செட்டில் பெரிய பெரிய நீள ஆதிரி இருக்கா ஆதிரி இதெல்லாம் வச்சாங்க. ஒன்னை முக்கா வரையில எல்லாத்தையும் நமக்கு புன்கள் நீர் பூசல் தரும்னா அதுவே வெளிப்படுத்தணும். இவருக்கு அவருக்கு அன்பு இருக்கிறது என்பதை ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரெண்டு பேர்ல கண்ணில் தண்ணி வந்ததுனாலேயே பார்த்தீங்களாப்பா ரெண்டு பேரும் அவ்வளவு நெருங்கி அன்பிருப்பான் என்று அந்த கண்ணீர் புலப்படுத்தும். அதனால இங்க பெருமானை உள்ளங்கை உடனே அந்த அந்த புன்கள் நீர் பூசல் தரும். திருப்பூந்திருக்கு திருப்பூந்துரு கெமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று ஒரு பூந்தருளும் பிராணி பொய்யிரியைக் கண்டேன் என்று விருப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவழிக்கு நாம் என்னும் குறுந்தொகை பாடி. இவர் இப்ப நம்ம கூட பார்த்தா அப்படி கூட ஒரு ஆய்வு செய்யணும். நம்ம இப்ப இருக்கிற பதிகங்கள் நம்ம 330-340 தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் தரப்படுக்கலாம். சுந்தரர் பேரு 100 இப்ப ஒன்னே ஒன்னு கிடைச்சு 101 அண்ணா ஒரே ஒரு திருநாகேஸ்வரம் ஒரு தலம் ஒரு இதை கிடைச்சிருக்கு. இதுல இந்த கேட்கிறார் அந்த பதியங்களை எப்படி முகந்தெடுக்கிறார் தொடக்கத்தை மாதர் கடைக்கு நீ என்று பாடி என்பார்கள். அப்ப என்ன இருக்கா தொடக்கத்தை முகர்த்தார், நடுவை முகர்ப்பார், இறுதியை முகர்ப்பார். அப்ப எந்தெந்த பதியத்தில் எவ்வாறு முகந்தார் மூவர் திருப்பதியங்களை முகந்து நிற்குமாறு என்று ஒரு பிஹெச்டி பண்ணலாம். முகந்து நிற்குமாறு எப்படி எடுக்கிறது முந்திய முதல்வர் இறுதியும் ஆனாய் முதலெடுத்து எங்கெல்லாம் சொல்லியிருக்கார், நடுவில் இருந்து எங்கெல்லாம் சொல்லுகிறார், நிறைவில் இருந்து எங்கெல்லாம் சொல்லுகிறார், பாடல் தொடரை எங்கே சொல்லுகிறார், பாடல் கருத்தை எங்கே சொல்லுகிறார், ஐவகையில் ஆனாய். அந்த பொய்யிலியை கண்டேன் என்றுங்கும் போது கருத்தி வரி இருப்போம் திருவடிக்குங்கிறது ஏறத்தால் அந்த கருத்து தான். அது வந்து பதிகம், இது வந்து திருக்குறள் தொகை. இப்படி எல்லாம் உண்டிருக்கிறார். இப்படி சென்று பாடி அன்புரையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவதென்று

வேண்டியதுதான். எப்படியோ அவருக்கு வயது முதிர்ச்சி சரிங்களா. இனிமே இவனுடைய யாத்திரை எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தலை யாத்திரை, பாண்டி நாடு யாத்திரை, அவ்வளவுதான். பாண்டி நாடு போய் அது கூட எல்லா பதிகளுக்கும் போகல, சில பதிகள் தான் போயிருக்காரு. போய் நேரம் தான் எங்கன்னா எது போயிட்டு இங்க திருப்பூர் பூம்பூர் நேரிய புண்ணியணி. அதனால இவருடைய தலையாத்திரையில நீங்க எஞ்சி இருக்கின்ற ஒரே ஒரு தலையாத்திரை பாண்டி நாடு யாத்திரை தான். என்னமோ இங்க தானே சரி குங்கியதான் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இங்கலும் ஞாயிறும் கோயிலும் திருமணம் ஒன்று பண்ணிருக்காங்க. பெரிய திருமணம் ஒன்று கேட்டாங்க. அவனை பெரிய மரத்தை கட்டி அங்க இங்க திருப்பந்தூரத்தில் எம்பர் இருந்தாராம். அப்படி இருக்கின்ற பொழுது பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனித்தாண்டகம் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவும் திருத்தாண்டகம் செல்கனி காட்டிட போட்டும் திரு அங்க மாலையும் உள்ளிட்டு எல்லையில் பண்டைத் தொகையும் எம்பினர் ஏற்றி இருந்தார். இது இங்கே பாருங்க எப்படி முகக்கிறாருன்னு கேட்டா அந்த பாடல் யாப்புவை மட்டும் ஒழுங்கிட்டார். தனித்தாண்டகம் திருத்தாண்டகம் திரு அங்க மாலை தலைப்பு இது மாதிரி ஒழுங்கிட்டார். பதியத்துக்குள்ளேயே போகாமே பதிக தலைப்பாய் அல்ல அந்த பதியம் எந்த யாப்பில் அமைந்ததோ அந்த யாப்பை குறித்து அப்படி முழுந்திருக்க இப்படியெல்லாம் பல பதியங்களை பாடியிருக்க பொன்னி வரம் கொண்ட திருப்பூந்துருத்தி அவர் இருப்ப கல்மனத்து வல்ல மணர் தமைவாதில் கட்டடித்து சென்னவன் கூண் நிமிர்ந்தருளி திருநீற்றின் ஒளி கண்டு மன்னிய சீர் செண்பனகர் மறையவனார் வருகின்றார். அருமை இதுதான் மூன்றாவது சந்திப்பு, நிறைவான சந்திப்பு. ஞானசுந்தர் நாவுக்கரசனும் சந்தித்த சந்திப்பு மூன்றிடம், ஒன்று காரி, திருதொன்று புகழூர், இது திருப்பந்தூர். இதான் நிறைவு, இதான் நிறைவாக சந்திக்கிற இடம். திருப்பூந்தூரத்தில் இவர் இருக்க சீர்காழி தம்பியார் எங்க பிரிந்தாலும் தெரியுமா, பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ சொல்லப்படாத அவர் சம்பரதான் இங்கே வைக்கிறத வைக்கலாம். பிரிந்தவர் எங்கே, திருமறை காட்டு. எப்படி பிரிந்தார்கள், அங்கேயும் அழுதுதான் பிரிந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வேண்டாம் சமணர்கள்லாம் நம்ம கொல்லாதவர்கள், திருமையை சின்னது இளமையா இருக்கு, இது எதுக்கு வேண்டாம், மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டது. இல்ல பரவாயில்ல பெருமாள் கொடுக்கிறான் என்று சொல்லி, இல்ல அப்படியானா அடியும் போகிறேன், இது பழைய சிவாஜியே ரத்த நடிப்பு போட்டு அல்லது பழைய சிவாஜி நாகையாவும் செஞ்சு நடிக்கலாம். இதுதான் இதுலதான் இருக்க, இதுல குழந்தையா போட்டு நாகையாவை போட்டு அவர் இதை போட்டு

அப்பதான் வேயிறு தோழி பங்கன் பாடி, வேயிறு தோழி பங்கன் பாடி பாடின பிறகு கூட நாவுக்கரசருக்கு உள்ளூர வந்து மனசு கட்டணும். சரி, ரொம்ப தம்பி புறப்படுறார், அவரை எவ்வளவுதான் தடுக்கிறது, இல்லைன்னா அடியின் உடன் வர்றேன், இந்த இங்க இருக்கட்டும், இங்க பெரியவங்க இருக்கட்டும் சொல்லிட்டு. அதனால காளி பிள்ளை படிச்சுட்டு அப்படியே பிரியறார். ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா ஆரம்பி என்று படிச்சுட்டு இருந்தேன். இவரும் அப்படியே தம்பியே பார்த்துக்கிட்டு சிறுவரும் நல்லபடியா தம்பி போய் வரணும். அவன் தெரியும் தெரியும் பார்த்துக்கிட்டு உங்க ஆசீர்வாதம், அதனால பொதுவே தொலை வராது, அறியும் வருகிறேன் என்று சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரிய பிரிவு பிரிவுங்கிறது இந்த மூன்றடங்கள்ல சந்தித்ததில்லை, அந்த இரண்டாவது இட பிரிவு தான் உண்மையான பிரிவு. ரெண்டு பேரும் கண்ணீர் தாரதாரையா பார்க்க பிரிவு. அப்படி பிரிந்தவர்கள் இவர் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய நாவுக்கரசர்னா அங்கிருந்து பிரிந்து திருமறைக்காட்டு இருந்து தொண்டை நாடெல்லாம் போய் பிரிச்சு கடைசியா திருவையார் வந்து இங்க வந்து இப்ப திருப்பிட்டு. நம்ம தம்பியார் என்ன பண்ணார், அவர் என்ன கேட்டா நேரா போகிறார். அம்மா அமைச்சர்லாம் வந்து அழைக்க சரிங்களா, அதனால அப்படி அழைக்க அவர்கள் எல்லாம் உள்ளே சென்று பாண்டிய நாடு சென்று எல்லாம் தமிழ் தொழில்கள்லாம் நீக்கி அந்த எந்த பாண்டியன் தமிழ் தொழில் இருந்தாலும் அந்த பாண்டியனும் அந்த மங்கையர்கரசியார் குளச்சிறையார் இவர்களோடு சேர்ந்து பாண்டிய யாத்திரை எல்லாம் செய்துட்டு செய்துட்டு மணலூர் வர்றாங்க. மணலூர், மணலூர் தான் குன்னுடைய பேர் தோன்றிய இடம் குளச்சிறையார். அந்த இடம் வந்த அதான் பாண்டி நாட்டு எல்லையும் கூட வரும்போது எல்லாம் அழறாங்க. யாரு மங்கையர்கரசியார், நிந்தசிய நெடுமாறர், குளச்சிறையார் என்ன இல்லை, இனிமேல் நீங்க எல்லாம் இங்க இருந்து இந்த பாண்டி நாட்டை ஆளுங்கள், அடியேன் வருகிறேன்னு புறப்படுற சோழ நாட்டுக்கு. இல்லை அடியவங்களும் நாங்களும் சேர்ந்து வருகிறோம். நல்லாமா நீ நாடு நம்ம காக்க வேணாமா, கம்பராமாயணம் ஒத்து நோக்கலாம், ஆனா கம்பர் பாடுறவன் ஒத்து நோக்க மாட்டான். நாங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குறை கொடுப்போம். அதனால குகன் கூடவே வர்றேன்னா ராமனோட வேணாம் பாடம்

நீங்க இந்த காட்டுல இருக்கிற மிதை யார் காக்குறது? இங்குள்ள கீழே காவற்று யார் உளர்ந்து இங்க இருக்கிறது யார் காக்கிறது? அயோத்தியை நம்ம அந்த தம்பி காக்கலாம், நீ இந்த தம்பி இங்க காத்துக்கிட்ட. உன் கீழே ஏனாதந்தோ, அயோத்தியில இருக்கவங்க வேற, இந்த குகன் காட்டுல இருக்கவங்க வேற, யாராவது எல்லாம் நம்ம மக்கள் தானே. இதெல்லாம் யார் சொல்றாங்க?

எங்கே கானகத்தில் இங்கே மனமோர்க்கடியிலே பெறுகின்றார்கள். யார் இந்த காளி பிள்ளையார் அந்த மூவரையை நிறுத்தி அங்கே வைத்துவிட்டு அவங்க இவர் கண்மறையிற வரைக்கும் அவங்களே இருந்து தேங்கி தேங்கி அழிந்து சரி கடமை என்ற ஒன்றை வற்புறுத்தி போகிறார். எனவே அதுவும் முக்கியம்தான். இதில் ஆளவாய்ப்பு கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு நீண்டவர்கள் செல்கிறார்கள். இவர் பொறுத்து வரும்போது நீர வர்ற அந்த புத்தநிதியை வெல்ற திருக்கொள்ளம்பூர் உள்ள தண்ணி வருது. தானே ஓட தவிர்த்து குகனாக ஆகிறார். அங்கே எப்படி குகன் தான் படகு ஓட்டினார் அதை போல நம்ம தம்பியும் படகு ஓட்டுச்சு. சீகாழி தம்பியும் நல்ல ஏற்றாவது இருக்குது. ஆனா அங்க படகு ஓட்டும் போது குகன் ஓட்டல, இங்க ஓட்டும் போது சீகாழி பிள்ளை ஓட்டு என்ன தானா ஓடுது. எல்லா இடத்துல நிறுத்துறீங்கன்னா இந்த வகுப்பு எவ்வளவுதான் நம்ம இருக்கணும். அதெல்லாம் நம்ம அருமையா கம்பரும் பாடி வைக்கிறார். இங்கே வந்து அருமையா பண்ணுறாங்க. ஆகவே அந்த கொள்ளம்பூர் ஓடத்தை கிடக்கிறார். கலந்து வந்தார் கொள்ளம்பூர் பெருமானை பார்க்கிறார். நீர வேகமா தான் வர்றார். பிபி இப்போ ஞானசம்பந்தருடைய யாத்திரை அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தது. ரொம்ப நீண்ட ஆண்டுகள் ஆகின. அவருடைய தலையாத்திரையில இந்த ஐந்தாவது தலையாத்திரை தான் பாண்டி நாட்டு யாத்திரை. இதுதான் கொஞ்சம் நீட்டித்த காலம், நீட்டித்த காலம். அதெல்லாம் நீட்டேன் நீங்க வீட்டுக்கு போகணும் தெரியல. நீர அங்கங்க பெருமானி பார்க்கணும். திருக்கடவுர் வரலாம், ஞானகன் பேர் வரலாறுல திருக்கடவுர் வந்தா சரி பல நாள் ஆச்சு நமக்கு என்ன பண்ணுவோம். ஒரு வாரம் ஆச்சு வீட்டை விட்டு எப்படா வீட்டுக்கு போனா கேவலமான நமக்கு இவ்வளவுதான் இதா இந்த வீடுதான் வீடு அந்த வீடு என்னைக்கும் அவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க. அதனால திருக்கடவுள் வந்த உடனே நாமக்கரசர் எங்க எழுந்துட்டு இருக்கிறார் அங்க ஒரு அடியவர் திருப்பூந்துருத்தில் இருப்பதாக திருச்சியே பல்லக்க அந்த வீடு திருக்கடவுர் வந்தவர் அங்கிருந்து நீங்க வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்குது தீகாரி ஒன்னு இங்க போயிருக்கலாம் அவளை நீர் யாத்திரல போகாமே இருந்தவர் அங்க எல்லாம் அழுதழுது இப்ப பிரிந்தவர் கூடுகிறார் கூட போகிறார். அந்த திருப்பூர் தன்பை நகர் மறையவனார் வருகின்றார் தீண்டமிழ் நாட்களில்

பெறலாறு விரிப்பேன், இதுல எப்படி விரிப்பேன்? ஞானத்துல பெறலாறு ஆனதுனால அங்க மனைவியர் குடியில அவங்க எல்லாம் ஆழ ரொம்ப வருத்தப்பட்டு இங்க இருங்க இதெல்லாம் சொல்லிட்டு நேரா வந்து புத்தனம்பியை வென்று கொல்லம்போதூர்ல கூட்டி திருக்கடவுள் வந்தார் என்று அங்க சொல்லுவார். அது சொன்ன மீண்டும் கூறியது பொருளாதார கூறியது பொருளாதார அப்பாச்சு என்ன நெறி தெரியலாம் சந்திப்பையும் சொல்லி. ஆனா அந்த குன்ற வரலாறு ஞானசம்பந்த வரலாறாகும், இது நாவுக்கருத வரலாறாகும். இது முக்கியம் நாவுக்கருத, அதனால வந்தார். இப்ப திருப்பந்தூருக்கு வந்தார். ரொம்ப தந்தை வரும் தமிழகர் ஆச்சு. திருப்பூந்தூருக்கு இங்க பக்கத்துல வர்றான்னு சொன்னோன்னே நம்ம இந்த அப்பெல்லாம் வடிப்போக்கள் இருப்பாங்க, நிறைய வேகமா போறவங்க யாரும் நாலு பேர் சேர்ந்து மேலும் பள்ளத்துல வந்து வருது, பள்ளத்துல இருந்தாலும் திருப்பூந்தூர்ச்சியில வந்தது இப்பதானே வருது. அதனால நீ இங்க போயிருக்கேன் ஐயா பெரியவங்களே, ஒரு தம்பி பள்ளத்து மேல வருது ஞான சொன்னவரான் போன் இருந்ததா தம்பி இருந்ததா அதெல்லாம் இருந்தது. இது சிவலாவுல சிவலோகமா இருக்கிறோம், அப்பாண்டி நாட்டு சிவலோகமா சிரித்து என் அப்பா தலைவன் சொல்ல மாதிரி தமிழகத்தையே சிவலோகமாக்கி ஒரு வசதி இல்லாத ஆள் போய் நேரா ஒருத்த கொண்டு சொன்னாலுடைய விஜயமே தெரிஞ்சது. இதுதானே இருந்தாங்கப்பா. ஆதலால் இது மாதிரி சொன்ன உடனே நான் நாவல் பார்த்தேன், இவ திருமதி காட்டிலிருந்து பொருளும் தம்பி வர்றார், எனவே ஆள் வந்தாராம்.

கூட்டம் நிறைய இருந்தது. பார்த்தார் இங்கிருந்தவாறே சிறிகையும் பார்த்து அவனை நான் தெரிந்திருக்கேன் என்று நினைத்து அப்படி பார்ப்பார்கள். அவரு பார்த்திருக்கிறார் அதை இதெல்லாம் இதை விட அங்கு விரிவாக்குனர். அவரும் பார்த்திருக்கிறார் மதுரை அது நாமக்கத்துக்கு வர மாதிரி இருந்தேன் அப்படின்னு பெரியவர் நீங்க இங்க பார்த்தனே திருநாமக்கிறது அவர் எங்க போறார் ரொம்ப விரைவில் வந்திருக்கார், ரொம்ப நாகரிகமா வந்திருக்கார். இவ்வளவு வயசான காலத்துல எப்படித்தான் ஒரு பேரு கூட தெரியாம இது திருப்பூருக்கு அங்கே இருந்திருக்கார். அவர் நல்லா பலரும் தெரியும் நாவல் எப்படி அத்தனை பேர் கண்ணிலையும் நம்ம சொன்னோம்னா மழை அப்படி போட்டார் அரசு நம்ம புத்தி அதுலதானே போகுது அப்படி வந்து மறக்கணும். மறைச்ச உடனே இவர் வந்து பல்லக்கட்டி ஏற்று வைக்கிறார். இருக்கும்போது வாழியவர் அமைத்தாங்கும் மணிமுத்தும் சிறிகையினை தாடும் உடலில் கொண்டு தாங்குவன் யான் என தெரிந்த வந்து ஒருவர் யானே மறைந்த வடிவோடும் புகழி அந்தனார் ஏறி எழுந்தருளி வரும் மணிமுத்தின் தந்த மணி சிறிகையினை தாங்குவார் உடன் தாங்கி சிந்தை கழிப்புறவர் என்று அடியே உன் பிரியதாங்கும் பேரு பெற்று அடியே உன் பிரியதாங்கும் பேரு பெற்று என்று சொல்லி ஆனால் இது அப்படியே

0: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அந்த திருவடி பேரு என்பது என்னன்னா தெளிந்து இருக்கிறது. எந்த விதமான தொடக்கமும் இல்லாமல் அளக்க முடியாத ஒரு ஆனந்தத்துக்குள்ளே இருப்பது. அது வாழ்வியிலேயும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நடந்து நடந்து நடந்து வந்து வந்து வந்து ஓஹோ ஆகா ஆகா ஆகா என்று நினைத்து மகிழ்ந்து போற்றி இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை தேரச் செய்கிறான், தெளிவடை செய்கிறான். ஆகவே தேரச் செய்வதற்கு அவன் தேர்வுகள் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையில இவனுக்கு தெரியவில்லை. சாமி சொன்ன உடனே சாமி ஒரு விளக்கம் சொல்கிறார். நீ போ, காட்சி பிரமாணமாக பாரு, காதாலே கேளு. உலகத்துல கண்ணாலே பார்ப்பதும் பொய், காதாலே கேட்பதும் பொய். தீர விசாரிப்பதே மெய்னாரு. தீர விசாரிக்க முடியாது நிக்கிறாங்க. அதாவது நம்முடைய கண் கொண்டும் நம்முடைய காது கொண்டும் பொறிபுலன்கள் கொண்டும் உண்மையை அறிந்து விட முடியும் என்பது இல்லை. ஓரளவுக்கு உன்னை அழைத்துக் கொண்டு கைப்பற்றிக் கொண்டு இந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகும். அந்த பொறிபுலன்கள் அழைத்துக் கொண்டு போகிற வழியிலே உன்னுடைய மனம் திடமாக இருந்து அந்த திடமான மனத்தின் மூலமாக பெற வேண்டிய அறிவுகளை எல்லாம் சரியாக பெற்று ஞாபகத்துங்க. திருகளாகிய அறிவுகளை பெறக்கூடாது. மரங்கள் பல பல்வேறு வகையாக முருட்டு மரங்களாக இருக்கும், ஆனால் உருண்டு திரண்டு இருக்கும். அத கட்டன் நல்ல கருவி நூல் வல்லவன் என்ன பண்ணுவான், சரியாக முறையாக அறுப்பான், நே செய்வான். முதல்ல வளைஞ்சிருக்கு விட்டுற மாட்டான், எந்த பகுதியை எடுத்துக் கொள்ள முடியுமோ அதை சீர் செய்வான், செம்மை செய்வான். சிலது பிறகு செம்மையான மரங்களாகவே சிலது இருக்கும். இந்த முருட்டு மரங்கள் தான் பின்னே திருகள் இல்லாத நல்ல மரங்களாகவும் வரும். அதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் பயன்படத்தக்க மரங்களாக. எத்தனையோ மரங்கள் இருக்கு, எல்லா மரங்களும் பயன்படக்கூடியதுதான். ஆனா எல்லாம் பயன்படக்கூடிய மரமும் இருக்கிறது அல்லவா. உள்ளூர் அழுக்கத்தால் அந்த மாதிரி மனிதர்கள் எல்லா வகையான நிலையிலையும் பிறருக்கு பிறருடைய பயனுக்காக வாடுகிற நிலை இருக்கிறது, அதான் இறைநிலை. ஆகவே அங்க போங்க, உங்களுக்கு அந்த பேருகிற வழி கிடைக்கும் சொன்னார்கள். உடனே இதை சொல்லி அந்த அகநகரை தாண்டி புறநகர்ல வணிகர்கள் வந்திருக்கிறார். வணிகர்கள் அந்த காலத்துல தனித்தனி அமைப்புகளை பட்டணங்களை வைத்துக் கொண்டார். இப்ப கூட ராமநாதன் மொழினா வெளிப்பட்டணம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் அந்த வணிக மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தனித்தனி அமைப்பு. அந்த வெளிப்பட்டணத்துல புறநகர்ல போய் மாறு வேடத்துல போய் இந்த பாட்பானையும் அழைத்துக் கொடுப்பார். தான் மட்டும் தெரிந்த போறாரு இல்ல, எவன் வந்து முறை வேண்டி இருந்தானோ அவனையும் அழைத்துக் கொண்டு போகிற போது இங்க நடக்க போகிற செய்தி சாமி இவருக்கு தான் சொன்னார், பாண்டியனுக்கு தான் சொன்னார். அப்போ மறைவன் சொன்னா சாமி இப்படி உத்தரவு பண்ணிருக்கனால அங்க போக முடியாது. அப்போ சொல்றான், இப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கவலை சிந்தை நான் இது காண்பேன். இந்த கவலை என்னன்னா போனவங்களை பத்தி கவலை இல்ல, நடந்ததை பத்தி கவலை. இப்படி ஒரு கொலை நிகழ்ச்சி நடந்து என்னுடைய மனைவியை நான் பிரிய வேண்டும் என்பது எப்படி. மனுஷனுக்கு நினைப்பு குறைவு. ஆனால என்னுடைய கவலை சிந்தை நான் இது காண்பேன் என்று அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இறைவனுடைய திருவள்ளினால ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த பேசிக்கிறது கேட்கறதுக்கு பாருங்க, காது கொடுத்து கேட்டேன், நல்லா கேட்டேன். கலரி தெரிவார் காது கொடுத்து கேட்டார். காது கொடுத்து கேட்டார்னா இங்கே போயிடக்கூடாது. காது கொடுத்து கேட்டேன், என்ன கேட்பது, நுட்பமான விஷயங்களை காதால கேட்பது. ரொம்ப மென்மையான ஒரு துருதியா இருந்தா கூட அந்த துருதிய காதுல கேட்டுதான் அதான் கேட்கப்பட்டதுன்னா திருதினா கேட்கப்பட்டது. எங்கேயாவது ஒரு இப்படி காது காரம் நடத்திட்டு போவோம், என்னுடைய இசையாசிரியர் சொல்லுவாங்க, அது என்ன சுதி, அந்த சுதிக்கு நீ பேசுங்க பாடுங்க முடியுமா. உயர்ந்த நாத நிலை அறிந்தவர்கள், நாத நிலை நாத நிலை, அது அந்த ஒலி இருக்குன்னு பாருங்க, அந்த ஒலியினுடைய கூறுபாடுகளை பகுத்தறிகிற நுணங்கிய வாய்மன், வணங்கிய வாய், நுணங்கிய கேள்வி, நுட்பமான கேள்வி இருக்குமானா வணக்கமான வாய் வரும். ஆனா அந்த நுணங்குமான அந்த ஓசையிலிருந்து நாத தனுமனிதம் சங்கரம், அந்த நாட தத்துவத்தை கேட்கிறவர்கள் பிறகு சொல்ல எழுத்தாக சொல்லாக பொருளாக பல்வேறு மொழிகளாக மாறுகிறது. ஆனா அந்த ஒலி இருக்கிற ஒலி, அந்த ஒலியை கேட்க வேண்டும். அங்க கேட்பதற்கு ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசிக்கொண்டு எல்லாருக்கும் கேட்குதா? சில பேர் அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, தனித்தனியா பேசுறவர் பேச யாரும் கேட்க மாட்டாங்க. கல்யாண வீடுகள்ல போய் கச்சேரி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும். உயர்ந்த வாத்தியமா இருந்தா என்ன, அவர் பாட்டுல வாசிட்டு இருப்பாரு, இவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல தானே சந்திக்க முடியும், வேற எங்க சார் பேச முடியும், 100 மைல்ல இருந்து 200 மைல்ல இருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு கச்சேரி வைப்பான் என்ன, நாங்க பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்காத இருக்கா கச்சேரி வைப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஆரவாரத்துக்கிடையே ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள். அந்த பேசுகிறவர்கள் சொன்னாங்க, இந்த மணமகன் இருக்கிறானே இவனுக்கு எந்த விதமான குறையும் உடம்புல இல்லையே, வயது முதலும் இல்லையே, இளைஞனாகவே இருக்கிறானே, இவன் எப்படிதான் கொண்டு போகுது, இவனுடைய உடம்புல இருந்து எப்படி உயிரை கொண்டு போவது, கொண்டு போவது, நமக்கு உத்தரவு வந்துடுச்சு இவனை கூட்டிட்டு வான்னு. சில பேர் உத்தரவு போட்டுச்சுன்னா கொண்டு போறவன் ஆராய்ச்சி பண்ண முடியாது. உத்தரவு என்ன சொன்னாங்களோ அது எப்படி நடக்கணும். தொண்டர்களுக்கு என்னன்னா, அப்பா சில பேர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பான், எங்கேயும் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலும் அங்க சொன்னா இது என்ன பெரிய, நமக்கு என்ன உண்டு, அதற்கு ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையை செய்வோம். என்ன செய்வோம், நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்துச்சியா, திருப்பத்தூர்ல இருந்து வர்ற வழியில ஒரு ஆலமரத்துல என்றைக்கோ அந்த இலையில எவனோ எய்த அம்பு தொடுக்கி இருந்து நாம காத்தாக போய் அசைத்து அந்த பார்ப்பனியை கொன்று அவருடைய உடல் உயிர் உடல்ல இருந்து உயிரை எடுத்துக்கொண்டு வந்தோமே, அதை மறந்துட்டியா? ஆமா, இப்ப அது மாதிரி இந்த இப்பதான் கன்று இருந்த பசு இங்க பாரு கட்டி போட்டுருக்கு, இப்ப மேடம்தான் அடிப்பான். அந்த மேல சத்தத்தை கேட்டு வெறிந்து இந்த தாம்பை அறுத்து கொண்டு இந்த மாடு போய் அவனை குத்த போவோம். அந்த கொம்பு ரெண்டுல நம்ம உட்கார்ந்துக்குவோம், மணமகனை அவனுடைய உயிரை கொண்டு போடுவோம். ஆகா, இப்படி இருக்க இது நடக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இது நடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டான். ஆனா நடக்கிறது நிறுத்த முடியாது, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் நடக்கிறத நிறுத்த முடியாது. நடக்கிறத நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குமானா, நாளை என்ன நடக்க போது தெரிஞ்சு போச்சுன்னா நாம ஒன்றும் செய்ய முடியாது. முயற்சி பண்ணலாம், ஆனாலும் முயற்சிய மாற்றி விடும். ஆகவே இது நடந்தால் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போலவே ஆரவாரம் நிகழ்ந்தது. அந்த கன்று இந்த பசு எங்கேயாவது மிரளுமா, அந்த சத்தத்தை கேட்டு அது மிரண்டு போய் அந்த கயிறை அறுத்து கொண்டு போய் முட்டியது. மணமகன் இப்ப மாறிவிட்டான். அது சொல்கிறார், மணமகனே பிணமகனாய், மணப்பறையே பிணப்பறையாய், எல்லாம் உடனே நிச்சயம் உடனே மாறுது. ஒரு கணந்தோறும் யாரு எந்த சம்பவம் நிகழ்வோ அந்த சம்பவத்துக்கு தக்கபடி சூழ்நிலை மாற்றம் அடைந்தது. சூழ்நிலை என்பது ஒன்றும் இல்லை, நிகழ்வுகளுக்கேற்ப உடனே இருக்கிறவர்கள் அதை பிரதிபலிக்கிறார்கள். இப்போ இதுவரைக்கும் ஆரவாரம் உடைய நிலையில இருந்த மன வீடு வேறு வகையாக மாறிவிட்டது. அணி இழையார் வாட்டொலி போய், இந்த குலவை இடுதல்னு ஒரு பழக்கம், கருவிகள் தங்குதெல்லாம் வச்சு விடுறது, பின்னே இயற்கையாகவே இந்த மடத்துல இருந்து ஒலியை கிளப்பி நாம அசைச்சு குலவை இடுறது. பொங்கல் போது மனம் மதம் தாலி கட்டுற போது வீட்டுக்குள்ள நல்ல உயர்ந்தவர்களை வரவேற்கிற போது குலை விடுகிறது பேரு. இந்த குலை விடுகிற பழக்கமே இப்ப இல்ல, அது ஒரு டேப் ரெக்கார்ட் வாங்கி போட்டுக்கிறாங்க. கொலை வீடு கொலை வீடுகிற மரபுடைய வீடுகள்ல கொலை வீடு. அந்த அணியிலையாருடைய வாழ்த்தொலி கொலை வாழ்த்துன்னா அவங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றது இல்ல, வாழ்க என்று சொல்லுகிற குறிப்பு அந்த ஒலியாக நாவை அசைத்து அப்படி வாழ்கன்னு சொன்னவங்கதான் பிறகு பிள்ளைய வளர்க்கிற போது தாளாட்டுகிறார்கள். அப்புறம் இனிய பாடுகள் பாடுகிறார்கள்.

0: அடிகள் அது சொல்ற செல்வம் அங்கிய செல்வர் வராய்த்துறை செல்வர் எல்லாம் செல்வம். அப்போ இந்த அருமையான ஒரு தாளாட்டுகிற அந்த இனிமையான சொல் எப்ப வரும்னா வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தி வருகிற வழக்கம் அது. இத மிக அழகாக மேகராக குறிஞ்சின்னு வச்சு இதை பாடுனா மழை வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அலமண்ட போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவாள்கள் நடமாட முழவதில மழை என்று அஞ்சி கிளமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்த்திருக்கும் திருவையாறு. இப்படியெல்லாம் இயற்கையில இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஓசைகளையும் அனுபவித்து அனுபவித்து தேறியவர்கள் தான் இந்த தமிழகத்துல நிறைந்து ஊர்கள் நிறைந்த ஊர்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்கு, அடுத்தடுத்து ஊர் இருக்கு, ஒரு இடத்த கூட அவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இருக்குன்னா என்னன்னா அந்த தலத்து இறை உரை இறையை நினைந்து நினைந்து பெரியவர்கள் பாடி வச்சிருக்கிறார். அந்த அற்புதமான இசை வாழ்த்து ஒலி இசைய ஒலி உடனே என்ன ஆச்சுன்னா அது ஒரு இசையாயிருந்தது. அது பேரு ஒப்பு இல்லாதது ஒப்பு ஆறு ஒப்புக்கு ஆறுதல் ஒப்பாதீங்க. அது என்ன அது எப்படி எப்படி எப்படி அழுகுறாங்க பந்தலிலே பாவக்கா சொல்ற பந்தல்ல பாவக்கா காத்திருக்கான் போகையிலே பார்த்துக்கலாம் அப்ப சொல்ற இன்னொரு கூட வந்தவர் மாறி மாறி பேச்சாக அமைவது பூஜுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கறவும் பேசுறாங்கல்ல சாமி பேசுறாங்க இதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து அந்த இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு இறைப்பாடுகளாக ஆக்கி விடுகிறது. பெரும்பாலான மாணிக்கவாசருடைய பாடல பாத்தீங்கன்னா பெண்களுடைய விளையாட்டாகவும் ஆடல் பாடலாகவும் அந்த இயற்கை நிகழ்வாகவும் இருக்கும். அப்ப அவர் சொன்னா ஐயோ நான் விதைக்கல விட்டுருக்கேன்னால அந்த அந்த உப்பாரி பாட்டிலே பதில் சொல்லிட்டாரு. இப்போ இது சிந்தை நான் காண்பேன் என்று நினைக்கிற போது உடனே மாறுது அழுகை ஒலியாக மாறிவிட்டது. அணிழையார் வாழ்த்தொலி போய் அழுகை ஒலியாக மாற உலகத்துல இத பார்க்கிறவங்க என்ன செய்யணும்னா இந்த பிறப்பு கனமதி பிறந்து இரும்பி காயம் உயிர் பிறந்து இறப்பு இல்லை இந்த உடம்பு தான் தோன்றி நின்று மறைகிறது. உயிர் என்றும் உள்ள பொருள் உயிர் பறக்குது உயிர் வாழுது உயிர் இறக்குறதுன்னு சொல்லுங்க. உயிருக்கு ஒரு இடம் எழுபெருமான் சொன்னார் உள் பறந்தே இந்த உடம்புல வந்து புகுவது இருக்கிறதே அது பிறப்பு இந்து வாழ்வது இருக்கிறது வாழ்க்கை அதுல இருந்து பிரிந்து போகிறது இயற்கை ரயில் பயணம் மாதிரி. ஆனால அங்க சார் கனமதனு பிறந்து இரும் இக்காயத்தின் நிலையை இந்த காயம் இருக்கிறது இந்த காயத்தில் காயத்தினால காயம் இந்த உடம்புனால என்ன வேணும் வரும் பயனை அதை மனித பிறவியும் வேண்டுவதே அவர் சாமியினுடைய திருவடியை நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு போருமையா வேற ஒண்ணு வேணான்னு. இங்க இந்த உடம்பு பெற்றத்தால் பெற்ற பயன் என்னன்னா வரும் பயனை இந்த நிலையாமை தெரிந்தவர் தான் உடம்பில் எடுத்ததுடைய பயனை ஒழுங்காக செய்வார்கள் மேற்கொள்ளுவார்கள். காயத்தின் வரும் பயனை உணர்வுடையா தாம் உணர்வார் உணர்வுடையவர்களுக்கு தான் என்னுடைய அற்புதம் தெரியும். அற்புதம் அறியேனே என்பார் மாணிக்கவாசாமி. என்ன அற்புதம் பண்ணிட்டான் கோல் தேன் கொண்டு அங்க பண்ணிட்டாரு. உடம்பு பூரா என்னுடைய உடம்பு பூரா அழிவூறுகிற யாக்கையாக செய்து விட்டான் என்னுடைய உடல் இடம் கொண்டான் யான் இதற்கு இளநூர் கைமாறு உணர்வுடையார் தாம் உணர்வார் உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணரும் நாய் அடிபட்டது பந்தி அடிபட்டது காக்கா அடிபட்டது வீட்டுக்கு போட்டு போயிட்டு போயிருப்பான். ஆகா இந்த உடம்பு உயிர் நீங்க உடம்ப பார்த்தவொடனே இந்த உடம்பு என்னென்னலாம் செஞ்சிருக்கு இந்த உடம்புல இருந்து இந்த உத்தவன் உயிர் வாழ்க்கை உடையவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். ஒருவர் போகிறார் பிரிந்து போகிறாருன்னா அவர் வாழ்நாளில் செய்ததை எல்லாம் நினைச்சு வீழ்நாள் படாமை நன்றாற்றி ஒருவன் நன்றாற்றுவானால் வாழ்நாள் வழி அடைக்கும் அவனை பற்றி நினைவே ஒழியாது இந்த உலகத்துல. இறப்பு வீட்டுக்கு போனா அந்த உணர்வு என்ன வரணும் இந்த உடம்புல இருந்து இந்த புண்ணியர் என்னென்ன காரியம்னா செஞ்சிருக்கிறார் அங்க போய் குறை பேசக்கூடாது. அதான் அந்த சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போனா குறையெல்லாம் சொல்லக்கூடாது நிறைவான விஷயம் தேடி தேடி பாப்பா நிறைவு என்ன இருக்குன்னு ஒண்ணு நீங்க நாள்தோறும் வந்து கோபியங்கால் கடையில வந்து வெள்ளப்பம் சாப்பிடுவாருங்க, நானும் அப்ப போய் சாப்பிடுவேன். இவருக்கு வேற நல்ல லோன் கிடையாது, ஆனா நல்ல சுவையான பண்டம் அந்த வெள்ளையப்பம் ரொம்ப விசேஷமானது, சிங்கிற பண்டத்துல ரொம்ப விசேஷமானது. நானும் போயிட்டு இருந்தேன் சார், அவரும் ஒரு ஒரு நாள் கூட நாங்க தவறு கிடையாது சார், மாலை சரியா 4 மணிக்கு வந்துருக்கோம் சார், சாப்பிடலாம் எங்களுக்கு தூக்கம் வராது சார். இவரும் அவரும் சார் வேற நம்மளுக்கு வேற நிறைவு கிடைக்கலன்னா ஏதாவது அவர் பார்த்த சுவை, நல்ல சாங்கம் கேட்பார் சார், நல்ல பாட்டு கேட்பார் சார், நல்ல நாடகம் கூத்து பார்ப்பார் சார், திருவிழாக்கெல்லாம் வந்துடுவார் சார். இப்படி ஐம்பதங்கள், அந்த ஐம்பதங்கள்ல இருந்து சார்ந்திருக்கக்கூடிய அறிவின் பயன், தெளிவின் பயன், அந்த தெளிவின் பயனாக இந்த உலகத்துக்கு அவர் என்ன விட்டு சென்றிருக்கிறார் அப்படி நினைச்சா உணர்வுடையா தாம் உணர்வார். உணர்வு ஒன்றுமில்லாருக்கு ஒரு நாள் தூக்கப்பா சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னான்னா, உணர்வு ஒன்றுமில்லாருக்கு உணர்வும் இல்லை. கனமாதனில் பிறந்தீரின் காயத்தின் வரும் பயனை உணர்வுடையா தாம் உணர்வார். இந்த உணர்வுகளை கருவுதான் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களுடைய, பக்தி இலக்கியங்கள்னா ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு பொழுதாவது மனசுல ஒரு நைவு உண்டாகணும். எப்ப பார்த்தாலும் கடினமா இருக்கிற இந்த உள்ளத்தை ஒரு ஒரு வினாடி அரை நிமிட நேரம் மட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகட மூட மட்டி. தவம்னா என்ன, பாங்குல நல்ல நினைவுகள்ல நினைக்கிற போது இந்த ஊரை போடுற விதை வந்து விதை காஞ்சி போன விதைதான், அதை நல்ல மண்ணில போட்டா முளைச்சிடாது, அந்த கொஞ்சம் மண்ணில கொஞ்சம் ஈரம் இருந்தா தான் அது 100க்கு 100 பயிரா வரும். அவர் இந்த உயிர் இடம் கொண்ட உடம்புல இருக்கிற வாழ்க்கையில கொஞ்சம் நைவா இருக்குமானால் அந்த நைவு தான் நையாத மனத்தினை நைவிப்பான். சாமி ஏன் வந்தாலும் கேட்கிறார் திருச்சி பாத்துக்கு, வேலை வெட்டி இல்ல சாமி, மாதந்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல ஏறிக்கிட்டு தெருவில சுத்திக்கிட்டு வர்றானே, அது வேலை வெட்டி இல்லாதவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்காக வந்துருச்சுங்க. மலர் கொடுக்கிறவர், மலர் எடுக்கிறவர், சந்தனம் அத பல்வேறு வகையான அலங்காரம் பண்றவங்க, கருவிகள் வாசிக்கிறவர்கள், துப்புரவு செய்கிறவர்கள், சுமப்போர், இப்படி பல்வேறு வகையானவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக சாமி வந்தார். அவன் தூக்குறவனு கூட ஒரு நைவு வந்துடும், இத்தனை காலமா நான் தூக்கினார், என் பரம்பரையே தூக்கிச்சுட்டா சீபாரம் கேட்டு. அப்ப சாமி நையாத மனத்தினை நினைப்பான் இத்தருவே ஐயானி உலா போன்ற அன்று முதல் இன்று வரை கையாற தொழில் அருவி கண்ணாறு தெரிந்தாலும் செய்யாயோ. ஒரு திருவிழாவா ரெண்டு திருவிழாவா எத்தனை திருவிழா பார்த்திருக்கோம், எத்தனை கும்பாபிஷங்களை பார்த்திருக்கேன். அந்த நையார மனம் நெய்வதற்கு அடையாளம் கையாறு, கை தூக்க முடியாது, கைய தூக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஞாபகத்துக்கு. இந்த கையை சேர்க்கிறது இருக்கு பாருங்க, அது கூடும் அன்பினில் கும்பிடல், கும்பிடல் என்பது கூடுகிற அன்பு, இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, இங்கே கும்பிடுகிறது, தலையார கும்பிட்டு எல்லாம் என்னுடைய பொறி புலன்கள் அறிவு எல்லாம் அவன் திருவடியில் பாயிருக்கு. இந்த கையார கும்பிடுறது பாருங்க, கையார தொழுது அந்த தொழுகையினுடைய வெளிப்பாடாக அறிவை கண்ணாத சொறிந்தாலும் உள்ளே நெகிழ்ந்த நெகிழ்வு கண்ணீரா வருது. மாணிக்கவாசகர் சொல்வார், கையார தொழுது அறிவு கண்ணாறு சொறிந்தாலும் அருக்கோடி செய்யாயோ திரை நோக்கிய சுந்தரனை. அந்த சுந்தரன் இங்கே அருள் செய்கின்றான், மதுரை சோக சுந்தரன் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இது உண்மை நிகழ்ந்து போச்சு, அவங்ககிட்ட வர்றான் நேர ராஜா. எங்க வர்றான்னா அந்த வேடன் இருக்கான் அவங்ககிட்ட வந்தான், ஐயா தப்பு பண்ணிட்டேன், யாராவது சொல்லுவாங்களா, நான் இப்போ இறைவனுடைய திருவுருளினால உணர்ந்துகிட்டேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டான். அவன் ஏன் தலைவிதான் கூப்பிட்டான், அவனுக்கு அந்த அளவு தான், இவனுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து மற்றொரு திருமணம் செய்து கொள்ளு அனுப்பி வச்சான். உள்ளே போன நேர இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் யாரு, பெருமா. அங்க போய் சொன்னார், ஆதரம் பெருக, ஆதரம் என்று சொல்லிருக்கு பாருங்க, ரொம்ப சிறப்பான சொல் அனுபவமாக. ஆடரம்பையில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவர் யாரு, சுந்தர பெருமான். சேரமான் பெருமானோடு அவர் நினைப்புட்டார், சுந்தரர் வந்து இங்க பாடிக்கிட்டு இருக்காப்பா, அதனால நான் அவனுடைய பூசையில வந்து உடனே பாத கிளம்புலி காட்டுகிற பண்பை என்னாலே ஏற்ற முடியவில்லை. மாணிக்கவாசகர் வாத ஊர் அதனில் வந்து இனிதொருளி பாத கிளம்புலி காட்டிய பண்பு. அங்கே அந்த ஒரு செய்தியை சொன்ன உடனேயே, நிகழ்வை சொன்ன உடனே ஆடரம் பெறுகிறது, ஆடரம் பெறுகிற ஆளுடல் தோழமை. அந்த தோழமை இறுதி வரைக்கும் இருந்ததுனால்தான் சுந்தரரும் அப்படி புறப்படுகிற போது சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறார், வெள்ளான வந்துட்டு புறப்பட வேணாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உடனே அவர் ஆர்வரை புறப்படுகிறார். அவருக்கு உள்ளுணர்வு பண்ணிட்டு வெளியில வந்தாரு. யானை மேல போகிறார். என் உடல் யானைமே காத்து விட்டான். வந்த உடனே இவருக்கு யானை கிடையாது, அழைப்பு கிடையாது. குதிரையில் காதல பந்தாட்சன ஓடினாரு. முடியுமா சார், நடக்குமா சார்? நடக்காதுன்னா வாழ்க்கையில் நடக்கிற போது தான் தெரியும். சின்ன விஷயங்கள்ல தான் நமக்கு அனுபவம் உண்டாகும். இவர் போகிறார், அந்த குதிரையுடைய கால் போகிறார். அதுக்கு இறுதி வரைக்கும் வளம் வந்து போகிறார். அங்க போன உடனே சாமி வந்தாயான்னு கேட்டாரு. கேட்டவன சும்மா இருக்கலாம்ல. சில பேர் உள்ளர போயானா வெளியில நிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நானும் வாரியார் சாமியும் ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்து பயணம் பண்ணி வெகு தொலைவு வந்து மாலை 5 மணிக்கு வர்றோம். ஒரு பொன் விழாவுக்கு போகணும். அவங்களை கொண்டு போடுறதுக்காக நான் வந்தேன் கார்ல. அங்க வாசல்ல போய் வண்டியில நின்னோடனே அவரை அழைச்சிட்டு போட்டாங்க. சிமெண்ட் சாப்பிடுறது நாங்க பகல்ல ஒண்ணுமே சாப்பிடல. அவரை அன்சாந்தான் பண்ணிட்டு இலை போட்டு சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்கையா அவர் சுந்தரராமனை காணும். ஆறு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நேரம் ஆறுமில்லையே என் கூட வந்தவர் அவரை கூப்பிட வேண்டாமன்னு அப்ப குட்டி குட்டினார். அது மாதிரி உள்ளட போனா மறந்துடுறாங்க ரொம்ப பேரு. சுந்தரர் மறக்கல. அடியே வந்தேன், ஆறு நாள் வந்தேன், திருவுருளால வந்தேன், வெளியே பேரம் வந்திருமன் தங்க ஆறரம்பையில் ஆறுவுரல் தோழமை. இந்த ஆதரங்கிற சொல்லுதா இப்படி தப்பு நேரம் ஆயிடுச்சு. ஆதரம் பெருக பாவி ஏன் பொருட்டு எம் அடிகள் நீ அரும்பழி அஞ்சினாதராயிருந்தீர். பழி அஞ்சினாதராக நீரே ஆக்ட் பண்ணிட்டயா. நான் தான் பழிக்கு அஞ்சினேன்னா என்னுடைய குலதெய்வமா இருக்கிற நீ எனக்கு பழி வரக்கூடாது என்பதற்காக நீ பழி அஞ்சுகிற. அவருக்கு பழியும் இல்ல பாவம் இல்ல, அச்சம் இல்லர் பாவம் இல்லர் பழியும் இல்லர் அவலம் இல்லர். அப்படிப்பட்ட கடவுள் அவரு. அவருடைய நிலையில வழிபாடு செய்கிறவர்களுக்கும் அந்த அடியார் இலக்கணங்க இறை தன்மைகள்லாம் வந்து பொருந்தும். ஆனாலே நீர் அரும்பழி அஞ்சினாரராயிருந்தீர். இந்த வகையான தயவுக்கு நான் செய்யத்தக்கது ஏதாவது உண்டான்னு கேட்டேன். இப்படி ஒரு வரலாறு இன்னைக்கு 11 கதை சொல்லணும். அதாவது ஒரு நூல் இல்ல, இது ஒரு கதை இல்ல. இது சொல்லாம விட்டா அந்த கதை தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா மறந்துட்டார் போடுமாங்க. சொன்னா நீட்டிவிட்டாருமாங்க. ஆனாலும் அப்படி ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும்னா இறைவனுடைய திருவுரு நம்ம அந்த வல்லமையை நமக்கு தரும். வல்லமை தாராயோ சிவசக்தி. நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவாருண்டோ. நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வினாக்கலாமா? வினாக்க கூடாது. நானும் யோசிச்சு யோசிச்சு அம்மாவும் பெரியவர்களாய் நீங்களும் ஏதோ ஏதேன்னு ஒரு வகையில முழுமையா இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய செயல்களை என்று நான் நினைக்கத்தக்கதையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா செய்வேன். அப்படி செய்கிற பெருவழியாக நான் செய்து கொண்டு செய்திருக்கேன்னு சொல்றேன். நான் முகமன் இல்லை, முன்னே குறைத்தால் முகமனே அல்ல, உண்மையை சொல்கிறேன். நீ சொன்ன நாள்ல இருந்து இதே நினைப்பு. வெளியூர்களுக்கு போனாலும் இங்க போனாலும் இது என்ன எப்படி ஐயா இதை செய்வது? இதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள்ல கந்த சக்தியை சொல்லிட்டேன். ஆனா அங்க கேட்கிற நிலையில அது திருக்கோயில். நாம் எது சொன்னாலும் அது அங்க பொருத்தமா இருக்கும், எல்லாம் அமையும். இங்க பொருத்தமாகவும் இருக்கும், திட்டமாகவும் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு நிறுத்தல் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லு. எப்படி சொல்லு? அதான் இன்னைக்கு ஒன்று. அதாவது ஒவ்வொருவருடைய கருத்து அவருடைய வாய் மூலமாக நமக்கு வருது, காதல விழுகிறது. அதனால நம்ம அதுக்கு தக்கபடி எச்சரிக்கையா நடக்கணும். கருத்து அறிந்து முடிக்கிறவன் ஆளுநால அவனுடைய கதையை சொல்வதனால நாமும் கருத்தனை கருத்துள்ள பொருத்துதல் பொருத்தம் தான். இங்க அடுத்த கதை ஒன்று ரொம்ப எச்சரிக்கையா சொல்ல வேண்டிய கதை ஒன்று. இந்த உலகத்திலேயே செய்ய முடியாத ஒரு பணியை செஞ்சுட்டான், அவ்வளவுதான். அதான் கதை. இதுக்கு மேல ஒன்று சொல்லக்கூடாது. அந்த செய்தவனுக்கும் அடாதன செய்தாருக்கும் அது தீர, அடாதன செய்தாருக்கும் அது. உலகத்துல செய்யாதவன் தவறு என்பது மிகப்பெரிய தவறுகளுக்கெல்லாம் முடிமணியா இருக்கக்கூடியது. பெரிய தவறு, அந்த தவறை செஞ்சுட்டான். அவனுக்கு வந்து பெருமான் அவன் வருந்துகிற போது, உயிர்கள் வருந்துகிற போது அந்த வருத்தத்தை நீக்க வேண்டியதுதான் பலமுடைய வேலை. ஞாபகத்தில் உனக்கு வேணும், நல்லா வேணும், தப்பு பண்ணிட்டேன். திருந்துகிற நிலை யாருக்கு மனசுல வேணுமோ, நான் திருந்தணும் திருத்த முறை வேணுங்கிறவங்க சாமி வந்து திருத்துவார். திருத்தி வண்ண பணித்து வாயந்த வான்கருணை சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, அவரை தவிர யாருக்கும் போய் விடாத. சுண்ண பொன்னீக்கற்கே சென்று விடாய். இந்த வண்ண பணித்தல் என்ற சொல்லிருக்கு பாருங்க. இந்த மாபாதகனை வண்ண பணிக்கின்றார். அவன் திங்கள் நாட்டில் ஆளு பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த தப்புக்கு தாயாரும் உடந்தையா இருந்துட்டான். தகப்பன் அதை தட்டி தீர்வித்த மண்ணல்ல, நல்ல தகப்பனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான், பாவம் ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப ரொம்ப பொறுமையான ஆள். அந்த பொறுமையான ஆள் இருக்கிறான் என்று நினைத்து தந்தையை கொலை பண்ணிட்டான். ரெண்டு பேருக்கும் முதுகுறவருக்கும் செய்யத்தகாத தவறை செய்து விட்டான். அதனால இந்த உலகத்துல இந்த விருப்பம் என்ற ஒன்று வந்துட்டுதுன்னா அத போல ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அப்ப அதைத்தான் நாம இட போட்டு பார்க்கணும். எப்பவும் இந்த ஆசையராய் பாசம் விடாய் ஆன ஆசைங்கிறது ஒவ்வொன்றா பத்தி பத்தி பத்தி பத்தி பத்தி மேல் எழுந்து கொழுந்து போல நம்ம அழித்து விடும், அழித்து விடும், எரித்து விடும்.
1: பற்றி சொல்லும் பொழுது இந்த கந்தபுராணத்திலே ரொம்ப அழகாக சொல்லுவார் பணிந்திடாது தொழுதலும். நான் கூட்ட உடனே வந்து முருகப்பெருமானை தொழுகிறார். முருகப்பெருமானை தொழும் பொழுது வணங்காது வணங்கும் பாவனையில் வணங்கினார். அது என்னது வணங்காது வணங்கும் பாவனை? கும்பிடணும் ஆசை இல்லை, இது அப்படி கைதான் கும்பிடும், தலைதான் வணங்கும், உடம்புதான் வணங்கும், ஆனா மனசு வணங்காது. அகங்காரத்தினார் இந்த அரசியல்வாதிகள் பண்ற கும்பிடு மாதிரி. இதுக்கு பேரெல்லாம் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க. நம்ம கும்பிடுறதுக்கு என்ன பேரு? கும்பிடு, அஞ்சலி, என்னமா சொல்லுகிறோம், வணங்குதல். ஆனா இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோடாலி கும்பிடுவாங்க. கோடாலி கும்பிடுனா தெரியுமா? இப்படி ரெண்டு கையையும் எடுத்து அவன் முகத்துக்கு நேர வச்சுக்க மாட்டான். நீங்க பாருங்க, என்னைக்குமே அவருடைய கரங்கள் வந்து அரசியல்வாதி கரங்கள் சைட்ல தான் இருக்கும். சைட்ல தான் இருக்குங்கிறது நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. போட்டோவுக்கு முகம் தெரியணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சைட்ல தான் அப்படி வச்சுக்குவாங்க, பக்கத்துல தான் இருக்கும், முகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். இப்படி பக்கத்துல இருக்கும்பொழுது அதுக்கு பேர் என்னன்னா கோடாலி கும்பிடுனா. ஏன் கோடாலி மரத்தை பிறக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க? முகத்துக்கு நேரம் வச்சு அப்பா இது பண்ணுவீங்க, எடுப்பீங்க, சைட்ல வச்சு அப்படி கொட்டுவாங்க. இவன் அதே மாதிரி தான் வர்றான்னா என்ன அர்த்தம், இன்னும் அஞ்சு வருஷம் உங்களை தாக்கு தாக்குன்னு தாக்க போறான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அது தாக்குறதுக்காக தான் இப்படி கோடாலி கும்பிடு போடுறான்னு. இது இது அவன் கும்பிடுறான்னா வணக்கத்தோ வணக்கம்னா பணிவோட வருகின்ற வணக்கமா? நான் யாரு தெரியுமான்னு அதை வணங்கணும். ஒரு சாம்பிரதாயமாக அப்படிதான் பணிந்திடாது தொழுதலும் என்று பாடுவார் கட்சியை பிறந்த இடத்துல. அதை என்ன செய்கிறாய்னா, நாதன் ஆணையினால் அனைத்து நான் படைப்பன், இறைவனுடைய ஆணையினால் அனைத்தும் படைக்கக்கூடியவன். இப்ப அவரிடத்துல என்ன கேட்கிறார், செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உயுமார் உழைதான் அவை உணர்ந்து உடையன்னார்.

இருக்கட்டும், அவன் போறான் கள்ளு கடைக்கு போறான். கள்ளு கடைன்னா நான் சொல்றது நம்ம இதுல அவ்வளவுதான், இப்ப தான் 1008 இருக்கே, டாஸ்க்மான சொல்லலாம். ஒண்ணுக்கும் பாருக்கு, ஏதோ ஒரு பாருக்கு போறான். போரும்பொழுது என்ன பண்றான், அங்க இருக்கிற ஏதோ ஒரு அங்கேதான் சீன சரக்குகள் எவ்வளவோ சரக்குகள் இருக்கே எடுக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கிறான், மேல போர்டில் என்ன போட்டிருக்கிறான், மது உடல் நலத்திற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, தீங்கானது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா பாருங்க, இதுதான் எங்க வேலை. இப்போ அவன் என்ன செய்கிறான், அதை படிக்கிறான். படிச்சவன் என்ன பண்றான், குடிக்கிறான். இவன் PhD தமிழ்ல பண்ணுங்க, தமிழ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? தமிழ் தெரியும் இல்லையா? நான் அது உடல் நலத்திற்கு தீங்கானது, மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் தீங்கானது, படிக்கிறானா இல்லையா? ஆனா இது படிச்சிருக்கிறான், ஆனா அதை உணர்ந்திருக்கிறானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. படித்திருக்கிறான், அவனுக்கு தமிழ் படிச்சான், தமிழ் படிச்சது புரிந்திருக்கிறது. அவன் PhD பண்ண வந்தான், தமிழ் புரிந்திருக்கிறது. தமிழ் என்னாச்சு, அவன் வந்து தெரிந்து கொண்டான், இதை படிக்கிறான். மதுன்னா என்னன்னு தெரியும், நாடுன்னா என்னன்னு தெரியும், வீடுனா தெரியும், தீங்கானதுன்னு தெரியும், உடல் நலத்துக்கு தீங்கானது தெரியுதா இல்லையா? தெரிகிறது, படித்திருக்கிறான். ஆனால் குடிக்காமல் இருக்கிறானோ? குடிக்கிறான். ஏன் குடிக்கிறான், அவனுக்கு அது புரிந்திருக்கிறது, படித்திருக்கிறான், ஆனால் அந்த அறிவில்லை, உணர்ந்திருக்கவில்லை. உணர்தல் வேறு, அறிதல் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அது வேண்டாம், அது சரியில்லாத சரக்கு. நம்ம ஒரு தேன் இல்ல ஒரு சக்கரை மிட்டாய், சக்கரை மிட்டாய் இனிப்பானது என்று சொல்லுகிறோம். இனிப்பானது அப்படிங்கிறது அறிவு. ஆனா வாயில போட்டு பார்த்துட்டு இது ருசி, இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ இது உணர்வு, ஏன் அனுபவம், அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது. அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. இப்போ பிரம்மன் என்ன சொல்லுகிறார், அவை உணர்ந்து உடையேன், என்னிடத்துல அந்த வேதங்கள் ஆகமங்கள் இருக்கின்றன, நான் அவற்றை உணர்ந்திருக்கிறேன். இவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது அர்த்தம். அப்படியா, அடேயப்பா உனக்கு தெரிந்திருக்கிறது. சரி, அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும்படியாக இந்தவர் இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்களோ சிறுவர்கள், நீனோ பெரிய ஆள், பழையமையான ஆள், எங்களுக்கு வேதத்தை சொல்ல, அப்படியா சொல்ல அப்படின்னு நடுங்கிக் கொண்டே ஆரம்பிக்கிறானா, தாமரை தலை இருந்தவன், அதாவது தாமரையை ஆசனமாக உடையவன் கஞ்சன் பேர் இவனுக்கு. தாமரையை ஆசமாக, கஞ்சன் என்று சொல்லக்கூடிய தாமரையை ஆசமாக ஆசனமாக உடையவன், அது மேல இருக்கக்கூடியவன், தாமரை தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி, குடிலைனா பிரணவம் அர்த்தம், முன்றாலே அந்த பிரணவத்தை சொல்லி மாமரை தலை எடுத்தனன், மாமரை தலை அதாவது வேதங்களினுடைய ஆரம்பமாக இருக்கப்பட்ட ரிக்வேதத்தை சொல்ல ஆரம்பித்தானாம். பகர்தலும் வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் நிற்றி முன் கழறும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் எம்புக என்று உரைத்தான். இதுல இந்த கச்சியப்பர் வந்து தமிழிலே அவ்வளவு விஷயங்களை பொதிந்து சொல்லுகிறார். நமக்கு நேரமின்மையினால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும், படித்து அதில் யோசிக்கணும். சொல்லும் பொழுது முதல் வார்த்தை என்ன எடுத்தார், தாமரை தலை இருந்தவன். இந்த தாமரை என்பது இருக்கிறதே அது ஹிருத்புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இது எடுக்கிறான்னா, பின்னாடி அந்த கருத்தை நாம பார்க்க போகிறோம். இந்த பிரணவத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அவயவமாக ஹிருதயம் வரும். இரண்டாவது, தாமரை என்பது 6 ஆதாரங்களை சுட்டி காட்டக்கூடியது. இது அந்த தாமரை 7வது தாமரைக்கு போகும் பொழுது பிரணவத்தினுடைய அனுபவம் சித்திக்கிறது, அதாவது சிவசக்தி ஐக்கியமானது சம்மேளனமானது ஏற்படுகிறது. இப்ப தாமரை தலை இருந்தவன், தாமரை தலை என்ன, வெறும் தாமரையில தான் இருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை. குடிலை முன் சாற்றி, குடிலை என்று சொல்லக்கூடியது பிரணவம். இந்த இடத்துல குடிலை என்று தமிழிலே சொல்லுவார்கள், அதுக்கு என்னங்கிறது. குடிலை முன் சாற்றி மாமரை தலை எடுத்தனன், மாமரைகள் பெரிய வேதங்களாக இருக்கப்பட்டதனுடைய தலை, முன்னால இருக்கக்கூடிய ருக்வேதம், ருக்யஜுர் சாம தர்வணம் என்று சொல்லும்படியாக ருக்வேதத்தை ஆரம்பித்தானான். அப்போ இவர் இங்க கச்சியப்பர் சொல்லுகிறார், வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள். இங்க ஏதாவது பொருத்தம் இருக்கா பாருங்க, இவன் சொல்ல போறது என்ன, வேதத்தை சொல்ல போகிறான். ஆனா அதுக்கு என்ன சொல்லணும்,
ஞானமே விடிவான

0: புகப்பெறும். இல்ல யான இதோ என்று சொல்லி இருக்கலாம், எவ்வளவோ வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். சொல்லும் பொழுது அறிய அறிய அறியாத என்றெல்லாம் அருணகிரிநாதர் பாடுவார். அறிவூறி எனது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை அவன் அடைந்தவன் அறிவாகவே இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் பல இடத்துல பாடுவார் அருணகிரி பெருமாறெல்லாம். இது மாதிரி எவ்வளவோ பாடு இருக்கலாம். என்ன கட்சியை பேருக்கு தமிழ்ல வார்த்தை தெரியாத, எனக்கு வார்த்தை தெரியாம இருக்கலாம், அவர் தெரியாதா என்ன? இவர் என்ன செய்தார்? வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள், வரம்பில்லாத அல்லாத எண்ணிக்கை இல்லாத காமர், காமர் மன்மதன், அப்படி ஏராளமான மன்மதர்களை ஒன்று சேர்த்தது போல இருக்கக்கூடிய குமரன் என்று பாடுகிறார். இதுல குமரன்கிற வார்த்தையே நீங்க மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு ஒரு பொருள் உண்டு. இரண்டாவது, காமர வெற்றுடை குமரவள், இங்க அறிவை பற்றி பேசும் பொழுது அழகை பற்றி பேசுகின்றாரே, என்ன காரணம்? ஏதோ ஒரு நிச்சயமாக அதற்கு ஒரு தொடர்பு இருக்கணும். தாமரை என்று சொன்னார், இங்கு காமரவற்றுடைய குமரவோ என்று சொல்லுகிறார். இதுல ஏதோ ஒரு காரணமானது இருக்க வேண்டும் இல்லையா? கட்சி எப்ப காரணம் இல்லாம பாடுவாரா? ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னார், நிற்றி முன்கலரும் ஓதலப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான். இதுல அந்த குடிலேனுடைய பொருளை சொல்லுன்னு சொல்லப்படாதா? ஓம் என்று சொல்லக்கூடியதே சொல்லு என்று சொல்லி சொன்னாராம். ஏன்னா இந்த பாடல் என்பது ஒரு உபதேச பாடலாக வந்து விடுகிறது. முருகப்பெருமான் என்ன உபதேசம் செய்கிறானோ அது மாதிரி ஒரு மறைமுகமாக பிரணவ உபதேசத்தை கச்சியப்பரானவர் இங்கே கொடுத்து விடுகிறார். பல விஷயங்கள் இதை இன்னொரு பார்க்கலாம். திருப்புகழை ஏழு திருமுறையாக, அதை பன்னிரண்டு திருமுறை, முருகவள் பன்னிரு திருமுறை என்று சொல்லுவார்கள். அதுல ஏழு திருமுறைகளாக இந்த திருப்புகளை தொகுத்திருக்கிறார்கள். அதுல தொகுக்கும் பொழுது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, இந்த மூன்றும், மூன்று படைவீடும், மூன்று திருமுறை. நான்காவது திருமுறையாக திருவேரகம் என்று சொல்லக்கூடிய, நம்ம இன்னைக்கு சொல்லுகிறோமே அந்த திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை திருப்புகளானது நான்காவது திருமுறை. ஏழு திருமுறைக்கு நடுவிலே சுவாமிமலை திருப்புகளிலே அருணகிரிநாதர் நமசிவாய மந்திரத்தை வைத்து பாடுகிறார். நீங்க இதுல சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலையும் போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக பிள்ளையவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். பழைய நூல் நீங்க பார்த்திருக்கலாம். நான்காவது, ஏழு திருமுறைகளிலே, முருகவேளியினுடைய பன்னிரண்டு திருமுறைகளிலே ஏழு திருப்புகள். அந்த திருப்புகளினுடைய நடுவாக இருக்கிறது ஏன்? நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று சொல்லக்கூடிய மந்திரமானது எப்படி ருத்ரமானது நடுவிலே யஜுர்வேதத்திலே அந்த காண்டங்களுக்கு நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பன்னிரண்டு திருமுறைகளிலே ஏழு திருமுறைகள், அதிலே நான்காவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இங்கேதான் சுவாமிநாதனாக இருந்து உபதேசம் செய்கிறான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் உபதேசம் செய்திருக்கக்கூடிய தவத்தை பற்றி சொல்லும் பொழுது சிவமந்திரத்தை, அந்த நமசிவாய மந்திரத்தை உள்ளே ரகசியமாக பெட்டகத்துக்குள்ளே மாணிக்கம் வைப்பது போல வைத்து அருணகி பெருமான் நமக்கு கொடுக்கிறார். ஏன்? இதெல்லாம் உபதேச வார்த்தை, நேரடியா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நாம போய் இருந்து பணிவிடை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே மறைமுகமாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து விடுகின்றார்கள். பல ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும், என்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மந்திரங்களையே ஸ்லோகமாக்கி சொல்லி இருப்பார்கள். அதே போலத்தான் இங்கேயும் கூட கச்சியப்பர் தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்ல, தன்னுடைய பாடலிலே மந்திரத்தை பிரணவ உபதேசத்தை வைத்து இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, காமரவற்றுடைய குமரவள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரித்திரத்தை அப்படியே பார்த்து கொண்டே செல்லும் பொழுது நம்ம அதை தனியாக பார்க்கலாம். ஓம் எனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான் என்று இந்த ஓம் நிறுத்து நிறுத்து நிறுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சு ஓம் நிறுத்து போதும் போதும் என்னப்பா நான் ஆரம்பிக்கவில்லை, இதுவே ஜாஸ்தி. நீ ஆரம்பிச்சுட்டேன் ஓங்காரத்தை, அந்த பிரணவத்தை சொன்ன, அதுக்கு பொருள் சொல்லு. இப்போ திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார், பிரம்மா போனார், போகும் பொழுது முருகப்பெருமான் கூப்பிட்டப்ப அவரை வணங்கின முதல்ல, அப்புறம் வணங்காதபடி வணங்கினார்னு. திருமந்திரத்தில் அவர் ஒரு எச்சரிக்கை காஷன் சொல்றார். என்ன காஷன்? எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தையின் முன்னே அச்சண்முகம் தோன்றலார், கந்தன் சுவாமி கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்று பாடுவார். இவன் வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் என்று நினைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று சொல்லி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் திருமந்திரத்துல. இதே கந்தாரந்தாதியிலே சொல்லும் பொழுது சொன்னா, இப்பதான் பிரம்மன் யோசிச்சானா? சில பேர் அப்படித்தான் யோசிப்போம். இப்போ பெரிய இங்கிலீஷ் எம்ஏ படிச்சிருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு பாஷையில நல்லா படிச்சிருக்கலாம், அவ்வளவு பெரிய ஆளாயிடுவான். ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்க்கு விரும்ப, பார்லிமெண்ட் ஏவருமா வராதா? பார்லிமெண்ட்டுக்கு பிஏஆர் எல்ஐ ஏவருமா வராதா? எல்லையோட நின்றுமா வரா? இது வந்து பிஹெச்டி பண்ணிருக்கலாம், திடீர்னு ஒரு டவுட் வரும். ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தேகங்கள் சில பேருக்கு வரும். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், அடிப்படை சந்தேகங்கள் இருக்கும். சில பேருக்கு அடிப்படையே இருக்காது, அப்புறம் தான் சந்தேகம் வர்றது. அடிப்படையே இருக்காது. இவன் நினைச்சானா ஏண்டா இவன் கத்துக்கிட்டான்னு அருணகிரிநாதர் சொன்னார். சீயனம் போதியன வாய்புதைத்து செவிதர தோல் சீயனம் போதிய மலையில் பாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்ப திகைத்தார் சீயனம் போதில் அரண் ஆதிருக்கு என் செய்ய கற்றதே என்று கந்தரன் தாதியில பாடுவர். இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருக்கும். சீய நம் போதி என நம் போதி என போதிக்க வேண்டும் என வாய்ப்புதைத்து செவிதர தோல் சீய நம்பு ஓதிய மலையில் தாதை அதாவது சிவபெருமான் சிறுமுனிவன் அந்த முருகப்பெருமானை சொல்லுகிறார். சீயன் அம்போதி கடைந்தான் மருகன், அத கடலை கடைந்த விஷ்ணுவனுடைய மருகன் செப்ப அவர் சொன்னார், நீ சொல்லு எனக்கு சொல்லு உபதேசம் பண்ணு. முருகப்பெருமான் பிரம்மாவிடத்துல சொல்லி எனக்கு பிரணத்தை சொல்லுன்னு சொல்ல பொழுது திகைத்தார் சி அனம்போதில் அரண் ஆதி ருக்கு என் செய்ய கற்றது. ருக்குன்னா இந்த இடத்துல ருக்வேதம். நம்ம ஏண்டா தெரியாதனமா சிவபெருமான இடத்துல போய் இந்த வேதத்தை கத்துட்டோம், கத்துக்கிட்டதுனா தானே கேள்வி கேட்கிறான். ரொம்ப பசங்களுக்கு கேள்வி கேட்டா மட்டும் பிடிக்காது, படிக்க சொன்னா படிக்கலாம், எக்ஸாம் மட்டும் படிக்கவே பிடிக்காது, கேள்வி மட்டும் கேட்கவே பிடிக்காது. அதே மாதிரிதான் இது. ஏன்னா அது பிரம்மா பண்ண வேலை. அவர் என்ன பண்ணாராம், அரண் ஆதி ருக் என் செய்ய கற்றதே என்று இது ஏண்டா இப்படி பண்ணானே அப்படின்னு திகைத்தானாம். கண்களை வெளித்தனன் வெள்கினன் திக்கி திகைத்து இருந்தனன் யாரு, பிரம்மா. கண்டிலன் அப்பொருள் திறனே முகத்தில் ஒன்றா அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்து உனக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெழ்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அம்பொருள் திறனே. அவை ஏற்படுவர் எல்லாம் கொடுத்து கையில ஏடு கொடுத்து நீட்டோலை வாசியா என்றார் குறிப்பெரிய மாட்டாதவன் நல் மரம் மரம் மாதிரி நின்று இருக்கான அப்படின்னு சொல்ற மாதிரி முகத்திலேயே இந்த பிரணவத்தை தன்னுடைய முகமாக கொண்டு அத ஒவ்வொரு எழுத்தும் தன்னுடைய முகத்திலே இருக்க முகமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் கேட்ட உடனே திகைத்து கண்கள் அப்படியே ஒரு கண்ணு ரெண்டு கண்ணா இருந்தா பரவாயில்ல, இவனுக்கோ எட்டு கண்ணு, எட்டு கண்ணையும் எட்டு திக்கிலையும் திருப்புகிறானா? கண்களை விழித்தனன் வெள்கினன் வெக்கத்தால நின்று கொண்டிருக்கிறான் இக்கு திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. என்னடா அது, இது யோசிக்கிறோம். நான் பசங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலே போதும், என்னடா அது இது எப்படின்னா ரொம்ப வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, அப்பெல்லாம் பழைய இதுல உண்டு, எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கிருந்து வருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லை இன்ஸ்பெக்டர்கள் வருவாங்க. ஒரு தடவை அது மாதிரி என்ன பண்ணார், ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஒருத்தர் வந்துட்டார், தமிழ் வாத்தியா தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ராமாயணம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ராமாயணத்துல முக்கியமா சீதை அவளை பிட கரம் பிடிப்பதற்காக ராமபிரான் ஜனகன் வைத்திருந்த வில்லை உடைத்தான்னுட்டு பாடம் நடத்திட்டு இவர் வந்து என்ன பண்ணாரோ, ஆஹா இவர் வந்துட்டார், இவரு அவர் நடுங்கிறார். பழைய காலத்துல நடுவாங்க, இப்ப எல்லாம் யார் நடுங்கிறான்னு தெரியல, பசங்களை பார்த்தா மத்தவங்க எல்லாம் நடுங்கிறாங்க. அவர் நடுங்கி போய் கேள்வி கேட்கணும், சார் இப்ப தான் தமிழ் பாடம் நடத்தி இருந்தேன். சரி இருங்க அப்படி போய் இவர் போய் உட்கார்ந்தார். வாத்தியார் பக்கத்துல நிக்கிறார், என்ன பாடம் நடத்தினீங்க? இந்த கம்பராமாயணத்துல சீதா கல்யாணம் உண்டு இல்லையா, அதை பத்தி நடத்தி இருந்தேன். சரி உடனே என்ன பண்ணார், தம்பி எந்திரி அப்படின்னு ஒத்த எந்திரிச்சான். ஏப்பா அங்கே வில்ல உடைச்சது, ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாரு? அவன் இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் நேர பார்த்தான் மேல பார்த்தான் கீழே பார்த்தான் ஒண்ணும் தெரியல. தெரியல சார்னா, என்ன சார் பாடம் நடத்துறீங்க பசங்களுக்கு இது கூட தெரியல. தம்பி எந்திரி அப்படின்னு ஒருத்தன் இடத்துல பேர் என்ன சொன்னான், யாருப்பா உடைச்சார்? அவன் பார்த்தான், சத்தியமா நான் இல்ல சார், இது பிரச்சனை அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான். இவன் சொன்னான், சத்தியமா நான் இல்லை சார் அப்படின்ட்டான். என்ன சார் பாடம் நடத்துறீங்க அப்படின்னா இவர் வாத்தியார் சொல்றார், சார் கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான் சார், காரணம் என்னன்னா அவன் ரொம்ப நல்ல புள்ள சார், அவன்லாம் இது மாதிரிலாம் உடைக்க மாட்டான் சார். என்னங்க இப்படி இருக்கிறாரு, கூப்பிடுறா ஹெட் மாஸ்டர் அப்படின்னாரு. அங்கிருந்து ஹெட் மாஸ்டர் வந்தாராம், ஹெட்மாஸ்டர் வந்து என்னங்க அந்த பயனிடத்துல ஜனகன் வச்சிருந்த வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டான். ஒருத்தன் தெரியாதுன்றான், இன்னொருத்தன் நான் இல்லைன்றான். பாரதியார் சொல்றான் அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற. நீ என்ன சார், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பாருங்க, இங்க இருக்கிற இதுல மணியக்காரர் புள்ள, அவன் கண்டிப்பா அவர் மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல புள்ள சார். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உடைச்சது யாரியா சொன்ன? இந்த பாருங்க சார், ஆச்சு என்ன, இப்போ ஏதோ ஒண்ணு உடஞ்சு போச்சு, பழைய விழுந்தாரு, என்ன காம்பன்சேஷன் உண்டோ இந்த ஸ்கூல் அதே காம்பன்சேட் பண்ணிடும். நீங்க வந்து எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லிடுங்க, நான் வந்து எல்லாரும் மத்தியார்கள்லாம் காசு போட்டு காம்பன்சேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இவருக்கு, எஜுகேஷன் ஆபீசருக்கு தாங்கலே. என்னையா ஸ்கூல் இது, என்னையா பசங்க, என்னையா வாத்தியார்னு அங்கிருந்து ரொம்ப கோபத்துல கிளம்பி அப்படி வந்தாராம். வந்தவருக்கு தாங்கல, ஒய்ஃபை கூப்பிட்டு நல்ல சில்லு உங்க டம்ளர் தண்ணி கொடுங்க. என்னங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க, பிபி ரைஸ் ஆயிடுச்சு. அப்பா என்ன பிபி ரைஸ் ஆயிடுச்சு, ஜனகன் வச்சிருந்த வில்ல உடச்சது யாருன்னு கேட்க ஒரு வேலுக்கு தெரியல, ஒருத்தனை நினைக்கிறான் அப்படின்னா. என்னங்க இது, இந்த பசங்களுக்கு இது கூட தெரியாது, சொல்ல வேண்டிதானே, அவன் காரணம் தான் உடைச்சான்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னா. என்னடி இப்படி பேசுற, உடைச்சது அர்ஜுனன்டி, அது கூட தெரியாதான்னா. இப்ப ஒரு வயலுக்கு யாரு வில்லு உடைச்சான்னு தெரியல, ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரிஞ்சதுன்னு தான் இல்ல முடிச்சுட்டு இருக்கிறான். இப்ப இவர் ஓங்காரத்தை எடுத்த பிரம்மா, அவருக்கு தெரியல, பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியல, எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏண்டா கத்துட்டு திகைத்து கொண்டு நிற்கிறார், திகைத்து நின்று கொண்டிருக்கிறார். திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள்கரனேன்னு. அப்போ கச்சியப்பர் ரொம்ப அழகா அந்த பிரணவத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி சொல்லுகிறார். இந்த பிரணவத்தை இவர் தாரக பிரம்மம் என்று சொல்லும்படியாக அதை சொல்லுகிறார். மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஐந்தான் என்று சொல்லும்படியாக தாரக பிரம்மம் என்று அதை சொல்லுகிறார். தாரகம்னா என்ன? தாரகம் என்பது எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேர் தாரகம் என்று சொல்லப்படும். இதுக்கு வடமொழியிலே சொல்லும்படி எதெல்லாம் தாண்ட செய்யும்? கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார மகத்பயாத்து சந்தாரயதி இதி தஸ்மாத் தாரகம் என்று சொல்லுகின்றார்கள். என்னது? ஜன்மம் கர்ப்பம், அதாவது பிறப்பு ஜன்மம், அதனால வரக்கூடியது ஜரை மூப்பு மரணம், சம்சார மகத் பயாது, இந்த பெரிய பயங்களை எல்லாம் எது தாண்ட செய்யுமோ அதுக்கு பேரு தாரகம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரொம்ப பேர் ஒரு தப்பான ஒரு கருத்திலே இருக்கிறார்கள். கச்சியப்பர் அதை இங்கே சரி செய்கிறார். காசியிலே சிவபெருமான் தாரகத்தை அங்கே இறக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காதிலே ஓதுகின்றான் என்பதுதான் கருத்து. தாரகம் என்னன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள் ராமநாமத்தை சொல்லுகிறான் அப்படின்னு. கிடையாதுங்கிறார் கச்சியப்பர். தாரக நாமத்தை சொல்லுகிறான் சிவபெருமான். அங்கேதான் போய் சொல்லணுமா? இப்போ திருவாரூரில் பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, அருணாச்சலே ஸ்மரணாத் முக்தி. இதே இது காசியிலே சென்று இறக்க வேண்டும், அங்கே இறந்தால் முக்தி. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் சொல்லுகிறான், சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடியவர்களை இந்த பிறவியை கடத்துகின்றான், அதாவது இங்கே இருந்து கடத்து, இந்த தாரக மந்திரமாக தாரகமாக இருந்து அவன் அங்கே அடுத்த பிறவியே இல்லாத நிலைக்கு அழைத்து செல்கிறான். அவன் போய் வேற எதையும் சொல்லுவானா? ராம நாமத்தை எல்லாம் சொல்லல. இங்க இவர் சொல்லுவார், ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய். சிவபெருமான் இருக்கக்கூடிய பீடமாக இருக்கக்கூடியது தாரக மந்திரம். ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லாரும் எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது, எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் எல்லா விதமான மந்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் மூலப்பொருளாக இது இருக்குமோ அதுவாக. அடுத்ததான் முக்கியமான வார்த்தை, கவனிக்க வேண்டும். காசி தன்னிடை முடிவர்க்கில் எம்பிரான் கழரும் மாசில் தாரக பிரம்மமாம். காசி தன்னிடை, காசியிலே அங்கே வந்து யார் இறக்கிறார்களோ முடிவர்க்கெல்லாம், இறத்தலுங்கிற வார்த்தையை கூட இவர் பயன்படுத்தல. காசியிலே வந்து யார் சேருகிறார்களோ, வந்து அங்கே முடிகிறார்களோ, இதுக்கு மேல இடம் கிடையாதுன்னு. இந்த காசிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் பாடுவார். காசிங்கிறது என்னன்னு காசியை பத்தி அருணகிரிநாதர் பாடும் பொழுது, வேடமுண்ட விழாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி, நாலு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நானும் நைந்து விடாது அருள் புரிவாகி, மாள அன்று அமன் ஈசர்கள் கழுவே நீச்சர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா கால கண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று ஒரு சின்ன பாடல் ரொம்ப அழகாக அந்த இடத்துல பாடியிருப்பார். இப்படி காலகண்டனுமாபதி மே தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று காசியை பற்றி சொல்லுவார். அந்த காசி தன்னிடை முடிபவருக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லை. அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம். இங்கே ரொம்ப அழகா புரிவைத்து பேசுகிறார் கச்சியப்பும் இவர். அவன் வேற எதையும் சொல்லவில்லை. குடிலை என்று சொல்லி முதலிலே எதை சொல்லார்களோ அந்த பிரணவத்தை எல்லார் காதிலேயும் சொல்லி அவர்களை இப்பிறப்பிலே இருந்து பிறப்பில்லாத நிலைக்கு கடத்துகிறான், அழைத்து செல்கிறான் என்று காசி தன் இடை முடிபவர்க்கு எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான். அப்படியே யோசிக்கிறார். என் கச்சியப்பர் இன்னொன்னு சொன்னார், அவனுக்கே தெரியல, நமக்கெல்லாம் தெரியுமா? தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓர் எழுத்து உண்மையை உணரான். இந்த மறைகளுக்கெல்லாம் எது ஆதியும் அந்தமுமாக இருக்கிறதோ, எது சொல்லுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறதோ, அந்த ஓம் எனப்படும் ஒரு எழுத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியலே. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினன் என்றால் அந்த மலரில இருக்கக்கூடிய பிரம்மா கூட இப்படி திகைத்தான் மயங்கினான் என்று சொன்னால் நாம் இனி சில அறிந்தனம் என்பதும் நகையே. நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுறோம். நான் யார் தெரியுமா எனக்காக தெரியும், தெரியும் என்னென்னமோ தெரியும் என்று சொல்லுகிறோமே, நமக்கும் கொஞ்சம் தெரியும் என்று சொல்வதெல்லாம் மிக நகையே, சிரிப்பு வருகிறது என்று சொல்லும்படியாக அங்கே கச்சியப்பர் பாடுவார். இப்படி இவன் திகைத்து நிற்கிறானா, கோபத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்றான் முருகப்பெருமான். கோபம் கொண்டவன் போலே, அப்படியா உனக்கு இது கூட தெரியல, நீ படைக்கிறாயா? இப்ப புரிஞ்சுதா என்ன கதை என்ன? முருகப்பெருமான் கோவித்தானோ இல்லையோ நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னு, ஏன் ஆரம்பத்துல ஒரு எழுத்துக்கே அர்த்தம் விளங்கல, அவன் நம்ம படைச்சிருக்கான், நம்ம எப்படி இருப்போம்? நம்ம படைச்சதெல்லாம் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி தான் இருக்கும். யாரு படைக்கணும்? முருகப்பெருமான் படைக்க வேண்டும். யார் நம்மை காக்க வேண்டும்? முருகப்பெருமான் காக்க வேண்டும். இவன் படைச்சான்னா பிரம்மன் படைச்சா என்னாகும்? அவனுக்கும் தெரியலே. தெரியாதவன் தெரியாததானே படைக்க முடியும். ஆனா தெரிஞ்சவன் நமக்கு கத்துக் கொடுக்க இப்ப சொல்லுகிறான். என்ன? எட்டுநாத்தவ குடிலையின் பயன் இணைத்தன்றே கட்டுரைத்திலன் மயங்கனும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வதின் தன்மையதோவன செவ்வழ் குட்டினான் அயன் நான்குமா முடிகளும் குலுங்க என்று சொல்லி எட்டுநாத்தவ குடிலையின் பயன் இணைத்து என்றே கட்டுரைத்திலன் மயங்கலும் இந்த குடிலையாக இருக்கப்பட்ட ஓங்காரத்தினுடைய பொருள் தெரியலேன்னு சொல்லி இவன் மயங்கி நிற்க இதன் பொருள் கருதாய், உனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது, சிட்டி செய்வதை தன்னையதோவன இப்படித்தான் சிருஷ்டி பண்றியா, சிட்டினா சிருஷ்டி, இப்படித்தான் சிருஷ்டி பண்றியாயா என்று சொல்லி செவ்வேள் குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் குலுங்க. அவ்வளவுதான் குட்டினானா? இதுக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா கணக்கு சொல்லுவார். 12 கையி 4 தலே ஒவ்வொரு தலைக்கு மூணு மூணு கையால விழும்படியாக குட்டினான். இதை காந்தத்தில் சொல்லும்போது தன்னுடைய இரு கரங்களாலே குட்டினான் என்று சொல்லி சொல்லுவார்கள். கோபம் கொண்டவனை போலவே இரு கரங்களினாலே குட்டினான். ஒரு குட்டினானா? அது மட்டுமல்ல, அவன் கோபித்து முடிகிறான், ஒன்றுமே தெரியவில்லையே என்று குட்டினான் திட்டினான். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பாதத்தினாலே உதைத்து வீரபாகுவை அழை, இவனை பிரம்மனை உதைத்து வீரபாகுவை அழைத்து இவனை செய்ய என்று சொன்னானான். அவன் திகைத்து நிற்க நாலு முகன் ஆதி அரி ஓமென அதாரமுறை யாத பிற வாமை விழ மோதி ஒரு பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே என்று நாலு சிரமம் அப்படியே தூளிபடும்படியாக தாளமிட்டான். அப்படி நம்ம இப்பெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா, அப்படி அடிக்கிற மாதிரி இவன் அடிச்சானா? உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையான் சிட்டி தொழில் அதனை செய்வதங்கு என்ன என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்று குமரகுருவர் இதே படுவர். குட்டி உள்ளே சிறையிட்டானான் கரத்தாலே குட்டி, கரத்தாலே அவன் சிரத்திலே குட்டி, தன்னுடைய பாதத்தாலே உதைத்து தன்னுடைய வாக்காலே திட்டி அவனை சிறையிலே புகட்டி உள்ள தள்ளியாச்சு. ஏன் ஒரு வார்த்தை தெரியலேன்னு. சில பேருக்கு சில வார்த்தை தெரிஞ்சா உள்ள போயிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது. இவனுக்கு வார்த்தை தெரியல, உள்ள போயிட்டான். பார்த்தான், ஆஹா எப்படி படைப்பான் இவன், படைக்கிறவன உள்ள தள்ளியாச்சு, படைக்க முடியாது. பல்லுயிர் தொகை படைப்பது நினைந்தனன் பரிவால். ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார் அந்த இடத்துல. உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய பரிவாலே மனத்தாலே நினைத்தாராம். நினைத்த காரணத்தினாலே, பரிவாலே நினைத்த காரணத்தினாலே தானே அந்த பிரம்மன் செய்த தொழிலை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு கரன் தன்னில் கண்டிகை வடம் பறித்து, ஒரு தன் கரன் தன்னில் குண்டிகை தரித்து, இரு கரங்கள் வரதமோடு அபயந்தர, பரம்பொருள் மகன் ஓர் திருமகம் கொண்டு சதுர்முகன் போல் விதி செய்தான். இது ரொம்ப அழகு. அந்த வார்த்தையிலே கச்சியப்பர் விளையாடுகிறார். ஒரு கரத்திலே அக்ஷமாலை, கண்டிகைன்னா அக்ஷமாலை மணிமாலை, நம்ம சொன்னா என்ன சொல்லலாம், ருத்ராட்ச மாலை மாதிரி. படம் பறித்து, ஒரு தன் கரம் தன்னில் குண்டிகை தரித்து, குண்டிகைன்னா கமண்டலம், இரு கரங்கள் வரதமோடு அபயம் தர, வரத அபயஹஸ்தமாக இரண்டு கரங்களை கொண்டு, பரம்பொருள் மகன் ஓர் திருமுகங்கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான். நாலு முகத்தை வைத்துக் கொண்டு எட்டு கரங்களை கொண்டு எந்த பிரம்மா பண்ண முடியலையோ, அதே ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தார். பிரபஞ்சத்திலே நாம் தான் பெரியவர்கள் என்று யார் நினைத்துக் கொள்ளுகின்றார்களோ, இறைவன் எல்லாவற்றையும் எல்லாரையும் விட எல்லா காலத்திலும் பெரியவன். நாம் ஒன்று என்றிருந்தால் அவன் பல மடங்காக இருக்கக்கூடியவன். நம்ம பல நாள் செய்யக்கூடிய வேலையை உன் ஒரு க்ஷண மாத்திரத்திலே நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். நான்கு முகமும் எட்டு கரங்களும் கொண்டு எவன் செய்தானோ, அதை ஒரு முகம் கொண்டு நான்கு கரங்களை கொண்டு முருகப்பெருமான் செய்தான், சதுர்முகன் போல் விதி செய்தான் என்று முருகப்பெருமான் பிரம்மாவினுடைய தொழிலை மேற்கொண்டு செய்கின்றார்களாம். இதே பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாடுவார். எப்படி அவன் எப்படி இருந்தான், அயனன ஆகி அரியனாகி அரண் எனவாகி அவர் மேலா என்று இவன் எல்லாருமாக இருக்கிறான். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனன ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய், எல்லாருக்கும் மேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அயனனானான். இவன் படைக்கிற தன்மைக்கு விஷ்ணுவால காப்பாற்ற முடியவில்லை, ஆதலினாலே அந்த தொழிலையும் எடுத்துக்கொண்டான். அரியன ஆகி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த அழிப்பு தொழிலை செய்யக்கூடியவனாலே அழிக்க முடியவில்லை, சிவருமான் அல்ல ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அவராலே செய்ய முடியவில்லை, ஆக அதையும் எடுத்துக்கொண்டானா. அயன் என ஆகி அரியன ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுவார். அப்படி பிரம்மாவாலே செய்ய முடியாத விஷயத்தை தான் எடுத்தான், படைப்பு தொழில் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு தகுந்தபடி காப்பு தொழில் செய்ய முடியவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். அழிப்பு தொழில் நடைபெறவில்லை, அதனையும் எடுத்துக்கொண்டான். இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருளாலே சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சங்களையும் தானே காரணமாக நின்று இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். வரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த இடத்துல விளக்கம் கொடுப்பார். ஒரு பானை வணைய வேண்டும், என்ன வேணும், மூணு விஷயம் சொல்லுவார்கள். இது நிமித்த காரணம் என்று எவன் இருந்து செய்கிறானோ அவன் ஒரு காரணம். அதுக்கு முக்கியமானது மண். மண் இல்லாம பானை வருமா, வராது. இந்த மண்ணை என்ன பண்ணணும், சக்கரம் இருக்க வேண்டும், சக்கரத்தில் வச்சுதான் அவன் பண்ணுவான். அதே போலத்தான் தானே நிமித்த காரணமாக நின்று மாயையை முதற் காரணமாக கொண்டு துணை காரணமாக சக்தியை கொண்டு படைத்து காத்து அழித்து திருவருள் புரிந்தார் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலேயும் சிவமனம் கமழ மெஞ்ஞானம் சிறக்க எல்லாரும் ஞானிகளாக சிவ ஞானிகளாக இருக்கும்படியாக முத்தொழிலையும் அயனனாகி அரியனாகி அரண் என ஆகி முருகப்பெருமான் செய்தார் என்று இதர் மிக அழகாக சொல்லி சொல்வார்.
1: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: சிவாய. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோட்டி ருத்ர சம்ஹிதை அதிலே அத்தியாயம் 19 சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, நரன் நாராயணர் என்னும் இரு மகர்ஷிகளும் ஸ்ரீமன் நாராயணரது இரு திரு அவதாரங்கள். அவர்கள் இருவரும் பாரத வருஷமான இப்பரதக்கண்டத்தின் வடக்கில் உள்ள பதரிகாசிரமம் என்னும் திருத்தலத்தில் அமர்ந்து தவம் செய்தனர். அவர்கள் மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அதில் தாங்கள் பூஜை செய்ய வேண்டி சிவபிரானை அப்பார்த்திவலிங்கத்தில் எழுந்தருளும்படி வேண்டினர். சிவபிரானோ அடியார்கட்கு எளியவரன்றோ, ஆகவே அவர்களது வேண்டுதலுக்கு ஆட்பட்டு மண்ணினாலாகிய சிவலிங்கத்தில் தினமும் வந்தருளி வந்து எழுந்தருளி வருவார் ஆயினார். இவ்வாறு நர நாராயணர்கள் மண்ணினாலாகிய பார்த்திவலி சிவலிங்கத்தை வெகு நாட்களாக பூஜித்து வரலாயினர். அவ்வாறு இருக்க ஒரு நாள் சிவபிரான் அவர்களுக்கு நேரிலே காட்சி கொடுத்து கூறுவாரானார், நரநாராயணர்களே, நீங்கள் செய்யும் சிவபூஜை கண்டு மிகவும் மகிழ்ந்தேன். நீங்கள் இருவரும் விரும்பிய வரத்தை கேளுங்கள். இவ்வாறு இறைவன் கூறவே நர நாராயணர்கள் இருவரும் உலக நன்மையை உள்ளத்தில் கொண்டு, தேவதேவரே, தங்கள் மனமகிழ்ச்சி கொண்டு தாங்கள் மனமகிழ்ச்சி கொண்டு எங்களுக்கு வரம் அருள்வதாகில் தாங்கள் தங்கள் உண்மை திருமேனியுடன் இங்கேயே விற்றிருந்து மக்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றனர். இவ்வாறு அவ்விருவரும் வேண்டி பிரார்த்திக்கவே நலமே விழையும் சிவபெருமான் இமயமலைச்சாரலில் உள்ள அந்த கேதார தலத்திலேயே ஜோதிலிங்க திருமேனி தாங்கி தங்களானார். உலக நன்மைகளை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தொழுவதற்கு ஏற்றார் போல் கேதாரேஸ்வரர் என்ற திருப்பெயர் தாங்கி புகழப்பட்டார். தன்னை பூஜிப்பவர்களுக்கும் தரிசிக்கும் அடியார்களுக்கும் வேண்டியதை வேண்டியவாறு அளித்து வருகிறார். அன்று முதல் இக்கேதாரலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு கனவிலும் துன்பம் நேராது. அவ்வாறிருக்க பக்தர்களுக்கு துன்பம் நேருவதாகுமோ? முன்பொரு சமயம் பாண்டவர்களும் இங்கு பூஜை செய்து பல பல நன்மைகளை பெற்றுள்ளனர். நேபாள நகரிலும் சிவபிரான் இவ்வாறே காட்சியளிக்கிறார். எந்த சிவன் அடியார்கள் சிவபிரானது திருமேனி பொறிக்கப்பட்ட வளையல்களை மிகவும் பக்தியோடு அங்கு சாற்றுகிறார்களோ, அவர்கள் அவ்விறைவனை அவ்வளையலோடு கூடிய திருமேனி உடையவராக தரிசித்து அனைத்து பாவங்களின் நின்றும் விடுதலை பெறுகின்றனர். மேலும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாகவே ஆகிவிடுகின்றனர். பதரியை வணங்கச் செல்லும் அடியவர்களும் கூட ஜீவன் முக்தியை பெறுகின்றனர். நரநாராயணர்களையும் கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தையும் தரிசிப்பவன் முக்தி பெற தகுதியாகிறான். கேதார யாத்திரை செல்ல விரும்பியவன் யாத்திரை தொடங்கிய சில நாட்களிலேயே பாதி வழியில் இறப்பை தழுவுவானேயாகிலும் அவனும் முக்தி இன்பத்தை பெறுகிறான் என்பதில் எந்த ஒரு சிந்தையும் வேண்டியதில்லை. கேதாரேசஸ்ய பக்தியாயே மார்க்கஸ்ததாதஸ்ய வைமிருதா தேபி முக்தா பவந்தியேவ நாத்திர காவ்யா விசாரணா. கேதாரம் சென்று அன்போடு அங்குள்ள கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தை பூஜித்து அங்குள்ள தீர்த்தத்தை பருகுபவன் மறுபடியும் பிறவி துன்பத்தை பெறமாட்டான். ஆகவே அந்தணர்களே, இப்பாரத புண்ணிய பூமியில் பிறந்தோர் அனைவரும் நர நாராயணர்களையும் கேதாரேஸ்வர சிவலிங்கத்தையும் நிச்சயம் பூஜை செய்ய வேண்டும். அத்தியாயம் 20-21. சூதர் கூறுகிறார், இனி பீமாசங்கர ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறுவேனாக. அதை கேட்பதாலேயே மனிதர் விரும்பியதை பெறுவான். காமரூபம் என்னும் தேசத்தில் உலகின் நன்மை கருதி சிவபெருமான் ஜோதிலிங்க திருமேனி கொண்டு திரு அவதாரம் செய்தார். அவரது திருமேனியே மங்களத்திற்கும் இன்பத்திற்கும் இருப்பிடமாகும். அந்த இடப் பெருமக்களே, முன்பொரு காலத்தில் பீமன் என்கிற திரள் மிக்க அரக்கன் ஒருவன் இருந்தான். அவன் அறநெறிகளை உடைத்தறிந்து மரநெறி தழுவி அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் அளித்து வந்தான். அவன் கும்பகர்ணனுக்கும் கற்கடி என்கிற அரக்கிக்கும் பிறந்தவன். அவன் தன் தாயுடன் சஹ்யமலையில் வசித்து வந்தான். அனைத்து உலகங்களுக்கும் துன்பம் இழைத்து வந்த பெருவலி படைத்த தீயோனான பீமன் ஒரு நாள் தன் தாயிடம், தாயே, என் தந்தை எங்கே? நீங்கள் ஏன் இங்கு தனித்து வசிக்கிறீர்கள்? இதை நான் அறிய விரும்புகிறேன். உண்மையை உள்ளபடி கூறுங்கள் என்று வினவினான். கற்கடி கூறுகிறாள், மகனே, ராவணனது இளைவரான கும்பகர்ணன் உனது தந்தை. அவரையும் அவரது சகோதரர் ராவணனையும் ஸ்ரீ ராமபிரான் வதைத்தார். எனது தந்தை கற்கடர், தாய் புல்கசி, எனது கணவர் விராகன். ஸ்ரீ ராமர்தான் அவரையும் வதைத்தவர். எனது கணவர் இறந்த பிறகு நான் என் தாய் தந்தையுடன் வசித்து வந்தேன். ஒரு சமயம் எனது தாய் தந்தையர் அகத்திய முனிவரின் சீடரான சுதீக்ஷ முனிவரை தனது ஆகாரமாக்கிக் கொள்ளச் சென்றனர். அந்த சுதீக்ஷணர் பெரும் தவசி, பெரிய மானும் கூட. கோபம் கொண்ட அவர் எனது பெற்றோரை எரித்து சாம்பலாக்கினார். இதனால் தனிமைப்பட்ட நான் பெருத்த துன்பத்துடன் இம்மலையில் தனித்து வசித்து வரலானேன். எனக்கென்று எந்த ஒரு துணையும் இல்லை, இவருடைய உதவியும் இல்லை. துன்பத்தினால் மேலும் மேலும் பல பல கவலைகள். அப்படி இருக்க ஒரு சமயம் ராவணனது தம்பியான கும்பகர்ணன் இங்கு வந்தார். அவர் என்னை வலுக்கட்டாயம் செய்து இன்பம் நுகர்ந்தார். பின் என்னை விட்டுவிட்டு இலங்கை சென்றார். அதற்கு பின்தான் நீ பிறந்தாய். நீயும் உன் தந்தையைப் போல் பெருத்த பலமும் பராக்கிரமும் கொண்டவன். இப்பொழுது உனது உதவி கொண்டுதான் நான் காலத்தை கழித்து வருகிறேன். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, கற்கடி கூறியதை கேட்டு பெருந்திரள் படைத்த பீமாசுரன் மிக்க சினம் கொண்டான். பின் விஷ்ணுவை எவ்வாறு வெல்வது? அவன்தானே என் தந்தையை கொன்றது. எனது தாயின் கணவரான விராதனை வதித்ததும் அவன் அன்றோ? இவ்வாறு பல பல தீமைகளை இழைத்தவன் அவன். நான் எனது தந்தையின் மகன் என்பது நிச்சயமானால் நிச்சயம் நான் ஹரிக்கு துன்பம் விளைவிப்பேன் என்று சிந்திக்கலானான். இவ்வாறு தீர்மானித்த பீமாசுரன் பிரம்மாவை குறித்து ஒன்றிய மனதுடன் 1000 வருடங்கள் கெடுத்தவும் ஏற்றினான். அதனால் அவன் தலையில் இருந்து பொறுக்க முடியாத ஒரு தப ஒளி எழும்பியது. பயந்த தேவர்கள் பிரம்மதேவரை சரண் அடைந்தனர். உலக பிதாமகரான பிரம்மதேவர் வரமளிக்க உபசுரனின் முன் தோன்றினார். பிரம்மதேவர் கூறுகிறார், பீமாசுரனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன், விரும்பிய வரத்தை கேள். பீமன் வேண்டுகிறான், தேவதேவரே, தாமரை பூவில் அமர்ந்தவரே, தாங்கள் என் தவம் கண்டு மகிழ்ந்ததும் எனக்கு வரமளிக்க விரும்புவதும் நிச்சயமாக இறைவா, எவருக்கும் ஈடு இணையில்லாத பெருந்திரளை எனக்கு தந்திடுக. சூதபுராணிகர் கூறுகிறார், இவ்வாறு பீமாசுரன் வணங்கி வேண்டவே பிரம்மதேவரும் அவன் வேண்டியவாறே வரமளித்து மறைந்தார். பிரம்மதேவரது அருளால் பெருவலி பெற்ற அவ்வரக்கன் தன் தாயிடம் வந்து வணங்கி, தாயே, இப்பொழுது என் பெருவலியை பார். இந்திரன் முதலிய தேவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்யும் ஸ்ரீ ஹரியையும் இப்பொழுதே கலக்குகிறேன் பார் என்றார். இவ்வாறு கூறிய அவன் தன் பெருவலியால் இந்திரன் முதலிய தேவர்களை வென்று அவரவர் பதவியில் இருந்து ஓடச் செய்தான். தேவர்கள் வேண்ட போருக்கு வந்த ஸ்ரீ ஹரியையும் வென்றான். பின் நிலவுலகையும் வெற்றி கொள்ளலானான். முதன் முதலில் காமரூபதேசத்தின் மன்னனான சுதக்ஷணன் என்பவனை வெல்ல நினைத்து சென்று பிரம்மதேவன் அருளால் பெற்ற பலத்தால் சிவபக்தனான சுதக்ஷணனை வென்றான். அவனது அரசு முதலிய அனைத்தையும் தன் வசமாக்கிக் கொண்டான். சுதக்ஷணனான அவ்வரசன் பரம சிவபக்தன். அரணருகில் ஈடுபட்டவன், அரணே வடிவானவன். அவனை கைது செய்தான். காலிலும் கையிலும் விலங்கிட்டு சிறையில் தள்ளினான். சிவன் அடிவனான சுதக்ஷணன் சிறையிலும் சிவபிரானது பார்த்திவலி சிவலிங்கத்தை மண்ணினால் ஆக்கி உள்ளன்புடன் பூஜிக்க தொடங்கினான். மனதில் கங்காதேவியை நினைத்து துதித்து மனதளவிலேயே அப்பார்த்திவலிங்கத்திற்கு பக்தியோடு முறைப்படி பூஜனை புரிந்தான். முறைப்படி தியானித்து திரு ஐந்தெழுத்தை ஓதலானான். இதனால் வேறு காரியங்களை செய்ய நேரம் கிடைக்கவில்லை. இதே சமயத்தில் கற்புக்கனலான அவனது மனைவி அரசமாதா தட்சிணை என்பவளும் காதலாகி கசிந்து உருகி பார்த்திவலிங்கத்தை வழிபட்டு வந்தார். இவ்வாறு தம்பதிகள் இருவரும் தினமும் மிகுந்த பக்தியோடு பார்த்திவலிங்கத்தை பூஜித்து வந்தனர். இதற்கிடையில் தான் பெற்ற வரத்தின் செருக்கால் மயங்கிய வரக்கன் வேள்வி முதலிய வேத நெறி கர்மங்களையும் அறநெறிகளையும் அழிக்கத் தொடங்கினான். மேலும் அந்தணர்களிடமும் முனிவர்களிடமும் வேள்வியின் அவிர்வாகத்தை தனக்கே தர வேண்டும் என கட்டளையிட்டான். மகரிஷிகளே, தீயவனான அவன் பெரும் சேனையோடு சென்று நில உலகை தனதாக்கிக் கொண்டான். மேலும் வேதநெறி, சாஸ்திர நெறிகள், ஸ்மிருதிகள் கூறிய அறநெறிகள், புராணங்கள் புகழும் பெருநெறிகள் ஆகிய அறநெறிகள் அனைத்தையும் தன் வலிமையால் அழிக்கலானான். அனைத்தையும் தானே நுகரலானான். இதனால் துன்பமடைந்த இந்திரன் முதலிய தேவர்களும் ரிஷி முனிவர்களும் ஸ்ரீமன் நாராயணனை முன்னிட்டுக் கொண்டு சிவபிரானை சரண் அடைந்தனர். மகாகோஷி என்னும் நதிக்கரை சென்று மண்ணினால் சிவலிங்கம் சமைத்து பூஜித்து வணங்கி பலவாறான துதிப்பாக்களால் இறைவனை போற்றி துதித்து மகிழச் செய்தனர். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபிரான், தேவர்களே, முனிவர்களே, உங்களுக்காக நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? விரும்பிய வரத்தை கேளுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். தேவர்கள் வேண்டுகிறார்கள், தேவதேவனே, அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள தாங்கள் அனைவரின் உள்ளத்தையும் அறியமாட்டீர்களா? தாங்கள் அறியாததும் உண்டோ? இறைவரே, கும்பகர்ணனது மனைவி கர்க்கிடியின் வயிற்று தோன்றிய பெருவலி படைத்த பீமாசுரன் பிரம்மரே தேவரது பரபலத்தால் தேவர்களை மிகவும் துன்புறுத்துகிறான். ஆகவே இத்தீயவனை தாங்கள்தான் வதைத்தருட வேண்டும். நேரம் கடத்தாமல் விரைவில் எங்களுக்கு புரிய வேண்டும். சிவபிரான் கூறுகிறார், தேவர்களே, காமரூபதேசத்து அரசன் சுதக்ஷணன் எனது சிறந்த பக்தன். நீங்கள் அவனிடம் சென்று நான் கூறப்போவதை அப்படியே கூறுங்கள். உங்கள் வேண்டுதலும் விரைவிலேயே முடியும். நீங்கள் அவனிடம் சென்று, காமரூபதேச மன்னனே, சுதக்ஷணனே, நீ எனது சிறந்த பக்தன். ஆகவே நீ காதலாகி கசிந்துருகி என்னையே பூஜித்து வா. பிரம்மதேவரது வரவலத்தால் செருக்குற்ற அத்தியவன் உன்னை அலட்சியம் செய்திட்டான். இப்பொழுது நிச்சயம் நான் அவனை கொல்லப் போகிறேன் என்று சொல்ல வேண்டும். சூதபுராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, இதை கேட்ட தேவர்களும் அம்மன்னனிடம் சென்று இறைவன் கூறியதை அப்படியே கூறிவிட்டு மகிழ்ச்சியோடு தங்கள் வீடு திரும்பினர். இதன்பின் உலகின் நலனை கருதிய சிவபிரான் தன் சிவகணங்களுடன் தன் பக்தனான சுதக்ஷணனை காத்தருள அவன் வழிபடும் பார்த்திவ சிவலிங்கத்திலேயே மறைந்திருந்தார். இச்சமயம் காமரூப தேசத்து அரசனான சுதக்ஷணன் பார்த்திவ சிவலிங்கத்திலேயே சிவபிரானை ஆழ்ந்த பக்தியுடன் தியானிக்க ஆரம்பித்தான். இதற்கிடையில் ஓரரக்கன் பீமாசுரனிடம் சென்று, மன்னனே, உன்னை அழிப்பதற்காக மன்னன் சுதக்ஷணன் ஏதோ ஒரு அபிசாரம் செய்கிறான் என்று கூறிவிட்டான். இதை கேட்டதும் அவ்வரக்கன் பெரும் சினம் கொண்டான். அவனை கொல்வதற்காக உருவிய வாழ்வுடன் அவன் இருக்குமிடம் சென்றான். அங்குள்ள பார்த்திவலிங்கம் மற்றும் உள்ள பூஜைப் பொருள்கள் ஆகிய அனைத்தையும் கண்டு அதன் பயனையும் ஊகித்தறிந்து அவன் தன்னை கொல்லத்தான் ஏதோ இத்தனையும் செய்கிறான் என்று நினைத்தான். ஆகவே நான் இப்பொழுதே இவ்வரசனையும் அவன் சேகரித்து வைத்துள்ள அனைத்து பூஜை பொருட்களையும் அடித்து ஒழிக்கிறேன் என்று மனத்தில் நினைத்து அரசனை வெகுவாக பயமுறுத்தி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உண்மையை சொல், இல்லையேல் உன்னை கொல்வேன் என்று அதட்டி கேட்டான். அரசனோ, தன்னை காத்தருடன் பொறுப்பை சிவபிரானிடம் ஒப்படைத்தவன் அல்லவா? ஆகவே எது நடக்க வேண்டுமோ அது கட்டாயம் நடந்துதானே ஆக வேண்டும். அதை நம்மால் மாற்றவா முடியும்? அனைத்திற்கும் காரணம் பாரப்தம் என்கிற முன்னினை வினைதானே. அனைத்திற்கும் காரணம் பிராரப்தம் என்கிற முன்வினைதானே. அதுவும் சிவபிரானேதான். ஏழை பங்காளரான சிவபிரான் இம்மண்ணில் லிங்கத்தில் நிச்சயம் இருந்து அருள்கிறார். எனக்காக இறைவன் எதுவும் செய்வார். அப்படி இருக்க இவ்வரக்கன் யார்? என் பக்தனை எவனாவது ஒருவன் துன்புறுத்தினால் அப்பொழுது அவனை காத்தருள் அத்தீயவனை நிச்சயம் அழிப்பேன் என்றல்லவா சிவபிரான் சத்தியம் செய்துள்ளார். அவரோ சத்தியத்தை நிலைநாட்டுபவர் என்று வேதங்கள் கூறுகின்றன என்று மனதில் உறுதியுடன் நம்பிய அரசன் சிவபிரானை மனதில் தியானித்து, இறைவா, நான் உம்மை சேர்ந்தவன். ஆகவே உமது விருப்பம் போல் செய்க. நான் உண்மையைத்தான் கூறுவேன். எனக்கு எது நன்மையோ அதை செய்க என்று வேண்டிய வண்ணம் தீவனான அவரக்கனை சிறிதும் மதியாமல் தன் அடியார்களை என்றும் காத்தருளும் உலக நாயகரான சிவபிரானை புஜித்து வருகிறேன். அசையும் மற்றும் அசையாத அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவர் அவரென்றோ, அவருக்கு இவன் அவன் என்ற பாகுபாடுதான் உண்டோ என்று பதிலுரைத்தார். இவ்வாறு கூட கேட்ட பீமாசுரன் மிகுந்த சினம் கொண்டு, சிவனை எனக்கு தெரியாதா? அவரை என்னை என்ன செய்ய முடியும்? அவர் என்னை என்ன செய்ய முடியும்? எனது பெரிய தகப்பனாரான ராவணன் இவரை பணியாளராக வென்றோ நியமித்திருந்தார். அவரது பலத்தை நம்பி என்னை வெல்ல நினைக்கிறார். நான் அவரை நேரில் பார்க்காதவரை நீ அவரை பூஜிக்கலாம். தினமும் என்னிடம் பிச்சை பெறுவது தெரியாதா? மேலும் யோகிகட்கு அடியார்களை காப்பது என்கின்ற நிஷ்டை ஏது? இதை சற்று நினைத்து பார்த்து ஒதுங்கியிரு. நானும் உன் தலைவனும் போரிடுகிறோம் என்று ஏளனமாக பேசினான். இதை கேட்ட சுதர்ஷணன், அரக்கனே, தீயவனே, இதில் நான் செய்ய என்ன இருக்கிறது? நீயோ தவறு செய்கிறாய். நீ என்ன பலசாலி என்று பதில் உரைக்கவே சினம் கொண்ட பீமாசுரன் அச்சிவலிங்கத்தின் மீது தன் வாளை வீசினான். வீசப்பட்ட வாள் சிவபிரானது பார்த்திவலிங்கத்தின் திருமேனியில் படுவதற்கு முன்பே சிவபிரான் அச்சிவலிங்கத்தின் என்றும் வெளித்தோன்றினார். துஷ்டனே, இதோ பீமேஸ்வரனான நான் எனது பக்தனை காத்தருளவே தோன்றியுள்ளேன். அடியார்களை காப்பாற்றுவது என்பதே எனது முதல் கொள்கையாகும். பக்தர்களுக்கு இன்பம் அளிக்கும் எனது திறனை பார் என்று கூறிய சிவபிரான் அவரது கத்தியை பினாகம் என்னும் தன் வில்லினால் இரண்டு துண்டுகள் ஆக்கினார். அவ்வரக்கன் தன் சூலத்தை எரிய அதையும் 100 துண்டுகள் ஆக்கினார். அவன் எய்த சக்தி பட்டிச்சம் முதலிய ஆயுதங்கள் அனைத்தையும் சிவபிரான் பொடி பொடியாக்கினார். இருவருக்கும் நடந்த போர் கண்டு உலகம் அனைத்தும் கலங்கியது. மலைகள் குலுங்கின, கடல்கள் பொங்கின. அப்பொழுது நாரத முனிவர் சிவபிரானிடம் சென்று வேண்டலானார். மகாதேவரே, உலகமெல்லாம் நெடுங்குகிறதே, பொறுத்தருள்க, சற்றே பொறுத்தருள்க. புல்லை கிள்ளி எறிய கோடாலியா தேவி, விரைவில் இவ்வரக்கனை கொன்று ஒழியுங்கள். இவ்வாறு நாரதர் வேண்டவே சிவபிரான் ஹூம் என்கிற சத்தத்தினாலேயே அனைத்து அரக்கரடையும் சாம்பலாக்கினார். காட்டுத்தீ காட்டை முழுவதுமாக பொசுக்குவது போன்றிருந்தது அக்காட்சி. இதை கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர். பீமாசுரன் எவ்வாறு அழிந்து சாம்பலானான் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. எல்லாம் ஒரு நொடியில் முடிந்தது. சிவபிரானது திருவருளால் இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அமைதி கிடைத்து உலகெங்கிலும் மகிழ்ச்சி பொங்கியது. அப்பொழுது சிவபிரானது கோபம் எண் திசைகளிலும் பரவியது. அரக்கர்களின் சாம்பலும் காடு முழுவதும் பரவியது. அதில் இருந்து அனைத்து மூலிகைகளும் தோன்றின. பூதம், பிரேதம், பிசாசு முதலின வெகு தொலைவிற்கு ஓட்டம் பிடித்தன. அனைவரும் மகிழ்ந்தனர். தேவர்களும் குறிப்பாக முனிவர்களும் சிவபிரானிடம் வேண்டலாயினர். இறைவா, உலக நலன் கருதி தாங்கள் இங்கேயே இனி எப்பொழுதும் நிலையாக வாசம் செய்துள்ள வேண்டும். ஏனெனில் இத்தலம் நிந்தனைக்கு ஆட்பட்டது. இங்கு யாரும் வசிப்பதில்லை. அப்படி வந்தாலும் அவர்களுக்கு துன்பமே நேருகிறது. தாங்கள் இங்கிருந்தால் தங்களை தரிசித்து அவர்கள் நன்மை பெறலாம். தாங்கள் வீற்றிருந்து விளங்கும் இச்சிவலிங்கமும் பீமாசங்கரர் என்று புகழப்படும். அனைவருக்கும் அவர்கள் நினைக்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகும். தங்களது இச்சிவலிங்கம் ஜோதிலிங்கமாக விளங்கி அனைவருக்கும் பூஜிக்கப்பட வேண்டியதாகவும் அனைத்து ஆபத்துக்களையும் களைவதாகவும் ஆகும். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, தேவர்களும் முனிவர்களும் இவ்வாறு வேண்டவே இறைவன் பெருமகிழ்ச்சி கொண்ட அச்சிவலிங்கத்திலேயே நித்தியவாசம் செய்யலானார். சிவபிரானோ அடியாருக்கு எளியரன்றோ? அவர் உலகமனைத்திற்கும் நன்மை அருள்பவராயிற்றே. ஸ்ரீ சிவமகாபுராணத்தின் 4வதான கொடிருத்ர சம்ஹிதை அத்தியாயம் 22. சூத புராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, இப்பொழுது காசியம்பதியில் உள்ள ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கத்தின் பெருமையை கூறுகிறேன், கேளுங்கள். அது மகா பாதகங்களையும் நொடியில் நீராக்க வல்லது. இந்நிலவுலகில் கண்களுக்கு தெரியும் அத்தனை பொருட்களும் சச்சித் ஆனந்த சுரூபமாயும் விகாரமற்றதாயும் தொன்று தொட்டு இருப்பதுமான பிரம்மத்தின் திருவுருவங்களே ஆகும். இரண்டற்ற கைவல்ய நிலையில் தனக்குத்தானே ஆனந்தத்தை
3: அனுபவித்து வரும் ஒப்பற்ற பரமாத்மாவினிடத்தில் ஒரு சமயம் ஒன்றேயான தான் இரண்டாக பிரிய வேண்டும் என்கின்ற அவா உண்டாயிற்று. பின் அந்த பரம்பொருளே சகுண ரூபராக தோன்றியது. அந்த சகுண ரூபரையே சிவன் என அழைக்கின்றனர். அதன்பின் அந்த சகுண ரூபரான சிவனே ஆணாகவும் பெண்ணாகவும் முடிவெடுத்தார். அவ்விரட்டையில் ஆண் சிவன் என்றும் பெண் சக்தி என்றும் அழைக்கப்பட்டனர். அந்த சித் ஆனந்த சுரூபரான சிவமும் சக்தியுமாக மறைந்திருந்து பிரகிருதி புருஷன் என்கிற இரண்டு சைதன்யங்களை படைத்தது. ஆனால் தன் தாய் தந்தையரை எதிரில் காணாது திகைத்தனர். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று ஐயமுற்றனர். அது சமயம் நிர்குணரான பரமாத்மாவிடமிருந்து ஓர் அசரீரி கிளம்பியது. நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும். அதன்பின் உங்களிடமிருந்து உயர்ந்ததொரு படைப்பு பெருகி வளரும். அப்பொழுது பிரகிருதியும் புருஷனும், இறைவா சிவபரம்பொருளே, தவம் செய்ய நாங்கள் எங்கு செல்வது? அதற்கான இடமே இல்லையே. நாங்கள் எங்கு நின்று தங்கள் கட்டளைப்படி தவம் செய்வோம் என்று வேண்டினர். உடனே நிர்குண பிரம்மமான சிவபிரான் ஒளிமயமான 10 மைல் நீளமும் 10 மைல் அகலமும் கொண்டதோர் அழகிய நகரத்தை தோற்றுவித்தார். அது அச்சிவபிரானுடைய சுரூபமே ஆகும். அங்கு அன்றாட அலுவல்களுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் நிரம்பி இருந்தன. அவ்வாறு தோற்றுவித்த அவ்வழகிய நகரத்தை அவர்கள் இருவருக்காகவும் அனுப்பி வைத்தார். அது புருஷனுடைய அருகில் வந்து ஆகாய வெளியில் நின்றது. அப்பொழுது புருஷனாக ஸ்ரீஹரி அந்நகரில் இருந்து கொண்டு உலகை படைக்க விரும்பி சிவபரம்பருடைய மனத்தில் கொண்டு பல ஆண்டு காலம் தவம் செய்தார். தவக்கலைப்பினால் அவரது திருமேனியில் இருந்து வெண்மையான நீர் வீழ்ச்சிகள் தோன்றி பெருகின. அதனால் வெட்டவெளியான ஆகாயம் முழுக்க நிரம்பியதாக ஆயிற்று. அங்கு வேறென்றும் காட்சிக்கு காணவில்லை. இதை கண்ட புருஷன் அதென்ன அற்புதமாக தோன்றுவது என்று மனதில் எண்ணி தன் தலையை குலுக்கினார். அப்பொழுது அவரது காதணி ஒன்று கீழே விழுந்தது. அம்மணி விழுந்த இடமே மணிகர்ணிகை என்கிற புண்ணிய தலம் ஆயிற்று. வெட்டவெளியான ஆகாயம் முழுக்க புருஷனின் திருமேனியில் இருந்து வெளியேறிய நீர் நான் நிரம்பியது என்று முன்பு கூறினோம் அல்லவா? அவ்வெள்ள நீரில் 10 மைல் சதுரமுள்ள அந்நகரமே தத்தளித்தது. அப்பொழுது சிவபிரான் அந்நகரத்தை தன் முத்தலை சூலத்தினால் தாங்கி பிடித்தார். அதன்பின் புருஷரான ஸ்ரீ விஷ்ணு தன் மனைவியான பிரகிருதியுடன் அங்கேயே உறங்கலானார். அப்பொழுது அவரது தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரை தோன்றியது. அத்தாமரையில் பிரம்மதேவர் தோன்றினார். இதற்கும் சிவபிரானது கட்டளையே காரணமாகும். இதன்பின் பிரம்மதேவர் சிவனாரது கட்டளையை படைக்க தொடங்கினார். இந்த பிரம்மாண்டத்தில் 14 உலகங்களை படைத்தார். இந்த பிரம்மாண்டத்தின் பரப்பு 50 கோடி யோஜனை. ஒரு யோஜனை என்பது 8 மைல்கள். ஆக 50 கோடி யோஜனை என்பது 400 கோடி மைல்கள் என்று மகரிஷிகள் கூறுகிறார்கள். அதன்பின் சிவபிரான், இப்பிரம்மாண்டத்தில் கர்ணநினை என்னும் தடைகளால் இறுக பின்னப்பட்ட ஜீவராசிகள் என்னை எவ்வாறு வந்தடைய முடியும் என்று சிந்தித்து 5 குரோஷங்கள் கொண்டது என்று கூறப்படும் காசியம்பதியை இவ்வுலகிலேயே விட்டு சென்றார். இக்காசியம்பதியே உலகிற்கு நலன் அளிப்பது, கர்மவினை தடைகளை வெட்டி களைவது, ஞானத்தை அருள்வது, மோட்ச மார்க்கத்திற்கு வழிகாட்டுவது சிவபிரானுக்கு மிகவும் உகந்தது என்று நம்பப்படுகிறது. இங்கு அச்சிவபிரானே அபிமுத்தம் என்னும் சிவலிங்கத்தை தாபித்துள்ளார். ஆகவே எனது அம்சத்தில் தோன்றிய ஸ்ரீ நாராயணனே, நீ எக்காரணம் கொண்டும் இக்காசியம்பதியை விட்டு நீங்கக் கூடாது என்று கூறிவிட்டு சிவபிரான் தன் முத்தலைச்சூலத்தில் இருந்த காசியம்பதியை இம்மண்ணுலகிலேயே இறக்கி வைத்து விட்டு சென்றார். பிரம்மாவிற்கு ஒரு நாள் முடியும் பொழுது உலகிற்கு பிரளயம் ஏற்படும். பொழுது கூட இக்காசியம்பதிக்கு அழிவில்லை. அது சமயம் சிவபிரான் இந்நகரை தன் முத்தலை சூலத்தினால் தாங்கி பிடிக்கிறார். பின் பிரம்மதேவர் மறுபடியும் படைக்க தொடங்கும் போது திரும்பவும் இந்நகரை மண்ணுலகில் இறக்கி வைக்கிறார். நம் முன்னினை கர்மங்களை அழித்து ஒழிப்பதாலேயே இந்நகருக்கு காசி என்கிற பெயர் தோன்றிற்று. இப்பதியில் தான் அபிமுக்தேஸ்வரர் என்கிற சிவலிங்க பெருமான் என்றென்றும் எழுந்தொண்டிருக்கிறார். பெரும் பாவம் புரிந்தவர்களுக்கும் மோட்சம் தரக்கூடியது இந்நகர். முனிவர்களே, மீதியுள்ள மோட்சபுரியில் இறைவனை போன்ற திருமேனி பெற்றிருத்தலாகிய சாரூப்யம் முக்திதான் கிடைக்கும். ஆனால் இக்காசியம்பதியில் தான் சாயுஜ்யம் என்கிற மிக மிக உயர்ந்த முக்தி சுலபமாக கிடைக்கும். சாயுஜ்யம் என்பது 2.5 கலத்தல். எவருக்கு எவ்விதமான ஆதரவும் இல்லையோ அவருக்கு இந்த தலம்தான் கதி, அதாவது ஆதாரம். கோடி கோடி கொலை பாவங்களையும் போக்குவது. இறப்பற்ற தேவர்களும் இங்கு இறப்பு வேண்டுமென விரும்புகின்றனர். அவ்வாறிருக்க மற்றவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? சிவபிரானுக்கு மிகவும் உகந்த இக்காசியம்பதி இகபர சுகங்களை தரவல்லது. திருக்கயிலை அம்பதியின் நாயகரான சிவபிரான் உள்ளே சுத்தமான சத்துவகுணமும் வெளிவேடத்திற்கு தமோகுணம் உள்ளவராகவும் காட்சி தருபவர். அவரை காலாக்னிருத்ரர் என்று அழைப்பர். உண்மையில் நிர்குணராக இருந்தாலும் சகுண திருமேரியராக காட்சியளிக்கிறார் சிவபிரான். சகுண ரூபரான சிவபிரான் நிர்குண சுரூபரான சிவபிரானிடம் முறையிடுகிறார். சகுண ரூபரான சிவபிரான் நிர்குணஸ்வரூபனான சிவபெருமானிடம் முறையிடுகிறார். விஸ்வநாதரே, அதாவது அகில உலக நாயகரே, மகேஸ்வரா, நான் சர்வ நிச்சயமாக தங்கள் உடையவனே. சாம்ப சதாசிவா, தங்கள் பிள்ளையான என் மேல் கருணை காட்டுங்கள். உலக நலன் கருதி தாங்கள் எப்பொழுதும் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு தங்கியிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் உய்விக்க வேண்டும். இதுவே எனது வேண்டுகோள். சூத புராணிகர் கூறுகிறார், பின் மனதையும் புலன்களையும் அடக்கி தன் பயமாக்கிய அபிமுக்தன் என்கிற சகுண ரூபியான காலாக்னி ருத்ரர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக திரும்பவும் வேண்டலானார். அபிமுக்தர் வேண்டுகிறார், காலம் என்கிற, அதாவது மரணம் என்கிற பெருநோய்க்கு உயரிய அழகிய மருந்தான தேவதேவரே, மகாதேவரே, உண்மையில் தாங்களன்றோ மூவுலகங்கட்கும் ஒப்பற்ற தலைவர். பிரம்மா மற்றும் ஸ்ரீமன் நாராயணரும் தங்களைத்தான் செவிக்கிறார்கள். இக்காசியம்பதியையே தாங்கள் தங்கள் தலைநகராக கொள்ள வேண்டும். சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாத உயர்ந்த முக்தி இன்பத்தை பெற நான் இனி இங்கேயே நிலையாக அமர்ந்து தியானம் செய்ய போகிறேன். முக்தி அளிப்பவரும் விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பவரும் ஆனவர் தாங்கள் ஒருவரே, வேறு எவரும் இலர். ஆகவே தாங்கள் பிறர்க்கு நன்மை அளிக்க வேண்டி உமையம்மையோடு இங்கேயே வெற்றிருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இச்சம்சார கடலில் இருந்து கரையேற்றி விட வேண்டும். அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றித் தர வேண்டும். இதையேதான் திரும்ப திரும்ப வேண்டுவேன். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, விஸ்வநாதர் இவ்வாறு பிரார்த்திக்கவே சர்வேஸ்வரான சிவபிரான் அனைத்து உலகங்கட்கும் அருள்புரிய வேண்டி இக்காசியம்பதியிலேயே நிலைத்து விளங்கலானார். என்று முதல் சிவபிரான் இங்கு நிலைத்து வாசம் செய்ய தொடங்கினாரோ அன்று முதல் காசியம்பதி அனைத்து புண்ணிய நகரங்கட்கும் தலைநகரமாக விளங்கலாயிற்று. அத்தியாயம் 23. காசியினுடைய பெருமையும் விஸ்வநாதருடைய பெருமையும். ஸ்ரீ சூதர் கூறுகிறார், முனிவர்களே, காசியம்பதியின் பெருமைகளையும் காசி ஸ்ரீ விஸ்வநாதரின் பெருமைகளையும் சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். முன்பொரு சமயம் பார்வதி பிராட்டியார் உலக நலனை கருதி அபிமுக்தி தலமான காசியம்பதியை பற்றியும் அபிமுக்தேஸ்வரரான ஸ்ரீ காசி விஸ்வநாதரை பற்றியுமான பெருமைகளை கூற வேண்டுமென சிவபிரானிடம் வேண்டினார். அப்பொழுது ஸ்ரீ பரமசிவனார் கூறுவார் ஆயினார், தேவி, இக்காசித்தலம் அனைத்து வகையிலும் எனக்கு மிக மிக முக்கியமான தலமாகும். இது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக முக்தி அளிக்கும் தலமும் ஆகும். இத்தலத்தில் சித்தர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எனது உலகமான திருக்கைலாயத்தை பெற்றிய வேண்டி பலவாறான வேடங்களில் நின்று புலனடக்கம் மன அடக்கத்துடன் என் விரதத்தை உயர்ந்ததொரு யோக நட்டையில் நின்று பயின்று வருகிறார்கள். அந்த உயர்ந்த யோகம்தான் அசுபத யோகம் என்பது. இந்த யோகத்தை பற்றி சுருதிகள் மிகவும் விளக்கமாக கூறுகின்றன. இந்த பாசுபத யோகம் போக மோட்சங்களை அளிப்பது. மகேஸ்வரியே, இக்காசியம்பதியில் வாழ்வதே எனக்கு உயர்ந்ததாக தோன்றுகிறது. அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் இக்காசியம்பதியில் குடியிருக்க காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? இதோ கூறுகிறேன், கேள். என்னை சரணம் பற்றிய அடியவர்களும் எனது தத்துவத்தை நன்கறிந்த ஞானிகளும் என்றுமே முக்தி பெறுவதில் பங்கு உடையவர்களே. அவர்களுக்கு புண்ணியத்தலமோ தீர்த்தமோ வேண்டும் என்பது இல்லை. இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும், இது கட்டாயம் விளக்கப்பட வேண்டும் என்கிற இரண்டு வித கர்மங்களும் அவர்களுக்கு ஒன்றேதான். அவற்றில் வேறுபாடில்லை. அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள். அதாவது உலகியல் கர்மங்கள் எதிலும் சிறிதும் ஒட்டாது தாமரை இலை மேல் உள்ள நேர்த்தி வலை போல் இருப்பவர்கள். உலகியலில் இருந்து கொண்டே அதில் சிறிதும் பற்றின்றி வாழ்பவர்கள். அவர்கள் இருவரும் எங்கு இறந்தாலும் சரி உடனே முக்தியை பெறுவார்கள். நானே இதை உறுதிபடக் கூறுகிறேன். அனைத்திற்கும் எட்டாத சக்தியே உமையவளே, இந்த அபிமுக்தி தலத்தில் அப்படி என்னதான் பெருமை உள்ளது என்பாயேயானால் கூறுகிறேன், கவனமாக கேள். எந்த ஒரு வர்ணத்தவராயினும் சரி, எந்த ஒரு ஆசிரமத்தில் இருப்பினும் சரி, பாலனாயினும் இளையவனாயினும் என் கிழவனாயினும் சரி, யாராக இருப்பினும் இங்கு இறந்தால் முக்தி நிச்சயம், ஐயமே வேண்டாம். எந்த ஒரு வர்ணத்தவராயினும் சரி, எந்த ஒரு ஆசிரமத்தில் இருப்பினும் சரி, பாலனாயினும் இளையவன் ஆயினும் ஏன் கிழவனாயினும் சரி, யாராக இருப்பினும் இங்கு இறந்தால், அதாவது காசியில் இறந்தால் முக்தி நிச்சயம், ஐயமே வேண்டாம். பெண் ஒருத்தி தூயவளோ தூய்மை அற்றவளோ கன்னியோ மணமானவளோ விதவையோ மலடியோ வீட்டுக்கு விலக்கானவளோ பிள்ளை பேறு பெற்றவளோ முறைப்படி உள்ள சடங்குகள் செய்யப்பட்டவளோ செய்யப்படாதவளோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இத்தலத்தில் இறப்பாளேயாகில் நிச்சயம் அவளுக்கு முக்தி உண்டு. பெண் ஒருத்தி தூயவளோ தூய்மை அற்றவளோ, அதாவது மங்களம் அற்றவளோ, கன்னியோ மணமானவளோ விதவையோ மலடியோ வீட்டுக்கு விலக்கானவளோ பிள்ளை பேறு பெற்றவளோ முறைப்படி உள்ள சடங்குகள் செய்யப்பட்டவளோ செய்யப்படாதவளோ சரி எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இத்தலத்தில் இறப்பாளேயாகில் நிச்சயம் அவளுக்கு முக்தி உண்டு. இதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். வியர்வையிலிருந்து தோன்றுபவை, முட்டையிலிருந்து தோன்றுபவை, விதையிலிருந்து தோன்றுபவை, கருப்பையினுள் இருந்து தோன்றுபவை என உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இங்கு இறந்தால் முக்தி பெறுவது போல் வேறு எந்த ஒரு தலத்தில் இறந்தாலும் முக்தி பெற இயலாது. வியர்வையில் இருந்து தோன்றுபவை, முட்டையில் இருந்து தோன்றுபவை, விதையில் இருந்து தோன்றுபவை, கருப்பையினுள் இருந்து தோன்றுபவை என உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இங்கு இறந்தால், அதாவது காசியில் இறந்தால் முக்தி பெறுவது போல் வேறு எந்த ஒரு தலத்திலும் இறந்தால் முக்தி பெற இயலாது. இங்கு இறப்பவர்களுக்கு ஞானம் தேவையில்லை, பக்தி தேவையில்லை, கர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்னும் நியதியும் இல்லை, தானம் செய்திருக்க வேண்டும் என்பது இல்லை, பண்பட்டிருக்க வேண்டும் என்பது இல்லை, தர்மமானாக இருத்தல் வேண்டும் என்பது இல்லை. பகவன் நாமத்தை பல கோடி முறை உச்சரிப்பவன் என்பவோ, பல கோடி முறை உச்சரித்தவன் என்பதோ, உயர்ந்த பூஜை செய்தவன் என்பதோ, உயர்குடி பிறந்தோன் என்பதோ தேவையில்லை. மோட்சம் அளிக்கும் இந்நகரத்தில் வசிப்பவன் எப்படி இறந்தாலும் அவனுக்கு சர்வ நிச்சயமாக முக்தி உண்டு. மோட்சம் அளிக்கும் இந்நகரத்தில் வசிப்பவன் எப்படி இறந்தாலும் அவனுக்கு சர்வ நிச்சயமாக முக்தி உண்டு. வெளிப்படையாக கூற முடியாதனவற்றுள் இத்தலமே சிறந்தது. பிரம்மா முதலிய தேவர்களும் இதன் பெருமைகளை அறியார். ஆகையினால்தான் நைமிசம் முதலிய புண்ணிய தலங்களுள் இதுவே உயர்ந்தது. ஆகவேதான் இத்தலத்தை அவிமுக்தி தலம் என்று அழைக்கின்றனர். அறிஞர்கள் இத்தலத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? இங்கு இறந்தால் முக்தி அளிப்பது தர்மநெறி நூல்களின் சாரம் உண்மை. மோட்சத்தின் சாரம் சமத்துவம், அதாவது அனைவரிடமும் ஓரம் சாராது ஒரே மாதிரியான எண்ணத்துடன் இருப்பது. அனைத்து புண்ணிய தலங்கள் மற்றும் புண்ணிய நதிகள் ஆகியனவற்றின் சாரம் அபிமுக்தி தலமான காசியம்பதியே ஆகும் என்று. மனம் போனபடி உண்பவன், மனம் போனபடி படுத்து உறங்குபவன், விருப்பம் போல் சுற்றி திரிபவன், தவறான பல பல செயல்களை செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் அபிமுக்தி தலமான காசியம்பதியில் இறப்பானேயாகில் அவனுக்கும் முக்தி கிடைப்பது நிச்சயம். எவனது மனம் உலகியல் இன்பங்களிலேயே நாட்டம் கொண்டதோ, அறநெறிகளில் மனதை ஈடுபடுத்தாதவனோ, அவனும் இப்பதியில் மரணம் எய்தினால் அவன் திரும்பவும் இவ்வுலகியல் தடைகளில் சிக்கி தவிக்க மாட்டான். எவனது மனம் உலகியல் இன்பங்களிலேயே நாட்டம் கொண்டதோ, அறநெறிகளில் மனதை ஈடுபடுத்தாதவனோ, அவனும் இப்பதியில் மரணம் எய்தினால் அவன் திரும்பவும் இவ்வுலகியல் தடையில் சிக்கி தவிக்க மாட்டான். அவ்வாறிருக்க தான் தனது என்கிற மமகாரத்தை விடுத்தவன், உண்மையில் உறுதியுள்ளவன், சத்துவகுண நற்செல்வன், ஆடம்பரம் அற்றவன், செயலூக்கமும் இளமையும் கொண்டவன், யான் செய்கிறேன் என்கிற அபிமானத்தை விடுத்ததால் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பவன் ஆகியவர்களை பற்றி கூற என்னதான் இருக்கிறது? ஏனெனில் அவர்கள் அனைவரும் என்னையே அன்றோ என்றும் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இக்காசியம்பதியில் பல பல சிவனடியார்களால் ஏராளமான சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பார்வதி, இவை அனைத்தும் விரும்பிய அனைத்தையும் ஏன் முக்தியையும் அளிப்பனவாகும். நாற்புறமும் 10 மைல்கள் தூரம் பரவிய இத்தலம் அபிமுக்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது. என் நிலையிலும் இது முக்தி அளிப்பது. மரணப்படுக்கையில் இருப்பவனுக்கு இத்தலம் கிடைக்கப் பெற்றால் அவனுக்கு முக்தி நிச்சயம். பாவம் தொடாதவன் இறக்க அக்கணமே அவன் முக்தி உலகை பெறுகிறான். பாவம் செய்தவன் இறப்பின் முதலில் பாவத்திற்கான பரிசுகளை, அதாவது யம நரக வேதனைகளை அனுபவித்து பின் முக்தி பெறுவான். மங்களையே, இத்தலத்தில் இருந்து கொண்டு பாவங்களை செய்பவன் 1000000 ஆண்டுகள் கால வைரவரின் யாதனைகளை பெற்று பின்முக்தி பெறுவான். 100 கோடி கற்ப காலங்களால் காலங்கள் ஆனாலும் ஒருவன் செய்த கர்மங்களின் அளவு குறைவா போகிறது? ஒருவன் தான் செய்த நற்செயல்கள் மற்றும் தீச்செயல்களின் பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். தீச்செயல்கள் நரக வேதனைகளை தரும், நற்செயல்கள் சொர்க்கபோகங்களை தரும். நற்செயல்களும் தீச்செயல்களும் ஒன்று போல இருந்தால் மிஸ்ரலோகம் எனப்படுகிற இந்நிலவுலகில் மனித பிறவி பெறுகிறான். நற்செயல்கள் அதிகம் இருந்து தீச்செயல்கள் குறைந்திருப்பின் உயர் பிறவி பெறலாம். அதே போல நற்செயல்கள் குறைந்து தீச்செயல்கள் அதிகம் இருந்தால் இனப்பிறவிகள் பெறுகிறான். பார்வதி, எப்பொழுது நற்செயல்கள் தீச்செயல்கள் இரண்டும் அழிந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஜீவாத்மாவிற்கு உண்மையான மோட்சம் கிடைக்கிறது. முற்பிறவியில் காசியம்பதியை மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டு தரிசித்தவனோ அவனுக்குத்தான் இப்பிறவியில் காசியில் இறப்பு கிடைக்கும். எவன் காசி என்று கங்கையில் நீராடுகிறானோ அவனது நிகழ்காலத்தில் செய்த பாவங்களும் சஞ்சிதம் என்ற முன்பு செய்து சேகரித்து வைக்கப்பட்ட பாவங்களும் நாசமடைகின்றன. ஆனால் பிராரப்தம் என்கிற இப்பொழுது செய்து வரும் தீச்செயல்களின் பாவம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இல்லையே அது நசித்து போகாது என்பதுதான் சர்வ நிச்சயமாகும். எவனுக்கு காசியில் முக்தியான மரணம் நேருகிறதோ அவனுக்கு பிராரப்த கர்ம பலனும் நசிக்கிறது. அன்புள்ளவளே, எவன் ஒருவன் ஏழை அந்தணன் ஒருவனுக்கு காசியில் வாசம் செய்யும் வசதி செய்து தருவானோ அவனும் காசியில் வசிக்கும் பாக்கியம் பெற்று முக்தி தரும் பாக்கியம் பெறுவான். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, இதுவரை காசியம்பதி மற்றும் விஸ்வேஸ்வரலிங்கத்தின் பெருமைகளை கூறினேன். இது சான்றோர்களுக்கு இவ்வுலக இன்பங்களையும் அவ்வுலக முக்தியையும் அளிப்பது. இனி திரையம்பகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறுவேனால் அதன் பெருமைகளை கேட்ட அந்நொடியிலேயே மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு பிரம்மா வரம்பெற்ற அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள்.

நல்ல துணவியோடு தோடுடைய ஜீவியல் நல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூட்சிதன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டம் கொள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய் வீடுடைய மணிமந்தில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மா

கொள்வது பாவம் குறித்தவன் சிவனேயாகும். கொள்வது பாவம் என்று குறித்தவன் சிவனேயாகும். கொள்வது உங்கள் ஜாதி குறித்திடும் தொழிலாகும். கொள்வதை உனது அன்பில் மிகுதியில் மறைத்து விட்டார். கல்லினை உருக்கும் எங்கள் கண்ணப்ப போற்றி போற்றி கண்ணப்ப போற்றி போற்றி love.

குழுவார்தங்கள்

மறந்தே மறதே நடிகே வயல் கோ.

அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புதேசுடைய பெருங்கருமையினாரே, இன்று திருக்காளத்தி புராணம் பரம வரம்பற்ற அத்தியாயம் 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்கள் என்பது மலம் மாய கண்மங்களோடு கூடிய காரணத்தினாலே, மல மாயை கண்மங்களோடு, மலம் என்கின்ற ஆணவ மலம், கண்மல மாயாமலம் என்கின்ற குற்றத்தோடு கூடிய காரணத்தினாலே அது குற்றம் செய்வது உயிர்களுக்கு இயல்பு. உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால், குற்றமாகிய குற்றத்தையே உடையதாயிருக்கிற மல மாயை கண்மங்களோடு கூடிய பலகாலம் இருப்பதினாலே அது குற்றம் செய்வது அதற்கு இயல்பு. குற்றத்திலிருந்து விடுபட்டு நன்மையான காரியங்களை செய்வது அது வந்து செயற்கை. குற்றம் செய்வது இயற்கை, குற்றத்தை நீங்கி நல்ல காரியங்களை செய்வது செயற்கை. அந்த உயிர்கள் பிரம்மன் முதலான சகலமும் உயிர்களே.

0: பசுக்களுக்கு பசு என்று பெயர் பட முடியல. பசு என்று பெயர், பசு என்ற சொல்லே கட்டுப்பட்டது, வாசத்தினால கட்டுப்பட்டவையினால அது பசு என்று, வாசத்தோடு கூடியபடியே அது பசு என்று பெயர். பசு என்றால கட்டிதான போட்டிருக்கோம், பசுவை கட்டிதான போட்டிருக்கோம். அதனால எதனால அதுக்கு பசு என்று பெயர் வந்தது என்றால், வாசத்தினாலே கட்டப்பட்டதுனால அது பசு. அது வாசத்தினால கட்டப்பட்ட உயிர்களுக்கு குணம் எப்படி இருந்தால், வாசத்தினுடைய குணம் தான் அந்த பசுவுக்கு, வாசத்தினுடைய குணம் தான் பசுவுக்கு. அது உயிரானது எப்படிப்பட்டது என்றால், சேர்ந்ததனுடைய தன்மை, சார்ந்ததன் வண்ணம் உயிர்கள் சித்தாந்தத்துல முக்கியமான அடிப்படை, சார்ந்ததன் வண்ணம் உயிர். அது வாசத்தோடு கூடியிருந்தால் வாசத்தின் குணமும், பதியோடு கூடினால் பதியின் குணமும். இயல்பா வெளிப்படையா இப்ப சொல்ல போனா, நல்லவனோட உணவு நல்லவனா இருக்கிறேன், கெட்டவனோட கெட்டவன, மனத்தானா வாழ்ந்தது குணர்ச்சி, எனக்கானா இன்னான் என கொடுங்கு, எந்த எனக்கோடு சேர்ந்திருக்கிறானோ அந்த எனக்கு வச்சு அவனுக்கு பெயரும். அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது அது இயல்பு. வடலூரார்களோட ஒரு பாட்டில் சொல்றார், குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்வே. குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்பு. சித்திரம்பலவா இனிச்செடிய சிப்பு முகமன் யாருடது என்று வடலூரார் பாட்டு, வடலூரார் தெரியல. அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது என்று சொன்னால் தவறில்லை, குற்றம் செய்வது தவறுதானே, தவறில்லை. என்ன காரணம் என்றால், அது குற்றமாகிய மதமாய கண்ணோடு கூடியிருப்பதனால குற்றம் செய்யும். இதை ஞான சாஸ்திரங்களாலே விசாரித்து, எதனால இந்த உயிரை குற்றம் செய்கிறது என்று விசாரித்து, ஞான சாஸ்திரங்களாலே ஞானிகள் மூலமாக விசாரித்து, இந்த குற்றம் செய்வதற்கு காரணம் என்ன என்று விசாரித்து, அந்த மதமாயா கண்ணங்களிலிருந்து நீங்குகின்ற முறையை தெரிந்து, நீக்குவதற்கான செயலை செய்து, அதிலிருந்து மதமாய கண்ணங்களை நீக்கினால் அது பதியோடு சேரும் என்று தெரிந்து, அந்த பதியின் குணத்தை பெற வேண்டும் என்கின்ற அபாவில் இருக்கிற உயிர்கள் குற்றத்திலிருந்து நீங்கும். விசாரித்தபடியினாலே நாம குற்றமான செயல்களை செய்ய மனம் வராது. திருடுறது முதலான பேசுறது, மற்ற தீய வழக்கங்கள் இல்லை இல்ல, புகைப்பிடித்தல் முதலான தீய வழக்கங்கள் ஒண்ணும் இல்லையில இல்ல இல்லப்பா. என்ன காரணம், ஞான சாஸ்திரங்களை கற்றதினால், கேட்டதினால், பெரியோர்களுடைய சகவாசத்தினால் அப்படித்தான் இருக்கு புத்தி உரிமை தவிர இயல்பாக புத்தி, இயல்பாக அது புத்தி இருக்கு. ஞான சாஸ்திரங்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் கேட்டு தெரிந்து பழகி அதன் மூலமாக அதுக்கு நல்ல புத்தி உண்டு, நல்ல புத்தி. அதனால மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே என்பால் அருள். அப்படி நல்ல புத்தி வந்து பதியின் தன்னை அறிந்து பதிய அடைய வேண்டும் என்கிற விருப்பம் வந்தவனுக்கு இந்த தீய வழக்கங்கள் இருக்கு. யாருக்கு, பரமா முதலாக பரமா வரம்பற்ற அத்தியாயங்கள் புரியுது. ஏ வரம்பற்றாரு என்றால், தவறு செய்து விட்டார், தவறு செய்து விட்டார். அது தவறு எதனால வந்தது தெரியுமா, ஆசையினாலே முகத்தினாலே. அதனால அந்த ஆசை முகத்தினாலே வந்த காரணத்தினால பொல்லாத விட பல குத்து விட்டாராம். ஒருவனுக்கு நல்ல பேர் வருவது, பெருமை கிடைப்பது என்றால் மனைவியினாலையும் பிள்ளையினாலே இருந்தார். ஒருவனுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது என்ன, மனைவியினாலையும் பிள்ளையினால். மனைவியும் உள்ளவர்களும் நல்லா அமையவில்லை, ஆனால் அவனுக்கு நல்ல பேர் வர, அவன் நல்லவனா இருக்கலாம், அவனுக்கு நல்லது. ஆனா மனைவி உள்ளகட்டை நல்ல வீடு வாங்குறவன் அதிசய உலகத்தில், மனைவி கிட்டையும் உள்ளகட்டையும் நல்ல வீடு வாங்குறவன் அதிசயம். அவன் வாங்கினான், ஆனால் அவன் தான் சிவபெருமான். இங்க சிவபெருமான பார்க்க முடியுது. மனைவி கிட்டையும் உள்ளகட்டையும் நல்ல வீடு ஒருத்தர் வாங்கி இருக்கிறான்னா அவன் கட்டாயம் சிவபெருமான். விஷ்ணு அல்ல, பரமாவும் அல்ல, சிவனி. இப்ப மகாவிஷ்ணு மனைவிட்ட நல்ல வீடு வாங்கல, பரமாவும் வாங்கல. நீங்க கதைகள்ல பார்க்கலாம் போல, சிவபெருமான ஒருத்தந்தான். இப்ப அந்த அம்மா வீட்டுக்காரன குத்தம் சொன்னதாக வரல, அகிலாண்டேஸ்வரி சம்பு குத்தம் எங்க பார்த்தாலும் அப்ப பூஜை பண்ணா, பூஜை பூஜை பண்ணா, பூஜை பண்ணாருதான் உள்ளது. பூஜை பண்ணானா அப்ப நல்ல உண்டான பூஜை பண்ணிருக்க. அதனாலே பரமேஸ்வரன் ஒருவன் தான் தன்னுடைய மனைவி உள்ளகத்துல நல்ல வருவாங்க. அப்போ ஒரு நாள் சின்ன பையன் புனைந்து போட்டேன், விட்டாலும் அப்புறம் சரி பண்ணிவிட்டாங்க. அதனாலே மனைவி மக்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கினாரால் அந்த பரமா அல்ல, விஷ்ணு அல்ல, இந்திரன் அல்ல, சிவபெருமான். அதனால பரமாவானவர் உலகியல் இன்பங்களில் ஈடுபட்டு சவத்தையும் சிவத்தையும் மறந்து அதன் மூலமாக புள்ளவிடப்பட்டார். ஆனா புள்ளவிட பெறும்போது சிவ நினைவோடு புள்ளவள் வரவு, மோகத்தினாலே புள்ளவள் வரக்கூடாது. அதை பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கலார், மனையரத்தில் இன்பமுறும் அகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலைநின்று ஆடிய சேவடி கவல நினைவுற. அது செவ்வாதுங்கிறதும் மகோதியம்மையார் வெள்ளாட்ட வாழ்கின்றவர்கள் ஆடிய சேவடி கமலத்தை நினைந்து பிள்ளை வர எழுதாது. இதை நினைந்து அதை கடைபிடிவார். அதை இதை நினையாமலே உள்ளவர்கள் உலகத்தில் எத்தனை பேர் அப்பா, ஆடிய சேவடி கமல நடைபுறம் பரத்தமை நிராகரித்து நீராக்கும் பொனைமணி பூர் காதலனை பிறப்பூற்றுந்தார் என்பது உரிய புராணம். அதனாலே அப்படியே பிரம்மாவானது பொல்லாத புள்ளகளை சொல்ற, அதனாலே அந்த பொல்லாத புள்ளகள் செய்த அக்கிரமத்தினால் தாங்க முடியாம அப்பரூர் புத்திரனை சொல்ற, அவன் மூலம் அந்த புள்ளகள் எல்லாம் கங்காரமாகி அந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் பிரம்மாவுக்கு சேர்ந்து போச்சு. பிரம்மாவுக்கு பாவம் எல்லாம் சேர்ந்து போச்சு. அதன் பிறகு இந்த பாவத்தை எல்லாம் நான் துவைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி திருக்காட்டி வந்தார். பாவத்தை துவைப்பவன், பாவத்திலிருந்து விடுபட செய்பவன், புண்ணியத்தை தருபவன் சிவன் ஒருவனை. சிவபெருமானுக்கு தான் புண்ணியன்னு, சிவபெருமான் ஒருவனு தான் புண்ணியன். முன்னுலகால் இருந்த விச்சாதரனும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரை ஒரு முறையில தெளிவா சொன்னார். முன்னுலகால் இருந்த விச்சாதரனும் வேதியரும் புண்ணியர் என்று போதும் தொழப்படும் புண்ணியரை கன்னிமயாதன மூன்றுடையும் கடலடைந்தும் தென்னிய தீவிரை தென்னப்பரா திருநிலவரம். அதனாலே சிவபெருமான் ஒருவன் தான் புண்ணியம் என்று பாவ நாசன் என்று. அதனால பாவத்தை நாசம் செய்வோம்னா புண்ணியத்தை உயிருக்கு சேர்த்து வைப்போம் சிவபெருமான் ஒருவர். அதே சித்தியால புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தின். அதனாலே புண்ணியம் என்பது எதனால செய்து வந்தால் புண்ணியனை பூஜிக்கின்றதுனால புண்ணியம். அதே புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு விரும்புன்னு சொன்னார், புண்ணியமா வருது பத்தியா. அதனாலே அப்படி பாவத்தை நீக்கி புண்ணியத்தை வர வேண்டுவதற்கு வழிபாட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று பரமா தீர்மானித்து திருக்காட்டியிருந்தார். அப்படி திருக்காலத்தில் வந்து சிவபெருமான
1: நூற்றெட்டு தரம் உழுது உழுது உள்வாராம். ஆறு தரமா போற்றினன்
0: பொழுதும் நன்றான் பொது சூழல் பொழுது. இப்படியாக திருக்காலத்தில் வந்து சிவபெருமானை பூஜித்து ஐந்தெழுத்தை ஜெபித்து நூற்றெட்டு வளஞ்செய்து நூற்றெட்டு வணக்கம் செய்து இப்படி தவத்தை கொள்கிறார். சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அவைவாக சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு. தவம் என்று சொன்னால் அந்த தவத்துக்கு உரிய பொருளாக இருப்பது எது என்று கேட்டால் தவமே உரிந்திரன் தன்மளவுக்கு முட்டாது இறைஞ்சேன் அவமே பறந்த அருகனையே உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே வெறும் திரு எய்தேன் திருவடிக்காம் பவமே அது கண்டால் அடியிருக்கியம் பரம்பரை என்று திருவார்கள். அதனாலே தவம் என்று சொன்னால் அது சிவத்தை நோக்கி செய்வார்கள். அறத்தையா துரில் சீதியினை விளக்குதில் சிவனை உண்ணியே மாதவன் செய் மற்றது அன்றிய ஏதுள்ளது ஒரு பொருள் எச்சத்தக்கது. காசி முனிவர் சூரமன் கடைசியா சொல் காசி முனிவர் உபதேச படலங்கிறதுல ஆதாரால் அறப்பை புண்ணியத்தை செய்யும் சீரினை விளக்குது சின்ன பாட்டு ஆதாரால் மைந்தார்கள் சூரமன் சிங்கமுகன் தாரகாசகன் மூணு பேர்த்தையும் வச்சு உதவி பண்றார். ஆதாரால் மைந்தார்கள் அறத்தை ஆற்று சீரினை விளக்குது சிவனை உண்ணியே மாதவம் முடிவு மற்றது அன்றியது ஒரு பொருள் எத்தனை. இதை விட செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது தெளிவா கடைசியில் ஒரு வாழ்க்கை. அதனால இப்படி சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார். அப்படி அந்த தவத்துக்கரங்க சிவபெருமான் அருள் பண்ண வந்தார். இம்முறை அரிசி சேர்த்து எல்வை இயல்வையில் எழுதோனாத அம்மரை அவனைக்காக அகம் மகிழ்ந்த அகலம் என்ற கொம்மையன் கொங்கை செவ்வாய் ஞானப்பூ கோதையோடும் ரொம்பன விடை ஒன்றாய வெள்ளி என்று எப்படி ஒரு தருசியில் சுவாமி எழுந்துள்ளார். வெள்ளி வெப்பில் மரகத குடியோடு வந்தார். வெள்ளி வெப்பின் மேல் மரகத குடியோடு எழுந்துள்ளார். சேட்டிளம் பரிதி ஓடி திரண்டெழுந்தடைய சூரி சேட்டிளம் பரிதியாகிய இளமச்சு இளஞ்சூரியனை போல கோடி சூரியன் திரண்டெழுந்தா போல சோதி சோதி வீட்டாமான் செய்யவே நீ கருமிட கதை வந்து வந்து பாட்டலி முரள பைந்தேன் குளித்தட பதுமமேலோய் கேட்டவை யாகும் நீ வாக்கு என்று விளக்கியவர். இப்படி காட்சி தந்து பதுமத்தில் இருப்பவனாகிய பரவனே நீ என்ன கேட்கிறாய் என்ன போகணும் அப்படின்னு சாமி கேட்டார். அப்பறமா பேசுறாரு பற்றிய முகத்தாலே பழிபடு பாவம் செய்தேன் எத்து நீர் பறவைஞானம் இரு விசும் விகட என்பார் உற்றுள பாவம் தன்னை ஒழித்தலும் புரிதல் வேண்டும் மற்றது வந்து இன்னும் வரம் வந்து கற்பணும். அதனாலே பாவம் செய்வது அதிகபட்ச ஆசையினால்தான் வரும். பாவத்துக்கு மூல காரணம் ஆசை, பாவத்துக்கு மூல காரணம் ஆசை போகம். அதனால அப்படி பாவங்களை வந்து செய்யாமல் இருப்பது புண்ணியத்தை செய்வது. அது செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானது என்பது திருப்பொருள். செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விட்டாலும் விட்டு போவார் செய்யக்கூடாததை செய்தாலும் விட்டு. அதனால அந்த பாவத்தை ஒழித்தவுள்ள வரும் நான் செய்த பாவத்தை தொலைக்கவும் சொல்லரும் மதியின் என்னோடு ஒத்திவிடும் போயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபக்காரியாகி. அதனாலே சொல்லுதற்கு அருமையாக இருக்கிற ஞானத்திலே ஒன்னோடு ஒத்தவனாகி பரமா கேட்கணும் உன்னோடு ஒத்தவனாகி சௌகரமான போலவே இருக்கணும் புத்தரை தூயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபகாரியாகி உலகத்துக்கு உபகாரியாகி வல்ல ஓர் புதல்வன் தன்னை வழங்கிடல் வேண்டும் மற்ற இல்லாத மற்ற அல்லது வரமுன்று அறைகுவன் அமரரேரே. அதனாலே ஞானத்துல உன்னை போல ஒரு புத்தரனை எனக்கு வழங்க வேண்டும். நல்ல புத்தரன் உண்டாயிட்டான்னா அவனுக்கு கிடைக்காது ஒண்ணு கொல்லாத புத்தரை உண்டாயிட்டான்னா அவனுக்கும் கிடைக்காது ஒண்ணு அவனுக்கும் எல்லாம் கிடைக்கும் உனக்கும் எல்லாம் கிடைக்கும். வேற தவத்தடவை ஆகுமா வியாசர பாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு வியாசர பாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு அந்த புள்ள பேர் என்ன உபமன் நமக்கு ஆச்சாரிய அவர் தான் சுந்தரமுக சுவாமியை கும்பிட்டது எல்லாத்துக்கும் பெரிய புறம் அது சொன்னது. அப்பவே அவருக்காக தான் துப்பார கடலையும் வளர்ந்து கண்ணபுராணத்தை தீக்க முடியாது. மா யாதவன் துவரைக்கரையாகி மாதவன் முடிமேல் அறிவு பெரியவரான் உபமன் பேரெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லையே செய்தி கூட அந்த பேர்லாம் இல்லையே பதஞ்சலி உபமன் வியாக்கரவாதரன்னி ஒன்னெல்லாம் பேசு. இப்ப நான் தான் சில பேர்த்து கூடி வச்சிருக்கேன் இத்திரு நகரின் என்ன யார் சிலர் இனிது வச்சு புத்திரன் வேண்டி வந்து புகந்தனர் அரையனுக்கெல்லாம் வச்சியலாம் அடித்தல் வருவன். இந்த தரத்திலே புத்திரன் வேண்டு வந்து யார் வரம் கேட்டாலும் அவர்களுக்கு நீ புத்திர வளர தருவோம் அப்படின்னு திருக்காலத்தில் அகல் விசும்போ தத்து நேர் வரைப்பையாமல் உதித்த போது கவிஷன் மேலும் இயந்திவை நவீந்த போதில் இது வந்து இறையும் சொல்வான். மன்றன் கமல புத்தேன் மற்ற நீ மயக்கத்தாரை ஒன்று நீ உணர்வில்லாத நுகர்த்திய பாவம் போயிட்டு இருந்தது தவத்தை ஆற்றி இருந்தவை படிந்த ஞாண்டு. அதனால நம்மை குறித்து தவத்தை செய்த பொழுது உன்னுடைய பாவம் எல்லாம் தொலைந்து போயிச்சு. மைந்தனை விடைவுற்றமை வளர்ந்தீது வணக்கம் செய்தாய் அந்த நாம் மலரின் மேலோ யாதலால் அருண்ஞானம் சந்ததம் விளங்கி ஞானம் தகமதா தவத்தில் தூய புந்தி மேல் அவரை புந்தி மேலவனாய் இங்கோ புதலும் தொடக்குண்டாக. அதனால நீ செய்த தவத்திற்காக ஒரு உத்தரனை தருகிறேன், அவன் ஞானம் உள்ளவனாக பிறப்பான் என்று சொன்னார். வீசிவன் தரங்க முத்தம் கொடுக்கும் விருதியாற்றில் மாசிமா மகன் தொடங்கி மற்ற மா மகத்தின்கால் மாசி மாத மகத்தில் தொடங்கி அடுத்த வருஷ மாசி மாத மக வருகிறவரையும் ஒரு வருஷம் இங்கிருந்து தவத்தை செய்வாயாக. நேசமாய் சங்கற்பித்து மகந்தூர் நெறியின் மொழி ஆசிரா நயமசீலன் ஆகிய இங்கு எடுத்து ஒண்ணி உன்னதும் காதலோடு வலம் வரா புகழ்ந்துதாண்டு தன்னுடன் செயன்றவாறு தயவுடு தானம் செய்து மண்ணு வருடம் இவ்வாறு இணைத்திட வல்லார் என்னில் அன்னதொரு வருடத்தீட்டில் அவருக்கும் நன்மகம் உண்டாக. இப்படி யாரு ஒரு வருஷம் மகன் தொடங்கி மகம் முடிகிற வரையிலும் அடுத்த மகம் வருகின்ற வரையிலும் அடுத்த மாசி மகம் வருகின்ற வரையிலும் தவஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு புத்திரம் தருகிறோம் அப்படின்னு பரமாவுக்கு வரம் கொடுத்திருக்காரு. அரும்பரர் புகழ்வனாய ஆனையவன் அதிக வானா நிரம்பி நல் உடம்பு பெற்று நீடுதும் செல்வம் ஓங்கி திரும்புகள் எய்தி நாடும் சுகத்தினை பெற்று வாழ்ந்தன் இரும்பு மறிக்க என்ன மறைந்தவன் கழுவான். அர்ஜுண்டையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் உத்தரவரம் கேட்ட போது சாமி வந்தார். அப்படி சாமி வந்து என்ன வேணும்னாரு, புத்திரம் வேணும்னாரு. நம்மகிட்ட ரெண்டு வகையா புத்திரம் இருக்குன்னாரு. ஒரு வகை வந்து வியாதியா இருப்பான், ஞானம் இல்லாமல் இருப்பான், ஊனமா இருப்பான், 100 வயசு இருப்பான், அப்படி ஒரு புத்திரம் இருக்கிறான். அதுக்கு மேல ஞானமே அவனுடைய ஒரு குணமாக இருப்பான், பாடகாக இருப்பான், மேல் பக்தியோடு இருப்பான், அதில் உத்தரன். அப்படிப்பட்டவன் 16 வயசு.
1: நீ ரெண்டு பிள்ளை இருக்கு, ரெண்டு வயது உனக்கு எந்த பிள்ளை இருக்கு கேட்ட.
0: அப்படி கேட்ட போது முருகன் சொல்றாரு, மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா. தவம் அழகில்லாத தவத்தை உடையவராகிய முருகன் ஒரு செய்தி வீசுறார், மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா. ஆண்டவை குறுகினால் வயசு வாங்கியால் அறிவுடனாகி யாக்கைக்கு இருந்தொரு தவறு நின்று எம்பிரா நின்பால் அன்பு பூண்டதோ பாலந்தானே வேண்டி நம்பியும். அதனால வயசு குறைஞ்சிருந்தாலும் சரி, நல்ல உத்தவனாகிய அளவுடையவனாய் உண்மீது பக்தி உள்ளவனாய் கல்வி உள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் இருக்கிற புத்திரன் வேணும்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் பண்ணேன், அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் கேட்கும் போதே வர அப்படி கேட்கறது. இப்ப வேற ஆளா இருந்தா சுதா அது தவம் இல்லாதவனா 100 வயசு 14 வயசுனா என்ன வயசு பிறந்தா இருந்தா நடந்தேன் அப்புறம் தீர்ந்து போச்சுன்னு போயிடும் ஐயோ என்று தவத்திலே இருந்தவராகிய மிருகன் மகிழ்ச்சி இப்படி கேட்டாரு. அப்புறம் கொடுத்தாரு அவரு 16 இல்ல எப்போதும் 16 ஆயிட்டாரு. நம்ம அப்பர் சாமி சொன்னாரு, மேல போனா அவன் பார்க்க முடியல, பரமா கீழே போனா அவனும் பார்க்க முடியல திருவடியே. ஒரு பக்தன் மேல கோபமா பிடிக்கலாமனு வந்தவனுக்கு திருவடி கிடக்குது. மாலும் அறிந்திலன் கீழிடன் மாலும் அறிந்திலன் மேலும் அறிந்திலன் நான் உடன் மேற்கின் பாலன் மிகச்சென்று பாச விசிறி மறிந்த சிந்தை காலன் அறிந்தான் அறிதற்கரியான் கடலடி. அதாவது பக்தனை பிடிக்க வந்தவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா பக்தனை போற்று வரவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். பக்தனே கோபித்து பிடிக்க வந்த எவனுக்கே திருவடி கிடைச்சதுன்னு சொன்னா பக்தரை போத்துவனுக்கு ஏன் திருவடி கிடைக்காது? அந்த குறிப்பில் சொல்றாரு. அதனாலே இப்படி நம்ம சைவத்திலே மார்க்கண்டேயருடைய வரலாறு ரொம்ப நமக்கு பெரிய ஒரு ஆதாரம், பெரிய ஒரு சிறப்பு. மார்க்கண்டேயருடைய வரலாறு பெரிய சைவத்து சிவபூஷையினாலே எவனை வல்லாரா கூற்றம் குதித்தலும் கைகூடும், கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்பது ஒரு பலன். அதனாலே கவர்த்தினாலே எவனையும் வெல்லலாம், சிவபூஷையினாலே எவனையும் வெல்லலாம், விதியை வெல்லலாம். எத சிவபூஷையினால் அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் அருள் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணணும். அதனாலே இப்படி நல்ல புத்திரனை பெற்றவர்கள் நல்ல பேச அடைகிறார்கள், நல்ல புத்திரனை பெற்றவர்கள் அதுவும் சந்தேகம். புத்திரன் தாய் தந்தைக்கு ஜீவரோகத்தை வாங்கி கொடுக்கலாம், புத்திரன் தாய் தந்தைக்கு ஜீவரோகத்தை வாங்கி புத்திரன் தவ அதிகம் செய்தார்னா எங்க அப்பா அம்மாவுக்கு சிவரோகத்து கொடுக்குவாய். இப்ப நம்ம இதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் வச்சுக்கோ, நமக்கு ஃப்ரீ பாஸ் வாய்ப்பு எங்க வேணாலும் ரயில்ல காசுல போலாமல்ல. அதனாலே இப்படி பெருமாள் கேட்டபடி வரத்தை கொடுத்து ஜாய் மறைந்துள்ள அந்த நன்றாக இருந்த புதல்வரை அடைத்த பாவம் சிந்தினம் பாவம் குறைந்தது. அதன் பின்னாலே சிவபரன் அருளினாலே அந்த பரமஞானி யாதவே திருகு என்றான் போல் மைந்தனை பயந்தான் ஜாரம் வாழ்ந்தவர்கள் வச்சிருந்தேன். அப்படி பாவம் தொலைந்தது பிரமாவுக்கு. அதன் பிறகு சிவபெருமான் அருள் செய்தபடியே ஒரு புத்தகம் சொன்னா, அந்த புத்தகம் வந்து ரிபு என்று பெயராம், ரிபு என்று பெயர். ரிபு கீதைன்னு கூட ஒரு நூல், ரிபு கீதை என்று கூட ஒரு நூல். அந்த ரிபு என்கின்ற மகிழ்ச்சி சொன்ன ஞானம் அது என கைக்கு கிடைக்கல, கேள்விப்பட்டிருக்கிறேன், கைக்கு கிடைக்கல. சிவகீதை பகவத்கீதை இல்லவா, அதுக்கு முன்ன வந்து சிவகீதை. சிவகீதையை யார் சொன்னா தெரியுமா, சிவபெருமான் ராமர் உபதேசி. அதை கேட்டத அதை பகவத்கீதையா மாற்றி அர்ஜுன் உபதேசம் பண்ணார். அதே சரக்கத்தான் மாற்றி ஒரு காரியத்துக்காக அது குறை உணர் கங்கை வேணி குலகன் தொற்றவாறே தரையினர் யாவரையே தளத்திலின் ஒன்புதன்னை மரபொழி வளாமல் ஆற்றி வணங்குனர் அவருக்கு வாய்ந்த அரியனர் புதல்வர் தாமந்த அவதில் திருவரந்தே விஷயங்கள் பரமஞான விளங்கிய ரிபுவும் மேலால் வரையில் சீர் நிதாகன் என்னும் அறையவன் தரத்து வந்திங்கு அசகிலா அணைய ஞான உபதேசி தரு செய்தேக திசை புகழ் நிதாகன் தாமன் சரகனாதி எடுத்து செப்பான். அதனால் அந்த ரிபு என்கிற புத்தகத்தை பரமா பெற்றாரு. அந்த ரிபு என்கின்றவன் அதனால நிதாகன் என்கின்ற ஞானிக்கு உபதேசம் பண்ணினான். அந்த நிதாகன் ஜனகாதிமியோடு உபதேசம் பண்ணார். அப்படி ஒரு வரலாறு அல்லவர் தானும் வானூருக்கு அருகன் உணர்த்தா இருப்ப அந்த ஜனகாதி சொன்ன இம்முறையே ஞானம் வழிவழி தொடர்ந்து போந்த இன்னது ஒரு பெருமத்தாயை தர இறைக்கு மேலா நன்னதும் சேவை செய்வோருக்கு எளிதில் உயிர் பார்த்தார், எளிதினில் உயிர் பார்த்தார் என்றவை பரத்துவாக நயம்புரை செவிமடுத்த மண்டலம் துடையல் மாறியும் வரிசல விதயம் சொல்வான். அன்று தன் கைலையாகி அகல் இரு விசும்பு தோய்ந்து நின்றது திருக்காலத்தி ஆயது நிகழ்த்து தந்தான். திருக்காலத்தி என்று எப்படி பெயர் வந்தது, அதற்குண்டான காரணத்தை சொல்ல ஒன்று வந்து விஜயன் கேட்டான். அதற்கு பரத்துவாக சொல்றான், என்னென்ன முனிவன் பார்த்து கிணிதறி வித்தகாரை நன்னறி அறியவண்ணன் நைமிசாரணி என்றில் மன்னி முப்புரியும் என்ற மாதவ கிழவரையாருக்கும் தொன்முறை உடையத்தான் தூய சூதமாக உயர்ந்த என்று சொல்லி அந்த பரமா வடம்பெற்ற.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: மனித பிறவி கிடைத்தது, அது உன் சோழ நாட்டிலே கிடைத்தது. சோழ நாட்டிலே கிடைத்து சைவ சமயத்தில் சேர கிடைத்தது. சைவ சமயத்தில் சேர கிடைத்ததோடு அல்லாமல் அவனுடைய புகழை கேட்க கிடைத்தது. இவ்வளவு பேர் இந்த செவியினாலே அசுத்த வாக்கியங்களே கேட்போது. இந்த செவிக்கு இந்த வாக்கியங்கள்லாம் எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு கிடைக்கலே இல்லை, உங்களுக்கெல்லாம் கிடைச்சது. செவிகால் என் மின்களோ சிவனம் மிர செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்தரம் எப்போதும் செவிகால் என். அதனாலே இப்படி சமய விஷயம் நிர்வாணதைக்கு பெற்று அதன் பிறகு சரியகிரிய யோக நெறிகளை செய்து அதன் மூலமாக சங்கரனை அடையும், சங்கரனை அடையும். அதனாலே அதற்கான அந்த சரியகிரிய யோகத்தை உபதேசிக்கிறார். சரியைனா என்ன, கிரியைனா என்ன என்று மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான உபதேசிக்கிறார். அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் நமக்கு சகாயமா போச்சு. யாருக்கு, ஞான சம்பந்தர் முதலானவர்களுக்கு செய்தது நமக்கு. அவர் பால் குடிச்சாரு, யாரு ஞானசம்பந்தர் பால் குடிச்சாரு, நமக்கு பாட்டா கிடைச்சது. பால் குடிச்சாரா, அது என்ன, அது என்ன வந்துச்சு, பாட்டாக வந்தது. நினைக்காத ஒரு உபதேசம் பண்ணாரு, பாட்டாக நமக்கு வந்தது. நமக்காகத்தான் அவருக்கு பால் கொடுத்தாரு. ஞானசந்தர் பால் கொடுத்தது யாருக்காவ, நமக்காக. மாணிக்காத ஒரு உபதேசம் பண்ணது யாருக்காவ, நமக்காக. அதுவும் சிவபெருமான் எல்லா நாடுகளும் அவனுக்கு சொந்தம். இப்ப நம்ம கூட இந்த ஊரை சொந்தம்னு சொல்றவங்க, உனக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்கறோம்ல, சொந்த ஊர் எதுன்னு இருக்கிறமா, குளித்தலைன்னு சொல்றோம். எவ்வளோ நாளைக்கு குளித்தல இருக்க போறான், குளித்தல சொந்தமானே வந்த ஊர், சொந்த ஊர் அல்லப்பா வந்த ஊர். அதே போல வந்தாரு, அப்புறம் இங்கேயே இருப்பாரு. சொந்த ஊர் அல்ல, விளக்குதா, சிவபெருமானுக்கு எல்லாம் சொந்த ஊர். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா, கைலாயத்தில் இருந்த அந்த அருளாளர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு தான் வர சொன்னான். சுந்தரர் இங்க வர சொன்னான், ஜப்பர் இங்க வர சொன்னான், சம்பந்தர் இங்க வர சொன்னான், மாணிக்கவாதர் வர சொன்னான். இன்னொரு சாமர்த்தியம் பாரு, ஒரு ஆளு நேராக புதிய மலைக்கு போகலாம்னு போனாரு விமானத்தில். புதிய மலைக்கு போகலாம், கைலாயத்திலிருந்து புதிய மலைக்கு போய் அங்கே அகத்தியரை பார்த்து கொஞ்ச நாள் அவரோட பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம். கற்றவனுக்கு யாரை பிடிக்கும்?
4: கற்றவனை தான் பிடிக்கும்.
3: கல்லாதவனுக்கு யாரை பிடிக்கும்?
4: கல்லாதவனை தான் பிடிக்கும்.
3: சீட்டாடுறவனுக்கு யாரை பிடிக்கும்?
4: சீட்டாடுறவனும்.
3: அதுபோல அகத்தியரை போய் தரிசனம் பண்ணி அவரோட கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தாரியா.
5: அவரை வந்து நமக்காக திருவாவூதுரையில் இறக்கி விடுவார?
3: தெரியுதா, கைலாயத்துக்குலேருந்து பொதிய மலைக்கு போனவர் திருவாவூதுரையில் இறக்கி அங்கே இருக்க வச்சு 3000 பாட்டு பாட வச்சு அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்காரு, அதான் திருமந்திரம். அவன் அங்கே பொதிய மலைக்கு போக விடலப்பா. இதெல்லாம் யார் செய்தது? யாருக்காவ? அது எவ்வளவு கருணை! இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அழகில்லாத
4: ஆகையினாலே இந்த
3: கருணையை நினைந்து அவனுக்கு பிரியமான தொழிலை செய்யும். அவனுக்கு பிரியமான தொழிலை செய்யும். அப்படி பிரியமான தொழிலை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்?
5: அவனோடு சேர்த்து கொள்வான்.
3: அதனாலதான் இந்த சரியை கிரியை யோகம் நெறி என்கின்ற 4 மார்க்கங்களை நமக்கு சிவபெருமான் அருள் செய்திருக்கிறார். அது ஆதியார்த்தால் இணை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீரினால் நிலைமையா நின்றிடும் பாத 4 அவர் வரும் 13 அதனுள்ளே ஓதியார் வருவதே உயர் வரும் கதியதே என்பது கந்தபுராணம். ஆதியார் தாளின் ஆதியார்னா சிவபெருமானுடைய திருவடியே. ஆதியார் தாளினே அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்று. அதுல பாரு இந்த இது வழி இதுக்கு அருமையா வருதுவார். நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்று அந்த நீர் வருதுவார். ஆதியார் தாளினை அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றிடும் பாத 4 சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம். நீதியாம் நீரினார் நிலைமையாய் நின்றுடும் பாத 4 அவர் வரும் 13 அதனுடைய ஊதியார் வருவதே உயர் வரும் கதியது என்பது கந்தபுரம். தக்கனுடைய பிள்ளைகளுக்கு நாரதர் முனிவர் இப்படி உபதேசம் பண்றார். அதனாலே இப்படி சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்று சொன்னார். அதுல சரியாபாதத்தை பத்தி சொல்றார் முதல்ல. அந்த சரியாபாதம் தான் சரிய சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யறது. சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யறது. பல பேர் தீட்சையை வாங்கிட்டு ஒண்ணும் செய்யறது அனுட்டானங்களும் ஒரு முடியா போடுறது இல்லை. சமய தீட்சை வாங்கினா அது தொண்டெல்லாம் செய்யணும். காலேஜுக்கு போனா அந்த படிப்பு பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டு இருக்கணும், பாடம் கேட்கணும், படிக்கணும், பாடம் கேட்கணும், மார்க் அதிகம் வாங்கணும். விளங்குதா? காலேஜில் போய் உட்காந்து தூங்கினான்னா பாஸ் போடுவார? என்ன போடுவார்? ஃபெயில். அதுபோல சமய தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ண வேணும்? சரியையை செய்யும், சரியையை சரியா செய்யும். கிரியையை விசேட தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? கிரியையை செய்யணும், கிரியையை ஒழுங்காக செய்யணும். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சரியையும் செய்யணும், கிரியையும் செய்யணும், யோகமும் செய்யணும். சரியையே சமய தீட்சை பெற்றவர்களும் சரியை மாத்திர உரிமை, விசேட தீட்சை பெற்றவர்களும் சரியையும் கிரியையும் உரிமை, நிர்வாண தீட்சை சரியை கிரியை யோகம் ஞானம் மூன்று உரிமை. அந்த சரியையை தொண்டு கிரியை தொண்டு யோகம் எல்லாமே நிர்வாண தீட்சையில் நிர்வாண பெற்றவர்கள் உரிமை. அதனாலே சமய தீட்சை பெற்றவர்கள் சரியை தொண்டு செய்ய வேண்டும். அந்த சரியையை சொல்ற சரியை தான் ஆவாளால் எமக்கு ஆமலர் மரங்கள் ஆவாளால் பிரியத்தோடு எமக்கு ஆமலர் மரங்கள் ஆக்கள் நந்தனவனம். அதனாலே மலர் தான் முதல்ல வரும். அதிகபட்சம் மலர் தான் முதல்ல ஒரு சிவப்பணியிலே சிவபூசையிலே ஆன்மார்த்த பூசை பரார்த்த பூசை எல்லாவற்றிலும் மலர் தான். பூனு இருக்கு, பூனு ஒரே எழுத்து தான். பூனு பூ இல்லைன்னா பூ அவ்வளவுதான். பூ இல்லைன்னு வச்சுக்க பூசை இல்லை. இப்ப சாப்பாட்டுக்கு முக்கியமான பொருள் இது சாப்பாட்டுக்கு முக்கியமான முதற் பொருள் அரிசி. அரிசி இல்லைனா சோறு இல்லை. அரிசி இல்லைனா சாப்பாடு இல்லப்பா. மிளகாய் புளி பருப்பு முட்டைக்கோசு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சீரகம் மிளகு கொத்தமல்லி வெந்தயம் சகலமான பொருள் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்குமானு? அரிசி இல்லையனா சாப்பாடு இல்லை, பூ இல்லையனா பூசை இல்லை. நல்ல எல்லா பொருளும் இல்லையனாலும் அரிசி இருந்தா சாப்பிடலாம். ஒரு பொருள் இல்லைன்னா பூஜை இருந்தா பூ இருந்தா போதும், பூஜை பண்ணிக்கலாம். அதனாலே பூ அவசியமானது. அதனால தான் பூஷைங்கிற சொல்லுல முதல்ல என்ன சொல்லு இருக்குது, என்ன எழுத்து இருக்குது பூஷைக்கு முதல் எழுத்து என்ன? பூ. என்னமா தான் வச்சானப்பா பூ? என்ன சலம் சா சலம் பூ பூஷான்னு வடமொழி சொல்லு. பூஷைங்கிறது தமிழ்ல மறிவு வந்தது, வடமொழி தான் அதுக்கு பூஷா பலம் அப்படின்னு சொல்லு. பூஜா பூஜா பலம் பூ சா பூஜா அந்த சாசலம். அதனாலதான் சலம்பூவோடு தூபம் அறந்தறியேன்னு, சலம்பூவோடு தூபம். அவர் என்ன சொன்னார் திருமூல? புண்ணியம் செய்வாருக்கு விளக்குறார். அதனாலே பூ இல்லைன்னா பூசை இல்லை. நூல்களில் பூ பத்தி சொல்றது அளவே விளக்குறா. புத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டாரா மலர் பதித்து இறங்கி பத்தியாய் நனைந்து பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்தரு செய்யும். அதனாலே மலர் தருவதற்கான மரஞ்செடி குடி, அது கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூன்னு நாலு வகை. கோட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ. கோட்டுப்பூங்கிறத மரத்தில் பூ பறிக்கிறதுக்காகவே ஒருத்தர் நல்ல பூ பறிக்கிறதுக்காகவே கையுங்காலும் புலிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டார். பூ பறிக்கிறதுக்காக, பூ பறிக்கிறதுக்காக விடியற்காலையிலே வண்டெல்லாம் போய் மொய்ப்பதற்கு முந்தி நல்ல மலர்களை, அதான் மொட்டாரா மலர், அப்படிப்பட்ட பூக்களை பறிப்பதற்காக என்ன பண்ணாரு? விடிந்தால் வண்டு ஊதிவிடும், எச்சில் பிடித்துவிடும், இரவிலே கண் தெரியாது. அதற்காக பெருமானே எனக்கு புளிக்கிருக்கிறாப்புல நகங்கள் கையிலையும் காலிலையும் நகங்கள் மரத்தை பற்றி பறிக்க அதுல கண்கள், கண்கள் நகங்களோரும் கண்கள் அப்படி வேணும்னு ஒருத்தர் பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டும். புத்திரர்களாகி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்யவனு என்கிற கருணையினாலே சிவபெருமானுக்கு பூசையில் ஆசையா, ஆசையே இல்லாதவருக்கு பூசையில் ஆசையா, பூசையில எதுக்கு அவருக்காக புள்ளக ஒரு குடி ஆகட்டும். பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார். பூங்கொடி பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார். பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார். பூசையில புலி அவர் யாரு? பூசையில புலி நல்ல புரியுதா? அவ அந்த காரியத்துல கட்டிக்காரன்னா என்ன சொல்லுவா? அதுல புலி அந்தாடு. அது மாதிரி பூசையில புலி யாரு? வியாக்கிரபம். பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார். வாசவாமலன் உள்ளார் மாணிக்க மலமேல் என்றார் என்பது மாணிக்க மலை போட்டி போவார். அருமையான பாட்டு, பாட்டு புரியுது இல்லையா? நீங்களும் சொல்லுங்க அருமையான பாட்டு. பூசையில் ஆசை உள்ளார் புத்திர உய்ய வேண்டி எண்ணிலாகமை எம்பி இறைவரெல்லாம் விரும்பும் உண்மையாவது பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டும். பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார். பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார். அந்த முன் வரி வருவார் பூசை ஆசை வாசமா மலரின் உள்ளார். அது அந்த வரியும் பாரு, அந்த வரியும் பாரு. எதுல இருக்கிறார சாமி? மலர் இருக்கார. வாசமா மலரின் உள்ளார் மாணிக்க மலர் அருமையான பாட்டு விளங்குதார். மாணிக்க மலர் போற்றி போனான். ஆகையினாலே இப்படி பூசைக்கு சிவப்பணிக்கு மிக முதன்மையாக இருப்பது நந்தனவனப்பணி மலர்பணி. அதனால்தான் பூவார் மலர் கொண்டு அடியார் தொடுவார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொடுவார். ஒருத்தர் தினந்தூரும் பூ பறிச்சுக்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்து கட்டி போட்டு வகை வகையா மாலையை கட்டி சாமிக்கு சாத்திக்கிட்டு இருந்தாரு, சாத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, பூ பறிச்சுட்டு வரும்போது யானை, அரசனுடைய யானை வந்துச்சு. அந்த யானைக்கு கொஞ்சம் பக்கத்துல விட்டாரு, துதிக்கையில அந்த பூக்குடைய புடுங்கி சிந்தி பிடிச்சு. யானை புடுங்கிச்சுன்னா சும்மா வச்சிருக்கோமா? சிந்தி பிடிச்சு. சிந்திருச்சுன்னு சொன்னா அது அரசனுடைய யானை. சரி சிந்தி பிடிச்ச நம்ம தள்ளி போயிருக்கணும், நம்மளாலதான் குத்தம், நம்ம இதுக்கு பக்கத்துல போனோம் அப்படின்னு தன்னை அப்படி நொந்து கொள்ளவும் அப்படி இல்லாம பூ சிந்தி போச்சு.
5: சரி போயிட்டு போகுது, ஏதோ இன்னைக்கு ஆண்டவன் அருள் பண்ணல, சரி நாளைக்கு பறிச்சு ஜாத்தி போடுவோம் அல்லது வேற பூ ஏதாவது பறிச்சு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கல. அப்படித்தானே நினைக்கணும், நம்ம தள்ளி போயிருக்கணும். சரி எப்படியே செஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆண்டவன் அருள் பண்ணல, நம்ம ஆண்டவன் மேல போட்டுவோம் ஜாக்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் போகும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுவேன் சாமி, நீ அருள் பண்ணல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாமி மேல சாக்கு போட்டுவோம். நீ கூட்டி வச்சாதான் நாங்கள் சிந்திச்சுனாரு. அவர் என்ன ஐயா நீ தள்ளி போயிருக்க வேண்டியதானே, ஐயா நீ யானை கிட்ட போன பக்கத்துல போன சிந்திப்படாத தள்ளித்தானே போய் இருக்கணும் அப்படின்னு அவரு அவரு சொல்லிவிட்டு சரி போய்யா அந்த செடி இருக்குது அந்த பூவை பறிச்சுக்கிட்டு போய் சாமியை கொடுக்கும் அப்படி சொல்லல. அந்த யானை எந்த பக்கம் போச்சுன்னாரு, அந்த யானை எந்த பக்கம், இந்த பக்கம் தான் போச்சுன்னு, அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னாராம். அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னு போனாரு, யானையை கண்டாரு, ஒரு குதி குதிச்சாரு, ஓங்கி ஒட்டி விட்டாரு, துதி ஓட்டி அந்த மேல வந்த பாகர் பக்கத்துல போன எல்லாத்தையும் ஒட்டி விட்டார், அஞ்சு பேத்த ஒட்டி விட்டார். எதுக்கு அந்த பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும், பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும். அப்படி வெட்டின உடனே அந்த தகவல் போச்சு, யானையை பட்டத்து யானையை வெட்டி விட்டான்னு புகழ்ச்சோழருக்கு போச்சு. போச்சே இல்லையா, அவ உடனே ஜனங்களுக்கு உத்தரவிட்டா, யானை பட்டத்து யானை வெட்டுறேன்னா சாதாரண நாள் வெட்டுவானா, என்ன அரசனுடைய பட்டத்து யானை வெட்டுனா சாதாரண ஆள் வெட்ட முடியுமா? அதனால யாராச்சும் நமக்கு எதிரியா இருக்கிற அரசன் வந்து செய்துட்டாலும் உடனே சேனைகளுக்கு உத்தரவு போட்டார். நாலு வகை சேனைகளும் புறப்பட்டது. பார்த்தா அங்க அந்த யானை கிடக்கிற இடத்துல இந்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, கழுத்துல உச்சராட்சி போட்டிருக்காரு, திருநீர் பூச்சிருக்காரு, கோடாளி வச்சிருக்காரு. ஒரு சிவனடியார் மாதிரி ஒரு குற்றம் இல்லாம வெட்டி இருக்க மாட்டார், யானை பாகர்கள் ஏதோ குற்றம் அதனால வெட்டி குற்றத்தினாலதான் வெட்டி இருக்கிறார் அப்படின்னு உடனே சேனை எல்லாம் அரண்மனைக்கு பூச்சுட்டாருப்பா. பூச்சிட்டு பக்கத்துல போய் கும்பிட்டாரு, என்ன சாமி என்ன செஞ்சதெல்லாம் கேட்கல, இந்த யானையும் பாகர்களும் செய்த குற்றத்துக்கு இது போதுமானு கேட்டார். பத்தாது அடியேனையும் கொல்ல வேணும்னு தன்னுடைய வழக்கு. யானைக்கு உரிமை நான் தான், பாகர்களுக்கு உரிமை நான் தான், என்னுடைய யானையின் மூலமாக பூ சாமிக்கு பசுபதி ஒரு பூ கொட்டி போச்சு, அதனாலே இந்த வாளினாலே என்ன வெட்டுங்கோ நீங்க வச்சிருக்கிற வாழ்ல வெட்டுறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை, அதனால என் வாளிலே என்ன வெட்டுங்கன்னார். மங்கள மலுவாள் கொள்ளை வடக்கு என்று இதுவாம் என்று செங்கையால் உடையவாழ்வி கொடுத்தரர் தீர்வு நேர்வார் அப்படின்னு வாழை கொடுத்தாருப்பா. யாருகிட்ட, இருபத்தி நாயனார்கிட்ட கொடுத்த போது என்ன பண்ணிருக்கண்ணா, அவரு வாங்கப்படாது, வாங்கலைன்னா தன்னையே வெட்டிக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கினார். வாங்கி என்ன பண்ணார், இருபத்தரு இவ்வளவு பெரிய பக்தன் இவ்வளவு பெரிய அன்புடையவருடைய யானைய வெட்டி விட்டது, நம்ம இருக்கப்படாது இல்ல அவருடைய கழுத்த இருக்க போனார். அப்போது இவர் புகழ்ச்சியாளர் பிடிச்சுக்கிட்டாரு, இவர் பிடிக்க அவர் பிடிக்க இவர் பிடிக்க அவர் பிடிக்க. அப்போது சுவாமி ஆசிரியர் துளுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற்காட்டிருந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொடுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றன்றங்கு எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. பாட்ட பாத்தியா, துளுந்தவை அன்பின் மிக்கே துண்டினை மண்மேற்காட்ட இந்த மலர்பணியாகிய துண்டு மிக உயர்ந்தது, அது சிவபெருமானுடைய அருளை எளிதாக வாங்கி கொடுப்பது சிறந்தவனி அந்த அருமையை காட்டுவதற்காக அப்படி அப்படி அப்படி துளுந்தகை அன்பின் மிக்கி துண்டினை மண்ணே காட்ட செடுந்திருமலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றன்று அங்கு எழுந்தது அசரி எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்ததன்று. யானை எழுந்தது, பாகரன் எழுந்தார்கள், அந்த வாக்கு எழுந்த உடனே இவ்வளவு பெரிய அதிசயம் செய்வதற்கு எது காரணமாக இருந்தது, பூ தான். அதனாலே பூ இல்லையானால் பூ செய்து
3: அதனால முதல்ல சரியில பூ பறித்தல சொல்றார். அதனால பூ அவ்வளவு விஷயமா. முத்தாமே நாள் தோறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டடி சேர்த்து வந்தனர்தும் கருப்பரியலூர் என்பது சுந்தர தேவா. அதான் நிறைய இருக்கு. ஆகவே இப்படி சரியையிலே ஆவலாலே காமலரும் மரங்கள், அதனால பூ கொடுக்குற மரங்கள், அதுக்கு மேலே செடி கொடி, அதான் கூட்டு பூ கொடி பூ நீர் பூ நிலப்பு, கூட்டு பூ கொடி பூ நீர் பூ நிலப்பு. நாயன்மார்களிலே இந்த மலர்ப்பணி செய்து பேறு பெற்றவர் முருக நாயனார். கூட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ. ஆமா, அதனால இப்படி ஆவலாலம காமலர் மரங்கள் அக்கல் மரங்கள் ஆக்கல் பூ மரங்கள் வைத்தல். மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை தார்வல சமைத்தல். அந்த மலரை பறித்து குற்றமில்லாதபடி தாவிலான குற்றமில்லாதபடி மலர் வெட்டுவது அதான் துண்ணிய பனை மலர் கையினர் உருவாகின்றார். நல்ல மலர்களை நல்ல முறையாக ஆசாரத்தோடு நன்றாக கட்டுவது துண்ணிய பனை மலர் துண்ணியன நெருக்கமாக.
6: இந்த திருவண்ண பகுதியில எத்தனையோ பேத்தோ ஏமாத்தன திருடன் இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன், இவ்வளவோ காலமா தேடிக்கிட்டு இருந்த திருடன் கிடைச்சிக்கிட்டேன், இவ்வளவோ கிட்டிக்காரெல்லாம் தேடியும் கிடைக்காத திருடன் இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன். கிடைச்சிக்கிட்டானா?
3: அப்படி கிடைச்ச திருடன் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், கட்டி போடணும். இந்த உலகத்தில் இருக்க திருடன் எல்லாம் சங்கிலியில கட்டி போடணும், இந்த திருடனை பூமாலையில கட்டி போடணும். இந்த திருடனை பூமாலையில கட்டி போடணும். திசைமுகன் என்று தேடினர் குளித்து முறையொழியொற்று முயன்றவர் குளித்து ஒற்றுமை கொண்டு நோக்கம் உள்ளத்து குற்றவர் வந்து உரைப்பவர் ஒழித்து மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்து இத்தந்தரத்தில் காண்டு மென்றிருந்திருக்கு அத்தந்தரத்தின் அப்பையன் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆனன தோன்றி அலியனப்பேர்ந்து வாழ்முகற்பண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்பொலஞ்சல விடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்க அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்தும் பண்டைய விருதரும் இன்றைய விருதரும் ஒழிக்கஞ்சோரனை கண்டனன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மனா கட்டுங்கள் கட்டுங்கள் விட்டுவிடாதீங்க. ரொம்ப காலமா அந்த திருடம் கிடைக்காம எத்தனை பத்தையோ மாத்தனவை இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டான், விடாதீங்க விடாதீங்க கட்டுங்கள் ஆர்மன் ஆர்மன். எதுல நான் மலர்ப்பணை
6: சங்கிலியில கட்டிட்டு போனா அத்துக்கிட்டு போயிருவேன், பூமாலையில கட்டுங்க அத்துக்கிட்டு போக மாட்டேன்.
3: ஆர்மியன் ஆர்மன் நான்மலர் படையில் தாழ்நிலை ஒட்டுமன் சுற்றுமன் சூழ்மன் தொடர்மன் சுற்றுமன் சூழ்மன் தொடர்மன் அதெல்லாம் வேற வகையா இருக்கு. சுற்றுமன் வளம் ஆர்மன் சுற்றுமன் சூழ்மன் தொடர்மன் விடேன் பற்றுமன் என்று உங்களை பற்றுமன் புரியும் என்று திருவள்ளுவர் அது வாத ஒரு வள்ளல் கூட பாடிக்கார். அகவல் நாளிலே ஆகமப்பொருளை அள்ளி தந்திருக்கிறார். அகவல் நாள் பாடிக்காரில் அதில் ஆகமப்பொருளை அள்ளி தந்திருக்கிறார். அதனாலே அப்புறம் திருமால் தேடினாரான் சிவபெருமானே, சிவபெருமானை தேடினாரான். தேடின போது கையில் பூவை வச்சுக்கிட்டு தேடினாரான், பூவை வச்சுக்கிட்டு தேடினாரான் அப்பா சிவபெருமானே. முழுவதும் கண்டவனை படைத்தார் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் என்கிறான். கழுதோடு காற்றடை நாடகமாடி கதியிலியாய் உடுவையன் பொருளுத்து உம்மத்தவையில் ஒன்று ஒளிதருவித்துவார். பூவை வச்சுக்கிட்டு தேடினாரான். இது மாதிரிலாம் வேற நூல் இல்லை தேடினா தேடினவன் கையில பூவை வச்சுக்கிட்டாது இடுவேன். ஆனா பூவை வச்சுக்கிட்டுனாக்கா இந்த திருடன் சிக்குவானா? அதுக்காக முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால். ஆகையினாலே மலர்ப்பணி அவ்வளவு சிறப்புடையது. அதே நல்ல மாலையா கட்டி சாமிக்கு சாத்தி பார்த்தா ஐயோ இப்ப மாலை கட்டி தூங்குதா தூங்குதா அப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போவோம். அதை சாமிக்கு சாத்தி பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும். சாமிக்கு சாத்தி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பட்டு செயல் இருக்குது சும்மா இருக்கும்போது பரவாயில்ல பட்டு நல்லா சிவப்பா இருக்குது பச்சையா இருக்குன்னு போவோம். அது ஒரு நல்ல பொண்ணு கட்டுனான்னு வச்சுக்கோ. அது போல அது போல அதனாலதான் மாலை கட்டி சாத்துறது விசேஷம் ரொம்ப விஷயம். மாமல்லர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாவதம் அணிந்து பணியேனே இத்தனை இடங்கள் சொல்றார். அதுவும் இன்னொரு பாட்டுல சொல்றார் பழனித்திரு போல உலை வர விருப்பாக உலை வர மனசு நல்ல நிம்மதியா இருக்கும். அப்ப உலை வர விருப்பாக நீலாவின் வாச மலர் வகை வகை எடுத்தேதுடா மாளிகாபரணம் உனதடியின் சூடவே நாடும் ஆதவர்கள் இருவாதம் மாளிகாபரணம் அந்த மாலைக்கு மாளிகாபரணம் ஆபரணம் ஆபரணம் மாலையினால செய்யப்பட்டதுனால மாளிகாபரணம் நீ எத்தனை வைர நகையே தங்க நகையை சேர்த்தனா கூட மாலை சாத்திராப்பில் அழகு தெரியுமா சாமி நிறைய தங்க நகை அதெல்லாம் போடுப்பா மாலை சாத்திரமா அதனாலதான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும் பொண்ணை வைக்கிற இடத்துல அதனால உலைவர் இருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்து தொடாம அலிகாபரணம் இப்படி வகை வகையான மலர்களை எடுத்து வகை வகையா மாலை கட்டி அந்த மாலையை உன்னுடைய திருவடியில சாத்துக்கிற அன்பர்கள் இருக்கிறார்களே அந்த அன்பர்களை வணங்குறதுக்காக நான் ஆசைப்படுறேன் அதுக்கு நீ வந்து மயில் மேல ஏறி வந்து அருள் பண்ணணும் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த அடியாரை வணங்குறதுக்கு நீ மயில் மேல ஏறி வரணும் குலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமலி காவரண உனதடி நிச்சுடவே நாடும் ஆதவருள் இருபாதம் உளமது தரித்தேவின் ஆவோடு பாடியருள் வழமமா வழிபட எனக்கு எதாயா தயா உடுதாடு உறகமது எடுத்தாடு மேகாரம் இதில் விசை வர வேணும் பழுது அதனாலே இப்படி அவலாலம கமலர் மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை சார்பல சமைத்தர் எதை அப்பர் சுவாமி வண்டுலா மலர் கொண்டு வள சடை கிண்டை மாலை புனைந்து மீரா பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பராரூரே அதனாலே அவலால் காமலர் மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்தலம் மலரால் தாவிலா வகை தாறுபல சமைத்தல் தனப்பில் எம்புகள் சாற்றல் அதனாலே இப்படி சரியை தொட்டை சொல்லுகிறார் அதில் உள்ள பாக்கி இருக்குது அதனால சரியை கிரியை யோகம் நான்கு வழிகளெல்லாம் சிவபெருமானை அடைய முடியும் அதற்கு தகுதியை தருவது உரிமையை தருவது தீட்சம் தமயம் விஷயட நிர்வாணமாகிய தீக்குகளை பெற்று சரிய கிரியை யோகங்களை செய்து அதன் மூலமாக சிவனைச்சார்கள் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நார் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நார் வழங்குகிறார் அதனால இந்த உண்மைகளை எல்லாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான உபதேசிக்கிறார் வழங்குகிறார் அவர்களை கேட்க வேணும் கேட்டு அதன்படி முடிந்தவரையிலும் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சிவ சிவ சிவ

0: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுதனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
1: இன்றைக்கு எங்களுடைய ஆடி திங்கள் இரண்டாம் நாள். நேற்று எல்லோரும் ஆடி பிறப்பை மறந்திருப்பார்கள் அல்லது கொண்டாடியிருப்பார்கள். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தன் தோழர்களை என்று சோமசுந்தர புலவர் பாடியிருக்கிறார். இந்த ஆடி என்கின்ற மாதமும் தை என்கின்ற மாதமும் தமிழர் வாழ்விலும் சைவர்களாகிய எங்களுடைய வாழ்விலும் முக்கியமான நாட்களாக சொல்லப்படுகின்றன. தையை தை மாத பிறப்பை பொங்கலாக தைப்பொங்கலாக வழிபடுகின்ற தன்மை பார்த்தீங்களென்றால் அதுக்கு ஜஸ்ட் ஒப்போசிட் ஆடி. தையிலே நல்ல புத்தரிசி போட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மற்றும் கறி வகைகள் மற்றும் பலகார வகைகள் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு பொங்கி படைத்து வழிபட்டு எல்லாருக்கும் கொடுத்து வழிபடுவது தைப்பொங்கல். தை மாதத்தின் முதல் தினம் அறுவடை காலம் அது. ஆகவே இது உழவர் திருநாள் என்று சொல்லுவார்கள். இந்த அறுவடைக்கும் இந்த விவசாயத்துக்கும் அடிப்படையாக இருந்த சூரியனுக்கு, சூரிய ஒளி இல்லையில் விவசாயம் இல்லை, மழை இல்லை, விளைச்சல் இல்லை, சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாளாகவும் சொல்லுவார்கள். சூரியனுக்கு மட்டுமல்ல, வேலையாட்கள், உழவர்கள், வயலிலே உழைத்த மாடுகள் போன்றவற்றுக்கும் கூட நன்றி கூறும் நாளாக சொல்லுவார்கள். இஸ் தேங்க்ஸ் கிவிங் டே. இஸ் த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். இஸ் வாஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் த அக்ரிகல்ச்சரிஸ்ட். எல்லாமாக சொல்லுவார். அதைவிட தமிழர் திருநாள், இதை தமிழ் புத்தாண்டு என்று கூட சில பேர் கொண்டாடுகின்றார்கள். அப்படியான சிறப்பு அதற்குண்டு. எங்களுக்கு என்ன சிறப்பு என்றால் அன்றைக்குத்தான் உத்தராயணம் ஆரம்பம் ஆகின்றது. எங்களுக்கு தெரியும் பூமி சூரியனை சுற்றி வருகின்ற பாதை வட்டப்பாதை அல்ல. இட் இஸ் நாட் அன் ஓ சர்க்கிள், இட்ஸ் அன் ஓபிட், ஒரு நீள்வட்டப்பாதை. அப்போ இப்படி ரெண்டு நீட்சியான அந்த நீள்வட்டப்பாதை, அதிலே இஸ் ஜஸ்ட் டேர்னிங் அரவுண்ட். இந்த வட்டத்தில் என்றால் இந்த பக்கம் திரும்புது என்று சொல்லல, நீள்வட்ட பாதை என்றால் அந்த முனையிலே திரும்புகின்றது. வடக்கு நோக்கிய பயணம், எங்கள் பூமியில் இருந்தது சூரியனை பார்த்தால் சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகின்றது. இந்த திரும்புதல் நடக்கிறது தை மாசத்திலே. அப்போ இதை உத்தரம் என்றால் வடக்கு, அயனம் என்றால் பாதை. சூரியனுடைய வடதிசை பயணம் ஆரம்பமாவது இந்த தை மாத பிறப்பில் இருந்து. இக்காலத்திலிருந்து நமது இந்திய தேசம் இந்திய துணைக்கண்டத்திலேயும் அதே விதமாக கனடா அமெரிக்கா போன்ற தேசங்களையும் பார்த்தால் பகற்பொழுது கூட துவங்கிவிடும் தை மாசத்தில் இருந்து. அப்போ உத்தராயணத்தின் முதல் தினம் அது. அதே மாதிரியாக இப்படி தை மாதம் முதல்ல முதலாந்திகளிலே துவங்கினது. அப்படியே ஆறு மாதங்கள் மாசி பங்குனி சித்திரை வைகாசி வந்து ஆணி கடைசி நாள் முப்பதாம் திகதி வந்த வெறும் வரைக்கும் அந்த உத்தராயணம் நடக்கும். ஆடி முதலாந்திகதி இந்த சூரியனுடைய மற்ற முனைக்கு வந்து இப்பொழுது அவருடைய தட்சிணாயனம். தட்சிணம் என்றால் தெற்கு. தட்சிண கைலாசம் என்றால் தென் கைலாசம், தட்சிண தேசம் என்றால் தென்னாடு. தட்சிண வேதம் என்று திருக்குறளை சொல்லுவார்கள். அந்த தட்சிணம் என்கின்ற அந்த தெற்கு நோக்கிய பயணத்தை நோக்கி பாரம்பாகின்ற அயனம் என்றால் பாதை. ராமாயணம் என்றால் ராமர் நடந்த பாதை, அது ராமாயணம். இப்போ சூரியனுடைய தென்திச பயணம் தெற்றுநாயணம் ஆரம்பமாகின்றது. இது பூமியிலிருந்து பார்க்கின்ற பொழுது சூரியன் போகின்றோம். ஆகவே அது ஆடி பிறப்பு. அப்போ எங்களுக்கு இந்துக்களுக்கு அது ஒரு சிறப்பு. தையக்கு பொங்கலிட்டு வழிபட்டு நாங்கள் புத்தரிசியிட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இப்படி வகை வகையான பொங்கலிட்டு வழிபட்டு நாங்கள் இந்த ஆடியில் வந்தவுடன் வந்து கூழ் குடிக்கின்றோம். கூழ் காட்சி ஆடிக்கூழ் குடிப்பனங்கட்டி குழுங்குடிக்கலாங்கொழுக்கட்டை தின்னலாந்தோழர்களே. கொழுக்கட்டை பயறு சிறுதானியத்துக்கு வந்துட்டு அங்கே அரிசியில் பொங்கல் போட்டு நாங்கள் இங்கே சிறுதானிய கொழுக்கட்டையும் கூழுமாக வந்துட்டு. இந்த கூழ்கள் எங்கே வருகுது என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் இந்த உணவு பொருட்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற காலத்தில் எப்படி பாவிக்க வேணும் என்று. பொதுவாக பொங்கலிடுவதென்றால் நிறைய அரிசி வேணும். பொங்கலிடுவதென்றால் நிறைய அரிசி வேணும். அரிசி கொஞ்சம் குறைஞ்சால் இந்த குருணியை போட்டு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி சமாளிக்கலாம். ஊரிலே கஷ்டங்களோடு வந்தவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் அரிசி குறைஞ்சதென்றால் இந்த காலத்தில் இருந்திருக்கின்றது இல்லையா, எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கமக்க கடை இருந்தது, ஒரு கிழமை குறுக்காக தருவார்கள். அப்போ அரிசி கொஞ்சம் முடியுதென்றால் இங்கேயாலே அங்கால சோறுக்கு பதிலாக கஞ்சி ஆகிறது உண்டு. அதோடு சேர்த்து பச்சடியோ அதோ போட்டு அது ரெண்டா வயிறு நிறையும், திரவமாக இருக்கும், கொஞ்சம் வயிறு நிறையும் கூட கஞ்சி விடும். இந்த குறுனுக்கு கூட பஞ்சம் பெற பாலம் உண்டு. அப்போ இன்னவர்களை இருக்கிறத எடுத்து பொடியாக்கி மாவாக்கி சிறுதானியங்கள், வறண்ட காலத்திலே விளைவது சிறுதானியங்கள் எங்களுக்கு தெரியும். அறுவடை முறிந்த பிறகு அந்த சின்ன சிறுமாரிக்குள்ள கொஞ்சம் கிளறை விதைத்து விட்டால் அதற்கு வந்து நீர்ப்பாய்ச்ச தேவையில்லை, விவசாய பசலைகள் இடைத் தேவையில்லை. அங்கே இருந்து எங்களுக்கு பயறு எள்ளு அதுகளெல்லாம் சிறுத உளுந்து எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாம் வரும். அப்போ இந்த சிறுதானியங்கள் கொஞ்சம் இருக்கும். அப்போ இப்போ ஆடி மாதத்திலே விதைப்பு காலம், ஆடி விதை தேடி விதை என்பது எங்களுடைய பழமொழி. பருவக்காற்று காலம் தொடங்கி முதல் மழை பெய்ய நில நினைவு புழுதியோடையே விதைக்கிறது புழுதி விதைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போ இருக்கிற தானியங்கள் விதைக்கு போகும், முந்திய தானியங்கள் என்ற ஸ்டாக் குறைஞ்சு வந்திருக்கும். அப்போ இந்த நேரத்திலே பொங்கலிட்டு கொண்டாடினால் எப்படி இருக்கும், ஏற்கனவே கொஞ்சம் விதைக்கிற காலத்தில் பொங்கலிடலாமா? அதுதான் ஆடி மாதத்தில் கொண்டாட்டம் இல்லை தங்கா. ஆடி மாதத்தில் திருமணம் நல்ல கொண்டாட்டங்கள் இல்லைண்டா விருந்துகள் செய்ய முடியாது. ஒன்று வயலில் வேலைகளுக்கு உழவு வேணும், ரெண்டாவது விதைக்கு போக வேண்டிய தானியம்.

0: கொண்டு காய்ச்சி குடிப்பார்கள். கூழ் காய்ச்சிற வளவை ஆடிக்கூழ், இதன் ஆடிக்கூழுடைய எங்களுடைய வாழ்வோட இசைந்திருக்கின்ற தன்மை. அது தமிழர் வழிபாடு.
1: அது இனிப்பு கூழா எல்லாம் மாறி இருக்குது.
0: எது இனிப்பு? சைவர்களுக்கு இனிப்பு கூழ் என்றால் சிறுதானியம், பயறு வந்துட்டது அப்ப பயத்துல குளக்கட்டு செய்யலாம், மற்றது உளுந்து வந்துட்டது அப்பவே அந்த அரிசி வந்துட்டது அப்ப கூழ் காய்ச்சலாம் வந்துட்டு பாத்தீங்களா. அப்ப இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலத்துக்கு ஏற்றதாக வைத்தார்கள். அதுதான் அந்த இது. இனி அடுத்தது வந்து இதுல தொடக்கி விட்டால் அங்கே ஞாபகப்படுத்தி விட்டால் அங்க மிச்ச அறுவடை வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்கலாம், இருக்கிற ஸ்டொக்கை வச்சுக்கொண்டு இருக்குதா இல்லையா. மற்றது விதைப்பு காலம் போனா மிச்சம் எல்லாம் வச்சுக்கொண்டு நித்தமாக திட்டமாக பயன்படலாம் தானே, அந்த இதெல்லாம் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த விதத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆடி பிறப்பு. இந்த ஆடி பிறப்பில் சூரியனுடைய தென் திசை பயணம் ஆரம்பமாகின்றது. எங்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், எங்களுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், 1 இயர் வந்து அங்கே ஒரு நாள். இது அஸ்ட்ராலஜிக்கலை, அஸ்ட்ரானமிக்கலை. அப்போ எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சனி வந்து சூரியனை சுற்றி வர ஒரு வருஷம் என்றால் அவருக்கு 30 வருஷம் எடுக்கும். அப்போ சனியினுடைய ஒரு வருஷம் எங்களுக்கு 30 வருஷம், அப்படித்தானே இருக்குது. அது விளங்குதான் எங்களை, சனியினுடைய ஒரு வருஷம் எங்களுக்கு 30 வருஷம். அதே மாதிரியாக இந்த எங்களுடைய ஒரு வருஷம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள், செலஸ்டியல் டே. அப்போ அந்த ஒரு நாளில் காலை மாலை என்று ரெண்டு பொழுதாக பிடித்தால் தையிலே வந்து அவர்களுக்கு பகற்பொழுது தொடங்குது, சன்ரைஸ். ஆடியிலே ரா தொடங்குது, அது அடுத்த வித்தியாசம். ஆகவே இந்த தை மாச பிறப்பும் ஆடி மாச பிறப்பும் சிறப்பாக சொல்லுவார்கள். அது ரெண்டு. மூன்றாவது என்று கேட்டால், இதுக்கு அடுத்ததாக என்று கேட்டால், இந்த விடியற்காலத்துக்கு முந்தைய பிரம்ம முகூர்த்தம் தான் மார்கழி மாதம். அதுதான் மார்கழியிலே நாங்கள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி படிக்கின்றோம். ஏன்னா தேவர்களுக்கு காலைக்கு முந்தைய காலம் அவர்கள் துயில் எழுப்புகின்ற காலம், துயில் எழும்புகின்ற காலம். ஆகவேதான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று, ஏன்னா அங்கே நடக்குது, நாங்கள் இங்கே அதுக்கு ஒத்திசவாக படிக்கிறோம். இது அகண்டநாம பஜனை. இது அகண்டநாம பஜனை என்றால் அதில் அண்டநாம பஜனை, அண்டங்கள் தொகுதும் அங்கேயே தேவர்கள் எழுந்து விடியற்காலையில் சிவனை வழங்குகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கோரஸாக இங்கே அகண்டநாம பஜனை மாதிரி, இது அண்டநாம பஜனை. அண்டங்கள் தோறும் நெடுகின்ற பஜனையிலே நாங்கள் எழும்பி அங்கே அவர்கள் எழுந்தருள பண்ணி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று சொல்வதை நாங்கள் இங்கேயும் சொல்லி அவர்களோடு ஒத்தசித்து கோரஸ் பாடுகின்றோம். அதுதான் திருமாவை காலம் மார்கழி மாதத்திலே நாங்கள் படிக்கின்ற பாடல்கள். இதுதான் எங்களுடைய தட்சிணாயனம், உத்தராயணம், ஆடிப்பிறப்பு, தை மாசை பிறப்பு, தமிழர் வாழ்விலே எங்கள் வாழ்வியலோட எங்கள் காலநிலையோட ஒத்து இசைந்து இருக்கின்ற அதன் மரபு பண்பு முறை. அதை பற்றி இன்றைக்கு இந்த ஆடிப்பிறப்புக்கு அடுத்த நாள், இன்றைக்கு 2ஆம் நாள் இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் கங்கா டாக்டர். டாக்டர் வேதநாயகம் பேசுறேன் டாக்டர்.
0: சொல்லுங்கள்.
2: நான் ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு சின்ன வினா எனக்கு டவுட்டா இருக்கிறது, கேட்டு அறிந்து கொள்ள விரும்புறேன்.
0: சொல்லுங்க.
2: டாக்டர், நான் கேட்க கேள்வி என்றால், கிறிஸ்டியன் முறையில 15 ஜூலை மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது 15ஆம் தேதிக்கு முன். அது சாஸ்திரம் முறைப்படி சொல்றதும் சொல்றார்கள், திருமணம் செய்யக்கூடாது. அந்த சாஸ்திரத்தை நம்புறதை விட சைவ சமயம் முறைப்படி சிவன் ஒரு தெய்வம் சொல்லுகிறாரா, ஜூலை மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யணும் ஜூலை மாதம் கலைஞ்சு 15ஆம் தேதி முடிஞ்சு அதுக்கு பிறகு செய்தால்தான் நல்லது. இத சாஸ்திரம் இது உண்மையா அல்லது சிவன் தெய்வம் சொல்றது உண்மையா, எது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படி அன்புடன் தாழ்வுடன் கேட்கிறேன் டாக்டர்.
0: நன்றி வேதநாயகம். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இந்த கேட்கின்றார், பல பேர் கேட்கின்றார்கள். இன்னைக்கு இந்த திருமணம் ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று சாஸ்திரம் அல்லது அஸ்ட்ராலஜி சோதிடம், ரெண்டாவது இதுக்கும் கடவுள் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம், மூன்றாவது திருமணம் அந்த ஆடி மாதத்துக்கு பிறகு செய்ய வேணும், முன்னே செய்ய வேணும், ஆடி மாதத்துக்கு செய்யப்படான்னு சொல்கிறது மூன்று. முதலாவது நடைமுறை விளக்கம் என்னென்று கேட்டால், நாங்கள் இந்திய துணைக்கண்டத்திலே எங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்று மன்சூன் என்று சொல்லுவோம். அந்த வடகிழக்கு பருவக்காற்றினூடாக மழை வருகின்ற தென்னாட்டுக்காரர் நாங்கள். இப்போ எங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து அபண்டன்ஸாக இருக்கிற காலம்.

0: வந்து அங்கே தை மாதம், ஆடி மாதம் வந்து அந்த ஸ்கோச்சிங் ஹீட், வைகாசி ஆணியில் இருக்கிற அந்த கடுமையான சூரிய வெப்பம், நிலம் வறண்டு மலைகள் வேண இலைகள் உதிர்ந்து நில பாத நீர்நிலைகள் எல்லாம் வெட்டி பாலம் எடுத்து இந்த காலத்தில், அதுக்கு பிற்பாடு அந்த காற்று வந்து மினிமையாக அந்த மழையை கொண்டு வரும். தமிழ்நாட்டில் காவிரியாறு வரும், அதான் ஆடி பெருக்கென்று சொல்லுவார்கள். இப்போ எல்லாம் பெருகுவதில்லை, கர்நாடகாவோட நின்றுட்டது. அப்போ இது வந்து இந்த வாழ்க்கையை தொடங்குகிற, திருப்பி உழவர்கள் எல்லாரும் போய் தங்களுடைய வயலை கொத்தி உழுது பண்படுத்தி விதைக்கின்ற காலம். ஆடி உழவு தேடி உழு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆடி விதை தேடி விதை என்றது தான் உண்மையான பழமொழி. இந்த பிற்காலத்தில் எங்களுக்கு மழைக்காலமும் அந்த மந்த காலத்தை விட கொஞ்சம் பின்னுக்கு நகர தொடங்க எங்களுக்கு ஆடி உழவு தேடி உழவு என்று சொல்லுகின்ற வளமை வந்தது. அதுமேல ஆடி விதை தேடி விதை என்று சொல்லுகின்ற வளமை. அக்காலத்திலே நெல் பயிர்களும் ஆறு மாத பயிர், அப்பத்தை பயிர்கள், பெரிய வெள்ளை எல்லாம் இருக்குது, எங்களுடைய பழைய பயிர்கள் மொட்டை எல்லாம் ஆறு மாதம், அஞ்சு மாதம், ஆறு மாத பயிர், இப்பத்தை போல மூன்று மாதத்தில் விளையிறதில்லை. இப்போ ஆடியில் விதைச்சா தான் மேகலை முடிய தையுக்கு அறுவடைக்கு கணக்காக வரும். அப்போ அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த வயல்கள் காணிகள் அவருடைய பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம், அதை நோக்கிய இந்த வேலை செய்கின்ற காலம், தானியங்கள் விதைக்கப்பட வேண்டிய காலத்திலே, அப்போ போத் த ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஷுட் பி இன்வெஸ்டட். இட்ஸ் அ பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த வருஷத்துக்கு. அந்த நேரத்திலே நாங்கள் திருமண வைபவங்களிலே அவற்றை செலவிட்டால், மனித உழைப்பையும் இருக்கின்ற தானிய இருப்பையும் திருமணம் போன்ற வைபவங்களில் செலவிட்டால், இட்ஸ் நாட் த வைஸ் டிசிஷன். அதாவது எக்கனாமிக் ரீசன் ஒன்று இருக்குது, இது சீதோஷ்ணோட சம்பந்தப்பட்டது. ஆகவே ஆடி மாதத்திலே செய்யக்கூடாது என்று வைத்தார்கள். அதே மாதிரி மார்கழியிலையும் சொல்லுவார்கள் இருந்து கொண்டு கூடாது. ஏனென்று சொன்னால் மார்கழி நல்ல மாசம் கூடாதுன்னு சொல்லுவார்கள். அங்கேயும் ஸ்டாக் குறைஞ்சிருக்கிற காலம், அதுமே அறுவடை காலம் ஜனவரி தான் வரப்போகுது. இப்போ மார்கழி மாதத்திலையும் திருமணங்கள் அதுகள் வைப்பதில்லை. அது ரெண்டு. மூன்றாவது ஒரு ரீசன் இருக்கின்ற நல்ல நாள் கூடாத நாள், நல்ல மாதம் கூடாத மாதம், எல்லா காரியமும் எல்லா நாளும் செய்யலாம் என்றால் ஒரு லேசினஸ் இருக்குமா, எப்பவும் செய்து கொள்ளலாம், இருக்குதோ இல்லையோ. அதுதான் வைத்தார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடையாது. அப்போ சொல்லுவார்கள், ஓகே இன்றைக்கு செய்யப்படாது, இன்றைக்கு சரியில்லை, நாள் சரியில்லை, காலம் சரியில்லை என்று வைத்தால் தான் ஒரு செய்வதற்கு ஒரு பிளானிங் வரும். இன்டிரெக்டாக இட் இன்டியூசஸ் டு பிளான் யுவர் டே அண்ட் பிளான் யுவர் மந்த் அண்ட் பிளான் யுவர் இயர். அப்போ தை பிறந்த பிறகு செய்வோம், ஆடிக்கு முதல் செய்வோம், ஆடி முடிஞ்ச பிறகு ஆவணியில் செய்வோம். இப்படி ஒரு டார்கெட்டிங் வைக்கிறது. அது விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், எல்லாம் இப்படியெல்லாம் இதுக்கு வச்சிருக்கிறார்கள். ஆகவே இட் ஹெல்ப் அஸ், ஒரு ஹெல்பிங் அஸ் டு பிளான் அவர் டே. இது ரெண்டாவது. மூன்றாவது நன்றி கேட்டால், திருமணத்தின் வெற்றி தோல்வி நிகழ்ந்திருப்பது அது தம்பதிகளை பொறுத்தது. தாரமும் குருவும் தலைகளை தொண்டிருக்குது. ரெண்டாவது, அவரவர் தனக்குரிய இணையை பார்த்து தனக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் செய்வது. இதில் ஜாதகம் வந்து அங்கே ஒன்று மிரக்கல் நடப்பதில்லை. இட் இஸ் எ ஜஸ்ட் அடிஷனல் கைட்லைன், அவ்வளவுதான். அடிஷனல் கைட்லைன் ஒன்லி டு அவாய்ட் சம் பிட்ஃபால்ஸ். அதில் வந்து சில விதமான பிட்ஃபால்ஸை தடுக்கிறதுக்கு தான் அந்த ஜாதகம் இருக்கே தவிர, அதை வைத்து நிர்ணயிக்கக்கூடாது. இன்றைக்கு பல பேர் ஜாதகத்தை வைத்து தான் திருமணத்தையே நிர்ணயிக்கின்றார்கள். இது தவறு. த அஸ்ட்ராலஜி இஸ் எ கைட்லைன், நாட் எ டிட்டர்மினிங் ரூல்ஸ். அது தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த அஸ்ட்ராலஜி என்னத்துக்கு சந்தது என்று கேட்டால், சிவன் சொன்னது சரியா அல்லது இது சொன்னது சரியா, இதில் வந்து என்னென்று கேட்டால், இந்த அஸ்ட்ராலஜியை தந்ததுஞ்சி வர்ந்தான். எங்களுடைய நூல்களை பார்த்தால், பிருகத் ஜாதகம், மற்றது பிருகு சம்ஹிதை, மற்றது இப்படிப்பட்ட நூல்கள், ஜாதக நூல்களை எடுத்து பார்த்தால், ஆதியில் எங்கேருந்து வருதண்டா, சிவன். சிவன் இன்னாருக்கு சொன்னார், அவர் இன்னாருக்கு சொன்னார் என்று தான் வரும். இனி எங்களுடைய வேதங்களுக்கு அங்க நூல்களாக ஆறு அங்க நூல்கள் இருக்கின்றன. தேர் ஆர் சிக்ஸ் ஆக்சிலரி டெக்ஸ்ட் ஃபார் வேதாஸ். அந்த ஆறு அங்க நூல்களில் ஒன்று ஜோதிடம். இந்த ஆறு அங்க நூல்களை சொல்லுவார்கள். ஒன்று சிக்ஷை. சிக்ஷை என்று சொன்னால் த வே ஆஃப் ப்ரொனவுன்சிங் த வேடிக் மந்த்ரா, அது சிக்ஷை. அடுத்தது கற்பம். கற்பம் என்று சொன்னால் த வே ஆஃப் அப்சர்விங் த ரிச்சுவல்ஸ் வந்து கற்பம். அடுத்தது வியாகரணம். வியாகரணம் என்றது கிராமர் அண்ட் வொக்கேப், அது தெரிஞ்சிருக்க வேணும். என்ன ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது, அப்போ எந்த பொருள் என்று தெரிஞ்சிருக்க வேணும். பசு என்று சொன்னால் என்னென்று தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு இடத்துல இது ஆன்மாவை குறைக்கும், ஒரு இடத்துல அது பசுவை குறிக்கும், இன்னொரு இடத்துல பொதுவாக மாடு ஆண் மாடு காளை ரெண்டையும் குறிக்கும், இன்னொரு இடத்துல எல்லா விலங்குகளுக்கும் குறைவாக குறிப்பாங்க பசு என்பது. இன்னொரு இடத்துல பசு என்பது கட்டுண்டிருப்பதை குறிக்கும், தட் இஸ் பாண்டட் அண்ட் ரிஸ்ட்ரெயின்டு, பச்சென்ற சொல்ல இருந்து வந்தது. ஆகவே பசு என்றது எந்த இடத்துல என்ன குறிக்குதுன்றதுக்கு அதை தெரிஞ்சிருக்க வேண்டும், அந்த சொல்லுகள் வொக்காபுலரி கிராமர் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது நிறுத்தம். நிறுத்தம் என்பது எங்களுடைய இந்த சொற்களுடைய பொருள்களை அறிவிப்பது, தெசரஸ் என்று சொல்லுவோமே அந்த மாதிரி. அடுத்தது சந்தோபிசுதி என்றது இந்த வேத மந்திரங்களுடைய மீட்டர் ஜாப்பு, அது தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது ஜோதிடம். இந்த ஜோதிடமாவது யாது என்பது ஆர்வனாவில் சைவனாவில் சொல்கிறார், வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்வதற்கு உரிய கால விசேஷங்களை அறிவிப்பது. வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்வதற்கு உரிய கால விசேஷங்களை அறிவிப்பது ஜோதிடம். அவை கால விசேஷம் ரெண்டு, ஒன்று தனிப்பட்ட ஜோதிடத்தில், என்னுடைய ஜோதிடத்தில் அல்லது இந்த பெண்ணுடைய ஜோதிடத்தில் எப்போது திருமணம் செய்யலாம். அடுத்தது ஜென்ரலை ஹாரரி ஆஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது, இந்த மாதம் கழித்து எப்போ செய்யலாம், அப்படிப்பட்ட இதுகளை சொல்வதற்கு ஒரு கைட்லைனாக இந்த ஜோதிடம் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த ஆறு அங்கங்கள், வேதத்தினுடைய ஆறு அங்கங்களை அங்க நூல்களை கொண்டு செய்யப்படுவதனால் தான் அதுக்கு பெயர் ஷடங்கு. ஷட் என்றால் ஆறு, அங்கம் ஷடாங்கம், வேதத்துடைய ஆறு அங்க நூல்கள், அந்த ஷடாங்க நூல்களின்படி செய்யப்படுவது ஷடங்கு. ஆகவே திருமணத்தை நாங்கள் ஷடங்கு என்று சொல்லுகிறோம், சாமத்திய சடங்கு என்று சொல்லுகிறோம். அவை எங்களுக்கு வேத வழி, வேதத்துடைய அங்க நூல்கள் வழி, இறை வழி அது இருக்கின்றது. அதை சரியாக பாவிக்க வேண்டும். பல பேர் என்றால் கடவுளையும் நம்புவதில்லை, வேதத்தையும் நம்புவதில்லை, அந்த அவர்கள் சொல்கிற விதிப்படி நடப்பதும் இல்லை. ஆனால் ஜோதிடத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இதில் இப்படி இருக்குது, ஏழில் செவ்வாய் இருக்குது, ரெண்டில் ராகு இருக்கு என்று சொல்லி பிறப்பார்கள். அப்படி பிடிப்பது அல்ல இது. அவரவர்களுக்கு அப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை அவர்களுக்கு முதலே முன்கூட்டியே அறிவித்து அதுக்கு தயார்படுத்துவது தான் அந்த ஜோதிடத்தினுடைய நன்மையான விடயம். அதான் நாங்கள் ஜோதிடத்தை இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி இன் அவர் டே டு டே லைஃப் அதைத்தான் சொல்லுவோம். அப்போ அதைத்தான் நாங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். ஆகவே ஜூலை மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஜோதிட ரீதியாக எங்களுடைய பிராந்திய ரீதியாக இருக்கிற காரணங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். இதில் கண்ட்ரடிஷன் கிடையாது. சிவன் சொன்னார் அப்படி, ஜோதிடம் இப்படி சொன்னது, காலதை செய்து அப்படி இருக்கின்றது கிடையாது.
1: ஆலயத்துக்குள் மேலாடை போட்டுக்கொண்டு போகக்கூடாது என நாம் ஊரிலே கடைப்பிடித்திருக்கிறோம், ஷர்ட் அணிந்து போவது. ஆனால் இங்கு அப்படியல்ல. ஏன் இந்த வேறுபாடு? இதேபோல் வட இந்தியாவிலே உள்ள ஆலயங்களும் மேலாளுடன் செல்வது பிரச்சனை அல்ல. இது எமது கலாச்சாரமா அல்லது சைவ விதிமுறையா, இதனை விளக்க முடியுமா என்று ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார்.
0: நல்ல ஒரு கேள்வி. இந்த மேலாடை என்பது இப்போ ஷர்ட் போடுவது என்று சொல்லுகின்றோம். இதை நாங்கள் ஒரு 100 வருடம் பின்னோக்கி போக வேண்டும்.
1: சரி,
0: பின்னோக்கி போகின்ற பொழுது அங்கே வந்து இந்த ஷர்ட் கிடையாது,
1: அந்த நாட்கள் ஷர்ட் கிடையாது,
0: வேட்டி இடுப்பிலே வேட்டி
1: துண்டும்
0: ஒரு சால்வை இருக்கு. இந்த சால்வையை பொதுவாக மேலே அணிந்து கொள்வார்கள், இடுப்பிலே கட்டிக்கொள்வார்கள். ஒரு பெரியவரை, வயதுக்கு முதிய மூத்தவரை பார்க்கின்ற பொழுது இந்த சால்வை எடுத்து இடுப்பில் கட்டுவது ஒரு மரியாதை விஷயம். அவருடைய மேலாடையை எடுத்து இடுப்பிலே கட்டுவது, எங்களுடைய சீதோஷ்ணிலேயும் யோசித்து பார்க்க வேண்டும். உஷ்ண பிரதேசத்திலிருந்து வந்தார்கள். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய பேட்டனர் பாட்டனர் இருக்கின்ற பொழுது அவருடைய மருமகன் முறையானவர், அவர் மிகவும் பெரிய கௌரவமான மனிதர். ஆனாலும் இவரை கண்டவுடன் அம்மான் அம்மான் என்று தான் அந்த காலத்திலே மாமன சொல்லுவார் என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து அறையிலே கட்டுவார். ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தவர். ஆனால் அந்த இதை செய்கிறார்,
1: எங்களுடைய சம்பிரதாயம்,
0: சம்பிரதாயம் ஒரு மரியாதை. இப்போ நாங்கள் வணக்கம் சொல்லுகிறோமே, ஒருவருக்கு கை கொடுக்கிறோமே, அந்த விதமான ஒரு மரியாதைக்குரிய ஒரு வழமையாக இருந்தது
1: செயல்.
0: அந்த முறைப்படி ஆலயத்துக்கு சொல்லுகின்ற பொழுது ஆலயத்தில் உள்ள இறைவன் மிகவும் மரியாதைக்குரியவர், அவருக்கு முன்னாலே நாங்கள் மேலே இருக்கிற சாலை போடாமல் நாங்கள் அதை இடுப்பிலே கட்டிக்கொள்ளுகின்றோம். அப்ப அதனால தான் இந்த மேலே அந்த சாலை போடுகிற வழமை எடுத்து. அப்ப சட்டை என்று அந்த சாலைக்கு பதிலாக சால்வை சட்டையாக வந்தது
1: பின்னால்
0: அண்மை காலத்தில் வந்த பொழுது அந்த சட்டையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு
1: போறது.
0: இது எங்களுடைய ஆகம விதிமுறைகளின் படியும் இருக்கின்றது. அப்ப அந்த ஆகம விதிமுறைகளை பின்பற்றுகின்ற எமது யாழ்ப்பாண
2: தெலுங்கானா கோயில்களிலே இது நடைமுறையில் இருக்கின்றது. கேரள நாட்டு கோயில்களிலேயும் இது நடைமுறையில் இருக்கு.
1: அண்மையில் நான் அதை பார்த்தேன்,
2: அங்கேயும் நடைமுறையில் இருக்கு.
1: கட்டாயம் வேட்டியோடு தான் போகணும், அவர் துண்டும் கொடுப்பார்,
2: துண்டும் கொடுப்பார் ஆலயத்திலேயே. அப்ப இது வந்து இந்த நடைமுறையில இருக்கின்றது. பிற்பாடு இந்த நடைமுறைகள் கொஞ்சம் இழக்கப்பட்ட பொழுது, அதாவது நடைமுறை பிரச்சனைகளுக்காகவும், உத்தியோகத்துக்கு போறவர்கள் ஷர்ட் டையெல்லாம் கட்டி கொண்டு போறவர்கள், கோட்டோட போறவர்கள் இருந்தால், இப்ப முன்னாடி வேட்டி கட்டி கொண்டு தான் கோயிலுக்கு போக நடைமுறை இருந்தது, இப்பொழுது நாங்கள் காஜட்டையுடனே போகின்றோம். அப்ப இது இந்த கால தேச நடைமுறைகளுக்கு ஏற்ற மாறாக இதுல இந்த விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். அது உண்மை, இதுதான் விதி என்றால் விதியை அறிந்திருக்க வேண்டும். அதிலே சில தளர் அல்லது இழக்கப்பட்டிருக்கிறது இந்த விதிமுறைகள் எங்களுடைய சௌகரியத்தையாக, அதுக்காக விதி மாத்தினது என்ற அர்த்தம் அல்ல என்பதை எடுத்துக்கொண்டால் சரி. மற்றது வட இந்தியர்களை இந்த ஆகம மரபுகள் மாறப்பட்டு கொண்டு வரும் பொழுது அந்த மரபுகள் இல்லாமல்
1: இருக்கின்றது.
2: பிரதேச வழக்கு என்பது ஒன்று இருக்கின்றது, அந்த பிரதேச வழக்கு சில பிரதேசங்களிலே சில இடங்களிலே அந்தந்த வழக்குகள் இருக்கின்றது, மரியாதைக்குரிய வழக்குகள், அதுகள் அவற்றையும் நாங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும். நான் பொதுவாக இன்றும் இந்தியாவிலேயே தரிசனங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த கோயிலுக்கு உள்ளுக்கே கற்பகிரகத்துக்கு கிட்ட வகையெல்லாம் கொண்டு போய் வழிபாடு எல்லாம் செய்வார்கள். அப்போ அந்த போகிற பொழுது இந்த மேச்சட்டை இல்லாமல் சால்வி எடுத்து அறையிலே கட்டிக்கொள்வது என்னுடைய வளமை. ஏனென்றால் என்னுடைய பழக்க நான் வளர்ந்து வந்த மரபே அப்படி நிற்பது எனக்கு கூச்சம், அது ஒரு தடை.
1: கட்டாயம் கட்டாயம்
2: அந்த இது இருக்கின்றது. ஆனால் அது இழக்கப்பட்டு உங்கள் மனதிலேயும் அது ஒரு தடையாக இல்லாத பொழுது அது ஒரு பிரச்சனை என்றல்ல. அதற்காக இது விதிமுறை அல்ல என்று சொல்லப்படாது. இது விதிமுறையின்படி அப்படி இருக்கின்றது. மேலாடை இட்டுக்கொண்டு கோயிலுக்குள் போகப்படாது என்பது விதிமுறை. ஆரம்ப நடக்க விரும்பி அப்படித்தான் செய்ய வேண்டும், அல்லது இப்படி போவது உங்களுக்கு மனதுக்கு ஒரு உறுத்தலாக இருந்தால் நீங்கள் அதை செய்ய.
0: திருக்கோயில் வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்று திருமதி கோவிந்தன் அவர்கள் கேட்டிருக்கிறார். அருமையான ஒரு கேள்வி. பல இடங்களில் முதலாவது திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதில், திருக்கோயில் வழிபாடு எப்படி செய்யக்கூடாது என்று தெரிஞ்சிருக்கிறதா முக்கியமானதாக இருக்கிறது. மிச்சமெல்லாம் தானாக விளங்கக்கூடிய ஒன்று. இந்த திருக்கோயில் வழிபாடு என்றைக்க பொதுவாக கோயிலுக்கு எப்படி போக வேண்டும் முதலாவது, அது ஒரு முறை இருக்கு.
3: இந்த மாதிரியான உடைகள்
0: கோயிலுக்கு போகின்ற பொழுது சுத்தமாக போக வேண்டும், அவ்வளோதான் மெயின் ஒன் வேர்ட், சுத்தமாக போகணும். இனி சுத்தமாக போகிறோன்னா எப்படி எப்படி சுத்தமாக போகலாம். சுத்தத்தில் வந்து புறச்சுத்தம் அகச்சுத்தம் என்று ரெண்டு இருக்கு. புறச்சுத்தம் நீரால் அமையும், அது வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். புறந்துய்மை நீரால் அமையும் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அகந்துய்மை வாய்மையால் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இது வள்ளுவருடைய திருக்கூறலில் வருகின்றது. அதே கோயிலுக்கு போகின்றவர்கள் குளித்து போக வேண்டும், அது முதலாவது சுத்தமாக, அது உண்டு. ரெண்டாவது வந்து சுத்தமாக போயக்குள்ளே அந்த போட்டிருக்கின்ற ஆடையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு ஆடைகள் தரித்து போகக்கூடாது. அப்போ கோயிலுக்கு போகும்போது என்று கேட்டால், உண்மையான விதி கோயிலுக்கு போகின்ற பொழுது வேறு இடத்துக்கு போட்ட ஆடையே போட்டுக்கொண்டு போகக்கூடாது.
3: புதிதாக துவைத்த,
0: அதாவது வந்து நான் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு இருக்கிற அதையோடு போட கோயிலுக்கு போகக்கூடாது. Because you carry the, still the remnants of unfinished business with you. உங்களுடைய அந்த யூனிஃபார்மிலோடே வெறும் உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. இந்த டாக்டர் செதஸ்கோப் தூக்கினோடனே ஒரு மென்டாலிட்டி வரும் இல்லையா, அதே மாதிரி அந்த கோட்டோடையே அந்த யூனிஃபார்மோட வரும். ஆகவே இந்த மற்ற இதுகள் எல்லாத்தையும் முடிட்டு சுவாமி கண்டு சில பேர் அது கண்டு வச்சிருப்பேன், அதை போட்டுக்கொண்டு போவாங்க. அப்போ அது முக்கியமானது. அது பல பேர் இன்றைக்கு அவதானிக்க தவறுகிற விஷயம் உண்டு. அது அந்த கோயிலுக்கு போகக்குள்ளே குளித்தால் தலை முழுகினால் மிச்ச விஷயமெல்லாம் முழுகிட்டீங்க, அதுதான் முழுகிந்தது முக்கியம். அடுத்ததாக தூய உடுப்பு அணிஞ்சீங்கள்ட்டா உங்களோட வேலை விஷயம் வீட்டு விஷயம் எல்லாம்
3: விட்டுட்டீங்க,
0: இது இறைவனுக்கண்டே இருக்குது. அந்த தோய்த்தோட ஆடுகளிருந்து போக வேணும் கோயிலுக்குள்ளே போகக்குள்ளே, அப்படி போக வேணும். இனி அடுத்ததே கோயிலுக்கு போகும்பொழுது காலம் பார்த்து போக வேண்டும். அகாலத்திலே போய் தரிசனம் கண்ணக்கூடாது. கோயில்கள் எல்லாம் விளம்பரம் பண்ணுவார்கள், இன்றைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோயில் தரிசனம் உண்டு. அகாலத்திலே அதுவும் மத்தியானத்திலிருந்து மாலை வரைக்கும் கோயில் தரிசனம் கூடவே கூடாது. அகாலத்திலே தரிசனம் செய்வது குற்றம். அகாலம்ன்றது காலம் அற்றதை. அப்போ அந்த நேரத்தில் போகப்படாது. கோயில் சந்நிதி பூட்டிய பிறகு திறந்து வழிபடக்கூடாது. சில கோயில்களில் தங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் தங்களுடைய பவரை பாவிச்சு இதை பாவிச்சு சீஃப் ஜஸ்டிஸை கண்டோன்னு திறந்து விடுகிறது உண்டு. நல்ல ஒரு ஆலயத்திலே இன்றைக்கெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. மனவருத்தத்துக்குரிய நல்ல ஒரு ஆலயத்திலே 70களிலே எங்களுடைய இலங்கையிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக இருந்த நேரம் வருகின்றேன் யாழ்ப்பாணத்துக்கு.
3: நல்லூருக்கு போவேன்.
0: அப்போ நல்லூர் கோயிலுக்கு வருவது அவருடைய விஜயத்திலே உண்டு. எப்போதும் போல அரசியல் அது நிறைய கூட்டம் நிறைய இதுகள் அல்லது பிந்தி போகுது. மத்தியானம் தாழ்ந்து விட்டார். சந்நிதி பூட்டியாச்சு ஐயா, கோயில் சந்நிதி எல்லாம் பூட்டியாச்சு. இப்போ வெளி கதவு மட்டும் திறந்திருந்தது. அவள் வந்த அண்ணா அப்போ குமாரசூரியர் இருந்தவர். அப்போ போஸ்டல் மினிஸ்டர் தண்ணி அள்ளி கிணத்துல தான் அப்போ தண்ணி அள்ளுறது பைப்பெல்லாம் கிடையாது. தண்ணி அள்ளி ஊற்ற காலை கழுவிட்டு அவள் வெறும் கோயிலைத்தான் சுற்றி வந்தவன். சன்னிதானம் ஒன்றும் திறக்கப்படவில்லை, எந்த விதமான பூஜையும் நடத்தவில்லை. அதுதான் எங்களுடைய மரபு. மன்னரே வந்தாலும் நடை சாத்தியது சாத்தியது
3: தான்.
0: இப்போது தளர்கின்றது, அது வருத்தத்துக்குரிய விடயம். அப்ப அது மிகவும் முக்கியம். காலம் மாறி போகக்கூடாது. கோயிலுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. அப்ப ஏதாவது கொண்டு போக வேணும். பொதுவாக ஊரிலே போகின்ற பொழுது அர்ச்சனை தட்டு என்று சொல்லி சுவாமிக்கு பழங்கள் மற்றது தாம்பூலம் வெத்திலை பாக்கு மற்றது தேங்காய் பூக்கள் வைத்து கொண்டு போகும். அர்ச்சனைக்குரிய கற்பூரம் சாம்பிராணி வைத்து கொண்டு போகும். அப்படி இயலாதவர்கள் இன்றைக்கு பணமாக கூட கொண்டு போகலாம். அதுவும் இயலாதவர் கோயிலில் போய் கொஞ்சம் தொண்டு செய்யலாம். கோயிலை கூட்டி சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த தொண்டுகள் அதுகளும் செய்யலாம். அது வருங்கையோடு போகக்கூடாது. இது கோயிலுக்கு போகின்ற முறைமை.
3: அதேமாக என்ன தெரியும் டாக்டர், பெரும்பாலானவர்கள் ஒரு முடித்த தேங்காயோடு போவார்கள். கோயிலுக்கு போகும்பொழுது வேறு ஒன்றும் இல்லைனாலும் குளித்து முழுகி தூய ஆடை அணிந்தோடு ஒரு முடித்த தேங்காயோடு போவார்கள்.
0: ஒரு தேங்காய் என்றாலும் கொண்டு போக வேண்டும்.
3: சுவாமிஜி அது
0: அதுக்கு ஆறு உணாவலர் அழகாக சொல்லியிருக்கிறார். சைவ வினாவிடையிலே அவர் சொல்லாத இடத்துல நாம் சொல்ல போகின்றோம். சிவாலய தரிசனவியல் சைவ வினாவிடையிலே 319 திருக்கோயிலுக்கு எப்படி போதல் வேண்டும், ஸ்நானம் செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முதலியன முடித்து கொண்டு உடைய டெய்லி பூஜை தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை கற்பூரம் முதலியன வைக்கப்பட்ட பாத்திரத்தை தாமே எடுத்து கொண்டேனும் பிறரால் எடுப்பித்து கொண்டேனும் வாகனாதிகள் இன்றி நடந்து போதல் வேண்டும். கோயிலுக்கு வாகனத்தில் போகப்படாது. இப்போ ஊரில் இருக்கிற கோயிலுக்கு தான் அது, தூரத்தில் இருக்கிற கோயில்னா இறங்கி நடந்து போகணும். கோயிலுக்கு கிட்ட போய் வாசலில் வாகனத்தில் இறங்குறது தப்பு. இது சமீபத்திலே கூட இது நடந்தது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முதலமைச்சர் கூட கோயிலுக்கு இந்த திருவிழா காலத்திலே இந்த வீதி தடையை மகட்டி வாகனத்தோடு போயிருக்கிறார். ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கண்டு வந்தது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. ஆலய வீதியிலே பெருமானந்தர் காலத்திலே தடை போட்டிருக்கிற அந்த வீதி தடை ஆலயத்துடைய பக்தர்களுக்கு இருப்பது. இப்போ அங்கெல்லாம் தடையை தூக்கி போட்டு வாகனத்தோடு போகிறது. இது பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்தியாவிலேயே பார்த்துருக்கிறேன். முன்னால் அந்த தடை போட்டிருக்கும், ஒரு அரசியல்வாதி வந்தால் உடனே தடையை எடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அதான் வாகனத்திலே போகக்கூடாது. நீ போனோடனே என்ன செய்ய, உனக்கு கிட்ட போனோடனே கால்களை கழுவி ஆசமனம் செய்து தூரலிங்கமாகிய கோபுரத்தை தரிசித்து இரண்டு கைகளையும் சிரசிலே குவித்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு உள்ளே போதல் வேண்டும். சிவசிவான்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு உள்ளுக்கு போக வேண்டும். இனி உள்ளுக்கு போனோடனே என்ன செய்ய வேணும், திருக்கோயிலில் போன ஒன்று வந்து நமஸ்காரம் பண்ணவேன். முதலாவது வந்து பலிபீடம் இருக்கும், துவஜஸ்தம்பம் இருக்கும், இடபதேவர் இருப்பார். அங்கே போய் கும்பிட்டு வணங்கி கீழே விழுந்து வணங்க வேண்டும். ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அது ஒரு தரம் ரெண்டு தரம் செய்யாமல் 3 தரமாயினும் 5 தரமாயினும் 7 தரமாயினும் 9 தரமாயினும் 12 தரமாயினும் பண்ணல் வேண்டும். டாக்டர்கிட்ட வர தேவையில்லை. முதுகு பிடிக்குது, கால் பிடிக்குது, கை பிடிக்குதுங்கெல்லாம் வர தேவையில்லை. இந்த நமஸ்காரம் பண்ணிய பிறகு யாது செய்ய வேண்டும் என்றால் பிரதட்சிணம் சுத்தி கும்பிட வேண்டும். முன்னுக்கு நமஸ்காரம் பண்ணி போட்டு பிறகு பிரதட்சிணம் சுத்தி கும்பிட வேண்டும். எழுந்து இரண்டு கைகளையும் குவித்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டு கால்களை மெல்ல வைத்து வாசல் அடக்கப்படாது. 3 தரமாயினும் 5 தரமாயினும் 7 தரமாயினும் 9 தரமாயினும் 15 தரமாயினும் 21 தரமாயினும் பிரதட்சிணம் பண்ணி மீண்டும் சன்னிதானத்தில் வந்து நமஸ்காரம் முதலோட அட்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பலிபிடத்துக்கு இஞ்சால செய்யலாம். பலிபிடத்துக்கு உள்ளுக்கு நமஸ்காரம் கூடாது. சில பேர் பிள்ளையார் சன்னதியில் ஒரு நமஸ்காரம், முருகன் சன்னதியில் ஒரு நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவார்கள். தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. கோயிலே பழிபீடத்துக்கு இங்கால தான் நமஸ்காரம் பண்ணுறது முன்பக்கமாக. இனி அந்த ஓர்டர் இருக்குது கோயிலுக்குள்ளே போயிருக்க, கோயிலில் வாசலில் துவார பாலகர்ன்னு இருப்பேன். துவார் என்பது டோர், டோர் என்ற சொல்லு துவாரில் இருந்தால் வந்தது. துவார் என்பது டோர், த டோர் கேட் கீப்பர். ஓ, அவர் துவார பாலகர், டோர் கீப்பர், கேட் கீப்பர். அங்கே ரெண்டு பேர் இருப்பினார், அந்த ரெண்டு பேரையும் வணங்கி. ஓ, அதன் பிறகு சில இடங்களில் கோயில்களில் நந்தி தேவர் இருப்பார், அவர் வடத்தகாவை விடமாட்டார். நந்தி தேவர் நந்தி தேவரையும் வணங்கி துதித்து அவர்கிட்ட பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு உள்ளே போய், பிறகு பிள்ளையாரை விக்னேஸ்வரரை வணங்கி, பிறகு மெயின் சன்னிதியில் இருக்கிற இறைவனை வணங்கி, கற்பகிரகத்தை வணங்கி, பிறகு அங்கே கற்பகிரகத்தில் அரிசனையெல்லாம் செய்து கொண்டு, அதற்கு பிற்பாடு சுற்றி அந்த பரிவார மூர்த்திகளை தரிசித்து கொண்டு வர
3: வேண்டும்.
0: பரிவார மூர்த்திகள் தெரியும். இப்போ முதல் போகும் பொழுது தூரலிங்கம் தரிசித்து கொண்டு போகிறீங்க கோபுரத்தை, போ வாசலில் துவார பாலகர் நந்திதேவர் இருந்தால் அதை தரிசித்து, இல்லாவிட்டாலும் மானசீகமாக நினைத்தவருடைய பெர்மிஷன் கேட்டு உள்ளுக்கு போய் பலிபீடத்துக்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு, பிறகு விக்னேஸ்வரரை போய் கும்பிட்டு, பிறகு திருப்பி வந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவரை கும்பிட்டு, அங்கே அவருக்கு அரிச்சனைகள் செய்து போட்டு, பிறகு சுற்றி கும்பிட்டு கொண்டு வாங்க, பரிவார மூட்டங்களை சுற்றி கும்பிட்டு கொண்டு வர வேண்டும். இனி விநாயகரை கும்பிடும் பொழுது எங்களுக்கு தெரியும், குட்டி தோப்பக்கரணம் போட்டு செய்ய வேண்டும். இப்படி பிரதட்சிணம் மூன்று தடவை மூணு தடவை ஒன்பது தடவை செய்து முடிய, பிறகு என்ன செய்ய வேண்டும், முடிவில் சண்டேஸ்வரர்கிட்ட போய் சண்டேஸ்வரர் சந்நிதியில் அடைந்து கோத்திரம் செய்து மூன்று முறை இந்த கயிறை தட்டி, அவர் தான் கடைசியால் அவர்கிட்ட தங்களுடைய சிவ தரிசனத்தை அந்த ஆலய வழிபாட்டை அப்படி ஒப்படைத்து, ஏன்னா அவர் தான் சிவபுண்ணியத்துக்கு பலன்தாரர்கள். உலக புண்ணியங்களுக்கு பலன்தாரது கணக்கு வைக்கிறது யம தர்மராஜா, சிவபுண்ணியத்துக்கு கணக்கு வைக்கிறதும் பலன்தாரதும் சண்டேஸ்வரர், சண்டேஸ்வரர். அப்போ அவரிடம் போய் சொல்லிக்கொண்டோம். அடுத்தது சிவனுக்கு உரியதெல்லாம் அவருக்குத்தான் உரித்தது, அது சிவனுக்கு சண்டேஸ்வர பதமண்டு இருக்கு, அவருக்கு போட்ட ஆடைகள், அவருக்கு அணிவித்த வழிபாடுகள், விபூதி குங்குமத்தில் இருந்து அவருக்கு அபிஷேகிக்கிற தீர்த்தம் எல்லாம் அவருக்குத்தான். இப்போ சண்டேஸ்வரருக்கு சிவனுக்கு சாத்திய ஆடை தான் அவருக்கு சாத்துவார், சிவனுக்கு படைத்த அமுது தான் அவருக்கு படைப்பார், தீர்த்தம் வந்து அதிலே தான் விழுந்து சண்டேஸ்வர சன்னிதிக்கு முன்னால், அதான் அவரை சண்டேஸ்வரரை சுற்றி கும்பிடப்படாது. நீங்கள் அந்த தீர்த்தம் விழுகின்ற கற்பகிரகத்திலிருந்து தீர்த்தம் விழுகின்ற அந்த இடத்துக்கும் சண்டேஸ்வருக்கும் இடையிலே குறுக்கே போகக்கூடாது. இப்போ அவரை அந்த சுற்றி கும்பிடாமல் இந்த பக்கத்தால் கும்பிட்டு இப்படியே வந்து, அதுக்கு பிற்பாடு மீண்டும் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற பெருமானை கும்பிட்டு, அந்த பதவி அந்த கொடித்தம்பத்துக்கு இங்கேயாலே இருந்து ஜபம் பண்ணுவார், தங்கி இருந்து ஜபம் பண்ணணும். அப்போ பஞ்சாட்சரமோ உங்களோட மூட மந்திரத்தை அதில் இருந்து கொடித்தம்பத்துக்கு இங்காலே, அது அதுக்கு தான் முறை. அந்த காலத்தில் ஜபமாலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சாலைக்குள்ளே இல்லை பரிவட்டத்துக்குள்ளே மூடி இருந்து ஜபம் பண்ணுவேன், அதுதான் முறை. அப்படி வழிபட்டு பிறகு அதுக்கு பிறகு அங்கே இருந்து வழிபடவு, இதுதான் இந்த கோயிலிலே நாங்கள் வழிபடுகின்ற முறை. கோயிலிலே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஏன்னா கோயிலில் இப்படி செய்தால்தான் கோயில் வழிபாடு வந்து எங்களுடைய கர்மாவை போக்குவது. அதை முறையாக செய்தால் கர்மா போகும், முறையாக செய்தால் எங்களுடைய கர்மா போகும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் போகின்றோம். அப்போ அந்த முறையிலே அதை செய்து வழிபட்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த இது. கோயிலில் வந்து என்னென்ன விதத்தில் வழிபட வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்னென்ன செய்யப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
4: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
5: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய விநிநயே பிரவேசாயார்த்த சங்கிரஹம். அப்போ நேற்று பார்த்துட்டு இருந்தோம், ஆவசத்திய அக்னி அக்னி அக்னிஷோமிய பசுர் அனுஷ்டியதே தஸ்மின்னே வதனே தே தர்மா பட்சந்தே அத தேஷாம் கைமத்தியாகாங்க்ஷாயாம் அனுஷ்டேயத்வேன உபஸ்திதம் பஸ்வ பசு அபூர்வம் ஏவ பாவியத்வேன சம்பத்தியதே தச்ச ஸ்தானம் சமாக்கியாத பிரபலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்னிஷோமியம் சாவனி சவனியம் ஆனபந்தியம்னு மூணு பசு இருக்கு, பசு ஆகம் அது ஜோதிஷ்டோம பிரகரணத்துல. இப்போ அந்த ஒரு ஒரு பசுவும் ஒரு ஒரு நாள்ல சொல்லிருக்கு. முதல் நாள் அவபவசத்தியம், அவபவசத்தியம். ரெண்டாவது நாள் சௌத்தியம். மூணாவது நாள் அவபிரதம். இப்போ ஒரு ஒரு நாள்லயும் நீங்க பண்ணணும், என்னென்ன கரணம் பண்ணணும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்கு. அந்த பரியக்னிகரணம் முதலியதெல்லாம், அந்த கம்பல கட்டுறது முதலியதெல்லாம். ஆனா முதல் நாள் ஜோதிஷ்டோம பிரகடன முதல் நாள் வர்றது சோமயாகம். சோமயாகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு வயசு உள்ள அருணையா பிங்காட்சியா ஏகாகன்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி ஒரு வயசுள்ள சிகப்பு நிறத்துல உள்ள மஞ்ச கண்ணு உள்ள மாடு வச்சு சோமம் கிரீனாகி அப்படின்னு இருக்கு. சோமத்தை நீங்க வாங்குறீங்க, அதுவும் அன்னைக்கு சொல்லியிருக்கு. மாடை குறிச்ச விஷயமும் அன்னைக்கு சொல்லியிருக்கு. இப்ப எதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவபோசத்திய தினத்துல செய்ய வேண்டிய கர்மத்தை நீங்க அன்னைக்கு செய்யணுமா இல்ல அடுத்த நாள் செய்யணுமா? மாட்டு, ஏன்னா பாருங்க பேசிக்லி வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் பிராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப அஷ்டமி குரு மந்தி சிஷ்யமந்தி சதுர்தசி பிரதிபதா பாட நாசம் சியாத் அப்படின்னு சொல்லி உபோவந்தி பஞ்சதசின்னு சொல்லியிருக்கு. அஷ்டமி குரு மந்தி ஏன் சொல்லணும், அன்னைக்கு பாட்டம் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, பிராக்டிக்கலா ஒரு ஒரு ஏழு நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கிறது நல்லது தானே, லீவ் இருக்கிறது நல்லதானே அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி ஓகே ஒரு நாள் லீவ் வச்சுட்டா போதுமே, ஏழு நாளைக்கு ஒரு நாள் லீவு அப்படின்னு வச்சுட்டா போதுமே, அஷ்டமி ஒரு நாள், அடுத்தது அமாவாசை பூர்ணிமா ஒரு நாள், ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அமாவாசை பூர்ணிமாவுக்கு தர்ஷ பூர்ண மாசம் முதலிய யாகத்தை செஞ்சுட்டு இருந்தாரோ இல்லாட்டி ஸ்ரார்த்த முதலிய கர்மங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரா இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் அது கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி தன்னோட ஸ்வகர்மத்தையும் பண்ணிட்டு பின்னாடி கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால முன்னாடி ஒரு நாள் அதெல்லாம் சங்கிரகம் பண்றதுக்கோசரம் அன்னைக்கு என்னென்ன கர்மம் பண்ணணுமோ அந்த கர்மத்தை பண்றதுக்கு அவசியமான விஷயங்களை சங்கிரகம் பண்ண போய் கிரக பிடிச்சு வாங்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு நாள். மூணாவது நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கர்மம்லாம் பண்ணியாருக்கு, ஒரு நாள் ரெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெஸ்ட் துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிராக்டிகாலிட்டியா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இங்க என்னன்னு பார்ப்போம், அது அந்த இடத்துல. இப்ப இங்க என்ன இருக்கு, ஒரு கர்மம் சோம யாகத்துக்கு பண்ண வேண்டிய கர்மம், இன்னொரு கர்மம் ஜோதிஷ்டோம யாகத்துல பசு யாகத்துக்கு பண்ண வேண்டிய கர்மம். ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்ண முடியாது, நாலு பேர் இருக்கிறது அவங்க அத்வரியோ ஹோதா முதலியவங்களாம் அந்த நாலு கூட்டம். அவங்க நாலு பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பண்ண போறது. இங்க யாரு பண்ண போறாரோ அதேதான் அங்கேயும் பண்ண போறாரு. இப்போ இந்த மாடை வச்சு சோமத்தை வாங்குறாரு, சோம கொடிய வாங்குறாரு, கொடியை வாங்கி இலைய பிரிச்சு எடுக்கிறாரு, எடிச்சு அதை இடிக்கணும், இடிச்சு அபிஷேகம் அதை பிழிஞ்சு எடுக்கணும், பிழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல வைக்கணும், அதுக்கப்புறம் அதை யாகத்துக்கு பிரயோகம் பண்ணணும், யாகத்துக்கு பிரயோகம் பண்ணிட்டு அதுல மீதி இருக்கிறத வழிச்சு எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமா எடுத்துக்கணும். சோமபானம் குடிக்கிறாங்க, சோமபானம் குடிப்பாங்க அப்படின்னு, சோமபானம் குடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் அப்படி அது வழிச்செடுத்து சாப்பிட்றது அவ்வளோதான் இருக்கும் அதில். அப்படி இப்போ இந்த கர்மத்தை பண்ணணும், இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது அது இடிச்சு அதை பிழியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெரிய ப்ராசஸ், அதனால இது கொஞ்சம் கஷ்டம். அன்னைக்கே நீங்க மாடையும் வெட்டி அந்த மாட்டை வந்து இந்த பாகத்தை எடுத்து அந்த பாகத்தை எடுத்து அதை வந்து பசு புரடாஜ மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஔபோசத்திய தினத்துல சொல்லப்பட்ட அந்த பசுவை நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த நாள் தங்கி வச்சுக்கிறீங்க, ரெண்டாவது நாள் சௌத்திய தினத்துக்கு தங்கி வச்சுக்கிறீங்க. அப்ப சௌத்திய தினத்தோட பசு ரெண்டு பசு ஒரே நேரத்துல பண்ண முடியுமா அப்படின்னா, சரி அதை மூணாவது நாள் தள்ளி வச்சுருங்க. அப்போ கடைசி நில் அவபிரதத்துக்கு இருக்கே அந்த அவபிரத கர்மத்தை இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை நாலாவது நாள் தள்ளி வச்சிடணும். இது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும் படிக்கும்போது, சிம்பிளான விஷயம், இது ஏன் இப்படி கன்ஃபியூ ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கறத பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சிம்பிளான விஷயம், அன்னைக்கு சோமயாகம் பண்ணணும், சோமயாகம் பண்ற அன்னைக்கு இன்னொரு மாடு வச்சு பண்ண முடியாது. மாடு ஒன்று, மாடு ரெண்டு, மாடு மூணு, ஏன்னா அந்த அந்த அந்த மாடோட பேரெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மாடு ஒன்று, மாடு ரெண்டு, மாடு மூணு, நாலு ஒன்று, நாலு ரெண்டு, நாலு மூணு. இப்போ முதல் நாள் பண்ண வேண்டிய கர்மத்துல செய்ய வேண்டிய அந்த மாடை ரெண்டாவது நாள் கர்மத்துல பண்ணிட்டு, ரெண்டாவது நாள் மாடை மூணாவது நாள் கர்மத்துல பண்ணிட்டு, மூணாவது நாள் மாடை நாலாவது நாள் கர்மத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்னா சிம்பிள் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய தோஷம் இருக்கு. என்ன தோஷம்னா, ஷிஃப்டிங் அப்படிங்கிற தோஷம் இருக்கு. ஷிஃப்டிங் இங்கிலீஷ்ல சொன்னா நான் சம்ஸ்கிருத தோஷம் இல்லை. இப்போ மாடை நீங்க வந்து முதல் நாள் மாடை ரெண்டாவது நாள் பண்றீங்க, ஒரு பிரச்சனை. ரெண்டாவது நாள் மாடை மூணாவது நாள் பண்றீங்க, ரெண்டு பிரச்சனை. மூணாவது நாள் மாடை நாலாவது நாள் பண்றீங்க, மூணு பிரச்சனை. மூணு பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு, மூணு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மாற்றத்துல ரொம்ப சுலபமான மாற்றம் எது அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது நாள் மாடை முதலுக்கு கொண்டு வந்துட்டு மூணாவது நாள் மாடை கொண்டு இதை மூணாவது நாள் போட்டேன்னா திருப்பி அதே பிரச்சனை தான். அதனால என்ன சொல்றாங்க, ஔபவசத்து தினம்னு சொல்லப்பட்ட முதல் நாள்ல செய்ய வேண்டிய அந்த மாடை ரெண்டாவது நாள்ல விட்டுருங்க, மூணாவது நாள்ல விட்டுருங்க, நாலாவது நாளுக்கு கொண்டு போயிடுங்க. நாலாவது நாள்ல அந்த யாகத்தை அக்னிசோமிய பசுவை வச்சுட்டு நீ அக்னிசோமிய பசு அக்னிசோமிய பசுவை நீங்க வந்து ஔபவசத்து தினம்னு சொல்லிட்டு நாலாவது நாள் வச்சு பண்ணுங்க. இப்படி பண்றதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு மாடு மாத்திரம் தான் ரெண்டு கிரமம் தாண்டும், மத்த எதுவுமே கிரமம் தாண்டாது, மத்த எதுவுமே கிரமம் தாண்டாது. ரெண்டாவது நாள் பசு ரெண்டாவது நாள்லயே பண்ண போறீங்க, மூணாவது நாள் பசு மூணாவது நாள்லயே பண்ண போறீங்க, முதல் நாள் பசு தான் நாலாவது நாள் கொண்டு போறீங்க. சரி, ஆனா அந்த முதல் நாள் பசுவுக்கு செய்ய வேண்டிய கிரமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், பரிக்ரமணம் அதெல்லாம் அதெல்லாம் கிரம பிராப்தி என்ன ஆயிடும், சோதக பிராப்தம். இப்ப இந்த மாட்டுக்கு என்ன பண்ணும், ரெண்டாவது நாள் மாட்டுக்கு என்ன பண்ணணும் நானு அப்படின்னு கேட்கும்போது, முதல் நாள் மாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், முதல் நாள் மாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வந்துடுது. அங்கிருந்து முதல் நாட்டுக்கு மாட்டுக்கு பண்ண வேண்டிய கர்மம் எல்லாம் வந்துருது. அதான் சொல்றாரு, தஸ்மினேவதினே தேதனமாக பட்சந்தே, அந்த அக்னிசோமிய பசு முதல் நாள்ல செய்ய வேண்டிய கர்மத்தை என்ன சொல்லு சொல்லிருக்கோ அந்த கர்மத்தோட விஷயங்கள்லாம் அன்னைக்கே சொல்லியிருக்கு. அத்தேஷாம் கைமத்தியாக்காங்காயாம் அனுஷ்டேயத்தேன உபஸ்திதம் பசுவ பூர்வமே வாயுத்தேன சம்பந்தத்தே. அப்ப எதுக்கு இது அப்படின்னு சொல்லி சொன்னா, பூர்வமானது அங்க அந்த பலத்தோட சம்பந்தப்பட்டு வர்றது, தத்தஸ்தானம் சமாக்கியாத பிரபல அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஆகாங்கஷாயுஷேயா உபஸ்திதம் அக்னிசோமீய பசு அபூர்வமே சன்னிதோதே சம்பத்தியே நோ சாவணி அனுவந்தியாத் பூர்வம் சதசன்னிதி விரஹாத். அத கதமிதி சேத், இது இப்படி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணனா பிரச்சனையா இருக்குமே, அதனால எப்படி பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, சாவணிய பசுவோ சாவணிய பசுன்ற தண்டானால் பசு சௌத்திய நாமக்கே அக்னி சமாம்நாத். ரெண்டாவது நாள் கர்மத்துல சொல்லியிருக்கு சாவணிய பசு, ரெண்டாவது பசுவ ரெண்டாவது நாள் சொல்லியிருக்கு அப்படிங்கறதுனால, கிரகம் கிரகித்வா அஸ்வினம் கிரகம் கிரகித்வா திரிகிருதா யூபம் பரிவிய அக்னேயம் பசும் உபாகரோதி. அங்க சொல்லியிருக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி அஸ்வினம் அப்படிங்கிற அந்த கிரகணத்தை பிடிச்சுண்டு அதை கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் இந்த யூபத்துல மூணு தடவை சுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்தது ஆணுபந்தியங்கிறது மூணாவது நாள் பசு, து அவருத்தாந்தே ஸ்ரீயமானத்வாச்ச, அது அவருத்தங்கிற நாள மூணாவது நாள்ல சொல்லியிருக்கு. தஸ்மாது ஊபத்திரேஹி தேதேஷாம் தர்மானாம் சந்நிதினாம் அக்னிஷோமி சந்நிதினா அக்னிஷோமியார்த்தத்துவம். அப்படி இது எங்கெங்க சொல்லியிருக்கோ அதனால அக்னிஷோமிய சம்பந்தப்பட்டதான கர்மம் அப்படிங்கிறது தெரியறது. சாவணி அனுபந்தியோஸ்து சோதக சோதகாததே அதிதிஷ்யந்தே. சாவணி அனுபந்தியமும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மூணாவது நாள் அந்த முதல் நாள்ல ஔபத்தியத்துல சொல்லப்பட்ட ஔபசத்தியத்துல சொல்லப்பட்ட அந்த கர்மமானது என்னென்ன சொல்லியிருக்கோ அக்னிசோமிய கர்மமானது அது வந்து சேர்ந்துருது. சரி, பாட்டசாதேஷியா தேவ தேசாந்த தர்த்தகத்துவம் கிம் நசியாதி வாச்சன். பாட்டம் என்ன சொல்லியிருக்கு பாரு, நீ ரொம்ப சிம்பிளா பாரு, எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ற. ஔபசத்தியம் முதல் நாள், சௌத்தியம் ரெண்டாவது நாள், மூணாவது நாள் அவபிரத்தம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அக்னிசோமிய பசு சாவணிய பசு ஆணுபந்திய பசு மூணு பசு சொல்லியிருக்கு. இப்ப இந்த மூணு நாளையும் பசுவையும் கரெக்டா அந்த கிரமத்துல பண்ணிட்டேன், பாட்டம் என்ன பண்ணிருக்கோ அந்த பாட்ட கிரமத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேஷாம் ததர்த்தம் கின்ன சியாதி வாசனையே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, அக்னிசோமிய பசோஹோ சோமக்கிரேண சமீபே பாட்டாது தேன தத்துவ தத்துவ அசம்பவாத். அக்னிசோமிய பசு என்ன என்னைக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, சோம கிரயணத்துக்கு நீங்க என்ன கர்மத்தை சொல்லியிருக்கீங்களோ அந்த கர்மத்தை கிரயண கர்மத்தை பண்ண வேண்டிய அன்னைக்கு அந்த பசு சொல்லியிருக்கு, நான் இதை பண்ணுவேனா அதை பண்ணுவேனா ஒரே டென்ஷன் பண்ணாதரா போடா அப்படின்னு பாண்டி. அந்த டென்ஷன் அவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கோசரம் அது பண்ண முடியாது அன்னைக்கு. ஸ்நானாத் பிரகரணசிய ஸ்தானாத் பிரகடனத்தை வலியத்துவாது தேன தர்மானா ஜோதிஷ்டோம அர்த்தத்துவம் இவ் கிண்ணத்தியாத்தி வாச்சியம். ஸ்தான பிரகரணமானது ஸ்தானமானது பிரகரணத்தோட பலி பலியம் அப்படின்னு பிரபலம் அப்படிங்கிறதுனால இங்க இந்த பிரகரணத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த பிரகரணத்தை பண்ணிட்டேன், எதுக்கு ஸ்தானத்தை வச்சு பிடிச்சுன்னு கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி கேட்கக்கூடாது. ஏன் தசிய சோமயாகத்வாது த தர்ம கிரக அயோ கிரகண அயோகா, அது சோமயாகம். அது சோமயாகத்துல நீங்க அக்னிசோமிய யாகத்தை கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால சோமோஹி அபிஷபாதீன் தர்மான் ஆகாங்கதி நது யூபநியோஜ யூபநியோஜன விசேஷனாதினாம். சோமயாகத்துல என்ன பண்ணணும், அந்த சோமத்தை கொண்டு வந்து அதை அலம்பி அந்த இலையெல்லாம் எடுத்து அதை இடிச்சு அந்த சார பிழி அபிஷேகம் சொல்லப்படுற அந்த கர்மத்தை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய கூத்ததுல இருக்கும், சோமத்தை தூக்கிட்டு வந்துட கூடாது. நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், சோமத்தை பிழிச்சியா கொண்டு வாடா அப்படின்னா உடனே தூக்கி வந்துவான், அப்படி கொண்டு வர முடியாதுங்க. சோம ரசத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு ஒரு சின்ன பொம்மை மாட்டு வண்டி மாதிரி பண்ணணும், அந்த மாட்டு வண்டியில வச்சு அதை இழுத்துட்டு வரணுமா. கர்மம் என்ன சொல்லிருக்கு, அந்த மாட்டு வண்டி மாதிரி இருக்கிறதுல அதை பிடிச்சு இழுத்துட்டு வரணும், சின்னது பொம்மை அந்த சொப்பு குழந்தைங்களா அந்த மாதிரி அதுல வச்சு எடுத்துட்டு வரணும். அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்படித்தான் அது எதுக்கு அப்படின்னா அதுவும் ஒரு அபூர்வம், புரியுதா, அதுவும் ஒரு அபூர்வத்தை உண்டு பண்றது அப்படின்ட்டு. அதனால நீங்க வந்து அப்படி பண்ண முடியாது. அன்னைக்கே போயிட்டு சோமயாகத்துல தேவையில்லாத கர்மமான அந்த கம்பு நடுறது, அந்த கம்புல கட்டுறதுக்கு கயர் ட்ரைட் பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தஸ்மாத். அதனால அனர்த்தக்க பிரைதானாம் பிரதிகதானாம் விபரீதம் பதாவலம் இது நியாயன பிரகரணம் பிரதானாத் பிரச்சியாபிய சானாது பசுயாகார்த்தம் ஏ பசு தர்மானாம் யுக்தம் பவதி. அப்படி எது அனர்த்தக்கியமா இருக்கோ அந்த மாதிரி விபரீதமான பலாபலம், ரெண்டு பலம் பலா ரெண்டு சமானமான பலம் சண்டை போடும் போது அந்த இடத்துல பிரதானத்துல நழுகி ஸ்தான பிரமாணத்தை வச்சு அதை நீங்க வந்து குடிச்சுருவீங்க. நச்ச அங்கினி அனர்த்தகாக சந்தக தே தர்மாக அங்கேஷு திரிஷு அப்படி பசுயாகேஷு அவிசேஷேன அவதிஷ்டந்து இது வாச்சியம். ஆனா அங்கியானது அனர்த்தகமா இருந்துட்டு அந்த தர்மமானது அங்கத்துல பிரயோகமானா அது வந்து எப்படி இருக்கும், அங்கேயே தர்மம் பிரச்சனை உள்ளது, அங்கத்துல என்ன மாதிரி பலன் உண்டாயிட முடியும், அதனால அங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுயாகத்தோட சொல்லப்பட்ட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துடக்கூடாது. சந்நிதி ரூபஸ்ய விசேஷ தர்ஷதத்வாத், ஏன் அது சந்நிதி, அந்த சந்நிதியில படிக்கப்பட்டது யாகமானது, இந்த சோம யாகமானது அந்த சந்நிதியில படிக்கப்பட்டது அப்படிங்கிற விசேஷமானது இங்க இருக்கு, அவிசேஷம் இல்ல அப்படின்னு சொல்லி நார்மலா இருக்கிறது சாதாரணமா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, விசேஷம் இங்க இருக்கு. அச்சா அக்னி சோமி அப்படி தத் தர்மானாம் பிரகணாதேவ விநியோக கிம்யசியாதி, அக்னிசோமியத்த கூட அந்த தர்மத்தை அக்னிசோமியும் அதோட தர்மம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அது எங்க சொல்லியிருக்கோ அந்த கிரமத்துல அப்படியே நீங்க பண்ண வேண்டியதானே, பிரகரணம் சொல்லியிருக்கே அந்த பிரகரணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன் கிருப்த உபாகாரேவ உபகாரேகி ஏவ பிராகிருத தர்மைஹி அக்னிசோமியஸ்ய இது கர்த்தவ்யதா காங்க்ஷையா உபசாந்தத்வாத் அக்னிசோமியோ ஹி சாண்ணாய யாக பிரகிருதிக்கோ பவதி தது தயோ உபயோ அபி பசு பிரவ தயிரையும் பாலையும் வச்சுண்டு யாகம் பண்றது, ரெண்டுமே குணமா வச்சுண்டு திரவியமா வச்சுட்டு யாகம் பண்ண வேண்டிய யாகத்துக்கு பேர் சாண்ணாயம் அப்படின்ட்டு அந்த யாகமானது அன்னைக்கு சொல்லியிருக்கு. அதனால தச்சோக்தம் சாண்ணாயம் வா தத் பிரபவத்வாத் தஸ்மாத் சோதக பிராப்தைஹி தத் தர்மைஹி நிராகாங்க்ஷத்வாத் ந பசுயாகே தத் தர்மானாம் பிரகணம் விநியோகம் கிந்து சாணம் ஏவ இது அபிப்ரேத்தியா உபசத்திய. நீ ஸ்தானத்தை வச்சுருந்தான் இங்க நாம நிரூபணம் பண்றோம், சமாக்கியத்தை வச்சுட்டு இல்ல வேற எதையும் வச்சுட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது சமாக்கியத்தை காட்டிலும் பிரபலமானது பலமுடையது அப்படிங்கிறது தெரியுது. இப்படி சமாக்கியம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்து ஆரம்பிக்கிறாரு. அதைவ சுந்தரத்துவம் சுந்தர மந்திர சாணாய பாத்திராங்கத்துவம் பாடசாதேஷம் பௌரோடாசிகம் இது சமாக்கியா புரோடாச பாத்திராங்கம் சுந்தத்துவம் தெய்வியாய தீவியதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்மம் இருக்கு சொல்லியிருப்பாங்களே, சுந்தத்தம் தெய்வியாய கர்மனே அப்படின்ட்டு இந்த டீக்கரை சொல்லிருக்காங்க. இந்த மந்திரமானது பௌராடாசிக்கம் புரோடாச சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த அந்த யாகிக்கர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமானது, அதனால அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அது காண்டே படித்தக அது சொல்லப்பட்டிருக்கு. தசிச்ச சமாட்சியா புரோடாச காண்ட உக்தானாம் உலூக உலூகல ஜுஹ்வாதீனாம் அபி சோதனே அங்கத்துவம் அபி பிராப்தே ராதாந்த. அந்த புரோடாச காண்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த கர்மங்களும் சேர்ந்து வரும் அப்படின்ற போது சித்தாந்தம் என்ன சொல்றது, அத்தையவ சுந்தத்துவ சுந்தர மந்திர சாண்ணாய பாத்திராங்கத்துவம் பாடசாதேஷ்யா. அது இந்த சுந்தர மந்திரமானது என்னது, சாண்ணாய யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதா வருது. ஏன் பாட்டம், அந்த பாட்ட சாதேசம் பாட்ட சமான நிலையில இருக்கிறதுனால, படிக்கப்பட்ட இழவானது சமான நிலையில இருக்கிறதுனால, நது பௌராடாசிகம் புரோனா சம்பந்தப்பட்டதுன்னு நீங்க எடுத்துக்கூடாது. பேருனால சமாட்சியா, சமாட்சியாங்கிறது பேரு, சம்நிச்சியாதம் சமாட்சியம், அப்படி ஆட்சியாத்தம்னு எடுத்துக்கலாம் இல்லட்டி. அதனால சரியாக முறையாக அழகாக சொல்லப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த இடத்துல நீங்க சம்பந்தப்படுத்தி புரோடாச அங்கமா எடுத்துட்டு கூடாது, புரோடாச பாகத்த அங்கமா எடுத்துக்கூடாது, அதை வந்து சாந்தாய பாத்திர அங்கமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம். சமாக்கியானா என்ன? சமாக்கியானா சமாக்கியா யோகிக சப்த, சமாக்கியானா யோகிக்கமான சப்தம். யோகிக்கமான சப்தம்னா யோகிக்கமான பிரயோகம் அப்படின்னு அர்த்தம். யோகே பவ யோகிக அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டு கூடாது, யோகமான சப்தம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. யோகிக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் முன்னாடி பார்த்தோம், ரூடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ரூடி சத்வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்க சொன்னேன், ரூடி யோகிக்கம் இந்த மாதிரியாக நாலு வகைப்படுறது சொற்களுடைய பிரிவு. சப்தங்களாலும் நாலு வகைப்படுறது, சப்தம் அர்த்தம் ரெண்டுமே பிரிக்க முடியாது, சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது. அப்படி சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சொல்லானது பொருளோட சம்பந்தப்படுறது நாலு வகைப்படுறது. அந்த நாலு வகையில ஒரு வகையானது யோகிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது, நான் சொல்லியிருக்கு சப்தச்சதுர்தா யோகிக்கோ ரூடோ யோக ரூடா யோகிக ரூடச்சேதி அப்படின்னு நாலு வகை. அதுல எல்லாமே பேர் சொல்லிட்டீங்க, என்னது அப்படின்னு கேட்டா, தத்ர அத்வர்யமம் சமஸ்கிருதத்தை கொஞ்சம் இங்க எழுத்து அடிக்கிறாரு, அதனால பாத்துக்கோங்க. தத்ர அத்வர்யமம் பாஜக இதி பாஜக இத்தியாதி யோகிக ச ஏவ சமாக்ஷேதி உச்சதே. சமாக்ஷியான்னு சொல்லி சொல்றது யோகிகம், அத்வர்யமம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமக்கியவர் யாரு? அத்வர்யவர், அத்வர் அத்வரியு சம்பந்தப்பட்ட அத்வரியுன்னு எஜுர்வேத சம்பந்தப்பட்ட புரோஹிதர், அவருடைய கர்மம் அது அப்படின்ட்டு. அது வந்து அதுக்கு பொருள், பட் அந்த அந்த யோகிக்க சப்தம் அது. அத்வரியூல சம்பந்தப்பட்டவங்களை பாசக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து யோகிக்க சம்பந்தப்பட்டது. எத்திர அவயவார்த்த ஏவ நியாயத்தையே ச யோகிக்க இது நிர்வச்சனம். எங்க அவயவார்த்தம் மாத்திரம் தான் தெரியறதோ அது யோகிக்கம்னு தெரியறது. யோ அவயவ சக்தி நிரபேட்சையா சமுதாய சக்தியா ஏவ அர்த்தம் போத்தியதீச ரூடக. வேற எதையும் சம்பந்தப்படாம அத்வரியம்னா என்னன்றதுன்னா நீங்க இந்த இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அத்வரியம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் நீங்க வந்து அதை அத்வரியோட நிலையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், அத்வரியங்கிற சொல்லுக்கு அர்த்தமானது புரிய முடியும். ஆனா லோகத்துல வேற எது எதிர்பார்க்காம இருக்கிற வார்த்தைகள் மாடு ஆடு முதலி இதெல்லாம் அந்த மாதிரி சொற்கள் வந்து ரெண்டாவது வகையான ரூடி அர்த்தம். அடுத்தது மூணாவது வகையானது எஸ்து அவயவ சக்தி விஷயே சமுதாய சக்தியா அப்படி பிரவர்த்தே. அவயவ சக்தி விஷயத்துல சமுதாய சக்தியும் கூட சேர்ந்து பிரவர்த்தியா இருந்தோ அது யோக ரூடக. யோக ரூட மீது பங்கஜம் அப்படிங்கிற வார்த்தை, பங்காஜாத அப்படிங்கிறது. யதா பங்கஜாதி சப்தத்தி ஏவ அவயவ சக்தியா பங்கஜ நிற்கர் பங்கஜ நிகர்த்திருத்துவேன சமுதாய சக்தியாச்ச பத்மத்வேன ரூபேன பத்ம போதகத்வாத். அது அந்த பங்கத்துல அந்த சேற்ற முளைச்ச இருக்கிற மத்த விஷயங்களையும் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அதை நிலா அதை விளக்கிட்டு யோக ரூடனா அது வந்து என்ன பண்றது, போய் சேற்றுல முளைக்கிற அந்த செந்தாமரைக்கு மாத்திரம் தான், அந்த தாமரைக்கு மாத்திரம் தான் அந்த பேரை வந்து நிலைப்படுத்துறது. அதனால மூணாவது வகை. நாலாவது யோகிக்க ரூடர் சேட்டி. அந்த யோகிக்க ரூடம் எப்படி அப்படின்னு கேட்டா உத்திதாதி உத்வித் முதலிய சப்தங்கள் யஸ்து அவய சக்தி சமுதாய சக்திபியாம் ரூடார்த்த ரூடார்த்தம் யோகிக்கார்த்தம் ச சுவாதந்திரேன போதே தீச யோகிக்க ரூட. அது வந்து மூணு நாலாவது வகை வந்து அவய சக்தியும் சமுதாய சக்தியும் சேர்ந்து என்ன பண்றது, ரூடார்த்தமும் யோகிக்கார்த்தமும் ரெண்டுத்தையும் போதிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ரூடார்த்தம் உத்வித் அப்படின்ட்டு, உத்வித் லௌகிகமான விஷயம், அந்த உத்வித் வந்து பிரயோகம் பண்றதுனா வைதிகமானது அப்படிங்கிற அந்த இடத்துல அர்த்தமானது விசேஷ விபர்கஷமானது. அதனால சரி இப்போ சாச்ச திவிதா இந்த சப்தமானது எப்படிப்பட்டது, சமாக்கியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா வைதிகி லௌகிகி ச வேதத்துல சொல்லப்பட்ட சமாக்கியா, வேதத்துல சொல்லப்பட்ட பேரு, இன்னொன்னு லோகத்துல சொல்லப்பட்ட பேரு அப்படின்ட்டு. தத்ர ஹோத்து சமச பக்ஷணாங்கத்வம் ஹோத்ரு சமச இதி வைதிக்கியா சமாக்கியா. ஹோதா வந்து சமச பக்ஷணத்துக்கு அதிகாரியா ஆறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹோதா அதுக்கு சமா அதுக்கு வந்து ஆறாறு அப்படிங்கிறதுக்கு வந்து வாக்கியமான சொல்லியிருக்கு. என்ன ஹோதா சம ஹோத்ரு சமச, அங்க வந்து ஹோத்ரு பிரதம பக்ஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் வரும். பிரைத்ரு ஹோத்ரு சமச வஷத் கர்த்து பிரதம பக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி ஹோத்ரு பிரதம அந்த சமச அந்த சமச பாத்திரத்துல இருந்து யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க, யஜமானன்னு உட்காரு. இப்ப யார் அவங்களுக்கு அதிகாரம், யாருக்கு அதிகாரித்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதிகாரித்துவம் ஹோத்தாக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு அதிகாரிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுவனம் வருது. அது சமாட்சிய பிரமாணத்தினால வைதிக்கியத்துல, அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட சமாட்சியத்தினால, அத்வர்யோஹோ தத்தது பதார்த்த அங்கத்துவம் லௌகிக்யா அத்வர்யவம் இது சமாட்சியா இது சங்கேப ஆத்வரியம் இது. அத்வரியுக்கு அந்த பக்ஷாங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து லௌகிக்ய சமாக்கியத்தினால யஜுர்வேத சம்பந்தப்பட்ட அவருக்கு அத்வரியுக்கு அது இருக்கா, அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது லௌகிக்க சமாக்கியனால தெரிஞ்சின்றது. தரையோ நிரூபிதானி சங்கேபதா சுத்தியாதீனி சட்பிரமாணி, அந்த ஆறு பிரமாணமும் சுருக்கமா சொல்லி முடிச்சாச்சு. கோதுருதி பக்ஷணஸ்ய கிரியாத்மகத்வேன பிராதான்யாத் தத்கர்த்ரு ஹோத்ரு பவதி தத் அங்கத்வம் இத்யர்த்தஹ. கர்மமானது முக்கிய பிரதானம் எதுல அப்படின்னா கிரியையில, வைதிக கர்மத்துக்கு முக்கிய பிரதானம் எது, எதுல பிரதானமா இருக்கு, கிரியில. அதனால அந்த கிரியை செய்யறதுக்கு முக்கியமானவர் யார் இருக்காருன்னா ஹோத்தா, அந்த ஹோத்தால நிலைப்படுறது. அதனால புரோ அத்வரி விபஜதி இத்தியாதினா யஜுர்வேதேன வீதானாம் பதார்த்தானாம் அங்கத்வம் இத்தியர்த்த. அத்வரியோகோ தத்த பதார்த்த அங்கத்வம் சொல்லியிருக்கேன், அத்வரிக்கு எங்க பதார்த்த அங்கத்வம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, புரோ அத்வரிய விபஜதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாக்கியத்தினால அவருக்கு அந்த தகுதியானது கிடைக்கிறது, அந்தந்த அங்கத்தன்மை யாகிக்கேகி பரிகல்பிட்டா இத்தியர்த்தம். இப்போ லௌகிக்யா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வருது, லோகத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, லோகத்துல சொல்லப்பட்டதுன்னா யாகிக்கேகி பரிகல்பிதா இத்தியர்த்தம். யாகிக்கர்கள் அந்த யஜ்யத்துல இருக்கிறவங்க டிசைட் பண்றாங்க யார் அடுத்தது சாப்பிடணும் எப்படி பண்றது அப்படின்ட்டு. அந்த லௌகிகமான ஸ்மிருதி விஷயங்களான நிலையில அது நிச்சயமானது அவங்களுடைய அந்த அத்வரியோட நிலையானது. திருத்தீயஸ்தம் பிரைத்து ஹோது சமசாஹித்யத்திர சமாக்கியா பக்ஷ ஹேத்து ஹரிரசி ஹரி ஹாரி யோஜன இத்தி அனேன மந்திரேன கிரகியமானோ கிரகோ ஹாரி யோஜன. அப்படி மூணாவது நிலையில இந்த பிரைத்து ஹோது சமசா அப்படின்ற சமாக்கியாவானது பக்ஷ பக்ஷணத்துக்கு ஹேத்துவா இருக்கு சாப்பிடறதுக்கு. இப்ப யார் சாப்பிடுறது அப்படின்னா ஹரிரசி ஹாரி யோஜன அப்படின்ட்டு அந்த ஹாரி யோஜனம் அப்படிங்கிற கிரகணமானது அந்த கிரக பாத்திரமானது அங்க நிலைப்படுறது, அது தீர்மானமானது இதுதான் அப்படின்ட்டு. தத்திர வாக்கியம் வசக்கர்த்து பிரதம பக்ஷ ஹைத்தி அத்திர வசக்கார ஹைத்தியே முக்தத்துவ திரையே பக்ஷ ஹேத்தவா ஹைத்தி பிராப்தி ராதாந்த. இப்ப யார் சாப்பிடுறது அந்த ஹாரி யோஜனை பாத்திரத்துல யார் இப்ப சாப்பிடுறது அப்படின்னு கேட்டா வசக்கர்த்து பிரதம பக்ஷ அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் வசட்காரம் பண்றாங்களோ வசட் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கணும். அப்போ யார் அதை பண்றாங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, என்னையா நீ இப்படி சொல்லிட்ட, மூணு பேருமே வசட் சொல்றாங்க பிரம்மாவை தவிர எல்லாருமே வசட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யார் சாப்பிடுறது மூணு பேர்ல யார் அப்படின்னு அடித்தடி வந்துருமே அப்படின்னா, இரு அபிர்தானே கிராவபிஹி அபிஷுத்தியாதி அபிஷுத்திய ஆகவனியே குத்துவா பத்தியஞ்ச பரேத்திய சதசி பக்ஷான் பக்ஷேந்தி இது ஸ்ரூயதே. பக்ஷான் பக்ஷேந்தி சதசி பக்ஷான் பக்ஷேந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கிற மந்திரத்தோட பாகத்தை சொல்றது. உத்தரவேத்தியாக பிரதீசீனே சதச பிராச்சீனே மண்டபே அபிஷவ உத்தரேஷா உத்தரவேத்தியாம் ஹோம சதசி பக்ஷம் தத்ர அபிஷவ ஹோமயோர் வசனாந்தர பிராப்தயோர் அவிதேயதையா தயோர் நிமித்தத்துவேன அபூர்வ பக்ஷணம் விதீயதே. அப்போ யார் அபிஷேகம் பண்றாங்களோ உத்தர வேதியில யாரு ஹோமம் பண்றாங்களோ, பிராச்சீன வேதியில அபிஷேகம் உத்தர வேதியில ஹோமம், வேதம் கிருத்வா வேதியும் கரோத்தின்னு சொல்லியிருக்கேன். வேதினா யாக மண்டபம், யாகம் பண்ண வேண்டிய இடம், அந்த இடத்துக்கு பேரு வேதின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ இந்த வேதியில முதல் பாகத்துல பிராச்சீன பாகத்துல முன்பாகத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த அபிஷேகம் கர்மத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் உத்தர பாகத்துல மேல போயிட்டு நீங்க அந்த நார்த் பக்கம் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஹோமத்தை பண்ணணும். ஹோமம் பண்ணிட்டு சதஸ்ல அதுக்கு அங்க அந்த அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, அங்க உட்காந்து சாப்பிடணும். நீங்க ஹோமம் பண்ற இடத்துல சாப்பிடக்கூடாது, கோவில்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசாதம் கொடுத்த உடனே அங்கேயே எடுத்து நான் கிணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. கோவிலோட அந்த மண்டபத்தை தாண்டி வெளியில வந்துதான் சாப்பிடணும், அந்த இடத்துல எச்சில் பண்ணக்கூடாது அப்படிங்கற ஒரு நியமம் இருக்கு. அப்போ அந்த இடத்த சாப்பிடாம வெளியில வந்து சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க பண்ற மண்டபம் நீங்க வந்து எச்சல் பண்ணாம சாப்பிட்டா கூட, இப்போ எச்சல் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்றது தீர்மானம் பண்ணணும். நம்ம இப்படி தூக்கி போட்டு சாப்பிட்டா கூட ஒண்ணும் இல்ல, நம்ம காஃபி எல்லாம் சாப்பிடுறோம் தண்ணி எல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தூக்கி குடிக்கிறோம். தூக்கி குடிக்கிறது நம்ம ஊர் பழக்கம் அப்படி எச்சல் இல்ல, அத கடிச்சு சாப்பிட்டானா எச்ச பண்ணி குடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளாஸ வாயில பிடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அதை கடிச்சு சாப்பிடறோம்னு சொல்றது, எச்ச பண்ணி சாப்பிடறோம்னு சொல்றது. இப்போ நார்த் பிரகாரம் இந்த ஊர் பக்கம் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தூக்கி சாப்பிட்டாலும் அந்த எச்சல் அந்த அந்த கிளாஸ் அளவிதான் வைக்கணும். தூக்கி சாப்பிட்டதும் எச்ச பண்ணி சாப்பிட்டதுன்ற கணக்கு வந்துடுது. அந்த மாதிரி இப்போ அந்த சதஸ்ல நீங்க வந்து சதஸ்ல அந்த ஹோமம் பண்ற இடத்த வேதியில நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஓரத்தை ஒதுக்கி வச்சிருக்கான் இந்த மாதிரி கிரமத்தெல்லாம் பண்றதுக்கு அந்த ஓரத்தை போய் பண்ண அப்படின்ட்டு. அங்க போய் நீங்க சாப்பிடணும் சதசி பக்ஷணம் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல அபிஷவ ஹோமையோர் வச்சனாந்திர பிராப்தையோர் அவிதேயதையா, அபிஷவம் ஹோமம் இதெல்லாம் வேற வச்சனத்தினால நம்மளுக்கு சித்தமாறுது, அதனால அதை விதிக்கிறீங்க. என்னது தயோர் நிமித்தத்துவேன அபூர்வ பக்ஷணம் விதியதே, அதை நிமித்தமா வச்சுண்டு இந்த அபிஷவத்தையும் ஹோமத்தையும் நிமித்தமா வச்சுண்டு பக்ஷணமானது சொல்லியிருக்கு. அந்த சோம பக்ஷணமானது இல்ல அந்த சதசுல பக்ஷணமானது சொல்லியிருக்கு. ஹராரியோஜன பாத்திரத்துல இருந்து தஸ்மாத் ஸ்தானாதிபதி ஏதையோகோ அபி பக்ஷண ஹேதுத்வம் அஸ்தி இது அபிப்பிரேத்தி ஆக. அதனால ஸ்தானம் முதல் இது மாதிரி இதுக்கும் இந்த அபிஷவ ஹோமத்தை வச்சுண்டு சம்பந்தப்படுத்திட்டு பக்ஷணத்துக்கு சாப்பிட்றதுக்கான தகுதியானது அங்கு உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனமாகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ததேவம் நிரூபிதா சுருதி முதலிய ஆறு பிரமாணமும் நிரூபிக்கப்பட்டதாயிடுத்து. சுருக்கமாக தான், இன்னும் நிறைய விசாரம் பண்ண முடியும் இல்லை, ஒன்று ஒன்றுத்துலேயும் போயிட்டு வேற வேற கிரமத்தை சம்பந்தப்படுத்தி கேள்வி கேட்பான், அதெல்லாம் இங்கே பார்க்கல. அடுத்தது விநியோக விதி போதித்த அங்காணி, விநியோக விதியில சொல்லப்பட்ட அதாவது இந்த ஆறு பிரமாணம் வச்சுண்டு விநியோக விதி பிரயோகத்துல வர்றது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அங்கத்தை நமக்கு போதிச்சுட்டு விநியோகத்துல பிரவர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதுக்கு சொல்றது எதத் சகிருதேன விநியோக வித்யை விதினா சமிதாதிபிஹி உபகிருத்திய தர்ஷபூர்ணமாசாபியாம் யஜேத இதி எவம் ரூபேன யானி விநியோஜ்யந்தே தானி அங்காணி திவிதானி சித்த ரூபானி கிரியா ரூபானி செய்தி. இந்த ஆறு பிரமாணங்களோட உதவியோட நீங்க என்ன பண்றீங்க, சமிது முதலியத வச்சுண்டு சமிதி சமிதோ எஜதி தனுன பாதம் எஜதி பருகிர் எஜதி சுவாகாரம் எஜதி இதெல்லாம் இந்த அஞ்சு பஞ்ச பிரயாஜம் சொன்னோம். இந்த பஞ்ச பிரயாஜத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்க, அங்கமாக்கிட்டீங்க. இருக்கு தர்ஷபூர்ணமாசம் தர்ஷத்துக்கு அங்கமாக்கிருக்கீங்க, தர்ஷபூர்ணமாசத்துக்கு அங்கமாக்கிட்டதுனால அப்படி தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமய ஜேத இது ஏவம் ரூபேன யானி விநியோஜ்யந்தே தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காம ஏஜேதங்கிறதுனால சொர்க்கமானது பலனா அதுக்கு உண்டாருது சமிதோ எஜதிக்கு. எப்படி பண்றது அப்படின்ற கிம் கர்த்தவியம் அப்படிங்கிற ஆகாஷத்துல ஆகாங்ஷா வரும்போது கதம் அப்படிங்கிற ஆகாங்ஷா கதம் ஆகாங்ஷா வரும்போது இது மூலியமா இந்த பஞ்ச பிரயாஜம் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமானது உண்டாருது. இந்த அஞ்சு பிரமாணத்தையும் வச்சுண்டு ஆறு பிரமாணத்தையும் வச்சுண்டு அப்படி விநியோகத்துக்கு வர்ற இந்த அங்கங்களானது ரெண்டு வகைப்படுறது. ஒரு அங்கம் சித்த ரூபம், இன்னொன்னு கிரியா ரூபம். சித்த ரூபம்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அங்கமா இருக்கு ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அங்கத்துல. இன்னொரு அங்கம் கிரியா ரூபம், அந்த அங்கத்துல நீங்க தான் செயல் செஞ்சே ஆகணும், அந்த சொல்லப்பட்ட செயலை நீங்க செய்யணும். ஒன்னு இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க அங்கம் வந்திருக்கு அவ்வளவுதான், இன்னொரு இடத்துல ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அது ரெண்டு வகைப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தத்ர சித்தானி ஜாதி திரவிய சங்கியாதீனி. சித்தம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், ஜாதி திரவியம் சங்கியா இதெல்லாம் ஆண் மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண் மாடு நீங்க வேற ஒண்ணும் பண்ணவே முடியாது அதுல. ஒண்ணு சங்கியா எத்தனை மாடு, ஒரு மாடு சங்கியா ஏற்கனவே, எந்த புருஷன் என்ன மாடு எந்த காலம் இதெல்லாம் ஏற்கனவே சித்த ரூபம். இந்த காலத்துல தான் நீங்க பண்ணணும்னா அந்த காலத்துல தான் அந்த சமயத்துல தான் நீங்க பண்ணணும், அதனால அது வந்து மாற்ற முடியாது, உங்களோட மாற்றத்துக்கு கட்டுப்பட்டது இல்ல. கிரியா ரூபம் அது உங்களோட செயல்பாடு, தானிச திருஷ்டார்த்தத்துவ திருஷ்டார்த்த அன்பையே திருஷ்டார்த்தானி ஏவ. இந்த சித்த ரூபமானது எப்படிப்பட்டது, திருஷ்டார்த்தம் பாக்குற விஷயம் பொருள்படுறது நமக்கு தெரியுது என்னென்ன இருக்கு அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் திருஷ்டார்த்தானி. வெறும் பார்க்கப்படுறதுக்கு அதாவது நேரடியான அனுபவத்துக்கு உண்டார பலன்கள் தான், வேற ஒன்றும் இல்ல. கிரியா ரூபானிச்ச திவிதானி அதிர்ஷ்டார்த்தம்னு சொல்லி சொன்னா, திருஷ்டார்த்தம் சொல்லி சொன்னா நேரடியான பலனை கொடுக்கறது, அதிர்ஷ்டார்த்தம்னு சொல்லி சொன்னா மறைமுகமான பலனை கொடுக்கறது. இப்போ இது நேரடியா நமக்கு தெரியறது ஆண்மாடுன்னா ஆண்மாடு பலன் முடிஞ்சு போச்சு அங்கேயே. ஆனா ரெண்டாவது கிரியா ரூபானிச்ச திவிதானி, ரெண்டு வகையா கிரியா ரூபம் மாறுது. அது என்னது அப்படின்னா குணகர்மாணி பிரதான கர்மானிச்ச குணகர்மம் பிரதான கர்மம் அப்படின்னுட்டு ரெண்டு வகையான கிரியா ரூபம் மாறுது. ஏதானி இவ சன்னிபத்திய உபகாரகாணி ஆறாத உபகாரகாணி இது உச்சந்தே. இந்த குணகர்மத்தையும் பிரதான கர்மத்தையும் தான் சன்னிபத்திய உபகாரகம் ஆறாத உபகாரகம் ரெண்டு பேரை வச்சுன்னு சொல்றாங்க. சன்னிபத்திய உபகாரகம் ஆறாத உபகாரகம் அப்படின்ட்டு இது ரெண்டும் முக்கியமான டேர்ம்ஸ் இந்த பூர்வ விமர்சையில. என்னன்னு பார்ப்போம், சன்னிபத்திய உபகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
6: சார் சமண சமயத்துக்கு போயிட்டார், திரும்பி வந்து விட்டார், திரும்பி அரசன் அழைத்தான் சமண மதத்திற்கு. இவர் நாமார்க்கும் குடியெல்லாம் பாடினார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். பந்தமன் சொன்னா உங்களை அழைச்சுக்கிட்டு நாங்க போலன்னு சொன்னா எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சுவாமி அப்படின்னு சொன்ன சுவாமி நினைத்தார் நம்மளால அவங்களுக்கு துன்பம் வேண்டாம்னு போயிட்டார். போன போதுதான் அவன் சுண்ணாம்பு கலவாயில தூக்கி போட்டான். நஞ்சு கொடுத்து சாப்பிட சொன்னா யானையை விட்டு அவரை இடற செய்தான். தேவதானா இது சமணர்களுக்கு பௌத்தர்களுக்கு கொல்லாமைதான் முக்கியமான விரதம். ஆனால்தான் கையில ஒரு மயிற்பீலிகை வச்சிருப்பான். அதனால இப்படி இந்த கீழே ஏதாவது எறும்பு செத்து கூட போகுது கால் பட்டுன்னு சொல்லி மயிற்பீலிகையினால இப்படி கூட்டி விட்டு அது மேல நடப்பான். எறும்ப கொன்னா பாபம் ஈய கொன்னா பாபம்னு சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொல்ல பாக்குறான். தவறு நடந்த இடம் இதுதான். அது தவறு.

அவனுக்கு சொந்தக்காரனா. நாம எப்பவாவது இந்த திருவொற்றியூர்ல இருக்கிற சிவனுக்கு நாம சொந்தக்காரன் சொன்னது உண்டா? எப்பவாவது இந்த கபாலிக்கு நான் சொந்தக்காரன் சொன்னது உண்டா? அல்லது கபாலியை பார்த்து எங்க அப்பா தான் அவன் அப்படின்னு நம்ம சொன்னது உண்டா? தேவாரத்துல அம்மையே அப்பா, அப்பன் நீ, அம்மை நீ என்றெல்லாம் வருகிறது, நமக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சிவனை பார்த்து இவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு நம்ம சொன்னது உண்டா? இல்ல, சொல்லல. நான் கூட சொல்லல இல்லையா. ஆனா நாமக்கரசர் என்ன சொல்றார், அவனுக்கு சொந்தக்காரன். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு 22 தடவை சொல்றது. கடைசி பாட்டை சொல்றேன். நரம்பழு கைகள் பிடித்து கங்கை நடுங்க மறையை உரங்களெல்லாம் கொண்டு எடுத்தான், ஒன்பதும் ஒன்றும் அலர வரங்கள் கொடுத்தருள் செய்வான், வளர்வொழி வீரத்தன் தூண்டு நிரம்பு கெடிய புனலுமும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. 22 தடவை இந்த வார்த்தை வருகிறது. அந்த யானை அவரை கொல்லாமல் யாரை ஏவினானோ அவனையே போய் அடித்தது என்று வரலாறு, அது அப்புறமா பார்த்தோம். அப்படி இந்த அற்புதமான திருப்பதிகம் 4 திருமுறையில் இருக்கிறது. அடுத்தது ஒரு திருப்பதியும் நாம எண்ணி பார்ப்போம். நமக்கெல்லாம் தெய்வம் கைலாயமலையில் இருக்கிறான். முன்னையெல்லாம் கைலாயமலைக்கு போறது மிக சிரமம். இன்னைக்கு பணம் இருந்தா போயிடலாம். பணமும் உடலிலே வசதியும் உடல் வலிமையும் இருந்தால் போய்விட முடியும். கைலையில் இருக்கிற கடவுள் தான் இங்க பூமியில வீற்றிருக்கிறான் அப்படின்னு நாவுக்கரசர் ஒரு திருத்தாண்டக பகுதியே பாடி வச்சிருக்கார். திருத்தாண்டக பகுதின்னு வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுவேன். அந்த பதிகத்தை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்னடாது, இந்தந்த ஊர்ல எல்லாம் கடவுள் இருக்கிறா, இந்தந்த ஊர்ல எல்லாம் கடவுள் இருக்கிறான்னு இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கடவுளை பத்தி அவர் சொல்லலையே, நாம அதை வணங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சேன். கடைசியில என்ன எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா அப்பர் பெருமான்? நான் நினைத்ததற்கு விடை அந்த பதிகத்தின் இறுதியிலே வருகிறது. அந்த வரிய பார்த்த உடனே கண்ணால தள்ளி விட்டு அழுது. ஏதேதோ ஊர்களை சொல்லிவிட்டு போய் கடைசி அவர் சொல்றாரு, எத்தானத்தும் சிவனை காணலாமே அப்படின்ட்டார். எந்த கோயில்லையும் நீ சிவனை பார்க்க முடியுமாடா அப்படின்னு. ஆக பாடல் பெறாத கோயிலா இருந்தாலும், சின்ன கோயிலா இருந்தாலும், பெரிய கோயிலா இருந்தாலும் கும்பிட்டு விட்டோம்னா கைலாயநாதன் அங்கே இருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளும். இருந்தாலும் சிறப்பாக அவன் இருக்கிறது கைலாயமலை. அதை பார்க்கணும்னு நினைச்சார் அப்பர் பெருமான். நடந்து நடந்து போனார், கால்கள்லாம் தேய்ந்தது. உந்தி உந்தி போனார், மார்பெல்லாம் தேய்ஞ்சது. சதையெல்லாம் தேய்ந்தது, கை கால்கள் எல்லாம் தேய்ந்தது. உணர்வற்று ஒரு இடத்துல படுத்து இருக்கிறார். அங்கே ஒரு மகரிஷி வந்தார். ஏப்பா, கை காலெல்லாம் தேஞ்சி போச்சு, சதையெல்லாம் போயிடுத்து, வயசான நீ இந்த மலையில வந்து ஏன் கிடக்குற அப்படின்னு கேட்டார். நான் கைலாய மலையை பார்க்க போறேன். அது முடியுமாப்பா, இந்த நிலையில நீ அங்க போக முடியுமா? பேசாம திரும்பி போப்பாரு. அட, உனக்கு என்ன இதை பத்தி? நான் போவேன். நாவுக்கரசர் அப்படியே எழுதியிருக்கிறார், உமக்கு என்ன கடன், நான் போறேன் அப்படின்னு. அப்பதான் சிவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வான் உலகத்திலிருந்து சொன்னான் என்று தெய்வ கேட்கிறார் பெருமான் எழுதியிருக்கிறார். பின்னிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் நின் திருக்கையில் இருந்த கோலம் நன்னி நான் தொயழ நயந்து அருள் புரி என்று என்றார் என்று அந்த பாட்டு அசரீதியாக சொன்னான். அப்ப சொன்னான், நீ கைலாயமலைக்கு போக வேண்டாம், பக்கத்தில் இந்த தீர்த்தத்துல மூழ்கு, ஒன்னு கைலாயமலையை காட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான்.

அந்த தீர்த்தத்தில் மூழ்கினார். அவர் எழுந்ததுதான் திருவையார். எழுந்தார், எழுந்து பார்த்தார் பக்கத்தில் ஒரு கோயில். அந்த கோயில்ல அந்த கைலாய காட்சியை அவர் கண்டார். அவர் அந்த கைலாய காட்சியை கண்டதே தென்கைலாயம் என்று இப்பொழுதும் ஒரு கோயில் திருவையாற்றிலே இருக்கிறது. அவர் பார்த்த நாள் ஆடி அமாவாசை அன்று என்றும் பெரியவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா பெரிய புராணத்தில் அப்படி இல்லை. பரம்பரையாக சொல்லுகிறார்கள், ஆடி அமாவாசை அன்றுதான் நாவுக்கரசர் அந்த கைலாய காட்சியை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் இந்த மாதப்பிறைக்கண்ணி யானை என்று ஒரு அற்புதமான தேவாரத்தை அவர் சொல்லுகிறார்.

கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று 11 பாட்டு இருப்பதாக எனக்கு நினைவு. 11 இந்த அற்புதமான திருப்பதியம் அந்த கைலை மலையை கண்ட காட்சியை நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த திருப்பதியும் இந்த 4 திருமுறையிலே இருக்கிறது. சில இடங்கள்ல 2 பேருமாகவே சேர்ந்து வழிபட்டார்கள், தனியாகவும் போய் வழிபட்டார்கள். ஒரு தடவை அப்பர் பெருமான் திருவாரூரிலே மார்கழி திருவாதிரையின் போது இருந்திருக்கிறார். அந்த மார்கழி மாதம் தரிசனம் உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துல போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நினைவாக எல்லா ஊர்லயும் அந்த தரிசனம் நடைபெறுகிறது. இத பார்த்தார். பார்த்துவிட்டு சம்பந்தர் பெருமான் திருப்புகலூர்ல சம்பந்தர் பெருமான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு வந்தார். சம்பந்தர் பெருமான் எழுந்து போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து, அப்பர், இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன். இன்னைக்கு திருவாரூரை அங்க சுவாமி வீதி உலா வந்தார், கண்கொள்ளாத காட்சி, நான் அவரை கண்டேன்னு ஒரு திருப்பதியம் சொல்றார். திருப்பதிகமாகவே வருகிறது.

இந்த அற்புதம் அந்த திருவாதிரை சிறப்பை இந்த பதியம் பூரா நாம பார்க்க முடிகிறது. அப்பர் பெருமானை கடைசியாக ஒரு தண்டனை கொடுத்தான், அதுதான் கல்லில கட்டி கடல்ல தூக்கி போடுறோம். முதல் தண்டனை கொடுத்தான் சுண்ணாம்பு கலவாயில தூக்கி போடுறோம். நான் வெத்தலை பாக்கு போடுவேன், பாட்டுக்காரன் எல்லாரும் வெத்தலை பாக்கு போட்டுத்தான் செய்வான். நீங்களும் பாட்டுக்காரனானா வெத்தலை பாக்கு போடத்தான் செய்வீங்க நிச்சயமா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தொண்டைக்கு அவன் வேலை கொடுக்கறான், அபரிமிதமான வேலை. அப்படி பாடும்போது என்ன, இந்த தொண்டை புண்ணா போயிடும். காற்று நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்துதானே சங்கீதமா வருது. வருகிற காற்றும் உடல் இருக்கிற நெருப்பும் சேர்ந்துதான் அது ராகமா வருது. அது பாடும்போதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த வாயில எவ்வளவு சூடு வருகிறது அப்படின்னு. அதனாலதான் அந்த பால் வீழ குடிச்சுட்டே பாடுவான். ஆமா, சும்மா இருக்கும்போது எனக்கு குடிக்க சொல்லுங்க மாட்டான். பாடி இருக்கும்போது பாருங்க, நாலு தமிழர் கூட குடிச்சு விடுவான். ஏன், அந்த கஷ்டமான தொழில் அது. ஆக என்ன பண்ணுவோம், அந்த வெத்தல் பாக்கு போட்டான்னா அந்த சுண்ணாம்பு படுதா அது கொஞ்சம் ஆறும். அதுக்காக போடும். இந்த சுண்ணாம்பு போடும்போது கொஞ்சம் கூட போட்டோம்னா நாக்கு வெந்து போயிடும். தவறி போய் போட்டோம்னா அப்படி ஆயிடும். இத்தனை ஒன்று சுண்ணாம்பு கூட போனா அந்த நாக்கு வெந்து போகுது. ஒரு மனிதனை சுண்ணாம்பு கலவாயிலே போட்டான்னா என்ன ஆவாம், கொடுமையான தண்டனை. பாய்சனை கொடுத்தான், ஜானைய விட்டு இடரத்தான், கடைசியா கல்லுல கட்டி போட்டான். கல்லு மிதந்தது என்பது உங்களுக்கு வரலாறு நிச்சயமா தெரியும். அப்போதுதான் சொற்றுணை வேதியன்னு அவர் பாடுறார். வாரியார் சாமி இதற்கு நல்லதோர் விளக்கம் சொல்லுவார். அது என்னாலெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் இந்த கல்லு மிதந்தது என்பதற்கு ஒரு வரலாறு சொல்லுவார் அவர். அது சொல்றதுக்குன்னே பிறந்தவர் அவர், நம்மளால சொல்ல முடியாது. நான் கல்லு மிதந்தது என்பதோடு நான் விட்டுறேன். அது அவருக்குத்தான் முடியும், அவரை போல வேற ஒருவருக்கு முடியல என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. கடைசியாக கடலூர்ல திருப்பாதிரி புலியூர் என்று ஒரு கஷேத்திரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல கரையேற விட்ட குப்பம் என்று ஒரு ஊரும் இருக்கிறது. என்ன தம்பி இருக்குல்ல, கடலூர். ஆமா, ஆனா இப்போ அந்த கடல் கரையேற விட்ட குப்பம் என்ற ஊருக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. ஒருவேளை கடல்ல இருந்து இந்த ஊர் நழுவி வந்துட்டதோ அல்லது கடல் பின்னால போயிட்டதோ எனக்கு தெரியாது. ஆனா கரையேற விட்ட குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. இப்பவும் கரையேறின உடனே நேர திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு போறார் அவர். நாம போயிருப்போமா, போகணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா அல்லது முடியுமா, முடியாது. நேர திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு போறார். அற்புதமான திருவிருத்தம் ஒன்னு பாடி வைக்கிறார். பத்து பாட்டோ பதினோரு பாட்டோ இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான்.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: இணை கருணையினால் கலந்தாண்டு கொண்டருடையவனே என்னை விட்டுழுதி கண்டாய். விரல் வேங்கையின் உடையவனே மன்னி உத்தர கோசமங்கைக்கரசே கடையவரே தளர்ந்தேன் எம்பீரான் என்னை தாங்கிகொள்ளே என்னை தாங்கிக் கொள்ளே. ஞானமே வடிவமாய் விளக்குகின்ற எல்லாம் வல்ல சித்திலாண்டவனுடைய திருமுருள் இஞ்ஞான்றும் வியாபகமாக எங்கும் திளைத்து செழித்து ஓங்கவும் குருவருள் நெறி பரவவும் மார்கழி சிந்தனை என்கின்ற சிறந்த இடிஞான வேண்டியிலே இன்றைய தினம் பெருமானுடைய கருவறை திருப்பெருந்துறையிலே விடிய காலையாக இருக்கின்ற அருணோதயத்தில் அடியார் கூட்டங்களெல்லாம் செழித்து ஓங்கி ஒரு பக்கமாக நிற்க திருக்கோயிலில் கருவறைக்கு முன்னாலே காணாத அறிவிற்கும் உருவிற்கும் காரணமாம் நீழ்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான சிவலிங்க திருவேணியினுடைய அருஞ்சோதி பிரகாச வடிவத்தை பார்ப்பதற்காக ஆன்ம கோடிகளாக விளங்குகின்ற உயிர்களெல்லாம் இறைவன் கொடுத்த உடலை தாங்கி இந்த உடலுக்குள் இறைவன் எல்லாமல்ல இறைவனாக இருக்கின்ற திருப்பெருந்துறை பெருமான் சிவ திருமேனியாகத்தானே எழுந்தருளிருக்கின்றான் என்ற நினைப்பு ஒரு பக்கம் அவர்களுக்கு இருக்க புற அடையாளமாக திருப்பெருந்துறையிலே கருவறையிலே நின்று வெடிவாசகப் பெருமான் தன் வடிமொழிகளாலே உலக சிந்தனையோடு உலகத்தார் கருத்து ஒவ்வாத நிலையில் ஆகாது என்பதற்கு விளங்கி உலகத்தாரோட ஒற்ற ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற திருவுருள் வாக்கிற்கிணங்க தானும் அவர்களைப் போல பாவனையினாலே அவர்களுக்கு பின் ஒருவருக்கு பின் ஒருவராகத்தானே திருப்பெருந்துறையிலே இருந்து அருளி செய்கின்ற பாடல் திருப்பள்ளி. உறக்க நிலையிலே ஆன்மா எந்த காலத்திலும் இருக்கிறது. காலையிலே எழுந்தவுடனே குளித்து விட்டு நீராடி விட்டு திருநீர் அணிந்து சிவமாலையை கழுத்தில் தாய்த்து சிவ சித்தனையோடு இருந்தாலும் கூட அந்த ஆன்மா உறக்கத்தில் தான் இருக்கிறது. அது விழிப்பு நிலைக்கு வரவில்லை என்பது திருவூரருடைய திருமந்திரத்தினுடைய ஆதாரமான கருத்து. மனிதனுடைய ஆயுளிலே பேசுகிற போது பாதி போகிறது. அவன் இனிய இல்லற நெறியிலே ஈடுபடுகிற போது அதற்கு மேல் பாதி போகிறது. உறங்குகிற போது முழுமையாக போய்விடுகிறது என்பது திருவூரருடைய கருத்து. அதனால்தான் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு இரவுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேல் உறக்கம் கொள்ளக்கூடாது என்று எண்ணினார்கள். தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. சிவலோகம் வேறு, சிவயோகம் வேறு, சிவபோகம் வேறு. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற சன்னிதானமாக விளங்குகின்ற திரு இடத்திலே நாம் இருப்போமே ஆனால் அது சிவலோகம் என்று பெயர். இறைவனும் நாம் இருக்கிற இடம், அதுல ஏகபோகம் கிடையாது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. அப்ப சிவயோகம் என்பது வேறு, சிவபோகம் என்பது வேறு. இறைவனை நாம் ஏகாந்த நிலையிலே இருந்து இருந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அனுபவிப்பதற்கு சிவபோகம் என்று பெயர். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு போகம் இது. திருமூலன் நான்கு சொல்லுகிறார், தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே. அடுத்தது, தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே. யோகம் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருப்பாரே தவிர அவனோடு நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாத நிலை சிவயோகம். சாமி நம்ம யோகத்தில் இருக்கார்னா இறைவன் தனியா இருப்பார், நாம தனியா இருப்போம். இதை தெளிவுபடுத்தியவர்கள் இரண்டு அருளாளர்கள் தான், ஒருவர் உமாபதி சிவம், மற்றொருவர் பாம்பன் சாமி. பாம்பன் சுவாமிகள் தான் இந்த சிவயோக நிலையை தெளிவுபடுத்தி சொன்னாங்க. அது யோகம்னா என்னையா, எல்லாரும் யோக யோகம்னு போயிட்டு இருக்கீங்களே. சாமியல் காலத்தில் நடந்த சர்ச்சை நம்புலே வாங்க, நம்புலையர் தெருவிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. கேள்வி பதிலாக வினாவிடையாக சுவாமிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்புலையர் தெருவிலே நடந்த குறிப்பிட்டுள்ளது. சுவாமிகள் புதுப்பாக்கத்தில் அமர்ந்திருந்த புதுப்பாக்கத்தில் சுவாமிகள் இருந்த போது வெளிப்பட்டதுதான் பரிபுராந்த போதத்தினுடைய சிவசூரிய பிரகாசம். அங்கதான் உரை எழுதினார்கள், தலையாரி தெருவில் தான் உரை எழுதினார்கள் என்று வெளிப்படையாக இருக்கிறது குறிப்புகள். காரணம், சுவாமிகள் யாரை சந்தித்ததே கிடையாது அந்த காலத்துல. உணவு கொண்டு வந்து கொடுத்தவர்களை தவிர வேறு யாரை சந்தித்தது. சேர்ந்து இருந்தேன் சிவபங்கை தன்பங்கனை, அது சிவலோகம். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில், அது சிவயோகம். சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதி, அது சிவபோகம். இப்ப யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்று வரும், யோகம் என்ற சொல்லுக்கு கூடுதலும். எதோடு எது கூடுது? ஒரு பொருளோடு ஒரு பொருளை நினைத்து மனம் முன்னி இருக்குமானா அதற்கு யோகம் இருக்கு. ஆனா அதுல லாபம் இல்லைன்னு இருப்பாங்க, தெளிவான பாட்டு அதுல லாபம் இல்லையா. இப்ப எங்க பாருங்க யோகா கிளாஸ், காரணம் அவர்களுக்கு தெளிவு பெறாமலே இருக்க வைத்து விட்டார்கள் நம் முன்னோர்கள். நம் பெருமக்கள் இருக்கிற நிலையங்கள், இருக்கிற ஸ்தாபனங்கள். யோகமானது சிவபெருமானும் ஆன்மாவும், இறைவனும் ஆன்மாவும் பக்கத்துல பக்கத்துல அமர்ந்திருக்கிற நிலைதான் யோகம். அதனால ஆன்மாவுக்கு என்ன லாபம்? யோகத்தால் ஆன்மாவுக்கு என்ன லாபம்? கந்தர் அலங்காரத்தில் யோகத்தை அருணகிரிநாத சுவாமி சரியான முறையில் கண்டித்தார். யோகம் தேவையில்லை, சரியான கண்டிப்பு தேவையில்லை. கோபத்தார சொன்னார் அருணகிரியார், எதுக்கு அங்க போய் அப்படின்னு. காட்டி குரத்தி பிரான் பதத்தை கருத்தை முகத்தில் வீட்டில் புகுதல் மிக எளிது. விழிநாசி வைத்து மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே, நீங்கள் காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலத்தை வென்றிருக்கு. அதனால என்ன லாபம்? உடம்பு பத்து வருஷம் பின்னால போறத, பத்து வருஷம் முன்னால போறத, பத்து வருஷம் பின்னால போகும்போது நீ இருந்து என்ன சாதிக்க போற? பத்து வருஷம் முன்னால போறத யோகத்தால பத்து ஆண்டுகள் பின்னால போகுது, அவ்வளவுதானே. அந்த பத்தாண்டுகள் வினை சேர்த்துக் கொள்வாயேன்னு கணிகபடி உரை எழுதியிருப்பார். அப்பொழுது யோகம் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகள் தான் தெளிவாக எழுதினாங்க. யோகம்னா என்னன்னா, யோகம்னா மணமகள் மணமகன் இரண்டு பேரும் தாலி கட்டுவதற்கு முன்னாலே மணமேடையிலே ஒன்றாக அமர்ந்திருப்பார்களே, ஆனால் அதுக்கு தான் யோகம்னு பேர். ஏங்க அது மேல விளக்கு தர முடியாது, இதுக்கு மேல விளக்கு தர முடியாது. சாமி பாட்டு உள்ளூர் சுப்பிரமணியம், உள்ளூர் சுப்பிரமணிய பதிகம்னு சொன்னது ஏதோ ஒரு கோயிலை சார்ந்து பாம்பன் சாமி பாடினது இல்லை. உள்ளே இருக்கிற தகராலய குகையாக இருக்கின்ற இருதய கமலத்திலே இருந்து ஒளி ஒன்று போகுதுன்னாரு. அது வடக்கு நோக்கி போகுதா அந்த ஒளி? வட நம்ம எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கும்பிடணும்னார் பாம்பன் அடிகளார். ஞாபகம் வச்சு கொள்ளுது, காலையில எழுந்த உடனே இருதயத்தை தொட்டு கண்களில் உச்சி கொள்ளணும்னார். தகராலய ரகசியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஏன் சொன்னாருன்னா, அங்கதான் குமார பெருமானுடைய அருள் வீட்சண்யம் தங்க ஒளி போல வடக்கு நோக்கி போகுதா, தங்க ஒளி போல் வடக்கு நோக்கி செல்கிறதா. இந்த ஒளியைத்தான் நக்கீரர் பெருமான் சேன் விளங்கி அவிரொளி அவிரொளின்னு பேரு. நேத்த நம்ம ஐயாவுங்க அந்த அந்த இடத்துக்கு போனாங்க, அதை சொல்லுவாங்கன்னு நினைத்திருந்தேன். திருவரும் அந்த இருதய கமலத்திலே ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ள ரொம்ப அழகா கிட்ட நெருங்கினாங்க. அதற்குள் ஒரு தங்க கம்பி போகுதுன்னு வாரியார் சுவாமி எழுதி வச்சிருக்காரு. இது பாம்பன் சாமிகள் சொன்னதுப்பா, நான் சொல்லலன்னு எழுதியிருந்தேன். தங்க கம்பி அதனுடைய கூர் வடக்கு நோக்கி போகுது. அந்த ஒளிக்கு சேன் விளங்கி அவிரொளி, நிக்கீரன் சொல்ற அவிரொளி உலகம் உப்ப வளன் நேர்வு திரிதறி வளர் புகை ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவர இவைக்கும் சேன் விளங்கி அவிரொளி. நான் நீண்ட காலத்துக்கு முன்ன ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன மார்கழி மாதத்துல மயிலாப்பூரில் நம்ம ராமகிருஷ்ண மடாலயத்துல திருமுருகாற்றுப்படை 15 நாள் பேசினேன். சுவாமிகள்லாம் ஒலிப்பேழை எடுத்து வச்சுட்டாங்க, பாராட்டினாங்க. திருமுருகாற்றுப்படை இவ்வளவு தெளிவா பேரானந்தமா, அந்த தலைவரே இருந்தாங்க, விமலானந்த சுவாமிகள் இருந்தாங்க நினைக்கிறேன். ஒரு அன்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க 15 நாள். அற்புதமானவர். இப்ப உறங்குவது என்பது வேறு, தூக்கம் என்பது உறங்குதல் என்பது, உடல் களைப்புக்காக சாய்வதற்கு உறங்குதல் இது. சும்மா தலகாணி எல்லாம் போட்டு போத்தின்னு படுத்துட்டோம்னா அது தூக்கம் தான், மனிதன் தூக்கத்து தலைப்பு. இது யோகம். இறைவனோடு நான் சிந்தித்துக் கொண்டு இறைவன் நமக்கு அருகாமையில் இருக்கின்றான் என்று எண்ணிக்கொள்வது ஒரு யோகம். சரியையும் கிரியையும் புதுமண கோல சடங்கன நினைத்து கொளவும். பாம்பன் சாமி உள்ளூர் சுப்பிரமணிய பதிகத்துல கடைசி பாட்டு 100வது பாட்டு. சக யோகமெனில் மணவரையில் மணமகளும் இருக்கின்ற தரம் என அறிந்து கொளவும். ஞானத்துக்கு போறார். அபிமானம் அச்சம் துறந்து அணைதல் ஞானம் எனவே உச்சி உணர்வீர். கணவனும் மனைவியும் தலைவியும் தலைவியும் ஏகாந்தத்திலே கூடியிருந்து அனுபவிப்பார்களேயான அதற்குத்தான் சிவபோகம் பேரு. அதான் இப்ப யோகத்தாலே பயன் கிடையாது, நீ உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நான் தூங்கு நமக்கு வந்து சாப்பிட்ற நாழி, உறங்க வேலை செய்யற நாழி, நடக்கிற நாழி எல்லாத்த காட்டுலாம் அதிகமா தூங்குறதுதான் ஏறமா. காந்தியடிகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே உறங்க மாட்டார். வைத்தியம் குறிப்பு சொல்கிறது, உறங்காமல் இருப்பவனுக்கு நடை வீறு நடையாகத்தானே வரும் என்று வைத்தியத்தினுடைய குறிப்பு சொல். வேகமா நடப்பாங்க. தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே. கடைசிய நாலாவது வரி நமக்கு திருமந்திரத்துல எந்த பாடலை எடுத்தாலும் நாலாவது வரி நமக்கு இருக்கும். மூணு வரி பொதுவா திருந்திக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட நீதி மூன்று வரியில் இருக்கும், நான்காவது வரி நமக்குன்னு திருமூலர் பாடிப்பார். பாவி தூங்கியே காண்பார். கடைசி வரி இந்த திருமந்திரத்தை இந்த பகுதியை கையாளாத அருளாளர்கள் கிடையாது. இந்த பகுதி அந்த ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அந்த பாட்டை கையாளாத துறவிகள் கிடையாது, அருளாளர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது. குருஞான சம்பந்தர் இந்த பாடலை மேற்கோள் காட்டி எழுதுவார். மாதவ சிவஞான யோகிகள் இந்த பாடலுக்கு ஒன்பது பாடல் உரை எழுதியிருப்பாங்க, உரை போல எழுதியிருப்பாங்க சிவஞான பாஷ்யத்தில். சித்தம்பல நாடிகள் இந்த பாடலுக்காக மூன்று பாடல்கள் துகளரு போதத்துல உரை எழுதியிருப்பாங்க, மூன்று பாடலா எழுதியிருப்பாங்க. பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலுக்கு மூன்று பாடல் உரையாகத்தானே பரிமளானந்த போதத்துல காட்டியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வள்ளல் பெருமான் ஒரே ஒரு பாடல் உரை. தூங்குக நீ என்கின்றாய் நான் தூங்குவனோ தோழி, வள்ளலா இருப்பார். எந்துரை வருமோர் தருணம் இது தூக்கம் தான் வரும். சிந்தனை தான் ஆன்மாவுக்கு முக்கியம். கேள்வி இல்லாதவர்களுக்கு ஞானம் பிறக்காது. வள்ளலார் எழுதியிருப்பாங்க வசன பாகத்துல, கேள்வி இல்லையானால் ஆன்மாவுக்கு ஞானம் இல்லை. நல்ல வாய்ப்பு உருவாசகத்தை முழுமையா சிந்திப்பதற்கு சென்னை மாநகரத்துல எல்லா இடங்களிலும் நல்ல வாய்ப்பு இல்லையாது, பெரிய வாய்ப்பு. எனவே யோகம் என்பது இறைவனோடு ஒன்றாக இருத்தல், அதனால லாபம் இல்லை. ஏன் இது சொல்ல வந்தார்னா, அடிகளாரும் மற்றவர்களும் சரியையிலேயே நின்று விடாதீர்கள், கிரிய நெறியிலேயே நின்று விடாதீர்கள், யோகம் என்ற பாசாங்கில் ஒளிந்து கொள்ளாதீர்கள் எழுதினார் நம் அருளாளர்கள். யோகம் என்ற பாசாங்கில் ஒளிந்து கொள்ளாது ஞானத்துக்கு வாங்க. பாம்பரடிகளார் சொன்னார், ஒரு பறவை பறக்க வேண்டுமேயானால் இரண்டு சிறகுகள் அதற்கு அவசியமாக தேவைப்படுகிறது, ஒன்று துறவு மற்றொன்று ஞானம். ஒன்று துறவு மற்றொன்று சுவாமி அதுக்கு டெபினேஷன், அதாவது அதற்கு விரிவுரை எழுதியிருப்பாங்க. என்னன்னா, துறவு என்று சொன்ன உடனே உன்னை கண்ணாடை கட்டிக்கொண்டு கமண்டலம் எடுத்துக்கொண்டு கண்டம் ஏந்தி காட்டுக்கு போகும்படியாக நான் சொல்லல. அப்ப எது துறவு? ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரோ அதன் வழி நிற்போமே ஆனால் அது துறவுன்னு பாம்பன் அடிகளார் பாம்பன் வள்ளலார். ஞான சம்பந்தர் என்ன சொன்னார், பிறவி அறுப்பீர்கள் இறைவன் ஆரூர் அரை மறவாது எத்திமின் துறவியாகுமே. ரெண்டு வரியில பண்ண திருவாரூரிலே சமணர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், ஞான குழந்தை நின்று கேட்கிறது, நீங்கள் யார், எங்கே போகிறீர்கள், ஏன் நிர்வாணமாக போகிறீர்கள், நாங்கள் துறவி இல்லை. மற்றவர்கள் போகிறார்கள், கல்லாடை புனைந்து போகிறவர்களை ஞான குழந்தையாகி திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாரூர் வீதியிலே நின்ற வண்ணமாகத்தானே நின்று, சுவாமி நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன நிகழ்வு, நாங்கள் துறவி இல்லை. எல்லாவற்றையும் துறந்தீர்களா? நான் எல்லாவற்றையும் துறந்துட்டோம். வீடு மாடு செல்வம் மனைவி மக்கள் இறைவன் பேரு இறைவன் எல்லாவற்றையும் துறந்துட்டோம். நீங்க எப்படி துறவியாக முடியும்? ரெண்டு வரி, பிறவி அறிப்பீர்கள் இறைவன் ஆரூரனை மறவாது ஏற்றுமின் துறவியாக. அவனை மறவாது சொல்லியது இந்த இரண்டு வரி. திருவாரூரிலே பாடிய பதிகங்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் இரண்டு வரியில தான் பாடியிருப்பார். என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார், கேள்வி கேட்டு பதில் சொல்வார் எல்லாரையும். அதை கூட அந்த பாடலை கூட பாம்பன் சுவாமிகள் தகராறு ரகசிய குறிப்பில் வெளியிடுகிற போது என்ன சொன்னார்னா, சம்பந்த சுவாமிகள் சம்பந்த ஞானசம்பந்த பிள்ளையார் சொன்னது போல நீங்கள் அமர்ந்து சிவயோக நிலையிலே நிற்பீர்களேயானால் அதுதான் திருவாரூர். இப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரமும் அநாகதம் சுத்தியாத்தின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல முதல் பீடம் நமக்கு திருவாரூர். முதல் பீடமே திருவாரூர். மண் தத்துவம் சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன்பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்களோதி சேர்ந்திருந்தேன் சிவநாபடி தந்துரை. அப்போ அன்மாவிற்கு உறக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எல்லாவற்றையும் குறைச்சு. வெறும் சரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் கிரியினாலும் இந்த உடம்பு கிடைத்தேற முடியாது, வெறும் யோகத்தாலும் இந்த ஆன்மா கிடைத்தேற முடியாது. இந்த ஆன்மா கிடைத்தேற வேண்டுமே ஆனால் சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவன் சொன்னது போல மந்திரங்களால் மருந்துகளால் வாய்த்த மருந்துகளால் ஔஷதங்களால் பயனில்லை, ஞானத்தால் தான் ஆன்மா வீடுமில்லை. அதை இப்படி சான்றோர்கள் வகுத்தார்கள்னா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் சமாதி என்பது, சமாதி என்பது உயிரோடு இருக்கிற போது ஆண்டவனோடு நெருங்கி இருப்பதற்கு தான் சமாதின்னு பேர். செத்து போனவரும் பூமியில வச்சுட்டா அது சமாதின்னு. நம்முடைய அத்தியாச்சரம சுத்தாத்திர வைதீக சைவ சித்தாந்த சிவஞான பானுவாகிய பாம்பன் சுவாமிகள் தான் உயிரோட பூமிக்குள்ள இறங்கினாரு, உயிரோட பூமியிலிருந்து மேல வந்த. வேற யாராவது வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அவர் ஒருத்தர் தான் 35 நாள் உள்ள இருந்தாரு, 35 நாள் கழித்து வெளியில வந்தார். வேற யாராவது இப்ப நான் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க என்ன பூமிக்குள்ள வைங்கன்னு, அவன் பாப்பா 2 நாள் பார்த்து மொத்தமா மண்ணை தள்ளிட்டு போயினே இருந்துருவான் லாரிக்கிட்ட சொல்லி, சார் முடிஞ்சு போச்சு சார் அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது என்ன பண்ண போறாங்க தள்ளுங்க. அது ஒரு அவதார புருஷர் பாம்பன் சுவாமி. அதனால அந்த நெறி திருப்பெருந்துறை என்பது உடம்பு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து திருப்பள்ளி வச்சு சும்மா கதை சொல்லி, திருப்பெருந்துறை என்பது உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவாகிய உயிரானது அங்கு இங்கு அலைந்து ஓடுகின்ற நிலை இருப்பதுதான் சேர்த்திதழ் கமலங்கள். சேர்த்திதழ் அதற்குள்ளே இருக்கிற முளைத்திருக்கிற கமலம்தான் தகராலயமாகிய இருதய குகை. அந்த குகைக்குள் கண்டவர்கள்தான் இறைவனை கண்டவர்கள்தான் அருளாளர்கள். அப்படி கண்டவர் மணிவாதக பெருமான் இருதய கமலத்தில் உள்ளே இருக்கின்ற குகையில் இறைவனாயிருக்கிற சிவபெருமானை ஒளிவடிவாக கண்டுவிட்டேன் என்று முதல் பாடல்லையும் 2 பாட்டிலையும் சொல்லியிருக்கார். நாம வந்து புற அடையாளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும், கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இல்லைன்னா பட்டத்தான் நம்மளை சபிப்பார். இந்த பாவி 80 வயதாகி கூட கையில மணி வச்சுக்கின்னு அது வச்சுக்கின்னு இது வச்சுக்கிட்டு இருக்கார இல்லையா. நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை எழுகோடி மந்திரம் நீ என்ன கண்டாய். திருமுறையில தான் சொல்லிக்கிறது, வெளியில சொல்லலை. என்னுடைய பாட்டனார் பாம்பன் சாமி சீடரா இருந்தவர் அடிக்கடி இந்த பாட்டை என்கிட்ட சொல்லுவாரு, சும்மாவே மணி அடிச்சுட்டு இருக்க கூடாது, உள்ள பார்க்கணும். இறைவனை குகனை உள்ள பாரு, குகனை உள்ள உட்கார்ந்து தியானம் படிப்பாரு. வெறும் விபூதியும் மணி அடிச்சிருந்தா எத்தனை வருஷம் இதே செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு பாட்டு சொல்லுவாரு, நீற்றை புனைந்தென்ன நீ நீராட போயென்ன மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை எழுகோடி மந்திரம் நீ என்ன கண்டாய். நீ எப்ப கிடைத்த இன்னொரு பாட்டுல சொல்வார் பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில் பூஜை பண்ணிட்டு கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் அவர்கள் கருத்தில் ஒரு நாளும் வையாரு. கட்டி பூஜை பெட்டிய கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையாரு. அப்போ இறைவனை உள்ளமாகி இருதய கமலத்திலே எழுந்தருள செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விதிமுறை. இப்பொழுது திருப்பெருந்துறையிலே வந்திருக்கின்ற அடியார் கூட்டங்களை எல்லாம் மணிவாசக பெருமான் ஒரு பக்கமாக பார்க்கிறார். பார்த்து ஒரு பக்கம் இவர்கள் நிலையிலே நான் இல்லை என்பதை நயமாக எடுத்து சொன்னார். மற்றொரு பக்கம் என்ன சொல்கிறார், இந்த ஆன்மாக்கள் இதே நிலையிலே இருந்து விட்டால் இறைவா உன் திருவடியை எப்படி அடைய முடியும். 2 கேள்வி கேட்கிறார். என்ன என்ன கேட்கிறார், இப்படியே நெத்தியில எல்லாரும் விபூதி போட்டுக்கணும், உத்தராட்சம் எல்லாம் அணிஞ்சுக்கிறேன், கையில பூ எடுத்துக்கிறேன், இப்படியே வந்து இருந்தாங்கன்னா உன்னை எப்ப உள்ள பார்ப்பாங்க? உள்ள பார்க்க முடியாது. இவர்கள் நெறியிலே அடியேன் இல்லை, இறைவா என்னை நீ ஆட்கொள், நான் உனக்கு அடிமை என்று சொல்ல பாடல்ல
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருநாளை போவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பதம் போற்றி கொல்லையவர் புறநகரை உலகறிய விரி துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி செகிழாரடி போற்றி திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே.

சம்பிரனோ பார்வதி வதை பிறந்து உணர்வு தொடங்கியவன் விவரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. விவரம் எப்ப தெரியும்? ஒரு 10 வயசுன்னு வச்சுக்காங்க, பார்த்தா ஓரளவு விவரம் தெரியும். அப்படி விவரம் தெரிந்த உடனே மனிதன் எதையோ பற்றி கொள்கிறான், எதையோ பற்றி அதிகபட்சம் உலக பொருளத்தான் பற்றி கொள்வான். ஆனா இவர் விவரம் தெரிஞ்ச உடனே சிவனை பற்றி கொண்டார். விவரம் தெரிந்த உடனே இப்ப காரைக்காலம் சொல்றான்ல, காரைக்காலம் மேல் பிறந்து முடிவுகின்ற பின்னலாங்கள் பார்த்த பேச ஆரம்பிச்சிருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருந்து சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே சிவன் மேல பத்தி வந்துருச்சான். வீதியில விளையாண்டு மணல பூச்சிக்கிட்டு அதுலயும் கோயில் கட்டி சிவலிங்க வச்சு கும்பிடுவாளாம். அவன் சிவன் பார்த்துதான் பேசுவாளாம். வண்டல் வயல்வனையெல்லாம் வளர்மதியம் புனைந்த ஜடை அண்டகரான் திருவார்த்தை அணைய வருவத கோயில். அதெல்லாம் அந்த முற்பிறவியினுடைய வாசனை, முற்பிறவியினுடைய வாசனை. ஒரு திருடன் செத்தான்னா அடுத்த வரப்புல சின்ன வயசுலயே நல்லா திருட ஆரம்பிச்சிருவான். திருட இறந்தான்னு வச்சுக்கோப்பா, அடுத்த வரையில் அவனுக்கு என்ன வரும்? திருடு புத்திதா வரும், நல்லாவே திருடுவான். முன்ன பிறவியில பழகின பழக்கத்தினால் அந்த ஞானம் ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா போலை. அதனால எதுல இப்ப நம்ம இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்க, அடுத்த அப்பல பிறந்தோம்னு வச்சுக்க, என்னமா இருக்கும்? பிறக்க விடப்படாது ஆண்டவன். பிறந்தமுன்னா என்னமா இருப்போம்? இதுலதான் சிவஜிவான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். சிதம்பரத்துல பிறப்போம், மதுரையில பிறப்போம், திருவாரூர்ல பிறப்போம், சிவஜிவான்னு சொல்லுவோம். பிறந்த கொஞ்ச நாள்லயே அதை பத்தி வந்துடும். இது நல்ல பழக்கம் ஆயிடுச்சா? உயிரோடு கலக்கிறதானே இது, உடம்போட போறது இல்லை. அதனாலே பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறக்கண்ணி பெருந்தகைவாள், பிறக்கண்ணி பிறையாகிய சந்திரனை தலையிலே முடித்தவராகிய சிவபெருமானுடைய திருவடியில் சிறந்த பெருங்காதலினால், காதல் பெருங்காதல் சிறந்த பெருங்காதல் உணர்வு தொடங்கிய உடனேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே அன்பு வந்துவிட்டது. காதல் என்றாலும் அன்பு என்றாலும் சிறந்த பெருங்காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி, மறந்து கூட வேறு நினைவு இல்லைனார். மறந்துட்டு கூட உலக பொருள்ல பற்று வைக்கிறேன், மறந்து அயல் நினைவு. இப்ப நினைச்சு பத்தி பண்றது வேறு, அந்த நினைவை மறந்துட்டு அடுத்த பொருளே பற்று வைக்கிறது. அப்படித்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்ப சாமி நினைக்கிறான், அப்புறம் என்ன பண்றான்? மறந்துட்டு அப்புறம் வேறு. அவர் மறந்துட்டு கூட அடுத்த பொருள் நினைவு வரும். அது கரங்கோலை போல் வருவோர் காய பிறப்போடு இறப்பின் கரங்கோலை, கரங்கோலையில புரியுதா? காத்தாடி, காத்தாடி இதான் காத்தாடி இருக்குது. எப்படி சுத்துது? இது மாதிரி பிறப்பு இறப்பான் வந்துகிட்டே இருக்க, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. கரங்கோலை போல் ஒரு காய பிறப்போடு இறப்பென்னும் அறம்பாவ என்று அச்சந்த விற்று என்னை ஆண்டு கொண்டான். மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் வாடி நான் கல்யாணம் மறந்து கூட நான் அவனை நினைக்காமல் வேறொன்றை நினைக்கும்படியாக விடாமல் அவனையே நினைக்கும்படியாக மறந்தேயும் தங்களில் நான் மறவா வண்ணன் நல்கிய அத்தரம்பாடல் அவன் தான் அந்த புத்தியை தந்தான். மறவா வண்ணன் நல்கிய நல்கியன்னு அவன் கொடுத்தான். திறம்பாடல் வாடி நாம் தெள்ளேனம் கொடுத்தான் என்பது திருவார். அதைத்தான் இங்க சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும், கவனமா கேட்டா தூக்க வராது. கவனமா கேட்கலன்னா தூக்க வரத்தாஞ்சி அப்புறம் ஏதோ ஒண்ணுதான் வரும். இது இல்லைன்னா அது வரும். மறந்தேயும் தங்களல் நான் மறவாவண்ணம் அதுதான் இங்க சொன்னார். மறந்து அயல் நினைவி, மறந்து கூட அயல் பொருளிலே எனக்கு மற்ற பற்றனுக்கின்றி திருப்பாதவே மனம் பாவி நினைவின்றி வறு பிறப்பில் வெளிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்தொண்டி நிகழ்ந்தார். அதனாலே
பக்தி சிவரிடத்திலே குலத்துழிலை செய்வாரு. அந்த குலத்துழிலே அவரால் முடிஞ்ச பணியை செய்வார். அது அந்த பாத்தியங்களுக்கெல்லாம் இது இருக்குதுவாரு, பாத்தியங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பணிகளை செய்திருக்கிறார். அது மாதிரியான கருவிகளுக்கு வேண்டியதை கொடுத்திருக்கிறாரு. இவ்வகையால் தந்தொழில் எந்த வேளாம் இவ்விடத்தும் செய்வனவும், இப்படி தன்னாலே என்ற தர்மத்தை செய்வது, அப்புறம் சிவநாமத்தை செவிப்பது, அதற்கு மேலே கோயில்கள் சென்று தூரத்தில் நின்று சுவாமியை தூரத்தில் நின்று அதிகபட்சம் நம்ம சிவாலயங்கள்ல தூரத்தில் சாமி தெரியும், சிவலிங்கம் தெரியும், அதிகபட்சம் தெரியும் எல்லாம். பெருமாள் கோயில மறைச்சு விடுறான், பெருமாள் கோயில அப்படி கும்பிட முடியாது. முன்னாடி கருடாள் அவரை வச்சிருவான், என்ன பெரியாள் பெரிய திருவடி, பெரிய திருவடி சிறியது, பெரிய திருவடி, பெரிய திருவடினா தெரியாது, பெரிய திருவடிதான் கருடாழ்வார், சிறிய திருவடி அனுமார், சிறிய திருவடி அனுமார், பெரிய திருவடி கருடாழ்வார்.

0: மாதிரி கோயிலுக்கு தூரத்தில் இருந்து சாமியே கும்பிட்டு அந்த ஆனந்தினாலே பாடுவார் ஆடுவார், பாடுவார் ஆடுவார், ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்னை தேடுதலும் நின்னடியார் செய்கை பராபரமே தாய்மானன். ஆடுதலும் பாடுதலும் ஆனந்தமாக நின்றி தேடுதலும் நின்னடியார் செய்கை பராபரம். ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை இன்புரி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது விலை துணையிலே விடநஞ்சி தேடுகின்றலை தெருவுதூரால் செய்வதொன்றியேனே என்பது திருவாசகம். அதனாலே ஆடுதல் பாடுதல் ஆடல் பாடல் உகந்த வாட்பூக்கியை வாடியத்தனம் வாட்டந்தவருமே என்பது தேவாரம். ஆகையினாலே சுவாமிக்கு இந்த ஆடல் பாடல் தான் பிடிக்கும், ஆடலும் பாடல்.
1: திருப்பும்பூர் சிவாலுவாகன் சேவடிகள் மிக நினைந்து
0: பக்கத்துல திருப்பும்பூர் அந்த கோயில் இருக்கிற சிவலோகநாதனே தரிசனம் பண்ண வேணும்னு நினைச்சார்.
1: சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்பானிகள் வேண்டுவன செய்வதற்கு அறுத்தினால் உருப்பட்டங்கு ஆதனூர் தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்த ஊர் மருங்கணைந்தார்.
0: அப்படி திருப்பங்கூர் வந்து தரிசனம் பண்ணுவதற்காக வந்தாரு. வந்து அழையால கோயிலுக்கு தூரத்தில் நின்று சாமியே கும்பிட்டாரு பாடினாரு. அது நேரே நல்லா சாமியே தெரியாம கொஞ்சம் மறைவா இருந்தது. அந்த அங்க இருந்த இடபதேவர் படுத்திருக்கிறாரே அது கொஞ்சம் மறைச்சிருந்துச்சான். பெரிய நந்தி எங்களே மறைச்சிருந்த. அதற்காக என்ன பண்ணினாரு சாமி நல்லா தெரியலேன்னு வருந்தினாராம். சாமி நந்தியை கல் நந்தியை விலகிடுது, கல் நந்தி விலகிடு.
1: நேரே கும்பிட வேண்டு என வேந்தார்க்கு அது நேர்வார் காரேறுங்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விலங்காறு புரிந்தருளி கொலப்படுத்தார்.
0: அந்த இடபதேவரை கொஞ்சம் தள்ளிப்படு, நம்ம பக்தன் தூரத்திலிருந்து கும்பிடணும்னு ஆசைப்படுறான் அவளை பார்த்து அதனாலே நீ விலகிப்படும். அது அங்கிட்டு தள்ளி கொடுத்துருச்சான். அந்த இப்போ அப்படித்தான் இருக்குது திருப்பன்கூர்ல. திருப்பன்கூர் அதிகபட்சம் போயிருப்பீங்கல்ல. அப்படி அங்கே சுவாமியே கும்பிட்டு விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற குளத்தை திருப்பணி பண்ணியிருக்கிறார். அவரால் முடிஞ்ச திருப்பணி சேரெடுத்து அந்த குளத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார்.
1: சிவலோகம் உடையவர் தான் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர் தான் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரலைய போவார் முன் குருசூழல் அவலோகம் அடுத்தது கண்டு ஆதரித்து குழந்தொட்டார்.
0: அப்படி குழந்தொட்டாரு. அப்படி குளத்தை சீர்படுத்தி விட்டு அதன் பிறகு கோயில வலை வந்து மறுபடி விழுந்து கும்பிட்டு அவர்கிட்ட விடைபெற்று கொண்டு தன் ஊருக்கு வந்துட்டார். திருப்பூங்கூர் தரிசனம் நந்தி விலகி தரிசனம் தந்திருக்கிறார். இவ்வளவுக்கும் அவனுடைய சுற்றத்தாறுகள் தாய் உள்ள சும்மா இருப்பாக திருநீர் பூசறது சிவசிவான்னு சொல்றோம், சிவசிவா அப்படின்னு சொல்றது. அதற்கு மேல தில்லைக்கு போவேன் என்று எண்ணம் வந்துச்சு. இது நம்ம பரம்பரையிலேயே இல்லாத ஒரு வேலை. நம்ம சமுதாயத்திலேயே பரம்பரையிலேயே இந்த மாதிரி திருநீரை நிறைய பூசறது, புலால் சாப்பிடாம இருக்கிறது, வந்து சிவசிவான்னு சொல்றது, பிள்ளைக்கு போறேங்கிறது எல்லாம் அரகரான்னு சொல்லுங்கடா, எல்லாம் சிவசிவான்னு சொல்லுங்கடான்னு எல்லாத்தையும் மிரட்டுறது. இவர் ஊர்ல அந்த வெட்டி வெட்டி வெட்டிமை தொழில ஒரு தலைவராச்சா, அதனாலே எல்லாம் அறையும் சிவசிவான்னு சொல்லுங்கடா அரகரான்னு சொல்லுங்கடாங்கிறது. அவனுக்கு ரொம்ப எரிச்சல், சொல்லலைன்னா அடிப்பார், சொல்லலைன்னா அடிப்பார். இதெல்லாம் கோபாசன் நல்லா படிப்பார். அவனு எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு இந்த நந்தம் பண்ற அக்கறம்

தாங்க முடியும். அதுக்குன்னா அவன் ஜாதியெல்லாம் சேர்த்து கூட்டம், அதுல ஒரு பெரிய கடவை இருந்துக்கிறான். அதுல பெரிய கடவை பெரிய மனுஷன் பூஜாரி. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம சேரியில் இருக்கிற வீர இருளன் காட்டேறி வெறிய நொண்டி சாமுண்டி தூய் தூண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டி வச்சுனா பாவாடராயன் செங்கிலி கருப்பு வரமரத்தான் மாமரத்தான் இப்படி போட்ட பட்டவங்கட்டவனுக்கெல்லாம் பூசையை போட்டு பன்றி ஆடு கோழி பூசையை போட்டு சாராயம் கல் எல்லாம் வச்சு படைச்சு நல்ல தப்படிச்சு முளைக்கி அந்த சாராயத்தெல்லாம் குடிச்சு விட்டு வாடி சாமியை அழைச்சி விட்டோம்னா இந்த தந்தனுக்கு இருக்கிற இந்த சிதம்பரத்துக்கு தெரியும் அப்படின்னு எல்லா பெரிய கடவன் சொன்ன. அதே போல யாரே அந்த சாமியை அந்த அழைச்சி விட்டு பூசையை போட்டு ஆடு ஓடி வந்து முப்பூசைன்னு இருக்கு, முப்பூசை பெரும்பூசை அது புள்ளமார்கள்லாம் போடுறாங்க. அதுதான் பெரிய வெக்கல்கள் முப்பூசை பெரும்பூசும் பெரிய பத்திரிகையா படிக்கிறாப்ப வெக்கம் இல்ல அடிச்சு அத வந்து போட்டு அதுல அந்த கல்லையை ஜராயத்தை முடிச்சு கொடுப்பான்னா சாமி என்னமா வரும் தெரியுமா, எவ்வளவு நல்லா வரும் பிரமாதமா சாமி வந்துச்சு. அப்படி எல்லாம் போட்டு அதனால இந்த நந்தனுக்கு இருக்கிற அந்த சிதம்பரத்தினுடைய வித்து தெளிய போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சாமியை வேண்டிக்கிட்டான். சேரியே சுருக்கம் மாறியே தெய்வம்டான், சேரியே சுருக்கம் மாறியே அவங்களுக்கு தான் இருந்ததெல்லாம். அப்படி பண்ணி எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் ஒன்று இருக்கு அது மாறல, சிதம்பரம் தில்ல தில்ல தில்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறவில்லை. அவனுக ஓஞ்சுவன அவனுக ஓஞ்சுவன இவ்வளவுதான் சொல்றது அவனுக்கு கேட்க மாட்டேங்கிற. இப்படித்தாகிய இத்தன்மை ஈசர் மகள் பதிவரவும் சென்றிறங்கி வைத்த திரு துண்டு இது வரவுவார் மிக்கெழுந்து சித்தமுடன் திருத்தெல்லை திருமந்து சென்றிறஞ்ச உத்தவரும் காதல் உணர்வு ஒளியாது வந்து தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் என்கின்ற அந்த எண்ணம் வந்து அதிகமாக அவருக்கு உண்டாகி அது என்ன காரணம் என்று கேட்டால் முன்ன பிறவியிலே அவர் பரமஞானியாக இருந்து காட்டிலே தவஞ்செய்து கொண்டிருக்கும் போது வந்த வெள்ளத்திலே அடித்து கொண்டு போக அந்த வெள்ளத்தில் போகின்றவர் மூச்சையாகி தண்ணீரில் உள்ள போக மேல வர உள்ள போக மேல வர அப்படி கடைசியா முடியும் போது என்ன ஆயிருக்குதுன்னா சில குடிசைகள் கண்ணுக்கு தென்பட்டுதான். கண்ணுக்கு தென்படவோ ஆனா தப்பிச்சு அந்த குடிசையில போய் தங்கிக்கிட்டா தேவலாம் நினைச்சாரன் ஜீவன் அப்படி உயிர் போகும்போது எந்த நினைப்பு வருதோ அது மாதிரி பரப்பு வரும். உயிர் போகும்போது என்ன நினைப்பு ஒருத்தருக்கு வருதோ அதுக்கு தகுந்த அப்பல பொறுப்பு. அதனாலதான் சாக்கிரதையா சிவனை நினைக்கணும். பட்டினத்தார் சொல்றாரு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன் சிவனாமி எழுதிட்டு இருக்கிறேன் ஐயன் தொடர்ந்து கோலை கட்டி கண்ணு செருகி அறிவு அழிந்து நான் உயிர் போற சமயத்துல எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்காது சாமி, இப்ப இருக்கிற புத்தி இருக்காது, அப்ப நீ அந்த புத்தி எனக்கு கொடுக்க விடும் கேட்கிறார். ஐயும் தொடர்ந்து வெளியும் அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் நமக்கு எப்படி இருக்கும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்துட்டு ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போதொன்று வேண்டுவன் யான் செய்யும் திருவோற்றையூருடைய திருநீறு விட்டு கையும் தொடப்பண்ணி அஞ்சலுத்தோதவும் கற்பியமே அப்படின்னு பாடுற. அதனாலே வந்து இப்ப இருந்தே சொல்லிக்கிட்டே அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்துல இந்த பழக்கம் வரலாம். உன் சாமி தான் உதவி பண்ணும், சாமி தான். அதனால அந்த தில்லை பதியிலே அவருக்கு பிரியம் வந்து விட்டது, அளவில்லாத பிரியம் தில்லை. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ
இந்த சென்மத்தை வீணாக கெடுப்பேனோ. நேற்று கோயில் புராணத்துல சொன்னேன், கோயில் புராணத்துக்கு நீங்க நீ இல்லையா, நீங்க வந்துருந்தியா? சரி, கோயில் புராணத்திலே சொல்றாரு, திருவாரூரிலே முளைத்தால் முத்தி, காசியிலே முடிந்தால் முத்தி. இது இரண்டு நம்முடைய பிரியத்துக்கு நடக்கிறது. பிள்ளையை தரிசனம் பண்ணினார், மேனற்பதிகளுமில் முளைத்தவ முடிந்தோர், மூவா செம்மலர் கடல் கண்டோர்கள் சிவத்தினை சேர்வரந்தே என்பது கோயில் புராணம். அதனால திருவாரூர்ல பறக்க நம்ம இஷ்டத்துக்கு முடியாது, காசியில இறக்கவும் நம்மளால முடியாது. சிதம்பரம் தரிசனம் பண்ணலாம், சிதம்பரம் தரிசனம் பண்ணலாம், சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்தி. அவளை எளிமையாக வந்து ஆடுகிறான், வந்து ஆடுகிறான், அதான் ஒரு வித்தியாசம். சிதம்பரத்துல ஆட்டத்தோடவே வந்து இறங்கி ஆடுறான், வரும்போதே ஆடிக்கிட்டே வந்து இறங்கினேன், வந்து ஆடல, ஆடிக்கிட்டே வந்து இறங்க. கூத்தாட கூத்தாட வர வேணும் இல்லை, பகல வகையான வாத்தியங்கள் எல்லாம் வந்து மூவாயிரம் அந்தனருள் கோயில் புராணம் அந்த இடமா கேட்கலையோ, அந்தனருளோடு பரம விஷ்ணுக்கள் எல்லாம் சூழ மேலதாள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார், வந்து கூத்தாடல, கூத்தாடிக்கிட்டே வந்து இறங்கினார். அதனால தில்லைய தரிசனம் பண்ணிதான், கட்டை இருக்கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயேலாம். இரவும் பகலும் சிதம்பரம், இரவும் பகலும் சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம். இது அந்த கோபாலகிருஷ்ண பாரதிங்கிறவர் நந்தனா சரித்திரகிருதின்னு தனியா ஒண்ணு பாடினார், அவர் ஐயர், அவர் ஒரு விதமா இது பாடினார். அவர் எப்படி பாடினார்னா, நந்தனார் வந்து ஒரு ஐயர் பண்ணையில இருக்கிறதாகவும், அந்த ஐயர்கிட்ட இவர் சிதம்பரத்துக்கு நான் போறேன் போகணும், அதுக்கு நீ எனக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதாக, அது தின்னும் புலையா உனக்கு அணி திரு மஞ்சனம், நாடு தின்னும் புலையா உனக்கு நாடுகளே திருநாடோ அப்படின்னு சொல்லி அவர் வேலை ரொம்ப கோச்சுக்கிட்டார். நந்தனார் இப்பதான் இந்த பித்தம் தெளியும்னு கேட்டாரா, அதுக்குத்தான் அதுக்கு சிதம்பரத்துல ஒரு மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டா அந்த பித்தம் தெளியும்.

பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி. பாம்புன்னா பதஞ்சலி முனிவர், புலின்னா வியாகரவதன்.

0: பார் என்று உத்தாரன் தாருமையே பித்தந்தெளிய மருந்துன்றிருக்குது பேரின்பம் அன்றின்லே. நிறைய படித்தார். தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழி. திருவடீஸ்வரன் என்று நான் நம்பி வந்தேன். இப்படியாக பலகாலம் பல நாள் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் சிதம்பரத்துக்கு போவேன் என்று எண்ணினாரு. அப்படி போனால் உள்ளே ஊருக்குள்ளே நுழைய நமக்கு தகுதி இல்லையே, அதற்கு மேல கோயிலுக்குள்ளே சென்று சாமியை கும்பிட முடியுமா, நமக்கு தகுதி இல்லையே என்று வருந்தினார். ஆனாலும் ஆசை விடவில்லை. அன்றிரவு கண் குயிலாறு நாளைக்கு சிதம்பரத்துக்கு போறேன், இன்னைக்கு எப்படியோ பேச வேண்டியது, நாளைக்கு சிதம்பரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். நாளைக்கு சிதம்பரத்துக்கு போறேன், நாளைக்கு சிதம்பரம், இப்படியே பல நாள். அது என்னன்னா, அந்த காலத்துல அந்த மாதிரியான வரம்புகள் எல்லாம் இருந்தது. அந்த வரம்பிலே நின்று பற்றி செய்யறவர்களுக்கு முச்சின்னு சொல்றார். வரம்பு மீறி நான் உள்ள போய் போனா அந்த இது அந்த வரம்பில நின்று செய்கின்றவர்கள் தான். அதனாலே உள்ளே சென்றால் நாம் சுவாமியை பக்கத்திலே சென்று வணங்க முடியாது என்று எண்ணி ரொம்ப வருந்தினார். ஆனாலும் சிதம்பரத்துக்கு போகணும்னார். ஆசை ஒரு பக்கம் இருக்குது, குலம் ஒரு பக்கம் தள்ளு. அதனாலே இரண்டுக்கு இடையிலே
1: கவலைப்பட்டார். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி அச்சோபதியம்.
3: கடைசி பதிகம் 51வது தலைப்பு, வடமொழியிலே இருக்கிற எழுத்துக்களை 51 என்று கணக்கிடுவது வழக்கம். அந்த 51 எழுத்துக்களிலே முதலில் இருக்கிற எழுத்து ஆ என்பது இறைவனை குறிக்கும். அது ஒழிந்த மற்ற 50 எழுத்துக்களும் உயிர்களை குறிக்கும். ஆ என்ற எழுத்து தான் மற்ற எல்லா எழுத்துக்களையும் இயக்குகின்றன. ஆகவே இறைவனும் உயிர்களும் என்ற தொடர்பிலே 51 தலைப்புகளை வைத்து மாணிக்கவாசகர் இப்படி பதியத்தை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த முறையிலே கடைசியில் வியந்து பாடுகிற ஒரு பதிகமாக இதை பார்க்கிறோம். அச்சோ என்றால் என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன வியப்பு, ஐயோ என்று சொல்லுகின்றதாக வருகின்ற ஒரு வியப்பு சொல். அவ்வாறு ஒரு வியப்பை எடுத்துக்காட்டி தன்னாட்டு நடந்த ஒரு பெரிய அருஞ்செயலை சொல்லி ஆச்சரியப்படுகிற, எனக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த பெருமை கிடைத்ததே, இந்த பெருமை இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்க முடியுமா, வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது, அச்சோ ஆஹா என்ன ஆச்சரியம் என்று இந்த ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லுவார். ஆகவே ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசியிலையும் அச்சோ அச்சோ என்ற சொல் வந்து கொண்டே இருக்கிறதுனாலே இந்த பதிகத்துக்கு அச்சோ பதிகம் பேர் வச்சாங்க. பெயர் வச்சு ரொம்ப சுலபமா போச்சு நமக்கு. எங்க எங்க இருக்குன்னு கஷ்டப்படாம பொருள் பார்க்காம முதல் சொல்லுன்னு பார்க்கல, அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியில் இருக்கிற சொல் பதிகத்துக்கு தலைப்பாக வருகிறது. இது ஒரு வியப்பிட சொல், இது தனியா பொருள் கிடையாது. ஆச்சரியத்தை சொல்லுகின்ற ஒரு ஒலிக்குறிப்பு தான், ஒலிக்குறிப்பே தவிர அதுக்கு தனியான பொருள் என்பது இல்லை. அதனால அதை இடைச்சொல் என்று சொல்வார்கள். இந்த அச்சோன்னு சொல்ற பழக்கம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப தமிழ்நாட்டுல பார்க்க முடியல, சில மலைவாழ் மக்களிடத்துல இந்த மாதிரியான பழக்கம், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற மலை மக்கள்ல இந்த சொல்லை அவருடைய மொழியிலே பயன்படுத்துகிறார்கள், அச்சம் அப்படின்னு பயன்படுத்துகிறார்களாம். ஆனா இலக்கியங்கள்ல ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கிறது. திருவிளையாறு புராணத்தில ரசவாதம் செய்த படலம் என்று சொல்லுகிற ஒரு கதையில, பொன்னனையாள் என்ற ஒரு தாசி தன் வீட்டில் இருந்த பொருளை எல்லாம் சித்தருடைய உதவினாலே பொன்னாக ஆக்கி ஒரு இறைவன் திருமேனியை படைக்கிறார். சோமாஸ்கந்தர் உருவம் செஞ்சிட்டார். அது ரொம்ப அழகா இருந்ததா? அந்த உருவத்திலே கன்னத்தில கை வைத்து அச்சோ இவ்வளவு பெரிய அழகா இருக்கிறதே கிழியை எடுத்தாள் என்று அந்த திருவிளையாடு பொம்மன் சொன்னார். அதை கண்டு வியந்து பாராட்டுகிற போது அந்த கன்னத்தை கிள்ளி முத்தமிடுவதற்கு அந்த கை நகத்தால் தொடுகிற போது அச்சோ என்று சொன்னார் என்று இலக்கியத்திலையும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப திருவாசகத்துல ஒவ்வொரு பாட்டிலும் அந்த சொல் வந்திருக்கிறது. முத்தி நெறி அறியாத மூக்கரோடு முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம்

0: பிறரோடு மூர்க்க முரடர்கள், கொண்டதையே பிடித்து சாதிக்கிறவர்கள். அதாவது தான் பிடிச்ச மயலுக்கு மூணு கால் தான், அதனால எல்லா மயலுக்கும் மூணே கால் தான் என்று சாதிக்கிறவர்கள் அவர்கள் தான் மூர்க்க. அந்த மாதிரி தான் கொண்டதை விடாது பிடித்திருக்கின்ற ஒரு கொள்கையை உடையவர்கள், அவர்களுக்கு மோட்சம் வருது தெரியாது. முச்சி நெறி என்பதை அறியாத ஒரு கொடியவர்கள். அவர்களை அவர்களோடு சேர்ந்து கொண்டார் முதலில் இந்த மாணிக்கவாசகர், பிறகு அவர்களிடத்திலிருந்து இவர் திரும்பி இருக்கிறார். அப்படி சொல்றார், முத்தி நெறியாத மூர்க்கரோடு முயல் வேனே நானும் கொஞ்ச நாள் முயன்றேன், பிறகு இறைவன் குருநாதரா வந்து என்னை அந்த மூர்க்கரிடத்திலிருந்து மீட்டு பக்தி நெறியை எனக்கு அறிவித்து விட்டான், வேற பக்கமா திருப்ப வச்சுட்டான் அப்படின்னு சொல்ற. அது யார் அந்த மூர்க்கர் அப்படின்னா, மாணிக்கவாசகருக்கு பிடையை பிடிக்காத ஒரு சமய கோட்பாடு, அதாவது ஏகாத்மவாதம் என்று சொல்வது. கடவுளும் நம் உடம்பில் இருக்கிற உயிரும் ஒரே ஆத்மா, அதான் ஏக ஆத்மவாதம். கடவுள் வேறல்ல, நான் உள்ளே இருக்கிற நான் வேறல்ல, நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நானே கடவுள் என்று சொல்கிறேன். அந்த ஒரு கொள்கை இருக்கே ஏகாத்மவாதம், அதுதான் மாயாவாதம், சங்கராச்சாரியாருடைய கொள்கை. சங்கராச்சாரியாருடைய கொள்கையை ஏகாத்மவாதம் அல்லது மாயாவாதம், கடவுளும் உயிரும் ஒன்றே என்று சொல்கிற ஒரு கொள்கை என்று நாம், இதை அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் அப்படியேதான் சாதிக்கிறார்கள் அவர்கள். அந்த ஏகாத்மவாதிகள் வேதங்களை வைத்துக் கொண்டு அதற்கு பொருள் சொல்லி அந்த கடவுள்தான் நாம், நாம் தான் கடவுள் என்ற கொள்கையை இன்றும் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்க விட மாட்டேங்கிறார். அதான் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா, ஒரு மூர்க்கனோ முதலையோ பிடிச்சியா பிடிச்சதை விடாது. ஆரம்பத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க, இனிமையாவது மாறிவிடப்படாதான்னா, இல்ல நீ மாறமாட்டேங்கிறாங்க இந்த மாயாவாதிகள் அதையே சொல்றார்கள். அதனால்தான் அவரை மூர்க்கன்னு சொன்னார். அப்ப முத்தி நெறி அறியாதவர்கள் அவர்கள்னு குறிப்பிட்டாரே, அதுக்கு என்ன காரணம்? முத்தி என்று சொல்லுகிறதே இல்லை, நான் தான் கடவுள்னா அப்புறமா நானே கடவுள் சொன்னது, நான் போய் மோட்சம்னு ஒரு இடத்துக்கு போறேன், கடவுள் அவர் போய் சேர போறேன்னு சொல்றது என்ன? இடமே இல்லை பாருங்க. அப்ப வீடு பேரு என்று பேசுவதற்கே மாயாவாதத்தை இடமில்லை, மோட்சம் என்பதற்கே இடமில்லை. நம்ம மாதிரி இருக்கிற போது நாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, இந்த ஆத்மா தினமும் கடவுளை வழிபடுது, கடவுளே எனக்கு ஒன் திருவடியை கொடு, மோட்சத்தை கொடு, திருவடி இன்பத்தை கொடுன்னு கேட்குது. கடைசியில ஒரு நாள் இந்த ஆத்மா இறைவனுடைய திருவடி இன்பத்துல போய் சேரப்போகுது. அப்போ இறைவன் வேறாயிருந்து நாம் வேறாயிருந்தா தான் நாம் அங்கே போய் முத்தியில போய் சேருது, அதுக்கு சேர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, முத்தி முத்திக்குரிய வழி என்றதுதான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஏகாத்மவாதிகளுக்கு முத்தின்னு தெரியாது, முத்தி அடைவதற்கு ஒரு வழியினும் கிடையாது. அதனால முத்தி நெறியை அறியாதவர்கள் அவர்கள் மூர்க்கர்கள். அந்த மூர்க்கரோடு முதலிலே மாணிக்கவாசகன் கலந்திருந்தார், அவரும் இந்த மாயாவாதத்தை பின்பற்றி இருந்தார் ஆரம்பத்துல. அப்போ வேதாந்தத்தை எல்லாம் படிச்சார். வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் என்ற பெயர்லாம் சொல்லலாம் வருது. அது என்ன பொருள் என்று இவரால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால இவர் என்ன பண்ணிவிட்டார், அவர்களோடு சேர்ந்து விட்டார், மாயாவாதிகளோடு சேர்ந்து இருந்தார். இருந்தாலும் இவர் கொஞ்சம் குழப்பம். முதலிலே இந்த ஏகாத்மவாத கொள்கையிலே சார்ந்திருந்து அதன் பிறகு அதுக்கு சரியாக விளக்கம் தெரியாமல் ஒரு குருநாதரை தேடிக்கொண்டிருந்தார் மாணிக்கவாசகர். அப்படி தேடிக்கொண்டு வருகிற போதுதான் திருப்பெருந்துறையில ஒரு குருநாதர் அவருக்கு கிடைக்கிறார். அந்த குருநாதரிடத்திலே வந்து தனக்கு இருந்த சந்தேகங்களை கேட்கிறார். பிரம்மம்னா என்ன? அப்போ அந்த இறைவன் பிரம்மம் என்ன என்னங்கிறத அந்த குருநாதர் சொன்னார். இவர் கேட்டு தெரிந்து கொண்டார். இவர் கேட்டது இறைவன் அதற்கு பதில் சொன்னதெல்லாம் எங்க கதையிலே இருக்குதா அப்படின்னு, கதையே வேணாம், திருவாச்சகத்தில் ஆதி பிரமம் ஒழிந்தவா என்று சொல்ற திருவார்த்தை. திருவார்த்தைன்னு ஒரு தலைப்பு, அதாவது புராண கதை அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்க. பல கதைகள் தன்மாற்று நடந்த கதையோ அல்லது மற்ற தேவ மற்ற உலகத்தார் மேல் வைத்து நடந்த கதைகளையோ வார்த்தை என்ற பெயரால் சொல்றார். அதுல ஆதி பிரமம் ஒழிந்தான், குருநாதராக வந்தவர் பிரம்மம் என்றால் என்ன என்பது எனக்கு சொன்னார். அப்ப பிரம்மம் என்பது என்ன? நானே பிரம்மமா, பிரம்மம் வேறா? இந்த இடத்துலதான் சர்ச்சை. நானே பிரம்மம்னு சொன்னா வேதாந்தி, பிரம்மம் வேறு, நான் வேறு, கடவுள் வேறு, உயிர் வேறுன்னு சொன்னா சித்தாந்தி. இந்த இடத்துலதான் அவருக்கு மாணிக்கவாசகர் குழப்பமா இருந்தது, எதை ஒத்துக்கிறதுன்னு. அப்போ இறைவன் வந்து அவருக்கு விளக்கம் சொன்னார். குருநாதரா வந்து பிரம்மம் என்பது வேறு, கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. வேண்டும் தனித்தனியான பொருள். இந்த உயிர் கடவுளை போய் சென்று அடைய வேண்டும். சென்று அடைவதுதான் முத்தி. அந்த முத்தியை அடைவதற்கு நீ பக்தி மார்க்கத்தில் நடக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தாராம். மூர்க்கரோடு முயல் வேனை பத்தி நெறி அறிவித்து இறைவனிடத்திலே அன்பு காட்டும் நெறியை அறிவித்தார். இறைவனிடத்திலே நீ பக்தி செய், இறைவன் ஆண்டான் நீ அடிமை, நீ இறைவனிடத்திலே பக்தி செலுத்து, அன்பை காட்டு என்று அன்பு நெறியை எனக்கு அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் என்னுடைய பழைய இணைகள் எல்லாம் தூளாக போகும் பாடுதல் தூளாகுதல் பழையவனை தூளாக போகும்படி சித்தமலம் அறிவித்து சித்தத்திலே இருக்கிற ஆணவ மலத்தை நீக்கி. சித்தம் என்பது உள்ளம், மனம். மனத்தை பற்றி கொண்டுதான் அந்த ஆணவம் என்பது நம்மை அடக்கி வச்சிருக்கிறது. அந்த ஆணவமானது சித்தத்திலே படிந்திருக்கிற அழுக்கு ஆணவ மலம். அந்த ஆணவ மலமாகிய சித்த மலத்தை அறிவித்தான். நாம் வேறு மலம் வேறாக ஆக்கினான், சிவமாக்கி. அப்புறம் இந்த ஆத்மாவை சிவமாக ஆக்கினான். சிவனாகவே ஆக்கிவிட்டான் சொல்லப்படாது. சிவனா ஆக்கிவிட்டான் மறுபடியும் வேதாந்த திருப்படுவோம், நாமும் கடவுளும் ஒண்ணுதான். மறுபடியும் நானே சிவன் ஆகிட்டேன்னா அப்புறம் நீ முதல்ல சிவன் தான், இப்போ மேல இருந்து அழுக்க எடுத்த உடனே நீ உண்மையான சிவம் ஆகிட்ட, அந்த சிவம் நீனு ஒண்ணுன்னு சந்திக்கவன. அத வேதாந்திகள் சொல்ற கருத்தாயிடும். ஆக சிவமாக்கி என்றால் சிவமான தன்மை, அதாவது உயர்ந்த தன்மை, அது கப்பலுக்கில்லாத உயர்ந்த மேன்மை நிலை, அதுதான் சிவமாம் தன்மை. சிவன் என்றுமே அப்பழுக்கில்லாதவன். இந்த ஆன்மா அப்பழுக்கா இருந்து அதை தீர்த்து கொண்டு அப்பழுக்கில்லாத நிலையை அடைந்தது. அடைந்த பிறகுதான் இறைவனிடத்துல மோட்சத்துல இறைவனானும் ஒன்னாக ஒட்ட முடியும், ரெண்டு சேர்ந்திருக்க முடியும். அப்படி சேர்ற நிலைதான் மோட்சம் அல்லது விடுவேறு. ஒரு பாத்திரம், பித்திர பாத்திரம், அதை நீ கழுவாம வச்சனா நாளை கிளம்புறது, மறுபடியும் தேய்ச்சி பழந்து விலக்கி கவுத்தனா மூணு நாள் விட்டு பார்த்தா மறுபடியும் கிளம்புறது. எத்தனையான தேய்ச்சாலும் இந்த பித்தளை பாத்திரத்துல கழுவு வந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ பித்தளை பாத்திரம் போல உயிர், பித்தளை பாத்திரத்துல கழும்பு இருப்பது போல அந்த உயிரிடத்துல ஆணவம் என்ற ஒரு மலம் பிடிச்சே இருக்கு. ஒரு ரசவாதி, ஒரு பெரிய சித்தர் வந்தார். அவர் புடம் போட்டார், அதுல கொஞ்சம் விபூதிய பச்சளை எல்லாம் சேர்த்து அந்த பித்தளை பாத்திரத்து மேல தடவி அந்த படம் போட்டுட்டு மறுநாள் பிரிச்சு எடுத்தார். அந்த பாத்திரம் அப்படியே தங்கமா போயிட்டது. தங்கமா போன பிறகு விளக்கவே இல்லை, அந்த பாத்திரத்தை அப்படியே இருக்கு, கழுந்து வர்றதில்லை. தங்கமா மாறின பிறகு அந்த பாத்திரம் சுத்தமாவே இருக்க தவிர அப்புறம் கழுப்பு இல்லை. அவர் என்ன பண்ணார், கழும்பு தன்மையை நீக்கினார். கழுப்பித்தன்மையை நீக்கினவங்க பொன்னாக ஆகி போச்சு. பொன்னான பிறகு அது கழும்பு வர்றதில்லை. ஆகவே பித்தளை பாத்திரத்தில் இருந்த கழிம்பை நீக்குவதுதான் சித்தர்கள் செய்கிற வேலை. அதுபோல உயிர் இருக்கக்கூடிய கழிம்பை நீக்குவதுதான் சித்தமலம் அறுத்தல். சித்தமலம் அறுத்த உடனே இந்த ஜீவன் சிவமயமாக பொன்மயமாக ஆயிற்று. இறைவனே ஆய்விடல, இறைவனை போன்ற ஒரு தன்மை. இறைவன் எப்படி மல அழுக்கு இல்லாதவனோ அதுபோல இவனும் மல அழுக்கு இல்லாதவனாக ஆயினான். அதுதான் சிவமாக்குதல் என்று பொருள். சிவமாக்கி எனகாண்ட அத்தன் தந்தை எனக்கு அருளியவாறு எனக்கு செய்த இந்த உபகாரம் ஆர் பெறுவார், இந்த உலகத்திலே யார் பெற்றார், என்னை இப்படி படிவக்குமான சுத்தமாக ஆக்கிவிட்டானே அந்த பெருமான், அவனை போல் இந்த உலகத்தில் யார் பெற்றார், அச்சோவை என்ன வியப்பு என்று ஆனந்தப்படுகிறேன். இதுலதான் உண்மையை சொல்ற. இதுக்கு முன்னெல்லாம் கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யல, இன்னும் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறார், என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இங்க என்ன சொல்றாரு, என்னை சுத்தமாக்கி விட்டார், தூயனாக்கி விட்டார் என்று சொல்லுகிறாரு. இதுதான் அவருடைய உண்மை நிலையான வார்த்தை. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சரியாகாத வழியை சரியான வழி என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை, அதாவது வேதாந்தம் தான் சரியான வழின்னு நான் முதல்ல நினைச்சேன். நெறியல்லா நெறி, தக்கதல்லாத நெறி, சரியாக ஆகாத ஒரு நெறி. அந்த நெறியை நெறியாக, அதுதான் உயர்ந்த நெறியாக நினைவேனே, நினைத்துக் கொண்டிருந்த என்னை, வேதாந்தம் தான் சரியான நெறி என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை, சிறு நெறிகளே சேராமே கீழ்பட்டதாகிய அந்த மார்க்கங்களில் நான் போய் விடாதபடி, வேதாந்தமோ மற்ற சமயங்களிலோ நான் போய் விடாதபடி, திருவருளே சேரும் வண்ணம் இறைவனுடைய திருவடியை சேர்வதற்குரிய சித்தாந்த கருத்தை எனக்கு தெரிவித்தான். ஆகவே இறைவன் குருநாதரா வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஞானம் என்ன என்று கேட்டால், மற்ற மதங்களின் கொள்கையெல்லாம் மறுத்து திருவருள் தான், அதாவது சித்தாந்த கருத்து தான் உண்மையானது, அதை சேர்வதற்குரிய வண்ணத்தை எனக்கு காட்டினான். எப்படி காட்டினான், குடி ஒன்றும் இல்லாத கூத்தன், கூத்தன் கூத்தாடுகிறவன், மற்றவரையும் கூட்டாட்டி வைக்கிறவன். எந்த உலகத்திலே படுத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற அஞ்சு வேலைகளை, அதான் அஞ்சு தொழில் பஞ்ச கிருத்தியம். இந்த பஞ்ச கிருத்தியத்தையும் செய்து கொண்டிருக்கிறவன் நடராஜன். அந்த நடராஜனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, குறி உண்டா, அல்லது ஒரு பெயர் உண்டா? குறின்னா அடையாளம், உருவம், பெயர், இத்தனை அர்த்தம் உண்டு. இந்த நடராஜனாகியவன் மிக மிக தரநிலை என்ற ஒரு மேலான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்தை நடத்துறான். அப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் இல்லை, ஒரு குணம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. அப்பொழுது அவனுக்கு உருவமே இல்லாத நிற்கின்ற நிலை. அதைத்தான் குறியொன்றும் இல்லாத கூத்தன், தனக்கு பெயரும் உருவமும் எதுவும் இருக்கிற அந்த பெருமான் தன் கூத்தை, அவன் இந்த உலகத்தில் பஞ்சகூ கிருத்தியம் செய்கின்ற அந்த நடனத்தை அறியும் வண்ணம் அருளியவாறு நான் தெரிந்து கொள்ளும்படி காட்டினார். அதாவது பரசுரமாயிருக்கிறது தனக்கு இருக்கிற சதாசிவத்தை இயக்கும், சதாசிவர் அவருக்கு கீழ் இருக்கிற மாயேஸ்வரரை இயக்குவார், மாயேஸ்வரர் அனந்தேஸ்வரரை இயக்குவார், அனந்தேஸ்வரர் அதுக்கு கீழ் இருக்கிற பிரம்மா விஷ்ணு இவர்களை இயக்கி உலகத்தை நடத்துவார். உலகத்தை இங்கே நடத்துகிறார்கள் பிரம்மா விஷ்ணுனா சுற்றி அங்க இருக்கு, அது கரண்ட், அது சுற்றி போட்டாலும் இங்கெல்லாம் கரண்ட் வந்து இவர்களால் நடத்த முடியும். இதுதான் பஞ்சகிரீத்தத்தை நடத்தும் முறையை இறைவன் இவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன. கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு எனக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஆர் வெறுவார், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? அச்சோ என்ன ஆச்சரியம், பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார் போகத்தே மையலுறக்கடவேனை. பொய்யெல்லாம் மெய் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பொய், அதாவது நிலையாதது, இன்று இருக்கும் நாளை அழிஞ்சு போகும், அதுதான் பொய்னு பேர். பொய் என்றால் நிலையில்லாதது என்பது அர்த்தம். நிலையில்லாத பொருளை எல்லாம் மெய் நிலைத்திருக்கும் என்பதாக எண்ணி புனர் முலையால் போகத்தே பெண்களினுடைய இன்பத்திலே மையலுறக் கடவே என மயங்கி கிடந்த என்னை மாலா அமைய காத்தருளி என்னை திரும்ப திரும்ப திறந்து சாகாதவழி காப்பாற்றினான், குருநாதராக வந்து காப்பாற்றினான். தையலிடம் கொண்ட விடான் அந்த பெருமான் குருநாதரா வந்தபோது தான் தனியா வரல, தன் பக்கத்துல மனைவியும் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். பாருங்க ஒரு வேடிக்கை, இந்த மாணிக்க வாசகரை பெண்களில் போகத்தில் போய் விழுகாமல் காக்க போகிறார், காக்க வர்றவையான அவர் ஒரு மனைவியோடு கூட வரா, மனைவியே வேண்டாம்னு சொல்லி பெண்கள் போகமே வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறதுக்காக மாணிக்க வாசகர் தடுக்க வர்றவர் அவரும் ஒரு துறவி மாதிரி வந்து தடுத்திருக்கலாம் அல்லவா? அந்த குருநாதர் அப்படி வரலையா? வந்தபோது எப்படி வந்தாராம்? தையல் கிடம் கொண்டவிரான், உமாதேவியும் ஒரு பக்கத்திலே கொண்டு வந்து மையல் விழக்கடந்தேனே பெண்கள் போகத்திலே மையலில் மயங்கி போகிறவனே நீ பெண்மயத்திலே மயங்காதப்பான அவனுக்கு புத்தி சொல்ல வந்தான் என்று சொல்றார். இது முரண், அதாவது முரணி என்பதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற மகளிர் இருக்காரே அவர்தான் மயக்கம் செய்கிறவர்கள், ஆனால் இறைவனுக்கு மனைவியா இருக்க பாருங்க, தையலிடம் கொண்டவிரான் உமாதேவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கான, அவள் உலகப்பெண் போல அல்ல, அவள் திருவருள் சக்தி, இறைவனுடைய அருள் கருணை கடலாக இருக்கிற பெண். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்திலே கருணையும் உடையவனாக இருந்தா அவனே ஒரு மனைவியோடு இருக்கார்தான் அர்த்தம். தன்னிடத்துல ஞானம் மட்டும் இருந்தா அவன் சிவம், தன்னிடத்துல இரக்கம் கருணை என்ற ஒன்று வந்து விட்டா அவன் சக்தியும் கூடிக்கான், சிவன் சக்தியுமா அவன் இருக்கிறான். ஆகவே தையோடு வந்தான் என்று சொல்வது இறைவன் வெறும் ஞானத்தை மட்டும் சொல்ல வரவில்ல, உலகத்தை இயக்குகின்ற அருளாற்றலோடும் கூட வந்திருந்தார், அப்படி வந்து எனக்கு அறிவை புகட்டினான் என்பதை தெளிவிப்பதற்காக இறைவன் அவ்வாறு சொல்றார். அவர் இன்னொரு பாட்டில் கூட இவ்வாறு சொல்ல போற, தன் கடலே சேரும் வண்ணம் தன் திருவடியை அடையும் பொருட்டு ஐயன் எனக்கு அருளியவாறு அந்த பெருமான் எனக்கு அருளி செய்த இந்த ஞானோபதேசத்தை ஆர் வருவார், வேறு யார் பெற முடியும்? அச்சோவே இந்த ஆர் வருவார் ஆர் வருவார் என்று இப்படி கேட்டாங்க இல்லையா, இந்த மாதிரியான பாட்டு மாணிக்க வாசகர் காலத்திலே கொஞ்சம் பின்னர் வந்தவர்கள், மாணிக்க வாசகர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு, பத்து பதினோராம் நூற்றாண்டே திருவாசகர் திருவிசிப்பா பாடிய ஆசிரியர்கள் இருந்தார்கள். திருவிசிப்பா பாடியவர்கள சேந்தனார்னு ஒருத்தர், அவர் பத்மத்தாருக்கு கணக்கு விளையாடு, பத்மத்தார் காலமும் அவர் காலமும் ஒண்ணுதான். அந்த அவர் இந்த பாட்டெல்லாம் படிச்சுக்க படிச்சுட்டு இந்த கருத்தை ஒரு திருவிசிப்பா திரு பல்லாண்டுல வைக்கிறார். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றது ஆர் வருவார்? நான் சிவனுடைய திருவடியில் சேருகிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது, நான் பெற்றது யார் வருவார்? இவர் கேட்கறது போல அவர் கேட்டார். அப்படி கேட்க அவருக்கு எப்படி தெரிந்ததுன்னா, இந்த திருவாசகத்தை படிச்சு படிச்சு ஊறி போய் இதே கருத்தை கொண்டு போய் சேந்தனார் வைத்திருக்கிறார். அது சேந்தனார் திருவாசகத்தை பார்த்து சொன்னார்னா அதுல தவறு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது அருள் ஞான நூல். இந்த ஞான நூல்களை பின்பற்றி அவர்கள் நூல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாரே, யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆகவே ஆறு வருவார் அச்சோவை என்பதைத்தான் பெற்றது ஆறு வருவார் உலகில் என்று திருப்பல்லாண்டில் வருவதையும் ஒப்பு நோக்கணும். மன்னதனில் பிறந்தைத்து இந்த பூமியிலே பிறந்து பிறந்து களைச்சு போய் எய்த்துனா களைத்து போய் மாண்டு விழக்கடவேனை கடைசியில இறந்து போகக்கூடியவனாகிய என்னை பிறக்கிறார். உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து வயசான ஒண்ண கைகால் நரம்பெல்லாம் தளர்ந்து எய்த்து இழைத்து போறான், அப்புறம் இறந்து போறான், மறுபடியும் பிறக்கிறான். இதே தொழிலா போச்சு. கடவேனை இதே கடமையாக கொண்டிருக்கிற என்னை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு அங்கிருந்து இறைவன் குருநாதரா வந்து எனக்கு அன்பு கொடுத்தார், அன்பருளினார். என்ன அன்பு? எண்ணமிலா அன்பு. ஜாக்கிரதையா அந்த பொருள் பண்ண, எண்ணமிலா நினைவில்லாத ஒரு அன்பு, ஏதோ அலட்சியமா ஒரு அன்பு காட்டானு ஆயிவிடும். எண்ணம் என்பதற்கு நினைவுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. எண்ணம் என்பது எண்ணிக்கை, நம்பர். எண்ணம் இன அளவில்லாத எண்ணினால் அளந்து சொல்ல முடியாத அன்பை கொடுத்து எண், அதான் ஒரு அம்சாரியல். எண்ணம் என்பதுல அம்சாரிய எண்ணிக்கை, எண்ணிக்கை இல்லாத அன்பை எனக்கு அருளி எனையா அன்பிட்ட என்னை ஆட்கொண்டு என்னையும் தன் சுண்ணவன் நீர் அணிவித்து என்னை ஆண்டது மட்டுமல்ல, வந்து முதல்ல காலில் விழுந்தியனால ஏஞ்ச உடனே தான் போய் விபூதி பையிலிருந்து விபூதியை எடுத்து எனக்கு பூச்சி விட்டார். முதல்ல தீட்சை அதான், வந்து சேருகிறவனை சமய தீட்சை பண்ணி சமயத்துல சேர்த்துக் கொள்ளுகிற காலத்துல முதல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா சமய சாதனம், திருநீர். அவன் நெத்தில பூச்சி, அதுக்கு திருநீர் கொடுத்தாராம். சொன்ன வெண்ணீர் அணிவித்து திருநீரை எனக்கு பூச்சி கையில கொடுக்கல, சின்ன வெண்ணீர் தந்து என்றா கொடுத்து அணிவித்துன்னா அவரையே ஆச்சாரியனே தன் கை கட்ட வரலால நெத்தியில ஒரு கோடு சுவிச்சது மாதிரி விபூதி பூச்சி விடுறது. அப்படி பூச்சி விடும் போது அந்த ஆச்சாரியனுடைய கை ஸ்பரிசம், அந்த கை அவர் நெற்றியில படும் போது இந்த காந்தம் ஆச்சாரியிடத்தில் இருக்கிற பல மந்திர உச்சாரணங்களினுடைய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் கை விரைவையா நெற்றியில போய் படும்போது அவனுக்கு அந்த ஆற்றல் வந்துவிடும். அதுதான் பெரிய அவளை பார்த்து நெத்தியில ஊதி இட்டு விடுவோம்னு கேட்கறது. கையில வாங்கி பூச்சிக்கிறதுனால நமக்கு பவர் வராது, பெரியவர்கள் நமக்கு பூச்சி விடும் போது அந்த பகல் கிடைக்கும். அதனால சொன்னார், சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூய் நரியே சேரும் வண்ணம் உண்மையான சித்தாந்த நெறியிலே நான் சேரும்படி அண்ணல் எனக்கு அருளியவாறு அப்பெருவான் எனக்கு அருள் செய்ததை ஆறு பெறுவார். இந்த உலகத்தில் யார் இது போன்ற ஒரு பெருமையை பெறக்கூடியவர்? அச்சோவே என்ன ஆச்சு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
0: நோய்க்கு விருந்தாயே, என்னுடைய உடம்பில் தோயிருந்துகிற நோய்க்கு என் உடம்பை விருந்தாக்கி கொண்டு அதுக்கு இந்த நோய்க்கு உணவு கொடுத்துக் கொண்டு நான் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் பெறுவான். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ஆனந்தமாகிய புத்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறதுனாலே இது ஆனந்தமாக. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டேனை பொடியேன் என்றோதே. சீலம் இன்றி என்னிடத்தில் ஒழுக்கம் இல்லை, சீலம் என்பது ஒழுக்கம். நோன்பு இன்றி என்னிடத்தில் பொறும் இல்லை, நோன்புனா பொறுத்துக் கொள்ளுதல், பிறர் வயசா பொறுத்துக்கணும், பிறர் அடிச்சால் கூட பொறுத்துக்கணும், அப்படி பொறுக்கிற குணம் என்னிடத்தில் இல்லை. செறிவே இன்றி. செறிவு என்றால் மனத்தை அடக்குதல், அடக்கம் இல்லை. மெய் வாய் கண் மூக்கு செவி அடி புலன்களை எல்லாம் அடக்கி நிற்கின்ற புலனடக்கம் என்னிடத்தில் இருக்க அதுவும் இல்லை. அறிவின்றி அல்லது ஞான நூல்களை படித்து ஞானமாகிய அறிவையாக வச்சிருக்கிறார் அதுவும். ஒரு மனிதன் கடை தேர வேணுமானால், இறைவனை அடைய வேணுமானால் ஒழுக்கம் இருக்கும், நோன்பு என்ற பொறுமை இருக்கும். நோன்புனா விரதம்னு ஒரு பொருள், அதாவது கிறிஸ்துவ விரதம், சிவராத்திரி விரதம், சக்தி விரதம், சோம வாரதம், எத்தனை விரதம் இருக்காங்களே, அது எதுக்காக கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா, அந்த நோன்பில நாம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். மற்றவங்க மேல கோபமே படக்கூடாது. யாரு எதை சொன்னாலும் கொடுத்து கொண்டு போகணும். நமக்கு சாப்பாடு குறைக்கணும், பசி வரும், பசி வந்தாலும் பசியை பொறுக்கும். இப்படி எல்லாத்தையும் பொறுக்கிற குணத்தை கற்றுக் கொடுத்ததால்தான் அதுக்கு நோன்புன்னே பேர் வச்சிருக்கிறார். நோன்புனா விரதம்னு கொண்டு போடக்கூடாது. நோன்பு என்பது பொறுத்தல், பொறுக்கின்ற காரியத்தை எதது பொறுக்க வேண்டியதோ அதற்காக செய்யப்படுகிற செயல்கள் எல்லாம் நோன்பு என்ற பெயரால் வரும். அதுபோல செறிவை என்பது அடக்கம், மனத்தை அடக்கிக் கொள்ளுதல், மற்ற பொறிகளை அடக்கிக் கொள்ளுதல். அறிவு என்பது ஞானம். இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால்தான் இறைவனை பெற முடியும். அதனால் நாளும் என்னிடத்தில் இல்லை, இது இல்லையா, அந்த மாணிக்க வாசனை இத்தனையும் இருக்கு. ஆனா ஒரு யுத்தம் இல்லாத ஒரு மகனை தன்மையில் ஏறிட்டு கொண்டு பேசுறார். தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. நான் இந்த உலகத்தில் எப்படி வாடுகிறேன் என்றால் ஒரு ஓமை சொல்றார். தோளின் பாவை, தோற்பாவை என்று தோளால் செய்ய பொம்மலாட்டம் ஒன்று பழைய காலத்தில் நடத்துவார். பொம்மலாட்டத்துல ரெண்டு விதமான பொம்மலாட்டம். ஒன்று திரையை கட்டி திரைக்கு முன்பக்கத்திலே பொம்மைகளையே செய்து அதுக்கு மேல கயிறை கட்டி மேலே இருந்து கொண்டு கை விரல்கள் அந்த கயிறை அசைச்சு பொம்மை ஆடுறது மாதிரி காட்டுவார். இப்பதான் பெரும்பாலும் பொம்மலாட்டம் இப்ப நிறைய இருக்கு. இந்த இதை விட இன்னொரு பழைய காலத்து பொம்மலாட்டம் எப்படின்னு கேட்டா, திரை இருக்கும், திரைக்கு பின்னே ஒரு தோல், ஒரு ஆட்டுத்தோலை வச்சு வட்டமாக்கி அதுல சித்திரம் ஓவியத்தினாலே கலர்ல படம் எழுதிடுவாங்க. மன்மதன் மாதிரி, சிவன் மாதிரி, அல்லது ராமணன் மாதிரி, சீதை மாதிரி படம் எழுதிடுவாங்க. கீழே ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. இந்த தோல் பாவை அதுக்கு பிரடி வளர்க்கிறது. அந்த வளர்க்கூடிய திறமையில விழறதுல இந்த தோல் பொம்மையை கொண்டு போய் காட்டுனா அந்த ஒளி இதில் பூந்து திரையில ராவணன் மாதிரி பார்க்கிறவர்கள் திரைக்கு வெளியில உட்காந்துருப்பாங்க. அங்க வளர்ந்துருக்காரு, வெளிச்சமே இல்லாம இருட்டுல அவங்க உட்காரணும். அப்போ இந்த திரையில அந்த படம் விழும், சினிமா படம் மாதிரி அது அது அவர்கள் வழங்காது. அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப கீழே உட்கார்ந்து தலைக்கு மேல அந்த பொம்மையை ஆட்டி ஆட்டி அந்த நிழல்ல காட்டுவான். அந்த ராவணன் ஆட்டு முடிஞ்சு போச்சுன்னா தூக்கி எட்டி போட்டுவான். அப்புறம் ராமன் படத்தை அவசேசரமா இவனே பேசி அந்த தோல் பொம்மையை ஆடி காட்டுவான். இந்த பொம்மை என்ன பண்ணுச்சு, அந்த பொம்மை ஆட வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது இவன் கையில வச்சு ஆடினான், அதனுடைய காட்சி முடிஞ்சவனா தூக்கி எட்டி போட்டுவான். அந்த தோலின் பாவையானது எப்படி கூத்தாடி பிறகு கீழே போய் விழுந்து விடுகிறதோ, அதுபோல் தோளால் செய்யப்பட்ட இந்த உடம்பையுடைய நாமம் கூட திறந்து இந்த உலகத்துல கொஞ்சம் கூத்தாடிட்டு கரைச்சில உடம்ப போட்டு விட்டோம் அப்படின்னு அந்த இதை ஓமை காட்டுற. தோளின் பாவை, தோளால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை கூத்தாட்டாய், அது கூத்தாட்டு செய்து சுழன்று சுத்தி சுத்தி அந்த திரையில தன் காட்சி அளித்து விழுந்து கடைசியில அது வேலை முடிஞ்சவன தூக்கி போட்டு அந்த படத்தை. அப்படி வீழ்ந்து கிடக்கிற என்னை மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டானை. அப்படி இருந்த என்னை திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் குருநாதராக வந்து அவருக்கு உபதேசம் பண்ற போது அவருக்கு மால் என்பதை காட்டினார். மால் தான் மயக்கம். உனக்கு இப்ப உலகத்திலே ஒரு மயக்கம் ஏற்படுகிறது, அந்த மயக்கம் என்றால் என்ன அது கொஞ்சம் விளக்கிறார். மாலும், மாலு தானே, மாலும் அதாவது மயக்கமும், அந்த உண்மை வேண்டியில்லை, சும்மா சாதாரண மால் காட்டி மால் என்பதையும் உணர்த்தினார், மயக்கம் என்பதையும் உணர்த்தினார். அப்ப அந்த உண்மை உலக மயக்கம் என்பது ஒருவனுக்கு உலகத்துல இருக்கிற பொருளை பார்த்து ஏன் மயங்கிறானா, போன ஜென்மத்தில வினை, அந்த வினையினாலே உலகத்திலே மயக்கம் இருக்கு. சரி, இந்த வினை எதனாலே அவனுக்கு உண்டாயிற்று, அதற்கு முன்ன அறியாமையாக இருந்தார், அறியாமையினாலே பாவத்தை. சரி, அவனுக்கு அறியாமை ஏன் வந்தது, அப்ப ஆனாலும் அவனுக்கு அறியாமை கொடுத்த. இப்ப மால் என்ற மயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவனை புரிய வைக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை கண்டு அவன் மயங்குகிறான். இந்த மயக்கம் ஏன் அவனுக்கு வருதுன்னா பூர்வ ஜென்மத்து வினையால் உண்டாகிறது. வினையை அவனுக்கு உண்டாச்சுன்னா அவனுடைய அறியாமையால் உண்டாகிறது. அந்த அறியாமை ஏன் அவனுக்கு வந்தன்னா ஆணவத்தால் வந்து. ஆணவம் ஏன் வந்திருக்கா விட கிடையாது. ஆணவம் உயிரோடு என்றும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசம். ஆகவே அந்த ஆணவத்தை அவனுக்கு உணர்த்துவதற்காக மாலும் காட்டி, மாலோடு வினை காட்டி, வினையிலிருந்து அறியாமை காட்டி, அறியாமையிலிருந்து ஆணவத்தை காட்டி அவனுக்கு விளக்கம் செய்தார். வழி காட்டி அப்புறம் என்ன பண்ணார், இந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு மாணிக்கவாசகர் கேட்கிற போது சரியை பிரியை யோகம் ஞானம் என்ற நாலு வழிகளை காட்டுறார். வாரா உலக நெறியேறே, ஒரு உலகத்துக்கு நான் போகணும், ஆனா அந்த உலகத்துல திரும்பி வரவே கூடாது. திரும்பி வராததாகிய ஒரு உலகத்துக்கு நான் போகணும், அதான் மோட்சம் பேரின்பம். அந்த பேரின்பம் என்ற உலகத்துக்கு போனோம்னா திரும்பி உலகத்துக்கு வரமாட்டோம், அதான் வாரா உலகம். வாரா உலகம் நெறியேற, திரும்பி வராத பேரின்ப உலகத்துக்கு ஏறி போக, வழியோடு ஏறி போக கோலங்காட்டி குருநாதர் என்ற வடிவத்தை காட்டிக் கொண்டு ஆண்டானை என்னை ஆட்கொண்ட அந்த பெருமை. கொடியே என்கின்றோ கூடுவதே, கொடியேனாகிய நான் என்றைக்கு மோட்சத்திலே போய் அவனை அடையப் போகிறேன். அந்த குருநாதர் இப்ப என்ன மோட்சத்தில் இருக்கார், அந்த மோட்சத்தில் இருக்கிற குருநாதரை நான் என்று சேருவேன், அதாவது மோட்சத்துக்கு என்று போவேன்னா அர்த்தம். மோட்சம் வேண்டும் என்பதனாலே இது ஆனந்தமாலை. ஆனந்தம் என்றாலும் மோட்சம்னாலும் என்னதான். அடுத்த மாதிரி கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாகாய் கேடிலாகாய் அறிவே இல்லாத பெருமானே, கெடுவேன் கெட்டு போக வேண்டியவனாகிய நான் கெடுமா கெடுகின்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டேன். நல்ல வழியில போகாமையினாலே முழுக்க அழிந்து போக வேண்டிய நான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை நீ காப்பாற்ற வேண்டாம், என்னை காப்பாற்றாதனாலே இப்ப யாருக்கு பழி தெரியுமா, உனக்குதான். இப்ப கோபமா பேசுற, என்னை பேசின போது ரொம்ப சாந்தமா, பெருமானே உண்மையில குறையே இல்லைன்னு ரொம்ப அழகா சொன்னார். உன்னால் ஒன்றும் குறையில்லை, உன்னால் எந்த குறையும் கிடையாது, அப்படி இறைவன் மேல் குறையில்லைன்னு பேசிட்டு வர இங்க வரும்போது இவருக்கு கோபம் அதிகமா போச்சுட்ட. பேரின்பமாகிய வீடு இன்னும் கிடைக்கலங்கிறதுனால கோபம் வந்து நீ தாயா பழி செய்தாய், பழி கொண்டாய், எனக்கு மோட்சம் கொடுக்காமல் இன்னும் நீ பழியை ஏற்றுக் கொண்டிருக்கிறாய். உத்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்து அவர் திருவாரூர்ல போய் அந்த இறைவனிடத்திற்கு ரொம்ப கோபமா பேசுகிறார். பார்ப்போம் அந்த மாதிரியான நிலை இந்த பாட்டில பாடு. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பேட்டேன் என்று அதை சொல்ற. உனக்கு நான் விருப்பமா வந்து ஆட்சே, குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர், நான் எந்த குற்றமும் பண்ணல, என் கண்ணை குருடாக்கிட்டே கொத்தையினா குருடு அந்த குருடாக்கிட்டாயே என்று சொல்ற. நீரே பழிப்பட்டி இன்னொரு பார்த்து நீர் தாயா பழிக்கு காரணம், உனக்குதாயா பழி, எல்லா பழிவாவும் உன் மேல அப்படின்னு அந்த கோபம் தாளாத போது இறைவனையே பழிகாரனாக்கி பேசுகிற ஒரு பேச்சு கூட வந்துடும். அது மாதிரி மாணிக்க வாசகர் வாயிலே வராத ஒரு சொல் இந்த பாட்டுல வந்துட்டு, பழி கொண்டாய் இரே பழி கொண்டிருக்கிறீ பழி ஏற்று வச்சி, படுவேன் படுவதல் எல்லாம் நான் படுவேன் பட வேண்டிய நான் எல்லாம் படுவது நான், எல்லா துன்பங்களையும் நான் பட்டுக் கொண்டுதான் கேட்கிறேன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பட்டால் பின்னை பயன் என்னே, நான் துன்பப்பட்ட பிறகு துன்பு பயன் கொடுக்கிறேன் என்பதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று ஒரு கோபம் வந்துட்டு, அதனாலே பழிகொண்டாய் என்று சொன்னார். கொடுமானரக தருந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே, குருமணியே என் குருநாதரே, கொடுமானரகத்து அருந்தாமே மிக கொடியதான நரகத்திலே நான் போய்விடக்கூடாது, அருந்தாமே காத்தாட்கொள்ளும் என்னை காத்து காப்பாற்றும், நான் நரகத்துல போய் விழுந்தப்படாதபடி என்னை காக்க வேண்டும். நடுவான் இல்லாது ஒடிந்திருந்தால் நீ நடுமலையோடு இருந்து என்னை காக்க வேண்டும், நடுவாயும் இல்லாது நடுவை நடு நடு நீதிபதியாக நடுநிலையிலே நீ நிற்காமல் ஒழிந்தக்கால் பேசாமல் இருந்து விட்டால் நன்றோ எங்கள் நாயகமே, இது உனக்கு நியாயந்தானா, இது நல்லதா என்று கேட்ட. தனக்கு உடனே வந்து மோட்சம் கொடுக்கணும், இப்படி கொடுக்காவிட்டால் இது உனக்கு நல்லதல்ல, நீ நடுநின்ற பெருமான் பொதுவன், ஆகவே எனக்கு செய்ய வேண்டிய சிறப்பை நீ செய்யாதிருக்கிறதுனாலே இது உனக்கு அழகல்ல, நன்றோ நல்லதோ என்று நான் கேட்டு நீ பழிகொண்டாய் என்ற கோபத்தால் கூட இந்த பாட்டுல பாடிவிட்டார். தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ. இந்த இடத்துல இறைவனை தாய் என்பதாக சொல்லி பேசுகிறார். இறைவன் தாயாயிருந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் குழந்தையாக ஏற்று அவற்றுக்கு பால் கொடுக்கிறான். அதாவது அவர்களுக்கு வேண்டிய உணவு ஊட்டுகிறான். தனு கரண புவன போகம், போகம் என்பதுதான் உணவு, அதுதான் பால். தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் போகத்தை தந்தருள்கிறார். தாயாய் தாயை போல முலையை தன்னுடைய மார்பில் இருக்கின்ற நகிலை அதில் உள்ள பாலை உணவை தருவானே தருகின்றவனே. தாய் தன் நகிலால் பாலை குழந்தைக்கு கொடுப்பது போல உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் போகப் பொருளை ஊட்டிக் கொண்டிருக்கிறவனே. தாராதொழிந்தால் நீ அந்த உயிர்களுக்கு போகத்தை கொடுக்காது போனால் நான் என்ன ஆவேன்? சவலையாயி பால் இல்லாத குழந்தை எப்படி இழைச்சு போகுமோ அது போல இழைச்சு விடும். தாய் செத்து விட்டா குழந்தை மட்டும் இருக்கு, அந்த தாய்ப்பால் குழந்தை கிடைக்கலன்னா அந்த குழந்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கைகாலெல்லாம் சூம்பி இழைச்சு போயிடும். அப்படி இழைச்சு போற பிள்ளைக்குதான் சவலை பிள்ளை என்று பெயர். நீ எனக்கு காக்காது போனால் நான் சவலை பிள்ளையாக போய் விடுவேன். சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, அப்படி சவலை பிள்ளையா தான் நானும் போக போறேனோ என்னமோ தெரியல, நீ எனக்கு உதவாம இருக்கிறாய் என்று இறைவனிடத்திலே குறை சொல்ற. நம்பி இனித்தான் நல்புதியே, நம்பி எல்லாராலும் விரும்பப்படுகிற பெருமானே இனியாவது எனக்கு கொடு. இனித்தான் இனிமேலாவது இதுதான் கொடுக்காம போன போகட்டும், இனியாவது எனக்கு மோட்சத்தை கொடுத்துடுப்பா. தாயே என்று உன் தாழடைந்தேன், உன்னை தாயாகவே நினைத்து உன் திருவடியிலே நான் வணங்குகிறேன். தயானி என்பால் இல்லையே, தயானி நீ தயா, நீயே இரக்கமான் கருணையாளனாக நீ இருக்கிறாய் என்பால் இல்லையே. என்னிடத்தில் அந்த கருணையை காட்டல, உன் பேர் தயாநிதி, நீ தயா, நீயே தயாவாக தயவாக இருக்கிறாய். ஆனால் என்பால் இல்லை, என்னிடத்தில் அந்த தயவை காட்டாதவனாக நீ இருக்கிற. நாயேன் அடிமையுடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோம். நாயேன் அடியேனே ஆட்கொள்ளுகிற போது இன்னும் பல அடியார்களையும் நீ சீடராக ஏற்றுக்கொண்டாய். மாணிக்க வாசகர் அந்த திருப்பெருந்துறைக்கு போன போது அங்கே உள்ள இந்த சிவபெருமான் குருநாதராக சொன்னாதராக வந்து மாணிக்க வாசகர் மட்டும் சீடராக ஏற்கல, இன்னும் பல பேரை தனக்கு சீடராக வைத்துக் கொண்டார். அந்த கதையை சொல்ற. அடிமை உடனாக, அடியேனோடு கூட மற்றும் பலரும் உனக்கு உடனாக இருக்க ஆண்டாய், என்னோடு கூட இன்னும் மற்றும் பல பேரையும் ஒரு சேர நீ அடிமையாக ஆண்டாய். ஆனா ஆண்ட பிறகு என்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு மற்றவர்களும் அழைச்சிட்டு விட்ட, உன்னால் அடிமையாக ஏற்கொண்ட மற்றவரை நீ அழைத்துக் கொண்டாய், மோட்சத்து கொண்டு போய்விட்டாய், என்ன விட்டுவிட்டேன். நான் தான் வேண்டாவோ, நான் உனக்கு வேண்டாமா? என்ன வேண்டாம்னு கைவிட்டு நீ போயிட்டியே, மற்ற அடியார்களை எல்லாம் நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாம் உன்னுடைய முத்திக்கு அழைத்து கொண்டு போனியே, எல்லாரையும் ஒரு சேரத்தான் நீ அடிமை கொண்டாய், அப்படி இருக்க மற்றவரை ஏற்று என்னை இந்த உலகத்தை இட்டு விட்டாயே, நான் வேண்டாமா உனக்கு என்று தன் விருப்பத்தை சொன்னார். தனக்கு மோட்சம் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பதை இந்த பாட்டிலே தெரிவித்துக் கொள்கிறார். கோவே அருள வேண்டாவோ, எஜமானனாயிருக்கிற பெருமானே எனக்கு நீ அருள வேண்டாமா? எனக்கு நீ அந்த மோட்சத்தை கொடுக்காமல் இருக்கலாமா? கொடியேன் கெடவே அமையுமே, நீ மோட்சத்தை கொடுக்காவிட்டால் கொடியனாகிய யான் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்து பிறந்து கெட்டு போக வேண்டித்தானே எனக்கு வரும், அதுதானே எனக்கு அமையும் பொருந்தும், அந்த பிறவிதானே எனக்கு வாய்க்கும். ஆ ஆ என்னாவிடில், நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து நீ என் பக்கத்தில் வந்து நின்று ஆ என் அடியான் இப்படியா கஷ்டப்படுறான் என்று மனத்தில இரக்கம் நீ கொள்ளாவிட்டால், ஆ ஆ என்னாவிடில் என் பக்கத்தில் வந்து ஆவா என்று இறக்க சொல்லை நீ கூவாது போனால் என்னை அஞ்சேல் என்பாரோதான். என்னை பார்த்து நீ பயப்படாதப்பா, அந்த சிவபெருமான நான் உன்னை காப்பாத்துறேன் என்று யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாரா? அஞ்சேல் என்பார், என்னை பார்த்து பயப்படாதே என்று தைரியம் சொல்லத்தக்கவரா? இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வம் இருக்கிறது? வேறு தெய்வம் கிடையாது. ஏனென்றால் சாவார் எல்லாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் செத்து போகக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் வந்து சாக கிடக்கிற என்னை அவர்கள் காப்பாற்ற முடியாது. அவர்களும் என்ன போல ஒரு ஆத்மாதான். சிறு தெய்வங்கள் எல்லாம் இறைவனை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் ஆன்மாக்களே, அவர்கள் சாகிறவர்களே, அவர்கள் என்னை காக்க முடியாது. ஆக உன்னை தவிர அஞ்சியல் என்று ஆதரிக்கிறவர் இந்த உலகத்தை கிட்ட. செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள சாவார் எல்லாம் எல்லாரும் சாவார். சாவார்னா சாக மாட்டார்னு அர்த்தம் இல்ல, சாவார் செத்து போவார். எதிர்கால சொல். சில வார்த்தை என்ன பண்ணும், ஒரு சொல்ல கேட்ட உடனே அது வந்து எதிர்மறையாகவும் பொருள் தரும், உடன்பாடாகவும் பொருள் தரும். சமயத்தை ஏதாவது சாவா அவனா சாக மாட்டார் அப்படின்னு கூட அர்த்தம் ஆயிடும். ஆனா சாவார் இன்னைக்கு இல்லாதான் நாளைக்கு செத்து போவார். எதிர்காலவர் வினயர் சாவார் என்பது செத்து போவார் என்ற எதிர்கால வினை. எதிர்கால வினைதான் எதிர்மறை வினை போல சமயத்துல வேஷம் போடும். அந்த சொல்ல இடத்துக்கு தகுந்தாப்புல பொருள் பண்ண சாவார் எல்லாம் எல்லாரும் செத்து போவார்கள் எதிர்கால சொல்லாக வைத்து உரையன். என்னளவோ தக்கவாரன்று என்னாரோ. இதனால எனக்கு மட்டும் நீ மோட்சம் கொடுக்காமல் மற்ற அரியாருக்கு மோட்சம் கொடுத்திருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் உன்னை பார்த்து என்ன கேட்பாங்க. என்னளவோ தக்கவாத தக்கவாரன்று. இந்த மாணிக்க வாசக நேரத்தில் இறைவன் செய்வது தகுதி அல்ல என்னாரோ என்று உலகத்தவர் பேச மாட்டாரா? என்னளவோ என்னளவில் என் மாற்றி தக்கவாறு அன்று இறைவன் செய்வது நியாயம் அல்ல என்னார் என்று சொல்ல மாட்டாரா? சிவனை பற்றி குறை சொல்வார். மற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்து இந்த மாணிக்க வாசகர் மட்டும் உலகத்து நீ வச்சே இது நியாயமா என்று உன்னை பார்த்து மற்றவர் கேட்பார்கள். ஆகவே தேவையே தில்லை நடமாடி தேவே தேவனே தில்லை நடமாடி தில்லை தில் நடமாடுகிறவனே திகைத்தேன் நான் ரொம்ப தெளி அப்படி மயங்கி போயிருக்கிறேன். இனித்தான் தேற்றாயே என்னை பார்த்து கொஞ்சம் தெளிவிப்பாயாக, தெளிவித்து எனக்கு மோட்சத்தை கொடுத்து விடுவாயாக என்று கேட்டேன். இந்த பதிகத்திலே கடைசி பாடலுக்கு வருகிறோம். மொத்தம் 10 பாட்டு இருக்கணும். எனவும் 3 பாடல்கள் காணாமல் போய்விட்டன, 7 தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கடைசி பாடலில் இறைவன் தனக்கு செய்த சில அரிய காரியங்களை எடுத்து சொல்ற. நரிகை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய கண்ணன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய் பெருந்துறையாய் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே, நீ என்ன செய்தாய்? எனக்காக காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரை ஆக்கினாய். நரியை குதிரை நரிகளை குதிரை ஆக்கினார். குதிரையை பரியாக்கி என்று வரும். குதிரை என்றாலும் பரி என்றாலும் ஒரே பொருள் தான். பரி என்ற வார்த்தை குதிரை என்ன, இப்ப குதிரை பரி என்று ரெண்டு சொல் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்ப ஒரு பொருள் இரண்டு சொல் ஒட்டி வந்தது என்று பொருள்படுமா? ஹரி என்பது குதிரை என்றும் அர்த்தம் உண்டு. அதுக்கு இன்னொரு பொருள், அதாவது ஊர்தி வாகனம். பரி என்பதற்கு ஊர்தி அல்லது வாகனம் என்று ஒரு பொருள் இருக்கு. அதனால குதிரையை குதிரை என்ற வாகனமாக்கி கொடுத்தாய். மற்றவர்கள் ஏறி போவதற்கு குதிரையை ஒரு வாகனமாக நீ ஆக்கி கொடுத்தாய். கந்தர் அனுபவியில முதல் பாட்டு நினைக்கிறேன். நெஞ்ச கனகல்ல நெகழ்ந்தொரு சத்தருள் சண்முகான கட்ட பாட்டு. ரெண்டாவது பாட்டு ஆடும் பரிவேல் அணி சேவலன ஆடும் பரி வேல் அணி சேவல். இது ஒண்ணு இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஏறுதற்கு மயில் வாகனம், அவர் கொடியில் இருப்பது கோழி, கையில் இருக்கிற ஆயுதம் வேல். மூணு சொல்ற ஆடும் பரி. அந்த இடத்துல பரி என்பது அவர் ஏறி கொண்டு போகிற வாகனம். வாகனமாகிய குதிரையில் சொல்ல முடியாது. முருகனுக்கு அந்த இடத்துல மயில் தான். அதனால பரி என்ற வார்த்தை குதிரை என்று அர்த்தம் பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கூத்தாடும்படியான தோகையை விட்டு அப்படி இப்படி தோகையை விட்டு ஆடக்கூடியதாகிய ஒரு வாகனம் ஆடுகின்ற வாகனமும் ஆடும் பரி வேல் வேல் என்ற ஆயுதமும் சேவல் சேவல் என்ற கோழிக்கொடியும் என்று மூன்றையும் சொல்ற. அந்த இடத்துல பரி என்ற வார்த்தைக்கு குதிரை என்று பொருள் பண்ண முடியாது. ஏன்னா குதிரை அவனு கிடையாது. முருகனுக்கு ஏறுகிற வாகனம் மயில். அதனால அவர் மயிலை எந்த பொருள பயன்படுத்தினார், வாகனம் என்ற பொருளை பயன்படுத்தி இருக்கிறார். பரி என்பது பறிவது சுமப்பது த தாங்குவது என்று ஒரு பொருள். சங்க காலத்திலே ஒரு செய்யுள் இலக்கணம், செய்யுள் வகை, வெண்பாசிரியம் என்பது போல பரிபாடல்னு ஒரு வாக்கு. பரிபாடல்னு இதுக்கு ஏன் பேர்?

அவர் சுமப்பது வாகனமாக இருப்பது என்றதற்கு பொருள். அதனால இங்க குதிரைப்படி என்றால் குதிரையாகிய வாகனம் ஆக்கி நரிகளை எல்லாம் குதிரை என்ற வாகனங்களாக ஆக்கி கொடுத்து மதுரைக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார், ஞானம் எல்லாம் நிகழ்வித்து. அந்த இடத்துல ஞானம் என்ற வார்த்தைக்கும் ஒரு புதுசார்த்தம் பண்ணும். ஞானம் என்றால் எல்லாரும் உலகம் என்ற பொருள். திருக்குறள் கூட அந்த சொல் வருது, உலகம் என்ற பொருள். ஆனா இந்திர ஞானம் என்று அர்த்தம். ஞானம் என்பதற்கு இந்திர ஞானம் வித்தை. ஞானம் எல்லாம் இந்திர ஞான வித்தியை காட்டி இதுவே ஏறி வந்து சோபெருமான் என்ன பண்ணார், பல வித்தைகளை காட்டினார், இந்திர ஞான வித்தை காட்டினார். ஆக உலகமெல்லாம் நிகழ்வித்துன்னா உலகம் முழு ஓட்டி காட்டினார்னு அர்த்தம் இல்ல. மதுரையில தான் இருந்தார், அரசன் தான் குதிரையை ஓட்டினார். இன்னைக்கு குதிரையை ஓட்டி காட்டினார். அன்னைக்கு ராத்திரியே அந்த குதிரை எல்லாம் நரிகளாக மாறும்படி செய்து காட்டினார். நரிகள்லாம் ஓடி போன பிறகு மாணிக்க வாசகரை கொண்டு போய் சுடுமல்ல நிறுத்தினார்கள். அந்த சுடுமல் நிறுத்தவுடனே ஆற்றுல திடீர்னு வெள்ளம் வரும்படியா உத்தரஞ்சாலம் காட்டினார். வெள்ளம் வந்தபோது உடப்படைக்கணும்னு எல்லாரும் சொன்னார்கள். அப்ப வந்தி என்பவள் தனக்கு உடைக்கிறதுக்கு உடப்படைக்க ஆள் இல்லையேன்னு ஏமாந்த போது இறைவனையே குறிக்காரனா போல் விட்டுக்கு விட்டு வாங்கி உண்டு வேடிக்கை காட்டினார். கடைசியில பாண்டியன் அடிக்க முதுகில கரம்படிப்பட்டு தான் பத்த அடி அவனுக்கே திருப்பி உழைச் செய்தார். இதெல்லாம் இந்த ஞானம். இந்த ஞானம்ங்கிறது குதிரை மேல் வந்தது மட்டுமல்ல, அதிலிருந்து தொடர்ந்து குதிரை மேல் வந்தது. வந்த குதிரையை மறுபடியும் அப்படி நரியாக்கினது, வைகை ஆற்றிலே தண்ணீர் வரவழைத்தது. அதற்கு பிறகு வந்திக்கு கூலியாளா போனது, அங்கிருக்கிற பாண்டியன் மேல் பெறம்படி கொடும்படி செய்தது, அத்தனையும் இந்திர ஞானங்கள். பரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் இந்திர ஞானம் என்றார். இப்படி வருகிற வார்த்தை இருக்கிற ஒரு குறை சொல்லு சொல்ல, முதற்குறை இடைக்குறை கடைக்குறைன்னு ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனா அதுல என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு எழுத்து மட்டும் குறையும். இதுல முழுசா சொல்லே காணும், இந்திர ஞானம். அதுல இந்திர என்ற ஒரு சொல்லே கெட்டு போய் அப்படி வரலாம், அப்படி கூட வரலாம் என்று வடமொழியில ஒரு இலக்கணம் இருக்கா, அதுக்கு பெயர் ஏகதேசம். ஒரு முழு சொல்லில ஒரு இடம் மற்றும் ஒரு பகுதி மட்டும் வந்து நின்று முழு சொல்லினுடைய பொருளை தரும். ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தண்ணன் மதுரை எல்லாம் பெரிய தண்ணன் அத சொல்ல புரிச்சு. தண்ணன் என்பவன் பாண்டியன். அந்த பாண்டியன் பேரு மாணிக்க வாச சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அவனுக்கு பெரிய என்ற ஒரு அடைமொழி, அதான் பெரிய அன்பின் வரகுண தேவன். அவனை முழுக்க அடிச்சு காட்டுறியா, இந்த பெரிய தன்னங்கிறது யார் என்று நமக்கு தெரியாத போது இந்த மாணிக்க வாசகருக்கு பின்னே வந்த பட்டினத்தார் விளக்கம் சொல்ற. ஆக பெரிய அன்பின் வரகுண தேவன், பெரிய அன்புன்னு ஒரு பாட்டு பாடல பாடிட்டார் மாணிக்க வாசகர் ஒருத்தர். பெரிய அன்பருக்கு என்னை உரியனாக்கினார். இங்க பெரிய தன்னன் வேற சொல்ற. அப்ப பெரிய தன்னன் என்று சொல்வது அந்த வரகுணவாணியன் தான். அதனால் மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் வரவுணனே வரவுணவான் காலம்தான் என்பதற்கு பெரிய அன்பன் ஒரு சொல், பெரிய தன்னன் என்று சொல்கிற சொல், இவைகள்லாம் ஆட்சிகளுக்கு நாம் கிடைக்கிறது. இதெல்லாம் சரியா புகுந்து படிக்கிறது இல்ல. இந்த சொல்லுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஏ பெரிய மாமன்னன் பெரிய தன்னன்னா என்ன பண்ணிட்டாங்க, மாமன்னன் மாமன்னன் ஆகிய இந்த பெரிய தன்னனுக்கு பின்னே ஒரு ஆசிரியர் அவர் உடல் ஒரு நூற்றாண்டுல பின்னே வர்றாரு. இவர் 9 மாணிக்க வாசகர் 10 நூற்றாண்டுலே பா பசங்கத்தார் வந்து விளக்கம் சொல்லியிருக்கார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பெரியதன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் மதுரையில் இருக்க மக்களை எல்லாம் மயங்க வைத்த திருப்பெருந்துரை பெருமானி, அரிய பொருளே காண்பதற்கு அரிய பொருளாக இருக்கிறவனே, அவிநாசி பாவமே இல்லாதவனே, அழிவே இல்லாதவனே, நாசி நாசம் செய்வது, நாசம் அழிவு, நாசி அழிவை செய்வது, விநாசி ரொம்ப அழிவை பேரழிவை செய்வது, அவிநாசி தொட்டு ஆனா செட்டு பேரழிவையே உண்டாக்காதவன், எந்த அழிவையும் வராமல் காக்கிறவன், அவன் தான் அவிநாசி. அவிநாசின்னு ஒரு ஊர் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல. அந்த அவிநாசிங்கிறதுக்கு இதான் அர்த்தம் சொல்றாங்க அந்த ஊர் சலபுராணத்தை. ஆகவே இறைவன் எந்த அழிவையும் உண்டாக்காமல் காப்பாற்றுகிறவன் அவிநாசி. அப்பா அப்பனே ரெண்டும் சேர்த்து படிப்பாங்க சில பேர், அவிநாசி அப்பானா அவிநாசி அந்த ஊர்ல இருக்கிற அப்பா. அப்ப இந்த பாட்டு பாடும்போது அவிநாசி என்ற ஊர் இவருக்கு ஞாபகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப சொல்றதெல்லாம் மதுரையனுடைய கதை. மதுரையனுடைய கதையை சொல்ற போது திடீரென்று ஒரு கொங்கு நாட்டில் இருக்கிற அவிநாசி என்ற தலத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவிநாசி என்பதே அவனே விழி. ஏ அவிநாசியே, ஏ அப்பா என முன்னேறி வர்ற அரிய பொருளே, அவிநாசியே, அப்பா, பாண்டி வெள்ளமே அப்படின்னு வர்றது எல்லாம் விழியாரு. பாண்டி நாட்டிலே கருணை

0: சிறப்பாக வந்தவனே, தெரிய அறிய பெருஞ்சோதி, அறிந்து கொள்ள முடியாத ஜோதி வடிவமாயிருக்கிற பெருமானே, செய்வதொன்றும் அறியேனே. நீ இந்த பேரின்பத்தை எனக்கு கொடுக்காவிட்டால் நான் இந்த உலகத்தில் என்ன செய்தென்றே தெரியவில்லை. எனக்கு எப்படியாவது அந்த ஆனந்தத்தை தந்தவிட என்று விண்ணப்பிப்பதனாலே இது ஆனந்தமாலை என்ற பகுதியாக அமைந்திருக்கிறது. ஆனந்தமாலை என்ற பகுதியை நான் நிறைவு செய்கிறேன்.
1: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம் பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நால்வரி பெருமக்கள் அவதரித்த நாட்டினுடைய பேராது நமக்கு தெரிய வேண்டாமா? நாம சைவம் செய்கிறோம். குருஞான சமுத சுவாமிகள் எங்கே அவதாரம் செய்தார்? சீர்காழி. மாணிக்கவாச சுவாமிகள் பாண்டி நாட்டுல, திருவாதவூர் மதுரையை பொறுத்தவரை. நால்வரி பெருமக்கள் திருவாதா நாடாதிரி, ஊர் திரிட்டு நாடாதிரி, பாண்டி நாட்டுல, சோழ நாட்டுல. இவங்க ரெண்டு பேரும் திருமலை பாடினாங்க. ஊர் இதுனா நமக்கு அடிப்படையில என்னைக்கு மறக்காது, மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயங்கள். இவருடைய பெற்றோர்கள் திருநாமம் தெரியணும், இவருடைய ஊர் பேர் தெரியணும், நாட்டின் பெயர் தெரியணும். தெரிஞ்ச சைவ மக்களாக நாம உயிர் பூசுறோம், சனிதான் சிவபூஜை பண்றோம், கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு நிறைய பாடலாம் உண்டாந்து ஊத்துறோம். ஆனாலும் இந்த கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு மூல காரணம் நால்வர்கள் மக்கள். அவர்கள் இல்லைன்னு சொன்னா நமக்கு பூமி கிடையாது, பஞ்சாட்சர மந்திரம் கிடையாது, தேவார திருமுறைகள் கிடையாது, வேத சாஸ்திரங்கள் கிடையாது. அவர்கள் நாலு பேர் வரப்போய் தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. சொற்கோவும் துணிபுற தோன்றலும் நம் சுந்தரனும் சிங்கோல வாதமூர் தேசிகனோ முற்கோலி வந்திலரே, நீர் எங்கே மாமரை உண்டான் எங்கே பெருமக்கள் திருவாதாரம் செய்யணும்னு சொன்னா மந்திரமாவது நீர் என்று ஆணைத்திரமா சொன்னா ஞான சமுத பெருமான் இல்லைன்னா குண்டாண்டியனுடைய உடம்புல அப்படியே ஊதிய அணிவிச்சு வெப்ப நோயை தீத்த அந்த பெருமான் வரலன்னு சொன்னா தெரியுமா? அழகா சொல்ற ஒரு அப்படி நாமக்கரசு பெருமானையும் சுந்தர பெருமானையும் இந்த பூலகத்து அந்த அழகான ஒரு புண்ணிய நாடு திருமுனைப்பாடு என்ற நாடு. அந்த நாட்டிலே ஒரு அற்புதமான ஊர் பேரை பாருங்க, ஊர் பேரே அழகா இருப்பாங்க. இவ்வகைய திருநாட்டில் என்னை பல ஊர்களோ என்றும் மெய் வளங்கள் உங்க வருமே என்ன என ஆங்கு அவற்றுள் சைவ நெறி பலம் ஏனோ பாலிக்கும் தன்மையினான். தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் நம பார்வதி பகையே. இந்த அற்புதமான நாட்டுல எத்தனையோ உயர்ந்த சேத்திரங்கள் இருக்கு, அதுல ஒரு அருமையான சரம் சைவ நெறி தலம் ஏழம் பாலிக்கும் தன்மையினால் ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியாகிய அந்த ஞான சூரியனை அப்படியே பிரகாசிக்கின்ற ஒரு அருமையான ஊர் அது. சைவ நெறி தலம் ஏழும் பாலிக்கும் தகைமையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர். சிவம் பெருக்கிறது மேலான சிவபெருமான் புகழையெல்லாம் பெருக்கக்கூடிய திரு இருக்கிறதே செல்வம். அந்த திரு செல்வத்தை உடைய ஊர் திரு ஆமூர். சிவம் பெருக்கிற செல்வத்தை நிறைய கொண்டு நமக்கெல்லாம் தரக்கூடிய திரு ஆமூர் இருக்குது, அதன் பேர் திருவாமூர். திருவாமூர் திருவாமூர் சொல்ற உன முதல்வர் திரு ஆமூர். ஞான செல்வத்தை கொடுக்கின்ற ஊர் அந்த ஊர் பேருனா திருவாமூர். ரெண்டு காரணம் திருவாமூர் திருவாமூர் சேக்காறு பெருமான் தவிர இப்படி யாரும் சொல்ல முடியும். என்ன அற்புதமா சொல்றவங்க, அந்த ஊர்ல நமக்கு ஞான சூரியன் அவதாரம் பண்ண இருக்கிறான். அந்த திரு இருக்கிறது, அந்த திரு உலகத்திற்கு ஆகின்ற ஊர். திருநாவுக்கர சுவாமியிட ஒரு திரு செல்வம் இருக்கிறது, ஞான செல்வம். அந்த ஞான செல்வத்தை ஆக்கக்கூடிய ஊர், அதனால அது பேர் திருவாமூர். திரு ஆமூர் திருவாமூர், அந்த நகரத்தின் பேர் என்ன திருவாமூர். அந்த அற்புதமான கஷேத்திரத்துல உயர்ந்த குடிமக்கள் எல்லாம் வாழ்கிறார். அதுல ஒரு அருமையான குளம், வேளாளர் குளத்திலே குறுக்கையர் என்ற ஒரு பகுதியை சார்ந்த குளம் உண்டு. சைவ வேளாளர்களே குறுக்கையர் தன் குளம் அங்கு குடி விளங்குகிறது. அங்கு ஒரு அற்புத பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தார். அவர் பேரன் பார்க்கணும். அக்குடியின் மேல் தோன்றலால் ஆய பெருந்தன்மையினார் மிக்க மனையரம் புரிந்து விருந்து அழிக்கும் மேன்மையினார் ஒக்கல் வளர் பெரும் சிறப்பில் உளரானார் உளரானார் திங்கி நிலவும் பெருமை திகழ வரும் புகழனார். நம பார்வதி பதையே அகர மகாதேவா. சுற்றத்தாருக்கெல்லாம் விருந்து கொடுப்பாராம், சிவனடியாருக்கெல்லாம் விருந்து கொடுப்பாராம், நல்ல ஐந்தர தர்மத்தை விடாமல் செய்வாராம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையார் உளரானார் உளரானார். அவர் இந்த உலகத்திலே எதற்காக அவதாரம் பண்ணாரோ அது நினைவாக செய்வார் வாழ்ந்தார். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகிதிலால் தோன்றலில் தோன்றாவன் என்று திருவள்ளுவர் அழகா சொன்னார். தோன்றில் புகழோடு தோன்றுக, உலகத்தில் வந்த அந்த புகழோட வாணியா இத வளைவிட அவரை சுட்டு அவர்கிட்ட அது எப்படி முடியும்? தோன்றில் புகழோடு தோன்று, பிறந்த உடனே எனக்கு புகழோடு அதை நினைச்சிட்டு வர முடியுமா? தோன்றில் புகழோடு தோன்றுக, அகதியிலார் அப்படி இல்லாதவங்க தோன்றிலே தோன்றாமல் பிறக்கணும். சனியும் செத்து போனாச்சுதான் புகழோட என்ன புகழ்? சிவ மனம் கமகின்ற புகழ். அந்த புகழனார பேரே புகழனார். என்ன அவர் பத்திரா? அவர் உடலான வாழ்க்கையில எதற்காக வந்தாரோ அதற்காக வந்திருக்கிறார். அப்படி திருநாமம் புகழனார் நல்ல பேர். அவர் திருமனைவியார் பேர் பார்ப்போம். அடுத்த பாட்டு வேணும். புகழனார் தமக்கு உரிமை பொறிவில் குல குடியுங்கள் மகிழ வருமானம் உணர்ந்த மாதினியார் மாதினியார் மணிமயிற்றில் நிகழ மலர் செங்கமல நிறை இதழி இதழின் அகவையினில் திகழ வரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். ஹரஹரம பார்வதி பதையே மகாதேவா. அற்புதமான புகழனாருடைய திருமனைவியார் துணைவியார் திருநாமம் என்ன? மாதினியார். மாதி இனியார் அவங்களை போற பெருமையுடைய மாதி இனி யாரு வரப்போறா? அது பேர் அப்படி அமைஞ்சிட்டு போயிருக்க மாது இனியார். இந்த போற ஒரு அருமையான கற்புக்கரசி உலகத்துல திருநாமத்துறை சுவாமி உலகத்துக்கு கொடுத்த அந்த நாயகி போல வேற யாரும் வர முடியுமா? இனிமே அந்த கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பேர் மாதினியார். மாது இனிமையுடையார். பெண் குலத்துக்கு தாய்ம குலத்திற்கு இனிமை சேர்க்கிற தாய் அந்த தாய். புகழனார் திருமனைவியார் திருநாமம் மாதினியார். பேர் மறக்க முடியாத புகழனார் மாதினியார் எப்படி பேர்? அது மேல உயர்ந்த திருநாமம் புகழனார் மாதினியார். இந்த அற்புதமான தம்பதிகளுக்கு திகழ வரும் திரு அணைய திலகமதியார் பிறந்தார். ஒரு அற்புதமான பெண் குழந்தை திரு அவதாரம் செய்ய அது மகாலட்சுமி. உமாதேவியருடைய திருநாமம் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அவதாரம் செய்கிறார். அம்மா பேர் என்ன? திலகபதியார். சரி, ஒரு பெண் குழந்தைனா வேற ஆம்பள் பிள்ளையா இல்லையா அப்படின்னு கேட்டுவாங்க. அதுக்காக பேசிட்டார் வருவன அடுத்த அந்த திலகபதியார் பிற அம்மா போயாச்சு. தன் தமக்கேகாலுக்கு வரக்கூடிய கணவனாலும் போயிட்டான். திலகபதியார் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு இது என்ன வாழ்க்கை? நிலையில்லாத வாழ்க்கையா இருக்கு. இந்த சமயத்துல அவர் உள்ளத்தை கவர்ந்தது சமண சமயம். அவன் நிலையில் உலகம் நிலையில்லாதும் அவன் சொல்றான் நம்மளா எல்லாருக்கும் இறக்கமா இருக்கணும். உலகம் நிலையில்லாது, ஆகவே நாம் எல்லாரும் பஞ்சிலிருந்து ஆடை எடுத்தோம்னா அந்த பஞ்சில் இருக்கிற புழுக்களை கொன்றோம். ஆனா நம்ம அந்த ஆடை உறுத்தப்படாது. தலைமுடியை வளர்த்தனம்னா ஏகப்பட்ட பிளான் வளர்ந்துடும். அதாவது தலைமுடியை மொட்டை அடிக்கிறது போய்டா ஒவ்வொரு முடியா பிடிச்சு பிடிச்சு கிச்சு போடணும். இப்படி ஒரு மகமியா கொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம் குறுகினார். வெளியே பார்க்க ஜீவகாரியம், ஆனா உள்ள கூட அட்டூரியம். அப்படிப்பட்ட சமண சமயத்திற்கு மருணிக்கார் தாவிட்டார். உலகம் நிலையில்லாது என்று சொல்லக்கூடிய புத்த சமண சமயத்தினுடைய ஏமாற்று ஜாலத்துல தன்னை இழந்தார் மறுமையா. அம்மாவுக்கு சடிச்சு இந்த தம்பி உலகத்துல வாழ வேண்டும் நினைச்சு நாம் முன்னுலகு செல்ல முடிவு எடுத்த முடிவை மாற்றினோமோ அந்த தம்பி இன்னைக்கு இழந்துட்டான். கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை. கடவுள் உண்டியில் முட்டா கோரிச்சுடன் காட்டு மரானின்னு சொல்ற கூட்டத்துல போய் சேர்ந்துட்டானே நம்ம தம்பி சமண கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி அவன் அதுல போய் சேர்ந்துட்டானே என் பிள்ளை யாருமே பிள்ளைன்னு இந்த அம்மா ஆடுது. அங்க அவன் போனானே தோண்டின் புகழோடு தோன்றுக அங்க போனா அங்க அவங்க படிக்காதா இவர் படிக்கிற சமண சமயத்துல அப்பா இப்படி ஒரு அருமையான தலைவர் நம்ம கிடைச்சாரு. அவங்க எல்லாரும் தர்மசேனர் பட்டம் அனுப்பிட்டாங்க. சேனன் சேனன்ங்கிறது அந்த சமண சமயத்துல பின்னால் வரக்கூடிய வார்த்தை. அந்த தர்மசேனர் பட்டத்தை அவர் கொடுத்தாங்க. மறுபடியும் பேர் மாறிச்சு மறு ஆக அந்த பேரோட அவர் அங்க மாறிச்சா இருக்க இந்த அம்மா அழுது. ஏன்னா அழுது என் தம்பி போயிட்டான சாமி நான் என்ன செய்வேன். அந்த அம்மா திருவதிகை பெருமான் முன்னால அழகா திருப்பணி செய்துட்டு இருக்குதான். என்னதான் செய்து பாருங்க புலபதமுன் திருவடரும் பணிமாறிவதற்கு முன்னால இந்த அம்மா எழுந்து நீராடி அரசாணம் செய்து அந்த திருவதிகை கோயிலுக்கு பணிமாறி அழகாக அழகிட்டு வெடிக்கிட்டு சுத்தப்படுத்தி உறவாறு பணி செய்த அந்த அம்மா எப்போ புலபதமுன் காலையில் 9 மணிக்கு எந்திக்க முடியல என்ன 8 மணி ராத்திரி மணி அப்படியே சுட்டியை பார்த்து போட்டு ராத்திரி 3 மணிக்கு படுத்து 9 மணிக்கு ஆபீஸ்க்கு 9:30 போனோம். 9 மணிக்கு வெடியை கொண்டாந்து ஊத்துவா சனியை எந்திக்கல இல்லையா 9:30 ஆபீஸ் போனேன் எல்லாம் எங்க பகுதியில சென்னையை பற்றி இல்லை என்ன வெண்ணியை ஊத்துருவோன்னு அது முடிச்சு அந்த அந்த பிரேதம் முடிச்சு பாக்க 9:20 ஆயிடுச்சோம் அப்ப பல்லு நாளைக்கு தேய்ச்சிக்கிடுது என்று சொல்லி எந்திரிச்சு சாப்பாடு மட்டும் விடாது ஏழு இட்லி ஒரே இட்லியா தின்னு சிட்டி பஸ் பிடிக்கிறது எங்க பக்கத்துல அப்படி இல்லை அம்மையார் உலர்பதன் திரு அழகு பனிமாறி புனிரு அகன்ற நலமணி ஆண் ஆண் சாணத்தா நன்கு திருமெடுக்கிட்டு மலர் பொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். ஹரகரம பார்வதி பதையே அருமையான திருப்பணி நம்ம ஆனாலும் அந்த மனசுல ஒரு பெரிய சுமை. என்ன சுமை பிரசங்கத்தை முடிக்க மாட்டானான்னு உங்க மனசு சுமை இருக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் பஸ் பிடிச்சு ஊருக்கு போனேன் இவர் பிரசங்கத்தை முடிக்க மாட்டாரான சுமை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏறுது. அந்த சுமை இல்ல இது எந்த சுமை என் அருமை தம்பி சமண சென்று போயிட்டான். இதுக்காக தானா வாழ்ந்து ஏனோ பணி செய்யும்போது அழுதுகிட்டே இந்த அம்மா அழுதுகிட்டே அத நான் சொன்னேன் பெரியவன் சேகர் பெருமான் அழகா சொன்ன மூலம் மன கவலையினால் முற்றவரும் துயர் உழந்தா உழந்தார் துயர் துயரம்னு அப்படி போயிருக்க அம்மையாருக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்கிறாங்க. தூண்டு தவ விளக்கு அணையார் தவ விளக்கு அம்மா நான் தவ முனி விளக்கு அம்மா தவ விளக்கு அதை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல முறையில தூண்டிவிடுது. இருளாகிற இருளை விளக்குகின்ற அளவிலே ஞானத்தை பிரகாசிக்கு கீர விளக்கு தூண்டுதவ விளக்கணையாறு சுடருணி பொழுது என்னை ஆண்டு அருளினார் ஆண்டு அருளினீராகில் அடியே என் பின் வந்தவனே ஈண்டு வினை பரசமய குறி நின்றும் எடுத்து அருள வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரான். பரமேஸ்வரா என் அருமை தம்பிய அந்த சமண சுமை குழியிலிருந்து எடுத்து அழுதார் உன்னை பெறலாமே சாமி நேர அங்க ஒரு தூது விட்டான். யாருக்கு தர்மசேனருக்கு ஒரு தூது கண்ணுக்கு தெரியாத தூது அது நேர வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அந்த தூது இந்த ஒரு தூது கண்ணுக்கு தெரியாத தூது விட்டார் சாமி, அதான் சூர நோய். நேர பரமேஸ்வரன் வயிற்றுல போய் பிடிச்சிட்டு வயிற்றோடு துடக்கி முடக்கிட கூஞ்சாயினவாறு எம்மன் மாதிரி வந்துட்டான். வயிற்றோடு குடரோடு துடக்கி முடக்கிடங்கள் அவரை சொல்ல பின்னர் பாடப்பட அந்த தேவாரத்துல அந்த சூரியன் எப்படின்னா அவரை பாடப்படுத்துச்சு. அப்படியே குடற அப்படியே பதிக்குது, பயங்கரமா இருக்குது, துடக்கி முடக்கிட படிக்கும் போது அப்படி தூக்கம் எல்லாம் போகுது பாத்தீங்களா. வைத்தியமணி சூரியன் அப்படி தொடக்கி முடிக்கணும் எப்படி தூக்கம் எல்லாம் ஓடுது, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. என்ன கிருஷ்ணனுடைய அந்த மாதிரி சூரனை வந்துச்சு. உருகாரே பிறகு அவங்க என்ன சொன்னார்களா, கையில மயில் தொகை வச்சு ஐயோ நம்ம தானே தலைவருக்கு தானே தலைவராகிய தர்மசேனருக்கு எத்தனை நிறங்களும் உடன்பிறப்புகளும் என்ன செய்து அப்படியே நல்ல மயில் தொகையை வச்சு சூழ்நோயை நீக்கிறது. மந்திரங்களை சொல்லு, சூழ்நோயும் போக சூழ்நோயும் போக மந்திரம் சொல்லு போகுமா. மெயின் சுவிட்ச்ல இருந்து வந்திருக்கு, கரண்ட் அங்கிருந்து வந்திருக்கு, அங்க சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணாத்தான் இது போகும். இந்த வால் புழக்கை முயற்சி பண்ணி பார்க்க, வால் புழக்கை என்ன செய்ய முடியும், மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு. இவங்களுக்கு தெரியுமா மந்திரத்தெல்லாம் சொல்லிச்சுன்னா அன்றைக்கு பாண்டிமன்னனுடைய அவைக்கிடத்திலே எண்ணாயிரம் சமர்களும் பாண்டிமன்னனுடைய எப்படி நீக்கிறதுக்கு வேதனைப்பட்டு தோல்வியடைந்தார்களே அது போல இவரும் தோல்வியடைந்தார். இவருக்கு நாளுக்கு நாள் குடிக்கும் துடிக்க சாப்பாடு கிடையாது, உறக்கம் கிடையாது, ராத்திரி பூரா பயங்கரமான சூழ்நோய் அந்த வயிற்றுல போட்டு எப்படித்தான் வந்ததோ அவருக்கே தெரியல. நம்ம ஒழுங்கத்தான் இருக்கிறோம், நமக்கு இந்த நோய் வர வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் தர்மசேனன் நினைக்கிற கொடுமை பல செய்தன நான் அறிஞ்சேன். ஒரு கொடுமையும் செய்ய எனக்கு இப்படி நோய் இருந்தது, இந்த கடவுள் அப்படுமா கொடுமை செய்ய நல்லா இருக்கும், கொடுமை செய்யாது எனக்கு இந்த நோயை கொடுத்துக்கிறாரு. நீ எவ்வளவு திசை பக்கமே திரும்பி எத்தனை பேர் அந்த தர்மேசனருக்கு அந்த சூழ நோயை தீர்க்க யாராலும் இயல ஒரு முடிவு. நமக்கு ஒரே வழி தமக்கையாற்ற போய் சொல்லி மருந்து
3: வாங்குறதா.
2: அந்த அம்மாட்ட தூது விட்டார், தூதர்கள் போனாங்க, அம்மா உங்க தம்பிக்கு பயங்கரமான சூழல், நீங்க வந்து பார்த்து குணப்படுத்தணும் கூப்பிடுற. சமண பேகத்துக்கு நாவல் தேவாலயத்துக்கு திருமுறைகளுக்கு படிச்ச சீர்தனால போயிட்டு போகுது. எதுக்கு அங்கெல்லாம் போனோம், நம்மகிட்ட நிறைய பீரோ நிறைய வைர நெக்லஸ் ஏகப்பட்ட முத்து மாலைகளா நமக்கு இருக்கு. சாமி பெரியவர்கள் அப்படி நால்வர் பெண்களை கொடுத்துருங்க, இதை வச்சாஞ்சு மேல அழகா அணிந்து ஆபரணம் அணிஞ்சு சந்தோஷமா இருக்க விட்டு அதை விட்டுட்டு சாக்கடையில உடைஞ்ச பிளாஸ்டிக் வழியில அதை போயிட்டு இருக்கமா. நம்ம இங்கே நம்மையா தம்பிக்காக சமண பள்ளிகளுடைய இருக்கிறதுக்கு நம்ம வரமாட்டேன்னு சொன்ன உத்தரவையும் தூண்டிதவன் விளக்கணையா கொள்கை பத்திரா கொள்கையின் தங்கம் யாரு திலகவதியார்னா. இப்படிப்பட்ட அம்மையா இந்த மாதிரி உறுதி போடணும். எனக்கு தெரியும் எங்க அக்கா இப்படிதான் சொல்லுவாங்க. சரி வேற வழி இல்லை, ராத்திரி ஒரு ராத்திரியா ஒரு வெள்ள துணியை போட்டு தலையில மூடிக்கிட்டு சமணங்களுக்கு தெரியாம இரவோட இரவா காலையில மூணு மணிக்கெல்லாம் பாரதபுத்திரத்திலிருந்து திருவதிக்கு வந்துட்டார். காது குடுது இந்த சொல்ல கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. அக்கான்னு சொன்ன ஒரு தம்பிக்கா வாழ்ந்தோம், அந்த தம்பி எங்கேயோ போயிட்டார், திரும்பி வந்திருக்கிறார். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பாதத்துல விழுந்தார், அம்மா அக்கா மனுஷன் நான் செய்து தப்பெல்லாம் மன்னிக்கிறேன். சரி எழுந்து எழுந்து எழும்ப சொன்னார். எழுந்து சொல்லிட்டு இந்த நிலை மாறணும்னா எல்லாம் அல்ல சிவபெருமான் திருவடியை வணங்கணும், விபூதி பூசணும், அவருக்கு பணி செய்யணும். சம்மதமா? அம்மா கேட்கிறான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன் என்று. திருநாவுக்கரசுங்கிற திருநாம பரமேஸ்வரனே அவருக்கு விடங்கன, அந்த பேர் சாமி விட்டவே இல்லை. திருநாவுக்கரசு அந்த சாமி கிட்ட பேர் அது சந்தோஷமா என்ன சொல்ற திருவாழன் திருநீரு திலகவதியார் அடிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து தமக்கு உற்றவிடத்து உயிர் நெறி தருவாராய், தமக்கு உற்றவிடத்து உயிர் நெறி தருவாராய், தம் முன் வந்தார் பின் தாம் வந்தார் நம பார்வதீபதையே திருநீரு திருவாடன் திருநீருலாம் செல்வ நெடுமாடும் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வு செல்வன் கடலேற்றும் செல்வன் நமக்குலாம் செல்வன் யாரு கேட்டா கோடீஸ்வரன் சிவபெருமான் தான். கொட்டையூரில் கோடீஸ்வரத்தை மாணிவார் அப்ப சுவாமி திருத்தாண்டகத்துல கும்பகோணம் பக்கத்தில் கொட்டையூர்னு பரவிடுச்சான். அந்த சுவாமி பேர் கோடீஸ்வரன். கோடி வேணும்னா தங்க வடிக்கு போகக்கூடாது, இங்க வந்து படிங்க கோடீஸ்வரர் கோடி கோடியா கொடுப்பாரு. அங்க ஏமா தவிர விட்டாங்க எல்லாரும் நான் பயிர் எத்தனை இங்க பாருங்க அழகா கொடுப்பார் கோடீச்சரன் சாமி பேர். அந்த மாதிரி திரு செல்வத்தை கொடுப்பது விபூதி. பூதினா ஐஸ்வர்யம், செல்வம் பி என்றால் மேலான தனக்கு மேல் இல்லாத ஐஸ்வர்யம் விபூதி, மேலான ஐஸ்வர்யம். ஆகவேதான் அர்த்தமாவது அர்த்தமதாவது நீர் சுவாமி அர்த்தம்னா செல்வம், செல்வத்துக்கு செல்வம். அப்படிப்பட்ட விபூதியை பெரியவங்க கொடுக்கும்போது இப்படிதான் கொடுப்பாங்க, தேர்முத்திரம் தங்கத்தை கொடுக்க மாதிரி பொருள் கொடுக்கும்போது பொற்கொலர்கள் அழகா கொடுப்பாங்க. அந்த இதுக்க அந்த கொஞ்சம் ஒரு 100 மில்லி 200 மில்லி வச்சாக்கன்னா அப்படி பக்குமா விபூதி அப்படிதான் கொடுக்கணும். இங்க நிறைய அடிப்படை தான், இவன் 1 சென்டிமீட்டர் நீளம் அழகு எங்க பக்கத்துல. அது மாதிரி விபூதிக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்க தவறக்கூடாது. இங்க அருமையா திருவாழன் திருநீரு திலகவதியார் அளிப்ப மருணிக்கு யாருக்கு தருமசேனருக்கு குரு யாரு கேட்ட திலகவதியா தீஷா மண்டபம் எது அந்த வீடு திருவதிக்கு குடிச ஆசிரம் தீஷா மண்டபம். சுவாமி குருநாதர் யாரு திலகவதியா, திலகவதியார் தான் திருநாவுக்கர சுவாமி குருநாதர் மந்திராதி. திருவாழன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது. இதுவரைக்கும் நான் மோசமான வாழ்க்கை நடத்தினேன், இனி எனக்கு பெருமையான வாழ்வு வந்துருச்சு. விபூதி கொடுத்தோடனே சந்தோஷம், அக்கா திருக்கிறதுலாம் கொடுக்கறாங்க யாரு கிடைக்கிற பாக்கியம். அதான் ஞான சொருபி அம்மா திலகவதியா. திருவாழன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்றீங்க. விபூதி வாங்கும்போது பணிந்திய கோயில பற்ற சிவாச்சாரியர் ஆள் கட்டையா இருப்பாரு, பக்தனுக்கு நெட்டையா இருப்பான், இப்படி மட்டாங்கிட்டு வாங்கிச்சு பணிஞ்சு வாங்க. பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு ஒருவார அணிந்து உடம்புல 16 இடத்துலயும் அருமையான தமக்கு உற்றவிடத்து உயிர்நெறி தருவாரா தம் முன் வந்த இந்த உலகத்துக்கு தான் வருவதற்கு முன்னால முன்னால வந்தவர் திலகவதிய. தான் பிழைக்கிற நெறிய காட்டினாலும் அந்த அம்மா அந்த அம்மா பூஜை கொடுத்து அணிஞ்சிட்டு தம் முன் வந்தார் பின் தாம் வந்தார். அம்மா அந்த அம்மா முன்னால போக பின்னால தாம் வந்தார். தம் பின் தம் பி தம்பி யாருன்னா தன் பின் வர்றவங்களா தம்பி பின்னார் வர நேரங்க அழகான அதிகால கங்கு யாமத்துல திருப்பதி வச்சு பூஜை நடக்கக்கூடிய நேரத்துல திருவதி சந்தோஷம் சாமிக்கு பிடிச்சோம், நான் கேட்ட பரிசு கிடைச்சிச்சு. இது என்ன கவலை, அங்க போனோட சுவாமியின் திருவடிகளை விழுந்து வணங்கினார், தொழுது வணங்கொண்டார், தலைமை தலத்தின் மீது விழுந்து வணங்கினார். தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். விநாயகர் சுவாமிகளுக்கு பரமேஸ்வரன் அருளாக தேவானம் பார்க்கிறார். அந்த நல்ல உணர்வு வந்துருச்சு, அந்த பாராமிச்சிட்டேன். சன்னிதில் போன பக்கத்துல தமக்கியா திரவே அடிக்கிறார். உன்னே அந்த பிரபு மருமிக்கியா அருமையா பாடுற, இப்படி பாடுற பாருங்க. நீற்றா நெறிவாகியமே நீயுடன் நிறை அன்புறு சிந்தையின் நேசமிக மாற்றா புறமாற்றிய வேதியரை மருணுவாம் பிணிமாலை அறுத்திடுவான் ஊற்றாயினவா அறிவிறக்ககீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் கோதில் திருப்படிக பதிகம் நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேனின் வருந்துயரம் போமார் எதிர் நின்று புகன்றோ பார்வதி சுவாமிக்க இந்த அற்புதமான கோயில் திருப்பி குற்றத்தை நீக்கக்கூடிய திருப்பி குற்றவாறு விளக்ககனி கொடுமை பல செய்தன நான் அறிவேன் ஏற்றால் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாவின் வயிற்றின் அகம்பதியே குடரோடு துடக்கி முடக்கீடாற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டானே என்று தொடங்குகின்ற அருமையான பதிகத்தை அபூர்வமாக பாடுவார். யாரும் அதை மனப்பாடம் செய்யும் அந்த அற்புதமான பாடத்துல அந்த திருப்பதிகத்துல சுவாமி அது அருமையா சொல்ற ஒரு இடத்துல சொல்லுகிற சமயத்துல பரமேஸ்வரா காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாய கயம்புகிட காக்க வேண்டிய மாம்பொறுப்பு தள்ள வேண்டிய மாம்பொறுப்பு தள்ளி போயிட்டான் சொன்னாங்க குளிக்குள்ள தள்ளிவிட்டான். நீதான் என்னை காப்பாத்துறப்பா பொன் போல விழிவதோ மெனியினீர் புரிவுன் சடையீர் மெனியோ பிறகீர் துன்பே கவலை பிணியன்றி இவற்றை நடுகாமல் துறந்து கலந்து விடீர் துன்பே பிணி கவலை போன பயன்பட்டு துன்பே கவலை பிணியன்றி இவற்றை நடுகாமல் துறந்து கலந்து விடீர் என் போதிகள் உண்மையினி தெரியார் அடியார் படுவதே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில இரட்டான துறை இப்படி சொல்லணும் தெரியலனா எனக்கெல்லாம் தெளிவுமாப்பா என்ன சிவருமான கும்பிட்டான் கும்பிட்டாரு சூழ்நிலை தீர்றேன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்கடா

தக்கம் தலைமால் வரைக்கீழ் அடத்துட்டு அது செய்த அது கருதாயே. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான விளக்கீடாய். ஆர்த்தார் புதல் சூழ் அதிகை கிடினான துறை பரிசு கிடைச்சிருச்சு. இது என்ன கவலை? அங்க போனோட சுவாமி திருவடிகளை விழுந்து வணங்கினார், தொழுது வணங்கொண்டார், தலைமை தளத்தின் மீது விழுந்து வணங்கினார். தம்பிரான் திருவருளால் உரை தமிழில் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். சுவாமிகளுக்கு பரமேஸ்வரன் அருளால தேவானம் பார்க்கிறே அந்த நல்ல உணர்வு வந்துச்சு. அந்த பாட ஆரம்பிச்சிட்டேன். சன்னிதில் போன பக்கத்துல தமக்கியா கிரகவே நிற்கிறார். உடனே அந்த பிரபு மருமிக்கியா அருமையா பாடுற, இப்படி பாடுற பாருங்க. நீற்றா நெறிவாகியமே நீயுடன் நிறை அன்புறு சிந்தையின் நேசமிக மாற்றா புறமாற்றிய வேதியரை மருடுவான் பிணிமாலை அறுத்திடுவான் கூற்றாயினவா அறிவிறக்ககனீரே என நீடிய கோதில் திருப்பதிகம் கோதில் திருப்படிக பதிகம் நீடிய கோதில் திருப்பதிகம் உலகனின் வருந்துயரம் போமார் எதிர் நின்று புகன்றே அரையணோ பார்வதி சுவாமி. இந்த அற்புதமான கோயில் திருப்பதி குற்றத்தை நீக்கக்கூடிய திருப்பதி விளக்ககனி கொடுமை பல செய்தன நான் ஏற்றால் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாவின் வயிற்றின் அகம்பதியே குடரோடு துடக்கி முடக்கிடாற்றி அடியேன் அதிகை கெடிட இரட்டான அம்மானே. இன்று தொடங்கின்ற அருமையான பதிகத்தை அப்பர் பெருமாப்பார் யாரும் அதை மனப்பாடம் செய்யும். அந்த அற்புதமான பாடத்துல அந்த திருப்பதிகத்துல சுவாமி அது அருமையான சொல்ல ஒரு இடத்துல சொல்லுகிற சமயத்துல பரமேஸ்வரா காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாய காக்க வேண்டியது மாம்பருப்பு தள்ள வேண்டிய மாம்பருப்பு தள்ளி போயிட்டான் சொன்னங்க குளிக்கணும் என்று போயிட்டான். நீதான் என்னை காப்பாத்துறாப்பா. பொன் போல விழிவதோ மெனியினி புரிவும் சடையீர் மெனியோ பிறகு துன்பே கவலை பிணியன்றி இவற்றை நடுகாமல் துறந்து கலந்து விடீர். துன்பே பிணி கவலை போன பயன்பட்டு துன்பே கவலை பிணியன்றி இவற்றை நடுகாமல் துறந்து கலந்து விடீர். என் போதிகள் உண்மையினி தெரியார் அடியார் படுவதே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில இரட்டான துறை இப்படி சொல்லணும் தெரியலனா எனக்கெல்லாம் தெளிவுமாப்பா. என்ன சிவபெருமான கும்பிட்டான் கும்பிட்டாரு சூழ்நிலை தீர்றேன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லுறானோ புறங்காட அரங்கா நடமாட வல்லார் ஆத்தான் அரக்கன் தலைமான் வரைக்கு அடத்துட்டு அது செய்த அது கருதாயி வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான விளக்கீடாய். ஆர்த்தார் புதல் சூழ் அதிகை கெடினான துறை அம்மானே நம பார்வதி அப்படி சுவாமி பாடின பாடி அருகன உடனே சூழலும் சிக்கன எங்க போச்சு. அது வரைக்கும் கூற்று போல எமன் போல வந்த நோய் இருக்கிறது இல்லாம இப்பொழுது அவர் பரமேஸ்வரன் திருவருளால இன்னொரு புது பெயர் பெறப்படார். எப்படி பெற சுவாமியே அவருக்கு பேரல பண்ண மேற்ற இவ்வேளையின் நீடியசி வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அலர் செந்தமணியின் சொல்வள பதியத்துடைய பாடிய பான்மையினான்
நாமுக்கரசு என்றும் என்று உலகு ஏடினும் நின் நாமும் நயப்புற மன்னிக என்று யாவர்க்கும் எப்புற மஞ்சுரை வானிடையே உருவாய்மை எழுந்ததுவே. அசரீடு வாக்காக இன்று முதல் நம்முடைய திருநாமம் திருநாமுக்கரசு என்று ஆக என்று அசரீடு வாக்கா சுவாமி அவர்கள். யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? பரமேஸ்வரன் ஏற்றுக்கொண்டு சூரனை அகற்றிவிட்டு அதோட அவருக்கு நாவுக்கரசர் மந்திரம், நாவுக்கரசர் என்பது மந்திரம், நாவுக்கெல்லாம் அரசனாக பாக்கிற்கு மன்னன் அவர். அந்த பட்டம் அவருக்கு தான். இந்த காலத்தில் எத்தனை பேர் இந்த பட்டப்பட்டதான் என்ன நாவுக்கரசர் தவிர இந்த பட்டம் வேற யாருக்கும் கூட இயல்பாகவே சில பேர் பிறகு திருநாவுக்கரசர் பேரை கிடைச்சி பாக்கலாம். அந்த பேரை சில பேர் பெற்றோர்கள் ஞாபகமா பேர் விட்டுருக்காங்க, நல்லா அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. நம்மளா யாரு நாவுக்கரசர் நாவுக்கரசிங்க பண்றோம்னு திருநாவுக்கரசர் தான் அசரீ வாக்கா சிவபெருமான் மட்டும் மாதிரி கொடுக்குறாங்க. விட நமக்கு பாவம் வாங்குறதும் பாவம் கொடுக்கறதும் பாவம். திருநாவுக்கரசர் சுவாமிகள் மாத்திரம் தான் அந்த பட்டம் போதும், வேற யாருக்கும் போயிருந்தா. இப்பொழுது சந்தோஷம் அந்த அம்மா அழகாக வணங்கி அருமையான அருளை பெற்ற நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கிற திலகபதியார் மகிழ்வோடு சுவாமி என்னவென்ற திருவிதிக்கு கோயிலிருந்து வரும்போது கையில ஒரு தடை எடுக்கிறேன். உழவார திருப்படி எடுத்துக்கொண்டார் நாயனார். உழவாரமுடன் கை கொண்டு கசிந்து கடந்தனரே. நம்முடைய நாயகனுடைய கோயில், இந்த கோயில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் சைவன் என்று சொல்கிறேனே, இந்த கோயில் பரிசுத்தமாக அப்படி சைவன் ஆக முடியும்? எங்க அப்பாவுடைய கோயில் இது, எங்க அப்பா இருக்கிற இடம் இது, இந்த பங்களா நல்லா இருக்க வேண்டாமா என்று அப்ப இருக்கிறான். ஒரு புரட்சி செய்த கையில உழவாரப்படி அந்த மாதிரி திருநாவுக்கரசு சுவாமிகள் காட்டி வைத்த வழி திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாட. அந்த நெறியில நாம எல்லாம் பசிருக்கிறோம். நாம செய்த பாக்கியம் சும்மா சாதாரண பாக்கியம் அல்ல. உடவாக திருத்தொண்டுக்கு ஈடு இணை கிடையாது. திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்துல பார்க்கும்போது கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடிக்கும். கைவினை செய்து அதான் உடவாரம். கையில உடவாரப்படை தூக்கி, மம்புட்டை தூக்கி, கடப்பாறை தூக்கி நல்லா ஜோர கோயில் சுத்தப்படுது. கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியும்

0: சிவாய நமஹ. சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அதுவழ துவயன அமுதன கரிதற்கு அரிதன எரிதன

இங்கும் தருளும் மதுவள்ளர் பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துரையூரை.

பாடல் புற அடையாளத்திலிருந்து அக அடையாளத்திற்கு ஆன்மாவை திருப்புகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கு. இல்லையா, இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு இருக்கிறது இல்லையா, இது சாதாரணமான உடம்புன்னு நீ எண்ணி விடாதே. இது ஒரு பெண்ணுக்காகவோ உலக போகத்துக்காகவோ அந்த உடம்பை நான் அனுப்பவில்லை. இந்த உடம்பு இது அவனுக்கு. இது ஒரு நம்ம கைய நமக்கு முன்னால காட்டிக்கிட்டு, நான் கைய பாருங்க, இப்ப காட்டி பாருங்க, அந்த எண்ணம் நமக்கு வந்துருதுன்னு வச்சுங்க. இந்த உடம்பு சும்மா இது அவனுக்கு இது ஒரு உள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற அந்த உயிருக்குத அது இவன் அவன் இவன் அவன் இவன் அவன் இது அது இது இது இது அவன் இது ஒரு இவன் அவன் எனவே பெருமானே நீயினானுமாய் ஏகமோகமாய் இருக்கின்ற நிலை இந்த உடம்பில் மட்டும்தான் உண்டு. வேறொரு உடம்பு வேறொரு பிறவியில இது கிடைக்காது. எனவே பெருமானே நீ பள்ளி எழுந்து உயர்ந்த தத்துவார்த்த சித்தாந்தம் என்னன்னா, நீ வேறங்க இல்லை, நீ இங்க இருக்க. இது கவந்து ஒரு அது என்ன அந்த நிலை நமக்கு வருமா? இந்த நிலை எல்லாவையும் ஈரிரண்டு தோற்றத்தோற்ற எழுபரப்புள் யோனி என்பான் ஆரவந்த நான்கு நூறாயிரம் யோனி வேதங்களும் இது சிவாலயம் இருக்கிறது. வருமான ஞானிகளுக்கு மட்டும்தான் நமக்கு வர. ஒரு சின்ன உதாரணம், சுவாமிகள் சிதம்பரத்துக்கு அருகாமையிலே ஒரு தென்னையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். பெரிய வரலாறு. பகல் 12 மணிக்குதான் உணவு சாமிக்கு. அந்த வீட்டு பெண்ணரசு வந்து, சுவாமி வாங்க சாப்பிடலாம் எழுந்துள்ளோம்னு. சாமி என்ன பண்றாரு, உத்தரவு அதுவா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும்போது சாமிக்கு ஒரு பழைய ஜமக்கால கல்யாண மண்டபத்துல மண்டபம் என்னைக்கு கட்டுறானோ அன்னைக்கு ஒரு ஜமக்காலம் வாங்கினா மறுபடியும் இடிக்கிற போதுதான் ஜமக்காலத்தை துவைக்காது. நம்ம ஆளும் அது மேல போய் உட்காந்துக்கிறேன், எவ்வளவு சாம்பார் ஊற்றி இருக்குமா என்ன, பழகி போச்சு. அன்மா பழகி போச்சு, உயிர் சாந்தவர் மண்டபம் போயிடுச்சு.

0: சொல்ல முடியல. என்ன சபையில போய் பாருங்க, நான் எத்தனையோ திருமுறை தேவார சபைகள்ல தலைவரை கூட்டு கேட்பேன், இது எப்போ வந்து எங்க தலைவருக்கு முன்னே வாழ்ந்துருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கேன், நான் முகப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன போச்ச கணக்கில் குறையுமே, அதுக்காக நான் திண்டுக்கல் பக்கத்துல அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. திருமலைக்கேணி என்ற மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம், பூமியிலிருந்து கீழே 700 அடி கீழே முருகன் கோயில், வாரியா திருப்பணி பண்ணது அடியன் தான். செந்தமிழ் முறையில குடமுழக்கு 2 முறை பண்ண எல்லா ஆதீனங்களையும் பழனி ஆண்டவர் வாரியார் சாமிகள் சொன்னாங்க, அது பழனி இது கீழ் பழனின்னு துணை இருக்கு, வற்றாத துணை இருக்கு. அங்க திருப்பணி செஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுது. 25 ஆண்டுகளா, அதுக்கப்புறமா ஒரு 50 மூட்டை சிமெண்ட் 25 ஆண்டுகளுக்கு முன்ன வாங்கி வச்சது இல்லை, ஈவோ கேட்பாரு கமிஷனர் கேட்பாருன்னு அங்க வச்சிருக்கோம். அது வெறும் கல்லாயிரு அவினா அனுபாவியில எப்படி மரங்கள் கல்லாக இருக்கிறதோ அப்படி அந்த மலைக்கழியில பார்த்தோம்னா சிமெண்ட்டுகள்லாம் கல்லு கல்லு கல்லா இருக்கு. ஏன் பாலு ஈவோ கூட்டு இல்லைங்க, என்னைக்காவது என்டோமெண்ட்ல வந்து தேவையில்லாம கணக்கு கேட்பாங்க, அது பாட்டு இந்த மாதிரி நெறி இருந்தா என்ன பண்ணும். எனவே அந்நிலையிலிருந்து மாறிவிடணும். சாமிகள் சென்னையை விட்டு எழுந்தார்கள், தாத்தா உங்களை அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு 2வது குரல் வந்தது. சாமி என்ன பண்ணார், எழுந்திருக்கிறவது ஒரு மூட்டை, தம்பி பேர் என்ன, என் பேர் நம்பி ஆண்டார், எங்க குருநாதர் பேரை வச்சிருக்க, இந்த மூட்டை பூச்சி கொண்டு போய் வெளியில விட்டு. அவன் பார்த்தான் இதுக்குள்ள நிறையவே இருக்குது, சாமியார் ஒன்னொன்னா வெளியில விட சொன்னா என்ன ஆகுது என்ன, அந்த கையாலே அந்த மூட்டை பூச்சிக்கு அப்பவே மோட்சம் கொடுத்து. சாமி எழுந்தவர் உட்கார்ந்து தன்னுடைய காவி கமல துணிகளால கண்களை தொடச்சு அந்த அம்மா வரு, சாமி சாப்பிட இலை போட்டு இங்க எழவு விழுந்து போச்சு, நீ உள்ள இலை போட்டு என்ன புரியும், இங்க எழவு விழுந்து போச்சம்மா நீ உள்ள இலை போட்டு இருக்கே என்ன அர்த்தம் இல்லாம பேச. சாமி நல்லா இருக்கிறேன், வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, பையன் நல்லா இருக்கு, இல்லம்மா இழவு விழுந்துச்சு, இன்னும் குணம் கூட எடுக்கிறார். அது எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கிற உயர்ந்த உன்னதமான உத்தம விழலா சொல்வார். உங்கள் இறைவன் இங்கே இருக்கிறான்னு வள்ளல் பெருமானை கேட்பார்த்தா கேட்டாராம். அப்ப சாமி சொன்னார், எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உள்ளே உவக்கின்றார் யாவர் அவருளந்தான் எம்பெருமான் சிற்றுருவாய் திருநடம்புரியும் பொது இடம் என நான் தேர்ந்த. எல்லா இடங்களும் எல்லா உயிர்களும் ஊட்டபூச்சியா இருக்கணும், கோழியா இருக்கணும், ஆடா இருக்கணும், குதிரையா இருக்கணும், எறும்பா இருக்கணும், எல்லாம் இறைவன் குடியிருக்கிற கோயில். திருமூலர் சொல்லுவார், உனக்கு பிறவி நீங்க வேணுமே என இன்னொரு உயிருக்கு வதைத்து விடாது, அதான் ஜாக்கிரதையா இருக்கு. இப்ப சாமி சொல்ற இதிக வந்து இது ஊரு, இது என்ன தன்னுடமை மட்டுமல்ல, அது எறும்பா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் நரியா இருந்தாலும் நரையா இருந்தாலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான்னு எம் பெருமக்களாகி ஈரா ஈரண்டு தோற்றத்தொழில் இடுபுறப்புள் யோனி என்பா ஆரம்பந்த 400,000 சர்வ வியாபகமாக இருக்கிறான். இதிகவல் திருவூரு இவன் அவள் இங்க இருக்கிறவன் தான் அங்க இருக்க, அங்க இருக்கிறவன் தான் இங்க இருக்க, சர்வ வியாபகமா நடனம் புரியும். இதிகவல் திருவூரு இவன் அவன் எனவே இதிகவல் திருவூரு இவன் அவன் எனவே அந்த நிலை நீ நானுமாய் ஏகபோகமாய் இருக்கிற அருணகிரியார் கேப்பார். இருக்கும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருவில் ஏகநாயகா சோகநாயகா இமையவர்கள் பெருமாளே நீயும் நானுமாய் நீயும் நானுமாய் அதான் சித்தாந்தம், நானும் நீயுமாய் அது வேதாந்தம். ஒரு வரி சொல்லு அப்படி போயிட்டு அது வேற மாதிரி சொன்ன, நீ நானுமாய்னு சொன்னது சித்தாந்தம், நீயுமாய் சொன்னார் வித்யா வேதாந்திகள். அது வேதாந்தம், அது வாண்டாண்டார். இங்க திருவிழா மருது ஒரு திருப்புகளை அறிகிறது நீ பனியணைய சிறிய தொழில் பெரியதொரு ஆகாம ஆகிய பெரிய திருப்புகளை கடைசியில சொல்றாரு. இணையடிகள் பர முன்னாடி அவர்கள் பெறுவது ஏசிடார்களோ பாசநாசனே இருதும் வகை பரம சுகம் அதனை அருள். அது எது தெரியுமா? நீயும் நானுமாய் ஏக போகமாய், நீ நானுமாய் செய்வித்தாந்த, நானும் நீயுமாய் அப்படின்னு சொன்னா அது வேதாந்தம். அதை வேதாந்த கொள்கையை மறுப்பதற்காக சுவாமிகள் எழுதியது. நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருதும் வகை பரம சுகம் அதனை எனக்கு அருள். இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இவை அவர்கள் பெருமாளே பெரிய ரொம்ப தெளிவா சொன்னார். அப்படி இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, அவன் கோயில், இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் பெருமானே பள்ளி எழுந்தருளார்.
1: மூவரும் அறிகில அவர் மத்தறிவார் பந்தனை வீரரையும் நின்னடியார்.
0: முதல் பாட்டில் சொன்ன விஷயத்தை அடுத்த பாட்டில் வெளிப்படையா சொல்றார்.
1: பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனி இங்காட்டி திருப்பெருந்தூரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே.
0: இது இறைவன் குடியிருக்கின்ற பழம் பழம்பெரும் இடமாக இருக்கிற கோயில் என்பதை உணர்த்துவதோடு அல்லாமல் இறைவன் அருவ நிலையில் மணிமாசகருக்கு காட்சி கொடுத்ததையும் உருவ நிலையில் காட்சி கொடுத்ததையும் அறிவுருவ நிலையில் காட்சி கொடுத்ததையும் இந்த பாடலிலே தெளிவாக சாமிகள் சொல்றார். ரொம்ப அற்புதமான பாடல். கடைசி பாட்டு உவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். எல்லாரும் பிடிங்க. என்ன உங்களுக்கு அந்த பாட்டில் என்ன ஐயப்பா? ஆமாமா, குடியிலையா? இன்னொன்னு தெரிஞ்சுங்க, நீங்க அவ்வளவு தூரம் இலக்கணத்துக்கு போயிட வேண்டாம். பாடல்களில் ஐ என்ற இறுதி சொல்லாட்சி எங்கே வருமோ அது இறைவன் குடியிருக்கிற வீடு. ஐ எங்க வந்தா ஐனா கடவுள்னா இந்த பாருங்க பட்டத்தார் சொல்ல
1: முன்னைட்டீம் புறத்தே பின்னை இட்டதி தென்லங்கையிலே அன்னை இட்டதி அடிவயிற்றிலே.
0: அந்த பாட்டுல சாமி சொல்வர் முன்னை முன்னைனா ஐ, ஐ என்பது கடவுளுக்கு, ஐ என்ற சொல் இறைவனை மட்டும்தான் குறிக்க வருகிறார்கள். நேத்து அழகா குடிலே விளக்கிறார். குடில் ஐ, இன்னும் பிரிச்சம்னா குடில் பிளஸ் ஐ, அதாவது ஐயன்னா கடவுள், இறைவன் குடியிருக்கிற வீட்டுக்கு குடிலைன்னு பேரு. அதுதான் வள்ளலாம் ரொம்ப எளிமைய உறவர் கூடி செயலில் நுழைந்தாண்டி கந்த கோமாட்டி எச்சியிலில் விளைந்தாண்டி ரொம்ப தெளிவா சொல்லி ரொம்ப நம்ம நேரத்துக்கு இறங்கி வந்தார். இலக்கணத்தெல்லாம் சொன்னா இவங்க எல்லாம் கேட்க முடியாதுன்னு வள்ளல் பெருமா ரொம்ப இறங்கிட்டார். உறவர் கூடி செயலில் நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சியிலில் விளைந்தாண்டி கோமாட்டி எச்சியிலில் விளைந்தது என்பது இறைவன் சொன்ன திருவாரூர் சமந்தரம் வள்ளல் பெருமான் சொன்ன கடைசி பாட்டு. நாளை திருச்சால் பெரிய வரலாறுகள் இது சொல்ல படி படி
1: நன்னவும் மாட்டா விழுப்பொருளே ஊன தொழுப்படி.

0: சுத்தாங்கமா படிங்க, அந்த பாட்டை சுத்தாங்கமா படிங்க, வசனமா படிக்கணும். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே சாமி. ஒரு தேவர், உட்பிரவி தேவர், தன்னுடைய வரலாற்று உட்பிரவி சொல்றார். சிறிபுரம் எரித்த போது மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு இருக்கிறார். ஞாபகம் நேற்று இருந்தவர் அல்ல. திரிபுரம் எரிச்ச போது சாமியோட, திரிபுரம் எரித்த போது சிவபெருமானோட தான் இருந்தேன்றது குறிப்பை உணர்த்தார் திருக்கோவைய. திரிபுரம் எரிச்ச போது நான் உடனா இருந்து பார்த்தேன். பெரிய விஷயம். திரிபுராதியர்கள் மூன்று பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றார்கள், அருள் பெற்றார்கள். பதவி உயர்வின் காரணமாக பணிவு இல்லாமல் போய்விட்டது அவர்கள். பதவி உயர்வு பணிவு இல்லாமல் போய் எல்லாரையும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் 33 கோடி தேவர்கள், 41 அரசிகள், கிண்ணறைக்கும் உள்ள அத்தனை பேரையும் இன்றை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லாரும் சுவாமி கிட்ட போய் சொன்னார், சாமி இந்த திரிபுராதியர்கள் பண்ற கொடுமை கொஞ்சமான கொடுமை இல்லை, அவரை இப்படியாவது நீங்க அழிச்சிடணும். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், நெற்றியில் திருநீர் இட்டவர்களையும் கழுத்தில் சிவமணி மாலை அணிந்தவர்களையும் யமம் தூதுவர்கள் கண்டார்களே ஆனால் 70,000 மைலுக்கு அப்பால் இருக்கும்படி நமது இலாக்காவினுடைய சட்டம் நெற்றியில நீர் இட்டவர்களை பார்த்தார். அப்படி இருக்க திரிபுராதியர்களை நான் அழிக்க முடியுமா? திரிபுராதிகளை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லி பிரம்மாவுக்கு இப்படி ஏதாவது யோசனை சொல்ல சொல்லலாம். பிரம்மா சொன்ன, சாமி ஒரே ஒரு யோசனை, மகாவிஷ்ணுவை அனுப்பி திரிபுராதியர்களுக்கு முன்னால தினந்தோறும் ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. மகாவிஷ்ணு வந்த சாமி உத்தரவு வருத்தீங்களா? பிரம்மா உங்ககிட்ட ஏதோ ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்ன உத்தரவு? திரிபுராதியர்கள் தேவர்களை இம்சை பண்றாங்க, நீங்க போய் ஒரு 12 ஆண்டுகள் வரையிலே அந்த திரிபுராதியர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை 12 வருஷம் இடைவிடாம சொல்லணும். என்ன சொல்லணும்? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை வணங்குகிறவர்கள்லாம் காட்டுகிறாண்டி, கடவுளை நம்பாதே, இந்த பிரசங்கத்தை நீங்க பண்ணு. அவர் தான் ஆரம்பிச்சார் இந்த வேலையை. ஆரம்பிச்சவர் உடனே மகாவிஷ்ணு சரிங்க அதை நான் சொல்றேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய் திரிபுராதியர் இறைவன் என்பவன் ஒருவன் இல்லை, சிவபெருமான் பவன் யாரும் கிடையாது, எல்லாம் நீ நானும் தான், உலகத்துல நம்மாலதான் எல்லாம் ஆகும். இப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண உடனே அவன் ஒரு நாள் உத்ராட்சத்தை கட்டிட்டான், ஒரு நாள் கமண்டல காதில இருக்கிற குண்டலத்தை கட்டிட்டான், 1 வருஷம் கழிச்ச பிறகு ஜபமாலையை கட்டிட்டான், 1 வருஷம் கழிச்ச பிறகு சடைமுடியெல்லாம் வீசி போட்டான், அதுக்கப்புறமா இதையே சாம்பல நாம பூசிட்டு இருப்பான்னு அதையும் அழிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார்? திருமால என்ன போய் வேற பண்ணாரா? சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கடை இதெல்லாம். அவங்க என்ன சொன்னார் திருமால்? புத்தம்னா நீயே நானு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது உலகத்துல, நான் ஒரே ஒரு ஆள், அது சிவம் கிடையாது, நாமதான். இந்த இருள் சேர்ந்த காரணத்தினாலே திரிபுராதியர்கள் இறை வழிபாட்டை விட்டு விட்டதனாலே சிவபெருமான் திரிபுராதியர்களை அழித்து விட்டார். அவர் வேற பிடிக்க. இப்ப அந்த இருள் எங்கேயும் சூழ்ந்து போச்சு இல்லையா? என்ன இருள்? இறைவன் இல்லை, சூழ்ந்து போச்சு இல்லையா? சிவபெருமான் பார்த்தாராம், தம்முடைய தேவ கணத்திலே முதன்மை கணமாக இருக்கின்ற கணநாதரை பார்த்து, கணநாதரே இங்கு வருக, பாண்டிய நாட்டிலே புத்த இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மண்ணிலே, எனவே நீ போய் இந்த புத்த இருளை விலகும்படியாக செய்து சைவத்தை இன்ஸ்டாந்ததை செழிக்க செய்வாயின் உத்தரவு கொடுக்க அங்கே இருந்து ஒருவர் வந்தார் தேவ கணநாதராக. அதைத்தான் பரஞ்சோதியார் திருவிளையாடல சொல்வார், புத்த இருள் உடைந்தோட நீளம் பரிதி என சிவனருளால் அவதரித்தார். நீங்க அதை பார்த்த ஞாபகப்படுத்தினால் நான் இவ்வளவு கதை போகிறேன். அதனாலதான் இங்க சாமி சொன்னாரு, என்ன சொல்றாரு பாருங்க, இங்க வர சொன்னீங்களேன்னு சொன்னாரு, மண்ணகத்தே வந்து வாழச் செய்தார். நீ சொல்லன்னா நான் இங்க வந்திருப்பேன்னா, நீதான வர சொன்ன, நீதான புத்த இருளா இருக்குது என்ன பரஞ்சோதியார் வாக்கு, புத்த இருள் உடைந்தோட சேய இளம் பரிதி என என்னை சிவனருளால் அவதரித்தார். மாணிக்க வாசகரை கீழே போன்னு சொன்னது அவன் தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போன்னு சொன்னதும் அவர் தான். இருள் நல்ல வார்த்தை, பரஞ்சோதியார் வாக்கு திருவிளையாட புராணத்தில் அற்புதமான வார்த்தை, புத்த இருள் உடைந்தோட சிவனருளால் அவதரித்தார். இந்த வரலாற்றை நான் நாளைக்கு சொல்லத்துக்கு இருந்த காரணம் என்னன்னா, அந்த வரலாறு சொன்னாதான் திருச்சாளல் கிடைக்கும். அங்க சாழல்ல ஆரம்பிக்கிறதே பௌத்தர்களோடு நடந்த போர் தானே, மண்ணகத்தே வந்து வாழச்சியில பெருவாரே நீ பள்ளி எழுந்தோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவர் என்று நோக்கி திருப்பெருந்துரை விரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் மின்னலந்தவி கருணையும் நீயும் அவனில் முகுந்து எம்மையாக்கொள்ளவல்லாயம்பெருவானே வள்ளி எழுந்தருளாயே திருமால் ஆசைப்படுறாராம். சுவாமி என்னுடைய யோம் முடிய போகிறது, முடியறதுக்குள்ள இன்னொரு தடவை பூமியில போய் பிறந்து வந்துடுற, ஏன் இங்கதான் சிவாலயம் இருக்கிறது, இங்கதான் சிவ மண் இருக்கிறது, பிரம்மதேவன் ஆசைப்படுகிறானா, பெருமானே நான் இந்த பூமியில் போய் பிறக்கிறேன். காரணம் என்னன்னா, எல்லா தேவலோகத்தில் இருக்கிற எல்லா அமெரிக்கா கர்நாடகா கர்நாடகா ஆந்திரா வடக்கு எங்கிருந்த எந்நாட்டவருக்கும் உள்ள இறைவனாக இருப்பவன் அவன் தென்னாடுடைய சிவனாகத்தானே இருக்கிறான். நாம தென்னாடுடைய சிவனையே பற்றி எந்நாட்டவருக்கு விரைவா பற்றி சிங்கப்பூர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க, ஏங்க அப்படி சொல்லாதீங்க மாத்தி சொல்லி பாருங்க, எந்நாட்டவருக்கு இறைவா பற்றி அவன் தென்னாடுடைய சிவனையே பற்றி, தென்னாடுடைய சிவனுக்கு அவள பெருமை, தென் என்ற சொல்லுக்கு ஞானம் என்ற பொருள், ஞானத்திலே நாட்டமுடையவன் இறைவன் என்பதை வயப்படுத்துவதற்கு குறிப்பிடுத்துவதற்காக, பெருமானே என்னை புவனியில் போய் பிறவாமையில் நாள்தான் நான் போக்குகின்றோம் பெருமானே, நான் பூமியிலே இருந்த காலம் மறுபடி பெருமைக்குரிய காலம், இந்த மண் உலகத்தில் பிரம்மதேவன் வந்து பிறந்து ஆசைப்படுகிறான், திருமால் வந்து ஆசைப்படுகிறார், தேவர்கள் வந்து ஆசைப்படுகிறார், சூரியன் வெளிப்பட்ட காரணத்தாலே சூரியனார் கோயிலாக விளங்கியது, சந்திரன் வந்து பூமியிலே வெளிப்பட்ட காரணத்தாலே அது திங்களூர் கோயிலாக விளங்குகிறது, செவ்வாய் வெளிப்பட்ட கிரகம் வெளிப்பட்ட காரணத்தினாலே இந்த வைத்திருத்திரு திருப்புள்ளிற்கு வேலூராகத்தானே வெளிப்பட்டது, பிரம்மதேவன் வெளிப்பட்டதனாலே அது சீர்காழியாகத்தானே தென்பட்டது, இந்திரன் வெளிப்பட்டதனாலே அது புகழியாக இருக்கின்ற இடமாகத்தானே தென்பட்டது, நாரை வழிபட்டது திருநாரையூராக, ஆனை வழிபட்டது இந்த மண்ணுலகத்தில் தேவ பிறவியிலே இருந்து யானை வந்து வழிபட்ட காரணத்தால் இது வெண்ணாவில் திருவாரை கோவிலாக வழிபட்டது, மேலே இருந்த கைலாயத்திலே இருந்த ஒரு பூதகணம் வழிபட்டதனாலே அது எறும்பின் வடிவமாகத்தானே வந்து வழிபட்டதனாலே திரு எறும்பியூராக வந்தது, மண்ணகத்தே வந்து வாழச் செய்த பெருமான் இந்த புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்கி விடுகிறோமே, இங்கிருக்கிற எல்லா சிவாலயங்களையும் கண்டு தொழுது வணங்குதல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனக்கு இன்னொரு பிறவியும் எனக்கு தேவைதான் என்று பெருமானே நீ பள்ளி எழுந்தருளாய் என்று சொல்லி மணிவாசக பெருமான் திருப்பள்ளியிற்கு நிறைவு செய்கிறார்கள். நாளை மணிவாசக பெருமான் எல்லை சிதம்பர பெருவெளியிலே பௌத்தர்களோடு வாதித்து ஊமை பெண்ணை பௌத்தர்களை ஊமையாக்கி மறுபடியும் இறைவன் உத்தரவின்படி ஊமை பெண்ணை பேசும்படியாக வைத்து அவள் வாயினாலே வேதத்தின் சாரமாக விளங்குகின்ற திருவாசகத்தினுடைய பொருளை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பௌத்தர்கள் கேட்க திருச்சாடல் வெளிப்பட இருக்கின்றது என்ற செய்தியை சொல்லி அனைவர் திருவடிக்கு
1: சிற்றம்பலம் shyam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீட்சை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: அடுத்து பாஷ தாடனாதேகே சூத்ரே கர்த்தவியத்துவம். இதற்கு பின்பு இந்த பாஷங்களை அந்த மலபாஷம் கர்மபாஷம் அதுபோல் மாயாபாஷம், மாயாபாஷத்தினுடைய வகைகள், கர்மபாஷத்தினுடைய வகைகள், இவைகளையெல்லாம் சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சேர்ப்பிக்கும் பொழுது சரீரத்தை நேரடியாக தாடனம் போன்றவையெல்லாம் செய்யக்கூடாது, பாவனையாக இந்த பாஷசூத்திரத்தில் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தாடனாதிச்ச பாஷானாம் சூத்ரே குறியாது ந ஷரீரே. அடுத்து மலாதி பாஷானாம் சூத்ரே சம்யோஜனக்ரமஹாம் ததனு ஓம்ஹாம் போக்திருத்வ காரணாய மல பாஷாஜனமஹாம். நாம் இந்த உயிரானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அனுபவிப்பதற்கு மூல காரணமாக, முக்கிய காரணமாக திகழ்வது என்பது மலபாஷம். முன்பு சொன்னது போலவே இந்த ஆணவ மலமானது அனாதி காலமாக எல்லா உயிர்களையும் மறைத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகளின் ஆற்றல், சர்வஜ்ஞத்துவம் போன்ற ஆற்றல் வெளிப்படவில்லை. இவைகளெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று கருணை கொண்டு இறைவன் அந்த உயிர்களுக்கு அனுபவிப்பதற்காக இந்த உலகினை படைக்கிறார். எனவே இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு, இந்த போகத்திற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மலபாஷம், அதாவது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை சரீரத்தில் பூஜை செய்கிறார். ஓம் ஹாம் போக்திருத்வ காரணாயம் மலபாஷாஜ நமஹாம் தமிஸ்ர சமம். அந்த மலமானது, அந்த ஆணவ மலமானது காரிருள் போன்று திகழ்வதாகவும், ஓம்ஹாம் லௌகிகாதி கர்ம பாஷேபியா சுகதுக்க மோக போக காரணேபியோ நமஹ சிதாசித ரூபான். அடுத்து கர்மபாஷம். இந்த கர்மபாஷம், கர்மங்கள், கர்மாக்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் எவ்வாறு திகழ்கின்றன, எவ்வகைப்பட்டன என்பதை குறிப்பிடும் பொழுது லௌகிகாதி கர்ம பாஷேபியா, லௌகிக கர்மாக்கள், ஆத்தியாத்மிக கர்மாக்கள் என்றவாறு கர்மாக்கள் பலவிதமாக, முக்கியமாக 5 விதமாக திகழ்வதாக சைவாகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே லௌகிகாதி கர்ம பாஷேபியா, இந்த பாஷங்களின் காரணமாகத்தான் உயிர்களுக்கு சுகம், கர்மாக்களை செய்யும் பொழுது அதன் பின்பு வரக்கூடியவைதான் சுகம், துக்கம், மோகம், போகம் போன்றவை அனைத்தும் கர்மாக்களால் ஏற்படக்கூடியவை. எனவே லௌகிகாதி கர்ம பாஷேபியா சுகதுக்க மோக போக காரணேபியா என்று கர்ம பாஷத்தை சிஷ்யனது சரீரத்தில் பூஜை செய்கிறார். சிதாசித ரூபான், அந்த கர்ம பாஷங்கள் வெண்ணிறமும் கருநிறமும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கிறது. அடுத்து மாயாபாஷம். மாயாபாஷாய சரீர இந்திரிய விஷய காரணாய நமஹாம். இந்த சரீரம் ஏற்படுவதற்கும், நாம் அந்த சரீரத்தின் உள்ளே இந்திரியங்கள் ஏற்படுவதற்கும், அந்த இந்திரியங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக திகழ்வது மாயாபாஷம். இந்த மாயாபாஷத்தையும் சிஷ்யனது சரீரத்தில் கர்ப்புரம் என்று அந்த நிறம் கொண்டதாக, ஒரு மாதிரி பழுப்பு நிறம் கொண்டதாக பாவிக்க வேண்டும். இந்த 3 பாஷங்கள் தானாக செயல்படாதவை, ஏனெனில் இந்த 3 பாஷங்களும் ஜடமானவை. எனவே இந்த 3 பாஷங்களுள் சிவசக்தியானவள், பராசக்தியானவள் ஊடுருவி திகழும் பொழுதுதான் இந்த பாஷங்கள் தனது கர்மாக்களை, தனது காரியங்களை எல்லாம் செய்ய முடியும், அவை இயங்க முடியும். எனவே ஓம் ஹாம் பாஷ அதிஷ்டாத்ரியை சிவசக்தகே நமஹாம் தமோரூபம் தியாத்வா. எல்லா பாஷங்களையும் அதிஷ்டித்து இருக்கக்கூடிய சிவசக்தி, பராசக்தி, இந்த பராசக்திக்கு தான் திரோதான சக்தி என்ற பெயர் ஏற்படுகிறது. தமோரூபம், இருள்மயமாக அந்த சக்தியை தியானிக்க வேண்டும். இவ்வாறு சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவபாஷம், கர்மபாஷம், மாயாபாஷம் இவைகளை அதிஷ்டிக்கக்கூடிய சிவசக்தி இந்த 4 வரையும் பூஜை செய்து அந்த சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து இந்த 4 பதார்த்தங்களையும் சூத்திரமயமான, பாஷசூத்திரமயமான சரீரத்தில் சேர்ப்பிக்கிறார். சூத்திரஸ்தே சம்யோஜ்ய அபியர்ச்சிய அவைகளுக்கு எல்லாம் மறுபடியும் பூஜை செய்து அவகுண்டிய அவகுண்டனம் செய்து முன்பு செய்தது போலவே அந்த சன்னிதான ஆகுதியை செய்கிறார். இவ்வாறு சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாஷங்களும் இங்கு வந்துவிட்டன. அடுத்து சாந்தி தீத கலாதீனாம் சூத்திரஸ்த சம்யோஜன விதி. இவ்வாறு சாதாரணமாக புதுப்படையில் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பாஷசூத்திரத்தில் வந்துவிட்டாலும் கூட சிறப்பாக, சிறந்து இன்னும் சிறப்பாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாஷத்தினுடைய வகைகளாக திகழக்கூடிய சாந்திய தீதா, சாந்தி போன்ற கலைகளை எல்லாம் சரீரத்தில் பூஜை செய்து அந்த சரீரத்திலிருந்து கொண்டு வந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்து மறுபடியும் சூத்திரத்தில் பூஜை செய்து அவகுண்டனம் செய்து சன்னிதான ஆகுதி செய்விக்க வேண்டும் என்ற இதே முறை எல்லா கலைகளுக்கும் இனி திகழ இருக்கின்றன. ஒவ்வொரு கலைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒவ்வொரு கலைகளுக்கும் உட்பட்டு மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று ஒவ்வொரு கலைக்குள் இந்த 5 அத்வாக்களும் திகழ்கின்றன. எனவே மந்திர, பத, வர்ண, புவன, தத்துவங்கள் என்ற இவைகளை உள்ளடக்கியதாக முதலில் சிஷ்யனது சரீரத்தில் சாந்தி தீர்த்த கலையை பூஜித்து அதை சேர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் இந்த 5 அத்வாக்களை உள்ளடக்கிய சாந்திகளை பூஜிக்கப்பட்டு அதை சிஷ்யனது சரீரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு 5 கலைகளையும் சிஷ்யனது சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிப்பது என்பது ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு சம்ஸ்காரம். அதை சொல்கிறார், சாந்தியதீதாதீனு சூத்திரஸ்தே சைத்தன்யே சம்யோஜயேத். சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வாஸ்தவத்தில் இப்பொழுது உயிரானது சிஷ்யனது சரீரத்தில் திகழ்கிறது. தத்யதா ஓம் ஹாம் சாந்தியதீத கலாயை நமஹா இத்யவலோகயேத். இப்பொழுது சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய சாந்தியதீத கலை எவ்வாறு திகழ்கிறது என்று அதனை ஆச்சாரியரானவர் தனது கண்ணினால் தனது ஞான கண்ணினால் பார்த்து பாவனை செய்கிறார். அதாவது சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தில் 5 பகுதிகள், அதில் தலை முதல் லலாடம் என்ற நெற்றி பகுதி வரை சாந்தி தீர்த்த கலை, நெற்றி முதல் கழுத்து வரை சாந்தி கலை, கழுத்து முதற்கொண்டு நாபியாகிய தொப்புள் பிரதேசம் வரை வித்யா கலை, தொப்புள் முதற்கொண்டு முட்டி வரை பிரதிஷ்டா கலை, முட்டி முதற்கொண்டு கால் பாதம் வரை நிவிருத்தி கலை. இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்தில் 5 கலைகள் இருக்கின்றன. இந்த 5 கலைகளுக்கும் கலாத்வா என்று பெயர். இந்த 5 இடங்களிலிருந்து அந்தந்த கலாத்வாக்களை பூஜை செய்து சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்திர சரீரம் பாஷசூத்திரம் என்ற அந்த சூத்திரமயமாகிய சரீரத்தில் ஒவ்வொரு 5 கலைகளையும் நிதானமாக நாம் சேர்ப்பிக்க வேண்டும். இதில் ஏற்கனவே சிஷ்யனது சரீரம் அந்த சுஷும்னா நாடி பாஷசூத்திரத்தில் சரீரத்திலிருந்து சேர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்பு சிவசக்தியானவள் சேர்ப்பிக்கப்பட்டால், அதன் பின்பு ஆத்மாவானது சேர்ப்பிக்கப்பட்டது, அதன் பின்பு ஆணவம் கர்மா மாயை என்ற 3 பாஷங்களும் பொதுவாக சேர்ப்பிக்கப்பட்டன. இவ்வாறு பொதுவாக பாஷமானது மாயா பாஷமானது சேர்ப்பிக்கப்பட்டாலும் கூட 5 கலைகள் மிக மிக முக்கியமானவை. சாந்தி தீதா சாந்தி, வித்யா பிரதிஷ்டா நிவிருத்தி என்ற 5 கலைகள் மிக மிக முக்கியமானவை. ஏனெனில் இந்த 5 கலைகளுக்கு உட்பட்டு பிற அத்வாக்கள், ஏற்கனவே நாம் சொன்னது போலவே இந்த உயிரானது இறைவனாகிய பரமேஸ்வரனை சென்று அடைவதற்காக வழியே இருக்கக்கூடிய வழியாக மார்க்கங்களாக இருக்கக்கூடியவை அத்வாக்கள். அத்வா என்ற சொல்லிற்கு மார்க்கம் வழி என்று பொருள். எனவே நாம் கடந்து செல்ல வேண்டிய 6 பாதைகள் இருக்கின்றன. அவைகளை சைவ சித்தாந்தம், சைவாகமங்கள், மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, புவனாத்வா, தத்வாத்வா என்று குறிப்பிடுகிறது. இந்த 5 அத்வாக்களும் 6வதாக திகழக்கூடிய கலாத்வாவுக்குள் அந்தர்கதமாக உள்ளடங்கி இந்த 5 அத்வாக்களும் இருக்கின்றன. அதாவது உயிரானது இந்த 5 கலைகளுக்கு உட்பட்ட தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்கு உட்பட்ட ஏதோ ஒரு புவனம், அந்த புவனத்தில் குறிப்பிட்ட வர்ணம் பதம் மந்திரம் இவைகளையெல்லாம் கடந்துதான் சிவபெருமானை சென்று அடைய வேண்டும். எனவே ஒவ்வொரு கலைகளின் உள்ளேயும் சுமார் 15 விதமான விஷயங்களை தியானம் செய்து அந்த 15 விஷயங்களோடு 15 விதமான தத்துவங்கள் புவனங்கள் வர்ணங்கள் பதங்கள் என்ற இவற்றோடு 15 விஷயங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கலையாக நிதானமாக பாவனை செய்து அப்படி 15 அம்சங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த அத்வாவை, அந்த கலாத்வாவை நிதானமாக சரீரத்திலிருந்து எடுத்து சூத்திர சரீரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இவற்றை முதலில் நாம் சாந்தி தீர்த்த கலையை எடுத்துக்கொள்வோம். இந்த சாந்தி தீர்த்த கலையானது சிஷ்யனது சிரஃப் பிரதேசத்தில், அதாவது அவனது தலையிலிருந்து நெற்றி பகுதி, நெற்றியின் மையப்பகுதி புரூமத்திய பர்யந்தம் சாந்தி தீர்த்த கலை இருக்கிறது. இந்த சாந்தி தீர்த்த கலைக்கு உட்பட்டு 2 தத்துவங்கள் இருக்கின்றன. அதாவது மொத்தத்தில் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் அல்லது 37 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் என்று சொன்னாலும் கூட இந்த பிரகிருதி தத்துவம் குணத்தத்துவம் இவற்றை 2 சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. எனவே இந்த 2 தத்துவங்களை நாம் கணக்கில் கொண்டால் 37 தத்துவங்களாக வருகிறது. சொல்லும் பொழுது 36 தத்துவங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். எனவே இந்த 36 தத்துவங்களின் எண்ணிக்கை மொத்தம் 37 அல்லது 36. சைவாகமங்களில் புவனங்கள். இந்த பசுவானது சஞ்சாரம் செய்ய வேண்டிய மறுபடியும் பிறக்கக்கூடிய புவனங்கள் 224 புவனங்கள். அதுபோல் நாம் சொல்ல வேண்டிய வர்ணங்கள் 51 வர்ணங்கள். சைவாகமங்களில் இருக்கக்கூடிய பதங்கள் 81 பதங்கள். ஓம் வியோமவியாபினே வியோமரூபாய என்று 81 பதங்கள். இந்த தீக்ஷா பிரகரணத்தில் வரும்பொழுது அந்த 81 மந்திரங்களையே 94 விதமாக பிரித்து 94 பதங்கள் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து மந்திரங்கள் 11 அல்லது 12 மந்திரங்கள். எனவே மந்திர பத வர்ண புவன தத்துவ கலாஹா என்று 6 விதமான அத்வாக்கள். மொத்தத்தில் மந்திரங்கள் 11, மூலமந்திரத்தை சேர்த்தால் 12 மந்திரங்கள். பதங்கள் 81 பதங்கள். தீக்ஷா பிரகரணத்தில் 94 பதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. வர்ணங்கள் 51 வர்ணங்கள். புவனங்கள் 224 புவனங்கள். தத்துவங்கள் 36 இருந்தாலும் எண்ணிக்கையில் 37 திகழ்கிறது. கலைகள் 5 கலைகள். எனவே இந்த கலை என்பது மிகவும் பெரிய ஒரு அத்வா. அந்த கலா என்ற அத்வாவில் தத்துவங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. அந்த தத்துவங்களுள் புவனங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. புவனங்களின் உள்ளே வர்ணங்களும், வர்ணங்களின் உள்ளே பதங்களும், பதங்களின் உள்ளே மந்திரங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே ஒரு பெரிய பொருளை எடுத்தால் அதற்கு உட்பட்ட சிறிய பொருள்களும் எவ்வாறு நம்மால் கையில் எடுத்து கொள்ளப்படுகின்றனவோ அதுபோல் இந்த 6 அத்வாக்களில் பெரியதாக இருக்கக்கூடிய கலாத்வாவை நாம் எடுத்தால் அவைகளுக்கு உட்பட்டு எல்லா அத்வாக்களும் நம்மிடையே வந்து விடுகின்றன என்ற ஒரு பாவனையில் இந்த சாந்தி தீர்த்த கலை, முதலில் இருக்கக்கூடிய சாந்தி தீர்த்த கலை, அந்த கலையில் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள், 2 தத்துவங்கள் அந்த சாந்தி தீர்த்த கலைக்கு உட்பட்டவை. புவனங்களுக்குள்ளே 15 புவனங்கள் சாந்தி தீர்த்த கலைக்குள் இருக்கின்றன. 16 வர்ணங்கள், 1 பதம், 3 மந்திரங்கள், இவ்வாறு இவைகளோடு கூடியதாக சாந்தி தீர்த்த கலையை குருவானவர் அவலோகனம் செய்கிறார். தனது ஞான கண்ணினால் பார்க்கிறார் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 அம்சங்கள். இதோடு மட்டுமல்லாமல் தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம் என்ற 5 அத்வாக்கள், இந்த அத்வாக்களோடு மட்டுமல்லாமல் வேறு சில பீஜ மந்திரங்கள், நாடி, அதுபோல் வாயு, இந்திரியங்கள், விஷயங்கள், குணங்கள், அதுபோல் அந்தந்த மண்டல சாந்தி தீதா போன்ற கலைகளுக்குரிய வண்ணங்கள், நிறங்கள், அவைகளுக்குரிய மண்டலங்கள், அவைகளுக்குரிய அவஸ்தைகள், ஜாகிரத அவஸ்தா, அதுபோல் ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி, துரியாவஸ்தா, துரியாதீதாவஸ்தா என்று அவஸ்தைகள், நிலைகள், இவைகளுக்குரிய காரணேஸ்வரர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற காரணேஸ்வரர்கள், இது போன்று 15 விஷயங்களை, 15 அம்சங்களை ஆச்சாரியரானவர் தியானிக்கிறார். அதாவது அந்த சாந்தி தீர்த்த கலையை சிஷ்யனது சரீரத்தில் தலை முதற்கொண்டு, பிரம்மரந்திரம் முதற்கொண்டு பூர்வ மத்தி வரை இருக்கக்கூடிய அந்த சாந்தி தீர்த்த கலையை அவர் பார்க்கும் பொழுது பல தத்துவங்கள் 2 தத்துவங்களோடு கூடியதாகவும், 15 புவனங்களோடு கூடியதாகவும், 16 வர்ணங்களோடு கூடியதாகவும், 1 பதத்தோடு கூடியதாகவும், 3 மந்திரங்களோடு கூடியதாகவும், பீஜாட்சரம், நாடி, வாயு, இந்திரியம், விஷயங்கள், விஷயங்கள் என்றால் ஆகாசத்தின் விஷயம் சப்தம், அதுபோல் வாயுவின் 2வதாக இருக்கக்கூடிய அந்த சாந்தி கலையில் விஷயமாக உள்ளது ஸ்பர்ஷம் என்று, சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் எல்லாம் விஷயங்கள், குணங்கள், இவைகளே அந்த பூதத்தின் உள்ளே சேர்ந்திருக்கும் பொழுது குணைகள், குணங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன, வர்ணங்கள், அதுபோல் அந்தந்த மண்டலத்திற்கு உரிய வண்ணங்கள், அதாவது சாந்தி தீர்த்த கலையின் விஷயத்தில் ஆகாசம் என்பது பூதம், அந்த ஆகாச பூதத்திற்கு இருக்கக்கூடிய ஆகாசம் என்ற அந்த பூதத்திற்கு இருக்கக்கூடிய வண்ணம், அதுபோல் அதற்கு உரிய மண்டலம், அதற்கு உரிய அவஸ்தைகள், அதற்குரிய காரணேஸ்வரன் என்று இந்த 15 அம்சங்களையும் பாவனை செய்கிறார். இவ்வாறு சாந்தி தீர்த்த கலையை தியானம் செய்து, 15 அம்சங்களோடு கூடிய சாந்தி தீர்த்த கலையை சிந்தனை செய்து அந்த இடத்தில் தாடனம் செய்கிறார். சிஷ்யனது சரீரத்தில் அந்த சாந்தி தீர்த்த கலை இருக்கக்கூடிய இடத்தில் தாடனம் செய்து அந்த சாந்தி தீர்த்த கலையை கையில் கிரகணம் செய்து எடுத்துக்கொண்டு அந்த சாந்தி தீர்த்த கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்தில் சேர்த்து அந்த சூத்திர சரீரத்தில் பூஜை செய்து அவகுண்டனம் செய்து அடுத்து சன்னிதான ஆகுதி செய்கிறார். இந்த முறையில் எந்த 5 கலைகளையும் முறையாக ஒரு ஒரு கலையாக அவலோகனம் செய்வது, அவ்வாறு அவலோகனம் செய்யும் பொழுது 15 அம்சங்களோடு கூடியதாக அந்த கலைகளை அவலோகனம் செய்வது, அடுத்து அதை சிறிது நேரம் சிந்திப்பது, அடுத்து அதனை தாடனம் செய்வது என்பது மூன்றாவது சம்ஸ்காரம், அந்த கலையை கையில் எடுத்துக்கொள்வது நான்காவது சம்ஸ்காரம், அந்த கலையை சூத்திரத்தில் சேர்ப்பிப்பது என்பது ஐந்தாவது சம்ஸ்காரம், சூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு அதை பூஜிப்பது என்பது ஆறாவது சம்ஸ்காரம், பூஜிக்கப்பட்ட அந்த கலையை அவகுண்டனம் செய்வது என்பது ஏழாவது சம்ஸ்காரம், அதன் சன்னிதானத்திற்காக ஆகுதி செய்வது என்பது எட்டாவது சம்ஸ்காரம். இவ்வாறு ஒவ்வொரு கலா விஷயத்திலேயும் இந்த எட்டு சம்ஸ்காரங்களை செய்து நிதானமாக சிஷ்ய சரீரத்தில் இருக்கக்கூடிய சாந்தியதீத கலையை அவர் சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கிறார். அடுத்து சாந்தி கலை. சாந்தி கலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களின் எண்ணிக்கை மூன்று, புவனங்கள் 18, வர்ணங்கள் 3, பதங்கள் 12, மந்திரங்கள் 2, இது போன்று பிற அம்சங்களோடு கூடிய சாந்தி கலையை சிந்தனம் செய்து தாடனம் செய்து கையில் கிரகணம் செய்து அந்த சூத்திரத்தில் சிஷ்யனது முகத்திற்கு நேரே, அதாவது பாஷசூத்திரம் நெற்றியிலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய பகுதியில் அதை சேர்ப்பித்து பின்பு அதை அபியர்ச்சனம் பூஜை செய்வித்து ஆவரணம் அவகுண்டனம் ஆவேஷ்டனம் செய்து சன்னிதான ஆகுதி செய்கிறார். இதோடு சாந்தி கலையானது சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அடுத்து மூன்றாவது வித்யா கலை. சிஷ்யனது கழுத்து முதற்கொண்டு நாபி வரை இருக்கக்கூடியது வித்யா கலை. அந்த வித்யா கலைக்கு உட்பட்டு 7 தத்துவங்கள், 27 புவனங்கள், 7 வர்ணங்கள், 21 பதங்கள், 2 மந்திரங்கள், இன்னும் பிற பீஜம் நாடி வாயு இந்திரியம் போன்ற 15 அம்சங்களோடு கூடிய வித்யா கலையை சிந்தனம் செய்து தாடனம் செய்து சிஷ்ய சரீரத்தில் புஷ்பத்தினால் தாடனம் செய்து அந்த வித்யா கலையை கையில் கிரகணம் எடுத்துக்கொண்டு அந்த வித்யா கலையை சிஷ்யனது சரீரத்தில் இருந்து சூத்திரத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனது கழுத்திற்கு நேரே இருக்கக்கூடிய பகுதியில் அங்கிருந்து தொப்புள் வரை இருக்கக்கூடிய பகுதியில் அதை சேர்ப்பித்து அபியர்ச்சனம் பூஜை செய்து ஆவேஷ்டனம் செய்து அவகுண்டனம் செய்து அதற்காக சன்னிதான ஆகுதி செய்ய வேண்டும். இத்துடன் வித்யா கலையை சேர்ப்பித்தல் என்பது முடிவுகிறது. அடுத்து சிஷ்யனுடைய வாஸ்தவமான நாபி முதற்கொண்டு முட்டி வரை இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்தில் பிரதிஷ்டா கலை திகழ்கிறது. இந்த பிரதிஷ்டா கலைக்கு உட்பட்டு 24 தத்துவங்கள், 56 புவனங்கள், 24 வர்ணங்கள், 32 பதங்கள், 2 மந்திரங்கள், இன்னும் பீஜம் நாடி வாயு இந்திரியம் போன்ற 15 அம்சங்களோடு கூடியதாக இந்த பிரதிஷ்டா கலையை பார்த்து அதை சிந்தித்து அந்த இடத்தில் சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே முட்டி வயிறு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாடனம் செய்து அந்த பிரதிஷ்டா கலையை கையினால் கிரகணம் செய்து எடுத்துக்கொண்டு அந்த பிரதிஷ்டா கலையை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்து அந்த சூத்திரத்தில் அவ்விடத்தில் அபியர்ச்சனம் செய்து ஓ ஹீம் பிரதிஷ்டா கலாஜய நமஹா என்று பூஜித்து ஆவேஷ்டனம் என்ற அவகுண்டனம் செய்து அந்த பிரதிஷ்டா கலையானது தீட்சை முடியும் வரை ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்திர ஆகுதி, அதாவது சன்னிதான ஆகுதி செய்விக்க வேண்டும். இத்துடன் இந்த பிரதிஷ்டா கலையை சேர்ப்பித்தல் என்பது முடிவுறுகிறது. இதன் பின்பு சிஷ்யனது முட்டி கால் முட்டி பிரதேசம் முதற்கொண்டு கால் பாதம் வரை இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாஸ்தவமான கலை நிவர்த்தி கலை. அந்த நிவர்த்தி கலைக்கு உட்பட்டு 1 தத்துவம், 108 புவனங்கள், 1 வண்ணம், 28 பதங்கள், அதுபோல் 2 மந்திரங்கள், இன்னும் பிற பீஜ மந்திரங்கள் நாடி வாயு இந்திரியம் விஷயங்கள் குணங்கள் வண்ணம் மண்டலம் நிலை அவஸ்தா காரணேஸ்வரர்களோடு 15 அம்சங்களோடு கூடியதாக அந்த நிவர்த்தி கலையை நிதானமாக அவலோகனம் செய்து அந்த நிவர்த்தி கலையை சிந்தனம் செய்து அந்த நிவர்த்தி கலையை தாடனம் செய்து அந்த நிவர்த்தி கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து கையில் எடுத்துக்கொண்டு கிரகணம் செய்து கொண்டு அந்த நிவர்த்தி கலையை சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த சூத்திரத்தில் நிவர்த்தி கலையை ஓம் ஹ்லாம் நிவர்த்தி கலாஜய நமஹா என்று பூஜை செய்து ஆவேஷ்டனம் செய்து அவகுண்டனம் செய்து ஆவேஷ்டனம் அவகுண்டனம் செய்து அதன் பின்பு சன்னிதான ஆகுதி, அந்த நிவர்த்தி கலையானது சிஷ்யனது அந்த சூத்திர சரீரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சன்னிதானத்திற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக இந்த நிவர்த்தி கலா சம்யோஜனமானது முடிவு அடைகிறது. இந்த வகையில் சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் முதலில் சுஷும்னா நாடி சேர்ப்பிக்கப்பட்டது, அடுத்து சிவசக்தி சேர்ப்பிக்கப்பட்டால் அதன் அடுத்து ஆத்மா உயிரானது சேர்ப்பிக்கப்பட்டது, அதன் பின்பு பொதுவாக ஆணவ கர்ம மாயா பாசங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன, அதன் பின்பு சிருஷ்டி கிரமத்தில் சாந்ததீதாதி கலைகள் ஒவ்வொன்றாக சரீரத்திலிருந்து சூத்திர சரீரம் என்ற பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டன. இதில் ஒவ்வொரு கலையும் சேர்ப்பித்த பிறகு ஆவேஷ்டனம் என்று வருகிறது. இந்த இடத்தில் ஆவேஷ்டனம் அவகுண்டனம் செய்து கொள்ள வேண்டும். ஏவம் கலானாம் அவலோகன தாடன கிரகண சம்யோஜனானி குறியாது என்று பொதுவாக இவைகள் தொடர்பான நான்கு சம்ஸ்காரங்களை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு கலைகளையும் பார்த்தல், அவைகளை தாடனம் செய்தல், அவைகளில் கிரகணம் செய்தல், கையில் எடுத்துக்கொள்ளுதல், சம்யோஜனம் செய்தல் என்று பொதுவாக நான்கு கிரியைகளை குறிப்பிடுகிறார். அடுத்து சபீஜாதி தீக்ஷாசு பாவனாபேதாக என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக சிஷ்யனது ஆத்மா உயிர், அந்த உயிர் பல பிறவிகளில் செய்த கர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் இன்னும் அனுபவிக்க வேண்டிய பல கர்மாக்கள் இருக்கின்றன. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்ம என்று கர்மாக்கள் பலவிதமாக மூன்று விதமாக திகழ்கின்றன. இந்த பிராரப்தம் என்ற கர்மாவானது நாம் இந்த உயிரானது ஏதோ ஒரு பிறவியில் செய்த ஒரு கர்மாவானது பயனை தர ஆரம்பித்து இருக்கக்கூடிய நிலையில் பிராரப்தம் என்ற பெயரானது அதற்கு வருகிறது. இந்த உடல், இந்த சரீரமானது பிராரப்த கர்மாவின் பயன். ஏதோ ஒரு பிறவியில் செய்த ஒரு கர்மாவானது பயனை தர முற்பட்ட ஒரு நிலையில் அந்த பயனை இந்த உடலின் வாயிலாக தர ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த உடலிற்கே பிராரப்த கர்மாவின் பலமாக இந்த உடல் திகழ்கிறது என்று குறிப்பிடுவார்கள். இதுபோல் நாம் பல பிறவிகளில் சேர்ப்பித்து இருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மாக்கள். அவைகள் இன்னும் பல பிறவிகளில் நமக்கு பிராரப்த கர்மாவாக மாறி நமக்கு பிறவிகளையெல்லாம் தர முற்படும். அதுபோல் இந்த கர்மாக்களை அனுபவிக்கும் பொழுது அதன் பின்பு பிற்காலங்களில் வரவேண்டிய கர்மாக்கள் எல்லாம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆகாமி என்று பெயர். இவ்வாறு கர்மாவானது, வினையானது நில்லாமல் இருந்து கொண்டே செல்கின்றன. இப்பொழுது இந்த சிஷ்யனது சரீரத்தில் அவன் இனி அனுபவிக்க வேண்டிய உலகங்களாக இருக்கட்டும், அனுபவிக்க வேண்டிய போக்கிய பொருட்களாக இருக்கலாம் பல கர்மாக்கள். இவை அனைத்தையும் சிஷ்யனது இந்த சரீரத்திலிருந்து, இந்த சரீரத்தில் அவனது உயிர் இருக்கவே இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருப்பதாக பல கர்மாக்களையும் பல மாயாபாஷங்களையும் கர்ம பாஷங்களையெல்லாம் நாம் பாவனையாக ஆச்சாரியர் பூஜை செய்து இந்த சரீரத்திலிருந்து அவை அனைத்தையும் சூத்திர சரீரத்தில் சேர்ப்பித்து விட்டார். அப்படியென்றால் இந்த சிஷ்யன் தொடர்பான எல்லா கர்மாவும் சூத்திரத்துள் வந்துவிட்டதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் அடுத்த தினம், அதிவாசத்திற்கு மறுதினம், இந்த எல்லா பாஷங்களையும் ஐந்தாக பாஷசூத்திரமானது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. பலவிதமான பாஷங்கள், அதாவது ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று பலவிதமாக இருந்தாலும் கூட அந்த பாஷங்களுக்கு மாயா பாஷத்திற்கு உட்பட்டு சாந்தி தீர்த்தகலை, சாந்திகலை, வித்யாக்கலை, பிரதிஷ்டாக்கலை, நிவிற்த்திகலை என்று ஐந்து கலைகள், பலவிதமான மந்திரங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று ஆறு அத்வாக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இருந்தால் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து மறுநாள் நாம் சிவாக்னியில் அவை அனைத்தையும் பொசுக்கி இந்த உயிர் தொடர்பான அனைத்து பாஷங்களெல்லாம் அழிந்து விட்டதாக ஆச்சாரியரானவர் செய்ய போகிறார். அப்படியென்றால் கர்ம பாஷங்களும் அழிந்து விட்டன என்று ஒரு பொருளாகிவிடும். கர்ம பாஷங்கள் எல்லாம் அழிந்து விட்டால் இந்த சரீரம் இருக்காது. எல்லா கர்மாக்களையும் நாம் அழித்து விட்டால் இந்த பிராரப்த கர்மாவின் பயனாக திகழக்கூடிய இந்த சரீரம் இருக்காது. எனவே இந்த சரீரத்திலிருந்து, சிஷ்யனது சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சேர்க்கும் பொழுது எல்லா கர்ம பாஷங்களும் சேர்க்கப்பட்டு விட்டனவா என்ற கேள்வி எழும் பொழுது அகோர சிவாச்சாரியார் பல மூல ஆகமங்களின் ஒரு பொருளை மனதிற்கொண்டு இவ்வாறு சொல்கிறார். தீட்சையானது இரண்டு வகை, சபீஜ தீக்ஷா, நிர்பீஜ தீக்ஷா என்று இரண்டு வகை தீட்சை. அதில் இந்த சரீரம் தொடர்பான பிராரப்த கர்மாவை அழிக்க முடியாது. எனவே சபீஜ தீட்சை செய்விக்கக்கூடிய சிஷ்யராக இருக்கலாம், நிர்பீஜ தீட்சை செய்யப்படக்கூடிய சிஷ்யனாக இருந்தாலும் இந்த சரீரத்திற்கு போகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாக்கள், அதுபோல் ஆனுஷங்கிகமான நாம் முக்கியமாக ஒரு இந்த சிவ பூஜை செய்வது போன்ற தர்ம காரியங்களை எல்லாம் செய்கிறோம், அவ்வாறு தர்ம காரியங்களை செய்யும் பொழுது ஆனுஷங்கிகமாக, அதாவது முக்கியமாக இல்லாமல், நாம் போகிற போக்கில் சில கர்மாக்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த கர்மாக்களுக்கெல்லாம் ஆனுஷங்கிக தர்மங்கள், ஆனுஷங்கிக கர்மாக்கள் என்று பெயர். எனவே இந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் எல்லா கர்மாக்களையும் சேர்ப்பிக்கும் பொழுது இந்த சரீரம் தொடர்பான பிராரப்த கர்மாவை விட்டுவிட வேண்டும். இந்த பிராரப்த கர்மாவும் அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டால் இந்த சரீரம் நிற்காது போய்விடும். எனவே பிராரப்த கர்மாவினை விட்டுவிட்டு, அதுபோல் ஆனுஷங்கிகமான கர்மாக்களையும் விட்டுவிட்டு, பிற எல்லா கர்மாக்களும் சூத்திரத்தின் உள்ளே அடங்கிவிட்டதாக பாவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல், சபீஜ தீக்ஷா நிர்பீஜ தீக்ஷா என்ற பேதம் எதற்காக என்றால், தீட்சை செய்து கொண்ட பின்பு சைவ சமயம் தொடர்பான அனுஷ்டானங்களையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு சபீஜ தீக்ஷா. தீட்சை செய்து கொண்ட பின்பு இந்த சைவ சமயம் தொடர்பான ஆச்சாரங்கள், சமயாச்சாரங்கள், சிறப்பான ஆச்சாரங்கள், சிறப்பான பூஜை போன்றவற்றையெல்லாம் செய்ய விரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு முமுக்ஷு போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியது நிர்பீஜ தீட்சை. பீஜம், பீஜம் என்றால் காரணம். அதாவது நாம் சமய ஆச்சாரங்களை கடைபிடிப்பதற்கு காரணமாக திகழக்கூடிய கர்மாக்கள். ஏதோ ஒரு பிறவியில், முற்பிறவியில் நாம் ஏதோ ஒரு நல்ல கர்மாக்களை செய்ததின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் சிவ பூஜை செய்வது போன்ற சமயாச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் இன்று நாம் செய்யக்கூடிய சமய ஆச்சாரங்களுக்கு பீஜமாக திகழ்வது. அந்த பீஜங்கள், அந்த பீஜங்களையும் சேர்த்து நாம் அந்த சூத்திரத்தில் சேர்த்துவிட்டு இந்த சரீரத்தில் ஒரு பீஜமும் இல்லாமல், காரணமும் இல்லாமல் செய்துவிட்டால் அதற்கு நிர்பீஜ தீட்சை. எனவே சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கிரகஸ்தர்களாக சமயாச்சாரம், சமய ஒழுக்கம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டி இருப்பதால் இவர்களுக்கு செய்ய வேண்டிய தீட்சை சபீஜ தீட்சை. பிற சந்நியாசிகள் போன்றவர்களுக்கெல்லாம் செய்யப்பட வேண்டிய தீட்சை நிர்பீஜ தீட்சை. அதை குறிப்பிடுகிறார், சபீஜ தீட்சாயாம் வர்த்தமான சபீஜ தீட்சை பட்சத்தில் வர்த்தமான சரீர ஆரம்பக தர்மாத். இந்த சரீரம், பிராரப்தத்தின் பயனாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக திகழக்கூடிய தர்மம், அதாவது கர்மா, அந்த கர்மாவினை விட்டுவிட வேண்டும். ஆனுஷங்கிக தர்மா, அதுபோல் முக்கியமாக இல்லாமல் அனுஷங்கமாக செய்யப்பட வேண்டிய கர்மாக்கள், இந்த கர்மாக்களையும் விட்டுவிட்டு சமயாச்சார பாஷாச்ச, சமயாச்சாரம், சமய ஒழுக்கம் தொடர்பான பாஷங்கள், கர்மாக்கள், அந்த கர்மாக்களையும் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அந்த கர்மாக்களையும் சேர்த்து இவன் தீட்சை செய்துவிட்டால் பிறகு இவனால் சிவ பூஜை போன்ற சமயாச்சாரங்களை கடைபிடிக்க முடியாது. எனவே சமயாச்சார பாஷங்களையும் விட்டுவிட்டு, அதாவது பிராரப்த கர்மா, ஆனுஷங்கிக கர்மா, சமயாச்சார கர்மா என்ற இந்த மூன்று விதமான கர்ம பாஷங்களை விட்டுவிட்டு, அந்யத்து பந்தகம் கர்ம கலானாம் அந்த ஸ்மிருத்வா, பிற கர்மாக்கள் நமக்கு மோட்சத்தை அடைவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கர்மாக்கள், எல்லா கர்மாக்களும் இந்த சரீரத்தை விட்டு அந்த கலைகளின் உள்ளே, சாந்தி தீதகலை, சாந்தி கலை போன்ற ஐந்து கலைகளின் உள்ளே அடங்கியதாக பாவனை செய்து, சர்வம் சூத்திரகதம் பாவையே, எல்லா கர்மாவும் அந்த பாஷ சூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். நிர்பீஜ தீட்சாயாம், யாருக்கு சமயாச்சாரங்களில் ஈடுபாடு இல்லவோ, அறவே இல்லையோ, சமயாச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு நிலை இல்லையோ, அவர்களுக்கு சமயாச்சாரம் தொடர்பான கர்ம பாஷத்தையும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் பிராரப்த கர்மாவினையும் ஆனுஷிக கர்மாவினையும் விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நிர்பீஜ தீட்சாயாம் தேக ஆரம்பக தர்மாத் ஆனுஷங்கிகாச்ச அந்யத்து சமயாச்சார சகிதம் சர்வம் சூத்திரகதம் பாவையே, சமயாச்சார பாஷத்தோடு சேர்த்து எல்லா கர்மாவும் அந்த பாஷ சூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். அடுத்து புபுக்ஷு தீட்சாயாம் காலத்ரய வியாபி தர்மாத்மகம் கர்ம வர்த்தமான சரீரே போகதாயகம் சம்பாவிய வித்திரிக்தம் தர்மாத்மகம் பாஷசூத்திரகதம் பாவயித்வா. அவன் புபுக்ஷுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவனுக்கு பல பிறப்புகளில் அவன் அனுபவிக்க வேண்டிய தர்மமான, நியாயமாக புண்ணியத்தை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய அந்த கர்மா ஆத்மாக்கள் மட்டும் இந்த சரீரத்தில் அந்த கர்மாக்களை விட்டுவிட்டு பிற எல்லா கர்மாக்களையும் பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். அதாவது பல பிறவிகளில் இந்த தீட்சை செய்து கொள்ளக்கூடிய புபுக்ஷு போகத்தை விரும்பக்கூடிய இந்த சிஷ்யனானவன் பல பிறவிகளில் அவன் அனுபவிக்க வேண்டிய சுகம் போன்றவற்றுக்கெல்லாம் காரணமாக திகழக்கூடிய தர்மரூபமான கர்மாவானது இந்த பிறவியிலேயே இந்த சரீரத்திலேயே அவனுக்கு சுகத்தை கொடுப்பதாக பாவித்து பிற எல்லா கர்மாக்களையும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். புபுக்ஷு தீட்சாயாம் காலத்ரய வியாபி தர்மாத்மகம் கர்ம, மூன்று காலத்திலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய தர்மரூபமான கர்மா. கர்மாவானது இரண்டு வகை, தர்மரூபமான கர்மா அதர்மரூபமான கர்மா. தர்மரூபமான கர்மாவிலிருந்து வரவேண்டியது சுகம், அதர்ம ரூபமான கர்மாக்களிலிருந்து வரவேண்டியது வரக்கூடியவை துக்கங்கள். தர்மாத்மகம் கர்ம தர்ம சொரூபமான கர்மாவினை வர்த்தமான சரீரே போகதாயகம், பிற அடுத்து பிறவி எடுத்து அடுத்த பிறவியில்தான் இவனுக்கு அந்த தர்ம கர்மாவானது சுகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் அந்த கர்மா இந்த சரீரத்திலேயே சுகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்ததாக பாவித்து வெதிரிக்தம் சர்வம் பாஷசூத்திரகதம் பாவயித்வா, பிற எல்லா கர்மாவும் பாஷசூத்திரத்தில் அடங்கியதாக பாவிக்க வேண்டும். எனவே அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் சில கர்மாக்களை விட்டுவிட்டு பிற கர்மாக்கள் தான் தீட்சையில் சோதிக்கப்படுகின்றன என்பது தத்துவம். அடுத்து மந்திராத்வாதீனாம் வியாபிய வியாபக பாவக. இந்த பாஷசூத்திரத்தில் பலவிதமான பாஷங்கள் எல்லாம் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், அதுபோல் கர்ம பாஷம், மாயா பாஷம், ஆணவ பாஷம் என்று எல்லா பாஷங்களும் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. அந்த பாஷங்களில் எந்த பாஷம் வியாபகமானது, அதாவது மிகவும் பெரிதாக இருக்கக்கூடியதற்கு பல இடத்தில் தொடர்பு உள்ள ஒரு பொருளுக்கு வியாபகம் என்று பெயர். குறிப்பிட்ட இடத்துடன் மட்டுமே தொடர்புடைய பொருள்களுக்கு வியாபியம் என்று பெயர். எனவே எந்த பாஷங்கள் வியாபகமானவை, எந்த பாஷங்கள் வியாபியமானவை, எந்த பாஷத்தினால் எந்த பாஷம் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தியானிப்பதற்காக மேற்கொண்டு சொல்கிறார். வியாபிய வியாபக பாவம் அனுசந்தத்யாத் மந்த்ராஹ பதைஹி பதானி வர்ணைஹி. அதாவது மந்திரங்கள் நாம் மனதில் கொள்வதற்காக சிறியது பெரியது என்று நாம் கொள்வோமாக, மந்திரங்கள் சிறியவை, மந்திரங்களை காட்டிலும் பதங்கள் பெரியவை. எனவே மந்திரங்கள் பதங்களால் வியாபிக்கப்பட்டவை, பதங்கள் சிறியவை, பதங்களை காட்டிலேயும் வர்ணங்கள் பெரியவை. எனவே பதங்கள் வர்ணங்களால் வியாபிக்கப்பட்டவை. அடுத்து வர்ணங்கள் சிறியவை, வர்ணங்களை காட்டிலும் புவனங்கள் பெரியவை. எனவே புவனங்களால் வர்ணங்கள் வியாபிக்கப்பட்டவை. அடுத்து புவனங்கள் சிறியவை, தத்துவங்கள் பெரியவை. எனவே அந்த புவனங்கள் தத்துவங்களால் வியாபிக்கப்பட்டு விட்டன. இவ்வாறு மந்திர பத வர்ண புவன தத்துவானி என்று சொல்லும் பொழுது ஒன்றை விட முந்தையதை விட பிந்தையது பெரியது, பிந்தையதால் முந்தையது வியாபிக்கப்பட்டது, முதலில் இருப்பவையெல்லாம் வியாபியங்கள், பின்பு இருப்பவையெல்லாம் வியாபகங்கள் என்று பாவிக்க வேண்டும். ஏதே தத்துவ புவன வர்ண பத மந்திராக வியாப்பியாக மல கர்ம மாயையாக வியாபகாக. அடுத்து இந்த தத்துவ புவன பத மந்திராக மந்திர பத வர்ண புவன தத்துவங்கள் என்ற இவைகள் அனைத்துமே வியாபியமானவை, சிறியவை. இவைகளை காட்டிலேயும் மலமாகிய ஆணவமலம், கர்மமலம், மாயை இன்ற மூன்றுமே வியாபகமானவை. எனவே ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களால் இந்த மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் வியாபிக்கப்பட்டவை என்று பாவிக்க வேண்டும். புனக மலாதயா வியாப்பியாக சாந்தியதீதாதி கலாக வியாபகாக. அடுத்து ஆணவமலம், கர்மமலம், மாயேயமலம் என்ற இந்த மும்மலங்களும் சிறியவை. இவைகளை காட்டிலேயும் சாந்தியதீதா, சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா, நிவிருத்தி என்ற ஐந்து கலைகள் வியாபகமானவை. எனவே ஐந்து கலைகளால் இந்த ஆணவம், கர்மா, மாயை என்ற மலங்கள் வியாபிக்கப்பட்டவை என்று பாவிக்க வேண்டும். இவ்வாறு பாவனை செய்வதால் என்ன ஏற்படும் என்றால், இனி மேற்கொண்டு தீட்சையில் கலைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு எல்லா சம்ஸ்காரங்களும் கலைகளை மையமாக வைத்தே செய்யப்படுகின்றன. எனவே கலைகளை நாம் சங்கிரகணம் செய்தால், ஒரு கலையை நாம் கையில் எடுத்துக்கொண்டால், அந்த கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாயாமலம், கர்மமலம், அதுபோல் ஆணவமலம், மந்திர பத வர்ண புவன தத்துவங்கள் ஆகிய அனைத்தும் எடுக்கப்பட்டதாக ஆகின்றன. அத்தக கலாபிகி கிரகீதாபிகி தத்வாதயா மலாதயச்ச சங்கிரகீதாக. அதுபோல் கலைகளை உபஸ்தாபனம் செய்தால், ஒரு குண்டத்தில் கலைகளை, சாந்தி தீதாதி கலைகள், கலைகளை எழுந்தருளும்படி செய்தால் அந்த கலைகளின் வாயிலாக ஆணவம், கர்மா, மாயை மற்றும் பிற ஐந்து விதமான அத்வாக்களும் எழுந்தருளப்பட்டதாக ஆகின்றன. சுத்தாபீரபி சுத்தாகா பவந்தி. எனவே சாந்தியதீத கலையை நாம் சோதனம் செய்தால் அந்த சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாயாம்சங்கள், சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கர்மாம்சங்கள், சாந்தியதீத கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ அம்சம், அந்த கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய

0: ಹಿ ತಿಸರ್ಭಿ ಆಹುತಿಭಿ ಸಂತರ್ಪ್ಯ ஓம் ஹூம் ஹௌம் ஹூம் சாந்தியத கலாஜை ஹும் பட் என்று தர்ப்பணம், அதுபோல் தீபனம் இவைகளையெல்லாம் செய்து அந்த மந்திரங்களை திருப்தி அடைந்த தேவதைகளாகவும் அந்த மந்திரங்களை தீக்ஷ்ணமானவைகளாகவும் ஆக்க வேண்டும். இதற்காக இந்த தர்ப்பண தீபனங்கள் செய்யப்படுகின்றன.
1: புகழ்வாடும் சபை பெங்களூரிலே தனது 9வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவுடன் இணைந்து திருமந்திரமும் அதன் விளக்கமும் என்கிற தலைப்பிலே சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது.
2: அதனால அப்பர் சாமின்னு சொன்னார். நெஞ்சே நீ வா, யாரை கூப்பிடுறாரு, யாரை கூப்பிடுறாரு, நெஞ்சே நீ வா, நெஞ்சு வெளியில் இருக்கு, நெஞ்சே நீ பக்கத்து வீட்டுக்காரன கூப்பிடுறாரு, ஏத்து வீட்டுக்காரன கூப்பிடுறாரா, நெஞ்சத்தை தான் கூப்பிடுறாரு. நெஞ்சே நீ வா, நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன வெளியில செருப்புகிட்டே நிக்கிறியே, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா, நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல இருந்தா எப்படி, நாம எங்க இருக்கிறோமோ அங்க நம்முடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம்னு பேரு. யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே என்னுடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம். அது ரொம்ப கஷ்டம்ங்கிறீங்களா, கஷ்டமா அது, கஷ்டம் தான். எங்க டிவி சீரியல பார்க்கும் போது அங்க பாருங்க, அந்த டிவிய விட்டு அந்த கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறது இல்ல. சென்னையில ஒரு இடத்துல அப்படியே ஆழமா எல்லாரும் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதுல ஓடுது ஒரு சீரியல், அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. அதுல இன்டர்வல் போட்டான், போட்ட உடனே அந்த அப்பா சொன்னா, டேய் ஐஸ் வாட்டர் எடுத்துருவாடா, அவன் திரும்பி பார்த்தா அப்பா பிரிட்ஜ காணும்பான், என்னது பிரிட்ஜ காணுவான், உடனே அந்த அம்மா சொல்லிச்சு எங்க பீரோவை காணுங்க, என்னது பீரோவை காணு பிரிட்ஜ காணுன்னு அலறி அடிச்சுட்டு வெளியில போனா எய்த் மலையை கடைக்காரர் கேக்குற, எங்க ஊடு காலி பண்றீங்களா, ஏன்னா ஒன்னு வெளியில போயிட்டு இருக்கு, காலி பண்றீங்க போல, வீட்டுக்குள்ள வந்து பீரோ டிவி எடுத்துட்டு போகுது, எடுத்துட்டு போறது கூட தெரியாம டிவி சீரியல் பாக்குறாங்க. அதனால அது பேரு யோகம் தான். என்ன யோகம், அருமையான யோகம், டிவி பார்க்கும் போது யோகம், என்ன அது பேரு, அவயோகம்னு பேரு. இதுவே கோயிலுக்கு போய் நீங்க இருந்தா அதுக்கு பேரு சிவயோகம்னு பேரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த யோகத்தை சொல்லுகிறார் சுவாமி. உடல்

கைகலந்தேனே, கைகலத்தல், கைகலத்தல், கைகலந்தேனேங்கிற கைகலத்தல்னா என்ன அர்த்தம் பாத்தீங்களா? காட்டுறாரு இப்படிய இப்படின்னு கைகலத்தல் என்ன தமிழ் ஐயா சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, நான் ரொம்ப ரசிச்சேன் அவங்க சொன்னது. இந்த தமிழ் படுகிற பாடு இருக்கு பாருங்க எங்க, அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு தனி தமிழாவே இருக்கு, டிக்ஷனரியா போடணும் போல இருக்கு. இந்த ஈழத்து பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். உண்மையிலேயே நான் ஈழமும் போயிட்டு வந்திருக்கேன், ஐயா கூட சமீபத்தில் இலங்கை போயிட்டு வந்தாங்க. இருக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லுவாங்க, இருக்கின்றதுன்னு. கொஞ்சம் அப்படியே ஈழத்தை பக்கம் தாண்டி நம்ம திருநெல்வேலி பக்கம் வந்தீங்க வச்சீங்களா, இருக்கிறது. சரி பரவாயில்ல, ஓரளவுக்காக இருக்கிறது. மதுரை தாண்டி வந்தீங்க இருக்குது அப்படிமாங்க. அப்படியே விழுப்புரம் வந்தீங்கன்னு வச்சீங்களா, விழுப்புரம் பக்கம் வந்தா இருக்கு அப்படிமா. சென்னைக்கு வந்தா கீது. எனக்கு ரொம்ப நாளா புரியல, என்னது கீது கீது இருக்கிறத. இந்த பக்கம் ஒரு நசுக்கு, இந்த பக்கம் ஒரு நசுக்கு, அப்படி நசுக்கி அக்கீது அப்படின்னா. அது இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம், எங்க போல டபாய்க்கிறமா, டபாய்க்கிற டபா, என்னடா டபாய்க்கிறடா, ஏண்டா அப்பா ஏக்கிற. ஏண்டாவில டானா எடுத்துக்கிட்டான், அப்பாவில பானா எடுத்துக்கிட்டான், ஏக்கிற கீர எடுத்துக்கிட்டான், இதுல மூணு சேர்த்தான் டபாய்க்கிற அப்படி. இந்த தமிழுக்கு தனி டிஸ்டரியே போடணும் போல இருக்குது அப்படி. ஆக நீங்கள் பார்த்திருந்து சொன்னால் மிக அற்புதமாக திருமுறை தமிழாகட்டும், திருமுறையாகட்டும், அந்த தமிழ் மந்திரங்களாகட்டும், நாம அந்த மொழியை வளர், இன்னும் சொல்ல போன இந்த திருமுறைகளை கற்பதன் மூலமாக உண்மையான தமிழ் என்னன்னு நாம தெரிந்து கொள்ளலாம். அது வேற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக. அப்படி சுவாமி சொல்லுகிறார், ஈசனை கைகலந்தேனேனர். இப்ப சொன்னார் பாத்தீங்களா கைகலத்தன்னு, கைகலத்தல்னா சண்டை போடுறதுன்னு, அந்த பொருளை தான் பத்திரிகையிலும் எழுதுறாங்க. ஆனா உண்மையிலேயே கைகலத்தல்னா என்ன அர்த்தம்னா, கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கைகலத்தல்னா ஒழுக்கம் கலந்த நிலை, தலைவனும் தலைவியும் கூடுவதற்கு கைகலத்தல் அப்படின்னு பேர். நான் கைகலந்தேனே, திருவருட்பாளர் கூட சொல்லுகிறார், கைகலத்தல் என்பது ஒழுக்கத்தோடு இணைதலுக்கு கைகலத்தல்.

சண்டைக்கு என்ன தெரியுமா, கை கலைப்புன்னு பேரு. கை கலைத்தல்னா கைனா ஒழுக்கம், கைனா என்ன அர்த்தம் சொன்ன, ஒழுக்கம். கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேனர் இல்லையா, இந்த மீதான் அரும்பி விதுவிதிர்த்தும் விரையார் கடற்கல்ல. முதல் கையு இந்த கையு, இரண்டாவது கையு ஒழுக்கம் அர்த்தம். ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு பேரு வாழ்க்கை அப்படி பேரு. வாழ்க்கை என்றால் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு வாழ்க்கைன்னு பேரு. எப்படி வேணா பொழைச்சுக்கிறதுக்கு பேரு பொழப்புன்னு பேரு. வாழ்க்கைனா ஒழுக்கத்தோடு வாழ்வது. இங்க சொல்றாரு கை கலந்தேனேங்கிறார். இந்த கை கலந்தால் தமிழ் பாருங்க, திருமந்திரத்து காலத்திலேருந்து அது ஒழுங்காத்தான் வந்திருக்குது. அது கை கலைப்ப வந்து கை கலத்தலா மாறிடுச்சது. உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல். ஒரு செய்தி சொல்லுகிறார், குயிலுக்கு முட்டை இட தெரியுமே தவிர அடைகாக்க தெரியாது. அது என்ன பண்ணுமா, இந்த காக்காவோட கூட்டுல கொண்டு போய் இந்த முட்டையை இடுமா. ஏன்னா காக்கா வந்து கூடு கட்டுறதுல எக்ஸ்பர்ட், நல்லா முத்து முத்து நல்லா அருமையா கட்டும். அது அதோட முட்டையெல்லாம் இடுறதுக்காகத்தான் அது கட்டும். அதோட முட்டையை இடுகிற பொழுது இந்த காக்கா லேசில் விடாது. அதுக்காக என்ன பண்ணுமா, இந்த ஆண் குயிலு இந்த காக்காவை விரட்டுமா, அங்கிருந்து இருக்க முடியாது. இது அதை விரட்டினோன்னு அந்த கூட்டை விட்டு அது கொஞ்சம் தூரம் போயிடும். அப்ப இந்த பெண் குயில் அங்க போய் இருந்து முட்டையை இட்டுரும். இட்டதுக்கு அப்புறம் அதுக்கு குஞ்சு பொறிக்க தெரியாது, அது என்ன பண்ண அடைகாக்க தெரியாது, வந்துடும். இந்த காக்கா திரும்ப வந்துடும் தான் இடத்துக்கு. இதுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா முட்டை இருக்குது. இந்த காக்காவுக்கு தெரிய வேணா, இது நம்ம முட்டையா, இது ஏதுரான்னு மட காக்கா இது தண்ணுதுன்னு நினைச்சுக்கோ. இது அது மேல உட்கார்ந்து அதை அடகாக்கும். அடகாத்த உடனேயே அது ஒரு நாள் அந்த முட்டை உடைந்து வெளியில வரும். எப்படி இருக்கும் அது பார்த்தா, எப்படிமா இருக்கும், சிவப்பா இருக்குமா, கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்தா காக்கா குஞ்சு மாதிரியே இருக்கும். காக்கா அதை நினைச்சுக்கும், தங்க குஞ்சுன்னு நினைச்சுக்கும். குஞ்சா இருக்கிற பொழுது காக்கை குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் வேறுபாடு கிடையாது. அது பார்த்தா இருக்கும், ஓ நம்ம குஞ்சு தான் அப்படின்னு நினைச்சு. பாத்தீங்கன்னா மெனக்கட்டி ஓடி ஓடி போய் அதுக்கு இறையெல்லாம் தேடி கொண்டு வந்து அதுக்கு வாயில விட்டோம். இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதானே, இந்த பெண் குயில் பக்கத்து மரத்துல இருந்து சூப்பர்விஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும். இது எப்படி இருக்கு, இது முழுக்க இதை வளர்த்துக்கிட்டே வரும். எத்தனை நாள் வளர்க்கும் தெரியுங்களா, ஒரு நாள் இந்த குஞ்சு எப்படி கத்தும், கானு கத்துறதுக்கு பதிலா கூனு கத்திரும். இந்த கூனு கத்தன உடனே இது பயந்து போய் அடுத்த மரத்துக்கு போய் உட்காந்துரும். இது என்ன நம்மளது இல்ல போல இருக்க அப்படின்னு நினைச்சு பயந்து போய் உட்காந்துரும். அன்னைக்குத்தான் தெரியும் இது நம்மளது இல்லைன்னு இல்லையா. நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டே வருவோம். அது ஒரு நாள் சொல்லும், நீ ரொம்ப இருபுற, என் பொண்டாட்டி தூங்க முடியல, அதனால நீ வெளியில போய் திண்ணையில படுத்துக்கன்னு சொல்லும் பாருங்க. அப்ப தெரியும், ஆஹா இது நம்மளது இல்ல அப்படின்னு அப்ப தெரியும். நான் சொல்லல, கூக்காயன என் கிளை கூடியழ. அருணகிரிநாதர் கந்தரன் சொல்லுகிறார், கூக்கா கானு கத்த வேண்டியது எப்படி கத்துமா, கூனு கத்திருமா. இத நம்முடைய சாமி சொல்லுகிறார், அம்பாளுக்கு அடைகாக்க தெரியாது அவளுக்கு. அதனால என்ன பண்ணுவாளா, மானுட உடல்களிலே அதை வைத்து அடைகாப்பாளாம். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வயிற்றிலே அடைகாக்கிற பொழுது இந்த கருவை தன்னுடையது என்று அவர்கள் நினைத்து மயங்குவார்களாம். அது சாமி சொல்லுகிறார், அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை. இந்த கரு தரிச்ச உடனேயே அவ வேலை செய்ய மாட்டேங்கிறாளாம், இந்த கருவுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று பயப்படுகிறாளாம். இது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டேங்கிறா, யார் கொடுத்தானு நினைக்க மாட்டேங்கிறா. மயக்கத்தால் வளர்க்கிறாள், எப்படி தெரியுமா, காக்கை வளர்க்கின்றவாறே அப்படின்னர். இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க, இதுக்கான ஆதாரம் இருக்கா, இந்த மாதிரி குயிலு காக்கா கூட்டில போய் இடுறதுக்கு, இல்ல அது கத பரம்பரையா சொல்லிட்டே வர செய்தியான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற பொழுது, மார்ச் மாசம் 18ஆம் தேதி ஹிந்து பேப்பர்ல ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை, ஒரு காக்கையினுடைய கூட்டிலே குயில்கள் சென்று முட்டையை இடுகின்றன, அதற்கு அடைகாக்க தெரியாத காரணத்தினாலே காக்கை தான் அதை அடைகாக்கின்றன என்கிற செய்தியை சொல்லி, திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் 100க்கு 100 உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அந்த செய்தி அமைந்தது. என்ன கூட ஒருத்தர் கேட்டார் ஒரு தடவை சொல்லுகிற பொழுது, என்னங்கய்யா நீங்க சொல்லுகிறீர்கள, இதுக்கு சுவலாஜிக்கலா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு. இப்ப எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, அந்த பேப்பர் கிளிப்பே எடுத்து வச்சிருக்கிறேன் பத்திரமா, கேட்டா யாராவது காட்டுறதுக்கு. ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லுகிறார், அந்த ஹிந்து பேப்பர்ல சொல்லுகிறாங்க, இது டாக்டரேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், இது டாக்டரேட் பண்ணலாம்,
நான் கூட ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன், டாக்டரேட் பண்ணுங்களேன்னு சொன்னேன். அவர் கேட்டார், காக்காய்க்கு டாக்டரேட்டா அப்படின்னு கேட்டாராம். இன்னும் காக்கானா அவ்வளவு கேவலமா என்று அவர் அதில் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி, இனி அடுத்ததாக இன்னும் ஒரு பகுதி நாம சிந்திப்போம். திருமந்திரம் காட்டும் திருமால், அது மட்டும் அட்டவிராட்டானம் பார்க்க நேரம் இல்லை, அதனால நான் திருமந்திரம் காட்டும் திருமால் என்பதிலே ஒரு நான்கு பாடல்களை இப்பொழுது ஐயா அவர்கள் இசைப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை அடியேன் சொன்ன பிறகு, ஏன்னா அதுல சில விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது, அதனால அந்த பகுதியில் அடியேன் விளக்கம் சொன்ன பிறகு அவர்கள் நிறைவாக இந்த திருமுறை இசை இசைத்து நிறைவு செய்வார்கள்.

நான் ஒரு வைணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, திருமால் கையில அந்த சக்கரம் இருக்கிறது, அது சுடலுகிறதா அல்ல அப்படியே நிக்கிறதான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னார். நான் கேட்டேன், அப்படி சுழறுகிறதுன்னு சொன்னா என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ரெவல்யூஷன் பர் மினிட் வேறுமே, ஆர்பிஎம் வேணுமே, அது என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு பார்த்தார், பிரபந்தத்தில் ஏதாவது இருக்குங்களா ஐயான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கன்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார் திரும்பி, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியும்னு எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியும்னு, திருமுறையில இருக்குன்னு. இப்ப உங்களுக்கு அந்த கேள்வியை வைக்கிறேன், வாட் இஸ் த ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் சக்கரம்? திரும்ப கையில் வச்சிருக்காருலே ஒரு சக்கரம், அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. நான் கேள்விக்கு பதில் கடைசியில் சொல்லுவேன். இதுல திருமாலை பற்றி நிறைய செய்திகள் சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரத்துல. அதுல ஒரு செய்தியை சொல்லுகிறார், இந்த சக்கர வரலாறுதான் சொல்லுகிறார். இந்த சக்கரம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொன்னாருன்னா, சலந்தரன் ஒரு அசுரன், அவன் ரொம்ப தேவர்களை துன்புறுத்துறான், அவனை சமாரம் பண்ணணுங்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார்கள். அவர் சொன்னாரு, நேரடியா அவன்கிட்ட சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் வழி செய்யறேன்னு அவர் கிளம்பினார். தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட தஞ்சமடைந்து விட்டார்கள் கேள்விப்பட்ட அந்த சலந்தரன் சிவபெருமானோடு போர் செய்யறதுக்காக வந்தான். இவர் வழியில ஒரு பெரிய ஒரு அந்தனர் போல வேதியர் போல நின்றுட்டு இருந்தார். எங்கப்பா இவ்வளவு வேகமா போகிறாய் என்று கேட்கிறார். நான் சிவனோடு போர் செய்ய போகிறேன். இல்லப்பா, சிவனோடு போர் செய்ய போகிறாயா, உனக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறதா, என்ன ஏன் இப்படி கேட்கிற, நான் எவ்வளவு பெரிய வல்லம் உடையும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, நீ சிவனோடு போர் செய்யறேன்னா உன் வல்லமை என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும், அந்த வல்லமையை எனக்கு காட்ட முடியுமான்னு. யோ, நான் அது காட்டினா தாங்க மாட்டேன் ஐயர் அப்படின்னாரு. இல்லீங்க, நீங்க எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டு, எப்படி காட்டணும் சொல்லுன்னு. இதோ ஒரு நிமிஷம்ட்டு அந்த வேதியர் என்ன பண்ணார், தன்னுடைய கால் பெருவிரல், இடது கால் பெருவிரல், எப்பவுமே சிவபெருமான் ரொம்ப அதிகமாலாம் யூஸ் பண்ணவே மாட்டார், அவருக்கு அந்த தேவையானது இடது கால் பெருவிரல் தான். என்ன, ராவணனை பிரஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல யமனை உதைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இங்க கூட இந்த நிலத்தை கீறினாரு, அதுக்கும் இடதுகால் பெருவிரல் தான். அதுக்கு மேல அவர் இன்னும் அதிகமா சிரமப்படுறது இல்ல. இந்த இடதுகால் பெருவிரலை வச்சு நிலத்தின் மேல ஒரு சக்கரம் வரைந்தார். வரைந்து அதுக்கு ஆரங்கள் எல்லாம் போட்டார். போட்டுட்டு காட்டினார், இத பாருன்னார். பார்த்தா அவன், என்னையா படம் போடுறன்னார். நான் படம் எல்லாம் போடல, இது என்னன்னு பார்த்து சொல்லு. சக்கரம்னா சக்கரம் தெரியுது இல்ல, அதை எடுனா எப்படி எடுக்கிறது, அதான் சுத்தி போட்டிருக்கேன் பாரு, வட்டம் போட்டிருக்கேன்ல, அது உள்ள என்ன கை போகும் பாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, அவன் கையை உள்ள விட்டான். விட்ட உடனே அப்படி தூக்கினான் பாருங்க, அது வரைக்கும் அது ஸ்டேஷனரியா இருந்தது நிலத்தோட. நிலத்தில இருந்து தூக்கினவுடனே என்னாச்சு, கிரு கிரு கிரு கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, வேகமா பஸ் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஓடுற பஸ்ல இருந்து இறங்குனீங்கன்னா என்ன ஆகும், ஏன் கீழே விடணும்? காரணம் என்னன்னா, பஸ்ஸுக்குள்ள நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் கூட பஸ்ஸுக்குள்ள இருக்கிற காரணத்தினாலே பஸ் என்ன ஸ்பீட்ல போதோ அதே ஸ்பீடு நீங்களும் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறவங்க டக்குனு கீழே இறங்கினா கீழே விழுந்துருவோம். அதனால பஸ் போற போக்கிலேயே ஓடி போய் கொஞ்ச தூரம் போய் தான் நிக்கணும். டக்கிஸ் இருக்கு இல்லையா, அதனால பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பொழுது நாம ஸ்டேஷன் ஏரியா இருந்தாலும் இறங்கினவுடனே நம்மளும் ஓட ஆரம்பிச்சிருவோம். அது போல நிலத்தோட சேர்ந்து இருந்தாலும் நிலத்திலிருந்து பிரிஞ்ச உடனே சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சலந்தரை எதிர்பார்க்கல, என்ன ஐயர் சுத்துது இது அப்படின்னா, பத்திரமா புடி, உன் வலிமை இதுலதான் தெரிய போகுது, சரி அதான் புடிச்சிட்டேன்னா என்ன பண்ணணும்? இந்த ஆரத்தை பிடிச்ச இல்லையா, அதை அப்படியே கையில புடிச்சு மேல தூக்குன்னா. மேல தூக்குறதா, ரொம்ப வேகமா சுத்துதே, நீ பரவாயில்ல புடி, உனக்குதான் வலிமை ஜாஸ்தி சொன்னீங்க, சரி தூக்குறேன்னு தூக்கணும். இவ்வளவு தூரம் தூக்கினா பரவாயில்ல, பத்தாதுப்பா, நீ இப்படி நேரமா வச்சுக்கிட்டு தலைக்கு மேல தூக்கணும், அப்பத்தான் உனக்கு வலிமை இருக்குன்னு அர்த்தம். இவன் தலை மேல தூக்கினா பாருங்க, சக்கர தலை மேல இறங்குச்சு, இருக்கூறா பிளந்து இறந்தான். அந்த சக்கரத்தை இவர் சுவாமி எடுத்துக்கிட்டார். திருமால் பார்த்தாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த சக்கரம், இந்த ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம், இவர் நினைச்சா எத்தனை சக்கரம் வேணா பண்ணிக்கலாம், நமக்கு அது கொஞ்சம் இருந்தா சௌரியம். சரி, சிவபெருமான்கிட்ட இது எப்படி வாங்குறது, ஒரே வழிதான், சிவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னா ஒரே வழி, சிவபூஜை பண்ணி தான் வாங்க முடியும். அதனால சிவபூஜை பண்ணலான்ட்டு சிவபூஜை பண்றார். 1000 மலர்களை கொண்டு பூஜை செய்யறது வழக்கம். 1000 மலர்களை கொண்டு தாமரை மலரை கொண்டு பூஜை செய்யறார். ஒரு சமயம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன பண்ண, சிவபெருமான் அவர் அசந்த நேரமா பார்த்து ஒரு மலரை லவுட்டீஸ் பண்ணிட்டார். இதுதான் செய்வாரே வழக்கமா, நம்ம ஆளு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். ஒரு பூவை எடுத்துட்டார். திருமால் 1000 பூல அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 998 வரும்போது கீழே ஒண்ணுதான் இருக்கு,
இப்ப 999 1000வது மலர் இல்ல, என்ன செய்யலாம்? ரெண்டு வேலை செய்யலாம். ஒண்ணு, இந்த பூவையே எடுத்து ரெண்டா பிச்சி, ரெண்டா பிச்சி. எது பூவை பிக்கும் உங்களுக்கு தெரியும். மலர்னால அர்ச்சனை பெய்கிற பொழுது மலரை பீத்து அர்ச்சனை செய்யக்கூடாது, முழு மலராகத்தான் செய்யும், மலரை பிக்க கூடாது. அதனால திருமாலுக்கு அந்த ரூல் தெரியும், அதனால மலரை பிக்க முடியாது. இன்னொன்னு செய்யலாம், எழுந்திருச்சு போய் இன்னொரு மலரை பறிச்சுக்கிட்டு வரலாம். ஆனால் சிவபூஜைக்கு இடையில தடை வரக்கூடாது, பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. உடனே திருமால் சொன்னார், ஒரு மலர் தான் இருக்கு சுவாமி, எனக்கு தாமரை கண்ணன்னு பேரு, என்னுடைய கண்ணு கூட தாமரை தான், அதனால குறையிற ஒரு மலருக்கு என் கண்ணையே இழந்து அப்புகிறேன்னு சொல்லி ஒரு கண்ணையே பேத்து வச்சு விட்டார் 1000 மலருக்கு. சிவபெருமான் தோன்றினார், ரொம்ப பிரமாதமான சிவ பூஜை, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். சக்கரம் வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? கொடுத்தது யாரு? மகாவிஷ்ணு. அதுக்கு அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்திருக்கிறார். முதல்ல கொடுத்தது மகாவிஷ்ணு, அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்தார். இருந்தாலும் மகாவிஷ்ணு கொடுத்ததை காட்டிலும் கண்ணப்பர் கொடுத்ததுதான் உலகத்துல நின்னுச்சு. காரணம் என்னன்னா, இவர் கண்ணை கொடுத்ததுக்கு காரணம் சக்கரம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கொடுத்தார். ஆனால் தின்னனார் தன்னுடைய கண்ணை இழந்து அப்புகிற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த காரணத்தினாலே தின்னனுடைய புகழ் தலை சிறந்து நின்று கண்ணப்பர் என்கிற பெயர் வந்தது. சரி, கையில சக்கரத்தை வாங்கிட்டார், வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் போயிட்டார். இவர் சக்கரம் இவர்கிட்ட வந்தது, அப்படியே சுத்திக்கிட்டே வந்தது. வாங்கினாரு பாருங்க, சக்கரை வந்து கையில உட்கார்ந்த உடனே திருமால் கீழே நெடுஞ்சாங்கடியா விழுந்துட்டார். ஏன் நான் சொல்லல, நம்முடைய திருமலை சொல்லுகிறார். சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால். சக்கரத்தை கேட்டாரு தவிர வாங்கினா அதை தூக்கவே முடியலையா இவரால். அவர் நினைச்சு பார்க்கல, இது இவ்வளவு வெயிட்டா இருக்கும். தூக்குறதுக்கு அப்புறம் பிரயோகம், உடனே என்ன பண்ணாரா, சக்கரத்தை கேட்டோமே, இந்த சக்கரத்தை நம்ம தாங்கறதுக்குரிய சக்தியை கேட்காம விட்டுட்டோமே, சக்கரத்தை மட்டும் கேட்டு வாங்கணுமே. நாம கூட இறைவன் போய் என்னவோ கேட்கிறோம், காசு கொடு பணம் கொடுன்னு கேட்கிறோம். ஆனால் அவன் காசும் கொடுக்கறான் பணமும் கொடுக்கறான், ஆனா அனுபவிக்கிற பாத்தியத நமக்கு இல்லாம போயிடுது. நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம காசு 10 உட்கார்ந்து நல்லா வெட்டுவாங்க, சாப்பிடுவாங்க, நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா டாக்டர் சொல்லி இருக்கிறான், ஒரு பருக்க தின்ன நீ காலின்ட்டான். ஆனா இவன் காசத்தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா இவன் சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா, செல்வம் தான் கேட்டானே தவிர செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகியதை கேட்கல. அதுபோல சக்கரத்தை கேட்டார், சக்கரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கேட்கல. இப்ப என்ன பண்றது? திரும்பவும் சிவ பூஜை பண்ணி சிவனுக்காக தவம் இருந்தார். இப்ப சிவன் வந்தார், என்னப்பா வேணும் இன்னன்னு கேட்டார். என்ன சாமி, நீ பாடி சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார், தூக்கவே முடியல என்னால, சக்தி கொடுன்னார். தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை பகிர்ந்து சக்கரத்தை தாங்குவதற்குரிய சக்தியாக அதை கொடுத்தார். அந்த சக்தி பெற்ற நாளிலிருந்து நாராயணர் சங்கர நாராயணன் என்ற திருநாமம் பெற்றார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், மிக்கரன் தன்னை விருப்புடன் நச்சிக்க தக்க நல் சக்தியை கூறு செய்ததே. திருமுறையில மட்டும்தான் இந்த செய்திகள் இருக்கு, வேற எங்குமே இல்ல. கூறதுவாக குறித்த நல் சக்கரங் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே. சரி, சக்கரம் வந்துருச்சு, சக்கரம் கையில இருக்கு. ஒரு காலத்துல என்ன நிகழ்ந்துதான், தக்கனுடைய வேள்வியில போய் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்களாம். தக்கனுடைய வேள்வி சிவபெருமானை நிந்தை செய்து திருமாலையே முதற் பொருளாக வைத்து அவன் வேள்வியை செஞ்சிருக்கிறான். யார்? தக்கன். திருமாலை கூப்பிட்டு, சாமி நீ எப்ப பார்த்தாலும் நம்பர் 2 இருக்கிறீ, நான் உன்னை நம்பர் 1 ஆக்கிறேன் வா அப்படின்னு உடனே திருமாலும் வேற வழி இல்லாம போயிட்டார். அவரை முன்னிலையா வச்சு அந்த வேள்வியை செய்தான். வேள்வியை செய்த உடனேயே அந்த வேள்வியை அழிக்க வேண்டும் என்ற அம்பாளினுடைய ஆக்கியப்படி நம்முடைய சிவபெருமான் என்ன செய்தார், அகோர வீரபத்ரரை ஏவுகிறார். அகோர வீரபத்ரர் உள்ள பூந்து என்ன பண்ணார்னு தக்கையாக பரணி படிக்கணும். பின்னு பின்னு பின்னி விட்டாரு சுவாமி, அடி உதைதான் எங்க பார்த்தாலும். வந்தவர்கள் எல்லாம் பிரம்மா சொன்னாரு, நான் இப்படியா போனேன், என்னை பிடிச்சி உள்ள இழுத்துட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னுட்டேன். இப்படி ஆளாளுக்கு எதையோ சொல்லி தப்பிச்சாங்க. இந்திரன் என்ன பண்ணா தெரியுமா, குயிலா தப்பிச்சு ஓடிட்டான். எல்லா இடத்திலையும் பாருங்க, அடி வாங்காம தப்பிக்கிற ஒரே ஆள். எல்லா தேவரும் மாட்டுவாங்க, சந்திரன் மாட்டுவான், வாயு மாட்டுவான், அக்னி மாட்டுவான், யமன் மாட்டுவான், எல்லாரும் மாட்டுவாங்க, இந்திரன் மட்டும் மாட்ட மாட்டான். இந்த சூரபெருமனுக்கு மட்டும் என்ன கோவம், இந்த ஒரு பயம் மாட்டலையா, அதனாலதான் அவன் புள்ள ஜெயந்திரன் பிடிச்சு கொண்டு சிறையில வச்சான்.
இந்திரன் மட்டும் எப்பவுமே மாட்ட மாட்டான். என்ன காரணம் தெரியுங்களா? எது போனாலும் அவன் ஒன்னே ஒன்னு விட மாட்டான். அது என்ன தெரியுங்களா? சிவபூஜை. இந்திரனுக்கே உரிய சிறப்பு. அங்க கூட சீர்காழியில பாத்தீங்கன்னா வேணுவாக மூங்கிலாக நின்று சிவபூஜை பண்ணான். அவன் செய்த சிவபூஜையின் காரணமாகத்தான் காவிரி வந்தது என்பது புராண செய்தி. எனவே இங்க ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் சுவாமி. அந்த அகோர வீரபத்திரர் வந்து துவம்சம் பண்ணுகிற பொழுது அவரோட எதிர்த்து சண்டை போட்டாராம். யாரு? திருமால். சண்டை போட்டு என்ன பண்ணாராம், என்ன பண்ணாரு தெரியுங்களா? சக்கரத்தை விட்டாராம். இது எப்படி இருக்கு? கொடுத்ததே இவரு. யாரு? சாமி தான். கொடுத்த ஆள் மேலேயே விட்டாராம். இத அதை எழுதுகிறார் தக்கன்.

மேல் விட சசின பிறை. இந்த பிறை சூடிய அகோர வீரபத்திரனுடைய முடி மேல தன்னுடைய சக்கரத்தை எடுத்து திருமால் இப்ப என்ன பண்ற பாருன்னு விட்டாராம். அதை பார்த்த உடனேயே அந்த சக்கரம் வந்துதான் அகோர வீரபத்திரரை பார்த்து என்ன பண்ணாராம், அவ்வளவுதான் சக்கரம் பொத்துன்னு நம்ம தீபாவளி வாய இந்த சக்கரம் சங்கி சக்கரம் மாதிரி கீழே விழுந்துருச்சான். சொல்லுகிறார், வக்கி உமிழ்ந்தது வாயு உக்கிரத்திலே. அகோர வீரபத்திரர் வாயினாலே ஒரு ஊங்காரம் செய்தாராம். அந்த ஊங்காரத்தினுடைய வலிமை தாங்க முடியாமல் சக்கரம் கீழே விழுந்தது. எனவே நமக்கு ஏதாவது வலிமை வருமானால், ஏதாவது திறமை வருமானால், ஏதாவது வளமை வருமானால், அது சிவன் தர வந்தது என்று நாம் எண்ண வேண்டும். அப்படி சிவன் தர வந்ததை சிவனுக்கு எதிராக எந்த காலத்திலும் அதை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே திருமாலுடைய கையில இருக்கிற சக்கரம் என்ன வேகத்தில் சுத்துகிறது என்று சொன்னால் செகண்டுக்கு 460 மைல் சுற்றுகிறது. என்ன ஸ்பீடு? 460 மைல்ஸ் பர் செகண்ட். எப்படி சொல்றீங்க நீங்களா? ஏன்னா அதுதான் பூமியினுடைய ஸ்பீடு. பூமி என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அந்த பூமியிலிருந்து பேர்த்து எடுத்ததுதான் இந்த சக்கரம். அதனால பூமி என்ன ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிறோம் அந்த ஸ்பீட்ல தான் சக்கரமும் சுத்துது. அதனால 460 மைல்ஸ் பர் செகண்ட் தான் நம்முடைய திருமாலின் கையில் இருக்கிற சக்கரம் சுற்றுகிறது என்பது நம்முடைய திருமுறையிலே இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி திருமந்திரம் காட்டும் விளக்கம் என்கிற பகுதியில சில பாடல்களை சிந்திப்பதற்கு இந்த மேடை இடம் தந்தது. அதற்காக முருகன் புகழ்பாடும் சபை பெங்களூர் கிளைக்கும் ஆண்ட அரசு உழவாரப்பணி குழுக்கும் என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு மலேசியாவில் ஒரு ஃபேன் குரூப்பே இருக்கு. அவருடைய பாடல்கள் கிரேஸ், அப்படிப்பட்ட அன்பர் கூட்டமே இருக்கிறது. அவர் எங்கு போனாலும் பின்னாலே செல்வதற்கும் அவர் பாடலை கேட்பதற்கு நாங்கள் நேரில் பார்த்தவன். அதனால சொல்லுகிறேன், கண்டவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப கூடாது, கண்டவன் சொன்னதை நீங்க நம்பிடும் இல்லீங்களா? அப்படி அற்புதமான இசை ஞானம் உள்ளவர் இங்கே வர வேண்டுமே என்று நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு எப்படியாவது அவரை இந்த தடவை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நான் உள்ளம் பற்றினேன். அவர்கள் பெரிய மனது பண்ணி அவர்கள் ஒப்புக்கொண்டு இங்கே வந்து நம்மை பெருமைப்படுத்தினார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த இசை நிகழ்ச்சியை 11ஆம் திருமுறையில் இருந்தும் 11, 12 ஐயாவுக்கு நிறைவேற்ற

0: தேவனுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு திருப்பள்ளிடுச்சியினுடைய இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயனக் கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும்படியாக இரண்டாவது பாடலை சிந்திக்கிறோம். இந்த பாடலிலே ஒரு சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்க வந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதுல பலவிதமான கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலிலேயும் ஒரு சிவனடியார் அல்ல, பல சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்கலாம். சரித்திர அப்படிப்பட்ட தன்மைக்கு இடம் கொடுக்கிறது இந்த பாடல்கள் எல்லாம். ஒன்றை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, முக்கியமா எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, அதனால இந்த பாடலிலே இன்னொருத்தர் சொல்ல முடியாதான்னு கிடையாது. உதாரணமா நேற்றைக்கு பார்த்தோம், போற்றியன் வாழ்முதலாகிய புலர் பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல அப்பர் பெருமானுடைய கைலை காட்சியும் மாதர் பிறை கண்ணியானை மலரா மலையான் மலர் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லும்படியாக அந்த திருமையாரிலே அவர் பாடிய பாடல் அந்த சரித்திரம் இருக்கிறதே, அந்த சரித்திரத்துக்கும் பொருத்தமாக இங்கே வரும். அது மட்டும் கிடையாது, இதற்கு பொருத்தமாக சிவகாமி ஆண்டாருடைய தன்மையிலே இருக்கிற சிவகாமி ஆண்டார் அவருடைய பொருள் சிந்தும் பொழுது பட்டத்து யானையெல்லாம் அடியவருடைய அறிந்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் இது பலவிதமாக பொருத்தி பார்க்க முடியும். ஒரே பாடலிலே பல அடியார்களையும் சொல்ல முடியும், ஒரு அடியாருக்கு பலவிதமான பாடல்களையும் நாம சிந்திக்க முடியும். இன்றைக்கும் அதே போலத்தான். ஒரு சூட்சமா இன்னொரு கருத்தும் பார்க்கலாம், அதை முழுமையா நம்ம எடுத்துக்கல, ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயனக் கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் என்று சொல்லக்கூடியது ஒரு சரித்திரத்தை நமக்கு சுட்டிக்காட்டும். என்னது? இருள் போய், இருளானது போனது, அகன்றது உதயம், அதாவது உதயமானது இப்ப உதய சூரியன் வர ஆரம்பிக்கிறான், வெளிச்சமானது வர ஆரம்பித்தது. நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயன கடிமலர் மலர, மற்ற அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன. இங்க திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடியது தேனீக்களுக்கு அடியவர்களை சொல்லுவார்கள். அடியவர்களெல்லாம் ஜெயகோஷம் ஒலிக்க, நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ என்று சொல்லும்படியாக இறைவனுடைய கருணைக்கு முழுமையாக பாத்திரமாகி இறைவனாலே கொண்டாடப்பட்டவர் ஞானசம்பந்த பெருமான். தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பண்ணுவார்களோ அந்த ஞான சம்பந்த பிள்ளைக்கு அப்படி பண்ணினார், பார்த்து பார்த்து பண்ணுகிறார் சிவபெருமான். இவருக்கு கை வலிக்குமே என்ன தாளம் கொடுத்தார், கால் வலிக்குமே என்ன முத்துச்சுவகை கொடுத்தார், தலையிலே சூரியன் படுவானே என்று சொல்லி முத்து பந்தர் கொடுக்கிறார். அவர் செய்யாததே கிடையாது, என்ன வேண்டும் அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து அந்த ஞான குழந்தைக்கு செய்கிறார். அப்ப அந்த கருணையின் சூரியன் எழ எழ, நயன கடிமலர் மலர, அந்த ஆனந்தமாக இவருடைய திருவருளை இவர் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் கொடுக்கும் பொழுது அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடிய அந்த கொத்தும்பியாக தும்பிக்களாக தேனீக்களாக இருக்கப்பட்ட அடியவர்கள் வந்தார் வந்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் வந்தார், இறைவனுடைய குழந்தை வந்தார் என்றெல்லாம் பாலரா வாயன் வந்தார் என்றெல்லாம் பாடும்படியாக இருக்கிறதே. அப்படி ஞானசம்பந்த பெருமான் தமிழகத்திலே சமண மதத்தை ஓட்டி இருள் போய் என்று சொல்லும்படியாக சமண மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை ஓட்டி அகன்றது உதயம் என்று சைவ நெறியை நிலைநாட்டிய தன்மையை சொல்லக்கூடிய சரித்திரத்தையும் எண்ணி பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லக்கூடியது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த அலை கடல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இறைவனை கடலாகவே உருவாக்குகின்றார் பல இடங்களிலேயும். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை அலை கடல். எம்பெருமான் சாகரமாக ஆனந்த சாகரமாக இருக்கிறான். அந்த ஆனந்த சாகரமாக இருக்கப்பட்ட இறைவனிடத்திலே சாகரத்தோடு கடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடியவரை நம்ம பார்க்கிறோம். பொன்னி நாடனம் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் என்று சோழவள நாட்டிலே நாகப்பட்டினத்திலே இருந்த ஒரு அடியாரை பார்க்கிறோம். அவர் பிறந்த குலம் பிறந்த தன்னையை பற்றியெல்லாம் சொல்லுகிறார். கடல் ஆடக்கூடிய குலத்திலே மீனவர் குலத்திலே பிறந்தவராக நுழைப்பாடியிலே இருந்தவராக இருக்கப்பட்ட அதிபத்தர் என்று சொல்லக்கூடிய நாயனாரை பற்றி பார்க்கிறோம். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனை வளம் பொலி நுழையர்தங் குலத்தினில் வந்தார் புனை இளம்பிறை முடியவர் அடித்துண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று பாடுவார். ஒருவனுடைய பிறப்பினாலே அவன் இருக்கின்ற இருப்பினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தினாலே அவன் மேலோன் என்று ஆகிவிடுவது கிடையாது. ஒருவனுடைய செயலின் காரணத்தினாலே அவனுடைய மனத்தினுடைய காரணத்தினாலேதான் ஒருவனை மேலோன் அல்லது கீழோன் என்று நாம் சொல்லுகிறோம். பிறப்பினாலே வருவது கிடையாது, பிறப்பினாலே உயர்வு வருவது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே பல அடியவர்களை பல தன்மையிலே இருந்த அடியவர்களை நம்ம பார்க்கிறோம். பிறப்பினாலே எவையும் வருவதல்ல, அவர்கள் செய்யக்கூடிய செயலினாலே அந்த செயலிலே இருக்கப்பட்ட சிந்தனை சிந்தத்தினுடைய அந்த சிந்தையிலே இருக்கக்கூடிய தெளிவினாலே அவர்கள் பெரியவர்கள் என்று நிர்ணயிக்கப்படுகிறார்கள். பெரியவர்கள் யார்? பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அவ்வைப்பாட்டி சொல்வாரே, யார் பெரியவர்? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லும்படியாக தொண்டர்கள்தான் பெரியவர்கள். அதனால்தான் இங்கே சொன்னார், இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய இறைவனுடைய திருத்தொண்டுக்கே இறைவனுடைய திருவடிக்கே தொண்டு புரியக்கூடிய வினை அல்லது கர்மா அல்லது செயல் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் என நிகழ் மேலோர் அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக செக்கலர் பெருமான் இவரை சிறப்பிப்பார். இதுல இன்னொன்றும் உண்டு. இறைவனுக்கு ஏராளமா அப்படி செல்வத்தினாலே கொடுத்தால் அவன் சந்தோஷிக்கிறானா? கொடங்கடமா பால் ஊற்றினால் சந்தோஷிக்கிறானா? ஏராளமாக பஞ்சபட்ச பரமாண்ணம் கொடுத்தால் சந்தோஷிக்கிறானா? அவனுக்கு நல்ல ஆடைகளையும் நற்சந்தனங்களையும் புனைந்தால் சந்தோஷிக்கிறானா? அடியவர்களை நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் நேற்றைக்கு பார்த்தோம், கோவணம் கொடுத்தார் இறைவனுடைய அடியவர்களுக்கு, கோவணம் கொடுத்தார் இறைவனுடைய அடியவர்களுக்கு துணி கொடுத்தார். இன்னொருத்தர் மூர்த்தி நாயனார், உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனரை பார்த்தோம், சந்தனம் அடுத்து அரைத்து கொடுத்து திருப்பணி செய்தார். இன்னொரு அடியாரை பார்க்கிறோம், அடியவர்களுடைய துணிகளை துவைத்து கொடுத்தார். இன்னொரு அடியவரை பார்த்தோம், அந்த அடியவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பிக்ஷா பாத்திரமாக கொடுத்தார், மண் ஓடு கொடுத்தார். நம்ம எத்தனையோ அடியார்களை பார்க்கிறோம், செயலினாலே உயர்வு வருவதில்லை, செயல் பின்னாலே இருக்கக்கூடிய சிந்தை இருக்கிறது. அடியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையினாலே உயர்வு வருகிறது அந்த செயலுக்கு. நல்ல செயலாக இருந்தாலும் கூட, நல்ல செயலாக இருந்தாலும் கூட பின்னாலே இருக்கக்கூடிய மனம் அந்த சிந்தையானது செம்மையாக இல்லாவிட்டால் அந்த செயல் சீர் பெற்று விடுவதில்லை, சீர்மை அடைவதில்லை. நான் பூஜை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல மலர்கள் ஏராளமான மலர்களை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறார்கள், நான் பூஜை செய்கிறேன். ஆனால் அகங்காரத்திலே பூஜை செய்யும் பொழுது ஒன்றை நீ கொடுக்க வேண்டும், அவன் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, இல்லை எனக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் காமியமாக பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை பயனற்றதாக இருக்கிறது, அந்த பூஜை சிறப்பு உடையதாக ஆவது கிடையாது. ஆனால் பன்றி மாமிசத்தை ஊட்டும் பொழுது வாயிலே இருந்த நீரை, உமிழ் நீரை அவனுக்கு உமிழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாமிசம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு சிறப்பில்லை, வாயிலே இருந்து வந்தக்கூடிய அந்த எச்சலுக்கு எச்சல் தண்ணீருக்கு சிறப்பில்லை, மனத்திலே இருக்கக்கூடிய அன்புக்கு சிறப்பாகிறது. மார்காவர்த்தித பாதுகாம் பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேதனம் புரரிப்போ என்று சொல்லும்படியாக மார்காவர்த்தித பாதுகா பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே என்று ஆதிசங்கர பெருமான் பாடுவார். தேன் தேய்ந்த பாதையிலே தேய்ந்த செருப்படியை செருப்படி அந்த சீரடியாக என்று பாடுவார். வாய் கமலசம் வாய் கலசம் ஊன் அமுதம் என்று பாடுவாரே, விருப்புற்று அந்த வேடனார்க்கு அந்த அவர் சிறப்பு கொடுத்தார் என்று திருத்தோணாக்கத்திலே மணிவாசக பெருமான் பாடுவார். ரெண்டு திருவடியாரத்தான் பாடுவார். அப்படி சிந்தையிலே இருக்கக்கூடிய செம்மையினாலே வினையானது விளங்குகிறது. இங்க அந்த வார்த்தைக்காக நான் எடுத்தேன், வினை விளங்கியன்னா இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும். அடித்தொண்டு எத்தனையோ விதமாக தொண்டு புரியலாம், நம்ம பார்த்தோம் இத்தனை விதமாகவும் தொண்டு புரியலாம். ஆனால் அந்த வினை விளங்க வேண்டும் என்றால் அந்த வினையிலே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சித்தமானது தெளிவாக இருக்க வேண்டும். நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், இறைவனுடைய அடியவருக்கு தொண்டு செய்கிறேன் என்கின்ற நினைவு இருக்க வேண்டும். அதை விடுத்து எது செய்தாலும், எப்பேற்பட்ட தொண்டாக இருந்தாலும், எப்பேற்பட்டது செய்தாலும், எவ்வளவு செலவழித்தாலும் அது பிரயோஜனமாக அது பிரயோஜனமாவதில்லை. ஆக வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக அவரை பாடுகின்றார் இந்த இடத்துல. அதான் முக்கியமான விஷயம், அவருடைய மனத்திலே இருக்கின்ற தன்மை. இது பின்னால பார்க்க போற அந்த சரித்திரத்துல வரும். அவர் என்ன செய்வார்னா, முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படுதோறும் நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால் என்று செட்டிலார் பெருமான் பாடுவார். இவர் செய்யக்கூடியது என்ன, மீன் கொலை தொழில், மீனை கொல்லக்கூடியதா, மீனை அங்கிருந்து கடலிலே இருந்து பிடித்து கொண்டு வந்து அதை விற்கக்கூடியதுதான் இவர் செய்து கொண்டிருந்தார். மீன் கொலை தொழில் வளர்த்தவர், அப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய வளமை உடையவராம். வலை முகந்து பட்ட மீன்களில், வலையிலே பிடித்துக் கொண்டு வரக்கூடிய மீன்களிலே ஒரு தலை மீன், ஒரு நல்ல மீனை மீன்படு தோறும் யாருக்கு, நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர். ஒரு நல்ல மீன் கிடைத்த பொழுது அதை முன்னீர்னா அது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கடல், கடலுக்கு பேரு முன்னீர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முன்னீராகின்ற கடலிலே விட்டு வந்தனர். ஆனா எதை விடலன்னார், விடாத அன்புடன் என்றும் விருப்பால். இந்த வார்த்தை தான் உயிரான வார்த்தை. ஏன்னா பின்னாடி அதை சோதிக்கிறார் இறைவன், என்னுடைய அன்பை நான் விட்டுவிடவில்லை, நான் பிடித்த மீனிலே ஒன்று இறைவனுக்காக என்று விடுகிறார். இவருக்கு தெரிந்த தொழில், தெரிந்த செயல், தெரிந்த கர்மம், அதாவது வினை, அந்த வினையை செய்கிறார். செய்யும் பொழுது இறைவனுக்காகன்னு அவர் செய்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். இங்க அவருக்கு தெரிந்ததை செய்யும் பொழுது இறைவனுக்காக என்று செய்கிறார். ஒரு மீனை விட்டு வந்தாராம். அப்படி இறைவனுடைய அருளால என்னாகிறது, நாள் ஒன்றில் மீன் ஒன்றுவரினும் ஏகநாயகர் தங்களுக்கு என விடும் இயல்பார்னார். பல நாள் இறைவன் சோதிக்கிறார், ஒரே ஒரு மீன் தான் வருகிறது. வந்தா இன்னைக்கு ஒரு மீன் தான் வந்திருக்கு, நாளைக்கு சேர்த்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கல, நாளைக்கு ரெண்டு மீனா கொடுத்துறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் பேரம் பேசல, இன்னைக்கு வந்தாச்சு கடவுளை இத்தனை நாள் உனக்கு கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துக்கலன்னா நான் குறைஞ்சு போயிடுவேயா அப்படின்னு பேசல. நான் நினைத்தது ஒரு மீன், நல்ல தலை மீன் உனக்கு என்றும் கொடுப்பேன், என்று தினமும் கொடுப்பேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சது, உனக்கு கொடுத்தேன், எனக்கு இல்லையே இல்ல. பசியோடு இருக்கிறாராம், ஆகு நாள்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மேகநீர்படி வேலையில் பட விட்டு வந்தார். பல நாள் அப்படியே இருந்தது, விட்டு வந்தாராம். மீன் விலை பெருகு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின் உணவின்றி அருங்கிளை சாம்பும் பான்மை பற்றியும் அவர் மட்டும் தவிக்கல, இவருக்கு சாப்பாடு இல்லைன்னா இவருடைய உற்றார் சுற்றம் எல்லாம் இருக்கும்படியாக மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறார்களாம், அதாவது பட்டினியோடு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட வருந்திலர் பட்டமீன் ஒன்று மான் மறி கரத்தவர் கலர்கன விட்டு மகிழ்ந்தார். அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராணியை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு பிராணி கொடுக்கிறார். யாரு பட்டினியா இருந்தாலும் நான் நினைத்த தொண்டை நான் விடாது செய்கிறேன். இதுல ரொம்ப அழகான வார்த்தை திருவம்பாவையில் ஒன்று வரும், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்ன்னு வரும். நம்ம பார்த்திருக்கிறோம், சலிப்பு வந்துடக்கூடாது. பண்ணியாச்சு இவ்வளவு பண்ணிட்டேனேங்கிற சிந்தையோ அல்லது ஆச்சு போய் இவ்வளவு பண்ணியாச்சு என்னத்த அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவோ வராமல் சலியாமல் இறைவனுக்கு முட்டாது மனம் சலியாது நாம் தொண்டு செய்ய வேண்டும். எந்த தொண்டாக இருந்தாலும் சரி அதை செய்யக்கூடியதை செவ்வனே சலியாமல் செய்ய வேண்டும். இதை செய்தாராம். அப்படி நடக்கும் பொழுது அத பாடுவர், அவருடைய நின்றவர் சீலமே தலை நின்றவர் தம் திறன் தெரிந்தே ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னர். இவர் என்ன மீன், இவர் சாப்பிடலைன்னா பகவானுக்கு சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லை. ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னர். இவருக்கு எந்த அமுது உண்டார்? விஷத்தையே சாப்பிட்டார் சிவபெருமான். ஆனார் அடியவர்களுடைய அன்பு என்கின்ற அமுதை இங்கே உண்ணுகிறாரா, அதை மீண்டும் சிறப்பாக காண்பதற்காக ஒரு அற்புதப்படியதொன்றாக ஒரு மிகச்சிறந்த மீனை அவருடைய வலையிலே சிக்கும்படியாக செய்கின்றார். வாங்கு நீள்வலை அலை கடற்கரையில் வந்தேற ஓங்கு செஞ்சடர் உதித்தன உலகலாம் வியப்ப தாங்கு பேரொளி தளைத்திட காண்டலும் எடுத்து என்று சொல்லும்படியாக மிகச்சிறந்ததாக எப்படி இருக்குன்னர். தூணிற பசுங்கனக நற்சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படியதொன்று. உலகமெல்லாம் கொடுத்தா கூட இதுக்கு விலைக்கு நிகராகாது என்று சொல்லும்படியாக தங்கத்திலே பல மணிகளும் பதித்ததை போன்ற ஒரு மீனை அவருடைய வலையிலே பிடிக்க வைத்தாராம். அவர் என்ன பண்ணார், பாங்கு நின்றவர் மீனொன்று வடுத்தனம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்குள்ளே இவரோட சேர்ந்து பல பேரும் இங்கே கடலாட செல்லுகிறாரே, மீன் பிடிக்க செல்லுகிறார்களே, ஒரு மீன் எனக்கு மிக அருமையான மீன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் உடனே என்ன பண்றார், பார்த்த பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்தமையின் உறுப்பால் ஒன்றும் மற்றது என்னை அழுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கழல் சேர்கன திரையொடும் திரித்தார். ரொம்ப அற்புதமான விஷயம். இவ்வளவு நாள் மீன் விட்டது பெரிய விஷயம் இல்லை, இப்போ தங்க மீனாக கிடைக்கும் பொழுது எல்லாரும் தங்க மீன் கிடைச்சதுன்னு சொல்லுகிறாரு, மிகச்சிறந்த மீன் கிடைச்சதுன்னர். இவர் எதை பத்தியும் கவலைப்படலை, இது எப்பேற்பட்டது, இது ஒன்றும் மற்ற இது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் என்னை ஆளுடைய எம்பெருமானுக்கு என்று சொல்லி அதையும் அந்த இடத்திலே விட்டாராம். இதை சேக்கலார் பெருமான் அந்த சிறப்பை சொல்லுவ, ஒருத்தனுக்கு ஒரு செல்வம் இருக்குன்னா என்னிடத்துல ரெண்டு பொருள் இருக்குன்னா ஒரு பொருள் கொடுக்கலாம். என்னிடத்துல ரெண்டு பொருள் இருந்து நான் ரெண்டையும் கொடுப்பேன். எப்போ இன்னொன்னு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது. ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, அதுக்கு மேல கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரி அற்புதம் நடக்காதுங்கும் பொழுது இன்னமே நம்பிக்கை கிடையாது, கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இல்லாத பொழுதும் கூட தன்னிடத்திலே இருக்கிறதையெல்லாம் கொடுக்கணும்னா எப்பேற்பட்ட தன்மை வேண்டும். அகில லோகமும் பொருள் முதல் தாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எரிந்த இகலில் மெய்த்திரு தொண்டர்னர். பற்றை அப்படியே எடுத்து எரிந்திருக்கிறாராம். அவரை மீனை மட்டுமே எரியவில்லை, தன்னுடைய பற்றையும் எடுத்து எரிந்தார். ஏன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லும்படியாக எல்லா பற்றையும் எரிந்தார். இறைவனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டார். அவருக்கு முன்னாலே இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் என்று சொல்லும்படியாக அந்த இடத்திலே வந்து தோன்றுகின்றானா எம்பெருமார், தோன்றி சிவலோகம் அணித்து என்னிடத்திலேயே இருந்து என்று சொல்லும்படியாக சாலோக்கியமாகின்ற அந்த தன்னையை கொடுத்தார்னர். அப்ப கடைசியான பாடல பாடுவார், தம்மரம் புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் வணங்கினர். நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன புரியுமோ, எந்த தொண்டை நம்மாலே செய்ய முடியுமோ அதை விடாது செய்ய வேண்டும். மீன் விடுத்தது பெரிய விஷயமா, மாம்சம் கொடுத்தது பெரிய விஷயமா, கோவணம் கொடுத்தது பெரிய விஷயமா, அல்லது தங்கமே கொடுத்தது பெரிய விஷயமா, இல்ல ஒரு தயிர்ச்சோறும் மாவிடவும் கொடுத்தது பெரிய விஷயமா? பொருளிலே இல்லை, இங்கு இருக்கக்கூடியது பொருளிலே இல்லை. தன்னுடைய மரபுக்கு தன்னுடைய குலத்துக்கு தன்னுடைய தன்மைக்கு எது தகுமோ அந்த தன்மையை செய்தார். தம் அறம் அல்லது தம் மரம் புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரியினர். பண்ணக்கூடியதை சத்தியமா பண்றாருதான் முக்கியமான விஷயம். மெய்மையே என்ன பண்ணும் பொழுது ஒரு மீன் கிடைச்சாலும் அதுக்கு இறைவனுக்கு என்று கொடுக்கும்படியான ஒரு தன்மையை செய்தாரே அப்பேற்பட்ட அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. அலைகடலையே பள்ளி எழுந்தருளாய் என்று அலை கடலிலே கிடைத்த மீனையும் விடுத்து அந்த எம்பெருமானை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையை அடலை அலைகடலாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை வணங்கின அதிபத்தர் திருத்தாள்களை இங்கே நாம் வணங்குகின்றோம். இந்த தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் என்று சொல்லும்படியாக நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய பாவனை, அது மட்டும் கிடையாது அந்த பாவனையை இயாமல் காப்பா என்று சலிப்பில்லாமல் இறைவனிடத்திலே செய்யக்கூடிய தன்மை, இந்த தன்மைதான் நம்மை இறைவனிடத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையை திருத்தொண்டு பெற புரியக்கூடிய மனத்திண்மையை நமக்கு இறைவன் கொடுக்கட்டும். இறைவனுடைய அடியவரான அதிபத்தர் நமக்கு அருளட்டும் என்று வேண்டிக் கொண்டு
1: முடித்துள்ளார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்ப இந்திரியம் அடக்கும் அருமைய பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்திரியம் அடக்கக்கூடிய முறைமை, 5 இந்திரியங்களையும். இந்த இந்திரியங்களை வந்து அறியாமை நிறைந்துள்ள உயிர் வழிபட்ட உள்ளத்தோடு செல்லாம மடக்கி அறிவுருவான சிவத்துட்ட நம்ம சென்று எப்படி இருக்கணும், 5 பேரறிவும் கண்களே கொள்ள இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிபட்டு அந்த ஆனந்தத்தை நுகர செய்யக்கூடிய முறைமைகளை நமக்கு அது உணர்த்துகிறது இந்த அதிகாரம். திரு அங்கமாலையில நமக்கு இந்த ஒவ்வொரு உறுப்பு எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று நமக்கு அழகா எடுத்து காட்டியிருப்பாரு. அதுல கண் எதுக்காக தரப்பட்டிருக்கு, மூக்கு எதுக்கு, காது எதுக்கு, அப்புறம் வந்து வாய் எதற்கு, அந்த வாய் வந்து வாழ்த்தணும் அப்படிங்கறதெல்லாம், கண்கள் காணணும், இதெல்லாம் சிவத்தை தான். சிவ புராணங்களை கேட்கணும், சிவபெருமானோட புகழை பாடணும், சிவபெருமான தரிசிக்கணும் இல்லையா, எல்லாமே நமக்கு இந்திரியங்கள் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அழகா அங்கமாலையில உணர்த்தின மாதிரி இப்போ இவரும் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். குட்டம் ஒரு முழம் உள்ளது, அரைமுழம் வட்டம் அமைந்ததோர் வாவியில் வாழ்வன, பட்டன மீன் பல பரவன் வலை கொணர்ந்து இட்டனன் யாம் இனியே ஏதம் இலோமே என்று சொல்லுகிறார். குட்டம் என்று சொல்லியாச்சுன்னா ஆழம், ஒரு முழம் அப்படிங்கிறது 2 ஜான். அப்ப கழுத்துல இருந்து மூலம் வரைக்கும் உடல் வந்து ஒரு முள ஆழம் இருக்கு, அதனால குட்டம் ஒரு முழம்னு சொல்லியிருக்காரு. உடம்போட குறுக்களை வந்து அரை முழம், அதனால அரை முழம்னு அதை சொல்லியிருக்காரு. வட்டம் அமைந்ததோர் வாவி அப்படின்னு சொல்றாரு. வாவி அப்படிங்கிறது இங்க வந்து வட்டம் அமைந்ததோர் வாவிங்கிறது முகத்தை, வட்டமான முகத்தை சொல்லுகிறது. எதற்காக முகத்தை வந்து குளமாக, வாவினா குளம், எதற்காக அப்படி உருவகித்தார் என்றால், கண்களாகிய மீன்கள் இங்க இருக்கு, முதல் நெற்றியாகிய ஓடம் இருக்கு, வாயாகிய ஆழ் கிணறு இருக்கு, பற்களாகிய முத்துக்கள் கிடக்கு, அதனால இத முகத்தை வந்து குளம் என்று உருவகப்படுத்தி இருக்கிறார். அடுத்தால அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் படுதல், பட்டன மீன் வருது இல்லையா, மீன் படுதல் அப்படின்னா மீன்கள் அகப்படுதல். இங்க சுறா அகப்பட்டது, கெண்டை அகப்பட்டதுன்னு பொதுவா அவங்க சொல்லுவாங்க. சுறா பட்டது, கெண்டை பட்டதுன்னு சொல்லுவாங்க, அந்த வலை மீனவர்கள் சொல்லுவாங்க. இங்க மீன்கள்னு சொன்னது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, உடம்பு. இந்த 5 ஒடுங்கக்கூடிய ஒரு இடம் வந்து முகம். முகம் வந்து அங்கத்திலையும் வந்துருது, அதனால அதுக்கு அந்த ஊருங்கிற மெய்ங்கிற ஊர் உணர்ச்சியும் அதுக்கு கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி, பரவன் அப்படிங்கிறது செம்படவனாகிய சிவபெருமான், அவர் என்ன பண்றாராம், வலை வீசினார் இல்லையா. இங்க எல்லாம் அந்த மீன்கள் எல்லாம் இருக்குன்னா, அந்த மீன்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு வலை வேண்டும். ஆகையால் அவர் வலை வீசுகிறார், மீன்கள் எல்லாம் சேட்டை அடங்கிய பின்பு துன்பம் இருக்காது என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ ஒரு முழம் ஆழமும் அரை முழம் அகலமும் அதுக்கு மேல வட்ட வடிவமான ஒரு வாவியும் அமைந்த இந்த உடம்புல 5 மீன்கள் வாழ்கின்றன, அதான் அந்த முகத்துல இருக்கிற அந்த பஞ்சேந்திரியங்கள். அந்த மீன்களை பிடிக்க வலைஞன் வந்து வலையை கொணந்து இட்டால் அந்த மீன்கள்லாம் இறந்து போச்சு, அதனால துன்பம் இல்லாம நாம் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்திரியங்களை அடக்குவதற்கு சிவபெருமான் திருவருள் வலையை விரித்தார். மறக்கவே கூடாது இந்த விஷயத்த, நமக்காக திருவருள்ங்கிற ஒரு வலையை அவர் விரித்தார். மீன்கள்லாம் சேட்டை அடங்கி செத்து போச்சு. அதனால இந்திரியங்களால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நமக்கு கிடையாது என்று அறுதியிட்டு இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார். இப்போ இதுக்கு இதே கருத்து வந்து நமக்கு பல இடங்கள்ல நமது திருவாசகத்திலையும் வருது. கண்கள் இரண்டும் அவன் கலல் கண்டு கழிப்பன ஆகாது, படையாட்சியில சொல்றார் இல்லையா, அது வந்து இந்த அப்படியே இந்த பாடலுடைய திருமந்திர பாடலுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் அந்த பாடலும் இதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான பாடலாகவே இருக்கிறது. மேலும் நமது அப்பர் சுவாமிகள் மிக அழகாக ஒரு முழம் என்ற பெயர் இதே சொற்றொடரையே கை கொண்டு அவரும் பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு முழமா ஒரு முழம் உள்ள என்று இதே சொற்றொடரை வைத்து அவரும் நமக்கு பாடி தந்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் ஒரு முழம் உள்ள குட்டம் ஒன்பது துறை உடைத்தாய் அரை முழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை ஐந்து. அவர் அஞ்சு முதலேன்றார். இப்ப மீனா பார்த்துட்டோம், சிங்கமா பார்த்துட்டோம், யானையா பார்த்துட்டோம், டே இப்ப அந்த இந்திரியங்களுக்கு தான் எத்தனை உருவகங்கள். அப்பர் சுவாமியை சொல்லும் போது முதலைகள் ஐந்து என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து பெருமுளை வாய்கள் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழும் மாட கச்சி ஏகம்பன் நீரே என்று மிக அழகாக நமக்கு நம்முடைய உடம்பை வந்து ஒரு முழம் ஆழமுள்ள குட்டமாகவும் ஒன்பது துறை இருக்கு அதுக்கு அரை மூலம் அதோட அகலும் இதே கருத்தை அப்படியே பிரதிபலிக்கும்படியாக இந்த பாடல் அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல மற்றொரு இடத்துல புழு பெய்த என்று துவங்கக்கூடிய ஒரு அருமையான பாடலை நமக்கு மேற்கோளாக தந்துள்ளார் நமது அப்பர் சுவாமிகள். இப்போது நாம் அந்த பாடலையும் இப்போது நாம் காணலாம். கிட்டத்தட்ட ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க எல்லாருமே சிவபெருமானுடைய அருளால அவங்க அந்த ஞானத்தை பெற்றிருப்பதால அவங்க ஆளக்கூடிய சொற்றொடர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். புழு பெய்த பண்டிதன்னை புறமொரு தோலால் மூடி, உள்ள பூரா புழுதான் இருக்கு, புழு அழுக்கு மூடி இருக்கு, அத அழகா ஒரு தோலை போட்டு மூடி ஒழுக்கரா ஒன்பது வாய் ஒற்றுமை ஒன்றும் இல்லை, ஒன்பது துவாரம் இருக்கு இந்த உடம்புல, சழக்குடை இதனுள் ஐவர் சங்கடம் பலவும் செய்ய, இதுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் இருந்து எனக்கு ரொம்ப சங்கடங்களை தர்றாங்க, அழிப்பனாய் வாழ மாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே என்று சொல்லுகிறார். மிக அழகாக அஞ்சு பேர் படுத்துற சங்கடத்துல என்னால என்ன பண்ண முடியல, நிம்மதியாக இந்த உடம்பில் இருந்து வாழ முடியவில்லை என்று நமக்கு எடுத்துக்காட்டு இல்ல உள்ள நிதர்சனத்தை அப்படியே ஒரு அந்த பண்டிங்கிறதும் உடலைத்தான் குறிக்கும். அவரும் இவ்வளவு அழகாக நமது அப்பர் சுவாமிகளும் இதே கருத்தை நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்தாலே கிடக்கும் உடலில் கிளறிந்திரியம் அடக்கலுறும் அவன் தானே அமரன் விடக்கிரண்டின் புறமே ஒரு சிந்தை நடக்கின் நடக்கும் நடக்கும் அழவு என்று சொல்லுகிறார். கிடக்கும் உடல் இல்லையா, ஜடம், இந்த உடம்பு வந்து ஜடம். அதனால அத சொல்ற திருவருளை பெறுவதற்கு சாதனமாக கிடக்கக்கூடிய உடல்ல கிளர்ந்து எழக்கூடிய இந்திரங்களை யார் அடக்க தகுந்தவர்களோ அவர்கள்தான் அமரன் என்று சொல்கிறார். அமரன் என்றால் மரணம் இல்லாதவன் அப்படின்னு பொருள். அடுத்து விடக்கிரண்டின் மேல் ஒரு சிந்தை இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊனுடம்பு வந்து அருந்தலும் பொருந்தலும் ஆகிய இரண்டு இன்பங்களை மனம் நாடின் மூச்சு இயங்கும் அளவுதான் உடல் இருக்குமே தவிர வேற ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இரண்டு இன்புங்கிறது அதான் உணவு, அப்புறம் சொன்ன மாதிரி பொருந்துதல் இல்லையா, உடலோடு பொருந்துதல் அப்படிங்கிறது. விடக்குங்கிறது உடலை குறிக்கிறது கருவியாக பெயராக. மே ஒரு சிந்தை இரண்டு இல்லையா, இரண்டு இன்பு விடக்குற உற நடக்கின் நடக்கும் அளவே

பிராணவாயு வந்து நஷ்டப்படும். அப்ப சீக்கிரமே உடல் வந்து அழிந்துடப்போகும். அதாவது அந்த காலத்துல விரதங்கள் இந்த மாதிரி வந்து அனாவசியமான சேர்க்கைகள் அவசியம் இல்லை என்று வலியுறுத்தப்பட்டதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பிராணவாயுவை வீணாக்க கூடாது என்ற ஒரு இதை நமக்கு அதெல்லாம் பெரியவங்க நமக்கு இப்படி சூசகமா சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம் அதை புரிந்து நடக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே என்று சொல்லுகிறார். அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க மதி இல்லாதவங்க இல்லையா, அறிவிலார் அப்படின்னு சொல்லியாச்சு. அஞ்சையும் அடக்கியாச்சுன்னா ஆன்மா வந்து ஜடமாயிரும். அதனால அஞ்சையும் அடக்காமல் ஞான சொரூபமாக்க கூடிய முறையை நாம உணர வேண்டும் என்று வலியுறுத்தி, நான் உணர்ந்தேன் நீங்களும் உணருங்கள் என்று சொல்லுகின்றார். நமக்கு இப்போ அஞ்சிரியங்களே அடக்குன்னு சொல்றவங்க அறிவற்றவங்க, தேவர்கள் அடக்குன்னு அஞ்சு இந்திரியங்களை அடக்குன தேவர்கள் யாருமே கிடையாது. அப்போ அசேதனமாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அஞ்சையும் அடக்குனா உயிர் வந்து அறிவற்ற பொருள் ஜடப்பொருள் ஆயிரும். அதனால அஞ்சையும் என்ன செய்யணும், அத வந்து நல்ல முறையில அடக்காம நல்ல முறையில இயங்க செய்ய வேண்டும்ங்கிற உபாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அஞ்சும் அடக்கா அறிவாவது இல்லையா, அதாவது கடைசி வரியில வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரியங்களையும் அவற்றை கொண்டு இயங்கக்கூடிய அந்த மனசையும் இறை அனுபவத்துல செலுத்துதல் அதுக்குன்னே ஆக்கிடுறது. ஊனறுக்கும் கத்திய உடல் கலலை அறுக்க பயன்படுத்துவது போல போக நுகர்ச்சிக்கண் புறம்போடக்கூடிய இந்திரியங்களை மடக்கி மனசுக்குள் மன்னிய மண்ணாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அறிந்து அனுபவிக்க தகுதிப்படுத்த வேண்டும். அது அடக்கிறதுங்கிறது இதுதான் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். இந்த ஐம்பொறிகளை, அதாவது ரொம்ப ரொம்ப இது ஒரு முக்கியமான பாடல் பார்த்துக்கோங்க. இந்த ஐம்பொறிகள் வந்து ஒழுங்க வழிபாட்டுக்கு பயன்படணும். இத ஞான சம்பந்த பெருமான் சொல்வாரு, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்கள், குருட்டு கண்ணுதான். அது மாதிரி ஆமாத்தூர் அம்மான் புகழ் கூறாத நாவெல்லாம், அல்லது அந்த அம்மானை பற்றி கூறாத நாவெல்லாம் கூறா நாக்களை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது வந்து பேசாது ஊமைதான் அப்படின்னு சொல்றாரு. ஆமாத்தூர் அம்மானை கேளாத செவியெல்லாம் கேளா செவிகளே அப்படின்னு சொல்லும் போது அது வந்து செவிட்டு காதுதான் என்று சொல்ல, மீண்டும் நம்ம சில பாடலுக்கு முன்னால சிந்திச்ச மாதிரி இப்பவும் நம்ம என்ன செய்யணும், அங்கமாலை, உடம்புல எதற்காக இத்தனை அங்கங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான துன்பங்களே முதல்ல கிடையாது. துன்பத்தில இருந்து விடுபடணும் என்றால் நாம் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு அழகாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சரி, ஆக அந்த கருத்துக்கள் வந்து மேலும் பல இடங்களிலும் நமக்கு எல்லா திருமுறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு உதாரணமாக ஒரு அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பாடலை இப்போது நாம் இதற்கு மேற்கோளாக பார்க்கலாம். மிக அழகாக, அதான் அந்த தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப மிக அழகாக நமக்கு அந்த கருத்துக்களில், அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும், அஞ்சினால் அடர்க்கப்பட்டிருக்கும் குளிதரும் ஆதனேனை என்று சொல்கிறார். அதாவது அடர்க்கப்பட்டிருக்கும் அல்ல, அடர்க்கப்பட்டு இங்கு உளிதரும் ஆதனேனை என்று சொல்கிறார். அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன். எப்படி உய்யணும் நீ எனக்கு வழி காட்டிட்ட, அதனால எனக்கு அஞ்சம் அச்சம் தீர்ந்தது. அஞ்சினால் பொலிந்த சென்னி அதிகை வீரட்டனாரே என்று நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஆக்கைக்குள்ள அஞ்சு பேர் வந்து உட்கார்ந்து நமக்கு வேண்டாததெல்லாம் செய்யறாங்க. ஆனா நாம இந்த உடம்ப வைத்து கொண்டு என்ன செய்தால் இவர்களிடமிருந்து தப்பிக்கலாம், ஐந்தெழுத்து நமக்கு பெரிய கவசம், அதை சொல்லி மிக அழகாக நமக்கு அது நன்மை தரும் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் நமக்கு ஞான நூல், அதாவது சிவஞான சித்தியார், அதிலே மிக அழகாக ஒரு பாடல், அந்த பாடலின் இப்போது நாம சிந்திக்கலாம். கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம் எண்ணில் கதியாகும் சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் மரணம்

0: கொண்டிட உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய சரணங்கள் புகு நிழல் போல் தனை அடையும் சமாதி தவிராது மலம் இதுவும் பசிஞானம் ஆகும். ஆரணங்கள் எரித்தவன் தன் அடியை அறிவு இறந்து அங்கு அறிந்திடீர் செறிந்த துகள் அகற்றிடீரே அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த பாடலோட கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் சிவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது நிச்சயமாக முக்தி கிடைக்காது. அப்ப கரணங்கள்லாம் அங்க வேலையே பார்க்க கூடாது. அப்படி நின்று எல்லாம் கெடும்படி நின்று ஆன்மா நீ அதுல இருந்து நீங்கணும், அதுதான் முக்தி அப்படின்னு சொன்னோம்னா அது பொருந்தாது. ஏன்னா மீன்ல என்ன தோன்றுகிறது? சினை. சினையிலும் முட்டையிலும் கருப்பாசயத்திலும் மரத்திலும் உயிர்கள் பொருந்துகின்றன. அப்ப கரணமின்றி இருப்பதால் அவையும் முக்தி ஆகல் வேண்டும். அவ்வாறு ஆகாட்டா பாடானவாத ஞானம், அத பாடானங்கிறது கல்லு கல்லு மாதிரி கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒருவனுடைய நிழல் வந்து உச்சி போதுல அவனுடைய அடியில வந்து ஒடுங்கினார் போல அறிவு கரணங்கள்லாம் செல்லாம ஆன்மாவாகிய தன்னிடத்தில் ஒடுங்கி நிற்பது முத்தின்னு கூறுனா அதுவும் பொருந்தாது. ஏன்னா மரணம், உறக்கம், மயக்கம், மூச்சை, நஞ்சம் இந்த ஐந்தும் பொருந்திய போதும், பிராணவாயு இயங்காம தம்பித்த போதும் அறிவு கரணங்களில் செல்லாது, ஆன்மாவாகிய தன்னிடத்தில் ஒடுங்கி இருப்பதால் அதுவும் முக்தியாதல் வேண்டும். அப்படி ஆகாது. அதனால அது பேதவாத ஞானம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அப்ப பாடானவாதமும் பேதவாத ஞானமும் சிவசமவாத ஞானம் இதெல்லாமே பசுஞானங்கள் தான். அப்ப இந்த ஞானங்களால சிவபெருமானை அறிய முடியாது. அதனால முப்புறங்களே எரித்த சிவபெருமானையும் ஆன்மாவாகிய தன்னையும் சிவஞானத்தால மட்டும்தான் அறிய முற்பட வேண்டும். அப்படி அறிந்து உங்களை பந்திச்சிருக்கக்கூடிய மலத்தை எல்லாம் நீங்க பெறுவீர்களாக, மலங்கள் எல்லாம் நீங்க பெறுவீர்களாகிய என்று சொல்லி பசுஞானங்களுக்கு ஏதுவாகிய பசுத்துவ வாதனையாகிய மலம் இந்த சிவஞானம் உடையவர்கன்றி பிறர்க்கு நீங்க, அது யாருக்கு சிவஞானம் இருக்கோ அவங்களுக்கு தான் நீங்கும் என்பதையும் அறுதியிட்டு கூறியுள்ளார். இதுவும் தோத்திரத்தில் சாத்திரம் என்பதால் திருமூல தேவன் நாயனாரும் நமக்கு அந்த கருத்தை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். முழக்கி எழுவன மும்மத வேளம் அடக்கி அறிவென்னும் தோட்டியை வைத்தேன் பிழைத்தன ஓடு பெருங்கேடு மண்டி கொழுத்தன வேளம் குலைக்கின்றவாறு. இந்திரியங்கள் அறிவோட எல்லையை தாண்டி அவதி உறுகின்றன. பொறிகளை வந்து அறிவால் அடக்கி வைத்து அவை வச்சு அவை தப்பி சென்று உடலை கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வைக்கிறாங்க. அதாவது யானைகள்ல மூன்று மதமும் ஒரு சேர பொலிவன கிடையாது. இந்த பொறிகளாகிற யானைகள் மும்மலங்களையும் பொழிகின்றன, ரொம்ப ரொம்ப தீமையை புரிகின்றன என்பதனால மும்மத வேளம் இல்லையா என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியுள்ளார். அறிவு அதாவது நன்மை தீமைகளை பகுத்து நல்லனத்தை நல்லதை மட்டும்தான் நாடணும் அப்படிங்கிற பரிபாகம் உற்ற ஞானம்தான் அறிவு என்று சொல்லப்படுகிறது. கண்ணு காது முதலியன எந்த பக்கம் திரும்பினாலும் ஆங்காங்கே நல்வழிப்படுத்துவதற்காக அறிவை வைத்தேன் என்று சொல்வதற்காக அறிவை தோட்டியாக கூறுகிறார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் என்று திருவள்ளுவர் தேவநாயனார் இதே கருத்தை தான் நமக்கு சொல்லியிருக்காரு. யானை ஓடாத வண்ணம் தோட்டியை எங்க வைக்கணும்? அதோட கால சாத்தி வைக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு அந்த முதல் வரியில அப்படி சொல்லி முடிச்சுட்டு இரண்டாவது வரியில தோட்டியை வைத்தேன் என்று சொல்லிட்டு அந்த யானைகளை தப்பியோடி பெருங்கேடுகள் நிறைய செய்து கொழுத்தன அப்படின்னு அது தப்பி ஓடுனா அப்படித்தானே இருக்கும். அதனால அது கொழுத்தனவாய் கரும்பை அழிக்கின்றன என்று சொல்லுகிறார். சரி, இங்கேயும் நம்ம இந்த யானைய அதோட போக்குல விட்டுட்டோம். அந்த யானையாவது மும்மரத்தையும் ஒரு சேர பொழியாது, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த யானைகள்லாம் மும்மதத்தை பொழிகின்ற யானைகள் என்று சொல்லி வேளம்னா கரும்பு, வேளம் குலைக்கின்றவாறு கருப்பம் காட்டையே அந்த கரும்பு காட்டையே அழிக்கின்றது. இங்க கரும்புங்கிறது நம்ம உடம்ப சொல்லியிருக்காங்க. சரி, ஆக அப்ப இந்த உடம்பு நம்ம வசம் இல்லாம அதை கட்டுப்படுத்தாம விட்டோம்னா நம்மால இறைவனை அடைந்து இன்பம் துய்க்க முடியாது என்பதை மிக அழகாக அந்த பேரின்பத்தை எய்தாமலே இந்த ஆன்மாவுக்கு வாழ்நாள் வீழ்நாளாக போய்விடும் இல்லையா. அந்த எடுத்த பிறவிக்கு தகுந்தால பாவத்தை தொலைக்கிறதுக்கும் பதி புண்ணியத்தை சேர்க்கறதுக்கும் என்ன வழி அப்படிங்கறத புரிந்து செயற்பட வேண்டும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தாற்போல ஐந்தில் ஒடுங்கில் அகலிடமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அரண்பதமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அருளுடையாரே என்று சொல்லுகிறார். ஐந்து அப்படிங்கிறது சி பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தை குறிக்கின்றது. இந்த ஐந்தெழுத்தால், திரு ஐந்தெழுத்தால் பொறிகள்லாம் ஒடுங்கும். அதாவது சத்தம் அப்படிங்கிறது ஆகாயத்தோட குணம். அது எந்த ஆகாயத்தை குறிக்குன்னா பராகாய ஞானாகாய வடிவான சிகாரத்தில் ஒடுங்கும். ஐந்தெழுத்துல சிகாரத்தில் அது ஒடுங்கும். அதனால காது வந்து சிவ ஒலியை சூக்குமமா உணர்ந்து சிவஞானத்தில் திளைக்கும். சரி, அப்ப பஞ்சாட்சரத்தால நமக்கு என்ன நன்மைங்கிறத எடுத்து சொல்றார். அடுத்து ஸ்பரிசம்ங்கிறது வாயு உடைய குணம். பஞ்சபூதங்கள்ல வாயு உடைய குணம். வாயு வந்து ஆகாசத்தை மாதிரியேதான், அதுவும் அருவமாத்தான் இருக்குது. ஆகாயத்தை விட்டு பிரியாம ஆன்மாக்களுக்கு தாரகமா இருக்குது. ஆகாயமும் வாயுவும் தன்முள் என்றைக்குமே பிரிப்புறாம இருக்கு இல்லையா, பிரிப்பற்றன சிவமும் சக்தியும் போல. அதனால ஸ்பரிச குணமுடைய உடல் இந்திரியம் திருவருள் சக்தியாகிய வகாரத்துல ஒடுங்குது. நம்ம இப்ப பார்த்தது என்னது, ஸ்பரிசம் அது வாயுடைய குணம்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து வகாரத்தில் ஒடுங்குகிறது. முதல்ல சிகாரம் பார்த்துட்டோம், இப்போ ரெண்டாவது வகாரம் பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தால போல இந்த எல்லாமே அம்மையப்பராகிய சிகார வகாரங்களாக காணக்கூடிய ஆற்றலை இவை இரண்டும் நமக்கு தருகின்றன. மூணாவது உருவம், அது வந்து தேய உடைய குணம். தேயம் வந்து ஒளி பொருளை உணர்த்தும், உணர்த்தியும் உணர்ந்தும் விளங்குவது இல்லையா, அது கண் இந்திரியம். இந்த கண்ணு வந்து காண்பதும் காட்டுவதும் ஆகிய செயலை புரிகிறது. இது யகாரத்தில் அடங்கும். எது? தேயு. அடுத்து ரதம், அது வந்து நீரோட குணம். சுவை பொருளை பற்றி நிற்கக்கூடிய பண்பு. அது பற்றி நிற்கும் பொருளை கொண்டல்லாது அதனை அறிய முடியாது. அது மாதிரி ஆணவ மதம், அது பற்றி நிற்கும் ஆன்மாவின் செயல் என்று அதன் உண்மை அறியப்படாது. ஆக ரதத்தை உணரக்கூடிய பொறி என்னதுன்னா நா, அது வந்து அந்த மல எழுத்தாகிய நகாரத்தோட ஒடுங்குகிறது. அடுத்து கந்தம் அப்படின்னா மனம், அது பூமியுடைய குணம். பிருத்வி காரியமா, அதாவது மாயா காரியம், பிருத்திவிங்கிறது மாயா காரியம். அதனால அது வந்து ம என்னும் எழுத்தில் ஒடுங்குகிறது. அதனால நுண்பொறிகள் ஐந்தும் திரு ஐந்தெழுத்தால் புறம் போய் மல கன்மங்கள்ல சிக்கி மடிவது மடியாத வண்ணம் ஒடுங்கி செய்யக்கூடியது ஐந்தெழுத்துக்கள் தான் அப்படின்னு இந்தியத்தை அடக்கிறதுக்கு நமக்கு அருமையான ஒரு உபாயத்தை எடுத்து காட்டி இருக்கிறார். இதற்கு வேறு வேறு உரைகள்லாம் இருக்கு. அதாவது இவ்வாறு இன்றி இல் ஐந்து ஒடுங்கில், அதாவது பொறிகள் வந்து உடம்புல அடங்குனான்னு உரை சொன்னா, இந்த பொறிகள் வந்து அரிக்கருவிகள். அறிவாகிய உயிருள் அன்றி ஜடமாகிய உடம்புல அது ஒடுங்காது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறிகள் ஒடுங்கினால்னு சிலர் வந்து உரை சொல்லியிருக்காங்க. அதுல என்ன இடர்பாடு வரும் அப்படின்னா அது பயனைத்தான் குறிக்கிறதே தவிர உபாயத்தை நமக்கு உணர்த்தவில்லை. பெருக்க பிதற்றிலன் பேய்த்தே நினைந்தன் விரித்த பொருட்கள்லாம் வித்தாவதுள்ளம் பெருக்கில் பெருக்கும் சுருக்கில் சுருக்கும் அர்த்தமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்க்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப பிதற்றி என்ன பயன் இல்லையா, பெருக்க பிதற்றி பல பல பேசுறது, பல பல காமத்தராகி பதைத்தழுவார் மனத்துளேன் வருது இல்லையா, அது மாதிரி பேய்த்தேர் பேய்த்தேர் அப்படிங்கிற, அதாவது இந்த முதல்ல இந்த அதாவது காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகம் வந்து காணல் நீர் அப்படின்னு கருதியும் பயன் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கு வித்து வந்து உள்ளம், அது சுருங்குனா உலகம் சுருங்கும், அது விரிஞ்ச பிரபஞ்சம் விரியும், இதுதான் உண்மை என்று சொல்லுகிறார். எப்ப பாரு உலக போகத்துல ஈடுபட்டு பலவாறு இந்த உலகத்தை புகழ்ந்துகிட்டே இருப்பது பெத்த நிலை, அதத்தான் பெருக்க பிதற்றிலேன்னு கேக்குறாரு. பேய்த்தேர் நினைத்தல் அப்படின்னா உலகமும் போகமும் காணல் நீர் மாதிரி தான், அதாவது தோன்றி மறைஞ்சிரும், காட்சி கன்றி நுகர்ச்சிக்கு நீடித்து இருக்காது அப்படின்னு கருதக்கூடிய மும்முசுக்களின் நிலை. இந்த ரெண்டு நிலையும் வெறும் பேச்சிலும் எண்ணத்திலும் மட்டும் இருக்கும்னா பயனே கிடையாது என்று சொல்லுகிறார். விரித்த பொருள் பிரபஞ்சம் அப்படிங்கறதோட தமிழாக்கம், பஞ்சம் அப்படின்னாலே விரித்தது தானே, பிரபஞ்சம்னா விரித்த பொருள். மனம் வந்து அவ்வளோ பொருட்களை சென்று பற்றி அந்தந்த பொருட்களாய் அந்தந்த பொருட்களோட இன்றியமையாய எண்ணி எண்ணி அந்த பற்றுள்ளத்தை மிகுவித்து மேல் வினைக்கு வித்தாக விளைவிக்கின்றது. அதான் விரித்த பொருட்கள்லாம் வித்தாவது உள்ளம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இந்த உள்ளம் வந்து சென்று சென்று பற்றி விரிஞ்சா பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த உள்ளம் சுருங்குனா பிரபஞ்சம் சுருங்கும். அப்படி உள்ளம் சுருங்க சுருங்க உள்ள வந்து ஏதாவது ஒன்றை மட்டும்தான் பற்றும். அந்த ஒன்று வந்து இறைவனுடைய திருவருள். அப்போ இந்த இது வந்து தத்துவ சோதனை செய்பவர்களுக்கு தான் இந்த பயன் விளையும் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. எப்படியெல்லாம் நம்ம மனசை வந்து நம்ம பாழ்படுத்துறோம் இல்லையா, ஆமா, அப்படிங்கறத எடுத்து சொல்லி அதோட முக்கியத்துவத்தை இறைவன் அடைவதற்கு அது ஒருநிலைப்படணும் இல்லையா. மனம் ஒன்று இருக்கணும், ஒன்று இருந்த நினைவின் உந்தமக்கு ஊனமில்லைன்னு சொல்றாரு இல்லையா நாவுக்கரசு பிறந்தகை. அது மாதிரிதான் மனசு ஒன்றாம ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. இழைக்கின்றவாறு அறிந்து இன்னுயிர் வைத்த கிளை கொன்றும் ஈசனை கேடில் புகழோன் தழை கொண்ட நாம் நாகம் அஞ்சாடல் ஒடுக்க துளை கொண்டது அவ்வழி தூங்கும் படைத்து இல்லையா என்று சொல்லுகிறார். பொறிகளை எல்லாம் அகமுகமாக்கணும், அப்பந்தான் ஐந்தும் அடங்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஐம்பொறிகளை நாகத்தை, ஐம்பொறிகளை வந்து இதுல நாகமா சொல்றாங்க. அடே இப்ப எத்தனை பார்த்துட்டோம் நம்ம இல்லையா, யானையா பார்த்தாச்சு, முதலையா பார்த்தாச்சு, மீன்களா பார்த்தாச்சு, சிங்கங்களா பார்த்தாச்சு, இப்ப நாகங்களா சொல்றாங்க. சரி, அப்போ இந்த நாகத்தை வந்து ஈசன்பால் ஒடுக்குனா புற்றில் அடைந்த பாம்பு மாதிரி சுழுமுனைக்கண் உடுங்கி உறங்கி கிடக்கும் என்று அழகாக எடுத்து காட்டுகிறார். கேடில் புகழோ இன்னுயிர் இழைக்கின்றவாறு அறிந்து கிழைக்க ஒன்றும் வைத்த ஈசனை தழை கொண்ட நாகம் அஞ்சு ஆடல் ஒடுக்க துளை கொண்ட அவ்வழி தூங்கும் அப்படின்னு இயைத்து பொருள் காண வேண்டும். இப்ப கேடில் புகழோங்கிறது ஆன்மா, ஆன்மாவை குறிக்குது. அது பாசவயப்பட்டு அழியக்கூடிய தன்னை இறைவழிப்படுத்தி உய்யக்கூடிய பெரும்புகள் தேடிக்கிடணும். ஆனா அது தேடிக்கொள்ளுது, அதனால கேடில் புகழோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுயிர் அப்படிங்கிறது அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு உரிய உயிரை குறிக்கிறது. சிவத்தை சார்ந்து சிவபோகத்தை நுகர்ந்து ஆனந்த வடிவாக திகழ வேண்டிய உயிர், அதுதான் இன்னுயிர்னு சொல்லியிருக்காங்க. இழைக்கின்றவாறு அறிந்து இல்லையா, பொறிகளில் வயப்பட்டு புலன்களை தேடி அலைஞ்சு வருந்துகிறதை உணர்ந்து, ஆமா அதுதான் அழகா இதுல எடுத்து சொல்லி இழைக்கின்றவாறு அறிந்து அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். கிளைனா சுற்றம், என் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளின்னு சொல்றாரு இல்லையா, கிளைனா சுற்றம். இங்க வந்து திருவடி பேட்டை விரும்பக்கூடிய உயிர்களுக்கு உற்ற சுற்றம் வந்து அடியார்களாகிய சிவானுபவ சீமான்கள் இல்லையா, அதனால அவங்களதான் இந்த இடத்துல சுற்றம்ங்கிறது குறிக்குது. சுற்றம் நீ பிராணம் நீ என்று பாடுவார். அது மாதிரி சுவாமிதான் நமக்கு சுற்றம், சுவாமியை வழிபடக்கூடிய அடியார்கள், சுவாமியை நமக்கு காட்டக்கூடிய குரு எல்லாமே நமக்கு சுற்றம். அப்ப இறைவன் வந்து அவர்கள் பால் எப்போதும் உறைவார் அந்த அடியார்கள்ட்ட. அதனால கிளைக்கு ஒன்றும் ஈசன் என்று சொல்லுகிறார். ஆக தலைங்கிறது பாசம், தலை கொண்ட நாகங்கிறது பாசக்கட்டுல இருந்து விடுபட்ட பொறிகள் வந்து போகத்தை விரும்பி புலன்களை பற்றாத பொறிகள் என்று நமக்கு அதுல எடுத்து காட்டுகிறார். இப்ப படம் எடுத்து ஆடுறத பாம்பாட்டி ஒடுக்க அந்த பாம்பு பெட்டிக்குள்ள அடங்கி கிடக்கிற மாதிரி பொறிகளும் அந்தந்த துளை வழி ஒடுங்கி மனமும் சுழு முனையில ஒடுங்கி அலையாம இருக்கும், அடங்கி இருக்கும் என்று எடுத்து காட்டியிருக்கின்றார் இல்லையா. அப்போ கேடில்லாத புகழை உடையது உயிர், அது பொறிவயப்பட்டு இப்படி தாம் வருந்துவதை உணர்ந்து இந்த இனிய உயிரா வாழுமாறு வைத்த அடியார்கள் இல்லை, அடியார்களாகிய சுற்றத்திற்கு பொருந்திய ஈசன் பால், அவங்கள்ட்ட பொருந்தி இருக்கக்கூடிய ஈசன் பால் பாசங்கள்ல இருந்து விடுபட்ட பொறிகள் ஐந்தையும் அப்படியே பிரியாது ஒடுங்க செய்ய நாடிகளாகிய துளை வழியே பற்றினவாய் அந்த வழியே சென்று சுழும் முனையில இன்பத்தை அடைந்து இன்பத்தை படைத்து ஓய்ந்திருக்கும் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆக அழகாக இந்த கருத்தினை நமக்கு இந்த பாடலிலே எடுத்து உரைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து இப்போது ஐம்பொறிகளை வந்து அதோட இலக்குல விட முடியாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா சொல்லிக்கிட்டே வராரு. நீங்க அதோட வசத்துல நீங்க போயிட்டீங்க, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் விழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமில்லா ஆனந்தம் அணிகள் தில்லை கண்டேனேன்னு மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்றாரு. இந்திரியங்களோட வசத்துல நம்ம இருந்தோம்னா ஒரு காலம் நம்ம ஆன்மாவிற்கு உய்வு என்பது கிடையாது. அதை மனதில் கொண்டு திருமுறைகளை கண்டிப்பாக ஓத வேண்டும். பொருள் சேர்ப்புகளை இறைவனுடைய ஐந்து எழுத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மையை பயக்கும் என்று சொல்லி மிக அழகாக கூறியுள்ளார். இப்போது வாழி நான்மறை வாழிய சைவ நூல் வாழி மன்னவர் செங்கோல் மனநெறி வாழி நீள்முகில் வையகம் யாவையும் வாழி வாழி வளநகர் காஞ்சே என்று வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மற்றும் சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன் திருச்சி.
1: ரொம்ப வேதனை பண்றாரு. அந்த கோபம் உள்ளுக்குள்ள வச்சு சூளை நோயா வந்துடுச்சு. இத வந்து பெரிய புராணத்துல ஏறுவோம் கழிக்காம நாயனாருக்கு சிவபெருமான் சூளை நோயை கண்டார், இது வந்தொன்றி வேறொருவரால் தீர்க்க முடியாது அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்றாங்க. இதாவது தகவல் இது. ஆனா யார் மேலேயாவது கோபம் வந்தால் அது நியாயமான கோபமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நோயை கொண்டு வந்துடும். அப்போ கோபமே படக்கூடாது சார். முடியல சார், கோபப்படாம இருக்க முடியலையே. என்ன பண்ணணும்னா என் கையை அடிக்கன்னு சொல்லுவாரு. கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணலையா, நிஜமா கோவமே படக்கூடாது. கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணும், நிஜமா கோவமே படக்கூடாது. அது எப்படி சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு கோபப்பட்டு கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு காகிதத்தை கொடுங்க, ஒரு ஸ்கேலை கொடுங்க, ஒரு பென்சிலை கொடுங்க, கோடு விழிக்க சொல்லுங்க. அந்த கோடு நேரா இருந்ததுன்னா அவர் கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பொருள். கோடு ஸ்கேல வச்சு கிழிச்சு கோணங்க மானங்க போச்சுன்னா அவர் நிஜமாவே கோபமா இருக்கிறாருன்னு பொருள். அன்னைக்கு என்னுடைய ஒரு மாணவர் ஒருவர் வந்தார். அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. என் மாணவருக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து சார் இவனுக்கு கவனமே இல்லை சார், பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அழைச்சிட்டு போனா கவனச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புள்ளி, இது என்ன நம்ம கணக்கு எடுத்து இந்த கவனத்தை கூட்டலாம்? குழந்தைகளுக்கு இன்னைக்கு கவன சிதறல் அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் பரவலா இருக்கு. நான் சொன்னேன் ஸ்கேல் எடு, வேகமா கோடு போட சொல்லு, வேகமா கோடு போடணும். நீங்க மெதுவா போடக்கூடாது, குழந்தைய வேகமா போட சொல்லணும். போட்டுட்டு அந்த மேல அந்த கோட்டை கிழிச்சிங்கன்னா எத்தனை கோடு அந்த மேற்கோட்டை தொடுகிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு கவனம் இருக்குதுன்னு பொருள். நீங்க கூட இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து ஸ்கேலை வச்சு வேகமா கோடு போட்டுட்டு இந்த கோடு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஒரு கோடு போடணும். எத்தனை கோடுகள் நீங்கள் போட்ட கோடை தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடு தொடுதுன்னா உங்களுக்கு 60% தான் கவனம் இருக்கு. 10 கோடும் போட்டு 10 கோடும் தொட்டுச்சுன்னா உங்களுக்கு 100% கவனம் இருக்கு. 2 கோடு தான் சார் தொடுது, மற்றதெல்லாம் தொடலை. அப்போ கவனத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இது ஒரு நுட்பமான செயல்பாடு. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் இதை விளையாட்டாக சொன்னீங்கன்னா கவனம் கூட்டிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டாவே கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த போட்டி தேர்வுகள் எல்லாம் முதல் இடத்துல தெரிஞ்சுக்கணும். போட்டி தேர்வுகள்ல முதல் இடத்துல தேர்ச்சிக்கணும். அந்த போட்டி தேர்வுகள்ல முதல் இடத்துல தேர்ச்சி பெற ஆரம்பிச்சுட்டாலே குழந்தை நல்லா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதோட மைண்டு. அது ரொம்ப முக்கியம். சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமையாளும் ஏர் காவலர் தம்பால் ஈஸ்வர் வந்துணை மறுத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கில் நன்றி முந்துர ஒழியாது என்று முடிந்து அருள் செய்ய கேட்டு. வந்தொண்டன் வந்து தீர்த்தாதான் இந்த சூளை நோய் போகும், இல்லாட்டா உனக்கு இந்த சூளை நோய் போகாதுன்னு சொல்ல. அதே நேரத்துல சுந்தரரோட கனவுல இன்று நம் ஏவலாலே ஏகோன் உற்ற சென்று நீ சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்ய. சுந்தரர் கனவுலையும் சொல்லியாச்சு, ஏர்கோன் கலிக்காமர் கனவுலையும் சிவபெருமான் போய் சொல்லிட்டாரு, ரெண்டு பேர் கனவுலையும் சொல்லியாச்சு. உனக்கு நோய் வந்திருக்குது, இந்த நோயை தீர்க்கறதுக்கு வந்தோடனாகிய சுந்தரன் வருவான். ஏகன் கலிக்காம நாயனார் உற்ற நோயை நீ போய் தான் தீர்க்கணும். சொன்ன உடனே ஏகன் கலிக்காம நாயனாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அந்த ஆள் வந்ததே தவறு, சிவபெருமானை தூது அனுப்பியதே தவறுனு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் வரணுமா என் நோயை தீர்க்கணுமா, நல்லா இருக்கியா, வேண்டவே வேண்டாம், அவர் வந்து இந்த நோயை தீர்த்து நான் வாழ்வதை காட்டிலும் நான் இறந்துபடுவது மேலானதுன்னு சொல்லி வாழை எடுத்து வயத்துல குத்தி இழுத்து இதோட சூளை நோயும் தீர்ந்தது, நானும் போயிட்டேன். சில பேர்லாம் இப்படி ஒரு நினைவு வச்சுட்டு இருக்காங்க, அதை நான் நிறைய மணி நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த பிறவி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நம்ம கஷ்டம்லாம் ஏதோ முடிஞ்சிடுச்சுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், பிராணம் விட்டுலான்னு பாக்குறேன், அவன் செய்யவே கூடாது, ஏன்னா இது திரும்ப தொடரும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பாடுபட்டு இங்க வந்தாச்சு, கரைக்கும் திரும்பி போக முடியாது, அடுத்த கரையும் தெரியல. கொலம்பஸ் சொன்னாராம், உணவு குறைவா இருக்குது, நம்ம கட்டாயத்தின் காரணமாக ஏதாவது ஒரு தீவை அடைந்தே தீர்வோம், கவலையே இல்லைன்னா. அதுபோல கட்டாயத்தின் காரணமாகத்தான் இப்ப நீங்க யோசிக்கணும், இந்த பிறவியில நாம ஏதாவது இந்த பிறப்பை முடிச்சுக்கிட்டோம்னா இன்னொரு பிறவி முதல்ல இருந்து வரணும். எதுக்கு இது, இங்க இருந்தே தொடங்கிடுவோம், இங்க இருந்தே தொடர்ந்துடுவோம், தேவையே இல்லை. இன்னும் அடுத்தடுத்த பிறவி எப்படி இருக்குமோ எங்க இருக்குமோ தெரியாது, இந்த பிறவியிலேயே நமக்கு ஒன்றும் சரியா வரல, இன்னும் அடுத்தடுத்த பிறவி இதை விட இன்னும் மோசமான காலகட்டத்துல எப்படி இருக்கும், அது இப்பவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி இந்த ஆன்மாவை கடை தீர்த்தி விடுவோம். மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்று நின்று என்னை நீங்க பாதக சூளை தன்னை உற்றையும் வயிற்றினோடும் கிழிப்பன் என் உடைவாழ்ந்தால் செத்திட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததன்றே. உடைவாளை எடுத்தாரு, பயத்தை கிழிச்சாரு, இதோட முடிஞ்சிடும், சூளையும் முடிஞ்சிடும், நானும் முடிஞ்சிருவேன் சொல்லியாச்சு. கணவன் இறந்ததை சுந்தரன் சொல்லியிருக்கு, நீ போய் ஏறுவோர் கழிக்காம நாயனாலுடைய சூளை நோயை தீர்க்கணும்னு சொல்லியிருக்கு. சுந்தரன் புறட்டு வராரு, ஏறுவோர் பெருமங்கலம் ஊர், அந்த ஊரோட பேர் பெருமங்கலம் பேர், வராரு. வருகின்ற போது இவர் இறந்து கிடக்கிறாரு. சிவனடியாராகிய சுந்தரர் வரான உடனே மானக்கஞ்சாரனாரினுடைய மகள் அவள், திருமணத்திற்கு முதல் நாளே தன்னுடைய திரு முடியை கத்தரித்து கொடுத்த ஒரு பெண்ணு, அவ எப்படி வரவேற்பு கொடுப்பா, சுந்தரரை பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்கிறாள். ஆனா அவன் வீட்டுல ஏகோன் கலிக்காம நாயனார் இறந்து போட்டிருக்கிறார், அவரை மறைச்சிட்டு பூரண கும்ப மரியாதையோடு சுந்தரரை அழைத்து வந்து, ஐயா வாங்க, எனக்கு ஏகோன் கலிக்காம நாயனாரை பார்க்க வேண்டும், அவருக்கு சூதை நோயாமே, ஆமா இருக்காரு வாங்க, அவர் போய் சேர்ந்தாச்சு, ஆனா இருக்காரு வாங்க, எப்படி வர முடியும், ஆனா இவர் வராரு. வந்த உடனே தீதனை தீதனை இல்லை ஏனும் என் மனம் தெருளா தின்னம் ஆதரால் அவரை காண வேண்டும், ஒன்னும் தீங்கு நடக்கல, ஆனா எனக்கு அவரை பார்க்காம நிம்மதி ஏற்படாது, அவரை பார்க்கணும். நம்ம எங்கேயாவது வந்தோம்னா நம்ம கோயிலுக்கே வந்தாலும் சுவாமியை பார்க்கலன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்காது, வாசலோட போயிடுவோம், ஏதோ ஒரு போன் கால் வந்துச்சு வந்துடுவோம், ஆனாலும் மனசு படபடன்னு அடிச்சுக்கோம். வாசல் வரைக்கும் வந்தேன், சிவபெருமான பார்க்கலையே, கற்பகாம்பாள பார்க்கலையே, நமக்கான தகவல் ஏதாவது வச்சிருப்பாளோ அப்படின்னு மனசு கடந்து பதறும். அது போல சுவாமியை பார்க்காம போனாலே பதறுது. இங்க அடியார் பெருமக்கள் ஏர்கோன் கலிக்காம நாயனார் உற்ற நோயை தீர்க்க வேண்டும் என்பதற்காக சுந்தரர் வந்திருக்காரு. சுந்தரருக்கும் ஒன்றும் இல்லை, ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கும் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாருன்னு அவருடைய மனைவி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் சுந்தரர் போயிருக்கணும்ல, ஒன்னும் தீங்கு இல்லையில, நான் அவரை பார்த்துட்டே போறேன் சொல்றாரு. துன்றிய குருதி சோர தொடர் குடர் சொறிந்து உள் ஆவி பொன்றியே கிடந்தார், உடல்லாம் சரிந்து போய் வாழால குத்தி கிழிச்சு செத்து போயிருந்தா எப்படி இறந்து போயிருப்பாரு, ஏகோன் கலிக்காம நாயனார் அப்படி இறந்து போயிருக்கிறாரு. பிரிபுராணத்தினுடைய கதையை படிக்கும் போது நான் சொன்னேன், இது என்னங்க பெருமங்கலம்னு சொல்லியிருக்குது, இப்படி ஒரு அமங்கலமான சொல்ல சொல்றோமே அப்படின்னு. அது என்ன காரணம்னா, முந்தைய வினையின் காரணமாக நம்முடைய பிறப்புல ஏதாவது அழுக்குறதுன்னு சொன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து சுவாமி நம்மளை தூய்மைப்படுத்திடுவாராம். ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணுமா, சுவாமி வந்து ஏதாவது உடம்புக்கு மருத்துவர் வந்து ஊசி போடுறாருன்னு வைங்க, வலிக்கும், எதுக்கு வலிக்குது, நம்ம உடம்புல உள்ள ஏற்கனவே உள்ள நோய் குணமாகணுங்கிறதுக்காக அந்த ஊசி குத்தப்படுது. ஒரு இடத்துல கத்திய வச்சு கிழிக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் கட்டிய அகற்றணுங்கிறதுக்காக கத்திய வச்சு கிழிக்கிறாரு. அது போல சுவாமி அப்பப்ப கஷ்டத்தை கொடுக்கறதும் ஏற்கனவே நமக்குள்ள இந்த நோயை வினை நோயை நீக்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டம் தராராம். ஆனா நமக்கு அது தெரியலையா, சாமியை திட்டுறோம். ஊசி போடுற டாக்டரை குழந்தை திட்டுற மாதிரி நாம் சாமியை திட்டுறோம். அந்த டாக்டர் வேண்டாம், அவர் ஊசி போடுறாரு அப்படின்றோமா. அது போல ஏதாவது ஒரு இறை தன்மையை நாம செஞ்ச தவறுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து சின்ன சின்ன கண்டிப்பை காமிச்சு நம்ம நேர் வழிப்படுத்துறது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்மளை நேர் வழிப்படுத்துறதுக்கு பேர் தான் இறைத்தன்மை. அது நேர் வழிப்படுத்துது. தீதனை இல்லை ஏனும் என் மனம் தெருவா இன்ன மாதலாதவரை காண வேண்டும். என் மனம் ஒத்துக்கல, அவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும், ஏர்வோன் கழிக்காமல் நான் யாரும் பார்க்கணும். சுந்தரர் சொல்றாரு, சொன்ன உடனே பொன்றியே கிடந்தா தம்மை கண்டபின் புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவரும் என்பார். நல்லா இருக்கியா? நான் பரவீனாச்சியாரிடத்திலே தியாகேச பெருமானை தூதனுப்பினேன், தப்புதான். இந்த தகவலை கேட்டுட்டு நீ என்ன பண்ணிருக்கணும், வாழை எடுத்து வந்து என்னைய குத்தி இருந்தீங்கன்னா சரியாது. என்றைக்குமே சான்றோர் பெருமக்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா அந்த அம்மா அழுவாங்க, இப்படி ஒரு மக்கு பிள்ளைய நான் பெத்துட்டேனேன்னு அழுவாங்க. என்னுடைய மாணவர்கள் சொல்லுவாரு, மக்கான புள்ள பறந்துருச்சு யாராவது என்னை திட்டினாங்கன்னா எங்க அம்மா அழுவாங்க சார், நான் அதனால ஒழுங்கா படிக்கிறேன் பாரு. என்னுடைய மாணவர்கள் யாராவது என்னை திட்டினாங்கன்னா எங்க அம்மா அழுவாங்க சார், அதனால நீங்க திட்டுறதுதான் என்னை நேரடியா திட்டுங்க, எங்க அம்மா இருக்கச்சே திட்டாதீங்க பாரு. ஏயா எங்க அம்மா அழுவாங்க சார் வீட்டுக்கு போய். அது சான்றோர் பெருமக்களினுடைய திறன். அப்ப யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் இப்படி மக்கா இருக்கேன், நான் இவ்வளவு மக்கா இருக்கேன், அப்ப கற்பகம் எத்தனை நாள் அழணும். ஓமனை வச்சு வாயன் சொல்லுதான், இப்படி ஒரு மக்கு பிள்ளையே இந்த பூமியில வச்சிருக்கிறனே அப்படின்னு கற்பகம் எத்தனை நாள் அழணும். ஓமனை வச்சு வாய ஓமனை வச்சு வாயன் சொல்லாம இருக்கிறோமே. சுவாமி இருக்கிறாருன்னு நம்பிக்கை இருந்தோம், அது இல்லாம வேறு வேறு தெய்வங்களை தேடி தேடி அழைகிறோமே. எந்த சாமியார் எதை செய்வாரு, எந்த சாமியார் எதை செய்வாரு தேடி தேடி, எந்த சாமியாரையும் நம்ப கூடாது. அதுலயும் பேர் இருக்கிறீங்களா சாமி யாருன்னு. அதனால யாரை நம்ப வேண்டும், இறைவனைத்தான் நம்ப வேண்டும். இறைவனை நம்ப நம்ப நீங்களே இறைத்தன்மையோடு கூடியவர்களாக இருந்துவீர்கள், இறைத்தன்மையோடு கூடியவர்களாக இருந்துவீர்கள். நன்றி என முடிந்து நானும் நன்றுவேன் இவரும் என்பார். இந்த பாட்டு நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த தொடர்பை இறைவன் கூட்டி வைக்கிறான். விராம எந்தாதியிலே 95வது பாடல் அது. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம் இன்றே உனதென்று அழித்து விட்டேன். யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, அது என்னுடையதுங்கிற பொறுப்பு இல்லை. அது எது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நல்லது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கெட்டது வந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கெட்டது வந்தா அதை நல்லதா மாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பண்ணணும், நல்லது வந்தா சிந்தாம சிதறாம கொடுத்து அனுபவிக்க வைக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. அதனாலதான் ரெண்டுத்தையும் கொடுக்கறது, ரெண்டுத்தையும் கொடுக்கறது. குழந்தைங்க என்ன பண்ணணும், பொங்கல் கொடுத்தா டக்குன்னு அம்மா கையில கொடுக்கும், இஞ்சி எடுத்துட்டு மிளகாய் எடுத்துட்டு கருவேப்பிலை எடுத்துட்டு பொங்கலா கொடுக்கும். அப்படி கொடுக்குற குழந்தையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். இஞ்சியை எடுத்துரு, கருவேப்பிலை எடுத்துரு, மிளகாய் எடுத்துரு, பொங்கலா கொடு அப்படின்னும். நான் அந்த குழந்தைய பார்ப்பேன், சுவாமியும் பார்ப்பேன், அந்த அம்மா கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன். அந்த அம்மா அதே மாதிரி கொடுப்பாங்க இல்ல, அந்த அப்பா கொடுப்பாரு நான் நினைச்சிருப்பேன். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிடு, கோபதாபங்களை எல்லாம் நீக்கிடு, பகையெல்லாம் நீக்கிடு, இன்பமா மாத்தி கொடு. இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா கேவலம் ஒரு மனித பிறவியில ஒரு அம்மா குழந்தை கேட்டா பொங்கல் இருக்கிற மிளகு எடுத்து இஞ்சியை எடுத்து கருவேப்பிலை எடுத்து பொங்கலை தராங்க. நீ சாமி எல்லா இடத்துலையும் பறந்து நிற்கிற, உன்கிட்ட நான் கேட்கிறேன், பகை இல்லாம வையி, நல்ல செல்வத்தோட வையி, சிறப்பா வையி, புகழோட வையி அப்படின்னு நான் கேட்கிறேன். இதற்கான குறைகள் எல்லாம் நீக்கி பொங்கலை கொடுக்குற அம்மா மாதிரி பொங்கலை சிறப்பா கொடு. உன்னுடைய படைப்பான தாயே இவ்வளவு கருணையோடு இருக்கின்ற போது நீ ஜெகத் மாதா, நீ எவ்வளவு கருணையோடு இருக்கணும். உடனடியா நீ உடனே நீ இந்த செஞ்சாலும் நான் உனக்கு தருவேனா, நீ அம்மாவா? நீ கற்பகத்திடத்திலே அவள் நாம் எதையுமே கேட்க வேண்டாம். அவள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் சொல்லவில்லை, அவள் எங்கும் இருக்கிறாள் என்பதனால் சொல்கிறேன். நீங்க எதையும் கேட்க வேண்டாம், வந்து நின்றால் போதும், தேவையானதை தேவையான போது தேவையான அளவு கொடுத்து விடுவார். அவளுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், வந்துகிட்டே இருக்கேன் ஒண்ணும் செய்யலையே, கேட்கவே வேண்டாம். உங்களை வர வச்சுக்கிட்டே இருக்கிறாள்னாலே அது ரொம்ப பெருமை. தினந்தோறும் வரமே பாக்குறோமே அம்பிகையே, அதுவே சிறப்பு, அதுவே பெருமை. அதற்கே அவள் திருவருள் தேவை, அதுக்கே அவளோட திருவருள் தேவை. இங்க எல்லாம வேற எங்கேயாவது நிற்க வச்சிருந்தாருனா, அம்பாளுக்கு முன்னால நிற்க வைக்கிறாளே, அம்பாளுக்கு முன்னால உட்கார வைக்கிறாளே, அம்பாள் தங்க தெரியலே உலாமல் போது பார்க்க வைக்கிறாளே, அதுவே அவளுடைய கருணை, அதுவே அவளுடைய சிறப்பு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பார்க்கிற அளவுக்கு அன்னைக்கு சொன்னாரு தங்கத்தேர்ல சுவாமி வரும்போது, இவ்வளவு உயர்ந்த வடிவத்தை நம்மளை பார்க்க வச்சிருக்காளே, இவ்வளவு பெரிய தங்கத்தை, இவ்வளவு பெரிய தங்க கட்டியை பார்க்கறதுக்கு நமக்கு யோகியத இருக்கா முதல்ல? வச்சுக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் அப்புறம் பார்க்கறதுக்கு யோகியத இருக்கா? அம்பாளினுடைய அளவற்ற கருணை நம்மை பார்க்க வைக்கிற, இவ்வளவு சிறப்பான ஒரு வடிவத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவளோட கருணை. நீ உள்ளுக்குள்ள கூட வரவாழ்னாயா, ஏன் படியே முடியலையா, கோயிலுக்கு வா நான் உன்னை பார்க்கறேன். பிரம்மோத்சவம் என்ன, உள்ளுக்குள்ள கூட வர முடியலையா, நான் வந்து வெளியில காட்சி தரேன், சோமாஸ்கந்த மூர்த்தியா நான் வந்து காட்சி தரேன், வரும்போது அவரையும் கூட்டிட்டு வரேன், என் பையனையும் கூட்டிட்டு வரேன். சோமாஸ்கந்த வடிவத்தினுடைய அழகே அதுதானே, அம்மா வரா, அம்மாவோட அப்பாவும் வராது, அப்பாவோட பையனும் வரா, நீ இது போல வாழலாம், நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். ஏகோபம் கலிக்காமநாயனாருடைய புராணத்தை படித்தால், வணக்கம் சரணாலயனுடைய புராணத்தை படித்தால், இல்லத்திலே திருமணம் கைகூடும், நல்ல வாழ்க்கை அமையும், மேன்மையான வாழ்க்கை அமையும். நீ வாழ்க்கை மட்டும் மேன்மையா அமைஞ்சிருச்சுன்னா அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நிஜமா கோடி ரூபாய் இருக்கிறவன் கோடீஸ்வரன் கிடையாது. ஒருவனுக்கு நல்ல இல்வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சு, ஒரு பெண்ணுக்கு நல்ல இல்வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா அவங்கதான் உண்மையிலேயே கோடீஸ்வரன். சில பேர்லாம் குறாக விடுதாங்க, என்ன நல்லா இருக்கானே அந்த அம்மா, நல்ல அம்மாயா, எவ்வளவு சொன்னாலும் பொறுத்து போறாங்க, அதுதான் உண்மையான கோடீஸ்வர தன்மை. இன்றைய உலகில், இன்றைய உலகில் நோயற்ற வாழ்க்கைதான் இன்றைக்கு கோடீஸ்வர தன்மை. அதையெல்லாம் வழங்கக்கூடிய ஆற்றல் அம்பிகையினுடைய திருவருளுக்கு உண்டு. மற்றவர் வணங்கி வீழ வாழினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைவிடல் பணிந்து வீழ்ந்தார். தான் வாழை எடுத்து தன்னைத்தானே மறுத்துக் கொள்ள சுந்தரர் முற்படுகின்ற போது சுவாமி நேரடியா வந்துட்டாராம். வந்து அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் கொற்றட மலரின் மாறி பொழிந்தது. பொன் மாறி பொழிகிறதா, பொன் மலர் மாறி பொழிந்து எல்லோரும் சிறப்புற பொழிந்தனர் புவனம் போற்ற. இந்த உலகமே வாழ்த்துவதற்காக ரெண்டு பேரும் உயிரோடு எழுந்தாச்சு. ஏறும் கலிக்காம நாயனாரும் உயிர் பெற்று எழுந்துட்டாரு, சுந்தரரும் உயிர் பெற்று எழுந்து விட்டார். இதான் இதோட நிறைவு, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்தார் தெரியுங்களா? இந்த உலகத்துல சிவனடியார்களுக்கு எந்த விதமான துன்பமும் வாராது என்பதை சொல்வதற்காக சிவன் அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை சொல்லி, இந்த காலம் இருந்து கட்ட உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளமையால் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி, நீருண்டு மொழிகின்ற காலம்ண்டு விளைகின்ற நிலம் உண்டு வளரும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிறைய உண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சார்ந்தவர் உணவுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு மறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 12-15 வரை. தலைப்பு ஸ்வர்கே லோகேன. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இரண்டாவது மந்திரத்தை கேட்கணும். இரண்டாவது மந்திரம் கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பீட்டிகை போட்டு இருக்கான் இவன். யமதர்மராஜாவை கேட்கறதுக்கு முன்னால இது வேணும்னு கேட்கலாம். சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதான அக்னி எனக்கு வேணும், அக்னி உபாசனத்தை சொல்லுங்கள் சொன்னா போறும். ஆனா இவன் வந்து இந்த சொர்க்கலோகத்துக்கு போறது அதுக்கு வேண்டியதான உபாசனை அக்னி உபாசனை இருக்கு, அத்தனையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்கிறத விட்டு முதல்ல வேற எதுவும் பேசிட்டு இருக்கா, எதற்கு நார் அது சில பேர் பேசக்கூடியதான ஒரு வழி, நான் எதை கேட்கணும் பாடோ அது கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிடம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கேட்பா இல்லையா, அதே விதமா இப்ப முதல்ல சொல்லர் ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்சனாஸ்தி. யமதர்மராஜா பார்த்து சொல்ற, சர்க்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துல ஒரு பயமும் இல்லைன்னு வரம் தானே கேட்டுக்கணும். இது என்ன பிரதிக்கமன்றால் சொந்த லோகத்துல பயம் இல்லைன்னு விஷயம் எதிர்த்து அதனால்தான் தோன்றுறேன். சர்க்கே லோகே சொர்க்கலோகத்தில் நான் பயம் கிஞ்சன அஸ்தி, கிஞ்சன பயம் அப்படி நாஸ்தி, கொஞ்சமும் பயம் இல்லை. ஏன் இல்லைங்கிறீடா? நகத்ரத்வம், நீர் அந்த ஊருக்கு போக போறதில்லை, நீர் எல்லா ஊருக்கும் நீங்க போறேள், சொர்க்கலோகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. என்ன, மற்ற 7-14 புவனங்கள்ல இருக்கிறவாளுக்கு எல்லோருக்குமே மரணம்ங்கிறது உண்டு, சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு மரணம்ங்கிறது கிடையாது. எப்பொழுதும் 16 வயசு எப்படி அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் தெரியுதுமே வயசா ஆகுது. கடைசி பரியந்தம் எப்படி 16 வயசுல எப்படி இருக்காளோ அப்படி ஆரோக்கியமா திடகாத்தமா இருப்பா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அங்க தைரியமா ஜனங்கள் இருக்கிறது காரணம் என்ன, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்ப எமகன் ராஜா வராரோ எப்ப மரம் வரோ என்னமோ ஒண்ணு தெரியும். இது ராஜ்ய கற்பனா காலத்துல ஆனால் காலம் போயிருந்த என்ன ஏது மொத்தத்துக்கு ஒன்றும் தெரியல, எப்படி மரணம் வருதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. உண்மையா மரணம் போயிருக்கணும், ஒண்ணுமே தீர்த்தம் கொண்டாம ரீசியர்ல உட்கார்ந்தா போயிருக்கு, அப்புறம் வரதுக்குள்ள போயிருக்கு. அப்படி பிராணம் போறதுன்னு தேவரே வேற சொல்றான், அது வரவன் வந்து பிராணத்துல பண்ணிக்கிறேன். ஆனா யாரே அப்படிப்பட்டதான ஒரு பயமானது கிடையாது. இந்த அளவுக்கு சொல்கிறான், அந்த நச்சிகேதர் மனசுல எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அவனும் எவன் பேரை சொன்னாலே இங்க நடக்கிறான், ஜூர்ல இங்க அந்த ஊருக்கு போனா நேர வேற பாக்குறான். பார்த்துட்டு அவரோட பேசுற காலத்திலேயே சொல்ல பயம் இல்லையோ, என்ன நீர் போறது இல்லையோ அப்படிங்கிற. சரி, நான் போறாத போனா பயமூட்டுறதுக்கு ரொம்ப பேர் இருக்கா. நம்ம தம்பி டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போனோம்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லன்னு நீ கோயில் தான் இத்தனை இல்லைன்னு சொல்லுவாரு. பயமுற்றதுக்குன்னு ஒரு வெற்றி இருக்காரு, அவர் இல்லையாரு அங்கெல்லாம் அவர் கிடையாது. இந்த கேத்தனம்னு ஒண்ணும் கிடையாது, கேத்தனம் இருந்தா அது ரொம்ப பயம் வர்றத விட வயசாயிருக்குன்னா நம்ம என்ன பண்றது, குழந்தைகள் நம்ம பாத்துக்கலாம், அதாகுமா இதாகுமா, தெரியுது போய் உட்கார முடியுமா எழுந்துக்க முடியும், எத்தனையோ கவலைப்படுறா. அந்த கவலைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, கேத்தனம்ங்கிறது அங்க கிடையாது. யாரும் பயப்பட போனதில்லை, இது ஆயால் அங்க போகணும். அது இல்லாமல் இன்னொரு கடல் லோகத்துல எல்லா மனுஷாருக்கும் உண்டு. என்ன, காலமே எழுந்ததுன்னே குடிக்கிறதுக்கு காப்பி வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், மத்தியானத்துக்கு ஏதாவது வேண்டி இருக்கு, மத்தியானி அது வேண்டியதா இருக்கு. இந்த சாப்பாடும் இந்த குடிக்கிறதுக்கும் வேண்டியதான பதார்த்தங்கள் இருக்கு. இந்த பசி தாகம் சரியான பொறுமை, அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கோம். தலைமை என்ன பண்ணணும், சுவைகளை தான் சமைக்க ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் சமைச்சு என்ன அவசரம் வேண்டியது இல்லையா, இப்ப வேண்டியது இல்லதான் பெற்றோர் வேண்டும். ஏற்ற மணி அதான் ஏதாவது இருக்காது, முக்கியமாக என்னன்னா அப்ப சரி பண்ண முடியாது. என்ன பசிச்சதுக்கு ஆரம்பிச்சா என்னவா இருக்கும். ஆகையா இந்த காலமரம் உணர்வு ஜனம் புலவு பரவாயில்ல, அது பட வைக்கிறது சொல்லிக்க வேண்டியது, சுதாரம் பண்ண வேண்டியது, மறுபடியும் பண்ண வேண்டியது, அறுப வேண்டியது, மறுபடியும் பண்ண வேண்டியது, ஏத்தானாதான் சமைச்சிருக்கோம் வாழ்க்கையில, யாரும் ஏத்தானாதான் சாப்பிட்டுருக்கோம். இந்த ரெண்டும் இல்லையா டோட்டல் ஒர்க் போர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. எக்கனாமிக்ஸா யோசனை பண்ணணும், எந்த அளவுக்கு இவன் சமைக்கலாம், எந்த அளவுக்கு கட்டப்படலாம், எந்த அளவுக்கு சாப்பிடலாம், எந்த அளவுக்கு தீர்ணம் ஆடுது, எத்தனை மேன் ஹவர்ஸ் இதுல வேஸ்ட் ஆயிருக்கு சாப்பிடுறது, தயார் பண்றதுக்கு தீர்ணம் கொண்டு வர்றதுக்கு, இவெல்லாம் யோசனை பண்ணலாம் வாழ்க்கை முழுக்க. இதெல்லாம் சர்க்கல சொல்லுங்க சார், உபே தீர்த்தா அதனாயா பிபாசே, அதனாயா சாப்பிடும் ஆசை பசி, பிபாசா தாகம், பசி தாகங்கள் இல்லாம இருக்காவா, எவ்வளவு டைம் பார்த்ததான் அவன் இங்க போனா அங்க போனா அதான் சமைக்கணும், சமைக்கிறதுக்காண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வரணும், ஒண்ணும் கிடையாது கிடையாது சொல்லப்பட்டது இதுல வாங்கிட்டு வரதுக்கு எதுக்கு யாரும் வாங்கி போறது இல்லையே அப்படி என்னங்க. அதனால உபே தீர்வா அதனாயா பிப்பாதே சாப்பிடுறதும் கிடையாது குடிக்கிறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இந்த பசிதாக இல்லாம போகட்டும் கவலைகள் ஏதாவது இருக்குன்னா மிக மனசுல கவலையே கிடையாது யாரு அதாடுமே இதாடுமே ஜனாமரணம் கிடையாது சோகம் கிடையாது அசனாயா விபாசா கிடையாது பசிதாகமோ சோகமோகமோ ஜனாமரணமோ கிடையாது அப்படிங்கிறான். உபே தீர்வா அசனாயா விபாசே சோகாதிக சோகத்தை தாண்டி கவலை இல்லாமல் மோதே ஸ்வர்கலோகே ஸ்வர்கலோகத்துல கங்கூடமா இருக்காளோ இல்லையா ஊர்மைகளும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொர்க்கலோக வாதத்தை பத்தி விவேகமா சொல்லிருக்கல. இப்ப இத பார்க்கலோகத்தில் ரோகாதி நிமித்தம் பயம், ரோகம் வருமோ என கூடுகிறான் ஒரு பயம், கொஞ்சமும் இல்லை நயம் கிஞ்சன கிஞ்சித பினாசி ஒன்றும் கிடையாது. இந்த ஊர்ல இங்க பாருங்க தீர்க்கத்துல அது வருமா அமைதியா இருக்கு வருமா வாட்டர் ஃபில்டர் வச்சுக்கணுமா என்ன கவலைப்பட்டு இருக்க இல்லாமல் இல்லாத ஒண்ணும் இல்ல சௌக்கியமானா இருக்க வர இதோட எல்லாத்தையும் சேர்ந்து சௌக்கியமா இல்லையா மனுஷியாள் இருந்தாலும் அதாயிடுமோ இதாயிடுமோ அப்படின்னு நினைச்சு எத்தனா பயப்படுறா லோகத்துல மனுஷியன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் என்னமோ பண்ணிட்டு இருக்க ஆனா என்ன ஆனாலும் சரி வரதுன்னா வரதான் வரும் இல்லதான் இது தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சுத்தமா இருக்க இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த பயங்கிறது அந்த ஊர்ல இல்லை ரோகாதி நிமித்தம் ரோகம் வந்து விடுமோ என கூடுகிறான் ஒரு பயம் கொஞ்சமும் இல்லை. தாங்கள் சக்கரதா அங்கே இல்ல போறதில்ல ஏன் சகதா பிரபவா பிரபவதி அங்க வேகமா உங்களால போக முடியாது போனா உங்களால அபாயம் பண்ணுவாங்க இந்திரன் கூப்பிட்டு அவருடைய இன்விடேஷன் வந்தாதான் இவங்க அனுப்புவாங்க இங்க இருந்து இவங்க ஆட்டோமேட்டிக்கா போறதுங்கிறது கிடையாது. சங்கலோகத்துல சகதா ஸ்வம்ன பிரபவதி மற்றவர்களுக்கு உங்க இஷ்டம் மாதிரி அங்கங்க ஓடுறத சங்கலோகத்துக்கு உங்களால வேகமா போக முடியாது அங்க எல்லாம் செக்யூரிட்டி செக் நிறைய இருக்கு போறதுக்கு அதனால முழுத்தியோ சகதா பிரபவதி அதா அதனால ஜனயா யுக்தா இகலோ கவது இந்த ஊர்ல கிழக்கணத்தோடு அவசரப்படுறதா எப்படி கவலைப்படுகிறாரோ அப்படி பாருங்க சத்தா உங்களிடத்தில் நபிதேதி கூட்டத்தின் யாரும் எதிரையும் கவலைப்படுறதில்லை அதோட இல்ல கிஞ்சமுதே அதனாயா பிகாதே தீர்த்தா பதிதாகங்களை தாண்டி அதிக்ரம்யா தாண்டி மனசுல ஒரு கவலை அது மனுஷியாளுக்கு இருக்கக்கூடாது வியாதி வந்தது டாக்டருக்கு மருந்து வாங்கிட்டா சரியா மனசுல துக்கம் இருக்கிற கவலை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அது குடுங்கிட்டே இருக்க மனசுல சுத்தமும் வராது ஒரு விஷயத்தையும் ருச்சிக்காதவனுக்கு சாப்பாடும் வேண்டி இருக்காது அப்படி இந்த மனசுல கவலைன்னு இருக்கிறதுல அது இல்லாம இருக்கணும். ஆகையால் அது இல்லாமல் மானசே நுக்கேன வர்ஜிதே சத்தோஷமா விரக்கியதே ஸ்வர்கலோகே திவ்யே திவ்யமான அந்த ஸ்வர்கலோகத்துல ஆனந்தமா இருக்கா சார் ஸ்வர்கலோக ஜனங்கள்ல இப்படி இருக்கா இப்படி ஆனந்தமா இருக்க கொண்டிருக்கார்கள் அப்படின்னு ஸ்வர்கலோகத்தை சொன்னார். அமிரம் அஜேஜிமராஜாவே அப்படிப்பட்ட அந்த ஸ்வர்க்கியம் ஸ்வர்கலோகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான அக்னிம் அக்னி உபாசனையை ஆட்சேபி அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஸ்வர்கலோகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான யாதொரு அக்னி வித்தியை உண்டோ அதை தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் பிரபுவித்வம் அதை எனக்கு சொல்லுங்கள். அந்த சொர்க்கலோகத்துக்கு எப்படிப்பட்டதான சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்துல எந்த சொர்க்கலோகத்துல பிரயத்தனம் மரணம் கேட்டுக்கிட்ட பயம் இல்லையோ, எந்த சொர்க்கலோகத்துல கோபம் மோகம் இல்லையோ, எந்த சொர்க்கலோகத்துல பதிதாகம் இல்லையோ, அப்படிப்பட்டதான சொர்க்கலோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அக்னி எதே இருந்தோ அதை தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை எனக்கு சொல்லுங்க, அதை எனக்கு சொல்லுங்க. ரொம்ப இருக்கேன், நான் எவ்வளவு கட்டப்பட்டு காமிச்சேன், அதோட நீங்க சொல்லுங்க. ஒரு படிப்பு இருக்கமையானால் அந்த படிப்பு வந்து எல்லோரும் பெறலாம், சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. ஆனா என்ன கண்டிஷன், அவருக்கு ஸ்ரத்தா இருக்கும். யாரு பத்துக்குறார்களோ அவருக்கு ஸ்ரத்தா இருக்கணும். என்னமோ ஏதோ சும்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சின்சியரா வாழ்க்கிறேன்னு யாரு சொல்றாங்களோ அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவசியம் தாங்கள், எனக்கு ஸ்ரத்தை இருக்கு, ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன், ஸ்ரத்தை இருந்தால் போதும் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆயால் நான் ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரத்தகாராய மத்தியம் சர்க்கலோகா சர்க்கலோகம் வேணும் என்று எதிர்பார்க்கிற யஜமானிகள் அமிர்தத்வம் பதத்தே அந்த அமிர்தத்வத்தை அடைகிறார்கள். இரண்டாவது வரத்தினால் உருணே பிரார்த்திக்கிறேன். ஆகையால் சொர்க்கலோகத்துக்கு சாதனமான யாரொரு அக்னி வித்தியை உண்டோ அந்த அக்னி வித்தியை எனக்கு இரண்டாவது வரத்தினால் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். ஏவம் குணம் கேட்டத்திய சொர்க்கலோகத்தியா, ஏவம் குணம் கேட்டத்தியான்னு, ஏவம் குணம் கேட்டத்தியானா என்ன அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். என்ன குணங்கள் அயம் மரணம் கிழத்தனம் பசி தாகம் சோகம் இப்படி ஆறும் இல்லாததான அதான் இப்படி ஆறு துக்கங்களும் இல்லாதான சொர்க்கலோகம். பயம் மரணம் கிழத்தனம் அசனாயா தாகம் பசி இல்லாதா தாகம் சோகம் இந்த ரெண்டும் இந்த ஆடல்ல இல்லைன்னு போன மந்திரத்துல சொல்லியிருக்க அந்த ஆடல்ல இருக்கக்கூடியதான ஆறும் நீங்கினதான சொர்க்கலோகம். ஏலம் குணவியத்திய சொர்க்கலோகத்தியா அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்துக்கு பிராப்தி சாதனம் அதை அடைவதற்கு வேண்டியதான ஒரு சாதன பூதம் அக்னி அந்த அக்னி உபாசனையை தத்வம் மிருத்யு அத்யேதி அப்படிப்பட்டதான அந்த சொர்க்கலோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அக்னி வித்யை ஏ மிருத்யு அத்யேதி தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படியே நீர் கண்டுபிடித்தனர் இதெல்லாம் தெரியாதவனா பிரம்மலோகத்துக்கு போயே இருக்க மாட்டேன். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்த இடம் இல்லையா, பிரம்மலோகத்துக்கு போனாலே ஒரு மனுஷன் இருக்கா இவெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அது எப்படி அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு பாக்கலாம். எங்கே போனாரு பிரம்மலோகத்துக்கு சேர்ந்த பிரம்மலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணுமையானால் இவையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு போக முடியும். எப்ப ஒரு பிரம்மலோகத்துக்கு போனாரோ அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். அது சத்வம் அத்யேகி மரதி ஜானாதி கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு எல்லாரும் போக முடியாது. அதே விதமாக இங்க என்ன பிரம்மலோகத்துக்கு போனமையானா இத்தனையும் தெரிஞ்சிருக்கான். நீங்க பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் யார் உங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா பரதி ஜானாதி ஏ மிருத்யோ பிரபுரூகி கதையா அதை எனக்கு சொல்லுங்கள். எப்படி ஸ்ரத்தானாயே மத்தியம் ஸ்ரத்தாவதே ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன் ஆயால் படிக்குண்டு கண்டிஷன் கிளாரிபிகேஷன் படிச்சு ஸ்ரத்தை இருந்தால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவ காசு கொடுக்கறாளா அது கொடுக்கறாளா இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கிருஷ்ணனுடைய ஸ்ரத்தை இருக்கவையானால் குருவானவா இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நாட்டுல வருவாங்க அவ்வளவு கேபிடேஷன் நீ கொடுக்குறா இது பண்றா இது கேட்டுக்கிறா இதெல்லாம் என்ன பண்ற மாதிரி எல்லாம் காலையில இது கூடாது. அவன் இடத்துல ஸ்ரத்தை இருந்தால் அவனுக்கு தன் இடத்துல இருக்கான கழிவு சொல்லி கொடுத்துதான் சொல்லி கொடுக்கலன்னா அவருக்கு பிரத்யாயம்னு சொல்றது முண்டை கோதனைக்கு. ஏன்னா நம்ம உபநிடத்துல ஏதோ பிரம்மமும் அங்கேயே இருக்கும். இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் எனக்கூடியதான விஷயங்கள் நிறைய சொல்றது. அப்படி அவன் சொல்லி கொடுத்துத்தான் ஆகணும்னு முண்டை கோபுர இடத்துல படிக்கப்படும். இப்ப இவன் என்ன சொல்றான், எனக்கு ஸ்ரத்தா இருக்கா அக்னியை உபாதித்த மாத்திரத்தினால் சொர்க்கலோகத்தை விரும்புகிற எஜமானிகள் அர்த்தம் அது. அதான் சொர்க்கலோகா சொர்க்கா லோகா ஏதாம் தே சொர்க்கலோகா சொர்க்கம் வேணும் என்று யார் விரும்புகிறார்களோ அவளுக்கே சொர்க்கலோகங்கள் வேணும். எஜமானா அமிர்தத்வம் அமரணதாம் தேவத்வம் பஜந்தே இந்த எஜமானிகள்லாம் வரலாதபுரம் சொர்க்கலோகத்தை தேவதை தேவதைகள் எனக்கூடியதான பெயரோடு இருக்க போகிறார்கள். பிராப்னுவந்தி ததே தது அக்னி விஞ்ஞானம் அந்த இந்த அக்னி விஞ்ஞானத்தை விதி ஏன வரேன உருணே இரண்டாவது வரத்தினால் நான் கேட்டுக்கொள்கிறேன். ராஜபாதாரம் சந்தோஷப்பட்டார். ஏன்னா சர்க்கலோகமும் ஒண்ணு உண்டு, அதுக்கு வேண்டியதான சாதனம் வேற இருக்கு, அதை நான் தெரிஞ்சுருக்கேன்னு ரிகனைஸ் பண்ணவர். லோகத்துல எம்பர்ம ராஜா என்ன பிராண வாங்குறவங்க ஒண்ணுதான் தெரியும். அவருடைய குவாலிஃபிகேஷன் கூட அவர் என்ன படிச்சிருக்காரு எப்படி பெற்றவர் யார் கவனிக்கிறார் லோகத்துல அவருக்கு பொழுது போயிருக்காரு படிச்சிருக்காரு உனக்கு என்ன சார் இல்லை எதுக்கு வேண்டாம் அவருக்கு அதுதான் பதவி கிடைச்சிருக்கு சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அவருக்கு இன்ட்ரென்ஸுக்கா எத்தனை குவாலிஃபிகேஷன் அவ்வளவு சுமப்பட்டிருக்கான்னு யாராவது கவனிச்சாரா? நீங்க என்ன சொல்றீங்க அனந்தலோகாப்திம் அசோ பிரதிக்ஞாம் வித்திஸ்வமேதம் நிகிதம் குபாயான் பிரதே பிரவீவி. இந்த தேனக்கூடியதான சர்வநாமா இந்த பிரா பிரவீமி ரெண்டுக்கும் நடுவில் ஞானம் உபசர்க்கமும் தாகமும் சேர்த்துத்தான் சொல்லணும். வேதமா இல்லையா அது நடுவில் பிரித்து சொல்றது. இப்ப நம்ம படிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், தே பிரபிரவீமின்னு புரிஞ்சுக்கணும். தே உனக்கு பிரபிரவீமி நிச்சயமாக சொல்லுகிறேன் அர்த்தம். வேதமா இல்லையா அதில் குறுக்கிட்டு சொல்றது பிரதே பிரவீமி தகுமே நீ போத அதை நீ நன்றாக கவனிக்கணும். அவனுக்கு சொல்லித்தரேன் அதை பத்தி கவலை இல்ல பயப்படாது. ஆனா ஒண்ணு ஏதோ சொல்றாரு அப்படின்னா உதாசீனமா இருக்கிறாரு. ஏ நீ போதா இதெல்லாம் கேர்ஃபுல்லா கவனிக்கிறோம் அப்பதான் நன்னா புரியும். அது நாலு பேரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அது சொன்னதுன்னு நன்னா கவனிச்சு போறாரு. சாதுமே நீ போத அப்படிப்பட்டதான் அந்த சொல்வதை நன்றாக அறிந்து கொண்டு ஆத்மானுபவத்தோட இருக்கிற நான் உனக்கு சொல்ல போகிறேன். தேவ பிரதானம்னு அறிந்து கொண்டு பிரகர்ஷேன ஜானம்னு அதை புரிந்து கொண்டு நச்சிகேத அக்னியானது எந்த அக்னியை உபாதிக்கிறையோ அந்த அக்னி எப்படி இராட் ரூபேன பிரதிஷ்டிதமாக இருக்கு. சாதாரணமான ஒரு அக்னி இல்ல, விராட் ரூபமா இருக்கக்கூடியதான அக்னி. அக்னி அக்னியா மட்டும் உபாதிக்கல, இங்க அக்னியை விராட் ரூபமா உபாதிக்கிறார். விராட் ரூபமா இருந்தா அது இரண்டகர்மனா அது ஈஸ்வரனா இது ஆத்ம தத்துவம் வரைக்கும் கொண்டு போகும். ஆகையால் அப்போ பிரதிஷ்டம் வித்திஸ்வமேதம் அப்படிப்பட்டதான இந்த சுரூபத்தை இந்த அக்னியே விராட் ரூபமானவர் அக்னியானவர் எங்க நிகிதம் குஹாயாம் விஸ்வாமியாட்டிய புத்தியில இருக்கக்கூடியதான ஒரு சுரூபமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் வெறும் அக்னியை மட்டும் நான் சொல்லல, அந்த அக்னியை நீ உபாதித்துக் கொண்டிருந்தேனால் அந்த அக்னி ஆத்ம தத்துவமாக வரும். ஆத்மதல யோகே தனிக்கு சந்தோஷம் அப்படின்னு எதை சொல்ல, அப்படிப்பட்டதான குறையில இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம தத்துவம் உலகஸ்வரூபம், அதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த முடிவு அந்த அக்னியை சங்கலத்துக்கு மாடிபிடிக்கிட்டு ஏறாமல் சங்கலத்துக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றாங்க அப்படி அப்படி இல்ல சார். நினைக்கக்கூடியதான அக்னி, நான் சொல்லக்கூடியதான அந்த அக்னி விஜய், அது ஆத்ம தத்துவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்ட
1: எனக்கு தெரிய வேண்டாமா நீங்க.

0: நகமான ஒரு சந்தோஷம் அந்த ஆச்சாரியனுக்கு. அதுதான் புனரேவாக துஷ்டாக சந்தோஷப்பட்டு மறுபடியும் சொன்னார். என்ன சொல்ல வரார்? தெரியாம முதல்ல மூணுன்னு சொன்ன வரத்த கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்ப ரெண்டாவது வரத்தை நான் கொடுத்தேனோ இங்கயோ ரெண்டாவது வரம் கேட்டேன், கேட்டதான வரத்தை கொடுத்துட்டேன். இப்ப டூ ஏ இன்னொரு வரத்தை தரேன் கேட்டா ரொம்ப சந்தோஷம் சொன்னது, அதனால இன்னொரு வரத்தை தரேன் அப்படி இருந்து சொல்லப்போற. அந்த என்ன வரம் கொடுத்தாரு, என்ன ஏழு இப்படி எல்லாம் நிறைய வரப்போறது, என்ன கடவுள் எடுத்துன்னு வச்சா நடுவில் கொஞ்சம் டைட்ராக் பண்ணணும் விவகாரங்கள் அப்படி சொல்ல போறாரு. நேர அத்தியூடமான
1: ஓம் சிவாயனம் சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: நள்ளிரொளில் நட்டம் ஆடும் நாதனே சொன்னாலே போதுமே, ஏன் மாணிக்கவாசகர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார், பயின்று ஆடும் நாதனே அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப திரும்ப உயிர்களுக்காக உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. இப்ப எவ்வளவு ஒரு பெரும் கருணையாளன்
3: பயின்று சொல்லு,
2: அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும் பயின்று ஆடுதல்
3: இறைவன்.
2: ஆமா, அதாவது ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறதில்ல. பயிலுதல் என்னாலும் அதே பொருள் தானே, பயிற்சி. பயில் என்ற வார்த்தை தானே, பயிற்சிங்கிற வார்த்தை வருது, பயில் பிளஸ் சி பயிற்சி. நவில் தரும் நூனயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்னு செய்வது புரிதல். அதனால நாங்க என்ன சொல்றாருன்னா, அங்க புரிதல்ங்கிற வார்த்தை ஏன் போடுறாருன்னா, உயிர்கள் மறுபடியும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ தடவை அந்த வினைக்கிடாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அதில் கால எல்லையே எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் ஒரு கேள்வியை கேட்டா, ஹவு மெனி டைம்ஸ், என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட் டைம்ஸ், இன்ஃபினிட், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப திரும்ப அந்த ஆணவ மரத்தின், அதாவது அந்த ஆணவ மரம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். இந்த ஆணவ மரம் பாதிப்பு உயிருக்கு எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து விடுபேற்றை தருகிறேன். ஆகவே இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மரத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்போ நம்ம நிக்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள், அப்படி ஈக்குவேஷன் போட்டுட்டா ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க, சகலம். சகலம்னால என்ன, வார்த்தையிலேயே ஆல், சகல விதமான சொத்துக்கள். நீங்க வார்த்தையில சொல்லுங்க சகலம், சகலம்னா எல்லாம் சேர்ந்து. அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் என்ற வார்த்தையே இங்க சொன்னது காரணம், எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும். எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனா என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவன் ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்குள்ள தகுதி அதுக்குதான், அது வருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுன்னு கேட்டா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறா சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார், அதுதான் என்ன சொன்னாங்க, அது வரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் அந்த தகுதியுடைய குரு ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரை. இப்ப எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர் தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோக சுவாமியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் இவர் தகுதியுடைய குருநார் என்று கேட்ட பிறகுதான் யாரடா நீ பாரடா உள்ளே. அது அப்ப என்ன தெரியும்னா இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல, இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றும் அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக தவத்தினில் உணர்ச்ச, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான் நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது அதான் கேள்வி. இறை வழிபாடு எதுக்குன்னு கேட்டா அது தாய்மானவர் பேர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. அப்ப இறைவருக்கு நாம் செய்யக்கூடிய மூர்த்தி வழிபாடு தீர்த்த வழிபாடு யாத்திரைகள் பல தலங்களுக்கு போறோம், காசி ராமேஸ்வரன் போய் வணங்குறோம், கோயில்களில் பூஜை எல்லாம் பண்றோம், இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புற. எனக்கு குரு இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கறத அத சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேற, பிள்ளையாளர்களுக்கு மெத்தேடு வேற, விஞ்ஞானர்களுக்கு மெத்தேடு வேற, மெத்தேட மாத்திர. ஆனா குரு எல்லாருக்கும் வேணும். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மள குருவும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் பெறுகிறார். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேரு நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார், ஞான குருவுடைய பாடி நம்மள மாதிரி தான் இருக்கு. குருவுக்கும் நம்மள மாதிரி தான் சப்த தாதுக்களால உடம்பு தான் அவருக்கு இருக்கு இல்லையா, ஆனா அவருடைய ஆன்மா இருக்கே அந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனா ஞானம் வந்து குரு விட்டு எடுத்து டிரான்ஸ்பர் ஆகல, அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குரு விட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, சூரியன் படுகிறது சூரியகாந்த கல், ஒரு அருமையான உதாரணம் சொன்ன. ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியார் சொல்றாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுழர் தோன்றியிட சோதி தோன்றுவாகோல் ஆரியாம் ஆசான் வந்து அருளால் தோன்று அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல சூரியனுடைய கிரணங்கள் படும் பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும், அந்த நெருப்பு எங்கிருந்து வருதுன்னா கல்லுக்குள்ள இருந்தா வருது, சூரியன் இருந்து வரல. அதுக்கு பொட்டன்சியலா இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன் இருந்து வரல, ஆனா சூரியன் சந்நிதி இல்லாம வராது, சூரியனுடைய பிரசன்ஸ் வேணும் ஆனா சூரியன் இருந்து வரல. அதே போலதான் ஞானகுருடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா ஞானகுருட்டு டிரான்ஸ்பர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாம அது நெருப்பை கக்குதோ நெருப்பு கக்காதோ, அதே போலதான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. திருமூலம் அப்படிதான் சொல்ற, சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமுன் அற்ற நலங்களே. இது திருமந்திரம், இதே திருமந்திரத்தான் சரியான சித்தியார்ல இதே கருத்தை விரிக்கிறேன். சூரியகாந்த கல்லினிடத்தே எட்டாம் சூத்திரம், சூரியகாந்த கல்லினிடத்தே அது அகரவரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா, இல்ல நூத்தி ஐம்பதாவது பாடலா, இல்ல நூத்தி பக்கம் பாருங்க, முப்பதாவது படிங்க, நீங்களே சத்தமா படிங்கிறார்கள்.
4: சூரிய காந்த கல்லின் இடத்தையே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாவோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பாரியனுமாய்
2: அரியனுமாய்
4: நேரியனாய் பரியனமாய் உயிர்குயிரா என்றும்
2: நின்றெல்லாம் உன்னிகள்
4: வந்து தோன்றும்
5: 230
2: அந்த அந்த பாடலை வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அது எப்படி பதம் பிரிக்கணும்னு அந்த பாட்டெல்லாம் கவனிங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல் எப்படி பிரிக்கிறேன் பாத்தீங்களா? ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்லாத பாத்தீங்கன்னா, ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிற. தெரியுதுங்களே, நம்முடைய திருமுறைகள்லயும் சரி சாத்திரங்கள்லயும் சரி ஆரியன்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. மங்கோலியால இருந்து வந்தவங்க சொல்ல மாட்டாங்க ஆரியன் என்ற வார்த்தைக்கு. இது சொன்ன தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகண்டுல என்ன பொருள்னா, அப்பொழுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பற்றியோ இனம் பற்றியோ மொழி பற்றியோ வரவில்லை. அதான் உள்ள ஆரியன் என்பது எந்த விதமான அப்பொழுக்கு இல்லாதவன். அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமா சொல்லப்படும். ஏன்னா அவர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காட் தான். அவங்க அவங்களுக்கு சொல்லப்படும் ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்ல, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனால திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல பயன்படுத்துற, திருவள்ளுவரே
3: பயன்படுத்துற.
2: பூரியார் கண்ணும் உள என்ன நுட்பம் பாருங்க. இதெல்லாம் ஒரே கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞான ஆன்மாவில் தோன்றும் தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்கின இறைவன் வேற. அதனால துரியனாம் சிவனும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது. அது தெரியுமா, இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன்ட் டு அவர் பாடி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே போயிட்டு இருக்கோம், எல்லா காரியங்களும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா. அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்ல, தன்னுள்ளே தோன்றும். அங்க எந்த சாமி எழுதுவார், உரை எழுதும் போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன் இருந்து ஞானம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது, பொட்டன்சியலா வித்இன் யுவர் வித்இன் யுவர் சோல், அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்தக்கள் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கக்குமோ அது போல, அது திருவூர் பையனையும் வரும். திருவூர் பையன் இந்த கருத்து சொல்றேன், நற்கள் பானு ஒளிய அனல் படின் சொல்ல திருவூர் பையன்ல எல்லா இடத்துலயும் வரும். பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு, அதே கருத்து வருது திருவற்பயிலே வருது. சன்னியாசி ஞானம், அது நம்பர் என்ன, ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கணல் பானு நற்கள் பானு ஒளிய அனல் படி, பானு ஒளிய படி. சூரியன் இல்லாம சூரியன் இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற ரிவர்ஸ்ல வர்ற அந்த ஞானாசிரியம் இல்லாம ஞானம் வரும் திருவுருள் பயனே அது வருது எல்லாமே. அத சாமி எழுதும்போது சொல்வாரு, ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுவது. சுவாமி எழுதுறாங்க எப்படி அவங்க இளைஞர்களுக்கு அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை தான் வித்தியாசம். இப்ப இதே பாருங்க, இந்த நான் சொன்ன இந்த திருச்சதகம் அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம், திருவாசகத்தையும் நம்ம எத்தனை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த உண்மை நமக்கு புலப்படுதா? அங்க சொன்னது முதல் உற்பவம், இங்க சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா? இச்சதின்றியே உலகி செய்வாய் என்ற முதல் உற்பவம், பின்னாடி சொல்றது புனல் உற்பவம் நமக்கு தோணுதா? திருவாசகத்தை படிச்சா அது தோணாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் திருவாசகம் ஓதற்கு எளிது, உணர்வதற்கு அரிது. திருவாசகத்தை ஓதலாம் நீ, அவ்வளவுதான். உணர முடியுமா? என்ன முடியாது. திருவாசகம் ஓதற்கு எளிது, உணர்வதற்கு அரிது. ஒரு சிறப்பு அதான் சொல்றாரு, ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். அப்படின்னு உரை, ஞானிகளுடைய உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே மாணாக்கனுக்கு வரல. ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும் சிவாகிரகர்களுடைய உரை ஞான பிரகாசருடைய உரை அது பெரிய. பின்னாடி வந்த திருவிளங்கம் பிள்ளை இவ்வளத்தையும் சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய அறுவர் உரை மூ திருவிளங்கம் பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆறு உரை இருக்குது. இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரைய அதை எடுத்துட்டு அப்படியே நமக்கு விளக்குறாரு திருவிளங்கம். திருவிளங்கம் அதோட அவருடைய நிறைந்த கல்வி அவருடைய வடமொழி ஆங்கில அறிவு இன்னும் துணை செய்யுது. அதனால எப்பயுமே அந்த பழமொழி பழமை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா விளக்கிடுவாங்க. அது ஒரு ஆர்ட். அதனால பின்னாடி வந்து ஆறு பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவிளங்கம் உரைதான் சிவஞான சித்தியார். அப்படி ஒரு மாணிப்பாய் உங்க எல்லாம் மாணிப்பாயில தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் சித்தியார். அது எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட ஸ்காலர்ஸ், எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம்லாம் தெரியாம தான் நாம வந்து யார் யார் உரையெல்லாம் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுபோல அந்த வரவர அந்த சைகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். நீ ஒழுங்கா சைவனை வழிபட்டு வந்தா உன்னுடைய ஞான குரு உன்னுடைய தவத்திற்கேட்ட குருவை அவர் வந்து அவரே கூட்டுவிப்பார். அவர் வந்து அறிவிக்கணும், உன்னையே நீ அறிவாய் தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே அதுதான். நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறத ஞான குரு தான் அறிவிக்க முடியும். அது வரும்போது ஆன்மாவுடைய சுரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும். உதாரண வெண்பாக்கள்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டல. அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில வைத்து நமக்கு விளக்குற அப்படி வந்து இதுல நிறைய விஷயங்களை சொல்வேன். அதோடு அந்த இந்த பாட்டில் முக்கியமான குறிப்பு அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழ்ல, இல்லைன்னா அன்றே அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம். ரெண்டும் சொல்லியிருக்கேன். அன்றே என்பது அசையாம வரும். அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது, அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி வந்தா இலக்கணம் தான் அதுக்கு பேர் அசை. அது ஓசைக்காக வராது, இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது. நிற்கும் அன்றே என்று சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது. அதனால அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டா யாப்புக்கும் ஓசைக்காக வருவது, ஆனா அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம், ஓசை முக்கியம், வைத்துக் கொள்ளும். அதெல்லாம் அசை. இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவார், ஈபோனிக் இன்கிரிமெண்ட். அசை அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை ஈபோனிக் இன்கிரிமெண்ட், EUPHONIC, ஈபோனிக் இன்கிரிமெண்ட். போப்போட டிரான்ஸ்லேஷன். அப்ப என்ன இலக்கணம் படிச்சிருக்காரு பாரு, அது எப்படியெல்லாம் அந்த மொழியை வந்து என்னமா படிச்சிருக்கிறாங்க பாரு.
4: இன்கிரிமெண்ட்
2: அன்றே நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும் அப்படியே. அப்படிதான் சாமி சொல்ற, அங்கே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசைந்து கொள்ளுவாரும் உடன், அதாவது சிலது என்ன அசைந்து கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்ப தப்ப சொல்லுவாங்கன்னா, சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுமாங்க. ஒரே ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அப்படியும் சொல்லலாம், ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்லுவதா சிறப்பு. ஏன் அசை என்று கொள்ளுவானும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர்கள அந்த கமெண்டேட்டர் சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றேன், அது கண்டிப்பா சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். ஒரு முறை விவேகானந்தர் கேட்டாங்க, விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றுல கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவையோ சுவாமிகளே சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவையோ சுவாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. அப்பொழுதே அவர் ஒரு சிங்கம் போல அப்படி சொல்றார், அவர் வந்து மேடையில ஒரு சிங்கம் உலாவது போல இருந்ததுன்னு சொன்னாராம்.
4: யாரு?
2: யோக சுவாமி விவேகானந்தரை பத்தி. அதாவது அவருடைய எருடிஷன், அவருடைய ஸ்காலர்ஷிப் அது ரொம்ப சிறப்பு. ஆனா அவர் அவர் வந்த மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலேயே லீலாத்வைதம் அப்படிங்கறது, அந்த அத்வைதத்துல அந்த அவர் வந்து இன்னொரு டிஃபரெண்டா பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது லீலாத்வைதம்னு பேரு. எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்துக் கொண்டுதான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா உலக நடையில எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நாம வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தேடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அத வேணா குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்துல வேறுபாடு இல்லை. நான் சொன்னிலே காலில் காமிச்சு அந்த உபனிஷத்துல வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுல வந்து ஒண்ணு கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்க, கேவலாத்வைதம். கேவலாத்வைதம், இந்த அடை இருக்கே அடை வந்து அவங்க கொடுக்கல, அதாவது அந்த உபனிஷத்து அடை வரல, உபனிஷத்து கேவலாத்வைதம் வராது, விசிஷ்டாத்வைதம் வராது, துவைதம்னு வராது, அங்க அத்வைதம் தான் வருது. அதுக்கு இவங்க கொடுத்த விளக்கங்கள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, தத்துவ உலகத்துல அதுக்கு ஒரு பேர் சூட்டினாங்க, வாட் சங்கரா இன்டர்பிரட்டர், அதுக்கு என்ன சொன்னாங்க, கேவலாத்வைத்தம். ராமானுஜர் இன்டர்பிரட் பண்ணார் இல்லையா, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். மாத்துவர் பண்ணார் இல்லையா இன்டர்பிரேஷன், அதுக்குதான் துவைத்தம், துவைத்தம். அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரேஷனுக்கு தான் சிவாத்விதம், அது சிவாத்விதம். சுத்தாத்விதம் அதான் சைவ சித்தம், சுத்தாத்வைதம். அந்த இடத்துல சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம் அர்த்தம் இல்ல, அதுக்கு விளக்கம். சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா அத்வைத ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம், அத்வை சாந்தோபனிஷத் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்ல, அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்ல. அது என்னன்னு கேட்டா, யாதானு ஒன்றால் விசேரிக்கப்படாத நிற்றலை அப்படிங்கறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு, சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபநிஷத், அத்வைதா ஆஸ் கன்வேட். அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை, அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தையை எப்படி விரிக்கணும்னு கேட்டா, சுத்தமான அத்வைதம் விரிக்கக்கூடாது, சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ் இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ் சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையாஸ் சுரேஷ் அப்படின்னு ஆள் ரெண்டு இல்ல
4: ஒண்ணுதான்.
2: கரெக்ட். அதாவது அந்த அடை இல்லாம, அதனாலதான் தாய்மான சுவாமி சொல்றது புனிதம் என்னும் அத்விதம் என்ன, எப்படி ஞானிகள் இந்த வார்த்தைகளை எப்படி கையாள, புனிதம் என்னும் அத்துவித, அது அந்த அந்த உபனிஷத்து எப்படி பொருள் கொள்கிறதோ அதே போல. கீதா ஆசிட்டிஸ் எழுதியிருக்கார் இல்லையா, பிரபுபாதா எழுதுறாரு கீதா பகவத்கீதா ஆசிட்டிஸ், அது அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியுது இல்லையா, அதே போலதான் அத்வைதா ஆசிட்டிஸ்.
5: ஜாதானம் என்றால்
2: விசேடிக்கப்படாது நிற்றலை.
4: அது உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி,
2: உள்ளது உள்ளபடி. அது அதுதான் என்னன்னு கேட்டா அத்வைதம். நம்முடைய சித்தாந்த ஞானிகள் சொன்ன முடிவு என்ன, அத்வைதம் என்பது பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு அத்வைதம்ங்கிற சொல் வந்து இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் அண்ட் த சோல். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அத்வைதம் சொன்னாங்களே ஒழிய பொருள் ஒன்னா ரெண்டா அதுக்கு வர்றது இது இல்லை, அது ஏகம். அது ஏகம்ங்கிறத அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல், இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பதுதான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதைத்தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியர்ஸ் ஹவ் இன்வேடட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வார், அண்ட் வாட் யுவர் யூரோப்பியன் பண்டிட் சே அபவுட் த ஆரியன்ஸ் ஸ்வீப்பிங் டவுன் ஃப்ரம் சம் ஃபாரின் லேண்ட் snatching away the lands of aborigines and settling in India by exterminating them are all pure nonsense, foolish talk. Strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களாம் இந்தியன் ஸ்காலர்ஸ் எப்படி அடிக்கிறா பாருங்க. Strange that our Indian scholars too say amen to them. And all these monstrous lies are being taught to our boys. This is very bad indeed. In what Veda, in what Sukta do you find that the Aryans came to India from foreign country? இது வேதம் படிச்சவனுக்கு முதல்ல அவருடைய கருத்து சொல்லிடுறாரு. வேதம் படிச்சவனை பார்த்து அடுத்த கேட்கிறேன், இன் வாட் Veda, இன் வாட் Sukta do you find that the Aryans came to India from a foreign country? Where do you get the idea that they slaughtered the wild aborigines? What do you gain by talking such nonsense? எப்படி அடிக்கிறார்கள் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப கொள்கை அளவுல சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்துல இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதாவது நம்ம வந்து ஒரு செயின்ஸுங்கிற அளவில் வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்சுங்கிறோம், சில பேரை செயின்ட்டுங்கிறோம். இப்போ சிவேவ சாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணார்னு சொல்ல முடியுமா, அது வேற. அது இறைவன் அருளால் பேசுறதுங்கிற வேற, ரிசர்ச் பண்ணுறது வேற. அதனால அந்த நாம வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில் வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸ் அந்த எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யாரு, யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்ல இருக்காங்க. யூரோப்பியன் பண்டிட்ஸ் சில பேர் இந்தியாவை பற்றி அறவுரையா படித்தவன் சொல்லி வச்சது, அதை வைத்துக்கொண்டு அதே போலதான் அவர் இயற்கையை தெய்வமாக வணங்கினார். இவன் நினைச்சுக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினைச்சுக்கிட்டான். அவள இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிட்டான். ஆனா காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, அங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன, தத் சவிதுர் வரேன்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும், ஆனா சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் வருது, அது சூரியனுக்கு வணக்கம்னு வரல. அது ஒண்ணு இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம்னு சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினைச்சுக்கான், இங்கிலீஷ்காரன் அரைமுறையை படிச்சவன் இது சூரியனை தான் வணங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டான், சூரியனை கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள், ஆகவே இதுதான் அதுதான் ஆரிய வழிபாடு. ஆனா காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது, சூரியனுக்கு வணக்கம் இல்லை. என்ன சொல்லுதுன்னா, தத் சவிதுர் வரேன்யம் பர்கோதேவசிய தீமை, அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. ஆகவே காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடு தான், ஆனா காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு. அதான் சைவம் என்ன சொல்லுதுன்னா, காயத்ரியினுடைய உட்பொருளும் வந்து அது சிவபெருமானதான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் ஆகலே, கரதத்து சிவாச்சாரியர் சொல்ற காயத்ரி மந்திரமும் யாரு போடுதுன்னா சிவபெருமானதான் புகழுது. ஆனால் உபநயன பேருடையாருக்கு சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்செழுத்து மந்திரம், அவ்வளவுதான்.
5: காயத்ரி என்று.
2: காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகள் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வந்து கலைகளுக்கு அதிபதி. சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகளாக சொல்வது உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த பசுவினுடைய சாணத்தை வந்து தாமர இலையில பிடிச்சு அதுல இருந்து ஊதி தயார் பண்றதுங்க கற்பம், உபகற்பம், அணுகற்பம் இருக்கு இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது இந்த பசுவினுடைய சாணத்தை தாமர இலையில தாங்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம். அது சாவித்ரி, அதுக்குதான் முழுநீரு புசிய முனிவருக்கும் அடியர். முழுநீருன்னா என்ன அர்த்தம்? முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னது இல்லை. முழுநீர் நெத்தி நிறைய பேசினா முழுநீர், இப்படி பூசினா அறநீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தமா. முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கலார் என்ன சொல்றாரு பார்க்கணும். எப்பொழுதுமே என்ன பண்ணு கேட்டா, அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பாக்காத, அதுக்குதான் நூல்களை படிக்கணுங்கிறது. முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீரு பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறாரு இல்லையா சேக்கலார். இப்ப சேக்கலார் என்ன இன்டர்பிரேட் பண்றார்? அந்த கற்பம், அனுகற்பம், உபகற்பம், அகற்பம் என்று மூன்று வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பலனை கொடுக்கும், அதைத்தான் முழுநீர்னு சொல்றாங்க. அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கலார என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வெளியே வெளியே பெரிய புராணத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா இப்ப நீயே அறிஞராயிருக்கும். அந்த சுந்தர வாக்குக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான்கு வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது. அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்றது நீர் முழுநீர். முழு பயனையும் தருவது, அது சைஸ் பற்றி வரல, பயன் பற்றி வந்தது. ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட். இங்கிலீஷ்ல எஃபிகேஷியஸ் வார்த்தை தெரியுமா? எஃபிகேஷியஸ், ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட்ஸ். அந்த கற்ப விபூதி என்னன்னு கேட்டா, அதை வந்து அந்த பசு வந்து அது அட்டமி என்னென்ன திதியில, அட்டமி திதி, அப்புறம் வந்து அமாவாசை, பௌர்ணமி அன்றைக்கு வந்து அந்த பசு ஈனுகின்ற கோமயத்தை தாமர இலையில கீழே விடாமையே பிடிச்சு, அப்பொழுது அந்த அந்த பிடிக்கும் பொழுது அது கோ சாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு, அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்சப்பதான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சு எப்படி தகித்து எப்படி வந்து அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு, முழுநீது ஊசிய முனிவருக்கும் அடியேங்கிற. அப்படிதான் சேக்கலார் விளக்கம் சொல்றேன். அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல வந்து காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலா வச்சுக்கிறாங்க, காயத்ரிங்கிற பேர் நவீன மாடர்ன் ஸ்டைல் நேம்ல அது ஒண்ணு. இப்போ 24 நம்முடைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்ப கட்டளை கலித்துறைன்னு சொன்னா 16 எழுத்திருக்கணும், 17 எழுத்திருக்கணும் கணக்கு இல்லையா. கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒண்ணு சொன்னா, அது நேர செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, அப்படிலாம் இருக்கணும் கணக்கு இருக்கு. அதே போலதான் காயத்ரி ஒரு யாப்பு. அது அந்த காயத்ரி மந்திரனுடைய பலனை கொடுக்கின்றவள் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, இந்த மூன்று வந்து மூன்று விதமான சக்திகள். அதே போலதான் பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி. அதாவது காலையில நீங்க அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம வந்து தியானம் பண்ற வேண்டியது பிராமி தேவி. மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவுல வந்து ரௌத்ரி, இது அனுஷ்டானத்துல வந்து அந்த தியானத்துல வரும். அதனால ராத்திரின்னு பேரு, நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுறதுனால ராத்திரின்னு பேரு. எல்லாமே காரண பெயர் தான், ஒண்ணு ரூட்டுக்குள்ள போய் எல்லா ரிலிஜியன் பேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க, நாம அப்புறம் எப்படி எப்படியோ வச்சுக்கிட்டோம். அதாவது காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான், அதுக்குள்ள பொதுவாக மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதையை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னா சிறப்புன்றோடனே, அதே போலதான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பது சிறப்பு. அது
5: திராவிடர்கள்
2: உபநயனம் என்பது, அதாவது மகா சைவர் ஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா, மகா சைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள், மரபு வழியாக தான் மகா சைவர்கள் பேரு. அந்த மகா சைவர் குலத்துலதான் ஞான சம்பந்த அவதாரம்
5: பண்றேன்.
2: உபநயனம்ி சொல்லக்கூடாது, ஜாதி பற்றி இல்ல, உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. பஞ்சாகர மந்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு, தீட்சை இல்லாம சொன்னா பிரேரணை இல்லன்னு சொல்லியிருக்கு.
4: மறைஞான சம்பந்தர்,
2: ஆமா ஆமா, மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தனர் தான், வைதிகாந்தனராக இருந்து அப்புறம் அதாவது மரபு வழியாக என்னன்னு கேட்டா மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனா அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா, மரபு அப்படிங்கு யாராவது ஏதாவது மரபு தானே பிறந்தாலும் அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயிர் வரல, அதான் உள்ள பாயிண்ட்.
4: மெய்கண்டர்,
2: மெய்கண்டர் வேளாண்
4: அவருக்கு உபநயனம்,
2: உபநயனம் கிடையாது, விஷயம் உபநயன பேரு வந்து வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனா நமக்கும் வந்து நிர்வாண தீட்சையில நமக்கும் வந்து இது உண்டு, உபநயனம் உண்டு, நிர்வாண தீட்சையில பொங்கல் போட்டுருவாங்க,
4: பொங்கல் போட்டுருக்கோம்.
2: அதாவது அந்த நிர்வாண தீட்சையை பண்ணும்போது பொங்கல் உண்டு, மரபுல கிடையாது. எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்ப நம்ம பிறக்கும் போது நான் வெஜிடேரியனா பிறக்கிறோம், வெஜிடேரியனா மேற்கொள்ற, அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒண்ணு வரும்ல, தன்னால யாருக்குமே மரபுன்னு ஒண்ணு உண்டு தானே. இப்ப சூளை சோமசுவர நாயக்கர் பாத்தீங்கன்னா மரபோடியாக வைணவர், அவர்தான் மரவேடிகளுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஆனா அவர் சைவத்துடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. என்னன்னு கேட்டா மரபோடி ஞானம் வந்து மரபுனால ஞானம் வர்றது இல்லைன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஆனா ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்ப நம்ம இலங்கையில பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடால பிறக்கு, அப்ப என்ன ஆகுது, கனடியன் தானே, பை பர்த் கனடியன் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யூ மே பி எ ஸ்ரீலங்கன், யுவர் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா, அப்ப அதுக்கு சட்டம் என்னது, கனடியன் தானே வரும் இல்லையா, அப்ப ஸ்ரீலங்கன் சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் உலகத்துல ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல நீங்க ஜனிச்சு ஆகணும், ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்ங்கிறது தன்னால வரும், அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது, அதுதான் சைவன் சொல்லு. ஆனா பிறப்பினால ஒரு வேறுபாடு வருமானா, வரும், பிறப்பினால ஒரு வேறுபாடு வரும். ஆனா ஞானம் வந்து அதனால வரும், அதனால வந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை, ஞானம்ங்கிறது அது வேற. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தினதுதான் இப்ப உயர்ந்த குலம் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டால் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனா தீட்சை ஆற்ற வாங்கிக்கிறாரு, கேட்ட வாங்கிக்கிறாரு. அதேபோல காசிவா செந்தநாதையர் பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனா நாவலர குருவா கொள்றார். சுவாமிநாதையர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனா யாரு குருவா கொள்றாரு, மீனாட்சி பிள்ளையே தான் குருவா கொள்றார். அதனால அந்த பிறப்பினால ஒரு ஒரு ஒரு வேறுபாடு வருமானா, வரும், அதை நம்ம இல்லை சொல்ல முடியாதுல்ல, அது வரும், அது ஒரு சமுதாய அமைப்பு, சமுதாய அமைப்புல வர்றாங்க. ஆரியலந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செல்வே ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 89.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உலகுக்கு இங்கு நம்புகின்றவர்கள் இவ்வடையும் பொருட்டு வழிகாட்டிய சித்தாந்த மூலகுரு என்று சொல்லப்படுகிற வைகண்ட தேவர் திருவடியை உச்சியிலும் உலகத்திலும் பொருத்தி மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் வழிவந்த சந்தான புரவர்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகிறேன். இந்த மாபெரும் தத்துவத்தை நாம் விளங்கும் வண்ணம் உண்மை விளக்கம் என்ற நூல் செய்து வழிகாட்டிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை மனதிருத்தி போற்றுவது நம்முடைய கடமையாகும். அவருடைய அந்த நூலுக்கு மிக எளிமையாக எங்களுக்கு விளங்கும் வண்ணம் உரை செய்து வழிகாட்டிய ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளை மீண்டும் மீண்டும் போற்றி மறுக்கின்றோம். அந்த நூலை தொடர்ந்து தற்போது திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்ட நூலை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நூலை செய்த உமாபதி சிவாச்சாரியார் சித்தாந்த நூல்கள் 14 எட்டை செய்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மாபெரும் ஞானி மிக எளிமையாக சைவ சித்தாந்தத்தை விளங்குவதற்காக செய்த நூல் திருவருட்பயன். இந்த 100 குறள்களை கொண்டது, ஒரு காப்புச் செயலை கொண்டது. நற்கும் சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற அந்த காப்புச் செயலே அவருடைய ஞான நிலையை நமக்கு உணர்த்துகிறது. அந்த நூலிலே 5 அதிகாரங்கள் திருவுருள் பற்றியும் 5 அதிகாரங்கள் அதனுடைய பயன் பற்றியும் கூறுவதாக நூலாசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த அதிகாரத்தை அந்த நூலிலே நாங்கள் இப்பொழுது 8 அதிகாரங்கள் படித்து முடித்திருக்கிறோம். மிக அழகாக செறிவாக தெளிவாக நீங்கள் செய்த முன்னுரை என்பது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த அளவிலே அதை கற்றுத் தெளிந்த பேரறிஞர்கள் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்தத்தை கரைத்து குடித்து அதை மனதுக்குள்ளே அதை நூலிலே இல்லாமல் மனதுக்குள்ளே இருத்தி அதை விளக்கம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க அறிஞர்கள் வாழ்கிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்து அதிலே நான் மனதிலே போற்றி நினைப்பது ஒன்று நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களை, மற்றது சைவ சித்தாந்த பேரறிஞராகிய குஞ்சித பாதம் ஐயா அவர்களை. இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், நான் எனக்கு தெரிந்தவர்களை சொல்கிறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நாங்கள் எல்லோருமே அவர்களுடைய மாணவர்கள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு சேர்ந்து கற்கிற ஒருவன் தான் நான், எங்களுக்கு கற்பிக்கிறவர்கள் அந்த பெரியவர்கள் தான். நான் நீங்கள் எல்லாரும் இந்த தொகுப்புரையை செய்கிற பொழுது நான் என்னுடைய ஆசிரியர்களை நினைத்துக் கொள்வேன். அவர்களெல்லாம் இருந்து இந்த தொகுப்புரையை கேட்டால் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள், என்னை எவ்வளவு வாழ்த்தியிருப்பார்கள் என்று நினைத்து நான் புரங்காகிதம் அடைவதுண்டு. இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த சைவ சித்தாந்த பேரறிஞர்கள் உங்களுடைய தொகுப்புரையை கேட்டால் சைவ சித்தாந்த பாதையிலே நீங்கள் சரியாக நடைபெறுகிறீர்கள் என்று நினைந்து மகிழ்வார்கள், வாழ்த்துவார்கள் என்பது திண்ணம். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக அதை விளங்கி சொல்கிறீர்கள். அது இறையருடனுடைய அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினுடைய கட்டித்தனம் அன்று. இறையருள் உங்களிலே பதிவதாடே வரக்கூடிய தகுதி என்பதை மனதிருத்திக் கொள்ளுங்கள். வின்பாவத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பதை மட்டும் சொல்லி நேரடியாக இன்றைக்கு 9 அதிகாரம் எங்களுக்கு அருள்நிலை. நம்மை நீங்கள் மற்றவற்றை சொல்லிவிட்டபடியால் எங்கள் தருள்நிலைக்குள்ளே நுழைகிறோம். அதில் ஆறு குரல்கள் படித்திருக்கிறோம். ஐந்து குரல்கள் படித்திருக்கிறோம். அந்த ஐந்து குரல்களையும் ஒரு தரம் வாசித்து அதனுடைய பொருளை சுருங்க சொல்லி ஆறாவது குரலுக்குள்ளே நுழையும்படி
2: குரல்களும் அதோட பதவுரையும்
1: படிச்சாலே போதும்.
2: ஒன்பதாம் அதிகாரம் குறள் எண் 81. அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகும் பதவுரை. சைவாகமங்களும் வேதங்களும் உபாகமம் முதலிய மற்றைய ஞான நூல்களும் ஐந்தெழுத்தின் பொருளை உணர்த்தும் நூல்களாம். இவ்வைந்தெழுத்தை ஆராயின் அவை அதில் அடங்குதல் புலப்படும். குறள் எண் 82. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துள் பதவுரை. சிவமும் திருவருளும் மலமும் ஆன்மாவின் சிற்சக்தியை இறுதியில் பூரணமாக விளக்கும் சிறப்பினை உடைய திரோதான சக்தியும் ஆன்மாவும் பிரணவத்தின் உள்ளே பொருந்தி நிற்கும். குறள் எண் 83. ஊன நடனம் ஒருபால் ஒருபாலாம் ஞான நடம் தான் நடுவே நாடு பதவுரை. பிறப்பினை விளைக்கும் திரோதானமும் மலமும் ஒரு பக்கத்தில் உள்ளன. மோட்சத்தை உதவும் சிவமும் சக்தியும் ஒரு பக்கத்தில் உள்ளன. ஆன்மாவாகிய தான் நடுவில் உள்ளது. இவை ஐந்தெழுத்தில் இருப்பதை காண்பாயாக. குறள் எண் 84. நா மேவி மா விரிய யாவை மீளவிடா தம் பெரிய வினை தீர சீ பெறும் திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும். இது பெத்த நிலை. ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும். இது முத்தி நிலை. குறள் எண் 85. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளாவிடின் பிறவிப்பிணியிலே பதவுரை. பிறவிப்பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மலம் நீங்குமோ? நீங்காது. மேலான பொருளாகிய சிவம் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால். இதோட முடிச்சோம்யா.
1: அதாவது மூன்று உள்பொருளை விளக்கம் செய்து அதற்கு பிறகு அந்த ஆன்மா இறைவனை சார்வதற்கு துணை செய்வதாகிய திருவருளை விளக்கம் செய்து அதைத் தொடர்ந்து இந்த திருவருள் குருவாக வருகிற முறைமையை விளக்கம் செய்து அந்த குருவினுடைய உபதேசங்களாகிய அரிய நெறியை விளக்கம் செய்து அதன் வழி நிற்கிற பொழுது உயிருக்கு ஏற்படுகிற அந்த வெளிச்சத்தை காட்டுவதற்காக உயிர் விளக்கம் என்கின்ற அதிகாரத்தை சொல்லி அதற்கு பிறகு திரையோடு ஒன்றி உயிர் இன்பம் உறுகிறதாகி அந்த இன்புறு நிலை வரையும் நாங்கள் படித்தோம். இந்த அதிகாரத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால் நான் முன்னும் சொல்லி இருக்கிறேன், முன்னும் ஒரு தரம் சொல்லி ஆறாவது குரலுக்குள்ளே போவோம். பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்கிறார்கள். பஞ்சாட்சர மந்திரத்தை பல வகையாக உச்சரிக்க முடியும். அதிலே நம சிவாய என்பது ஒரு முறை, சிவாய நம என்பது இன்னொரு முறை. இவற்றை தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்கிறார்கள். இதை விடவும் பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கிற வேறு முறைகளும் உண்டு என்பதை இந்த அதிகாரம் விளக்கம் செய்கிறது. நமசிவாய என்று சொல்கிற பொழுது புரோதான சக்தியும் மலமும் முன்னிக்க சிவமும் அருட்சக்தியும் பின்னிக்க ஆன்மா நன்னிக்கும். சிவாய நம என்று சொல்கிற பொழுது சிவமும் அருட்சக்தியும் நிற்க ஆன்மா நடை நிற்க திரோதான சக்தியும் மலமும் பின் நிற்கும். இது நம்முடைய பஞ்சாக்கர மந்திரங்களினுடைய ஓதும் முகமை என்று தத்துவவாதிகள் அந்த அச்சரங்களுக்குள்ளே தத்துவங்கள் தத்துவ அறிவை புகுத்தி விளக்கம் செய்கிறார்கள். இதெல்லாம் இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த மந்திரம் ஓத வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தால் தேவையில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படியானால் பெரும் ஞானிகளாகிய இவர்கள் சொல்வதிலே தவறுண்டா என்றால் தவறும் இல்லை. தம் அனுபவத்திலே கண்ட உண்மைகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த அனுபவத்தை அவர்களுக்கு இறைவன் உருவாக்கி கொடுக்கிறான். இந்த மந்திரங்களை எப்படி நாம் ஓதுவது, அந்த ஓதுதல் பயனை எப்படி அடைவது என்பதெல்லாம் நாங்கள் முன்னே குருவை பற்றி படித்து விட்டோம், குரு வந்து உபதேசிக்கிறதை பற்றி படித்து விட்டோம், அறியும் மறி படித்து விட்டோம் என்றபடியால் அந்தந்த ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ப குரு வந்து மந்திரங்களை உபதேசிக்கிற உச்சரிக்கிற முறைமையை நமக்கு சொல்லித் தருவார். பெரும் புத்தக படிப்பாலே இந்த மந்திரம் நமக்குரியது, இந்த மந்திரம் யாருக்குரியது என்று நாம் வகுத்துக் கொள்வது தவறு. அதனாலே அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டு மிளி தமியர்களாய் மாணிக்க வாசகர் சொன்னது போல நாம் தத்தளிக்கிற நிலைமை ஏற்படக்கூடும். ஆகவே இந்த அதிகாரத்தை பிடிக்கிற பொழுது எனக்குரிய மந்திரத்தை குருவாக வந்து உபதேசித்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தபடி படிக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒன்று, சித்தாந்தம் என்கின்ற இந்த அறிவு நெறியை, உணர்வு நெறி அறிவு நெறி என்று சைவம் இரண்டு பகுதியை வகுக்கிறது. தோத்திரங்கள் உணர்வு நெறி, சாத்திரங்கள் அறிவு நெறி. உணர்வு நெறிக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவையில்லை, தானாக மனம் ஒன்றி போய்விடும். அறிய நெறிக்குத்தான் நாம் புத்தியை பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த புத்தி என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஆணவத்தினுடைய முழு கூர்மையும் அதிலேதான் தங்கி இருக்கிறது. அந்த ஆணவத்தை கெடுப்பதற்காகத்தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். ஆணவத்தை கெடுக்கிற சைவ சித்தாந்தத்தை ஒரு படிப்பாக எடுத்துக்கொண்டு இன்னென்னவெல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது, நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதை ஒரு தகுதியாக நினைத்தோமே ஆனால் குளிக்க போய் சேறு பூசியவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே இதை படிக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பது மனதிலே நான் நினைத்து படிப்பது எப்படி என்றால், இறைவன் எனக்கு பின்னாலே இருக்கிறான், அவன் இந்த விடயங்களை எனக்கு நெறிப்படுத்துவான், நான் புத்தியாலே விளங்கிக் கொள்ளுகிற இந்த விடயத்தை அனுபவமாக்குகிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தபடிதான் இந்த அறிவு நூல்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அந்த வகையிலே பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய உள்வகைப்பட்ட நிலைகளை இந்த அதிகாரம் சொல்கிறது. நம சிவாயம் என்று சொல்வது, சிவாய நம என்று சொல்வது, ஓங்காரத்துக்குள்ளே அதிசூக்குமமாக பஞ்சாக்கரம் அடங்கி இருக்கிற முறைமை இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். யார் யாருக்கு இந்த பஞ்சாக்கரம் எந்தெந்த பஞ்சாக்கரம் ஓதத்தகுந்தது என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த அந்த முறைமையைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதிலே வீணாக இது எனக்குரியது என்கின்ற தேவையற்ற நிலையை நீங்களாக வகுத்துக் கொள்ளாமல் இறைவனிடம் பொறுப்பு கொடுத்து கொண்டு இதை படிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த கல்வியையும் கற்கிற பொழுது அதற்கான ஒரு பயன் இருக்க வேண்டும், பயன் நோக்கித்தான் கற்பது. சித்தாந்த கல்வியை படிப்பதனுடைய பயன் பாடல்களை மனனம் பண்ணுவதோ அல்லது விளக்கப்படுத்தி பேசுவதோ அல்ல. இந்த சித்தாந்த கல்வி மெல்ல மெல்ல நம்

0: கொண்டு கூட்டும் முறை. ஆதாரம் ஆராதி அது மீண்டு பாராது அந்தோ மேல் ஓதும் பற்று. பதவுரை. ஆதாரம் ஆராதி, உனக்கு ஆதாரமா இருக்கின்ற சிவத்தை முன்னாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதி வழிபடு. அது மீண்டு பாராது உபாய மார்க்கத்திலே ஓதிய நகாராதி பஞ்சாட்சரத்தின் இயல்பை திரும்ப விசாரியாமல் மேல் ஓதும் பற்று. உண்மை மார்க்கத்தில் நிற்கும் போதும் நகார மகாரங்களை முன்னாக ஓதும் தன்மை அந்தோ கவலைப்பட வேண்டியது ஒன்று.
1: நமக்கு குருவாக இருக்கிறார்கள் என்பது அவருடைய அந்த பாடல் வரிகளிலேயே தெரிகிறது. முக்தி நாட்டம் வந்துவிட்டால் அவர்களுக்குரிய மந்திரம் சிவாய நம, சிகர சிவத்தை முன்வைத்து சொல்வதாகிய மந்திரம். சி என்பது சிவத்தையும், வா என்பது அருட்சக்தியையும், யா என்பது மலத்தையும், ந என்பது துரோதான சக்தியையும், மா என்பது மலத்தையும் குறிக்கிற வார்த்தைகள் என்று படித்திருக்கிறோம். முக்தியை இன்பம் விரும்புகிறவர்கள், உலகியல்லை இருந்து விடுபட்டு முக்தி அனுபவத்தை பெறுகிறவர்களுக்குரிய மந்திரம் சிவாய நமதான், சிவத்தை முன்வைத்து ஓதுவதாகிய மந்திரம்தான் என்று இந்த குரல் சொல்கிறது. மந்திரம்தான் என்றால் அதை நாம் விளங்கிக் கொண்டு எனக்கு இப்பொழுது முக்தியில் விருப்பம் வந்துவிட்டது என்று மயக்கமாக அறிந்து கொண்டு அதை ஓதுவதில்லை. குருவாக நின்று இறைவன் என்னை ஓதச் செய்வான். சித்தாந்தம் படிக்கப் போகிறோம் என்று நீங்கள் யாராவது முன்பு நினைத்திருந்தீர்களா? ஏதோ வகையிலே சித்தாந்த பாடம் படிக்கிறோம். அப்படியானால் இறைவன் நம்மை வழிபடுத்துகிறான் என்று அர்த்தம். அதுபோல இந்த மந்திரங்களையும் அவனே சொல்விப்பான். நீங்கள் அதை திருமணம் பண்ணாதீர்கள், இதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதில் ஒரு தப்பும் இல்லை, தீர்மானிப்பது அவனாக இருக்க வேண்டும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், இது ஒரு வலைக்குள் நம்மை அகப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆகவே முத்தி இன்பம் விரும்புபவர்களுக்கு சிவாய நம என்பதுதான் மந்திரம். உலகியலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம சிவாய என்பது மந்திரம். ஆகவே முத்தி இன்பம் விரும்புகிறவர்கள் சிவாய நம என்று சிவத்தை முன்வைத்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அந்த முத்தி இன்பம் விரும்புகிறவர்கள் நமசிவாய என்ற மந்திரத்தை சொன்னால் அது அவர்களை பழையபடி இந்த உலகியலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுவிடும் என்கின்ற செய்தியைத்தான் இந்த குரலினூடாக ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த முருகரம் படித்து உரை குறிப்பையும் படிப்போம்.
0: ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல் ஓதும் பற்று. பதவுரை. ஆதாரம் ஆராதி, உனக்கு ஆதாரமா இருக்கின்ற சிவத்தை முன்னாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதி வழிபடு. அது மீண்டு பாராது உபாய மார்க்கத்திலே ஓதிய நகாராதி பஞ்சாட்சரத்தின் இயல்பை திரும்ப விசாரியாமல் மேல் ஓதும் பற்று. உண்மை மார்க்கத்தில் நிற்கும் போதும் நகார மகாரங்களை முன்னாக ஓதும் தன்மை அந்தோ கவலைப்பட வேண்டியது ஒன்று.
1: எங்களுக்காக அவர் கவலைப்படுகிறார். அதாவது அந்த பக்குவம் வந்த பிறகு இந்த மந்திரத்தை ஓதினால் அது கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மேல்நிலைக்கு போக வேண்டிய ஒருவன் கீழ்நிலைக்கு போகக்கூடிய மந்திரத்தை சொல்வதனாலே வரக்கூடிய ஆபத்தை நினைந்து அந்தோ அது கவலைக்குரிய விஷயம் என்கிறார். புத்திசாலித்தனத்தாலே விளையக்கூடிய ஆபத்துக்கள் இவை. இறைவனை வழிபடுத்தினால் தானாக சரியானதுதான் நடக்கும். அதை விட்டுவிட்டு நம் புத்திசாலித்தனத்தோலை சுகமானால் சிற்றறிவுடைய நம்முடைய புத்திசாலித்தனம் நம்மை கீழே விழுத்தும். ஆகவே அந்த நிலையை நினைந்து அவர் நமக்காக இறங்குவதாக இந்த குரல் சொல்கிறார்.
0: உரை குறிப்பு. நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கத்தாரை உண்மை மார்க்கத்தில் செலுத்துதற்கு ஏதுவாகும். உண்மை மார்க்கத்தை அடைந்தோர் தமது மார்க்கம் மாறியதை உணர்ந்து அதற்குரிய பஞ்சாட்சரத்தை ஆச்சாரியரிடம் விசாரித்து அறிந்து அதையே செபிக்க வேண்டும்.
1: உணர்ந்து என்றுதான் சொல்லுகிறார், அறிந்து அல்ல. அதாவது அந்த

0: விஷயங்களை கூட எவ்வளவு கவனமாக போடுகிறார்கள் என்று பாருங்கள். அதாவது எனக்கு இப்பொழுது முத்திய ஆசை வந்துவிட்டது என்று நான் ஓதத் தொடங்குவது என்பது அறிந்து ஓதுவது, அப்படி அல்லாமல் தானாக அந்த நாட்டம் வருவதற்கு உணர்ந்து என்று வார்த்தை போடுவதுதான் பொருத்தம் என்று அதை நினைந்து போடுகிறார். ஆகவே முத்தி மார்க்கம் விரும்பியவர்கள் தம்முடைய நிலை உணர்ந்து அதையே ஓத வேண்டும். திருப்பி அந்த பிரசன்ன படிங்கிற அந்த உரை குறிப்பை.
1: நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கத்தாரை உண்மை மார்க்கத்தில் செலுத்துதற்கு ஏதுவாகும். உண்மை மார்க்கத்தை அடைந்தோர் தமது மார்க்கம் மாறியதை உணர்ந்து அதற்குரிய பஞ்சாட்சரத்தை ஆச்சாரியரிடம் விசாரித்து அறிந்து அதையே செபிக்க வேண்டும்.
0: அதாவது அப்படியானால் நமசிவாய மந்திரம் எதற்கு என்று கேட்டால், இந்த உலகியலிலே இருந்து மேலே நகர்த்துவதற்கு. மேலே நகர்ந்த பிறகு சிவாய நம்மை எதற்கு என்றால் இறைவனோடு ஒன்று வைப்பதற்காக. அப்போ இந்த மாற்றங்கள் நமக்குள் நிகழ்கிறது என்றால் அதை ஆச்சாரியன் உணர்த்த உணர்ந்து அதற்கு பிறகு அந்த மந்திரங்களை பிரசாதமாக நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நிற்க வேண்டும். மந்திரங்களை வாங்குவது என்று ஒரு பிரயோகத்தை பெரியவர்கள் பேசுவார். நான் இன்னாரிடம் இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்கள் வழிகாட்ட நாம் அதை பெற்றுக்கொண்டேன் என்று அதை பொருள் கொண்டு செய்ய வேண்டும். ஆகவே கீழே இருந்து மேலே போக ஒன்று, பிறகு அதற்கு மேலே போக இன்னொன்று. எப்பொழுதும் இந்த ரெண்டு நிலை உண்டு. ஆரம்ப நிலை ஒரு அடிப்படையை விளங்கப்படுத்தும், பிறகு மேலே விளங்கும். அதனால்தான் இராமாயணத்திலே ராமனுக்கு ரெண்டு குருவை காட்டுகிறார் கம்பர். முதலிலே வசிட்டர், அவரிடம் பாடம் கேட்ட பிறகு விஸ்வாமித்திரரிடம் பாடம் கேட்குவதற்காக அனுப்பி வைக்கிறார் வசிட்டர். ஏனென்றால் அந்த இரண்டு நிலை உண்டு. சாதாரண அறிவு பெறுவது என்பது அறிவு என்பது ஒன்று, மேல் அறிவு பெறுவது என்பது ஒன்று. விஸ்வாமித்திரர் பல விளக்கங்களை ராமனுக்கு உண்டாக்கி விடுகிறார். ஆகவே இப்பொழுதும் நாங்கள் படிக்கிற பொழுது ஆரம்ப கல்வி படிக்கிற பொழுது ஒரு பாடம், பிறகு மேற்கல்வி படிக்கிற பொழுதுதான் உண்மையை அறிகிற அந்த இதுவும் இதுவும் இப்படி என்று சொல்லுகிற பொழுது எப்படி என்பதை பற்றி அறிகிற நாட்டம் என்பது மேற்கல்வியிலே வரும். சிவாய நண்பன் என்பது அந்த மேற்கல்வி நாட்டம் வந்ததுக்குரிய மந்திரம். நமசிவாயம் என்பது கீழே. நமசிவாயம் எதற்கென்றால் கீழே இருந்து மேலே போனால்தானே மேலே போய் அடுத்தது போடலாம். ஆகவே மேலே கொண்டு போவதற்கு நமசிவாயமும், கொண்டு போனதை உயர்த்துவதற்கு சிவாய நமகம் உதவும் என்கிறார்.
1: உண்மை மார்க்கத்தை அடைந்தோர் அந்த இடத்துல ஒரு குறிப்பு தராங்க கீழே, இக்கருத்தை ஓதுபார் தமை நன்னறி குறிப்பது என்னும் தேவாரத்திலும் காண்க.
0: ஓதுவார் தமை நன்னறி குறிப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே. உங்களுக்கு அந்த தேவாரம் தெரியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குறிப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதை முன்னமே சொல்லிவிட்டார். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே வேத ஆகமங்களின் ஆதார மந்திரமாக இருப்பது நம சிவாயம் அல்லது சிவாயனம் என்ற முன்முதல் குரலிலேயே சொல்லிவிட்டார். அதுக்கு காரணம் இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கப்படியாக சொல்லுகிறார். நமசிவாயத்தை தானே சொல்லுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நன்னடிக்கப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே தானே சொன்னார். சிவாய நம்மை இல்லையே என்றால் நவசிவாயத்தை சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? நன்னறி குறிப்பது என்கிறார். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு அது கொண்டு போகும் என்பதை அந்த பாடல். நமசிவாயம் தானே அவர்கள் சொன்னார் என்று சொல்லிவிட்டு நான் நமசிவாயத்தையே பற்றினிப்பேன், அதை விட்டு விடமாட்டேன் என்றால் அது எதற்கென்றால் அடுத்தபடிக்கு உயர்த்துவதற்கு அது பயன்படும் என்பதை அந்த தேவாரமே பதிவு செய்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறார்.
1: உண்மை மார்க்கத்தை அடைந்தோர் தமது மார்க்கம் மாறியதை உணர்ந்து அதற்குரிய பஞ்சாட்சரத்தை ஆச்சாரியரிடம் விசாரித்து அறிந்து அதையே செபிக்க வேண்டும். அல்லாவிட்டால் குழந்தையாய் இருந்த போது முளைப்பால் குடித்த பிள்ளை வளர்ந்த பின்பு தன்னுடைய சரீரத்திற்கு ஏற்ற சாதம் முதலியவைகளை உண்ணாமல் முளைப்பாலையே பருகுமாயின் அதன் வளர்ச்சி தடைபடுவது போல அவர்களுடைய ஞான வளர்ச்சி குறைந்து போம்.
0: குழந்தையாக இருக்கிற பொழுது பால் ஒன்றுதான் வளர வேண்டும். மேலே வளர்ந்த பிறகு அதுக்கு பிறகு சோறு முதலியவற்றை உண்ண வேண்டும். சோறு உண்ணுகிற பொழுது அது ஆரோக்கியத்தை தரும். வளர்ந்த குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியத்தை தரும். சோர்வுங்கிறதுனாலே ஆரோக்கியம் பெறுகிறார்களே என்பதற்காக பாலுண்ண வேண்டிய குழந்தைக்கு சோறு கொடுத்தால் அது இறந்து போய்விடும். அதுபோல பாலுண்ணுகிற பொழுது அந்த பிள்ளை ஆரோக்கியம் பெற்று வளர்ந்ததே என்பதற்காக வளர்ந்த ஒருவனுக்கு பாலையே கொடுத்து கொண்டிருந்தால் அவன் அழிந்து இறந்து போவான். ஆகவே பக்குவம் அறிந்து உணவுண்பது போல மந்திரத்தையும் பக்குவம் அறிந்து குரு வழிகாட்ட அதன்படி அந்த மந்திரத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும்.
2: திருச்சிட்டம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்.

உடலன் அங்கிச்சுடர் எரி சுடுகாடினில் ஆடலன் அம் சொல் அணி இளையாழை ஓர் பாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே.

0: நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிட்டம்பலம் எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு புவியிலே பூஜி சாதனம் எங்கும் பொறிந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே ஞானாமிர்தம் என்கின்ற அருமையான நூலினை அருளி செய்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு பூவுலக உயிர்கள் யாவும் புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கடல்கள் அடைதல் வேண்டும் என்ற புனிதமான நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவவாதி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற ஒப்பற்ற நூலை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிரம் என்கின்ற நூலிலே இன்று 57வது அகவலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றேன். திருவருளையும் குருவரையும் அடியின் துணையாக வைத்துக் கொண்டும் ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியையும் அடியின் சென்னிமையில் வைத்துக் கொண்டும் அடியேன் இந்த சிந்தனைக்கு மேற்கொள்ளுகின்றேன். சைவப்பிரியவர்களே, நம்முடைய சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. அந்த நூலிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், சில நூல்களிலே ஒரு நூலுக்குள்ளே இன்னொரு நூல் இருப்பது போல் தெரியும். அப்படி நிறைய நூல்கள் இருக்கிறது. இது எதைப்போல் என சொன்னால், ஒரு அரசனானவன் பொன்னால் ஆகிய மகுடம் அந்த கிரீடம் தாங்கி இருப்பான். அந்த பொற்கிரீடத்தின் மத்தியிலே ஒரு வைரக்கல்லானது அது ஜொலித்துக் கொண்டிருக்கும். எப்படி பொற்கிரீடத்தின் மத்தியிலே ஒரு வைர கிரீடம் ஜொலிக்கிறதோ அதே போல சில நூலுக்குள்ளே சில பகுதிகள் அது பிரசித்தி பெற்றதாக இருக்கும், சிறப்புடையத ஒன்றாக இருக்கும். ஒரு நூலுக்குள்ள ஒரு நூல் இருக்கும், ஆனா அந்த நூலுக்குள் இருக்கிற அந்த ஒன்று அதை மட்டுமே எடுத்து பெரிய நூலாகவே சிந்திப்பார்கள். உதாரணத்துக்கு சொன்னேன், பாரதம், மகாபாரதம் இருக்கிறது. இந்த பாரதத்துக்குள்ளே அங்கே கீதை இருக்கிறது, பகவத்கீதை. ஆனா அந்த பகவத்கீதை என சொல்லக்கூடியது பாரதக்குள்ளே அது வந்தாலும் அந்த பகவத்கீதையை மட்டும் தனியாக ஒரு நூலாகவே எடுத்து அதையே நம்முடைய ஆண்டவர்கள் சிந்தனைக்கின்று வைத்திருக்கிறார். அது நூலுக்குள் ஒரு நூலாக இருக்கும். இதே போல எடுத்துக்கொண்டால் காஞ்சி புராணம் என்கின்ற நூல், நிறைய நூல்களில் இப்படி இருக்கிறது. காஞ்சி புராணம் என்கின்ற நூலிலே அகத்தியரட்டகம் என்று ஒன்றிருக்கிறது. அகத்தியரட்டகம் என்றால் பொதிகை மலையிலே அகத்திய மகரிஷிக்கு தன் திருக்கல்யாண காட்சி காட்டுகிறார் பெருமான். அந்த திருக்கல்யாண காட்சியினை நம்முடைய அகத்திய மகரிஷி காணுகிறார். அப்படி அகத்திய மகரிஷியை காணுகின்ற பொழுது புலகாங்கிதம் எய்தி அப்படியே பெரும் கழிப்பினாலே இறைவனை நோக்கி தன்னையும் இணைத்து ஒரு துதி செய்வார். அதான் அந்த நூல்ல அப்படி அகத்தியர் துதி செய்வது 8 பாடல்களில் இருக்கிறது. அந்த 8 பாடல்களும் சிறப்புடைய சிந்தனைக்குரிய ஒன்றாக அமைகிறது. இந்நாள் எனக்கு பயப்பட்டது இப்பிறவி, இந்நாள் எனக்கு பயப்பட்டது யான்கற்ற கல்வி என்று இப்படி பாடல்கள் தோறும் ஒரு பெரும் கழிப்பிலே சொல்வதை போல வைத்திருப்பார்கள். இதை ஒரு துதியாக எடுத்து தனியாக வைத்து சிந்தனை செய்து துதி நடக்கொள்வார்கள். எனவே காஞ்சி புராணத்துக்குள்ளே அகத்திய ரட்டகம் என்று ஒன்று இருக்கிறது. இதே போல மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற மாபாடிய கர்த்தர் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியத்திற்குள்ளே அரத்த சிவாச்சாரியார் திருவாய்மலர் அகச்சி சிவாச்சாரியார் அருளிய ஸ்லோக பஞ்சகத்தை தமிழிலே மொழிபெயர்த்து உள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஸ்லோக பஞ்சகம் என்பதை தனியாக எடுத்து தனி நூலாக வைத்து சைவ உலகம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறது. மாதர் சிவஞான சுவாமிகள் அருளிய ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு என்று அதை தனியாக வைத்து அதை இன்றைக்கும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். இதே போல நம்முடைய வருந்தராம பாண்டியன் அருளி செய்திருக்கின்ற அருமையான நூல்களில் அவர் செய்திருக்கின்ற நூல் எப்படிப்பட்டது என சொன்னால், ஒவ்வொன்றும் நாம் சிந்தனை செய்து அறிய வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அந்த அவர் அருள் செய்திருக்கின்ற இந்த பிரம்மோத்தரகாண்டம் என்கின்ற நூலுக்குள்ள சிவக்கவசம் என்று ஒன்றிருக்கிறது, சக்தி கவசம் என்று ஒன்றிருக்கிறது. சிவக்கவசம் என்றும் சக்தி கவசம் என்று இருக்கிறது. அது தனி நூலாக வைத்து இன்றைக்கு ஒரு துதி நூலாக வைத்து அதை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். இதே போல அறிவீரராம பாண்டியன் அருள் செய்திருக்கிற காசி கண்டத்திலே பெண் இலக்கணம் கூறிய படலம் நன்றோன்று அதை தனியாக வைத்து அதை ஒரு நூலாக வைத்து சிந்தனைக்கு வைப்பார்கள். இதே போல் எடுத்துக்கொண்டால் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருள் செய்திருக்கின்ற அந்த தேவாரத்துல திருப்பாசுரம் என்று சொல்லக்கூடிய வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை தனியாக எடுத்து ஒரு நூலாக வைத்து அந்த நூலுக்கு விளக்கம் எழுதியிருக்கின்ற சேக்கடார் பெருமானுடைய விளக்க உரை பெரிய புராணத்தில் இருப்பதை சேர்த்து அந்த 22 பாடல்களையும் சேர்த்து ஒரு தனி நூலாக வைத்து சிந்தனை செய்வார். இதே போல கந்த புராணத்தில் எடுத்துக்கொண்டார் ததீஷ உத்தர படலம். தட்சன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ததீஷ முனிவர் பதில் சொல்வதைப் போல அமைந்திருக்கின்ற சிவபெருமானுடைய பரத்துவத்தை பேசுகின்ற அந்த படலத்தை தனியாக எடுத்து வைத்து சிந்தனை செய்வார்கள். இதே போல மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம சீடர் கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்துல சிறப்பான பல பகுதிகள் இருக்கிறது. ஒன்று காரிய சித்தி மாலை என்பது அதுல இருக்கிறது. அந்த காரிய சித்தி மாலையையே ஒரு தனி நூலாக வைத்து அச்சுட்டு எல்லோருக்கும் வழங்கி அந்த படியெடுத்து கொடுத்தல்ங்கிற புண்ணியத்தை எல்லோரும் பெற்று அதை சிந்தனை செய்து விளக்க உரைகள் தனியாக இருக்கிறது காரிய சித்தி மாலை. அதே விநாயகர் புராணத்துல கச்சியப்ப முனிவர் செய்திருக்கிற அந்த நூலுக்குள்ளே விநாயகர் அட்டகம் என்று ஒன்று இருக்கிறது. காரிய சித்தி மாலை என்று ஒன்று உண்டு, விநாயகர் அட்டகம் என்று உண்டு. அருமையான ஒரு நூல் ஒன்று. அந்த விநாயகர் அட்டகம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதை காரிசித்தை மாலை என்றும் அதை சொல்லுகின்ற பொழுது காரிசித்தை மாலை என்றும் ஆக விநாயகர் அட்டகம் என்றும் சொல்வதும் உண்டு. ஆக இந்த காரிசித்தி மாலை என சொல்லக்கூடிய இந்த விநாயகர் அட்டகம் என இருக்கிறதே, இது சிந்தனைக்குரிய ஒரு பகுதியாகும். இறைவனை பற்றிய ஒரு தனி தன்மை பதி உண்மையை அவனது மேலாம் தன்மையை இந்த 8 பாடல்களிலே இந்த காரிய சித்தி மாலைகளே அழகாக நம்முடைய கச்சியப்ப முனிவர் அங்கு தோத்திரம் செய்து காட்டுகிறான். எனவே இதெல்லாம் அடியன் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னா, நாம் ஏதேனும் ஞானதானம் செய்ய வேண்டும் என சொன்னா இந்த காரிய சித்தி மாலை என சொல்லப்படுகிற விநாயகர் அட்டகத்தை நாம் அச்சடித்து கொடுத்தல் பெரிய புண்ணியம், தனி நூலாகவே இருக்கு. இந்த காரிய சித்தி நாளை மாலை என சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கும் என்பதற்கு 1-2 பாடல் சொல்ல விநாயகருடைய பரத்துவத்தை சொல்லும். சொல்லுகின்ற பொழுது விநாயகர் வேறு சிவம் வேறு அல்ல என்பதை தெளிவார்க்கும். சிவபெருமானுடைய பரத்துவத்தை எல்லாம் விநாயகர் மேல் ஏற்றி சொல்லுகிறார். விநாயகர் வேறு சிவம் வேறு முருகன் வேறு அம்பாள் வேறு அல்ல, எல்லாம் ஒருவரே. எனவே ஒருவர் செய்தியை ஒருவர் மேலே ஏற்றி சொல்வது உண்டு. இதே போல இந்த விநாயகர் அட்டத்திலே இந்த விநாயக பெருமானை முழுக்க முழுக்க அங்கு சிவபெருமானுக்குள்ள பரத்துவத்தை பூரா அங்கே எடுத்து நம்முடைய கச்சியப்ப முனிவர் அழகான அங்கே தோத்திரம் செய்திருக்கிறார். அது 1-2 பாடல்களை படிக்கிறேன். படிக்கும் போது பாருங்க, இப்படியெல்லாம் இருப்பது எவன், இந்த தன்மையிலே இருப்பது எவன் என்று கேள்விதான் கேட்கும். உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலா ஒளி யாவன், யாரு ஒளி யாவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் களைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். நாம சிந்தித்த பகுதி இங்க அப்படியே வருகிறது. எல்லா இடத்திலும் நீக்கமரம் நிறைந்திருப்பான், அங்கு உலகிலே எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான், உயிர்களிலும் கலந்திருக்கிறான், உலகிலும் கலந்திருக்கிறான், அவைகள் மாற்றம் அடைந்தாலும் தான் மாற்றம் அடையாமல் இருப்பான். அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுற, உலகம் முழுதும் நீக்கமரம் ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ் உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலாம் ஒளி யாவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் களைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். இதுல கேள்வி எவன் எவன் எவன் இருப்பது யார் சொல்லுவார், உன்னை படிச்சு ஆளாக்குனது யாருடா, தந்தை கோபத்துல கேட்பார், படிச்சு ஆளாக்குனது யாரு, உனக்கு உத்தியோகத்திற்காக நான் துணை செய்தது யார், நீ குடியிருக்கிற வீடு உனக்கு கைக்கு வருவதற்கு துணை செஞ்சது யார், நீ வச்சிருக்கிற பைக் கொடுத்தது யார், அப்படி கேட்பார். யார் என்று சொன்னால் அது கொடுத்தவரை உரியவரை சார். இதே மாதிரி கேள்வி கேட்டு சில உண்மைகளை புலப்படுத்து. இப்ப இந்த விநாயகர் அட்டகம் முழுவதுமே இது எப்படி இருக்கும் என சொன்னார், இந்த விநாயகர் அட்டகம் முழுவதுமே யார் யார் யார் என்று கேள்வி கேட்பது போலவே இருக்கும். இருப்பது எவன், இது ஏன் இப்படி இது அமைந்திருக்கிறது என சொன்னால், இப்படி இருப்பது யார், இதை செய்தது யார், உலகத்தை தோற்றுவது யார், நிறுத்துவது யார், சமகாரம் செய்வது யார் என்று இப்படி கேள்வி கேட்பது எது, எதை பற்றி என சொன்னால், நம்முடைய நூல்களிலே கேனோ உபனிஷதம் என்று ஒன்று இருக்கிறது. கேனோ உபனிஷதம், அதாவது வேதம், வேதம் வந்து உலகிற்கு பொதுவாக சொல்லப்பட்டது, அது கட்டளையிட்டு நமக்கு சொல்லும் கனலருக்கு ராஜ சமிகிதைன்னு பேரு. இந்த ஆகமம் என சொல்லக்கூடியது அந்த வேத ஆகமத்தில சொல்லப்பட்டது சைவர்களுக்கென்று சிறப்பித்து சொல்லும், சைவர்களுக்கென்றே சிறப்பித்து சொல்லும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவர்களை எல்லாம் முடிந்த உருவாக வேதத்தின் உச்சமாக வைத்து உபனிஷத் என்று வரும். உபனிஷத் என்ற சொல்லுக்கு உபனிஷத், உப என்றால் சமீபம், நிஷத் என்றால் உபதேசம், சமீபத்திலே இருந்து உபதேசமாக கேட்கக்கூடியது உபனிஷத்தின் பேர். அரை எண்ணற்ற உபனிஷத்துக்கள் இருக்கிறது. இந்த உபனிஷத்துக்களுடைய சாரங்கள் தான் திருமறைகளிலே பல இடங்களிலே காணப்படுகிறது. இன்னைக்கு அதை தொட்டு காட்டுறேன். உபனிஷத்தினுடைய சாரங்கள் திருமுறைகளில் நிறைய இருக்கிறது. அந்த உபனிஷத்து பல எண்ணற்ற உபனிஷத்துகள் இருக்கிறது. அதுல 108 முக்கியமானவை. அந்த 108 உபனிஷத்திலே 16 உபனிஷத்து மிகவும் சிறப்பானது. இந்த 16 உபனிஷத்தும் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, இந்த உபனிஷத்துக்கள் 4 வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற புருஷார்த்த பொருளை இவை இந்தந்த உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது என்று பகுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உதாரணமாக ரிக்வேதத்தினுடைய சாரத்தை ஐதரேய உபனிஷத்து, கௌசிதக உபனிஷத்து என்பது சொல்றோம். யஜுர்வேதத்தினுடைய அந்த சாரத்தை ஈசான உபனிஷத், கடோபனிஷத், தைத்திரிய உபனிஷத், பிரகதாரண் உபனிஷத், ஸ்வேதேஸ்வரஸ்வதர உபனிஷத், இன்னும் மைத்ராயணி மகாநாராயண உபனிஷத் ஆகியவைகள் சொல்றோம். சாம வேதத்தினுடைய சாரத்தை கேன உபனிஷத்தும் சாந்தோக்கிய உபனிஷத்தும் சொல்றோம். இதான் ரொம்ப முக்கியம். சாம வேதத்தினுடைய சாரத்தை கேன உபனிஷதம் சாந்தோக்கிய உபனிஷம் என்று சொல்லணும். இதுதான் இன்னைக்கு வருகிறது. இன்னைக்கு வரக்கூடியது இந்த கேன உபனிஷத் தான். பிறகு அதர்வண வேதத்தினுடைய சாரத்தை பிரச்சன்ன உபனிஷத்து, முண்டகோ உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு வருகிறது. இது சாம வேதத்தினுடைய உபனிஷத்தில் ஒன்று. அதன் சாரத்தை சொல்லுவது கேனோ உபனிஷத்து. இந்த உபனிஷத்திற்கு கேனே உபனிஷத்து என்று ஏன் வந்தது? இந்த கேனே உபனிஷத்து என்று ஏன் வந்தது என சொன்னால், இந்த கேன உபனிஷத்தை வைத்துத்தான் விநாயகர் அட்டத்திலே அந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அழகாக கேட்டார். இந்த உலகத்திலே எல்லாத்தையும் தோற்றுவித்து அதை ஒடுக்கு வித்து இருக்கின்றவன் எவன்? உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன்? கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்வி கேட்பது கேனோ உபனிஷத்திலே இருக்கின்ற சாயல். கேனோ உபனிஷத்தில் அப்படிதான் கேள்வி கேட்போம். இதுக்கு ஏன் கேனோ உபனிஷத்து என்று வருகிறது என சொன்னால், இந்த உபனிஷத்தினுடைய தொடக்கமே கேனே என்று வருகிறது. கேனே, கேனே என்றால் யாரார், எவரார், எவனார் என்ற கேள்வி. கேனோ உபனிஷத் இந்த உபனிஷத்தானது எப்படி தொடங்குகிறது என சொன்னால், ஓம் கேனேஷிதம் வததி பிரேஷேஜிதம் மனக. இதுக்கு என்ன பொருள் என்றால், ஏவப்பட்ட மனம் யாருடைய விருப்பத்தால் அங்கே செல்லுகிறது? மனதை செலுத்துவது எவன்? அப்படி கேள்வி கேட்பார். இப்படி அந்த உபனிஷத்து கேனே என்று தொடங்குகிறது. இப்படி அந்த நூல் தொடங்குகின்ற காரணத்தினாலே, கேனே என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே, எவன், யாரால் என்று கேள்வி கேட்டு தொடங்குகின்ற காரணத்தினாலே இந்த உபனிஷத்துக்கு கேனோ உபனிஷத்து என்று பெயர். தமிழிலே நிறைய நூல்களுக்கு இப்படி தொடக்க வார்த்தையே நூலின் பெயராக அமைந்திருக்கிறது. உதாரணமாக ஆத்திச்சூடி அவ்வை பிராட்டி அருளி செய்தது. அதுக்கு ஏன் ஆத்திச்சூடியின் பேர் வந்தது? தன்னுடைய உபதேசத்தை தொடங்குவதற்கு முன்பாக அவ்வை பிராட்டி ஒரு துதி பண்றார். அந்த துதியினுடைய தொடக்கம் ஆத்திச்சூடி என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு ஆத்திச்சூடியின் பெயர். தொடக்கமே நூலின் பெயராக வந்தது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை, இப்படி ஆத்திச்சூடி என்று தொடங்குற காரணத்தான அதுக்கு ஆத்திச்சூடி. நான் கொன்றை வேந்தனுடைய நூலுக்கு அதுக்கு ஏன் பெயர் இருந்தது? அதிலும் முதல் தொடக்கத்திலே கடவுள் வாழ்த்திலே கொன்றை வேந்தன் என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே அந்த உபதேச வாக்கியங்களுக்கு கொன்றை வேந்தன் பேர். கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏற்றி தொழுவோம் யாமே. இதே மாதிரி வாக்குண்டாம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுக்கு ஏன் வாக்குண்டாம் என்ன பெயர் வந்தது? அது கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் என தொடங்குகிறது. வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மா மலரான் நோக்கு உண்டாம் மேலி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தார்வார் தமக்கு. எனவே வார்த்தையினுடைய தொடக்கமே நூலுக்கு தலைப்பா வருகிறது. எனவே இந்த உபனிஷத்தானது கேனே என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு கேனோ உபனிஷத் என்று அதற்கு பெயர் வருகிறது. இந்த உபனிஷத்து சாயலில்தான் இந்த நூல் அனைத்தும் அடைந்திருக்கிறது. இந்த உபனிஷத்தினுடைய சாயலில்தான் நூல் என்று அந்த வினா காரிசக்தி மாலையில அந்த இதை சொல்றேன். செய்யும் வினையின் முதல்வன் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளது ஆகும் அந்த கரும பயன் யாவன், ஒய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டுவிப்பான் எவன், அந்த பொய்யில் இறையை கணபதியை பொறிந்து சரணம் அடைகின்றான். இந்த நூல்களை எல்லாம் ஏனடியே மேற்கோள் சொல்லுகிறேன் என சொன்னார். சிவபரத்துவத்தம் பேசுகின்ற நூல், அந்த பதியினை பற்றிய சிந்தனையை செய்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த சிவபரத்துவத்தை சொல்லுகின்ற இந்த நூலும் இருக்கிறது என்பதை அதை தொட்டு காட்டுவதற்காக தான் சொல்றேன். அதில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல் இது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியானது நம்முடைய திருமுறைகளிலும் இருக்கு. கச்சியப்ப முனிவர் அடுத்த இதுல சொல்றார் பாருங்க. மண்ணில் ஓர் ஐங்குணமாகி மதிவான் எவன், மண்ணிலே ஐங்குணத்தோடு பொருந்தி இருக்கின்றவன் எவன், நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், நீரிலே நான்கு குணமாய் இருப்பது எவன், தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன், தீக்கு மூன்று குணங்களை உடையதாக இருப்பது எவன், வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி ஏய்வான் எவன், காற்றிலே இரண்டு குணத்தோடு கலந்திருப்பவன் எவன், வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன், ஒரு குணத்தை உடைய அந்த வானிலே கலந்திருப்பவன் எவன், அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றான். ஆக இங்கு சவிசித்தாந்தம் தெரியணும், சிவபெருமானுடைய இது. இப்ப இது என்ன சொல்ல காட்டப்பட்டது, மண்ணுக்கு ஐந்து குணம் இருக்கிறது, நீருக்கு நான்கு குணம், தீக்கு மூன்று, காற்றுக்கு இரண்டு, ஆகாயம் ஒன்று. இதெல்லாம் ஈந்திருப்பது யார், சிவம். அதைத்தான் சித்தித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றிலும் புரிந்திருக்கிறார். இந்த கருத்தை அப்படியே மணிவாசக சுவாமிகள் போற்றி திருவகல்ல குறிப்பிடுறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. மணிவாசகர் போற்றி திருவகல்ல சொல்றார். அதே கருத்தை அப்பர் சுவாமிகள் ஆறாவது திருமறையாக திருத்தாண்டகத்துல திரு கற்குடி திருக்காண்டம் சொல்றார். மண்ணதனில் ஐந்தை, மா நீரில் நான்கை, வயங்கு எரியில் மூன்று அமை, மாறுதத்து இரண்டை, விண்ணதில் ஒன்றை. ஆக இப்படி இறைவன் எப்படி எல்லாவற்றிலும் கலந்தும் கடந்தும் இருக்கின்றான் என்பதைத்தான் இங்கே நம்முடைய நூல்கள் எல்லாம் அவன் பரத்துவத்தை பேசுகிறான். ஆக எல்லா பொழில்களிலும் அவன் கலந்தும் இருக்கின்றான், கடந்தும் இருக்கின்றான். கடந்ததிலே அவன் எல்லா பொருள்களும் கலந்திருக்கின்ற ஒரு தன்மையை நாம் நன்றாக ஒரு சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அந்த பகுதி எந்த பகுதி, 57வது அகவல் எது என்று சொன்னால், அப்படியெல்லாம் பெருமைக்கு உரிய அந்த கடவுளை, அந்த இறைவனை நான் எப்படி அறிவது, அதை அறிகின்ற உரிய தன்மையை எனக்கு உபதேசம் செய்யுங்கிறார். அந்த அறியக்கூடிய தன்மை எதுனார். பொதுவாக ஒரு பொருளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மூன்று வகையில சிந்திக்கணும், மூன்று நான்கு வகையில, பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயன் இயல். இந்த முப்பொருளையும் இப்படி சிந்திக்கணும். பிரமாண இயல், இறை உயிர் தலை மூன்று உண்டுன்னு முதல்ல நிச்சயம் பண்ணணும். நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த உண்டுங்கிற பொருளுக்குள்ள இலக்கணத்தை பார்க்கணும், இலக்கணியல். அந்த இலக்கணத்தை அறிந்த பின்புதான் இந்த உயிர் அவனை சென்று சார்வதற்குரிய சாதனத்தை அறியணும். அந்த சாதனத்தினுடைய முடிவு தான் பயன். இப்படி நான்கு. இதன் முதல்ல அவனை பற்றிய பிரத்யட்சம், அவனை எப்படி பிரமாணம், அவன் உண்டுங்கிறத எப்படி நிர்ணயிப்பது, அதைத்தான் இதுல கேட்கிறார். இப்படி எல்லாம் எல்லாத்துலயும் கலந்து கலந்து இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனால் அவன் உண்டுங்கிறத நான் எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறார். இதை அளவைகளை வைத்து சொல்லி காட்டுகிறார் சைவத்துல. சைவத்தில சொல்லக்கூடிய அளவைகள் மூன்று பிரதானம், நிறைய அளவைகள் இருக்கிறது, பிரதானமா மூணு மட்டும் எடுத்துக்கணும். காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை. காண்டல்னா கண்ணால கண்டதைத்தான் ஒப்புக்கொள்வது, காண்டல் அளவை. இறைவன் உண்டு, உயிர் உண்டு, பாசம் என்பது உண்டு என சொன்னால் அதை கண்ணால காண முடியாது, கண்ணால அதை காணவே முடியாது. எந்த ஒரு பொருளானது ஐம்பொறிகளுக்குள் அகப்பட்டு சுத்தி அறியப்படுகிறதோ அது இயல்பொருள், மாயையாயிரும், அனித்தியமாயிரும். அதனால இந்த மூன்று பொருளையும் காண்டல் அளவிலே காண்பது சிரமப்படும். கண்டவர்கள் இருக்கிறார்கள், கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கல்வனும் நீயே, தாய்மான சுவாமியர். கண்டவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் ஆராய்ச்சியாளர் காண்பேன் என்பவர்களுக்கு அவன் தன்னை காட்ட மாட்டான். அதுதான் பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி தேடியது சொல்லி காட்டப்படும். ஆக காண்டல் அளவை. கருதல் அளவைனா ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய ஒன்றை வைத்து நிச்சயித்தல். இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். பிறகு நூல் அளவை. இந்த நூல் அளவை இப்ப இதுக்கு நான் லேச வழக்கம், ஏன்னா இது வந்தாத்தான் அன்னைக்கு நம்ம 57வது அகவலுக்கு நாம பொருள் காண முடியும். காண்டல் அளவை, அதுல உலகாயுதன்னு ஒருத்தன் இருக்கிறான், இந்த வா கண்ணார நீ கண்டாய்னு உள்ள சொல்லு, உயிர்ங்கிறத நீ பார்த்துருக்கியா? உலகம் தோன்றி அழியும்னு சொன்னதைய உலகம் தோன்றுவதை பார்த்தாயா, அழிவதை பார்த்தாயா கேக்குறான். அது தானாக தோன்றும், தானாக அழியும், அது இயல்பு. எப்படி ஒரு மண்ணிலிருந்து ஒரு செடி தானாக தோன்றி தானாக விழுகிறதோ அதே போல இந்த உலகமும் தானாக தோண்டி தானாக அழியும் என்று அதை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டாம். எப்படி இருக்கு பாத்தீங்க? ஏன்னா உலகம் தோன்றுவதையும் காணல, உலகம் அழிவதையும் காணல, தோற்றுவிப்பதையும் நாம் பார்க்கல அப்படிங்கிற இந்த காண்டல் அளவையை வைத்து நம்ம எப்பவுமே உறுதி செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கண்ணார கண்டாதான் ஒப்புக்கொள்வேங்கிறார். உதாரணமாக நம்ம வீட்டுல மின்சாரம் இருக்கிறது, அந்த மின்சாரத்துல அந்த பிளக்கு பாயிண்ட்டுக்குள்ள ஒரு உலோகம் இருக்கிறது, இந்த உலோகத்துல மின்சாரம் இருக்கிறது, பிளக்கு பாயிண்ட் அந்த குழிக்குள்ள மின்சாரம் இருக்கிறது. அந்த உலோகத்துல மின்சாரம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியுமா? அப்போ அதை பார்த்தா தெரியல, கரண்ட் வந்தாலும் வராட்டாலும் ஒண்ணு போல தான் இருக்கும், ஆனா இதை பார்த்தால் தெரியவில்லை என சொல்லி அதனால மின்சாரம் என்பது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லையாது. இதே மாதிரி நான் சொல்றேன், ஒரு இரும்பு இருக்கிறது, இந்த இரும்பு துண்டு இருக்கிறது, இதுல காந்தம் இருக்கிறது பார்த்தால் தெரிகிறதா? ஒரு இரும்பு துண்டுல காந்தம் இருப்பது நமக்கு தெரியாது, ஒரு கம்பியிலே மின்சாரம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இது தெரியாத காரணத்தினாலே இதிலே காந்தம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பாருங்க பிடிச்சுக்கிட்டு, ஆனா காந்தம் இருப்ப தெரிகிறதா? தெரியல, தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல கருதல் அளவை தான் உபயோகப்படுத்துறது. எப்படி? அந்த பிளப்பு பாயிண்ட்டுக்குள்ள நாம மின்விசிறியை சொருவுகின்ற பொழுது மின்விசிறி ஓடுகிறது, எனவே மின்சாரம் உடைகிறது. இதை வைத்து அதை நிர்ணயம் பண்ணலாம், ஒரு பாலபாடம் மாதிரி தெரியற மாதிரி சொன்னேன். இதே மாதிரி ஒரு இரும்பு துண்டானது இன்னொரு இரும்பு துண்டை இருக்கிறது என்றால் அந்த இதிலே காந்த சக்தி இருக்கிறது என்று அதை ஆகர்ஷிக்கின்ற ஈர்க்கின்ற தன்மையை வைத்து பார்க்கலாம். அனுமானம் ஒன்றை வைத்து ஒன்றை பார்க்கலாம். இதே போல ஒரு பூ வாசனை வருகிறது, நல்ல நறுமணம் வருகிறது என்றால் இங்கே பூ பிச்சு பூ இருக்கிறது, இங்கே மல்லிகை பூ இருக்கிறது. இந்த வாசனையை வைத்து கொண்டு பூவோடு சேர்ந்தது மனம், அந்த மனத்தை வைத்து கொண்டு இங்கே பூ இருக்கிறது என்று அங்கே கண்டோம். இப்படி ஒன்றை ஒரு பொருளை அது அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளை வைத்து நாம் அனுமான நாம் நிச்சயம் பண்ணுவதற்கு பேரு கருதல் அளவை அல்லது அனுமான அளவைன்னு பேரு. உதாரணமா ஒரு நண்பர் வர்றார், ஸ்டூல்ல உட்காந்துருக்கார், இப்படி ஷவர்ல சாயிறார். ஷவர்ல சாஞ்ச உடனே கேட்கிறாரு, இந்த செவத்துக்கு பின்னால அந்த பக்கம் அந்த வீட்டுல அடுப்பு வச்சிருக்காங்களோன்னு கேட்கிறார். அடுத்த வீட்டுல இருக்கிற அடுப்பு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நான் சொல்றது விறகு வைத்து எரிக்கக்கூடிய அடுப்பை சொல்றேன், கேஸ் அடுப்பு. அப்ப இங்க சுவர்ல சாய்ப்பவாரு, சுவருக்கு அப்பால் அடுத்த வீட்டுல அடுப்பு எரிகிறது என்று எப்படி தெரிஞ்சது? இந்த சுவர் சுடுகிறது, இந்த சுவர் சுடுகிறது. நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கின்ற பொழுது ஒருவர் திடீர் குரட்ட சத்தம் போடுறார். இந்த குரட்ட சத்தத்தை வச்சு என்ன சொல்லணும்? ஓ, அவர் தூங்கிட்டாரு. அதோட இயல்பை வைத்து இதே போல ஒரு தீ எங்கு இருக்கிறதோ அங்கே புகை உண்டு, அந்த புகை என்று உண்டு வருகின்ற பொழுது அப்போ அங்கே தீ எரிகிறது. இத விளக்கமா நான் பின்னால சொல்றேன். ஆக ஒன்றை வைத்து ஒன்று சொல்லுவது. இதே போல நூல் அளவை அல்லது ஆகம அளவை மூன்றாம் அளவை. அது எப்படின்னா அதை சொல்வதை கௌரவமாக ஏற்றுக்கணும். சொர்க்கம் என்பது நரகம் என்பதை நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கல, பார்த்தவங்களும் யாரும் இங்கு இல்லை. நான் போனேன், பார்த்தேன், அனுபவிச்சேன்னு சொல்லக்கூடியவங்க இல்லை. ஆனால் சொர்க்கம் என ஒன்று உண்டு, நரகம் என ஒன்று உண்டு என சொல்லி கடவுள் என்பதற்கு இலக்கணத்தையும் அவனை பற்றிய பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் எல்லாம் சொல்லுகின்ற வேத ஆகம சோத்திர சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாமே அளவை நூல்கள். இதையும் கௌரவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். ஆக இந்த காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை, இந்த மூன்றிலே நமக்கு எப்பொழுதுமே கை கொடுப்பது காண்டல். இறைவனை காண்பதற்கு எளிதாக இயலாது, இறைவனை காண்பதற்கு எளிதாக இயலாது. ஆனால் கண்டவர்கள் இருக்கிறார்கள். கண்டவர் இரண்டு பேர் காணாதார் இரண்டு பேர்னார். யார்? நம்முடைய காணமேகப்படவர். கண்டது ரெண்டு பேர். யாரு? பதஞ்சலி வியாக்கிரபாதர் நடராஜ பெருமானுடைய ஆடலை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். காணார் இரண்டு பேர். யாரு? மார் பிரம்மனுக்கு புறப்படவே இல்லையே. ஆக எல்லோருமே இறைவனை காண இயலாது. அதே நேரத்தில் நூலளவையை நாம் கௌரவமாக ஏற்றுக்கொள்ளவும் மனம் வராது. அப்ப நமக்கு துணை செய்வது அனுமான அளவை. பிரத்யட்சத்துக்கு அப்புறம் அந்த அனுமான அளவை தான் நமக்கு என்ன செய்யும்? துணை செய்யும். இந்த அனுமான அளவையை வைத்து தான் இந்த ஞானாமிர்தத்திலே 57வது பாடல்ல இறைவன் என ஒன்று உண்டு என்று நிர்ணயம் செய்வதை அந்த மாணாக்கர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்லி இந்த கருதல் அளவைக்கு நல்ல ஒரு வியாக்கியானம் செய்வதை போல் சொல்லி பதி உண்மையை நமக்கு உணர்த்தி
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் கைமாறு கொடுத்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: எந்தை ஆய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தைதாய் தம்பிரான். எந்தை ஆய் எம்பிரான் எனக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா? எனக்கு சிவன் தந்தையா இருக்கிறான், தாயா இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். தந்தையாயிருக்கிறான், தாயாயிருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். உயிர்களுக்கு உண்மையான பிரம்மண்டான தந்தையும் தாயும் சிவனை, தாயும் தந்தையும் சிவனை. தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனே அடியேன் என்பார் யானசப்பந்தர். இப்ப இந்த பிறவிக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள். போன பிறவிக்கு ஒரு தாய் தந்தை, அதுக்கு முந்தின பிறவி கூறுதா. இப்படி பறவைகளோடும் தாய் தந்தை வெவ்வேறு. ஆனா எப்போதும் தாயும் தந்தையுமா இருக்கிறது சிவன், தாயும் தந்தையுமா இருக்கிறது பார்வதி பரமேஸ்வரன் தான். தாயும் தந்தை விளங்குதா? எனக்கு தந்தையா இருக்கிறான், தாயாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான். எந்தை யாய் எம்பிரான், எந்தையாய் எம்பிரான், அது எனக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற யாவருக்கும் தந்தை தாய். எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் அவன் தான் தாய், எல்லாருக்கும் அவன் தான் தாயும் தந்தை. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. சந்தேகம் இல்லைன்னா எல்லாராலையும் அதை உணர முடியாது. இவ்வளவு எல்லாராலையும் ஒரு பொண்ணு தாய் வல்லையே பிரசவ சமயத்திலேன்னு நினைச்சா உடனே தாய் வந்துட்டான். அவ பத்தி அவனு இவ்வளவு பத்தியா இருந்தா அந்த மாதிரி வந்துருப்பா. தாய் வல்லையே அப்படின்னு பிரசவ சமயம் வந்துருச்சு, அம்மா வல்லையே அப்படின்னு நினைச்சா, நினைச்ச உடனே தாய் வந்துட்டா மருத்துவம் பார்த்து குழந்தை வேற தாய் வேற ஆக்கி மருந்து கொடுத்து கூடவே இருந்து ஒரு வாரம் கூடவே இருந்து உபசாரம் பண்ணி இருக்கிறாம. அப்புறம் அந்த பெத்த தாய் வந்துட்டான், ரெண்டு தாயும் ஜோடியா நிற்கிறான். யாருமா என்னம்மா ஒரு வாரம் நீ இருந்தா இன்னும் திடீர்னு இன்னொருமா இருக்கிறா, இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே, என்னம்மா அதிசயமா இருக்கு அப்படின்னா, மேல அந்த மருத்துவம் பார்த்ததாய் ரிஷப வாகனத்துல உமாதேவியோடு காட்சி அப்படின்னா அதனுடைய அருமை என்ன சொல்றோம்? பரமேஸ்வரனே தாயா வந்து மருத்துவம் பார்த்திருக்கிற இது மாதிரி வரலாறு வேற எங்கேயும் இல்லை. எந்த சாமி இது மாதிரி செய்யணும்? தாயுமானேஸ்வரன் எங்க இருக்கிறாரு? திருச்சி தாயுமானேஸ்வரன். அது மாதிரி எங்க எந்த வரலாறு கிடையாதுமா? உண்மையாகவே தாயாக வந்து மருத்துவம் பார்த்து இதை விட என்ன செய்யணும்? நமக்கு அப்படிலாம் செய்யணும். அதனால எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான். எல்லாருக்கும் தலைவன் அவனே, எல்லாருக்கும் தாய் அவனே, எல்லாருக்கும் தந்தை அவனே. அது என்ன காரணத்தினால தெரியுமா? அவன் தான் அம்மை அப்பர். அம்மை அப்பர், அம்மை அப்பர்னு சொன்னாலே யாருக்கு? எல்லாருக்கும் அம்மை அப்பர். அம்மையப்பர் பொதுவாக அம்மையப்பர்னு சொன்னா யாருக்கு? எல்லாருக்கும். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறியோன்னு சொல்லிட்டு திருக்களிற்றுப்படியார்கள். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. வேற எந்த தெய்வத்துக்கு அம்மையப்பர்னு பேர் கிடையாது. சிவனுக்குத்தான் அம்மையப்பர். அம்மை இல்லாமல் ஒரு அப்பன் இல்லை, அப்பன் இல்லாமல் இந்த பிள்ளை இல்லைன்னு கூட ஒரு பாட்டு. அதனாலே இப்படி அம்மையப்பனாக விளங்குறவன் சிவன் ஒருவனே. தந்தை தாய் திம்பிரான் அப்படின்னாரா? இப்படி எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறான், ஆனா அவனுக்கு அது இல்லைன்னா சிவ பரத்துவம்னு சொல்றான். எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான், அவனுக்கு தாயும் இல்லே தந்தையும். கோயில் சுடுகாடு உல்புலித்தோ நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியும் காணி. அம்மா அப்பா இல்லாத ஒரு அநாத பிள்ளை யாருன்னா சிவன் தான். அம்மாவும் அப்பாவும் இல்லாத ஒரு அநாதையா இருக்கிறவன் யாருன்னா சிவன். அனாதின்னு சிவனுக்கு அனாதீன். அனாதீனா ஒரு காலத்திலே தோன்றான, ஆதினா ஒரு காலத்திலே தோன்றியவன், அனாதீனா ஒரு காலத்திலே தோன்றாது, எப்போதும் உள்ளவன். அனாதினா எப்போதும் உள்ளவன் என்பது புரியுதா? இப்ப நம்மள அனாதின்னா அப்படி சொல்ல முடியாது. நாதி இல்லாத, நாதி இல்லாத, நாதித்தவையிலங்கிறார்கள். அதனால நாதி அற்றவன், நாதி அற்றவன் சிவன், நாதி அற்றவன். நாதி அற்றவன்னா அவனுக்கு சுற்றத்தாரர்கள் யாரும் கிடையாது. அம்மா அப்பா இருந்தாலும் சொந்தவரும், அம்மாவை சேர்ந்த சொந்தம், அம்மா அப்பாவை சேர்ந்த அம்மா அப்பா இல்லைன்னா அப்புறம் இது சொந்தம் இல்ல. அதனால அவன் அனாதின்னு சொல்ல. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேனி. அதனால அந்த கடவுள் இலக்கணம் இந்த சைவத்தலதான் இப்படி சொல்றோம். தோன்றாதது மறையானது, தாய் இல்லாதது தந்தை இல்ல, அதான் கடவுள். அதுதான் இந்த ராசலிங்க ஐயர்மல் இருக்கு சாமி அப்படின்னு சொன்னா விழா நடக்கிறதோ சாமி கும்பிடுறதோ அங்க வர்ற ஜனங்களுக்கு இதை பத்தி எல்லாம் யாரும் சொல்றதும் இல்லையே தெரியாது. காட்டு சாமி கும்பிடுற போலதான் ஐயர்மலை
3: கும்பிடு. யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வன். செல்வன் என்று சொன்னால் சிவனுக்கு தான் அந்த செல்வன்கிற செல்வம்னு பேர் வைக்கிறார்கள்ல செல்வம், அது சிவனுடைய வேறு. செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே என்பது திருஞான சம்பந்தர் தேவா. செல்வம் மல்கியே செல்வர் வராய்த்துறை, செல்வர் மேற் சிதையாதர். செல்வன்னா சுவாமி, செல்வியன்னா அம்பாள். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்வின்னு பேர் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, செல்வின்னா அம்பாள், செல்வன்னா சிவன், செல்வமே சிவபெருமான். செல்வம் என்பது சிவனுடைய பெயர். அதைத்தான் செல்வன் கலல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்னாரு ஞானசம். சிந்தையால அறிவரும் செல்வனே. கடவுள் வந்து தேவர்கள் என்றால் எளியவன் அல்ல, அவர்களுக்கும் அறியவன். பணக்காரனுக்கு எளியவனா இருக்க மாட்டான், ஏழைக்கு பணக்காரனுக்கு தேவர்களுக்கு புழு வரையில் எல்லாத்துக்கும் அறிய பொருள்தான். செல்வம் நல்குறவின்றி, செல்வம் நல்குறவின்றி. செல்வம் என்பது செல்வம் உடைய பணக்காரனுக்கு, நல்குறவனா தருத்திரம், நல்குறவனா தருத்திரம். செல்வம் உடையவனுக்கு எளிமையாக, நல்குறவுடையவனுக்கு வந்து அருமையாக இல்லை. எல்லாருக்கும் அருமையாகத்தான், எல்லாருக்கும் ஒப்ப அவன் அரிய பொருளாக இருக்கிறார். உலகத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், பணக்காரனே அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பயந்துகிட்டு போவாங்க. பணக்காரன் கூப்பிடாட்டி கூட அவன் பங்கனுக்கு போவாங்க, பெரிய இடம் அப்படின்ட்டு போவாங்க. உண்டா இல்லையா? பெரிய இடம், அதனால நம்ம போறது தேவலாமன்ட்டு போவாங்க. நம்ம போறது நமக்கு நல்லது தெரியும், அதனால சிறிய இடத்துக்கு போக மாட்டார்கள். இவன் எல்லாருக்கும் ஒப்ப அரிய பொருள். யாரு தவம் செய்கின்றார்களோ, அன்புடையவர்களா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எளியவனாக இருக்கும், மற்ற எல்லாருக்கும் அறியவன். செல்வம் நல்குறவின்றி உன்னோர் புழு, உன்னோர்னா தேவர்கள், புழு புல் வரையிலும். இப்படி பிரமா முதலாக புழு வரையில் உள்ள எல்லாருக்கும் அரிய பொருள். அரிய பொருள்னா காண முடியாததாயும் அருமையாகவும் இருக்கின்றது. செல்வ நல்குறவின்றி உன்னோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அருள், யாருக்கும் அருள். எல்லையில்களல் கண்டும் பிரிந்தனன் களல் ஆகிய திருவடியே, எல்லை இல்லாத பெருமையுடையதாகிய திருவடியே. எல்லையில் களல் என்றால் எல்லை இல்லாத, விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணறந்து எல்லையில்லாதானேன் என்பெருஞ்சீர் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்படி அளவு இல்லாத பெருமையுடையதாயிருக்கின்ற திருவடி, அது எல்லையில்கள் ஊர் வாக்கியத்துல குறிச்சார். எல்லையில்னா அளவு இல்லாதது, எல்லைன்னா எல்லைன்னா ஒரு அளவு, இதுவரையிலும் எண்ணுது எல்லை. இவன் எல்லையை கடந்தவன், அதான் எண்ணறந்து எல்லை இல்லாதானே, எல்லை இல்லாத. இன்று இதுல எப்படி சொல்றாருன்னா, அளவில்லாத பெருமையுடையதாயிருக்கின்ற திருவடியை கண்டு பிரிந்து விட்டேன்கிறார் மாணிக்கவாசகர். கண்டு பிரிஞ்சவர், கண்டு கண்டாரு. அப்புறம் அவரே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வாழ்ந்தாரு. இவ்வளவுதான், அதை கண்டு பிரிஞ்சது அவ்வளவு கவலையா சொல்றாரு. இப்ப நமக்கு கவலை இல்லைன்னா காணாம இருப்பதனால கவலையே இல்லை. இப்ப மடியில 10 ரூபா இருந்துச்சுன்னு வச்சிருக்க, அது விழுந்துருச்சுன்னு வச்சிருக்க, எப்படி இருக்கும்? மடியில பணமே இல்லை, கவலையே இல்லை. மடியில கணமில்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு ஒரு பழமொழி. அது போல இருந்து கீழே மூடிட்டா கவலை, இல்லவே இல்லைன்னு வச்சுக்க ஒரு கவலை. அது போலத்தான் நம்ம இப்ப கடவுளை காண முடியலன்னு கவலை இருக்குதான் நமக்கு. போதும் மற்ற பொருள்களை பத்தி கவலை அடையிறோம், மற்ற பொருளை பத்தி கவலை அடைகிறோம். கடவுளை பற்றி அடைய முடியவில்லையே, அவன் அருளை பெற முடியவில்லையே என்று சொல்லி கவலைப்படுகின்றவர்கள் மிக குறைவு. மாணிக்கவாசகர் கண்டபடியினாலே, அதை கொஞ்ச காலம் பிரிந்து இருந்தபடியினால கவலைப்படுது. எல்லையில் கடல் கண்டும் பிரிந்து கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமை. கல்வகை மனம் என்றால் ஒரு வகை கிட்டியான கல்லினால செய்யப்பட்ட மனசுங்கிறார். மனசு பிரிஞ்சு என்ன இருக்குது? இந்த மனசு தைரியமா தைரியமா இருக்கணும் இல்ல, அதுக்கு கல்லினாலதான் இந்த மனசை செஞ்சிருக்கிறான். கல்வகை மனம், கல்வகை மனத்தின் பட்டகட்டம். பட்டகட்டம் என்றால் கடவுளை பிரிந்ததினாலே நான் துன்பத்தை அடைந்தேன். கட்டம்னா துன்பம், கஷ்டம்னு சொல்றோம் இல்ல, அதனுடைய மறுமொழி. அதனால கல்வகை மனத்தின் பட்ட கட்டமை கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீர். இதுதான் பெரிய ஒரு அற்புதமான சொல்லு. கட்டு என்றது ஆணவம் கண்ணம்மாய பாசத்தாலே கட்டி வச்சிருக்கிறான். நம்ம எப்படி போட்டு கட்டி வச்சிருக்கிற மாட்டை கட்டி வச்சிருக்கிற மாதிரி, மாட்டை கட்டி வச்சிருக்கிற மாதிரி கட்டி போட்ட மாடு என்ன ஒண்ணு அங்கனே தானே சுத்திக்கிட்டு கிடக்கும். அது போல நம்மை பஞ்ச மலங்களாலே கட்டி வச்சிருக்கிறான். ஆணவம் கண்ணம் மாயை மாயன் தரோதான என்கின்ற 5 கைத்தனால் கட்டியிருக்கிறான். அது அறம்பாவைன்னு அருங்கயிற்றால் கட்டினே தெளிவா சொன்னார். குறிப்பிட்ட கால வரையிலும் இது கட்டி போட்டாதான் அப்புறம் சொல்ல முடியும். இது கட்டலைன்னா இது வந்து பிரயோசனம் இல்லாமல் போயிடும். கட்டி வச்சு அதுக்கு தீனியும் போட்டு போடுற, தீனியும் போட்டு தண்ணிக்கும் விடுற, தண்ணியும் வைக்கிற தீனி போடுற. பாசக்கட்டுன்னு சொல்லுவோம், அதை பாசக்கட்டுன்னு சொல்லுவோம். சந்ததம் பந்தம் தொடர, பந்தம்னா கட்டு, பந்தம்னா கட்டு. அந்த பந்தம் என்கின்ற கட்டானது உலக வாழ்க்கையிலே உழலுவது. பந்தமாகிய கட்டினாலே உலகத்துல சுத்திக்கிட்டு அலையிடும். உலகத்துல வீடுவாச கொண்டாட்டி உள்ள, வீடுவாச கொண்டாட்டி உள்ள, இதே தான் பொழப்பே. உழவுதானே பொழப்பு, வீடுவாச பஞ்சாதி உள்ள, வீடுவாச பஞ்சாதி உள்ள, வீடுவாச பஞ்சாதி உள்ள, இதுலயே சுத்திக்கிட்டு கிடக்கணும். கட்டு முளையில கட்டி வச்சிட்டோம்னா என்ன ஒண்ணு, அது அந்த குறிப்பிட்ட வெள்ளைக்குள்ள தானே சுத்திக்கிட்டு அலையும். வெளியில போக முடியாது இல்ல, எவ்வளவு காயிறு நீளம் இருக்குதோ அவ்வளவுதானே சுத்திக்கிட்டு அலையும். அது போல இப்படி மனைமக்கள் சுற்ற எனும் மாயா வலையை கடக்க அறியாதே, தினன் வினையை செருக்கி அடினாயின் விழலு கரைத்து விடலாமோ என்பது திருப்புவன். அதனாலே ஆன்மாவை என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால், மலமாயா கண்மங்களாகிய கயிற்றினாலே கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டை அறுக்கிறதுன்னு சொன்னா சாமானியம் அல்ல, நம்மால அறுக்க முடியாது. அது அருங்கயிறு, அருங்கயிறு அல்ல, அருங்கயிறு புரியுத பெரிய ராணா, சின்ன கயிறு சின்ன ராணா போடுறோனா போட்டோம்னு வச்சுக்கோ. அருமையான கயிறு, அது மாதிரி கயிறு எங்கேயுமே இல்லை. அந்த கயிறு மாதிரி எங்கேயும் வாங்க முடியாது, அதை அறுக்க முடியாது. அருங்கயிறு அறுக்க முடியாத கயிறு, அது அவன்கிட்ட தான் இருக்கு. இந்த கயிறு, இந்த கயிறு நம்மளை கட்டி போட்டதுக்காக தனியா வச்சிருக்கிறான். அப்படி கட்டி போட்டிருக்கானா, இந்த கட்டை அறுப்பது சமானியம் அல்ல. யாரு அறுப்பான்னா அவன் தான் அறுக்க முடியும். கட்டை அறுத்தாத்தான் மாடானது கட்டை அவித்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அவிழ்க்கிறது அறுக்கிறதுன்னு அவிழ்த்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அது இஷ்டம் போல மேய்வது, விரியாக இருப்பது, விரியா இருப்பது. கட்டி போட்ட மாடு இவ்வளவு நேரம் அங்கே இருக்கும், ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்க முடியும், அப்படித்தானே? அதுக்கு மேல இருக்க முடியாது. சுத்திக்கிட்டே கிடக்கும், அம்மா அம்மானு கூப்பிடும். பாத்துருக்கீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். சுத்திக்கிட்டே இருக்கும், அம்மா வந்து நேரம் வந்துருச்சுன்னா, மேய போற நேரம் வந்துருச்சுன்னு என்ன ஒண்ணு, அம்மா அம்மானு கத்திக்கணும். அது போல இப்படி ஆன்மாவை இப்படி பாசபந்தங்களாகிய கயிற்றினாலே கட்டி ரொம்ப காலமா போட்டிருக்கான். அது நந்தினாம நமச்சிவாயவனும் சந்தையாற்றமிழ் ஞான சம்பந்தனும் ஒரு சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தவாசம். சரியா இருக்குதா பாட்டு? யாரு? நந்திநாமன் அமைச்சிவாயவனும் சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தையான் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார் என்பது திருஞான சம்பந்தர் தேவார். அதுல பந்தபாசத்தை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நந்திநாமன் அமைச்சிவாயத்தை நவின்றவர்களாலே, இப்படி திருமுறைய ஊதுகின்றவர்களாலே, அவன் அருளாலே அதை அறுக்கலாம். விளங்குற இப்ப இளையான்குடி மாறனாயனார் என்ன பண்ணாரு தெரியுமா? முளையே வாரினாரு அதை வறுத்தாரு, நெல்லை வறுத்தாரு, அந்த கீரைய வேரோடு பிடுங்கினாரு, பாசவனைய பறிச்சாரு, அந்த மரத்தை கட்டு அறுத்து விட்டாரு, விறகுக்கு அறுத்தாரு, வறுத்தாரு, பறித்தாரு. முளை என்கின்றது இல்லாமல் முளை நெல்ல வறுத்ததுதான் கண்மம். முளை என்பது கண்மம், முளை என்பது கண்மத்தை வறுத்துட்டார். முளைக்காது, முளைக்குமா அது? வறுத்த முளைக்குமா? இனிமேல் இவர் முளைக்க மாட்டாராம். யாரு? இளையான்குடியனாய் இனிமேல் முளைக்க மாட்டார். முளைக்க மாட்டார்னா விளங்குதா? பிறக்க மாட்டார். விளங்குதா? பாசமாகிய கட்ட, ஆணவம் ஆகிய கட்ட அறுத்து விட்டார். மாயாமலத்தை பறிச்சு விட்டார். பாசவனைய பறித்து நின்று பாடி புரிச்சன்னா இடித்து நான் என்பது திருவாசகம். அதனால கட்டு அறுத்து என ஆடு, பாசமாகிய கட்டு அறுத்தான். அதை கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரை என்பது அப்பர் தேவாசகம். அதனால பாசமாகிய கட்டை அறுத்தான். அப்படி பாசக்கட்டை அறுத்த என்ன பண்ணின? என்ன அருட்கண்ணாலே பார்த்தான். கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீர் இட்டான்பரோடு ஆகையாலே நான் கண் குளிர காணும்படியான ஒரு காட்சி. நான் கண் குளிர கண்டேன், கண் குளிர கண்டேன், கண்ணார கண்டேன், கண் குளிர கண்டேன். அதனாலே இப்படி நீர் இட்ட அன்பர்கள், நீர் திருநீறு ஊசி அன்பு, திருநீற்ற பத்தி சொல்றாரு பத்திரா, இப்படி திருநீறு ஊசிய அன்பர்கள் இருக்கின்ற கூட்டம். கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே. திருநீறு பூசிய அன்பர்கள் கூட்டத்தில என்னையும் கொண்டு உட்கார வச்சாங்க. அப்படின்னா திருநீரு எவ்வளவு உசந்தது பாரு. தெரியாதவே அதை பத்தி என்ன பண்ண முடியும்? பாவம் இகழ்வான். தெரியாதவே இகழ்வான். பூச தெரியாதவன் இருக்கிறான், பூசாதவன் இருக்கிறான். அதனாலே இப்படி திருநீறு இட்ட அன்பர்கள் இருக்கின்ற மண்டபத்திலே அந்த சபையிலே என்ன சேர்த்து வைத்தார்? கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே. பட்டி மண்டபம் ஏற்றினார். பட்டி மண்டபம் என்பது, பட்டி என்பது இங்கே வித்யா மண்டபம். பட்டி மண்டபம் பாண்டித்யம், பாண்டித்யம் புரியுதா? பாண்டித்யம் என்பதுதான் இங்கே பட்டி மண்டபம் என்று. அதனால ஞானிகள் கூடியிருக்கின்ற மண்டபம், அந்த மண்டபத்தான் பட்டி மண்டபம். அப்படி ஞானிகள் கூடியிருக்கிற சபையிலே, திருநீறு பூசிய மெய்யன்பார்கள் கூடியிருக்கிற சபையிலே என்னை உட்கார வச்சான். பட்டி மண்டபம் ஏற்றினை இத்த யாவரும் காணவ, எல்லாரும் காணும்படியாக பட்டி மண்டபம் ஏற்றினை, ஏற்றினை ஐயாலே ஏற்றினையாகிய ரிசோ வாகனத்தை உடையவன், ஏறு என்கிற ரிசோ வாகனத்தை உடையவன் பட்டி மண்டபத்துல என்னை ஏற்றினான். இது பெரிய அதிசயம், இது பெரிய அதிசயம். அது என்ன, எதனாலே அதிசயம்னு சொல்றேன்னா, எட்டு ரெண்டு எனக்கு தெரியாது.

ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே, ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்பது திருக்குறள். ஆகையினாலே இப்படி அகார உகாரமாயிருக்கின்ற பிரணவ பொருளை அறியாதவரை, அப்படின்னா அகாரம் என்பது சிவம், உகாரம் என்பது சக்தி. அகாரம் சிவபெருமான், உகாரம் உமாதேவி. உமாதேவிக்கு முதல் எழுத்து என்ன? அரனுக்கு முதல் எழுத்து என்ன? ஆ. சிவத்தையும் சக்தியை அறியாதவனாய், சிவசக்தியை அறியாத சக்தி இல்லாதவனாய், சிவசக்தி அறிய சக்தி இல்ல, எட்டு ரெண்டு அறியனு, எட்டு ரெண்டு அறியாத என்னை ஞானிகள் கூடியிருக்கிற சபையிலே உட்கார வச்சான்னார். அதான் புரியாது, அது அசியமா இல்லையா? கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீர் இட்டன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் எற்றினை எற்றினை எட்டினோடு ரெண்டும் அரியேனையே. மாணிக்க வாசகர் சிவபெருமான் இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவர விட்டு விட்டாரா, உலகத்துல விட்டு இருக்கிறாரா? விட்டு இருக்கிறான்னா அறிவில்லாதவன அவர் சேர்த்துக்க மாட்டார், அறிவில்லாதவன சேர்த்துக்க மாட்டார், ஞானம் இல்லாதவன சேர்த்துக்க மாட்டார், ஒதுக்கி விடுவார். இப்ப ஒதுக்கிட்டியா? சரி. அன்னைக்கு வந்து ஆண்டி இல்ல, திருப்பெருந்துறையில ஆண்டி இல்ல, அன்னைக்கு எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லி ஆண்ட, அறிவு இல்லாம தெரிஞ்சுதான் என்ன? அன்னைக்கே சேக்கரணிக்கே பள்ளிக்கூடத்துல சேக்கரணிக்கே ஒன்னும் தெரியாதவன்னு சொல்லித்தான் என்ன சேர்த்து, ஒன்னும் தெரியாதவனை சேர்த்து கூட்டு இன்னைக்கு நீக்கிறது நியாயம்? ஒன்னும் தெரியாதவனை சேர்த்த சரி, இன்னைக்கு ஒன்னும் தெரியல எனக்கு, அன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு நீ கலாம. அதனாலே அறிவனே அபுது, நீ அறிவே சுரூபமானவன். சாமி இப்படிப்பட்டவன்னா அறிவே சுரூபம், ஞானமே வடிவு, ஞானமே வடிவு, ஞான பண்டித நாதா நமோரம். அப்படி ஞானமே வடிவாய் அமுதம் போன்றிருக்கின்றவராயிய நீ அறிவனே அமுதே, அடி நாயினேன் அடிமையாகிய நாய் போன்ற யான் அறிவானாக கொண்டோ என ஆண்டு. அன்றைக்கு ஆண்டாய் அல்லவா திருப்பரந்துரையில, இவனுக்கு நல்ல தகுதி இருக்குது, இவனுக்கு ஞானம் இருக்குது, இவன் பெரிய கெட்டிக்கார அப்படின்னு சொல்லி ஆண்ட? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு. அறிவனோக அறிவனாக கொண்டு என ஆண்டது, அறிவிலாம அன்றே கண்டது. அன்னைக்கு நீ என்ன சேர்க்கும் போதே எனக்கு அறிவில்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். அறிவிலாம அன்றே கண்டது ஆண்டனாள், அன்னைக்கு ஆண்ட அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஆண்டு கொண்ட. அப்படி ஆண்டு கொண்டதுனால, நீ ஆண்டு கொண்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டேன், இங்க இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டேன், இங்க இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாவற்றையும் இங்க இருக்கிற பதவி எல்லாவற்றையும் விட்டுட்டு எம்எல்ஏவுக்கு நின்ன, எம்எல்ஏவுக்கு நின்னு சட்டசபையில சேர்த்து விட்டான். சேர்த்த ஒரு பாடு தலைவர் பார்த்து டிஸ்மிஸ் பண்ண, அவன் என்ன பண்ணுவான்? இங்க இருந்ததுன்னா விட்டாச்சு, இங்க இருந்த பதவி முதல்லதான் விட்டாச்சு, எம்எல்ஏ ஆயிட்டா. ஏதோ ஒரு குற்றத்தை கொண்டு தலைவர் டிஸ்மிஸ் பண்ணலாம் இல்ல, அது போல நீ பண்ணப்படாது சார். அதனாலே அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனாள், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனி. இப்பொழுது நான் அறிவுடையவனா அறிவு இல்லாதவனா இத நீதான் சொல்ல வேணும், எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, உனக்கு தான் அறிவுங்கிறது. இங்க ஞானம், அறிவுங்கிறது இங்க ஞானம். ஞானம் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது உனக்குத்தான் தெரியும், அதை வச்சு நீ என்னை ஆண்டு கொள்ளவன் விட்டு விடணும். என்ன காரணம் என்று கேட்டால், ஆண்ட போது அறிவில்லாம கண்டு விட்டாய், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அறிவில்லைன்னு தள்ளக்கூடாது, அறிவிலேந்து தள்ளக்கூடாது. அன்னைக்கே சமைக்க சரியா தெரியாதுன்னு சொல்லித்தான் பொண்ணை கொடுத்தாங்க, பிறகு அயால சம்மதப்பட்டு தான் கட்டிக்கிட்டான். அப்புறம் கண்ணா பண்ணு சமைச்சாலும் சரியும் சாப்பிட்டு விடுவோம், அன்னைக்கே தான் சொல்லி விடுவோம், சரியா சமைக்க தெரியாதுப்பா உங்களுக்கு, சரியா சமைக்க தெரியாது, படிச்சுக்கிட்டே இருந்துட்டா சோறாங்க தெரியாது, சரின்னு கட்டிக்கிட்டேன். அப்புறம் கட்டிக்கிட்டா அப்புறம் சரின்னு சமாளிச்சு கொண்டிதானே. அது போல நான் வந்து அறிவு இல்லாதவன் தான் அன்னைக்கு, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறேன். நீ எப்படி நினைக்கிறாயோ அத அந்த உண்மையை எனக்கு சொல்ல முடியும் என்று இந்த பாட்டுல தன்னை பத்தி அந்த அளவுக்கு தாழ்த்தி சொல்லுவேன். அறிவ

கண்டது ஆண்டானாள் அறிவானோ அல்லானோ அருளீஷனே என்பது இந்த பாடல். ஆகையினாலே இப்படி மாணிக்க வாசகர் பல கோணங்களிலே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி, பல கோணங்களிலே தன்னுடைய சிறுமையை சொல்லி, பல வகையாலும் சிவன் பெருமையை சொல்லி, பல வகையாலும் தன் சிறுமையை சொல்லி என்னை ஆண்டு கொண்டது எதுகள். அப்படித்தானே இருக்கணும். எல்லா வகையாலும் அவன் சிறப்புடையவன், எல்லா வகையாலும் சிறப்பு இல்லாதவர்கள் நான். எல்லா வகையாலும் சிறப்புடையவன், எல்லா வகையாலும் சிறப்பு இல்லாதவர்கள் நான். எல்லாமே குறைவுதானே, கல்வி குறைவு.

0: வயசு குறைவு, அறிவு குறைவு, ஞானம் குறைவு, எல்லாம் குறைவு தானே, இருந்தாரு என்ன காப்பாத்தணும் ஜாமி என்று வேண்டிக் கொள்கிறார்.
1: ஏகையினாலே இப்படி இந்த கைமாறு கொடுத்தல் என்கின்ற இந்த பதிகம் முடிகிறது. அதுக்கு மேல அனுபவ சுத்தின்னு வருது, அது அடுத்த வரும் திருவருளாலே அதே வந்து சிந்திப்போம்.
0: நம்ம பார்வதி பதை வான்முகில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு இயக்குறவிலாது உயிரல் வாழ் நான்முறை அறங்கடுங்கிறத்தவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வன் இது விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை.
2: சிவாய நம. shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மையல் நெஞ்சுடைய மனரும் தம்பொருள் வாய்ந்த கையில் ஏற்றினை கதுவு செந்தியனில் இடுவார் உய்யு மோதி என உறும் கவலையாம் உணவால் நையும் நெஞ்சினர் ஆகியே நடுங்கி நின்றார். அவர் என்ன என்ன மந்திரம் எழுதுனாலும் தெரியல, அவனுக்கு போகும்போதே நடுங்குது. ஏன் ஒன்னாச்சு எங்கே நம்ம பாண்டியன் நோயை நீக்குவதற்கு நமக்கு முடியல சரிங்களா. ரெண்டாவது இது ரெண்டாவது கூட இன்னும் முன்னால ஞான சம்பந்தம் இருந்த மரத்துல போய் தீ வச்சாங்களே, முதல்ல மந்திரத்தினாலதான் அந்த தீ வைக்க போட்டான், மந்திரம் ஒன்றும் பயன்படல. அப்புறம் தான் சிவகாசி எடுத்தான் அல்லவா. எது சிவகாசி? நெருப்புத்தி. சிவகாசி அன்பர்கள்லாம் சொல்ல வேணாம் ஐயா, எங்க ஊரை சொல்லாதீங்க ஐயா. ஏன்னா ஞான சமுந்தர் மரத்துக்கு போய் தீ வச்சதுக்கு எங்க ஊர் நெருப்பிட்டு சொல்லாது அவரு பாவம். அப்பெல்லாம் உங்க ஊர்ல இல்லையா, உங்க ஊர்ல நெருப்பிட்டு அப்ப செய்யவே இல்லை, ஏடாது விட்டார்ல. இன்னைக்குதான் நெருப்பிட்டு செய்யறீங்க அக்காசு. இல்லையா, ஞான சமுந்தர் மரத்துல தீ வைக்கிறதுக்கு எங்க ஊர் நெருப்பிட்டு வேணாம். அது மாதிரி இவங்க அங்கேயும் முதல் தோல்வி என்ன எடுத்ததுலயே மந்திர விதியினால அதுக்கு பற்ற வைக்க பார்த்தா முடியல, அதனால நெருப்பிட்டு தான் நெருப்பிட்டு கிடையாது தீ வச்சான். ரெண்டாவது இந்த வெப்ப நோயை நீக்க முடியாமை ரெண்டாவது. இது மூன்றாவது இல்ல, இது அவன் அளவுல இது மூன்றாவது. என்னன்னா நடுங்குது ஏடு அப்படின்னு. அதனால சிவசிவ சொல்ல மாட்டான், சிவசிவ சொன்னாதான் பச்சையா இருக்குமே. அதனால அருகதேவா அருகதேவா அருகதேவா அருகதேவா அப்படின்னு அப்படி போட்டதுதான் தெரியும் நெருப்புல என்ன ஆச்சுன்னு. அஞ்சு முள்ளத்தராயும் அறிவிலா அமனர் வெஞ்சுட பெரும் தீயினில் பிடித்திய ஏடு பஞ்சு தீ இடைப்பட்டது பட கண்டு பயத்தால் நெஞ்சு சோரவும் பேணியை சோர்ந்தில நின்றார். அப்படி போட்டதுதான் கண்ணர், இட்டது கண்டனர், இட்டது கண்டனர், எடுத்தது கண்டில. அது மாதிரி போட்டதுதான் தெரிஞ்சது, அது அப்புறம் ஒண்ணும் தெரியும். அவ்வளவு அப்படியே வந்து போயிட்டான். பஞ்சு நெருப்புல போட்டா எப்படி இருக்கும், தானே பத்தி எரிஞ்சிருமா, அது போல விட்டாராம். உடனே ஆனாலும் தன்னுடைய அந்த கையில இருக்கிற சிந்தியும் ஞானம் உண்டவர் இட்டையேடி சித்த நாழிகையில் ஈனம் இன்மை கண்டு யாவரும் எப்புறை எடுத்தார் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப. பாத்தீங்களா, அந்த ஏன் பச்சையா இருந்ததுன்னு கேட்டா ஏற்கனவே போடும் போது கொஞ்சம் மஞ்ச கலந்த நிறமா இருக்கும், ஏன்னா காஞ்ச ஏடா இருந்தது. இப்ப போட்ட உடனே பச்சை ஏடாகவே இருந்தது. அப்படி பார்த்ததை மாற்றம் பார்த்து கொண்டு தரலாம். எடுத்த ஏட்டினை அவையும் முன் காட்டிய முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும் அருமை. ஞான சம்பந்தர் பார்த்தா எல்லாரும் பாத்துட்டீங்களான், பார்த்துட்டோம் அப்படியே இருக்கு. அதுல இருக்கிற வரியெல்லாம் அப்படி மேல என்ன போட்டிருக்கு பிள்ளையார் சொல்லி, அப்புறம் என்ன எழுதியிருக்குது திருச்சிற்றம்பலம், அப்புறம் என்ன பண்ணிருக்கு போகமார்த்த பூன்முலையா என்று எழுதியிருக்கு. அப்படியே இருக்கு அந்த எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள். அதனால் எடுத்த ஏற்றினை அவையின் காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும். ஏனென்றால் நீங்க எப்ப சபதம்னு வந்துட்டுதோ அதனால அந்த எடுத்த ஏற்றம் உடனே வைக்கப்படாது. ஏன்னா என்ன சார் எடுத்தது கண்டது பண்றாங்க, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், அடியேன் இட்டதும் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதியம்தான், அதே ஏடுதான் இப்பொழுதும், அதே ஏடுதான் இப்பொழுது அடியின் கையில் இருக்கிறது என்று எல்லாத்தையும் காட்டுங்க. மன்னன் மங்கையர்க்கரசியார் குலச்சரியார் எல்லாம் என்ன
4: பண்ணிருப்பாங்க, கும்பிட்டு இருப்பாங்க.
3: அவன் எல்லாம் என்ன பண்ணிருப்பான், நாம இவ்வளவு நூற்றாண்டு போயும் அவர் காட்டும் போது அதே திருக்கரத்துல எந்த கையில இப்படி இட்டுதோ அந்த இத்தகையே எடுத்து காட்டு அல்லவா. ஏட்டை மட்டுமா பார்க்கிறோம், இல்லை அந்த குழந்தையின் திருக்கரங்கள் இரண்டையும் பார்க்கிறோம். ஞான சம்பந்த பெருமான் வாழ்க, ஞானசம்பந்த பெருமான் திருவடிகளுக்கு வணக்கம் என்றெல்லாம் இப்படியாக எல்லாரையும் காட்டி உடனே பார்த்தார் மாமா. அது அந்த சித்தப்பா இருந்தார், இருந்த உடனே அதை அப்படி கேட்டார், கேட்டு எந்த பக்கத்திலிருந்து எடுத்தாரோ அதை அப்படியே எடுத்துட்டு இந்த ஏட்டை வச்சு மீண்டும் புஸ்தகமாச்சு திரும்ப கொடுத்து. இல்லைன்னா இன்னைக்கு எப்படி கிடைக்கும், இன்னைக்கு எப்படி கிடைக்கும், மீண்டும் போகமாறத கிடைச்சிருக்கு. அதனால அந்த எடுத்த ஏட்டை மீண்டும் அந்த உரிய இடத்துல வைத்து மீண்டும் யாரு பாதுகாப்புல அவர் எழுதிட்டு வந்தா இருப்பாரு அவர் பாதுகாப்புல கொடுத்துட்டாரு. இத்தனையும் சொல்லணும்னு. ஆமா, எனவே இப்படி செய்த உடனே அடுத்தபடி என்ன சார், இவர் அந்த அது மாதிரி வந்து அந்த கோர்ட்டு கொடுத்துட்டா கொடுத்துட்டா இப்ப அங்க இருக்கவங்க என்ன செய்யறாங்க? எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும் அதிசயத்து அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையலை நோக்கி கடுத்து நீரிட்ட ஏட்டினை காட்டுமின் என்றான். இங்க வந்து ஞான சம்பந்தர் சரி உங்க ஏட்ட காட்ட சொல்லுங்கன்னு சொல்லல, மன்னனுக்கு துடிக்குது. ஏன்னா இந்த ரெண்டாவது இவ்வளவு நாள் இந்த கயவாளிகளோட நம்ம இருந்துட்டமேன்னு நினைக்கிறான் பாவம் இந்த பாண்டி மன்னன். அதனால் சரி சரி ஐயா காட்டிட்டாங்க, நீ எடுத்து காட்டுப்பா அப்படின்னு. என்ன தெரிந்து காட்டுறது? நெருப்புக்குள்ள அருகர்தாம் இட்ட ஏறு பாங்க சென்றையும் போதில் பெருகு தீ கதுவ வந்து பேருந்தமை கண்ட மன்னன். என்ன பண்ணிச்சு? அந்த நெருப்பு ஏற்கனவே அந்த ஏட்டத்தின் உள்ள சாம்பலாக்கிட்டது. இவங்க எடுக்கப்போ அப்படி பாக்குறது போனா பாருங்க, கையில வேற நெருப்பு அப்படியே அக்னி பத்துதான். இவன் இப்படி கைய கொண்டு அப்படி வைக்கவே முடியலையா, ஏடும் இல்ல கையும் அணுக கூட முடியலையா, நெருப்பு கதுவுதான். ஏன்னா அந்த நெருப்பும் கதுவ தருபுணல் கொண்டு செந்தி தனிப்பித்தனன் பார்த்தார் மன்னர். சரி ஏ அவர் எடுக்கிறதுக்கு முடியல, இதெல்லாம் கிண்டல் கிண்டல் எடுக்கிறதுக்கு முடியல, பாவம் கையவருக்கு நெருப்புப்படுது, தண்ணி தெளிங்கப்பா தண்ணி தெளிங்கப்பா. யாரு மன் என்ன வேடிக்கை தெரியுங்களா? உடனே நல்லா தண்ணி எல்லாம் தெளிச்சு வச்சு என்ன தெளிச்சு பார்த்தாங்க. இப்ப எடுக்கலாம், கையில ஒண்ணும் நெருப்பு வராது, எடும் மன்னன் சரியான ஆளு. தரு புணல் கொண்டு செந்தி தனிப்பித்தான் தமிழரங்கு கருகிய சாம்பரோடும் கரியலால் மற்றென்பார் காண்பார். அப்படியே பார்த்தா என்னன்னு கேட்டா நல்ல இழுப்பு வர வரல, அதனால நல்லா கட்டி கட்டிய கறி இருக்கு சாம்பல் இருக்குது, அது தவிர தன்னுடைய இதே காணும். செய்வதொந்தடிகளாதார் திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன். அதாரா ஒளியும் ஒளியும் தான் சத்தியம் யாது சரிங்களா? என்னன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே எடுத்து எடுத்து அந்த ஈரம் வேற போயிட்டு அப்ப தண்ணி வேற தெளிச்சாச்சா, அதனால நெருப்பு பாஞ்சு போச்சு, அதனால கையில இப்படி இப்படி எடுத்து எடுத்து நல்லா இப்படி இப்படி எடுத்து எடுத்து பாக்குறாங்களா, ஏன்னா தப்பி தேடி உள்ள இருந்தா என்ன பண்றது, இப்படி பேஞ்சு பேஞ்சு கையினால் பிசைந்து கூட்டி பார்ப்பது கண்ட மன்னன். எய்திய நகையினோடும் உடனே பார்த்தார் பாண்டி மன்னன். பார்த்துட்டு என்ன அரிச்சு பாருங்க, இருக்கு இருக்கும் பொற்கால பூமிக்குள்ள போயிருக்க போகுது, அரிச்சு பாருங்க கிண்டல் நடத்தது. ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்யினால் மெய்யாக்க பூந்த நீர் போமின் என்றான். அதனால இன்னும் அறிஞ்சி பாருங்கயா அப்படின்னா, வெப்பனும் தீயில் யான் முன் வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுதடிந்து தோற்றீர். அவர் எண்ணிட்டே வர்றார். நம் முதல் வாதம் என்ன வாதம், நம்மள என்ன பண்ணும் முதல் வாதம்னா இந்த வாதம் தான். ஆனால் பாண்டிமன் என்னன்னு கேட்டா தன்னுடைய உடம்பே முதல்ல வாதம், முதல்ல எனக்கு தோற்றீங்களா என் உடம்பு வெப்ப நோயை நோக்க சரி. ஆதலால் அது வாராக இப்பொழுது எரியில் இட்ட ஏடு உய்ந்தது இல்லை என்றால் துப்புற உடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றான். ஒன்னாச்சு ரெண்டாச்சு இதுலயே தெரியலையாப்பா உங்க வண்டவாளம், இன்னமா வேணும் இன்னமா வேணும் என்று கோபத்தோடும் கேட்டான். வெப்ப அதனால தென்ன வன்னகையுக்குண்டு செப்பிய மாற்றம் தோறா பாருங்க, ஏடு உய்ந்தது இல்லை என்றார் துப்புற உடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும், நீங்க தோக்கலன்னு தெரியல தோத்து விடவில்லையா அப்படின்னு சொன்னோடனே தோற்றுவிடவில்லைன்னு சொன்ன உடனே அதுவே கருத்தா கொண்டு ஓ நம்ம இதுலயும் தோற்றுடல இன்னொரு வாதம் இருக்குன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. தென்ன வன்னகையை கொண்டு செப்பிய மாற்றம் தேரார் சொன்னது பயனா கொண்டு சொல்லுவார் தொடர்ந்தவாறு முன்னுரை இருகால் செய்தோம் முக்காலில் ஒரு கால் வெற்றி எண்ணினும் உடையோமை இனி ஒன்று காண்பதென்றார். அவங்க இதுதான் சாக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த ஒன்னாச்சு ரெண்டாச்சு இன்னொரு வாதம் என்னைக்குமே எதுவுமே ஒரு மூன்று அவரை பார்க்கணும், மூன்று முறைக்கு மேல இருந்ததுன்னா கூடாது. இப்படித்தான் ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கூட தேர்வு முறை இருந்தது, இப்ப அப்படி இல்ல ஐநூறு அட்டம்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்ப எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு இருந்ததுன்னா சரி இது ஃபெயில்னு தீர்ந்து போச்சு வேலை இல்ல. இப்ப அப்படி இல்ல, கஜினி முகமது படையெடுப்பு மாதிரி பதினேழு முறைக்கு படையெடுத்தான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அதனால எப்ப வேணாலும் தீட்டே இருக்கலாம். அதனால இங்க மூன்றுங்கிறது ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு ஒன்று, ஆதலால் அந்த மூன்றுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாதம் நான் செய்கிறேன் என்றான். என்ன அரண்மனையில் இருந்து நாம் எல்லாம் வைகை ஆற்றுக்கு போறோம், அவர்கள் போனதும் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இருக்கும், ஏனென்றால் நம்ம அருமையா சிவிகையில அவர் முன்னே செல்ல அடுத்த குதிரையில நம்முடைய அரசர் செல்ல அதன் பின்னே கூட்டம் இங்கே அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாம் செல்ல பின்னர் வந்து இவர் இந்த அருகருக்கு வேண்டிய அந்த சவனர்கள் அந்த குழு எல்லாம் செல்ல இதை போனதை கண்ட ரெண்டு பக்கம் அப்படியே வீதியில் இருப்பவர்கள் எல்லாம் பார்க்க இப்படியாக அந்த வைகை ஆறு சென்றார்கள் என்றார். அல்ல நான் முன்ன சொன்னது போல அப்படியே காட்சி இல்லை நேர காண்பது போல அருமையாக செய்திருக்கிறார் இல்லைங்களா? அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப வைகை ஆற்றுக்கு சென்றதை அரண்மனையில் இருந்து வைகை ஆறு வரை இப்ப நாம் நம்முடைய புறவு நாலு. சரி, இனி ஒன்று காண்பதெண்டா. தென்னவன் நகையின் நகையுட்கொண்டு செப்பிய மாற்றம் தேரார், சொன்னது பயனாக் கொண்டு சொல்லுவார், தொடர்ந்தவாறு முன்னுரை இருகால் செய்தோம், முக்காலில் ஒரு கால் வெற்றி எண்ணினும் உடையோம், மெய்மை இனி ஒன்று காண்பதென்றார். இப்ப ரெண்டு முறையில தோற்றாலும் கூட எந்த ஒன்றும் மூன்று முறை ஒரு எல்லையா வைத்துக் கொள்வது உண்டு. மூன்று முறை அது பொதுவான எல்லை. திருவள்ளுவர் ஒற்றர்களே அனுப்பணும்னு சொன்னா ஒரு ஒற்றனை அனுப்பி அவன் சொன்னதை ஏத்துக்கப்படாதான். திருவள்ளுவர் இப்ப நம்முடைய காஷ்மீர் அந்த எல்லையில என்ன நடக்கிறதுங்கிறத, நம்ம ஆட்கள்ல ஒரு ஆள் போனா போதாது, ஒரு ஆள் போகணும், எது ஒற்றரா போகணும். ஒற்றரா போகணும்னா எப்படி போகணும் கேட்டீங்கன்னா, தா ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு போகணும். ஆமா, அப்பதான் அங்க பாக்கலாம். அதனால போகணும், உடம்பையும் மறைச்சு உள்ளத்தையும் மறைத்து உணர்வையும் காட்டாமல் இப்படி போகணும். அப்படி அதான் ஒற்றர். திருவள்ளுவர் ஒற்றரை பத்தி சிஐடிங்கிறவன் இன்னைக்கு அந்த சிஐடி தான் ஒற்றர், வேற ஒண்ணும் இல்ல. ஒற்றர்னா விளங்காது, ஏன்னா தமிழர் இல்லாம, அதனால சிஐடினா விளங்கும். மாப்போசி சொல்லிக்கிட்டு இருந்தா மனுஷன், சுந்தரமூர்த்தின்னு சொல்ல முடியாது, அதனால சுந்தரேசன் பாருதான். சுந்தரேசன் சார், இந்த 300 ஆண்டு இருந்தே தமிழன் இப்படி மறந்துட்டான், இன்னொரு சில ஆண்டு இருந்தா ஐயா நம்ம தமிழன் தமிழனே எல்லாம் போயிடுப்பான், எல்லாம் ஆங்கிலேயா போயிடுப்பான் ஐயா அப்படிம்பா. நம்ம 300 ஆண்டுக்குள்ள கடையை கட்ட ஆரம்பிச்சாச்சு, அப்படி இருந்து அதுக்குள்ள விழாகி போச்சு. அதனால அந்த ஒற்றர்ங்கிறத ரொம்ப அருமையா சொன்னார், ரொம்ப அருமையா சொன்னது. அந்த யாரெல்லாம் பார்த்தாலும் சிஐடி அதை பாருங்க எப்படி சிஐடி அமைக்கணும்னு. இன்னைக்கு நீங்க சிஐடி வைக்கிறீங்களே, அது எங்க திருக்குறள் கிமு அல்ல அப்ப பாடினது பாருங்க. ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, ஒற்று ஒற்று உணராமை ஆள்க. காஷ்மீருக்கு நீங்க ஒரு சிஐடி ஒற்றர் அனுப்பணும்னு சொன்னா, ஒரு ஒற்றரை நீ தான்ப்பா போற, இந்திய நாடு உன் கையில தான் இருக்கு, அந்த மாதிரி எண்ணி பாக்கணும், தெரியுதா? ஆமா, அதனால அங்க போய் என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்னங்கறத பாத்துட்டு வரணும் என்று ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, அவனுக்கு கையில இப்ப போனாலும் அருமையா போன் எல்லாம் இருக்குது, அருமையா எங்க என்ன நடக்குதுன்னு பேசிட்டே இருக்கலாம், அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து போ சொல்லணும். சரி, அவரை அனுப்பிச்சிட்டு ஒரு ஒரு ஒரு சிஐடி அனுப்பிச்ச பிறகு ஒரு 10 நாளைக்குள்ள இன்னொரு சிஐடி அவனை அதே மாதிரி சொல்லி அனுப்பணும். ஆனா 10 ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு ஆள் போயிருக்காங்கிறது இந்த ஆளுக்கு தெரியாது, ரெண்டு ஆளுக்கு தெரியப்படாது, ரெண்டாவது ஆள் அனுப்புவாருங்கிறது முதல் ஆளுக்கு தெரியப்படாது. சிவே சிவே, ஏ இது எல்லாம் ஒன்னா ஒண்ணு சேர்ந்துக்கும். அதனால என்ன அருமையா சொன்னார் தெரியுமா திருவள்ளுவர், ஒற்று ஒற்று உணராமை ஆள்க. ஒரு ஒற்றரை அனுப்பும் போது அவர் அனுப்பிச்சிடு, இன்னொரு ஒற்று அதே இடத்துக்கு அனுப்பும்போது அந்த முன்னே ஒருவர் அனுப்பி இருக்கிறோம், ஒன்னு அனுப்பியிருக்கோம் தெரியப்படாது, அது முன்னவனுக்கும் தெரியப்படாது, ரெண்டாவது போறவனுக்கும் தெரியப்படாது. ஐயா இந்த மாதிரி ரெண்டு பேர் அனுப்புறோம், எத்தனை பேர் முன்னர், இன்னொரு மூணாவது பேரும் அனுப்புங்க, மூணாவது பேரும் அனுப்பு. இந்த ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, அந்த மாதிரி அனுப்பப்பட்ட அந்த மூன்று ஒற்றர்களும் ஒரே மாதிரி உங்ககிட்ட கருத்து தெரிவிச்சாங்கன்னா அது உண்மைன்னு கருது. மூன்று பேர் தான் எல்லை, அங்கேயும் மூன்று, இந்த மூன்றுங்கிறாரு அந்த மூன்று எல்லை சொன்ன. ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். அந்த மூணு பேரும் ஒரே விதமா சொன்னான்னா அதை நம்பு. இல்ல ஒருவன் ஒரு மாதிரி அதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கப்பா, சண்டையே நடக்காது என்று சொல்லிட்டு என்ன இது வாங்கி இருப்பான். இன்னொருத்தன் இல்லைங்க சண்டைக்கு வருவான் போலதான் இருக்குது அப்படின்னு சொன்னா திரும்ப மூணு பேர் அனுப்பணும். இப்படியாக ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். எதிரிகளை அறியணும்னு சொன்னா ஒற்றர் வச்சு வாழணும். சரி, ஒற்றரை வச்சு வர்றோம் தெரியுது, தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணுங்கிறதுக்கு என்ன பண்ணும்னாரு திருவள்ளுவர் அதே அதிகாரத்துல, ஒற்றும் ஒரே சார்ந்த நூலும் இவ்விரண்டும் தெற்றன்க மன்னவன்கள். இந்த மாதிரி ஒற்றலார் அறியப்படுகிற உண்மையை வைத்து ஆராயணும் நாட்டை காக்கணும். இன்னொன்று ஒரே சார்ந்த நூலும், இதற்கு முன்னே அரசர்கள் ஆண்ட அந்த நெறிமுறை இருக்கு பாருங்க, அந்த நெறிமுறையையும் மனசுல வச்சுக்கணும். இது ரெண்டும் தான் உனக்கு ரெண்டு கண்ணுப்பா, இந்த கண்ணு அல்ல, அதுதான் ரெண்டு. ஒற்றும் ஒரே சார்ந்த நூலும் இவ்விரண்டும் தெற்றன்க மன்னவன்கள். ஒன்னே முக்கா வரியில உதறி இருக்கான மனுஷன் என்னமோ என்ன. ஆகவேதான் இந்த மூன்றுங்கிறது ஒரு எல்லை. அதனால அது போல இவங்க என்ன சமநிலை சொன்னாங்க, நாங்க ரெண்டுல வெண்டவெல் தோற்றோம், ஆனாலும் இன்னொரு வாது வைக்கிறோம், அந்த மூன்றுல நாங்க தோற்றா தோற்றது, இல்லைன்னா வெண்டா வென்றது, எனவே இன்னொரு மூன்றாம் வாது வைத்தாங்களாம். சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அது முன்னே போகுது போன உடனே தோற்கவும் ஆசை நீங்கார் துணிவெலார் சொல்ல கேட்டு இம்மாற்றம் என்னாவதென்று மன்னவன் மறுத்த பின்னும் நீத்தனி விளங்குமேனி நிறைமுகச் சன்மை மன்னர் வேற்றுவாதி நியன் செய்வது என்றலும் மேற்கோள் ஏற்பா. இங்கெல்லாம் ஒரு அருமையான கருத்து. மன்னனுக்கு இது விருப்பமே இல்லை. எப்ப தன் வெப்ப நோயை நீக்கலையோ அப்பவே முடிவு பண்ணிட்டான், நல்லவனுக்கு ஒரு சொல் போதும். ஆனால் ஞான சம்பந்தர் தான் விட்டு கொடுக்கிறார், நடக்கட்டும் அப்படின்ட்டு. அதனால ரெண்டாவது வாது வச்சான். இப்ப இந்த ரெண்டுக்கு பிறகும் பாண்டி மன்னன் இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே என்ன திரும்ப வையாடலாம் என்று சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம மாற்ற கூடாது. ஏன்னா அரசனால அவர் இப்படி அப்படி மனசு இப்படி கருத்தும் போதே சரி அப்படியான மூன்றாவது என்ன என்று இவர் ஆரம்பிச்சுட்டார். ஞான சம்பந்தர் ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு மன்னன் சொல்ல மனசு இல்ல, ஒரு நந்தாலும் ஒரு ஞானி சொல்லிட்டாரு அப்படி அப்படி அப்படி போகுது. ரொம்ப அருமையான அமைப்பு. ஏன்னா இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். ஆமா, எங்களை போல ஒரு புலவன் அல்ல, மாண்புமிகு அமைச்சர். அதனால் இதெல்லாம் தெரிய முடியும். ரொம்ப அருமை அந்த அந்த நாகரிகம் எல்லாம் தெரியும். அதனால் ஞான சம்பந்தர் முந்தி கொண்டு சரி என்ன வாது வைக்கிறப்பா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சதுனால மன்னன் அப்படியே அடக்கிட்டார். தான் ஒண்ணும் பேசல. சரின்னு சொன்ன என்ன செய்தாராம், நீடுமை பொருளின் உண்மை நிலை பெறும் தன்மை எல்லாம் ஏடுரை எழுதி மற்றவை ஏற்றின யாமும் நீரும் ஓடு நீர் ஆற்றிலிட்டால் ஒழுகுதல் செய்யாதங்கு நாடி முன் தங்கும் ஏடு நற்பொருள் பறிப்பதென்றார். வைய ஆற்றுக்கு போறது அப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் தண்ணி இருந்த இடம், தண்ணி இருந்ததாக கேள்வி. இப்ப வையல நம்ம காவிரியிலும் தண்ணியும் இல்ல, வையலையும் தண்ணி. அப்ப வையெல்லாம் எப்பவும் தண்ணீர் பெருக்கு எப்பவும் இருந்து கொண்டே இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கேரளா மலையாளம் எல்லாம் இன்னைக்கு நேத்து பிரிஞ்சதுனால வந்த வினை இது. எல்லாம் தமிழகமா இருந்து வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகத்து தொல்காப்பியம். இந்த பக்கம் வட எல்லை என்ன வேங்கடம், தென் எல்லை என்ன கன்னியாகுமரி, இதுக்கு இடையில இருக்கிற தமிழகம்னாரு. ஏயா கிழக்கு மேற்கும் எல்லை சொல்லலன்னார். கிழக்கு மேற்கும் கடல் எல்லை ஆதலின் கூறாராயினார் நச்சினார்கினியன். பிச்சிருக்கான இந்த புறம் வங்காள விரிகுடா கடல், அந்த புறம் இது. ஆகவே அப்படி தமிழகம் இருந்த ஒரு காலம். விட்டுட்டமே விட்டுட்டமே, எதை வச்சிருந்தோம் இதை விடாம எதை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம மொழியும் வைக்கல, நம்ம நாட்டையும் வைக்கல, நம்ம பண்பாட்டையும் வைக்கல. ஆமாமா, என்னையும் சேர்த்தே சொல்றேன், நாட்டையும் வைக்கவில்லை, மொழியையும் வைக்கவில்லை, நம்முடைய பண்பாட்டையும் வைக்கவில்லை. எனவே நீடுமை பொருளின் உண்மை, அதனால ஆற்றி ஒழு ஓடு நீர் ஆற்றிலிட்டால் ஒழுகுதல் செய்யாது. வையார் நல்ல வேகமா போகும் இல்ல. அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஒருத்தர் போடுறது, அது எந்த ஏடு ஏத்து வந்ததோ அது வென்றதாக வைத்துக் கொள்ளும். ஞான சம்பந்தன் மிகுந்த மகிழ்ச்சி. நடக்கட்டும் அப்படின்னு உடனே இப்படி சொன்ன உடனே, என் ரமன் கையர் கூற ஏறு சீர் புகழிவேந்த நன்றது செய்தோம் என்ற அருள் செய்ய நணுக வந்து வென்றி வேல் அமைச்சனார்தாம். அமைச்சர் யாரு, மாண்புமிகு குலச்சிறையார். அவர் பார்த்தார், முதல் இதுக்கு ஒண்ணு சொல்லல, ரெண்டாம் வாதுக்கு ஒண்ணு சொல்லல, இப்ப மூன்றாம் வாதம் நடக்க போகுது. அவர் அமைச்சர் தான், அவருக்கு நாட்டுல பொறுப்பு இருக்குல்ல. அணுக வந்து ஞான சம்பந்தர் பக்கத்தில் வந்தார். சொல்லிக்கிட்டே போனா பரவாயில்ல, அது நல்லா இருக்குமா. இந்த வாதுல யார் தோற்றால் என்ன நடக்கணும், யார் வெற்றி பெற்றா நடக்கணுங்கிறத வரையறுத்துக்கிட்டா தேவலாம். மாண்புமிகு இல்ல சொல்லிட்டே போன சரி, ஒன்னும் தோத்து போச்சுன்னா இல்ல என்ன, இது தோற்றால் என்னது வென்றால் என்னதுங்கிறத பேசுவோம். ரொம்ப அருமையான அமைப்பு அல்லவா, பேசிட்டு தெரியப்படுறத அதனால் என்றுதான் சொன்னலாம். ஆனா நிச்சயமா எப்படி சொல்லியிருப்பார், அணுக வந்துன்னு. ஏன்னா ரொம்ப தூரம் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. சொல்லும் போது எப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும்னா எதுக்கு சொல்லணும்னா, நல்ல வேலை இன்னைக்குதான் மடங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம். ஆமாமா, உடனே என்ன காக்கா, ஆமா நம்மளால தெரியும், எங்க தெரியாது எங்களுக்கு இந்த பேர்ல. ஏன் அது ஏன் காக்கா பிடிக்கிறான், காக்காயும் இல்ல குறியும் இல்ல சிட்டன் உட்கார. பேசும் பொழுது நம்முடைய எச்சில் சில பேருக்கு கொஞ்சம் வெளியில வரும், பராமையும் இருக்கலாம். அதனாலும் ரெண்டாவது நம்ம விட பெரியவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல் ஒலியோடு இருக்கணும், நம்ம சொல் தாழ்ந்து இருக்கும். அதனாலதான் இப்படி வச்சுக்கிட்டோம்னா, என்னப்பா எங்க போறீங்க, ஒண்ணும் இல்ல நெய்வேலி வரைக்கும். அப்படியா, அடக்கம் தொழுகாப்பித்துல அடக்கம்னு ஒரு சொல் வருது. என்ன பொழுகிற ஆட்களை கேட்டோம்னா அடக்கம் அடக்கம் தான் எழுதுனா மனுஷன். நச்சினார்க்கினியர்னு பேர், படிச்சு தொலைச்சாதான் எல்லா யூனிவர்சிட்டிலயும் ஒரே எடுத்துட்டான். உரை வேணா வெறும் மூலம் மட்டும் வேணா, அடக்கம் அடக்கம் தான். முண்டை நீ படிக்கலன்னா உனக்கு வர்ற பெண்ண பின்னால வாரிசுட்டு என்ன சொல்ற, அடக்கம் அப்படின்னா என்னையா, அதான்டா அடக்கம்னா. இதான் உரையாடா குப்பைகளா, இல்லைனாலும் பரவாயில்ல எழுதியிருக்கானே ஒருத்தன். அகுதாவது உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம். உயர்ந்தோர்கள் தான், தன்னோட ஒத்த நண்பன் கூப்பிட்டான, என்ன தம்பிங்க விடாது, தன் கீழே வேலை செய்யறன்னு பார்த்து, ஐயா என்ன செய்யட்டோம்னு, அப்பா அத பக்கத்துல கூட்டிட்டு போ அப்படிங்க விடாது. தன்னினும் உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகுவது ஒழுக்கம். சரி மீண்டும் அடங்கின்னு தானே சொன்னீங்க, அதுக்கு என்ன பொருள்னர் உட்காருப்பா. அகுதாவது பணிந்த மொழியும், பணிந்த மொழியினர் என்ன பணிந்த, நாம யாற்று அந்த உயர்ந்தோர்கள் பேசுறாங்க, ஐயா எப்ப வந்தீங்க அப்படின்னா, சரி இப்பதான் வந்தேன் அப்படிங்க விடாது. அவங்க பேசுறது உயர்த்தி இருக்கணும், நாம பேசுறது கொஞ்சம் மென்மையா இருக்கணும். பணிந்த மொழியும் தனிந்த நடையும், அவங்க போகும்போது நாம போகும்போது ரெண்டு பேரும் அப்படி நம்ம நம்ம பேசி அவங்க மேல படப்படாது, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அடக்கமா போகணும். தனிந்த நடையும் பேசும்போது வாய் புதைத்தலும், வாய் புதைத்தலும் இதுதான், காக்காவும் அல்ல குருவும் அல்ல, சரிதான், வாய் புதை இப்படி பேசுறது, வாய் புதைத்தலும். அப்பெல்லாம் பேண்ட்கள் எல்லாம் கிடையாது, எனவே வேஷ்டி நம்ம பேசும்போது காத்துல அவங்க மேல படப்படாது. தானை மடக்கலும், தானைன்னா ஆடை மடக்கலும், முதலியன எதுக்கு, ஆனா டானா இக்கண்ணா காணா இம்மண்ணா அஞ்சு எழுத்து, இதுக்கெல்லாம் உண்மையான உரையின் அர்த்தம். அடக்கம் அடங்கி இருக்கிறது அடங்கமே, இதெல்லாம் அந்த பெரிய உரையாசிரியர் படிச்சாதானே தெரியும், படிச்சாதானே தெரியும், இல்லன்னு எப்படி தெரியும், தொல்லாப்பி இதுலதான் இருக்கு. இதெல்லாம் காதிரி கனவுல கேட்ட கூட சொல்லணும், காதிரி ரெண்டு மணிக்கு கேட்ட கூட, தம்பி இந்த அடக்கம் என்ன, பகுதாவும் உயர்ந்தோரும் அடைக்க ஒழுக்கம் ஒழுக்கம், பணிந்தபடியும் தனிந்தடையும் வாய்ப்புகளும் தனிமடக்கலும் இன்னும் வரணும் அப்படி சொல்லணுமே, அப்படி சொன்னாதான் சரி. நாளைக்கு அவன் நம்ம ரிசல்ட் பார்த்தான்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இருக்கணும், அதுல ஆறு பேர் அஞ்சு பேர் தான் அந்த காலத்துல இருக்கும், ஆமா நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காரு, அந்த நாலுல அஞ்சுல ஒன்னா இருக்கணும் நம்ம நம்பர், ஆமா செகண்ட் கிளாஸ் ஒன்னு இருக்கு, தேர்ட் கிளாஸ் ஒன்று இருக்குன்னு அந்த காதலியே வரப்படாது, ஜீவே ஜீவே. ஆகவேதான் அடங்கினர் அந்த அமைச்சராக இருக்கிற நம்முடைய மன இவர் குலச்சிறையார் நம்முடைய ஞானசம்பந்தத்துல பேசுகின்ற பொழுது இப்படி பணிந்த முடியும் தனிந்த அடையுமா
4: சொன்ன. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: தானாவல் நமக்கு ஒண்ணுதான், அவங்களுக்கு நான்கு வரி. இப்படி இருக்கிற எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா தானாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், பானாவுக்கு நான்கினம், மாய அப்புறம் ஹ வ என்ற எழுத்துக்கள். அதோடு கூட ஆனாவில் வரும்போது அவங்களுக்கு ஆ இ உ ஏ ரு லு லு ஏ ஐ ஐ வா இப்படி இந்த 48 எழுத்துக்கள். இந்த 48 எழுத்துக்களாவது 48 புலவரா பிறகுன்னு தரான். அப்போ நீ இப்போ 48 பெரிய பிறக்கணும், அதை வேண்டி கொண்டதுனால உன் வயமாக இருக்கிற எழுத்துக்கள் புலவராக பிறக்கட்டும் என்று சொன்னார். அப்ப நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளிதெருமி கருளினோன்கான் என்று சொல்லும் போது இந்த புலவர்கள் சாவமைதிய புலவர்களாகவா இருந்தார்கள் திருவருள் காக்க. எடுத்துக்கொண்ட இலக்கியத்தை நம்ம படிக்க கூடாது அப்படி ஒரு ஐயம் ஐயம். அப்ப புலவர்கள் இந்த கருத்தின்படி பெருமானோடு வீற்றிருக்கின்ற புலவர்கள் சாபம் பெற்ற புலவர்களா என்பது அப்படிலாம் இருக்கு சிவம் உற்றுங்க. அதனால அப்படி அந்த புலவர்களாக இருந்தாங்களாம். அந்த புலவர்களாக பிறக்குன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்சது. அப்படி அமைதி கிடைத்த உடனே இல்லை இப்பொழுது அந்த அவையெல்லாம் பிறக்கிறார்கள். எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இங்கே முன்னே வந்து பாட்டு வந்துடுது. அத்தகு வருணம் எல்லாம் ஏறி நின்று அவற்றவற்றின் மைத்தகு தன்மை எய்தி வேறு வேறு இயக்கம் தோன்ற உய்திடும் அகாரத்திற்கு முதன்மையாய் ஒழுகுநாதர் முத்தமிழ் ஆலவாயம் முதல்வராம் முறையாம் அண்ணோ. அப்படி இந்த 48 புலவர்கள் தோன்றுவார்கள். தோன்றினால் நம்முடைய சொக்கநாத பெருமானே அதற்கு தலைவராக இருந்து அந்த புலவர்களை ஆற்றுப்படுத்துவார் ஓ என்றெல்லாம் சொன்னாராம். அந்த நாமகண்டத்துல யாரு நான்முகன். தாம் ஒரு புலவராய் திரு உரு தரித்து சங்க மாமணி பீட தேடி வையே 49 அவராகி 48 புலவர்கள் பெருமானை சேர்த்தா 49 புலவர்களாக இருந்து வீட்டிருப்பார்கள். உன்னின்று அவர் அவர்க்கு அறிவு தோற்றி ஏமுற புலமை காப்பார் என்ற நன் கமலப்பு தேள். இப்படி இருப்பாங்கப்பா அந்த புலவர்கள்லாம் நல்லா நீர் ஊடி இருப்பாங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். அக்கரம் 48 அவ்வழி வேறு வேறு மக்களாய் பிறந்து இப்பொழுது எங்கெங்கயோ பாட்டு 48 பிறந்துதான் எழுத்து இந்த எழுத்துக்கள் தான் பிறந்ததுன்னு நீங்க வந்து இன்னைக்கு காலத்துல கதையை முடிக்கிறது இதோ இப்பொழுது சரிங்களா 16 பின் பன்மான் கலைகளின் வகைமை தேர்ந்து அருமையா படிச்சுட்டாங்க சரி. தொக்கவாய் ஆரியமும் ஏனை சொற்பதினட்டு மாய்ந்து எல்லாம் பன்மொழி புலவர் சிபிஎம் இந்த தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற 18 மொழிகளையும் படிச்சு தமிழையும் படித்து அருமையா படிக்கணும் பன்மொழி புலவர்களாக இருந்துட்டாங்க யாரு அந்த 48 பேர். ஆய் தக்க தென்காலை நூல் தேர்ச்சி புலமையில் தலைமை சார்ந்தார் அப்படியெல்லாம் இருந்து 48 பேர் சேர்ந்தாங்க. அப்படி இருந்தவர்கள் என்ன செய்தாங்க கழுமணி வைரம் பெய்ந்த காலன் பல அன்றி கண்டி கொழுமணி கலனும் பூனும் குளிர்நிலா நேற்று மெய்யர் வடுவர தெரிந்த சுஞ்சல் மாலையால். எல்லாரும் திருக்குறள் படிச்சவங்க, அதனால இரண்டாவது குறள் அழகா படிச்சுட்டாங்க. பன்முடி புலவரா இருக்கிறாங்க, நல்ல புலமை இருந்தா என்ன செய்யணும்ப்பா? இரண்டாவது குறளுக்கு போ. கற்றதனாலாய பயனென்குள் திருவள்ளுவர் பரமசாது. என்ன 48 பேர் வந்திருக்கிறீங்களா அண்ணர்? ஆமா சுவாமி. கற்றதனாலாய பயனென்குள் படித்ததனுடைய பயன் என்ன தெரியுமா அப்படின்னார். அது ஐயாட்ட தெரிந்து கொண்டு போய் அதன்படி நடக்கிறதுக்காக இருக்கிறவங்க. பாலறிவன் நற்றால் தொழாரனின் பயன் இல்லை, பாலறிவன் நற்றால் தொழுதா பயன் உண்டு அப்படின்னா ஆணை. அதனால அதது நல்ல அருமையா மற்ற நகைகள்லாம் போட்டுக்கிட்டுதான். அதோட நேபாளத்து உருத்ராட்சம் 6 வடம் நல்ல 6 முகம் உடையது, மஞ்ச கயிற்றுல கட்டி போட்டுக்கிட்டு. தினமும் திருக்கோவில் போவோம். போன என்ன பண்ணும்? 2 மாலை. ஒரு மாலை என்ன? அருமையா இருக்கிற நறுமலரை தொடுத்து கையினால் மாலை, இன்னொன்று வாயினால் சொல் மாலை, இன்னொன்று பா மாலை. இந்த 2 மாலையும் சாத்தி வழிபட்ட பிறகுதான் சாப்பாடே சாப்பிடும். யார் அந்த 48 புலவர்? இப்படி எல்லாம் பக்தியோடு இருந்ததாக, புலவர் இருந்ததாக காதல போட்டு வைங்க. எனவே இப்படி இருந்தாரலாம். புலந்தோறும் போய் போய் புலமையால் வென்று வென்று. அந்த கற்றதனால் பயன் என்ன அப்படின்னு கேட்டா மற்றவருக்கெல்லாம் உணர்த்துவது. அதனால இன்னைக்கு வந்து இன்னொரு ஊர், இன்னைக்கு வந்து ஆற்காடு, நாளைக்கு வந்து ரத்தனகிரி, அதுக்கு நாள் வேலூர், அதுக்கடுத்த நாள் அதில் பக்கத்தில் இது என்ன சொல்லுங்களேன், தேவியாபட்டினம் சரிங்களா, அப்புறம் அல்லவா திருவண்ணாமலை, போளூர் இப்படியாக, திருக்கோவிலூர், பண்டுட்டி இப்படியா, இப்படியாக புலந்தோறும் சென்று போய் புலமையால் வென்று வென்று மலர்ந்ததன் பொருளை நீத்த வளங்கடு நாட்டில் வந்து நிலந்தரு திருவினாண்ட நிறைநிதி செழியின் செங்கோல் நலந்தரு மதுரை நோக்கி நண்ணுவார். எல்லாம் அப்படி எல்லாம் போய் சென்று விட்டு அந்த புலமை நிலத்தினாலே எல்லாரையும் வெற்றி கொண்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு வர்றாங்களாம் ஒரு நாள். இல்ல அப்படி மதுரை வருகின்ற பொழுது இதோ அண்மையில் மதுரை நகராட்சி எல்லை தங்களை வரவேற்கிறது, வணக்கம் நன்றி அந்த இடத்துக்கு வர்றாங்க. மதுரை நகராட்சி தானே, மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது, வருக வருக வணக்கம் என்று போட்டு அந்த இடம் வந்தவொடனே பற்பல கலைமான் தேற்றி பணுவலின் பயனாய் நின்ற அற்புத மூர்த்தி எந்தை ஆளவாய் அடிகள். இந்த 48 பேரை வரும்போது பெருமான் பார்த்தாராம். அவர் இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழில் தித்தகர். ஆதலால் அவர் ஒரு புலவராக வந்து எங்கே இந்த மாநகராட்சி வருக வருகன்னு சொல்றதுல அந்த இடத்துக்கு வந்தார். வந்து ஆரவாய் அடிகளங்கோர் கற்பமை கேள்வி சார்ந்த கல்வியின் செல்வராகி சொற்பதம் கடந்த பாதம் இருநிலம் தோய வந்தார். உடனே ஒருத்தன் கேட்டான், ஐயா சொக்கநாதரா வந்தார்னார். அநேகமா வேன்ல வந்திருக்கணும், சத்தம் கூட கேக்குது அப்படின்னார். மக்கு இருநிலம் தோய வந்தார், காலில் நடந்து வந்தார்ப்பா, நடந்து வந்தார் மதுரைக்கு மாநகராட்சி. அந்த வரவேற்புக்கு எவ்வளவு தூரம்? அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமா பிளஸ் வைப்பாங்க, வேணான்ட்டு. எனவே வந்தான அள்ளி அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் ஆரை நீவர் எவ்விடை நின்றும் போதுகின்றனர் என்ன அன்னார் வெவ்விடை அணையே நாங்கள் விஞ்சையர் அணிந்தோர் பாவம் வவ்விடு பொருளை நாட்டில் வருகின்ற மின்னலோடும். வந்தவனே இவர் என்ன பண்ணார்னா, நீங்க அவங்க எல்லாம் வணக்கம் செய்வாங்க, நம்ம பெருமான் வணக்கம் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய மாட்டாருங்கிறது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? சேர்ந்தறியா கையாணி, அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லை, இப்படி சேர்ந்திருக்குது, இப்படி சேர்ந்திருக்குது. நெடுவழி வாழ்க்கை, இப்படி சேர்ந்ததே இல்லை. சேர்ந்தறியா கையாணி எங்க இருக்கிறான்? எங்கும் தெரிந்தானி திருவாசகம். அதனால அப்படி அந்த 48 புலவர்கள் வணங்கினாங்க. இவர் என்னன்னு கேட்டா அப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன சொன்ன, இந்த மாதிரியா நாங்க ஒரு சாபத்தினாலே 48 புலவர் இருந்தோம், எல்லாரும் உங்களுடைய அருளால் நாங்க படிச்சோம், படிச்சிருந்து இப்ப புலவராக இருக்கிறோம், எல்லாம் மதுரையில வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க.
5: அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை புலவரோட தானும் வந்தாராம். எங்க வரவேற்பு கொடுத்த மாதிரி இது இல்லை, வரவேற்பன்று வரவேற்பு கொடுத்த மாதிரி அல்லவா. நீளம் தோய வந்தார், வந்தவர் இப்படிலாம் கேட்டு எல்லோருமாக இப்பொழுது உள்ளே சென்றார்லாம். சென்று அங்கே அங்கே என்ன செய்தார், விம்மிதமடைந்து சான்றோர் விண்ணில் விமானமேய செம்மலை வேறு வேறு செய்யுளால் பரவி ஏற்றி கைமலை உரியனார்தம் கால் தொழுது இறைஞ்சி மீண்டு கொய்மலர்வாகி செவ்வேல் செழி என குறுகி கண்டார். அவ்வவரும் ஒவ்வொரு செய்யுள்ள வைத்து பாடினார்லாம். யார, சொக்கநாதர. அப்ப 48 பாட்டு பாடி இருக்கணும், ஒரு பாட்டு கூட கிடைக்கல. 48 ஒவ்வொரு செய்யுளால் நம்ம சரி, இது போல ஒரு ஊருக்கு சென்று ஒரு பதியத்து சென்று ஒவ்வொரு செய்யுள் மட்டுமே பாடிய இன்னொரு அடியவர் யார் பெரிய புராணத்துல, ஐயடிகள் காடவர் ஹூன். அவர் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பதிய பாட்டு தான் பண்ண, பதியம் பாடல ஒரு பாட்டு, அதுல 24 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. இங்க என்னென்ன நமக்கு வந்து பாவமோ அவ்வளவும் நமக்கு கிடைச்சிருக்கும். இல்லைன்னா அவர் 24 தளம் தான் போனாரா. அருமையான பாட்டு, ஒரு பல்லவ மன்னரா இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய பதவியை, இது என்னத்துக்குறா வீணா அப்படின்ட்டு ஒவ்வொரு திருப்பதியா சென்று தலையாத்திர சென்றவர் அவர் அந்த ஐயர்களுக்காரவருக்கும். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பாட்டு தான் ஐயா, நல்ல அருமையான பாட்டுலாம். என்னென்ன அருமையான வச்சு பாடுவீங்க, ஐயாறு வாயாறு பாயா முன் நெஞ்சே ஐயாறு வாயால் அழை பின்னிருந்தடி திருவையத்துல போனபோது ஐயாறு தோன்றா முன் நெஞ்சே ஐயாறு வாயால் அழை. அது என்ன ரெண்டு ஐயாறு, முதல் மூன்றாவது ஐயாருன்னா ஐயின்னா கோழை, வாயினா தெரியுது. இந்த கோழை வெளியே வெளியே தள்ளும் போது எப்போ, அது எப்போங்கிறது யார் சொன்னா, புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேல் உந்தி ஞானசம்பந்த தேவாரம். அந்த இறக்கும் போது மேமூச்சு கிமூச்சு வாங்கி அந்த கோழை எல்லாம் வந்து வாய் வழியா வரும் சிவா. அதுக்கு முன்ன பெருமானே அஞ்சேல் என்று அழுத்திப்பான்னு திருவியாத்துல தேவாரத்துல கேட்டு, அந்த திருவியார் தேவாரம் தான். இங்க ஐயாறு வாயாறு பாயாமல் இந்த கோடையெல்லாம் இந்த வாய் வழியாக வந்து சரி தந்தி கொடு சீரியஸ் இல்லடா டெட்னே கொடுத்துடுறேன். அந்த மாதிரி ஐயாறு வாயாறு பாயா முன்ன நெஞ்சே ஐயாறு வாயால் அழை திருவியாத்த நன்னுடா என்று பாரு. ஒரு பெரிய பல்லவ பெருமன்னன் மகேந்திரவர்மன் கூட பாடலை, முன்னால தவறு செய்து பின்னால காலெல்லாம் விழுந்து குணபரிச்சிடம் கோவில்லாம் கட்டினான். ஆனா பாடியது இந்த ஐயடிகள் காடவர்கள் அருமையான 24 என்பா கிடைச்சது. எனவே இப்படியாக 48 பேர் 48 செய்யுள் பாடி இருக்கிறாங்க, செய்தும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. போய் நேராக பாண்டியனை போய் பார்த்தரலாம். பார்த்த உடனே பெருமகிழ்ச்சி அவருக்கு, என்னன்னு கேட்டா இப்படிப்பட்ட புலவர்களை எல்லாம் ரொம்ப அருமையா ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அது மாதிரி உங்களை எல்லாம் சேர்ந்திருப்பது, அதனால இந்த 48 புலவர்களும் எங்க இருக்க போக வேண்டாம், இனி எங்களுடைய அவைக்கலப்பலத்தில இருந்து அனுசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்தனியங்கள்லாதவர் அவங்களுக்கு இல்லை. ஆனா அவர் வேண்டுகோளுக்கணுங்க 48 பேர் சொல்லிட்டாங்க. ஏன், பெருமானும் 49வது பேரா இருக்கணுமே, அதனால 48 பேர். இவர் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்து தங்கினாரலாம். திறமலி ஒழுக்கம் சீரியர் போலும், ஆமா சரி இதானா அதுவான்னு பாக்குறேன். ஆமா செய்தபடுதே, திங்களங்கன்னி வேந்த செக்கரம் சடிலநாதன் மங்களம் பெருகு கோயில் வட குட புலத்தின் மாடோர். நல்லா தெரியுங்களா, வட குட புலம்னர், வட தெரியும் குடன மேற்கு, வடமேற்கு மூலையில வடமேற்கு மூலையில் தங்கினார். இதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க கோயில்ல. அது ஏன் இப்படி வந்து வளம் வந்து இப்படி வந்து இந்த மூலையில அந்த மேல அந்த கோயில் இருக்குன்னா இந்த வரி அதை வச்சு வாழ்க வாழ்க. அப்படி இருக்கிற நூல் இருக்கிறத கொஞ்சம் குறிக்கோளா பின்பற்றி செய்தார்களே அது வரைக்கும் நல்லது. அதனால அதனால இனி மதுரை சொக்கவாயை போகும்போது நிச்சயமா அப்படி வளம் வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு 4 படிதான் அப்படி ஏறி நின்று அந்த பெருமானின் நடுவிலேயே திருமேனி கொண்டு சுற்றி 48 புலவர்கள், சங்ககால புலவர்கள் அல்லவா, கவிழரும் பர்ணரும் அல்ல நக்கீரருமாக இருந்த பெரும்புலவர்கள் அல்லவா, அந்த புலவருடைய திருமேனியும் சொக்கநாத திருமேனியும் கண்டு வழிபாடு செய்யும்படியா கேட்டுக்கொள்கிறேன். வடகூட புலத்தில் மாடோர் தங்க மண்டபம் உண்டாக்கி, ஒரு அருமையா தங்குவதை தகமைசால் சிறப்பு நல்கி அங்கமர்ந்து இருத்திரன்ன இருத்தினார் அறிஞர் தம்மை. புலவர்கள் எல்லாம் ஒன்றும் உணவுக்கு மற்றதெல்லாம் கவலை வேண்டியதில்லை, அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறோம், அருமையான ஆட்களை கொண்டு அருமையா சமையல் செய்யறோம், நீங்க காலையில எழுந்த தங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அருமையாக சிற்றுண்டு இருந்தலாம், நண்பர்கள் உண்டினாலும் சுவைத்திலாறு விவத்தினு அருமையா சாப்பிடலாம், மாலையில ஏதேனும் உங்களுக்கு இளநீர் போன்றவை, காஃபியெல்லாம் கிடையாது அந்த காலத்துல, அதனால சொல்றேன், இளநீர் போன்றவை எது வேண்டாலும் விரும்பலாம், 7 மணிக்கோ 9 மணிக்கோ பெருமான் அர்த்தஜாம வழிபாடு செய்துட்டு தான் சாப்பிடுறதுன்னு ஒரு நீதி வைத்திருந்தால் 9:30 போல அங்கே தயாராக இருக்கும், ஒரு குறையும் இராது என்று சொன்ன அவங்களும் பாண்டியனும் சொக்கநாதர் இருக்கும்போது என்ன குறையும் இளையம் ஏலோரியம் பாவாய், புலவரில் புலவரா பாடிட்டாங்க, என்ன குறையும் இளையம் ஏலோரியம் பாவாய், பெருமானும் பாண்டியனும் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, அப்படியாக சொல்லி தங்கினாரலாம். வன் தமிழ்நாவினார்க்கு மன்னவன் வரிசை நல்க கண்டுளம் புழுங்கி, இங்கதான் எங்க போனாலும் அங்க ஒண்ணும், ஏற்கனவே சில புலவர் அங்க மதுரையில் இருக்காங்க, இந்த மாதிரி வந்த 48 பேரை கண்டு அவருக்கு வரிசையும் சிறப்பும் கொடுத்து நீ இப்படி தங்குங்க எங்கேயும் போதேன்னு சொன்னவொடனே அந்த உள்ளூர்ல இருக்கிற புலவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பாவி, என்ன பாவி, திருவள்ளுவர் பாவின்னு சொன்னது ரெண்டு தான், பண்பை தான் சொன்னார்னு சொல்லியிருக்கேன், இதில் வச்சா கூட அதிகமாக சிலதெல்லாம் ரிப்பீட் ஆகும், என்ன அப்பப்போ சொன்னது, அதனால பின்னால் அதெல்லாம் எடுக்கணும், எடுத்தீங்கன்னா சரி, இல்லைன்னா நான் இப்போ சொல்லும் போது என்ன போனமா சொன்ன இந்த மாதம் சொன்ன நடுப்பு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த கோர்வைன்னு வருகின்ற கூட அதெல்லாம் அப்படி மெதுவாக எடுத்துடணும். வழுவலை கால வகை நான் அப்படி, அதனால அப்படி ரெண்டு இடம் இல்லைங்களா, என்னது இது மாதிரி இருக்கு, என்ன சொன்ன, ரெண்டு ரெண்டு பாவி, அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீவுடி வைத்து விடும், அடுத்தவங்க வெள்ளையும் ஜல்லையுமா போகும்போது அல்லது ஏதேனும் ஒரு முன்னேற்றம் காண்ட போது இவனுக்கு பக்கு பக்கு பக்குன்னு வருதுன்னா அந்த பாவிடா, அதுதான்டா அழுக்கார் பாவிங்க, இன்னொரு பாவி அதை மட்டும் ஒத்துக்கிறானு, இப்ப இன்மை என ஒரு பாவி, வறுமை என்பது ஒரு பாவி, திருவள்ளுவர் திருவாயால் இரண்டிடங்களில் மக்களை சொல்லாமல் பண்பாட்டை தான் சொன்னார், தீய பண்பை சொன்னார், மக்களை பாவின்னு திட்டவே இல்லை, கேச்சே அந்த சொல்ல கொண்டு திட்டப்படாது, திட்டு தெரியாது மனுஷனுக்கு, திட்டவே தெரியாது, ரொம்ப போச்சுன்னா கூட கூடா ஒழுக்கம் பாடுகிறார் துறவிக்கு, மனுமதி நெஞ்சில் துறவார் துறவு துறவுங்கிறது இதில் இருக்குனியா, துறவார் அதில் இல்லைங்க, துறந்தார் போல் வஞ்சித்து வாழும், ஆமாங்க பண்கனாரில் அவ்வளவுதான் அவரால் முடிஞ்சது, பண்கன அது வேற ஒன்றும் சொல்லுது, திட்டு தெரியாது, திட்டும் சமயத்தில் அவீனும் வாழினும் என்ன இருந்தன்னா சிவசிவ அப்படியும் மக்களே போல்வர் கைவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது, மனுஷனுக்கு வரும் கோபம் இருந்தாலும் ஒரு நிதானமான கோபமாக இருக்குது, அந்த பாவியை சொல்லி திட்டினார் கம்பர், எப்ப விடிய காலம் 3:30 3:45 நின் மகன் ஆழ்வான் நீ இனிதாழ்வாய் நிலமெல்லாம் உண்மயம் ஆளுதி தந்தேன் உரை குன்றேன், என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் நாடிரவாமே நயவென்றான், மகனா பாவி இனி என்பல உன் கழுத்தின் நான் உன்மகனுக்கு காப்பு நானாம் என்றார், மன்னேயாவான் வரும பரதனையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் உரிமைக்கு ஆகான் என்றான், வணக்கம் அப்படின்ட்டு ஆகும். இப்படியாக அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அழுக்காரன ஒரு பாய் வந்துட்டு வந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்த புலவர்களுக்கெல்லாம் நான் வடமேற்கில் வந்த ஒரு கட்டடமா காலட்டிப்பனா மத்தியான சாப்பாடா சாயந்தரம் இளநீரா ராத்திரி சாப்பாடா அடாடாடா அப்படின்றது, அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த உள்ளூர் புலவர்கள்லாம் என்னென்ன தினமும் இந்த 48 பேர்ட்டு வந்து உங்களுக்கு திருக்கோவியார் தெரியுமா 35 பாட்டுன்னு 25 பாட்டுன்னு மறுநாள் காலில் இறையனார் கலவையில் 10 பக்கத்தில் ஒரு ஓமை இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்க. பிடிச்சி ஆலோசனை. அந்த புலவரெல்லாம் பார்த்தாங்க, 48 பேரும் வந்து ரொம்ப கடினப்பட்டாங்க. இப்படி தினமும் போட்டு எங்களை அறுக்கிறான், இங்கே இருக்கிற உள்ளூர் புலவரெல்லாம் அப்படின்னு. சரி, எல்லாம் போய் நம்ம ஆண்டவங்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவங்கிட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே, அப்படியா புலமை காழ்ப்பு என்ன பண்ணுறது, சரி நான் ஒரு 2 ஜான், இப்படி 1 ஜான், இதில் 2 ஜான் இருக்கிற ஒரு பலகை தர்றேன், அந்த பலகையில் போய் வச்சுங்க, அதுதான் அளவு கருவி உங்களுக்கு. தக்க புலவராக இருந்ததுன்னா உட்கார வைக்க அந்த பலகை, இல்லைன்னா அப்படின்னாரு. சுவாமி சுக்கநாதா நீங்க அப்படி தரணும் அப்படின்னா, அருமையா, ரொம்ப பெரும் பலகை இல்லாம ரொம்ப சின்னது, 2 சான் இப்படி, இதுல 1 சான் அப்படி உட்காரலாம். ஆனால் நல்ல தக்க புலவர்களா இருந்தால் இதுல 1,000,000 பேர் உட்காரத்து கூட அப்படியே அகன்று கொடுக்கும். இல்ல அதுக்கு ஏற்பதான் இந்த இடம் இருக்கும். இந்த பலகை வந்துட்டுனா யூனிவர்சிட்டியே வேண்டியதில்லை. இப்போ உட்காரா 3 இயர்ஸா 2 இயர்ஸ்க்கு வச்சாடா உட்காருதுல அப்படின்னாரு. தள்ளி விட்டுட்டு தான் போற. பரிசு வேணாம், இது வேணாம், அங்க திருத்தது, பரிசுக்கு பணம் கொடு, அது கொடு, நிறைய கொடு, கொஞ்சமா கொடு, திருத்த மாட்டேன், சைக் பண்றது எல்லாம் போடும். இந்த பலகையை வந்துட்டுதான் தேவையில்லாம. எந்த டிகிரிக்கு இந்த பலகை வந்துருதுன்னா, உட்காரா 1 செகண்ட்ல இது வச்சு ஏதாவது 6 நாள் 5 நாள் தேர்வுக்கு பணம் கட்டுறது, கூட்டி விட்டான் குறைச்சி விட்டான், என்னென்ன போராட்டம் பண்ணாலும் பாருங்க. இந்த மாதிரி பலகை தந்தா தேவையில்லாம். ஆனா ஆண்டவன் தருகிற பலகளை உட்கார்றதுக்கு அருகதை இருக்காங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. நமக்கு இங்க தகுதி இருக்குதா, இல்லை. அதனால அப்படி ஒரு பலகை தந்தாராம். சதுரமாய் அளவிரண்டு சானது இப்பலகை, மதி எனும் வாலிதாகும் மந்திரவலியதாகும், முதிய நும் போல்வார்க்கு எல்லாம் முழம் வளர்ந்து இருக்கை நல்கும். உங்க மாதிரி புலவர் தக்கவரா இருந்தாங்கன்னாப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முழம், அதுக்கு மேல இடம் தர ரொம்ப அளவா தருமா. ஆமாமாமா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவு போல தோன்றாக்கிடும் திருவள்ளுவர். அதனால அந்த ஒரு மடம் தான். இன்னொருத்தர் வந்து உட்காரும் போது தக்கவரா இருந்தா ஒரு மடம் அப்படி நீட்டிட்டே போகும். அதனால இது நமக்கு அளவு கோலாம் இருக்கும் என்று எம்பி இருந்தார். அவ்வளவுதான். இது வந்தவன்னா அவன் அப்படியே வெற்றிகரமான வாபஸ் ஆகலாம். ஏன்னா அவனுக்கு தெரியுமில்ல, நான் தனக்கன்பின்மை யானும் தானும் அறிவோம் என்றாரே, அது மாதிரி போடும். எனவே இருங்கலை வல்லோர் எல்லாம் இம்முறை ஏறி ஏறி ஒருங்கிணிந்திருந்தார். இந்த 48 புலவர்கள் ஏறி உட்கார்ந்து 48 முழம் நீளம் அந்த பலகாய்க்கு உட்கார்ந்தான். ஒத்து இடம் கொடுத்து நாதன் தகுந்த அகலம் காட்டி தோன்று நூல் போன்றாண்டே. உடனே கேட்டாங்க, எஸ் சார், 2 சான் பலகை இது போய் இத்தனை புலவருக்கும் ஒவ்வொரு முறை நீண்டு கொடுக்குமா? நான் ஆராய்ச்சி பண்றேன் சங்க பலகைன்னு, அதனால கேட்கறேன். வாடா திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? என்னங்க 1 3/4 குறள் தானே? ஆமா, அதுக்கு 10 உரை இருந்து இன்னும் மேல உரை வரங்குது. அதுல ஒவ்வொரு குறளுக்குமே தரமான உரை 4-5 உரை இருக்கு தெரியுமா? திருவள்ளுவர் மாலை ஆசிரியர் அங்கிருந்து வந்த அராரா திருக்குறளை பற்றி பேசிருக்க போல இருக்குது. இது வரைக்கும் சொன்னவன் சொன்ன உரை இல்லைங்க. உள்ளுணர் உள்ளும் பொருள் எல்லாம் உண்டன்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டு. அப்ப 1 3/4 வரியில அவ்வளவு நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க பொருள் தருது பத்தியாடா. ஆமா, அது போலதான் இந்த பலகை 1 சான் பலகை புலமை இருக்க இருக்க இருக்க இருக்க ஒரு முழம் போச்சு போறாங்க. இப்படி ஒரு ஓமை காட்டினார். ஓமை காட்டினார் திருக்குறளை காட்டல, நான் காட்டிட்டேன். ஏன்னா இருக்கிறதுல நூல்ல சின்னதா தானே பாட்டுல. இப்படியாக இருந்தாராம். இருந்து பல்லரும் செய்த பணுவலும் ஆண்பொருள் மலரும் செல்லமும் சொல்லின் வளமையும் குலவும் செய்யுட் குறிப்பு முத்தொண்டியே தலைமயங்கி கிடந்த தன்மையால் அவரவர்கள் என்ன பண்ணாங்க கேட்டா, ஒரு 20 நாள் அப்படி தங்கறதுக்குள்ள அவரவரும் தான் தான் தோண்டிய போது செய்யுள் எழுதினாங்களாம். அவ்வளவு செய்யலாம். செஞ்சு போச்சுன்னா இவர் செய்யுள் காத்துல பிறந்து அங்க போய் அந்த செய்யுள் காத்துல வந்து யார் செய்யுள் யார் இதுன்னு எழுதல, கீழே அடியில் எழுதினேன். அதனால இவங்களுக்கு கச்சி பிடிச்ச, ஐயா ஏன் செய்யுள் மாதிரி இருக்க, இல்லைங்க இது நான் பாடினது, என்னது இது உங்க இல்லையே அப்படின்னாரு. இவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கோம், யார் செய்யுள்னு யார்கிட்ட போறது? செய்யுளை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட போகணும், கடன் தெரிஞ்சவங்கிட்ட. சொக்கநாதிட்ட போனோடனே அவர் ஒரு புலவரா வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டார். எடுத்து பார்த்தவனே புண்ணியவானுக்கு தெரியுது, அதனால வந்து என உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். எல்லா உயிர்களும் நிற்கின்ற பரம்பொருள் ஆதலினாலே சொல்ல முடிஞ்சது. நாமெல்லாம் சொல்ல முடியுமா, உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் நிற்கின்ற தரமாக. அதனால கபிலர் இங்க வாரம், நக்கீரர் நீ எடுத்துக்கும், இது பர்ணர் நீர் வாரம், நீராடி அறிவுடை நம்பி இனி வாரம் அப்படி கொடுத்து ஒரு செகண்ட்ல. இப்படி இருக்கிற பெருமான் எங்களோடவே எப்பவும் இப்படி இருந்தா தேவலாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஒரு 49வது புலவராகவும் இருந்து தன்னுடன் எப்பொழுதும் 48 புலவர்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஆதலால் அந்த ஓப்ப தலை கூடுதலும் உள்ள பெறுதலும் ஆகிய தொல்லை செய்து கொண்டு நீரூடி வாழ்ந்தார்கள். இதுதான் சங்க பலகை என்று சொல்லி அன்பரவர்களுக்கு வணக்கம் கூறி நிறைவேற்ற
6: பெருமான் பாடுகின்றார். இங்கே சிவனே முருகன், முருகனே சிவன், இதை நம்ம முதலே பார்த்தோம்.

பெரிய பாடல். சரண சிவகாமி இரண குலகாரி தரு முருகநாம பெருமாள் காடு என்று சொல்லும்படியாக இயல் புலியூர் வாழ்பொற் பெருமாளே என்று புலியூரிலே ஆனந்த நடராஜனாக எந்த எம்பெருமானம் அமர்ந்திருக்கின்றானோ, அமர்ந்திருக்கவில்லை நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றானோ, அப்பேற்பட்ட கனக சபையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடுவார். எப்போகும் பொழுது அவசர அவசரமா பார்க்கிறோம். அங்கே சிதம்பரம் ஆனந்தமான க்ஷேத்திரம்,

இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயிர் கோபுரம் யார் தில்லை கோபுரத்தை பார்க்க வேண்டுமா? எத்தனை அடியவர்கள் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். கனக சபை இல்லையா, எத்தனை மகாராஜாக்கள், எத்தனை ஆதிசங்கரர் முதல் கொண்டு எத்தனை பேர் இங்கே வழிபட்டு இருக்கிறார்கள். மிக அருமையான க்ஷேத்திரம். தயவு செய்து போனால் அவசரப்படாமல் பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். அங்கே நடராஜ பெருமானை இப்பொழுது அருகிலே இருந்து பார்க்க முடியும், பக்கத்துல போய் பகவானே அந்த பஞ்சாட்சரப்படிக்கு கீழே இருந்து பார்க்க முடியும். மிக அழகான இந்த ஆங்கிலத்துல சப்பி சீக்ஸ் அப்படி குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அவருடைய கண்ண கதுப்பு என்ன, அம்பிகை அவதான் நிஜமாவே ஒரு பரிபூர்ணமான ஒரு யௌவன யுவதி. இப்பதான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாள்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ, அந்த புது மணப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த கம்பீரம், ஒரு பெருமிதம். அதுவும் யாரு, உலகத்துக்கே நாயகனாக இருக்கப்பட்ட அவனை மனம் செய்து கொண்டிருக்கிறாள் இல்லையா. அந்த ஆனா கொஞ்சம் தலை கீழே தாழ்ந்திருக்க முடியும், கீழே அவனுடைய பாதத்தை பார்ப்பதை போலவே குஞ்சித பாதமாக எடுத்த பொற்பாதமாக இருக்கின்றான. எத்தனை அடியவர்கள், எத்தனை அடியவர்கள் இங்கே குறித்த உருவமும், கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும், பனித்த சடையும், பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும், இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த விரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இந்த பாடல் தெரியாதவர்கள் யார் இருக்க முடியும்? குனித்த உருவமும், கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும், இப்ப பார்த்து அப்படியே சிரிச்சிருக்க மாதிரி இருக்கும். திருநாவுக்கரசர் போனாராம், அவர் பாடுகின்றார் அங்கே, வந்தியா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிற மாதிரி இறைவன்தன் திருக்குறிப்பே என்று சொல்லும்படியாக அவர் அமர்ந்து கொண்டு அந்த ஆடிக்கொண்டிருக்கின்றானா எம்பெருமான். பார்க்க ஆயிரம் கண் வேணும் நிஜமாவே. இதெல்லாம் மனித எத்தனத்திலே நடக்கக்கூடியதில்லை. அந்த எம்பெருமானை பார்க்க, அவன் அருகிலே இடப்புறத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை பார்க்க, அது ரத்ன அங்கியும் ரத்ன அபய ஹஸ்தமுமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானை, செஞ்சடை வீசி ஆடக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்க காண கண் கோடி வேண்டும் நிஜமாகவே. காண கண் கோடி வேண்டும், காபாலி என்பவனை காண கண் கோடி வேண்டும். மதுரமணியை ஏற்பாடுவாரா? நம்ம பாடுறதுல மதுரமணியை ஏற்பாடுனா கேட்கணும். அப்படி பாடும் பொழுது மாணிக்கம் வைரம் என்று சொல்லும்படியாக இழைத்த ஆபரணங்களோடு இருக்கிறானே அவனை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சாயங்காலம் மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த ஸ்பட்டிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, அன்னாபிஷேகத்திலிருந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி செய்யக்கூடிய பூஜை இருக்கிறது. அடேயப்பா என்ன அற்புதமான க்ஷேத்திரம் அது, எத்தனை திருவிளையாடல்கள் நடந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த தில்லைவாழ் அந்தனர்களாகவே இருந்து தானே அவர்களாக இருக்கின்றானே முதல் அவர்தானே. எம்பெருமானுடைய 63 நாயன்மார்கள் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த தில்லை 3000 அவர்கள்தான். அவர்கள்தான் இருக்கிறார்கள், முதல்ல எடுத்தவுடனே அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்களாலே பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக எம்பெருமான் பதஞ்சலி பாம்பும் புலியுமை பாடுபட்டு தேடி பார்க்க முடியாதது பாடுவார்களே. பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாக்ரவாதர்கள் ரெண்டு பேராலையும் தேடி தேடி பார்க்க முடியாத க்ஷேத்திரமா? அது மட்டும் இல்லை, இது ஏன் வந்தார்கள்? அங்கே ஆனந்த நடனத்தை நினைத்து நினைத்து ஆனந்த பரவசனாகி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தானா மகாவிஷ்ணு. தன்னுடைய சயனத்திலே, ஆதிசேஷ சயனத்திலே, இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தத்திலே அவருடைய உடல் பருத்து கனம் அதிகமானதான். ஆதிசேஷன் நடுங்கினார், என்ன கனம் அதிகமாகிறதே, என்னாலே தாங்க முடியவில்லையே என்று கேட்ட பொழுது காரணம் சொல்லுகிறார், வேறொன்றும் கிடையாது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்தேன் என்னுடைய எடை கூடியதுன்னு. இப்ப அவருக்கே எடை கூடணும்னா யோசித்து பாருங்கள், நமக்கு எடை கூடுவத அங்கே போய் நின்று இருக்கும் பொழுது நம்முடைய எடை குறையும். ஏன் இவ்வளவு காலம் பண்ணின பாவம் அகங்காரம் எல்லாம் நம்ம மேல முட்டை கட்டி வைத்திருக்கிறதே அந்த எடை குறையும். அவருக்கு எடை கூடியது, நமக்கெல்லாம் எடை குறையணும். அந்த பாவ மூட்டை குறையணும்னு சொன்னா தூக்கிய திருவடி துணையன வந்தேன் நம்பி வந்தேன் என்று சிவபெருமானை சிதம்பரத்துல போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். பார்க்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் அது மட்டும் இல்ல, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஆகாச க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. அப்படி எம்பெருமான் அங்கே பார்த்தாராம், சிதம்பர நாதனை பார்த்து சேவித்துக் கொண்டு, அப்படி மாயூரம் என்று சொல்லக்கூடிய மாயூரநாதரையும் சேவித்துக் கொண்டு செல்லுகின்றாராம். மாயூரநாதரை சேவிக்கிறார். அங்கிருந்து செல்லும் பொழுது மண்ணியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலே சாயந்தரம் ஆனது. சூரியனானவன் இப்பொழுது கடலுக்கு சென்று முழுகப் போகிறான், இரவு வரப்போகிறது. இப்படி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னார்,
இந்த அதான் முதல்லயே பார்த்தோமே, கச்சியப்பருக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எதை பார்த்தாலும் சிவனுடைய நினப்பு இருக்கும். நமக்கு சிவனை பார்த்தாலுமே அவன் நினைப்பு வரமாட்டேங்கிறது, அவருக்கு யார நினைச்சாலும் சிவன் நினைப்பு வருகிறது. இங்கே இரவாக எப்படி இருக்கிறது, இந்த இரவிலே சிவந்த வானம், அங்கே நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின, சிறிய பிறை அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தவுடன் அவர் பாடுகிறார் கச்சியப்பர், மிக்க தாருக வனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேர் இருள். அப்படி சந்தியா காலத்துல சிவந்த நிறத்தோடு இருள் கவிந்து கொண்டு வருகிறதாம், அந்த தாருகா வனம் போலே இருக்கின்றது இந்த இருள், வரக்கூடிய ஆகாசத்துல வரக்கூடிய இருள். மாதர் ஒத்தன உடு தோற்றம், இறைவனை பார்த்து பிக்ஷாடனமூர்த்தியாக வந்த அந்த எம்பெருமானை

கபாலத்தை எப்படி ஏந்தி இருக்கிறானோ சிவபெருமான் அந்த பிரம்ம கபாலம் போலவே இருந்தது இளம்பிறை என்று சொல்லுகின்றார். அங்கே திருச்சேங்கலூர் என்று சொல்லும்படியாக ஒரு சின்ன நகரத்தை தேவதச்சனானவன் அமைத்துக் கொடுத்தானாம். இங்கே தங்க வேண்டும் என்று விரும்பினார் முருகப்பெருமான். அதுக்கு குமாரபுரம் என்று சொல்லும்படியாக சே என்று சொன்னால் பிள்ளைன்னு அர்த்தம். சேங்கலூர்னா முருகப்பெருமானா குமாரபுரம் என்பது தமிழிலே. இதை சேங்கலூர் என்று இப்ப எல்லா பேரையும் கெடுக்கிறோமே, எல்லார் பேரையும் கெடுக்கிறோம். இறைவனுடைய பெயரையும் சேர்ந்தே கொடுப்போம், இவருடைய பெயரையும் கெடுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கஷேத்திரங்களினுடைய பெயரையும் கெடுக்கிறோம், சேங்கலூர்னு சொல்லுகிறோம். அது குமாரபுரம் சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய மண்ணியாற்றங்கரையிலே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் அமைத்து அங்கே தங்குகிறாராம். முருகப்பெருமான் தங்கி இருக்கின்றார். தங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு சின்ன கதை ஏன் சொல்லுகிறார்னு யோசித்து பாருங்கள். எல்லாரும் அங்கே தங்குகிறார்கள். அப்போ சீர்காழியிலே இருக்கப்பட்ட ஒரு வன தேவதை இந்திரனை வந்து சந்திக்கிறது. சந்திக்கக்கூடிய சமயத்துல காஷாபுரம்னு சீர்காழியை இங்கே ஸ்காந்தமானது சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய அங்கே வனதேவதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்துதான். இவன் இந்திராணி இந்த சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே வேணவனம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே மூங்கில் உருவத்திலே இந்திரன் இந்திராணி எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அங்கே இருக்கக்கூடிய வனதேவதையினிடத்திலே கொடுத்து வைத்திருந்தான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதை பத்தி பலவிதமான சரித்திரங்கள் இந்த கந்தபுராணத்திலேயே வரும். இப்போ அந்த வனதேவதையானவள் இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்கின்றது. முருகனுடைய அருகிலே இருந்தாலும் கூட இவன் அங்கே அன்றைக்கு இரவு காம பரவசன் ஆனான் என்று ஸ்காந்தமும் கந்தபுராணம் ரெண்டுமே சொல்லும். அந்த பிரிந்த இந்திராணியை நினைத்து ரொம்ப காலமாச்சு இந்திராணியோடு சேர்ந்து இருக்க முடியவில்லை. இவன் அவளை பிரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்திரன். அவளை நினைத்தால் ஆகா என்னுடைய தன்னுடைய மனைவியை நினைத்து காம விகாரத்துக்கு உட்படுகின்றான் இந்திரன். இரவு முழுவதும் அந்த காமத்திற்கு வசப்பட்டவனாக துன்புற்று கொண்டிருக்கிறான். இதை விட காமத்தை விட கொடுமையான விஷயம் கிடையாது என்று கச்சியப்பர் பாடுவார். தீமை உள்ளன யாவையும் தந்திடும். உலகத்துல எதுதான் டு தி கோர் என்று சொல்லும்படியாக தீமை இதுதான் இருக்கிறதே உருப்படி இல்லாத விஷயம்னு சொன்னா எந்த எந்த தீமைகள் உண்டோ அதெல்லாம் கொடுக்கும். சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், பெயரையும் கெடுக்கும் செல்வத்தையும் கெடுக்கும். நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும். மோட்சம் போக விடாம பாபமான நரகத்திற்கு பாவம் செய்ய வைத்த நரகத்திற்கு அனுப்பும். இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில், அப்படிப்பட்ட நரகத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய இதை விட ஒரு பகைவை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார் கச்சியப்பர். இந்த இடத்துல காமம் எல்லா விதமான தீங்குகளையும் தருகிறது என்று இங்க கச்சியப்பர் சொல்லுவார். அந்த காமத்திற்கு ஆட்பட்டவர்கள் என்றைக்குமே மேலே செல்ல முடியாது, மோட்சம் அடைய முடியாது, அவர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே சொல்லுவார். இந்திரன் வசப்பட்டான். சரி, இப்படி காமமானது தீவினை உய்த்திடும், அதை எப்படி தடுப்பது? எல்லாரும் அதுவும் அருணகிரிநாதர் வந்து இதற்காக பல பாடல்கள் வந்து சொல்லும் பொழுது இதைத்தான் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இது இதுதான் என்னை தடுக்கின்றது தடுக்கின்றது என்று சொல்லும்படியாக இந்த காமமானதை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலை

இதே போல பல இடங்களில் இதை சொல்லுவார். வெற்றி ஜெய புற்றகளை விற்குதை வளைத்து மதன் விட்டகளை பட்ட விசையாலே வெட்ட வெளி இத்தெருவில் வட்டபடையில் கனல் விரித்தொழி பரப்பும் அதியாலே பற்றி வசை கற்ற பல தத்தையர் தமக்கும் இசைப்பட்டதிகீரைக்கும் அழியாதே பத்திகை.

என்னை அழிய விடாமல் நீ மயில் மீது வந்து என்னை காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எத்தனையோ பாடல். அவருடைய திருப்புகளை நான்காக எடுத்துக்கொண்டால் எது அதிகம் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதர் மயக்குகளிலே இருந்து காமத்திலே இருந்து என்னை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட காமத்தை இங்கே காந்தமும் கந்தபுராணமும் சொல்லுகின்றது. இந்திரன் அதற்கு வயப்பட்டான். மறுநாள் காலை வரும் பொழுது புனுகு கோராஜனை செவ்வாது எல்லாம் தடவி கொண்டு, பல பேர் எதுக்கு சென்ட் போட்டுக்கிறாங்கன்னா குளிக்காம இருக்கிறது வேலை, மெயினியில இருந்து வரக்கூடிய நாற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. மேல அப்படி வாசனை வாசனையா வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சரியில்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா அது சாதாரணமாக வர முடியும் இல்லையா? ஆனால் இங்கே மேலே அணிந்து கொண்டு இந்திரன் அப்படித்தான் வந்தானா? மறுநாள் காலை மிகவும் மனம் வருந்திவனாக இப்படி காமத்திற்கு ஆட்பட்டேனே என்று வருகின்றான். இத ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் கந்தபுராணத்துல அதுல சொல்லுவார். இந்திரன் வந்த பொழுது எல்லாம் அறிந்த முருகப்பெருமான் அவனை பூஜைக்கு அழைத்து என்ன செல்கின்றாராம், நீ நாம் சிவபெருமானை பூஜிக்க விரும்புகிறோம், என்ன பண்ண வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நீ செய்து வைக்க வேண்டும் என்று சிவப்பணியிலே, சிவபெருமானுடைய பூஜை பணியிலே இந்திரனை ஈடுபடுத்துகின்றார். இதுல இருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னா, காமம் என்பது இயற்கையாக இருக்கலாம் மனிதனுக்கு, பிராணிகளுக்கு வரும் போகும், ஆனால் மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் அதை மனத்திற்குள்ளே தேக்கி வைத்து அதனாலே அழிந்து விடுகின்றான். அது நெருப்பு போலே உள்ளே இருந்து அவனை அழித்து விடுகின்றது. கேன்சரை விட மோசமான ஒரு வியாதி உண்டுன்னா அது காமம் என்கின்ற வியாதி தான், வேற ஒண்ணு, அது ஒரு வியாதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காமத்தை நீக்க வேண்டும் என்றால் காமம் எப்பொழுது செயல்படுகிறது? நான் அதான் முதல்ல கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், கந்தபுராணத்துல நமக்கு வேண்டிய இந்த உலகத்திற்கு வேண்டிய நம்மை காக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த உலகத்துல ராமாயண மகாபாரத காலத்திலே இருந்து இதிகாச புராணங்கள் சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் என்னன்னா, காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள். பலவிதமான கருத்துக்கள், அது அஜமுகியாக இருக்கலாம், சூரபத்மனாக இருக்கலாம், அல்லது ராவணேஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, காமத்திற்கு ஆட்பட்டு அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். இது எத்தனையோ சரித்திரங்கள் அன்றைக்கு நடந்தது, புராண காலத்திலே இதிகாச காலத்திலே நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள், செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தவன் சொன்னா நியூஸ்ல என்ன வருகிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் வரும். ஏதோ ஒரு கொலை, இல்லை ஏதோ ஒன்று மானபங்கப்படுத்துதல், இதை ஏதோ ஒன்று கொள்ளை நடக்கக்கூடியது, இல்லை ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பேப்பர்ல காலை எந்திரிச்சா முதல் முதல்ல இதைத்தான் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? காமம் என்கின்ற நோய் தான் இதற்கு காரணமானது. இந்த நோயை எப்படி நீக்க வேண்டும்? முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பெரிய, நான் எவ்வளவு எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதே ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மூடர்களும் உண்டு. இதையே பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தால் அவனாலே உய்வடைய முடியாது. இது முதல்ல வியாதி இது மாதிரி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை நீக்குவதற்கு வழி தேட வேண்டும். எப்படி நீக்க வேண்டும்? காமத்திற்கு அடிப்படை என்ன? மனமா உடலா? உடலும் மனமும் சேர்ந்து காமத்தை அனுபவிக்கின்றன. ஆனால் உடல் இல்லாவிட்டால் மனது மாத்திரம் என்ன செய்ய முடியாது? உடல் தன்னுடைய பலம் இழந்த பொழுது காமம் மனத்தினுடைய தன்மை. உடல் பலம் இழந்த பொழுது இவனுக்காக ஒருத்தன் டிசென்ட்ரி, வயிற்று போக்கு ஏற்பட்டது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். காமமானது ஒன்னாது, பசி வந்துட பத்தும் பறந்து போம்னு சொல்லுகிறோம், அதே காமமும் ஒன்று. பசியோடு இருக்கிறான் அவன், முதல்ல வயிற்ற பார்ப்பானா காமத்தை பார்ப்பானா? யோசித்து பாருங்கள். உடலினுடைய மற்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் காமத்தை நினைப்பதில்லை. ஆக உடல் உபாதை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் மனது என்பது ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் இருந்தாலும் சலனம் இவனை அடைய வைக்கிறது. மனத்திலே இருந்து தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இந்த காமம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதை அடிபணிய வைக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமையும் அமையிறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அப்படி அந்த எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். இங்கே சிவபெருமானுடைய பணிவிடையின் காரணத்தினாலே பூஜைக்கு, முருகப்பெருமான் செய்த பூஜைக்கு இந்திரன் பணிவிடை செய்கின்றான். இதுதான் முக்கியம். நம்முடைய உடலினாலே நம்மை மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன மாற்றம்? இந்த காரியத்தை செய்யணும் மனசோடு இருந்து, பூஜை ஜபம்
அல்லது பூஜை ஸ்தோத்திரங்கள் இப்படி ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது மனம் அதிலே ஈடுபடுகின்றது. உடல் மூலமாக உடலுக்கு காமத்தை பற்றிய உணர்வில்லாதபடியாக மாற்றினால், இறை வழிபாட்டிலே நம்முடைய மனத்தை செலுத்தினால் காமம் மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல இது ஒரு மாற்றம்தான், அடுத்ததுதான் அதை போக்குவது. இதை போக்குவது என்று சொல்லவில்லையே, இது மனத்தினுடைய செயல். மனம் இருக்கின்ற வரை இந்த காமமானது மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் இது அளவுக்கு அதிகமானால், அளவுனே கிடையாது, காமம் இருக்குமானால் மனிதன் அழிந்து விடுகின்றான். இந்த காமத்தை தொலைக்க வேண்டும் என்றால் சிவ பூஜனை, சிவ வழிபாடு, சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லுவது என்பதைப் போலவே உடலை ஒரு நல்ல புண்ணிய கருமத்திலே, புண்ணிய செயலிலே ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தினால் மனமானது தனித்து நிற்கிறது, ஏன் உடலானது ஈடுபடுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். சிவபூஜை செய்கிறோம், சிவபூஜை ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அபிஷேக பிரியகா சிவகா இல்லையா, அபிஷேக பிரியனாக இருக்கப்பட்ட அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன என்னெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்ல மனமுள்ள சந்தனம், பன்னீர் முதலிய விஷயங்களையும் அபிஷேகம் செய்ய போகிறோம். வாசனையானது இருக்கிறது. மீண்டும் அவனுக்கு நல்ல தாமரை மலர், மல்லிகை மலர், இந்த வில்வம் முதலிய வில்வ பத்திரங்களினாலே, புஷ்பங்களினாலே நாம் அர்ச்சனை செய்ய போகிறோம், அலங்காரம் செய்ய போகிறோம். நல்ல வாசனை இருக்கிறது. புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க போகிறோம். இறைவனை அலங்காரம் செய்து ஆபாதலாந்தஸ்தன என்று சொல்லும்படியாக அந்த பாதாளத்துக்கும் ஆகாசத்துக்குமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா விஸ்புரத்து ஜோதிஷ்பாடிக லிங்கமௌலி விலசத்து பூர்ணேந்து வந்தாமிருதை என்று சொல்லுவார்களே, அப்படி ஸ்படிகமயமாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நம்முடைய தன்னையெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்படிகம் போலவே அங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண் அவனையே கண்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஸ்தோத்திரங்களை வாய் சொல்லிக்கொண்டே நமசிவாய நமசிவாய என்று, நற்றவா உன்னை நான் மறைக்கிறோம் சொல்லு நான் நமசிவாயவே என்று, சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பெருந்த கைதொட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே என்று, இந்த நமசிவாய மந்திரத்தை நாவினுக்கு அருங்கலம் என்று சொல்லும்படியாக நமசிவாயவே என்று இந்த நமசிவாய மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான் மனது செயல்படுத்த முடியும். நீங்க யோசித்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு பேப்பர்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நமக்கு முக்கியமானது என்ன, ஒண்ணு பண சம்பந்தப்பட்டது இல்ல சென்சேஷனல் நியூஸ் அவ்வளவுதான். இவர் இப்படி அவ அப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்கும், இங்க எரிந்தது அங்கே கருகிறது, இவன் இறந்தான் அங்கே கொள்ளை நடந்தது, இதுதான் நமக்கு சென்சேஷனல் நியூஸ். அது பாலிடிக்ஸ் இதுதானே நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒன்று நடக்கிறது, காஃபி கொண்டு வந்து விற்கிறார்கள் காஃபி பிரியர்கள். ஏன்னா ரொம்ப பேர் காஃபி பிரியர்கள் தான், அடிமையாக இருக்கிறோம் காஃபியோ ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். அங்கே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய வாசனை கூட நமக்கு முக்குக்கு செல்வது கிடையாது. ஏன், நம்முடைய மனம் எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸ்ல இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய செய்தியிலே இருக்கிறது. நிஜமா இல்லையா? இப்போ மனமானது ஒரு இடத்திலே ஒரு புலன் வழியாக இருக்கும் போது மற்ற புலன்கள் ஈடுபடுவதில்லை. அது மட்டும் கிடையாது, எல்லா புலன்களும் சினிமா பார்க்கிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயம், டிவி பார்க்கிறோம், ஏதாவது இது நடந்த விஷயம் தானே. ராமாயணம் இந்த மகாபாரதம் சீரியல் எல்லாம் போடும் பொழுது வீட்டுக்குள்ள புகுந்து திருநின்று போயிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அதுவும் காலையில பட்டப்பகல்ல இந்த சீரியல் நடக்கும் பொழுது, சாகரங்கி ராமாயணம் நடக்கும் பொழுது டிவியில, இதெல்லாம் நடந்த செய்திகள். டிவியில ஒரு சீரியல் ஓடுகிறது எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஏன், ஐம்புலன்களும் அப்படியே ஒரு இடத்திலே ஒன்றி கொண்டிருக்கிறது. நல்ல அத கெட்ட விஷயம், ஆனா இதுதான் நல்ல உதாரணம். இது மாதிரி பார்க்கவே முடியாது வேற எந்த விதமானது. எப்படி இருந்தாலும் சரி, கல்யாண டயத்தை இந்த டிவி சீரியலுக்காக மாத்தினவர்கள் எல்லாம் உண்டு, நியூஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம். அதே போலத்தான் திருடிக்கொண்டு பட்டப்பகலில் செல்லுகின்றான், எதுவுமே கிடையாது, நான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பார்க்கிறோமே. ஏன், கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மனம் அங்கே ஈடுபட்டு இருக்கின்றது. வாய் பேசுவதில்லை, நம்முடைய உடல் செயல்படுவதில்லை, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் மனம் செயல்பட முடியும். இப்போ ஐம்புலன்களின் மூலமாக சிவபூஜை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்கிறோம், தோத்திரம் பாட்டே ஆகும் என்று நம்முடைய வாயினாலே நமசிவாயகா சிவதராய என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரனை, பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன், காலகாலன், ரிஷபாரூடன், உமா மகேஸ்வரன் என்றெல்லாம் அவனை சொல்லும் பொழுது, டம்பாய பரமடம்பாய என்றெல்லாம் அவனை பாடும் பொழுது நாமானது அதிலே ஈடுபடுகின்றது. எம்பெருமானுடைய திருவுருவத்தை காணும் பொழுது கண்களானது அவனை அதையே கண்டு ஈடுபடுகின்றது. கண்காய் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் இம்மான் எண்தோல் வீசின் ஆடும் பிராந்தன்.

0: வணங்காய். இந்த ஐம்பொறிகளின் மூலமாக நம்ம பூஜை செய்கின்றோம். வாயானது இறைவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறது, உடலானது அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறது கரங்களினாலே, கண்கள் அவனுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன, அவனுடைய காது நம்முடைய காதுகள் எல்லாம் அவனை நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறோம், மணிச்சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது ருத்ரம் சொல்லும் போது நம்ம அவனை எம்பெருமானை சொல்லும் பொழுது அவனே பரம்பொருள் என்று பாடும் பொழுது காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, மூக்கானது அங்கே வரக்கூடிய மலர் சந்தனம் பன்னீர் முதலிய அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மனம் அங்கே செல்லும். மனமானது அங்கேதான் இருக்க முடியும், மனத்தோடு நம்ம செய்ய முடியும், மனமானது அங்கே ஒன்றி விடுகின்றது. அதனால தான் அந்த பூஜை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கின்றார்கள், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ இந்த பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்தினார்ங்கிறது என்னன்னா, நமக்கு அறிவுறுத்துவதற்காக. மனிதர்கள் காமத்திற்கு ஈடுபடுவார்கள், ஆனால் அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் பூஜைகள் முதலிய வழிபாடுகள் இருக்கின்றனவே, இவைகள் இவற்றை மாற்றும், காமத்தினுடைய வன்மையை மாற்றும் என்று சொல்லும்படியாக ஒரு கருத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே இருந்தது. அங்கே மண்ணியாற்றிலே குமாரபுரையிலே எம்பெருமான் மண்ணியாற்றங்கரையிலே சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்கின்றாராம் முருகப்பெருமான். இதோட ஒரு அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பரமேஸ்வரனை அங்கே பூஜை செய்கின்றார். பூஜை செய்தவுடனேயே எம்பெருமான் பிரத்யட்சமானாராம். பரமேஸ்வரனுடைய குமாரன் பூஜை செய்கின்றான். அது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானை ஆராதனம் செய்கின்றார். செய்த உடனேயே உமாதேவியோடு ரிஷபாரூடராக ஈஸ்வரன் தோன்றினாராம். எல்லாரும் வணங்கி துதிக்கின்றார்கள். அப்பொழுது சர்வ சங்காராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய, சர்வ சம்ஹாராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ருத்ர பாசுபதாஸ்திரத்தையும், சங்கராஸ்திரம் ரௌத்ராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தாராம். இப்போ முருகப்பெருமான் பூஜை செய்யும் பொழுது அவர் பாசுபதம் என்று சொல்லக்கூடிய நோன்பை நோற்றார் என்று ஸ்காந்தமானது சொல்லும். இந்த பாசுபதம்ங்கிற விரதம் பாரத்வாஜன்கிற முனிவர் எடுத்துக் கொடுத்தது என்றும், அது சுக்ல சதுர்திசியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்றும், சோமவாரத்தில் இந்த சுக்ல சதுர்திசி வரும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக ஆரம்பிக்கலாம், உபவாசம் இருந்து விரதமாக இருந்து வழிபட வேண்டும், வெண்மையான ஆடை உடுக்க வேண்டும், ஹோமங்கள் செய்ய வேண்டும், எம்பெருமானை நினைத்து மூன்று விதமாக ஓங்காரம் அல்லது பஞ்சாட்சரம் இதை கொண்டு திருநீர் அணிந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து மகேஸ்வர பூஜை ஆன பிறகு மகேஸ்வர பூஜை என்று சொல்லும்படியாக அடியவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் பாசுபத நோன்பை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. இந்த பாசுபத நோன்பை முருகப்பெருமான் செய்தாராம். செய்து எம்பெருமானை வழிபடும் பொழுது சர்வசம்ஹாராஸ்திரம் என்று சொல்லும்படியாக அந்த அஸ்திரத்தை இங்கே கொடுக்கிறார். அந்த அஸ்திரத்தை கொடுத்த உடனே இது உன்னை உன்னாலே சூரபத்மன், இந்த அஸ்திரத்தினாலே அழிவான் உனக்கு கொடுத்தோம், யாரும் இதை இதுவரை என்னிடத்திலே இருந்து அடைந்தது கிடையாது, உனக்கு கொடுத்தோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு அருள் செய்தாராம். அவர் அங்கிருந்து எல்லாரும் புறப்படுகின்றார்கள். இதற்கு முன்பாக மண்ணியாற்றங்கரைக்கு பிறகு திருவிடை மருதூர் என்று சொல்லும்படியாக, திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டானம் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று, அந்த அட்டவீரட்ட தலங்களுக்கும் முருகப்பெருமான் சென்று எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தாராம். அது பரசலூர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அங்கே இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அது அங்கே இருக்கின்றது. தக்ஷ யஜ்ஞத்தை அடித்த க்ஷேத்திரம் அது, வீரட்டானேஸ்வரர் என்று சொல்லும்படியாக. அதே போல தாரகாசுரனுடைய பயத்தை தேவர்களுக்கெல்லாம் நீக்கின க்ஷேத்திரம் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அந்த அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரன், அதாவது சிவகங்கை என்று சொல்வார்கள், திருக்குளம், அந்த திருக்குளம் தான் தக்ஷன் யஜ்யம் செய்த இடமா. இன்றைக்கும் கூட எப்பொழுதாவது பஞ்சம் ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வற்றும் பொழுது உள்ளே அந்த மண்டபம் போல இருக்கக்கூடிய இடம் காட்சியளிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். தக்ஷ யஜ்யம் நடந்து அந்த இடத்திலே திருப்பரியூரில்தான் எம்பெருமான் வீரபத்ரனாக வந்து தக்ஷனுடைய தலையை வாங்கினார் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஆக அங்கே தாரு அந்த திருப்பரியூரிலே இருந்து செல்லுகின்றார்களாம். போகும்பொழுது ஒரு பெரிய பாலைவனமானது வருகின்றது. அந்த பாலைவனத்தினுடைய வெயில் கொடுமை தாங்க மாட்டாது, எல்லாரும் தவிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவருளாலே பாலைவனம் சோலைவனமானதுன்னு, இது திருப்பரங்குன்றம் போகக்கூடிய வழியிலே இருக்கிறது. நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பக்கம் முருகப்பெருமான் வந்திருக்கிறாருன்னு நிச்சயமா தெரியும். அந்த பள்ளத்தூர் இது மாதிரி, என்னுடைய ஊர் பள்ளத்தூர், இந்த இது மாதிரி அந்த ஏரியால வந்திருக்கணும், சிவகாசி இதெல்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த காரணத்தினால் மதுரைக்கு முன்னாலே இருக்கிறது. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும்னு சொன்னா, இந்த திருப்பரியலூர் இங்க இருந்து வரணும்னு சொன்னா, இவர் இந்த வழியாத்தான் புதுக்கோட்டை தாண்டி இந்த வழியாத்தான் போயிருக்கணும், ஏதோ அந்த இடத்துல தான் போயிருக்க வேண்டும், முருகப்பெருமான் சென்றிருக்க வேண்டும். அதெல்லாம் அவ்வளவு பாலைவனம் போலவே வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட பூமியாக அந்த இடத்துல சென்றிருக்க வேண்டுமா? ஆனா பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினாராம் முருகப்பெருமான். அங்கிருந்து திருப்பரங்குன்றுக்கு சென்று அடைகின்றார். அங்கே தத்தர் என்று சொல்லும்படியாக ஆளும் அந்த பராசர புத்திரர்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். நம் இந்த கதையை முதலேயே பார்த்திருக்கிறோம். பராசர குமாரர்கள் வியாசருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள். ஆறு பேர் என்ன பண்ணார்களாம், மீனை குளத்திலே இருக்கக்கூடிய மீன் வாலிலே கயிற்ற கட்டி அதற்கு துன்புறுத்தி விளையாடி கொண்டிருந்தார்களாம். பராசரர் கோபுற்று தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை சபித்து விடுகின்றார். சபித்து நீங்களும் மீனாக செல்ல வேண்டும் என்று அவர்களை சபித்தாராம். அவர்கள் மீனாக இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு சாப விமோசனம் எப்பொழுது என்று கேட்டார்களாம் தன்னுடைய தந்தையாரிடத்திலே. உமையம்மைய அம்பிகையருடைய திருமுலை பாலானது சிந்தும் அந்த பொய்கையிலே, அப்பொழுது அதனை உண்டு நீங்கள் மீண்டும் முனிவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்ல, எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமுலை பாலை உமையம்பிகை கொடுக்கும் பொழுது சரவண பொய்கையிலே விட இந்த பராசர முனிவர்களுடைய புத்திரனாக இருந்த தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, பாலி என்று சொல்லக்கூடிய ஆறு பேரும் மீண்டும் முனிவர்களாக மாறினார்கள். இறைவனுடைய அருளாலே அம்பிகையினுடைய ஆணைப்படி திருப்பரங்குன்றிலே வந்து முருகப்பெருமானுக்காக தவம் செய்து கொண்டிருந்தார்களாம். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த அந்த ஆறு பேருக்கும் எம்பெருமான் தன்னுடைய கருணா கடாட்சத்தினாலே ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு பூரண அனுகிரகம் புரிந்தார் என்று சொல்லும்படியாக திருப்பரங்குன்று சென்றார். அங்கே தங்களை அடுத்தது அப்படியே செல்லுகின்றாராம். திருப்பரங்குன்றத்திலிருந்து திருச்செங்குன்றூர் என்று சொல்லும்படியாக திருச்செங்கோடு இருக்கிறதே அங்கே சென்றாராம். திருச்செங்கோடெல்லாம் போய் பார்க்கணும் முருகப்பெருமான். திருச்செங்கோட்டு வேலவனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அந்த அம்பி அந்த சிவபெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்கணும்னாலும், ஆறடிக்கு மேல இருக்கக்கூடிய மூர்த்தம் அல்லது எம்பெருமானுடைய அந்த உருவத்தை பார்க்கணும்னாலும் காண கண் கோடி வேண்டும். இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்படி திருச்செங்கோன்று அந்த திருச்செங்கோடு என்று சென்று இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு வேலவனாக நின்று அங்கிருந்து திருச்செந்தூருக்கு செல்லுகிறாராம். திருச்செந்தூர் கடற்கரையிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு போகும் பொழுது சேந்திபுரம் என்றும் ஜெயந்திபுரம் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய நகரமாக அங்கே ஒரு இடமாக அமைந்தது. அங்கே விஸ்வகர்மாவினாலே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலானது அங்கே அமைக்கப்பட்டது. அந்த கோவிலிலே தான் இழந்தருளி சிவபெருமானையும் அங்கே பூஜை செய்து கொண்டு ஆறு படை வீடிலே இரண்டாவது படை வீடாக இருக்கப்பட்ட திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அமர்ந்தாரா? அமர்ந்து எம்பெருமானை சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு தன்னுடைய திருவோலக்க மாம திருவாமணி மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு விஷ்ணு, பிரம்மா, எல்லாரும், இந்திரன் முதலிய அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திவ்யாசனத்திலே அமர்ந்தவராக கேட்டாராம். நாம் இப்பொழுது செல்லுகின்றோமே சூரபத்மனை அழிப்பதற்காக, சூரபத்மனுடைய வரலாறு என்ன, அவர்கள் எப்படி தவம் செய்தார்கள், ஏன் உங்களுக்கு தீமை இழைத்தார்கள், இதையெல்லாம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்திரன் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யோசித்தார்களாம். நம்ம சொல்றதை விட கதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். யார் சொல்றது? தேவகுருவான பிரகஸ்பதி தான் வாக்கிலே சிறந்தவர். ஆக வாக்கிலே சிறந்தவரான பிரகஸ்பதி சொல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள, வாக்கிலே சிறந்த பிரகஸ்பதி திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுக்கு அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், ஏன் இப்படி நடந்தது என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒரு அந்த காண்டமானது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு காலமும் நம்ம பார்த்தது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டம் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது அசுர காண்டம் என்று அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் தோன்றினார்கள் என்கின்ற தன்மை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கச்சியப்புறம் சரி ஸ்காந்தத்திலேயும் சரி இதுல பலவிதமான தத்துவங்களை எடுத்து அமைத்திருக்கின்றார்கள். நாம பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த காண்டத்திற்குள்ளே, அசுர காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டத்திற்குள்ளே நாம் இப்பொழுது புகுகின்றோம். திருச்செந்தில் நாதனை வேண்டி அங்கே தன்னுடைய திருமாமணி தவிசிலே திருத்தவிசிலே விற்றுக்கொண்டு சிம்மாசனத்திலே விற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த எம்பெருமானை துதித்து நாம் திருச்செந்தூரில் எம்பெருமானை பார்ப்பதற்காக அவன் கேட்ட கதையை கேட்பதற்காக இருக்கின்றோம்.
1: சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஆர்ந்த உள்ளகத்து துயர் அழைப்ப அங்கனே சோந்தினன் அணை மிசை சூழ்ந்துளாரலாம் ஈர்ந்த உள்ளத்தரா ஏங்கி அண்மையே சார்ந்தவன் படுந்துயர் தாமோ எண்ணினார். இவ்வளவு சொன்ன உடனே அப்படியே வேதனைப்படுகிறாராம் சோமகாதன். என்ன செய்யறது, மன்னன் வந்து இவ்வளவு சொல்றாரேன்னு அமைச்சர்கள் அப்படியே என்ன, நம்மளால மன்னர் பிரானுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் அவ்வளவு உண்மையைத்தான் சொல்றாரு, என்னென்ன முடியுதோ அவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு துயரத்தை வைத்து கொண்டு என்னை சூழ்ந்து இப்படி இருக்கிறீங்களே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அவங்க சுத்தி நின்று எல்லாரும் அவரை பார்த்து வேதனையின் உச்சிக்கே சென்று விடுகிறார்கள். அவங்களுக்கும் அந்த துயரம் அப்படி பற்றி கொள்கின்றது. கண்டவர் சிலர் உளம் கரைந்து கண்கணே கொண்டனர், சிலர் கரம் குளைத்திட்டார், சிலர் துண்டமே சுட்டுவார், விரல் வைத்தாருடன் மண்டிய நோயினை வைத்திட்டார் சிலர். அப்படியே பார்த்தவங்க எல்லாரும் உளம் கரைந்து கண்ணீர் விட்டு அழுகிறார் அமைச்சர்கள். அப்புறம் அப்படியே கையை நெரிச்சு, நம்மளால என்ன பண்ண முடியும், இதுக்கு தீர்வு என்ன சொல்ல முடியும், அப்படியே மூக்குல கை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் மண்டிய நோய், இந்த நோயை சில பேர் திட்டுறாங்க, இப்படி ஒரு நோய் வரணுமா, நம்ம சோமகாந்த மன்னனுக்கு இது வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த நோயை திட்டுகிறார்களா அந்த அமைச்சர். தெய்வம் நொந்தனர் சிலர் சிலர் நெறித்து இரு கை வருந்தினர்,

சில பேர் வந்து நாமளே பார்த்துருக்கோம், கடவுளை திட்டுவாங்க, தெய்வன் வந்த சோமகாந்த மன்னன் கடவுளை வழிபட்டிருக்காரு, கரெக்டு தாங்க. கோயிலுக்கே போகாதவன், யாருக்கு ஒண்ணு செய்யாதவன் திடீர்னு இறந்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா, நான் எங்க பக்கத்துல பார்த்திருக்கேன் பாத்திக்கோங்க, அந்த ஊர் சாமி அம்பாளை திட்டுவாங்க தெய்வம் வந்தோட. நீ ஒரு நாள் கூட கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன், உன்னுடைய பிராப்தம் உன்னுடைய விதி நீ பிறக்கும் போதே உனக்கு போட்டாச்சு இதான். அப்போ உன என்ன பண்ண முடியும், நம்ம வினையே நம்ம அனுபவிச்சா ஆகும்னு நம்ம போறோம். அதுக்கு சுவாமி என்ன செய்ய, நான் உனக்கு கஷ்டப்பட்டு உன் கோயிலுக்கு வந்திருக்கனே, உங்க பிள்ளைங்க இத்தனை 10 ரூபாய்க்கு சூட நான் வாங்கி பொருத்திருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க அந்த மாதிரி வீட்டுல. நான் அது மாதிரி இருக்கும் போது இங்கே சோமகாந்த மன்னனையும் இங்கேயும் விட்டு வைக்கல இவங்க எல்லாம் இவ்வளவு, ஏன்னா இவர் நல்ல அரசாட்சி பண்ணியிருக்காரு, மக்களை நன்றாக வைத்திருக்கிறார். தெய்வம் நொந்தனர் சில பேர், சிலர் சிலர் நெறித்திரு கை வருந்தினர், அப்படியே கையை பசைகிறாங்க, சிலை அப்படியே மெய் வருந்தி வியாதி தீர்ந்தவருக்கு உய்வுண்டாம் என ஒளி தந்தார் சில. இதுக்கு ஏதாவது வழியே கிடையாதா? கல்வியிற் கேள்வியிற் காக்கும் நீதியின் வல்லவர் குறுங்கொழியோ வருத்தாய் என்குவர், தொல்வினை பயன் எவர் துடைப்பர் என்குவர், அல்லலுற்று இவ்வகை அழுங்கினாரலாம். கல்வி கேள்வியில காக்கும் நீதியின் வல்லவருக்கு எல்லாத்திலையும் சிறந்து விளங்கின சோமகாந்த மன்னனுக்கே இப்படி ஒரு நிலைமையா, வினைப்பயனா, இதை எப்படி நம்ம இதை தீர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார்கள் அந்த மந்திரிகளும். அங்கே இருந்தவளமை அமைச்சர் கையமை துக்கடை இழந்தவன் சென்று ஒன் செவி சுக்கு வைத்து ஊதினர் தொடங்கும் மாநிலின் மிக்க வீசுவித்தனர். அப்படியே புலம்பி அந்த மன்னன் மயக்கத்துக்கு போயிட்டாரு. உடனே அந்த அமைச்சர்கள் வந்து அப்படியே அவரை தூக்கி பிடிச்சு அவருடைய செவியில சுக்க வச்சு ஊதுறாங்களாம். அப்ப மயங்கி கிடந்தவங்களுக்கு சுக்கு வச்சு ஊதுனா மயக்கம் தெரிஞ்சிடும் போல தெரியுது இல்லையா? துளங்குமானி மிக்க சாந்தாட்சியால் அப்படியே வீசுறாங்க விசிறிய வச்சு. சோகமங்கொழிதர சோம காந்தனோ நாகனை உறங்கிய நாம சக்கராமேகமங்கெழுந்தன மெல்லவே எழுந்தேகன இணையடி இதயத்து எண்ணினான். அங்க சோகம் எங்க பார்த்தாலும் எல்லாரும் கவலையில இருக்கிறாங்க, இங்க சோமகாந்தன் அப்படியே திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பரமேஸ்வர பரந்தாமன் அப்படியே எந்திரிச்சது போல நாகனை உறங்கிய நாம சக்கரம், அந்த பரந்தாமன் தூங்கி எந்திரிச்சது போல இவர் அப்படியே முழிச்சு பாக்குறாரு. இவங்க எல்லாம் மயங்கினவருக்கு எல்லா மருத்துவ இதுவும் செஞ்ச உடனே அவர் முழிச்சு பாக்குறாரு. அப்ப முழிச்ச உடனே என்ன நினைக்கிறாரு, மேகம் அங்கு எழுந்தன மெல்லவே எழுந்து ஏகனுடைய திருவடியை நினைக்கிறார். வெந்திரல் அரசனுள் விளைவு நோக்கிய மந்திர தலைவர்கள் வணங்கி கூறுவார் இந்திரன் போலவே இகழ் கடந்து எமை தந்தை தாயினோ மிக தாங்கி நின்றனை. அரசர் பெருமானே, மந்திர தலைவர்கள்லாம் வணங்கி சொல்றாங்க, இந்திரன் போலவே எங்களை எல்லாத்தையும் தாங்கி நீர் காப்பாத்தினீர், தந்தை தாயினும் மிக தாங்கி நின்ற, பாமாவோட மேலா எங்களை காப்பாத்தி நின்னீரு, இப்படிப்பட்ட உண்மை என்ன நாங்க எப்படி விட முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அணையனி அழிவினி அடர்க்கும் செவ்வியின் இணைதரு மனத்திடை ஏக விட்டுனன் மனையிடை வாழ்ந்தோம் மேன்மதியின் மிக்குணேன் தனை நிகர் தருமமோ நகைக்கும் சாலவே. இப்ப அவருடைய மைந்தன் என்ன செய்யறாரு, அப்பா உம்மை நான் காட்டுல விட்டுட்டு நான் வந்து எப்படிப்பா நான் நாட்டுல நிம்மதியா அரசாட்சி பண்ண முடியும், வனத்துல நீர் சந்தோஷமா இருக்கீரா இல்லையா எனக்கு விட்டுட்டு இருக்க முடியும், நீர் ஒன்ன காட்டுல விட்டுட்டு நான் மனையிட மனை இந்த அரசவையில ஆண்டுகிட்டு சந்தோஷமா நான் இருந்தா என்னை தர்மம் பார்த்து சிரிக்காதா, நீதி பார்த்து என்னை நகைக்காதா, நாம் செய்தது தவறு இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய அப்பாவை நினைச்சா, அவர் வனத்துக்கு போனாரு இன்னைக்கு ஹோமுக்கு அனுப்புறாங்க எல்லாரும் அப்பா அம்மாவை, அப்ப இது எல்லாருடைய பையங்களும் ஏமகண்டன் மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு அந்த நிகழ்வே யாருக்கும் வந்திருக்காது இல்லையா. இங்க தர்மமும் நகைக்கும் சாலவேன்னு சொன்னார்.
இருவகை அறம் பொருள் ஈட்டி யானையார் முருகளே.

இந்த இரு வகை அறத்தையும் பொருளையே நான் ஈட்டி என்னுடைய ஆணையால இந்த உலகமெல்லாம் மீண்டும் நல்லபடி நான் ஆட்சி செய்தது போல் ஆள வேண்டுமானால் என்னுடைய புத்திரன் ஒருவன் தான் இந்த உலகத்தை மீண்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு அவரு. அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. வகை பெறும் உலகவன் மதித்து காக்குமேன், புகை உயிர் தளலுமில் புலவு வேலி நோய் தகையு நின் ஆணையால் இங்கும் தங்கினோ மிகையலால் யாமெல்லாம் வேண்டுமாறிலை. இந்த உலகம் வந்து நன்கு மதித்து காக்குமே, தகையும் நின் ஆணையால் இங்கு தங்கினோம், உம்முடைய ஆணையால இங்கு தங்கியிருக்கோம். மிகையலால் வேற எனக்கு அரச பதவியெல்லாம் வேண்டாப்பா, நீர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகன் எப்படியோ சொல்றாரு. கேட்கல உடனே அப்படியே, நீ வந்து இந்த இதை நீ கண்டிப்பா நீ தான் ஆளணும் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி சோமகாந்தன் தன்னுடைய மகன்ட்ட சொல்றாரு. ஆகையால் நின்னுடன் அறிய கானகம் போகுமா துணிந்தனம் பொருவின் மன்னவ வாகைமென் மணிப்புயத்து ஏமகண்டனை யோகையால் அரசினுக்கு உரிமை செய்கின்றார். ஆகையால் உன்னுடன் அரிய கானகம் போகு, நீ வரக்கூடாது, நீ இந்த நாட்டை பார்த்துக்கோப்பா, அப்பா இல்லையே நீ கவலைப்படாத. போகுமா துணிந்தனம், நான் கிளம்புறேன், பொருவின் மன்னவ ஏமகண்டனை அரசனுக்கு உரிமை செய்ய சொல்லி அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டாரு. அவரு சரின்ட்டார். அவர் என்ன மனசு கஷ்டப்பட்டு இனிமே வேற வழி கிடையாது, அவர் தான் நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதுக்காக ஏமகண்டனை ஒருவாறு தேற்றுகிறார். இன்னவாறு நிகழ்ந்தையாகும் இயம்ப உண்மனை வைகிய உண்மனை வைகிய தன்னை நேரெழிலால் சுதன்மை தரித்திலாது நிறேலென பொன்னின் மேகலை நோபுற துணை பொங்கி

தேவா, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது உள்ள மனைவி இருக்கின்ற சுதன்மைக்கு இந்த நிகழ்ச்சி தெரிய வந்துருச்சு. உடனே அந்த அம்மா என்ன செய்யறா, தரித்திலாது, இதை கேட்ட உடனே காட்டுக்கு போகணும்னு சொல்றாரே மன்னர் பிரான் சொல்லிட்டு தரித்திலாது ரொம்ப வேகமா ஓடி வராங்க. அவங்களுடைய அந்த உடைகளும் அந்த அவனுடைய அவர்களுடைய சலங்கைகள் கொலுசு அப்படியே எல்லாம் சிதற அளவுக்கு வேகமா ஓடி அந்த அம்மா வர்றாங்க. பொங்கி ஆர்ப்ப நடந்து போய் முன்னர் நின்று வணங்கி மன்னன் முகத்தை நோக்கி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க,

வாழ்வனோ கருதலார்கள் வணங்க எய்து கடைக்கண் நோக்கிய காவலோய். இருதலை புலிருற்ற ஓர் உயிர் என்னும் நம்முடனாகிய ஓர் உயிரா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இப்ப துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ஒரு கணவனுடைய துன்பம் மனைவிக்கும், மனைவியினுடைய இன் துன்பம் கணவனுக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். அதுதான் உலக வாழ்க்கை இல்லையா? நம்ம புராணம் அப்படிதான் சொல்லுது. இந்த புராணத்தை படிச்சிருந்தா நம்ம இன்னைக்கு வந்து கோர்ட்டு படியே ஏற வேண்டாம். ஏகப்பட்ட பேர் இப்ப இந்த காலத்துல டைவர்ஸ் கேட்டு போறாங்க. ஆனா இந்த புராணம் வந்து அப்படி சொல்லலை. எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படியெல்லாம் வாழணும் நமக்கு இந்த புராணம் சொல்லி கொடுக்கும். அதை படிக்காதவங்க தான் இப்படி போறது மாதிரி தெரியுது. இங்க அழகா சொல்றாரு, இன்பமும் துன்பமும் இந்த அம்மா சொல்றா, வழுவாது உயிர்த்திடும் ஆட்சியம் உம்மை கூட தான் நான் சந்தோஷம், இம்மையில் புகழும் மறுமையில் சுகபோகமும் உம்மால தான் எனக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுது என்னைய விட்டுட்டு நீரு கானகத்துக்கு காட்டுக்கு போனா நான் இங்க இருந்து உயிர் வாழ்வேனா, வாழ முடியுமா? அந்த அம்மா கேக்குறாங்க மன்னர் பிரான்ட்ட. கருதலார் வணங்கையது கடைக்கண் நோக்கிய காவலோய். எப்படி ஒரு அன்பா இருக்காங்க பாத்தீங்களா, கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கணும் புராணம் சொல்கின்றது. ஒத்த அன்பினராகி மங்கையர் உற்ற காதலன் வாழ வாழ்ந்து இத்தர மீது இறப்பராயின் இருங்கதி மெத்து போக விதம் கொள்வார்.

ஒத்த அன்பினராகி உற்ற மங்கையர் என்ன செய்வாங்களாம், ரெண்டு பேரும் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க காதலன் வாழ்ந்தா வாழுவாங்க, கணவன் இருக்கும் போது வாழ்ந்து இறக்கும் போது அவர்களே இறந்து விடுவார்களாம். அது வந்து ஒருமித்த மனத்துல இருக்கிறவங்க. அது போல இரும் கதி மெத்து எனக்கும் அதுதான் சுவாமி நானும், மெத்து போக விதம் கொள்வாரென வென்ற மாதவரோதர அத்தவத்தை உம்மோடு ஏகுவதல்லது, வந்தா நம்ம கூட காட்டுக்குத்தான் வருவேன், நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா அடியார்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அமர்நீதி நாயனாரு அந்த கோவணத்துக்கு பதிலாக தராசில ஏறுன்னு சொன்னோடனே அந்த அம்மா நீர் தான் ஏறணும், நீர் தான் தொலைச்சிருக்கீரு, நான் எதுக்கு ஏறணும்னு சொல்லியிருந்தா இப்ப அந்த அம்மையாரும் அந்த புராணத்துக்குள்ள அமர்நீதி நாயனார் இப்படி ஒரு புகழோட இருக்க முடியாது. அப்ப எல்லா நாயனார்களுக்கும் அதான் சேக்கிழார் பெருமான் போற்றும் சேயிழையார்கள்னு ஒரு தலைப்புல அடிக்கடி சிந்தனை செய்தேன். அவ்வளவு நாயனார்களுக்கும் பின்னாட அவர்களுடைய துணைவியார் சேயிழையார்கள் இருக்கின்றார். இளையான்குடி மாற நாயனார் அம்மாவாசை இருக்குல்ல, அவர் அந்த சமையல் செய்யறதுக்கு அந்த அம்மா அவருக்கு சரின்னு சொல்லி உடனே செய்ய போய் தான் நாயனாருடைய அந்த பெருமை வந்து உலகத்துக்கு தெரிய வருது இல்லையா. அந்த அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக கணவனுடைய கருத்துக்கு அப்படியே இசைந்தபடி இருந்தா தான் அந்த குடும்பம் வந்து அருமையா இருக்கும், அது மாறுபாடு இருக்கக்கூடாது. இங்க நீர் வந்து இங்க இல்லைன்னா நான் வந்து இங்க இருக்க மாட்டேன், நீரே வனத்துக்கு போயிட்டே, நான் வந்து இந்த இந்த அரச வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையில இருக்க முடியுமா என்னால, முடியாது சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. இங்கமரேன் என்றால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சூறையார் பொருதப்படும் துணர் துண்டிலங்கொடி போலவும் பாரு சூளையில் வேல்கள் வாய்ந்து பதைக்கும் மாண்பினை போலவும் வீறு மாய்ந்து சுதன்மைகள் புனல் வீழ நொந்திது வில்லலோ ஏறு போல மருங்கு இருந்திடோ ஏம கண்டன் நியம்புவான். சூறையார் பொருதப்படும் துணர் துண்டிலம் கொடி, அம்புகள் அந்த அம்மா எப்படி இருக்கான், சூறை காட்டுல வீசின அந்த கொடி காத்து வீசினோடனே அந்த கொடி அப்படியே அந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறது போல அந்த அம்மாவுடைய அந்த மனசு அப்படியே அப்படியே தொங்கிருச்சு, மனசு வந்து உடம்புல இல்லை, அந்த அளவுக்கு அவர் வேதனையில அவர்கள் வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிட்டார் ஆழ்ந்து விட்டார்கள். பாறு சூளையில் வேல்கள் பாய்ந்து அம்புகள் தைத்து பதைக்கும் மான் எப்படி இருக்கின்றதோ அதுபோல அந்த அம்மையினுடைய மனசு இருந்துச்சாம். வீறுமாய்ந்து சுதன்மைகள் புனல் வீழ நொந்திது வில்லனோ, பக்கத்துல இருக்கிற மகன் வந்து அம்மாவுடைய வருத்தத்தை பார்த்து ஏமா கண்டன் இயம்புவான் என்னமோ பக்கத்துல இருந்து சொல்றாரு. திங்கள் செங்கதிர் நீத்த வானமோ தீயொடான் தீயொடு தீயொடான் ஒழியோ வேள்வியோ மங்கை பற்றிய நாதனோடு அருமைந்தர் மைந்த நீங்கிய மாதரும் தங்க அமைச்சரன் அமைச்சரினோடு வேந்தர் தனந்த தேயம் என்னவே இங்க நின்று நுமை பிரிந்து அரசாலும் எண்ணம் இசைந்திலேன். அவன் அம்மா அப்பா சொல்றாரு, ஏமகண்டன் திங்களும் செங்கதிரும் சூரியனும் சந்திரனும் இல்லாம அந்த வானம் எப்படி இருக்கும், அதனுடைய ஒளி எப்படி இருக்கும், அதுபோல அம்மாவும் அப்பாவும் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களை விட்டு நான் நீங்கிட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த மன்னனாகி அந்த ஏமகண்டனானவர் தன்னுடைய தந்தையை தாயை பார்த்து புலம்புகிறார். அமைச்சரினோடு வேந்தர்கள் தனந்த தேயம் இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த அரசவை எப்படி இருக்கும், நீங்க ரெண்டு பேர் இல்லைன்னா உண்மை பிரிந்து அரசாளும் எண்ணம் உங்க ரெண்டு பேரை விட்டுட்டு நான் இங்க உட்கார்ந்து அரசாண்டு நல்லா இருப்பேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, உங்களை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அந்த குழந்தை அழுகிறாரு. அந்த ஏமகண்டன் புத்திரன் கடன் இன்றி எடுத்தவர் பூசை ஆற்றி இறந்த வின்பத்தியா பிதிரற்கு நல்லவை பண்பின் ஆற்றுவதே அலாள் அத்தமைத்து அரசாட்சி எதலி போகம் மூழ்குவதல்லவே வைத்த செல்வம் மதித்திலேன் வனத்துருவேன் என்றான். புத்திரனுடைய கடன் என்ன, ஈன்றெடுத்தவர் பூசை ஆற்றி இறந்த பெண், நீங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்க்கணும், இறந்ததுக்கு பின்னாடி பிதிருக்கு நல்லது செய்யணும், ஆனா அத்தமுய்த்த அரசாட்சி மூழ்குவதல்லவே
நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் இப்படி அனுப்பிட்டு நான் இங்க உட்கார்ந்து இங்க சந்தோஷமா இந்த செல்வத்தை வச்சு நான் வாழுவேன்னு நினைக்காதீங்க, நானும் இந்த வனத்துக்கு வந்துடுறேன் உங்க கூடன்னு சொல்றான். தோமகன்றவன் அமைச்சரும் துணைவியாய துணைவியா அன்ன சுதன்மையும் ஏமகண்டனும் வேறு வேறு இனிது ஓரும் வார்த்தை எனும் எனும் சுதை நாம வச்சிர வேலின் மன்னவன் அன்று உயித்தம் உயித்து உளமும் குளிர்ந்து ஏமகண்டனை வேறு நோக்கி எடுத்து இரும்பொருள் கூறுவான். இங்க அமைச்சரும் துணைவியாகிய சுதன்மையும் ஏமகண்டன் சொல்றத அப்படியே வார்த்தையை கேட்டு அப்படியே ரொம்ப வேதனையோட இருக்கின்றார்களாம் மன்னர் பிரான். ஆனா இருந்தாலும் நம்மளுடைய பையன் நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறாருங்கிற அந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது. உள்ளத்தை குளிர்ந்து ஏமகண்டனை நோக்கி சொல்றாரு சோமகாந்தன் மன்னன். பிள்ளமை பருவத்தொழாயலை பேது கொண்டவன் பேசினை தல்லரும் பணுவத்திரத்தொடு தந்தை தாயரை ஓம்பி நின்று எல்லரும் பல தானம் ஆதி இயற்றியே கய பூமியின் வில்லரும் வழிமிண்டமிட்டவன் மெச்சு புத்திரன் ஆயினோ. பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பிள்ளைமை பருவத்து உன்னைய நாங்க நல்லா உன்னைய வந்து வளர்த்து நல்லபடியா வச்சிட்டோம். தல்லரும் பருவத்துல எங்களுக்கு வயசான உடனே நீ எங்களை நல்லபடியா காப்பாத்தணும். கரெக்டு, தானம் தர்மம் நான் செஞ்சு இது பண்ணணும். அதே சமயத்துல எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீ செஞ்ச மாதிரி பழிபிண்டமிட்டவன் எல்லாரும் உலகமெல்லாம் புகழும் புத்திரனாயும் நீ எங்களுக்கு இருந்த. அது மட்டும் இல்லப்பா, தாயர் தந்தையர் வார்த்தையில் தவறாது நின்றிடலே. இவ்வளவு நீ செஞ்சாலும் அப்பா அம்மாவுடைய பேச்ச நீ மீறக்கூடாது. முதல் ஆய தர்மம் அறிந்த புத்திரனான அவர்க்கு அருமைந்தனே மேய என்னுரை கொண்ட அமைச்சரினோடு மீதி நீ காத்தி என்று ஏயும் வண்ணா இயம்பி உண்மனை ஏம கண்டனோடைதினான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா எல்லாத்தையும் நீ அங்க பேச்ச கேட்டு எங்களுக்கு அழகா எல்லாம் செஞ்ச, அது போல இந்த இதுலயும் நீ என்னுடைய பேச்சை கேட்டு எங்களுக்கு அருமைந்தனாக இருக்கின்றனோ, என்னுடைய உரையை ஏற்றுக்கொண்டு நீ அமைச்சர்களோடு இந்த உலகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் ஆணையிடுகிறார். ஒருவர் எய்தி இருப்பினும் பலர் உற்று வைகினரோ என அருளோ வண்ணா நிலற்று இருங்கதே.

0: முன்னிறுத்தி அவர்க்கு நீதி உரைக்குமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். ஒருவர் எய்தி இருப்பினும் பலருற்று வைகினரோ என ஏமகண்டன சொல்றாரு. பா, நான் இல்லாட்டினாலும் நீ வந்து இந்த நாட்டை காப்பாத்துறது நீ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா நான் அவரு சோமகாந்தன் விட்டுட்டு போயிட்டாரு நாட்டை, அவருடைய பையனும் இந்த நாட்டை காப்பாத்தலேன்னு அந்த பேரு வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் நீ வந்து இதை விடக்கூடாது. அருளும் வண்ணம் நிலச்சும் கதிர் மாமணித்திரன் மாளிகை வந்து தன்னுடைய மகனை அணைச்சு சந்தோஷமாக இந்த இந்த அரச அந்த சிங்காதனத்துல இங்க ராஜ அவருடைய மரியாதை கொடுத்து அவரை அருமை மைந்தனை முன்னிறுத்தி அவருக்கு எல்லா நீதிகளும் அவருக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணுமோ, ஒரு நீ மன்னனாக இருந்தால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அதை முதல்ல சொல்லணும். ஒரு குழந்தை வந்தா போதாது, அந்த குழந்தைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையிலனாலும் சரி எந்த ஒரு இல்லற வாழ்க்கையில வாழ்ந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு முதல்ல நல்ல ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் இல்லையா. அது போல இங்கே சோமகாந்தனுடைய மகன் ஏமகண்டன் இந்த நாட்டை ஆள போறார். அப்ப நாட்டை ஆளுகிற அந்த மன்னனுக்கு எப்படி நீதி முறைப்படி தவறாமல் மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம எப்படியெல்லாம் நீ வாழணும் அப்படிங்கிறத சோமகாந்தனாகிய மன்னன் ஏமகண்டனுக்கு சொல்ல போறாரு. அது வந்து அரசியற்கை படலாம் சொல்லி அவரை மீண்டும் அவரை அரசிய அப்படியே அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவரை அமர வச்சுட்டு தான் இவர் போறாரு. எடுத்தோம் கவுத்தோன்ட்டு உடனே நான் காட்டுக்கு போறேன்ட்டு போகல. தன்னுடைய மகனுக்கு என்ன எப்படியெல்லாம் நீ வந்து மன்னனாக இருந்தால் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் செய்யணும், சும்மா வந்து பதவியை கொடுத்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற கூடாது. புராணம் சொல்லுது எப்படியெல்லாம் நீ வாழணும். காலையில எந்திரிக்கிறியா, பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும், சுவாமியை வழிபடணும், அதன் பின்னாடி குருவை வணங்கணும், அதன் பின்னாடி மாதா பிதா குரு தெய்வம் சொல்றது போல அனைத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு தந்தையானவர் ஒரு அரசனானவர் தன்னுடைய மகனாகிய ஏமகண்டன் இளவரசனுக்கு எப்படியெல்லாம் அரசியற்கை பண்ணணுங்கிறத அழகா இங்க அரசியற்கை படலம்ங்கிறத இரண்டாவது படலத்துல சொல்ல போறாரு. அதை வந்து நாம் அடுத்த சிந்தனையில இந்த அரசியற்கை படலத்தை நாம் சிந்திக்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செய்வதற்கு அடியேனுக்கு அருள் புரிந்த சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தீரிலாத கற்பத்தில் ஆதி தனிலே செம்போனிதழ் தாது கமலன் தாமரமே தனி வீட்டிருக்கும் சதுமுகத்து நாதவடிவான் வேதத்தை உருகம் பண்ணு நடத்தாலும் ஓரடிய நின்னை ஒரு திறனந்துரைப்ப உயர்ந்தோரை. அதனாலே கற்ப முடிவிலே பரமாவுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணுகிறாரா, வேதத்தை உபதேசம் பண்றாரா. பரமாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றாரா. பரமாவுக்கு திருமாலுக்கு திருப்புரந்துர புராணத்துல பரமனுக்கு உபதேசித்த படலும் கூடுது, அதாவது அனுப்பி பண்ணியிருக்கிறார். அந்த உபதேசம் மாணிக்க வந்து செஞ்சாரா, அதை வச்சு பரமனுக்கு உபதேசம், திருமாலுக்கு உபதேசம், காலாக்கின் புத்திரன் உபதேசம் அப்படின்னு படலம் பாடுறார் மகாவுக்கு. அதுதான் திருப்புரந்துர புராணத்துல. அதனாலே இப்படி பரமாவுக்கு திருமாலுக்கு உமாதேவிக்கு அகத்தியருக்கு இப்படி பெரியவங்களுக்கு எல்லாம் உருக்குறதுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறார். எல்லாத்துக்குமே உபதேசம் பண்ணி இருக்கிறார். யாரு சிவபெருமான். அவர் உருத்திருக்கிட்டையும் உபதேசம் வாங்கல, உருத்திருக்கிட்டையும் உபதேசம் வாங்காம அவர் குருவாயிட்டாரு சிவபெருமான். உருத்திருக்கிட்டையும் உபதேசம் வாங்காம அவர் என்ன ஆயிட்டாரு, இப்ப நம்ம அப்படி பண்ண முடியாது, நம்ம உருவாக முடியாது, நம்ம ஆச்சாரிய பெற்றாட்டா உருவாக முடியும். இப்ப நிறைய குரு பொறிஞ்சிட்டாரு, குரு நிறைய அதிகமாயிட்டாரு. அதனாலே இப்படி வேதத்தை பிரமாவுக்கு உபதேசம் பண்ணுகின்ற காரணத்தினாலும் அவருக்கு உருத்தர் வந்து அது உருதம் என்று வேணாம், அந்த உபதேசத்துக்கு உருதம் என்று வேணாம், உருதம் என்று வேணாம். அது நாதவடிவான் வேதத்தை உருதம் பண்ணும் நடத்தாலும் ஓரளவிய நின்னையுறு திறன் என்றுரைப்போர் உயர்ந்தோரே. அதற்கு மேலே ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தை உருவம் நீ, ஓம் என்கின்ற மந்திரத்துக்கே அதற்கு மேல மந்திரம் கிடையாது. ஓம் என்கின்ற மந்திரத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. பிரணவம் என்று சொல்லும் தனி சொல்லது. பிரணவம் என்பது ஓரெழுத்து, பிரணவம் என்பது ஓரெழுத்து. அந்த ஓரெழுத்துக்கு சமானமாக வேறெழுத்து கிடையாது. ஓரெழுத்து சமானமாக எல்லா மந்திரங்களும் எல்லா பொருள்களும் எல்லா கலைகளும் அந்த பிரணவத்துக்குள்ள அடங்கியிருக்கு. ஓ அந்த ஓம்ங்கிறது மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து, மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து. அகாரம் உகாரம் மகாரம் மூன்றும் சேர்ந்தது பிரணவம். அகாரம் உகாரம் அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல், மகாரம் படைத்தல், ஊ பாத்தல் நச்ச வேடும் மூடியா படைத்தல் காத்துறதுக்குள்ளேயே காத்தல் அடித்தல் ஆகிய மூன்றையும் முடிப்பது அந்த ஓங்காரம். அதுக்கு ஓங்காரம் அதுக்கு ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்கு பொருள் சொல்ல முடியாமத்தான் பரமா பொருள் சொல்ல முடியாம, பரமா சொல்ல முடியாமத்தான் குட்டி சிறையில போட்டார். இந்த அளவுக்கு பண்ணியிருக்க கூடாதுன்னு கூட நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பெரிய மனசன் நல்லவா பிரமா என்னப்பா பிரமா பெரிய மனசு சரி சரின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து இனிமேல் நல்லா படி நல்லா பட அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி இருக்கக்கூடாதா? அவனை குட்டி சிறையில போட்டு போட்டு இருந்தாலும் படத்துக்கிட்டு இருந்தார் என்ன அர்த்தம் போடும்? ரொம்ப பெரிய மனுஷன் பரமா சேர்த்தான். அதனால இப்படி அந்த உங்காரத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு. அதை வந்து சிவ தர்மோத்தரத்துல சொன்னாரு, உங்காரத்துக்குள்ளே எல்லா கலைகளும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவது இல்லையே, அது எப்படி அந்த உருளுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கும் அப்படின்னு வினாவத்தில் போட்டு எப்பா விழுதுகள் விழுதுகள் தலைகள் கிளைகள் மரங்கள் அத்தனையும் உடைய ஆலமரம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? விதை எவ்வளவு இருக்கு? இவ்வளவு புதுசா இருக்கிறதுக்குள்ளே அந்த மரத்தோட தான் சின்னது, இருக்கிறதுக்குள்ள அந்த மரம் தான் பெருசு, மரங்களுக்குள்ளே அதுதான் பெருசு. ஆனா அதனுடைய விதை தான் எல்லா மரத்தினுடைய விதையை விட சின்னது. ஓம் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் சிவ தர்மோத்தரம். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் ஆலம் வித்தி உதிக்கும் ஆகும். ஆலம் வித்தி உதிக்கும் ஓமை பார்த்தீங்களா? அதனால ஓங்காரத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு, ஓங்காரத்துக்குள்ளே எல்லாமே. அதனால அந்த மந்திரம் சொல்லாம எந்த மந்திரமும் பலிக்காது. அந்த மந்திரம் சொல்லாமே ஓங்காரம் பஞ்சாட்சரம், ஓங்காரம் என்கின்றது பஞ்சாட்சரம், அஞ்செழுத்து பஞ்சாட்சரம், ஓங்காரம் பஞ்சாட்சரம். ஓங்காரம் எப்படி பஞ்சாட்சரம்னா மந்திரங்களை மற்ற மந்திரங்களை அத்தனையும் ஓங்காரம் சொல்லித்தான் சொல்ல வேணும். பஞ்சாச்சரத்துக்கு ஓங்காரம் சொல்ல வேணுங்கிற அவசியம் தீட்சை பெற்றவர்கள் கேட்கணும். தீட்சை பெற்றவர்கள் பெறாதவர்களுக்கும் கிடைக்குது பாத்தியா? தீட்சை இல்லாதவர்களுக்கும் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா? தீட்சை உடையவர்களுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டியதாயும் கிடைத்து இருக்கிறது வச்சுருவாங்க. இந்த கூட்டங்களை சேர்ந்திருப்பதால அவங்களுக்கு கிடைக்கும். ஆ அப்படி சொல்லு, இப்ப எல்லாத்துக்கும் அல்வா ஜிலேபி வடை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாம் என்ன கிடைக்கும்? அது போல் அதனாலதான் சத்சங்கத்திலே கூட்டத்திலே சேர வரும். அதனாலே ஓம் என்பதற்கு உயிராக இருக்கிறான்னு சொல்றாங்க. கண்ட மாநாட்டில் சொல்றாரு, ஓங்காரம் மற்றைய தேவர்கள் எல்லாம் உண்டாவதற்கு மூலமாக இருக்கிறது, சிவருமானுக்கு பீடமாக இருக்கு, சிவருமானுக்கு பீடமாக இருக்கு. ஓங்காரம் மற்ற தேவரெல்லாம் உண்டாவதற்கு மூலமாக இருக்கிறது, சிவருமானது பீடமாகும். ஈசன் ஏவது பீடமாய், ஈசன் ஏவது பீடமாய், ஏழையோர் தோற்று வாசமாய், எலா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், காசிதன்னிடை மாய்பவர்க்கு எந்திரான் கடல், ஆசிர் தாரக பரமமா அதன் பொருள் ஆயுதா. ஒரு வாட்டில் வச்சுக்கிறாரு மற்றைய சூத்திரர்கள் எல்லாம் அதை பார்த்து பண்ணிருக்கிறாங்க. ஆனால அவங்க அந்த கட்சியப்பருக்கு இருந்த ஒரு அனுபவம் மற்ற என்ன காரணம்? அவங்களுக்கு வேதாக உபதேசம் தான் முதல்ல பாடம். ஆகா அற்புத அற்புதம் வேத ஆகம உபதேசங்கள்ல அவங்களுக்கு பாடம். அப்புறம் இந்த மத்திய புராண ஆசிரியர்களுக்கு வேதாகமங்களிலே அனுபவம் தூய்வு அதிகம் இருக்கு. இது நீங்க ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கால பாடினாங்க அது வேற. ஆயினும் வேதாகம் உபநிஷதங்களினுடைய அனுபவம் தோய்வு யாருக்கு வருது வந்தால் முப்போதும் திருமேதிருந்தோர்களாய் ஆதிசி. அதனாலே அந்த கதபுராணத்துல சரக்கு நிறைய இருக்கும், ஆகம சரக்குகள் நிறைய இருக்கும். அதான் பிரணவ சொல்றாரு பாருங்களே, ஈசன் தேவது இடவான் மரகிற்கு முதலாய் காசித்தார காசி தன்னிடை மாய்பவருக்கு காசியில இறக்கிறவர்களுக்கு சிவபெருமான் ஓங்காரத்தை உபதேசம் பண்றாராம். ஓங்காரம் இருந்தாலும் பஞ்சாச்சரம் இருந்தாலும் ஒன்று அதை ஒரு எழுதியிருக்கிறேன். காசியில வந்து ராம மந்திரத்துல உபதேசம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆள் எழுதியிருக்கிறேன். ராம மந்திரத்துக்கு தான் சிவபெருமான் சொல்றாராம். காசியில சொல்லுவது சிவபெருமானா சொல்றது ராமா ராமான்னு சொல்றாங்க. ராமங்கிற சிவபெருமானுடைய பேர் தான். அது வேற அது சுத்திட்டு வரணும் ஏறிட்டு வரணும். அதனாலே இப்படி ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தின் உருவமும் நீ ஓங்காரமே சிவபெருமான் பிரணவமே சிவபெருமான் பிரணவன் என்பதற்கு அது மகாவுத்மன் அவரு போட்டிருக்கிற கொன்ற பூவை பார்த்தா தெரியும். கொன்ற பிரணவ சொல்லுது கொன்றை பிரணவ சொல்லுது. அதனாலே அவன் தான் அந்த ஓங்காரத்துக்கு உரியவன் என்பது அவன் அணிந்திருக்கிற கொன்றை பூவையை காட்டுக்கொண்டார். இதெல்லாம் நீங்க வேற வெளியில எங்கேயும் காண முடியாது கேட்க முடியாது அப்படின்னு அவசியம் பொறுத்ததையும் விழிக்கூடாது. சிவபெருமான் ஓங்காரம் அடிக்கிறார். சிவபெருமான் ஓங்காரம் சிவபெருமான் ஆடுந்தார் அல்லவா சுத்திய திருவாச்சி இருக்குவாரு ஓங்காரம் அஞ்செழுத்து இருக்குவாரு அதுதான் அவன். அஞ்செழுத்தே வடிவாக கொண்டு நல்ல அம்பலத்தில் ஆடுகின்றான் அனந்துதான். அடாடாடா அஞ்செழுத்தே பஞ்சாச்சரமே அவனுடைய திருவேணி பஞ்சாச்சரமே திருவேணி அவன் எதிலே இருந்து ஆடுகிறான் என்றால் அந்த ஓங்காரத்தின் நடுவில் இருந்து ஆடுகிறார். அது உன்ன உலகத்துல சொன்னாரு ஓங்காரமே திருவாதி ஓங்காரமே திருவாதி உற்றதனில் நீங்கால் எடுத்தே நிறை சுடரான் நிறை சுடராகிய சிவருமான் அஞ்சு. இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாதுனால பின்ன யாருக்கு தெரியும். ஆங்காரம் அற்றாரது ஆங்காரம் அற்றாரது அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பெறப்பட்டார் சின்ன பாட்டு ஓங்காரம் என திருவாசி உத்தரவை நீங்கால் எடுத்தே நிறை சொல்லறாம் ஆங்கார அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் பெற்றார் பெறப்பட்டார். அதனாலே சிவருமான் ஓங்காரம் சிவருமான் ஓங்காரமே மந்திரமே ஒளி அதே ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தின் உருவமணி ஆம் என்பதனால் அருமறையின் வடிவாய் நலனுக்கு ஆவியுமாய் அதையால வேதவாயி வேதத்துக்கு ஆவியுமாயி போரின்றது எவற்றினையின் திராவம் புரியும் தொழிலாகும். எல்லாருடைய திராவம் என்றால் எல்லாவற்றையும் ஒடுக்குதல் எல்லாவற்றையும் ஒடுக்குதல் காமங்களிலோ நின்னை உருத்திரன் என்று உரைப்பார் கண்ணுதலே. இதனாலேயும் உன்னை உருத்திரன் என்று சொல்லுவார். உலகும் உடலும் முதலியவா அவற்றின் துயரை திராவணஞ்சு இலகு கருணையால் உருத்திரன் உன்னை இனி துறைப்பார். அதுக்கு மேல என்ன சொல்றார் அதான் அங்க சொன்னது இன்னலம் கடலுட்பட்டோ இன்னலம் கடலுன்னா என்ன தெரியுதா துன்ப கடல்ல இன்னலம் என்றால் துன்பம் இன்னல் என்றால் துன்பம் இன்னலம் கடலுட்பட்ட துன்ப கடலிலே கிடக்கின்றவளை மீட்டு இன்ப கடலிலே அவன் சேர்க்கின்ற ஒடினாரே அவர் உருத்தரது. இன்னலம் கடலுட்பட்டோ யாரையும் எடுக்கிறார் உன்னரும் பரமமூர்த்தி உருத்தரன் இரும்புவார். அதை இங்க சொல்றாரு உலகும் உடலும் உதறியவா அவற்றின் துயரை திராவணஞ்சு திராவணம்னா அதை நீக்குகின்றபடியினாரு அடிக்கின்றபடியினாரு துன்பத்தை அடிக்கின்றபடியினாரு இலகு கருணையாலும் உருத்திரன் என்று உன்னை இனி துரைப்பார். தலைவா நின்று சிவகரமா பொருள் வேறின்மையால் தலைவா எல்லாருக்கும் தலைவா உன்னை விட

வந்து எதிர்க்கு இல்லையோ அதுதான் அதுதான் அதனால தலைவா நின்று சிவகரமான பொருள் வேறு இன்மையோ சிவகரமாயிருக்கின்ற மங்கள பொருள் வேறு இன்மையால் உயிர்க்கு நலனே புரிகையால் உன்னை தவிர மங்கள பொருள் வேறு இன்மையாலும் உயிருக்கு நீ நன்மையே செய்கையாலும் உன்னை சிவன் என்று உரைப்பான் அந்த சிவன் என்கின்ற சொல்லுக்கு வழக்கம் இந்த பாடலாம் நீங்க கேட்டுக்கலாம்னு கேட்டதுலே இல்ல சிவன் என்கின்ற சொல்லுக்கே இந்த பொருள் போல வேறு மங்கள பொருள் கிடையாது உயிர்களுக்கு நலத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே சிவன் இருக்குது சிவன் என்கின்ற சொல்லுக்கு மங்களம் தவம் சுபம் ஆபுதம் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் உத்தமம் சுபம் அமதம் சொல்றாரு தலைவா நின்று சிவகரமாம் பொருள் வேறின்மையாக இருக்கு நலனே புரிகையால் நலத்தையே புரிவதனாலே சிவம் என்று பெயர் அதனால் உன்னை சிவன் என்று உரைப்பது நல்லுரை சிவன் என்ன நாமம் தனக்கே உடைய சிம்மேனி வேற யாருக்கும் கிடையாது சிவன் என்ன நாமம் தனக்கே உடைய சிம்மேனி சிவம் என்ற சொல்லுக்கு சமானமான சொல் கிடையவே கிடையாது சிவம் என்ற அந்த சொல்லினுடைய சிறப்புக்கு வேற எந்த தெய்வத்துக்கு அந்த சொல் போகாது அது சுழி இல்லாதது சிவன் சுழி இல்லாதது சிவம் சுழி இல்லாதது சிவன் அது ஒன்னொன்னுக்கு ரெண்டு சுழி மூணு சுழி உள்ளது பாத்திரீங்களா இந்த பாருங்க இந்த பயனுக்கு மூணு சுழி இருக்கிறவங்க ஒரு சுழி இருந்தே இது போன்ற அக்கறம்னு சொல்லி முடியும் சிவத்துக்கு சுழி கிடையாது சிவத்துக்கு சுழிக்கிறதுக்கு ஆள் இல்லை குளிக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் சுழியும் நமக்கு தான் ஆளு ரெடியா இருக்கிறாங்க நமக்கு தான் ஆளு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சு கூட சிவனுக்கு வேலை சுழிச்சு கூட ஆளு அதனால சுழி சீ சுழி இல்லாதது சீ சுழி விடும் சீ சுழிதான் சீ சுழி இல்லாதது சுழி இல்லாதது விதி இல்லாதது கரி இல்லாதது சிவம் கரி இல்லாதது சிவன் விதி இல்லாதது சிவன் கரி கிடையாது சிவனுக்கு கரி கிடையாதுப்பா நமக்கெல்லாம் கதி உண்டு கரியே கிடையாது அவர் அடைகிற கதின்னு ஒண்ணு கிடையாது எல்லாருக்கும் கரியாக இருப்பார் அவர் கரி முழுவதும் கண்டவனை படைத்தார் உயிராய்த்து முன்னாள் சிடுகொலர் குண்டங்கும் தேட அப்பாலும் இப்பால் என்கிறான் கடுதூடு காட்டிடை நாடகம் மாடி கதியிலியாய் உழுவையில் போர் உடுத்து உண்மத்த மேற்கொண்டு உயிரிழந்த திருச்சரம் கதியிலியாய் கரி ஒண்ணு இல்லாது சொல்ல போனான் இவனுக்கு என்ன இருக்குது அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல கதி இல்ல விதி இல்ல மங்களமாக இருப்பது உயிருக்கு நன்மை செய்வதனாலே அதுக்கு சிவம் என்று பெயர் ஒரு பாட்டு யாவும் பவிக்கும் என்னிடத்தே யாவும் பவிக்கும் என்னிடத்தே எவற்றினுடைய நீ பவிப்பாய் யாவும் பவித்திப்பாய் நீயே என்றும் பவியாதே நிர்வாய் யாவும் பவிக்கும் என்னிடத்தே எல்லா பொருளும் உன்னிடத்துல ஒழுங்கும் உன்னிடத்துல இருக்கும் எல்லா பொருளிலும் நீ இருப்பாய் பவித்தல் என்றால் தன்னிடத்துல இருக்கும் எல்லா பொருளும் சிவனிடத்துல இருக்கும் எல்லா பொருளிலும் சிவன் இருக்கும் அதுதான் பெரிய சாமர்த்தியம் சிவன் எல்லா பொருளிலும் இருக்கிறானே அப்புறம் எல்லா பொருளும் அவனுக்குள்ளே அடையும் யாவும் பவிக்கும் என்னிடத்தே இவற்றினுடைய நீ பவிப்பாய் யாவும் பவித்திப்பாய் நீயே யாவும் பவித்திப்பாய் நீயே பதிப்பிப்பாய் என்றால் எல்லா பொருளையும் தோற்றுவிட்டோம் பதிப்பித்தல் என்றால் தோற்றுவிட்டோம் பதிப்பிப்பல் என்பது உண்டாக்குதல் உண்டாக்கு ஆக்குவாய் காப்பாய் அல்லவா உண்டாக்குதல் யாவும் பதிப்பிப்பாய் நீயே என்றும் பதியாதே விடுவாய் பதியாது என்ன எப்பொழுதும் அவன் வந்து எதிலையும் தோன்றுவது கிடையாது பிறப்பது கிடையாது விடுவாய் எல்லாவற்றையும் கடந்து விடுவான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவான் அவனை உண்டு பண்ணுவோம் யாரும் கிடையாது அவனை உண்டு பண்ணுவார் யாரும் கிடையாது அதை சொல்றாரு யாவும் பவிப்பிப்பாய் நீயே என்றும் பவியாதே எல்லாவற்றையும் கடந்திருப்பாய் மிகுவாய் கடந்திருப்பாய் எல்லாவற்றையும் தோற்று வைப்பாய் உனக்கு தோற்றவில்லை அது திருவாசல் தோற்றினி தோற்றவில்லாய் பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர் பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர் உயிர்கள் பாவத்தை செய்யும் உயிர்கள் புண்ணியம் செய்வது அது செயற்கை பாவம் செய்வது இயற்கை புண்ணியம் செய்வது இயற்கைப்பா இந்த பூஜையை நான் விடாமல் செய்யணும் விடாமல் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பூஜைய நாளைக்கு பூஜையை நன்றா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் பூஜையை நாளைக்கு நன்றா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இன்றும் அது பூஜையினை நன்றா செய்ய எல்லையிலா திருவருளை செய்த

0: அருள்மது பூஜை இன்னும் நாளை நன்றாய் செய்வதற்கும் திருவருளை செய்வாய். மந்தினிலே மாநடனம் செய்ய வைத்த மாமுனிவர் இருவரையும் மறந்துவிடாது என்றும் அவர் திருவடியை போற்றுவதற்கு எல்லையிலா திருவருளை செய்வாய். அதனாலே பூஜைக்காரன் என்ன பண்ண வேணும்னா நாளைக்கு பூஜை நல்லா பண்ணுறது, நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணணும், இன்னைக்கு ரொம்ப தடாபடாது பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா செய்ய வரும் அப்படின்னு பிரார்த்தனை முடியும். அதான் முக்கியமான ஒரு நல்லா பூஜை பண்றோம்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். சுதந்திரம் இல்லாம நல்லா பூஜை பண்றோம்னு வச்சுக்கோப்பா, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு. பூஜையை நல்லா செய்ய வச்சானா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தொந்தரவு வச்சா நல்லா இருக்கு, தொந்தரவு எல்லாம் வராம இருக்கணுங்கிறது தான் அது உள்ளுக்கு அதுக்குள்ள இருக்கு. நல்லா பூஜை பண்ணணுங்கிறது, நல்லா பூஜை பண்ணணுங்கிறதுக்குள்ள இருக்குது எல்லாமே. பாவம் தவிர யாரு நன்மை பாதிப்புடுவார், பாவத்தை நாசமாக்குகிறவன் சோர்வான் உள்ளவர். அதனால பாவநாசம் பாவநாசா ஒரு பாதமே எல்லா பத்து நாள் பத்தி சோர்வானுக்கு பாவநாசம், அவன் இருக்கிற ஊருக்கு பாவநாசம். பாவநாசம் பாவத்தை நாசம் பண்ணுவன் சிவன் ஒருவனே, வேற யாரும் கிடையாது. மற்ற எல்லாம் உயிர்களாகிறாரே பாவத்தை செய்யும். உயிர்கள் பாவத்தை செய்வது இயற்கை, புண்ணியத்தை செய்வது செயற்கை. புண்ணியத்தை செய்யறது கேட்டு செய்யும், சொன்னா செய்யும், சொல்லலைன்னா செய்யாது. அது சொல்லியும் செய்யாது என்ன நிறைய இருக்குது, அது வேற. அதனால சொல்லாம இயற்கையாகவே அதற்கு புண்ணிய செயல்ல ஈடுபாடு வராது, இயற்கையாகவே வராது. செயற்கையாக வருமே தவிர இயற்கையாகவும் ஏதாவது துன்பத்தை நீக்க கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழிபாட்டு போகும். சமயம் காரியம் நடக்கணுமேனு சொல்லி சமயம் இந்த அர்ச்சனை எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், கல்யாணம் முடியிற வரையிலும் பண்ணுங்க, முடிஞ்சிட்டா பரவ பண்ண வேண்டியது, காரியம் முடிஞ்சிட்டா அப்புறம் என்ன சொல்லி
1: மாணிக்கவாசகர் ரொம்ப ருசியா இருக்கும்.
0: அதனாலே இப்படி பாவத்தை தொலைப்பவன் அதற்கு மேலே பவம் கடந்து நீங்கும் உருட்டாதலில் அதையால பவத்தை கடந்து, பவம் என்றால் பரப்பு, பவம் என்றால் பரப்பு, அந்த பரப்பை உண்டு பண்ணுவதனாலே அவனுக்கு பவம் என்று பெயர். உயிர்களுக்கு பரப்பை உண்டு பண்ணுகின்ற காரணத்தினாலே, விலக்கி தருகின்ற சரீரத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு பவம் என்று பெயர். அதே போல பரப்பை கடத்திப்பதினாலும் அவனுக்கு பவன் என்று பெயர். ஆக பரப்பை கொடுப்பதினாலே அவனுக்கு பவன் என்று பெயர். அதே போல பரப்பை நீக்குவதினாலும் அவனுக்கு பவன் என்று பெயர். அதனாலதான் அஸ்வத்தத்தை பண்ண சகசரநாம் பண்ண இல்லைன்னா அஷ்டபூர் கொஞ்சாது. அதுல என்ன வருது? ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் ருத்ராய நமகா, ஓம் வசுபதிய நமகா, ஓம் மகதே தேவாய செல்லு பதித்தையும், ஓம் பவாய தேவாய நமகா, சர்வாய தேவாய, ஈசானாய வசுபதிய நமகா, ருத்ராய தேவாய, உக்ராய தேவாம், பீமாய தேவாய, மகதே தேவாய நமகா. நீ இட்டு வந்துறதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. இட்டு வந்துறதுக்குள்ளே பவத்தை கொடுக்கின்ற நீ பவத்தை பவமாகிய பரப்பை ஆக்குவனை, பவமாகிய உரப்பை போக்குவனை, அதனால உனக்கு பவன் என்று. அதனால பவனும் நாம் பிடித்து சேர்ந்து வண்ணாமல் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு முடியாது இப்படி வந்து அப்போது என்று இப்படி பாடுகிறாரு. அதுக்கு மேலே இன்னும் பல பாடல்கள் வருகிறது. இதெல்லாம் அதாவது ஆகவங்களிலே இருக்கின்ற ஒரு சிறப்பான கருத்துக்களையும் நம்மால வேற நூல்களிலே கேட்க முடியாத விஷயங்களும் இதுல நிறைய வருகிறது. அவர்கள் எல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவுருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். காலநத்தி முத்தியடைந்த அத்தியாயத்துல 52 அது மொத்தம் 83 31 பாடல் எல்லாம் தவறாமல் சொல்லுங்க. ஒரு சதனமும் இல்லை உங்களுக்கு. நான் 5 மணி நேரம் செலவு போட்டு வரேன், உங்களுக்கு ஒரு சதமும் செலவு பண்ணிட்டு வரேன். நீங்க உங்கனே இருந்து கேட்குறீங்க. என்ன யோகம் போக வீடு தேடி வருது, யோகம் வீடு தேடி வருதுப்பா. எல்லாமே திருவுருள் கேட்க வைக்கிறேன். அது தம்பி சொல்றேன் கருப்பத்தூர்.

0: உயில்வடாது வெய்யும் அழிவடன் சுரக்கமன்னன் கோன்முறையாது செய்ய குறைவிடாது வாழ்ந்து நான்மறை அறங்கடுவங்க கட்டமம் எழுதி மயில மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: அடியொளி மரமே நான் உந்துவன் அவனையில் விழுவது ஒளிந்து உடனுரை பெருமை வழங்குவது உலகுகோல் என என நெஞ்சோடு மடலவில் கடிகமல் ஐந்தர் மலர்வல முறைமுறை சிந்தி முன் இடமிதனம் மகிழ்ந்திர நிமையவர் எவரும் இறஞ்சினர். இப்படி இறங்கினார்கள். அதுக்கு மேலே திருநந்தேவர் மற்ற அந்த கூட்டங்களை எல்லாம் வருஷப்படுத்தினார். அதற்கு மேலே பூதகணங்கள் கந்தர்வர்கள் கீதை இசையை பாடினார்கள். இப்படி பாடி இருக்கும்போது சாமியானவர் எண்ணினார், தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க வேணும் என்று எண்ணினார். தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு ஒரு பெரிய அழியாத ஒரு சிவஞானமாகிய செல்வத்தை தர வேணும் என்று எண்ணினார். அப்படி எண்ணே இந்த வளம் அல்கு சபை இன்னல்கட மண்ணும் தந்தமணி மஞ்சளுரை தாண்டவ வதத்தோன் செந்தமிழில் வந்த சிவ ஞானவமு துண்டார் அந்தமிழ் அருட்கடலை ஆண்டருடன். செந்தமிழிலே வந்த சிவஞான கடலை தந்தவராகிய திருவாதவருடைய ஆண்டு கொண்டருளை எண்ணினார். ஆண்டு கொண்டருளை எண்ணினார். சிவபெருமான் வந்து ஆண்டு கொள்வார். சிவபெருமான் வந்து ஆண்டு இப்ப நாயன்மார்கள் அத்தனை பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஆண்டு அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆண்டு. அது இங்கு நம் இல்லங்களோடு எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் சேவன் இல்லங்களோடு எழுந்தருளி அவ்வளவு எளிமையா கூட்டு வர்றார். இங்கு நம் இல்லங்களோடும் எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் சேவன். அதனாலே இப்படி சாமி எண்ணினாரு. அப்படி எண்ணிய உடனே இந்த கணங்களை எல்லாம் இந்த பூதகணம் சித்த சிவகணங்களே என்னார், நீங்கள் எல்லாம் மனித வடிவத்தில் நீங்கள் வாழுங்கோ, நான் வந்து தேசிக வடிவம் ஆச்சாரிய வடிவத்தோடு நான் புறப்படுகிறேன். அதில் எல்லாரும் நேராக பாண்டி நாட்டிலே திருப்பெருந்துறை என்கின்ற ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு போகணும். அங்கே ஒருத்தன் குதிரை வாங்க வருவான், ஒரு முதல் மந்திரி, அவனை பிடிக்கணும், அவனை பிடிக்கணும். ஆமாம், அதுக்கு பிடிக்கிறதுக்கு 999 கதை கூட்டிகிட்டு வர்றார். ஒரு ஆளை பிடிக்கும், ஒரு ஆளை பிடிக்க 999 வரை சிவகடங்களை அழைத்து கொண்டு பெரிய ஏற்பாடு. இப்போ மற்ற பேத்துக்கிற அவ்வளவு ஏற்பாடெல்லாம் கிடையாது. இப்போ சுந்தரரை பிடிக்கிறதுக்கு என்னமா வந்தார், ஒத்தையா வந்தார், கிழவனா வந்தார். ஞானசம்பந்தருக்கு ரெண்டு பேர் வந்தாக அவர் மேலே இருந்துக்கிட்டாரு, அந்த அம்மாவுக்கு கீழறங்கி அவனுக்கு பால் கொடுக்கணும். அப்பர் சாமியே சூளையை கொடுத்து அங்கே வர சொல்லி தலகவதியார் மூலமாக ஆண்டு ஸ்வசலா கைலாயத்திலிருந்து புயல இப்போ இவர் ஆண்டு கொள்ளுகிற முறை, ஆண்டு கொள்ளுகிற முறை கைலாயத்திலிருந்து 999 சிவகணங்களோடு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய பெரிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு கொன்னருளி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடி இணுஞ்சலச மண்மிசை கூறுந்த ஐயாலே பண்டி வடிவம் எடுத்துக்கொண்டு பலகாலம் தேடியவராகிய திருமாலுக்கு கிடைக்காத சுவாமி இப்பொழுது மண்ணிலே வருகிறார். மண்ணிலே வருகிறார். மண்முதலாக நாடமுடிவாக இருக்கிற 36 தத்துவங்களையும் கடந்திருக்கிற சாமி, 36 கடந்திருக்கிற சாமி இப்ப பூமியில முதல் தத்துவமாயிருக்கிற பூமி வருகிறார். பண்ணுவரை வல்லவர் பரிந்தளல் வரப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். ஐயால தெய்வீக வளம்பதியா இருக்கிற திருப்பெருந்துறைக்கு வந்தார். அந்த பெருந்துறை என்பதற்கு ஒரு கருத்து சொல்லுகிறார். விம்பிறவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம், பிறவி என்பது கடல், பிறவி என்பது கடல், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேரார் நல்லா உருவகம் பண்ணியிருக்கிறார். பிறவி பெருங்கடல், பிறவி பெருங்கடல் அதுதான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்லூரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாதுன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தது. இழுகடல் மணலே அலைவிடி நதிகள் எனதிடர் பிறவி அவதான். அதனால் பிறவி என்பது பெருங்கடல், கடல் கடல் அல்ல பெருங்கடல். அதை சொல்றாரு, விம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம். பிறவி என்பது வெப்பம், விம்பிறவின்னா வெப்பத்துல எவ்வளவு வேதனை இருக்கும், வெப்பத்துல இருந்த அவளுக்கு உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அதுதான் பிறவி. பிறவி வேதனை உடையது வெப்பம் போல். அப்படி கொடிய பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்கள் பரமேஸ்வரனுடைய மூலமந்தமாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை பிடித்துக் கொண்டார்களானால், பஞ்சாட்சரத்தை பற்றி கொண்டார்களானால், அவர்கள் அந்த பிறவிக்கடலிலிருந்து முத்திக்கரையை சேர்ந்து விடுவார். பிறவி பெருங்கடலை கடக்க வைப்பது மூலமந்தம், எல்லாம் உள்ளே தான். தனியன பெரும்பிறவி பவத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றி திருச்சதகன். தனியனேன் பெரும்பிறவி பவம்னா கடல், அது பிறவி பெருங்கடல் தான் அவரும் சொல்றாரு. தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வால் எற்றுண்டு பற்று ஒன்றி தடந்தரையால் கடல்ல விழுந்துட்டான். கடல்ல விழுந்த போது அலைகள் வந்து தாக்கி தள்ளுது, அந்த அலை அடிச்சு இங்கே இந்த பக்கம் தள்ளுது. அது கடல சுறாமனு பெரிய சுறாமனு வாயை பிளந்து கொண்டு வருகிறது விழுங்கு. அதுக்கு மேல புயல் காத்தொடிக்கிறது. இந்த கண்டத்துல தப்புவானா மனுஷன், தப்ப முடியாது இல்ல. தனியனையன் பெரும்பிறவி பவத்து இவ தடந்தரையால் எற்றுண்டு பற்று உண்டி கனியை நேர் துவர்வாயார் எண்ணுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை உயுமாறு என்றெண்ணி அஞ்செழுத்தில் புனை விடுத்து கிடக்கின்றேன். நல்லா சொல்றாருல்ல, அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரே முதலந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முழுக்கனேற்கே என்பது திருச்சரணம். அதேதான் அப்பர் சுவாமியே, அப்பர் சுவாமியே கல்லுல கட்டி கடல்ல போட்டான்ல, கல்லுல கட்டி கடல்ல போட்டான். கல்லுல கட்டி கடல்ல போடும் போது அவர் பஞ்சாட்சரத்தை பிடிச்சுக்கிட்டாரு, பஞ்சாட்சர பதிகம் பாடினாரு. அப்படி பஞ்சாட்சர பதிகம் பாடிய போது அந்த கல்லுல இருந்த கணம் இல்லாம கல்லு லேசா போயிடுச்சு, கல்லுல கணம் இல்லாம போச்சு. அந்த கயிறெல்லாம் அருந்து போச்சு, தானே அருந்து போச்சு, கட்டிய கயிறு தானே அருந்து போச்சு. கல் மிதக்கும், கல் மிதக்கும், இப்படியா கல் மிதக்குமா, இது கட்டுக்கதையா நிஷமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இருவினை பாசமும் வளக்கல்லார்களில் மும்மலமாகிய கல்லிலே அரம்பாவ என்ன அருங்கையிற்றால் கட்டி வெகுகாலம் வெகு கூடி காலம் பிறவிக்கடல்ல கிடக்கின்ற ஆன்மாவை அஞ்செழுத்தானது அந்த கடலே கடந்து முத்தி முத்தியாய கரையில சேர்க்கும்னா திருநாவுக்கரசரை இந்த ஒரு கடல்ல இருந்து பஞ்சாட்சரம் கரையில சேர்க்காதா அப்படிங்கிற. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தரின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க ஓட்டுமோ என்பது அதைத்தான் இங்கு சொல்றார். வெம்பிரவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமனன் அற்புனை பிடித்தால் எம்பரன் அருக்கரையில் ஏறுதுறையாமல் அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை. அதனால் சிவநாமத்தை பிடித்தவர்கள் பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையில சேருவார்கள். அதே போல இந்த திருப்பெருந்துறையும் சென்று தரிசித்தவர்களுக்கு பிறவி பெருங்கடலிருந்து முத்திக்கரையில சேர்த்து வைக்கும். அதனால இதுக்கு பெருந்துறை என்று ஈனமில் பெருந்துறை எனும்பதியின் யாங்கர் காணமிகு புன்னை வளர் கந்தமுள சந்தம் வானமுயர் சண்பகம் மறந்துகள் நறந்த தேனினம் உறந்துடு சிருந்திகள் உருந்தி. அந்த பெருந்துறை இடையிலே இருக்கின்ற அந்த இயற்கை வளங்களை எல்லாம் நன்றாக பாடுகிறார். அப்படியே போகும்போது வீழ்ந்த நரவத்துளி விழிப்புணலாக பெருந்துறையில் இருக்கிற அந்த சோலைகளிலே மரங்கள் இருக்கிறதா, அந்த மரங்களிலே பூக்கள் இருக்கிறதா, அந்த பூக்கள்ல இருந்து தேன் சொட்டு வரும். அது எப்படி மரம் ஒரு நல்ல கனிந்த மனம் உள்ள சிவபக்தரை போல இருக்கிறதா, அப்படி சிவபக்தரை போல இருப்பதனாலே அதுல வண்டு பாடுதான், அந்த தேனை உண்ண வண்டு பாடுதான். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா ஒரு சிவபக்தனானவன் திருமுறையை நன்றாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி பாடிய போது அவனுக்கு எப்படி கண்ணீர் வருமோ அது போல இந்த பூக்கள் இருந்து தேர்ந்து விட்டுக்கிறார். வண்டு பாடுறது அவன் பாடுறது மாதிரி இருக்குங்கிறார். அதை விழுந்த நரவ துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தி இரு தன்றிரும் நின்றே வாழ்ந்துருக அன்பரன மண் உருவோங்க. பூ வச்சிருக்குதா, பூ வச்சிருக்குதா, தேஞ்சு விட்டுதா, அப்புறம் வண்டு பாடுதா, இது அன்பரை போல இருக்கிறது. கையில பூ வைத்து கொண்டு, கையில பூ வைத்து கொண்டு, கண்ணீர் இது கொண்டு தோத்திரம் பண்ணுகின்ற அன்பர்களை போல அந்த மரங்கள் விளங்குகிறது. வாய்த்த வளம் இவ்வகை வயங்கும் அதனால் இப்படி வளம் உள்ள பூக்கள் புருந்திய மரங்கள் அடர்ந்த சோலை அதிலே தவச்சனைகள் எங்கனும் நிறுங்கனைகள் எங்கனும் நிறுங்க தவமாகிய சினைகள் கிளைகள் கிளைகள் நிறுங்க மீத்துகள் அறக்குலை தலைத்து கையால அறமாகிய குலைகள் தலைத்து மிளிர் மெய்மை பூத்து அறிங்க. அதனாலே அந்த சோலைகளுக்கு நடுவிலே ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரமானது தவமாகிய சினைகளையும் அறமாகிய குலைகளையும் மெய்மையாகிய பூக்களையும் கொண்டு அழகு பொருந்திய குருந்த மரமாக இருக்கிறது. குரு வந்து இருந்த மரம் குருந்த மரம், குரு வந்து இருந்த மரம் அது குருந்த மரம். தம் குரு குருந்தம் மரம் அப்படி குருந்த மரம் தெரியலே. சாமி எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்றால் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறாரு ஜனகாதி முனிவர்களுக்கு நான்கு திருக்கரங்கள், ஒரு கையிலே சின்முத்தரு, ஒரு கையிலே சிவஞான போதம், இப்படி எழுந்தருளி இருக்கிறாரா? இவருக்கு இரண்டு திருக்கரத்தோடு, இரண்டு திருக்கரத்தோடு ஒரு கை சின்முத்தரு, ஒரு கையில சிவஞான போதம். தேசிக வடிவம், தேசிக வடிவம்னா உருத்திராட்சங்கள், திருநீர் அணிந்த திருக்கோலம், தெற்கு முகமாக எழுந்தவர் இருக்கிறார். தெற்கு முகமா இருந்தா இந்த ஜனகாதி பண்ணியிருக்கிறார். மாணிக்க வாசலுக்கு தெற்கு முகமாக கோயிலே தெற்கு பார்க்கத்தான கோயில். அது எப்படின்னா பார்வை மிருகம்னு ஒரு மிருகம், பார்வை மிருகம். ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் அந்த மிருகத்தை பிடிக்கிற மிருகத்தோட எனத்தா இனமா இருக்கிற ஒரு மிருகத்தை கையில வச்சுக்கிட்டு, கையில வச்சுக்கிட்டு இந்த மிருகத்தின் சத்தம் போட அந்த சத்தத்துக்கிட்டு அந்த மிருகம் நம்ம இனம் அங்க சத்தம் போடுன்னு சொல்லி அந்த இனம் வர அந்த இனத்தை பக்குன்னு பிடிச்சுக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன், ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அந்த பிடிக்கிற மிருகத்தோட இனம் கையில இருக்கும், கையில இந்த மிருகத்தை சத்தம் போட வைக்கிறது. இது சத்தம் போட்டதுன்னா, இது சத்தம் போட்டதுன்னா அந்த மிருகம் நம்ம இனம் மாட்டுதுன்னா அந்த மிருகம் பிடிக்கிறவன் இழுகுவா பிடிச்சிருவான், இழுகுவா பிடிச்சுக்கிட்டு அதை பார்வையனாம் அக்களையும் பற்றி பிடித்திருக்காம் போர்வை எனக்கானார் குவி என்பது திருவருள் பயன். பார்வை என பார்வை மிருகம். அது போல இப்ப மனிதராகிய மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறார, அவர் மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். ஆனா ஆச்சாரிய திருக்கோலம் மனித வடிவம். அதை இவர் சொல்றாரு, ஆர்வமுடன் வந்து என அகப்பட அழைக்கும் பார்வை என மாந்தர் படிவம் கொடுக்கிறார். இரிலாதனி எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கிரிலாதனின் உடையநாயகன் கடையநாயகன் மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு, மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு ஆச்சாரிய திருக்கோலம். மனித வடிவத்தில் வந்திருக்கிறாரு ஆச்சாரிய. அதத்தான் அந்த இதுல வாழ்வார ஒரு வள்ள இல்லை. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி, சிவந்த திருமேனி நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம், ஒன்பது கோடி பூரணச்சந்திரன் தித்தால் எப்படி பிரகாசமோ அது போன்ற பிரகாசம். நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம், நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய நோக்கி திருவாத உரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத உரனுக்கு அதிக சுவையோ என்பது அந்த வாத உருவல்ல. ஆகையினால முதலே சொன்ன நல்லவா, மணிக்கவாதரை ஆண்டு கொள்வதற்கு சிவபெருமானே பெரிய ஏற்பாடு. யாருக்கு அப்படி வரலையில 999 சிவகணங்களை நீங்களும் மனித வடிவர்களாக சிவகணங்களாக திரு சிவ வேடத்தோடு வாருங்கள் என்று சொல்லி இவர் தேசிய வடிவமாக இருந்துள்ளார். அதனாலே ஏறுவரு குருந்தம் இலங்கு முயற்காவே சேது கோபம் என திரு உலத்து அருள் வந்து வந்து திகழ் தொண்டர் குடை சூழ சிவகணங்கள் கூட்டமாகும். மகிழ்வெய்தி கொந்தலர் மலர்பொலி குருந்தடி குருந்தி அந்த முதல் இல்லவர் அருட்டமிழ் உரைப்பார். அந்தம் முதல் இல்லவர் அந்தமும் முதலும் இல்லாதவராகிய சிவபெருமானை புகழ்ந்து அருட்பாடலை தமிழிலே பாடுகின்றவராகிய திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பதற்கு எல்லை பார்த்திருந்தார். திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பது பந்தமும் வீடு பந்தமும் உலக வாழ்வு பந்தம் சிவனோடு சேர்வது வீடு பந்தமும் வீடு பந்தம் வீடும் படைப்போன் தான் பந்தம் வீடும் ஆனாய் போற்றி என்று நம்முடைய திருமுறைகளிலே நிறைய வருகிறது. பந்தம் வீடவை ஆய பராபரன் என்பது கூட அப்பர் தேவார். பந்தம் என்பது உலக வாழ்வு பந்தம்னா கட்டுப்படு சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே என்பது திருப்பரங்குன்றம். அதனாலே பந்தம் என்றாலே தொடர்வு தொடர்வு என்றாலே துன்பம் தனத்தொடர்பு பணத்தொடர்பு. அந்த பந்தத்தை அறுப்பதற்காக எல்லை பார்த்திருந்தார் நேரம் பார்த்திருந்தாரு எல்லையில இருந்தா எல்லையில இருந்தாரு நேரம் பார்த்திருந்தாரு அது சொல்றாரு. அந்த முதல் இல்லவர் அருட்டமுன் உரைப்பார் பந்தமரு எல்லை எது பார்த்து இருந்தார் பொங்கு முணல் யாருவல போய் விழு கடற்போல் எங்கும் உள நல்லுயிருள் இது மொழியாகும் திங்களணி வேணியர் இருப்ப அடி சேரும் துங்கமறையாளர் வரல் தூந்து நரி சென்றார். இப்படி சுவாமி வாத உருடிகள் வருவதற்கு முந்தையே சிவபெருமான் திருப்பரந்துறையில குருந்தமரத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். அவர் வருவதற்கு முந்தையே இவர் கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்துருக்கிறார் வாங்குறவர் அப்புறம் கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்துருக்க கொடுக்கிறவன் முன்ன வந்து இருக்க மாட்டார்கள் அதிக வச்சிருக்க மாட்டார் வாங்குறவன் தான் முன்ன போய் உட்காந்து 10 மணிக்கு நீங்க வாங்க உங்களுக்கு 10 லட்சம் வளர்ந்தாரே அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் 9 மணிக்கே போய் உட்காந்து 10 லட்சம் வளர்ந்தாரே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்க 10 மணிக்கு வாங்க அப்படின்னா நான் 9 மணிக்கே ரெடியாக உட்காந்து இப்போ அது பொருள் இது அது திருவுருளை கொடுக்கறதுக்கு முந்தி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனாலே செம்மனத்து வாதவூர் செல்வரமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாகம் போல மலர்ந்தன பூவை இது ஒரு இயற்கை வளத்தை வச்சு சொல்றார். அது எப்படின்னா செம்மையான மனம் செம்மையான மனம் என்றால் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாத மனம் சிவத்தை தவிர உலக பொருளை நினைச்சா அந்த மனத்துக்கு பல வகையான தீய குணங்களும் பல வகையான சிரமங்களும் தெரியும். சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த மனத்துக்கு இன்பமாகவே இருக்கும் அதுக்கு செம்மனம். அதே செம்மனத்து வாதவூர் செல்வரமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாதம் போல மறந்துற பூ. பூவை என்பது ஒரு வகை பூ அது காயாம்பூன்னு சொல்றது அது நீல நிறமா இருக்கும் காயாம்பு வண்ணன் கூட திருமாலை சொல்லுவது மகாவிஷ்ணு காயாம்பு வண்ணன் சொல்லுவது விளங்குதா. அதனாலே இந்த காயாம்பு மலர்ந்திருந்தது அது நிறு கருப்பு நிறமா இருக்கும் நீல நிறம் கருப்பு நிறமா இருக்கும் அது எது போல இருக்கிறதுனா இனிமேலு இந்த வாத ஊரடிகளை இந்த கருநிறம் போன்றிருக்கிற பாசமானது பற்றாது இவரை என்பது போல அது இருந்ததும் பாசம் இனிமேல் இவரை பற்றாது என்றது அது காட்டுச்சான். செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாதம் போல மலர்ந்தன பூவை எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தனவங்குல காந்தும் காந்தல் என்கின்ற ஒரு பூ காலே அந்த காந்தல் காந்தலை வந்து கைக்கு உமையாக சொல்வது கைக்கு உமையாக சொல்வது அது உரசேரும் 84,000 ஓணி வேதம் நிறசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்று ஆண்கோயில் வரசேரும் ஊழ்முழவ மயிலழ்வர நடவாட வண்டுவாட வரசேர் பொன் இதழிதற்கும் வடலையாமை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அதனாலே கொன்றை மலரு பொன்னை வீசுதான் காந்தல் மலர் கையெழுந்து வாங்குதான். அது எதுக்கு அப்படி செய்யுதுன்னா முயில் என்கின்ற மேகம் வந்து சத்தம் போடுதான், வாத்தியம் போல முழக்குதான். அதுக்கு தகுந்த மயில்களை ஆடுதான். அப்புறம் அது வாத்தியம் முழக்குது, மயில் ஆடுதா, அதுக்கு பரிசு கொடுக்குதான் கொன்றேன், அதை வாங்கிக்குதான் வாங்கேன். வரசீர் மயில் முளவாய் மயில்கள் போல நடமாட வண்டு பாட, வண்டு பாட விரசீர் உன் இதழி தர, இதழினா கொன்றேன், விரசீர் உன் இதழி தர வெண்காங்கள். அதனாலே அந்த காந்தல் மல்லன் சொல்லுதான், இனிமேல் இவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு, இனிமேல் இவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு. எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தன அங்குல காந்தல். விற்காட்டும் கருத்து மத நம்பாகி வெம்பிறவி இற்காட்டி யாவரையும் ஆகுலஞ்சையும் பாவ விற்காட்டி ஒழிப்பவர் யார் நீயருள்க வெமக்கன்று பற்காட்டின் போல் மலர்ந்தன மென்பனி முல்லை. இப்படியாக இயற்க வளங்களை நிறைய சொல்றாரு. அதற்கு மேல இன்னொன்று சொல்றாரு, பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர், பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர். பொற்பு என்றால் அழகு. அதே திருவாசகம் என்ற சொல்லுக்கு வேறொன்றதுக்கு இல்லாத அழகு உடையது திருவாசகம் அப்படின்னு மரமலையில் எழுதியிருக்காரு. மற்ற புலவர்களோடு இருக்காங்க. திரு என்பது அழகு, அது வேறொன்றதுக்கு இல்லாத சிறப்புடைய அழகுடையது திருவாசகம். அதனால இவர் என்ன பண்றாரு, பொற்புடைய தமிழ் பாடும், அழகு பொருந்திய தமிழை பாடும் புண்ணியம். எப்பொருளிலும் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனஞ்சியறிதலினால், ஐயாலே சிற்பரனாகிய எல்லா பொருளையும் தங்கி இருக்கிற சிற்பரனாகிய திருநயனம் என்கின்ற திருக்கண்ணாலே கடாட்சிக்கிறபடியினாலே, இந்நிற்பதுவாம் பிறவி இது வென்றிறங்கி நீன் மரங்கள் கற்பவை உணர்ந்து மலர் கண்ணீர் ஒளிந்தனவால். ஐயாலே இப்பொழுது திருவாத ஊரிகளுக்கு நயரதீட்சை உண்டாக போகுது. நயரதீட்சை உண்டாவதனாலே அவருக்கு இனிமேல் பிறவி இல்லை, நமக்கு அது மாதிரி வராதா என்று அந்த மரங்கள் எல்லாம் கண்ணீர் விடுவார். மரங்கள் ஓரே உயிராகிய மரங்களும் அந்த பூக்கள் இருந்து ஒழுகின்ற அந்த தேனை பற்றி சொல்றாரு. நம்ம கையே இந்த மரமா இருக்கிறமே, மரமா இருக்கிறமே, நமக்கு திருவுருள் நயனதீச்சு சாமி பண்ணார்னா நமக்கும் பிறவி இல்லாமல் போகும் அல்லவா. மரஞ்செடி குடியா இந்த சிவபூசைக்காகிற மரஞ்செடி குடியா பிறக்கிறது பெரிய சொல். ஒரு புலவர் வாங்கினாரு, இந்த திருவண்ணாமலையில அருணாசலேஸ்வரருக்கு குடத்துல இருந்து பால் சலம் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணாங்களே, அந்த குடமா நான் வந்து சமைஞ்சிருக்க கூடாதான்னு சட பொருள் இருக்கிறது. தடமான இதென்று அறியா கூடலின் தன்மையை போல் மடமான மோக வலையினில் போட்டு மயங்குகின்றேன். திடமாக பூசுரன் நாடோறு மாட்டும் திருமஞ்சன குடமாய் சமைந்தலனே அருணாபுரி திருக்கோயில். எப்படியாவது சிவசம்பந்தமா சிவனுக்கு பணி செய்கிறாப்புல பொருளா இருந்தா தேவலாமே அந்த மாதிரி. அந்த முன்னை வீணை தெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அரைத்திட செய்யும் துன்ப வழி செல்லாமல். ஐயாலே வினை என்பது பெரிய காடு, வினை என்பது பெரிய காடு. மடங்க என் வல்வினை காட்டனின் மன்னருள் திக்குழும் விடங்க எந்தன்னை விடுதி கண்டாய் என்று திருவாசகம் நீத்தல் உணப்போம். வினை பெரிய காடாம், பெரும் காடாம். காடுன்னா பல வகையான மரங்கள், முன்மரங்கள், மிருகங்கள், பல வகையான வந்து விஷப்பூச்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற காடு, நல்ல காடு அல்ல. வினை பெருங்காடு, முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அரைத்திடர் செய்யும் தும்பவடி. அந்த காட்டிலே ஐம்புலங்களாகிய வேடர்கள் வந்து வேற பறிக்கிறதுக்காக துன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காடு துன்ப வழி செல்லாமல், அந்த மாதிரி வழியிலே செல்லாமல் இதுவரையில் அப்படி சென்று கொண்டிருந்த இந்த திருவாத ஊடிகள் உடைய முன்னப்பிறவியே எல்லாம் அப்படி ஆன்மாக்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது, ஆன்மாக்களுக்கு இப்படியெல்லாம் பிறவியும் வினையும் அதில் வருகிற துன்பம் இதெல்லாம் சொல்லி இவர் அந்த வழியிலே செல்லாமல், இவர் அந்த வழியிலே செல்லாமல் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார் இன்ன வகை துலகான எய்திய நெறி. அதனால சிவஞானத்து உபதேசம் செய்வராகிய மாணிக்க வாசகர் அந்த காடுகள் எல்லாம் கடந்து சென்றாரு. விரிந்த கடலுக்கடை விழுந்து இடர் உழுந்தே திரிந்தவர் நயந்து வர சென்று அணுகுமாகும். கடலிலே உழுந்தவர் மறுபடி கடையிலே சேருவது போல வருந்த உழல் வித்த வினை ஒத்த உபசத்தால் இப்பொழுது இருவினை ஒப்பு வந்து விட்டது. உனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலனை வந்து காட்டினாய் கற்குண்டிலே என்றார் போல அருந்தவர் பெருந்துரை மருந்தினில் அடைந்தார். இப்படி வழியில் இருக்கின்ற இயற்க வளங்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது பெருந்துரைக்கு பக்கமாக வந்து விட்டார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலக இந்த உலகம் நான் கூட அன்னைக்கு சொன்னேனே இந்த உலகம் சிவலோகம் பூலோகம் நமக்கு சிவலோகம் சிவலோகத்துக்கு போகணுங்கிறது கட்டாயம் இல்லை நம்ம போலாம் ஒன்னும் அப்படி ஒன்றும் கட்டாயம் ஏன்னா சிவன் இங்க இருக்கிறபடியினாரே சிவன் இங்க இருக்கிறபடியினாரே அங்க போகணுங்கிற கட்டாயம் இல்லை. கோயில் புராணத்தில் மாவடி சிவன் ஜாமிய கும்பிட்டு கொண்டு நடராஜா கும்பிட்டு கொண்டு இன்னமேலும் மறந்தா கூட இங்க வரமாட்டேன் போ அப்படின்னு போறான் சிவலோகத்துக்கு. அப்படி போறவ அங்க போய் என்னத்தை பார்ப்பா அங்கதான் கூத்து இல்லையே அங்கதான் கூத்து ஆட முடியாது ஆடுறது இங்கதான் இங்க வந்தாலும் இந்த கூத்தை பார்க்கலாமே இது அங்க போறானே சிவலோகத்துல அங்க போய் எதை பார்க்க போறான் அப்படிங்கிறார். மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகலோர் சிறந்தார நடமாடும் திருவாடன் திருவடி கண்டு இறந்தார்கள் பிறவாத இதில் என்ன பயன் வந்து பிறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமா இங்க வந்தாலும் கூத்த பார்க்கலாம் இங்க வந்தாலும் பூத்த பார்க்கலாம் சிவலோகத்துக்கு போன என்னத்தை பார்க்க போற அப்படிங்கிறார். அதனால இப்ப நம்ம சிவலோகத்துக்கு போகணும் கட்டாயம் இல்லை ஆனா இங்க இன்பமாக இருந்து சிவலோக சிவபெருமான தரிசனம் பண்ணிங்கன்னா இதுவே சிவலோகம் சிவபெருமான இருந்திருக்கிற கோயில் எவ்வளவு அளவில்லை இல்லவா அதனால சிவலோகம் தான் அதுதான் இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகம் அதை காரணம் சொல்றாரு இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக இங்கே திருவுருளை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற கோயில்கள் உறிஞ்சு நம்முடைய நாயன்மார்கள் வாழி இருக்கிறார்கள் அப்ப இந்த உலகம் ஜீவன் இருக்கிற உலகத்தான வாழி இருக்கிறாங்க இந்த உலகம் ஜீவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார் பந்தமர அந்தமில் பரங்குருக வென்றே வந்துள்ள பெருந்துரையின் வன்மையுரை செய்வாம். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தையே சிவலோகமாக ஆக்கியவர்கள் நம்முடைய சமயாச்சாரியம் இந்த உலகத்தையே சிவலோகமாக அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பா சிறையப்பன் திருவாசகம் சிவலோகத்தை இந்த லோகத்துக்கு வரவழைச்சார்கள் அது தெரியும்ல உங்களுக்கு வரவண பாண்டியனுக்காக சிவலோகத்துக்கு வரவழைச்சாரு ஞானசம்பந்தருக்காக சிவலோகத்தை திருப்பெருமணநல்லூர்ல வரவழைச்சாரு சிவலோகத்தப்ப அதனால இந்த உலகம் சிவலோகம் தான் ஆனா திருவுருளால் அப்படி அமையும் அமையும் அமையும். ஆகவே மாத்தியர் குலத்தலைவர் வன்பரவி எவ்வன் தீர்த்து ஓ தீர்த்துலக ஐயரருள் செய்யும் இடமே வந்து சூழல் சிந்தும் பூத்தரள் ஊர்ந்த வகை போன்றதலர் உங்கள் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த சோலைகள் மரங்கள் நல்ல பூக்கள் உடைய பூக்களை உடைய மரங்கள் இப்ப பூ இல்லாத மரம் இருக்குது இல்ல மரத்துல பூ இல்லாத மரம் முள்ளு மரம் இருக்குது பக்கத்துல நிக்க முடியாத மரங்கள் இருக்குது இல்லப்பா மரங்களிலேயே அதிலே உயர்ந்த ஜாதி மரங்கள் மனம் பொருந்திய பூக்களை வைத்திருக்கிற மரங்கள் இருக்குவார் அப்பாப்பா இப்ப மனுஷன்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஞானம் உள்ளவன் தர்மம் உள்ளவன் கல்வி உள்ளவன் இருக்கிறான் அஞ்ஞானி இருக்கிறான் இல்லவ அது போல மரங்களிலே நல்ல மனம் உள்ள பூக்களை உடையதாயும் அது சிவபெருமானுக்கு உரியதாயும் இருக்கின்ற சோலை அந்த சோலைக்கு போனா எப்படி இருக்கும் ஆனந்தமா சொல்றாரு. மாத்தியர் குலத்தலைவர் மாத்தியர் குலத்தலைவர் அமாத்திய குலத்திலே வந்தவராகிய திருவாத ஒளிகள் வன்பிறவி எவ்வன் தீர்த்து திருவாத உடைய பிறவியை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்கின்ற இடம் இது என்று தோத்திரம் உரைத்து அந்த சோலைகளில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் தோத்திரம் பாடுவான் வண்டு வாட மயில் ஆள மான்கன்று துள்ளவரி கண்டை வாய சுனநீர மொட்டலும் கேதாரம் என்றார் போல வண்டுகள் பாடுவது அதுக்கு மேலே பூக்கள் சிந்துவது தேவர்கள் சிந்துவது போல இருக்கிறது இப்படி பூத்திரன் உதிர்ந்த வகை போன்றதலர் பொங்கல் போற்பேரறிந்து தவம் முயல்வோ என்று பெருந்துரை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவர்க்கு அடிக்க இது நிற்பவர் போல் கூறும் என்ப நெல் செய்து குறையாத பத்தியுடன் நீரணிந்து சோழே கைதை என்று ஒரு வகை அது தாளம்பு என்று சொல்லுவது அது வந்து சோறு இருக்குமா அது தாளைன்னு தான் சொல்றாரு கை தாளையில சோறுன்னு ஒரு வகை இருக்கும் சோறுன்னு ஒரு வகை இருக்கும் மாணிக்க வாசகர் நடந்து வந்து இழைப்பா இருக்கும், கரைப்பா இருக்கும், பசியா இருக்கும் அப்படின்னு. அது இந்த பூக்கள் வெண்மையாக அதுல இருக்குதான், அது திருநீறு பூசிக்கிட்டு சோறு வச்சுக்கிட்டு நிக்குதான் மாணிக்க வாசகர். சோறு மாணிக்க அதில் கொடுக்கணும்னா திருநூறு பற்றி உடலில் இருக்கணும் இல்லவா? அதை எப்படி சொல்கிறாரு பாரு. பேரறிந்து தவமயல் ஓ என்று பெரும் துறை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவருக்கு அடிக்க விதி நிற்ப ஒருவர் கூறு என்ப நிழல் செய்து குறையாத பத்தியுடன் நீர் அணிந்து சோரையந்தி நின்றது துன்றிய கைதையே அப்படின்னு சொல்ற. இப்படி ஆன்ற பயன் பிறன் முகர அகத்தினிமை உளதாக தோன்றிய நல்ல அறிங்கின அறிவினர் ஓர் துவன்றி எழுந்தன கண்ணல். ஏழே பிறருக்கு பயன் கொடுப்பதற்காக கரும்பு இருக்குதான், கரும்பு இருக்குதான். அது பெரியவர்கள் எப்படி இருப்பாருன்னா பிறருக்கு பயன் தருவதற்காக அவர்கள் இருப்பார்கள். கரும்பு என்ற போல மாதம் இறைவர் முகன் ஆடிலவர் ஆந்தகையன் இல்லை என்ன வளைந்து வளைந்தன சென்னல். இப்படியெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற வளத்தை பற்றி பாடுகிறாரு. அதற்கு மேலே திருப்பெருந்துறையிலே திருவாதவுடன் சென்று சௌரவாரை கண்டு திருவுருளை பெறுகின்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். திருவுருளாரே எல்லாரும் கேட்டு திருவுருளை ரொம்ப பிரிவீர்களா? திருவுருளை கேட்பதே திருவுருள் தானே, அதுவும் மாணிக்கவாதர் பெற்ற திருவுருளை கேட்கும்போது நம்ம பெற்றது போலே ஆச்சாரியனாக வந்து அந்த அளவுக்கு திருவுருளை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. சுவாமியே சிவபுமா திருவாத ஊடிகள் தரிசித்து திருவருளை பெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருவருளாலே நாளைக்கு நடைபெறும். சிவாய
3: வான்முயில் வளாது மிக வலி வளஞ்சுரக்க மன்னன் போன் முறை அரசு குறைவில் ஆகு இருள் வாழ்ந்து நான் மறையரங்கள் ஓங்க நற்றமும் எள்ளி மல்க மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.
1: ஓம் நம சிவாய். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
4: உண்மையிலே டாக்டர், நீங்கள் அந்த நாங்கள் எங்களுடைய இந்த சம்பிரதாயங்களை பற்றி பேசும் பொழுது அண்மையிலே நான் ஒரு யூடியூப்பில் வந்த ஒரு ஒளிநாடா பார்த்தேன். மியன்மாரில் திருமணம், மியன்மாரில் திருமணம், மியன்மார்ங்கிற பர்மாங்க,
5: பர்மா,
4: பர்மாவில் ஒரு அவர்கள் சைவர்கள். வீட்டிலே முதல் அந்த மாப்பிள்ளை புறப்படுகிறார் கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு. வீட்டிலே அவர்கள் பூசை எல்லாம் செய்து முட்டையும் இறைச்சியும் அங்கே படைத்து வைத்திருக்கிறார். விநாயகர் விக்ரம் நல்ல பெரிய விக்ரம் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. முட்டையும் இதுவும் வைத்திருக்கிறார்கள். அது என்னென்றால் நாளடைவில் இவ்வாறான பல பல்வேறு சமய முறைகள் வந்து புகுந்து விட்டன.
6: மற்றவர்கள் கலப்பு தோஷம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த முட்டை இறைச்சி வழிபடுகின்ற முறைமை சிவாகமங்களிலே கிடையாது,
4: கிடையாது.
6: ஆனால் சில சமூகங்களிலே இது மரபிலே உண்டு. அவர்களுடைய கல்யாண வீட்டு விருந்தில் என்றால் அன்றைக்கு கோழி அடிச்சுதான் விருந்து போடுவார்கள். அது அவருடைய மரபு, அது சில சமூகங்களுக்குரியது, அவருடைய வாழ்முறையை பொறுத்தது. இப்போ வேட்டையாடுபவர்கள் இருக்கிறார்கள்,
4: அவர்கள்
6: மீன் பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள், மற்றது மாடரத்து இறைச்சி வெட்டி விற்பனை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்தந்த சமூகத்தவர்களுக்கு அது மரபு. சொல்லுவாங்க அதிகார பேதம், எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, அந்த அதிகார பேதம் உண்டு. இந்த அதிகார பேதத்தில் அவரவருக்கு அவரவர் இதை செய்ய வேண்டும், அதுதான் முறைமை. ஆனால் காலப்போக்கில் என்று கேட்டால் கலப்பு வருகின்றது. இன்றைக்கு ஆலயங்கள்லேயே இருக்கின்றது தானே. ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஒரு ஆகமத்தின்படி தான் ஸ்தாபிக்கப்படும். பொதுவாக 28 சிவாகமங்கள் இருந்தாலும் நடைமுறையில் இருக்கின்ற ஆகமங்கள் காரண ஆகமம், காமிக ஆகமம். முருகன் கோயிலாக ஸ்தாபிதம் வழிபாடு எல்லாம் குமார தந்திரம் என்ற ஆகமத்தின்படி அமையும். சில ஆகமங்கள் மகுடாகமத்தின்படி பூஜை நடக்கின்றது. தஞ்சை பெரிய கோயில், திருவாரூர் கோயில், சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் மகுடாகமம். அப்போ அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஆகமத்தின்படி தான் பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம், பூசை, வழிபாடெல்லாம் அதன்படி இருக்கு. அடிப்படைகள் ஒன்றாயிருந்தாலும் சில சில இடங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் எல்லா ஆகமங்களையும் கலந்த மாதிரி வேறு விதமான இதுகளும் வந்துட்டு.
4: இப்போ பாருங்க டாக்டர், அதே அந்த நிலைமையை நான் கொண்டு வந்து
6: உதாரணமாக சொல்லுகின்றேன். பஞ்சபுராணம் பாடுகின்றோம் பழமையாக கோயிலில் திராவிட காணம் பாடும் பொழுது பஞ்சபுராணம் என்று சொல்லி ஐந்து தமிழ் தேவார திருவாசகம் திருமுறை ஐந்து திருமுறை பாடல்கள் பாடுவார். 12 திருமுறைக்கு இருந்தாலும் வரணும், அது கங்காலேருந்து வரக்கூடாது. இப்போ அதில் பார்த்தா அதை தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல வேண்டும், முடிக்கும் பொழுதும் திருச்சிற்றம்பலம் என்று முடிக்க வேண்டும். தொடக்கத்தை சொல்லுகிற திருச்சிற்றம்பலம் எங்கும் நிறைந்து உலகமெல்லாம் இருக்கின்ற பரமபுருஷனாகிய இறைவனுக்கு, கடைசியாக சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் ஆன்மாவுக்குள்ளே அதன் நாயகனாக இருக்கிற இறைவனுக்கு கடவுளுக்குள். இதை தொடங்கி சொல்லுங்க, முதலாவதாக தேவார பாடல்கள் உண்டு. அது முதல் 7 திருமுறைகளுக்கு வரும். சம்பந்தர் பாடல், சுந்தரர் பாடல், அப்பர் சிவாஜன் பாடல்கள் ஏதாவது ஒன்று. இரண்டாவதாக திருவாசகம், 8 திருமுறை இருக்கிற மாணிக்க வாசகம் திருவாசகத்தில் உண்டு. மூன்றாவதாக திருவிசைப்பா, 9 திருமுறையில் இருக்கிற திருவிசைப்பா வரும். திருப்பல்லாண்டு, அதுக்கும் 9 திருமுறையில் இருக்கிற அந்த 10-12 பாட்டிலே உண்டு திருப்பல்லாண்டு பாட்டு. அடுத்தது திருத்தொண்டர் புராணம் எனப்படுகின்ற பெரிய புராணத்திலே உண்டு. இதுதான் 5. விருப்பமானவர்கள் இதுக்கு பிறகு திருப்புகள் உண்டு பாடுவாங்க. இதுதான் முறைமை. ஆனால் இன்றைக்கு பார்த்தால், நானே பார்க்கின்றேன் கோயிலை பார்த்தால், இதுக்கு முதலே ஒரு பிள்ளையார் திதி ஒருத்தர் பாடுவார். தொடங்கியக்குள்ள ஒரு பிள்ளையார் திதி, பஞ்சபுராணம் பாடும் பொழுது பிள்ளையார் திதி பாடுகின்ற மரபு இல்லை. பிள்ளையார் தேவாரத்தில் ஜெயிக்கப்படுகின்ற புடிகதன ருகுமை போன்றதை பாடலாம், அது தேவாரத்தில் உண்டாக வருமே தவிர இதுக்கு காப்பு சொல்லுவது இல்லை. ஒன்று, புராண பாடல் வரும் பொழுது பெரிய புராணத்துக்கு பதிலாக கந்த புராணத்தை பாடுவார்கள், கந்த புராணத்தை பாடுவார்கள், அல்லது வேறு ஏதாவது புராணத்தில் இருந்து கொண்டு வந்துடுவதில் வான்மிகள் வளாது வேகன். அப்புறம் முடியக்குள்ள சில பேர் வாழ்த்தென்று சொல்லி வான்மிகள் வளாது வேக பாடுவார்கள். இதெல்லாம் இடையில வந்த கலப்புகள். இது திராவிட காலத்தில். அடுத்ததாக கோயிலே பிரதோஷ காலத்திலேயே மற்ற பூஜைகளையும் பார்த்தால் என்ன தோத்திரங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று இருக்குது. கோயில்களில் நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு கோயில்லையும் கூட எங்களுடைய பாரம்பரியத்திலே இதுதான் இருக்குது. வேத மந்திரங்கள், ஆகமத்திலே சொல்லப்பட்ட மந்திரங்கள், மற்றது தியான சுலோகங்கள் இதுதான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய கலப்புகள் வந்துடுது. பிரதோஷ காலத்தில் எல்லாம் இந்த லிங்காஷ்டகம் அதெல்லாம் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் இடையிலே வந்தது. இது ஊர் ஆலயங்களில் ஒரு பொழுதுமே அந்த தேவார திருவாசகங்கள் வேத மந்திரங்களை தவிர வேறு சொல்ல மாட்டணும், அது கலப்பில்லாத மரபு. ஆனால் இன்றைக்கு என்ன லிங்காஷ்டகம் வருகின்றது, அதே மாதிரி கணேசருடைய பஞ்சரத்ன தோத்திரம் அது வருகுது, அதெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் வரும்பொழுது அது வேறு வேறு சோத்திரங்கள் எல்லாம் வருகுது. சில சோத்திரங்கள் வந்து இதுக்கு இணையாக மாட்டார். சோத்திரங்கள் வீட்டிலே படிக்கலாம், மற்ற பிரார்த்தனை கூட்டங்களிலே படிக்கலாம். அது சோத்திரங்கள் எல்லாம் மகாபுருஷர். அதான் அதனால் தான் இன்றைக்கு ராமலிங்க சுவாமிய பாடல்கள் கோயில்களிலே பாடப்படுவதில்லை. இந்த பாரம்பரிய ஆலயத்திலேயும் இந்த 63 நாயன்மார்கள், இந்த 4 ஆச்சாரியராகிய சம்பந்த சுந்தரர் அப்பர் மாணிக்க வாசகர் இந்த 4 அவர்களை தவிர வேறு ஆச்சாரியர்களுக்கு சிலை கிடையாது. சங்கராச்சாரியர்கள் கூட சிலை இல்லை. எந்த ஒரு ஆலயத்திலே இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியா சிலை கிடையாது. இருந்தால் அது கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. இது அவர்களுக்கு புறம் முரணானதல்ல, அது ஆலயத்திலே அது இல்லை. அவர் ஞான மார்க்கத்தை காட்டினவர், வேதாந்த மார்க்கத்தை காட்டினவர். அங்கே ஆலய வழிபாட்டுக்கு இடங்கள் குறைவு, ஆலய வழிபாட்டுக்கு இடங்கள் குறைவு. அப்போ அதை கொண்டு வந்து இங்கே புகுத்தக்கூடாது. ஆனால் இந்த கலப்புகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சில மனிதர்கள் வாழ்ந்த துதிப்பாளர்களை பாடுகின்றார்கள் ஆலயங்களிலே, அப்படியெல்லாம் வராது. அப்போ பிரதோஷ காலத்திலே இது நடக்கின்றது, திருவிழா காலங்களில் நடக்கிறது, சிவாச்சாரியார்கள் கூட இதை செய்கின்றார்கள். பலவித பல்வேறு விதமான துதிப்பாளர்களை சமஸ்கிருதத்தில் இருக்கின்றதை எல்லாம் பாடுகின்றார்கள். அந்த வேத மந்திரங்கள், ஆகமத்தில் சொல்லப்பட்டதுகள், அவைகள் தான் தியான சுலோகங்கள். அதுகள் தான் பாடக்கூடிய முறைமைகள் உண்டல, மற்றது தேவார திருவாசகங்கள். அப்போ இதெல்லாம் கலப்பு தோஷம். அதே மாதிரி தான் முட்டை வந்தது, அதே மாதிரி தான் இறைச்சி வந்தது. அந்தந்த ஆசாரத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு அங்கங்கே செய்வது சரி, அது இங்கே வந்து கலப்பதே சொல்வார்கள். கலப்பு தோஷம் என்று கொண்டு உண்டு. ஆகமங்களிலேயே இது இருக்குது, அந்த தந்திர அவதார படலத்திலேயே எல்லா ஆகமங்கள்லையும் சொல்லி இருக்குது இந்த கலப்பு தோஷம் வரக்கூடாது என்று.
4: உண்மையிலே இதுக்கு நான் எடுத்துக்கொண்டது காரணம் என்றால் டாக்டர், இப்போ அவர்கள் இப்போ பர்மாவில் போய் சேர்ந்து இப்போ நான் நினைக்கிறேன் 200-300 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து அவருடைய பரம்பரை
6: பல்வேறு பாரம்பரியம் போயிருக்கும், பல்வேறு விதமான மக்கள் கூட்டங்களும் போயிருப்பார்கள். அதிலே இப்படி சுவாமிக்கு பலியிட்டு வழிபடுபவர்களும் போயிருப்பார்கள், சுவாமிக்கு முட்டை வைத்து வழிபடுபவர்களும் போயிருப்பார்கள். இன்றைக்கு போனோன்னா அந்த ரெண்டும் கலக்கின்ற பொழுது ரெண்டும் உண்டாகின்றது. அப்போ அந்த வேதம் அந்த வேத அதாவது ஆகம முறைப்படி பூஜையும் இருக்கின்றது. இந்த பூஜைகள் தவறு என்று கிடையாது, திருமுருகாற்று படையிலேயே இது வருகுது. பல்வழி செய்து சில்பிலப்பிரியே குருதியோடு விழை எதுவல்லரிசி என்று சொல்லி முருகனுக்கு மறி வெட்டி ஆடு வெட்டி குருதி அடைத்து வழிபடுகின்ற ஒரு முறைமையும் இருக்கின்றது. ஆனால் அந்த மக்கட்கூட்டத்தினருக்கு அந்த தேசத்து அந்த வழமைக்குரியதே தவிர அதை இன்னொரு முறையில் கொண்டு வந்து வேத ஆகம வழிபாட்டு முறையுடன் கலக்க முடியும்.
4: அதே மாதிரியான நிலைமை இங்கு
6: கனடாவிலும்
4: தோன்றுவது போல எனக்குப்படுது.
6: கனடாவிலே நடக்கின்ற மிக தவறான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விழாக்கள் நடத்துவார்கள், பொதுவாக நடக்கின்ற விழாக்கள் இந்த சாமத்திய வீடு மற்ற வீடுகள் விழாக்கள் நடத்தால் நிறகுடம் வைப்பார்கள், நல்லது அனிவசரி செய்வார்கள், அதுக்கு நிறகுடம் வச்சு எல்லாம் செய்வார்கள். இது பார்த்தால் சிவாச்சாரியர்கள் கூட அழைப்பார்கள், அவர்கள் வந்து ஆசை கொடுத்துட்டு போவார்கள், பூஜை நடக்கும், அதுக்கு பிறகு மச்ச மாமிசத்தோட விருந்து நடக்கும். மது மச்சமாக இதுவும் ஒரு தோஷம், இதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் எங்கே நிறகுடம் வைத்து கும்பம் வைத்து ஸ்தாபிக்கிறீர்களோ அங்கே ஆகம முறைப்படி இறைவனை எழுந்தள்ள பண்ணுகின்றீர்கள், அங்கே இவ்விதமான அனாச்சாரங்கள் நடப்பது குற்றம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டாம், விருந்தாக அது வேறையாக செய்யலாம், ஆனால் அந்த விருந்தையும் இந்த பூஜையையும் கலக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாளிலே வீட்டில் சிறிய அளவில் உங்களுடைய உணவுகளோட அந்த பூஜையை ஆச்சாரியரை கூப்பிட்டு வீட்டில் முடிக்கலாம், பிறகு உங்களோட பாட்டி வைக்கிற பொழுது பிறகு வேறையாக செய்யலாம், செய்கிற விருப்பமான ஆக்கள் செய்ய வேண்டும் என்று இல்லை, ஆனால் ரெண்டையும் கலந்து செய்யக்கூடும்.
4: உண்மையில பார்த்தா டாக்டர், நான் அநேகமாக கல்யாண வீடுகள் பார்க்குறேன், திருமணச் சடங்குகள் தாலி கட்டி முடிந்த உடனே போய் பெண்ணு மாப்பிள்ளையும் உடனே உடை மாற்றி இந்த இங்கே உள்ள நாகரிக உடைகளை போட்டுக்கொண்டு வந்து உடனே அங்கே அவர்கள் கேக் வெட்டி அப்புறம் அதன் பிறகு விருந்து உபசாரம் அங்கே நடக்குது அதே நாளில் அதே இடத்துல.
6: அந்த விருந்து பெறத்தாலே மற்ற மாவட்டங்கள் வருமாறு
4: அந்த மாதிரியான ஒரு
6: அந்த திருமணத்தில் வந்து கணவன் மனைவிக்கு சிவாச்சாரியா திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது சிவசக்தியாக பாவித்து தான் திருமணம் செய்து வைக்கின்ற அவர்களுடைய ஐக்கியம் வந்து சிவசக்தி ஐக்கியம், அந்த பூஜையே அப்படித்தான் நடக்குது. அவர்களெல்லாம் அது மிகவும் தப்பான தவறான ஒரு காரியம், அவர்கள் விரதம் பூண்டிருக்க வேண்டிய காலம் அது. அந்த விரதம் பூண்டிருக்க வேண்டிய காலம் அந்த சடங்குகள் எல்லாம் முடிந்து அதில்
4: நாங்கள் எல்லாம் அந்த நாட்களில் எனக்கு தெரியக்கூடியதாக மாப்பிள்ளையாக இருந்தால் அவள் தண்ணி கூட குடிக்க விட மாட்டார்கள், தேநீர் கூட குடிக்க விட மாட்டார்கள். நீங்கள் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் வருது, தேநீர் கூட குடிக்க எத்தனை மணிக்கு அது முடிந்து அதன் பிறகு அந்த மணப்பெண் அந்த கொடுத்த அந்த இது பாலும் பழமும்
6: அதுதான் அவருடைய
4: அதுதான் சாப்பாடு, முதல் சாப்பாடு,
6: முதல் சாப்பாடு.
4: இங்க காலையில காலையிலேயே சாப்பிட்டு என்ன சாப்பிடுறாரு கூட தெரியும்.
6: உண்மையாக பார்த்தா என்ன நடக்கிறதுனால் இந்த மணமகன் மணமகளுக்கு முதலே சபை தொடங்கிடும், அவன் வந்து சாப்பிட்றதான் கடைசியா இருக்கு, அவன் அவர்களுக்கு அந்த விருந்தில் சில ஐட்டம் கிடைக்காமலே போகிறது உண்டு. அதுதான் உண்மையான இது, இன்றைக்கு அது மாறிக்கொண்டு வருகிறது, அதுவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயம்.
4: உண்மையில எங்களுடைய சம்பிரதாயத்தில் பாருங்கள், நான் பார்த்தேன் தாலி கட்டின உடனே சாப்பாட்டுக்கு போகிறார்கள், இல்லை அங்கே அந்த அரகரிசி போடுவதோ அதெல்லாம் சாப்பிட்டு வந்து போடுவோம். சந்தர்ப்பத்துக்கு தக்க மாதிரி எங்களுடைய சம்பிரதாயங்களை மாற்றிக்கொண்டு
6: வருகின்றோம்.
4: அப்ப இதனால எங்களுடைய முக்கியமான அந்த அந்த சம்பிரதாயத்தினுடைய தாற்பரியம் இழந்து போகிறது. அதுதான் சொன்னால் சிலருக்கு அது ஒரு இவர் என்னது சும்மா தேவையில்லாம்.
6: இன்றைக்கே கல்யாண வீடை நடத்தி வைப்பவர் வந்து பெற்றோர்களோ தம்பதிகளோ அல்லது குருமாரோ அல்ல, இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறது கேமராமேன், அதுதான் உண்மை. எனக்கு சில நண்பர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் இதிலே நடக்கின்ற இதிலே நடப்பதை கூத்துக்களை பற்றி அவர்களே என்னிடம் சொல்லுவார்கள், டாக்டர் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க இது கேட்குறாங்க. அதில் ஒருவர் சொன்னார்ந்து இந்த பூப்புனித நீராட்டு விழா என்று சொல்லி அந்த பெண்ணை ஒரு தொட்டியிலே வைத்து குளிப்பாடுகின்றார் சொன்னார், மிகவும் கஷ்டமாக இருக்குது டாக்டர், அது ஒரு இளம் பெண் அவ்வளவு பேருக்கு முன்னால் குளிப்பாட்ட உள்ளங்கங்கள் கூட ஆடையினூடாக தெரியுது, இந்த பெற்றோருக்கு தெரியல உறவினருக்கு தெரியல, அப்படி படம்படி இப்படி படம்படி என்றாங்க உள்ள நின்று கொண்டு. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு கேமராமேனே சொல்றேன். அதனால இந்த இந்த கேவலம் வந்து நம்மளால வாரது
4: கேமரா. இப்ப நாங்கள் கேமராமேனையோ அல்லது நடத்துகிறவர்களையோ குறை சொல்லவில்லை,
6: ஆனா உணர்ந்து கொள்ள
4: அதான் முக்கியம். கேமராமேனுடைய அந்த அவர் எங்கே இருந்து பெறுகிறார்ன்றா சினிமாவில் இருந்து தான் இதுகளை பெறுகிறார் அந்த தொட்டில. அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், மாமன்மார் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை பல்லக்கில் தூக்கி வந்தார்களாம். அன்றைக்கு இந்த ருது சாந்தி நடந்த சாமத்தியம் நடந்த அந்த பெண்ணை பல்லக்கில் இது எங்கு கண்டுபிடித்தார்கள்?
6: இது வந்து இதெல்லாம் கலப்பு கலப்பு சம்பிரதாயம். கலப்பு சம்பிரதாயத்துல இதுகள்
5: வருகின்றன.
6: கேட்டு அந்த பெண்ணை மரியாதையுடன் அழைத்து வருவதோடு இருக்கு. நடபாவாடை போடுவோம் ஊரிலே. ஊரிலே வந்து அந்த செலவு தொழிலாளர் வந்து நடபாவாடை என்று அதை விரித்து விரித்து கூட்டிக் கொண்டு வர்றது, அது ஒரு மரபு இருக்குன்னு. அந்த மரபனுடைய ஒரு மாற்றம் தான் அந்த மாமன்மார் தூக்கி கொண்டு வர்றது இது வாரது வந்தது. அப்ப அதுல முட்டாக தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்ன கேட்டா, வி ஆனர் ஹர், வி கிவ் ஹர் தட் ஸ்டேட்டஸ். அப்ப அந்த நாளில நடவாடை போட்டார்கள், இந்த முறையில பல்லக்கில தூக்குறார்கள், அதுல தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல மச்ச மாமிசம் புழங்குவது, மது மாமிசம் தண்டுவது, அதாவது வைதீக கிரியைகளுடனும் நுரகுடன் கும்பம் குத்து விளக்கு ஏற்றி செய்கின்ற கிரியைகளுடனும் அந்த மது மச்சம் மாமிசம் புழங்கி அனாச்சாரமாக செய்வது தவறு. இது குளிக்க போய் சேறு போசிக்கலாம், இது ஒன்றும் நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கன்னடங்களில் இது நடந்து முடிஞ்சோன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துடும். அதாவது ஒருவருக்கு வியாதி வந்துடும், ஆறாவது ஒரு
4: இறந்துடுவேன்.
6: ஏன்னா இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுடைய கலப்பு தான் அது. ஏன்னா இது ஒரு பிளெஸிங் ஆகிருக்க வேணும். மற்றது கூப்பிடுற ஆக்களை இன்றைக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது. அது நீங்கள் சும்மா தெரிஞ்சவை அவை இவைன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடாமல் ஒரு நல்லவர் பெரியவர் நாலு பேரை கூப்பிட்டு மனசார நிறைஞ்சு சந்தோஷப்பட்டு ஆசி செய்கின்ற ஆக்களை கூப்பிடுங்க. சும்மா சபைக்கு நல்லதுன்னு சொல்லி இவரை கூப்பிடுவோம் அவரை கூப்பிடுவோம் என்று கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவையை அலங்கரிப்பதற்கண்டே கூப்பிடுவார்கள். இது ஆலயங்கள்லேயே நடக்கின்றது ஐயா. கலைமத்தில் என்ன ஒரு விஷயம் என்று கேட்டால், ஒருவர் சொன்னார் இப்பெல்லாம்

0: அவர்களுக்கு தலைப்பாக கட்டி மாலை போட்டு போட்டோ எடுத்து அதை பிறகு பத்திரிகையிலும் போட்டு பிரச்சாரம் பண்ணி இப்படி நடக்கின்ற அனாச்சாரங்களும் இங்கே தான் நடக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல எதை செய்ய வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு.
1: எனக்கு என்ன இங்கேருந்து இப்ப புரியுதுன்னா, நம் வழிபாடு முறைகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது சிலருக்கு. அது வந்து ஒரு கோவில் மேனேஜ்மெண்ட் வந்து அதை எடுத்து செய்யணும்ன்றது என்னோட ஒரு சின்ன
0: நல்ல கருத்து. ஆனால் இந்த அவலத்துக்கு காரணமும் நாங்கள் தான். என்னோட சொன்ன அவர் செய்தா கூட அவரை செய்ய விடாம தடை செய்தே நாங்கள் எங்களை தேவைகளுக்காக அவரை ஆக்கி கொண்டு விட்டோம். அப்ப இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வாலண்டியர்ஸ் என்று தேவை, பிள்ளைகளை சொல்லி வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, நான் இந்த கோயிலில் கேட்டு ஐயாட்ட வேண்டிட்டு வரேன். ஐயாட்ட வந்து கேட்டால் ஐயாவும் நிர்பந்தத்தின் நிமித்தமோ முக முறைக்க முடியாமலோ கொடுத்து விட்டுடுவேன். அப்போ கொடுத்து விட்டால் இந்த பிள்ளை என்ன, சிவன் சொத்து குலநாசம் ஐயா, நீ கோயிலில் போய் தொண்டு செய்யாமலே தொண்டு செய்யதுன்ற சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தால் பிள்ளை ஒரு நாளும் உருப்படாது. நானே கிட்ட சொல்லுறேன், ஒரு நாளை நல்லா வராது ஐயா. இது எத்தனை பெற்றோர் செய்கின்றார்கள், ஆலய குருமாரே மனவருத்தத்துடன் சொல்லுகின்றார்கள், இப்படி பெற்றோர் எல்லாம் வந்து கேட்கணும். இது பல இடங்களிலேயும் உண்டு. இந்த சமயத்தின் பெயரால கோயில் மேலால துஷ்பிரயோகம் செய்கின்ற முறைமை காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயங்களிலே இப்படி இப்படி நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்பது மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். முதல் மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஆலயத்தில் குருமாரோட அவர்களே சொல்லுவார்கள், ஐயா இது தேவையில்லை இப்படி வேண்டாமட்டு, அதுதான் முறைமை. ஆகவே போகின்ற அடியார்கள் மக்கள் முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும், சபையை நடத்துகின்றவர்கள் முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும், மேனேஜ்மெண்ட் டீம் செய்திருக்க வேண்டும், மற்றது ஆசார அனுஷ்டானங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும்.
2: டாக்டர், இப்போ எங்களுடைய இந்த இதுகள் பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீர்கள், இப்போ கல்வி இல்லாத திணைக்களம் இந்த வாலண்டியர்ஸ் என்று பிள்ளைகளுக்கு வைத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. காரணம், அவர்கள் அந்த தொண்டர் அனுபவத்தை பெற வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அது நல்ல மேன்மையான நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அதற்காக குறுக்கு வழிகளில் நீங்கள் போய் உங்களே நீங்கள் நாசம் செய்கின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம்.
0: அதே மாதிரியாக நீதிமன்றங்கள் கோர்ட்ஸ்ல சில பேருக்கு கோயில்களிலே போய் நன்னடத்தை தொண்டுகள் செய்வதற்காக தீர்க்கின்றனர். அப்ப அவர்களையும் கூட பல கோயில்கள் சரியாக நடத்தை படுத்துவதற்கோ ஆற்றுப்படுத்துவதற்கோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் சில பேருக்கு வராமலே வந்தேன்னு கொடுத்துடுறார்கள். சில பேருக்கு வந்தாலும் அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுடைய குற்றம், ஒருவர் கோபம் காரணமாக வந்திருப்பார், ஒருவர் துர்நடத்த காரணமாக வந்திருப்பார். அப்போ அந்தந்த விதங்களில் இவர்கள் ஆற்றுப்படுத்தி செய்கின்ற ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஒரு சேர்ச்சுக்கு போனார்கள் என்றால் அல்லது மஸ்குக்கு போனார்கள் என்றால் அங்கே இவர்களுக்கு அந்த துறையிலே ஆற்றுப்படுத்தலும் ஆன்மீக ஆற்றுப்படுத்தலும் கூட அதுவும் இருக்கின்றது. ஆனால் இதுமலை ஆலயங்களில் அது இல்லை. அது இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமனே சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக செய்யப்படாது. அது முக்கியம். இல்லாவிட்டால் அதுக்குரிய ஒன்று ரெண்டு பேரை கேட்டு அதில் ஈடுபடுத்தி அவர்களை ஆட்டுப்படுத்துகின்ற வலிமையை கோயிலை சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
2: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், இப்போ அப்படியான ஆட்டுப்படுத்துறது ஆலயத்திலேயே திணிவு தொண்டர்கள் இருப்பார்கள், விஷயமறிந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களை புரோகிதர்கள்
0: தொடர்பு கொண்டு அதே தொடர்ந்து செய்ய வேணும். செய்த பார்த்து அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தண்ட வேணும். சைமல்டேனியஸா அதோட சேர்ந்து அவருக்கு ஆன்மீக வழிபடுத்தலும் திருத்தப்பட வேண்டும். இதுதான் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று.
2: உண்மையான நிர்வாக சபையில் இருக்கிற அங்கத்தவர்கள் முக்கியமாக கூடுதலாக தங்களுக்குரிய உட்பூசல்களை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர இவ்வாறான தொண்டு அடிப்படையிலோ அல்லது ஆன்மீக அடிப்படையிலோ செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை.
0: அது முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், அந்த ஆலய சபைகளில் இருப்பவர்களுக்குள்ளே அந்த இறை நம்பிக்கை வழிபாடு உள்ளவர்கள் மிகவும் குறைவு சபைகளில் இருக்கிறார்கள். இன்னைக்கு நானும் பல ஆலயங்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றேன், பல அடியார்களுடன் சபைகளுடன் தொடர்பு வைத்திருக்கின்றேன். இந்த கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள், ஆலய வழிபாடுகள் கிரியைகளிலே நம்பிக்கை இருப்பவர்கள் மிகவும் குறைவு சபைகளில் இருப்பவர்களுக்குள்ளேயே. அடுத்தது அப்படி நம்பிக்கை இருப்பவர்களுக்குள்ளேயும் கூட தினசரி ஒரு 5 நிமிஷம் என்றாலும் தன்னுடைய சந்தியாவந்தனன் நித்திய அனுஷ்டானம் செய்பவர்கள் இல்லை என்றே

0: இவ்வளவும் இருந்தால் தான் புறகங்க ஒற்றுமை வரும். இது ஒன்றும் இல்லாமல் சபையிலே நானும் கோயில் நடத்துகிறேன் என்று சமூக அந்தஸ்துக்காக நடந்தால் அது ராவணனும் சூரபத்மாவும் இருக்கின்ற சபையாகத்தான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு சபையாக இருக்காது. கோயிலை நடத்துகின்ற சபை ஒரு சத் சங்கமாக இருக்க வேண்டும். அந்த அடியார்கள் வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த இறை வழிபாடு நித்திய அனுஷ்டானம் நித்திய அனுசந்தானம் நித்திய ஆராதனை இந்த மூன்றிலையும் வலுவாதவர்களாய் இறை நம்பிக்கையும் எங்களுடைய ஆகம வேத ஆகமங்களிலேயே நம்பிக்கையும் 100% உடையவர்களாய் இருந்தால் உட்பூசர்கள் விழாது.
1: இதில் நாங்கள் இங்கே இதை பேச்சு எடுத்துக்கொண்டது காரணம் ஒருவரை குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ அல்ல. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் கூடியவரை தவிர்த்து ஒரு நல்முறையிலே அது ஒரு வழிகாட்டலாக இருக்க
2: வேண்டும். இருக்கிறது பகவான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்க அப்படின்னு இதோட சௌக்கியமா இருக்குங்கிற எண்ணம் எப்பொழுது வருதோ அப்ப ஆனந்தமா இருக்க. இப்போ மனுஷருக்கு என்ன தேவை இருக்க? படம் இல்லை, புகழ் இல்லை, மற்றது இல்லை, மனசுல சந்தோஷம் போரும் எனக்கூடியதான எண்ணம். அந்த எண்ணம் இருந்ததுதான் நம்ம முன்னோர்கள் சௌக்கியமா இருந்தோம். அவளுக்கு டிவி இருந்ததா, ஃப்ரிட்ஜு இருந்ததா, செல்போன் இருந்தா, டெலிஃபோன் இருந்தா, அவ சௌக்கியமா இல்லை, க்ஷேமமா இருந்தாள, ஆனந்தமா இருந்தாள. பக்கத்து ஊருக்கு போவான்னா போனா சரி, போயிட்டு வந்த பிறகு அவ சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கான். போவா பக்கத்தூருக்கு போவா, ஒரு வாரம் ஆகும், அங்கே இருந்து விட்டு அப்புறம் வருவா, சௌக்கியமா இருந்துட்டு இருப்போம். ஆனா இங்கிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னால போறப்ப பஸ் ஏறினேன், டிக்கெட்டை வாங்கினேன், 5 தரம் டெலிஃபோன் கார் இங்கிருந்து சார் என்ன சார் அது போனால பஸ் கிடைக்கதோ இல்லையோன்னு இங்கிருந்து கவலைப்பட்டுட்டே இருக்கா. யாரை வரவழைச்சுன்றத நம்ம தான் வரவழைச்சிட்டு இருக்கோம். ஆகையால் மனசுல நிறைவு இருக்கணும். நிச்சயமா பகவான் காப்பாத்துவார். ஆத்துலயே இருந்தா பிராணம் போகப்படாதுன்னு அப்பயும் போறவா இருந்துட்டு இருக்கா, வெளியில போயிட்டு சுத்திட்டு வந்தவாளும் இருந்துட்டு இருக்கா. அதனால அவர் கையில இருக்கு. ந பிராணேன ந பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி எஸ்மின்னே தாவு பாஸ்பிதவு. மனுஷன் வாழறதோ பிராணனை விடுறதோ எல்லாம் பகவான் கையில தான் இருக்குன்னு. பிராணபந்தனம் ஹி சௌமிய மனஹா. அப்பா நீ இருக்கிறத அவருடைய அனுகிரகத்துல அவர் இஷ்டப்பட்டா இருப்ப, அவர் வேண்டான்னு நினைச்சா போயிடுவான். இது எங்க இருந்தா என்ன காசி அம்மா பத்தது, காசியில பிராணம் போட்டு வேற எங்க போனா போட்டோன்னு சும்மா இவா நினைக்கிறது. ஆனா இருக்கிற பரியந்த என்னன்னு என் மனசுல பகவானுடைய பக்தி இருந்துருக்கணும். ஏ நாக்கே எப்பொழுதும் பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டே இரு, அவருடைய கண்களை அவருடைய உருவத்தை திருவுருவத்தை பார்த்து கொண்டே இரு. அதுதான் வேண்டி இருக்கு மனுஷனுக்கு. அதை தவிர ஏதோ அது இல்லையே இது இல்லையே, எவ்வளவு காசு இருந்தா என்ன லாபம், எவ்வளவு புகழ் இருந்தா என்ன பிரயோஜனம். புகழ் ஜாஸ்தியாக உங்களுக்கு நிஜமா கஷ்டம்தான். என்னடா எங்க போனாலும் இன்னார் வரலாறு பாருங்க, இன்னார் வருவோம், ஏகாந்தமே போயிடும், அது லாபம் இல்லை. காசு நிறைய இருக்கிற பிறகு அந்த காசை காப்பாத்துறதுல கஷ்டம். வீடை போட்டுட்டு வச்சுட்டு வந்துருமோ, திருடனுக்கு தெரியுமோ, நமக்கு வந்தது எடுத்துன்னு போயிடும், போனா போட்டுமே. அரக்ஷிதம் பவதி ஹி தெய்வ ரக்ஷிதம். நீங்க விட்டு இல்லையானால் பகவான் காப்பாத்திட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கணும். மனசு நிறைஞ்சு இருக்கணும். இருக்கிற வரைக்கும் போறோம். பகவானுக்கு எந்த சமயத்துல எது வேணுமோ அது பகவான் கொடுப்பார். பயாத்ராதும் தாதும் பலம் அப்பிச்ச வாஞ்சா சமதிகம். நீங்க எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுத்துருப்பார் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பகவான் இருக்கும் பொழுது நம்மையும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற நிறவு நமக்கு வேணுமா? அது அதை பூர்த்தி பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது பக்தி ஒன்றுதான். பக்தர் மகேஜ பாத பங்கஜம புஷ்கரமா வசந்தி காதம்பனி வகுருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்ததாகஹ. இந்த மனஸ்ததாகஹ மனசு எனக்குடையதான ஒரு குளமானது சம்பூர்ணமா ஆகிடுமேயானால், கிராமத்துல குளம் ரொம்ப இருந்ததேயானால் இனிமேல ஆனந்தமா இருக்கா ஜனங்கள்லாம். எப்ப வேணாலும் ஜலம் நீங்க வச்சுக்கலாம். அதே போலயே இந்த மனசு நிறைவு இருக்குமே ஆனால் எந்த செயலாவது நீங்க பண்ணலாம். சமயங்கோ, பூஜை பண்ணுங்கோ, ஜபம் பண்ணுங்கோ, படுத்துட்டு இருங்கோ, வேற ஏதாவது பாருங்கோ, அந்த மனசுல பக்தி இருக்குமே ஆனால் சம்பூர்ணமான ஒரு நிறைவோட இருப்பேன். சம்பூரிதோ பவதிய சஜ்ஜன்ம சத்யம் அகிலம் சபலம் ஜனநியது. அவனுடைய ஜன்மாதான் சபலம், மற்றவர்களுடைய ஜென்ம கவலையோட இருக்கு. இவனுடைய என்ன பலம் பலத்தோட இருக்கு. இதோட பழம்னா என்ன அர்த்தம்? அனுபவிக்க யோக்கியமானதுன்னு அர்த்தம். பழம் சாப்பிடத்தக்கதுக்குத்தான் பழம்னு பேர். அதே போல சபலம் நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். இந்த ஜென்மாவில கடைசியில பகவானுடைய திருவடியும் அடையலாம். அப்படிப்பட்டதார பரிபூர்ணமான ஒரு சொரூபம் இந்த பக்தியினால கிடைக்கும் அப்படின்னு. சத் ஜென்ம சத்தியம் அகிலம், அவருடைய ஜென்மா எனக்குடையதான் அந்த பயிர் தான் அகிலம் சபலம். இதை தவிர வர ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு படத்தை சம்பாதிக்கோ எதுவும் பண்ணுங்கோ ஒன்னும் லாபம் இல்லை. சம்பாதிக்க புகழ் அடைய பெரிய உத்தியோகம் வர எல்லாமும் என்னாச்சுன்னு அடுத்ததான் துன்பம் வரப்போறதுன்னு அர்த்தம். பெரிய உத்தியோகத்துல இருந்தா சிஇஓன்னா அடுத்த நாள் உத்தியோகத்துக்கு போதும், 60 வயசு ஆயிடுச்சு, வெளியில வந்துவிட்டான், அடுத்த நாள் ஆபீஸுக்கு போனா பர்மிஷன் வாங்கிட்டவங்க சாருங்கிறான். நேற்று வரைக்கும் நான் வந்தா எழுந்து நின்னியடாப்பா, இப்ப என்னாச்சுன்னு உள்ள போய் பாஸ் வாங்கிட்டு வாங்கோங்கிறான். அவ்வளவுதான், அவருக்கு என்ன மனசு கவலை. நேற்று வரைக்கும் நீர் சார் இதே ரூல் போட்டு இன்னும் கொண்டு நீங்க பண்ணணும்னா கவலைப்படுறேன்னு. எனக்கே அப்படி சொல்லிட்டார் சார், எனக்கு ரொம்ப முளைச்சிருக்கு. நியாயம்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரிங்கிற ஒரு மனசு அந்த கவலை வர்றது பார்த்தேடா, லாபம் இல்லை. அதனால மனஸ்தாக பக்தர் மகேஜ பத புட்கரம் அவசந்தி காதம்பி நீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யக்ஷ மனஸ்தாக சஜன்ம சத்யம் அகிலம் சபலம் தன்யது அப்படின்னு. அந்த பக்தி எனக்கூடியதான மேகம் நமக்கு இவ்வளவும் கொடுக்கறது அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த மாதிரி மனசுன்னு சொன்ன இந்த மனசு மாதிரியே இன்னொரு இன்னொரு பொருள் இருக்கு, புத்தின்னு பேரு. ஒரே பொருள் தான், சில சமயத்துல அதுக்கு மனசுன்னு பேரு, சில சமயத்துல புத்தின்னு பேரு. இந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளிடத்துல உபயோகப்படக்கூடியதுன்னா புத்தி. இந்த மனசுங்கிறது என்ன பண்றதுன்னு அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படக்கிறது. உங்களுக்கு சுகமோ துக்கமோ இதை எதனால் அனுபவிக்கிறீர்கள்? புலன்கள்னால அனுபவிக்கிறீர்கள், சரீரத்தினால் அனுபவிக்கிறது. இன்பமோ துன்பமோ எங்கே வருது? புலன்கள் பொருள்களை பொறிகளை பொருள்களானது பொருள்களை சேர்வது. அப்பொழுது நமக்கு இது நன்னா இருக்கு, இந்த உருவம் நன்னா இருக்கு, இந்த சுவை நன்னா இருக்கு, இந்த வாசம் நன்னா இருக்கு, இந்த ஸ்பர்சம் நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதையே வேணும் வேணும்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷனுக்கு வரக்கூடியதான இன்பங்கள் எதனால வருது? ஐம்பொறிகள்னால வருது. அதே போல துன்பமும் அதனால தான் வருது. நமக்கு பிடிக்காத பொருள் எதுக்கு வந்ததுன்னா கஷ்டம். ஒருத்தரை பார்த்து யாரை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாளோ அவன் எதிர்க்க வந்து கண்ணை முழு ஐயோ அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணினார்? உங்க கண்ணுன்னா அவரை பார்த்தது அப்படி விவகாரம் நடந்தார். எது பிடிக்குமோ அதை பார்த்தால் சந்தோஷம், எது பிடிக்கலையோ அது கண்ணில் ஆகப்பட்டால் மனுஷனுக்கு துன்பம். ஆகையால் இன்பமோ துன்பமோ மனுஷனுடைய பொறிகள்னால ஏற்படுறது. அந்த பொறிகள் மட்டுமல்ல, பொறிகள் மனசோட சேர்றது. இந்த மனசுல தான் விருப்பு வெறுப்புகள் இருக்கு. இது வேணும் இது வேண்டாம், இது எங்க இருக்கு? மனசுல இருக்கு. இந்த மனசானது விருப்பு வெறுப்புகள்னால தனக்கு வேண்டியதான புண்ணிய பாப கர்மாக்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கொண்டே இருக்கு. இது பண்ண பண்ண மறுபடியும் புண்ணியமும் பாப்பமும் சேரு. இப்ப பாபமா இருக்கிறவன் கெட்டவனா இருக்கிறவன் கெட்ட வழியில் தான் போறான், நல்லவனா இருக்கிறவன் நல்ல வழியில போயிட்டே இருக்கான். சில பேர் கோயிலுக்கு போறான், சில பேர் பீச்சுக்கு போறான், சில பேர் வேற ஏதோ கெட்ட, சில பேர் சீட்டு விளையாடுறான், சில பேர் பகவத்கீதை படிக்கிறான். நல்லவன் நல்ல வழியிலேயே போறான், கெட்டவன் கெட்ட வழியிலேயே போறான். கெட்டவன் நல்ல வழிக்கு எப்படி திரும்புறது? அது வேடு வைக்கியம். எப்படி திரும்ப வைக்கப்படுறது? அவனுக்கு தான் இது பிடிக்கவே இல்லையே, அவனுக்கு பிடிக்கும்படி எப்படி பண்றது? அவன் மனசுல சீட்டாடுறதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான். கெட்ட வழிக்கு போனவன் என்னத்தான் சொன்னாலும் திரும்புறதில்ல. தூமபானம் பண்றது தப்புன்னு தெரியும், குடிக்கிறது தப்புன்னு தெரியும். அந்த மேல கார்ட்டன்லயே எழுதியிருக்கான், இவனும் படிச்சிருக்கான், இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கல சார், கெட்ட காரியம் பண்ணிருக்கல, மனசா அடக்க முடியல சார், அந்த சமயம் வரும்பொழுது என்னால தாங்க முடியலையே அப்படிங்கிற அவன். அப்ப அவனுக்கு சரி பண்றதுக்கு வழி என்ன? அவன் இடத்துல புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. இந்த மனசு, மனசு டிசைட் பண்ணக்கூடியதான நிலைக்கு அதுக்கு புத்தின்னு பேர். நம்ம சாஸ்திரத்தை அந்த புத்திக்கு கொடுத்தோமையானால் சாஸ்திரத்தை என்ன பண்ற? புத்திக்கு தான் கொடுக்க முடியும், மனசை கொடுக்க முடியாது. மனசு கேட்கும், ஆனா புத்தி அதை காப்பாற்றும். சாஸ்திரம் கேட்க கேட்க ஒரு தரம் கேட்டா போறாது, பல மாதிரி கேட்கணும். பல முறை கேட்டு நீ இப்ப இந்த கெட்ட காரியம் பண்றியோன்னா இன்னைக்கு உனக்கு சுலபமா இருக்கு, பிரியமா இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு அடுத்த பிறவில இதை விட 100 மடங்கு துன்பம் அனுபவிக்கும் அப்படின்னு 10 தரம் சொல்லும். அப்புறம் என்ன ஆகுனார்? ஒரு நாளைக்கு இந்த துன்பத்தை பண்ண முயற்சி பண்ற மருந்த அப்பொழுது இது ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து தடுக்கும், நாளைக்கு இவ்வளவு துன்பம் வருது, இன்னைக்கு இவ்வளவு இன்பம் இருக்கு. இந்த இன்பம் வசத்தியா அந்த துன்பம் வசத்தியா? இந்த இன்பம் ரொம்ப குறைச்சிருக்கிறது இன்னைக்கு வருது, இதுக்கு வரக்கூடியதான துன்பம் ரொம்ப பெருசு அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு என்ன பண்ணுவான்? அந்த கெட்ட காரியத்தை போறத நிறுத்திவிடுவான். அதனால ஏவம் புத்தே பரம் ஞாத்வா சம்சப்ய ஆத்மானம் ஆத்மனி. கடைசியில பகவான் என்ன சொல்றார்? இந்த புத்தி இந்திரியேபிய பரம்மன மனசஸ்தபரா புத்தி அப்படின்னு அந்த புத்தியை பிடிச்சிருந்து அதுல சாஸ்திரத்தை விடணும். ஆகையால் இந்த சாஸ்திரமானது பக்தியானது என்ன பண்றது? அந்த புத்தியில போய் வேலை செய்யறதான். அதனாலதான் அந்த புத்தி புத்திமான், புத்திமான் மனுஷேஷு சயுத்த கிருஷ்ண கர்ம கிருது. அந்த பகவத் தத்துவத்தை அறிந்தவன் புத்திமான். கர்மண்ய கர்மயப்பே அகர்மணித்த கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். பகவான் கீதையில புத்திமான ரெண்டு இடத்துல தான் சொல்றார். இந்த கர்மண்ய கர்மயப்பே இங்க இடத்துல 15 அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம் ஆன பிறகு கடைசியில ஒருத்தரும் புத்திமான்னு சொல்றார். ஏன்? பரமாத்மாவை அந்த பகவானை வாசுதேவனை மனசுல நிறுத்தி புத்தியில சேர்த்து யாரு வச்சுட்டு இருக்கானோ அவன் அல்லவா புத்திமான். ஆகையால் அந்த புத்தியானது நமக்கு என்ன பண்ணணும்? அது நமக்கு உபயோகப்படும்படி பண்ணணும். அதுக்காக சொல்றது புத்தி ஸ்திரா பவதுமீஸ்வர பாத பத்ம சத்ராவதுர்விரகிணீவ ததாஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவமந்திர ஜபே நவிந்தே புத்தி ஸ்திரா பவிதும். இந்த புத்தியானது ஸ்திரமாக இருக்கணும். நமக்கு புத்தியும் அசஞ்சந்தான் இருக்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. என்னத்தான் பண்ணினாலும் டக்கு டக்குன்னு ஓடுறது சார், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது, அது ஸ்திரமா இருக்கணும். நிச்சயமாக பகவான் தான் நம்மளை காப்பாத்துவார் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். வித்தி ஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா. எப்படி இருக்கணும்? பகவானுடைய பாதங்கள் திருவடிகளே அது அட்டாச்சா இருக்கணும். எங்கெங்கயோ எதையோ போய் சேர்றது நம்ம மனசு, ஆனா என்ன ஆகணும்? பகவானுடைய திருவடிகளை எப்பொழுதும் நினைக்கணும். எப்பொழுதும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க எதை பண்ணினாலும் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் அஸ்னன் பிபன் எதை பண்ணினாலும் பகவானுக்காகனு பண்றதை பண்ணிக்கோங்க. கடைசியில பகவான் எப்படி நினைக்கிறது சர்வதா தியானம் பண்ணா முடியல சார்ன்ட்டு அர்ஜுன். அப்படியா முடியலையா? அதுக்காக முயற்சி பண்ண, ஒரு 10 வருஷம் முயற்சி பண்ண, அப்புறம் வரலாமன்னார். முயற்சி பண்ண கூட முடியலன்ட்டான். எதை பண்ணினாலும் முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு எல்லா கர்மாக்களும் எனக்காக பண்ணு, கர்மா பண்ணும்போது எனக்காக நினைச்சிருந்த கர்மா பண்ணுன்னார். கர்மா பண்ணப்ப நீங்க ஞாபகம் வரமாட்டேங்கிற, நான் என்ன பண்றது? 12 அத்தியாயத்துல எதை சொன்னாலும் கிடையாதே கிடையாது, என்னால முடியாதுங்கிற, என்ன பண்றது? கர்மாவை என்ன நினைச்சிருந்த கர்மாவை பண்ணுப்பான்னு. உங்களை நினைச்சா கர்மா ஓடல, கர்மாவை பண்ணினா நீங்க மறந்து பொருள், நான் என்ன பண்றது? அதுவும் பண்ண முடியலன்னார். அப்படியா? கடைசியில ஒரு வழி சொல்றேன். என்னன்னா, நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எதான் நீங்க பண்ணினீங்களோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அப்ப பகவான் மறக்கிறதால ஞாபகம் வச்சுக்கிறதோ அது வேற. கடைசியில எல்லாம் பண்ணி முடிச்சது காயே நவாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதி ஸ்வபாவாத் கரோமி எஜ்ஜத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏஜி சமர்ப்பயாமி அப்படின்னு எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கன்னா, இவ என்ன பண்ண? கர்மா பண்ணி முடிச்சதுமே பலம் வரலையேன்னு கவலை இருக்கேதாரு, நீங்க எங்க ஞாபகம் வரல அப்படின்னா மனுஷியண்டே வாழ்க்கை. அவர் எப்படியா இருந்தாலும் உங்களை காப்பாத்தித்தான் தீருவேங்கிறார் பகவான். நீ என்ன பண்ணினாலும் நான் உங்ககிட்டயே வரமாட்டேங்கிறது இந்த புத்தி. ஏண்டான புத்தி இங்கேயும் சஞ்சலமா இருக்கு. அதனால என்ன பண்ணோம்னார், புத்தி ஸ்திரா பவிதும். இந்த புத்தியானது ஸ்திரமா ஆகிறதுக்கு ஈஸ்வர பாத பத்ம சக்தா, ஈஸ்வரனுடைய பாத பத்மங்கள்ல திருவடிகளை அட்டாச்சா இருக்கணும், அதோட ஒட்டிண்டு இருக்கணும். எப்படி? வதூர் வீரகிணி வசதா ஸ்மரந்தி. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கற. வதூ, வதூன்னா புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வதுன்னு பேர். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னா பாரியான்னு பேர். குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு அதுக்கப்புறம் ஜாயான்னு பேர். அதுவும் ஆன பிறகு ஒரு யஜ்யம் யஜ்யம் பண்ணினார்னு வச்சுங்கனாவர் அதுக்கப்புறம் பத்தினின்னு பேர். ஒரே அம்மாவுக்குத்தான் கல்யாணம் ஆன அன்னைக்கு வதுன்னு பேர். அதனால வது வராள்னு சொல், வது வராத்தியாம் அப்படின்னு சொல்றேனே. அந்த வதுன்னு சொன்னா புதுசாக கல்யாணம் ஆகி கொண்டிருக்க கூடியதான பெண்ணுக்கு வதுன்னு பேர். அந்த பெண்ணுக்கு விரகிணிவ அவர் காணலைன்னா, புதுசா கல்யாணம் ஆன ஆத்துக்காரர் காணலைன்னா, இங்க இருக்காளோ அங்க இருக்காரோ எங்க போனாலும் அவரிடத்துலயே மனசு இருக்குமா, வயசான பிறகு இருக்காதான். அப்ப தீர்க்கமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ரொம்ப நாள் ஆன பிறகு கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப நாள் ஆன பிறகு ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல இப்ப என்னன்னா விரகம், எங்க போனாரோ இங்க இல்லையோ, நம்மளை நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு இப்படி இங்கிற ஒரு எண்ணமா. ஆகையால் விரகிணிவ வதூ விரகிணிவ சதா ஸ்மரந்தி, எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்க. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி, மனசானது எப்பொழுதுமே பகவானையே பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டிருக்கட்டும், வேற எதையும் நினைக்க வேண்டாம். புதுசாக கல்யாணம் ஆன கண், ஒரு மணந்ததான ஒரு பெண்ணானவள் அந்த ஆத்துக்காரர் இடத்துலயே மனசு எப்படி வைத்துக் கொண்டிருக்காளோ அப்படியே என் மனசு பரமேஸ்வரனுடைய மனசையே பரமேஸ்வரனுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கட்டும். சரி, எதோட சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகி தேவா சிவமந்திர ஜபே நவிந்தே. சத்பாவனா, மனசுல எப்பொழுதும் நல்ல எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். சத்பாவனா அது, அதை அடைய போகிறேன் அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கணும். இந்த ஜென்மாவில பகவான் அடைஞ்சாயிடுவேன், பகவானுடைய திருவடிய பார்ப்பேன் அந்த பாவனை இருக்கு எனக்குடியதான எண்ணம் இருக்கணும். அஸ்தி தேவோபலப்தவ்ய அஸ்தி தேவோபலப்தத்ய தத்வபாவ பிரசீததி. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணுமையானால், பகவத் அனுகிரகம் வேணுமையான, பகவான் இருக்காருங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும், என்ன காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு செயல் பண்ணுங்க, நிச்சயமாக காப்பாற்றப்படுவேன். இருக்காரு இல்லையோ டவுட் சார் ஆரம்பிச்சேன்னா, முதல்லயே டவுட்னா சாஸ்திரம் சொல்றது குரு சொல்றார் நிச்சயமாக நம்ம பண்ணினோம்னா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடுங்க. சத்பாவனா, இந்த பிறவியில இதை அடைவேன் எனக்குடையதான எண்ணம் இருக்கணும். சத்பாவனா பிறகு ஸ்மரணம், பாவனை இருந்தா மட்டும் போறாது, அப்பப்ப நினைச்சுட்டே இருக்கணும். ஸ்மரணே சுகம், பகவான நினைக்க நினைக்க மனசுக்கு ஒரு இதையும் அது இருக்க மனசு அதே கேட்டா அவருடைய சுரூபத்தை திருவடிகளை நினைக்கிறது, அவருடைய நாமாவை சொல்றது, அவருடைய பாட்டை பாடுறது, அவருக்காக எல்லாத்தையும் பண்றது. கிராமாந்தரத்துல காலமே ஒரு 7-8 மணிக்கு சமையல் ஆரம்பிச்சிருவா மாமி, எத்தனை மணிக்கு முடியும்னார், 11:30-12 மணிக்கும். அது முடிகிற பரியந்தான் என்ன சொல்லுவா தெரியுமா, நான் முடிஞ்சதுன்னு போய் காலம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிக்கு முடிங்கோ காலம் பண்ணு வாங்கோ அப்படிங்க. இப்ப காலம்புன்னா வேற அர்த்தம், இப்படிக்கு முழுக்க வாத்தியார் வந்ததுன்னு, வாத்தியார் வந்தா ஸ்நானம் பண்ணுங்க, வந்தா ஸ்நானம் பண்றதுக்கு அவர வாத்தியார அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம், வாத்தியார் வந்தாச்சு குடிங்கோ அப்படிங்கிற இப்படி. இன்னைக்கு விவகாரம் பழைய நாள்ல காலம் பண்ணு வாங்கோன்னு என்ன அர்த்தம், இலை போட்டாச்சு சாப்பிடுறதுக்கு இலை போட்டாச்சு மத்தியானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படிங்க. அப்படி விசேஷமா அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்தோத்திரமும் அந்த அம்மாவுக்கு வரும். பிராதஸ்மரணத்தை வந்து ஆரம்பிச்சேன்னா எத்தனை ஸ்தோத்திரமும் என்ன 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் அதே ஸ்மரணம், பகவான் நாமாவே ஸ்மரணம். அப்படி ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு சமைச்சதான சமையல் இருக்க அதை நீங்க உட்கொண்டேன்னா உங்க மனசுலயும் பக்தி வரும். இப்ப என்ன சண்டை போட்டுன்னு சமைச்சுட்டு இருக்கோம், டிவியை பார்த்துட்டு அந்த டிவியில மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை தவிர வேற என்ன இருக்கு, இதையே பார்த்துட்டா சமைச்சிருந்தா அகோரே தியோ தகோரே தியோ அப்படித்தான் வருதுன்னு சமைக்கணும். விவகாரம் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த பக்தியானது ஸ்மரணம் சத்பாவனா ஸ்மரண தர்சனம், மனக்கண்ணோட பரமாத்மாவை பார்க்கறது, அதே போல பகவானுடைய உருவத்தை பார்க்கறது, திருவுருவத்தை பார்க்கறது, படத்தை வச்சுன்றது அந்த படத்துல பார்க்கறது, கீர்த்தனாதி பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கு. மரணம் கீர்த்தனம் விஷ்ணு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, ஸ்மரணம் பாத சேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்மனி வேதனம், இதி பும்சார்பிதா பக்தி தச்சே நவலக்ஷண கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீதமுத்தமம். படித்தவன் யாரு, இப்படி 9 விதமான பக்தியை யார் பகவானுக்கு செலுத்துறானோ அவன்தான் நிஜமா படித்தவன். நீதி பேர்லாம் டிகிரிக்காக படித்தவன், ஒழுங்கா படித்தவன் யாரு, இந்த 9 வின பக்தி மனசுன மனச இந்த பகவான் இடத்துல யார் அர்ப்பணம் பண்றானோ அவன் தான் படித்தவன். அதான் விசேஷமா சொல்றார், சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவா. மோகித்தவன் மாதிரி, மோகித்தவனுக்கு காரிய காரண பாவம்லாம் தெரியாது, அவன் அரவன் அறியாமலேயே அவன் பண்ணி கொண்டே இருப்பான். அதே போல சம்மோகிதேவா, பகவான் ஒரு பிசாசு பிடிச்சிருந்தா போல அவன் இஷ்டம் இல்லாம அவன் பண்ணிட்டே இருப்பான், அப்படி தினந்தோறும் பகவான் இடத்துல ஒரு மனந்தான் மனசை விடுங்க. சம்மோகி தேவ எப்படி சிவ மந்திர ஜபேன விந்தே, சிவ மந்திர ஜபேன அந்த பகவானுடைய மந்திரம் மனநா திராயசே மந்திரா, அது வெறும்னு அர்த்தம் தெரிஞ்சுட்டோ தெரியாமலையோ சொல்லிட்டே இருந்தா போறோம்னே. கானா வெறுமன பாடுறதுனாலேயே ஒரு திராயதே, காயந்தம் திராயதே இது காயத்ரி, வெறும் காயத்ரி அதுக்கு என்ன அர்த்தம், பூஹுனா என்ன, பூவஹா என்ன, சுவஹா என்ன, அந்த பம்பை எப்படியாவது இருக்கட்டும், வெறுமன சொல்லிட்டே இருந்தாலே மனுஷனுக்கு க்ஷேமத்தை ஏற்படும். அவன் எந்தெந்த துறையில இருக்கானோ அந்தந்த துறையில அவன் முன்னுக்கு வருவான். சங்கீதம் பாடுறவன் காயத்ரி மந்திரம் சொன்னாலே ஏன்னா பெரிய பாடகன் ஆயிடுவான். ஒரு எழுத்தாளர் காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சான்னா எழுத்தாளர் நம்பர் ஒன்று எழுத்தாடும். அப்படி எந்த துறையில இருந்தாலும் ஏன்னா அது என்ன பண்றது தெரியுமானா, காயத்ரி மந்திரம் புத்தியை ஷார்ப் ஆக்கிறது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. காயத்ரி மந்திரம் என்ன பண்றது, அந்த புத்திக்கு ஏகாகிரதையை கொடுக்கறது. புத்தி ஏகாகிரதமா இருக்கணும், ஏன்னா அது எந்த துறையில உபயோகப்படுத்துறானோ அந்த துறையில அது முன்னுக்கு வரான். அப்படி காயத்ரிக்கு பிரபாவம். அதே போல மனநாத்திராயதே நினைச்சுட்டே இருந்தாரே பகவான் நாமாவை நினைச்சுட்டே இருந்தோம், அப்ப என்ன ஆகும்னாரு, இவன் க்ஷேமத்தை அடைவான். ஆகையால் ஏ புத்தியே இந்த காரியத்தை பண்ணு, எப்படி புதுசாக மணந்ததான ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆத்துக்காரருக்காகவே எல்லாத்தையும் அவரையே நினைச்சுண்டு அவரையே ஸ்மரணம் பண்ணிட்டு அவரையே கேர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ, அதே போல நீங்களும் அப்படியே பரமாத்மாவையே நினைச்சிட்டு இருக்கோ அப்படிங்கிறார். புத்திஸ்திரா பவிதம் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதூ விரகிணி வசதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவ மந்திர ஜபேன விந்தே. அந்த சிவ மந்திர ஜபேன சர்வதா சர்வகாலமும் சிவ பரமாத்மா அப்படிய மந்திரத்தை, இந்த சிவன்னா மங்களம், நீங்க சுப்பிரமணிய மந்திரம் சொல்லப்படாதான்னு கேட்கக்கூடாது, எந்த மந்திரம் உங்களுக்கு வேணுமோ அது மங்களகரமான மந்திரம் எதுவா இருந்தாலும் சரி, பகவான் நாமாவ மந்திரம் பகவான் ஒரே உருவம், காத்துக்கு உருவம் ஒன்றாக இருந்த ஒரு உருவமும் இல்லாத போனாலும் பெலூன்ல எந்த ஷேப்ல போட்டாலும் அந்த உருவம் எடுத்துக்கிறதோ, தீர்த்தத்துக்கு உருவம் இல்லாத போனாலும் எந்த பாத்திரத்துல தீர்த்தத்தை விடுறாளோ அந்த உருவத்தை எப்படி எடுத்துக்கிறதோ, அதே போல பகவான் அத்தனை உருவங்களும் மாயினால் எடுத்துட்டு இருக்கார். பரித்ராணாய சாதுவனாம் விநாசாய சந்திருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அந்தந்த நிலையில அந்தந்த உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். ஆகையார் பகவான் நாமா உங்கள்கிட்ட இருக்கணும், உங்க மனசு அதையே வேலை செய்யணும், உங்க புத்தியில இது சேர்மையானார், அந்த புத்தி பகவானை எப்பொழுதும் தேடிக்கொண்டு அவரையே நினைத்து கொண்டு இருக்கமையானார் சகல க்ஷேமத்தையும் அடைவது. ஆகையால் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்னு கேட்டா அதுக்கு பதில் இப்படி, புத்தி ஸ்திரா பவிதம் ஸ்திரமா ஆவதற்கு ஈஸ்வர பாத பத்ம சக்தா ஈஸ்வரனுடைய திருவடியில ஒன்று சேகரணம் வதூர் விரகிணி வசதஸ்மரந்தி, மணந்ததான் புதிதா மணந்ததான பெண்ணானவள் எப்படி எப்பொழுதும் ஆத்துக்காரன் நினைக்கிறவளோ அப்படி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி, அவர் இருக்கார் எனக்குடையதான என்ன காப்பாத்துறதுக்கு அவர் இருக்கார் காப்பாத்துவார் எனக்குடையதான எண்ணமும் அவருடைய நினைப்பும் அவருடைய திருவுருவத்தை பார்க்கிறதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறதும் அவரையே பாடுவதும் சம்மோகி தேவா சம்மோகி மோகம் அடைந்தா போல் சிவமந்திர ஜபே நவிந்தே, பரமேஸ்வருடைய மந்திர ஜபத்தினால இவைகளை நாம் அடையலாம் அப்படின்னு அடுத்ததா அடையக்கூடியதான வழியை சொன்னார். அதே விதமாகவே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு வழி சொல்ல போறார், சதுபச்சார விதுஷு அனுபோதிதாம் சவினயாம் சுகிருதம் சதுபாஸ்விதாம் மம சமுத்தர புத்தி மிமம் பிரபோ வரகுணே நன்யவோட வதூமிவா அப்படின்னு.
3: இதை நாளைக்கு அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள், தலைப்பு பூர்வ மீமாம்சா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: ஸ்ரீகுருப்யோ நம ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ குரு தே ஜெய்மினி நயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். வேத லட்சண விசாரம், வேதம்னா என்ன அதை பத்தி விசாரம் நடத்த ஆரம்பிக்கிறது. இந்த விசாரத்தை நான் முன்னாடி பண்ணினேன், ஏன்னு சொல்லி சொன்னா அங்க அவசியமா இருந்தது, அதனால அங்க பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வேதம்னா என்ன நீங்க ஆரம்பிக்கிறாரு? அத கோ வேத இட்டு ஜெயத உச்சதே. அடுத்தது வேதம்னா என்ன? வேதம் வேதம் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர, பயமுறுத்திட்டே இருக்கீங்களே தவிர, வேதம்னா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்படின்னா வேதம்னா எனக்கு தெரியும் என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, நாலு வேதம் ரிக்கேஜு சாம அசர்வ அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாவை அனந்தாக, அது தப்பு. வேதம் நாலு இல்ல, வேதாவை அனந்தாக. அதனாலதான் சுவாத்தியாயோத்யேதவ்ய விதி பிரகாரம் வேதத்தை எல்லாம் படிக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா முன்னாடி சுவாத்தியாயத்திய விதி வச்சுட்டு நான் படிக்கணுமா இல்ல படிச்சது அந்த விதியை படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் விசாரம் பண்ணினோம். அதனால இப்போ சுவாத்தியாயோ அத்தியத்தவ்யன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வேதத்தை நான் படிக்கணும்னு சொல்லி சொன்னா வேதத்தை முழுமையா படிக்கணுமா? வேதத்தை முழுமையா படிக்கணும்னா என்னென்ன வேதத்தை படிக்கணும் அப்படின்னா நிறுத்த முடியாது, நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா வேதாவை அனந்தா அதை படிச்சு தீராது. அதனால நம்மளுடைய சொந்த சாக்காவான நமக்கு நம்மளுடைய பரம்பரை மூலியமான பிராப்தம் அடையப்பட்டதான ஒரு பாகத்தை மாத்திரமாவது அட்லீஸ்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிச்சோம். அதுதான் நிர்ணயமா பண்ணினோம். அப்படி இங்க வேதம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. திருப்பியும் வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அபௌருஷேயம் வாக்கியம் வேத, அபௌருஷேயமான வாக்கியம் எதுவோ அதுதான் வேதம். அப்படி வேத ரூபமானது பிரமாணம். பிரமாணம்னு சொல்லி சொன்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி. வேதமானதுதான் சரியான ஞானத்தை அடையறதுக்கு கருவி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்க வேதத்தின் மூலியமா தான் நமக்கு கர்மமானது என்ன அப்படிங்கறதே தெரியறது. சொர்க்கம்னா என்னன்னு சொல்றது வேதம் தான். அந்த சொர்க்கத்தை அடையறதுக்கான வழியை காட்டுறதும் வேதம் தான். சொர்க்கம்ங்கிறது வேதத்தை தவிர வேற சொர்க்கமோ நரக்கமோ வேதத்தை தவிர வேற எந்த இடத்தையும் நமக்கு தெரியாது. அதோட அனுபவம் நமக்கு இருக்காது. அதனுடைய அடையறதுக்கு முறையும் வேற எதுலையும் தெரியாது. ஏன்னா சொர்க்கமும் நரகமும் பிரத்யட்சம் இல்ல, அனுமானம் இல்ல அப்படின்னு தான் நிராகரிச்சாச்சு. அதனால இந்த பிரமாணமான இந்த வேதத்திலோட வேத பிரமாணத்த பிரமேயார்த்த ஸ்திரிவிதா இது பிரசங்கா சிந்திட்டே. பிரமேய அர்த்தம் வேதத்தினால வேதம் பிரமாணம் எதுக்கு அப்படின்னா, பிரமேய ஒரு விஷயத்துக்கு, எந்த விஷயத்துக்கு அப்படின்னா மூணு வகையான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது? கிருத்வர்த்தக புருஷார்த்த உபயார்த்தி. வேதம் நமக்கு பிரமாணம் எதுக்கு அப்படின்னா, ஒன்னு கிருத்வர்த்தம் கர்மத்தை குறிச்சு, இன்னொன்னு புருஷார்த்த புருஷேன அர்ச்சதே பிரார்த்தே இது புருஷார்த்த புருஷனால் அடையப்பட வேண்டிய நிலை அதுக்கு ரெண்டாவது, அதுக்கும் பிரமாணம் வேதம் தான். மூணாவது உபயார்த்தம், கர்த்தார்த்தமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கிறது அப்படின்னுட்டு, கர்மமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கிறது அப்படின்னுட்டு மூணாவது வகை. கிருத்வர்த்தம்னா என்ன? தத்த பிரயாஜாதிகி புரோக்ஷனாதிஷ்ட கேவலம் கிருத்வர்த்த. பிரயாஜம் முதலிய யாகங்களும் புரோக்ஷணம் முதலிய கர்மங்களும், நெல் எடுத்து வச்சாச்சு நெல்ல சம்ஸ்காரம் பண்ணணும் புரோக்ஷணம் சொல்லி சொல்லியிருக்கான். இப்ப அந்த மாதிரியான கர்மங்களும் என்னது? கிருத்வர்த்தம் கர்மத்துக்காக அப்படின்ட்டு, கேவலம் கிருத்வத்தை. ஃபலம் யாகாதி ரூபம் தத் கரணம் செ புருஷார்த்த யதா ஸ்வர்காதி தர்ஷபூர்ண மாசாதிபியஸ்ச. ஃபலம் என்னது? யா ஃபலத்தினை அடையக்கூடிய, ஸ்வர்க்கம்ன்ற பலனை அடையக்கூடியதாக யாகாதி ரூபமானது தான் புருஷார்த்தம். அந்த யாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு வேதம் தான் சொல்றது. என்ன யாகம்? எப்படிப்பட்ட யாகம்? தர்ஷபூர்ண மாசம் ஒரு யாகம். அந்த யாகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வேதம் தான் சொல்றது. அதனால புருஷார்த்த நமக்காகவும் கூடாது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, தத்யாதி து உபயார்த்தம் தத்னா ஜோதி தத்னேந்திரிய காமஸ்ய சுபயாதிதி ஃபல சயுக்த வாக்கியன ஃபல சயோக பர வாக்கியன அப்படின்னு ரெண்டுமே சேர்ந்தா, அதனால ஒன்னு பெரிய விஷயம் இல்ல. ஃபல சயுக்த வாக்கியன கர்த்தர்த்த அவகமாத்து, ஃபல சயோக பர வாக்கியன புருஷார்த்தத்துவ அவகமாச்ச. ஒரு இடத்துல தத்னா ஜோதிங்கிறது கிருத்துவர்த்தமா இருது, தத்ரேந்திரிய காமிய ஜுகாத்து இந்திரிய காமம் அடைய ஆசை இருக்கு அவனுக்கு, இந்திரியத்துல புஷ்டி அடைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ உடனே தகையினால யாகத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு. அதனால புருஷார்த்தமாவும் ஆறுது, அப்படி உபயார்த்தத்தாவும் இருக்கு. இப்படி மூணு வகையான கர்மம். இந்த இடத்துல மூணாவது காரணத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஒரே கர்மத்தை ரெண்டு பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, ஒரே கர்மத்துக்கு ரெண்டு பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட விசாரமானது அங்க நடக்கும். ஒரே கர்மத்துக்கு ரெண்டு வகையான பலனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு வகை ஒரு பின்னாடி பார்ப்போம் பிரச்சனை அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வாக்கிய வேதம் அப்படிங்கிற தோஷம்லாம் வரும். அது பார்ப்போம் பின்னாடி வரும்போது. அபௌருஷேய வாக்கியம் வேத, அபௌருஷேயம் வாக்கியம் வேத, வேதத்துக்கு லட்சணம் வேதம்னா என்ன? அபௌருஷேயம் வாக்கியம் அப்படிங்கறதுதான் வேதத்தோட லட்சணம். அபௌருஷேயம் வாக்கியம் இது ரெண்டும் தான் வார்த்தைகள் வேதத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வார்த்தையும் பௌருஷேயம் வாக்கியம்னு சொல்ல முடியாது. பௌருஷம் புருஷனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துக்கு கர்த்தா இல்ல. ஒரு கிரந்தத்தை சொல்லி மேகதூத்தம், மேகதூத்தத்தை எழுதினதாரு காளிதாசர். மகாபாரதம், மகாபாரதம் எழுதினதாரு வியாசர், வேதவியாசர். சரி, ராமாயணம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துக்கும் நம்ம பேர் எடுத்தானே, அந்த பேர் எடுத்த உடனே வால்மீகி வியாசர் அப்படின்னு ஒரு பேரையும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இது சமஸ்கிருத சாஸ்திரத்தை தான் மாத்திரம் அப்படிங்கிறது இல்ல, தமிழ் சாஸ்திரத்திலையும் இருக்கு. கம்பராமாயணம் கம்பர், ராமாயணம் கம்பராமாயணம் ஆயிடுது. இப்படி ஒரு கிரந்தத்துக்கும் அந்த பேர் இருக்கு, அது கர்த்தாவோட பேர் இருக்கு. கர்த்தாவோட பேரோட ஸ்மரணம் பண்ணப்பட்டதான ஒரு கிரந்தமும் இருக்கு. அதனால எல்லா கிரந்தம் இந்த வேதத்தை எழுதின யாருன்னு சொல்லி சொன்னா தெரியாது. வேதத்தை எழுதினது யாருன்னு தெரியாதா? என்ன பேசுறீங்க இவ்வளவு படிச்சுட்டு? ஏன் வேதத்தை வேத வியாசர் தான் தெரியும், வேத வியாசர் கம்ப ராமாயணம் மாதிரி வேத வியாசர் இருக்கே அப்படின்றான். வேத வியாசர் வேதத்தை எழுத சங்கலமணினார் பிரிச்சு கொடுத்தார். அதாவது இந்த கலியுகத்துல மக்களுடைய புத்தி அவ்வளவு தீக்ஷ்ணமா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நாலு சிஷியர்களுக்கும் நாலு பாகமா பிரிச்சு இந்த பாகம் மாத்திரம் இருந்தா போதும் கலியுகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேதம் குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்ப அவர் பிரிச்சு கொடுத்த வேதமே இப்ப இல்ல, இப்ப இன்னும் குறைஞ்சிடுது. இப்ப இல்லன்னு சொல்லிச்சுன்னா புதுசா யாரோ எழுதிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. இப்போ ஏன்னா ஏதோ ஒரு

பார்க்கிறாங்க அந்த மாதிரி புராணத்துல அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதுனால இந்த வேதமானது எழுதப்பட்டது இல்ல. மாத்திரம் இல்ல, இதுக்கு வந்து தர்க்கம் கொடுப்பாங்க. வேதம் அபுருஷயம்னு சொல்லி சொன்னது, வேதாத்யனம் குரு அத்தியன பூர்வகம் அப்படின்ட்டு சம்பிரதி காலத்தை, இந்த காலத்துல மாதிரி குரு அத்தியன பூர்வகம், குரு உச்சாரணம் பண்ணி அதை அனுச்சாரணம் திருப்பி அதை தொடர்ந்து உச்சாரணம் பண்றதுதான் வேதத்தை படிக்கிற முறை. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, வேதம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அதனால வேதம் ஆரம்பிச்ச காலம்னா எப்போ அப்படின்னு சொல்லிக்கேன்னா, கேட்டா நம்ம வந்து தாத்தா பூர்வ மக்கள் பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் என்னது, யக்கல்பக ச கல்ப பூர்வக அப்படிங்கிற பிரமாணத்தை சொல்லுவோம். யக்கல்பக ச கல்ப பூர்வக, இந்த கல்பமானது எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படின்னா, ஏன்னா ஈஸ்வரன் கூட அதுல வேத கர்த்தா இல்ல, ஏன்னா அவருடைய சுவாசத்திலிருந்து விசுவாசமானது ரிக்வேதம் எதிர்வேதம் எஜுர்வேதம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் கூட என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் போன ஜென்மத்துல போன கல்பத்துல அவர் என்ன வேதத்தை படிச்சிருந்தாரோ, ஏன்னா அவர் கர்மத்தை செஞ்சதுனாலதான் அந்த பொசிஷனுக்கே வந்தார், அந்த பிரம்மா அப்படிங்கிற பொசிஷனுக்கே வந்தார். அவர் சிருஷ்டி செய்யற சிருஷ்டிகர்த்தாவே அவர் வந்தாரு, அதுக்கு ஏத்த கர்மங்கள் எல்லாம் செஞ்சதுனால. அதனால அந்த கர்மத்தை செய்யறதுக்கு அவர் வேதத்தை படிச்சிருந்தார் அப்படிங்கறதுனால அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்ததுனால அது அப்படி அவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரே தவிர அவரும் மந்திரகர்த்தா இல்ல. அதனால வேதத்துக்கு வேதத்துல புருஷன் இல்ல அப்படின்னு, அதனாலதான் அங்க பௌருஷைய அங்க விசாரம் பண்ணினோம். வேதத்துல லிங்கம் இருக்கு ஆனா புருஷன் இல்ல. லோகத்துல லௌகிக வாக்கியத்துல புருஷன் நிஷ்டம், வேத வாக்கியத்துல சப்த நிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சரி, ஏன் இந்த அபௌருஷய வாக்கியம் அப்படிங்கறதுக்கு இங்க வந்து பதக்கிருத்தியம் பண்ணல. பதக்கிருத்தியம் என்ன, அபௌருஷயம் வாக்கியம் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கு. வாக்கியம் வேதான்னு சொன்னா போதுமே, இல்ல அபௌருஷயம் வேதான்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் வாக்கியம் வேத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், எல்லா வாக்கியமும் வேதமாயிடும். மகாபாரதம் அதே மாதிரி, இதிகாச புராணங்கள் அதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னைக்கு புது கவிதைன்னு ஏதாவது ஒண்ணு எழுதினா அதுவும் வேதம்னு ஆயிடும். யார் யார் என்னென்னத்தை எழுதுறாங்களோ எல்லாமே வேதம் ஆயிடும். ஏன்னா வாக்கியம் தானே வேதம், ஒரு சென்டென்ஸ் இருக்கணும், சென்டென்ஸ் இருந்தா அது வேதம், உளறினாலும் வேதம் ஆயிடுறது. அதனால பிரமையான விஷயமும் பிரமாணம் ஆயிடுறது, வேதம்ங்கிறது பிரமாணம் ஆனா உளறத வார்த்தை கூட பிரமாணம் ஆயிடும், ஏன்னா அதுவும் வேதம் ஆயிட்டதுனால லட்சணம் தப்பாயிடுது, அதிவியாப்தி ஆறுது. அதனால என்ன பண்ணணும், அபௌருஷேயம் அப்படிங்கிற பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, அபௌருஷேயம் அப்படிங்கறத மாத்திரம் கொடுத்தா போதுனே வாக்கியம் சொல்ல வேண்டாமே, அபௌருஷேயம் வேத புரிஞ்சு போச்சே. இதுக்கு வாக்கியம் வேத அபௌருஷய வாக்கியம் சொல்லி இதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆத்மா அபௌருஷயம் புருஷனால செய்யப்பட்டது இல்ல, ஆத்மா புருஷனால செய்யப்பட்டது இல்ல அப்படின்றதுனால லட்சணம் சொல்ல போனீங்க வேதத்துக்கு, லட்சணம் போனது எங்க ஆத்மாலையும். அதனால அபௌருஷேயம் வாக்கியம் ரெண்டு பதமும் அவசியமா இருக்கு. அபௌருஷயம் எதுக்கு, எல்லா உளறல்லும் தப்பிக்கிறதுக்கு, நல்ல கிரந்தங்கள்ல இருந்து மோசமான கிரந்தம் வரைக்கும் எல்லா வாக்கியம் எல்லாமே வாக்கியம் தான். அந்த வாக்கியத்திலிருந்து பிரிச்சு காண்டதுக்கோசரம் அபௌருஷயம்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மத்ததெல்லாம் புருஷனால் எழுதப்பட்டது செய்யப்பட்டது. சரி, வாக்கியம் எதுக்கு சொன்னோம், வாக்கியம்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா யாருனாலும் சிருஷ்டி செய்யப்பட்டதில்ல, அதனால அதுல லட்சணம் அதிவியாப்தி ஆயிடும். அப்போ ரெண்டு வாக்கியமும் ரெண்டு பதமும் புரிஞ்சாச்சு. சரி, அடுத்தது அந்த வேதமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லி சொல்றாரு. வேதம்னா என்ன அப்படின்னா, இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிஹாரியோ அலௌகிக பரிஹார உபாயம் யோ கிரந்தே உக்தஹ கிரந்தேஷு உக்தஹ தத் வேதஹ. வேதம்னா என்ன சொல்லுது, இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட பரிகாரத்துக்கும் அலௌகிகமான லௌகிகமா இல்லாததான பரிகாரங்களுக்கும் பரிகாரங்களும் அதுக்கு உபாயம் எந்த எந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டதோ அது வேதம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அதனால சரி, அந்த வேதமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்ச விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத வேதாத பஞ்சவித. அந்த வேதமானது எப்படி எத்தனை வகை அப்படின்னு கேட்டா அஞ்சு வகை, விதி மந்திர நாமதேய நிஷேதார்த்தவாத வேதாத் அப்படின்னு சொல்லிட்டு, விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத அஞ்சு வகை. ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணணும். இப்போ நம்ம விதினா என்ன, விதி மீமாம்சா அப்படின்னு விதியை பத்தி விசாரம் நடக்கிறது. தத்ர அஜ்ஞாதார்த்த ஞாபகோ வேத பாகோ விதி. விதினா என்ன, அஜ்ஞாதார்த்த ஞாபக வேத பாக. விதின்னு சொல்லி சொன்னா அஜ்ஞாத அர்த்தம், அஜ்ஞாத அர்த்தம்னா நாம தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த ஞாபக நமக்கு ஞாபகப்படுத்துறதான வேத பாகத்துக்கு பேர் விதி. அதாவது வேதத்துல ஏற பிரமாணத்தினால எந்த விஷயமானது நமக்கு தெரியாதோ அதுதான் அஜ்ஞாத அர்த்தம்னு சொல்லி சொல்றது. அஜ்ஞாத அர்த்தம்னு சொல்லி சொன்னா வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கிறது வேற பிரமாணத்தினால நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட சொர்க்கம் முதலிய வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பொதுவா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஞாபகம் நமக்கு நினைவூட்டுவது அப்படிப்பட்ட வேத பாகத்துக்கு பேரு விதி. சச்ச தாதிருஷ பிரயோஜனவது அர்த்த விதானீன அர்த்தவான் யாதிருஷம் சார்த்தம் பிரமாணாந்தரணம்.

0: பிராப்தம் விதத்தே அதத்தான் இங்க திருப்பியும் விலாபரியா சொல்லிட்டாங்க. அந்த வேத பாகமான விதியானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா சாதிருஷ பிரயோஜனவது, ஏற்கனவே பார்த்தோம் பிரயோஜனவது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பிரயோஜனத்தை உடையதானது அப்படின்னு சொல்லிட்டு தர்ம லட்சணத்தை விசாரம் பண்ணும் போது தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பிரயோஜனவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பதத்தை கொடுத்தோம். பிரயோஜனமான சொர்க்கத்திலிருந்து நீக்கிறதுக்கோசரம் அந்த பிரயோஜன வழிகள் பிரயோஜனம் உடையதான சொர்க்கம் முதலே பலனை பலனாக உடையதான அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட பிரயோஜனவது அர்த்த விதானின் அப்படி நன்மை தரக்கூடியதான நன்மை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல முறையை நமக்கு முறைகளை விதிப்பதனால் விதானின அர்த்தவான் அது ஒரு பலனுடையதாக இருக்கிறது பிரயோஜனமுடையதாக இருக்கு. அப்படிப்பட்ட யாதிருஷம் சார்த்தம் பிரமாணேந்திர அப்பிராப்தம், வேற எந்த பிரமாணத்தின் மூலியமாகவும் அப்படிப்பட்ட விஷயங்களானது நமக்கு தெரியாததா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேற பிரமாணத்தினால தெரியாத இருக்கிற விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்துறது அந்த வேத பாகம். எந்த வேத பாகமோ அது விதின்னு சொல்லி அர்த்தம். சரி, அது எப்படி அப்படின்னா யதா உதாரணம் சொல்றோம், விதிக்கு ஒரு உதாரணம் கொடுங்களேன் அப்படின்னா, அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்க காமஹிதி விதி மானாந்திரேன அப்பிராப்தம் ஸ்வர்க பிரயோஜனவது ஹோமம் விதத்தே. விதி என்ன விதி இங்க? அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்க காமஹ. உண்மையாவே இந்த விதி இது விதி விதி விதி வாக்கியம்னு சொல்லி இங்க ஒரு ஒட்டு பண்ணி நமக்கு விதி வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இது உண்மையான விதி வாக்கியம், உற்பத்தி விதி. இங்க என்னது அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படிங்கிறது உற்பத்தி விதி. ஸ்வர்க காமஹ அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஸ்வர்க காமோ எஜேத அப்படிங்கிற வாக்கியத்தை கொண்டு வந்து இங்க ஒட்டி வச்சிருக்கு. ஸ்வர்க காமம் உடையவன் யாகம் செய்யட்டுமாக. என்ன யாகம் செய்யட்டும் அப்படின்னு கேட்டா உற்பத்தி அக்னிஹோத்திரம், இந்த அக்னிஹோத்திரம் முதலிய யாகம் மூலியமாக அப்படின்ட்டு. அப்புறம் அப்பதான் அந்த மத்த கிரமங்கள்லாம் வர்றதாங்க. அப்படி உற்பத்தி விதிங்க அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்க காம அப்படிங்கறது என்னது அப்படின்னு சொல்லி சொன்ன, ஸ்வர்க காம அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் விஸ்வஜித் நியாயத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வஜித் நியாயம் ஒரு நியாயத்தை சொன்னேன். அந்த விஸ்வஜித் நியாயத்தினால இந்த ஸ்வர்க காம அப்படிங்கிறது அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு பலனும் சொல்லல, அதனால பலன் சொல்லப்படாததா இருக்கிறதுனால இந்த அக்னிஹோத்திரமானது சொர்க்கம் பலன் உடையது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வஜித் நியாயத்தினால தீர்மானம் பண்றோம். இது விதி மானாந்திரன் அப்பிராப்தம் சொர்க்க பிரயோஜனவது ஹோமம் விதத்தை. அப்படி இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படிங்கறது விதியானது வேற வழியாக நமக்கு அறியப்பட முடியாது. அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மம் வேற எந்த இடத்துலயும் நமக்கு தெரியாது, வேதத்தினால மாத்திரம்தான் தெரியும். அது மாத்திரம் இல்ல, வேற எந்த பிரமாணத்தினாலையும் அடைய முடியாததான ஒரு பலனை அது சொல்றது சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பலனை. அப்படிப்பட்ட சொர்க்கம்ங்கிற பலனை பிரயோஜனமாக நமக்கு இந்த ஹோமத்தினால கொடுக்கிறது. அக்னிஹோத்திர ஹோமேன சொர்க்கம் பாவியதி வாக்கியார்த்த போதக. இதனால நமக்கு என்ன ஞானம் உண்டாருது அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற இந்த ஹோமத்தினால நாம என்ன பண்ணணும், சொர்க்கம் பாவிய சொர்க்கத்தை பாவனை சொர்க்கம் அப்படிங்கிற பலனை பாவனை செய்வோமாக அப்படின்ட்டு நமக்கு புத்தியில ஒரு வாக்கியமானது உண்டாருது. எத்திர கர்ம நானாந்திரேன பிராப்தம் தத்திர தத் உத்தேசேன குணமாத்திரம் விதத்தை. சரி, கர்மமானது வேற இடத்துல நமக்கு தெரியும், வேற வழியில தெரியும். அந்த மாதிரியான கர்மத்துக்கு நமக்கு ஒரு குணத்தை மாத்திரம் குறிக்கிறது, விதிக்கு பேரு குணவிதி அப்படின்ட்டு. யதா தத்னா ஜுஹோதி இத்யத்ர ஹோமஸ்ய அக்னிஹோத்திரம் ஜுஹியாதித்ய அனேன பிராப்தத்வாத் ஹோம உத்தேசேன ததி மாத்திர விதானம் தத்னா ஹோமம் பாவியதிதி. அக்னிஹோத்திரம் ஜுஹியாத்ங்கிற உற்பத்தி விதி வாக்கியத்தினால நம்ம அக்னிஹோத்திர கர்மத்தை செஞ்ச அக்னிஹோத்திர கர்மத்தை செய்யணும்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அக்னிஹோத்திரத்தை கர்மத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னா எப்படி செய்யணும், எதை வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டா, அடுத்து சொல்றது தத்னா ஜுஹோதி அப்படிங்கிறது. தத்னா ஜுஹோதினா தயிரை கொண்டு நான் ஹோமத்தை செய்யணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அக்னிஹோத்திரம்ங்கிறது ஏற்கனவே அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது அந்த வாக்கியத்தினால உற்பத்தி வாக்கியத்தினால பிராப்தி ஆயிடுச்சு. ஆனா எதை கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ததி அப்படிங்கிற குணத்தை மாத்திரம் இங்க விதிக்கிறது, தயிர் அப்படிங்கிற குணத்தை மாத்திரம் விதிக்கிறது. குணம் தயிர் குணம் உடையதான தயிர் என்கிற பொருளை குணத்தை உடையதான பொருளை கொண்டு இந்த யாகத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ற வாக்கியார்த்த போதம் உண்டாருது. அதனாலதான் சொல்லிருக்கு ததி மாத்திர விதானம் தத்னா ஹோமம் பாவியே திதி. நமக்கு அதனால உண்டாடுற புத்தி என்னது, தயிர் மூலமாக ஹோமத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ட்டு. எத்தத்து உபயம் அப்பிராப்தம் தத்திர விசிஷ்டம் விதத்தே விசிஷ்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னது, உபயம் அப்பிராப்தம் உற்பத்தியும் இல்ல அங்க குணமும் இல்ல. அந்த மாதிரி இடத்துல என்ன நமக்கு தெரியறது, அப்போ ஒரு விதியும் இல்ல அது குணமும் இல்ல அப்படி இருக்க இடத்துல யதா சோமேனே ஜெயித இத்யத்ர சோம யாகையோர் அப்பிராப்தத்துவாது சோம விசிஷ்ட யாகா வித யாக யாக விதானம் சோமபதே மர்த்தத்த லட்சணையா சோமவதா யாகேன இஷ்டம் பாவேதி வாக்கியார்த்த போக. அப்படி சோமேன எஜேத்த அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. சோமேன எஜேத்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சோம யாகம் சோமமும் சரி யாகமும் சரி அப்பிராப்தம் வேற எங்கயும் நமக்கு தெரியாது. அதனால அப்ராத்தத்துவா சோம விசிஷ்ட யாக அவிதானம், சோமம் கூடியதான யாகமானது இங்க விதிக்கப்படல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க மத்வர்த்த லட்சண வச்சுட்டு நம்ம பாக்கணும். மத்வர்த்த லட்சணா அப்படின்ற லட்சணைய வச்சுட்டு நாம இங்க பாக்கணும். என்னது மத்வர்த்த லட்சணானா அப்படி உடையதான, அப்படி கூடியதான அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றது. என்னது அப்படின்னா சோமபதே மத்வர்த்த லட்சணியா, சோமவதா, அந்த சோமவதாங்கிறது மத்வர்த்த லட்சணி. சோமம் கூடியதான யாகேன, சோமம் கூடியதுடன் யாகேன இஷ்டம் பவேத், அப்படிப்பட்ட யாகத்தினால் இஷ்டத்தை நீங்கள் அடைவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியமானது நமக்கு தெரியாது. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா வாக்கிய பேத தோஷம் உண்டாகும். ரெண்டுத்தையும் எடுத்திருந்தோம் அப்படின்னா வாக்கிய பேத தோஷம் உண்டாகும். வாக்கிய பேத தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடி பார்ப்போம், வாக்கிய பேத தோஷம் அடுத்ததான் எடுக்கிறாங்க. சரி, வாக்கிய பேத தோஷம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வச்சுட்டு பார்ப்போம். விரீஹிபிர் வா எவைர் வா ஜுகோதி அப்படின்னு இருக்கு. விரீஹிபிர் எஜேத எவைர் வா அப்படின்னு இருக்கு. விரீஹிபிர் எஜேத எவைர்வா, இப்போ விகல்பம் இருக்கு. விரிஹிபிர்வா எவைர்வா ஜுகோதி அப்படின்னு வாக்கியம், ஏஜேத்த அப்படின்ற வாக்கியம். விரிஹி கொண்டாகுது, நெல்மணி கொண்டாகுது இல்ல கோதுமை கொண்டாவது, நீங்க அரிசி மணி இல்ல கோதுமை மணி ஏதாவது வச்சுட்டு நீங்க வந்து யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யாகம் விதிச்சாச்சு. இப்போ அரிசி மணியாவது கோதுமை மணியாவது சாய்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப நான் எதை நான் கடைபிடிக்கணும் எதை விடணும் சாய்ஸ் அப்படின்னா, நான் ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் கலந்து இதுல ஒரு கைப்பிடி அதுல ஒரு கைப்பிடி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வா சொல்லியிருக்கு, விகல்பம், விகல்பம்னு சொல்லி சொன்னா சாய்ஸ், இதாவது இல்ல அதாவது ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பண்ணணும். அப்படிங்கறதுனால விரிகி நெல்மணி எடுத்துட்டேன், அரிசி எடுத்துட்டேன், அரிசி எடுத்துட்டு கோதுமையை விட்டுட்டேன். இப்போ இதுல அரிசி ஏத்துண்டது அப்படிங்கிற ஒரு அரிசி ஏத்துண்டு கோதுமையை விட்டுட்டேன் ஒரு தோஷம், கோதுமை அப்பிரமாணம் ஆயிடுது. அப்போ அரிசி ஏத்துட்டேங்கிறது ஒரு தோஷம், கோதுமை பிரமாணம் இல்லைங்கிற தோஷம், கோதுமையை விட்டுட்டு அரிசி ஏத்துட்டேன் ஒரு தோஷம் அப்படின்னு நாலு தோஷம் கொடுப்பான் கோதுமையை ஏத்துண்டாலே. சரி, அதே மாதிரி கோதுமையை விட்டுட்டு அரிசி ஏத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி அதே நாலு தோஷம் வரும், நாலு நாள் எட்டு தோஷம் வருது. அப்படி எட்டு தோஷத்துக்கு காரணமானது, எட்டு தோஷம்னு சாதாரணமான நிலையில வச்சு பாக்குறோம், பட் அது போயிட்டே இருக்கும், பல தோஷங்களை கொண்டு போயிட்டு இருக்கும் அது அப்படிங்கிறான். அப்படி இந்த எட்டு தோஷத்துக்கு காரணம் என்ன? சாய்ஸ்ல. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு? சாய்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த விரிகிவீர் எஜேத எவேர்வா அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல நீ விகல்பத்தை எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இன்னொரு வாக்கியமும் வருது, உதிதேஜு ஹோத்தி அனுதிதேஜு ஹோத்தி அப்படின்னுட்டு. உதயமானப்புறம், சூரியன் உதயமானப்புறம் நீ பண்ணு, இல்லாட்டி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணு அப்படின்ட்டு. யாகத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னு வரும்போது உனக்கு சௌரியம் ஆகும் போது பண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? சாய்ஸ்ல கொடுத்துடுறோம். ஏன்னா ரெண்டுத்தையும் கடைபிடிக்க முடியாது. ரெண்டுத்தையும் கடைபிடிக்கிறதுனால ஒண்ணுத்த நீங்க விட்டுத்தான் ஆகணும். விட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில ஒண்ணுத்த ஏற்று ஒண்ணுத்த விட்டு அதனால தோஷம் வர்றது. இதுதான் வாக்கிய பேத தோஷம்னு சொல்லி சொல்றது. சொல்றது சாச்ச உபய விதானே வாக்கிய பேத. ரெண்டுத்தையும் சோமத்தினால சோமேன யஜேத்த அப்படின்னு சொல்லி சொல்றத நீங்க வந்து ரெண்டுத்தையும் விதானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? வாக்கிய பேத தோஷம் அப்படின்னு சொல்லி தோஷம் வந்துடும். அதாவது குணமும் உற்பத்தி விதியும் ரெண்டுமே சேர்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இது குணத்தையும் கொடுக்கறது அதே மாதிரி உற்பத்தியும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மத்தொர்த்த லட்சணம் சொல்லி ஏத்துட்டோம். நம்ம மத்தொர்த்த லட்சணம் ஏத்துக்கலன்னா வாக்கிய பேத தோஷமானது கொண்டு வரும். அந்த வாக்கிய பேத தோஷத்தை தப்பிக்கிறதுக்கு தான் மத்தொர்த்த லட்சணம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சோமம் கூடியதான யாகத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்னுட்டு. எத்தியபி அதுவும் தோஷம் தான், இருந்தாலும் பெரிய தோஷத்தையும் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன தோஷம் அப்படின்ற மாதிரி ஏத்துருவாங்க. இப்போ இங்க வாக்கிய பேத தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சச்ச உபய விதானி வாக்கிய வேத, ரெண்டுத்தையும் விதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாக்கிய பேதம். பிரத்யேகம் உபயசிய அவிதானாத், ஒரு ஒரு இடத்தையும் ரெண்டு விஷயத்தையும் விதிக்கல அப்படிங்கறதுனால அது வாக்கிய பேதம். கிந்து விசிஷ்டசிய விதானாத், ஆனா இங்க நாம வந்து சோமத்தையும் குணவிதியையும் உற்பத்தி விதியையும் விதிச்சது அப்படின்னு ஒத்துண்டாதான் வாக்கிய தோஷத்தை நீங்க சொல்லலாம். ஆனா இங்க உற்பத்தி, ஏன்னா வாக்கிய தோஷ வேத வாக்கிய வேத தோஷ பரிகாரம் சொல்லியிருக்கு. வாக்கிய வேத தோஷத்தை பரிகாரம் எப்படி பண்றோம் இங்க மத்தொர்த்த லட்சணம் வச்சுட்டு அப்படின்னு கேட்டா, குணவிதியும் உற்பத்தி விதியும் நம்ம இங்க விதிக்கல, ரெண்டு விதியும் இங்க சொல்லல. நம்ம ஒரு வாக்கியத்தினால ரெண்டு விதிய சொல்லல, குண விசிஷ்ட உற்பத்தி விதியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, இது வாக்கிய பேத தோஷத்தை நாம இங்க சொல்லல. ஏன் இங்க வாக்கிய பேத தோஷத்தை நீ ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, குணவிதியையும் உற்பத்தி விதியையும் ஒரே வாக்கியம் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வாக்கிய பேத தோஷம் வந்துடும். ஆனா நான் குணவிதியும் உற்பத்தி விதியும் சொல்றதான வாக்கியத்தை சொல்லல இங்க. இங்க நான் வாக்கியத்தை எப்படி ஏத்துக்கிறேன்? குணவிதி கூடியதான உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால இங்க வாக்கிய பேத தோஷமானது நீங்கிறது. இங்க வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அங்க கிரீகிய வகுக்கு சாய்ஸ்ல எடுத்துட்டோம். சரி, சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம் கிரீங்கல சொர்க்கம்னா என்ன அப்படின்னா, என்ன துக்கேன சம்பின்னம் நசக்ரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபனீதம் சத்பதம் ஸ்வபதாஸ்பதம் அப்படிங்கிறாங்க இவங்க. எது துக்கத்தினால தீண்டப்படாததா இருக்கோ, திருப்பியும் மீண்டும் நம்ம பின்னாடி தீண்டாததா இருக்கோ, அப்படிப்பட்டதான பதம் தான் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. குணவிதி குணவித்யாதி பேத. அடுத்தது குணவிதினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குணவிதியில உள்ள பேதத்தை சொல்றாங்க. குணவிதினா என்ன? நச்ச ஜோதிஷ்டோமேன சொர்க்காம யஜதைதி விதி பிராப்த யாக உத்தேசேன சோமரூப குணவிதானம் ஏவஸ்து சோமேன யாகம் பாவேதி கிம் மத்வத்த லட்சணிய இது வாச்சியம் தஸ்ய அதிகார விதித்துவேன உற்பத்தி விதித்துவ அசம்பவாத் அப்படிங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். என்னச்ச ஆனா இங்க சொல்லக்கூடாது மத்வத்த லட்சணம் பண்ணி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஏன் என்ன பண்ண? மத்துவத்த லட்சணி ஏத்தி வாச்சியம் அப்படிங்கிற அர்த்தத்தை சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். இங்க மத்துவத்த லட்சணியால நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல அப்படின்னா, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத அப்படின்னு இருக்கு. அபூர்வ அதிகார விதி இங்க என்னது? ஜோதிஷ்டோமேன, ஜோதிஷ்டோமம் மூலியமாக சொர்க்க காமோ யஜேத, சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் செய்யட்டுமாக, யாகத்தை செய்யட்டுமாக அப்படின்ட்டு இங்க ஒரு அதிகார விதிய சம்பந்தப்படுத்தி சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகார விதி அப்படின்னு சொல்லி சொன்னா பலனையும் சுவாமியையும் எது போதிக்கிறதோ, அப்படி பலஸ்வாமி போதக வாக்கியத்துக்கு பேரு அதிகார விதின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இங்க பலன் சொல்லியிருக்கு, சொர்க்க காம சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அப்படிங்கிறவன் இங்க அதிகாரி. பலன் எதன் மூலியமாக? ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற மூலியமாக அப்படி அது லாசி உள்ளவன் செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இது விதி பிராப்த யாக உத்தேசேன. இப்படி இந்த மாதிரியான ஒரு விதியினால அடையப்பட்டதான யாகமானது சோமரூப குண விதானம் ஏவா அஸ்து. இந்த இடத்துல ஜோதிஷ்டோமீன அப்படின்னு சொல்லி சொன்னது சோமத்தை விதிக்கிறதான, சோமரூப குணத்தை விதிக்கிறதான ஒரு யாகமா ஏன் ஏத்துக்க கூடாது? சோமேன யாகம் பாவேதி, சோமத்தினால யாகம் பாவையத்தை நீங்க முன்னாடி மத்துவத்த லட்சணம் பண்ண மாதிரி இங்கேயும் ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, தஸ்ய அதிகார விதித்துவேன உற்பத்தி விதித்துவ அசம்பவாது. இங்க அதிகார விதியா இருக்கிறதுனால இது உற்பத்தி விதியை ஏத்துக்க முடியாது. இந்த இடத்துல ஜோதிஷ்டோவின சொர்க்கம் பாவேத் அப்படிங்கறது அதிகார விதியா இருக்கிறதுனால தஸ்ய அதிகாரி. சரி, நச்சமம்மா தர்கி பவத தஸ்ய அதிகார விதித்துவம் உற்பத்தி விதித்துவம் அப்படி குதோன சியாதித்ய ஆசங்க. சரி, அதிகார விதி இருந்துட்டு போது உற்பத்தி விதி இருந்துட்டு போது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஆக முடியாது. ஏன்? கர்மஸ்வரூப மாத்திர போதகஸ்யே விதேகே உற்பத்தி விதித்துவம் விவகரியதே உற்பத்தி விதி விவித்தி வீதச்ச கர்மண ஃபல விசேஷேன சக சம்பந்த மாத்திர அதிகார விதி கரோதி. உற்பத்தி விதிக்கும் அதிகார விதிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் விதிக்கிற விதிக்கு பேரு உற்பத்தி விதி. கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் எந்த விதியான விதிக்கிறதோ அந்த விதிக்கு பேரு உற்பத்தி விதி. ஆனா உற்பத்தி விதி கூடி உற்பத்தி விதினால எது விதிக்கப்பட்டதோ அந்த கர்மத்தோட பலனையும் சம்பந்தப்படுத்தி சொல்லித்து அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பந்தத்தோட சொல்லப்படுற வாக்கியத்துக்கு பேரு அதிகார விதி. அதுக்கு உதாரணம்னா ஆக்னே அஷ்ட கபாலம் பவதி யஜதி பவதி அப்படின்னு சொல்லி இருக்கு. இது ஏத்தது உற்பத்தி விதி வீதத்திய, இது உற்பத்தி விதி. அந்த கர்மத்துல சம்பந்தமான என்ன எது இந்த ஆக்னே அஷ்ட கபாலம் எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்ஷ பூர்ண மாசாபியாம் சொர்க்க காம யஜேத அப்படின்னு இருக்கு. அப்ப அதோட சம்பந்தப்படுற விதியா இருக்கு, அதனால அது அதிகார விதி அப்படின்னு. அடுத்தது உற்பத்தி விதி வர்றது என்னதே? உபயவிதித்துவம். உபயவிதித்துவம் எப்படி பண்றது உண்டாது அப்படின்னு பாக்குறோம். நானும் சரி அப்படி போட்டோம் பரவாயில்ல, அந்த இடத்துல உண்டாகாம இருக்கட்டும். ஆனா அடுத்த இன்னொரு இடத்துல வருது பாருங்க, உத்விதாய சேத பசுகாமக. பசுகாமக அப்படிங்கிறது அதிகாரம். உத்விதாய சேத அப்படிங்கிறது இங்க உற்பத்தி விதி, விசிஷ்ட விதி ஆயிடுறது. அப்படி இந்த இடத்த உபயவிதித்துவம் எப்படி அப்படின்னு கேட்டா, இது ஏத ஜோதிஷ்டோமேன இத்தியஸ்ய அப்படி உற்பத்தி அதிகார விதித்துவம் அஸ்து இது சேத். மத்துவர்த்த லட்சணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு கிரமமா அங்க சொன்ன மாதிரி முன்னாடி நான் கிளாஸ் சொன்ன மாதிரி அந்த நியாயத்தை எப்படி எடுக்கிறாங்களோ அதே ஸ்டைல் இங்கேயும் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா மத்துவத்த லட்சணையினால நான் பாவனை பண்ணணும்னு சொல்லி சொல்லியாச்சு. அது ஒரு முடிவு, அது ஒரு சித்தாந்தம். மத்துவத்த லட்சணையினால நான் பாவனை பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இப்போ வேதாந்தத்தை என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதாந்தத்துல வந்து அதிகாரித்துவம் யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னும் போது பூனல் இருக்கிறவன் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்றது. பூனல் இருக்கிறவன் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இங்க தேவதைகளுக்கும் சூத்திரங்களுக்கும் சூழல் இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அதிகாரித்துவம் இல்ல அப்படின்னு வந்துருது. அப்போ என்ன சொல்றது, அபசூத்த அதிகரணம் சொல்லிட்டு அங்க விசாரம் பண்றாங்க. அப்போ தேவதைகள் ஏற்கனவே அதித்த வேதம்ங்கிறதுனால, வேதத்தை ஏற்கனவே படிச்சவங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாகமா நிராகரிக்கிறோம். அப்படி இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், விதி என்னன்னு சொல்லி சொன்னோம். விதியில உற்பத்தி விதி கூடியதானது அப்படின்னு ஒரு இடத்துக்கு சொன்னோம். மத்வர்த்த லட்சணினால விதியில குணவிதி, உற்பத்தி விதி குணவிதி ரெண்டு விதி சொன்னோம். மூணாவது விதி எடுத்து அதை என்ன சொன்னோம், மத்வர்த்த லட்சணினால அப்படி குணம் கூடியதான விதி அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கணும் சொல்லி சொன்னோம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த எடுத்து காமிக்கிறார் அவரு. நீங்க ஏன் இங்க இந்த மாதிரி மத்வர்த்த லட்சணையை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல மத்வர்த்த லட்சணம் ஏத்துக்க சொல்றாரு. இந்த இடத்துல ஏத்துக்க முடியாது, எந்த இடத்துல ஜோதிஷ்கவன சொர்க்காமே கேட்டா மத்வர்த்த லட்சணம் ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, இது அப்படி இல்லை, இது விசிஷ்ட விதி. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகார விதியினால உற்பத்தி விதி இருக்கு, உற்பத்தி விதியோட அந்த அதிகாரியத்தை அந்த பலனை சம்பந்தப்படுத்தி அந்த பல விசேஷத்தை சம்பந்தப்படுத்துறதுனால இங்க வந்து அதிகார விதி ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கியாச்சு. அதிகார விதி அப்படிங்கிற ரிசல்ட்ட கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது சொல்றாரு, சரி அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கோங்க, உத்பிதிதா ஜெயித்த பசு காமஹ அப்படிங்கிற இடத்துல அதான் கேக்குறாரு பாருங்க, ஜோதிஷ்டோமேன அப்படிங்கிற மாதிரி இத்தி அசியாபி இத்தியசிய இவ ஜோ உத்பிதாய ஜெயித்த பசு காமல நீ எப்படி பண்ணிண்டியோ அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன இத்தியாபி ஜோதிஷ்டோமேன சொருக்காம ஜெயித்த அப்படிங்கறதுலயும் கூட உற்பத்தி அதிகார விதித்தும் வஸ்து உத்விதாய ஜெயித்தால நீங்க என்ன பண்ணீங்க, உத்விதாய ஜெயித்த பசு காம அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க, உற்பத்தி அதிகார ரெண்டு விதியும் இருக்கு சொல்லி சொன்னீங்க. இதே மாதிரி ஜோதிஷ்டோமான பசு எஜேத பசு காம அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்தையும் உற்பத்தி விதி அதிகார விதி ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. எதுக்கு நீங்க வந்து அங்க அதிகார விதி மாத்திரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன், இது சேது அப்படி இல்ல, நீ கேட்ட தப்பு. ஏன், திருஷ்டாந்தே உற்பத்தி வாக்கியாந்தர அபாவேன அந்யதா அனுபவத்தியா ததாத்வ ஆசிரயனாத். நீங்க எந்த திருஷ்டாந்தம் கொடுத்தீங்களோ, என்ன திருஷ்டாந்தம், உதாரணம் என்ன, திருஷ்டாந்தம்னா உதாரணம், உதாரணம் என்ன, இத்தியசி இவ அப்படி அது போல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது போலனா உதாரணம் எது, உத்விதாய ஜேத பசு காமக அப்படின்னு சொல்லிட்டு உத்விஜா உத்விதாய ஜேத உத்வீத் அப்படிங்கிற அந்த நெல்மணியினால பசுல ஆசை உள்ளவன் யாகம் செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஜோதிஷ்டோமீன சொர்க்க காமய ஜேதான்னு சொன்ன இடத்துல மாதிரி இங்க இல்ல, இதுல வித்தியாசம் ஏன் ரெண்டு விதியும் ஏத்துக்கிறேன் பசுகாமங்கிற இடத்துல வேற ஒரு கர்மமும் உற்பத்தி விதியா இல்ல, அதனால இங்கே வேற வழி இல்லாம உற்பத்தி விதியையும் அதிகார விதியையும் ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு அப்படி இல்ல, சோ ஜோதிஷ்டமன சொர்க்காமய ஜெயத்த அப்படிங்கிறதுக்கு பல உற்பத்தி விதி இருக்கு, அதனால நீ உற்பத்தி விதி அங்க அக்னிஹோத்திரம் சோதிங்கிறதே உற்பத்தி விதியா இருக்கணும், அதனால நீ அந்த ஆசிரியம் பண்ண, அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. கிஞ்ச அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு இருக்கு, என்னது, ஜோதிஷ்டோமேன இது எஸ்ய உபய விதித்துவே அணியனைவ யாக யாக யாகஸ்தஸ்ய பல சம்பந்தோபி அதனால சுதுடோ வாக்கியபேத, வாக்கியபேத தோஷமானது நிச்சயமா உண்டாகும், அதுக்காகத்தான் அப்படி பண்ணல. தத்வரம் சோமபதே மத்வர்த்த லட்சணாயா விசிஷ்ட விதானம். அதனால்தான் அந்த வாக்கியபேத தோஷத்தை தப்பிக்கிறதுக்கு இன்னும் பெட்டரான வழி என்னது அப்படின்னு கேட்டா மத்வர்த்த லட்சணா. மத்வர்த்த லட்சணையும் ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் கூட வாக்கியபேதம்ங்கிற பெரிய தோஷத்திலையும் தப்பிச்சிடலாம் நீங்க, அதுக்காக இங்க பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்வர்த்த லட்சணையா நாம பண்ணதுக்கு காரணத்தை இங்க கொடுத்தாச்சு. விதி சத்துர்விதஹ, அந்த விதியானது நாலு வகை, என்னது அப்படின்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு, எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையெந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம். பாய்தன பூதங்கள் ஐந்தும் படரொளி

0: எல்லாம் வல்ல மகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். பாய்தன பூதங்கள் ஐந்தும் படரொடி சார்ந்திடு ஞான தரியினில் பூட்டிட்டு வாழ்ந்துகொள் ஆனந்தம் என்னும் அருள் செய்யில் வேந்துகொள் மேலே விதியதுதானே என்பது பாடல். பொறிகளெல்லாம் அடக்கி திருவருள்ள தோய்தல் தான் விதி. எது விதினே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய பிராரத்த கர்மங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா, அத விதி விதின்னு நினைச்சு அதுவும் விதிதான். ஆனா இது விதிக்கப்பட்ட விதி. எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை, இந்த பொறிகளை எல்லாம் அடக்க வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி. திருவருள்ள தோய்ந்தால்தான் ஆன்மாவுக்கு உய்தி. ஆக அதை இந்த பாடல் நமக்கு அழகாக எடுத்து உரைக்கின்றது. என்ன என்று பார்க்கலாம். இப்போது பூதங்கள் ஐந்து இல்லையா, அது பூத காரியங்களான புவன போகங்களை எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ பிரபஞ்சத்திலையும் போகத்திலையும் பரவிய அப்படின்னு பொருளெடுக்கணும். பாய்ந்தனங்கிறது தக்கன மனம் என்ற எழுவாயை வருவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பூதங்கள் ஐந்திலும் பாய்ந்தனவாகிய மனம் அப்படின்னு அதுக்கு பொருள். அடுத்து என்ன சொல்றாரு, படர் ஒளி அறிதரும் அறியாமை கண்டங்கு அப்படின்னு சொன்ன மாதிரி, கண்டதெல்லாம் அறியாமையாக மேலும் மேலும் காண்பனையாவோ அறிவாக காட்டக்கூடிய மிக்க அறிவு. சார்ந்திடு ஞானத்தரியினில் பூட்டிட்டு, ஞானத்தரினா சிவஞானமாகிய கட்டுத்தறி. சிவஞானத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒன்றையும் சேரமாட்டார்கள். அதனால அது ஒடுங்கி அங்க கட்டுண்டு கிடக்கும். அதத்தான் கட்டுண்டு நிற்கும் தறி என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு, வாய்ந்துகொள் ஆனந்தம் என்னும் அருள் இல்லையா, என்றும் மூவாது இறையாது ஒருபடித்தாய் நிற்பதாகிய சிவானந்தம் என்னும் திருவருள். அந்த அருள் செய்யல்னா திருவருள்கள் நிலைத்திருக்க செய்தால் ஆய்ந்துகொள் இல்லையா, அதை நழுவ விடாமல் அதுல நிலைத்து நிற்க பழக வேண்டும் என்று சொல்லி, வேண்டுகோள் மேலே விதி அதுதானே என்று சொல்கிறார். மேலே விதி அப்படின்னா தொன்மையான வேத ஒழுங்கு. ஆச்சாரியன் ஆணையை சிறமேல் சூடினேன் அப்படிங்கிறது மாதிரி மேலே விதி. அதான் அதை வந்து அப்படியே நம்ம அந்த உபதேசத்தை வந்து வேதல்னா சூடுதல் இல்லையா, அவருடைய ஆணையை அவர் என்ன சொல்றாரோ ஆச்சாரியன் அதை கேட்டு நம்ம நடக்கணும். எட்டாம் சூத்திரமே நமக்கு குருவை பற்றி தான் சொல்லுது. அது போல இவரும் இங்கே குருவை பற்றி நமக்கு எடுத்து ஒலிக்கின்றார் என்று நாம பார்க்கோம். அப்போ மனம் வந்து ஐம்பூத காரியமான உலகமும் கோபமும் ஆக விருந்து பரவி விருந்து இருக்கு. அங்கன விரியாதவாறு ஒரு காலைக்கு ஒரு கால் மிக்கு படரும் ஒளியை சாரும் சிவஞானம் என்ற கட்டுத்தறியில சிவானந்த வடிவாகிய திருவருளின்பால் தோய செய்தால் அதனை ஆய்ந்த இதுவே உறுதி இல்லையா அப்படின்னு நீ கொள்ள வேண்டும். இது மிக மிக பழமையான முறை என்று உன் சிறமேல் சூடிக்கொள்க என்று ஒதுக்கின்றார். உலகத்து இன்பம் இல்லையா, அந்த உலக இன்பத்து செல்லக்கூடிய பொறிகளை ஞானத்தறியில கட்டி திருவருளில் தோய செய்வதுதான் உறுதி. அதுதான் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை. இது வேத விதி என்று சூடுக அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதை சூடிக்கொள் என்று சொல்லுகிறேன். நடக்கின்ற நந்தியை நாடோறும் முன்னில் படர்க்கின்ற சிந்தையை பைய ஒடுக்கி குறிக்கொண்ட சிந்தை குறிவழி நோக்கில் வடக்கொடு தெற்கு மனக்கோயில் ஆமே. மனச ஒடுக்கு ஒடுக்குன்னு சொல்றாங்க, அடக்கு அடக்குங்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன உபாயம் அதை பார்க்கலாம். இப்போ நடக்கின்ற நந்தி, நந்திங்கிறது சிவபெருமானைத்தான் குறிக்கும். அப்ப எல்லா உயிர்க்கும் உயிர்ப்பா உடன் தோன்றி அவைகளெல்லாம் இயக்கி தானும் இயங்குறதால நடக்கின்ற நந்தியை அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவனுடைய அனாதி நித்திய தன்மையை அது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாள்தோறும் அப்படின்னா மூச்சை இழுக்கும் போதும் விடும் போதும் எப்போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படிங்கறது அழகா சொல்லி, முன்னில் அப்படிங்கிறது எண்ணுதல், முன்னுதல்னா எண்ணுதல். அப்ப எண்ணுவதாலும் நோக்குவதாலும் மனக்கோயிலில் இறைவன் ஆம் அப்படின்னு நம்ம கூட்ட வேண்டும், அதுக்கு அப்படி பொருள் காண வேண்டும். அதற்கு அடுத்தாற் போல படர்கின்ற சிந்தை இல்லையா, போக பொருட்கள் எல்லாத்தையும் சென்று சென்று பற்றுது, அவற்றோட வடிவ அழல்கின்ற மனம் அப்படி பற்றி பற்றி அதை பைய ஒடுக்கி அப்படின்னு சொன்னதுனால மனம் ஒடுக்குறதுக்கு லேசுப்பட்டது கிடையாது. அந்த விஷயம் வந்து சாமானியமா செய்ய முடியாது. மிடக்கொடு கட்டின் கீழே விழுத்திடும் அப்படின்னு முன்னாடியும் சொல்றாரு, அதனாலதான் இங்கேயும் சொல்றாரு. அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, குறிக்கொண்ட சிந்தை, லட்சியத்தை நோக்கி. சிந்தை என்பது மனத்தை குறிக்கிறது, லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடிய. நமக்கு லட்சியம் என்பது சுவாமி திருவடிய அடையணும், அதுக்கு திருவருள் வேணும், ஞானம் வேணும் இல்லையா. அப்போ இந்த புறத்தே செல்லாத அகமுகமாகி ஆண்டவன் திருவடியை நோக்கி செல்லுகின்ற அனுபவம் முதிர்ந்த மனத்தை இங்ஞானம் குறிக்கொண்ட சிந்தை என்ற சொற்றொடரின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்தாற் போல குறி என்பது ஆச்சாரியன் உபதேசிச்ச மந்திர பாவனையால் இங்ஞானம் இரு அப்படின்னு காட்டிய அடையாளம் அல்லது இலக்கு, இது ஒரு பொருள். இன்னொன்னு குறினா திருமேனியையும் குறிப்போம். வடக்கோடு தெற்குங்கிறது உலகில் உள்ள நீண்ட எல்லை, அவற்றை உணர்த்துதல் தான் கிழக்கும் மேற்கும் ஆகிய அகலமும் அனைத்தும் என்பது அதன் மூலம் உணரப்படுகிறது. இப்ப மனக்கோயில் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் இல்லையா, அது அழகா அப்பர் சுவாமி சொல்வாரு. அப்படி கொள்ளக்கூடியவர் சிவங்கிறத இந்த இடத்துல நமக்கு எடுத்து திருமூல தேவநாயனார் காட்டுகின்றார். அப்ப பொறி வழி செல்லக்கூடிய மனசை அடக்க முடியாது, அதை ஆச்சாரியன் உபதேசித்த மந்திர தியானத்தால் அடக்கலாம். அப்படி அடக்குனா இறைவன் மனக்கோயில் என்றும் எழுந்தருளி வீற்றிருப்ப, எப்போதும் நம்மளுடைய மனக்கோயில் இல்ல, அதாவது மனக்கோயிலில் எழுந்தருளி விளங்குவார் அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறார். அப்ப எல்லா உயிர்கள்ட்டையும் இயங்கியும் இருக்காரு, இயங்கவும் செய்கிறார், எல்லா உயிரையும் இயக்குறாரு, அவரும் இயங்குற அந்த பரசிவத்தை இடைவிடாது நாள்தோறும் தியானிக்க, நூண்ணுதல் எண்ணுதல் தியானித்தல். எல்லா பொருட்களிடத்தும் சென்று படரக்கூடிய மனசை ஒடுக்கி ஒரே இலக்கை பற்றி சிந்தையால ஆச்சாரியன் காட்டிய குறிப்பின் வழியே நோக்குவதால் வடக்கும் தெற்கும் எங்கும் மனம் கோயிலாகும். அப்ப பொறி வழி செல்லாமல் மனத்தை அடக்கி மனத்தை ஒருவழிப்படுத்தி இறையருளையே எண்ண வேண்டும் என்பது நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை நமக்கு பல இடங்கள்ல நம்முடைய ஞானிகள் நமக்கு எடுத்து காட்டி கொண்டே செல்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் இதே கருத்தை நமக்கு மூன்றாம் திருமுறையிலே மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு எடுத்து வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். ஏன்னா ஞானிகளுக்குள்ள எப்போதுமே ஒத்த கருத்து தான் இருக்கும், ஆகையால் அவர் நமக்கு இந்த கருத்தை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாவுக்கரசு பெருந்தகையும் நமக்கு மிக அழகாக நாலாம் திருமுறையிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். என்ன சொல்லுகிறார், வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால். முக்கியமான விஷயம், மொய்த்த கதிர் மதி போல்வாரவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சு அப்படிங்கிறார். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னோட மனசுல சிவத்தை அடக்கணும் இல்லையா, சிவத்தை தியானிக்கணும், அடுத்து சித்தத்தை ஒருக்கி சிவாய நமன்னு நீ இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் உனக்கு இதெல்லாம் சாத்தியம், இல்லைன்னா இறைவனுடைய அருளை நீ எங்கனம் பெற முடியும் என்ற கேள்வியை நமக்கு நம்முடைய அப்பர் சுவாமிகள் எழுப்புகின்றார். தந்தது உன் தன்னை, கொண்டது எந்தனை, சங்கரா ஆர்கலோ சதுரன் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் இல்லையா. அது என்ன சொல்றாள், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் என்று சொல்லுகிறார். அப்ப சிந்தையில் எப்போதும் பெருமான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டது. தியானம் செய்யுங்கள். எப்ப பூகம்பம் வரும், எப்ப எரிமலை வெடிக்கும், எப்ப புயல் வரும், எப்ப அடமழை பெய்யும், இல்லையா, எப்ப பனிச்சரிவு வரும், அதற்கு அடுத்தாற்போல சுனாமி எப்ப வரும், இப்ப கொரோனா வருது, இதெல்லாம் நமக்கு நிலையாமையை நமக்கு எடுத்து உறுத்தி கொண்டே இருக்கு. இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு பாடலாக இது அமைகிறது. அப்போ நம்மளுடைய இது எல்லாம் நீர்மேல் எழுத்துதான், நிலையாமை தான் அப்படிங்கிறத நம்ம மனசுல எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்மேல் எழுதுன என்ன, எழுதின உடனே அழிஞ்சிடும், எழுதுற மாதிரி இருக்கும், ஆனா கண்ணுக்கே புலப்படாது, உடனே மறைஞ்சிடும். அது மாதிரி தான் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எது எது மாதிரி, சென்றன நாளிகை நாட்கள் சில பல, நின்றது நீள் பொருள். நீங்க எதையெல்லாம், அதாவது சில பலவாகிய நாட்களும் நாளிகைகளும் கழிஞ்சிட்டு நீள் பொருளாகிய இந்த உடலும் உலகமும் எப்படிப்பட்டது, உடலும் உலகமும் நீர் மேல் எழுத்து போன்றது, அதனால் அதை மனதில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி, வளரும் பொருளாகிய உடல், இது வந்து என்னதுன்னா நீள் பொருள்ங்கிறது, இது வந்து நிலையாத உடலை வளரும் பொருள் நாமளா நினைச்சுக்கிடுறோம், அது நம்முடைய அறியாமை. அதற்காக அவர் மிகவும் இறங்கி கூறுகின்றார். வெல்லுங்கள் என்று சொல்லாம வென்று விடுமீன்கள் அப்படின்னு சொல்றாரு. பொறிகள் மீண்டும் வாசனையாகவேனும் வந்து பற்றும், அப்படி பற்ற விடாமல் ஒதுக்குங்கள். அதுக்குள்ள உபாயம் வந்து சிவத்தியானம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடல் அழிதலை பற்றி அழுத்தால சொல்றாரு. குன்று விழுவதில் தாங்களும் ஆமே அப்படின்ட்டு, அதாவது மலை உருண்டால் தடுக்க முடியாது, அது மாதிரி இந்த நிலையற்ற உடல்கள், உடல் வந்து அழிவதற்கு முன்பாக, நிலையற்ற உடல் அழிவதற்கு முன்பாக புலன்களை வென்று அடக்குங்கள். ஏன்னா இந்த உடல் அழிதல் அப்படிங்கிறது மலை உருளுதலை போன்றது சரியா, அது தடுக்க முடியுமா, மலை திடீர்னு உருளுது நம்மளால தடுக்க முடியுமா, அதே மாதிரிதான் குன்று விழ அதில் தாங்கலும் ஆமே என்று நமக்கு ஒரு கேள்வியை கேட்டு அந்த நிலையாமையை உணர்த்துகின்றார். போற்றிசைத்தும் புனிதன் திருமேனியை போற்றிசை மீட்டே புலனைந்தும் புத்தியால் நாற்றிசைக்கும் பின்னையார்க்கு நாதனை ஊற்றுகை உள்ளத்து ஒருங்கலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன உபாயம் என்பதை இந்த பாடல்ல நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சரி, போற்றி இசைத்தல், போற்றி இசைத்தல் அதான் போற்றிசைத்தல். அதனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடியேனை காத்தருள்க அப்படின்னு வேண்டுவதுதான் இந்த போற்றிசைத்தல் என்று சொல்லப்படுகிறது. இதே சொற்றொடரை நம்ம அப்பர் சுவாமிகளும், போற்றிசைத்து உன்னடி பரவ நின்றாய் போற்றி, புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி, ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி, எண்ணாயிர நூறு பேராய் போற்றி, நாற்றிசைக்கும் விளக்காய நாதா போற்றி, நான்முகர்க்கும் மார்க்கும் அரியாய் போற்றி, காற்றிசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று இந்த போற்றிசைத்து உன்னடி பரவ நின்றாய் என்ற சொற்றொடரை நமக்கு அப்படியே கையாண்டிருக்கின்றார். அப்போ புனிதன் யாரு, இறைவன் தான். ஏன்னா இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், அதனால் அவர் புனிதன். நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே நீங்குது. அதனால காரண இடுகுறியாய் அடைமொழி இல்லாம சொல்லியாச்சுன்னா புனிதன் என்ற சொல் சிவத்தை தான் குறிக்கும். அடுத்து அந்த புனிதன்கிறத இறைவன் திருமேனி வந்து மந்திர வடிவாக இருப்பதால் புனிதன் என்று சொல்லலாம் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். இப்போ திருவடி புகழ்களை சொல்லி போற்றி இயல்பிலேயே தூயோனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமேனியை மீளவும் மீளவும் நீ போற்றி செய்து கொண்டே இரு. அப்படி செஞ்சேன்னா ஐந்து புலன்களையும் புத்தியாலும் நாற்றிசைக்கு உட்பட்ட ஞானங்கட்கோ சொல்றாரு இல்லையா, நாற்றிசைக்கும் பின்னை இல்லையா, அதனால நாற்றிசைக்கு உட்பட்ட ஞானங்கட்கும் அடுத்தது என்னது? காலத்தால் பின்னை நாதன். பின்னைங்கிறது யார்? பின்னால் இருக்கக்கூடிய ஒரே பொருள் யாரு? சிவபெருமான் தான். பின்னை நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஞானானந்த அமுதம் சுரக்கும் உள்ளத்தால் உருப்படுதல் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவனோட புகழை நாம் கூற வேண்டும். புலன்கள் வந்து சிவஞானத்தின் வழி நிற்பதற்கு மனம் சிவத்தோடு ஒன்றுபடுதலாகிய சிவானுபவத்தில் திளைக்க முடியும். ஆனால் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை நாம் கூற வேண்டும், பாட வேண்டும். அதற்கு நமக்கு அழகாக சித்தியாரிலே சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சக்திதான் பிரேரித்து பின் தானா அடித்தான் அதிர்ப்பித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அழித்தலால் அரணுக்கென்றே வைத்தவா மந்திரங்கள் வடிவன மறைகள் எங்கும் என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அழகான ஒரு சித்தியார் பாடல் நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு அருளி செய்தது. அதுல இந்த பாட்டு சுத்தமாம் விந்துங்கிற இந்த பாடலை நம்ம பார்த்தோம். அதாவது சுத்தமாயையாகிய விந்துவில் மந்திரங்கள் முதலாவதாக தோன்றியதால் மந்திரங்கள் தலைமை உடையன. அந்த மந்திரங்களை யார் சாதகம் செய்கிறார்களோ, அதாவது அந்த சாதகம் செய்பவர்கள் கணிக்கும்படி சிவசக்தி செலுத்துகின்றது. மந்திரம் தெரிஞ்சாலும் அதை சாதகம் பண்ணணும்ல, அதுக்கு வந்து சிவசக்தி செலுத்துகின்றது. அவ்வாறு அவற்றை கணித்த பிறகு அதற்கு பயன் கொடுத்தல் பொருட்டு போகத்தையும் வீடுபேற்றையும் சிவசக்தியை நமக்கு வழங்குகின்றது. எனவே ஆகமங்களில் எல்லாம் இறைவனுக்கு மந்திர வடிவம் சிறப்பான உரிமை உடையது என்று உபச்சாரமாக கூறப்படுகிறது. அதாவது சிவசக்தி சதா சிவ வடிவம், அது மந்திர வடிவில் இருக்கு. மந்திரங்கள் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஹிருதயம் சிரசு சிகை கவசம் நேத்திரம் அஸ்திரம் இல்லையா, அந்த 11 முக்கியமான மந்திரங்கள். இதுல முதல்ல சொன்ன ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதங்கிற அஞ்சோ பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஹிருதயம் வந்து ஞானத்தையும் சிரசு வந்து மிகுந்த உயர்ச்சியையும் சிகை வந்து தன்மையும் உடைமையையும் கவசம் வந்து காத்தலையும் நேத்திரம் வந்து எல்லாவற்றையும் அறிதலையும் அஸ்திரம் வந்து தாங்குதற்கரிய பிரதாபத்தையும் குறிக்கும்னு பௌஷ்கர ஆகமம் நமக்கு இந்த மந்திரங்களுக்குள்ள விளக்கத்தை எடுத்து கூறுகிறது. இந்த 6 ஷடங்க மந்திரம் என்று பெயர். ஷட்டுன ஆறு, ஷட் அங்கம்னா 6 அங்கங்களை சொல்லக்கூடிய நாமங்கள் என்று பார்க்கணும். அதே போல மற்றும் ஒரு சித்தியார் பாடல் மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்திரம் சொன்னவாறு இங்கு என் எனில் சாற்ற கேள்வி முந்திய தோற்றத்தாலும் மந்திர மூலத்தாலும் அந்தமில் சக்தி ஆதிக்கு இசைத்தலும் ஆகும் என்பது சித்தியார் பாடல். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இறைவனுக்குள்ள மந்திர வடிவங்கள்ல பஞ்ச பிரம்ம மந்திர வடிவத்தை சிறந்தது என்று ஆகமங்களில் எடுத்து ஓதப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச பிரம்ம மந்திரம் வந்து ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் உட்பட தோன்றியது. அதனால அதுதான் மூல மந்திரம். அழிவில்லாத ஆதிசக்தியாகிய திரோதான சக்திக்கு முற்பட பொருந்துவதாகிய வடிவத்தை உடையது. திரோதான சக்தி செயல்படுவதற்கு முன்பாக பஞ்ச பிரம்ம மந்திரத்தின் திருமேனியை சிவம் கொள்கிறார். அதனால இந்த மந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த பஞ்ச பிரம்ம மந்திரம் யாதுன்னு கேட்டோம்னா, அதான் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஈசானம் அப்படிங்கிறது உலகம் முழுவதையும் ஆளுதல், ஈச்னாலே ஆளுதல் பொருள். தத்புருஷம் அப்படின்னா தேவ சரீரம் மானுட சரீரம் அந்தந்த சரீரங்கள்ல அதித்தித்து நிற்பது இல்லையா. தத்துனா அந்த, புருஷன்னா புறத்து இருப்பது, புறம்னா சரீரம் அந்தந்த சரீரத்துல இருப்பது. அகோரம்னா சாந்தமா இருக்குது, கோரம்னா கொடுமை. ஆனா அகோரத்தை தான் இப்ப எல்லாரும் உலகியல் பேச்சில கொடுமைன்னு நினைக்கிறோம். ஆனால் கோரம் தான் கொடுமை, அகோரம் என்பது சாந்தமாக இருப்பது. வாமதேவம்ங்கிறது அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை ஆன்மாக்களுக்கு வழங்கும் ஒளிமயமானது. வாமம்னா அறம்பொருள் இன்பம், தேவம்னா ஒளி உடையது, சத்தியஜாதம்னா உயிர்களுக்கு உடம்பை உடனே தோற்றுவிப்பது இல்லையா. சத்தியன்னா உடனே, சாதம்னா பிறப்பு இல்லையா, உயிர்களுக்கு உடனே உடம்பை தோற்றுவிக்கிறது. சரி, அப்ப இந்த ஐந்தும் போக சிவத்திற்கு ஐந்து முகங்களாக இருக்கும் என்று பௌஷ்கராகும். ஏன்னா சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டிருப்பதால் இது எல்லாம் இப்படி அந்த ஆகம கருத்துக்களை தான் நமக்கு இந்த சித்தாந்த நூல்களானது எடுத்து கூறுகின்றது என்பதை நாம் இப்போது கண்டோம். அப்ப இறைவனுக்கு பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் அதுதான் சிறப்புரு, அதுலேயும் திரு ஐந்தெழுத்து தான் உண்மையுரு. அதை இடைவிடாது கணித்தால் வாசனா மலமும் தாக்காமையால் உள்ள வந்து சிவத்தோடு என்று சார்ந்து சிவபோகத்திலேயே அழுந்தி நிற்கும். இதைத்தான் மீட்டே கோட்டிசை புலனைந்தும் புத்தியால் உள்ளத்து நாதனை ஒருங்கலும் ஆமே அப்படின்னு சொல்றார். சிவஞான போதத்திலையும் பாசம் ஒருவர் தன்னினெல்லாம் பகி விதி என்னும் அஞ்செழுத்தே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதேதான். அப்போ அதுல என்ன சொல்றாரு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடமை கண்டானை, அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில், அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில், அண்டனாம் சேடனாம் அங்கு இல்லையா. பதிய வந்து ஞான கண்ணால நாடிய பின்பு அந்த இடத்துல முக்தி பஞ்சாட்சரத்தை அதோட பொருள் அறிவில் விளங்கும்படி அறிவால் கணிக்க வேண்டும். இந்த வாய் விட்டு சொல்றது கிடையாது கணித்தல். ஏன்னா வேப்பங்கனியை தின்று சுவை கண்ட புழு வந்து கரும்பை தின்ற போதும் பழக்கத்தினால முன்பு தின்ற வேம்பை நோக்கி நிற்பது போல பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு சிவஞானம் விளங்கிய போதும் வாசனை வயத்தால் பண்டை சிற்றுணர்வைத்தான் அது நோக்கி நிற்கும். அதை நீக்குவதற்காக இப்படி அஞ்செழுத்தை ஓத வேண்டும், அறிவால் கணிக்க வேண்டும். சரியா, கணித்தல். சரி, உயிர் வந்து சிவபெருமானுக்கு உடைமை பொருள். ஐந்தெழுத்து ஓதும் முறைமையால் அது வந்து சிவபெருமானுக்கு இது உயிரானது உடைமை பொருள்ங்கிறத அறிந்து இதயத்துல அஞ்செழுத்தால் அமைந்த முதல்வன் திருமேனியில கொல்லாமை, பொறியடக்கம், பொறுமை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்புங்கிற எட்டு மலர்கள், அதான் அகபூஜை, அதை தூவி வழிபட்டு அஞ்செழுத்தால் குண்டலித்தானமாகிய உந்தியில ஞான அனலை எழுப்பி அதுல ஓமம் செய்து புருவ நடுவுல அஞ்செழுத்தில் சிகர யகர வகரங்கள் நிற்கும் முறையை நினைத்தால் இறைவன் விளங்கி தோன்றும். உள்ள இருக்கிறத தேடும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமே தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அவர் நமக்குள்ளேதான் இருக்கிறார். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோட நான்முகனும் தேடி தேடோனா தேவனே என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். இதைத்தான் அப்புறம் சுவாமி சொல்றாங்க. அப்போ அவர் விளங்கி தோன்றுவதால் உயிர் வந்து அவருக்கு அடிமையாக விளங்கும் என்பது இதன் மூலம் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. சரியாக இந்த சிவஞான போத வெண்பாவும் சித்தியாரில் உள்ள ரெண்டு பாடல்களும் இந்த திருமந்திரத்துக்கு நமக்கு மிகவும் துணையாக வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு உண்டான உபாயத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அப்போ புகழ், இறைவனோட புகழ சொல்லுவதால் இறைவன் அந்த புலன்கள் வந்து சிவஞானத்தின் வழிதான் நிற்கும் இல்லையா. அதனால மனம் வந்து சிவத்தோட ஒன்றுபட்டு சிவானுபவத்தில் திளைக்கும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. நாத்திசைக்கும் நாதன் ஏன் சொல்றாருன்னா, அனைத்து அண்டங்கள்லையும் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்கள், அனைத்து உலகங்களுக்கும் நாதன், அதனால இடச்சேடம் இல்லை அவருக்கு. பின்னை நாதன் அப்படின்னு சொல்றது இறப்பும் நிகழ்வும் ஆகிய காலங்களுக்கு நாதனாக அவர் இருப்பதை காட்சி பிரமாணத்தாலையும் ஆகம பிரமாணத்தாலையும் அறிந்தோம். அதனால பின்பு உள்ள எதிர்காலத்திற்கும் இவர் தான் நாதன் இல்லையா. நிகழ்காலம் இறந்த காலம், அதான் இறந்த காலம் நிகழ்காலம் ரெண்டுக்குமே அவர் தான் நாதன் சொல்லும் போது கண்டிப்பா எதிர்காலத்துக்கும் அவர் தான் நாதன். அப்படிங்கிறதுனால காலத்திற்கும் இவர் தான் நாதன் அப்படிங்கிறது புரிவதால காலச்சேடம் இன்மையும், யாருக்கும் நாதன் அப்படின்னு சொன்னதுனால இந்திரன் பிரம்மன் திருமால் இல்லையா இப்படி எல்லாரும் தொட நின்ற பெருமாள் அப்படிங்கிறதுனால சித்தாகிய ஆன்மச்சேடம் இன்மையும் இங்க உணர முடிகிறது. எப்பேற்பட்டவரும் நாம வணங்கக்கூடிய சிவபெருமான் அவர் வேற யாரு கூட சமமா நினைச்சோம்னா அதுக்கே நரகத்துக்கு போகணும். பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணைய, அப்படி யார் அவரை மத்தவங்களை விட இவர் தான் தேவதேவன் மூவர்கோன் யாவர்கோன் இல்லையா மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை அப்படின்னு யார் உணர்கின்றார்களோ அவர்கள் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்ப சிவானந்தத்தில திளைத்து சிவத்தோடு ஒன்றி இருப்பது எப்படி என்பதை மிக அழகாக ஊற்றுகை அப்படின்னா ஊறுதலை உடையது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல எது ஊறுகிறது என்றால் சிவானந்தம் என்று சொல்லி இந்த பாடலின் கருத்து ஒரு அருமையான பாடல் கருத்து. இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக மனதிலே ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தரிக்கின்ற நெஞ்சம் சகலத்தின் உள்ளே அரிக்கின்ற ஐவரை யாரும் உணரார் சிரிக்கின்றவாறு சிலபல பேசில் வரி கொண்ட மைசூல் வரையது வாமே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அப்பர் சுவாமிகளும் முதல் முதல்ல எந்த தலத்துல போறாரு நம்முடைய அவருடைய தலைமுறை நூல்ல வந்து முதல்ல கொடுத்திருப்பது கோயில் தான். சைவர்களுக்கு கோயில் என்றாலே எல்லையைத்தான் குறிக்கும். அதுல அழகா இந்த அரிக்கின்ற ஐவர்னு இருக்குல்ல அடுத்து அவர் சொல்றாரு அரிச்சுற்ற வினையார் அடற்கொண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல ஏசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று நமக்கு உணர்த்துகின்ற. இங்கேயும் அதே மாதிரி அரிச்சுற்றுன்னா அரிக்கின்ற சிரிச்சுற்றுன்னா சிரிக்கின்ற இல்லையா என்ற அதே சொற்றொடர்கள் இங்கே நமக்கு கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த உடலுக்குள்ள உள்ளத்தை பதித்தலால் ஆணவம் மிகுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். அதோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தரிக்கின்ற நெஞ்சம் உடலால் தாங்கப்படக்கூடிய உள்ளம், சகலம் என்பது உடலை குறிக்கிறது. நெஞ்சம் வந்து உடலை கடந்து உணர்வை பொருந்தினால் இந்திரிய சேட்டைக்கு தப்பி பிழைக்க முடியும். அது உடலையே உடல் வசப்பட்டே இருந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அது உணர்வை பொருந்தினால்தான் இந்திரிய சேட்டையிலிருந்து அது தப்பிக்க முடியும். அப்படி இல்லாம அது உடலுக்குள்ளேயே கிடந்தால் இந்திரியங்களால் அரிப்புண்டு சாகும். சரியா, இத உலகத்தில் பெரும்பாலோ உணர்ந்தா இந்த உண்மைய என்று சொல்கிறார். அடுத்து சிரிக்கின்றவாறு சில பல பேசில் காமுகர் வேளம்பர் விடர் மாதர் கூட்டத்தினின்று பயனின்றி பல பல பேசி சிரிச்சு விளையாடுவது பலருடைய வேலை ஆகியால் சிரிக்கின்றவாறு சில பல பேசில் என்று சொல்கிறார். அடுத்து வரின உறுதி மைன கருமை, அது ஆணவ மனத்தை குறிக்கும். மைசூழ் வரைனா ஆணவம் மிகுந்த மலை போன்ற உயிர், வரைனா என்னது மலை, அதான் மலை போன்ற உயிர்கொள் உடல் என்று சொல்கிறார். அப்ப புலன்களை விட்டு சிவத்தை சார்ந்த உயிர் கொள்ளக்கூடிய உடல் ஒளிசூழ் மேருவரை இல்லையா மேருமலை, அஞ்ஞானம் செய்யாத உயிர் கொள்ளக்கூடிய உடல் வந்து மைசூழ் உருவரை, அதாவது கருமையான ஒரு மலைதான் என்று. அந்த கருமையான மலைங்கிறது ஆணவத்தை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ உடலுக்குள்ள தரிக்கின்ற நெஞ்சத்தால் உடலுக்குள்ள அரித்து தின்னுகின்ற ஐம்புலன்களாகிய கழ்வர்களை யாராலையும் அறிய முடியவில்லை. நகைக்கும்படியாக சில பலவற்றை பேசினால் உறுதி கொண்ட ஆணவ மலம் சூழ்ந்த மலையாம் உயிரோடு கூடிய உடல் என்று சொல்கிறார். இப்ப பாரு எதையாவது தேவையில்லாம சிரித்து பேசி கொண்டு இருப்பது. அப்ப உடல்ல பற்று கொண்டால் புலன்கள் அரிக்கும், இதை யாரும் உணரவில்லை. புலன்களுக்கு அடிமைப்பட்டு நகைத்தால் ஆணவ மலம் மிகும், அதனால புலன்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும். இந்த புலன்களை ஒடுக்காமையால் வரக்கூடிய தீங்கை நமக்கு எடுத்து சொல்லி அதனால புலன்களை நீ ஒடுக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி உள்ளார் பெருந்தகை. கைவிடலாவது ஒன்றில்லை, கருத்தினுள் எய்தியவனை இசையினால் ஏத்துமின். ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்வருடைய புலன்கள் ஐந்தே என்று சொல்கிறார். புலன் ஒடுக்கத்திற்கு ஒரே வழி என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை நினைத்தல், அதுதான் உறுதியானதும் இறுதியானதும். அதுக்கு மேல வேற எந்த வழியும் கிடையாது. சிறந்த உபாயம் இறைவனை உண்ணுதல், எண்ணுதல், தியானித்தல், கணித்தல். மிக அழகாக கற்றுக்கொள்வன வாயுள நாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருள கற்றை செஞ்சடையானுடன் ஞாபகம் எற்றுக்கோ நவனால் முனி உண்பதுன்னு சொன்ன மாதிரி ஒழுங்கா இப்படி இருந்தா புலன்கள்லாம் எது எப்படி தறிக்கட்டு போகுமா? போகாது. சிவபூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா புலன்கள் தறிக்கட்டு போகாது என்று சொல்லி புலன்களை அடக்க விட்டொழிய தக்கன ஒன்றுமே கிடையாது. அப்பரம்பொருளாகிய சிவத்தை எப்படி மனதாலும் வாக்காலும் ஏற்ற வேண்டும்? பொறிகளின் விருப்பத்தால் விளைந்த பொய்யை வருடுகின்ற நுண்ணிய புலன்கள் நமக்கு ஐந்து. பொய்யையே வருடி கொண்டிருக்கக்கூடிய புலன்கள் ஐந்து, அதனால் கைவிடத்தக்கனனு ஒன்றும் இல்லை. பொறிகளை அடக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை தியானம் செய்யுங்கள் என்றுதான் நமக்கு இந்த பாடலிலே வலியுறுத்தி. ஐவர்ங்கிறது பஞ்சேந்திரியங்களாகிய பகைவர்கள். ஐவர் கொண்டு இங்க ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேர்க்கு ஒய்யுமாறு ஒன்று அறி அருளி செய்ய ஓனகாந்தன் தலியுளையிறேன்னு இதைத்தான் சுந்தரம் சுவாமிகளும் கேட்காங்க. அவங்க பகைவர்கள், அவங்க நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. புலன்கள் வந்து பொறிகளோட அவாவால் விளைவன. அந்த பொய் வருடு ஐய புலன்கள், இந்த பொய்யால் எல்லாம் பொய்த்தன்மையா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதுல இருந்து என்ன செஞ்சிடணும், மீண்டு விட வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். இதற்கு நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையிலே மிக அழகாக ஒரு பாடம், வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவதும் எந்தை வலஞ்சுளி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே என்று சொல்கிறார். இதெல்லாம் அந்த புலன்களை வந்து அதோட இச்சைக்கு போக விடாம, ஐம்புல வீடர்களை அவங்கதான் முதலையா பார்த்தோம், சிங்கமா பார்த்தோம், மீனா பார்த்தோம் இல்லையா, எத்தனை வகையாக களிராக பார்த்தோம், வேடராக பார்க்கிறோம் இல்லையா. கள்ள புலன் என்றே சொல்லப்படுகிறது. அப்ப இறைவனை வழிபட்டால் அந்த ஞானம் வல்லால் அடி சேர்வது ஞானம் இல்லையா. அத அவர் பாடணும், அப்படி யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய அடி சேர்வதே நமக்கு ஞானத்தை தரும் என்று சொன்னதால் திருமுறைகளை ஓத வேண்டும், ஓதுபவர்களோடு நாம் இணக்கத்தில் இருக்க வேண்டும். அடுத்து அந்த கற்றுக்கொள்வன வாயுள நாவுலன் சொன்னது போல மந்திரங்களை சொல்லி முறையாக பூஜை செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது.
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: Yeah.

ஒன்றி ஒழுகி வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி பாதபூரனை மதித்தொரு குருக்களன ஞானபாதம் வெளியிட்டு நரியின் குழுவை வாசியாம் என நடத்தி வகை உற்ற சித்தரசன் அன்பு காண மாடையாடை தரவற்றி முன் நகைத்து வைகைகாரில் மீது மணல் எடுத்து நுகரும் பித்தன் அருள் கந்தவேளே பங்கலந்த மாணிக்க வசகானின் வாசகந்தன்னை நான் கலந்து வாடுங்கால் நற்கருப்பம் சத்தியே ஏன் கலந்து பால் கலந்து உயிர் கலந்து உணர்வு அது கலந்து எவிட்டாமல் நிற்பதுவே

சூத்திரமாக விளங்குகின்ற சித்திலாண்டவனுடைய திருவுருள் கருணையினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற திருவாசக இழிஞான வேள்வியில் மணிவாசகப் பெருமான் சில தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருப்பெருந்துறையிலே இருந்து இறைவன் செய்த திருவிளையாடலை உள்ளுக்குள்ளாகவே நினைந்து மகிழ்ந்து, இது இறைவன் அருட்செயல் இவ்வாறு உள்ளதே என்று எண்ணி கூடும் குமண்டையும் ஒற்றுதலும் பற்றுதலும் இல்லாத நிலையில் மணிவாசகப் பெருமான் அமைச்சராக மதுரையிலே இருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பெற்ற பிறகு அவருக்கு அமைந்த கோலம் வேறு. அமைச்சராக வந்திருந்த போது அவரை சூழ்ந்து மதுரையிலே இருக்கிற கணத்தார்கள், அரசு கணத்தார்கள் ஒரு பக்கம், தலையிலே மிகப்பெரிய முண்டாசு ஒரு பக்கம், முழங்கால் கீழே தொங்குகின்ற அளவிலே அவருடைய பட்டாடை ஒரு பக்கம், எண்ணி பார்க்க முடியாத அமைச்சர் என்ற அளவிலே அமைந்த ஒரு பாதுகை ஒரு பக்கம், இது திருப்பெருந்துறைக்கு வருகின்றவரையே. பெருமான் பெருந்துறையிலே இருந்து திரும்பி தில்லைக்கு வருகிற போது அவருடைய கோலம் ஓடும் கவந்தி, கவந்தின்னா திருக்கோணம்னு பேர். அவர் நினைத்து மதுரையிலே இருந்து புறப்பட்ட போது இந்த கோலம் தனக்கு அமையும் என்று சுவாமிகள் ஒரு காலத்தில் எதிர்பார்த்ததில்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. போகிற போது அமைச்சர் பெருமானாக போனார், போகிற போது அவரோடு செல்வங்களும் பணங்களும் நவரத்தனங்களும் குவியல் குவியல்களாக பரிகள் மீது வந்தது. அமைச்சர் கணங்களும் அரசு கணங்களும் அரசு அதிகாரிகளும் உடன் புடை சூட திருப்பெருந்துறைக்கு வருகிறார் குதிரை வாங்குவதற்காக. வந்த பிறகு அவருடைய கோலம் எல்லோரும் விலகிவிட்டார்கள், எல்லோரும் நீக்கிவிட்டான் இறைவன். சாமி தனியனாக வருகிறார். அவர் உடுத்தியிருந்த பட்டாடை அதெல்லாம் என்னாச்சு, என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப என்ன கோலத்தில் இருந்தார்? மணிவாசகர் சொல்றார், அவருடைய கோலம் எப்படி இருந்ததுன்னா, ஓடும் கவந்தியும் உறவு என்று இரு. நிர்வாசகத்து பாட்டு, சாமி சொன்ன பாட்டு. ஓடு கவந்தியாகிய கோவன், ஓடும் கவந்தியும் உறவு என்று இரு. அடுத்த வரி, தேடும் பொருள் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் அன்பினில் இருப்பேயானால் உனக்கு உறவு இறைவனுடைய திருவோடும் கவந்தி. மணிமொழியால் அற்புதமான வார்த்தை, ஓடும் கவந்தியும் உறவு என்று. சார், தாயார் உறவு, தந்தையார் உறவு, மனைவி உறவு, மக்கள் உறவு, மகேசன் உறவு, செல்வம் உறவு, வாகனம் உறவு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு தான் கிடையாது. எனக்கு நிரந்தரமான உறவு ஓடும் கவந்தியும் உறவு என்று இரு. தேடும் பொருள் சிவன்கடலே எனத் தெளிந்து. அந்த நிலையிலே சுவாமிகள் திருவோடு திருக்கோவணத்துடனே பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கிய வாதபூரடிகள் ஆங்கு அவ்வண்ணமாகத்தானே இருந்து எல்லா இடங்களிலுமாகத்தானே தரிசித்துக் கொண்டு தன்னுடைய நினைவிலே இருந்து அகலாதிருக்கின்ற உத்தரகோச மங்கையும் திருப்பெருந்துறையும் தில்லைத்தலமாக இருக்கின்ற மூன்று தலங்களையே சுவாமிகள் எண்ணி எண்ணி வியந்து வியந்து இறைவன் ஆட்கொண்ட தன்மை இது இவ்வாறாக இருக்குமோ என்றெல்லாம் மகிழ்ந்து, இந்த கடையவனேனையும் தேவரீர் ஆட்கொண்ட திருவருள் ஆற்றலுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று எண்ணி தில்லைப் பெருவழியிலே இருக்கின்ற ஒரு சிதாகா

0: சுத்தமாக இருக்கின்ற தனி மைதானத்திலே சுவாமிகள் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு சுவாமிகள் அங்கே தங்கி இருந்தார். அவருடைய திருவாக்கிலே இருந்து அடியார்கள் கேட்ட மந்திரமானது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற ஒரே ஒரு சொல்லுதான். இந்த திருச்சிற்றம்பலம் என்று ஒரு முறை ஒரு ஆன்மா சொல்லுமேயானால் அந்த ஆன்மாவானது 21,600 முறை திருவெஞ்செழுத்தை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொன்ன புண்ணியம் வரும் என்பது திருப்பரந்துரை தலைவரலாறு பேசப்படும். அதனால சுவாமிகள் எந்த வேளையிலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வாங்க. இந்த திருச்சிற்றம்பலம் என்று ஒரு முறை சொல்லுவோமேயானால் மகாவித்வான் மீனாட்சிந்திரபிள்ளை அவர்கள் சொல்லுவார்கள், 21,600 முறை ஸ்ரீ பஞ்சாட்சரமாக இருக்கின்ற திருவெஞ்செழுத்தை ஓதிய பலன் அந்த ஆன்மாவிற்கு உண்டு என்பது சுவாமிகள் அடிகளாருடையவர். அவருடன் உடனாக இருந்த ஆயிரக்கணக்கான சீடர்கள் எல்லாம் சுவாமிகளிடத்தில் எதை கேட்ட போதும் மணிமொழியாருடைய திருவாக்கிலிருந்து வந்த ஒரே ஒரு சொல்லானது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அதுதான் சைவத்தினுடைய உயிர் நாடி. சைவம் என்பதே உணவினால் மட்டும் அமைந்ததாக எண்ணிவிடக்கூடாது. ஒருவரை ஒருவர் கேட்கிற போது ஒருவர் சொல்லுகிறார், நாங்க சைவம் சார். சைவம்னா அருந்தாதல் இருப்பது மட்டும் சைவமாக பிறப்பாலும் செய்வனாக இருக்கிறது. அவன் சிவவேட பொலிவோடு எஞ்ஞான்றும் விளங்க வேண்டும், நெற்றியிலே திருநீர் கமழ வேண்டும். அதுதான் சைவத்துக்கு அடையாளம். நாம சைவம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்க, சைவம் இல்லைன்னு சொல்லுவோம் கௌரவமா, நாங்க சைவம் இல்லை சார். இல்லையா, சைவம் இல்லைன்னா நாம யாரு? நீங்க அவங்கரமான ஒரு சொல்லை எந்த காலத்திலும் அடியார்கள் மக்கள் சொல்ல அவ்வண்ணமே நினைத்தார், நினைத்த அவ்வண்ணமே செய்தார்கள் கேட்கிறார்கள். தெய்வம் என்பது இந்த மூணு துணியை எடுக்கிறதா இல்லையா சொல்றதா இருக்கு இல்லையா. இந்த மூன்று எதனாலே இதனோடு சேர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் நம்முடைய கரந்தை தமிழ் புலவராகத்தாரே மிகப்பெரிய அளவிலே இருந்த ஒரு பெரியவங்க பேர் மறந்து அமைச்சகத்தில் இருந்தார்கள். அவர்கள் சைவம் என்ற சைவம் என்ற தலைப்பிலே ஒரு நூல் எழுதியிருக்கார். அதன் பிறகு சைவம் என்ற தலைப்பிலே பாம்பனடிகளார் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதை பார்த்திருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. சைவம் என்ற தலைப்புல சாமி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஐயா வாங்க, தமிழ்வேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்களை பற்றி நான் கரந்தை தமிழ் சங்கத்தில் பேசினேன். அந்த தமிழ் சங்கத்தார் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய வரலாறு அவர்களுக்கு இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. தமிழ்வேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை இல்லை ஆனால் தஞ்சை மாவட்டத்திலே சைவ சித்தாந்தமானது நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பில்லாமல் போது தமிழ்வேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை தான் காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனமாக விளங்கிய முத்து சிவம் சுவாமிகளை ஏற்பாடு செய்து கொண்டு மயூரபுரம் மண்ணிலே ஒரு மாத காலம் தங்கியிருந்து பாம்பன் சுவாமிகள் நூல்களை முழுமையாக படனம் செய்து உரை கண்டார்கள் தமிழ்வேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை. இப்ப இதை அடிச்சிடுறேன், இது என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதை அப்படியே அமையக்கூடாது என்று தமிழ்வேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை என்ன பண்ண அதுல ஒரு முக்கிய பொருள்.
1: நான் கோவையில விரிவுரை பண்ணேன்னா பெயர் பலகை வச்சுன்னு விரிவுரை பண்றேன். ஏன்னா சைவஸ்தாந்த எழுத்துக்களுக்குள்ள உயிர் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அற்புதமான செயல் மணிமொழியார் நேற்று சொன்னார், நாளை நாம் வெற்றி பெறுவதே உறுதி என்று ஈழத்தாருக்கு சொல்லுகிறாராம். அந்த திருச்சாழல் எங்க, நீங்க இது வந்து சாதாரணமான விஷயம் சொல்லலாம். திருச்சாழல் என்ற ஒலி கேட்டாலும், திருச்சாழல் பகுதியை நீங்கள் படித்தாலும், உங்கள் வழக்கு வெற்றியாக முடியும் என்பதற்கு அடையாளம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே நேற்று வெற்றி பெற்றது. தோல்வியா வெற்றியா என்பதற்கு நிர்மாணம் செய்த இடம்தான் திருச்சாழல். தோல்வியா வெற்றியா என்பது நிர்மாணம் செய்த இடம்தான் திருவாதகத்துல திருச்சாழல். மறை திருநாவுக்கரசு ஒருமுறை அவர்களுக்கு ஏற்பட்ட வழக்கிலே தீர்ப்பு காண முடியாது என்று தெரிந்து கொண்ட பிறகு மரபனடிகளாரை கேட்டாராம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், திருச்சாழல் படி வெற்றி உன் பக்கம். இதெல்லாம் வைத்திருக்கிறாங்க, அதனால இன்னொரு விஷயத்த நான் சொல்ல முடியும். பரம ரகசியமான விஷயம். ஊமையை பேச வைக்க முடியுமா என்றால், பேச வைத்தார்கள். திருச்சாடலை பாடி நம்முடைய லால்குடி சுவாமிநாதன் 48 நாட்கள் ஓரிடத்திலே சென்று தினந்தோறும் காலை மாலையுமா பாடி, அப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். அது திருச்சாடல் தாங்க. நம் பிள்ளைகள் பேச வரலன்னா அவர்களுக்காக நீங்கள் உட்கார்ந்து திருச்சாடலை படிப்பீர்களே, ஆனால் அது அவர்களுக்கும் வெற்றி தரும், உங்களுக்கும் வெற்றி தரும். மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் நமக்கு நேரங்கள் கிடையாது. குறிப்பு, சிவவேடமாகத்தானே சிவவேட பொலிவோடு சிதம்பரம் தில்லையிலே இருந்து மணிமணியாருடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு லங்கை மாநகரத்துக்கு ஓர் சிவனடியார் திருக்கூட்டம் கதிர்காமத்தை தரிசிப்பதற்காக சென்று, அங்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அருளால் பாடப்பட்ட திருக்கோணமலை வலம் வந்து தரிசித்து வணங்கி, பெரியவங்க வாக்களை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது என்னைக்கு நடக்கும். ஞானசம்பந்தர் திருக்கோணமலையை இருந்த இடத்திலிருந்து பாடுறவாறு அந்த ஊர் எப்பொழுதும் தீயோடு எரிந்து கொண்டிருக்கும்னு பாடினார். ஞானசம்பந்தர் திருக்கோணமலையில பார்த்தீங்கன்னா அந்த தீய அதிகமா வலியுறுத்தி இருப்பார். அது என்ன காரணமோ தெரியாது. இன்று பட்டினத்தார் சொன்னார், பின்ன இட்ட தீ என் லங்கையில் சான்றோர் வாக்கு அமுதவரம். சிவனடியார்கள் எல்லாம் ஒன்றாகத்தானே புறப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கு சென்று சிலோனாக விளங்குகின்ற லங்கை மாநகரத்திலே கடலிலே இருந்து இறங்கி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற சொல்லாட்சியோடு உள்ளே நுழைவதை கேட்ட பௌத்தர்கள் பார்த்தார்கள். அவர்களுடைய குருநாதனிடத்தில் போனான், சுவாமி லங்கை மாநகரத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவங்க எப்போது சொல்லிட்டாங்க பொழுது லங்கைக்காக என்ன விஷயம்? நாம் பௌத்த குருநாதராக விளங்கிய புத்தர் பெருமானை தவிர யாரும் வணங்குவதில்லை, வேறு யாரையும் பார்ப்பதுமில்லை. ஆனால் இன்று லங்கை மாநகரம் சிவவேடமாகத்தானே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கல்லாடி, கழுத்திலே ஒரு உத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு, நெற்றியிலே திருநீர் பூசிய வண்ணமாக, காதிலே வளையங்களை எல்லாம் தங்கத்தால் அமைத்துக் கொண்டு, கடைமுடியோடு வீதிகளோரும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள். அதனுடைய உட்பொருள் எது என்று நமக்கு தெரியவில்லை. நமக்கு ஆபத்தா, நமக்கு ஏதாவது பேராபத்து விளையுமா என்று தெரியவில்லை என்று பௌத்த குருநாதனிடத்தில் போய் முறையிட்டார். குருநாதன் அவர்களை அழைத்து வாருங்கள், எங்கள் சமயத்திற்கும் உங்கள் சமயத்துக்கும் ஒன்று குறைவு, எங்களுக்கு 50 பூதங்களும் எங்களுக்கு உண்டு. பௌத்தர்கள் சொன்னார், எங்களுக்கு ஆகாசமே கிடையாது, ஆகாயம் கிடையாது. ஏன்? கண் புலனுக்கு எட்டாத காரணத்தால் அதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு முத்தியது எங்களுக்கு முத்தியதுன்னு கேட்டார். கந்தம் அடங்குவதுதான் எங்களுக்கு முத்தியினர் பௌத்தர்கள். சைவம் அது அல்ல, இறைவன் திருவடி நிழலிலே எஞ்சானும் தோய்ந்து இருப்பதுதான் முத்தி. இந்த முத்தி நிலையை பாம்பனடிகளார் குமரகுருதாசர் பாடல்கள்ல அற்புதமா விளக்கியிருப்பார். எல்லா சமயத்தையும் சொல்லிக் கொண்டு வந்து இது உண்மையா இது உண்மையான சாமி கேட்டிருப்பார். உங்களுக்கெல்லாம் நிறைய ஆய்வுகளை பாம்பன் சாமிகள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா கூட 6666 பாட்டுக்கு எத்தனை வருஷம் இருக்கு?
0: நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்?
1: ஆகாசமாக விளங்கி இந்த தில்லை திருவழியிலே இருந்து வந்திருக்கிறோம்.
0: உங்கள் குருமூர்த்தம் யார்?
1: திருப்பெருந்துறையிலே இறைவனாலே ஆட்கொள்ள பெற்ற குருநாதராகிய பரமாச்சாரி குருமூர்த்திகளாகிய திருவாத ஊரடிகள் என்பவர் தான் எங்கள் குருமூர்த்தம்.
0: அது ஏன் அவருக்கு அடிகள் வேறு இல்லை. சரியை நெறியையும் கிரிய நெறியையும் யோக வாழ்க்கையும் ஞான வாழ்க்கையும் கடந்திருந்தவர்களுக்கு அடிகளார் என்ற பெயர் உண்டு.
1: சரிய நெறியும் கிரியையும் யோகத்தையும் கடந்து ஞானத்தினுடைய உச்சியில் நின்றவர்களுக்குத்தான் அடிகளான்.
0: சாம்பர் அடிகளா இல்லையா?
1: பட்டினத்தடிகள்
0: இந்த நாளும் கடந்தாதான் அடிகள்னு நாம போட்டுக்கொள்ளலாம்.
1: நாமளா பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்துட்டு நீங்க அடிகள்னு போட்டுக்கன்னு சொல்லணும் இல்லையா?
0: அது முடியாது.
1: பெருமான் சொல்ற, அடிகளாக்கி என்னை அவலம் நீக்கியே பிள்ளையாக்கி.
0: சரியை கிரியை யோக ஞானம் எப்படி கடந்து வர்றாங்கன்னு பாருங்க.
1: நேயனாக்கி, நேயனா தோழமை நெறி, பிள்ளையாக்கி அடியனாக்கி, முதல்ல அடிமை, அப்புறம் பிள்ளையாக்கி, மூன்றாவது தோழமை நெறி. நேயனாக்கி என்னை அடிகளாக்கி கொண்டாய் என் அவலம் நீக்கியே.
0: அடிகள் சொன்ன இந்த நான்கு கடந்த மூன்று நிலை நான்கு நிலையும் கடந்தவர்களுக்கு தான் அடிகளார்ந்து.
1: ராமநாதடிகள், உலகில் ராமநாதடிகள் சைவிஸ்தாந்தத்துக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தூணா இருந்தவர். அவங்கதான் நூறு நூல்கள் உரை எழுதினார். இந்த பெருமக்கள் எல்லாம் நினைத்து பார்க்கணுன்றதுக்காக சொல்றேன். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் நூறு நூல்களுக்கு பதினாலு சாஸ்திரங்களுக்கும் முதல் முதல்ல உரை எழுதி வெளியிட்டவர் குலசே ராமநாதன் பிள்ளை. பன்னிரண்டு திருமுறைகளுக்கும் உரை கண்டவர் குலசே ராமநாதன் பிள்ளை. திருக்குறளுக்கு மூன்று பாகமாக உரை எழுதி வெளியிட்டவர்கள் குலசே ராமநாதன் பிள்ளை. தாயுமார சுவாமிகள் பாடலுக்கும் பட்டினத்தார் பாடலுக்கும் தனி பேருரையாகத்தானே ரெண்டு வால்யமாக அமைத்தவர்கள் குலச ராமநாதன் பிள்ளை. ஒரு மாசத்துக்கு 90 ரூபாய் சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். சொல்லணும்ல உங்களுக்கு, உங்களை நினைவுபடுத்த. அவருக்கு ஒரு ரெண்டு இட்லியும் ஒரு போண்டா வாங்கி கொடுத்துட்டோம்னா பேரானந்தமா சாப்பிட்டுட்டு இவ்வளவு பெரிய உத்திராட்சம் கழுத்துல போட்டு முக்காடு போட்டுட்டு போவாங்க.
0: 9 மணிக்கு அலுவலகத்துக்கு எங்கேயாவது தமிழ் திருமணங்கள்லாம் நடத்தி வைத்தார். 9:30 மணிக்கு அவர் போனார்னா சுப்ராய பிள்ளை சுப்பையா பிள்ளை அவரை நிக்க வச்சு கல்வி கட்டிருப்பார். இன்னும் இவ்வளவு லேட்டா வரீங்க, மாமியார் விட நினைச்சிட்டீங்களா? சோற்றுக்கு இல்லாமல் இறந்து போனார் பாரதியார். அப்புறமா வாரியார் சாமி தான் சொல்லுவான், அதுக்கு செத்த பிறகு மணிமண்டபம் கட்டணும். தமிழ் கடல்கள் இவங்கெல்லாம் 14 சாஸ்திரங்களுக்கும் ஆதீனங்கள் கண்டு நாடுகின்ற அளவில் அருமையான உரை கண்டவர் உலக ராமநாதன் பிள்ளை.
1: வருமானம் இல்லாம இருந்த சிவாய நம என்று தில்லைப்பெருவெளியிலே இருந்த அடியார்கள் எல்லாம் பௌத்த நடத்தல் பேசுகிறார்கள். பௌத்த துறவி பார்க்கிறார்,
0: நீங்கள் ஏன் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிறீர்கள், அதற்குரிய இடம் எதுன்னார்.
1: அதுதான் தில்லைப்பெருவெளி. என்ன அடையாளம்?
0: அதுக்குள்ள ஒரு பௌத்த துறவி சொன்னார், ஒரு சாமிக்கு, அவங்க சாமிக்கு ஒரு கால் கிடையாதுங்க, ஒரு கால்ல புண்ணு இருக்கும் போலகுது, அதனால ஒத்த கால்லயே நிப்பாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த சாமி ஊருன்னு, அந்த சாமி ஊருன்னு. அவன் ஞானம் எப்படி இருந்தார், ஒத்த கால்ல இருப்பாருங்களே அந்த சாமியா இருக்கும். நீங்கள் சைவத்திலே எதை சாதிப்பீர்கள் கேட்டான். சைவ துறவியாக விளங்கிய சிற்றம்பலடிகளான் அவர் பேர். மணிமொழியாரிடத்துல நேரடியான சிவதீட்சை பற்றியும் சிவபூஜை பெற்றது. அவர் சொன்னார், எதை சாதிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நாங்க சாதி,
1: எதை நீங்க சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்க சாதி.
0: பௌத்த துறவி பௌத்த
1: பௌத்த குருநாதர் சொன்னாரே, பௌத்த சீடர்களே, நீங்கள் எல்லாரும் ஒன்றாகத்தானே அந்த சிதம்பரத்துக்கு புறப்பட்டு போகலாம். உள்ளே இருக்கிற நடராஜ பெருமானை வெளியிலே எடுத்துவிட்டு நம்முடைய புத்தர் பெருமானுடைய சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்யலாம், புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் புறப்பட்டார்கள், இவர்களும் புறப்பட்டார். இந்த வரலாறுலாம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள திருப்பெருந்துறை தலபுராணத்துல சொல்லலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க இல்லை. பெருவழியிலே சுவாமிகள் தபத்தோலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆறு ஆதாரங்களை இங்கிடந்து ஜோதி சுரூபமாக இருக்கின்ற ஒளிவடிவாக இருக்கின்ற நடராஜ பெருமானை இருதய கமலத்திலே கண்டு ரசித்துக் கொண்டு பேரானந்தத்தில் திளைத்திருக்கிற போது சிவனடியார்கள் எல்லாம் உடைசூழ, சுவாமிகள் நீங்கள் வருதல் வேண்டும், தில்லை பெருவழியிலே பௌத்த துறவிகள் வந்திருக்கிறார்கள். அவர் காதல விழல, அவங்க காதல விழல. ஏன், உடம்பு இறந்தே விட்டதுன்னார் அருணகிரியார். தவம் பண்ண உடம்பு இறந்தே விட்டது. நடராஜ பெருமானுடைய கனவிலே தீட்சிதர்கள் கனவுல நடராஜ பெருமான் போனார். நீங்கள் எல்லோரும் போய் அவருக்குரிய பெயர் ஒன்று உண்டு, மணிவாசகம். அது நாம் திருப்பெருந்துறையில் அவருடைய பெயர். அந்த பெயரை சொன்னார். அந்த பெயர் அமைந்தது எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். எனவே இந்த மணிவாசகம் என்று அழைப்பீர்களே ஆனால் கண்ணை திறந்து விடுவார். எல்லா தீட்சிதர்களும் ஒன்றாக சிவனடியார்களும் ஒன்றாக சென்று மணிமொழியாற்று மணிவாசகம் மணிவாசகம் சொன்னார். கண் திறந்து பார்த்தார். யாரப்பா நீங்க? நடராஜ பெருமான் உங்களை அழைத்து வர சொன்னார். அவர் என்னோடதான் இருக்காரு, அவர் என்னோடதான் இருக்காரு. அவர் தனியாக இருக்கிறார்னு சொன்னா அதற்கு வேதாந்தம் தானே பேரு. என்னோடு இருப்பதனால் தானே நான் சித்தாந்தியா இருக்கிறேன். மணிமாசகர் தில்லை பெருவழிக்குள்ளே எழுந்தொள்கிறார்கள். அப்ப அவர்கள் கொண்ட கோலம் ஒரு பக்கம் திருவோடு, ஒரு பக்கம் கோவல். இதை ரெண்ட தவிர வேற எதுவும் கிடையாது. ஓடும் கவந்தியும் உறவு என்று இரு தேடும் பொருள் சிவன்களே என தெளிந்து ஓடும் கவந்தியும் உறவு என்று இரு. இல்லையிலே திரை தூக்கி தரிசிப்பதற்காக வந்திருக்கின்ற சிவனடியார்கள் கூட்டம் ஒரு பக்கம், தெளிவாகத்தானே ஒரு திரையை மறைப்பிட்டு ஆண்டவரை பார்த்த கண்களாலே வேறொரு திருநீர் இல்லாதவர்களை நாம் பார்க்க மாட்டோம் என்று மணிவாசகர் சொல்ல ஒரு திரையிட்டு வைத்தார். மாணிக்கவாசகர் சொன்னார், உலகத்துல நான் புலியை கண்டா பயப்பட மாட்டேன், சிங்கத்தை கண்டா பயப்பட மாட்டேன், கடுவுஷ பாம்பை கண்டா பயப்பட மாட்டேன், ஆனா ஒன்றே ஒன்றுதான், நெற்றியில் வெண்ணீர் அணிகலாதாரை கண்டால் அம்மானாம் அஞ்சுவார். இந்த திருநீற்றுக்கு அவ்வளவு. சாமி படத்துல பாத்தீங்கன்னா போதும், வேறொன்றும் இருக்காது. வெறும் ஒரு விபூதி கட்டிய பைதால், அதுக்கு பொக்கணம்னு சொன்னார் அருணகிரியார். பொக்கணத்தை நீட்ட இட்டொருத்தனார்க்கு புத்திமத்த காட்டு புனவேடன்னு சொன்னாங்க காலத்திட்டு போ. அந்த விபூதி தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்போம். மலங்குமார் உடற்பிணிகளை நீக்க மருந்து வேண்டினை வாழி என் நெஞ்சே கலங்குரு அறுத்துரு விண்ணீர் என் கையில் இருப்பது நீ கண்டிலையோ என்று சொன்னார். பாம்பரணிகளார் சொன்னார், ஏன் கவலைப்படுகிறாய் நெஞ்சமே, நீ கவலையே வேண்டாம், உனக்கு ஒரு மருந்து நாம் தருகிறோம், பூசி வா விபூதி, நீ மாற்றில்லாத மேனிமே பூசி வா விபூதி. அந்த ஐஸ்வர்யம் நெற்றி நிறைய மணிவாசகர் இட்டுக் கொண்டு போகிறார். வெண்ணீர அணிகலாதாரை நான் பார்க்க மாட்டேன், திரையிட்டுக் கொண்டு அவர்களை அத்தனை பேரும் அவ்வண்ணமாக இருக்க சொல்லுங்கள். நாம் இறைவன் திருவருள் ஆணையினாலே இவ்வண்ணமாக வடக்கு திசையும் வடக்கு முகமாக இருந்து தென்னாடுடைய சிவனாக விளங்குறது செந்திசை நோக்கி நாம் இருப்போம் என்று உத்தரவு. திரை திருவாசகத்திலேயே உயிர் நாடியான பகுதிதான் திருச்சாடல். சுவாமிகள் திருச்சாடல் என்ற ஒரு பேரானந்தம் விளைவிக்கின்ற பகுதியாகத்தானே விளங்குகின்ற 20 பாடல்கள். திருவெண்ணீற்றினுடைய பெருமையை விளக்கியதாக விளங்கி திருச்சாடல். என்னப்பன் எம்பிரான், என்னப்பன் எம்பிரான் என்று சொல்லக்கூடிய உரிமையை கொண்டாடி இருக்கின்ற பாடல். ஆலகால விஷம் உண்ட

இப்படியே தினந்தோறும் தினந்தோறும் ஆட்டமீதினாலும் நாளைக்கு போவேன், நாளைக்கு இப்படி நாளைக்கு போவேன், திருநாளைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சொல்லி கொடுத்தது. அப்படின்னால அவர் திருநாளை போவார்னே பெயர் வந்துச்சு. திருநாளை சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லி கொண்டிருந்த அப்படின்னாலே அவருக்கு முத்தி வந்துருச்சு. சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லி கொண்டிருந்த அப்படின்னாலே அவர் நாயன்மாரா ஆகிவிட்டார். அப்படின்னா அந்த சிதம்பர தலத்தினுடைய சிறப்பு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அதான் சிதம்பர மற்றைய எல்லா தலங்களும் சிறப்பு தான், சிதம்பரத்தினுடைய சிறப்பு தனி. எல்லா சிறப்புகளும் சிதம்பரத்தினுடைய சிறப்புக்கு கிடைதான். அதனால சிதம்பர தரிசனம் அவசியமா பண்ண வேண்டும். என்ன காரணம் என்றால் எல்லா தலத்தினுடைய சக்தியும் சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரத்தை தரிசனம்னா எல்லா தலத்தையும் தரிசனம் பண்ண போல. அது கோயில் புராணத்தில் சொல்றாரு, சிதம்பரத்தை விட்டுட்டு ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா அவனுக்கு புத்தி இல்லைன்னு வரான் விஸ்வநாதர். எதுக்கடா வந்தான்னு கேப்பாராம். காசியில இருக்கிற விஸ்வநாதர் இந்த மாதிரி முத்தி வேணும்னு வந்தேன். போனா கூப்பிட்டு போற, அங்கே போறான். எங்க? சிதம்பரத்துக்கே போறான். முத்தி வேணும்னா காசியில இருந்து ஒருத்தர் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தியும். சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா முத்தி இல்லை, காசியில இருந்து ஒருத்தர் முத்தி வேணும் சிதம்பரத்துக்கு வந்து முத்தம். தேசமார் மன்றகந்து சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதிதேறும் என்ற நினைந்தார் பாதமர் அகலமுத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்து இல்லையார் சொல்லுவாரு என்பது கோயில் புராணம். அதனாலே அப்படிப்பட்ட தலம் உடைய தென்னாடு உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லுகிறீர்களே, அது எதனாலே உயர்ந்ததுன்னு கேட்டார்கள் உபமுன்னி முதிர்ச்சியை கேட்டார்கள் முனிவர். எங்க அப்பா பூஜை பண்ண சிதம்பரம் இருப்பதுனால உயர்ந்தது தான் தென்னாடு. அப்படிப்பட்ட தலம் இங்க எல்லாமே சிதம்பரம் தான் போயிருக்கு, போகாம இருக்க மாட்டேங்குது. சிதம்பரம் போகாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்கும் உலகத்துல, நம்ம தமிழ்நாட்டிலேயே சிதம்பரத்துக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்கும். அதையினாலே இப்படி இரவும் பகலும் சிதம்பரம் சிதம்பரம், தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன், நாளைக்கு போவேன் தில்லை நாளைக்கு போவேன், நாளை போவேன் என்று நாள்கள தெரியாது. பூளைப்பூவாம் பிறவி புனி புனிய போவாராய். பிறவியானது பூளைப்பூ போல. பூளைப்பூ இருக்கே அது காத்து வந்த எந்த மூலை இருக்கட தெரியாது. அது மாதிரி இந்த பிறவி யமன் வந்தான், யமன் ஒரு காத்து, வாழைப்பூம் கம் கொடுத்த பழம்பறி நின்று போய் வாழைப்பூ தெடும்பலனாய் சூழ்தில்லை மருங்கடைந்தார். அப்படி பல நாள் இந்த மாதிரி பல வருஷமும் சொல்லலாம், பல வருஷம் இந்த மாதிரி தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னு சொல்லி போகாமையே இருந்துட்டு ஒரு நாள் துணிஞ்சு போயிட்டார். அதுல என்ன பண்ணார் இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்ணாரு, நீ அப்படி போறதுனால 40 வேலி நிலம் நட்டு விட்டு போனார். 40 வேலி நிலத்தையும் நட்டு விட்டு போடாரு. 40 வேலி நிலம் என்னைக்கு நல்லது போறது? 40 வேலின்னா ஒரு வேலிக்கு 5 ஏக்கர் 200 கனி நட்டு விட்டு போடாரு. அது சரி, அதாவது உத்தரவு சொன்னாருன்னு சரி நட்டு விட்டுதான் போலாம்னு படுத்திருந்தாரா. அந்த ராத்திரியிலேயே வந்து சிவபெருமான் பூதகணங்களை விட்டு நட்டு விளைய வச்சு விட்டாரா. காலையில நந்த நட்ட கடவுள் சொல்லிட்டாரு, உங்க ஐயரை காலையில கூட்டி வந்து காப்பிடாரு. கடல் நந்தர ஐயர் நந்தரார் போய் ஈடு கூட்டி போய் வயலை காமிச்சார். எல்லாம் விளைஞ்சு கலையிடாமல் செலவிடாமல் கதிர் ஒரு முழங்காடுமா, கழிக்கு இது வயிறு இருக்கு அதை கட்டு கட்டதை தோணுமா. அப்புறம் வந்து நந்தனாருக்கு அவரு நீ தாண்டா குரு எனக்கு உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நந்தனாருக்கு அல்ல விழுந்துட்டாராஜி. அப்படி பண்ணிட்டார். ஆகையினாலே அப்படி ஒரு நாள் துணிஞ்சு சிதம்பரத்துக்கு போயிட்டார். போனால் உள்ளே நுழைய மனம் அப்படி செல்கின்ற போது அந்த திருவெல்லை படிந்தெழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேண்டு எழும் புகையும், அங்கே யாகத்துல வருகின்ற புகையும் மல்கு வெறும் கிடை ஓதும் அடங்கள் நெருங்கின உங்கள் அங்கே வேதங்களை ஆகமங்களை ஊதுகின்ற அந்த ஒலியும் அது கண்ணுக்கு தெரிஞ்சது புகை, இது காலுக்கு கேட்டது வேதத்தின் கோஷம். அல்குதம் குல நினைந்தே அஞ்சி அணைந்திலான.

உயர்ந்த இடத்துல நாம போறதுக்கு தகுதி இல்லையே. நம்ம குலத்துக்கு நின்றவரங்கெய்தறிய பெருமையினை நினைப்பார் சென்று இவையும் கடந்தூர்தூள் ஈ திருவாயிலை புக்கார் குந்தனைய மாளிகைகள் குறுங்குலவும் வேதிகள் ஒன்றிய 3000 குலையன்பார் ஆகுதிகள் இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதிப்புறத்தின் ஆறாத பெருங்காதல் உப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளூரிகை கைதுகளிலே செப்பரிய திருவெல்லை வரங்கொண்டு செல்கின்றார். அதனாலே அவர்களெல்லாம் கண்டு கேட்டு நாம் உள்ளே நுழையக்கூடாது உழையக்கூடாது என்று சொல்லி ஊரை சுத்திக்கிட்டே இருந்திருக்கார். ஊரையே வளர்ந்து இவ்வண்ணா இரவு முதல் வலஞ்செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ண நினைந்து அழிந்து அடித்தொண்டர் அயர் வெய்தி மைவண்ண திருமிடற்றால் மந்தில் நடன் கும்பிடுவது எவ்வண்ண இரநேந்தே ஏசரவினுடும் துயில்வார். அப்படி ஊருக்கு புறத்துல இப்படியே சுத்திக்கிட்டே அலைஞ்சு ஒரு இடத்துல படுத்து உறங்கிட்டார். படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரு இழி பிறவி இது தடையேன இந்த பிறவி தடையா போச்சு. இந்த பிறவி வேண்டாம், இந்த சென்னம் வேண்டாம், இனி எந்த சென்னம் வந்தாலும் வரட்டும் இந்த சென்னம் வேண்டாம். நந்தி நடுவீனில் மந்திரங்கள் சொல்லி சிந்தை மகிழாத இந்த சென்னம் வேண்டாம். அதனாலே இப்படிப்பட்ட குலத்தினாலே தடைப்பட்டு ஊரை சுற்றி திரிந்து ஒரு பக்கத்துல படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தொழி மண்ணு திரு தொண்டர் அவர் வருத்தமலாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின்கண் முருவரோடு அருள் செய்வார். ஆகையினாலே அவருடைய கனவிலே நடராஜ பெருமான் வந்தார். அந்த நந்தனார் கனவு வந்து இப்பிறவி போய் நீங்க அதான் அங்கு உள்ள ரகசியம். இதற்கு என்னன்னா இந்த குலம் நம்முடைய குலம் வந்து இழி குலமாச்சு சாமி கிட்ட கூப்பிடாது நம்ம குலம் இழி குலமாச்சுங்கிற எண்ணம் சுவாரு இந்த பிறவி நீங்கன்னார். இந்த பிறவி இவன் இந்த உடம்போட விட்டோம்னா இவனுக்கு இந்த எண்ணம் நீங்காது. விளங்குதா? இப்ப சேர் ஒட்டிக்கின்னு வச்சுக்க அதை கழுவிட்டு குடிச்சிட்டாக்கே நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லாவே இருக்க தொடச்சி விட்டோம்னு வச்சுக்க நல்லா இருக்க சேர தொடச்சுட்டாலும் போயிரும் ஐயா நிக்கிற மாதிரி இருக்குமா குடிக்கிற மாதிரி இருக்கால. அதுபோல அதனால இந்த பறவை தொலைவதற்காக நீ எரிய நடை மொழி நெருப்பிலே மொழி உருவாய் இப்பறவை போய் நீங்க எரிய நடை நீ மொழி முப்பூரி நூல் மார்வருடன் நனைவாய் தூணூலை அணிந்த அந்த அந்தனோடு நீ வருவாயா என ஒழிந்து அப்பரிசிய தில்லைவாழ் அந்தனருக்கு எரி அமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தையும் நீங்கினார். அதே மாதிரி தில்லைவாழ் அந்தனுடைய கனவிலே இருந்து இந்த மாதிரி நம்முடைய பக்தன் ஊர்ப்புறத்திலே இப்படி பயந்து கொண்டு உள்ளே வருவதற்கு பயந்து கொண்டு அஞ்சி தூங்குகின்றான். அவனிடத்திலே நீங்கள் சென்று இந்த முறையை சொல்லி அவனை சிவாக்கினியில மூழ்கி தொலைச்சுக்கிட்டு வாங்க தம்பெருமான் பணி கேட்ட தவமரையர் எல்லோரும் அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் எண்டி எம்பெருமான் அருளீத பணி செய்வோ என்றேத்து தம்பறிவு பெருக வரும் திருத்தொண்டர் வார் சார்ந்தார். அந்தனார் இருக்கிற இடத்துக்கு அந்த அந்தனர் எல்லாம் வந்து விட்டார்கள். வந்து ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அடைந்தோம் சொன்னாங்களாம். ஐயரே வந்த ஐயர்கள் இந்த ஐயரை வந்த ஐயர்கள் ஐயரே அம்பலவர் போச்சொன்னார் அதனால் வந்தோம்னா வெய்ய அழல் அமைத்து மக்க தர வேண்டி என விளம்ப நையமல திருத்தொண்டர் நானும் இந்திய நினைத்துள்ளதார் தெய்வமறை முனிவர்களும் தீயமைத்தபடி முடிந்தார் சிவாக்கினியை விளத்து தந்தார்கள். மறையவர்கள் முடிந்ததற்கும் தென்திசையின் மதிப்புறத்து தெற்கு வாயில் புறத்துல பிறையுறிஞ்சி திருவாயின் முன்னாக பிங்ககிரதம் நிறையருளால் மறையவர் நெருப்பமைத்த குழியெய்து இறைவர்தால் மனம் கொண்டு இரிசூல் வலங்கொண்டார் இரிசூழ வலங்கொண்டார் கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி கை தொழுது நடமாடும் கடல் உண்ணி அழகுங்கார் எப்படி கைதொழுதாரு நெருப்புல இறங்கினார். இப்ப நெருப்புல இறங்கி வர்றாங்கள இப்ப கடுச்சாமி முடிச்சாமிங்களா நெருப்புல இறங்கி வர்றாங்கள இப்ப ஒன்றும் சொல்றது இல்லையில நல்லா இருக்குல்ல. இது சிவபெருமானே உத்தரவு
அதனால அக்னி இவர் ஒண்ணு பண்ணார். கைதொழுது நடமாடும் கடலுண்ணி அடல் குக்காது எய்திய புழுதியன்கண் எரியன்கண் இம்மாய பொய்தகையும் உருகுளித்து புண்ணியமா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டிருந்தார். அதனாலே அந்த அக்னியில குளிச்சு எழுந்தாரு. குருவி பூநூல் நல்ல சிவந்த உடம்பு உருத்திராட்சம் அப்படி முனி வடிவமாக வெளியில வந்தார். இந்த பழைய வடிவம் போயிடுச்சு. செந்தீமேல் எழும்போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தனம் போல் தோன்றினார், பரமாவோல் தோன்றினார். அந்தர துந்துமீனாத வந்தெழுந்தது இருவிசிம்பில் வானவர்கள் மகிழ்ந்தாத்து பைந்துணர் மந்தாரத்தில் பனிமலர் மாரிகள் ஒளிந்தார் திருவுடைய தில்லைவாழ் அந்தனர்கள் கைதொழுதார் பரவரிய தொண்டரனும் பணிந்து மனம் கழிவுகின்றார் அருமரையூர் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். இப்ப மறைமுனிவர் ஆயிட்டார். இப்பொழுது அந்தனர்களோடு உள்ளே போகிறார், கோயிலுக்குள்ளே போகிறார். இப்ப அந்த அருவருப்பு இல்லை, பரவியை மாறி போச்சு. தில்லைவாழ் அந்தனரும் உடன் செல்ல சென்ற இது கொல்லைமான் மறிக்கரத்தார் கோபுரத்தை தொழுதறிஞ்சி உள்ளே போய் உட்புகுந்தார். கோபுரத்தை தொழுதுரைஞ்சி உள்ளே போய் உட்புகுந்தார். உலகுய நடமாடு இல்லையினை நடமாடு இல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். ஆடுகின்ற இடத்துக்கு பக்கமா போனாரு, யாரும் பார்க்கவில்லை. சாமியோடு இரண்டரை கலந்து அந்தனரோடு அதிசயித்தார். அருமுனிவர் துதி செய்தார். வந்தனந்த திருத்தொண்டர் தம்மை இவனை மாதிருத்து சுந்தர தாமரை உரையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்த விழா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். மாசுடம்பு மாசுடம்பு இந்த மாதிரி இந்த குலம் இன்ன குலம் இன்ன குலம்னு அந்த என்ன சொல்வாரு, அதை தீயின் மஞ்சனஞ்சி தீயிலே குளிக்க வச்சு எழுந்து ஆஜிமறை முனியாகி அம்பளவர் தாளடைந்தார். இப்ப முனிவராகி சௌருமான் திருவடி அடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி அப்படிப்பட்ட அந்த திருநாளை போவாருடைய திருவடியை வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர்வினை பாசமர முயன்றவர்தான் திருத்தொண்டு திருத்தொண்டின் பரிசுரைப்பான். ஆகையினாலே இப்படி பக்தியினாலே சிவருமான் திருவடியே அடைந்தவர் எங்கேனும் யாராகி பரஞ்சினும் தன்னடியாருக்கு எங்கே என்றும் உரிய எம்பெருமான் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனாலே எந்த குலமாயிருந்தாலும் பக்தியினாலே முக்தியை பெறலாம், பக்தியினாலே முக்தியை பெறலாம். அவரவர்கள் குலத்துக்கு தகுந்தவாறு இது பக்தி செய்வது. நான் அகங்காரத்தினாலும் உள்ள போவேன் கும்பிடுவேன் அப்படின்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். நான் உள்ள போவேங்கிற எண்ணத்துல போனீங்கன்னா நீ இங்க போல அங்க போக முடியாது. போயிட்டு வந்துருவில வெளியில இல்ல அங்கேயே இருக்க போல கேமிக்கணும். அதனால அப்படி யாராரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து பத்தி செய்யணுமோ அந்தந்த இடத்துல இருந்து பத்தி செய்யணும், அதற்கு அருள்கிறவன் அவன். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நந்தனாரு பிறந்து உணர்வு தொடங்கியவன் உணர்வு வந்த ஒரு பாடு கூட வந்ததிலிருந்து செவத்தி செவத்தினாலே 63 நாயன்மாரோட ஒருவராக ஆனாரு. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியே தான் இருக்காங்க. திருஞான சம்பந்தர் இருக்கிற மட்டத்திலே தான் அவரு இருக்கிறாரு. இவரு சொல்லி கீழே வைக்கல அவர் மேல அங்க போயிட்டா எல்லாம் ஒண்ணுதான். இப்ப சட்டசபை கூட்டாங்கன்னு வச்சுக்க ஒண்ணுதான். சிவ சிவ நம்ம பார்வதி

0: சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்கிற நாலாவது பகுதி 95 வரியிலிருந்து 105 வரி வரையிலும் 20 வரி 20 வரைக்கும் 10 வரி 95 105 10 வரியில வாழ்க வாழ்க என்பது வரப்போகுது. அண்டத்து அரும்பெறல் மேகன், இந்த அண்டத்துக்கே உரியவனாகிய ஒரு மேகமாக விளங்குகிறார். இந்த திருவண்ட பகுதியிலே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு அண்டம். இந்த அண்டம் வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரு மேகமாக இறைவன் இருக்கிறார். அந்த மேகமாக வருகிறவன் வாழ்வானாக. கரும்பனை கச்சை கடவுள் வாழ்வே, தன்னுடைய இடுப்பிலே பாம்பை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிற இறைவன் வாழ்வு. கரும் கரியத்தையுடைய பணம் பாம்பு, கரும்பணம் கரிய பாம்பை கச்சை இடுப்பில் கட்டுகிற கயிறாக கட்டி கொண்டிருக்கிற கடவுள் சிவபெருமான் இடுப்பிலே பாம்பு கட்டி கொண்டிருக்கார். அருந்தவர் கருளும் ஆதிவாழ்வே, முனிவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்றவனாகிய இறைவன், மூல காரணமாகிய இறைவன் வாழ்வானாக. ஆதி என்றால் மூல காரணமாக இருக்கிறவன். அருந்தவர் என்பது தவர் என்பவர் நோன்பு செய்கிறவர்கள். இறைவன் அடைவதற்காக விரதம் காக்கிற விட்டார்களே, அந்த விரதம் காக்கிறவர்களுக்கு அருள் செய்து வருகிற ஆதி. ஆதி என்பது யாரை குறிக்கிறது என்றால், யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்தந்த தெய்வங்களுடன் அவரவர்களுக்கு அருள் செய்வான். அந்த உருவங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவன் ஆதி. சில பேர் விநாயகரையே வழிபடுவார்கள், விநாயகர் நோன்பு இருப்பார்கள், விநாயகருக்கு நோன்பு செய்து வழிபாடு பண்ணுவார்கள், விநாயகர் அவருக்கு அருள் செய்வார்கள். ஆனா விநாயகருக்கு உள்ளிருந்து உண்மையாக அருள் செய்கிறது யாருன்னா சிவன். அது போல ஒரு சக்தியை வழிபட்டு ஒரு விரதம் இருப்பார்கள், வழிபாடு பண்ணுவார்கள், அந்த சக்தி அருள் கொடுக்கும். ஆனா அந்த சக்திக்கு உள்ளிருந்து அருள் செய்கிறது யார் என்றால், அதற்கும் ஆதியாக இருப்பது யார் என்றால் சிவன். அதனால அப்பவர் வழிபடுகிற கடவுளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பெருமானே நீவாழ்வு. நீச்சலும் அச்சங்களை தவிர்த்த சேவகன் வாழ்வே, அடியார்களுக்கு எங்கெங்கே பயம் உண்டாகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு அச்சத்தை நீக்கி நின்றவனாகிய சேவகன் தொண்டன். சேவகன் என்பவன் பணியாளன். சேவகன் என்பது இப்ப நம்ம என்ன பண்றோம், போலீஸ்காரனே சேவன்கிறோம். ஆனா சேவகன் என்பது தமிழ்ல என்ன பொருள் தரும் என்றால், வேலை செய்கிறது, சேவை பண்றது. சேவிக்கிறான் மேலக்காரன் வந்தா வாசிக்கிறான் பாருங்க, அது என்ன சொல்றது, மேலும் மேலத்தை சேமிப்பான் செய்யணும், அந்த வேலையை செய்யணும். வேலை செய்கிறவன் தான் சேவகன் என்பது, வேலை செய்தல். சேவகன்னா வேலைக்காரன். அப்ப இறைவன் நமக்கு வேலைக்காரனா கூட வருவான். பாரதியா கண்ணனை பலவித கண்ணோட்டத்தில் பாக்குறார். கண்ணனை கண்ணமான ஒரு குழந்தையா பாக்குறார், கண்ணனை வேலைக்காரனா பாக்குறார், கண்ணனை தெய்வமாக பார்க்கிறார். வேறு வேறு விதமா பாக்குற பொழுது வேலைக்காரனா கூட கண்ணனை நினைக்கிறார். அங்கே இறைவனை உயிருடன் சேவகன் என்றுதான் சொல்ற. அச்சம் தவிர்த்த, நமக்கு பயம் வரும்போது பக்கத்தில் காவல்காரனாக பணி செய்கிற வேலைக்காரனாக இருக்கிறவன் வாழ்க. நீச்சலும் ஈத்தாட்கொள்வோன் வாழ்க, என்றுமே தடுத்தாட்கொள்கின்றவனாகிய இறைவன் வாழ்வானாக. நல்லவர்கள் தம்மை எரியாமல் ஒரு கெட்ட வழிக்கு போவார்களானால் உடனே அவங்களை தடுத்து அந்த வழிக்கு போவாதேன்னு ஆட்கொண்டு விடுவார். அதுதான் இறைவனுடைய வேலை. எப்போதுமே நிச்சலம் என்றால் எந்த காலத்திலும் ஈர்த்தாட்கொள்வோம், தவறான வழிக்கு போகாமல் தடுத்து நிலை நிறுத்துகிற பெருமான் வாழ்க. சூழிலும் துன்பம் துடைப்போம் வாழ்க, நம்முடைய துன்பத்தை நீக்குகிற கடவுள் வாழ்வானாக. எய்தினுக்கு ஆரமது அளிப்போம் வாழ்க, தன்னை வந்து அடைந்த அடியார்களுக்கு பேரின்பத்தை ஆரமதை கொடுக்கிறவன் வாழ்க. கூடு கூத்துடு குளிப்போம் வாழ்க, குனிப்போம் கூத்தாடுகிறவன், குனிப்பன்னா கூத்தாடு. எங்கே கூத்தாடுகிறான், நடு ராத்திரியிலே கூர் இரு இருந்த இருட்டிலே. இருந்த இருட்டு என்பது நமக்கு நாள்தோறும் இரவில் வருகிற அதுவா இல்லை. இறைவனை பொறுத்தளவுல சர்வ சந்தார காலம் என்பதுதான் இருட்டு. எல்லா உலகத்தையும் அழிச்சிடுவான், அப்ப ஒண்ணுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாது போகிறதுனால அதை இருட்டு சர்வ சந்தார காலம் கூறியும் பேரிலும் என்று சொல்லுவார்கள். கூறியும் சர்வசங்கார காலமாகிய பேருளிலே கூத்தொரு குளிப்போம், ஏதாவது ஒரு கூட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடிக்கிறவன் வாழ்வானாக. பேரமைத்தோடு காதலன் வாழ்க, அந்த காலத்திலும் தன் பக்கத்திலே உமாதேவியோடு இருப்பான். பெரிய முங்கி போன்ற தோல் உடையவள் அமைனா முங்கி. பேர் அமை தோழி. பெரிய மூங்கில் போன்ற தோலையுடைய உமாதேவியினுடைய காதலன் கணவன். ஏதிலற்கு ஏதி எம் இறைவன் வாழ்க. அடியார்களுக்கு நெருங்கி வர அடியார் அல்லாதவர்களா இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி இருப்பான் இறைவன்? அடியார் அல்லாதவர்களிடத்துல எட்டி போடுவான், கிட்ட வரமாட்டான். அன்பர்களுக்கு நெருங்கி இருப்பான், அன்பர் அல்லாதவருக்கு வெகு தொலைவு கூடியவனாக எட்டத்தில் போய்விடுவான். சேட்சியன் என்று முன்ன கூட வந்திருக்கிறது. அதான் ஏதிலற்கு தன்னை வணங்காதவர்களுக்கெல்லாம் ஏதி எட்டி இருக்கிறவனாயிடுவான், சேமிப்பட்டவனாக இருந்து விடுவான். ஏதிலியம் இறைவன் வாழ்க. காதலர்க்கு ஏற்றினில் வைப்பு வாழ்க. இறைவனை யார் காதலிக்கிறார்களோ, யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றினில் வைப்பு. அதாவது ஏற்புன்னா தளர்ந்த காலம், ரொம்ப துன்பம் வருகிற காலத்திலே நமக்கு உபயோகமாகட்டும் என்று சில பேர் பணத்தை சேமிச்சு வைப்பார். அப்படி சேமிச்சு வைக்கிற பணத்துக்கு வைப்புன்னு பேர். எதுக்காக சேமித்து வைக்கிறார்? ஒரு காலத்துக்கு இருக்கும் எப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும், திடீர்னு பணம் நமக்கு கிடைக்காது, அதுதான் சேர்த்து வைப்போம் என்று சேர்த்து வைப்பார். அப்ப ஏய்ப்பு என்பது துன்ப காலத்திலே உதவி செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்ட பொருள். எப்படி அவர்களுக்கு துன்பத்து காலத்துல உதவுமோ அதுபோல் என்றைக்கு துன்பம் வந்தாலும் அந்த இறைவன் நமக்கு உதவு வருகிறார். அதனால இறைவனை ஏய்ப்பினையும் வைப்பு என்றவனை சொல். ஏய்ப்பு என்பது துன்ப காலம், இழைச்சு போன காலம். இதுவரையிலும் வாழ்க வாழ்க என்று ஒரு பத்து வரியில அவனை வாழ்த்தினார். அடுத்தது அஞ்சாவது பகுதி வரப்போம். 106வது வரி என்று 128 வரையில போற்றி போற்றி என்று அவனை போற்றி சொல்லப் போகிறார். வாழ்க என்பதும் போற்றி என்பதும் ஒண்ணுதான். இறைவனை வாழ்கன்னு சொன்னாலும் இறைவனை போற்றின்னு சொன்னாலும் ஒன்றுதான். இருந்தாலும் சில இடங்களில் வாழ்க என்றும் சில இடத்துல போற்றின்னு சொல்றதும் ஒரு கையாளுகிற முறை. சிவபுராணத்தை பாருங்க. சிவபுராணத்துல எடுத்த உடனே முதல் அஞ்சு வரிகள் வாழ்க வாழ்கன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த அஞ்சு வரிகள் வெல்க வெல்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு ஆறு வரி போற்றி போற்றின்னு சொல்றார். அப்ப வாழ்க என்றும் வெல்க என்றும் போற்றி என்றும் இறைவனை துதிக்க வேண்டும். இறைவன் சன்னிதானத்துக்கு போனா வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், அல்லது வெல்க வெல்கன்னு ஜெயகோஷம் போடணும், அல்லது போற்றி போற்றின்னு சொல்லணும். இதெல்லாம் கோஷங்கள். இறைவன் சன்னிதானத்திலே நின்று பலரும் ஒன்று கூடி போடுகிற கோஷம். கோஷம்னா பலர் சேர்ந்து போடுகிற கூச்சல், அதுதான் கோஷம்னு பேர். அது போல வாழ்க என்ற கோஷம் சொன்னவர் அடுத்த போற்றி என்று சொல்லுகிற ஒரு கோஷத்தை 106 121 வரையில் சொல்லிக் கொண்டு வருகிறார். நச்சு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி. விஷத்தை உடைய பாம்பை கையில் எடுத்து ஆட்டிக்கொண்டிருக்கின்ற பெருமா விஷப்பாம்பை ஆட்டுகிறான். அப்போ விஷப்பாம்பை ஆடுகிறான், கெட்டவைகளை எல்லாம் அடக்கி வைக்கிறான் என்பது பொருள். திச்சு எமையேற்றிய பெரியோன் போற்றி. எம்முடைய இங்கே எமை என்று சொல்வது மாணிக்க வாசகர் தன்னை சொல்றார். மாணிக்க வாசகருக்கு இறைவன் உபதேசம் பண்ணிவிட்டு அவருக்கு திட்டம் உண்டாக்கி விட்டார். பெரும் ஆசம் இறைவனிடத்திலே பெரும்பற்று உண்டாக்கினார். பெரும்பற்றுக்குதான் பிச்சுன்னு பேர். பிச்சுனாலும் பித்து என்றாலும் மிகுந்த ஆசை என்றாலும் சொல்றார். பெரும்பற்று என்பது பிச்சு. பிச்சு எமையில் ஏற்றிய இறைவனிடத்திலே பெரும்பற்று உண்டாக்கிய பெரியோன் போற்றி. நீட்டு தோற்ற வல்லோன் போற்றி. அந்த இறைவன் சக்கச்சேர்ந்த உடம்போடு வந்ததோடு மட்டுமல்லி தன் உடம்பு போதும் திருநீர் பூசிக்கொண்டு வந்திருந்தான். குருநாதராக இருந்தபோது உடம்பிலே திருநீர் பூச்சி இருந்தான். நீர் குடு தோற்றவல்லான். உடம்பு முழுவதும் திருநீர் பூசிய கோலத்தோடு காட்சி அளிக்க வல்லவனே உனக்கு நான் போற்றி சொல்லுகிறேன், உன்னை நான் போற்றுகிறேன் என்று சொல்ற. அப்ப இறைவன் திருமையை நீர் பூசனவன் என்பதை காட்டினான். நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி சொற்பதங்கடந்த தொல்லோர். இந்த உலக இயக்கம் நடப்பன நடாய் நடக்கின்ற பொருள்களை எல்லாம் நடக்க வைக்கிறார். அல்லது கிடப்பன ஒரு இடத்தை விட்டு அசையாம கிடக்க வேண்டிய பொருளை அந்த இடத்திலே கிடக்கவும் வைக்கிறான். நிற்பன நெறி மேலிருந்து நிற்கக்கூடிய பொருள்களை நிற்க வைத்து விடுகிறார். அப்படி அவையவைகளை அந்தந்த நிலையிலே நேவிப்படி நடத்துகிறான். ஆடு மாடு மனிதர் இவைகள்லாம் நடக்கின்ற பொருள்கள். இவைகளெல்லாம் நடக்க வைக்கிறவனும் அவன் தான். இப்ப கல் இருக்கு, மண் இருக்கு, எல்லாம் கிடக்க அதே இடத்திலேயே இருக்கு, இருக்கிற இடத்திலேயே இருக்கு. அப்படி கிடக்க வேண்டிய பொருளை கிடக்க வேண்டிய இடத்திலேயே அவன் நேரி தப்பாமல் வைத்திருக்கிறான். இன்னொன்று விற்பனை மரம். ஓசரமா நிற்கும் ஒரு கொடி மரம் அல்ல ஒரு தூண், இது மாதிரி உயர்ந்து நிற்கக்கூடிய பொருளை அதே இடத்தில் நிற்க வைக்கிறார். இதெல்லாம் அவனுடைய உலக இயக்கம். சொற்பதன் கடந்த தொல்லோல் இப்படி செய்துவிட்டு அவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் நம் வாய் சொல்லால் சொல்ல முடியாது. சொல்லாகிய பழத்தை தாண்டிவிட்டான், வாயினால் சொல்ல முடியாத அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறான். உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான், சரி வாயில தான் சொல்லல, மனசாலையாவது கடவுளை பார்த்து கண்டுபிடிச்சு முடியுமான்னா மனத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள துணர்ச்சியில் மன உணர்ச்சியினாலும் அவன் கொள்ளவும் படான், அகப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப வாயால் பேச முடியாது, மனத்தால் நினைக்க முடியாது. இத திருவாசகத்தில் சொல்றார், மாற்றம் மனங்கைய நின்றோர் அங்கே சொல்றார். மாற்றம் வாய்ப்பேச்சுக்கு தாண்டியவன், மனம் நினைப்புக்கு தாண்டியவன். அத ரெண்டு வழியா அங்க சொல்றார். சொற்பதன் கடந்த தொல்லோன் இது மாற்றம், உள்ள துணர்ச்சியும் கொள்ளவும் படான் இது நினைப்பு. கண் முதல் பொன்னால் காட்சியும் இல்லோம், கண் மூக்கு வாய் செவின்னு நமக்கு புலன் அஞ்சு புலன் இருக்கு. இந்த அஞ்சு புலனால இறைவனை நாம் கண்டறிய முடியுமா, கண்ணால் பார்க்க முடியுமா, அல்லது காதால் அவனை அவன் பேசுற கேச்சு கேட்க முடியுமா, மூக்கால் அவன் எந்த வாசனை வீசுகிறான்னு பார்க்க முடியுமா, முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அஞ்சு புலன் இருந்தும் அந்த இறைவனை காட்சியாலோ வாசனையாலோ ஒலியாலோ ருச்சியாலோ எதனாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அதான் கண் முதல் புலனால், கண் முதலிய புலன்களினாலே அவனை தெரிந்து கொள்ள முடியாது. வின் முதல் பூதலம் வெளிப்பட வகுத்தோம், வின் முதலாகிய பூதங்கள் ஆகாயத்திலிருந்து மண் வரையில் இருக்கிற அஞ்சு பூதங்கள், அதான் பெரும்பூதம். மேலே ஆகாயம், அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தவனா காற்று, காற்று கீழே இறங்கினா நெருப்பு, நெருப்பும் கீழே இறங்கினா தண்ணீர், தண்ணீர் கீழே போனா மண். இந்த அஞ்சு விதமான பூதங்கள் வரிசையா உலகத்தில் இருக்கிறது. இந்த அஞ்சு விதமான பூதங்களையும் உண்டாக்கினவர் அவன். அதை வின் முதல் பூதம், ஆகாயம் முதலாகிய பஞ்சபூதங்களை வெளிப்பட நம் கண்ணுக்கு புலனாகும்படி தெரிய உண்டாக்கி இருக்கிறார். பூவின் ஆற்றம் போன்று உயர்ந்து இயங்கும் ஒளிவரங்களின் நெறிய பெருமை. அவன் இந்த உலகத்தில் இவரை உண்டாக்கிவிட்டு இந்த உலகத்தில் எல்லா பொருளிலும் அவன் எப்படி இருக்கிறான், கலந்திருக்கிறான். பூவில் நாற்றம் போன்று, பூவிலே வாசனை போல அவன் இருக்கிறான். இது நல்லா விளங்கிக் கொள்ளும். பூவில வாசனை எப்ப வந்தது, எப்ப வாசனை வீசுது என்று ஒருத்தர் கேட்டால், அந்த பூ அரும்பா இருக்கு, அருவ படிச்சு மோந்தா வாசனை தெரியல, அந்த வரும்பு இன்னும் மொக்கா அது அடி பருத்து வருவை, அப்ப மோந்தாலும் வாசனை இல்லை, அது இதழ் விரிவே அப்பதான் வாசனை வரும். அப்ப வாசனை இதழ் விரியும் போதுதான் வந்துதா, அதுக்கு முன்னே அந்த பூல வாசனை இருந்துதா அப்படின்னு கேட்டா, வாசனை இருந்தது. வாசனை அரும்பிலும் இருக்கு, மொக்கிலும் இருக்கு, பூவிலும் இருக்கு. ஆனா அரும்பா இருந்த போதும் அவன் தெரியல, அது மொக்கா இருந்த போதும் தெரியல, ஆனா பூவா போகும்போதுதான் தெரியும். ஆக கடவுள் எப்பவும் எல்லா பொருளிலும் இருக்கிறான். அந்த பூவியினுடைய வெவ்வேறு வடிவங்களில் எல்லாம் அந்த வாசனை இருந்தது போல, மறைந்திருந்தது போல மறைந்திருக்கிறான். அந்த பூ விரிவதற்குரிய பக்குவ காலம் வரும்போது வாசனை வெளிவரும். அது போல ஒரு பக்குவம் ஒரு அடியாருக்கு வர்ற போதுதான் இறைவன் அங்கே உருவாக வருகிறான், அப்பதான் வெளிப்பட்டு வரான். பூவில வாசனை மலரால் மலர்கிற பக்குவ காலத்தில் வெளிப்படுவது போல இறைவன் வெளிப்படுறான். அப்போ இதுவரை எங்கோ இருந்துவிட்டு வந்தானான்னு கேட்டாங்க. அதுல இன்னும் என்ன நியாயம் இருக்குன்னா, கடவுள் இதுவரை மறைஞ்சிருந்து இப்ப குருநாதரா வந்தாரே, அப்போ இதுவரையில் இந்த இடத்தில் இல்ல, வேற ஏதோ ஒரு இடத்திலிருந்து அங்க வந்தார்னு நாம கதை படிக்கும்போது அப்பதான் நினைப்போம். மாணிக்கவாசகர்களுக்கு திருப்பெரும்பொருள கடவுள் குருவா வந்தாருன்னா, குருவா வர்றதுக்கு முன்னாடி திருப்பெரும்பொருள இறைவன் இல்ல, அதுவரை நான் இங்க கைலாசத்துல இருந்துட்டு இருந்தான். மாணிக்கவாசன் பக்கம் வந்தபோதுதான் அங்க குருநாதராக அப்ப எழுந்தருளி வந்தான் என்று நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னே இந்த திருப்பெருந்துறையில இறைவன் இருந்துகிட்டு இருக்கிறார், அது தெரியல. அரும்பா இருக்கிற போது அதுல வாசனை மறைஞ்சிருந்தது போல, மக்கா இருந்த போது வாசனை மறைஞ்சிருந்தது போல, திருப்பெருந்துறையில இறைவன் இருந்து ஒண்ணுதான் இருந்தான், அப்ப வெளிப்படல. மாணிக்கவாசகருக்கு பக்குவம் என்று வருவோ அன்றைக்கு அவன் குருநாதரா வெளிப்பட்டு வரான். அதான் பூவில் நாற்றம் போன்று. பூவில் நாற்றம் போன்றுங்கிறது இத்தனை விதமா அதனுடைய இலக்கணத்தை விரிச்சு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவரை நிறைந்து, எல்லா இடத்திலும் ஒளிவர நிறைந்திருக்கிறான், எங்கும் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா சில இடத்துல மறைஞ்சு சூக்குவமா இருக்கிறான், சிலத்துல கண்ணுக்கு காணும்படியா தூளமா வர்றார். மாணிக்கவாசன் குருநாதரா வந்த பொழுது தூள வடிவம், அந்த தூள வடிவம் இருக்காததுக்கு முன்னந்தான் அதே இடத்துல அவன் சூக்கமாகவே கண்ணுக்கு புலப்படனாகவே இருக்கிறார். அதனால்தான் எங்கும் ஒளிவர நிறைந்திருக்கிறான் என்று சொல்ற. ஒளிவர நிறைந்து ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல், ஒளிவுனா மிச்சம் பாக்கி இடம். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கொஞ்சம் ஊத்தணும், தண்ணீர் அடிப்பாகத்தில் இருக்கு, மேல் பாகத்துல தண்ணி இல்ல, மேல் இல்லாத பாகம் பாக்கி, தண்ணீர் ஊற்றுவதற்கு இன்னும் பாக்கி இடம் இருக்கிறது, அதான் ஒழிந்த இடம். இன்னும் தண்ணி ஊத்துற முக்கால் பாகம் அந்த பாத்திரத்துல வந்திருக்கு தண்ணி, மேல கால் பாகம் தண்ணீர் இல்ல, அது ஒழியப்பட்ட இடம், பாக்கி இருக்கிற இடம். பாத்திரம் வழியவே தண்ணி ஊற்றிட்டோம்னா அதுல இனிமே பாக்கி இடமே இல்லை, தண்ணி ஊற்றுறதுக்கு இன்றைய இடம் இல்லை. இடம் எப்படி இந்த உலகத்தில் கடந்திருக்கிறான்னா, ஏதோ உலகத்துல பாதி இடமோ முக்கால் இடமோ கலக்கல, பாத்திரம் முழுவதும் தண்ணி இருக்கிறது மாதிரி உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. அதான் இல்லாத இடத்தைத்தான் ஒளிவுன்னு சொல்ற. ஒளிவுனா எஞ்சிய இடம், அங்க கடவுள் இல்லாத இடம் என்ற ஒரு எஞ்சிய இடம் உண்டானா இல்லை. அந்த எஞ்சிய இடம் என்பது இல்லாதபடி முழுவதும் கலந்திருக்கிறான். ஒளிவர நிறைந்து நேவிய பெருமை, அந்த பெருமையை இன்று எனக்கு எளிவந்த ருணி, இன்றைக்கு இறைவன் எதிரே வந்து இந்த இலக்கணங்களை எல்லாம் எனக்கு தெளிவித்தார். ஆகவே நான் என்றும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், இதுவரை மறைந்திருந்தேன், இப்பொழுது நான் உனக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தியெல்லாம் மாணிக்கவாசருக்கு தெரிவித்தான. மொழிவன எழுந்திருந்ததையெல்லாம் இன்று எளிவந்து இந்த இலக்கணங்களை எல்லாம் மாணிக்கவாசருக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்தாரா. அருளி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த, இந்த உடம்பு இனிமே வேண்டாம் என்று சொல்லுகிற எண்ணத்தை உண்டாக்கினார். யாக்கை உடம்பு, ஒழிய வேண்டாம், இனி அடுத்த பிறவியில உனக்கு உடம்பு இல்லை என்ற அளவுக்கு அவருக்கு ஞானத்தை உண்டாக்கினார். ஆனா அந்த யாக்கை எப்படிப்பட்டது? அழிதரும் யாக்கை. என்றோ ஒரு நாள் விதி முடிஞ்சு போன அந்த உடம்பு அழிஞ்சு போயிடும், செத்துடுவார். செத்து போன பிறகு அந்த உடம்பை சுற்றத்தார் தூக்கி போய் கொளுத்துடுவார்கள் அல்லது புதைச்சிடுவார்கள், உடம்பு கொஞ்ச நாள்ல காணாமல் அப்ப ஒழிஞ்சு போகும், மறுபடியும் உடம்பு வரும். இப்படி அடுத்தடுத்து மறைந்து மறைந்து திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கிற உடம்பு இனி தோன்றாதபடியே செய்து விட்டார். உடம்பு என்பது அந்த உயிருக்கு இல்லாத அளவுக்கு ஆக்கி விடுகிறார். ஐவரும் நாட்கை ஒழிய செய்த ஒன்பொருள், மிகப்பெரிய பொருள், சிறந்த பொருள் அந்த கடவு. இன்று எனக்கு எளிவந்திருந்தனன் ஒன்பொருள், கிடைத்தக்கரிய பொருள், மற்றவர்களுக்கான வேலை கிடைக்கல. தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அந்த கடவுள் எங்க இருக்கான் எங்க இருக்கான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறான், மறைஞ்சே இருக்கிறான். அப்படி மறைந்திருக்கிற பொருள் தான் ஒன்பொருள். அந்த மறைந்திருந்த ஒன்பொருள் இன்று எனக்கு இப்பொழுது அடியனுக்கு எளிவந்தருள் மிகச் சுலபமாக வெளிப்பட்டு விட்டார். எளிவந்துன்னா எளிமையாக சுலபமாக வெளிவந்தார். எளிவந்து இருந்தனன் எதிரே ஆச்சாரியனாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிற இருந்தனன் போற்றி எளிவந்து குருநாதராய் இருக்கிறவனுக்கு என்னுடைய வணக்கம். அழிதரும் ஆக்கை செய்வோம் போற்றி, என் உடம்பை கருணை உடம்பாக மாற்றினான். அழின கருணை, இரக்கத்தன்மையுடைய உடம்பாக, யார் மாட்டும் அன்பு செலுத்துகின்ற உடம்பாக என்னை மாற்றிவிட்டான். இதுவரை இந்த உடம்பினாலே நான் யாருக்கும் இரக்கம் காட்டினதில்லை, அவன் செய்த உபதேசத்தினால் நான் இனிமேல் எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் செய்யக்கூடியவனாக மாறிப்போனேன். அப்ப என் உடம்பை எப்படி மாறிட்டான்? அழிதரும் இரக்கத்தை செய்கின்ற ஆக்கை உடம்பாக செய்தனன். இந்த வாழறவங்க இந்த உலகத்துல ஏதோ சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்க, அதனால்தான் உலகம் அழியாம இருக்கு. அவங்கள காப்பாத்தணுமேங்கிறதுக்காக இறைவன் உலகத்தை அழிக்காம வச்சிருக்கிறான். இவர்களும் போயிட்டாங்கன்னா உடனே உலகத்தை அழிச்சு விடுவான். ஆகவே பக்குவ நிலை எங்க இருக்குன்னா, தனக்கெனமையா தனக்கென்று வாழாமல் பிறர்க்கெனமையில் நான் மற்றவருக்காகவே உழைக்கிறவர்கள், அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அதைத்தான் கடவுள் நமக்கு சொல்லித்தரான். அந்த விஷயத்தான் இங்க என்ன சொன்னார், அழிதரும் ஆக்கை, கருணை உடம்பு, இரக்கம் காட்டும் உடம்பு, எல்லாருக்கும் உதவி செய்கிற உடம்பாக மாற்றினான் அவன் வாழ்க. ஊற்றிருந்த உள்ளம் களிப்போன் போற்றி, என் உள்ளத்திலேயே அந்த இறைவன் இருக்கிறான். உள்ளம் உள்ளத்தில் அவன் ஊற்றிருந்து ஊறிக்கொண்டே இருக்கிறான், அந்த பேரின்பமாக ஊறிக்கொண்டான். ஊற்றிருந்தனா ஊடாக சுரந்து சுரந்து கொண்டே இருக்கிறான், பேரின்பத்தை சுரந்து கொண்டே என் உள்ளத்தில் களிப்பாக இருக்கிறான். களிப்புனா மகிழ்ச்சி, களிப்போன் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் போற்றி, அவனுக்கு வணக்கம். இறைவன் எப்பொழுதும் ஆனந்தமயம் இன்பமயமாக இருக்கிறான். அப்ப என் உள்ளத்திலே இறைவன் இருக்கிறான்னா என் உள்ளம் இன்பமாக இருக்கணும். என் உள்ளம் இன்பமாக இல்லாமல் துன்பப்படுதுன்னா அப்ப இறைவன் அங்கே இல்லை. இறைவன் இல்லையா, இறைவன் இருக்கானா மறந்துட்டான்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நாம் துன்பப்படுகிற உள்ளமா இருந்தால் அந்த இடத்திலே இறைவன் வெளிப்படாமல் மறைகிறான். நாம் எப்பவும் இன்பமுடைய மனமாக மாற்றிவிட்டோமானால் இறைவன் பிரகாசமாக வெளிப்பட்டு விட்டான்னு அர்த்தம். இறைவன் வெளிப்படையாக வருகிறான். அப்ப துக்கத்தை துக்கமாக நினைக்காமல் துக்கத்தை இன்பமாக பாவிக்கிறாங்க பார்க்கோ, அவர்கள் தான் பெரிய முனிவர்கள், சான்றோர்கள், தத்துவ சீலர்கள். தத்துவ சீலர்கள்னா துக்கம் வந்தாலும் அதை இன்பமாக பாவிக்க இருவினைவுக்கு, அந்த இருவினைவுக்குன்னு நான் சொல்றான். அதைத்தான் நம்ம இங்க சொல்றான், ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போம், உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கான். துக்கமாக தெரியாது மற்றவனுக்கு, ஒருத்தான் உதவி செய்யும் போது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை அவன் பெருசா நினைக்க மாட்டான். உதவி செய்கிறோம் என்று சொல்லுகிற எண்ணம் அந்த கழிப்பு மனசுல வரும், பிறருக்கு உதவி செய்யறோம், ஐயா நம்மால ஒரு உதவி செய்ய முடிஞ்சுதே என்று அவன் சந்தோஷப்படுறான். அப்ப இந்த சந்தோஷமானதுதான் கடவுள். அதோடு இந்த போற்றி என்று சொல்லுகிற நிலை நிறைவேறும்.
2: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சந்தனவேரும் காருகில் குரலும் தன்மையில் பேரியும் கரியும் தந்தமும் தரள குலைகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்திழிவாளி வடகரை முல்லை வாயினாய் வாயினான் படகரை முன்றை வாகிலாய் மாசிலா மனிதே பந்தனை கெடுத்தியல் படுதுயே கழையாய் பாசுபத பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என் அப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பழித்து என்னை வாழ்கின்ற வான் கருணை சொன்ன பொன்னீச்சல்கே சென்று ஊதால் கொத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போல் என்னாது போகமா புறகால காம புறாந்தகன் சேலும் கயலும் திடைக்கும் நீர் திருவாவடுதுறை வெந்தனோ ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோ அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையன கோபிக்க வந்து நெருங்கி குழாம் குழாமாலிருந்து கூத்தாடு மாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தில் அப்பனே ஒப்பவர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூடுதுமே. மதிவளர் சடைமொழி மண்புழாரெனும் துகிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினர் நுகர்தல் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்தலே. புளியர் கோந்து பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்ணிதற்பில் அணைந்தவிரான் அழிபோற்றி வாழி திருநாவலு வந்தொன்ற பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி திரைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த சொல்லையதாம் திருத்தொண்ட தொகையணியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விழித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அழிவோட்டி சீரணிகள் மூலாகம பொருள் ஒன்றுங்களாகி திறம்புராது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாதனைகள் சமபாதம் உதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம்.

ஸ்ரீவர்ணீகாந்தஸ்மரணம் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடிநிலை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமொழி மைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த அற்புதமான திருக்கோயில் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற புதியவர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருச்சொண்டர் புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. நாம் இதற்கு முந்தைய சிந்தனையாக மெய்ப்பொருள் நாயனார் என்ற அற்புதமான நாயனார் வரலாற்றை தெய்வ சேக்கலார் பெருமான் எடுத்திருக்க நாம் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். இது நமது சிந்தனைக்குரியாக உரியதாக உள்ள விஷயம். ஒரு அற்புதமான தலைப்பு ஸ்ரீ விரண்ட நாயனார் என்ற நாயனாருடைய புராணமாகும். விரண்ட நாயனார், விரல் என்பது ஆற்றல், ஆற்றலிலே மேம்பட்டவர், பேராற்றல் மிக்கவர். சிவபெருமான் திருவழியில மிகுந்த அளவிலாத ஈடுபாட்டின் காரணமாக பேராற்றல் வருது. விரண்ட நாயனார் இந்த சரிதம் அற்புதமான சரிதம். நாம் இன்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிற திருத்தொண்ட தொகைக்கு விதை இவர்தான். தெளிவான அந்தனதும் அடியாற்றும் அடியே சுந்தர பெருமான் பாடியருடைய திருத்தொண்ட தொகை என்ற ஒரு அருள் வருவதற்கு காரணமானவர் இவர்தான், விரண்ட நாயகன். அவரின்றி இந்த திருத்தொண்ட தொகை இல்லை. திருத்தொண்ட தொகையின்றி நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்ட திருவந்தாதி இல்லை. அவை ரெண்டும் இன்றி பெரிய புராணம் இல்லை. அவையின்றி திருத்தொண்டர் புராணசாரம் இல்லை. ஆகவே இவையெல்லாம் வருவதற்கு மூல காரணமாக திருவள்ளுவர் துணையோடு நின்றவர் விரண்பிள்ள நாயனார். அந்த சரித பகுதியை தடுத்தால் கொண்ட புராணத்தில் நேசப்பாக இப்பொழுது அந்த நாயனார் சரிதத்தை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். மொத்தமாகவே நமக்கு இங்க 11 திருப்பாளர் தான். ஆகவே இந்த அளவிலே நாயனார் புராணத்தை சிந்திப்பதற்கு முன்னால் நாம் அவருடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தர பெருமானுடைய அற்புத திருத்தொண்ட தொகையில இந்நாயனார் திருவதி மலர்களை சுந்தர பெருமான் எப்படி வணங்குகிறார் அதை பார்க்க வேண்டும். அவர் வணங்கினால் நம்ம வணங்கி சொல்றோம், அதை காண்போம். அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாவ இயற்பகைக்கும் அடியேன் இணையான் கண் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சோழ் குன்றையார் விரநின்றற்கு அடியேன் விரிபொழில் சோழ் குன்றையார் விரநின்றற்கு அடியேன் அறிவன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஹர நம பார்வதி பதையே. இந்த அற்புதமான புராணத்துக்கு தோற்றுவாயாக சுந்தர பெருமான் விரி பொருள் சூழ் குன்றையார் விரநின்றற்கு அடியேன். எங்கு பார்த்தாலும் பூங்கா சோலைகள் நிறைந்திருக்கிறதாம் அந்த அழகான நகரம். அந்த நகரத்து பேர் என்ன? குன்றை, மலை சார்ந்த ஒரு அழகான நகரம். அது திருச்செங்குன்றூர். திருச்செங்குன்றூர் செம்மையான மலை இருக்கும். அந்த ஊருக்கு பேரு திருச்செங்குன்றூர். அதை சுருக்கமாக விரிபொழி சோழ் குன்றையார், குன்றை என்ற அந்த அருமையான நகரத்துல நிறைவான அன்போடு பொருந்தியவர் விரண்ட நாயனார். அவருடைய திருவடிகளை யார் வணங்குகிறார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன். சுந்தர பெருமான் வழிகாட்டார். இந்த அற்புதமான நாயனார் திரு அவதாரம் செய்தது திருச்செங்குன்றூர் என்ற ஊர் என்று தெரிகிறது சேவாசி. அது எந்த நாட்டில் இருக்குது? அவர் எந்த புறத்தில் அவதாரம் பண்ணார்? அவர் எங்கே வந்து தன்னுடைய அருள் செயலை செய்தார்? அவர் செய்த செயல் எது? நாயனாராக அவர் ஏன் வணங்க வேண்டும்? இந்த கேள்விக்குதான் அந்த முதலாவதாக அந்த நாயனார் திரு அவதாரம் செய்த நாடு எது?
விலை செய்ய நரும் பூன் துளை இதழி வெளியார் தம் கடல் பரவி வேளியார் தம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் வேளியார் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெரு நாடு திரைசெய் கடலில் பெருவடல் திருந்து நிலவில் செழுவடம் வரையில் வளனும் உடன் பெருகி மருது நாடு மலை நாடு அரணம பகுதி பதையே பரசுராமன் பெருநாடு மல்கு நாடு மலை நாடு மலைநாடு இது கேரளா மலையாளம் மலையாளம் பேர் மலை ஆழம் எதை பார்த்தாலும் மலையா இருக்கு எதை பார்த்தாலும் கடல் அரபிக்கடல் சூழ்ந்திருக்கு மலைநாடு எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு வயல் கேரளா பசுமையான ஒரு அருமையான நாடு மலையாள நாடு அந்த கேரளா ஸ்டேட் இருக்கிறேன் இப்ப அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு நல்ல படம் பொருந்திய நாடு மலையும் வயல்களும் கடலும் ஆறுகளும் நிறைந்திருக்கிற நாடு மலைநாடு இது சாதாரண புகழ் அதோட வேற ஒரு புகழ் சொல்ற முதல்ல சிவபெருமான் திருவடியை வணங்கினார் ராமபிரான் எந்த ராமபிரான் எல்லா ராமரும் வணங்கினான் அப்ப ஏகப்பட்ட ராமர் இருக்காங்களா ஆமா பலராமன் பரசுராமன் அயோத்தி ராமன் நாம அந்த அயோத்தி ராமர் மதம் தான் தெரியும் நமக்கு ஏன்னா அவர் மலையை பரிமாறு இருக்குதா ஒரு பொய்மான் மலையில போனார் பாருங்க ஒரு பொய்மான் வந்து ஆறுபடம் போய் மலையை பறிகொடுத்தார் ராவணேஸ்வர்கிட்ட அதுக்கப்புறம் சண்டை பயங்கரமான சண்டை வந்தது அதற்காக ஒரு கூட்டணி அமைச்சார் ராமபிரான் ஒரு கூட்டணி அணுக்க அமைச்சிருக்கார் அந்த கூட்டணியில அணிலு குரங்கு இப்படி ஒரு புதுசா விசித்திரமான கூட்டணி அதெல்லாம் வச்சுக்கிட்டு ராவண வெல்ல முடியல அகசிய மகர்ஷி வந்து அந்த ராமபிரானுக்கு ஆதித்ய சக்தியும் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி சிவபெருமான் மந்திரத்தை நல்லா எரிச்ச பிறகுதான் ராமபிரானுக்கு ராவணன் வெல்லக்கூடிய ஆற்றல் வந்தது இது நான் சொல்ல ராமாயணத்துல இருக்கு ராமாயணத்துல இருக்க மறந்துடாதீங்க இது என்னவோ இவர் இப்படிதான் சொல்லுவாரு வீர செய்வீங்க ராமாயணத்துல உள்ள விஷயம் சுரமணங்க ராமாயணத்தை பிரசங்கம் பண்றோம் போனா இந்த புறம் பிளாக் பண்ணிடுறோம் அப்படியே கம்ப்யூட்டர் இரிட்டேட் பண்ணிடுறோம் அங்க வரக்கூடிய சிவபெருமான செய்திகளை சொல்லலையில காரணம் நாமெல்லாம் தூங்குறோம் நம்ம தலையில நல்ல விலகாரைக்கும் மனுஷங்கெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்துட்டே நல்லா இருக்கும் ஆகவே நம்ம நிலைமை அப்படி இருக்கு பரசுராமருடைய செய்தி இங்க வருகிறது ராமபிரான் சிவபெருமான வழிபாடு செய்தார் ராமேஸ்வரம் அவர் ஸ்தாபித்த கோயில் தான் ராமேஸ்வரம் ராமனுக்கு ஈஸ்வரன் ராமேஸ்வரம் ராமனுக்கு சாமி ராமசாமி ராமனுக்கு நாதன் ராமநாதன் ராமனுக்கு ஐயா ராமையா இதெல்லாம் சிவபெருமான் பேரு நம்ம ஏதோ சாதாரண நினைக்கிறோம் ராமசாமி எல்லாம் சிவபெருமான் பேரு கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்துவின் அன்பு கொண்டு தேடி மா செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் என்றே தேவாரம் ராமேஸ்வரம் மகாவிஷ்ணு செய்த கோயில் அது சிவாலயம் அதுபோல பரசுராமர் இன்னொரு பிறவில அதே ராமர் பரசுராமனார் இன்னொரு பிறவில பலராமனார் இந்த பரசுராமர் நினைச்சுதான் அழகான ஒரு நாடு உருவாக்கினார் அந்த நாடுதான் மலையாள நாடு சேக்கலார் பெருமான் முதல் எடுத்தெடுப்பா அதை சொல்ல அதுக்கப்புறம் தான் பின்னால வயது வளமா இருந்தது ரெண்டாவது இல்லை முதல் வளம் அருள் வளம் ஜமதக்கிரி முனிவர் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் மனைவியார் ரேணுகா தேவி
ஜமதக்கிரி முனிவர் அவருடைய அருமையான ஆசிரமத்தில் இருக்கும் போது ரேணுகா தேவி என்ன செய்தார், தண்ணீர் எடுக்க போன முனிவருடைய மனைவியா, அந்த அம்மா அழகு சிறந்தவர், கற்பனை சிறந்தவர், தலையிலிருந்து யாரையும் பார்க்கணும், அப்படியே பெருவர்கள் இருக்கு பார்த்தா நடக்கும்போது பெருவர்களை பார்த்துட்டு போமா நிறைய பார்க்கணும். காற்றவதியின் ஒரு மன்னனமானா இந்த அம்மா மேல ஆசைப்படலாம், முனிவருடைய மனைவி தெரிஞ்ச பிறகு ஆசைப்படலாம், எப்படியாவது அவளை கவர்ந்து சொல்லணும்னு நினைக்கிறான். அவர் எங்கே பார்க்கிறார், இந்த அம்மா நம்மளை பார்க்கணும், நம்மளை அழக பார்க்காம குறிஞ்சு போகுது, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்ல கையில குடத்தோடு குளத்துக்குள்ள இறங்குது அந்த அம்மா. இவன் என்ன பண்றான், அந்த குளத்து மேல அப்படி பறக்கான், இவன் நிழல் கிழ தெரியுது தண்ணீர், ஒரு செகண்ட் அவன் அழகுல அந்த அம்மா சனவாரிச்சு, ஒரு செகண்ட் என்ன அழகு அழகு முடிச்சு வேற ஒண்ணுமே நினைக்கிறேன். அதோட அந்த கருத்து ஸ்டாப், திரும்பி வர ஆசிரமத்தில் ஜமதக்கி முனிவரும் ஞான சிஷ்டியுடைய அதுக்கெல்லாம் தெரியாதா. இந்த அம்மா யார், காத்தவேதியினை பார்த்து மனம் கலங்கினா ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான். ஜமதக்கி முனிவர் மகனை கூப்பிட்டார், ராமா, அவர் மகன் ராமன், மகாவிஷ்ணு ஒரு அவதாரம், உன்னுடைய தாயுடைய தலைய வெற்றிட்டார். தந்தை சொல்லுக்க மந்திரம் இல்லை, அந்த அந்த பழமொழிக்கு தான் உண்மை ஆகும். அப்பா சொல்லிட்டார், உடவட அழால காத்து பிரிய உன் தாய் மீது ஆசை வச்சுட்டான், இந்த ஆசிரமத்தை தீ வச்சிருவான், அதனால அவளை விட்டேன். காத்து பிரி போயிடும், இதோ போய் எழுப்பும். ஆனால் ரேணுகாதி ஆசிரமத்து வழியாச்சு, ராமன் ஜமதக்கிரி முனிவரை வாழ பேசிட்டு இருக்க சமயத்தில் கார்த்திகேயன் வந்தான், ஜமதக்கிரி முனிவரை கொண்டான், தனக்கு கிடைக்கக்கூடிய ரேணுகாதியை கொண்டான்னு சொல்லிட்டு அந்த முனிவரையே கொண்டான். உடனே இந்த ராமர் ஒரு சபதம், சிவபெருமானுக்கு தவம் செய்வேன், கார்த்தவீரியன் மட்டுமல்ல அவன் அரச பரம்பரையே வேறொரு அரசு சிவபெருமானுக்கு அருள்பார். நேர காஞ்சிபுரம் வர, காஞ்சிபுரம் இருக்கு, காஞ்சிபுரம் வந்து சிவலிங்க பெருமானை பிரதிஷ்ட பண்ணி பரசுராமர் ராமர் சிவபெருமானை வழிபாடு செய்தார், சுவாமி காட்சி கொடுத்தார், என்ன வேணும்னு கேட்டார். உங்களை மாதிரி அட்னா பிரசுரம் முடியல, என் தாயும் தந்தையும் போறதுக்கு காரணமான காஸ்தவீங்க, அவனே பேர் அவனை மட்டுமல்ல இந்த அரச பரம்பரையே வேணும், காஸ்தவீனுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை வச்சு எங்க அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கணும். சுவாமி என்ன பண்ணார், அப்படியே ஆகட்டும், அழகான ஒரு மழு ஆயினான் பரசு மழு. சிவபெருமான் ராமபிரானுக்கு பரசு கொடுத்தனால அன்றையிலிருந்து அவர் பேர் பரசுராமர். பரசுராமன் சொன்னபடியே கார்த்திகேயனை கொன்று அவன் ரத்தத்தை எடுத்து அவன் அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறான். தண்ணிக்கு பேர எழு தனி இருப்பாங்களா, எழு ரத்தம் இருக்கான், அதுக்காக ரொம்ப நேரம் நமக்கு அழகாக கொண்டு இருக்கிற அவசியம் இல்லை. அடுத்த திங்கில கேம வேண்டாம், ஆகவே அப்பொழுது இந்த மாதிரி எல்லாரையும் வெட்டி சீத்ததுனால பரசுராமருக்கு ஒரு பாவம், அதை தீர்க்கிறதுக்கு என்ன அரசர்களிடம் கொள்ள, அரசர்களும் ஒரு நாள் கொண்டிருக்கிறான், அவன் அரச பரம்பரையே கொள்ளான், அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். பிராமணர்களுக்காக ஒரு தனி அற்புதமான ஒரு நாடை உருவாக்கி கொடுத்து அவர்களுடைய திருவடியை வணங்கி நாம உயிர்ப்போம் நினைச்சோம். தன்னுடைய பரசுக்கு மழு அதை சிவபெருமானுக்கு தியானம் பண்ணி விட்டான், அது கிருஷ்ணன் மேல போகுது, அப்படியே தென்பகுதிக்கு வருது, கடலுக்கு இருக்க பக்கத்துல வர்ண பகவான் அந்த மழுவை பார்த்தா விலகினார்,
அப்பொழுது கடல் அலைச்சு மழு டபால் அதுல வந்துதான் கேரளா. அந்த மழுவால் வெட்டப்பட்டு ஒரு சிறிய பகுதி தான் கேரள நாடு, மலையாள நாடு. அந்த நாள் பரசுராம நாடு பேர். அந்த நாள் பேர் அவர்களெல்லாம் பரசுராமனை வணங்குவார்கள். அப்படி பிராமணர்களெல்லாம் குடியேற்றின ஒரு காலத்தில். இங்க இப்ப நாசிகம் தான் அங்க இருக்க அதிகமாக. இப்ப கேரளாவில் தொடர் நம்பிக்கையாக நிறைய பேர் அங்கு அருமையான பிராமணர்கள் தான். இந்த நம்பூதிரிகள்லாம் அருமையா போகுது. இன்னைக்கு கேரளாவில் பாருங்க, கோயில்கள் அற்புதமா இருக்கு. அங்க வழிபாடு சிறப்பா இருக்கு. ஆகமரம் மறுபடி இல்ல, வைதிகம் அப்படி தான். ஆனாலும் சுத்தமா செய்வோம். திருவள்ளுவர் பக்கமே அந்த ஊருக்குள்ளே ஸ்ரீ கண்டேஸ்வரன் அழகான கோயில். ஸ்ரீ கண்டேஸ்வரன் 4 மணிக்கு அந்த கோயிலுக்குள்ள பார்த்தா அதிகாலம் 4 மணிக்கு ஆண் பெண்ணும் அமைதியான வழிபாடு. வழிபாடு அமைதி இருக்கணும். நம்ம பக்கத்துல கோயிலா வார சந்தையா சந்தை சத்தக்காடு பயங்கரமான சத்தம். கோயிலை சுற்றி ஒரே கடல் நிம்மதியில அந்த நிம்மதியான வழிபாடு. அந்த செய்தி தான் சொல்ல பரசுராமன் பெருநாடு. அது மலை நாடு. அந்த நாட்டுல ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தின் பேர் செங்குன்றூர். சிறந்த மூதூர் செங்குன்றூர்.

தந்த அழகான செங்குந்தூர்ல பெண்கள் எல்லாம் முத்துக்களை அழகா கோத்து கொண்டு மாலையாக்குறாங்க. அந்த முத்துக்கள் எங்க இருந்தது? முதல்ல கடலில் கிடைச்ச முத்து, அரபிக்கடல மூங்கில் நிறைய வளர்க்குது, மூங்கில கிடைச்ச முத்து, கரும்புல இருந்து வளைக்குள்ள முத்து, அதற்கப்புறம் அழகாக இந்த அருமையான பெண்களுடைய பற்களாகிய முத்து, இதுபோல முத்துக்களா நிறைந்த நாளா இந்த செங்குன்று. பன்னிரு நாடு சுடைத்து இருந்த மறுநாளும் முத்திருக்கு. அந்த அற்புதமான நாட்டில் ஒரு பெரியவர் திரு அவதாரம் செய்தார். அவர் பேரப்பப்பா அற்போர் பதியின் இடை வேளாண் குலத்தை விளங்க அவதரித்தார். வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார் செப்பற்கு அறிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி. சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் ஒப்ப தன் உதவி பத்தர்கள் பறிவுடையார் எம்பிரானார் விரங்கள். நம பார்வதி அந்த அற்புதமான திரு செங்குன்றூர்ல வேளாளபுரத்திலே அவதாரம் செய்தார் அந்த நாயனார். அவர் யார் வழங்குகிறார்? செப்பற்கு அறிய பெரும் சீர்த்தி சிவனார். சிவபெருமான் அருமையிலாம் சேக்கிறார். சிவபெருமான் வரை புகழுடைய கடவுள் யாருமே இல்லை. அது பெருமையான புகழ், யாராலும் வர்ணிக்க முடியாத புகழ். அந்த பெருமானை இவர் வழங்கினார். செப்பற்கறிய பெரும் சீர்த்தி சிவனார். சிவபெருமான் மேலான தெய்வம். என்ன காரணம்? அவர் பிறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. ஐயோ என்னை காப்பாற்றுமே அடமட்ட வெளியே செய்ய மாட்டேன். பிறப்பு இறப்பில்லாத பெருந்தகையார் சிவபெருமான் ஒன்று. இரண்டாவது, அவர் கரங்கள் யாரையும் வழங்கினதாக சரித்திரம் இல்லை. அவரையா எல்லாரும் வழங்குவாங்க. சேர்ந்தறியா கையாணி திருமுறை சொல்லு. நம்ம கையில சேரும். சாமி ஆள விழுந்தேடா, நேராட்சி பிரசனம் திறந்தேடா, எப்ப வந்தது, கொஞ்சம் விடுங்களே கை சேரும். ஆனால் சிவபெருமான் திருக்கிற சேர்ந்ததே இல்லை. சேர்ந்தறியா கையாணி அவர் யானை வழங்கவே இல்லை. பிந்தாள் சடையாணி இன்னொரு இடத்துல பிந்தாள் சடையாணி தேவாரம். சுவாமி ஜட வந்து எப்போ பின்னாலும் தாழ்ந்துருக்குமா? தாய்மார்கள் சடை அப்படி இல்லை. கோயில விழுந்து வணங்கும் போது பின்னால் சடை டக்குன்னு முன்னால வரும். சடை போட்டுலா இதோ கம்பெனியில கிராப்பாக்கியிருந்தாங்க. ஆனா பின்னாலும் தெரிய மாட்டேங்குது, பூரா கிராப் அடிச்சு எத்தனை லேடிஸ் வராங்க.